0: இல்லை என்றாலும் நான் மௌனியாக இருப்பவன். இத கொஞ்ச கவனமா புரிஞ்சுக்கணும். இது ஆரம்பத்திலே செய்யக்கூடாது. நான் பேசினாலும் சரி, பேசாட்டியும் சரி, நான் அசப்தம் சொல்லி பேசிக்கொண்டே இருந்தால் அது நம்ம ஏமாற்றிக் கொள்வது. அதனாலதான் வேதாந்தத்தை கவனமா கையாள வேண்டும். ஆரம்பத்துல பேசாம இருக்கிற சாதனைய பண்ணி இந்த ஞான நிஷ்டை அடைந்தவுடன் இந்த உலகத்துக்கும் அல்லது நமக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பேசறோம். அதனாலையும் பாதிப்பு இல்லை, பேசாம இருக்கிறதுனாலையும் பாதிப்பு இல்லை. பேசுறதுனாலையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, பேசாம இருக்கிறதுனாலையும் நமக்கு தொந்தரவு இல்லை. அப்படிப்பட்ட நிலையை அடைந்தேன், இது சாத்தியம். இவ்விதம் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்துல நாம் தமக புலனடக்கம், முமுக்ஷுத்துவம் இறைவன் மீது அன்பு அல்லது ஆசை, மூன்றாவதாக இறைவனுடைய பிரசாதம், நான்காவதாக மௌனம் என்பதை பார்த்தோம். இனி அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
1: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய.

திருப்பாண்டிக் கொடுமுடி திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பாண்டிக் கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் உனை நான் மறக்கினும் நான் சொல்லும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்று அருளிய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ஏழாம் திருமுறை நமச்சிவாய திருப்பதிகத்தில் இது ஒரு பதிகம் திருச்சி

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சேக்கிழார் பெருமான் அருளி செய்த 12 திருமுறை கொங்கு தலத்திற்குரிய பெரிய புராண பாடல்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: இந்த காளியினுடைய சொரூபம் போல விகாரமா இருக்கும். அப்போ காளி வடிவம் எடுத்து அம்பையை காட்டுவதுதான் என்ன தெரியுதா, அசுரனை வளைப்பதற்காக மட்டும் அல்ல, கோபமா எடுத்தா நீ கூட இப்படிதான் இருப்ப அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்காக சுவாமி அப்படி இருக்குவோம். சார் எனக்கு ரொம்ப பொண்ணுமா இருக்கு சார், அம்பாவை பார்க்கவே பயமா இருக்கு. அம்பால சிலையா வடிவத்துல போட்டோல பார்க்கவே பயமா இருக்கு. நீ தத்துவமே சில நாள் அப்படி நிக்கிறியே, நான் என்ன பண்றது? நம்ம கோபம் உள்ளது வந்துருச்சுன்னா வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது. வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்றது தெரியாம கடகடகடன்னு கூட்டிடுவோம். அதனாலதான் பேசுகின்ற வரையிலும் அந்த வார்த்தைக்கு நாம எஜமானவர்கள். பேசிட்டோம் வைங்க, நாம பேசின வார்த்தை நமக்கு எஜமானம் ஆயிடுது. அடிக்கடி சொல்வார், எச்சில் இருந்த எச்சில் நிறைந்த வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சொல்ல எச்சல் இல்லாம பார்த்துக்கோங்க. எச்சல் கோழை சளி நிரம்பி இருக்கக்கூடிய இந்த வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சொற்கள் அவை இல்லாமல் பார்க்கணும். நீ உயர்ந்தது அது மட்டும் கவனமா இல்ல, வார்த்தைகள்ல எச்சல் நிறவே கூடாது. அப்படி பேசிடுவாங்க, அப்படி பேசினதுக்கு அப்புறம் ஏன்டா இதை போய் பேசினோம் அப்படின்னு அப்புறமா வந்துடுவாங்க. அப்படி வருத்தமே பண்ணக்கூடாது. பேசியாச்சா இறைவன் தெரியாம பேசிட்டேன், சரியோ கவரம் நீ பார்த்து சரி பண்ணிடு அப்படின்னு அவர் சொல்லி வந்தது. பேசுவதற்கு முன்பாகவும் வணங்கி உட்காரணும், பேசுறதுக்கு அப்புறமும் வணங்கி அவர்கிட்ட கொடுத்துடணும். அதை பண்ணிட்டோம் நிச்சயமா உயர்வு வந்துடும். இந்த காளியை குணம் செய் கூட்டுடைவோர் அள்ளக்கார ஆமை அகடுவான் மதியம் ஆமை போன்ற வயிறு ஏக்க முள் தாழைகள் ஆனை தாழை மகளெல்லாம் யானையை தங்கம் போல இருக்கான். வெள்ளை கொம்பு எனும் விரிபொழில் வீழி விடலையான் என வினை கடுமை. திருவிழி விளையான்னு சொன்னாலே நம்முடைய பாபம்லாம் நீங்கிடும். திருவிழி விளையன்னு சொன்ன மாற்றத்துல பாபம் நீங்கும் அப்படின்னா இதை விட நம்ம என்ன சிறப்பு திருவிழி விளையன்னு சொல்லுவோமே வாழ்த்துவோம். இனிமேல் வரக்கூடிய தம்பதிகள் நல்ல செழிப்பா இருந்தாலே இந்த தேசம் நல்லா இருக்கும். இருக்கிறது ஒண்ணு ரெண்டு இருக்கும் இந்த மாதிரி. இனிமேல் வரக்கூடிய தம்பதிகள் அழகாக இருந்தாலே நம்ம இந்த தேசம் நல்லா இருக்கும். இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். அதை பேணி பாதுகாக்கணும். அதை பேணி பாதுகாக்கிறதுக்கான பொறுமை அடுத்த தலைமுறைகளுக்கு வேண்டும். அதை பேணி பாதுகாக்கிறதுக்கான பொறுமை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வேணும். அது வீட்டை பெண்ணை வச்சிருந்தாலும் சரி, பிள்ளையை வச்சிருந்தாலும் சரி, இதை சொல்லி கொண்டு வளரும். அடுத்த தலைமுறையை பேணி காக்கக்கூடிய பொறுமை உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கு. இல்ல சார் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை, எனக்கு பையன் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. பையனுக்கு தான் ரொம்ப சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ரொம்ப பொறுமையா இருந்தா ரொம்ப ரொம்ப பொறுமையா பெண்ணுக்கு அதாவது பொறுமையா இரு, இல்லைன்னா அவரை பொறுமையா இருந்த பழக்கம் அது. இந்த சுந்தர சாம்பிகை இத்தனாய் அவருடைய ஊழி அழகரை சொன்னால் அது கிடைக்கும். இசைந்த வாறு அடியால் இது தூவல் வானோ இழு சந்தனத்து இளம் கமல பசும்பன் வாசிகை மேற்பரப்பு வாய். அடியாரிடம் கூடிய மலர்களையும் ஏற்றுக்கொள்கிறார், தேவர்கள் கொடுக்கக்கூடிய மலர்களையும் ஏற்றுக்கொள்கிறார், வாசனாதி திரவியங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். சாக்கிய நாயனார் போல யாராவது ஒருத்தர் கல்லால அடிச்சா அதையும் ஏத்துக்கிறான். இல்ல சார் சாக்கிய நாயனார் இருக்கட்டும், கண்ணப்ப நாயனார் போல யாராவது சிறப்பு காலோட மிதிச்சா அதையும் பரவாயில்ல ஏத்துக்கிறான். சுவாமி வந்து ரொம்ப எளிவந்த தமிழ் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா அவன் இது வேணும் அது வேணும்னு கேட்கறதே கிடையாது. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சிவராத்திரி, சிவராத்திரி அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, சார் பாசி பயிர் பாயசம் வைக்கணுமாமே, சக்கரவழி கழக வேந்த வச்சு வெள்ளம் போட்டு சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணணுமாமே. நான் சொன்னேன் பகல் பூரா பட்டி கிடப்பாங்க, அந்த ரத்தத்தை ஆற்றுவதற்கு இந்த பாசிப்பயிறு பாயசமும் அந்த வயிற்றை நிரப்புவதற்காக இந்த சக்கரவள்ளி கிழங்கும் வேக வச்சு கொடுக்கிறது மரபு. இன்னைக்கு யார் குழு பட்டினியில இருந்தாங்க, யார் குழு பட்டினியில இருக்கிறாங்க, இருக்கேன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு பட்டியாங்கன்னா ரொம்ப சுத்தம் அப்படின்றாங்க. அப்படி சொன்ன உடனேயே அது முழு விரதம் இல்லை. இப்ப நான் சொல்றேன்னு வைங்க, காலத்துல 4 மணிக்கு எழுந்துட்டேனா சுத்தம் அப்படின்னா நான் 4 மணிக்கு எழுந்த பலனை இழந்து விட்டேன் பொருள். அப்ப நான் 4 மணிக்கு எழுதல. அப்படி யாருமே முழு விரதம் இருக்கவில்லை. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உழவிடுறோம், ஏன் 2 நாள் சொன்னேன் நான் விரதத்துல இருக்கேன் அதனால சொல்லிவிட்டேன், என்னது என்னை நீ திட்டாதேன்னு சாஜா பண்ணு. விரதத்தை ஏன் சொல்ல, விரதத்தை சொல்லவேங்க, நல்ல விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா அதை வெளியில சொல்லவே சொல்லாதீங்க, கெட்டது செஞ்சீங்கன்னு வைங்க. நிறைய பேர் சொல்லுங்க, இன்னைக்கு நான் சத்தியாபாரமே பண்ணல, நேரமா எடுத்து நான் அப்படியே வந்துட்டேன், இன்னைக்கு சுவாமியை சிந்திக்கவே இல்லை, கடகடன் வாயில போட்டு வந்தாச்சு, இன்னைக்கு நான் சுவாமியை சிந்திக்கல எல்லாத்தையும் சொல்லலாம். இன்னைக்கு சுவாமி நான் 2 மணி நேரம் நல்லா திவ்யமா தரிசனம் பண்ணேன், ஜபம் பண்ணேன், யாத்தையும் சொல்லப்படாது, யாத்தையும் சொல்லப்படாது. ஏன்னா அது ஒரு சொல்லிங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு பண்ண முடியாம போகும், 2 வருஷத்துக்கு பண்ண முடியாம போகும். பரவாயில்ல, அங்க கேட்டாரு கோயில மகநாள் பார்க்க, மறுநாள் பார்க்கற, மறுநாள் பார்க்கற, தொடர்ந்து 3 நாள் தேவையா, நீங்க 3 நாள் தொடர்ந்து கோயில் போறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் நீங்கதான் வரேன், அதுக்கப்புறம் நான் நீங்கதான் வரேன். நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்க தொடர் பரவாயில்லையே, நீங்க தொடர்ந்து 3 நாள் கோயிலுக்கு வரேன்னு கேட்டேன் பாருவா, திவ்யமான வார்த்தை சார் அப்படின்னு அப்படி சொல்லுவோம். எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்றான், என் வாயிலிருந்து வர வார்த்தையே திவ்யமான வார்த்தை தான் சொல்றாரு, திவ்யமான வார்த்தை சார், இன்னைக்கு பேசுறதுக்கு தான் நான் கோயிலுக்கே போறேன், இதுதான் வந்தேன் கோயிலுக்கே, இதுதான் வந்தேன் தரிசனமே ரொம்ப வேகமா முடிச்சு போயிட்டேன். அவர் போன் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு தான் சார் கோயிலுக்கே போறேன், யோசிச்சு அப்படி கேட்கக்கூடாது. யாருக்கும் நல்லது செஞ்சா சொல்லவே கிடையாது, சொன்னோம்னா திரும்ப நம்மளால செய்ய முடியாம மாட்டேங்கிறது, நல்லது செஞ்சா யாரும் சொல்ல வேண்டாம், கெட்டதை எல்லாத்தையும் சொல்லிடுவோம். திரும்ப செய்ய முடியாம போனா சந்தோஷம் தானே, நீ சினிமாவுக்கு போயிட்டேன், கண்ணு முடிச்சுட்டு இருந்தேன், டிவி பார்த்துட்டேன், கெட்டதை பேசிட்டேன், அடுத்த வாரம் பேசிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் இதெல்லாம் அப்படின்னு சொன்னா திரும்ப அது பண்ண முடியாம போனா சந்தோஷம் தானே, கெட்டது பண்ண முடியாம போனா மகிழ்ச்சி, நல்லது பண்ண முடியாம போகக்கூடாது, நல்லது பண்ணணும். இசைந்த வாழ்வு அடியால் இந்த தூவல் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறாயன், வில்வத்தை போட்டாலும் ஏத்துக்கிறான், வில்வத்தை முள்ளோட போட்டாலும் ஏத்துக்கிறான், முள் இல்லாம போட்டாலும் ஏத்துக்கிறான். நம்மால் கலைஞர் கப்பும் கலையுமா ஒழிச்சு கொண்டு வந்து சிவராத்திரி சார் வில்வத்தை போட்டா சுவாமி ஒரு வில்வத்தை சாத்தினா அவ்வளவு செல்வம் கொடுத்துருவாராமே. வில்வமும் திருநீரும் செல்வம், சைவத்துல வில்வமும் திருநீரும் செல்வம், நீ யாராவது செல்வம் பண்ணா வில்வத்தை கொண்டு வந்தால் செல்வம் வந்துடும் வீட்டுக்கு, வில்வத்தை கொண்டு வந்து கோயிலில் கொடுத்தீங்கன்னா செல்வம் வந்துடும் வீட்டுக்கு. சொல்லியாச்சு, ஒரு வில்வ மரத்த கூட விடல, எல்லாம் கட்ட கட்ட கட்டாலும் கப்பு கடையுமா கட்சி கொண்டு வந்து சிவபெருமான் மட்டும் நெஜமான உருவத்தோட தலையோட இருந்தான் வச்சுக்கிறோம். பா சுவாமி எனக்கு உள்ள குத்துறதா போதும், உனக்கு நீ கேட்கற அளவுக்கு வில்வத்தை கொடுத்துருவேன், இந்த வில்வ இலைய மட்டும் போடு, வில்வ கிளைய முதல்ல எடு. நம்மால அவசரத்துல எதனா செய்வோம். அதே மாதிரி இந்த சில நாட்டு இலையினுடைய ஒரு சில நாட்டு இலையுடைய இல்ல 3 இல்லாம துத்தலமா இருக்கும். நம்மால் பாருங்க தொழில் இருக்கு, கரெக்டா அதை பறிச்சுட்டு வந்து கட்டி ஐயா விழுவோம் ஐயா விழுவோம். அது கொஞ்சம் சொன்னாங்க இல்லை சார், இதை போய் எடுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னாங்க. நான் சொன்ன விழுவோம்னு அவங்க கொடுத்தாங்க, நான் பிரிச்சு பார்க்கல, எடுத்துட்டு வந்துட்டேன், என் மன்னிச்சுக்கிட்டேன் சுவாமி, மேல போட வேண்டாம் பாதத்தில் போடுறேன்னு எடுத்துப்பா சுவாமி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நாமும் பறிக்கல. 2வது விண்ணத்தை பறிக்கிறதுக்கு முன்னால 108 முறை ஓம்நமச்சிவாயாவை சொல்லிடுவோம். வில்வத்தை கட்டுறீங்கன்னா 108 முறை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வில்வத்தை எடுத்து இன்னொரு வில்வத்தை கீழே வச்சு நீங்க அதை குழச்சு போடலாம். 108 ஓம்நமச்சிவாயம் ஓம்நமச்சிவாயம் ஓம்நமச்சிவாயம் சார், அதுக்குள்ள நான் கட்டியே முடிச்சிருவேன் சார்.

0: இடங்கள்லாம் வந்து பார்க்கலாம். சிலாத்தில வந்து பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கிற இடத்துல இருந்து சுவாமி போற வழியில் தான் விண்ணும் அப்படின்னு கிடக்கும், அவ்வளோ கொட்டி கிடக்கும். இவ்வளோ கொட்டி இருக்கிற இடத்துல இந்த அறமுள்ள விண்ணுவத்தை எடுத்துட்டு போய் சுவாமிக்கு நான் சாப்பிடணும்னு இந்த அம்மா ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த அம்மா நான் இருக்கிற மனசில் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, சார் ஒவ்வொரு திருத்தவத்தையும் 108 முறை ஓட்டு நினைச்சு வாயாக சொல்லி பறிச்சிருக்கேன். எங்க வீட்டில் கடந்த வருஷத்துலேருந்து நானே தண்ணீர் விட்டு வளர்த்த வில்வ மரம் இது. நானே ஏற்கனவே கூடாது வைத்திருந்தார்கள், தண்ணீர் விட்டு வளர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திருத்தவத்தை பறிக்கின்ற போதும் 108 முறை ஓட்டு நினைச்சு வாய சொல்லி சொல்லி பறிச்சிருக்கேன். கட்டும் போதும் 108 முறை ஓட்டு நினைச்சு வாய ஓட்டு நினைச்சு வாயாக சொல்லி கட்டியிருக்கேன். ஆனால் அரை மடம் தான் முடிஞ்சிருக்கு. இதை சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சொல்லி நீங்களே கொண்டு போய் கொடுங்க, இவ்வளோ சத்தையாக பண்ணியிருந்தீங்க, நீங்களே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு அந்த மாமா வந்து சிவாச்சாரியர் வந்து நிரம்ப பேர் நிறைய கொடுக்குறாங்க. மாலை கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, கடை கடை கடைன்னு வாங்கிட்டு அதோடு இந்த அம்மா கொடுத்த வில்வமும் பிரயாணிக்கணும். இப்போ இதோட பிரயாணத்தை நான் எங்கேருந்து சொல்கிறேன்னா நந்தியம் பெருமான் பேர் சொல்கிறேன். நந்தியம் பெருமான் கிட்டே உள்ள போகிறது இந்த வில்வம் அரமழம் வில்வம் எல்லாம் பெரிய பெரிய மாலை, வில்வ மாலை, மல்லிகைப்பூ மாலை எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. அதுல இந்த தம்மா ரொம்ப சின்னது, அரை மழை கூட எழுத்த இருக்கும். ஆனா இதுவும் அதோட சேர்ந்து பயணிக்கிறது. எனக்கு இந்த பெரிய மாலையிலாம் கவனம் செலுத்துகின்றவர்கள் இந்த சின்ன வில்வத்தை விட்டுடுவாங்க. அது எப்படி தான் கீழே விழுந்தோம். நம்ம இதை இந்த சிவாச்சாரியாக சொல்லணும், மாமா கீழே விழுவோம் விழுந்துட்டு வாங்க, அதை கொஞ்சம் சுவாமிகிட்ட பயன்போடு சொல்லணும்.
1: பெருக்கி மெழுகி கோலம் போடுறியா சத்தையா போடணும். எரியா அதுதான் பேர் எழுதிடலாம்.

0: மூணாவது இருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இல்லிக்கு பேர் தெரியுமா வட மொழியில சுவாதம்னு பேரு. அது என்ன சுவாதம்னு தெரியுமா, ஸ்ரத்தையா செய்யணுங்கிறதுக்காக அதுக்கு பேர் சுவாதம்னு பேரு. நம்மளே அசுத்தையா பண்ணிட்டு நீ சுவாதம் பண்ண உடம்பே முடியலம்மா அப்படி சொல்லவே கூடாது. சொன்னா நம்மளை வளர்த்த அப்பா அம்மாவுக்கு நம்ம துரோகம் பண்றோம்னு அர்த்தம். அப்படி பண்ணவே கூடாது, சத்தையா தான் பண்ணணும். மூதாதையர்கள் நம்முடைய இல்லத்துக்கு வருகிறார்கள்னு சொன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு. வந்து பார்த்து எதுமா சொல்லிட்டு போவாங்க, நீ இந்த கஷ்டம்லாம் படுறியா, அடுத்த வாட்டி நான் வளர்ச்சி ஒரு அந்த கஷ்டம்லாம் இருக்காது அப்படின்னு வாழ்த்துட்டு போவாங்க. போல நம்ம ஒரு இல்லத்துக்கு போறோம், இந்த வாட்டி நீ கஷ்டப்பட்டு அடுத்த வாட்டி இதை விட நல்லா கஷ்டப்படுது அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவோம். நம்ம பிடிக்காத ஒருத்தருடைய இல்லத்துக்கே போனாலும் என்ன சொல்லிட்டு வருவோம், இந்த கஷ்டம் தான் இல்லாமல் சௌக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே வருவோம். அப்ப நம்முடைய மூதாதையர்கள் நம்மை வாழ்த்தாம வச்சிருந்தாங்க. அது பக்தி யோகத்துல ரொம்ப சிறப்பு, அது சிரத்தையதான் சுவாமி அது சிறப்பா பேசுவார். அந்த திருமாலையை கட்டிய பின்னணி விமானமுடைய திருக்கோவில் மனதை பற்றி நினைக்கின்ற போது சிரத்தை தான் ரொம்ப முக்கியம். நீங்க சுவாமியை பார்க்கும்போது பக்கத்துல யார் வந்து என்ன கேட்டாலும் தெரியக்கூடாது, இப்படியே சுவாமி மட்டுமே கண்ணுக்கு தெரியும். தெரிஞ்சா நீங்க சிரத்தையா இருக்கீங்க பொருள். கோயில் மணிவாசை கேட்டுக்கிற போது பாத்தீங்கன்னா இந்த மணி நின்றுச்சு, இந்த மணி நின்றுச்சு, உங்களுக்கு வெக்கமா சொல்றேன், இந்த பெரிய மணி மோசி நின்னாச்சு. அந்த சிரத்தை குறைவா இருந்ததுன்னா என்ன ஆகும், உடனே நம்ம பேச ஆரம்பிச்சுவோம். ஆனா உள்ள மணி மோசி தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பெரிய மணி திரும்ப ஓசைய ஆரம்பிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதுதான் சிரத்தை. சிரத்தை இதே வைக்கக்கூடாது, இந்த பெரிய மணி மோசையில இல்ல சிரத்தை, சுவாமி கிட்ட இருக்கு சிந்தை. அப்ப அந்த மணி மோசை முடிந்ததாங்கிறதான் இவ்வளவு சிந்தை. உலக பொருள்கள் இப்படி வெளியில மாயை காட்டும், சில நேரம் நிற்கும், சில நேரம் தொடரும், சில நேரம் பெருசா சப்தம் எழுப்போம். ஆனா இறைவனிடத்திலிருந்து அந்த மணி ஓசை தான், இறைவனிடத்திலிருந்து சிவாச்சாரியார் கையில் இருக்கக்கூடிய மணி ஓசை. அந்த மணி ஓசையினுடைய சப்தத்துல நீங்க லயிச்சிட்டீங்கன்னு சொன்னா சுவாமி கிட்ட நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு பேர் தான் சிரத்தை. அந்த வசி இல்லாதவர்கள் பக்கம் மறைந்துவாங்க சுவாமி, அவங்களுக்கு தெரியவே மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு சுவாமியே தெரியல, எம்பி எம்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னால் இருக்கிற ஆளவர்கள் ஒரு அழுத்து அழுத்தி எழுப்பி பார்ப்பாங்க. அதுல எங்கேயாவது கசகச பிசைனாலும் பிசைக்கு அப்படிதான் பண்ணவே கூடாது. சிரத்தையா இருக்கணும். அப்படி சிரத்தையா பூஜை பண்ணவர் ஒரு வாயா இருக்கு நம்ம ஊருக்காரு. அவருக்கு முன்னால உட்காந்தே நமக்கு சிரத்தை வரலைன்னா நமக்கு வேற எங்க போய் சிரத்தை வரணும். மனக்கோயில மனத்துல பூஜை பண்ணவர் பூசலா, மனத்துல கோயில் கட்டி வழிபாடு செய்தவர், இவர் மனத்தாலே பூசை செய்து வழிபாடு செய்தவர் அவர் நம்ம ஊருக்காரு. அவருக்கு முன்னால உட்காந்துட்டே நமக்கு சிரத்தை வரலைன்னா நம்ம எங்க போய் சிரத்தையை கொண்டு. இந்த பக்தி செய்யாதவர் பக்கம் அசும்பாய் கழனி அலர் கயன் முதலோடும் அடுத்து அறிந்து எடுத்தாவான் சும்மை விசும்பு தூப்பன போல் இந்திய பொருளி மடலையான் என வினைகளுமே. நெல்ல அடிச்சு தூக்குறாங்கன்னா அது வானத்திலிருந்து மழை பொழிவது போல பொழிகிறதா, அப்படி நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடுமா. அது அந்த தூய் மடல் சொன்னா நம்முடைய வினைகள் நீங்கும் என சொல்லி ரெண்டு பாட்டுக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கேன். அந்த அன்பர் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டு பாடலுக்கான விளக்கம் தான் சொல்லியிருக்கோம். இது மொத்தம் 11 பாடல். 11வது பாட்டை சொல்லி நிறைவு செஞ்சிடுறேன். வாய்ந்த பாமாலை வாய் அவில் பாலை வானவர் வழிபடுவாரே. இந்த 10 பாடலையும் யார் சொல்றாங்களோ அவர்களை தேவர்கள் வழிபடுவார்கள். தேவர்கள் யார் வழிபடுறாங்க, சிவபெருமான வழிபடுறாங்க. இந்த பதிகத்தை படிச்சா நம்மை தேவர்கள் வழிபடுவார்கள் என்ன அர்த்தம், நாம சிவ தன்மையோடு ஆகி விடுவோம் என்று பொருள். நாமே சிவமாயிட்டோம்னு வைங்க, நம்ம கிட்ட அன்பு நிறைஞ்சிடுச்சுன்னு பொருள், அருள் நிறைஞ்சிருக்கு பொருள். இதை விட ஒரு சிறப்பு வேணுமா நமக்கு. இதுக்கப்புறம் பாவம் எப்படி நம்மை தொடரும், பாவமே பற்றாது நிச்சயமா புண்ணியம்தான் என்பதை சொல்லி, இது காரணம் செல்விடத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாலும் நிறைந்திருக்க அருள்மிகு சுந்தர பிதாம்பிகை உடனாயே அருள்மிகு வீடு கடக திருவருள் செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி உங்களுடைய இல்லத்துல மங்களமான செயல்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு அருள்மிகு சுந்தர பிதாம்பிகை உடனாயே அருள்மிகு வீடு கடக திருவருள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனையாக வைத்து இந்த சொற்பொழிவை செல்விடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாக நினைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி வீருண்டு மொழிகின்ற ஆரம்பத்துடைய பதினொன்று பெரியுண்டு துணிவுண்டு பதிவுண்டு பெரியவுண்டு நிறைவுண்டு நிலைவுண்டு ஓருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழ்வை உணவு உண்டு சார்ந்தவர்கள் உணவு உண்டு வளவு உண்டு பேருண்டு கதையுண்டு மறையுண்டு மற்றும் செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பு நன்றி வணக்கம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் நமஸ்வா.

0: இதுவே அந்த ததிசி முனிவர் விழுங்கின அந்த வெப்பன்ஸ் எல்லாம் என்னாச்சு தெரியுமா, அவருடைய முதுகெலும்போட ஒன்னாயிடுச்சு, குள்ள எல்லாம் போய் அடங்கி உட்கார்ந்துடுச்சாமா. மகாவிஷ்ணு தேவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ஞாபகப்படுத்துறாரு, நம்ம எல்லாம் அமிர்தம் கடைய போகும்போது உங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ததிசி முனிவர் கிட்ட தானே கொடுத்துட்டு போனீங்க, அவருடைய முதுகெலும்புல அது எல்லாம் ஒன்னாயிடுச்சு, அவர்கிட்ட அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கு, நீங்க எல்லாரும் போய் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த வெப்பன்ஸ் எல்லாம் ரொம்ப விசேஷமான வெப்பன்ஸ், அவருடைய முதுகெலும்புல அது போய் ஒன்னாயிடுச்சு. இப்ப அத எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும், அவர்கிட்ட போய் கேட்கணும், அவரு அவருடைய உயிரை தியாகம் பண்ணாதான் அவருடைய முதுகெலும்ப இவங்க பிரிச்செடுக்க முடியும், அப்போதான் அவங்களுக்கு இந்த வெப்பன்ஸ் கிடைக்கும். அதனால எல்லாரும் ரொம்ப தயங்கி தயங்கி ததிசி முனிவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய், முனிவரே, இந்த மாதிரி எங்களுக்கு விருத்துராசுரனை வெல்றதுக்காக வெப்பன்ஸ் வேணும், எங்களுடைய ஆயுதங்களை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ததிசி முனிவருக்கு தெரியும், இவங்களுக்கு தன் முதுகெலும்புலதான் அந்த ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றது தெரியும், அப்படின்றது ததிசி முனிவருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்றாரு, நானே ரொம்ப அதை வச்சுட்டு எப்ப நீங்கெல்லாம் வந்து கேப்பீங்கன்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப நீங்க வந்து கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் என்னுடைய உயிரை துறக்கிறதுக்கு தயார், நீங்க என்னுடைய முதுகெலும்புல இருந்து உங்க ஆயுதங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரு அதே மாதிரி தன்னுடைய தவ வலிமையினால அவருடைய இறுதிய அவரே முடிவு பண்ணி சிவலோகத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. இப்ப இருக்கிறது ததிசி முனிவருடைய உடல் மட்டும்தான், அந்த உடல்ல இருந்து அந்த அவருடைய முதுகெலும்ப தனியா எடுக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்பைனை வந்து ஸ்பைன் முதுகெலும்ப வந்து சாதாரணமா முதுகெலும்ப ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா இவரு முனி சிரேஷ்டர், அதுவும் ஆயுதங்கள் எல்லாம் அந்த முதுகுல போய் இருக்கு, அந்த முதுகெலும்புல போய் இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு விசேஷமான பெயர், தனியான ஒரு காரண பெயர் வருது, அது பெயர் என்ன, வீணாதண்டம். அவருடைய முதுகெலும்புக்கு பெயர் வீணாதண்டம்னு ஆகிடுச்சு. இப்ப அந்த வீணாதண்டத்தை அவருடைய உடல்ல இருந்து பிரிச்செடுக்கிறாங்க. அந்த வீணாதண்டத்துக்குள்ளதானே இப்ப எல்லா ஆயுதங்களும் இருக்கு, அது எல்லாம் ஒன்னோட ஒன்னா ஆயிடுச்சு. இப்ப எப்படி நம்ம வந்து அம்மா கிட்ட வந்து நிறைய ஜுவல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்க அம்மா கிட்ட கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதையெல்லாம் வந்து இப்போதைக்கு அம்மா போட போறது இல்ல, அதனால கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட பத்திரமா கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு, ஐயோ 12 ஜிமிக்கி, 32 மோதிரம், 4 வளையல், 4 காசு மாலை, இதையெல்லாம் நம்ம தனித்தனியா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சு அவருக்கு அந்த கோல்டு சேஃபா இருக்கணும் அவ்வளவுதான். அவர் என்ன பண்றாரு, அதையெல்லாம் ஒன்னா உருக்கி மெல்ட் ஆக்கி ஒரு ரவுண்டு பால் ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அத ரவுண்டு பால் ஆக்கிட்டு அது என்ன ஆகும், உங்க அம்மா கொடுத்த அந்த ஜுவல்ஸோட வெயிட் அப்படியே இருக்கும், ஆனா அதனுடைய ஃபார்ம் இழந்துரும் இல்லையா, அந்த மோதிரமோ வளையலோ அந்த ஃபார்ம் வந்து இழந்துரும். அது மாதிரிதான் இவர் கொடுத்த ஆயுதங்களுடைய பவர் எல்லாம் அந்த வீணாதண்டத்துல இருக்கே தவிர்த்து தனித்தனி ஆயுதங்களா பழைய மாதிரி பிரிச்செடுக்க முடியல. அதனால இந்திரன் விஸ்வகர்மா அப்படிங்கிற தேவ சிற்பி அவரை வந்து கூப்பிடுறாங்க. விஸ்வகர்மா கிட்ட அந்த வீணாதண்டத்தை கொடுத்து அதை வச்சு ஒரே ஒரு வெப்பன், நிறைய வெப்பன்ஸோட பவர் அந்த வீணாதண்டத்துல இருக்கு, ஆனா ஒரே ஒரு வெப்பன் ஒரு கூர்மையான வெப்பன், அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஸ்வகர்மாவுக்கும் விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் புரியுது. விருத்ராசுரனாளி நம்ம இதிலிருந்து ஒரு நல்ல ஆயுதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூர்மையான ஆயுதத்தை செஞ்சு கொடுக்குறாரு. அதுதான் வஜ்ராயுதம். அதை எடுத்துக்கிட்டு இந்திரன் தன்னுடைய யானை ஐராவதத்தின் மேலே ஏறி விருத்ராசுரனை எதிர்த்து போராட கிளம்பினாரு. அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு இந்திரன் அவருடைய வெள்ளை யானை ஐராவதத்தின் மேலே ஏறி விருத்ராசனை எடுத்து போரிட்டு ஜெயிச்சிருவாங்க. இந்த வாட்டி யாரு ஜெயிக்கிறா? இந்திரன் ஜெயிக்கிறாரு. விருத்ராசுரன் தோத்து போயிடுறான். தோத்து போன விருத்ராசுரன் கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டானாமா. தேவர்கள் பிரம்மா கிட்ட போய் சொல்றாங்க. அவர் அகத்தியரை பார்த்து சொல்றாரு, விருத்ராசுரன் வந்து தோத்து போயிட்டானே தவிர்த்து இறந்து போகல, அது அவருடைய சம்ஹாரம், விருத்ராசுரனுடைய சம்ஹாரம் நடக்கல, தோத்து ஒளிஞ்சு ஓடி போயிட்டாரு. ஸோ திருப்பி இன்னொரு நாள் என்ன ஆகும், திருப்பி தன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் கேதர் பண்ணி இன்னொரு நாள் எதிர்த்து வந்து இந்திரனை போரிட்டு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு இடம் கொடுக்காம விருத்ராசுரனை அழிச்சாகணும் இல்லையா. அதனால இந்த விருத்ராசுரனை கண்டுபிடிக்கணும். கடல் அவ்வளோ பெருசு, நம்ம பார்க்குற இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால்லாம் குட்டி. ஆக்சுவலி இந்திராதி தேவர்கள் பார்த்த அந்த கடல் வந்து ரொம்ப பெருசு, அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத பெரும் கடல் அது. அந்த கடல்ல போய் விருத்ராசுரன் போய் ஒளிஞ்சுக்கணும், தேவர்கள்ட்ட இருந்து ஒளிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப பெரிய இடமா இருந்தா தானே ஒளிஞ்சுக்க முடியும், சேஃபா பத்திரமா இருக்கணும்னா. அந்த மாதிரி விருத்ராசுரன் போய் அங்கே ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போ தேவர்கள் கண்டுபிடிக்க முடியல விருத்ராசுரனை. அவங்க நேராக போய் பிரம்மா கிட்ட முறையிடுறாங்க. அவர் அகத்தியரை போய் அகத்தியர்கிட்ட வேண்டிக்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, அகத்தியரால் வந்து அந்த சம் முழுவதையும் குடிக்கிற அளவுக்கு அகத்தியர்கிட்ட ஆற்றல் இருக்கு, அதனால அகத்திய முனிவர்கிட்ட போய் எல்லாரும் வேண்டி நிற்கிறாங்க. இந்த சமத்துல ரொம்ப பெருசா இருக்கு, எங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல விருத்ராசுரனை, என்ன பண்ணுங்க, இந்த நீரை ஃபுல்லா நீங்க குடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், கடல் தண்ணியா இருக்கிறதுனால எங்களால கண்டுபிடிக்க முடியல. முனிவரும் என்ன பண்றாரு, சரி ஒரு நல்ல காஸ், அதனால நம்ம இவங்களுக்கு குடிச்சு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கடலை முழுசாக குடிச்சிடுறாரு. அப்போது குடித்ததுக்கப்புறம் அந்த சமுத்திரம் வந்து எப்படி இருந்தது தெரியுமா, அதில் நிறைய மலை, புல், செடி, கரடு முரடா, பாறை, நீர்வாழ் பிராணிகள், இந்த ஓஷன் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நீர்வாழ் பிராணிகள் அப்பப்பா நிறைய இருந்ததாமா. அதில் ஒரு உயரமான மலை உச்சியில் விருத்ராசுரன் ஒளிஞ்சிட்டு தவம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கான். இந்திரன் வந்து அவனை போய் ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. அப்போ இந்திரன் போய் அவன் தலைய வெட்டிட்டான். இந்திரனோட போரிடுற அளவுக்கு விருத்ராசுரன் பவர்ஃபுல் இல்லையா. அவன் வெட்டினா என்ன ஆகுது, அவனோட உடம்பு வந்து பிசாசா மாறிடுது. கையில உலக்கையோட இந்திரனை அந்த பிசாசு விரட்டிக்கிட்டே வந்தது. பிசாசுகிட்ட இருந்து தப்பிக்க வேண்டியது இந்திரனோட பாடு. இந்திரன் என்ன பண்ணாரு, இந்த பிசாசுகிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னைத்தானே ரொம்ப சின்னதா சிறிய வடிவாக்கி இந்த தாமரை குளத்துல தாமரை பூ பார்த்துருப்பீங்கல்ல, தாமரை பூவுக்கு அடியில ஒரு தண்டு இருக்கும் இல்லையா, தாமரை தண்டு வந்து நீங்க நம்ம கடையில வைக்கிற தாமரை வந்து ஆக்சுவலி சின்ன தண்டோட கையில பிடிச்சுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி தாமரை தண்டு வந்து ஒரு ரொம்ப லாங் டியூபா இருக்கும். அந்த குளத்தினுடைய கிரவுண்ட் இருக்கு இல்லையா, கிரவுண்டில்தான் அந்த செடி தாமரை செடி வந்து வளரும். ரொம்ப லாங்கா இருக்கும் அந்த ஸ்டெம், தாமரை ரொம்ப லாங்கா இருந்து பூ எங்க பூக்கும், இலை பூவெல்லாம் எங்க இருக்கும்னா தண்ணிக்கு மேலே வந்து தாமரை இலையும் தாமரை பூவும் அதனோட ரூட்டெல்லாம் கீழே கிரவுண்டில் இருக்கும். அப்போ அந்த ஸ்டெம் வந்து அவ்வளோ நீட்டமாக இருக்கும், மீட்டர்ஸ் கணக்கில் நீட்டமாக இருக்கும். அந்த குளம் எவ்வளோ ஆழத்தில் இருக்கோ அவ்வளோ ஆழத்தில் அந்த அவ்வளோ நீளமாக அந்த ஸ்டெம் இருக்கும். இந்திரன் வந்து என்ன பண்ணுறாராமா, அந்த மாதிரி ஒரு தாமரை தண்டுக்கு உள்ளே போய் அந்த லாங்காக இருக்கிற டியூப் மாதிரி இருக்கிற அந்த ஒரு தண்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த பிசாசுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒளிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு குரு பிரகஸ்பதிய இவ்வளோ பிரச்சனையும் எதனால வந்தது சொல்லுங்க? குரு பிரகஸ்பதிய அவமதிச்சதுனால அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இவ்வளவுத்துக்கும் காரணம். அன்னைக்கே வந்து இந்திர சபையில யாரு நடனம் ஆடினா என்ன, என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் போயிட்டு இருந்தா என்ன, உடனே எழுந்து குருவை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் எழுந்து வணங்கி இருந்தா பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? வந்திருக்காரு. குரு என்ன இருந்தாலும் தன் சீடர்களை மன்னிக்க கூடியவர் இல்லையா. பிரகஸ்பதிக்கு, குரு பிரகஸ்பதிக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருது. இந்திரன் அந்த தாமரை தண்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ரியலைஸ் பண்றாரு நடந்தது ஒன்று ஒன்னா. யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு, யோசிச்சு பார்த்து சே இது அவ்வளவுக்கும் காரணம் அன்னைக்கு நம்ம தப்பு பண்ணதான், இனிமே நம்ம போயிட்டு நம்ம குருவை தேடி கண்டுபிடிக்க முடியாது. பட் நம்ம மனசுக்குள்ளேயே அவரை வந்து துதிச்சோம்னா அது வந்து குருவுக்கு தெரிய வரும். அவர் நம்மளை ஒருவேளை மன்னிச்சா நமக்கு இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் மீண்டும் நம்மளால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, குரு கிட்ட குரு பிரகஸ்பதிய நினைச்சு தினமும் அவர் மனசுக்குள்ளேயே தியானித்து துதிக்க ஆரம்பிக்கிறாரு. குருவுக்கு நடந்ததெல்லாம் தெரியுது. அவரும் சே பாவம், அவன் வந்து பண்ண தப்ப வந்து நிஜமாவே ரியலைஸ் பண்ணிட்டான், போயிட்டு போறான். என்ன இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு, நம்ம தான் மன்னிச்சாகணும். அதுதான் குருவனுடைய மேன்மை இல்லையா. எப்படி வந்து அம்மாவும் அப்பாவும் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துடுறாங்களோ மன்னிச்சிடுறாங்களோ, குருவும் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண தப்ப நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மன்னிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து மன்னிச்சிடுறாரு. மன்னிச்சு அவர் முன்னால வந்து காட்சி கொடுக்குறாரு. அவரை இந்திரனை வந்து கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்லி, சரி நடந்ததெல்லாம் நடக்கட்டும், நீ இப்போ உன்னோட இந்த நிலைமையிலிருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா சிவ வழிபாடு செய்யணும். நீ சிவ வழிபாடு செஞ்சானா இந்த பிசாசு உன்னை வந்து தொடர்றத, இந்த விருத்ராசுரன் பிசாசு அது வந்து உன்னை தொடர்றத வந்து நிறுத்திரும் அப்படின்னு சொல்றாரு. இந்திரனுக்கு அதை கேட்கவும் ஒரே சந்தோஷம். தாமரை தண்டுல இருந்து இந்திரன் வெளியில வராரு. தேவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு பூலோகத்துல காடு மலையெல்லாம் தேடி புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் நீராடி நிறைய சிவஸ்தலங்கள் எல்லாத்தையும் போய் தரிசிட்டு வராரு. அதான் தலங்கள்ல ரொம்ப விசேஷமான தலம் எதுவா இருக்கும்னா சுயம்புலிங்கமா இறைவன் எங்க எழுந்தருளி இருக்காரோ, எங்க வந்து அவர் சுயம்புலிங்கமா இருக்காரோ அந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி அவர் போயிட்டே இருக்காரு. ஆனாலும் அவரை வந்து அந்த விருத்ராசுரன் பிசாசு வந்து பின்னால வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி அவங்க வந்து பில்கிரிமேஜ் போயிட்டே இருக்காங்க, தல யாத்திரை போயிட்டே இருக்காங்க. போகையில ஒரு இடத்துல வந்து கடம்ப மரம், வில்வ மரம் நிறைய இருக்குது. நிறைய கடம்ப மரங்களும் வில்வ மரங்களும் நிறைய மண்டி கிடக்குற ஒரு காட்டுக்கு வராரு. அங்க வந்ததும் இந்த யூஸ்வலா இவர் வந்து காடு மலையெல்லாம் ஏறி வரும்போது சிங்கம் புலி கரடி இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா வேட்டையாடிக்கிட்டே வருவாராம். ஆனா இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வரவும் அவருக்கு வந்து சே சிங்கம் புலியெல்லாம் அதது பாட்டுக்கு இருக்கு, நம்ம ஏன் அதை போய் வேட்டையாடணும் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நல்ல எண்ணங்கள் அவருக்கு வர ஆரம்பிக்குது. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த இடத்துக்கு அவர் வந்ததும் அது வரைக்கும் அவரை விடாம துரத்திக்கிட்டு வந்த அந்த விருத்ராசுரனுடைய பிசாசு அந்த பிளேஸுக்குள்ள வந்ததும் இந்திரன் வந்ததும் தொடர முடியாம அப்படியே போயிடுச்சு. இந்திரனுடைய பிசாசு இப்ப கண்ணுக்கே தெரியல. அந்த விருத்ராசுரனுடைய பிசாசுக்கு ஒரே சந்தோஷம், என்ன இது, நம்மள வந்து தூக்கத்துல கூட நிழல மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருந்த இந்த பேய காணமே, நம்மளுக்கும் மனசுக்குள்ள என்னமோ விசேஷமா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அப்போ அங்க தேவர்கள் வந்து அங்க ஒரு சிவலிங்கத்தையும் குளத்தையும் இருக்கிறத பாக்குறாங்க. இந்திரன் வந்து அவருடைய குருவை வணங்கி கேக்குறான், குருவே இனிமே நான் என்ன செய்யணும், இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கே, இனிமே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அதுக்கு குரு வந்து, முதல்ல இந்த புண்ணிய தீர்த்தத்துல வந்து நீராடு, காத்துலயும் மழையிலயும் வெயிலையும் இருக்கிற இந்த சுந்தரலிங்கத்துக்கு முதல்ல ஒரு கோயில் கட்டி அழகான விமானம் ஒன்று வந்து அமைச்சு நீ வந்து உன்னோட வழிபாட்டை ஆரம்பி, அப்போதான் உன்னுடைய கொலைப்பழி வந்து நீங்கும். ஏன்னா இந்த மூர்த்தி கிட்டையும் இந்த தீர்த்தம் கிட்டையும் இந்த குளத்துல இருக்கிற தீர்த்தத்துக்கிட்டையும் ரொம்ப விசேஷமா இருக்கிறதுனால, உன்னை விசேஷமா இருக்கிறதுனால தான் உன்னை துரத்தி வந்த அந்த கொலைப்பையெல்லாம் காணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்களோட குளத்துல நீராடி தேவேந்திரன் இந்திரலிங் அந்த லிங்கத்தை வந்து வழிபடுறாரு. பக்கத்துல இருந்த அந்த மரத்தெல்லாம் வெட்டி நிலத்தை சமதளமாக்கி லிங்கத்தை வந்து தினமும் பூ போட்டு கிடைக்கிற பழங்களையும் உணவுப் பொருட்களையும் வச்சு லிங்கத்துக்கு வந்து நிவேதனம் செஞ்சு வழிபடுறாரு. அதுக்குள்ள பலவிதமான ஒரு சின்ன அவரால் முடிஞ்ச ஒரு அழகான கோயிலை வந்து கட்டிடுறாரு. சின்ன கோயிலில் நல்ல கோயிலை வந்து கட்டிடுறாரு. அதுக்கு மேலே வந்து ஒரு விமானம் வந்து அமைக்கிறாரு. இந்த கோயிலுக்கு மேலே ரூஃப் வேணும், அதை வந்து அமைக்கிறாரு. அது எப்படி இவங்களெல்லாம் இழைக்கப்பட்டு தேவர் அந்த விஸ்வகர்மா இருக்காரு இல்லையா, வஜ்ராயுதம் பண்ணி கொடுத்தாரு, ததிசி முனிவருடைய எலும்புல இருந்து வஜ்ராயுதம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா, அந்த விஸ்வகர்மா வந்து இந்த கோயிலுக்கான மேற்கூரை கட்டட வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அழகாக மானம் வச்சு நல்ல இதில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க, நல்ல நேரம் பார்த்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. வந்து 5 பிரகாரம் வச்சு பல மண்டபங்கள்லாம் வச்சு அம்மன் கோயில் வச்சு கோபுரங்கள் அப்புறம் வந்து தேவதைகளோட விக்கிரகங்கள் சுற்றி வரும்போது விஷ்ணு இந்த மாதிரி துர்கை இந்த மாதிரி தேவதைகள்லாம் வைக்கணும் இல்லையா, அந்த தேவதைகளோட விக்கிரகங்கள்லாம் வச்சு கோயிலுக்கு வந்து கல் குளத்துக்கு படிக்கட்டு எல்லாம் வச்சு கட்டிடுறாங்க. இப்போ ஒரு வீடு கட்டவே எவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ இடத்தையும் கட்ட எவ்வளோ நாள் ஆகும், பூஜைக்கு பூ கொண்டு வர்றதுக்காக தேவர்களை வந்து இந்திரன் வந்து அனுப்புறாரு. தேவர்கள் வந்து பூ கிடைக்காம திண்டாடுறாங்க. அப்போ தேவேந்திரன் சொல்றான், சரி இந்த பூலோகத்துல இந்த வனத்துல தான் வந்து பூக்கள் கிடைக்கல, நீங்க வந்து நம்ம இந்திரலோகம் போங்க, மேல தேவலோகம் போங்க. போயிட்டு இந்திரன் படுற இந்த பாட பார்த்து இறைவன் வந்து என்ன பண்றாரு, அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு குளம் இருந்தது இல்லையா, அந்த குளத்துல வந்து விசேஷமா பொன் தாமரைகள் அப்படியே கோல்டன் கலர், லோட்டஸ்னா யூஸ்வலாக என்ன கலரில் இருக்கும், ஒயிட் இருக்கும், அப்புறம் அந்த பர்பிள் ஒரு கலரில் இருக்கும் இல்லையா, ஆனால் இந்த லோட்டஸஸ் எல்லாம் அப்படியே கோல்டன் கலரில் இருந்ததாமா, பொற்றாமரைகள் அந்த மாதிரி பாடுபட்டு வணங்கணும்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு நான் ரொம்ப விசேஷமான ரொம்ப சந்தோஷமான ஒரு பூவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன் தாமரைகளை வந்து வர வைக்கிறாரு. அந்த பொற்றாமரைகளை பார்க்கவும் இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம், பூக்கள் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து வழிபடுறாரு. அந்த லோட்டஸஸ் அந்த குளத்துல வந்ததுனால தான் இன்னைக்கு கூட மதுரையில அந்த கோயில் குளம் வந்து என்ன சொல்லி கூப்பிடுறாங்க, பொற்றாமரை குளம். அப்போ ஒரு கோயில ஆகம விதிப்படி முறையா எல்லா சுத்தா கட்டணும்னா இன்னுமே ரொம்ப நாள் ஆகும் இல்லையா, அது மாதிரி ரொம்ப காலம் ஆயிட்டு இருக்கு. இந்திரன் பார்த்து பார்த்து ரொம்ப அழகா பொறுமையா கட்டிக்கிட்டு இருக்க இந்த சுயங்கத்துக்கு வந்து ஆனா விடாம அவரு பூஜைகள் வந்து விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போது
1: பூக்கள் அந்த காலத்தில் வந்து மதுரை இப்போ இருக்கிற மாதிரி நிறைய டிராஃபிக்கோட ஜே ஜேன்னு எங்கே பார்த்தாலும் கடைகளும் வீடுகளும் மக்களுமா கூட்டமாலாம் இல்லை. மதுரை வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா கடம்ப வனம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கடம்ப மரங்கள் நிறைய கடம்ப மரங்கள் இருந்தது. அப்புறம் வில்வ மரங்கள் நிறைய இருந்தது. இதெல்லாம் நிறைஞ்ச கடம்ப மரங்களும் வில்வ மரங்களும் நிறைந்த காடாக தான் அந்த காலத்தில் மதுரை என்பது இருந்திருக்குது. அதனால அந்த வனத்தில் அது வந்து ஒரு காடு, நல்ல வனமாக இருந்திருக்கு. அந்த வனத்தில் பூஜைக்கு ஏற்ற மலர்கள் வந்து கிடைக்கல. பூஜைக்குன்னு சில குறிப்பிட்ட மலர்கள் வைப்பாங்க. அந்த மலர்கள் வந்து கிடைக்காம அந்த வனம் முழுக்க தேடி தேடி பார்த்தோம், அவங்களுக்கு தேவையான நல்ல மலர்கள் நிறைய கிடைக்கல. அப்போ இந்திரன் சொல்றாரு, நம்ம இந்த காட்டுக்குள்ளே இருக்கோம், நமக்கு பூஜையை வந்து திருப்தியாக செய்யறதுக்கு தேவையான சந்தனம், குங்குமம், மஞ்சள், இன்னும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே நமக்கு இங்கே வந்து சரியாக கிடைக்கல, எல்லாம் போய் தேவலோகத்தில் போய் எடுத்துட்டு வாங்க, அங்கே தான் நிறைய இருக்கு இல்லையா, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்க தேவர்களும் மலர்கள், சந்தனம், ஆபரணம், ஆடைகள் எல்லாம் கொண்டு வர்றதுக்காக தேவலோகத்துக்கு போகிறாங்க. ஆனால் அது வரைக்கும் இங்கே பூஜை பண்ணுறதுக்கு மலராவது வேணும் இல்லையா, நிறைய பஞ்சாமிரதம், பஞ்சகவ்யம், நிறைய விசேஷமான வஸ்துக்களால் பண்ண முடியலை அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் மலராவது இட்டு பூஜை பண்ணணும் இல்லையா. அந்த மலர் கிடைக்காம தான் நம்ம கஷ்டப்படுறத பார்க்க பொறுக்க மாட்டாரே, நமக்கு என்ன வேணுமோ அவர் வந்து அதை நம்ம விருப்பப்பட்டு பூஜை செய்யணும், கோயிலுக்கு போகணும், அதுக்கான சந்தர்ப்பங்களை வந்து இறைவன் உடனே ஏற்படுத்தி கொடுத்துருவாராமா. கிடைக்காம இந்திரன் படுற அவதியை பார்த்து பெருமான், சிவபெருமான் வந்து மனம் இறங்கி, குளம் இருந்தது இல்லையா, குளம் இருந்ததுன்னு நான் சொன்னேன்னா அந்த குளத்துல வந்து விசேஷமான நறுமணமான ரொம்ப அழகான நிறத்துல தாமரை மலர்களை வந்து பூக்க செய்தாராம். அதுக்கு வந்து சடனா திரும்பி பார்க்கும்போது பொன் பொன் கலர்ல தாமரை மலர்கள், பொற்றாமரைகள், அப்படியே தங்கத்துல தாமரை பூத்த மாதிரி இருக்குது. அதை பார்க்கும் ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். போய் பறிச்சு பார்க்கறாரு, அதையெல்லாம் தாமரை மலர்கள், நிஜமான தாமரை மலர்கள். மனம் வீசுது, ரொம்ப வாசனையா இருக்குது. மனம் மொய்க்கிற அளவுக்கு அதுல அவ்வளவு தேன் இருக்கு. இந்திரனுக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். எங்கிருந்து இவ்வளவு தாமரை மலர்கள் நம்ம இவ்வளவு நாள் தேடி கிடைக்கல, திடீர்னு இந்த குளத்துல, நம்ம தினமும் பாக்குற இந்த குளத்துல திடீர்னு எப்படி இவ்வளவு தாமரை மலர்கள் வந்தது, ஆஹா இதெல்லாம் ஈசன் கருணைதான் அப்படின்னு நினைச்சு மனம் மகிழ்றாரு. அந்த குளத்துக்கு உடனே, அது வரைக்கும் பேர் சூடாம பேர் சூட்டாமல் இருந்த அந்த குளத்துக்கு பொற்றாமரை குளம். ஏன்னா தாமரை வந்து என்ன கலர்ல இருக்கும், அந்த ஒரு பர்பிள் வயலட் கலர்ல இருக்கும். ஆனால் இந்த குளத்தில் பூத்த தாமரைகள் மட்டும், தாமரைகள் யூஸ்வலாக ரெண்டு கலரில் இருக்கும், ஒயிட் இருக்கும், இன்னொன்று அந்த பர்பிள் வயலட் அந்த கலரில் இருக்கும். கோல்டன் கலர் லோட்டஸஸ் நம்ம பார்த்துருக்கோமா, இங்கே பிறந்ததுனால அந்த குளத்துக்கு பேர் பொற்றாமரை குளம். இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் தேவலோகத்திலிருந்து பூஜை சாமானோட தேவர்களும் வந்துட்டாங்க. ஆடல் பாடலோட மந்திரங்களோட கும்பாபிஷேகம் செஞ்சு பெரிய ஹோமம் எல்லாம் நடத்தி வாத்தியங்கள் முழங்க பெரிய பெரிய அண்டால நெய் ஒழுகிற சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை அந்த மாதிரி நைவேத்தியம் எல்லாம் படைச்சு பல முறை விழுந்து வணங்கி இந்திரன் செஞ்ச அந்த பெரிய பூஜையை கண்டு இறைவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு இந்திரனுக்கு வந்து இறைவன் காட்சி அளிக்கிறார். இந்திரன் வந்து அப்பா எவ்வளவெல்லாம் அல்லல் பட்டு போயிட்டாரு இல்லையா, ஒரு டீச்சரை வணங்காததனுடைய வந்து எவ்வளவு பெருசா நடந்திருக்குன்னு பாத்தீங்களா. நீங்களும் உங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸோ பிரின்சிபலோ யாரு வந்து உங்களை கடிஞ்சு பேசினாலும் இவங்களெல்லாம் இவங்க எல்லாம் வணங்கத்தக்கவர்கள், நமக்கு வந்து புத்தி புகட்டுற, கல்வி புகட்டுற ஆசான், இவங்களெல்லாம் வந்து அவங்க கோபமா பேசினாலும் நம்ம நல்லதுக்கு தான் பேசுறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு தப்பு இந்திரனுக்கு வந்து தோணுச்சாமா, ஒரு தப்பு அங்க நம்ம பண்ணினது எவ்வளோ பெரிய அல்லலை கொண்டு வந்து நம்மளை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் காட்சி அளித்த போது இந்திரன் வந்து இறைவன் காட்சி அளித்தும் கேட்குறாரு, உனக்கு வந்து என்ன வரம் வேணும்னு கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறாரு. அப்போது இந்திரன் வந்து சொல்கிறாரா, என்னை தொடர்ந்து வந்த பிரம்மஹத்தி நீங்கினதே பெரிய வரம், எனக்கு வந்து உங்களை எப்போதும் மறவாமல் இருந்து உங்களுக்கு தொண்டு செய்கிற வரம் தான் எனக்கு வேணும், எப்போவுமே நான் உங்களை மறக்கக்கூடாது, மறக்காமல் உங்களை தொண்டு செய்கிற அந்த பேர் எனக்கு கிடச்சிச்சினாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து கேட்குறாராம். நான் வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்பட்டவங்க கடைசியில் வந்து அப்பாடா நிம்மதியாக உட்கார்ந்தாலே போதும் அதுவே பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கே அவன் வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நமக்கு அப்படி வீடு வேணும், நமக்கு இவ்வளவு நகை வேணும் அப்படின்னுலாம் இருக்கும். பட் லைஃப்பில் ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்கன்னு வைங்க, அப்போதான் அந்த அப்பாடா அப்படின்னு ஒரு உட்கார்ற நிம்மதி, அதனுடைய அருமை வந்து அப்போதான் அவங்களுக்கு தெரியும். வந்து அவ்வளோ பெரிய பதவியில் இந்திரலோகத்தில் அரசனாக இருந்து அந்த பதவியை வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்காம குருவுக்கு பண்ணின அபச்சாரம் தான் இவ்வளவும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இப்போதான் அவருக்கு வந்து நிம்மதி கிடச்சிருக்கு. நிம்மதி கிடச்சதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேட்குறாரு, எனக்கு உங்களை எப்பயும் வணங்குற பேர் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு. அப்புறமான்னு சொல்கிறாரா, நீ கட்டின கோயில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இது என்றைக்கும் அழியாது, அதோட என் கோயிலுக்கு நீ வேந்த விமானம் இனி இந்திர விமானம் அப்படின்னு உன் பெயராலேயே அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கு கூட அந்த இந்திர விமானம் அந்த கோயிலுக்கு மேலே இந்திர விமானம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் மீனா மதுரைக்கு போனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தவறாமல் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. போ வச்சு, ஓ இந்திரன் வந்து இந்த சுயம்புலிங்கத்தை கண்டுபிடிச்சாரு, இங்கே இந்த பொற்றாமரை குளத்தில் வந்து இறைவன் அவருக்காக வந்து பொன் தாமரை மலர்களை கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சா அந்த கோயிலில் வந்து சுற்றி பார்த்து வழிபட்டுட்டு வரணும். இந்திரன் வந்து சிவபெருமானை வந்து அந்த கும்பாபிஷேகம் பண்ணி வழிபட்ட அந்த நாள் இருக்கு இல்லையா, அது என்னைக்குன்னா சித்திர மாசத்துல வர்ற பௌர்ணமி, அந்த சித்ரா பௌர்ணமிய இன்னைக்கும் இந்திரன் பூஜிப்பதாக ஆகம விதிப்படி விழா வந்து நடக்குது. இந்திரனை வந்து அதுக்கப்புறம் பிசாசுகள் தரத்தவே இல்லை, நிம்மதியா தேவலோகத்துல போய் எல்லா சுகபோகங்களோட அரசாண்டு நிம்மதியா இருக்காரு. ஆனா சித்திர மாசம் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சுந்தரலிங்கத்தை வந்து அவர் பூஜை செஞ்சு வணங்கிட்டு போறாரு. அந்த சித்ரா பௌர்ணமி அப்போ மதுரையே விழா கோலம் பூண்டிருக்கும், ரெண்டு நாள் ஃபுல்லா எல்லா பக்கமும் லீவ் விட்டுருவாங்க, ஸ்கூல்ஸ் கடை எல்லாம் லீவு, காலேஜஸ் எல்லாம் லீவு. மதுரையே வந்து பார்த்தா அந்த தெப்பக்குளத்துலயும் அங்கதான் இருக்கும், ரொம்ப பெரிய விழாவா நடத்துவாங்க சித்ரா பௌர்ணமி, பெருசா வந்து அப்போ நடக்கும். இந்திரனோட அந்த பழியும் தீர்ந்தது, அவனை துரத்தி வந்த பிசாசுகள் எல்லாம் விரட்டி அவனுக்கு காட்சி கொடுத்தது சிவபெருமானுடைய முதல் திருவிளையாடல். சரி, ஒரு திருவிளையாடல் புராணத்துல இருக்கிற திருவிளையாடல் புராணத்துல இருக்கிற ஒரு கதையும் படிச்சா கேட்டா ஒரு பலன் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த முதல் திருவிளையாடலை படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் என்ன கிடைக்கும், எதிரிகளை ஜெயிக்கிற வல்லமை கிடைக்கும், புண்ணியத்தை தரும், பழியும் உடல் பிணியும் போகும். நம்ம மேலே ஏதாவது வீண் பழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீண் பழி போகும். நம்மளை வந்து ரொம்ப யாராக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எனிமீஸில் நம்ம பண்ண கர்ம வினைகள் தான் வந்து நமக்கு வந்து எதிரிகள் ரூபத்தில் வந்து நம்மளைய வந்து வாட்டி வந்து நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும், அவங்கள எப்படி நம்மளால் சமாளிக்கிறதுனே தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த இந்திரன் பழி தீர்த்தல் அப்படின்ற இந்த புராணம், முதல் திருவிளையாடல் புராணத்தை வந்து நம்மளால நம்ம கர்மமே தான் அதெல்லாம், அதனால விளைவிக்கிற துன்பமியாகும் இல்லை நமக்கு வந்து ஒரு நமக்குஞ்சா இந்த பாவம் நம்மளை விட்டு நீங்கும், நம்ம என்ன செய்யணும்
0: இல்லை, முதல் திருவிளையாடல் புராணத்தை படிக்கிறதன் மூலமா நமக்கு கிடைக்கிற நன்மை. எல்லாம் இந்த கதை, இந்த புராணம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் மதுரைக்கு போகும்போது மறக்காம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களை சொல்லி நீங்க கூட்டி போ, கோயிலுக்கு போகணும். அங்க போயிட்டு இங்கதான் இந்திரன் வழிபட்டாரு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டாரு, இதுக்கு ஏன் பொற்றாமரை குளம்னு வந்தது, பேர் வந்தது. அப்புறம் அந்த 64 திருவிளையாடல் வந்து அவங்க படமா வரைஞ்சிருக்காங்க, அதையெல்லாம் போய் 64 திருவிளையாடல்களையும் ஒன்னொன்னா அதுக்கு வந்து அவங்க கதையும் எழுதியிருப்பாங்க, அதையெல்லாம் படிக்கணும். பெரிய சுற்று பிரகாரத்தெல்லாம் வந்து இந்திரன் அவ்வளோ அழகா கட்டியிருக்காரு இல்ல. நம்ம மனிதர்கள் கட்டின கோயிலுக்கு போனாலே நமக்கு நன்மை நடக்குது. இது இந்திரனே கட்டின கோயில், அப்போ அங்க எவ்வளோ தெய்வீகத்தன்மை இருக்கும். அதையெல்லாம் போய் சந்தோஷமா பார்த்து அனுபவிச்சு செஞ்சுட்டு வரணும். சரியா குழந்தைகளா, உங்களுக்கு திருப்பி நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு நல்ல புராணம், ரெண்டாவது திருவிளையாடல்ல உள்ள இரண்டாவது புராணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா,
2: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் வெல்லுமா மிகவல்லார் மெய்ப்பொருள் நாயனார் நாடகம். நன்மை மிகுந்த சேதி நாட்டின் மேன்மை பொருந்திய தலைநகரம் திருக்கோவல் ஊர். திருக்கோவல் ஊராம் வீரட்டானத்து உமையம்மையாரை உருவாகம் வைத்தருளும் சிவபெருமானிடத்து பக்திமை செய்தொழுகும் மலையமான் நாட்டின் அரசர் மெய்ப்பொருள் நாயனார். நன்மை மிகுந்த மறை வழியில் உலகம் விளங்குதற்கு ஏதுவான பெருமை மிக்க நற்குணங்களைத் தாங்கி பெருவிருப்போடு சிவபெருமானின் அடியவர்கட்கு அவர்தம் திருவுள்ளக் குறிப்பு உணர்ந்து பணிவிடை செய்து வருகின்றார். இதோ சேதி நாட்டு அரசவை.

0: சேரிநாட்டு மன்னர், திருநீற்றின் அன்புகளை காக்கும் அரசர், மெய்ப்பொருள் வேந்தர், வாழ்க வாழ்க.
1: சிவசிவ அமைச்சரே, நம் சேதி நாட்டு மக்கள் சைவமாம் சமயம் சார்ந்து சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் திருநீற்றின் அன்பு நெறியில் வாழ்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இருப்பினும் நம் மக்களின் தேவைகளை முன்னமே அறிந்து அவர்களுக்கு ஆவண செய்ய வேண்டியது நமது தலையாய கடமையாகும்.
2: அலை வீசுகின்ற கங்கையை தாங்கி திருச்சடையுடைய சிவபெருமானின் அடியவர் திருவேடத்தையே சிந்தை செய்யும் வேந்தே, நல்லாட்சி செலுத்துவதற்குரிய அரசியல் நெறியில் நின்று வழி வழியாக போற்றி வரும் அறநெறியை தவறாமல் பாதுகாத்து மலையணைய நெடிய தங்கள் தோல்வழியால் பகைவரை வென்று தாங்கள் கூறிய சொற்களினின்றும் வேறுபடாது நன்னெறிகளை போற்றி வரும் குணங்களால் உயர்ந்திருக்கும் தங்கள் அருளாட்சியின் கீழ் வாழ நம் சேதி நாட்டு மக்கள் அனைவரும் பெருந்தவம் செய்துள்ளனர், பெருந்தவம் செய்துள்ளனர்.
1: சிவசிவா அமைச்சரே, திருக்கோவலூர் வீரட்ட முறையும் நம் இறைவருடைய திருவருளே நம்மையெல்லாம் இயக்குகின்றது. விடையேறும் வித்தகரின் கருணையின்றி ஓர் அணுவும் அசையாது. நம் ஈசனாரின் அருளாணையின் வண்ணமே எம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த திருநீற்றின் அன்பு நெறியில் இன்றும் வலுவாது நம் சேதி நாடு திகழ்கிறது. அமைச்சரே, நம் நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் விதிமுறைப்படி பூசைகள் நடைபெறுகின்றதா?
3: ஆம் அண்ணா, நம் சிவபெருமான் வீற்றிருந்தருளும் திருக்கோவில்கள் அனைத்திலும் தங்கள் ஆணையின்படி நித்திய பூசைகளும் மற்றும் சிறப்பு வழிபாடுகளும் தவறாது நடந்து வருகின்றன. அரசே, தங்கள் அருளாட்சியில் நம் சேதி நாடுக்கு மேன்மைக்குள் திருநீற்றின் ஒளி நிறைந்து விளங்குகின்றது. நம் நகர வீதிகளில் இங்கு பார்க்கினும் சிவநடியார்கள் நிறைந்துள்ளனர். திருநீறு உரத்திராகும் அணிந்த திருவேடத்தினராய் அன்பர்களை காணும் போது இது சேதி நாடா இல்லை திருக்கைலாயமா என்று என்ன தோன்றுகிறது.
1: சிவாயனவர் அமைச்சரே, தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மையே. நம் இறைவர் அடியவர்கள் தாங்கும் திருவேடத்தில் நீக்கமர நிறைந்திருப்பார். அடியவர்கள் கொண்டுள்ள தவவேடம் சிவமாகவே எண்ணி வழிபட வேண்டியதாகும். இதுவே சைவ நீதியும் ஆகும். அமைச்சரே, தங்களுக்கு எவ்வாறு நம் நகரம் கைலாயமாக காட்சியளித்ததோ அதுபோலவே திருவீற்றின் மாரவேடத்தை காணும் போது மஞ்சள் நடம்புரியும் எம் வள்ளலின் அருட்கோலமே அடியேனுக்கு நினைவருகின்றது. சிவசிவா, நாம் தேடிய செல்வங்களும் நம் முன்னோரால் ஈட்டப்பெற்று வழி வழியாக காத்து வரும் மற்ற செல்வங்களும் தில்லை பொன்னம்பலத்தில் ஆடல் செய்தருளுகின்ற எம் பெருமானின் அடியவர்களுக்கே உரியனவாகும். எம் பெருமானின் அடியவர்களுக்கே உரியனவா இறைவா. சிவசிவா
2: வேந்தே, சிவனடியார்களின் குறிப்பறிந்து அவர்கள் வேண்டுவனவற்றை விரும்பிய மனத்தினோடும் உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் குறைவர கொடுத்து உவக்கும் தங்களின் திருத்தொண்டின் பெருமை எங்கள் உரையில் அடங்குமா? சிவசிவ சிவசிவ.
0: சேரி நாட்டு மன்னர், திருநீற்றின் அன்பு நெறி காக்கும் அரசர், வாழ்க வாழ்க.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கில் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 85வது பாடல் முதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: கற்ற தேசிகன் அருளினார் சிந்திய ஆகமத்தை. அந்த ஆகம சித்தாந்தத்தை அப்படியே ஒரு வாட்டின் சொல்றாருப்பா. கற்ற தேசிகன், தேசிகன்னா குரு. இப்ப நம்ம எம்எஸ்சி படிச்சு பட்டம் வாங்கணும்னு வச்சுக்கோ, நம்மளா பட்டம் படிச்சு பட்டம் வாங்கிட முடியுமா? கற்ற ஆசிரியர் இடத்துல தானே படிச்சு பட்டம் வாங்கணும், அப்படிதானப்பா? இல்ல தண்ணி நம்மளா படிச்சு பட்டம் வாங்க முடியாது, முடியாது. இந்த படிப்பு எப்படின்னா அந்த படிப்பு எப்படி? அதனாலே கற்ற தேசிகம் அந்த ஆகமத்தை கற்ற தேசிகம் அருளினார் சிந்திய ஆகமத்தை பற்றினால் உள முயற்சியில் பணிவோடும் பயில்லூர். பாப்பா, இதெல்லாம் ரொம்ப நின்று சொல்ல வேண்டியதா இருக்கு. தேசிகானத்திலே சீடன் எப்படி இருக்க வேணுமானால், சீடன் எப்படி இருக்க வேணுமானால் பயந்து பக்தியோடு இருக்கணும், பயபக்தியோடு நடக்கும். தேசிகனுடைய மனம் போனாலும், குருவனுடைய மனம், தேசிகனாலும் குருவனாலும் ஒண்ணு. குருவனுடைய மனம் போனாதபடி, குரு சந்தோஷப்படும்படியாக பயம் பக்தி நிறைய உண்டு பண்ணி கொண்டு ஆசிரியத்திலே பாடம் கேட்கறது. சாமானியமல்ல, சாமானியமல்ல. அதனால ஆணவத்தெல்லாம் மூட்டை கட்டி போட்டுறோம். ஆச்சாரியிடத்துல பாடம் கேட்கும் போது எப்படி இருக்கணும் தெரியுமா? ரொம்ப பயபக்தி தன்மையிலிருந்து மாறவே கூடாது. அப்படி கற்ற தேசிகன் அருளினார் சிந்தி ஆகமத்தை பற்றினால் உள முயற்சி பணிவுடும் பயின்றூர். பணிவுடும் என்றது ஏதேனும் இவர் திருமம் வைத்து பயந்து பணிந்தேத்தா அதுவும் பற்று என்பது சைவ சமய நிதி. ஆண்டவன் கோயிலுக்கு போறோமா, அடியாளத்துல போறோமா, ஆசிரியத்துல போறோமா, அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேணுமோ மிகவும் பயமும் பக்தியும் அவசியம், அச்சமும் அன்பும் கொண்டு ஆதினிடத்திலே பாடம் கொடுத்தார். அப்படி செய்து பெற்றதோர் இந்த பிறப்பினில் பெருமளம் நீங்கி ஆகமத்தை கற்ற தேசிய நிலத்திலே நன்றாக பயபக்தியோடு நன்றாக பாடம் கேட்டது தெளிந்தானால் இந்த பிறப்பிலேயே பெருமளம் நீங்கி, பெருமளங்கிறது ஆணவ மலை நீங்கி, நீங்கி சிற்றுயிர்க்குயிராகிய சிவத்தின் ஒன்றாவார். உயிர்க்குயிராகிய சிவத்தின் ஒரு சேர்ப்பார். ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனா அந்த மக்களுக்கு சாமானியமா தெரியாது, புலவர்களுக்கே சாமானியமா தெரியாது. சிவத்தோடு சேருதல், சீவன், சீவன் சிவத்தோடு சேருதல். சிவத்தோடு சேருதலுக்கு சிவனருடைய ஆகம நெறியிலே நின்றவர்கள் சிவத்தோடு சேருவார். ஆகம நெறியில் நின்றவர்கள் சிவத்தோடு நில்லாதவர்கள் சேரமாட்டார். மறுபடியும் பரப்பு எடுப்பார்கள். எந்த பரப்பு வருதுன்னு சொல்ல முடியாது. எந்த பரப்பு வருதுன்னு இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலே என்பது தாயமானவர். அதனாலே இப்பொழுது மனுஷனா இருக்கிறமா, சரியா ஒழுங்கா நடக்கலைன்னு வச்சுக்க, மனுஷத்தன்மை இல்லேன்னு வச்சுக்க, அடுத்தாப்புல நாயோ நரியோ மாடோ ஆடோ அப்படி போட்டுருவான். நீ மனுஷ மாதிரி நடக்கல, மனுஷத்தன்மை நடக்கல, அதனால ஒண்ணு மனித பிறவியில் ஆயிக்கல அப்படின்னு அவன் போட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே ஒண்ணு பண்ண முடியாது. அதனாலே இந்த பிறவியிலேயே ஆகமத்தை கற்ற ஆசிரிய நிலத்திலே நன்றாக பாடம் கேட்டு அந்த ஆகமத்திலே சொன்னபடி வழிபாடு செய்து அதனால நெறியில் நின்றானால் பெருமலை நீங்கி சிவத்தோடு சேரும். சிவத்தோடு சேருதல் தான், சிவத்தோடு சேருதல் தான் உயிருக்கு பெருமை. மலத்தோடு சேருதல் உயிருக்கு சிறுமை. இப்பொழுது மலத்தோடு சேர்ந்து இருக்கிறோம். மலத்தோடு சேர மலை நீங்கிருச்சுன்னா சிவத்தோடு சேருவோம். மலத்தோடு சேர்ந்துதானே இப்போ உலக வாழ் மலர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, மலை நீங்கினால், மலை நீங்கினால் சிவத்தை சேர்ந்து விடுவார். ஆமா, நீங்கிறதுக்கு தான் இந்த வழிபாடு. வழிபாடு மனம் வாக்கு காயங்களாலே ஆகமத்துப்படி போய் வழிபாடு பண்ணினவர்கள் மலத்தை நீங்கி சிவத்தை சேருவார்கள். அதுதான் சித்தமலம் அறுபத்து சிவமாக்கி இணையாண்ட என்பது திருவாசகம். ஆகமத்தின் பல ரெண்டு பாட்டுல நல்லா கொடுத்துருக்காருப்பா. சிவாலயம் கிளமான சிவாலயம் அடாலயம் சிவலிங்கம் புக்கரணி முன்போலாக சீர் பொருள் அடையும் பலம். அதனாலே இப்ப நமக்கு கடவுளத்திலே பத்தி வருவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் ஆலயம் அவசியம், கோயில்கள் அவசியம். ஆலயம் தொழுவது சாலவும், ஆலயம் தொழுவது சாலவும். ஆலயத்தினுடைய சிறப்பு, ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் நம்முடைய நாட்டுல அதிகம், எல்லா நாட்டிலும் இருக்கு, நம்முடைய நாட்டிலே அதிகம். என்ன காரணம்னா, இங்க எல்லாம் ஆகம விதிப்படி அமைப்பு பூசை கும்பாபிஷேகம் சகலம். மற்ற நாடுகள்ல இப்படி கிடையாது. மற்ற நாடுகளுக்கு சிவனே கடவுள் என்பதும் தெரியாது ஒன்று. இன்னும் வடநாடல்ல ஆகம விதி கிடையாது, வடநாட்டில எல்லாம் ஆகம விதி கிடையாது, இங்க தமிழ்நாட்டில தான் ஆகம விதி. அது தெரியுமா உங்களுக்கு, அங்க எல்லாம் வேத விதி மற்ற இந்த ஆசாரங்கள்லாம் அங்க வடக்க பார்க்க முடியாது, வடநாட்டுல பார்க்க முடியாது. இந்த ஆசாரங்கள், அனுஷ்டானங்கள், முறை நெறி இதுகளெல்லாம் இந்த ஆகம விதிப்படி கட்டிய இந்த ஆலயத்துல இருக்கின்ற அர்ச்சகர்களும் மற்ற அன்பர்களும் செய்கின்ற முறைகள் பூராவும் சிறப்பாக இருப்பது இந்த நாட்டுதான், தமிழ்நாட்டு. அதனாலே ஆலயம் அவசியம், ஆலயம் அவசியம் அவசியம் அவசியம். ஆலயம் என்பது லயம், ஆலயம் என்று ரெண்டு சொல்லு. ஆ என்பது ஒரு வாக்கியம், லயம் என்பது ஒரு வாக்கியம். ஆன்மாக்கள் லயமாகின்ற இடம், லயம் என்றால் பொருந்துதல், பொருந்துதல். ஆலயத்தை தரிசிக்காம சிவபக்தன் சோறு உண்ணக்கூடாது, சிவபக்தனா இருக்கிறவன் சாமியை தரிசிக்காம சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நம்ம எல்லாம் தினந்தோறும் பூசையில சிவனை தரிசிக்கிறோம், சாப்பிடுறோம், அப்புறம் முடிஞ்சப்போ ஆலயத்துக்கு போறோம். ஆனா தினந்தோறும் ஆலயத்துக்கு போனா நல்லதுதான், தினந்தோறும் ஆலயத்துக்கு போனா நல்லதுதான். நிலை பெறுமாறு நிதியில் நெஞ்சே நீவா நித்தலும் இவ்விரானுடைய கோயில் புக்கு, நித்தலும் இவ்விரானுடைய கோயில் புக்கு. காலையும் ஆலயம் கைதொழுவார் மனம் ஆலயமாக அணரியார்க்கே என்பதெல்லாம் அப்பர் தேவாரம். அதனால இப்படி தினந்தோறும் ஆலயத்தை தரிசனம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஆலயம் நன்றாக இருக்கவும், ஆலயம் நன்றாக இருக்கவும். அதுக்கு மேல மடங்கள், மடங்கள்னா இப்ப திருவாவூரம் முதலான மடங்கள் இருக்குது, அந்த மடங்கள், மடங்கள் எல்லாம் அருளாளர்கள் மகான்கள் தங்கி இருக்கிறார், அங்க செவ்வாய் இருக்கிறார். அதுக்கு மேல ஆலயத்தை சார்ந்த தீர்த்தங்கள், ஆலயத்தை சார்ந்த தீர்த்தங்கள், குளங்கள், நந்தனவனங்கள் முதலான ஆலயத்தை சார்ந்தது நிறைய இருக்குவாரு. அதுகள் எல்லாம் நன்றாக இருக்கவும், நன்றாக இருக்கவும், நன்றாக இருந்தா தான் நாம் சென்று வழிபடவும், அதன் மூலமாக ஒரு மனதுக்கு திருப்தி உண்டாகவும் வாய்ப்பாகும். அது பார்க்கும் போதே நமக்கே பரிதாபமா இருக்கு. சில இடங்கள்ல பார்த்தா கோயிலும் அந்த குளமும் பார்த்தா நமக்கே பரிதாபமா இருக்கு, விளங்குது இல்லையா? அப்படி இல்லாம அப்படி அந்த ஆலயங்களோ குளங்கள் மடங்கள் நந்தனவனங்கள் இவைகளெல்லாம் சீர்கெட்டு இருந்துச்சுன்னா பழுதாக இருந்துச்சுன்னா, பழுதாகிறது சகஜம் தானே, நாளாச்சுன்னா பழுதாகும் தானே, அது இடியோ கொண்டு மற்ற ஒரு குறைபாடு வர்றது சகசம் தானே. அப்படி ஆச்சுன்னா அந்த கோயில் நந்தனவனம் தடாகம் முதலானவற்றை நன்றாக சீர்படுத்தல், திருப்பணி செய்தல், மறுபடி திருப்பணி செய்தல், திருப்பணி செய்து பழையபடிய கும்பாபிஷேகம் முதலானதெல்லாம் செய்து நன்றாக வைத்திருப்பது. அப்படி செய்தா அந்த மாதிரி பழுதுபட்ட ஆலயத்தை திருப்பணி செய்து சிறப்பான முறையிலே அந்த ஆலயம் இருக்கும்படியாக செய்தான்னா முதல்ல ஆலயம் கட்டினான் பாரு, முதல்ல அவனுக்கு கிடைச்ச பலனை போல ஆயிரம் மடங்கு ஒண்ணு கிடைக்குமா, ஆயிரம் மடங்கு இந்த பழுதுபட்டதை செய்தவன் கட்டி வச்சான், அவனுக்கு ஆயிரம் கிடைச்சதுன்னு வச்சுக்க, இவனுக்கு எத்தனையோ மடங்கு கூட கிடைக்குங்கிறார். அது மாதவர் மடங்களாதி, வரதன் மந்திரங்களாதி, நாதமாலிங்கமாதி, நளின புக்கரணியாதி, சேதமுத்துடின் முன்போல் செய்தவர் குருவரன் தான், ஓதுமுன் செய்தோர் தம்மில் ஆயிரம் விதம் உண்டு. இப்படி ஆலய திருப்பணிகள் இப்ப நம்ம நாட்டில அதிகபட்சம் நடந்துகிட்டு இருக்கு, அங்கங்கே நடந்துகிட்டு பல ஆலயங்கள் கவனிக்காமல் கிடக்கிறது, பல ஆலயங்களை கவனிக்காமல் இருக்கிறது. அங்கங்க இருக்கிற அன்பர்கள் முயற்சி பண்ணணும், அதுக்கு ஆதீனங்கள் முயற்சி பண்ணணும், அதுக்கு மேல அறநிலையத்துறை முயற்சி பண்ணணும், விளக்குதா? அப்படி ஆலயங்களை சீர்படுத்துதல், அந்த பழுதை நீக்கி திருப்பணி செய்தல், இவைகளெல்லாம் சிறந்த புண்ணியம் என்று சொல்கிறார். மாதவர் மடங்களாடி, வரதன் திறங்களாடி, நாதமாறு இங்கமாடி, நடின புற்கரணியாடி, சேதமுற்றின் முன்போர் செய்கின்றோருக்கு ஒரு பலன்தான், ஓதுமும் செய்தோர் தம்மில் ஆயிரம் புனிதம் ஓங்கும், செய்கின்றோர் குருவலம் தான், ஓதும் முன் செய்தோர் தம்மில் ஆயிரம் புனிதம் ஓங்கும் என்பது இந்த பாடல். அதுக்கு மேலே பழுதான இடங்களை பழுதுரை செய்வோம் அடையும் பலன், உரைத்திடும் அடங்கடாதி உறுப்பினர் சிதை என் நூலில், திரித்திடும் முறை ஏனென்றாய் தெளிவுரை செய்கின்றோர்க்கு, வள உரைத்திடின் முன்னம் செய்தோர் மறுவிடும் பலத்தின் மேலாய் விரித்திடும் பலம் நூறு மடங்கடை எம்புமாறும். அதனால இப்படி பழுதான ஆலயங்கள் மடங்கள் முதலானவற்றை செய்யது அளவில்லாத புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். முன்ன முதல்ல கட்டியவனுக்கு கிடைச்சிட பலனை போல ஆயிரம் மடங்கு கூட கிடைக்கும். அதனால அவரவர்களும் என்ற போது என்ற இடங்களிலே நவாவா சக்திக்கு தகுந்தவாறு செய்யலாம், கூடுதலா செய்யறதுக்கு அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து செய்யலாம். அதுக்கு மேல அரசு ஆதி இனங்கள் ஈடுபடணும், பெரிய கோயில்ல

எப்படி என்றால், தினந்தோறும் சிவத்தை நோக்கி தவத்தை செய்யும், சிவத்தை நோக்கி தவத்தை செய்யும். அதனால என்ன ஆகிறார்? சிவம் ஆகிறார். இப்ப இந்த துறைக்கு, சைவத்துறைக்கு வந்து, வழிபாட்டுக்கு வந்து, ஆகம முறையில தீட்சாகம் முதலானதை பெற்று, இப்படி ஞான நூல பாடம் கேட்டு, அதன் மூலமாக அவன் தியானம் செய்து, தியானத்தை செய்து, வாக்கினால தோத்திரத்தை பண்ணி, கண்ணால சாமியை தரிசித்து, மனத்தால நினைந்து, சிறியனால கேட்டு, இப்படி ஆகியால பல வகையிலும் ஆகியால சிவசம்பந்தமாகவே அவருடைய செயல் பூராக இருந்ததுன்னு வச்சுக்க, அவன் சிவயோகியான், சிவயோகி ஆகிறான். மனிதன் சிவமாகிறான். ஆச்சரியம் அல்லவா? மனிதன் சாதாரண மனிதனா இருக்கிறவன் செய்கின்ற செயலாலே செயற்கரிய செய்வார் பெரியர் என்றார் போல, செய்கின்ற செயலாலே மனிதன் சிவமாகிறான், செய்கின்ற செயலாலே மனிதன் மிருகமாகிறான். நல்ல விளங்குதா? அப்படி இருக்கிறான், நிறைய இருக்கு, அது நிறைய இருக்கு. ஆகவே இப்படி மனிதன் சிவமாவதற்கு எல்லா செயல் அவனுடைய கருவிகரணம் பூராவும் சிவமாகவே ஆகும். கருவிகரணங்கள் பூராவும் சிவனாகவே, சிவனுக்கு தரிசித்து, கண்ணு தரிசித்து தரிசித்து, கண் சிவனாகிறது. அதே போல சிவியினால கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு காது சிவமாகிறது, வாக்கினாலே பாடி மந்திரம் ஜெபித்து வாக்கு சிவமாகிறது. இப்படியோ ஒவ்வொரு கருவிகள், ஒவ்வொரு பசுக்கரணங்களாயிருப்பது பதிகரணங்களாக ஆவது, சிவகரணமாயிருப்பது சிவகரணமாவது. இப்படி நாள்தோறும் செய்ய செய்ய செய்ய என்ன ஆகிறா? அவன் சிவயோகியாகும். அவனுடைய பெருமை அளவுபடாது, அவனுடைய பெருமை அளவுபடாது. அதை சொல்றாரு, அது கூடுதலா சொல்ல போனோம். அதனால இப்படி மனிதன் சிவமாக ஆவதற்கு சிவபெருமான் அருள் செய்த, மனிதன் சிவமாக ஆவதற்கு சிவபெருமானை வழிகாட்டி இருக்கிறான். இந்த மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா ஏ மாதிரி நீங்க ஆகலாம். அப்படியே அதுதான் சிவபெருமான் இருக்கிற ஒரு ஏமாந்த தனம். என்ன ஏமாந்தனமா? யாரு போய் சேர்ந்தாலும் அவர் மாதிரி ஆக்கி விடுவார் சிவபெருமான். இப்ப நம்ம ஒரு பணக்காரன்ட்ட நம்ம சேர்ந்தோம்னு வச்சுக்க, அந்த பணக்காரன் நம்ம ஏழை, பணக்காரன் சேர்ந்தா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இவன் ஏழையாவே இருக்கணும், அப்பதான் நம்ம சொல்லணும் கேட்பான். அப்படி பணக்காரன் ஆகணும்னு நினைப்பானா? நம்மளை போல பணக்காரன் ஆகட்டும் அப்படின்னு நினைப்பானா? நினைக்கணும். சிவபெருமான் எப்படின்னா, தன்னை யாரு சேர்ந்தாலோ அவங்களை தன்னை போல ஆக்கிடுவார். சென்ற வரை தாமாக்குந்து இல்லை சித்திரம்பரவர், குமரகுரு சென்ற வரை தாமாக்குந்து இல்லை சித்திரம்பரவர். சிவபெருமானை சேர்ந்தவங்களை என்னமா ஆவார்கள்? சிவமாகவே ஆவார்கள். எல்லாம் விளங்குற பெரிய ஆச்சரியம். இந்த உண்மைகளுக்கு நன்மையெல்லாம் வேற எந்த பொருளும் சொல்ல மாட்டான். சிவத்தை சேர்ந்த ஆன்மா என்ன ஆகும்? சிவனாக. இப்ப நாவு சும்மா இருக்குது, கொஞ்சம் சர்க்கரையை போட்டா என்ன ஆகுது? நாவு இனிக்குது. சும்மா இருந்த நமக்கு ஒண்ணுமே தெரியலையா, கொஞ்சம் சர்க்கரையை போட்டோம்னா என்ன இருக்கும்? இனிப்பா. நாவு இனிப்பே ஆகிவிடுகிறது. நாவு இனிக்கிறது. சர்க்கரை தனியா இருந்தா அது தெரியாது, நாவு தனியா இருந்தா தெரியாது. நாவோடு சர்க்கரை சேர்ந்தால் இனிக்கிறது, சிவத்தோடு ஆன்மா சேர்ந்தால் சிவமாகிறது. விளங்குற. அதனால இப்படி செய்கின்ற செயல் எல்லாம் சிவ செயலாகவே, செய்கின்ற செயல் எல்லாம் பேசுதல் சிவத்தை பத்தியே, நினைப்பது சிவத்தை பத்தியே, பார்ப்பது சிவத்தை பத்தியே, இப்படி எல்லா கருவிகரணங்கள் எல்லாமே சிவமாகும். அதுதான் பால நலத்தை நெய்தலமாக பாடினாரு ஞானசம்பந்தர். எறும்பு பெண்ணாகவும் ஆகு பாடினாரு. முதலை விழுங்கி உள்ள வருமாறு பாடினாரு. கல்லு மெதுக்குமாறு பாடினாரு. இப்படி எல்லாம் பாடினாரல்ல, இப்படி எல்லாம் அங்க பாட்டுல அப்படி நடந்துச்சு. கல்லு மெதுக்குமா தண்ணி இல்ல, அதுவா? அதுதான் அவங்களுக்கு நம்ம நவு நம்ம கண்ணு மாதிரி இல்ல. அவங்களுக்கு எல்லாம் பதிகரணங்கள் சிவகரணங்களாக ஆகறபடினாலும் அவங்க சொன்ன மாதிரி ஆகும். இதெல்லாம் விளங்குதா? இப்ப முதன் மந்திரி உத்தரவு போட்டா நடக்கும், நம்ம போட்டா நடக்குமான்னு? அரசன் உத்தரவு போட்டானா நடக்கும், நம்ம போட்டா நடக்குமா? என்னமா அவன் கொண்டா நடக்குது? அவன்கிட்ட அந்த பவர் இருக்கு. அதே போல ஞானி கிட்ட பதிகரணங்கள் பசுகரணங்கள் எல்லாம் பசு பதிகரணங்கள் ஆகி சிவகரணங்கள் ஆகி சொன்னா நடக்குது. கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சி கற்றுணையாவது நமச்சிவாயன்னு கல்லு மதக்குதுப்பா, கல்லு தெப்பமாயிருச்சு, கல்லு தெப்பமாயிருச்சு. அதை சொன்னா திரு கடிச்சு முடியாதுல. பாலை நெய்தல் பாடியதும் பாலை நிலத்தை நெய்தல் நலமாக பாடினாராம் திரு நனிபள்ளி. பாலை நலமா இருந்துச்சான் அது ஞானசம்பந்த பாடிட்டு. அது நெய்தல் நலம், நெய்தல்னா வந்து நெல் விளையிற நிலம், நெல் விளையிற நிலம் வயலாம். பாலைனா ஒண்ணும் முளைக்காது, பாலை நிலத்துல ஒண்ணும் முளைக்காது. பாலை நெய்தல் வாடியதும் பாம்புடைய பாடியதும் விசந்திட்டு இறந்தவன எடுத்து விட்டாரு. பாலை நெய்தல் வாடியதும் பாம்புடைய பாடியதும் காலனை என்று அங்கு ஏவி கராம் கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததும். காலனை ஏவி கரைக்கான் முதலை

முதலையை புள்ளை தரச்சுந்து காலது. கரைக்கான் முதலையை புள்ளை தரச்சுந்து, முதலைய புள்ள தரச்சுள்ளு, காலனை புள்ள தரச்சுள்ளு, கரையில வந்து பாட்ட பாத்தியா விநாசிரி தந்தது இல்லையா முதல விணுங்கணும் இல்லையே. ஆகையினாலே இப்படி அதெல்லாம் இந்த மாதிரி செயலெல்லாம் செய்தார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய நாவு மனம் கண்ணு கா முதலாத கருவிகளை நம்மளுத போல இல்லை, எல்லாம் சிவமான பாலநீர் பாடியனும் பாம்புலிய பாடியனும் காலநயன் தேவி கராம் கொண்ட பாலன் மரணம் தவிர்த்து பட்டவர்க்கு நந்தம் கரணம் போல் அல்லாவை காணும் என்பது திரு கழித்துப்படியார் என்கின்ற ஞானம். அதனாலே இப்படி கருவிகளை எல்லாமே சிவமாக ஆக்கி விடுவது, கருவிகள் எல்லாமே சிவமாக. இப்ப நான் பேசுறேன்னா என்ன பேசுறேன்? சிவனை பத்தி பேசுறேன். சிவனை பத்தி பேசுறேன்னா நாகு சிவமாக ஆகிவிடுவது, கண் சிவத்தை பார்த்து பார்த்து கண் எல்லாம் சிவ சம்பந்தமாகிறது. சிவ சம்பந்தம், சிவ சம்பந்தம், சிவ சம்பந்தம் ஆக ஆக ஆக சிவமாகவே ஆகிவிடுறோம். அதனாலே அப்படிப்பட்ட ஆனவனுக்கு தான் சிவயோகின்னு பேரு. அந்த சிவயோகிக்கு சமான உலகத்துல யாரும் கிடையாது. சிவயோகிக்கு சமான உலகத்துல யாரும் கிடையாது. வேதத்தை கற்றவனோ, மற்ற நூல்களில் கற்றவனோ, மற்ற ஆச்சிரமங்கள்ல இருக்கிறவனோ, மற்ற ஜாமியாரோட யாரும் ஈடாக முடியாது. சிவ யோகி என்றால் தனிப்பட்ட சிறப்புடையவன், தனிப்பட்ட சிறப்புடையவன். அதே முன்னூறு சடங்கு முடியாதவன், முடிப்போன் ஏதும் உறுதுணர்ந்தோன், தண்ணீர் வண்ணி ஓத்து எச்சாவான் சத்திரையாகி இன்னொரு போல் வேதாந்தி இவர் இசைத்த முறையா இவர் இசைத்த முறையாயிர மதிகர் தொண்ணூல் வேத சிறப்பு புதிய மக வாக்கியம் அதனின். அதனாலே முன்னூறு சடங்குங்கிறது உபநயனம் பூமி கல்யாணம், அது முடிச்சவே முடிக்காதவே வேதம் முழுதை உணர்ந்தவே இந்த அக்னி கோத்திரம் இருக்குதுவாரு, அக்னி கோத்திரின்னு சொல்லுவாரு. அந்த அக்னி கோத்திரம், அப்புறம் மற்ற சத்திர யாகம் பண்றவன், அப்புறம் வேதாந்தி, இப்படிப்பட்ட பல துறையிலே வல்லவர்கள் எல்லாம் கூட சிவகோகிக்கு சமானமாகும். மதித்த தத்துவமசி என்னும் வய வாக்கியத்தின் வாய்மையனை விதித்த விஞ்சையர்வோடு மறையோர் மேலாம் பசுபதிமன் கதித்த ஓசை சிவாகமத்தின் கருதும் உணர்ந்து உயிரோள் பதித்த பரம சிவனருடன் பார்க்கும் சிவயோகிக்கு எனையோ என்பது இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு அடுத்த வாரம் தான் நாளைக்கு தான் சொல்லணும், நாளைக்கு தான் தினம் ஆறு நாளைக்கு இருக்கு, நாளைக்கு தான் சொல்லுது, நிறைய விஷயம் நிறைய இருக்குது, அதனால நாளைக்கு சொல்லுவோம். அது நாளைப்படி சிவஞான நூல்கள் எல்லாம் நமக்கு சிவபெருமான அருதி செய்த ஒரு பெருங்கருணை. அப்பா படிக்க வச்சதுதானே பெருங்கருணை, போர் போட்டது பெருங்கருணை அல்ல, கருணை அதுவும், ஆனா அது உடலை வளர்க்கும், கல்வி அறிவை வளர்க்கும். சரியா இருக்கா? அறிவுடையவனாக கல்வி உடையவனாக ஆக்கும். நம்ம பார்வதி சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசா அரகர அரகரம் பலவானாம் பார்வதி பிரியா பத்தர்கள் நேசா பத்தியும் புத்தியும் தந்த உள்வாரதா.

0: பதஞ்சலி புலி முனி கருளிய பரதா, பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா, சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர, அருளும் பொருளும் அள்ளி தருவாய்,
1: அருளும் பொருளும் அள்ளி தருவாய்,
0: அம்மை இம்மை வாழும் தருவாய், பாடும் பணியே பணியா தருவாய்,
1: பாடும் பணியே பணியா தருவாய்,
0: நாடும் அடியார் கூட தருவாய்,
1: நாடும் அடியார் கூட தருவாய்,
0: பிறவாறு இருக்க வரத்தை தருவாய்,
1: பிறவாறு வரத்தை தருவாய்,
0: மறவாதிருக்க மனத்தை தருவாய்,
1: மறவாதி

0: शिव शिव शंभो शिव शिव शंभो
1: शिव शिव शंभो
0: शिव शिव शंभो शिव शिव शंभो शिव शिव शंभो வான்முலில் வளாது வீகமலி வளம் சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்ய குறைவிலாகுதிகள் வாழ்ந்து நான் மறை அறங்கடோ மரற்ற வேண்டி மல்க மேன்மை செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: மானக்கஞ்சார நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்து

ആദ്യം ഉയർത്തുണയേ

உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோ

நாயன்மாரின் திருவடி வாழ்க, செக்கிழாறு பெருமான் திருவடி வாழ்க, திருகுமாமே.

0: மானக்கஞ்சாரநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். நம் நாட்டிலே பெரியவர்கள் அருளாளர்கள் நிறைய அவதாரம் பண்ணி இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் சேர்த்த பெருமையை காப்பாற்றுவது நம்முடைய முக்கிய கடமை. சேர்த்து வைத்த திரவியத்தை சிதைவுபடாமல் அதை போற்றி காப்பாற்றுவது நம்முடைய முக்கியமான கடமை. அவர்களைப் போல நாம் இனிமேல் சேர்க்க முடியாது. நாயன்மார்களை போல இனிமேல் நாம் எல்லாம் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. எல்லாம் தியாக மலை, தியாக பொருள். சிவனுக்காக, சிவனடியாருக்காக எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தார். உயிர் அவர்களுக்கு பெருசு அல்ல, சிவ கைங்கரியம் தான் பெருசு. உறவு பெருசல்ல, சிவ கைங்கரியம் தான் பெருசு. உற்றாறு பெரிதல்ல, சிவ கைங்கரியம் தான் பெருசு. செல்வம் பெரிதல்ல, சிவ கைங்கரியம் தான் பெரிது. அப்படி வாழ்ந்தாரு நாயன்மார். அதனாலதான் அவர்கள் சரித்திரத்தில் அருளாளர்களால புகழப்பட்டு விளங்குகிறார். தன்னை பற்றி பெரிதாக எண்ணினால் அவனை யாரும் புகழ மாட்டார்கள். தன்னை இழந்து சிவனை பற்றி சிவகைங்கரியம் செய்கின்றவர்களை அருளாளர்கள் பெரியவர்கள் போடுவார். அதனால தன்னை இழந்து நின்றவர்கள் நாயன்மார். தன்னை இழந்து என்று சொன்னால் தன்னை பெரிதாக எண்ணாமல் சிவபூமியுமே பெரிதம் எண்ணி அந்த புண்ணியத்தை தனக்கு இடையூறு வந்த காலத்திலிருந்து செய்தவர்கள். தன்னுடைய உயிருக்கு இறுதி வந்த போது கூட சிவபுண்ணியத்தை செய்யணும். மெய்ப்புற நாயனாருக்கு விபூதி பெரிதா தெரிஞ்சது, தன் உயிர் பெருசா தெரியணும். மெய்ப்புற நாயனாருக்கு வந்திருக்கிறவன் வந்து எதிரினும் தெரியும். அவன் போட்டிருந்த வேஷத்தை பார்த்து, திருநீர் உத்தராகத்தை பார்த்து அது பெருசா தெரிஞ்சு தன்னுடைய உயிர் பெருசா தெரியணும். அதுபோல நாயன்மார்களுக்கு சிவபுண்ணியம் தான் பெருசு. தன்னுடைய செல்வம், உயிர், உறவு இதெல்லாம் பெரிது. அதனால அப்படி தியாகம் பண்ணி சேர்த்து வைத்த அந்த சிறப்பை, பெருமையை நாம் நினைந்து போற்றி காப்பாற்றுவது நம்முடைய முக்கியமான கடமை. அதற்காகத்தான் இந்த மாதிரி புராணங்களை கேட்பது, நினைப்பது, முடிஞ்சவரையில் நம்மாலே இந்த புண்ணியங்களை செய்யும். அந்த முறையில இந்த மாதிரி நூல்களை வந்து நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லையானால் சிவபுண்ணியங்களை செய்ய துணிவு வராது. அதுல அவ்வளவு அன்பு வராது, அன்பு வராது, ஈடுபாடு வராது. அதை கேட்கும் போது அதான் அவங்க அவ்வளவு செஞ்சிருக்காங்களே, நம்ம இது கூட செய்யக்கூடாதா என்று எண்ணம் வரும். அவங்க அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்களே, நம்ம இதாவது செய்யப்படாதா என்று எண்ணம் வரும். கேட்கலன்னா நம்ம உசுறு பெருசா தெரியும், பணம் பெருசா தெரியும், உறவு பெருசா தெரியும், எல்லாமே பெருசா தெரியும், சிவபுண்ணியம் தெரியாது. அதனால இடவிடாது படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி படிப்பது கேட்பது நின்று போச்சுன்னு சொன்னா மன அன்பு வளர்ச்சி குறைஞ்சு. 6 மாசத்துல நெல் விளையும்னா நெல்ல நன்றாக விளையிறவர்கள் தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கணும். 6 மாசத்து நெல்லுக்கு 3 மாசம் தண்ணி பாய்ச்சினா போதுமா? அதனாலே நீர் பாய்ந்து கொண்டே இருக்கும். நீர் பாய்வது தடைப்பட்டு போனால் நெல் விளையாது. அதுபோல நல்ல கேள்வி கேட்பது தடைப்பட்டு போனால் சிவபுண்ணியம் உறுதியா, சிவபுண்ணியம் உறுதியா. அதற்காகத்தான் இந்த மாதிரி இதுக்கு சத்சங்கம் சொல்லு. சத்சங்கம்னா அடியாருன்றது சத்சங்கம் சொல்லு. மற்ற கூட்டங்களை துச்சங்கம்னு சொல்றது. இது திருக்கூட்டம், அது நெருக்கூட்டம். பெரியாருடைய திருக்கூட்டம் சச்சங்கம் என்று சொல்றோம். அது சச்சங்கிறது வடமொழி. சத்துன்னா நல்ல கூட்டம், நல்ல கூட்டம். ஆகையினாலே அப்படி அடியார் கூட்டம் சிவகுமுனிய செயல்களிலே ஈடுபட செய்யும், மற்றைய கூட்டம் ஜவுனியத்திலிருந்து விலகு செய்யும். ஒரு கடுமையோட சேர்ந்தமும் வச்சுக்கா, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு காபி சாப்பிடலாம்னா பரவாயில்ல, அப்புறம் சாப்பிடலான்னுவான். அதே சமயத்துல நன்றாக அனுபவிக்க தெரிஞ்சவன், வெள்ளத்தன்மையுடையவன் இருந்தா என்ன பண்ணுவான்னா உடனே சாப்பிடலாம்பான். காபி சாதாரணமான விஷயம், சாதாரணமான ஒரு பொருள். கஞ்சத்தனமா இருக்கிறவே சாமான் சாப்பிடமா சாப்பிடலாம். வைத்தான் வாய்த்தான் வெறும் பொருள், அதுக்கு முன்னால் செத்தான் செய்யக்கடந்தது இல்லை. சுந்தரம் சுவாமி உலக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்கள்னு சொல்லுறாங்க. உலக்குன்னா வீஷம்படி, உலக்குன்னா வீஷம்படி. ஒரு நாளைக்கு வீஷம்படி தான் சாப்பிடுவாங்க. வீஷம்படினா புரியுதா எவ்வளவு? 16 உருவாங்க. அப்புறம் என்னடா பண்றானா, எல்லாம் சேர்த்து வைப்பான். அப்புறம் என்ன ஆகும்னா சேர்த்ததெல்லாம் இழந்துட்டு போயிடுவான். ஒரு வரியில் உலக்கே உண்டு, உலக்குன்னா வீசம். அவளை உணவு வச்சுங்களேன், சாப்பிட்டு விட்டு பட்டினியா கிடந்து சேர்த்து வச்சு, அப்புறம் சேர்த்து வச்சது என்ன ஆகும்? யாராவது அடிச்சுக்கிட்டு போயிடுவான், இல்லைன்னா இவன் போயிடுவான். இவன் போயிட்டாலும் பொருள் கிடந்து போவான். உள்ள போதே கொடுக்க வேணும்பார், உள்ள போதே கொடுக்க வேணும். தேகம் உள்ள போதே சொல்லும் நீங்களே செய்ய வேணும். செல்வம் உள்ள போதே தர்மம் செய்ய வேணும். உயிருக்கு ஊதி தரும். அதனாலே அப்படி அந்த தர்மத்தையும் பத்தியையும் இரண்டையும் கண்களாக, இரண்டு கண்களாக போற்றினவர்கள் நாயன்மார்கள். தர்மத்தையும் பக்தியையும், பக்தி மாத்திரம் இருந்தா போதாது தர்மம் இருக்கணும், தர்மம் மாத்திரம் இருந்தா போதாது பத்தியும் இருக்கணும். வானுலகத்துக்கு செல்லுவதற்கு இந்த இரண்டு அவசியம். தானமும் தவமும் தாம் செய்வாராயும் வானவர் நாடு வழிதிருந்ததுமே என்பது அவைவாக்கு. அதனால தர்மமும் பக்தியும் ரெண்டு அவசியமா இருக்கும். அப்படி இருந்தவர்கள் தான் நாயன்மார். பக்தியாக இருந்தார்கள், தர்மத்தை செய்தார்கள். அந்த தர்மம் சிவ தர்மம். அப்படிப்பட்ட சிவ தர்மத்தின் பயனாகத்தான் அவர்கள் சிவனும் இருக்கின்ற ஆலயத்தில் சிவனோடு சமானமாக இருந்தார். நாயன்மார்கள் சிவனோடு சமானமாக சிவாலயத்தில் சிவனுக்கு செய்கின்ற உபசாரங்கள் அத்தனையும் அவர்களுக்கு உண்டு. அப்படியே இருக்கிறார். எல்லாம் நம்ம ஊர்ல வந்தவங்க தான் நம்ம மாதிரியா, வேற ஒன்றும் இல்லை. வானத்தில் திடீர்னு குதிச்சாங்க அவங்க நாயன்மார்கள். எல்லாம் நம்ம மாதிரி தான். இந்த கரூர்ல ஒருத்தர் இருந்தாரு, திருச்சியில் ஒருத்தர் இருந்தாரு, மதுரையில் இருந்தாரு, இந்த திருத்தலைவில் இருந்தாரு, திருமங்கலத்தில் இருந்தாரு. புரியுதா? இப்படி எதிர்வார்கள் இருந்தாரு, இப்படி நம்ம நாட்டில்தான் எதிர்காலையில் இருந்தாரு. இப்படி நம்ம தமிழ்நாட்டில தான் நிறைய நாயன்மார் இருந்திருக்கிறார். சோழ நாட்டில் அதிகமா இருந்திருக்கிறார். அதனால அவர்களுடைய பெருமையை கேட்கும் போது அவர்களை போல நாமும் ஏதோ தர்மத்தை செய்யணும்னு மனசுக்கு இந்த ஜென்மத்தில் செய்யாம அப்படியே கட்டி இருந்துட்டானா கூட அடுத்த அந்த கேட்டதுனால அடுத்த ஜென்மத்திலையாவது செய்வான். அந்த கேட்டதனுடைய வாசனை அந்த உயிரோடு பதிந்து விடும். கேட்டதனுடைய வாசனை உயிரிலே பதிந்து. அப்படி மணக்கஞ்சார நாயனாரே சுந்தரமு சுவாமிகள் வள்ளல்னு பாராட்டுறார். மலைமலிந்த தோல் வள்ளல் மணக்கஞ்சாரன் எஞ்சார வாட்டாயன் அடியாருக்கும் அடியேன்னு பாடுறார். மலை மலிந்த தோல் வள்ளல் மணக்கஞ்சார். இவர் கஞ்சாரூர் என்கிற ஊரில் அவதாரம் பண்ணார். கஞ்சனூர் தான் திருவாடுதுறைக்கு பக்கமா இருக்கிற ஊர். கஞ்சனூருங்கிற ஊர்ல அவதாரம் பண்ணார். அவர் அந்த ஊரை பத்தி ஒரு அஞ்சு ஆறு பாடல்கள் பாடுறார் சேக்கலை. ஊரை ஊர் எல்லா ஊரையும் பாட முடியாது, எல்லா ஊரையும் எல்லா ஊருக்கும் சிறப்பு இருக்குமா பாட? ஊருன்னா எல்லா ஊராகுமா, மனுஷன்னா எல்லா மனுஷனாவாங்க. அதனால அந்த ஊர் சிறப்புடையதுன்னாரு. அது சிவபெருமான் விரும்புகிறார், சிவபெருமானுக்கு பிரியமான மேலாறு செஞ்சடமே வைத்தவர் தான் விரும்பி. மேலே இருந்து வந்த ஆற்றை கங்கையை சிவந்த சடையிலே வைத்தவராகிய சிவபெருமானுக்கு பிரியமான ஊர். மேலே இருந்து வந்து செல்லுமா கங்கை, அதே சடமேல வைத்தவராகிய சிவபெருமான். மேலாறு செஞ்சடமே வைத்தவர் தான் விரும்பிய விரும்பிய நூலாறு நன்குணர்வார் தாம்பாடும் நூலாறு நன்குணர்வார் ஆகிய புலவர் பெருமக்களாலே, நூல்களை அறிந்த புலவர் பெருமக்களாலே பாடுதற்கு தகுதியுடைய பாடுதற்கு தகுதியுடைய அந்த சிறப்பு இருந்தா தானே பாட முடியும். இப்ப சிதம்பரத்தை பத்தி எவ்வளவு பாடுறாங்க, மதுரையை பத்தி எவ்வளவு பாடி இருக்காங்க, திருவாரூரை பத்தி எத்தனை புலவர்கள் பாடி இருக்கிறாங்க, காஞ்சிபுரத்தை பத்தி எத்தனை புலவர் பாடி இருக்காங்க, பெந்தூரை பத்தி யாராவது பாடுவார்களா? என்ன காரணம்? அந்த சிறப்பு இல்லை. அதனாலே அப்படி நூலாறு நன்குணர்வார் தாம்பாடும் உண்மை புலவர் பெருமக்களாலே பாடுவதற்கான பெருமையை உடையது. கோளாறு தேன்கூடிய கொடுங்கனியின் சாறு ஒழுகும் காலாறு வயற்கரும்பின் கமல் சாரும் கஞ்சாரும். கோளாறு தேன்கூடிய கோளாறுனா கும்பில் இருக்கிற தேன் வந்து புளிய தானே உடைந்து மேலிருந்து ஊற்ற, அதோடு அதால மாமரத்தில் இருக்கிற மாம்பழங்கள் பழுத்து உடைஞ்சு சாறு ஒழுகும். அதற்கு மேல வந்து கருப்பஞ்சாறு வடிய இப்படி எல்லாம் சேர்ந்து வயலில் ஊய் பாய்ந்து மனம் வீசுதான். அப்படிப்பட்டவங்க கோலாறு தேன்கொழிய கொழுங்கனியின் சாறு ஒழுகும் காலாறு வயற்கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர் அப்படிங்கிறார். அதற்கு மேலே வந்து அந்த ஊர் வளங்களை பத்தி ஒரு நாலு பாட்டு பாடுறாரு. அதிலே பாங்குமணி பலகையிலும் சுலவையிலும் உளம் ஆடம் ஞாங்கரணி துயிர்குடியும் தகிர்குடியும் உள அரங்கம் ஒங்கு தோரணமும் பூரண கும்பமும் உளவால் பூங்கனை வீதியில் அனைவோர் புலமருகும் சிலமருகும். அப்படி அந்த ஊர் பல வகையான சிறப்புகளை உடையது. வயல் வளம், மக்கள் வளம், செல்வ வளம், இதெல்லாம் பெருமையுடைய ஊர். அந்த ஊர் கஞ்சனூர்லதான் அரதத்தர் என்று ஒருத்தர் சிவபத்தர் இருந்தார். அரதத்தர் அரதத்த சிவாச்சாரியார். அவர் வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவர். வைஷ்ணவ குலத்தில் பிறந்து சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து சிவன் மேலே பக்தி இருந்துச்சு. அந்த ஊர்ல பெருமாள் கோயில் இருந்தது. சின்ன வயசுலயே நாமம் போடுற வீட்டில் பிறந்து சிவன் மேலே பக்தி இருந்துச்சு சின்ன பிள்ளையிலேயே. அதே அவருடைய தாய் இருந்த சுற்றாத்தார் எல்லாம் ரொம்ப கண்டிச்சாங்க. நம்ம வந்து பெருமாளை கும்பிடுறவன், நாமம் போடுறவன், நீ சாம்ப பூசலாமா, சிவனை வணங்கலாமா, நமக்கு அதுக்கு ரொம்ப விரோதமடா அப்படின்னு கண்டிச்சாங்க. அந்த பொய கேட்கவே இல்லை. நான் அப்படித்தான் பூசுவேன், உத்தரத்தை போட்டுக்கிட்டு ஊதியை பூசிக்கிட்டு சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி சிவ சிவான்னு சொல்லப்படாதுடா அப்படின்னு ரொம்ப ஒரு எரிச்சல் வந்துருச்சு. அதன் பிறகு நீ சிவனே கடவுள் சொல்லியே அதை நிரூபிக்க முடியுமா? அந்த பிள்ளைய அப்படி சிவபெருமானே கடவுள் பரம்பொருள்னு சொன்னா இந்த காட்சியை இருப்பு நாற்காலியில உட்கார்ந்து முக்காலியில உட்கார்ந்து நீ சொல்றா அப்படின்றான். நல்ல நெருப்பல படுக்க காய்ச்சி உட்காலியே அதுல உட்கார வச்சு சொல்றான். அதுல உட்கார்ந்து 22 ஸ்லோகம் பாடிக்கார் வடமொழி. 22 காரணங்களை சொல்லி 22 காரணங்களாலே சிவபெருமானே பரம்பொருள்னு நாட்டியிருக்கார். 22 அது ஸ்லோக பஞ்சக விஷயம்னு இது வடமொழி. அது தமிழ்ல மொழிபெய்திருக்கார் சிவஞான சுவாமி. முதல் வரி தசரதன் மதலை தாவித்து ஏத்தல் இருந்தார். தசரதன் மதலினால் அவன் லிங்க சிவலிங்கம் தாவித்து பூஜை பண்ணினால சிவபெருமானே பரம்பொருள்றார். தசரதன் மதலை தாவித்து ஏத்தல் உங்க சாமிய கும்பிட்ட சாமி நம்ம சாமி தான். அது மாதிரி 22 காரணம் சொல்லி சிவபெருமானே பரம்பொருள்னு சுலோக பஞ்சக விஷயம்னு வேறு அந்த வடமொழியில பாடியிருக்காரு. அதை தமிழ்ல மொழி பெய்திருக்காரு சிவஞான சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ள ஊர் அந்த இருப்பு சுட்ட நெருப்புல காய்ச்சினாலே அவ்வளவு ஒன்றும் பண்ணல. அது உட்கார்ந்துதான் அந்த 22 சுலோகம். அப்படிப்பட்ட ஊர் அந்த ஊர் அதிலே இந்த நாயனார் அவதாரம்
1: வேளாளர் வீகண்டாருக்கு குருக்கடையின் சீடர், குருக்கடை இருக்க அந்த வேளாளர் குரு. இப்ப அப்பூதியடிகள் ஐயர், அவருக்கு குரு வேளாளர் திருநாவுக்கரசர். சாதி இல்லை, ஞானம்தான். சாதி இல்லை, ஞானம். இப்ப பணம் எப்படி பெருசோ, இப்ப பணம் இருந்தா அவனுக்கு சின்ன சாதி சொல்றது இல்லை. பணம் இருக்கிறவன் பெரிய சாதி, இல்லாதவன் சின்ன சாதி. பணம் இல்லை சின்ன சாதி. இப்ப அவ சொன்னா தெரியாம இட்டாரு பெரியாரு, இடாதாரு இருபத்தோருனா அவன். சாதி இரண்டுடைய வேறு இல்லை. சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறைமையின் நெறிமுறையின் மேலே நீதிட்டார் பெரியார், தர்மம் செய்தவன் பெரியவன், இடாதார் இடிவுல, தர்மம் செய்யாதவன் கருமி இடிவுலத்தார் பட்டாளி உள்ள முடியும். எல்லாம் இப்ப ஒத்துக்காது. பணம் உள்ளவன் பெரிய சாதி, பணம் எல்லாருமே சின்ன சாதி. அது போல வந்து நாயன்மார்கள் ஞானத்தை பெரிதாக ஞானத்தான் பெரிய ஞானம் தான். அப்படியே வேளாளர்களிலே அவதாரம் பண்ணினார். அவருடைய பெயர், அந்த ஊர் பெயர் கஞ்சாருங்கிற ஊர்ல, ஊருனால ஊரால பெயர் வரும், மானக்கஞ்சார். அவரை பத்தி ஊர் பாட்டி சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தரை சொன்னா அவர் எப்படிப்பட்டவர் சொல்லணும் இல்ல, எப்படிப்பட்டவர் சொல்லணும் இல்லப்பா. அவரு பணிவுடைய வடிவுடையார். பணிவுடைய வடிவுடையார்னா இந்த வடிவத்திலேயே தெரியும். சில பார்த்தாலே அப்படி அந்த பணி இல்லாம அப்படி நிமிர்ந்தே இருப்பான். அந்த பேச்சு நட முகபாவனை எல்லாமே அந்த அடக்கம் தெரியாது, அடக்கம் இருக்க. ஆனவா நன்றாகவே வெளிப்பட்டு தெரியும். நட உடைய பாவனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ கடவுளே அப்படி இருப்பான். சில பார்த்தாலே அந்த அடக்கம் இவ்வளவு பெரிய பொலிசுகள் என்ன பதில் தான் இருக்கும். பதர் எப்படி இருக்கும், அரிசி உள்ள நெல் எப்படி இருக்கும், பணியுமான் என்றும் சிறுமை அணியுமான் தன்மை சிறியவர்கள் ஏதாவது சின்ன காரியம் செஞ்சிருந்தா கூட பெருசா சொல்லிக்குவாங்க. பெரியவங்க பெரிய காரியம் செஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு இவன் வந்து ஆள் கிடைச்சா போதும், தன்னுடைய உரிமையை அள்ளி ஓடிக்குவான். உரிமை செய்யாம கூட பெரியவர்கள் செய்தது சொல்ல மாட்டாரு. இப்ப இந்த இதுல நம்ம கந்த புராணத்துல மீனவாளரே ஒரு தூது போனார்ல இலங்கைக்கு, தூது போய் அங்க செய்த காரியம் அசாத்தியமான காரியம், யாரும் செய்ய முடியாத காரியம். சூரபிரமணனுடைய அவ்வளவு பெரிய குடும்போலரசா இருக்கின்ற சூரபன்ம நாட்டிலே போய் இலங்கையில போய் இப்ப என்ன இலங்க சூரபன்மர் இருந்த போது இலங்கை போறியாப்பா யமன் போக அஞ்சுவாரே. யமனுக்கே உத்தரவு தெரியும் இல்ல, யாரும் யமனுக்கு இந்த நகரத்துல வேலையே இருக்கிறார். வந்தேன்னா உனக்கு தொடர்ச்சி யமன் சூரிய கிளைமேட் கணக்க டிகிரி வெயிலுக்கும் கணக்க எந்த அளவுக்கு இங்க எங்களுக்கு வெயில் வரும் அந்த அளவு கிடைக்கிற டிகிரி கூட அடிச்சுன்னா தொடர்ச்சி சூரியன். அதான் பயலை பிடிச்சி கட்டில் கடல் கட்டி போட்டாரு. சின்ன பயல டிகிரி கொஞ்சம் கூட வந்துருச்சு. உடனே போனா அவன் சூரியன் பிடிச்சி கொண்டு கட்டில் கடல் கட்டி போட்டு அவன் பண்ணு போன. அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு வீரவாகரவர் தூங்கு போய் தூங்காக போய் செய்த காரியம் அபாரமான காரியம். எத்தனை அசுரர்கள் எதிர்த்தார்கள், அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணி சூரபன்மனுக்கு முன்னாலே சிம்மாதனத்துல உட்கார்ந்து தூது போனவன் சிம்மாதனத்துல உட்கார்ந்து பேசினாங்கிறது வரலாறு எதுவும் கிடையாது. தூது போனவன் நின்றுகிட்டு தானே பேசணும். அதுவும் அன்னாதிமன் 1008 ஆண்டவங்களுக்கு தலைவன். தூது போனவன் பயந்துகிட்டு தானே பேசணும் இல்லையே. அவன் இடத்துல போய் முன்னால நிக்கிறதா சூரபன்மனுக்கு அசுரனுக்கு முன்னால போய் நான் முருகப்பெருமானுடைய தம்பியும் தூதுவன்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறதான்னு நினைச்சாரோ நினைக்கலையா, அந்த நினைப்பு முடியறதுக்குள்ளே சிம்மாதனம் வந்து இறங்கிருச்சு. அவன் சிம்மாதனத்துக்கு மேல உசரம். அப்படி காரியங்களை பண்ணி எத்தனை அசுரம் எல்லாம் இருந்து கொண்டு அவன்கிட்ட சுவாமியுடைய பெருமை எல்லாம் அவன்கிட்ட எடுத்து சொல்லி அவன் கேட்காம போனபடினால வேலாயுதம் வருமிடா சாக்கிரதா வந்துட்டார். அப்படி வந்தவன் ஒண்ணுமே முருகட்ட சொல்லலையா, முருகட்ட ஒண்ணுமே சொல்லலையா, சொன்னேன் சொன்னாலும் கேட்கல அப்படின்னா. இவ்வளவு காரியங்களை படிந்தவர்
2: Shivaya, you are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. Krishna Yajurvedam, Pancharutram, Namakam. 10th Anuvagam, Mandiram, 8 mudal 12 varai. Vilakka urai, Vazhangubavar, Subramani Sharma. ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. பித்தத்தும் தன்பணி இல்லை பிறத்தலால், முத்தத்து தன்பணி இல்லை முறைமையால், அத்தற்கு இரண்டும் அருளால் அளித்தலால், பத்தி பட்டோர்க்கு பணி ஒன்றும் இல்லையே. திருச்சிற்றம்பலம். நாம் யஜுர்வேத ருத்ரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் 10th அணுவாக்கத்தில் 7th மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 10th அணுவாக்கத்தில் 8th மந்திரத்திலிருந்து பார்க்க போகிறோம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய இருக்க மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டாக பிரித்து அந்த 10th அணுவாக்கத்தில் முதல் பாதியாகவும் 2nd பாதியாகவும் சொல்கிறேன். இது மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒரு மந்திரம். என்ன பலன், இதனுடைய பலஸ்ருதி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்துஹி ஸ்ருதங்கர்த்த சதம் யுவானம் மிருகண்ண பீமமுபஹத்னு முக்ரம் மிருடாஜரித்ரே ருத்ரஸ்தவானோ அன்யந்தே அஸ்மன்னிவ பந்து சேனாஹ பரிணோ ருத்ரஸ்ய ஹேத்ருணக்து பரித்வேஷஸ்ய துர்மதிரகாயோஹ அவஸ்திரா மகவத்யஸ்தனுஷ்வமீட்வஸ்தோகாயதனயாய மிருடய மீடுஷ்டம சிவதம சிவோ ந சுமனாபவ பரமே விருக்ஷாயுதன்மிதாய கிருத்திம் வசான ஆசர பினாகம் விப்ரதாகஹி. இதோட 10th அணுவாக்கத்தில் 10th மந்திரம் முடியறது. 10th அணுவாக்கத்தில் 8th மந்திரம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்துஹி ஸ்ருதம் கர்த்த சதம். கர்த்த சதம் அப்படிங்கிறது தான் ஹிருதய கமல வாசியாக இறைவன் இருக்கிறார்னு அர்த்தம். கர்த்த சதிருஷே ஹிருதய புண்டரீகே சர்வதா திஷ்டந்தம் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம். ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி, அர்ஜுனா இந்த ஹிருதய கமலத்தில் பரபிரமம் தான் வசிக்கிறது அப்படிங்கிறதாக கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணுறார். இந்த கர்த்த சதம்ங்கிறது ஹிருதய கமல வாசியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறத வேதம் சொல்கிறது. இந்த ஹிருதய கமல வாசியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனும் யுவானம் இளமை பொருந்தியவரும் உபஹத்னும் உக்ரம் எதிரிகளை அழிப்பதில் உக்ரத்தை உடையவரும் மிருகம்ன பீமம் சிங்கத்திற்கு ஒப்பான பயத்தை உண்டு பண்ணக்கூடியவரும் ஸ்ருதம் மிகுந்த புகழை உடையவரும் ஸ்துஹி மனமே நீ துதிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக மனசுக்கு ஒரு உபதேசம். இந்த ஹிருதய கமலத்திலே இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் செய். ஒரு பூஜா பத்தியிலே மிகவும் பிரசித்தமாக கேரள பூஜா பத்தியிலே இந்த ஹிருதய கமலநாதனை வழிபடுவது மிக மிக முக்கியமான ஒரு கட்டமாகும். தான் நித்தியப்படி பூஜை செய்வதற்கு முன்பாக வெளியில் இருக்கக்கூடிய ஆராதன விக்கிரகத்திற்கு பூஜை செய்வதற்கு முன்பு அல்லது பூஜை செய்யும் பொழுது இந்த ஹிருதேசத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கும் பூஜை சேர்த்தே செய்ய வேண்டும். சுவாமி நமக்குள்ளே இருக்கிறதாகத்தான் ஐதீகம். அதை உணர்றதற்காகத்தான் நம்ம வெளியில் ஒரு விக்கிரகம் வச்சு ஒரு கோவில் அமைச்சு நாம் பூஜை செய்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புரோட்டோடைப் ஒரு மாடலாகத்தான் நாம் வெளியில் வந்து கோவில் கட்டி ஒரு விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறோம். இந்த உடலே ஊனுடம்பே ஆலயம் உள்ளம் பெருங்கோவில் அப்படிங்கிறது போல இந்த ஊனுடம்பு ஆலயம் இதற்குள்ள ஜீவனே சிவமாக இருக்கிறது. அந்த ஜீவனை அறிவதற்காகத்தான் இத்தனை பிரயத்தனமும். இதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். சிந்திக்க சிந்திக்க அதுவே வழி காட்டும். இதற்கு ஒருத்தர்கிட்ட போய் நிற்கணும்னோ ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னோ இல்லை. இது ஒரு சின்ன விதை தான். இந்த விதையை உள்ளே விதைச்சிட்டோன்னா விதை தன்னாலேயே வளரும். யாருமே அதை போய் என்ன பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த விதையை உள்ளே விதைக்கணும், அவ்வளோதான். திறந்து திறந்து பார்க்கக்கூடாது. ஒரு தரம் விதைச்சிட்டோன்னா அது விதச்ச மேனிக்கே இருக்கணும், அவ்வளவுதான். இறைவன் கண்டிப்பாக எல்லோருக்கும் அனுகிரகம் புரிவார். மிருடா சரித்ரே ருத்ரஸ்தவானஹா ஸ்தவானஹா துதிக்கப்படும் நீர் ருத்ரனே சரித்ரே அழியக்கூடிய இந்த சரீரத்திலே அழியாத சுகத்தை தாங்கள் அருள வேண்டும். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மாற்றத்தை மட்டுமே காண்பவையாக இருக்கின்றன. மாற்றம் இல்லாத ஒரு வஸ்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஆற்றேன மையா அரணே ஓ என்றென்று அப்படின்னு மணிவாசகர் சொன்னது போல, இதுக்கப்புறமும் இந்த உடம்புல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது போல, ஜரித்ரே இந்த உடல் வந்து அழியக்கூடிய ஒரு உடல், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உடல். நரை திரை பருவம் எல்லாம் வரும். அப்போ இந்த சரீரத்தில் இருக்கும்பொழுதே அழியாத பேரின்பத்தை தாங்கள் எனக்கு அளித்து அருள வேண்டும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறது. ஸ்தவானஹா துதிக்கப்படும் நீர் எமக்கு இந்த அழியும் சரீரத்திலேயே அழியாத சுகத்தை அருள வேண்டும். மிருட உன்னுடைய சேனாகா உன்னுடைய கணங்கள் பிரமத கணங்கள் அஸ்மத் அந்நியம் எங்களை அண்டவே கூடாது. உன்னுடைய இந்த அழிக்கக்கூடியதான கணங்கள் இருக்கின்றனவே, எங்களுடைய எதிரிகளை அழிக்கக்கூடியதான கணங்கள் எங்ககிட்ட வரவே கூடாது அப்படிங்கிறதாக ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து வேதம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறது. பரிணோர் ருத்ரஸ்ய ருத்ரனுடைய ஹேதிஹி ஆயுதம் எங்களை நகா எங்களை பரிவிருணத்து அணுகாமல் விலகி செல்லட்டும். அது வந்து துர்மதிஹி, யார் துர்மதியாக இருக்காளோ, கடுமையான எண்ணம் பாப எண்ணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அந்த எண்ணங்களும் எங்களிடமிருந்து விலகி செல்லட்டும். அந்த கடுமையான துர்மதி இருக்கிறதே அதுவும் எங்களை அணுகாமல் விலகி செல்லட்டும். மீடுவகா வேண்டுபவர்களுக்கு வேண்டுவதை தரக்கூடிய பரமேஸ்வரன், விரோதிகளை அழிப்பதற்காக அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணட்டும், நமக்கிட்ட அது வரவே கூடாது, அதை உபயோகம் நம்மகிட்ட செய்யக்கூடாது, மற்றவர்களிடத்தில் அந்த ஆயுதங்கள் உபயோகப்படட்டும் அப்படிங்கிறதாக வேதம் வேண்டி கேட்டுக்கொள்கிறது. தோகாய நம்மளுடைய மக்களுக்கும் எங்களுக்கு பிறக்கக்கூடிய மக்களுக்கும் தனையாய அவர்களுடைய மக்கள் பேர குழந்தைகளுக்கும் மிருடைய இன்பத்தை அளிப்பீர்களாக. மீடுவஸ் தோகாய தனையாய மிருடைய இன்பத்தை கொடுங்கள். மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனாபவ மனோபீஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தாங்கள் அருள வேண்டும். நான் சொன்ன முக்கியமான மந்திரம் இதுதான். பத்தாவது அனுவாகத்திலே பத்தாவது மந்திரம் மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனாபவ பரமே விரக்ஷாயுதன் நிதாய கிருத்திம் வசான ஆச்சரபினா கம்பிப்ரதாகஹி. ஸ்ரீருத்ரத்திலே ஒரு ஒரு மந்திரமும் ஒரு ஒரு பிரயோகத்துக்காக பயன்படுத்த முடியும் பயன்பாட்டில் இருக்கிறது. ஒரு ஒரு மந்திரத்துக்கும் பிரத்யேகமாக தியானம் அங்கன்யாசம் கரன்யாசம் பலஸ்ருதி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரத்தினுடைய பலஸ்ருதி ஈஸ்வர சாட்சா்காரம். யாருக்கு பரமேஸ்வரனை அவருடைய ரூபமாகவே தரிசனம் பண்ணணுமோ அதற்காக இந்த மந்திரம் மிகவும் முக்கியமான மந்திரம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனாபவ பரமே விரக்ஷாயுதன் நிதாய கிருத்திம் வசான ஆச்சரபினா கம்பிப்ரதாகஹி. அபீஷ்டங்களை அருள்வதில் அவருக்கு நிகர் அவர்தான், வேறு யாருமே கிடையாது. மீடுஷ்டம சிவதம பரம மங்களமான ஸ்வரூபத்தை உடையவர் எங்களுக்கு உங்களுடைய நல்ல மனசை மட்டுமே எங்கள் பக்கம் வைங்கோ. நக சுமனாபவ சிரித்த முகத்தோடு எங்களை பாருங்கோ, கோபமான முகத்தினுடன் எங்களை பார்க்காதீர்கள். பரமே விரக்ஷ ஆயுதம் நிதாய உம்முடைய ஆயுதத்தை மரத்துக்கு மேலே வச்சுட்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறது. பரமே விரக்ஷ ஆயுதம் நிதாய அங்கே விட்டு விட்டு கிருத்திம் வசான கிருத்திம் வசான அப்படிங்கிறதுக்கு புலித்தோலை உடுத்தி கொண்டு, ஏன்னா சுவாமிக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால வஸ்திரமும் கிடையாதுங்கிறதுனால வஸ்திரம் இல்லாமல் வந்து விடாதீங்கோ அப்படிங்கிறதுக்காக வேதம் சொல்கிறது. கிருத்திம் வசான ஆச்சார பினாக்கம் ஆயுதங்கள்லாம் வச்சுட சொல்லிட்டேனே அப்புறம் திடீர்னு கீழே வந்து எனக்கு வேறு ஏதாவது ஆபத்து வந்துடுத்துன்னா மரத்துக்கு மேலே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்களா, ஒரே ஒரு வில்லை மட்டும் ஏந்தி கொண்டு என் முன்னே வர வேண்டும். ஆசர பினாகம் பிப்ரதாகஹி ஆகஹி அப்படின்னா எழுந்து அருள்வீர்களாக, எழுந்தருள வேண்டும். பிப்ரது அப்படின்னா ஏந்தி கொண்டு, அந்த ஒரு அலங்காரமாக ஒரு வில்லை மட்டும் ஏந்தி கொண்டு, பினாக்கம் அப்படிங்கிறது அவருடைய வில்லு. பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கு சேர்த்து அப்படின்னு சொல்வது போல, இங்கே வந்து வெறும் புலித்தோலை உடுத்தி கொண்டு தாங்களின் கண்முன்னே வர வேண்டும் ஒரு ஸ்வரூப தியானத்தை வேதம் சொல்லுகிறது. மங்கள வடிவமாக இருக்கக்கூடியவரே நல்ல மனசோடன் கூட எங்களை பார்ப்பதற்காக தங்களுடைய மற்ற ஆயுதங்களை எல்லாம் மரத்துக்கு மேலே வச்சுட்டு ஒரே ஒரு அலங்காரத்துக்காக வில்ல மட்டும் எடுத்துண்டு சிரித்த முகத்தோட சுமனா பவன் சொல்லி எடுத்து சிரித்த முகத்தோட எங்கள் முன்னாடி வந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். ஆகஹி கிராத மூர்த்தியினுடைய தியானம் வேடுவ மூர்த்தி போல ஒரே ஒரு வில்ல மட்டும் தரித்து கொண்டு சுவாமி நமக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதாக வேதம் இங்கே பிரார்த்தனை செய்கிறது. இந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு வருவதனால் ஈஸ்வர சாட்சா்காரம் அடைய பெறலாம். மேல்கொண்டு விகீரிதவிலோஹிதநமஸ்தேயஸ்து பகவஹ யாஸ்தே சஹஸ்ரபும் ஹேதயோன்யமஸ்மன் நிவபந்துதாஹ சஹஸ்ராணி சஹஸ்ரதா பாஹுவோஸ்தவ ஹேதயஹ தாசாமீஷானோ பகவஃப் பராசீ நாமுகாக்ருதி. இதோட 10வது அனுவாக்கம் முடிகிறது. செல்வத்தை வாரி இருக்கக்கூடியவர் விகிரித, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த வார்த்தையை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். விகிரித விலோகித சிவந்த மேனி, லோகிதம் அப்படின்னா லோகத்தினுடைய வடிவத்தை உடைய அதனுடைய நிறத்தை கொண்டவர். விலோகித பகவஹா பகவானே அப்படின்னு கூப்பிடுறது வேதமே, பகவானே தே உமக்கு நமஸ்காரம், உமக்கு நமஸ்காரம் உரித்தாக இருக்கட்டும் அஸ்து அப்படிங்கிறதாக சொல்கிறது. உம்முடைய தே சகசிரம் ஆயிரக்கணக்கான ஹேதயா ஆயுதங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ யாகா தாகா அவைகள் அஸ்மத் அந்யம் எங்களிடமிருந்து வெகு தூரமாக இருக்கட்டும், நமக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய சத்துருக்களை அழிப்பதற்காக அவை இருக்கட்டும், எங்களிடம் அவை வர வேண்டாம். பகவஹா மீண்டும் பகவானேன்னு கூப்பிடுறது. உம்முடைய பாகவோ கைகளில் ஹேதயா ஆயுதங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடிய சஹசிராணி ஆயுதங்கள் ஆயிரம் வகையாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வல்ல நீர் அதனுடைய முனைகளை முகா அப்படின்னா அதனுடைய முனைகளை பராச்சீனா முகாக்கிருதி எங்களை எதிர்க்காதவைகளாக எங்களுக்கு நேர வச்சுன்னு இருக்கக்கூடாது அப்படியாக நீங்கள் செஞ்சுடுங்கோ தா சாமீஷானோ பகவஃப் பராச்சீனா முகாக்கிருதி எங்களுக்கு முகமாக எங்களுக்கு அபிமுகமாக அது இருக்கக்கூடாது, எங்களுடைய எதிரிகளை அவை தாக்கட்டும், எங்களுடைய எதிரிகளுக்கு அது போய் இது பண்ணட்டும், எங்கள் பக்கம் உங்களுடைய ஆயுதங்களை திருப்பாதீர்கள் அப்படிங்கிறதாக வேண்டிக் கொள்கிறது. இதோட 10வது அணுவாக்கம் முடிகிறது. 11வது அணுவாக்கத்திலிருந்து மேற்கொண்டு பார்க்கலாம். ஓம் நம சிவாய,
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
6: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: இந்த பூஜைக்கு போறோம். அப்போ இந்த பூஜை செய்யும் பொழுது முதல்ல மேல துவார பூஜை, மேல துவார பூஜை. இந்த துவார துவாரம்னா என்னது? வாசல் இல்லையா. அப்போது மேலை துவாரம் அப்படின்னா மேற்கு வாசல். அப்போது வேறு வாசல்களும் இருக்குது, வேறு வாசல்களும் இருக்குது. வேறு எந்த வாசல்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த கிழக்கு வாசல், கிழக்கு வாசலில் செய்யலாம். அப்புறம் தெற்கு வாசலில் செய்யலாம், வடக்கு வாசலில் செய்யக்கூடாது. இப்போது இந்த பூஜை செய்யும் பொழுது இந்த பூஜையை செய்யக்கூடிய சாதகன், பூஜை செய்கிற சாதகன் அவன் தன்னை அஸ்திரங்களால் செய்யப்பட்ட அஸ்திர மந்திரம் அதெல்லாம் முதல்ல புரோசிச்சு, அதனால் அந்த கூட்டு மத்தியில் இருக்கிறவனாக பாவித்து கொண்டு, அந்த கவசத்துக்குள்ளே இருக்கிறவனாக பாவித்து கொண்டு, அந்த அவன் தன்னுடைய சரீரத்தில் இந்த 31 தத்துவங்களும், சரீரமெல்லாம் எத்தனை நாளானது? 31 தத்துவம் தானே. அது நீங்க பெற்று அந்த பூசாத்தானம் சிவந்த சுத்த வித்யா ரூபமாக பாவித்து கொள்ளணும். சுத்த வித்யா ரூபம் அப்படின்னா சிவஞான ரூபமாக பாவிக்க, அந்த போக மோட்சகாமினி, போகத்திலையும் ஆசை இருக்கு, அவனுக்கு எதிரே ஆசை இருக்கு, மோட்சத்திலையும் ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க கிழக்கு வாசல் சிவயனமம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அதான் அங்கே சொல்றோம், சிவயனமன்னு சொன்னாலே பெருமானிடத்துல பட்டிருப்பது போல உலகப்பட்டு முற்றிடும் நீங்களே, அது லீஸ்ட் பிரியாரிட்டியில இருக்கு, அப்படிதான் அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? கிழக்கு வாசல்

வாசல்ல அர்ச்சிக்கணும். புரியுதாமா? அதனால வடக்க கூடாது. ஏன்? அது வடக்கிறது, அது தெற்கு முகமா இருக்கிறது. தெற்கு முகமா இருக்கிறதுலாம் மரண யாத்திரை. நாம பெருமானுடைய சரணத்தை அடைவதற்கு தானே செய்யறோம் இல்லையா? இந்த பிரிவு நீங்கிறதுக்காக செய்யறோம். அதனால அது என்ன செய்யக்கூடாது? வடக்கு வாசல்ல பூசிக்க கூடாது. அதனால இந்த துவாரபாலகர், துவாரபாலகர்ங்கிற இந்த வாயில் காக்கிறவங்க, இந்த வாயில காக்கிறவங்க, இந்த வாயில காக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த துவாரபாலகர் அந்த நமக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா கங்கை யமுனை போட்டிருக்கோம், கங்கை கிழ போட்டிருக்கோம், மேலே யமுனை. அந்த கங்கை யமுனை தவிர மற்ற எல்லாத்துக்கும், துவாரபாலகர்ல மற்ற எல்லாத்துக்கும் மூன்று கண்கள், மூன்று கண்கள். அவர்கள் அஸ்திர மந்திரத்தினால கண் திறந்து ஓம் காம் சிவாய நம என நேத்திரத்தினால் நியாசம் செய்து அந்த திவ்ய சிருஷ்டி நமக்கு உண்டாக்கி கொண்டு, அப்புறம் தேவலோக மேலே தேவலோகம், அது கட்டை விரல் சுட்டு விரலால் தெரித்து புஷ்பத்தால் ஆகாயத்தில் இருக்கும் இடையூறு நீக்கிறது. தேவலோக விற்கணும், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய பூச பிதாசு இதெல்லாம் அந்தவுடைய விற்கணும். அப்புறம் கீழ்ப்பட்ட பூமி இல்லையா, பாதாள லோகம் மற்ற இடத்துல இருக்கிறவங்க அந்த அது வலது கால் புற அடி, அது மூன்றினாலும் அந்த விக்கனங்கள் நீங்குவதாக நாம் அந்த பாசுபஸ்திர அஸ்திராயகம் பட் என்ற மந்திரத்தினால அவங்களையெல்லாம் அந்த இடையூறுகளை நாம் நீக்கிறோம். அதனால் இந்த மேலத்துவாரம் என்பது யார் செய்யக்கூடியது? மோட்சகாமினி, அந்த மேட்ச அந்த காமினி அந்த மேலத்துவாரத்தில் நாம் அந்த படத்தில் போட்டிருக்கிறது போல கணபதி, சரஸ்வதி, லட்சுமி, நந்தி, கங்கை, யமுனை, மகாகாலர், அப்புறம் இந்த மகாகாலரோடு வேற யார் இருக்கா, அந்த ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த வாஸ்துபதி பிரம்மா அவர் அந்த பக்கம் வைக்கிறோம். இது இவங்களையும் சேர்த்து நாம் பூசிக்கிறோம். இதில் இவங்களை ஒவ்வொருத்தரையும் நாம் இப்போ கணபதி அப்படின்னா அவருக்கு நாம் முதல்ல செஞ்ச மாதிரியே அந்த அறிக்கையத்தை கொடுத்து முதல்ல ஆசனம் மூர்த்தி மூர்த்திமான் ஏன்னா அப்படி அர்ச்சித்து முதல்ல அர்ச்சிக்கணும், அப்புறம் அறிக்கையும் கொடுக்கணும் இல்லையா. அது முதல்ல கணபதியை ஆவாகனம் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் சரஸ்வதி, அதுக்கப்புறம் அங்கே லட்சுமி இல்லையா. அப்படி நாம் இந்த அதில் ஒன்று ரெண்டுன்னு போட்டிருக்கா இல்லையா, அந்த முறையில் என்ன செய்யணும், அந்த ஆவாகனத்தை பண்ணணும். அது ஆமாம், எப்படி இவங்க இவங்க எல்லாரும் சுவாமியை நோக்கி, இதுக்கப்புறம் சுவாமி இருக்கார் இல்லையா, கிழக்க இருந்தாருன்னா அவங்க எங்கே பார்க்க இருப்பாங்க, மேக்கை பார்க்க இருப்பாங்க. இவங்க மேக்கை வச்சுட்டோம்னா அவங்க எங்கே இருப்பாங்க, மற்றெல்லாம் இங்கே இருப்பாங்க. அந்த வண்டு வாய், அந்த வாசுபதி பிரம்மா அஸ்திர துவார பாலகர்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் எங்கே பார்க்க இருப்பாங்க, மேக்கை பார்க்க ரெண்டு பேர் இருப்பாங்க, மற்றவங்களெல்லாம் சுவாமியை நோக்கி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த வாயில் நிப்பாட்டுறாங்களா ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேரும் மாத்திரம் எங்கே பார்க்க இருப்பாங்க, இருப்பாங்கன்னா அந்த வாசலை நோக்கி இருப்பாங்க. இவங்களை நாம் முதல்ல ஆவாகனம் செய்து கொண்டு ஒவ்வொன்றா சொல்லி அவங்கள ஆவாகனம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவங்களுக்கு அறிக்கையும் கொடுக்கணும். அவங்களுக்கு அறிக்கையும் கொடுக்கணும். அறிக்கையும் கொடுக்கும்போது சாமானிய மகாகாலைய நமக, கணபதியை நமக, லட்சுமியை நமக, சரஸ்வதியை நமக அப்படின்னு சொல்லி அதை அர்ச்சனை பண்ணுறது. அறிக்கையும் கொடுத்தா சுவாகான்னு கொடுக்கணும் இல்லையா, சுவாகா சுவாகான்னு கொடுக்கணும். அப்புறம் முதல்ல ஆவாகனம், அப்புறம் அர்க்கியம், அர்ச்சனை, அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை முடித்ததுக்கப்புறம் இந்த அந்த கணபதிய சுவாகா முதல் மகாகாலய சுவாகா வரைக்கும் பழையபடி ஒரு தடவை
அர்க்கியம்

0: கொடுக்கணும். அர்ச்சனைக்கு அப்புறம் ஒரு அறிக்கையும் கொடுத்து பின் ஓம் கணபதியே நமக அப்படியிலிருந்து அதை மகா காளைய நம்ம வரைக்கும் சொல்லி கந்த புஷ்பம் அருகு அர்ச்சனை இதையெல்லாம் சாத்தி அர்ச்சனை செய்து அப்புறம் இந்த பூஜையை நாம் நிறைவு செஞ்சுக்கிறோம். அப்போ இதில் என்னெல்லாம் செய்கிறோம்? முதல்ல ஆவாகனம், ஆவாகனம் அதுக்கப்புறம் சுவாகான்னு சுவாகாந்தமாக அறிக்கையும் கொடுக்குறோம். அறிக்கை முடிஞ்சோம் நமக நமகன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை பண்ணிட்டு பழையபடி ஒரு தடவை அறிக்கையும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த கந்த புஷ்பம் அருகே அச்சதெல்லாம் சாத்தி அர்ச்சனை செய்கிறோம். ஆக இதுதான் நம்ம அந்த மேலே துவார பூஜையில் செய்கிறது. அதனால் அப்புறம் ஓம் சர்வப்பியோ துவாரபாலப்பியோ நமகேன்னு அர்ச்சித்து சிவபூஜைக்கு இடையூறு வராமல் காக்க வேண்டும் அப்படின்னு அவற்றை வேண்டிக்கிட்டது. அது அப்படி வேண்டிக் கொண்டு அந்த இடையூறு தீர்த்ததுக்காக என்ன செய்யணும்? ஓம் சிவாய நமகேன்னு நாராச முத்திரையில் அந்த புஷ்பத்தை மேலே பார்க்க தெரிக்கிறது. தெரித்து மேலேருந்து வர்றது, கீழேருந்து வர்றதுக்கு நாம் அந்த வலதுகால் புற அடியால் அந்த பூமியை தட்டி கொண்டு கீழேருந்து வரக்கூடிய அந்த இடையூறு தீர்ந்ததுக்காக அதை சொல்லுகிறோம். உபாசுபதராய ஓம் ஹாம் சிலீம் பம்சும் பாசுபஸ்ராய கும்பட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? இந்த காலை லேசை தூக்கி தட்டணும். தட்டால் கீழேருந்து வரக்கூடிய இடையூறுகள் நீங்கியதாக கருதி கொண்டு அப்புறம் ஓம் சர்வப்பியோ துவாரபாலியோப்பையோ நமகேன்னு ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு அவரை வேண்டிக் கொண்டு அந்த பூஜையை முடிக்கிறோம். அப்புறம் வாஸ்துபதி பூஜை, அந்த வாசுபதி ஆசராய நமக, ஓ வாசுபதி மூத்திரையே நமக, ஓ வாசுபதியே நமகன்னு சொல்லி முதல்ல ஆவாகனம், அந்த மூணு செய்கிறதுக்கு பேர் என்னது? ஆவாகனம். அப்புறம் வாசுபதியே சுவாகா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அர்க்கியம். அதுக்கப்புறம் வாசுபதியே நமகன்னா அபிஷேகம், அது செய்து கொண்டு வாசுபதியே சுவாகான்னு பழையபடி ஒரு அர்க்கியம் கொடுத்து வாசுபதியே நமகன்னு சொல்லி கந்த புஷ்ப அருக அட்சதை சாத்தி நாம் இந்த மேலத்துவார பூஜையை முடித்து கொள்கிறோம். முதல்ல ஆவாகனம், அர்க்கியம், அபிஷேகம், பாவன அபிஷேகம், அப்புறம் ஒரு அர்க்கியம், கடைசியில் ஒரு அர்ச்சனை. இதுதான் நாம் அங்கே செய்யக்கூடிய இது. அது அப்புறம் இப்போ பஞ்ச சுத்தி பூஜைக்கு போகிறோம். அந்த பூஜை செய்யறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? பஞ்ச சுத்திகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்சசுத்தி என்பது முதல்ல பூத சுத்தி, அப்புறம் தான சுத்தி, திரவிய சுத்தி, அப்புறம் மந்திர சுத்தி, லிங்க சுத்தி அப்படின்னு நாம் அஞ்சு சுத்தியை செய்கிறோம். இதில் ஆமாம் எது அந்த வாசுபதி பிரம்மாவும் அவர் ரெண்டு பேரும் தான், அவங்க தான் அந்த துவாரப்பால் ரெண்டு பேருக்கும் அந்த இது ரெண்டு பேருக்கும். ஆமாம் ரெண்டு சைடு இருக்கு உங்களுக்கு. இந்த மற்ற எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமா இல்லையா, அந்த ரெண்டு பேருக்கும் கடைசியில் செய்ய, அவங்க ரெண்டு பேரும் துவாரபாலகர்கள். அப்புறம் அந்த பூத சுத்தி, பஞ்ச சுத்தியில் பூத சுத்தி, இது இங்கே அதாவது ஆத்ம சுத்தி அல்லது சீவசுத்தி, பிறகு தேகசுத்தி அப்படின்னு ரெண்டு வகையார். பூதம் அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கும்? பூதங்கிறது பஞ்சபூதங்களாலான இந்த சரீரத்தை ரெண்டும் இதில் அடங்கிறது. ஜீவசுத்திங்கிறது உயிர்களுக்கு சுத்தம் பண்ணுறது, தேகசுத்திங்கிறது நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுறது. இதில் இந்த உடம்பை தலைகீழ் ஆலமரமாக பாவனை செய்து கொள்கிறோம். ஆலமரம் எப்படி இருக்கும்? கீழே வேர் விட்டு மேலே இலை தலைகள்லாம் இருக்கு. இதை ஏன் தலைகீழ வச்சுக்கிறோம்? ஏன் தலைகீழ வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஆமாம் மேலையிலிருந்து மேலே மாயையிலிருந்து ஒவ்வொரு தத்துவங்களாக வந்து தான் நமக்கு இந்த சரீரம் வர்றதுனால நாம் அதை தலைகீழாக வச்சிருக்கிறோம். இதில் இருதயம், கண்டம், தாலு மூலம் நாக்கினுடைய அடி, புருவ மத்தி, உச்சி, இந்த அஞ்சு இடங்களில் அஸ்திராய கும்பட் அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை தெரிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த அஞ்சு இடங்கள்லாம் என்னது? இருதயம் கண்டம் தாளம் மூலம் பூர்வமுத்தி உச்சிங்கிறதுலாம் என்னது? இந்த அஞ்சு தானம், அஞ்சு தானம் என்ன தானமா? அவத்தை ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்குல்ல? இது என்னத்த? இது என்ன பத்த? அவத்தை எத்தனை விபத்த இருக்கு? அது அடிச்சாரு அடி. காரணம் காரியம் இல்லையா? காரண அவத்தைகள் மூணுங்கிறோம். காரண அவத்தை என்னென்ன? காரண அவத்தை கேவலம் சகலம் சுத்தம் இருக்கலாமா? காரண அவத்தைனா என்ன? காரணவத்தையாவது கேவலவத்தை அப்படின்னா கேவலத்துக்கு காரணமான அவத்தைன்னு சொல்லிடக்கூடாது, கேவலத்தின் காரணமாக ஏற்படுகிற அவத்தை அப்படி சொல்லணும். விளங்குதாமா? சகல அவத்தைன்னு சகலத்தின் காரணமாக ஏற்படுகிற அவத்தை, சுத்தத்தின் காரணமாக ஏற்படு, அதுதான் காரணவத்தைகள். புரியுதா? அப்புறம் காரியவத்தை என்பது அது பதினைஞ்சு சகலத்தில் ஏற்படக்கூடிய அவத்தைகள். மூணு இதில் உள்ளது சகலத்தில் ஏற்படக்கூடிய சகல கேவலம், சகலத்தில் சகலம், சகலத்தில் சுத்தம் இல்லையா? அப்போ சகலம்னு என்னது? கருவிகளோடு கூடிய நிலை இல்லையா? சகலம் உடம்போடு கூடியிருக்கும் போது இல்லையா? அப்போ ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்களோடு கூடியிருக்கிறது தான் என்னது? சகலம் இல்லையா? அதுல கேவலம்னா என்ன? சகலம் கருவியோடு, அதுல கேவலம்னா இது சகலத்துல கேவலம்ங்கிறது நமக்கு, சகலத்துல கேவலம்னா அது இருட்டில் விளக்கு நிலை. என்ன நிலை? இருட்டில் விளக்கு, இருட்டில் விளக்கு. அப்ப இருட்டில் விளக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இருள் தான் அங்க தாரகமா இருக்கு, இருள் தான் தாரகம். அந்த இருட்டில நாம விளக்க வச்சு என்ன செய்யறோம்? இருளினுடைய ஆற்றலை குறைச்சிருக்கோம். அப்போ அப்படி இருந்தா விளக்குகள் நீங்கினா என்ன ஆகும்? இருள் தான் கூடும், இருள் தான் கூடும். இப்ப நாம இருக்கிறதுலாம் அதுதான், நாம இருக்கிறதுலாம் அந்த நிலைதான். புரியுதாமா? அப்போ நமக்கு கருவிகள் வேலை செய்யலன்னா என்ன வருது? அறியாமை. கருவிகள் வேலை செய்யலன்னா வருது அறியாமை இல்லையா? அதான் சகல கேவலம். அப்போ கருவிகள் படிப்படியாக நனவு நிலையிலிருந்து வினைக்கேடாக குறைந்து கொண்டே வரும் பொழுது நமக்கு என்ன வருது? அறியாமை கூடிக்கொண்டே வருகிறது. இது பிரவிருத்தி மார்க்கம். இது என்ன மார்க்கம்? பிரவிருத்தி மார்க்கம். பிறவிதான் மேல மேல வரும். அதனால இது கருவிகள் எப்படி நீங்குது? நாம நீக்குவதில்லை, தானே நீங்கும். எப்படி நீங்கும்? பெருமான் நீக்குதாரு. யார் நீக்குதா? பெருமான் நீக்குதாரு. ஏன் கருவிகளை கொடுக்கிறாரு, பிறகு அணைக்கிறாரு? பெருமான் தான் கருவிகளை கொடுக்கிறாரு, பிறகு ஏன் கருவியா அணைக்கிறாரு? ஆமா, அது நாம் இழைப்பாறுதல் பொருட்டு இல்லையா? பெருகிய மலர்த்தால் பேணிபர், பெருகிய மலர்த்தால் பேணி. எனவே பெருமான் நம்மை வளர்ப்பதற்காக அப்படி செய்கிறார். புரியுதாமா? எனவே இது ஒரு அவத்தை. அப்புறம் இது சகலத்தில் கேவலம், கீழால் அவத்தை. இதுக்கு பேர் என்ன பேர்? கீழால் அவத்தை. அப்புறம் புருவ நடுவிலேயே ஐந்து அவத்தைகள் நடக்கும் நனவு நிலையில். அது மத்தியால் அவத்தை, அது மத்தியால் அவத்தை. அது பெருமான் அங்கே என்ன சொல்லில் செய்கிறார்? அதிசூக்கும ஐந்தொழில் செய்வார். அங்கே என்ன செய்வார்? அதிசூக்கும ஐந்தொழில் செய்வார். அப்போ அது நாம் முடிப்பு நிலையிலேயே நம்ம அறிவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது ரொம்ப வேகமாக நிகழும். எப்படி நிகழும்? வேகமாக நிகழும். அப்போ இந்த கருவிகளை செலுத்தக்கூடிய பிரேரக தத்துவங்கள் 5, 4, 3, 2, 1 அப்படி வந்து பழையபடி 2, 3 அப்படி கூட்டிட்டு போவோம். அப்படி வேகமாக மாறிக்கொண்டிருப்பதனால நம்முடைய அறிவில் அறிகிற தன்மை குறைவதும் கூடுவதுமாக இருக்கும். புரியுதாமா? இது மத்தியாலபத்தை. அப்புறம் இதுதான் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், இதுதான் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த மத்தியாலபத்தில நனவில் நனவு என்பதுக்கு என்ன பேரு? மாசகலம். நனவில் நனவுக்கு என்ன பேரு? மாசகலம். அதுதான் நமக்கு 96 கருவிகளும் பூரணமாக வேலை செய்கிற நிலை. அதுக்கப்புறம் மற்றெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பழையபடி அங்கிருந்து துரியாதீதத்துக்கு போய் அங்கிருந்து எங்க ஆயிரும்? மாசகலத்தில் துரியாதீதம் போச்சுன்னா அதுலேருந்து சகல கேவலத்துக்கு போயிரும். அங்கிருந்து எங்கே போயிரும்? சகல கேவலத்துக்கு போய் அங்கிருந்து அந்த நனவு கனவுன்னு அப்படியே கீழே இறங்கி அப்புறம் மேலே வந்து நனவுக்கு வந்து அதிலிருந்து இந்த நனவுக்கு மாசகலத்துக்கு வந்து இப்படி மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். 400 தானே கொடுத்துருக்கிறாரு. இதுதான் நமக்கு பொதுவாக ஆன்மாவினுடைய இலக்கணம். அறிவிலே பெருக்கம் சுருக்கம் அடைந்து கொண்டே இருக்கும். அப்புறம் நாம ஆன்ம ரூபமெல்லாம் தெரிஞ்சு இல்லையா, அப்போ நாம தீட்சையெல்லாம் பெற்று சிவநாட்டம் வந்து சிவபூஜை செய்ய ஆரம்பிக்கமா இல்லையா, சிவ பூசனை செய்யறமா இல்லையா, இந்த மாதிரி சிவபுண்ணியங்களை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மகிட்ட நிகழ்வது எது? அதுதான் சகலத்துல சுத்தம். அது யோகாவத்தை. அதுக்கு என்ன பேரு? யோகாவத்தை. அது அதுக்கு தானந்தான் இருதயம் கண்டம் தாளு மூலம் இதெல்லாம். இதுல நாம பூசையில பெருமானோடு ஒன்ற ஒன்ற கருவிகள்ல இருந்து நீங்குறோம். எப்படி நீங்குறோம் அப்படின்னா அருள் தாரகமாக நீங்குவது. எப்படி நீங்குறோம்? அருள் தாரகமாக நீங்குவது. அப்போ கருவிகள் விட விட நமக்கு என்ன வருது? அறிவில் தெளிவு. இது அறிவில் தெளிவு. அது பூசையை முடிச்சா பழையபடி எங்க வந்துடுறோம்? நகாரத்துக்கு வந்துடுறோம். வகாரத்தில் இருந்தவன் நகாரத்து வகாரத்தோடு கூடி இருக்கிறது தான் என்னது? சமாதி. அதுக்கு பேர் தான் என்னது? சமாதி. துரியாதீதம், சுத்த துரியாதீதம். அதிலிருந்து நாம பழையபடி எங்க வந்துடுறோம்? இந்த நகாரத்தோடு கூடியத்தின்னா சகல கேவலம் அப்படி வந்திருக்க அந்த ரெண்டு அபத்தம் இருக்காது, அதுக்கு வந்துடுறோம். அதான் அங்குமிங்குமாகி அலமருவோர். இவனுக்கு தான் என்ன பேரு? அங்குமிங்குமாகி அலமருவோர். இல்லையா, நகாரத்தில் இருப்பான் வகாரத்தில். பூசையில் மட்டும் நமக்கு என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சம் அருளோடு கூடுகிறோம், மற்றபடி இங்கே வந்துடுறோம். அதான் இதிலிருந்து நீங்கி ஒரே அடியாக அருளோடு கூடுவது தான் என்ன பேரு? அதான் நிசமான சுத்தம். அதுதான் சுத்தாபத்தை. இதுக்கு பேர் யோகாபத்தை, அது பேரு சுத்தாபத்தை, நிர்மலாபத்தை. அப்போ இங்க நமக்கு இந்த பூசணியில செய்யற போது என்ன சொல்லியிருக்கு? யோகாவத்தை சொல்லியிருக்கு. அப்போ இவன் யாரு? சாதகன் பாசத்திலிருந்து நீங்கி அருளோடு கூடுவதற்கான பயிற்சி. இது என்னது? சாதகன் என்ன செய்யறான்? உலகிலிருந்து நீங்கி, உலகு உடம்பு உணர்விலிருந்து நீங்கி அருளோடு கூடுவதற்கான பயிற்சி தான். புரியுதாமா? அதனாலதான் நமக்கு இந்த விசேட தீட்சையில் கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்படுகிறது. கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்படுகிறது. அதனால இந்த பூத சுத்தி நாம் எதுக்கு செய்கிறோம்? பூத சுத்தி எதுக்கு செய்கிறோம் சொல்லுங்கம்மா. ஆமாம், கருவிகள்லேருந்து நீங்குவதற்கான பயிற்சி. எதுதான் நீங்க அந்த உண்மை விளக்கத்துலலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதில் அந்த அஞ்சாவது பாட்டு என்ன பாட்டு? உண்மை விளக்கம். பொன்பார் புனல்வைமை பொங்கு மணல் சிவப்பு வண்கால் கருமை வளர்வான் தூமை என்பார். எழுத்து லாவாராக அப்பாராதிக்கு என்றும் அழுத்தமாதான் நிற்கும். அது படிச்ச மாதிரியா? அந்த லாவாராகங்கிறதுலாம் இப்போ பூத சுத்தியில் அதெல்லாம் சொல்றோம். இது என்ன செய்யும்? இது சொன்னா அது என்ன செய்யும்? இப்போ அஞ்சு விரல் இருக்கு. இந்த அஞ்சு விரலும் அஞ்சு பூதம். எது எது எந்த பூதம்? ஒவ்வொரு பூதத்தை நீக்கிறதுக்கு எந்தெந்த விரலை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால இந்த பூதத்துக்குள்ள மந்திரத்தை சொல்லி நாம் அந்த புஷ்பத்தை தெரித்து அந்த இதை என்ன செய்கிறோம்? முதல்ல இப்போ அந்த மண்ங்கிற பூதம், அதை அதுக்குள்ள இது என்னது லம்ங்கிறது, லம் இல்லையா, அந்த லம்ங்கிற மந்திரத்தை சொன்னால் அந்த எல்லா இது கருவிகளுக்கும் சடம் சித்து அது எல்லாத்துக்கும் அதிதெய்வம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. மந்திரங்கள் உண்டு, அதிதெய்வமும் உண்டு, கருட பாவனையிலே இருக்கா இல்லையா. அப்போது அதை சொல்லும்போது அந்த மந்திரத்தை சொன்னால் அது என்ன செய்யும்? இந்த மந்திரேஸ்வரர்கள் இருக்காங்களா இல்லையா, அங்கே எங்கே இருக்காங்க? சுத்த வித்தையில், சுத்த வித்தையில 7 கோடி மந்திரேஸ்வரர் இருக்காங்க. அவங்கள பெருமான் ரிப்பீட் பண்ணியிருக்கிறார், என்னென்ன மந்திரத்தை சொன்னால் இவங்க போய் வேலை செய்யணும்னு, விளங்குதா? அப்போது அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால், நீங்கள் எவ்வளவு சொல்கிறீங்களோ, எப்படி நின்றுக்கிட்டு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த பூதங்களெல்லாம். இப்போ பூதங்கள்லாம் எங்கள்கிட்ட எப்படி இருக்கே? நம்ம உடம்பு இருக்கலாமா? பஞ்சபூதத்திலான அன்னதானே தூள சரீரம். இந்த உடம்பு எப்படி இருக்கே? எப்படி இருக்குன்னா உங்களுக்கு உபகாரமா இருக்கா அபகாரமா இருக்கா? ரொம்ப உபகாரமா இருக்கு. அப்படி சொல்றதுனால உங்க உடம்ப பத்தி தெரியலன்னு அர்த்தம். ஆமா, ஏன்னா என்னோடு உடன் பிறந்த ஐவரும் பகையே சொல்றாரா இல்லையா? ஏன் சுந்தரமூர்த்தி சாமி சொல்றார, ஐவகை அரையர் அவராகிங்கிறார். நோக்குவேன் உன்னையே, நல்லன நோக்காமல் காக்கின்றார் ஐவர் கண்டுகொண்டார் சொல்றாரா இல்லையா? பூசை பண்ண விட மாட்டான், என்ன செய்ய மாட்டான் இல்லையாம்மா? பூசைக்கு உட்கார்ந்து கண்ணை மூடினங்கிட்டதான் ஊரில் எடுக்கு சூரியன் உண்மது. இப்படியெல்லாம் செய்தா இல்லையா? இதெல்லாம் உபகாரமா அபகாரமா? அபகாரம்தான். அப்போ இந்த மந்திரங்களை நீங்க சொல்லி செய்ய செய்ய அது என்ன செய்யறான்? முதல்ல அதனுடைய ஆற்றலை ஒடுக்குதல். பூஜையில பெருமாண்ட சொல்லி நீங்க அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன நடக்கு? அந்த பூங்கலனுடைய இடையூறு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இல்லையாமா? அதுக்கப்புறம் என்ன செய்யுது? முதல்ல ஆற்றலை வாட்டுதல், அப்புறம் வீட்டுதல், முழுவதுமாக எரித்தல். அதை முதல்ல அப்படி செய்யறாரு, முதல்ல குறைக்கிறாரு, அப்புறம் சாதகமாக்குறாரு, நமக்கு சாதகமாக்குறாரு, அதுக்கப்புறம் நீக்கிறார். 3 ஸ்டேஜ். முதல்ல என்னது? அதை வாட்டுதல். அதுக்கப்புறம் என்ன செய்யுது? நமக்கு அபகாரமானது என்ன ஆயிடுது? உபகாரமா நிற்கிறது, சிவகரணங்கள் ஆக்கி கொள்ளுதல். அதான் நாம செய்யறோம் பூத சுத்தியில், அதுக்குதான் முயற்சி பண்றோம். அது ஒரு இதுல ஆகாது. முதல்ல அப்படி பாவனை பண்ணி எப்போவோ ஒரு காலத்துல அதெல்லாம் என்ன ஆகுது? பசுகரணங்கள் சிவகரணங்களாக மாறுது. சிவகரணங்களா மாறினா என்ன பிரயோஜனம்? சிவகரணங்கள் சிவத்தை காட்டுமா? சிவகரணங்களால் சிவத்தை பார்க்கலாமா? முடியாதா? என்னையா பார்க்க முடியாதுதான் சொன்னது சரிதான். சிவகரணங்களால பார்க்க முடியாது. அப்ப ஏன் சிவகரணங்களா மாத்திரம் இல்லையா? நமக்கு அங்கமாலையில் அதான சொல்றாரு, சிவகரணங்களாக மாற்றுதல். முதல்ல சிவகரணங்களாக மாற்றுதல் என்பது அந்த வைந்தவ சரீரலுக்கு போல, விஞ்ஞானகலருக்கு போல. அது என்ன செய்யாது? நமக்கு
1: அஞ்ஞான கர்மத்தை செய்வதற்கு காரணம் இல்லாமல் எப்படி இருக்கும்? சுத்த கர்மத்தை செய்வதற்கு கருவியாய் நிற்கும் இல்லையாமா? சிவபிரகாசம் 70 ஞாபகம் இருக்கா? அருள் எனில் ஒளியாய் நிற்கும், அருள் எனில் ஒளியாய் நிற்கும், இன்ப காரணமா நிற்கும், துன்ப காரணமா நின்றா என்ன செய்யும் இல்லையா? இப்ப ஐவகை அரையர்னு அங்க சொன்னாரா இல்லையா? இல்லையா? நமக்கு 10வது நூற்பாவில் என்ன சொல்றாரு? 10வது நூற்பா முதல் அதிகாரணம் அங்க காமிக்கும், உங்களைத்தான் காமிக்காங்க. அது நாமல்ல இந்திரியன் நம்பளியும் அல்ல, நாம இந்திரியம் இல்ல, கருவிகள் இல்ல, ஒரு பேரும் நம்ம சொன்ன மாதிரி கேட்கவே மாட்டான் சொல்றாரா இல்லையா? அங்கே 10 அப்படி சொல்றாரு. அப்போ இந்த கருவிகள் நம்மகிட்ட இருந்தாலும் யார் வசத்துல இருக்கு? பெருமான் வசத்துல இருக்கு, நம்ம வசத்துல இல்லை. புரியுதாமா? அதனால இந்த கருவிகளை பெருமானிடத்துல வேண்டிதான் என்ன செய்யணும், நமக்கு உபகாரமா மாத்தணும். அப்புறம் அதான் சிவகரணமா மாத்துறது. சிவகரணமா மாத்திர நமக்கு இந்த மாதிரி சிவபுண்ணியங்களை செய்வதற்கு உபகாரமா நிற்கும் இல்லையா? அப்புறம் எதுக்கு நீக்கிறோம்? ஞான பூசையில, ஞான பூசையில் என்ன செய்யறோம்? பூத சுத்தியில அங்க ஞான பூசை செய்யறவங்க இருக்காங்களா? அங்க இருக்கீங்களா? ஞான பூஜை செய்யும் போது திருவருளே சரீரம், இதை நீக்கிறது, இதை நீக்கிறது ஏன் அப்படின்னா கொஞ்சம் புத்தி தெளியுது இல்லையா? ஏன்? நாம அறிவுடையவன், நாம அறிவுடையவன், அறிவுடையவன் நமக்கு அறிவு விளங்குவதற்காக ஒரு துணையை நாடுகிறோம். அறிவுடையவன் அறிவு விளங்குவதற்காக துணையை நாடுகிறோம். இப்போ நமக்கு இருட்டில் கண் தெரியலம்மா, அப்போ ஒரு இன்னொரு உங்கள் கண்வழி பத்தாது, உங்கள் கண்வழி பொருளை காண்பதற்கு போதுமான அளவு இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் கண்ணொழியை இல்லையா சிறக்க செய்வதற்கு இன்னொரு வழி வேணும், வேணுமா இல்லையா? வேணும். அந்த ஒளி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? உங்க கண்ணொழியை விட சிறந்ததா இருக்கணும். உங்க கண்ணொழியை விட சிறந்ததா இருந்தாதான் அது உங்களுக்கு பயன்படும் இல்லையாமா? இப்ப உங்களுக்கு அறிவு சரியா விளங்கலன்னு அறிவே இல்லாத ஒரு பொருளை துணை கொள்ளலாமா? கொள்ளலாமாமா. ஏ கண்ணு தெரியல, வெளிச்சமா இல்ல, ஒரு கொள்ளிக்கட்டையை எடுத்துட்டு வா அப்படின்னா கட்டையை வச்சு என்ன செய்ய? பந்தம் இருந்தா காட்டும். வெறும் கட்டையை எப்படி காட்டும்? காட்டுமா? காட்டாது. அப்போ நாம நம்ம அறிவு விளங்குவதற்கு என்ன செய்யணும்? நம்மிலும் உயர்ந்த அறிவுடைய பொருளை தான் துணையா கொள்ளலுமே தவிர அறிவே இல்லாத பொருளை துணையாய் கொள்வது என்னது? அதே அறிவீனம், அதான் ஊனம். அதுக்கு பேர் தான் ஊனம், ஊன நடனம்ங்கிறது இல்லையா? பகையை உறவென்று எண்ணுதல் தான் ஊனம். அதை நீங்குவதற்கு தான் என்ன செய்யறாரு? ஊன நடனம் நிகழ்த்துகிறார். புரியுதாமா?
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: ஐந்து தத்துவங்களோடும் கூடிய நிலையிலே எந்த ஐந்து? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்து கருவிகளோடு கூடிய நிலையிலே ஆன்மா புருடன் என்ற பெயரை பெறுகிறது. புருடன் ஏன் அந்த பெயர் புருடன் என்ற பெயர் என்றால், ஆக உலக போகத்தை நுகர்வதற்கு உரிய தகுதியை இப்பொழுது ஆன்மா பெற்றிருக்கிறது, அதனாலே புருஷன். உலக போகத்தை அனுபவிப்பதற்கு உரிய தகுதியை ஆன்மா இப்பொழுது பெறுகிறது, அதனாலே புருடன் என்ற பெயர் புருஷன். எனவே இந்த ஐந்தும் கூடியிருக்கிற நிலைக்கு புருட தத்துவம் என்ற ஒரு பெயர். இந்த ஐந்து கருவிகளும் கூடிய நிலையில் புருட தத்துவம் என்ற பெயர் அமைகிறது. மற்ற தத்துவங்கள் எல்லாம் இன்னொரு தத்துவத்திலிருந்து தோன்றுகின்றன, அதுபோல புருட தத்துவம் என்பது எதிலிருந்தும் தோன்றவில்லை. மற்ற தத்துவங்களைப் போல இந்த புருட தத்துவம் என்பது ஒரு காரியமாக தோன்றவில்லை. இந்த ஐந்து கருவிகளும் ஆன்மாவோடு கூடியிருக்கிற நிலைக்கு பெயர்தான் புருட தத்துவம். ஆன்மாவினுடைய நிலைக்கு இந்த பெயர். எனவே புருடன் என்றாலே இந்த ஐந்து கருவிகளும் இருக்கின்றன என்று பொருள், சொல்லாமலே அது விளங்கும் புருடன். ஆக இப்பொழுது இந்த ஐந்தோடு முதலாவது தத்துவம் ஏது? மாயா தத்துவம். ஐந்தோடு ஆறு, இந்த புருட தத்துவம் ஏழாவது. ஆக இந்த ஏழு தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் என்ற பெயரை பெறுகின்றன. மாயா மாயை அல்லது மாயா தத்துவம், அதிலிருந்து வருகிற காலம் நியதி கலை, பிறகு கலையிலிருந்து வருகிற வித்தை அராகம், இவற்றோடு கூடிய புருடன் என்ற நிலை, இந்த ஏழு கருவிகளும் சேர்ந்து வித்யா தத்துவங்கள் எனப்படுகின்றன. ஏன் அந்த பெயர்? ஆன்மாவினுடைய அறிவை, ஆன்மாவினுடைய அறிவை விளக்குகின்றவையாதலால் இந்த தத்துவங்களுக்கு வித்யா தத்துவங்கள் என்ற பெயர். எனவே இந்த ஏழு தத்துவங்கள் தான் அசுத்த மாயையிலே தோன்றுகின்றவை. ஏழு கருவிகள். கலையிலிருந்து என்ன தோன்றும் என்று பார்த்தோம்? வித்தை. ஆமா, அது ஒரு பக்கம். கலையிலிருந்து இன்னொரு பக்கத்திலே இன்னொரு முக்கியமான தத்துவம் தோன்றுகிறது, அதுதான் பிரகிருதி. பிரகிருதி, இதை பிரகிருதி மாயை என்றும் கூறுவார்கள். பிரகிருதி மாயை, இதுதான் இந்த பிரகிருதி மாயை தான் நம்மோடு நேராக தொடர்பு கொள்ளுகிறது. இந்த பிரகிருதி மாயை தான் சகலராகிய நமக்கு நேராக உடம்பாகவும் கருவிகளாகவும் வந்து உதவுகின்றன. ஆக நமக்கு பிரகிருதியோடு தான் நெருங்கிய தொடர்பு. எனவே நம்முடைய உடம்புக்கு என்ன பெயர் தெரியுமா? நம்முடைய உடம்புக்கே பிராகிருதம், பிராகிருதம் என்ற ஒரு பெயர். இந்த பிரகிருதியில எத்தனை தத்துவங்கள் தோன்றுகின்றன? அந்த ஏழு போக 24 கருவிகள் இந்த பிரகிருதியிலிருந்து தோன்றுகின்றன. இந்த பிரகிருதி என்பது, அந்த பிரகிருதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? த ரூட், மூலம் என்ற பெயர். பிரகிருதினா மூலம், மூலப்பகுதி என்று தமிழிலே சொல்லுவார். பிரகிருதினா மூலப்பகுதி. எனவே நாம் வாழுகிற உலகத்திற்கு மூலமாக இருப்பது பிரகிருதி தான், எனவே மூலப்பகுதின்னு பெயர். நம்முடைய உலகத்திற்கு மூலமாக இருப்பது இந்த பிரகிருதி. மிகுதியான ஆணவமல கலப்பு உடையது. ஆணவமலம் மிகுதியாக கலந்தது. அசுத்த மாயையிலே ஓரளவு ஆணவமலம் கலந்திருக்கிறது, பிரகிருதி மாயையிலே மிகுதியாக. எனவே பிரகிருதி மாயை நமக்கு பெருமயக்கத்தை தரும், மிகுதியான மயக்கத்தை உண்டாக்குவது பிரகிருதி மாயை. அசுத்த மாயையிலே உலகங்கள் இருக்கின்றன, அதாவது பிரகிருதிக்கு மேல அசுத்த மாயையிலேயும் உலகங்கள் உண்டு. அங்கே வாழ்பவர்கள் யாரென்றால் பிரளயாகலர். பிரளயாகலர் அங்கே வாழ்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஓரளவு மயக்கம் உண்டு பிரளயாகலருக்கு. அவர்களுக்கு, பிரளயாகலருக்கும் மேற்பட்டவர்கள் யாரு? விஞ்ஞானகலர். அவர்கள் வாழுகிற உலகங்கள் சுத்த மாயையிலே உள்ளவை. சுத்த மாயையிலே அவர்களுக்கு மயக்கம் உண்டா இல்லையா? விஞ்ஞானகலருக்கு அவர்களுக்கும் சிறிதளவு மயக்கம் உண்டு. மயக்கம் இல்லாவிட்டால் ஏன் வாழுகிறாரோ? அவர் முத்தி அடைந்தவர்களே, மயக்கம் இல்லை என்றால் முத்தி தான், உலகத்தில் அவர்களுக்கு இடம் கிடையாது. எனவே விஞ்ஞானகளுக்கும் மயக்கம் உண்டு, அவர்களை காட்டிலும் ஓரளவு கூடுதலாக உண்டு பிரளயாகலருக்கு மயக்கம். ஆனால் சகலராகிய நமக்குத்தான் முழு மயக்கம், பெருமயக்கம் நமக்குத்தான். அப்படியே மூன்று கிரேடு, மூன்று அளவு, மூன்று மயக்கத்துல. எனவே மயக்கம் சிறிது சிறிதாகத்தான் நீங்க வேண்டும். எனவே சகலரிலிருந்து பிரளயாகலர் நிலைக்கு நாம் உயரலாம், பிறகு அங்கிருந்து விஞ்ஞானகலர், அல்லது நேரடியாகவே எல்லா மயக்கமும் இங்கேயே மயக்கம் தீர்ந்தால் முத்தி அடையலாம். படிப்படியாகத்தான் போக வேண்டும் என்பது இல்லை, சகலரில் இருந்தே முத்தி அடைகின்றவர்கள் உண்டு. இப்போது அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். எனவே பிரகிருதி மிகுந்த மயக்கத்தை தருவது, ஏனென்றால் பிரகிருதி தான் முக்குணங்களை உடையது. பிரகிருதி என்பது முக்குணங்களை உடையது. முக்குணங்களை பற்றி நேற்று நாம் விளக்கினோம். முக்குணங்கள் பிரகிருதிக்கு மேல இந்த முக்குணங்கள் கிடையாது. அசுத்த மாயையில பிரளயாகலருக்கு முக்குணங்கள் கிடையாது, சகலருக்குத்தான் முக்குணங்கள். எனவே பிரகிருதி முக்குணமயமாக இருக்கிறது. இந்த பிரகிருதியிலே முக்குணங்களும் எப்படி கலந்திருக்கின்றன என்றால், சிறிதும் விளங்காமல் மூன்றும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கின்றன. சிறிதும் விளங்காத நிலை, முக்குணங்களும் கலந்து சிறிதும் புலப்படாமல் இருக்கிற நிலைதான் பிரகிருதி. எனவே பிரகிருதிக்கு ஒரு பெயர், இன்னொரு பெயர் என்ன என்றால் அவ்வியத்தம். அவ்வியத்தம் என்ற பெயர். வியத்தம் என்றால், வியத்தம் என்றால் வெளிப்படுதல், அவ்வியத்தம் என்றால் வெளிப்படாத நிலை, வெளிப்படாது இருத்தல். எனவே முக்குணங்களும் வெளிப்படாமல் இருக்கிற நிலைதான் பிரகிருதி. இந்த பிரகிருதியிலிருந்து தோன்றுகிற தத்துவம், இப்ப முக்குணங்களும் வெளிப்படாமல் இருக்கின்றன அல்லவா, அடுத்த நிலையில அந்த முக்குணங்களும் வெளிப்பட்ட நிலை. அடுத்து முக்குணங்களும் வெளிப்பட்ட நிலை, அப்படி வெளிப்படுகிற போது சமமாக வெளிப்படும். சத்துவம், ராசதம், தாமசம் என்ற மூன்று குணங்களும் சம அளவிலே வெளிப்படுகிற நிலை, அதுதான் குணதத்துவம் என்ற பெயர். குணதத்துவம் என்று சொல்லுகிற போது குண சேரன் வந்து தருவான், உங்களை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். குணதத்துவம். எனவே மூன்று குணங்களும் இதிலே சமமாக சமமாக வெளிப்பட்டு நிற்கின்றன. இதற்கு இன்னொரு பெயர் தான், குணசத்துவத்துக்கு இன்னொரு பெயர் தான் சித்தம் என்பது. சித்தம், சித்தம் என்ற கருவி. இது ஆன்மாவுக்கு என்ன உதவி செய்கிறது? சித்தத்தினுடைய வேலை என்ன? சிந்தித்தல், சிந்தனை செய்வது சித்தம். எதை சிந்தி, எதை சிந்தனை செய்கிறது? நடந்து போனவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து கவலைப்படுகிறோம் அல்லது மகிழ்ச்சி அடைகிறோம், கற்பனை செய்து பார்க்கிறோம் இல்லையா. கடந்த கால வாழ்க்கை நடந்ததையும் சிந்திக்கிறோம், இனிமேல் என்னென்ன நடக்கும் என்று எதிர்பார்த்தும் கற்பனை செய்து சிந்திக்கிறோம். இப்படி எல்லா வகையான சிந்தனைகளுக்கும் கருவி இந்த சித்தம். எனவே சிந்தனை செய்வது சித்தம், இது ஒரு முக்கியமான கருவி. நமக்கு இன்ப துன்பம் வருவதற்கு இந்த சித்தம்தான் காரணம். சிலவற்றை சிந்திக்க சிந்திக்கத்தான் நமக்கு என்ன உண்டாகுது? வேதனை உண்டாகுது. சிந்திக்காவிட்டால் தொல்லையே இல்லை, சிந்திக்கும் போதுதான் கவலை உண்டாகுது. சிந்திக்கிற போதுதான் மகிழ்ச்சி உண்டாகுது. எனவே அந்த இன்ப துன்பத்திலே அழுந்துவதற்கு இந்த சிந்தனை தான் கருவியாக இருக்கிறது. இன்ப துன்பத்திலே அனுபவத்திலே ஆன்மா அழுந்துவதற்கு இந்த சித்தம் காரணமாக இருக்கிறது. நம்முடைய சித்தம் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறது? ஆமா, சித்தத்தை சிவன்பால் வைத்தார் என்று அவர்களுக்கு கவலை இல்லை. சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் என்னாலும் இன்பமே துன்பமில்லை அவர்களுக்கு. சித்தத்தை உலகத்தின் மேல வைத்தவர்களுக்கு என்னாலும் துன்பமே. எனவே சித்தம், எனவே இதுதான் குணதத்துவம் அல்லது சித்தம். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி என்று இப்படி எல்லாவற்றையும் இறைவனை நோக்கி செலுத்துகிற போது அது பேரின்பத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே நம் இந்த கருவிகள் எல்லாம், இந்த மாயா கருவிகள் நாம் கடைத்தேரவும் வழி செய்கின்றன, உலக வாழ்க்கையிலே அழுந்துவதற்கும் கருவியாக இருக்கின்றன. இவற்றை நல்ல முறையிலே பயன்படுத்தினால் நாம் மேன்நிலை அடையலாம். அதனால் தானே அப்பர் சுவாமி சொல்லுகிறார், கண்கள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை எண்டோல் வீசி நின்று ஆடும் பிராந்தன்னை கண்கள் காண்மின்களோ என்று. இந்த கருவிகளையெல்லாம் நாம் இறைவன்பால் செலுத்த வேண்டும். அது தெரியாமல் நாம் வேற வழியில செலுத்தி கொண்டு இருக்கிறோம், வேற திசையில திருப்பி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கருவிகள், இந்த கருவிகளுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அத்துவா என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அத்துவா, அத்துவா என்றால் படிவழி, வழி என்ற பொருள், அத்துவான வழி. இந்த கருவிகள் நமக்கு வழியாக இருக்கின்றன. எதற்கு வழி என்றால் வினையை பெருக்கிக் கொள்வதற்கும் வழியாக இருக்கின்றன. அதே நேரத்தில் முத்தி அடைவதற்கும் வழியாக இருக்கின்றன. முத்தி அடைவதற்கும் இவைதான் நமக்கு வழிகளாக இருக்கின்றன. அதான் அத்துவா, அத்துவாக்கள் ஆறு என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் பின்னாலே பார்க்கலாம். குணதத்துவம், பிறகு அதிலிருந்து இப்போ முக்குணங்களும் விளங்காத நிலை, அடுத்த நிலை முக்குணங்களும் சமமாக விளங்குகிற நிலை. இனி அதற்கு அடுத்து எப்படி ஆகும்? அடுத்த நிலை எப்படி அமையும் என்றால் இந்த முக்குணங்களும் ஏற்றத்தாழ்வோடு அமைகிற நிலை இனிமேல் வருவது. எப்படி படிமுறையில எப்படி அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள். படிப்படியாக முக்குணங்களும் அறவே விளங்காத நிலை, பிறகு சமமாக விளங்குகிற நிலை, பிறகு அடுத்தபடியாக அந்த குணதத்துவத்திலிருந்து புத்தி. இந்த குணதத்துவம் என்பது அது ஒரு தனி சரீரமாக கூறப்படுகிறது. நாம் இது என்னென்ன சரீரம் பார்த்தோம்? காரண சரீரம், அடுத்து கஞ்சுக சரீரம். இந்த குணதத்துவத்தோடு சேர்கிற போது ஆன்மா, அது குணசரீரம், குணசரீரம் என்ற பெயரை பெறுகிறது. குணசரீரம் ஏனென்றால் இந்த முக்குணங்கள் இப்போது ஆன்மாவோடு வந்து பொருந்துகின்றன. எனவே குணசரீரம். இன்னொரு பெயர் மனோமய கோஷம், மனோமய கோஷம், மனோமய கோஷம், அதாவது சிந்தனை, சிந்தனை செய்வதனாலே அதற்கு அந்த பெயர். பிறகு குணதத்துவத்திலிருந்து புத்தி என்ற தத்துவம், புத்தி என்ற கருவி உண்டாகிறது. இதிலே சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும். புத்தி தத்துவத்தில் சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும். அறிவு, ஒளி, ஒளி அறிவு என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். எனவே புத்தி என்பது இன்டலெக்ட், ஆங்கிலத்தில் இன்டலெக்ட், இதுதான் ஆன்மாவுக்கு நிச்சயித்தல் என்ற தொழிலை செய்கிறது. ஒரு பொருளை பார்த்து இது இன்ன பொருள்தான் என்று நிச்சயிப்பது புத்தி. இன்னொன்று, இந்த நாம் செய்கிற அந்த வினைகள் இருக்கின்றனவே, பல பிறவிகளிலே ஈட்டிய பல வினைகள், அந்த வினைகள் எல்லாவற்றுக்கும் இருப்பிடம் இந்த புத்தி தான். நம்முடைய பல வினைகளை எங்கே இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். நம்முடைய பழைய வினைகள் எல்லாம் இருக்கிற இடம் நம் உடம்பில் இருக்கிற புத்தி தத்துவம் தான். எல்லா வினைகளுக்கும் இருப்பிடம் புத்தி தத்துவம். எனவே இந்த புத்தியானது நிச்சயிக்கிற போது அந்த வினைக்கு ஏற்றபடிதான் நிச்சயிக்கும், வினைக்கு ஏற்றபடிதான் நிச்சயம் செய்யும். இப்ப துன்பம் வரும் என்ற வினை இருந்தால், துன்பத்தை தருகிற வினை இருந்தால் பாம்பை கயிறு என்று நிச்சயிக்கும் இந்த புத்தி. நாம் மிதிப்போம், கயிறு தானே என்று பாம்பை தவறாக நிச்சயித்து துன்பத்தை வருவித்துக் கொள்வோம். எனவே வினைக்கு ஏற்றபடிதான் இந்த புத்தியானது நல்ல முறையிலோ அல்லது தீய முறையிலோ நிச்சயம் செய்யும். எனவே வினைக்கு ஏற்றபடி, எனவே இந்த பழமொழி சொல்வார்களா, விதி வழியேதான் மதி செல்லும் என்பார்கள், விதி வழிதான் மதி செல்லும். எனவே இதையெல்லாம் பார்க்கிற போது என்ன தெரிகிறது, நம்முடைய கையில ஒன்றும் இல்லையே, நமக்கு என்ன என்ன சுதந்திரம் இருக்கிறது. எனவே இந்த நம்முடைய தத்துவங்கள் நம்மை பற்றிய ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் தானே, தன்னை நம்மை பற்றிய ஆராய்ச்சி, நம்மை பற்றிய உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். சித்தம் மெமரி அதான் பழையவற்றையெல்லாம் நினைக்கிறது அல்லவா புத்தி. பிறகு அடுத்து புத்தி தத்துவத்திலிருந்து அடுத்த தத்துவம், அடுத்த கருவி அகங்காரம். அகங்காரம் என்றால் அந்த தன்முனைப்பு என்றெல்லாம் நினைக்க கூடாது. அகங்காரம் என்றால் இது ஒரு கருவி, இது கருவி, பண்பு இல்ல, பண்பு குணம் அல்ல, இது ஒரு கருவி. இது எந்த வகையில உதவுகிறது என்றால், ஒரு பொருளை அறிவதற்கு ஊக்கத்தை கொடுப்பது, ஊக்கத்தை கொடுப்பது இந்த அகங்காரம். அது சைவ சித்தாந்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன வந்து விட்டா போதுமா, அதுல என்ன வேண்டும், ஊக்கம் இருந்தா தான் தொடர்ந்து வருவார்கள், இல்லாவிட்டால் இரண்டு நாள் வந்துவிட்டு. ஆமா, எனவே இதுவும் ஊக்கம், எந்த செயலிலும் ஈடுபடுவதற்கு ஊக்கம் வேண்டுமே, அது அகங்காரம் தான் தருகிறது. எழுச்சி, எழுச்சி, மன எழுச்சி, ஈகோ, ஆங்கிலத்தில் ஈகோ, இஜிஓ, அகங்காரம். எனவே இதுல என்ன குணம் மேலோங்கி இருக்கிறது, இனிமேல் நான் பார்க்கிற கருவிகள் எல்லாம் ஒவ்வொரு குணம் தான் மேலோங்கி இருக்கும். புத்தியில சத்துவ குணம் மேலோங்கி இருந்தது, இந்த அகங்காரத்துல ராஜச குணம் மேலோங்கி இருக்கிறது, ராஜச குணம் மேலோங்கி இருக்கிறது. பிறகு அடுத்த நிலையில இந்த அகங்காரத்திலிருந்து அந்த முக்குணங்களும் மூன்று கூறுகளாக பிரிந்து, சாத்விக அகங்காரம், அதற்கு இன்னொரு பேரு உண்டு தைசத அகங்காரம். தைசத அகங்காரம் என்ன பொருள், தைசதம் என்றால் தேஜஸ்ங்கிறாங்களே, தேஜஸ் என்ன பொருள், ஒளி, ஒளி என்ற பொருள். எனவே அது சத்துவ குணத்துல சாத்விக குணம், அது ஒளி உடையது. எனவே சாத்விக அகங்காரத்துக்கு தைசத அகங்காரம் என்ற இன்னொரு பேரு. இரண்டாவது கூறு சாத்விகம், அடுத்து இதற்கு இன்னொரு பெயர் வைகாரிக அகங்காரம். அடுத்து மூன்றாவது குணம் தாமச அகங்காரம், தாமச அகங்காரம். இந்த முதலாவது சாத்விக அகங்காரத்திலிருந்து தோன்றுகிற முதலாவது கருவி மனம். மனம் உண்டாகிறது, மனம், இதற்கு என்ன இங்கிலீஷ் கேட்டுக்கிட்டே இருப்பார, மனம் அதுக்கு என்ன ஆங்கிலம், மைண்ட். எனவே இப்போ மனம், அதற்கு மேலே இருப்பது எது? அகங்காரம். பிறகு புத்தி, அதற்கு மேல சித்தம். இந்த நாளுக்கும் அந்த கரணம் என்ற பெயர். மனம், புத்தி, மனம், அகங்காரம், புத்தி, சித்தம், நாளுக்கும் அந்த கரணம் என்ற பெயர். அந்த கரணம்னா என்ன பொருள்? கரணம்னா கருவி, உள்கருவிகள், அகக்கருவிகள் என்ற பொருள். அந்த கரணம் என்றால் அகக்கருவிகள். அகக்கருவிகள் எவை? மனம், அகங்காரம், புத்தி, சித்தம். இந்த மனத்தினுடைய தொழில் என்ன? மனம் என்ன செய்கிறது? நம்முடைய மனம் என்ன செய்கிறது? இதைத்தான் செய்யல. நம்முடைய மனம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காதே. இந்த மனம், நம்முடைய மனம். அதனால்தான் மனத்தை குரங்காக சொல்லுவார்கள். மனம் என்ற மாய குரங்குபாங்க. மனத்தினுடைய தொழில் பொருள்களை பற்றுதல். பொருள்களை பற்றுதல், உலக பொருள் மேல் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மனம். பற்றுவது மனத்தினுடைய தொழில். அவ்வாறு பற்றி அந்த பொருள் என்னது? அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, அதுவா இதுவா என்று ஐயப்படுவது மனத்தினுடைய தொழில். ஐயுறுவது மனத்தினுடைய வேலை. ஒரு பொருளை பற்றி இது என்ன பொருள், அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா என்று ஐயப்படுவது மனத்தினுடைய நிலை. அடுத்த அகங்காரம், அதற்கு மேலே இருக்கிற அகங்காரங்கிற கருவி என்ன செய்யும்? இது என்ன பொருள் என்பதை அறிய வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுப்பது அகங்காரம். பிறகு அதற்கு மேலே இருக்கிற புத்தி தான் இது என்ன பொருள்தான் என்பதை உறுதிப்படுத்தும், நிச்சயிக்கும் அந்த வினைக்கு ஏற்றபடி. இப்படி இந்த நான்கு அந்த கரணங்களும் உலகப் பொருள்களை இடைவிடாது பற்றி நிச்சயித்து ஆன்மாவுக்கு உலக நினைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஆக உலக பொருளை பற்றிய நினைவுகள் முதலிலே மனத்தின் வழியாக உள்ளே புகுந்து அகங்காரத்தை தாண்டி புத்திக்கு வந்து பிறகு கடைசியில போய் சேர்கிற இடம் ஆன்மாவை போய் சேர்கின்றன. இது எது போல என்றால், கடல் நடுவிலே எழுகின்ற அலை, அந்த கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடைவிடாது தொடர்ந்து தொடர்ந்து வந்து கடைசியாக கரையிலே வந்து மோதுவது போல, இந்த எண்ண அலைகள், உலகத்தை பற்றிய உணர்வாகிய அலைகள் இடைவிடாமல் இந்த கருவிகள் மூலமாக ஆன்மாவை வந்து அடைந்து அலைக்கழிக்கின்றன உலக நினைவுகள். எனவே இந்த கருவிகள் இப்படி செயல்படுகிற வரை ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? ஆமா, நிம்மதி அமைதி என்பது வராது. அதனால்தான் என்ன சொல்லுகிறார்கள், இவற்றையெல்லாம் ஒருமுகப்படுத்த வேண்டும், மனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது இதற்காகத்தான். மனத்தை வழிபடுத்தாவிட்டால் தொல்லைதான். எனவே அந்த தைசத அகங்காரத்திலிருந்து மனம் என்ற அந்த கரணம் தோன்றியது.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: இரண்டாம் சூத்திரத்தில் பெரிய இதுதான் முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன. எத்தனை பாட்டு இரண்டாம் போய்கொண்டே இருக்கிறது. 186 செய்யுட்கள் என்னமா எதுக்கு? அவோ அந்த முதல் பகுதியா? ஆனா இரண்டாம் சூத்திரத்துல பல முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன.

உடனுமாய் ஒளியாய் ஓங்கி. இதுதான் அத்துவிதம் அத்வைதம் முதல் பகுதியில. உலகெலாமாகி இறைவன் கலப்பினால் உயிர்களேயாக இருக்கிறான், உயிர்களோடு கலந்து உயிர்களாகவே இருக்கிறான், உலகத்தோடு கலந்து உலகமாகவே இருக்கிறான். உலகெலாமாகி அவையேயாய், சிவஞான போதத்துல அவையேயாய்ங்கிறார்ல அதுதான் உலகெலா. அதை கொஞ்சம் விளங்குபடி சொல்லுகிறார், உலகெலாமாகி அவையேயாய். அடுத்து அங்கே தானேயாய், தானேயாய் என்பதை எப்படி சொல்லுகிறார், உலகெலாமாகி வேறாய், வேறாய். அப்படி உயிர்களிலே கலந்த உயிர்களாக இருந்தாலும் அவன் வேறு, உயிர்கள் வேறு, வேறாய். பிறகு உடனுமாய், உடனுமாய் உயிர்களோடு எப்போதும் உடனாகவே இயைந்து நிற்கிறான். இப்படி இந்த மூன்று நிலைகளில் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்ற நிலை அதுதான் அத்துவித நிலை, அத்துவித இயைபு. இந்த அத்வைதம் என்ற சொல் வேதத்திலே வருகிறது, உபநிடதங்களிலே அத்வைதம். இதற்கு பல அறிஞர்கள் பல்வேறு விதமாக பொருள் கொண்டிருக்கிறார்கள். அதிலே மெய்கண்டார் அவர்களிலிருந்து வேறுபட்டு தனியான ஒரு விளக்கத்தை, சைவ சித்தாந்த விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த அத்வைதம் என்பதெல்லாம் இரண்டு சொற்கள் இருக்கின்றன, இரண்டு சொற்களால் ஆனது அந்த தொடர் அத்வைதம். ந துவைதம் என்று பிரிக்க வேண்டும். ந துவைதம் என்றால் இரண்டு, இரண்டு என்ற பொருள் துவைதம். ந என்ற சொல்லுக்கு சொல்லா எழுத்தா சொல், சொல் ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி. ந என்ற அந்த நகாரம், அந்த நகாரத்துக்கு மூன்று பொருள் இருக்கிறது, அதனாலதான் குழப்பம் எல்லாம். ஒருவரும் ஒரு பொருளை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். நகாரத்துக்கு மூன்று பொருள் இருக்கின்றன வடமொழியில. ஒன்று இன்மை, இரண்டாவது அண்மை. இன்மை அண்மை வேறா, மூன்றாவது மறுதலை. மறுதலை என்ன, எதிர்மறை, எதிர், எதிரானது. இந்த மூன்றுமே எதிர்மறை பொருள் தான். இன்மை என்பதும் மறுப்பதுதான், அண்மை என்பதும் மறுப்பதுதான், மறுதலை என்பதும் மறுப்பதுதான். அதிலேயே மூணு வகை, மறுப்பிலேயே மூன்று வகையான மறுப்புகள் இருக்கின்றன. இன்மை அண்மை என்ன வேறுபாடு என்றால், இன்மை என்றால் முற்றிலும் மறுப்பது, முழுதும் மறுப்பது, முழுதும் மறுப்பது. முயலுக்கு கொம்பு இல்லை, அது இல்லை என்பது இன்மை. முயலுக்கு கொம்பு இல்லை எந்த காலத்திலேயும், எனவே அது முற்றிலும் மறுத்தல். இல்லை என்பது முற்றிலும் மறுக்க வரும், மறுக்கிற இடத்துல வரும் இன்மை, அது விளங்குகிறது. அண்மை என்பதற்கு உதாரணம் சொல்லுங்க, அண்மை அப்புறம்

நான் ஆச்சரியன் என்பதை சொல்லாமல் அங்கே சொல்லுகிறேன். ஒன்றை மறுத்து இன்னொன்றை உடன்படுவது. இப்ப ராமாயணத்துல அனுமன் சீதையை பார்த்து விட்டு ராமனிடம் வந்து சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான், நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன், நங்கையை கண்டேன் அல்லேன் என்று அல்லேன் அண்மை சொல்லை பயன்படுத்துகிறான். நங்கையை கண்டேன் அல்லேன் என்ற சொன்ன உடனே அது எதை காட்டுகிறது, ஒன்றை காணவில்லை எதை, ஆனால் இன்னொன்றை கண்டதாக சொல்லுகிறான். நங்கையை கண்டேன் அல்லேன், வேறு எதை கண்டேன், கற்பெனும் திண்மை களிநடம் புரிய கண்டு இருப்பெருந்து இருப்பிறப்பு என்பதொன்றும் இரும் பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று மறுத்தலும் உடன்படுதலும் இருக்கிறது. அப்படி அண்மை வரும், உடன்பாடும் மறுப்புமாக வரும். அங்கே தெரிவது மனித உருவமா என்று கேட்டால் மனித உருவம் அன்று என்று விடை வந்தால் அது எதை காட்டுகிறது, மனித உருவம் அன்று ஆனால் வேறொன்று அங்கே இருக்கிறது, வேறொன்று இருக்கிறது. அப்படி ஒன்றை மறுத்து இன்னொன்றை உடன்படும். இப்படி எத்தனையோ உதாரணம். எனவே இது அண்மை. இன்மை என்பது முற்றிலும் பொருள் இருப்பதை மறுப்பது. அண்மை என்பது சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இதை கருத்திலே வைத்துக் கொண்டு அடுத்து மறுதலை தெரியும். மறுதலை எதிர்மாறானது, மறுதலை எதிர்மாறானது. இப்போது இந்த மூன்று பொருளிலே இந்த சங்கரர் இருக்கிறாரே, ஆதிசங்கரர், அவர் முதல் பொருளை மட்டும் எடுத்துக் கொள்கிறார். இன்மை பொருள், இன்மை பொருளை எடுத்து பொருத்தி பார்த்தால் துவைதம் என்றால் இரண்டு, எனவே இரண்டு இல்லை, இரண்டு இல்லை மறுத்தல். அப்படினால் என்ன பொருள், இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்று பொருள் செய்து இருக்கிற பொருள் ஒன்றே, இருக்கிற பொருள் உள் பொருள் ஒன்றுதான், இரண்டாவது இல்லை, இருப்பது ஒன்றே இரண்டாவது பொருள் இல்லை. எனவே பிரம்மம் என்ற ஒரு பொருள் தான் இருக்கிறது, உயிர்கள் என்ற பொருள் இல்லை என்ற விளக்கத்தை சொல்லுகிறார். இது இந்த கொள்கைக்கு தான் என்ன பேரு, ஏகான்மவாதம், ஏக ஆன்மவாதம், ஒரு பொருள் கொள்கை, ஒரு பொருட்கொள்கை இது. நம்முடைய மெய்கண்டார் அண்மை பொருளை கொள்ளுகிறார். சைவ சித்தாந்தத்தில் அண்மை பொருள் கொள்ளப்படுகிறது. அண்மை பொருள் கொண்டால் சேர்த்து சொல்லும்போது எப்படி வரும், இரண்டு இரண்டு அல்ல, இரண்டு அல்ல, அதான் அண்மை பொருள், இரண்டு அல்ல. அப்படினால் என்ன பொருள், அண்மை பொருள் எப்படி வரும், சிறிது மறுத்து சிறிது உடன்படுவதாக வர வேண்டும். இப்போ நீரும் உப்பும், தண்ணீரிலே உப்பை கரைத்து அந்த கரைசல் உப்பு கலந்த அந்த நீர், இது பொருள் ஒன்றா இரண்டா, பொருள் ஒன்றா இரண்டா, ஆனால் இரண்டு என்ற தன்மை தெரிகிறதா, இரண்டு என்ற தன்மை ஒன்றாக இருக்கிறது, பொருள் இரண்டு இருக்கின்றன, நீரும் இருக்கிறது உப்பும் இருக்கிறது, ஆனால் இரண்டும் வேறு வேறாக நில்லாமல் இரண்டு என்று சொல்ல முடியாமல் ஒன்றாக கலந்து நிற்கின்றன. ஆக எதை உடன்படுகிறோம், எதனை மறுக்கிறோம், எதை உடன்படுகிறோம், எதை மறுக்கிறோம், அதாவது இரண்டு பொருள்கள், இரண்டு பொருள்கள் இருக்கின்றன என்பதை உடன்படுகிறோம், இரண்டு பொருள்கள் இருக்கின்றன என்பதை உடன்படுகிறோம், ஆனால் இரண்டு என்ற தன்மை இல்லை என்று மறுக்கிறோம். இரண்டு தன்மை இல்லை ஆனால் இரண்டு பொருள் உண்டு, அதான் சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இரண்டு பொருள்கள் உள்ளன என்

0: போவதை உடன்பட்டு, ஆனால் அவை இரண்டு தன்மையோடு நிற்கவில்லை என்று மறுக்கிறோம். தன்மை இரண்டு என்ற தன்மை காணப்படவில்லை. இப்படி இரண்டு பொருள்கள் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி இயைந்திருப்பதுதான் அத்துவிதம் என்று மெய்கண்டார் சொல்லுகிறார், விளக்குகிறார். இரண்டு அல்ல, சிவமும் உயிர்களும் கலந்திருந்தாலும் அவை இரண்டாக நிற்கவில்லை, ஆனாலும் அவை இரண்டும் இருக்கின்றன. இப்போ சங்கரர் சொன்ன பொருளுக்கும் மெய்கண்டார் கூறிய பொருளுக்கும் என்ன வேறுபாடு? ஏதாவது வேறுபாடு இருக்கா? பொருள் கொள்வதிலே வேறுபாடு தெரிகிறதா? என்ன வேறுபாடு தெரிகிறது? அதாவது சங்கரர் இரண்டு இல்லை, ஒன்று என்று எண்ணிக்கையை பற்றி சொன்னார். ஒன்றா ரெண்டா என்ற எண்ணிக்கை, இரண்டு இல்லை ஒன்றுதான் இருக்கிறது என்று எண்ணிக்கையை பற்றி சொன்னார். அத்வைதம் என்பது எண்ணிக்கையை பற்றியது, பொருளினுடைய எண்ணிக்கை பற்றியது என்றார் அவர். மெய்கண்டார் அப்படி சொல்லவில்லை. மெய்கண்டார் அத்துவிதம், அவர் சொல்லுகிற விளக்கம் இரண்டு பொருள்களுக்கு இடையிலே உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு, அந்த உறவை காட்டுவதுதான் அத்துவிதம் என்ற சொல். சிவத்துக்கும் உயிருக்கும் உள்ள உறவு, அந்த நீங்காத தொடர்பு, அதை காட்டுகிற சொல் தான் அத்துவிதம். எண்ணிக்கை அல்ல, இது உறவு முறை. அந்த அத்துவிதம், அத்துவிதம் அண்மை, அந்த நா என்ற சொல்லுக்கு அண்மை பொருள் மெய்கண்டார் கொண்டார். அண்மை, அண்மை என்றால் அல்ல. அந்த அண்மை பொருள் என்ன என்றால், அண்மை என்பது சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது, சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இது குதிரை அல்ல, இது குதிரை அல்ல என்ற உதாரணத்தில் அந்த அல்ல என்ற சொல் என்ன பொருளை உணர்த்துகிறது? இந்த எதிரே உள்ளது குதிரை அல்ல என்று இதை மறுக்கிறது. இந்த ஒரு கோவேறு கழுதையை பார்த்து, கழுதையை பார்த்து இது குதிரை அல்ல, குதிரை அல்லதானே. அந்த காலத்தில் கோவேறு கழுதையில் அரசர்களே போவார்கள் பழங்காலத்தில். அதனால்தான் கோஏறு கழுதை, கோண அரசன். உண்மையிலேயே இது வேடிக்கை அல்ல, உண்மை. சிலப்பதிகாரத்திலேயே வருது, சிலப்பதிகாரத்திலேயே அந்த செல்வர்கள் கடலாடச் செல்லுகிற போது இதன் மீது ஏறி சென்றார்கள். அது ஒரு செல்வத்தினுடைய அடையாளமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. குதிரையெல்லாம் பிற்காலத்தில் தான் வந்து, அரேபியாவிலிருந்து பிற்காலத்தில் தான் பெருவாரும் இறக்குமதி செய்யப்பட்டது. அதற்கு முன்னாலே எல்லாம் இதுதான். எனவே இது குதிரை அல்ல, குதிரை அன்று என்றால் இங்கே மறுக்கிறோம், இது குதிரை அன்று என்று மறுக்கிறோம். ஆனால் இது போல இன்னொரு பொருள் இருக்கிறது என்பதை உடன்படுது. இது குதிரை அல்ல, ஆனால் இது குதிரை என்பது வேறு, இன்னொன்று இருக்கிறது. அதான் சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இந்த கழுத உதாரணம் சொன்னா தான் விளங்குது, இது உலகில் உதாரணம். அதே போல இங்கே அத்துவிதம் என்றால் இரண்டு அல்ல, துவைதம்னா இரண்டு, இரண்டு அல்ல என்றால் இரண்டு பொருள்கள் இருக்கின்றன என்பதை உடன்படுகிறோம். இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, ஆனால் இரண்டு என்ற தன்மை காணப்படவில்லை, இரண்டு என்ற தன்மை இல்லை. நீரும் உப்பும் சேர்ந்திருக்கிற போது இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, அதை உடன்படுகிறோம். எதை மறுக்கிறோம்? ஆனால் இரண்டாக இல்லையே, இரண்டு என்ற தன்மை அங்கே புலப்படவில்லை, எனவே அதை மறுக்கிறோம். இரண்டு பொருள் உள்ளது என்பதை உடன்பட்டு, ஆனால் அவை இரண்டாக இல்லை, இரண்டு தன்மையாக இல்லை என்பதை மறுக்கிறோம். எனவே அத்வைதம் என்பதில் இரண்டு என்பவை எவை என்றால், இரண்டு என்ற எண்ணிக்கையினால் குறிக்கப்படுவது எவை? இறைவனும் உயிர்களும், இறைவனும் உயிரும், அவைதான் இரண்டு. அந்த இறைவனும் உயிருமாகி அந்த இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, ஆனால் பார்ப்பதற்கு அவை இரண்டாக புலப்படவில்லை. ஆக நம்மிடத்திலே இறைவன் கலந்திருக்கிறான், நீங்காமல் கலந்திருக்கிறான், ஆனால் அவனுடைய இருப்பு தெரியவே இல்லையே. ஆக நம்மிடத்திலே உயிராகவே இருக்கிறான், ஒன்றாகவே இருக்கிறான், இரண்டு என்ற தன்மையே காணப்படல, இறைவனுடைய இருப்பே புலப்படவில்லை. அதுதான் அத்வைதம் என்பதனுடைய பொருள். இறைவன் உயிர் என்ற இரண்டு பொருள்கள் பிரிப்பின்றி சேர்ந்திருக்கின்றன. அவை இரண்டு பொருளாக இருந்தாலும் இரண்டு என்ற தன்மை புலப்படாமல் ஒற்றுமைப்பட்டு இருக்கின்றன. அந்த ஒற்றுமைதான் அத்வைதம், இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள ஒற்றுமை, அந்த சம்பந்தம், அதுதான் அத்வைதம். இறைவனுக்கும் உயிருக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம், இதுதான் சைவ சித்தாந்தத்தில முடிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம், தேவார ஆசிரியர்கள் எல்லாம் இந்த அத்வைத நிலையை அனுபவமாக உணர்ந்து பார்க்கிற பொருளெல்லாம் அவன் கலந்திருப்பதை கண்ணார கண்டு பாடியிருக்கிறார்களே. இறைவனுடைய அந்த அத்துவித கலப்பை எல்லாரும் சொல்லாதவர்களே இல்லை. இன்றெனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ அலால் பிரிதுமற்று இன்மை. நீ அலால் பிரிதுமற்று இன்மை, ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, அதுதான் அத்வைதம். என்ன அர்த்தம்? எல்லா பொருள்களிலும் இறைவன் கலந்திருக்கிறான், ஆனால் அந்த பொருள் இறைவனா இல்லை. எல்லா பொருளிலும் இறைவன் இருக்கிறான், ஆனால் அந்த பொருளை அந்த பொருளை இறைவனாக முடியாது. ஒன்றும் நீ அல்லை, அது வேறாக இருக்கிறான். பொருள் தன்மையினாலே அவன் வேறாக இருக்கிறான், ஆனால் கலப்பினாலே ஒன்றாக இருக்கிறான். கலப்பினாலே ஒன்றாக எல்லாவற்றோடும் ஒன்றாக இருக்கிறான், பொருளாலே அவன் வேறாக இருக்கிறான். ஒன்றும் நீ அல்லை அன்றி அன்றி ஒன்று இல்லை, உன்னை அன்றி உன்னை பிரிந்து ஒரு பொருளும் இல்லை, நீ எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறாய். திருமுறையில வேற என்ன பாட்டு அத்திவிதத்தை காட்டுகிற வேற எல்லாம் திருமுறை நிறைய படுத்திருக்கிறீர்கள். ஆமா, திருவாசகத்திற்குள்ள வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாமாக வந்தா இருக்கிறான். ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவன். ஆமா, ஞான சம்பந்த பெருமான். எட்டு திசை தானாய் வேறாய் உடனானான் இடம் வீழி மிளலையே எல்லாம். ஆக இந்த அத்விவித உறவுதான் நாம் உணர வேண்டிய, வாழ்க்கையில உணர வேண்டிய வாழ்க்கையினுடைய குறிக்கோளே அதுதான். இறைவனுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? அவனுடைய அவன்தான் நம்மை உடனிருந்து ஒவ்வொரு நொடியிலும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் என்றால் நான் இல்லை, அவன் இல்லை என்றால் எனக்கு வாழ்வு ஏது, வளம் ஏது என்று அவனுடைய இருப்பை உள்ளவாறு அனுபவமாக உணர்ந்தவர்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் விடுவார்கள். அவன் செய்கிற ஒவ்வொரு நொடியிலும் உயிர்களுக்கு செய்து வருகிற அந்த உபகாரம், உடனாக இருந்து செய்கிறானே, அதை ஞானிகள் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் கண்டு மன உருகி பாடியிருக்கிறார்கள். நாம் தான் கல் நெஞ்சத்தோடு. ஆக இதை படித்தால் மட்டும் போதாது, தெரிந்து கொண்டாலும் மட்டும் போதாது. இந்த அத்துவித நிலையை நாள்தோறும் எண்ணி பார்க்க வேண்டும், விடிந்தவுடனே எண்ணி பார்க்க வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே பாடுகிற போது, நின் தயங்கு ஆடலே நினைப்பதே நியமமே, இது குன்றையும் முடியினாய் கூடலால வாயிலாய் என்று வரும். ஆலவாய் பதிகத்துல தொடக்கம் அந்த அந்த பதிகத்துல வரும். எனவே நின் தயங்கி ஆடலே. அதாவது இந்த சமணர்களை எல்லாம் வெற்றி பெற்ற பிறகு இறுதியாக சோமசுந்தர பெருமானை வந்து வணங்குகிறார் ஞானசம்பந்த பெருமான். அவர் நடந்தவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கிறார். இவையெல்லாம் நானா செய்தது, பெருமானே நீதான் இவற்றையெல்லாம் செய்வித்தார், என்னாலே ஒன்றுமில்லை. எனவே நின் தயங்கி ஆடலை, உன்னுடைய திருவிளையாடலை நினைப்பதே நியமமே. ஒவ்வொரு நாளும் நினைந்து அவனுடைய ஆடல் என்றால் என்ன? இறைவனுடைய திருநடனம் எதனை குறிக்கிறது? அவன் நமக்காக செய்கின்ற அந்த ஐந்தொழில் தானே. அந்த இறைவனுடைய அந்த அருள் செயல்களை நினைந்து இறைவனுக்கு இறைவனை வாழ்த்துவதுதான் உயிர்களாகிய நம்முடைய கடமை என்று நியமமே முறையாக. ஆக சைவர்கள் அந்த ஒழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். பெருமானை எழுந்தவுடனே ஒரு நொடி நேரமாவது நினைத்து பார்க்க வேண்டும். அவன் நம்மோடு உடனாக இருக்கிறான். எனவே அதுதான் அத்வைதம். இதுதான் அத்வைத ஞானம் என்று சொல்லப்படும். இறைவனையே நினைத்துக் கொண்டிருப்பதுதான் அத்வைத ஞானம். அதுதான் மறவாமை என்கிறார் சேக்கிழார். மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை பொருள். மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை பொருள் என்று சாக்கிய நாயனார் உணர்ந்தார் என்று சொல்லுகிறார். சாக்கிய நாயனார் புராணம் மறவாமையான் அமைத்த மனக்கோயிலுள் இருத்தி யாரு? யார் அவ்வாறு வழிபட்டது? மானசீக பூசை செய்தவர். ஆனா இந்த பாட்டு வாயிலார் புராணத்தில் இருக்கு. வாயிலார் மறவாமை என்கின்ற மனக்கோயிலுள் இருத்தி பெருமானை மனக்கோயிலே. அது எதனால் செய்யப்பட்டது அந்த மனக்கோயில்? மறவாமை. மறவாமை என்கின்ற மனக்கோயிலுள் பெருமானை இருத்தி உறவாதி தன்னை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திரு மஞ்சனமாட்டி அறவாணர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அரிச்சனை புரிந்தார். எனவே அந்த திருமுறைகளையெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு இந்த சாத்திரங்கள் நமக்கு துணை செய்கின்றன. அந்த அத்துவித நிலையை இங்கே அருளந்தி சிவனார் விளக்கியிருக்கிறார். மெய்கண்ட தேவர் சிவஞான போதத்தில் இதை மிக விரிவாக விளக்கியிருப்பதனாலே அவருடைய மாணவராகிய அருளந்தி சிவன் இங்கே மூன்றே பாடல்களிலே சுருக்கமாக அமைத்திருக்கார். மூன்று பாட்டு தான்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: என்ன பண்றது, குளிக்கிறோம். குளித்து முடிச்சிட்டோம்னா நல்ல காய்ந்த துண்டுல உடனே நல்ல உலர்த்திடணும். நல்ல உலர்த்திடணும். உலர்த்திட்டா ஒன்னும் நோய் வச்சு தும்மலும்பெல்லாம் வராது. இங்க கொஞ்சம் ஈரங்கி இருந்தா கூட இந்த இடம் பாதுகாக்க வேண்டிய இடம் இல்ல. அதனாலதான் சொன்னாங்க, தப்பா நினைச்சிடாங்க, சிலதான் சொல்லிவிடுவோம். உச்சி குடிமை வச்சது எங்கன்னு எதுக்காக வச்சாங்க தெரியுமில்ல? இங்கதான் மூளைப்பகுதி இருக்கு. அதனால இங்கெல்லாம் சகாரா பாலைவன ஆக்கணும், இங்க மட்டும் வச்சான். மூளை பாதுகாக்கப்படணும்னா சும்மா மாக்கு நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப அது நல்லது, அருமையானதுன்னு அதுக்காக வச்சிருந்தேன் சொல்லல சிவ சிவ. ஆனால் வைத்தது என்னமோ அறிவுடைமை இங்கே மறந்துடக்கூடாது. வைத்தது அறிவுடைமை என்பதை மறந்துடக்கூடாது. ஆமா, அறிவுடைமை அதை மறந்துடக்கூடாது. ஏமன் இங்க எல்லாம் சகாரா பாலைவனம், இங்க மட்டும் என்ன? அந்த இடம் அவ்வளவு பாதுகாக்க வேண்டிய இடம் அல்ல, அதனால வச்சாங்க. அதனால நல்ல உலச்சிடணும், சுத்தமா தண்ணி கொஞ்சம் கூட இருக்கு. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டா பரவாயில்ல. எடுத்துட்டு இப்ப என்ன போயிட்டு? நான் சொல்றது இன்னைக்கு இப்படியே வேணானாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா தோட்டிடுங்க. அது ஒரு நாள் குளிக்க வேண்டியது, 3 நாளைக்கு அப்படி தும்மிட்டு மீட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் 3 நாள் குளிக்காம இருந்துகிட்டு இதெல்லாம் நம்ம ஆண்களுக்கே சொல்றேன். நமக்கே கூட ஈர துணியில தோட்டக்கூடாது. சைவ சமய நெறின்னு ஒரு புத்தகம், அதுல ஒரு குரல் உண்டாவாக இருக்குது. அதுல ஒரே ஒரு குரல் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஈரத்தை நம்ம தலை தோட்டினா அந்த ஈரத்துணி நாயின் நாக்குக்கு சமானம் இருக்கு. சைவ சமய நீதிங்கிற ஒன்றும் இல்ல. மேலந்து நீங்க இங்கதான் ஈரத்தை போக்குறோம், நீங்க இந்த ஈரத்துண்டே தோடுனா. இங்கேயோ முடியாத போது நம்ம சில சமயங்கள்ல செஞ்சுட்டு வர வேணும், வேற வழி இல்ல. சில சமயங்கள்னு சொல்லிட்டேன்ல, ஆமா அங்க அதுக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுங்க, அது போயிட்டு வந்தோம் எங்க போய் எங்கப்பா குளியலுக்கு வேற இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அங்க குளியல் நாங்க குளிச்சிட வேண்டியதான், ஈரத்துண்டிதான், வேற வழி கிடையாது. சதை குறிப்பிட்டு நீக்கி விடுங்க. அந்த நேரத்துல வேற என்ன பண்றது? ஆனால் பொது நிலையில நல்ல காஞ்ச துணி தான் தோட்டணும். அப்படி தோட்டா கூடுமான வரை அந்த இது இருக்காது. நான் திருச்சியில் அப்படி சொன்னேன், ஒரு பையன் அவருக்கு வந்து முப்பத்தி ஜெயிச்சிருக்க மாட்டிருக்க ஏதோ ஒரு துறையில, ஐயா நீங்க சொன்னதுல இருந்து நான் எனக்கு அடிக்கடி நீர் கொண்டுது, சவிதான் சபையில சொன்ன மாதிரி பேச்சுக்கு சொன்ன போது இப்ப எனக்கு நீர் கொள்ளவே இல்லைங்க, நல்லது வாழ்க அப்படின்னு. நீராடி முடிஞ்ச உடனே நல்ல காஞ்ச துண்டுல ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா தோட்டணும், துணி கூட இருக்குது. ரெண்டாவது நம்ம உடனே வேற எண்ணெய் வேற வைக்கிறோம், இந்த எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து சரி வருமா நம்ம ஜீவரத்துக்கு? அது வேற கெடுதல். அதனால நல்ல தோட்டம், அதை தோட்டினாங்களா இங்க சுந்தரம் இருக்கு. அதுக்காக சொன்னேன் இவ்வளவு நேரம். எப்படி தானே என்னையா தலை தோற்றது நோக்கொண்டா எங்க பெரிய பிராணம் சேர்க்கல? ஆமா இதை கூட சொல்லு, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரியம் பாவாய், இது கூட வேண்டியிருக்குப்பா இது. ஆனா இந்த இடத்துல மட்டும் இங்கேயும் சொல்லல, அப்புறம் இனி தலை தோற்ற பத்தி சொல்ல மாட்டேன். அப்புறம் கூடிய கூறல் நீங்களே கொடி பிடிச்சிருக்கீங்களே. அதனால என்ன சொல்றாரு பாருங்க, மூகில் நூலை மதியம் போல கைவாளான் முன்கை சூண்ட துகில் கோடு குஞ்சி ஈரம் புலர்த்தி. அதுல ஒரு ஓமை என்னன்னாரு, நல்ல காஞ்ச துண்டு அத பக்கத்துல இருக்கேன் மாப்பிள்ள மேல அரச குடும்பத்தை வர்றாங்கன்னு கேட்டா இவர் குளிச்சு முடிச்சாரு அப்படி பார்த்தவன்னு என்ன நினைக்கிறான், இது இருக்கு துண்டு, இது இருக்கு, இது இருக்கு, இதுன்னு சொல்லல. அவனே தோட்ட ஆரம்பிக்கிறான், இந்த துண்டு வெள்ளவழியேன்னு இருக்கு, தலையில இருக்கிற கூந்தல் கண்ணங்கரையேன்னு இருக்குது, அந்த கண்ணங்கரையேன்னு இருக்கிற அந்த கூந்தல் மேகம் போல, இந்த வெள்ளமா துணி சந்திரன் போல, அந்த மேகத்தில் நுழைகிற சந்திரன் போல அந்த வெள்ளை துணி கொண்டு துவைத்தான். எனவே கலர் துண்டு கூட அல்ல, சுந்தர தோட்டிய துண்டு கலர் துண்டன்று, நல்ல தனித்த வெள்ளை என்பது இதனால் பெற்றாம். சரிங்களா, எட்டாம் நூற்றாண்டு இருந்த நிகழ்ச்சியே இருபதாம் நூற்றாண்டு பெரிய அலசி உட்காரணும் அல்லவா. சுந்தரருக்கு தோட்டப்பட்ட துண்டு கலர் துண்டா அன்றி வெள்ளை துண்டா என, வெள்ளை துண்டி எண்ணெய் மூகில் நூலை மதியம் போல, ஒரு மேகத்துக்குள்ள அந்த மதியமானது நுழைந்தால் எது போல, அது போல இங்க தலையாகிய மேகம். எனவே என்ன தெரியுது, தலையாகிய மேகம் எனவே மயில் ரொம்ப அடர்த்தின்னு அர்த்தம், பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, அது ஏன்னா அவளுக்கு அடர்த்தியா இருக்குது, எனக்கு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, சுந்தர் எப்படி இருந்தது அடர்த்தியா இருந்தது, அப்பதான் மேகம்னு சொல்லலாம், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருந்ததுன்னு. எனவே அதனால் அவருடைய தலையும் அடர்த்தி என்பது பெற்றாம், அவர் தலை தோட்டி கொண்டதும் வெண்மையான துண்டு என்பது பெற்றாம். அடாராடா இப்படி எல்லாம் இதுக்கு மேல வேமா போகணும் ஜடன் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். சரி உடனே உயிர் நீதி முறையில் போக்கி, இது ஒரு இது, இந்த மயிர் வந்து எல்லாம் சேர்ந்துருது இல்ல, அந்த நீராடும் போது எல்லாம் சேர்ந்ததுல, அது இந்த விரல் நுகத்தினால அப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எடுத்துறது, அப்பதான் ஏன்னா முழுக்க அந்த ஈரம் போகும். இது முதற்கொண்டு பெரிய பிராணம். ஆமா நீங்க மயிர் வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா, அது எவ்வளவு தூரம் வளர்க்க வேண்டியிருக்கு, நமக்கு கெடுதலும் வராம இருக்கணும் இல்ல, கெடுதலும் வராம இருக்கணும் இல்ல. இதெல்லாம் சொன்ன தூணரும் பசுங்கற்பூர சுண்ணத்தால் வண்ண போதில் ஆனதன் பணி நீர் கூட்டி அமைத்து சந்தனச்சேராட்டி மான் மத சார்ந்து தோய்ந்த மங்கள கலவி சாத்தி. ஏப்பா சந்தனத்தை உடம்புல பூசினாங்களாம், அதுக்கு என்னென்னமோ செய்யறாங்க அல்லவா, நறுமண பொருள் எல்லாம். இப்ப ஊர்ல கல்யாணம்னு மார்பிள சந்தனம்னு அந்த காலத்துல பேர் உண்டு, ஊர்ல கல்யாணம்னு மார்பிள சந்தனம்னு பேரு, ஏன்னா சட்டை கட்ட போட்டுக்க மாட்டாங்க, மார்பிள சந்தனம் பூச்சிக்குவாங்க. ரெண்டாவது கபடத்த காலம், அப்ப சந்தனம் கொடுக்கணும் நிறைய கொடுப்பான், இவரோட சும்மா பூசணும் சும்மா பூசணும்பாங்க, அது மாப்பிள்ளை போல மச்சான் வச்சுங்க, அட என்ன மாமா இங்க வாங்க மாமா நான் பூசி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பூசுவாங்க, பூசுடா. அதனால ஊர்ல நாலு கல்யாணம்னா இங்க சந்தனம் அது பாட்டுக்கே இருக்கும். இப்ப என்ன ஒரு கிண்ணத்துல வச்சு 5000 பேர் கொடுத்துடலாம், ஏன் அப்படின்னா சரி அப்படி அப்படி அவ்வளவுதானே, அவ்வளவுதான் அது, அது உள்ள போகணும் போகாத தெரியல போகுது பரவாயில்ல, ரொம்ப சிக்கனம் அது சந்தனம் சிக்கனம் ரொம்ப சிக்கனம் வம்பு இல்ல. இப்படியாக அவருக்கு அந்த கலவையெல்லாம் சந்தனம் எல்லாம் இத்தாரலாம். சரி நன்மன கோலம் கொண்டார், சரி மன்னவர் தெருவும் தங்கள் வைதிக தெருவும் பொங்க நல்லகர் விழவு கொள்ள நம்பியார் ஊரநாதன் தன்னடி மனத்துள் கொண்டு தகும் திருநீர் சாத்தி. மிக முக்கியம், அதான் அரசியல் தெருவும் வைதிக தெருவும். இந்த மாதிரி மாப்பிள்ளையா இருந்ததுன்னா அதை மாப்பிள்ளையா இருக்கும் போது திருநீர் அணிந்து கொள்ளக்கூடாதுன்னு நமக்கு ஒரு சட்டம் இருக்கு. ஏன் பெரும்பாலான பிள்ளைகள் சென்னீர் அணிஞ்சுக்கிறது இல்லை, அப்படி தப்பித்தவை அணிஞ்சாலும் நெற்றியில் தொட்டிட்ட வெண்ணீட்டினோட குங்கும சுட்டி சாத்தி என்பது போல அது கொஞ்சம் இருக்கு. இவன் நல்ல வைத்தியர்னால அருமையா இதெல்லாம் செய்த உடனே அருமையா தென்னீரை எப்பவும் விடுவது போல நல்ல முழுநீர் பூசிய முனிவர் தென்னீர்த்தாராம். இப்படியா தென்னீர்த்து கொண்டு யோக புறவி மேல் கொண்டு போந்தார். குதிரையில வர்றாராம். அந்த குதிரை எப்படிப்பட்டதுன்னு கேட்டாரு. யோக புறவி மேல் கொண்டு சென்றார். யோக புறவின்னு என்னன்னு கேட்டா, இவர் இங்கதான் முத்திடுகிறார். நான்கு பெருமக்களும் நால் வகை நெறிகளை விளக்க வந்தனர் என்று நம்ம மரபா சொல்லிட்டு வரோம். அதுல வந்து சரியை விளக்க வந்தவர் நாவரசர், பிரியை விளக்க வந்தவர் ஞானசம்பந்தர், யோகத்தை விளக்க வந்தவர் சுந்தரர், ஞானத்தை விளக்க வந்தவர் மணிவாசகர், யோக நெறியை விளக்க வந்தவர் இவர். அதனால யோக புறவி மேல் ஏர்ன குதிரையே யோக குதிரை. யோகம் இல்ல, அந்த யோகம் இல்ல, தவநிலை ஆகிய யோகம், யோகமாகிய குதிரை மீது ஏறி வந்தார் என்று இங்கதான் வித்திருக்கிறார். ஏன்னா இவரைய யோகி என்பதை யோக நெறி விளக்க வந்த என்பதற்கு வித்து முதல் வித்தி தான் இதான் இப்பொழுது முதல் முதல் சொல்ல இடம் கால்கோள் விழா செய்திருக்க. சரி, அப்புறம் அந்தம்மா மங்கள கீதநாத மறையவர் குழாங்களோடு தொங்கலும் விரையும் சூழ்ந்த மைந்தரும் துவண்டி தூளும் பங்க யமுகையும் தாய்த்து பனைத்தெடும் தனியில் மிக்க குங்கும முளையினாரும் பறந்தது கொள்கை தாகி. மாப்பிள்ள பொருட்டா அப்படியே ஆண்கள் பெண்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண்கள்லாம் இருக்க மாட்டாங்களா, இவர்களெல்லாம் பொருட்டாரு. சரி, அது அடுத்த பாட்டெல்லாம் கூட விட்டுறேன். காட்சியில் பொழிந்ததன்றி அந்த பார்த்தா நீல நீர் தரங்கத்தாலும் கருங்கடல் கலந்ததென்ன காட்சியில் பொழிந்தது. ஒரு பெரிய கடல் ஒளி போல இருந்ததுதான். ஏன்னா நல்ல அருமையான நாசுரம், அப்புறம் ஏ கே சின்னராஜன் அப்படிங்கிற வந்து வளையப்பட்டி இதெல்லாம் சேர்ந்து வச்சுங்க. இப்ப இன்னும் சில பேர் வைரியமா இருப்ப நல்ல சார் நல்ல பன்னிசியோட பாடட்டுங்க அப்படின்னு அருமையா சாமிநாதன் இப்படி வச்சுங்க. வச்சா அந்த ஒளி பார்த்தா கடல் ஒளிய விட என்ன கீடு இருக்குதான். அப்படி மாப்பிள்ள புறப்படும் போது எவ்வளவுலாம் ஒளிகள். சரி, நெருங்கு தூரியங்கள் எங்க நிறைத்த சாமரைகள் உங்க தாமரை விசுறாங்க. காரணம் என்னன்னா அரசியல் திருவு இருந்ததுனால. வைதிக திருவாகிய சிவாச்சாரியார் பிள்ளையா இருந்தது யாரு தாமரை விச போறா கிடையாது, இதெல்லாம் இருந்தது விடுங்க. அப்ப சொல்றாங்க, இப்ப இதோ தெருவில் போகிறார். யாரு? மணமகன் போகிறார். அங்க பக்கத்துல ரெண்டு பக்கமும் இருந்தவர்கள் பேசிக்கிறாங்களாம். அது எப்படியோ சேக்கடார் போய் ஒலியும் ஒலியும் எடுத்து ஒலியும் ஒலியும் அப்படியே பேசிக்கிறாங்க. பேசிக்கும் போது நம்ம மனோகரன் இப்படி எப்படி கொண்டாந்து வச்சுருவா, அது மாதிரி இப்படி வச்சு பேசிட்டாங்க. அங்க ஒரு நாலஞ்சு பேர் பாரதி திருமணம் திருமணம் சொல்ற மாப்பிள்ளைன்னு பாக்குறோம். இந்த பையனை பார்த்தா தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த ரெண்டு கண்ணும் போதாதுடி போதாது. கண்கள் என் இல்லாத வேண்டும் காலையை காண என்பார். ஆண்டவன் ரெண்டு கண்ணு தான் நமக்கு படைச்சான். இந்திரன் போல உடம்பெல்லாம் கண்ணா படிச்சு இந்த மாப்பிள்ள கோலம் போற வரைக்கும் இருந்த தேவலான். கண்கள் என் இல்லாத வேண்டும் காலையை காண என்பார். பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேர என்பார். இன்னொரு சாரார் அந்த ஒளி எப்படி உட்கார்ந்தார், கொடுத்து வச்சபடி கொடுத்து வச்சபடி. இந்த சடங்கவியாருடைய மகள் என் உலகத்துல எத்தனையோ பெண்ணுதான் மாப்பிள்ளை பாக்குறாங்க, செய்தியாவது கல்யாணம் இருக்குது. இந்த மாதிரி இருக்காது, என்ன தவம் செய்தாலோ என்று சொன்ன. இது இங்கே இந்த ஒலியும் ஒலியும் இது போல இன்னொரு ஒலியும் ஒலியும் கம்பர் ஒலியும் ஒலியும் சொல்லும் இல்லைங்க இல்லன்னா போச்சு. அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், என்ன பாட்டு தொடங்க போகும்போது இல்ல இந்த மாதிரி போகும்போது இந்த இந்த சொல் அப்படியே இருக்கோ கண்கள் இனியலாத வேண்டும் அப்படி இல்ல வேற மாதிரி பாட்டு சொன்னாரு. அவ்வளவு கண் வேணும்னாரு. அதுக்கு முன்னால காண நம்பியை காண அப்புறம் கண்கள் ஆயிரம் நயனம் வேண்டும் பத்தீங்களா, அருமை அருமை. நம்பியை காண ஆயிரம் நயனம் வேண்டும். அவர் என்னன்னு கேட்டா, இவரு பெண் வீட்டுக்காரது இந்த பெண்கள்கிட்ட போய் ஒளிவடி எடுத்தார் சேக்கிலர். அவர் அங்க போய் பிடிச்சார் எடுத்து, நம்பியை காண நயனம் ஆயிரம் நயனம் வேண்டும் அப்படின்னு சொன்னார் அல்லவா. இன்னொரு காண்டி பெண் வீட்டுக்காரங்க அவன் அவன் தோழி அவர் பண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாரு. என்னன்னாரு, நங்கையை காணுந்தோறும் அவருக்கும் குறிச்சிற்கும் அன்னதேயாம். அது மாதிரி என்ன எங்க பொண்ணு மட்டும் மிச்சப்பட்டு போச்சாடி, எங்க பொண்ணை பாக்குறதுன்னா ஆயிரம் கண்ணு வேணும் அப்படின்னாரு. அப்ப நம்பியை காணுந்தோறும் ஆயிரம் நயனம் வேண்டும், நங்கையை காணுந்தோறும் அவளுக்கு அதே மாதிரிதான் ஆயிரம் வேணும்னு. அங்க ஆயிரம்னு சொல்லி கொடுத்தாங்க. இங்க கண்கள் என் இல்லாத வேண்டும், ஆயிரம்னால அளவு கடந்ததுன்னு அர்த்தம். இருந்தாலும் அங்க ஒரு தொகை உண்டு, இங்க தொகை உண்டு. கண்கள் எண்ணிலாத வேண்டும் காலையை காண என்பார். அங்க என்ன சொன்னீங்க, பெண்களுக்கு சொல்லிட்டீங்க என்னது, அவளை பார்க்கும்போது அப்படித்தான் அவ மட்டும் என்ன சொத்தையா அப்படின்னாங்க. இங்க அப்படி சொல்லல, பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேர என்பார். ஏன் ஏன் எங்க ஆளு எங்கால பட்டிமன்றால அவர் சொன்ன மாதிரி அவர் சொல்லவில்லை அல்லவா. அதனால அது அது உயர்வுதான் அப்படின்னு. அங்க என்ன கேட்டீங்கன்னா, அந்த நம்பிக்கையும் அந்த நங்கைக்கும் கல்யாணம் நடந்து கூடவே போன அந்த அம்மா யாரு, சீதை. ஆனா இங்க கல்யாணம் மரவனிலதான் உட்கார போறா, பிறகு குடும்பமும் வாழல. ஆதலால் நங்கையை காணுந்தோர் அப்படின்னு சொல்லாமல், பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்றாள். அதனால என்னன்னாரு, ஏதோ அந்த மனமாளனாக கொள்வதற்கு இவளுக்கு எவ்வளவோ தவம் இருந்ததுன்னு. ஏன்னா இவளுக்கும் அன்னதேயாம் இல்லையே ஒத்து நோக்கலன்னு கேட்டா, இந்த திருமணம் ஒத்து நடக்க போவதில்லை. ஒத்து நடக்க போவது அங்க அப்படி இல்ல, ராமாயணத்துல ரெண்டு ஒத்து நடக்குது. ஒத்து என்ன, காட்டுக்கு போகும்போது கூட என்ன மாதிரி வேண்டாம், அந்த நான் போயிட்டு வரேன், வந்து ரொம்ப காடெல்லாம் சுடும்னாரு. நும் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றார். சொல்லிலே உங்களை நான் பிரிந்திருப்பதை விட அந்த காடு சுடும். அதனால அங்க ஒத்தே இருப்பதனால ஒத்து சொன்னார். இங்க இவருக்கு மட்டும் அந்த எண்ணில்லாத வேண்டும் என்று சொன்னவர் அவளுக்கு சொந்த அம்மாவை சொல்லும் போது என்னமோ கொடுத்து வைக்கவடி, அவ கொடுத்து வைக்கவடி என்று சொன்னார். ஏ ஒத்து நோக்கவில்லை, திருமணம் ஒத்து நடக்கவில்லை, மறந்துடப்படாது. எனவே அவர் எடுத்துக்கொண்ட வகையில சொன்னது கரெக்ட், இவர் எடுத்துக்கொண்ட வகையில சொன்னது இப்படிதான் சொல்லணும். எனவே இப்படி போவோம். சரி, மங்காளி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். இது வந்து இன்னொரு முன்னதில் படிச்சார். அல்ல, மங்காளி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். அவனா என் சடங்கவியாருடைய மகள் மட்டுமா கொடுத்து வச்சவங்க, இல்லடி நீயும் நானும் எல்லாரும் தாண்டி கொடுத்து வச்சவங்க. ஏன், இது மாதிரி ஒரு தம்பியும் இது மாதிரி ஒரு பொண்ணையும் பாக்கிறதுக்கு நாம எல்லாம் கொடுத்து வச்ச மாதிரி. மண் களி கூற வந்த இந்த மண் உலகம் எல்லாம் மகிழ்ச்சி பட வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். கொஞ்சம் நின்னிக்கணும், நேர்களை சிலப்பதிகாரத்துக்கு அழைக்கிறோம். நாளைக்கு கண்ணனைக்கும் கோவலனும் கல்யாணம். அது எதுல சரி எப்படி தெரிவிச்சாங்க, யானை மீது ஒரு முரசை எட்டு வைத்து முரசு வச்சு இதனால் சேலபானம் தெரிவிப்பேன் என்றால், மாநாயகன் குலக்கும்பாக இருக்கிற கன்னிக்கும் மாசாத்துவானுடைய மகனாக இருக்கிற கோவலனுக்கும் நாளை காலை 7 மணிக்கு திருமணம் என்று சொல்லி ரொம்ப அருமையா முரசரவை தெரிவித்தார்களாம். அங்க என்ன சொன்ன, மாநகர்க்கு இந்தார் மனம். ஐயோ, இந்த கோவலன் கன்னிக்கு திருமணம் இருக்கே, இது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சுய தர போறதில்ல. மாநகர்க்கு இந்தார் மனம், இந்த நகர் கண்டு சுவைக்க போகுது திருமணத்தை, ஆனா அவங்க வாழ்வில் ரெண்டு பேரும் சுவைக்க போவதில்லை. நகருக்கு தானே இருந்தது திருமணம். அது போல இங்க மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். நாமெல்லாம் மகிழ்ச்சி பட போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணும் வருத்தப்பட போகுது. எனவே நமக்கு மகிழ்ச்சி ஏற்றுகிற அந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சி இல்லை. மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். இந்த மண் மகிழ்ச்சி பட்டது, ஆனா அந்த பெண் மகிழ்ச்சி பட போவதில்லை. ஆனா பின்னால மனசு அமைதிப்படுத்திக்கிட்டது. என்ன அமைதிப்படுத்திக்கிட்டது, கல்லானாலும் புல்லானாலும் கணவன் எந்தையும் அம்மனையும் எனை கொடுக்க சிந்தார்கள் அந்த முறையால் அவர்க்கே உரியது நான் என்று ஒரு பெண் பேசினாலே நிச்சயார்த்த மண் உடனே போட்டு இங்க மணவரையில் இருந்து எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து விநாயகர் பூஜை பண்ணி இது பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுவரை முடிஞ்சதுனால இவர் தானே கணவன். அதனால கடைசி வரைக்கும் நாவலூராரர் நாவலூராரர் நாவலூராரர் என்று சொல்லியே அந்த முத்தி பேரடைஞ்சான்னு சொல்லிட்டார். அதே மண்களி கூட வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். இப்படி எல்லாம் இது ஒளியும் ஒளியில இடையில வைத்து சொல்லப்பட்டது. எல்லோரும் போறார்கள். இப்ப போகின்ற பொழுது இதோ இப்பொழுது ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்த பல்வேறு செயலாம் செய்யறாங்க. அங்க ஒரு ரெண்டு பெரியவங்க இருக்கணும், என்னைக்குமே இருப்பாங்க, இப்போ இங்கேயும் இருப்பாங்க. கொஞ்சம் அயிர்வா கொஞ்சம் வேகமா இருக்கட்டும், கொஞ்சம் வேகமா இருக்கட்டும் அப்படின்னாங்க. அது சொல்லுங்க, கொஞ்சம் ஒன்னா முடியும் அல்லவா, இதோ வச்சேன் பார். சரி, அந்த நேரம் வந்துட்டு இன்னும் ஒரு 10 மணித்துளிகள் தான் அந்த திருமண நான் மங்கள நான் அந்த இவர் போய் பூட்டணும். எல்லாரும் பாருமே ஆச்சு கல்யாணம் ஆனமுன்னு அங்க வாட ஜம்மு அடிக்குது. எல்லாம் அல்வாவும் இதுவும் காரைக்கால் நான் சொல்றது, காரைக்கால்காரங்க காலையில அல்வா போடுறாங்க. நான் 5-6 திருமணத்தை பார்த்துட்டு என்னையா காலையே அல்வா போடுங்க. இப்ப நாம எல்லாம் சிறிது வயிற்று ஏதாவது பூந்திங்க வைக்கிறேன் வைக்கிறது அல்லது கேசரி வைப்போம், அங்க அல்வா தான் போடுறோம். அல்வாவும் என்ன கிடைக்கும், யாருத்தாலும் அந்த அல்வா சாப்பிட்டா இட்லி சாப்பிட முடியாது. எனவே காரைக்கால் மக்கள் போல அது பாருங்க, அல்வாவும் கேசரியும் ஸ்வீட்டு 5-6 மற்ற இட்லி பொங்கல் பூவி எல்லாம் எல்லாரும் அதுக்கு அவங்க மண்ணு அடிக்குது. இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னா உடனே அங்க சாப்பிட போடுவாங்க. அதுக்காக இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம ஆள் என்ன நினைப்பார், எல்லாம் மறந்துட்டாங்க. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால், சிறப்பதிகாரம். நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால், என்ன மறந்துட்டார்டி அவரு, நான் எப்படி மறக்கிறது என்று சொல்கிறாள் ஒரு தலைவி. ஒரு தலைவிக்கு தலைவி மீது இருக்கிற அன்பை விடவா ஆண்டவனுக்கு ஆன்மா மீது அன்பு இருக்காது. பார்த்தார், ஆ சுந்தரனும் போனவமா போன போது என்ன கேட்டான், மையல் மானுடமாய் மயங்கும் வழி அயனியே தடுத்தாண்டு அருள் செய்க என்று கேட்டாரு. மையல் மானுடமாய் மயங்கும் வழி அயனியே தடுத்தாண்டு அருள் செய்கன்னு கேட்டேன். ஆமா அடாரா கல்யாணத்துல உட்காந்துட்டானே மனுஷன், இப்படி இருந்தா என்ன ஆச்சு, ஆடி கிடைக்கிறதும் ஐப்பசிக்கு தீபாவளிக்கு மோதிரம் போடுறதும் அப்புறம் மொதப்பள்ள பிறந்ததுன்னு சொன்ன அவனுக்கு செயின் போடுறதும் இதுல இல்ல போடும். இவ சிவ பாவம் கேட்டு மறந்துட்டு வந்த ஆன்மா, நம்ம மறக்கலாமா, நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் என்று புடிச்சார். எங்க கையில இருந்து பாவம் கையில இருந்து வந்துப்போ ஆளும் அறை தூள் கையில இங்கனருள் செய்த காலும் மொழியால் வடி தடுத்தடிமி கொள்வான் மேலுற எழுந்து மிக கேடுற அகந்து மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார். இந்த இசையை சந்தசையை மாத்துறாரு சேர்க்கிறார், ரொம்ப அற்புதம். இதுவரை கல்யாணம் போய் திரைப்படம் இருந்தது, இப்ப வயசானவர் ஒருத்தர் வர்றாருன்னா எப்படி இருக்கிறது, திரைப்படம் இருக்குமா இருக்காது. பின்ன எப்படி மனுஷன் அவர் இந்த பக்கம் வந்து பூங்கல் ஜனகளுக்கு துண்டுங்க போட்டிருந்தா அது பாட்டு கீழே விழுது, சிராக்ஸ் மனு மணியில வேணும் இருக்குது, கையில ஒரிஜினல் வேற இருக்குது, இதெல்லாம் வேற வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும். ரொம்ப வைத்தியம் வேற தெருவில் எல்லாம் எதேனும் ஏதாவது தண்ணின்னு கொஞ்சம் ஒதுக்கிட்டு அப்படி போகும், மெதுவா பார்த்து போவோம். அதனால என்ன பண்றது, சந்தத்தை எப்படி வைக்கணும், ரொம்ப வேகமா வைக்கப்படாது. பாருங்க எப்படி இருக்கு பாவம். ஆளு மாறை சூழ் கையில இன்கருள் செய்த கையில சொன்ன பெருமான் தாளும் மொழியால் வழி தடுத்தடிமை கொள்வான் பாவம் தடுத்தாண்டு அவள் செய்கன்னு கேட்டுக்கொண்டான். என்ன பண்றது மறந்துட்டான், ஏன் ஆன்மா தானே பாவம், சின்ன ஆன்மா அதுக்கு அப்படித்தான் தெரியும், சரி தள்ளு நாம போவோம். மேலூர எழுந்து உடனே ஒருத்தன் கேட்டான், ஏ சார் கையில இவருக்கு திரும்ப இருக்கிறது எப்படி, போன்ல போச்சா பத்திரிக்கை போச்சான்னு, ரெண்டும் இல்லடா இது உங்க இருபதாம் தானில் வச்சுங்கன்னு சொன்ன. அதனாலதான் அங்கனர் அடிமை காட்டி அங்கனர் ஓலை கொண்டுன்னு சொன்னனே கருணையே உருவமாயிருப்போம். எல்லாம் அறிந்தவன் அவருக்கு வேற வேலை கிடையாதான ஒருத்தன். ஆமா இது கேக்குறவெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம்லேன்னு ரெண்டாள் போய் தேடுறதுக்கு முயன்று அப்பாவும் பிள்ளையும் முயன்று முயன்று பார்த்தும் தேட முடி காண முடியாத அந்த பரம்பொருள் இந்த ஒரு ஆன்மாவை கரையேற்றுவதற்காக அங்கேயிருந்து அளந்து வருகிறார். அவருக்கு ஒண்ணு வேலையத்து வரலப்பா. மேலுற எழுந்து மிக கீழுற அகழ்ந்து புள்ள என்ன பண்ணுச்சு, அன்னமாக மேலுற எழுந்து அப்பா கீழுற அகழ்ந்து மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார். அப்படியெல்லாம் காண முடியாத பரம்பொருள் தான் சொன்ன சொல்லு இவர் வேண்டிக் கொண்ட அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றுவான் வேண்டி அங்கிருந்து வருகிறார். அவ்வளவுதான். அவர் வந்ததுக்காக ஒரு நாலஞ்சு பாட்டு போடுகிறார். அதுல ஒரு பாட்டு, ஒரு நாலஞ்சு பாட்டு தாண்டி மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பனும் அதன் படிவமேயோ. இந்த அழகு அழகுன்னு சொல்றமே அது வந்து இதுவரைக்கும் பண்பு சொல்லா இருந்தது, பண்பு சொல் காதாக்கான கருத்துனால உணர முடியுமே தவிர கண்ணால நேரா வந்து இதான் அழகுன்னு எடுத்து கொடுக்க முடியாது. அழக சுவைக்கலாம், அழகுன்னு தனியா ஒரு பாக்கெட்ல வச்சு இந்த வச்சுக்கன்னு கொடுக்க முடியாது. ஆனா இப்ப இந்த அழகுங்கிற ஒன்றே நீங்க பாக்கணும்னு வேற யாரையும் பார்க்க வேணாம். ஐயா இந்த பாருங்க ஐயா வர்றாரு பாத்தீங்களா, கேட்டுக்கா மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அழகே வடிவமா இருக்க. அப்புறம் சொன்னாரு இந்த மூப்பு மூப்புன்னு அதுக்கு ஒரு தனி நிலை வந்துடும் வந்துடும். என்ன பண்றது, பராம இருக்கு நல்லதுமோ, பராம இருந்தா நல்லதுதான், யாண்டு பல வாகன அறையில வாகுதல் அப்படி வந்து நல்லதுதான் இல்லையே என்ன பண்றது. ஆனா இவருக்கு அத்தகைய மூப்பேனும் அதன் படிவமேயோ, ஒரு மூப்புனா எப்படி இருக்கும் என்றா இவங்களை பார்த்தா சரி சரி இதான் மூப்புங்கிறது வடிவம் என்று சொல்லுங்க. இப்படி எல்லாம் வந்தாராம். வந்தால் இது எப்பொழுது மனப்பந்தல் உள்ள இப்ப என்ன ஆச்சு, முன்ன வந்து பத்து நிமிஷம் சொன்னாரு, இப்ப என்ன ஒரு மூணு நிமிஷம் தான் இருக்குது ஆச்சா அப்படின்னாரு. தோல்விட்டார் அங்க இருந்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க, எல்லாம் அந்த பெரியவங்க கிட்ட வாங்கப்பா, இவங்க கிட்ட பெரியவங்க குருமூர்த்தி கிட்ட வாங்கப்பா, எல்லாம் வாங்கினார். சரி வாங்குறாங்க. ஆனா ஒருத்தர் வந்து தாய் குளத்துல வாங்கிட்டு வராங்க, இன்னொருத்தர் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து ஆட்சி நெருங்குறாங்க. அந்த ஆசீர்வாதம் வந்துட்டு உடனே இப்ப காப்பு நான் ஆயிடும் அது வந்துட்டு இருக்காங்க. நெருங்கி வரும்போது இது போச்சு என்ன செய்யினார், வந்து பெருமாமரை மனத்தோடில் தொடங்கும் பந்தரிடை நம்பி எதிர் பண்ணு சபை முன் நின்று இந்த மொழி கேன்மின் எதிர் யாவர்களும் என்றான். ஒரு சத்தம் பெரிய சத்தம் போட்டார். என்ன இங்க உள்ள அத்தனை பேரும் இங்க கவனம் கொள்க, இது வயசான பெருசு வாரியார் கடைசியில ரொம்ப தளர்ந்து போனார். ஆனா சத்தம் குறையவே இல்லை கடைசி வரைக்கும் இருந்தது. அது ஒரு அவர் இறைவன் கொடுத்த அருள் குறை. ரொம்ப தள்ளாடி ஏற்றி ஏற்றி கொண்டு நிறுத்தி உட்கார வைக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமப்படும் அந்த அவரும் உட்காந்து அந்த துண்டு ஒரு சிவப்பு துண்டு எடுத்து போட்டுவிட்டு அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, ஏண்டா இந்த வயசானவர் மாவன் மேடல் ஏற்றிருக்காங்களே எல்லாரும் கஷ்டப்படுவோம், கைத்தாளம் நீரைகாணி அப்ப மோடாவல் 25 ஆண்டுக்கு முன்னே இருந்தது அப்படி இருந்தது. என்னமா அவருக்கு இருந்தது அது மாதிரி இங்க நீங்க என்ன அப்படியே மூப்புன்னா ஒரு வடிவே கொண்டது மாதிரி இருந்ததுங்கிறீங்க. இங்க வந்து இத்தனை மனப்பந்தலையும் அலர வச்சிருந்தது. இங்க இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் ஒரு கேள்வி சொல்ல போகிறேன், கேளுங்கள் அப்படின்னு கேட்டு நேர வர்றார். வந்தா என் துரைசியந்தனன் என் மறையோரும் மண்டல் வினை மங்கள மடங்கள் அணையானும் நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் என்றே நின்றதீவன் நீர்மொழியின் நீர்மொழிவதென்றார். மற்றவங்க பெரியவங்க நல்ல நேரத்தில் ஆசீர்வாதம் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஆறா இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, மிக மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. இது ஆசீர்வாதம் தான், ஆனா ஆசீர்வாதம் தான், உடலோடு கூடிய ஆன்மாவுக்கு அல்ல, உயிருக்கு ஆசீர்வாதம் பண்ண வருது. ஆசீர்வாதம் என்னையான்னு சொன்னாங்க. உடனே சொல்லுகின்ற பொழுது நேர மாப்பிள்ளைகிட்ட போய், எப்பா உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு, இங்க வேற யாருக்கும் உண்டு, உங்க சம்பந்திகள் மாமாச்சின மாமா பேச்சே இடமில்ல, புரோகிதர் வாழ் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்ட்டு. சரின்னு போய் என்ன என்ன சொல்றது என்ன, நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான் உற்றதோர் வழக்கு என் நிறைவுடையதந்தேல் மற்றது முடித்தளது யான்வது இவை செய்யேன் முற்ற இது சொல்லுக என எல்லை முடிவில்லான். தம்பி அருமையான தம்பி என்ன இப்படி சொன்ன உடனே என்ன செய்வாங்க பாருங்க, நாலு பேர் எல இவர் அப்படியே இந்த பக்கம் திரும்ப தள்ளு நடக்கிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவான். இப்படிதான் பண்ணுவாமா, இப்ப இப்ப ஏதாவது அவையில இந்த மாதிரி ஒரு ஆள் நடுப்புற வந்தாருன்னா 1000 பேருக்கிட்டயா உட்காரியா சாப்பிட்டு பேசிக்குவோம், பேச விட்டாதானே நீங்க. இது மற்றவங்களே செய்வாங்க, ஆனா இங்க மணமகன் என்ன செய்கிறார், மணமகன் என்ன செய்கிறார், எனக்கும் அவருக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு வழக்குங்கிறாங்க. கொஞ்சம் ஒரு ஒரு 5 நிமிஷம் இருங்க, பரவாயில்ல அந்த வழக்கை முடிச்சுட்டு பெரியவர் வந்திருக்கிறார், எனக்கு அவருக்குங்கிறார், அதை முடிச்சுட்டு என்று சொன்னாராம் ஒரு இளைஞர், அந்த காலத்து இளைஞர், 10ஆம் வயசு இளைஞர் சொன்னார். சொன்ன உடனே என்ன, ஆவல் இது கேன் மின்மறையோர் என் அடியான் என் ஆவல் நகர் ஊரான் இது நான் மொழிவது என்றான். என்ன சொல்றார், இந்த மாப்பிள்ளையா இருக்கிறாங்களே நீங்க இப்ப எல்லாம் கல்யாணம் பண்றதுக்காக எல்லாம் செஞ்சுருக்கீங்களே, இந்த மாப்பிள்ளை என்னுடைய அடியவன் அப்படின்னு இத்தனை பேரும் கேட்க ஒளிபெருக்கெல்லாம் இல்ல, வேண்டியது இல்லையா அவருக்கு, அதனால இப்படி சொன்னாராம். அப்படி சொன்ன உடனே இப்பதான் கொஞ்சம் கோவம், யாரு தம்பி கோவராதா என்றான் இறையோன். அது அப்படியே யாப்பு மாத்திரார், யாப்பு மாத்திரார். ஏன்னா இது வரைக்கும் யார் பேச்சு, வயோதிகர் பேச்சு, இனி பேசுறது வயது மாப்பிள்ளை பேச்சு. இசை எப்படி இருக்கணும், மாத்தணும், யாப்பமீதி சேக்கிடாறு தரும் யாப்பமீதிகள் என்று எழுதலானே ஒரு எம்பில் எம்பில் எங்கெங்கெல்லாம் அந்த யாப்பை மாற்றுகிறார். தக்கவர் நல்ல பற்றும் நல்ல அறிவு இருக்கிறவங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா எவ்வளவு வேலை செய்யலாம் தெரியுங்களா, சேக்கிடாறு காணும் யாப்பமீதிகள் எழுதுறாங்க. எங்கெங்க இந்த யாப்பு வைக்கிறார், எதை எதை மாற்றுகிறார், ஏன் மாற்றுகிறார், அது எந்த எந்த இயல்பு என்று எல்லாமே இன்னை வரைக்கும் எந்த இன்னொரு சக்தியிலையும் இல்லை. இனியும் ஒரு சக்தியில வந்தா தான், சக்தியில இருந்தாலும் ஆப்பில வரப்போகுது. என்றான் இறையோன் அது கேட்டவர் எம் அருங்கும் நின்றார் இருந்தார் இவன் எண்ணினைந்தான் கொல் என்று சென்றார் வெகுண்டார் சிரித்தார் திருநாவலூர நன்றால் மறையோன் மொழி என்று எதிர் நோக்கினக்கார். இந்த இடத்துல சிவாஜியை விட்டு நடிக்க சொல்லிருக்கணும், பழைய சிவாஜி சுவாமி பாசந்து போச்சு. நட்கான் முகம் நோக்கி நடுங்கி நுடங்கி யார்க்கும் மிக்கான் மிசை உத்தரிய துயில் தாங்கி மேற்சென்று அக்காலம் உன் தந்தை தன் தந்தை ஆள் ஓலையீதால் இக்காரியத்தை இன்று நீ சிரித்ததன் ஏட. இவர் சிரிக்கிறார், ஒரு வயோதிகர், இவரும் ஒரு பொண்ணு போட்டிருக்கார், நானும் போட்டிருக்கார், ரெண்டு பேரும் ஒரே வர்ணம்னு தெரியுது. ஒரு வர்ணத்தவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைய, என்னமோ பாவம் கீழ்பாக்கத்துல அட்மிட் ஆகணும் இங்க வந்துட்டு உள்ள அல்லவா அப்படின்னு அங்க அழிச்சிட்டு போறவரை இங்க வந்து ஒன்னாந்து போப்பா உங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தாவுக்கு தாத்தா அழிச்சிருக்க, நாங்க பேசுறதெல்லாம் நான்மன்ல பூரா எல்லாம் ஆவணத்தோடு வந்திருக்கிறோம். சரி என்ன, மாசிலா மரவில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி நேசம் உடனே மாத்திட்டாரு அந்த சந்திரத்தை அரிசீர் விருத்தம். மாசிலா மரவில் வந்த ஏன்னு கேட்டீங்கன்னா வந்தது ஆவணத்தோடு என்று சொன்ன உடனே ஒரு அடி குறைஞ்சி போச்சு எங்க மாப்பிள்ளைக்கு. வந்த உடனே எனக்கு அடியவன் சொன்ன உடனே ஒரே அடியா வந்துட்டு, இப்ப என்னன்னு கேட்ட, உங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தாலி கொடுத்த இது இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே இங்க எப்படி குறையும், அதனால யாப்பம் மாறிச்சு, யாப்பம் மாறி இந்த வேதத்துல படிக்க முடியலையே. மாசிலா மரவில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி நேச முன் கிடந்த சிந்தை நிகழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி முன்ன பேசின அந்த பாட்டுடைய ஒலிக்கும் இங்கே பேசுகிற பாட்டு ஒலிக்கும். அது மட்டுமல்ல சேர்க்கலாம்லவா, என்னுடைய அடியவன் உன் தந்தை தந்தை என்று சொன்னது 18 ஆண்டுகளுக்கு முன்னே கையில பேசிட்டு இருந்த பேச்சு, இப்ப 18 ஆண்டுகளுக்கு பின் பேசுற பேச்சு, 18 ஆண்டு இல்ல இப்பதானே அல்வா, ஒரு ஒரு ஒரு வயசு பெண்ண, வயசு பெண்ண 16 ஆண்டு, 16 ஆண்டுன்னா ஆமா 16 ஆண்டு கல்யாணம் வச்சிருக்காங்க. இவர் வந்து பிறந்து இருந்து எப்படி இருக்குமில்ல வச்சுக்க, ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னர் கையில பேசினவருடைய பேச்சு இப்ப காதல் உள்ளது. அது அந்த மாப்பிள்ளைக்கு தெரியும், அவருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியுமா? அதுலயே கொஞ்சம் அவருக்கு அந்த கொஞ்சம் சுரம் குறைஞ்சு போச்சான். உன்னுடைய தபாத்தன் எழுதி கொடுத்தது ஆவணத்தோடு வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே நேசமுன் கிடந்த செய்கின, ஏற்கனவே இருந்து பூத்தொண்டு செய்த இடம் அல்லவா பெருமான் அல்லவா, அப்படிப்பட்ட பெருமான் இல்லவா இன்னைக்கு பேசுகிறான், அதனால எப்படி வரும் அந்த ஒலி குறைஞ்சு யாப்பும் மாறி. அதனால ஆசில் அந்தனர்கள் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல் பேச என்றும் கேட்டோம் பித்தனோ மறையாய் மறையோ என்றா. ஏன்னா கையில ஆவணம் இருக்குன்னு சொன்னோடனே இப்ப பேசுவது ரொம்ப சட்டப்படி பேசியாவது. என்ன சட்டப்படினர்? ஐயா நீங்கள் ஒரு அந்தனர், அடியனும் ஒரு அந்தனர், ஒரு அந்தனர் அந்தனருக்கு அடிமையாக எங்கேயாவது உண்டோ? உண்டோ? பூமியில் எவர்க்கும் அடிமை செய்யோ என்றெல்லாம் முழங்கினர். எவர்க்கும் அடிமை செய்யோம்னர். இங்க அப்படி இல்ல, ஓர் அந்த இன்னொரு அந்தனருக்கு அடிமை செய்தல் உண்டா? அதனால கொஞ்சம் என்ன அப்படி பேசுறீங்களே, கொஞ்சம் ஏதாவது ஞாபகம் மருதி போனும் அவ்விடத்துல அப்படின்னு சொன்ன. அவர் பார்த்தார் பித்தனுமாக.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
5: நீ ஓம் சொன்னாவே அஞ்சலித்து சொன்ன அர்த்தம், நமச்சிவாயம் சொன்னாலும் ஓம் சொல்றதா அர்த்தம். நீ சொன்னா ஓம் சிங் ஓம் நமசிவாய போட்டின்னு சொன்னா சொல்லு, சொல்லாட்டி நமச்சிவாய போட்டின்னு சொல்லிட்டு போ. அது ஓம், அது அது மூல மந்திரம். இறைவனுடைய ஆட்டமே ஓம் என்ற மூல மந்திரம் தான். அது அதற்குள் அடக்கம் ஆண்டவன் நம்ம மனசுல இருக்கா புரியாம போயிடுமா? ஊன நடனம் நம சிவாய, ஊன நடனம் ஒருபால், ஒருபால் நாண நடனம். இதுக்கு என்ன சார் விளக்கம் வரணும்? ஊன நடனம்னா ஒண்ணும்ல, நமக்கு மலத்தோடு இருக்கக்கூடிய, ஏனென்றால் இறைவன் ஐந்தெழுத்துக்கேற்ப ஆடுகிறான். உண்மை விளக்கம் என்ற நூல் படித்தீர்களேயானால் அதில் இறைவன் ஐந்தெழுத்தாக நடனம் ஆடுகிறான் என்று நமச்சிவாயத்துக்கும் சிவாய நம்ம அது சொன்னா நம்ம பாட முடியாது. அதனால் உண்மை விளக்கத்தில் கண்டுகொள்க. ஊன நடனம், இறைவன் நடனம் ஆடுகிறான், ஐந்தெழுத்தாக நடனம் ஆடுகிறான். அவருடைய ஆட்டமே ஐந்தெழுத்துதான். அப்ப என்ன அர்த்தம்னா, இறைவனை வழிபடுவதை போல வீட்டில் வேறு சிலை அல்லது படம் வைக்கவில்லை என்றாலும் சிவாய நம என்ற எழுத்தை வைத்தே வழிபடலாம். ஊன நடனம் நம என்பது அதற்கு அது ஒரு பக்கம் இருக்கு. சிவாய நம்மள பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம இருக்கு, ஒரு பக்கம் சிவர், நடுவில் யானா இருக்கும். இதான் சார் பாட்டு. ஞான நடனம் ஊன நடனம், ஊன நடனங்கிற மட்டும் தெரிஞ்சிடும். ஏன் ஊன நடனம்னா அது மலை சம்பந்தப்பட்டது. நானா திரோதான மலம், வானா ஆணவ மலம், அதனால அதுக்கு பேர் என்ன? ஊன ஊன நடனம். நம்ம வாழ்க்கை முழுமை பெறல, முழுமை பெற்றா இந்த பெருமையோட நாம அடுத்த பிறகு இப்ப மாட்டோம். அப்ப ஏதோ கொஞ்சம் பாக்கி இருக்குல்ல, அதனாலதான் கடைசியில போறது அரைச்சு ஊத்துறான். ஏன்னா இருக்கிற உயிரும் போயிடும், மண்ணை கரைச்சு ஊத்துறான். ஏ மண்ணை ஆசை இருக்கும், அதனாலதான் உயிர் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மண்ணை கரைச்சு ஊத்துறானா இல்லையா? அப்படின்னா உடனே போயிடணும், மண்ணை அரைச்சிக்கணும், இல்லாட்டி பொண்ணா பொண்ணை அரைச்சிட்டு ஊத்து. அப்ப ஏதோ குறை இருக்கிறனால பொண்ணையும் மண்ணையும் கரைச்சு ஊத்துறான். சில பேர் கங்கை தண்ணீரை ஊற்றுமா, ஏன்னா அது கசந்து அவன் அதுக்கப்புறம் ஐயோ அப்ப அந்த மாதிரி ஊத்திடுறேன். அப்ப ஏதோ நம்மிடத்தில் குறை இருக்கிறது, அது நிறைவுபடுத்துறதுக்கு அடுத்த பிறவிக்கு வருகிறோம். அதான் ஊன நடனம், மல சம்பந்தம். ஞான நடனம் எம்பெருமானையும் திருவருளையும் நடனம். அதனால சிவ என்பது ஞான நடனம். ரெண்டு எழுத்தையும் நடனம், ரெண்டு எழுத்து இயங்குதுன்னு அர்த்தம். நடனம் ஆடுறாருனால் இயக்கம், எழுத்தின் இயக்கம் என்பது. அதனால முஸ்லிம்ஸ்கள் எப்படி அவங்களுடைய குரான் எழுத்துக்களை வணங்குகிறார்களோ அதுபோல நாமும் எழுத்தை வைத்து வீடுகளில் அங்கங்க சிவாயனம்னு சொன்னா நல்லா வணங்கலாம், தப்பில்ல. சரி, தான் நடுவே நாடு, தான் நடுவேன்னா தான் தான் உயிர். அதனால உயிர் எங்க இருக்கணும்? சிவாய நம, நமச்சிவாயில யானா நடுவில் இருக்காது. நமசிவாயில எது இருக்காது, யானா கடைசியில இருக்கும், நமசிவாயன்னா கடைசியில இருக்கும். ஆனா நீ சிவாய நமன்னு சொன்னீங்கன்னா சிவ முன்னாடி இருக்கும், நம பின்னாடி பின்னாடி இருக்கும், நடுவுதான் யானா இருக்கும். அதனால ஆரம்பமே என்ன சொல்லிட்டாருமோ, ஏன்னா இது வந்து நம்ம இறைவனுடைய திருவருள் பெற்று ஆன்ம லாபத்தை பெற்ற பிறகு படிக்கக்கூடிய அதிகாரம். இந்த அதிகாரத்துல நமச்சிவாயை ஆரம்பிக்க முடியாது, நமச்சிவாயை ஆரம்பிக்கணும்னா முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது, அந்த மலங்களோடு வாழுகிற பொழுதுதான் நமச்சிவாயை தேவை. மலங்கள் அச்சுட்டோம், நம்ம வீட்டு பேருக்கு வந்துட்டோமே, வீட்டு பேர் நான் சயம் போயிடுவானா இல்லையா, அதனால வீட்டுக்கு பேர் வந்துட்டோம், வந்துட்டோம்னா சிவாய நம்ம தான் முடி. அதனாலதான் முடிக்கிற போது நம்ம வீட்டை நினைச்சு முடிக்கிறோம், வேற ஒண்ணு. ஊன நடனம் ஒருவாள் ஒருவாளா ஞான நடுவம் தான் நடுவே நாடு, எனவே சிவாய நம்ம சொல்லி பார்ப்பா நாடு. அதனால அடுத்த பாட்டு, விரிய மன மேவி அவ்வை மீண்ட விடா சீத்தம் பெரியவினை தீரில் பெறும். விரி விரிந்த, அழுதது அழுத்தமாய், விரிந்த நம விரி நம மேவி, இந்த அழுத்தமான பற்றை இந்த யாவுக்கு கொண்டு வருவது திரோதானமும் ஆணவும் தான். விரி யா விரி ய மன மேவி, மாவும் நானாவும் மாணாவாக இருக்கக்கூடிய ஆணவ மலமும், நானாவாக இருக்கக்கூடிய திரவதானமும் விரிவாக அழுத்தமாக, விரிவா சொல்லணும், அழுத்தமா சொல்லணும். நம்ம சொல்ற அழுத்தமா சொல்ல முடியாது, நிச்சயம் உண்டு அப்படிங்கிற அதான் அழுத்தம், சந்தேகமே இருக்க முடியாது. நான் அடிச்சு சொல்லிருப்பேன், சாமிய கும்பிட அவனுக்கு முத்தி கிடைக்க நீ பாஸ் பண்ணுவேன், ஏனாதானே சாமிய கும்பிடக்கூடாது, விடாம பற்றிக்கொள், நிச்சயம் உண்டு. விரி யார் யாவை, அது அழுத்தமாக மாவும் நாவும் பற்றி மேவி, எவ்வை மீள விடா, யா என்பது உயிர். இனிமே யானா நானா மானாலாம் வந்து அந்தந்த பொருளை வச்சுக்கணும், நீங்க எவ்வைனா யகரத்தையும் சொல்லப்படாது, யானா உயிர் அர்த்தம். எவ்வை மீள விடா, இந்த உலகப்பற்றில் இருந்து மீள விடாது. நீ முதலில் நாமாவை மேவினால், நமசிவாயி என்று சொல்லினால், இந்த உலகத்தை பற்றிருந்து உன்னை மீள விடாது. அப்ப உலகப்பற்றுக்காக சொல்லக்கூடியதுதான் நாம, எவ்வளவு அழகா சொல்லிடுறார். ஆக அதையும் சொல்லணும், நமசிவாயி சொல்லப்படாது சொல்லல, உலகப்பற்று உலகத்தை நம்ம சைவமே அதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நல்லா வாழ்ந்த பிறகு இறைவனுடைய திருவருளை நிச்சயம் பெற்று அது முறை வீட்டு பெறும். பிறந்த உடனே துறவரத்துக்கு போயிடப்படாது, பிறந்த உடனே சாமியார போயிடப்படாது. நல்லா அனுபவிக்க வேண்டியது இறைவன் திருவருளால நாம் செஞ்ச முன்வினைக்கேற்ப இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கணும் சார். மான அவற்றை அழுந்த பற்றி மேவி எவ்வை மீள விழா, உலகப்பற்று இருந்து நீக்காது. சி அது கம்மா போட்டுக்கணும், சி தம் பெரிய வினை தீரில் பெறும். நம்முடைய வினை தீருகிற காலத்தில் சிவாயனம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். சி என்று நீ சொன்னால் தம் பெரிய வினை தீரில் பெறும்னர். சிவாயனம் சொன்னா வினை தீரும் சொல்லல, நீ நல்லா நினைச்சு பாக்கணும். சிவாயனம் சொன்னா வினை தீரும், நீ வினை தீருகிற காலத்துலதான் சிவாயனம் சொல்லுவ. நமக்கு இப்ப சிவாயனம் சொல்லுவதற்குரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம், நமசிவாயன் சொல்லி. அதனாலதான் நீங்க பாருங்க, திருமுறைகள்ல நமசிவாய தான் அதிகம் இருக்கும். ஏன்னா அவர்கள் இறைவனை அடைவதற்காக பாடப்பெற்ற பாடல்களிலும், மோட்சத்தை அடைவதற்காக ஜீவன் முத்தராக இருக்கிற பொழுது பாடப்பெற்ற பாடல்களுமாக இருப்பதால், இந்த உலகத்தில் ஜீவன் முத்தராக வாழ்வதால் கற்றுணை போட்டு நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாடினார். ஏனென்றால் இறைவனுடைய திருவருளை இந்த உலகத்தில் இருந்து பெற்று முக்தி பெறுவதற்காக அவர்கள் நமச்சிவாயத்தை சொன்னார்கள். அப்ப நமசிவாயத்தை சொல்வது நம்முடைய கடமை, சிவாயனம் என்று சொல்வது நமக்கு கிடைத்த பேர். இது மட்டுமே தெரிஞ்சுட்டா போதும், நமசிவாய சொல்வது நமது கடமை. ஆனால் அந்த கடமையை சொல்ல சொல்ல என்ன வரும் என்றால், சிவாயனம என்பதை இறைவன் நம்மை சொல்ல வைப்பான். நான் வந்திருக்கண்டா சொல்றா, உன் மனசுல இருக்கண்டா வந்திருக்கண்டா சொல்றான். அப்ப சிவாயனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க, நமக்கு இறைவன் நம்முடைய திருவருள்ள நமக்கு நேரம் வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். கிட்டகம் அதான் சொல்ற, சி தம் பெரிய வினை தீரில் பெறும். பெரிய வினைனா இன்ப துன்பங்கள், தம் பெரிய வினைனார். இன்னும் சொல்ல போனா அது பெரிய வினைக்கு உரையாசி எழுதுற பொழுது பழைய சஞ்சீத வினைனார், முன்னாடி இருக்க முன்னாடி நம் முன்பிறப்பிலே செய்திருக்கக்கூடிய சஞ்சீத வினை எல்லாம் எப்ப தீரும்? ஆச்சாரியனுடைய தீட்சை பெற்றால். சஞ்சீத வினை எப்ப தீரும் சார்? ஆச்சாரியனுடைய தீட்சை பெற்றால், ஆச்சாரிய உபதேசம் பெற்றால் ஆகாமிய வினை தீரும். பிராரத்த வினையோடு ஆகாமிய வினையும் தீரும். நல்லா நினைச்சுக்கணும். ஆச்சாரியரிடத்தில் நாம் தீட்சை பெற்றால் சஞ்சீத வினை தீரும். நான் சொல்ல சிவபிராசன் சொல்லு, சஞ்சீத வினை தீரும். அதே நேரத்தில் இந்த ஆச்சாரியருடைய உபதேசத்தை பெற்றால் நாம் அதன்படி வாழ்க்கை நடத்துவோம். வாழ்க்கை நடத்துவதனால ஆகாமிய வினை வராது. இப்ப அதனால எப்படி சொல்ல பாருங்க, சி தம் பெரிய வினை தீரில் பெறும். பெரிய வினை தீர்த்தால் அது நமக்கு கிடைக்கும். சரி, ரைட். அடுத்தது நாலாவதுப்பட்டா, ரைட். மாலா திரோதமல முதலாய் மாறுவோம் மேலா சி மீளாவிடின். மாலார் மயக்கத்தை தருகிற, மால் அப்படின்னா மயக்கம், ஆர் தருகிற இயங்குகிற, மயக்கத்தை தருகின்ற திரோதம் நானா வந்து இப்ப திரோத மலத்தை குடிக்கிறேன். நானா மல முதலாய் நம முதலாய் திரோத மல முதலாய் என்ன அர்த்தம்? நம முதலாய் நமச்சிவாய் நம முதலாய் அப்படி வச்சுங்க. மாறுமோ வாசம் நீங்குமோ மேலாசி மீளாவிடி சீ மீளாவிடின். அதற்கு மறுதலையாக நீ சீயை முதலாக சொல்லவில்லை என்றால் நமச்சிவாய் என்று சொல்லுவதனாலே உன்னுடைய பாசம் போகுமா? போகாது. அப்ப அது போகிற பொழுதே நீ சொல்ல போற. ஏன்னா நமக்கு மல நீக்கம் சிவப்பேர் இல்லையா? மல நீக்கம் சிவப்பேர் ரெண்டு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். மலம் இருக்கணும். மலம் இல்லை எப்படி நீங்கும்? மலத்தை நாம் அனுபவிக்கணும். இந்த உலகத்துல நமக்கு முன்வினை பேனால என்ன நன்மை தீமையை சொல்லியிருக்கோ அதை அனுபவிச்சாகணும். முத்தப்பன் எந்த இந்த பிறப்புல நான் என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கணுமா இல்லையா? ஆனா நல்ல விதமா அனுபவிக்கிறேன். ஒரு நல்ல மனைவி, நல்ல பையன், நல்ல பொண்ணு, அது அதுவே பெரிய விஷயமா இல்லையா? என் மனைவி நான் நல்லது சொன்னது எவ்வளவு பெருமை. அப்ப நல்ல மனைவி, நல்ல மகன், நல்ல மகள், இதான் சார் அனுபவம். இதான் வினை. இறைவன் திருவருள். அப்ப போன பிறப்புல நிச்சயம் நல்லது செஞ்சிருப்பேன். அது இயல்பு. அது இறைவனுடைய திருவருள் முடியுமா? அதுக்குத்தான் என்னமோ சொன்னாங்க, மனைவி அமைவதெல்லாம், இப்ப கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். அப்ப இறைவன் கொடுப்பதுதான், அதுதான் வாழ்க்கை. நாம் இன்னைக்கு நலமா இருக்க நாளைக்கு நிம்மதியா இருக்கோம்னா அவளை விட்டுட்டு பிரிஞ்சனால நிம்மதியா இருக்கும் சொல்லப்படாது. அப்பா நாலு நாளா நிம்மதியா இருக்கையா அப்படின்னு நினைக்கப்படாது. அவர்கள் நம்மை நினைந்து கொண்டு இறைவனை வழுத்துவதால் நாம் இங்கு ஒழுங்காக இருக்கிறோம். இது எங்க தெரியும்னா பரதவர் குலத்துல தெரியும். மீன்பிடிக்க போனவர்கள் நன்றாக திரும்ப வேண்டும் என்ற அந்த வீட்டு பெண்கள் இறைவனை வேண்டி தவம் இருந்த காரணத்தால் தான் கடலுக்குள் சென்றவன் மீண்டு வருகிறான். அதுபோல நாம் இந்த சித்தாந்த கடலுக்கு வந்து திரும்ப போகணும்னா எங்க வீட்டு அச்சி திருவா தேவாரம் படிச்சாத்தான், திருவாதம் படிச்சாத்தான் முடியும். அவளை படிக்க சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். மாலா திரோதம் மல முதலாய் மாறுமோ மேலாசி மீளாவிடி மேலாக சி மீளாவிடி. சிவனை மேலாக கொண்டு நீ சொல்லவில்லை என்றால் பாசம் நீங்குமா? திரும்ப திரும்ப சிவாய நமங்கிறதுதான் முக்கியம். நமசிவாயே என்பது இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக நாம் சொல்வது. பெற்ற பிறகு சிவாய நம என்பதை சொல்ல வேண்டும். ஆராதி ஆதாரம், ஆராதினா வழிபாடு, வழிபாடு செய். ஆராதிக்கிறேன் சொல்றோமா இல்லையா? ஆராதி ஆராத ஆதாரம், இறைவன் தான் நமக்கு ஆதாரம். வேற உத்தர நமக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இறைவன் தான். அந்த சிவனை நீ ஆராதி. அப்ப என்ன சி என்று சொல்லி நீ வழிபாடு செய். சிவாய நம என்று சொல்லி வழிபாடு செய். அந்தோ அந்தோனா ஐயோ அப்படின்னு அர்த்தம். அந்தோ பரிதாமன் சொல்றது இல்லையா? நான் யாராவது பார்த்து பாவம் நல்லா தான் இருந்தார், வாச்சது இப்படி வாச்சது நல்லா அந்தோ பரிதாமன். அந்தோ அப்படின்னா இரக்கச்சம், ஒரு இழிவுச்சம். அந்தோ அது மீண்டும் பாராது மேல் ஓதும் பற்று. மேல் ஓதும் பற்றுன்னா என்னத்தான்? மறுபடியும் நம மறுபடியும் மேல்னா மறுபடியும். ஏன்னா முன்னாடி நமச்சிவாயின்னு சொல்லிட்டு வந்தோம், இப்ப சிவாயினம் சொல்ல வேண்டிய நேரம். மறுபடியும் நமச்சிவாயின்னு சொன்னா மறுபடியும் கீழே போயிடப்படாது. ஒரு மேல் உலகத்துக்கு வந்தாச்சுன்னு சொன்னா, அல்லது மேல் படிப்பு வந்தாச்சுன்னு சொன்னா, கீழே இருக்க சிற்றின் பத்த நாடப்படாது. ஏன்னா அதை கடந்துதான் நம்ம இறைவனுடைய திருவருளுக்கு வந்திருக்கிறோம். அதனாலதான் ஆராதி அந்தோ, நீ இறைவனை சிவாயனமை என்று சொல். மறுபடியும் கீழாக நமசிவாய என்று சொன்னால் அந்தோ பரிதாபம்டா, மறுபடியும் இந்த கடல்ல போய் ஆப்பிட போறீங்க. சிவாயனும் சொன்னா கடல்ல மீறலாம்லப்பா, நீ மறுபடியும் நமசிவாயின்னு சொல்லி கடலுக்குள்ள மாட்டிக்கிறீங்கறியப்பா. உமாசிவன் நமக்காக வேண்டுகிறார் பாரு. ஆராதி ஆதாரம் அந்தோ அது

பரிணாம வளர்ச்சி. ஒருவன் பக்தியை தொடங்கி கடைசியில் எப்படி முடிக்க வேண்டும் என்பதற்கு 100 பாட்டு பாடுகிறார். திருச்சதகம் 100 பாட்டு. அது வந்து ஒரு ஆன்மா எப்படி கடைத்தேற வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற நிலை. ஆகவே நமசிவாய வாழ்க, உன்னுடைய திருநாமம் வாழ்கதாக. ஆறாது யாதரம் வந்தோ அது மீண்டும் பாராது மேல் உதும்பற்று, அதனை கருதாது. சிவாய நமத்தினுடைய பெருமையை கருதாது, மேல் ஓடும் பற்று. மறுபடியும் நமசிவாய. அப்ப நம்ம இப்ப எங்க இருக்கோம் அது மறந்துட கூடாது. இந்த பாட்டு எங்க இருக்கு? நாம சிற்றின்பத்தை விட்டு விட்டு பேரின்பத்தை நாடி எம்பெருமானுடைய வீட்டு பெற்றை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். பேரின் இன்ப நிலை, இன்புறு நிலை, அது வந்துட்டு தான் இப்ப ஐந்தெழுத்த படிக்கிறான். அப்ப இன்புறு நிலை என்பது இறைவனுடைய திருவுருளை முழுமையாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 6வது பாட்டு படிச்சாச்சா? 7வது பாட்டு. சிவ முதலே ஆமாறு சேரு மேல், எல்லாம் திரும்ப திரும்ப தான். ஏன்னா அவ்வளவு வலியுறுத்துறாரு. நீ சீனாவை போட்ட சீனாவை பார்த்தீனாத்தான் உருப்படலாம். அதாவது சினிமா பார்த்தேன்னு நினைக்கப்படாது. நீ உருப்படணும்னா சீனாவை பாரு, உடனே சினிமாவுக்கு போயிடப்படாது. சிவ முதலே ஆமாறு சேரு மேல் தீரும். சிவத்தை முதலாவது கொண்டு சொல்லப்படுகிற சிவாய நம என்று சொல்லப்படுகிற எழுத்தை சொன்னால் தீரும் பாவம். புரிச்சுட்டார்? தீரும் பாவம், பிறப்பு நீங்கும். இப்ப நீங்களே பொருள் சொல்றீங்க பத்தியில, படிச்ச பொருள் வந்துடும் சார். என்ன நமக்கு இல்லாதா இறைவன் திருவள்ளு பாவம். இது நீ ஓதும் படி, படினா முறைன்னு அர்த்தம். அதனாலதான் முறையா மேல போறதுக்கு படி வச்சிடும். படினா என்னத்தம்னா, நம்ம பாரதியாசனம் கேட்டா எல்லாம் படிம்பார், படிச்சு தெரிஞ்சுக்கம்பார். அதுக்கா அந்த படி இந்த படி அந்த படிம்பார். நம்ம ஆன்மீகத்துல படி என்னென்றால் முறைமை. படிப்படியாக நீ முன்னேற வேண்டும். முறைமையாக உடனே தாவப்படாது. சகலிலிருந்து விஞ்ஞானங்கள் ஓடிடப்படாது. சகலிலிருந்து பிரளயாகிறார், அப்புறம் விஞ்ஞானம். அவற்றை கனவு நனவு என்றுதான் வரணும். உடனே கனவு நனவுலேருந்து உடனே மேல போயிடப்படாது. துரியாதீதத்துக்கு போயிட்டேன்னு சொல்லப்படா. துரியாதீதத்துல தூங்கிட்டு இருந்தான், எங்க இருந்தா? துரியாதீதத்துல இருக்கேன். அது நம்ம அங்க போயிடப்படாது. சிவ முதலை ஆமாறு சேரு மேல் தீரும் பவம், நம்முடைய பிறப்பு நீங்கும். இது நீ ஓதும் படி, நீ ஓதுகின்ற முறைமை ஆகும். அப்புறம் இப்ப இதுதான் நமக்கு முக்கியம். வா சி அருளி யா வை வாழ்விக்கும். வா சி அருள் யா வை அருளி யா வை அப்படின்னா யானா என்ற உயிரை வாழ்விக்கும். எது? வா சி அருள். வா என்பது இறைவனுடைய திருவருள், சி என்பது இறைவன். எனவே நமக்கு எப்படின்னா, வானு முதல் என்ன சொல்லலாம்னா 4வது அதிகாரம், 4வது அதிகாரத்துல இறைவனுடைய அருள். சி என்பது என்ன? 8வது 9வது 8வது அதிகாரம். 8வது அதிகாரத்துல அருள் நிலை, இந்த பேரின்ப நிலை, இன்புறு நிலை. அதனால இன்புறு நிலை சீனா. வா என்பது 4வது நிலை, அருள் பெறுகிற நிலை. அருள் பெற்றுத்தான் சீக்கு போக முடியும். சி என்பவர் அருளை நமக்கா விட்டுருக்கார், அவரை புடிச்சுக்கணும். அது மாதிரி வா சி அருள் யாவை வாழ்விக்கும். மற்றதுவே ஆசில் உருவமாம் அங்கு, அதுதான் மேல் உலகத்தில் வீட்டு பெற்றிலும் கூட அந்த இறை அருள் தான் நமச்சிவாயை என்ற திருவுருவத்தை நமக்கு. நமக்கு உடம்பு கிடையாது. இப்ப இங்க நீ சொல்லி சொல்லி ஜீவன் முத்திரா வந்த சிவாயனம்ங்கிறது, இப்ப இங்க இந்த உடம்பு, இப்ப உடம்போடு ஜீவன் முத்திரா ஆயிட்டோம். ஜீவன் முத்திரா சிவாயனம் சொல்லிட்டே இருக்கோம். இப்ப உடம்பு விட்டுட்டு மேல போறோம். மேல போனா உயிர் மட்டும் போகுது, ஆண்டவனோட சேர்ந்துருச்சு. அப்ப அதுக்கு உயிர் வேணுமா இல்லையா? உயிர் வேணும். அதான் சிவாயனம். எவ்வளவு அழகா சொல்றாரு வாசி. அதான் மற்ற அதுவே ஆசில் அப்படின்னா குற்றமற்ற. இங்க இருந்தா குற்றம், குற்றமற்ற உருவமும் அதுதான் குற்றமற்ற வடிவமாக. அங்கு அந்த திருவருள் நம்மோடு வந்து நம்ம இறைவனுடைய வீட்டு பேரை அடைய வைத்த பிறகு அந்த திருவருள் கொஞ்சம் விலகி மேலே வருகிற பொழுது ஐந்தெழுத்தாக வடிவம் பெறுகிறது. அப்ப திருவருள் தான் நமக்கு ஐந்தெழுத்து. திருவருள் தான் நமக்கு ஐந்தெழுத்து. எனவே திருவருளாக இருப்பது ஐந்தெழுத்தை சொல்ல வைத்தது. பிறகு அதையே நம்ம உருவமாக கொள்ளணும். எது நம்மை படிக்க வைத்ததோ அதையே நம்முடைய தெய்வமாக கொள்ள வேண்டும். நாம் சித்தா

0: கடைசியில சித்தாந்தம் தான் நமக்கு தெய்வமாகணும், அதே தெய்வமாக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஐந்தெழுத்தை சொல்லி சொல்லி ஜீவன்முத்தராக இருந்த நாம் பரமுத்தியை அடைகிறோம். அதுக்கு வேறு பரமுத்தி என்று சொல்வார், இது ஜீவன் முத்தி அது பரமுத்தி என்று சொல்வார். அந்த பரமுத்தியிலும் நமக்கு இறைவன் திருவள்ளி எப்படி இருக்குன்னா இந்த ஐந்தெழுத்தா இருக்கு. ஏன்னா இறைவன் போயிட்டான், அப்புறம் இறைவன் மனக்கு அப்புறம் திருவள்ளி இருக்கு, அங்கே போயாச்சு, காடலுக்கே போயாச்சு, அதுக்கப்புறம் தோழி தேவையில்லை. அது மாதிரி அப்ப அந்த இறைவனுடைய வீட்டு பேருக்கு போயாச்சு. அப்ப அங்க நமக்கு எதிராக துணைனா இந்த திருவருள் தான் ஐந்தெழுத்தாக அங்கும் இருக்கு. அப்ப அங்க போய் நம்ம ஐந்தெழுத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கணும். அப்படி சொல்லலைன்னா திரும்ப இங்க வந்துருவோங்க. சித்தாந்தம் முடிந்த முடிவு சார், எதையுமே ஆசி நாற்பது அடையாத அருளினால் வாசியடி நிற்க விளக்கு. ஓ இப்ப அந்த அந்த பாட்டு மட்டும் மத்தியானம் நடத்தின கொஞ்சம் சிவய சிவ பேரில் இந்த பாட்டு 89வது பாட்டு என்ன என்ன அது சிவய சிவ கடைசி பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. எல்லா வகையும் எம்பும் ஐந்தெழுத்தாக ஐந்தெழுத்துக்களை எல்லா வகையும் பல வகையாக சொல்லுகிறது. எல்லா வகையும் எம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைத்து. இவன்னா ஆன்மா, அவன்னா இறைவன், அவன் அருளால். அப்ப அவன்னா யாரு? இறைவன். இவன்னா யாரு? ஆன்மா. இதுக்கெல்லாம் பொருள் எல்லாம் ரொம்ப எல்லாம் யோசிக்கப்படாது. அவன் இவன். அப்ப எல்லாவையும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து இவன் பாசத்திலிருந்து நீங்காமல் இருக்கிறானே என்பதற்காக, பாசத்திலிருந்து நீக்குவதற்காக வேதாந்தம் பல வகையில் ஐந்தெழுத்தை சொல்லுகிறது. இதான் பாட்டினுடைய பொருள். இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து இவன் இன்னும் பாசத்திலிருந்து நீங்காமல் இருக்கிறானே என்று எண்ணி எல்லா வகையும் இயம்பும். எது இயம்பும்? வேதங்கள், ஆகமங்கள் என்று பல வகையாக இயம்புகிறது.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

திருச்சிற்றம் மூலம் நம்ம பார்வதி பதே அருள்வடிவாகிய பாலபுஜாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த உண்மை வணக்கம் என்கின்ற ஞான சாஸ்திரத்திலே 51வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். அறிவறியான் தரையறிய அச்சையாக்கி அங்கங்கே உயிர்க்குயிரால் அறிவு கொடுத்து அருளார். சிறிதலினால் திருவேடம் சிவனுள்ளேயாகும். ஒன்று சந்தேகம் விட வேண்டாம். சிறிதலினால் திருவேடம் சிவனுள்ளேயாகும். அதுக்கு மேல் ஒன்று சொல்றாங்க, சிவோகம் பாவிக்கு வந்தால் சிவனும் ஆவார். சிவோகம் பாவித்தல், சிவோகம் பாவித்தல் சிவபூஜையிலே சிவோகம் பாவித்தல் என்று ஒரு கிரியை இருக்காது. சிவோகம் பாவனை எல்லாருக்கும் சாமானியமா வராது. சிவோகம் பாவனைன்னு சொல்றது அது ஒரு முக்கியமானது. அந்த சிவோகம் பாவனை எல்லாருக்கும் வராது. ஆனா சிவோகம் பாவனை நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அது கேட்டு தெரிந்து அது அனுஷ்டானத்துல கொண்டு வர்றது, அது பயிற்சியில கொண்டு வர்றது. சிவோகம் பாவிக்கு வந்தால் சிவனும் ஆவார். அதற்கு மேலே குறியோடு சிவோகம் பாவிக்கு வந்தால் சிவனும் ஆறு குறியதனால் இதயத்தை அரணை கூடும் கொள்கையினால் அந்தரியாகத்துல சிவனை பூஜை பண்றமா, சிவலிங்க திருமேனியில பூஜை பண்றமா, அந்த சிவலிங்க திருமேனியில பூஜை பண்ணும் போது அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணும் போது பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தன்னை மறந்துடுறது. அது சிவலிங்க ஒன்றுதான் அந்த அறிவுக்கு புலப்படும். சிவம் ஒன்றுதான், சிவலிங்க ஒன்றுதான் அறிவுக்கு புலப்படும். சிவலிங்க ஒன்றுதான் அறிவுக்கு புலப்பட்டு தன்னை அறியாத நிலையில் இருக்கிறதா குறியதனால் இதயத்தை அரணை கூடும் கொள்கையினால் அரணாவது. திருவேடம் சிவனுருவேயாகும், சிவோகம் பாவிக்கு மத்தால் சிவனும் ஆவார், குறியதனால் இதயத்தை அரணை கூடும் கொள்கையினால் அரணாவார். அப்படின்ட்டா அதுக்கு மேல சொல்றாரு, குறியோடு தாம் அழியும் நெறியதனால், குறியோடு தாம் அழியும். குறியை கண்டாயா, அந்த குறியை ஒன்றுதான் தெரியும், தன்னை தெரியாது. கண்ணப்பருக்கு போல கண்ணப்பருக்கு தன்னை தெரியல, தன்னையும் தெரியல, கண்ணையும் தெரியல. காலத்தியப்பர் ஒன்றுதான் தெரியுது, காலத்தியப்பர் ஒண்ணுதான் தெரிஞ்சது, தன்னை தெரியல. அதத்தான் எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய்வுதா தொடர்பு முடியினார். என்னை இழந்த நலம், என்னை என்னை மறந்தே இருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே கந்தர் அலங்காரம். அதனாலே குறியோடு தாம் அழியும். தாம் அழியும் என்றால் அங்கே தன்னை பற்றிய நினைவே இருக்காது. குறி ஒன்றுதான் இருக்கும், அது குறியோடு அற்புதமாக கலந்து விடுது. அது கொஞ்ச நேரமா அவர் இருந்தா தேவலாம். அந்த மாதிரி குறியோடு தாம் அழியும் நெறியதானால் இந்த முறையினாலே சிவமேயாய் நின்றுடுவர். சிவமேயாய் நின்றுடுவர் என்றால் நேசத்தால் தொழுதுடினி பாகத்தால் உடவே என்பது சுத்தியா. பாகமத்தில இருக்கிற சிவபெருமான் சொல்றதை விட கூட ஒரு கூட சொல்லி சுட்டார். அப்படிதான் சொல்லுவார். அந்த அளவுக்கு சிவஞான சுத்தியா இல்லே அருந்த சிவா சுவாமிகள் அனுபவிக்க கொடுத்து வைத்த ஜென்மங்கள் கொஞ்சம். அதனாலே இப்படி திருவேடத்தினுடைய வழிபாட்டினாலே கண்மலம் போகும், லிங்க வழிபாட்டினாலே ஆணவ மலம் போகும், குரு வழிபாட்டினாலே மாயாமலம் போகும். கூரில் இவை கொண்டார், கூரில் இவை கொண்டார். அதனாலே இந்த வழிபாட்டை ஆகமத்திலே சொன்னபடி இந்த வழிபாட்டை வழக்கமாக கொண்டவர்களுக்கு, வழிபாட்டை வழக்கமாக கொண்டவர்களுக்கு வழிபாடு என்பது என்னைக்கு ஒரு நாளைக்கு செய்யறதுல நம்ம வழிபாடு அதுதான் புதிய சுத்தம். என்ன சுத்தம்னா வருஷத்துல ஒரு நாளைக்கு பூஜை, மாசத்துல ஒரு நாளைக்கு பூஜை, இப்படி இல்ல. அம்மா ஜி போன பவனை பாதல்லாம் இல்ல தினந்தூர்ந்தியும் நிலை பெறுமாறு நுதீர் நெஞ்சே நீவா நித்தரும் நம்பிராருடைய கோயில் யோசனை போய் பூக்குணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமை பூஜனை செய்திருந்தால் குளிர்ந்து வருவேன். நரை கொண்ட மலந்தூவி விரையளிப்ப நாடோறும் முறை கொண்டு நின்றடியால் முக்காமே பணி செய்ய திறந்தோறும் செய்தாகும். அதுக்குத்தான் பல பேர் வயது தீட்டை வாங்குறதுக்குதான் இருக்கும். திறந்தோறும் பண்ணவர், திறந்தோறும் பண்ணவர். என்ன வேலை காலையில? காலையில சிவபூஷம். சிவபூஷை செய்யும் மற்றொன்றும் செய்ய, சிவபூஷை செய்தவன் செய்வ சமய சட்டம், தெய்வ சமய சட்டம். சிவபூஷை செய்யும் மற்றொன்றும் செய்ய, ரெண்டு இட்லி சாப்பிட்டு செய்யலாம். சிவபூஷை செய்யும் மற்றொன்றும் செய்ய, சிவபூஷை செய்தவன் செய் என்பது சைவ சமய நெறி. ஆகையினாலே இதை கொண்டார் என்றால்
இதுதான் உண்மையானது, இதுதான் நமக்கு உறுதியை தருவது, நாம் செல்லுகின்ற இடத்துக்கு துணையாக இருப்பது, சிவபெருமான் திருவுருளை பெற்று தருவதற்கு ஆதாரமாக இருப்பது என்று இதை உறுதியாக கொண்டவர்கள் அதான் கொண்டார் என்கின்ற வாக்கியம். இதை உறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பவர்கள் கொண்டார். அவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, மறுபடியும் ஒரு தாய் வயிற்றுக்குள்ளே பூத மாட்டார், கரு ஒன்றி நின்றார்கள் பத்து பிறவி உரியணுமா இதான் வழி, பிறவி இருக்கணுமா இந்த வழியில வராது, பிறவி ஒழியணுமா இந்த வழியில் இருக்கு. மாணிக்கவாசகர் சொல்லுவாரு, சிவபெருமானுக்கு முன்னாலே நீங்க போயிடாதீங்க, பிறவிய தொலைச்சு விடுவாங்க. உங்களுக்கு பிறவி இருக்கணும்னு ஆசை, உங்க பிறவிக்கு நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா, பிறவிக்கு நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்டாரு. பிறவிக்கு நல்லவங்க அஜி அப்படின்னா சிவபெருமானுக்கு முன்னால போயிடாதீங்க, தொலைச்சு விடுவாங்க பிறவி. அவர் சொல்றதே ஒரு சமர்த்தா இருக்கும். சிவபெருமானுக்கு முன்னால போனீங்கன்னா பிறவிய தொலைச்சு விடுவாங்க. சிறியும் பிறவிக்கு பிறவிக்கு நல்லவர் செல்லர். தென்னன் நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் இக்காலத்துள்ள அறிவுன் கதிர்வால் உரை கழித்த ஆனந்தம் ஆக்கடை எரியும் பரப்பை எதிர்ந்தார் பொருள இருநலத்து. முன்னால போனவங்களுடைய பரப்பை தன்னுடைய வாழினாலும் வெட்டிக்குவார். அதனால பிறவியை நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிறவிக்கு நல்லவங்கன்னா அவனுக்கு முன்னால போயிடாது. அதனாலே கருவுன்றி நல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், கருவிலே புகுதாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நெறிகள் அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே செப்பக்கேள் உப்பில் குருலிங்க வேடமென கூறியில் இவை கொண்டார் கருவுந்தி நின்றார்கள். மறுபடி கருப்பத்திலே பொருந்த மாட்டார், கருப்பத்திலே அதான் முதலில் சொல்லிட்டு உடல் தான் அழியுமே தவிர உயிர் அழியாது. இதை விட்டா இன்னொரு உடம்புக்கு உள்ள புகுந்து உள்ளும், இன்னொரு உடம்புக்குள்ள புகுந்து உள்ளும், இதை விட்டா இன்னொரு உடம்புக்குள்ள புகுந்து. அதனால அழியாமல் இருக்கின்ற உயிரை ஒரு நல்ல இடத்துல பார்த்து உட்கார வைக்கணும், இல்ல நல்ல இடத்துல பார்த்து இப்ப தான் பட்டது போதும் பட்டது போதும். அதனால இனிமேலாவது ஒரு நல்ல இடத்துல உண்டு போய் இதை ஒப்படைக்கணும், இல்ல ஒப்பாக ஒப்புத்த உள்ளத்தார் உள்ளிருக்க அப்பாறை கப்பாறை பாரு. அதனால அவன் திருவடியில வந்து ஒப்பு வைக்கிறதுக்கு இதுதான் காரணம். இது காரணம் குரு லிங்க சங்கம வழிபாடுதான் காரணம். இதை கொண்டார் என்கின்ற வாக்கியத்துல இதை உண்மையாக வழிபாடாக கடமையாக முக்கியமாக கை கொண்டவர்கள் கை கொண்டவர்கள் கருவொன்றி நில்லார்கள். அதுக்கு மேல அடுத்த பாட்டு 52 அந்த பாட்டு அந்த வழிபா இந்த வழிபாட்டில நின்றவர்கள் கருவொன்றி நில்லார்கள் காரணாரா அந்த அந்த வழிபாட்டில எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்தாம சொல்றாரு. வழிபாடுன்னா நான் குருவை கும்பிட்டு சிவனடியார கும்பிட்டு சிவலிங்கத்தை கும்பிட்டேன், சிவலிங்கத்தை கும்பிட்டேன், குருவை கும்பிட்டேன், சிவனடியார கும்பிட்டேன்னா போதாதான். என்ன இருக்கணும், கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உன்னுடைய சதுரு உன்னுடைய ஆணவம் உன்னுடைய திறமை எல்லாம் வந்து விட்டு விட்டு அது சதுரிழந்து அறிமால் கொண்டு சாரு கதியது வரவா அதிசயமா நம்மாலே ஒன்றும் ஆகாது, எல்லாம் அவனாலே தான் ஆகும், அவன் தான் எல்லாவற்றையும் தந்திருக்கிறான், அவன் தான் தருவான், அவனை அடைவதுதான் இந்த பிறவிக்கு லட்சணம், அதையாவது நம்முடைய சாமார்த்தியத்தினால எதுவும் செய்து கொள்ள முடியாது என்று சதுர் இழந்து சதுர் இழந்து அறிமால் கொண்டு சார் அவனை அறிய வேண்டியதிலே மிகுதியாக ஆசைப்பட்டு சாரு கதியது வரமா அதிசயமாக கற்றாமனவன கதிரியும் பதவியும் மற்றொரு தெய்வம் கனவில் நினையாது அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையின் திகழாதே திருவடியனையே பிரிவினையறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாத திசை என்புனைந்துரிய நெக்கு நெக்கேங்கே அன்பன் ஆறு கரையது பொருள நன்புலம் ஒன்றி நாதை என்று அரைச்சி உரை தடுமாறி உரோமன் ஜெயிப்ப கரமலர் முட்டித்து இருதய மலர கண்களி ஊற நுண்புலி அரும்ப சாயா அன்பினை நாடொரும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தரை என்பது போற்றி திருவருவர். அந்த கருத்தை தான் இந்த ஆசிரியருக்கு கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தேன் குற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் வேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனமும் இனியமையும் குற்றார தமர்ந்துறையும் கூத்தா ஒரு குறைகளுக்கு கற்றாரும் மனம் போல சிந்துரு வேண்டும். வேற ஒண்ணு கேட்க தெரியல பாடிக்குவாரு முதலமைச்சரா இருந்து பாருங்க ஒண்ணு கேட்க தெரியல குற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனமும் இனி அமையும் குற்றால தமிழ் குறையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து கசிந்து கசிந்துருக வேண்டும். கற்றா எப்படி இருக்குன்னு தெரியுமா, கற்றா என்ன புரியுத கன்ற ஈன்ற ஆபத்து
கன்றை ஈன்ற அது புனித்ரான்னு சொல்றது. புனித்ரான்னு சொல்றது புனித்ரான்னா கன்று போட்டு அதையால ரெண்டு மாதம் நாலு மாசம் எல்லாம் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு அதுக்கு இருக்காது, அந்த கன்று மேல அவ்வளவு ஈடுபாடு இருக்காது, ஓரளவு பெரும்போக்கா இருக்கு. கன்று ஈன்ற உடனேயே, கன்று ஈன்ற உடனேயே அந்த கன்றை அது சுத்தப்படுத்துறது, அது மேல வைத்திருக்கிற பாசமும் அது கொஞ்சம் எழுந்து அப்படி ரெண்டு எட்டு நாலு எட்டு அப்படி ஓடும் போது இந்த மாடு படுகிற பாடும் அந்த தாய் பசுவுக்கு அந்த கன்று குட்டி மேல ஈன்ற கன்றின் மேலே எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குதோ, எந்த அளவுக்கு பாசம் இருக்குதோ, எந்த அளவுக்கு பிரியம் இருக்குதோ அது போல இதனிடத்தில் தோணும். கற்றா மனம் போல் கசிந்து கசிந்து, கற்றா மனம் போல் கசிந்து கசிந்து உரி. சாதாரணமாக முத்தி கிடைக்குமா? முத்தி என்ன என்ன சாதாரணமா விலைக்கு வாங்க முடியுமா? இதுக்கு மேல உயர்ந்ததே கிடையாது, உயர்ந்ததே கிடையாது. பெற்றுவிட்டா அதுக்கு மேல உண்டு வேண்டியதில்லை. இறைவரி நீ என் உடலிடம் கொண்டா இனி என்ன இன்னும் பெற வேண்டியதை பெற்று விட்டால் அப்புறம் பெற வேண்டியது இருக்காது, பெற வேண்டியதை பெற்று விட்டால் அப்புறம் பெற வேண்டியது இருக்காது. அதுதான் இது, அதுதான் அதைத்தான் சொன்னாரு. கற்றா மனம் போல் கசிந்து கசிந்து உண்மை மெய்யன்பினாலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போடுவோம். வழிபாடுன்னா சாதாரணம் அல்ல, வழிபாடுன்னா ஏதோ பேருக்கு கும்பிட்டேன் பேருக்கு வணக்கமே நான் பிரவேசம் அது கூட சொன்னேன், சாருகிட்ட சொன்னேன், அது ஞாபகத்துக்காக சொன்னேன். கீழே இப்படி தொட்டு கும்பிட்டாரு, இப்படி கும்பிட்டா ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரிங்க, பசிக்கு நல்ல பசின்னு வச்சுக்கோ, அப்படி கும்பிட்டு ஊதி வாங்குறோம்னு வச்சுக்க, அது என்ன ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி. பின்ன என்ன பண்ணனா சஸ்தாங்க நமஸ்காரம், நமஸ்காரத்தினாலதான் பலம் கிடைக்கிறது, நமஸ்காரத்தினாலதான். ஆச்சாரியர் திருவடியிலே மூத்தோர்கள் திருவடியிலே சிவாலயத்திலே எட்டங்கமும் முடியும் பாக அங்கம் எட்டினும் ஐந்தினும் வணங்கி சுந்தரர் ஞானசம்பந்தர் அங்கம் எட்டினும் ஐந்தினும். அது வந்து பல இடங்கள்ல நம்முடைய நூல்கள் சொல்லு, அது போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்றும், போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பாக அழைக்கும். அதனால நமஸ்காரத்தை நன்றாக பண்ணுதல், கூச்சம் இல்லாம பண்ணுதல், வெக்கம் இல்லாம பண்ணுதல், தன்னுடைய சதுரை எல்லாம் விட்டு விடுதல், சதுரை எல்லாம் விட்டு சதுரனா புரியுது, தன்னுடைய திறமை எல்லாம் விட்டு விடுதல், நம்முடைய பதவி பெருமை ஒரு பக்கம் மூட்டை கட்டி அது இருந்துச்சுன்னா இங்க இந்த இடத்துல பூச்சை வரும், பூச்சை வரும் வணங்குறது பூச்சை வரும், நம்ம எவ்வளவு புரியாது நம்ம. அப்பதான் இது அனவமலை எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அப்போ அது வரலையும் இவருக்கு என்ன இருக்குது, நம்ம பாரு எவ்வளவு படிச்சிருக்கிறோம், இவன் சின்ன பய, நம்ம சொல்லி பிறந்த பய, நம்ம சொல்லி பிறந்த பய, உண்மையில் அப்படித்தானே இருக்க முடியும். நம்ம சொல்லி பிறந்த நம்ம சிஷியனுடைய புள்ள, நம்ம சொல்லி பிறந்த புள்ள, நம்ம சிவாச்சாரியர் இவன் வேளாளர் வீட்டுக்குள்ள, வேளாளர் வீட்டுக்குள்ள நம்ம சிவாச்சாரியர் நமக்கு வயசு 70 இவனுக்கு 2 சென்று நின்று அதை அலட்சியமா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆணவமலை எப்படி இருக்கும்னு கேட்டாரு, இவரே கேட்டாரு. அது இப்படித்தான் இருக்கும், ஆணவமலை எப்படி இருக்கும்னு இவர் கேட்டாரு. ஆணவமலத்தை பத்தி மறைத்திருக்கும் உலகத்தில ஈடுபடுத்தும், அது தன்னையே பெரிதாக என்ன செய்யும், யாருக்கும் நான் தாழ்ந்தவன் அல்ல என்று என்ன செய்யும், தீய காரியங்களிலே தீய வார்த்தையிலே தீயிலேயே செயல்பட செய்யும், உயர வேண்டிய ஆன்மாவை தாழ்மையாக கீழாக்கிவிடும், நல்லதை எண்ணுவதை விட்டு கெட்டதை என்ன செய்யும் என்றெல்லாம் சொல்லி ஆணவமலத்தினுடைய பெருமை எல்லாம் சொன்னார். ஆனமலத்தினுடைய பெருமை எல்லாம் சொன்னாரு. அதனாலே ஆனமலத்தினுடைய வலிமை இருக்கிற வரையும் அது என்ன பண்ணும்னா தன்னை பெரிதாகவே என்ன செய்யும், தன்னை பெரிதாக சிவன் கூட சின்னதா செய்யும். எதுக்கு ஆனவலத்துக்கு ஆணவம் பலம் அது வலிமை குன்றாமல் இருக்கும் போது சிவன் பெருசா தெரியாது. இப்ப அப்படி மனுஷால நீங்க நிறைய பாக்கலாம், செல்வம் பதவி தேக பலம் இதெல்லாம் இருக்கும் போது ஆனமலை எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே கொடிகட்டி பழக்கம். அப்ப
சிவன் பெருசா தெரியாது, சிவனடியால் பெருசா தெரியாது, இதெல்லாம் ஒண்ணும் பெருசாவே தெரியாது. மறுமை உள்ளது என்னமோ வர விடுபடலையா திருவார்கள் போவார் காணுமோ, ஏன்னா விடுதுறவு பெரியவரம் மறையவர விடுபடன மேலமே சொலாய் ஆழி வாயராய் ஒண்ணும் பெருசா தெரியாது. அது ஆனமரத்தினுடைய பெயர்ப்பார். அதனால இவர் போய் நின்ற போது ஆனவ மலம் இருந்துச்சு. 28 ஆகமங்களையும் படிச்சு ஆனவ மலம் இருந்துச்சு. 28 ஆகமங்களையும் படிச்சு ஆனவ மலம் இருந்துச்சுன்னா அப்ப ஆனவ மலம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்கோ. நம்ம எல்லாம் அப்புறம் திருநூல்லூர் அந்த மாதிரி எல்லாம் விரட்டிக்குது. இவர் சொல்லி பிறந்த பிள்ளை, இவர் சிஷியனுடைய பிள்ளை, வயசு 2.5 அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அவரை பெருசா என்ன முடியும்? சாமானிய முடியும். ஆனால் திருவருள் ஞானம் வந்ததானால் தான் உண்மை தெரியும். அது திருவருள் ஞானம் வர்றதுக்கு தான் ஆணவ மலத்தை அவர் பாடம் சொல்ல, இவர் ஆணவ மலம் எப்படி இருக்கும்னு இவர் கேட்க, அது இப்படித்தான் நின்றுகிட்டு இருக்கும்னு அவரே சுட்டி காட்ட கீழே வந்துட்டார். ஆணவ மலம் போயிடுச்சு. அந்த உருவாக்கல ஆணவ மலம் போயிருந்தோட தெரியா போயிடுச்சு. ஒரே உருவாக்கு இப்படித்தான் நின்றுகிட்டு இருக்கும்னாரு. அவனுடைய அருளாலதா வாழ்கின்றோம், அவனை அடைவதுதான் இந்த பிறவிக்கு காரணம். நமக்கு தகுதியே கிடையாது. செலுக்கமல திரள நான் ஜேபடி சேர்ந்தவன் இந்த பழுக்கமலத்து அடியருடன் என் பாலியின் முழுக்கனுடைய புன்குரமை பொல்லாக்கல்லை ஞானவிழா அழுக்கமலத்து அடியே உடையாய் நடக்கிறவே என்று அறையாளை நீ வழிபடுவாயாக. கட்டாமனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்றாதான் லிங்கம் உயர்வேடம் பற்றார். அந்த இதை மறுபடியும் சொல்றார். உற்றாதான் அசானை உற்று, லிங்கத்தை உற்று, வேடத்தை உற்று. உற்று என்றால் அந்த இடம் சிட்டு சென்று பற்றாக, அதுவே பற்றாக. வேடம் வேட நெறி நெல்லாறு வேடம் பூண்டு என்ப என்பாரு திருமூலத்தை. அது ஆகையினாலே இப்படி குருலிங்க சங்கமத்தையே பற்றாக கொண்டு முத்தி தலைவர் முழுமலத்தை மோஷிக்கும் பத்தினி வருவார். முத்தி தலைவர் அதாவது முத்தி தலைவர் என்றால் முத்திக்கு தகுதியை உடையவர்களாய் முத்தியை அடைய வேண்டும் என்கின்ற விரும்புவர்களாய் உள்ள தலைவர்கள். அப்படி முத்தியை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உள்ள தலைவர்களாக இருப்பவர்கள் முழுமலத்தை மோசிக்கும். அதனால முழுமலத்தை மலத்தை முழுவதும் மோசிக்கும். அப்படி மலத்தை முழுவதும் மோசிக்கும். முழுமலம் என்றால் மலத்தை இப்படி அன்பயப்படுத்திக் கொள்வது. மலத்தை முழுவதும் அது முந்தை வரை முழுதும் ஓய உரைப்படியார் என்றார் போல முழுதும் ஓய் அது சுத்தமாக தொலைத்து விடுவோம். சுத்தமாக முழுமலத்தை மோசிக்கும். மோசிக்கும்னா நீக்கி விடுவார். மோசிக்கும் பத்திரனில் நின்றுவர் பார். அந்த வெயடியார்கள் பிறவியை ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்ற வெயடியார்கள் இந்த குருலிங்க சங்கமம் என்கின்ற வழிபாட்டிலே கற்றாமணம் போல கசிந்து கசிந்து உருகி பத்தி நெறியிலே நின்று இப்படி மெய்யன்பு அதிகமாக உண்டாகும்படியாக வழிபாடு செய்வார்கள். அவர்கள் பிறவி இல்லாமல் அவர்களுக்கு தொலைந்து விடும். பத்திதனில் நின்றுவர் பார். இந்த செய்தியை மெய்யடியாரிடத்திலே தெரிந்து கொள்ளலாம். மெய்யடியாருடைய வழிபாட்டின் போது தெரிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு பிறவி தொலையும், இவருக்கு தொலையாது. இவருடைய செயலை கண்டே, இவன் வழிபாட்டை கண்டே, இவன் வழிபாடு எப்படி செய்கிறான் என்று கண்டு, இவன் வழிபாடு எப்படி செய்கிறான் என்று கண்டு அந்த வழிபாட்டினாலே இவனுக்கு பிறவி தொலையும் தொலையாது. வழிபாட்டு செய்தலும் தொலைஞ்சிடாது. பிறகு வழிபாட்டு செய்தலும் எப்படி செய்கிறான் என்பதனாலேயே இவனுக்கு பிறவி தொலையும் இவனுக்கு தொலையாது என்று தெரிந்து கொள்ளலாம். புகழுக்காக வழிபாடு செய்கிறவன், தன்னை பெரிதாக எண்ணிக்கொண்டு வழிபாடு செய்கிறவன், தம்பமாக செய்கின்றவன் என்றெல்லாம் பல வகை இருக்கு. உண்மையான வெய்யன்பு வெய்யன்பு மெய்தான் அறிந்து இது முதிர்த்து நயார் வளர்த்து என் கைதான் தொலைவிட்டு கண்ணீர் கசிந்து விதிந்து உள்ள மெய்தான் தெரிந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என் கைதான் நிகழ்விடே உடையாய் என்னை கண்டு என்கின்ற நிலையிலே நின்று வழிபாடு செய்தால் அவர்களுக்கு பரவி இல்லை என்று சொல்லி 52 முடிச்சார. 53 இந்த கடைசி பாட்டு அந்த ஆச்சரியத்தில மாணவன் சொல்லிக் கொள்கிறான் பாரு. நன்றி நன்றி பாராட்டுகிறான். ஆச்சரியத்தில மாணவன் அளவில்லாத அருண்மையான விஷயங்களா சொன்னாய் சுவாமி. நான் வாழ்ந்து விட்டேன். உண்மையாகவே நான் தான் வாழ்ந்தேன். அந்த சிஷியன் சொல்றான் ஆச்சரியத்திலே.
வாழ்ந்தேன் அருங்கடலே, வாழ்ந்தேன் அருங்கடலே. வாழ்வது என்று சொன்னால் உலகத்தில வாழ்வது வாழ்வே அல்ல, உலகத்தில வாழ்வது வாழ்வே அல்ல, வாழ்வுதான் நிறையாது. நடிப்பு தானப்ப. இப்ப ராத்திரியில பிச்சைக்காரன் ராசா வேஷம் போட்டா, ஐயா பிச்சைக்காரன் ராஜா வேஷம் ராத்திரியில நாடகத்துல நடிச்சான், ராஜாவாக நடிச்சான், நிஜமா ராஜாவாவே. அது போல இப்ப வாழ்கிறாய், இது வாழ்வாது, இது நெசமான வாழ்வா அல்லவே அல்ல. அதான் ஜென்ற இதுல உடைக்கணும், வாழ்கின்றாய் வாழாதன்கள் வலிவனை கொண்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏற்றாதை சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்லுது. பொல்வாள் ஒரு தடவை இல்ல, பொல்வாள் விழுகின்றாய் நீ அவளை கடகாயிரு. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாடுக்கரைந்தேன். புத்தாருக்கும் உறவினருக்கும் மற்றவர்களுக்கும் நீ உடைக்கிறதெல்லாம் கடன், அது வேற, அது வேற, வேண்டாம்னு சொல்லல. ஆனா அது உனக்கு பயன் தருமா? கடன் அவன் செய்ய வேண்டிய கடனை நீ உருப்படியாகிறதுக்கு என்ன பண்ணி இருக்கிற, நீ உருப்படியாகிறதுக்காக என்ன பண்ணி இருக்கிற. அதனால ஏழை தொடும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாடுக்கரைத்தன் பரம்பரனை படியார் ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறகு தாளை பறித்தவா தோணோக்கமான. அதனாலே அதுக்கு மேல வெண்பாவில் சொன்னாரு, உண்மையாக உலகத்துல வாழ்ந்தவன் யாருன்னு சொல்லட்டுமா, உண்மையாக உலகத்துல வாழ்கிறவன் யாருன்னு சொல்லட்டுமா, எல்லாரும் வாழவில்லை, உண்மையா வாழ்றவன் சில பேர் தான். அது யாரும் தெரியுமா உனக்கு? வாழ்ந்தார்கள் ஆவாரும், வல்வினையை மாய்ப்பாரும், தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவாரும், சூழ்ந்தமர செந்திரஞ்சி ஏத்தும் திருவாறு பெருந்துறையை நந்திரஞ்சி ஏத்தும் அவர். திருப்பரம் துறையை யாரு சென்று வணங்குகின்றாரோ அவன்தான் வாழ்ந்திருந்தார். அதை வாழ்த்தாதவன் வாழவில்லை, அந்த திருப்பரம் துறையை சென்று வாழ்த்தாதவன் உண்மையாக வாழவில்லை. வாழ்ந்தார்கள் ஆவாரும், வலிமனையை மாய்ப்பாரும், தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவார், சூழ்ந்த அவரை சென்று ரஞ்சியத்தும் திருவாறு பெருந்துறையை நந்தி ரஞ்சியத்தும் அமர் என்று திருவந்தார். அதனால இந்த சீடம் சொல்லுகிறான் ஆசிரியரிடத்துல, அவனால தாங்கி கொள்ள முடியவில்லை, ஆச்சாரியன் செய்த உபதேசத்தினால வந்த பயனை தாங்கி கொள்ள முடியல, தாங்கி கொள்ள முடியாது. வாழ்ந்தேன் அருக்கடல், பற்றா பவக்கடை வீழ்ந்தே அலையாமல் வாழ்ந்தேன். அப்படி இப்படி தொலையாத பவக்கடல், தொலையாத பவக்கடல் புரியுதா? பரவிக்கடல். பவக்கடல் என்றால் பரவிக்கடல், கடல்னா புரியுதா? அளவு எல்லா பிறப்பும் பறந்து இழைத்தேன். அதனாலே அந்த பவக்கடல்ல வீழ்ந்தே அலையாமல் வாழ்ந்தேன் அருக்கடலே. அப்படி இப்படி இப்படி பவக்கடல் இனிமேல் நான் வீழ்ந்து அலையாமல் வாழ்ந்து விட்டேன். தேவனுடைய உபதேசத்தினாலே நான் வாழ்ந்து விட்டேன். உபதேசம் தான் உடனே வாழ வைக்கிறோம், உபதேசம் பெறாதவன் வாழாதவன். அதனாலே வாழ்ந்திய நற்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மீதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை சுபேதவன, சூழ்ந்து விடா வெண்ணை சுபேதவன மெய்கண்டான் அதனே உண்மை தவப்பயனே. உண்மையாக பல பிறவிகளின அடியஞ்சீத தவத்தின் பயனாக திருமீனி கொண்டு எழுந்தருளியிருந்து எனக்கு ஞானத்தை உபதேசித்து பதிவு சுவாச லட்சணங்களை உபதேசித்து அதன் மூலமாக பாதத்தோடு சேராமல் பதிவோடு சேரும்படியான வழியை காட்டி அப்படினாலே நான் வாழ்வேன். நீ உண்மை தவப்பய உண்மை சீடன் கொடுக்கிறான் குருவுக்கு பட்டம், சீடன் குரு படங்க உண்மை தவப்பயன் தேவரீர் தவப்பயன் உண்மை தவப்பயன் புய்த்தவம் அல்ல. உண்மையான பல பிரிவில் நான் செய்த தவத்தின் பயனாக தேவரி திரும்பி அங்கு எழுந்தபடியிருந்து இந்த ஞானத்தை உபதேசித்தேன். வாழ்ந்திய நற்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அறையாமல் மேதிரில் சூழ்ந்து விடா வெண்ணை சுபேதவன மெய்கண்டன் அதனே உண்மை தவப்பயனே உற்று என்பது இந்த உண்மை விளக்கத்தினுடைய முடிவு, 53வது பாடல். அதனாலே இது நூலுக்கே உண்மை விளக்கம், நூலுக்கே உண்மை விளக்கம்னே பேரு. இத படிச்சாத்தான் உண்மையே விளங்கும், கேட்டாத்தான் உண்மையே விளங்கும், படிச்சா கூட விளங்காது, இதை கேட்டாத்தான் உண்மையே விளங்கும், படிச்சா எவ்வளவு விளங்காது. அதனாலே இப்படி ஞானோபதேசம் என்பதனால்தான் இந்த நூலுக்கு அத்தனை பெருமை. ஞான சாஸ்திரங்கள்னே பேரு, வைகண்ட சாஸ்திரம்னு பேரு, ஞான சாஸ்திரங்கள்னு பேரு,
அதுலயே முதலிலே சீடர்களுக்கு பாடம் சொல்றது சைவ சித்தாந்தத்துல உண்மை விளக்கம் தான் முதல்ல சொல்ற வழக்கம் அப்படித்தான் சொன்னாங்க. அந்த நூலினுடைய அருமை இத படிச்சுட்டா மற்ற சாஸ்திரங்கள்ல சொல்லுகிற விஷயங்கள் ஓரளவு நன்றாக விளங்கும். சாஸ்திரங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், சாஸ்திரங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், சோத்திரங்களை பாடிக்கிட்டே இருக்கணும், சாஸ்திரங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாஸ்திரமும் சோத்திரமும் ஆனார்தானே அப்பர் சுவாமி, சோத்திரமும் சாஸ்திரமும் ஆனார்தான் சொல்லும் பொருளெல்லாம் ஆனார்தாமே, சோத்திரமும் சாஸ்திரமும் ஆனார்தான். சிவபெருமான் என்னமா இருக்கிறார்னா சாஸ்திரமாக இருக்கிறானாம் சோத்திரமாக இருக்கிறான். திருமுறையா சிவபெருமான், சாஸ்திரங்களா சிவபெருமான். அது அது அம்மகனார் சொன்னார், நூலானந்த கோடி தேடி மால் மிகுந்து பால், உலகத்துல பசு நூல்கள் பாச நூல்களா இருக்கிற நூல்களை ஏராளமான நூல்களை தேடி அதை படித்து அதனாலே மயக்க முற்று வினையே போகாம், நூலானந்த கோடி தேடி மால் மிகுந்து பால் உள்ளவரை நூல் செஞ்சொல் கூறி மாறி விளைதீமே நோய் கலந்த வாழ்வுறாமை நீ கலந்துளாகும் ஞான நூல் அடங்க போத வாழ்வு தருவாய், நீ கலந்துளாகும் ஞானம். ஞான நூல்ல அவன் கலந்துடுறான், அந்த நூலை நான் படிக்கிறாப்புல அவன் சொல்லுகிறார் அருணுகிறார். அதனால அப்படிப்பட்ட இப்படி ஒரு உயர்ந்த அற்புதமான சமயம், அற்புதமான சமய நூல்கள், அற்புதமான தெய்வம், அற்புத தெய்வம் இதனை மட்டுமே இந்த அற்புத தெய்வம் இதனை அன்புடு தன்னை அஞ்சலித்து சொற்பத துண்மைக்கு உள்ள அன்னூரும் தொண்டருக்கு எட்டிசை கடகம் பற்பதையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய அவர்மனை முறையும் கற்பக புலினும் முழுமான் சோலை கங்கை கொண்ட சோலை பந்தமும் திரிவும் திரிபுருள் பணுவல் சரியா, பணுவல்னா நூல். இது என்ன சொல்லுதுன்னா பந்தத்தையும் பந்தத்திலிருந்து பிரிகின்றதையும் சொல்லுதான், பந்தத்தையும் சொல்லுது வீட்டையும் சொல்லுது, பந்தத்தையும் சொல்லுது வீட்டையும் சொல்லுது, பந்தத்திலிருந்து பிரிகிறதுக்கு வழியும் சொல்லுதான். பந்தமும் பிரிவும் திரிபுருள் பணுவல் படிவழி சென்று சென்று ஏறி, படிவழி சென்று சென்று ஏறி சிந்தையும் தானும் கலந்ததோ கலவி தெரியும் தெரிவுறா வண்ணம் எந்தையும் யானும் யாயும் என்றுங்கள் எண்ணில் பல்லூலிகள் உடனாய் வந்த அணுகாது முனிகி உன் கலந்தோர் மறுவிடம் திருவிடை மருவே என்று திருவசிப்பா. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வருடைய எல்லையில்லாத கருணையினாலே இப்படி ஞான சாஸ்திரங்களும் தோத்திரங்களும் புராணங்களும் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த நூல்களை மெய்யன்போடு சொல்லுவதும் மெய்யன்போடு கேட்பதும் நூலிலே சொல்லி இருக்கப்பட்டதை முடிந்தவரையில் அம்மால கடைபிடிப்பதும் முக்கியமான கடமை. அதனால கிடைத்தற்கரிய தேவர்களுக்கு கூட கிடைக்காத பேர் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம

0: அறிவைகளிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாறு உயிரள் வாழ்க நான் மறையறங்கடுங்க நற்றவும் வேட்டி மைத மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதீபதையே.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது ஈரோடு சைவ சித்தாந்த சபை நடத்தும் சைவ சித்தாந்தம் சிறப்பு வகுப்பிற்கான ஓர் அறிமுகம். திருச்சிற்றம்பலம்
3: அருள் நமச்சிவாயமூர்த்திகள் மற்றும் குருமார் சன்னியானிகள் குருவரலாலும் நமது இந்த சைவ சித்தாந்த பயிற்சி மையமானது 3ஆம் ஆண்டு நிகழ்வாக இன்று தொடங்கி இருக்கின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய நமக்கு இந்த வகுப்பினை ஏற்று நமக்கெல்லாம் பாடம் நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய முத்துக்குமார் சாமி அவர்களை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வென்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக நமது கூசவ முருகன் ஐயா அவர்கள் இருவரும் கோவை தான், கோவையில் இருந்து எழுதிக்கிறாங்க, அவங்களை வருகை வரட்டுக்கிறோம். நம்ம அம்மா புலவர் மீனாட்சி அம்மா அவர்களையும் வருகை வரண்டு வரவேற்று இந்த வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர் பொது சிறப்பு வகுப்பு மாணவர் அனைவரையும் வருகை வருகின்ற வரவேற்று வகுப்பு ஆரம்பிச்சுக்கலாம்.
1: ஓம் நம சிவாய். Shaivam.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் நம சிவாய். Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வணக்கம். ஓம் நம சிவாய்.
5: பார்த்தோம், அப்புறம் 6வது கோட்டு வரைக்கும் வந்தோம் இல்லையா. அதுல பூமண்ணு நான்முகத்தோன் புத்தேழிர் ஆங்கபர்கோன் மாமண்ணு சோதி மணிபார்வன் இல்லையா. நாமண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆமழமும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேர்வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி என்று அவனுடைய அந்த தில்லையிலே இருந்து அவன் செய்கின்ற அந்த பெருங்கரணையை அதற்கு போற்றினார் இல்லையா. அப்புறம் அந்த நடனத்தின் பொருள் என்ன என்பதை குன்றாத வல்லுயிர் வெவ்வேறு அவை படைத்தும் காத்தும் எல்லை இழைப்பொழியை இட்டு வைத்தும் தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி என்று 5 விழுக்கு ஒரு வணக்கம் செலுத்தினார். அதுக்கப்புறம் இந்த ஆணவம் நம்முடைய எப்படி இருக்கிறது என்பதை அங்க சொல்கிறார். அப்போ முந்துற்ற நெல்லுக்கு உமி நீடு செம்பெனில் காழிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்று உவரும் எல்லாம் ஒரு உடைவப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் ஆணாகம் வன்னிதனை தான் அடக்கும் காட்டத்தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடியதுள் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் என்று சொல்லவே, இந்த உயிர்களுக்கு இயல்பு எது? அறிவு, எண்ணுதல், சிந்திச்சல். அந்த இயல்பு இதனால தடை செய்யப்பட்டது. எண்ணும் செயல் மாண்டைய உயிருக்கும் உள்நாடி கற்புணனார் காணார்த்தம் கை கொடுத்த கோலே போல பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனும் தந்து அவற்றால் மனமுதலாய் வந்த விகாரத்தால் வினையிரண்டும் காட்டி பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினையே போற்றி என்று அந்த ஆணவ மலம் என்பது இந்த உயிரிலே குற்றமாய் எப்படி இருக்கிறது குற்றமாய். ஏன் குற்றமுகிறோம்? குற்றம் என்றதாவது எது குணத்தை கெடுக்கிறதோ அதெல்லாம் குற்றமாம். குணத்தை கெடுப்பது பற்றி குற்றம் என்றோம். விளங்குதா? நம்முடைய குணம் அறிவு, அதை தடை செய்வதனால என்ன சொல்றோம்? குற்றம் என்றோம். எனவே இந்த ஆணவ மலம் சகசமாய் உயிரோடு நிற்பினும் இந்த சகசம் எல்லாம் இருவகைத்து ஒன்று குற்றம் மற்றொன்று குணம். உயிர் இயல்பேல் போக்கும் பொருளுண்டேல் ஒன்றாக போம் சொன்னாரா. இந்த ஆணவ மரம் உயிரினுடைய இயல்பு என்று சொன்னால், குணம் என்று சொன்னால், அதை நீக்கும் பொழுது, ஆணவ மரத்தை நீக்கும் பொழுது உயிர் என்பது ஒன்றே இல்லை என்றாகிவிடும். குணம் நீங்கவே குணியும் இல்லை என்றாகும். எனவே இந்த ஆணவ மலம் நம்மோடு உடனாய் நிற்பினும் அது குணம் என்று குற்றம் என்று உணர்த்தினார் இல்லையா? அங்கதானே சொல்லியிருக்கிறாரு. எனவே இந்த ஆணவ மலம் கடிய தொழில் ஆணவம் அது என்ன செய்யுது? நம்முடைய அறிவை மயக்கின்ற ஒரு கொடிய தொழிலை செய்கிறது. என்னும் செயல் மாண்டைய உயிர்க்கும் இறைவன் முதல்ல நமக்கு என்ன செய்யறாரு? இந்த சூக்கும சரீரத்தை கொடுக்கிறார். அது எது போலன்னு சொன்னாரு? கண்ணு தெரியாதவனுக்கு கொடுத்த போல் போல எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்திருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றார். அது பற்றி தான் திருவள்ளுவர் சொன்னாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். ஆனா எல்லாம் ஒத்திருப்பன ஆயினும் பொது வகையால் பார்த்தால் ஒத்திருப்பனதான் இல்லையா? சிறப்பு வகையால் பார்த்தால் எப்படி இருக்கு? வேற வேற. அது எப்படி சிறப்பு வகையில பாக்குறது? செய்வினை வேற்றுமையால் செய்வினை சிறப்பு ஒக்கும்னு சொன்னவரு சிறப்பு ஒவ்வா. எப்படி எதனால ஒவ்வாது? செய்தொழில் வேற்றுமையா. எனவே அதனுடைய தொழிலை பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மை வேறல்ல என்பது விளங்குகிறது இல்லையா? அது மாதிரி இந்த கருவியை முதல்ல கொடுத்து சூக்கும சரீரத்தை கொடுத்து அதனால இந்த ஆன்மா செய்கிற வினை கொண்டு அந்த வினைக்கு என்ன பேரு? சூக்கும வினை. அந்த வினை கொண்டு இந்த உயிரடுக்கு வெவ்வேறு விதமான சரீரங்கள் கொடுக்கப்படுகின்றன என்றும் அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நாட்டுகின்ற எப்பிறப்பும் உச்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்ததாய் போகத்தால் புல்லின் பணிபோல் புகும் திவலைக்கு உட்படுங்கால் எல்லைப்படாது உதரத்து ஈண்டிய பெருந்தி பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்குமென வெங்கும்பி காய கருப்புளியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கை கால் முதலாய் எவ்வூருப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன்புக்கு ஐய வழியை கொண்டணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி என்று இந்த நான்காவது போற்றியை அவன் நமக்கு எப்படி கருவிலே இருந்து காட்டுகின்றான் என்று சொல்லி நமக்கு உணர்த்தினார். அப்புறம் வெளியில வந்தாச்சு. வெளியில வந்தவன் எப்படி இருக்கான்? நம்மளே மாதிரி இல்லையா? அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்லறிவு ஒழிந்து நன்கு தீது ஒல்லையுறா காலந்தண்ணில் பசியை அறிவித்து அழிவித்து உட்கு ஆவிசோர தாய் உள்நடுங்கி இல்லையா மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலை உருக்கும் தீன்சுவைத்தால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப வந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசித்த வைத்த நெறி போற்றி என்றார். எனவே இப்படி நமக்கு அந்த தாய்க்கும் இந்த குழந்தைக்கும் ஒரு கெட்டு போட்டார் இல்லையா? ஒரு கெட்டை போட்டாரு. அப்போ இந்த உடம்பிலே நாமல் கட்டுண்டிருக்கிறோம். உடம்புல நாம கட்டுண்டிருக்கிறோம். இந்த உடம்பும் உயிரும் இந்த விருப்போடு இந்த உடம்புல இருக்கா, இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு? இந்த வீட்டுல இந்த உடலிலே இந்த உயிர் இருக்கிறது. இது இது இந்த உயிரானது விருப்புற்று வாழுகின்ற இடமா இல்ல இடர்பற்று வாழுகின்ற இடமா? ஒரே பதில் தான் இல்லையா? என்ன அப்படின்னா, இந்த இருவினை பாத்திரம் என்றார். இந்த உடம்பு என்ன சொன்னாரு? இருவினை குற்ற கொள்கலன். குற்ற கொள்கலன் இருந்துகிட்டு இது அப்படியும் இப்படியும் எல்லாம் சொல்ல முடியாது. விளங்குதா? எனவே எடும்பைக்கு எடும்பை இயலுடம்புதென்றே என்று ஔவையார் சொல்கிறார். எனவே துன்பத்தை போட்டு வச்சிருக்க பையன்றாரு, பிறகு அங்க இருந்து இன்பமா? அதனால அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி கட்டி எங்க யார வைப்பாங்க? யாரையா கட்டி வைப்பாங்க? எனவே இந்த உடம்பையும் உயிரையும் கட்டி வைத்திருப்பது வினை. பந்தித்த பாசம் பெருங்கயிற்றால் இல்லையா? எனவே பாசம் என்ற தின்கயிற்றால் கட்டியிருக்கிறான். அது எப்படி இருக்கு? ஒரு மாதிரி கயிறு இல்ல, ரெண்டு விதமா இருக்கு. அறம் பாவம் ரெண்டையும் சேர்த்து முறுக்கி வச்சிருக்கான். எனவே இந்த உயிர் வளர்வதற்காக இந்த அம்மாட்ட ஒரு நேசத்தை வேற வச்சு கட்டிட்டான். இவ்வளவு ரெண்டு பேரையும் கட்டி வச்சாச்சு. விளங்குதான்? எனவே அப்புறம் இந்த உயிர் என்ன செய்கிறது? பாலை பரும்பசத்தும் பாலனாம் அப்பசத்தும், பாலை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அது என்ன செய்யறாரு? அறிவை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறாரு. அறிவை கொஞ்சம் அப்போ அப்படி இந்த உயிரை வளர்க்கிறாரு இல்லையா? ஆள ஆள கருவி கொடுத்து, ஆள ஆள கருவி கொடுத்து, கருவி கொடுத்துன்னா கருவி முதலே கொடுத்துட்டாரு. அதை சிறப்பாக அதை சிறக்க செய்து, எனவே அப்படி செய்து அப்புறம் தண்டாத புண்புலால் சேர்ந்த புழுக்குரம்பை மாமனையில், தண்டாத புண்புலால் சேர்ந்த புழுக்குரம்பை மாமனை. இந்த வீட்டுக்கு பேரு, வீடு பெருசுதான், வீடு மாமனைதான். ஆனா இதுக்குள்ள என்னையா இருக்கான்? புழு இல்லையா? இது நமக்கு மாணிக்க வாசகர் எப்படி சொல்றாரு? உரை உரை கண்ணிய. ஆமா அப்படி சொல்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பொத்தை ஊன் சுவர், புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை. அப்ப இதுக்கு மேல என்னத சொல்ல? அவ்வளவு மோசமா சொல்லிட்டாரு இல்லையா? அசும்பு ஒழிய பொய்கூரை இல்லையா? அது அப்பர் சாமி சொல்றாரு இல்லையா? அங்க என்ன பிணி வேந்திருக்கும் இருகால் குரம்பை இது என்கிறார். இந்த வீடு ரெண்டு கால் வீடு, பந்தல்னா நாலு கால் போடுவாங்க, இது ரெண்டு கால் தான் இருக்கு. ஆனா இதுக்கு கூரை என்னதான்? பிணி, பிணி வேந்திருக்கும் இருகால் குரம்பயுது என்கிற நான் உடையது. இதுல அந்த குற்றம் வேற இருக்கான். என்ன? நான் நான்ங்கிற குற்றம் வேற. அப்பேற்பட்ட வீடு இது. இதை மெய்யென்று எண்ணி. ஆமா, அதனால தண்டாத பொன்போலால் சேர்ந்த எழிந்தது அப்படிங்கறத நமக்கு உணர்த்துகிறார். புண்போலால் சேர்ந்த புழு குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்து ஆக்கி, அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்து ஆக்கி. இங்கே இங்கே அன்பு அன்புன்னு இங்க வர்றதெல்லாம் என்னது? அன்பல்ல, இங்க அறிவையே அன்புன்றார். என்ன சொன்னாரு? அறிவையே அன்பு என்றார். அப்போ அன்பு இல்லாதவங்களாம் யாரு? அறிவு விளங்காதவன். இல்லாதவன் சொல்லக்கூடாது, விளங்காதவன். யாருக்கு அறிவு விளங்கலையோ அவனுக்கு என்ன இருக்காது? அன்பு இருக்கிறாது. எனவே இந்த சாஸ்திரத்துல எல்லா இடத்திலையும் இந்த அன்பை எப்படி சொல்றாரு, அறிவை அறிவுங்கிற சொல்ற இடத்துல போற என்ன சொல்றாருங்க, அன்பு அன்புன்னு தான் சொல்றாரு. எனவே அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்தாக்கி. அப்போ இந்த அறிவை வளர்ப்பதற்காக அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. என்ன ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு, இந்த உடம்புல ஒரு ஏற்பாடு. என்ன ஏற்பாடுனா ஒரு அஞ்சு கட்டு இருக்கு, அஞ்சு கட்டு. கட்டுனா என்ன கட்டு, என்ன கட்டு, கட்டாவது இப்போ இந்த பகுதியில சொல்லுவாங்களா எனக்கு தெரியல, ஒரு வீடுன்னா அதுல எத்தனை கட்டு இருக்குன்னா அஞ்சு கட்டு இருக்கு, ஆறு கட்டு இருக்குன்னு. அது அறைகளை குறிப்பது. கட்டு என்பது என்னது, அறைகள். இப்படி அஞ்சு கட்டு ஒவ்வொரு அறையா இருக்கு. அறிவு வழங்குறதுக்காக அப்படி வச்சிருக்கோம். அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்து ஆக்கி இந்த உடம்புக்குள்ள அப்படி வச்சுட்டான் தன கட்டு. புன்போலால் சேர்ந்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்து ஆக்கி. முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒரு கால அகலாது. முன்பு உள்ள நிலைமை எது, நமக்கு குணமாக இருக்கிற அறிவு நீங்காது. அறிவு இருக்கான், அறிவு எங்கேயும் போகல. ஏன் போகல, அது குணமா இருக்கிறதுனால போகாது. குணம்னா பொருளை விட்டு குணம் நீங்காது, இதெல்லாம் லாஜிக்கு விளங்குதா, பொருளை விட்டு குணம் நீங்காது. எனவே அந்த உண்பு உள்ள உண்மை நிலைமை ஒரு கால் அகலாதுன்னா நம்முடைய இயல்பு நம்ம விட்டு நீங்காது இல்லையா. அதனால ஆனா அறிவு இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவு என்ன செஞ்சிட்டாங்க, திண்மை மலத்தால் சிறையாக்கி. இந்த மலம் எப்படி இருக்கு, திண்மை. திண்மை மலத்தால் அறிவை சிறையாக்கி. சிறையாக்கினா என்ன அர்த்தம், அதுக்கு இச்சைக்கும் ஆராய்னு அர்த்தம். விரும்பி சிறைப்படல, அதனுடைய இச்சைக்கு மாறாய் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சிறை ரெண்டு விதமா இருக்கா இல்லையா, விரும்பி படுத்தது இருக்கு, விரும்ப. எனவே இங்க இந்த திண்மை மலத்தால் சிறையாக்கி கண் மறைத்து இந்த அறிவினுடைய ஆற்றல் எல்லாம் இது என்ன செஞ்சிட்டு, முழுவதுமாக மூடி, முழுவதுமாக மூடி அந்த அறிவே விளங்காதவாறு செய்து நல்ல ஒளிய பெரிய இத போட்டு மூடுற மாதிரி மூடியாச்சு. மூடி அது சிறையாக்கி என்றார். கண் மறைத்து, இந்த ஆன்மாவினுடைய அறிவுதானே கண்ணு, அறிதற்கு வாசல் கண்ணு தானே. எனவே அந்த அறிவு கண்ணை மறைத்து அறிவு விளங்காதவாறு தடுத்து விளங்குதா இல்லையா. எனவே திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து அதுக்கப்புறம் எப்படி கிடக்குன்னா, இந்த கட்டு, இது என்ன கட்டு, மூலாதாரம். என்னது மூலாதாரம், மூலாதாரம். இந்த மூலாதாரத்துல புருடன் மட்டும், புருடன் ஆன்மா, ஆன்மா மட்டும் இருக்கான். வேற கருவிகள் எல்லாம் என்னாச்சு, வேலை செய்யாம மறைச்சாச்சு. எது மறைத்தது, ஆணவம். திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து இந்த ஆன்மாவுக்கு அறிவை விளங்க ஒட்டாமல் செய்து. அப்ப இந்த மூலாதாரம் என்ற கட்டு, கட்டு என்னது, அறை. கட்டுல படுத்துருக்காம கூடாது விளங்குதா, அப்படி சொல்லிதாங்க. சிறையாக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் எப்படி கிடக்கு, மூடமாய் உட்கடப்ப, மூடமாய். அதுக்கு அறிவே விளங்கல. எனவே அதனுடைய அறிகின்ற ஆற்றல் இல்லையா, அதனுடைய செயலாற்றல் இச்சை போன்றவை எல்லாம் முடக்கப்பட்டு, எனவே மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கடப்ப, அப்ப இங்க கிடக்கு மூலாதாரத்துல, இங்க ஆன்மா புருடன்னா யாரு? ஆன்மா. அப்ப புருடனுக்கும் ஆன்மாவுக்கு என்ன வித்தியாசம்? யாமுன்ற அறியும் பராபரமே. இங்க ஆன்மானா அதனுடைய குணம் விளங்கி நிற்கிற நிலை. இப்போ கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டுட்டு இருக்கவன் யாரு? என்னைய சொல்லிதான் இங்க நீர்தாம்னு. இங்க புருடன் விளங்குதா? எனவே அறிவு விளங்காததுனால இந்த அஞ்சு சட்டைய போட்டுட்டு இருக்கான், பஞ்ச கஞ்சுகம். அந்த நிலையில உனக்கு என்ன பேரு? புருடன். விளங்குதா? அதனால இங்க இந்த ஆன்மா இதுக்கு என்ன சொல்றோம்? கேவலம். கேவல நிலை அல்லது துரியாதீதம். துரியாதீதம், அந்த துரியாதீதத்துல இந்த ஆன்மா எப்படி கிடக்கிறது? அறிவு இருந்தாலும் அந்த கருவி அறிவு விளங்கலன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான்? அறிவு விளங்கலன்னு அந்த கருவியை கொடுத்தாமல் பார்த்தோம்ல, பொறுப்புடைய மாயை புணர்ப்பின்கண் கருவியை கொடுத்தாச்சு, கண்ணாடிய மாட்டியாச்சு. கண்ணாடிய மாட்டியாலும் என்ன செஞ்சிட்டான்? ஒரு போர்வை போட்டு மூடிட்டான். விளங்குதா? எனவே இந்த ஆணவம் தன்னுடைய ஆவாகர சக்தி, அது என்னது? ஆவாகர, ஆவாகரம் முழுமையா மூடுறது. ஆவாகர சக்தியான் மறைப்பவே, அவ்வாறு மறைக்கவே அறிவு சற்றும் விளங்காது. அப்போ கருவி இருந்தும் என்ன செய்யல? வேலை செய்யல. அப்போ கருவியே இல்லாத நில அது என்ன நில? என்ன கேவலம்? இது கேவலம் தான் எழுதியிருக்கு. அது என்ன கேவலம்? இது என்ன கேவலம்? அது காரண கேவலம். இது சகல கேவலம். எனவே இது என்ன நிலைன்னா, ஆன்மா பிளஸ் ஆணவம். ஆன்மா ஆணவம், ஆணவ மலத்தோடு மட்டும் இந்த ஆன்மா இருப்பது. ஆணவ மலத்தோடு மட்டும் ஆன்மா இருப்பது. அந்த ஆணவம் என்பது என்னது? அறிவை தடுக்கின்ற பொருள். கேவலம்னா என்ன? தனிமை. இப்ப ரெண்டு பேர் இருந்துகிட்டு கேவலம், அங்க துணை இல்லை என்பது பற்றி அங்க தனின்னு சொல்றோம் இல்லையா? அவங்களுக்கு சகாயமான துணை இல்லை இல்லையா? இங்க அபகாரம் செய்யற துணை இருக்கு, அது பகை. அது என்னது? பகை. துணை இல்லைனால என்ன சொல்றோம்? தனின்னு சொல்றோம். அப்படித்தானே சொல்றோம். இங்க இது வந்து இவன் என்ன, நமக்கு உறவு இல்லை, இவன் யாரு? அது பற்றி கேவலம் சொல்றோம். விளங்குதா? எனவே இந்த நிலையில இப்படி கிடக்க இது வந்து கருவியே இல்லா, துணையே இல்லாத நிலை. இங்க துணை இருந்து வேலை செய்ய மாட்டான். மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப. அப்போ இங்க கிடக்கிறப்போ எல்லா ஆன்மாவும் இந்த நிலையில, ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த நிலையில இருக்குமா இல்லையா? எல்லா ஆன்மாவும் ஒன்று போல் இருக்குமானா? இருக்க முடியாது. சிறையில போட்டாலும் சிறையில ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். ஏன்னா ஆன்மாக்கள் தோறும் அறிவு வெவ்வேறு, வினைகள் வெவ்வேறு, அதனால அனுபவமும் வெவ்வேறு. எனவே அததுக்கு தகுந்த

0: தத்துவம் இல்லையா. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த இத அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேலோங்கும் உந்திவையன் கட்டில், அந்த காலம் முடியும் பொழுது அந்த அதற்குரிய காலம், இங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கணும் ஒரு மணி நேரம் இருக்கணும்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலோங்கும் அங்கிருந்து மேல வரும் மூலாதாரம். இது என்னது இது என்னது வயிறு ஆவி. அப்போ இங்க இருந்து இங்க வருது மேல வருது இல்லையா. அந்த இடத்துக்கு வரும்பொழுது அது துரியம், அதுக்கு என்ன பேரு அவத்தையில துரிய நிலை. இங்க துரிய நிலைக்கு வரும் பொழுது அங்க ரெண்டு பேர் சேர்றான், எது வேலை செய்தான் அப்போ காலமும் நியதி மட்டும் இங்க வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் கலை வித்தை அந்த அராகம் துணையாக, கலை வித்தை அராகம்னா கலை என்ன செய்யும் அதெல்லாம் யாரு கண்டா சார் உண்மை விளக்கம் ஒன்னும் விளங்கலையே அப்படின்னா கலை கலை செயலாற்றலை விளக்கும், செயலை விளக்குவது கலை. வித்தை வித்தை அறிவை விளக்கும், அராகம் இச்சையை விளக்கும். விளங்குதா? இந்த மூணு விளங்கிச்சுன்னா எது நம்முடைய குணந்தம் மறைக்கப்பட்டது ஆணவத்தால் அதெல்லாம் இந்த கருவிகளால கொஞ்சம் விளங்கிருக்கு, கொஞ்சம் விளங்கிருக்கு. கொஞ்சம்னா எவ்வளவு? அதான் கொஞ்சம், அதான் எவ்வளவு? அந்த கொஞ்சம் தான். அந்த கொஞ்சம் என்பது என்ன குவாண்டிட்டி? அது அவரவர் வினைக்கு தகுந்தாற் போல அளவுபடுத்தணும். அவரவர் வினைதான் அதுக்கு அளவு. விளங்குதா? இவன் எவ்வளவு அறிவு விளங்கணும்னு இருக்கோ அந்த அளவுதான் அறிவு விளங்கும், எவ்வளவு இச்சை விளங்கணுமோ. எனவே எதை அறிவதற்கு எவ்வளவு அறிவு, விடையந்தோறும் மாறுபடும். இது விளங்குதா? இப்போ இந்த போற்றி பகருடைய கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணங்கா போதும் அப்படின்னு அப்படி டியூன் பண்ணி வைப்பாரு. விளங்குதா? இத நல்லா கூட்டி வச்சாலும் ஒன்னும் விளங்கிக்கிட மாட்டான் அப்படின்னு என்ன செய்வாரு? நல்லா குறைச்சி வச்சிருவாரு இல்லையா. இது புரிஞ்சு வேற பாடம் வந்துன்னா நல்ல கூடி வைப்பாரு. அப்போ உங்களுக்கு என்னென்ன பாடத்தை என்னென்ன விடயத்தை எவ்வளவு அறியணும்னு இருக்கோ அது தந்தாப்புல ஒவ்வொரு ஆன்மாதோறும் வெவ்வேறு விதமாக இது விளங்கும். அறிவு ஒரு சிச்சை செய்யலாம் வெவ்வேறு விதமா விளங்கும். விளங்குதா? எனவே மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப கால நியதி அதை காட்டி மேலோங்கு உந்திவியன்கட்டில் கலை வித்தை அராகம் அவை முன்பு தந்த தொழிலறிவு இச்சை துணையாக. இப்போ இதுக்கு துணை கிடைச்சிட்டா இல்லையா? இப்போ இந்த கருவி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு, கருவி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு, அப்போ அது வேலை செஞ்ச உடனே இங்க என்ன என்ன சொல்றாருன்னா, மேலோங்கும் முந்தி பையன் கட்டி கலை அறிவு இந்த அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழிலறிவு இச்சை துணையாக, அதோடு கூட மானின் முக்குணமும் எய்தி.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இவ்வாறு உயிர்களுக்கெல்லாம் மெய்யான இன்பம் திருவடி இன்பமே என்ற ஒரு தெளிவு தோன்றுவதற்காக உயிர்களை ஐந்தொழில் படுத்துகின்ற அந்த தனி முதல்வன்

0: இருவினை ஒப்பு, மலபரிவாகம், சத்தினிபாதம், அந்த ஆன்மாக்களை எல்லாம் பேரன்போடு வந்து ஆட்கொள்கின்ற அந்த முதல்வன் இன்பமயமான தன்னை ஒரு சிறிதும் நினையாமல் இருக்கின்ற அடியேனையும் பிறப்பறுக்க வேண்டும் என்று திருவுளத்தில் கொண்டு அடியேன் பொருட்டு குருநாதனாக எழுந்தருளி வந்தார் என்று வரக்கூடிய பகுதியிலே சொல்லியிருக்கின்றார். இன்பமெனும் தன்னை ஒரு கால் தடுமாறியும் இணையா என்னை பிறப்பறுக்க எண்ணியே. இன்பமயமா இருக்கின்ற சிவத்தை ஒரு சமயம் கூட, ஒரு தடுமாறி கூட நினைக்காத அடியேனையும் பிறப்பறுக்க எண்ணிங்கிறார். அந்த சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் நினையாமல் வாழ்ந்தாலும் எவ்வளவு அடக்கத்துடன் நம்முடைய தேசிக மூர்த்திகள் பாடியிருக்கின்றார்கள். ஏனென்றால் நினைத்ததை விட நினையாத காலங்களை எண்ணி வருந்தி பாடுவது ஞானிகளுடைய இயல்பு. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலங்கள் பாடுக்கிறைத்தேன் என்பார், போற்றாதே ஆற்றனால் போக்கினேன் என்பார். அது மாதிரிதான் இங்க தேசிக மூர்த்திகளும் என்ன சொல்றாங்க, தன்னை ஒரு கால் தடுமாறியும் இணையா என்னை பிறப்பறுக்க எண்ணியே. என்ன மேற்கொண்டாரா, என்னுடைய ஒரு நான்கு அம்சங்கள் என்னை விட்டு நீங்கும் பொருட்டு அந்த நான்கு அம்சங்களையும் தாம் மேற்கொண்டாராம். என்ன அப்படின்னா, என்ன நாலு அம்சங்கள், துன்ப வினையை பொருந்தக்கூடியவை அந்த நான்கு அம்சங்கள். அந்த நான்கு அம்சங்களையும் நான் கொண்டிருக்கின்றேன், அது அந்த நாலு அம்சங்களிலிருந்து நான் விடுபடும் பொருட்டு அந்த நான்கு அம்சங்களை தான் மேற்கொண்டு வந்தான். என்னவென்றால் நாமம், சாதி, குணம், கிரியை. நாமம், சாதி, குணம், கிரி பாட்டினே வருது. இவை துன்ப வினையை பொருந்தக்கூடியவை. அதான் துன்ப வினை ஏல் நாம சாதி குணக்கிரியினார். ஏறுதல் என்றால் பொருந்துதல், துன்ப வினை ஏல் என்றால் துன்ப வினையை பொருந்தக்கூடிய. நாமம் என்றால் பெயர், சாதி, அப்புறம் குணம், கிரியைனா தொழில். பிறவி எடுத்து வாழ்கின்ற நமக்கு ஒரு பெயர் உண்டு, ஒரு சாதி உண்டு இல்லையா. நமக்கு ஒரு பெயர் உண்டு, சாதி உண்டு, குணம், முக்குணங்கள், சாத்திகராஜன் தாமதம், முக்குணங்கள் உண்டு, கிரியை செயல்கள் உண்டு. நம்முடைய இந்த நாமம், சாதி, குணம், கிரியை நீங்கும் பொருட்டு தான் என்ன பண்ணுகின்றார், இந்த நாமம், சாதி, குணக்கிரிகளை பொருந்துகின்றார் இல்லையா. அவர் பொருந்தினாலும் இவற்றால் அவர் பாதிக்கப்படுவதில்லை. அவர் உருவம் எடுப்பதனால சுவாமிக்கு எந்த ஒரு பந்தமும் ஏற்படுவதில்லை. நம்மை ஆட்கொள்வதற்காக உருவம் எடுக்கிறார், நம்மை ஆட்கொள்வதற்காக இந்த உருவத்தோடு ஒரு திருப்பெயரும் தாங்குகின்றார் இல்லையா. முக்குணங்கள் சார்பில் அவர் கிடையாது, இது இருப்பது போல காட்டுகின்றார் அவ்வளவுதான். உடல் சார்ந்ததான் அவர் தொழில்படணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் நமக்காக அவர் திருமேனி தாங்கி தொழில்களை செய்கின்றார். ஏன்னா நம்முடைய நாமம், சாதி, குணம், கிரியை நாளும் நீங்கள் நமக்கு பெயர்லாம் உடல் சார்ந்த வந்த பெயர் தான் இல்லையா. ஆன்மாவுக்குன்னு பெயர் கிடையாது, உடலுக்காக இட்ட பெயர் தான். உடல் பிறவி நீங்கணும்னா அந்த பெயரோட நீங்கணும். இந்த பெயர் முக்குண சார்பு இல்லையா, சாதி முக்குண சார்பு, சாதி குலம் பிறப்பெண்ணும் தடஞ்சொடியில் தடுமாறி வருது இல்லையா, அதெல்லாம் நீங்க வேண்டியவை. எனவே பெயர், சாதி, முக்குண சார்பு, வீண் வேலைக்கு வீண் செயல்கள் இதையெல்லாம் நீங்க வேண்டும். அதற்காக இந்த நான்கும் தனக்கு உள்ளதாக மேற்கொண்டு ஊனமர கொள்ள நினைந்து, சரி ஒரு பெயரோட ஒரு திருவுருவத்தோடு பெயரோடு சுவாமி எழுந்தருளும்னு முடிவு பண்றார். எந்த தளத்தில் எழுந்தருள்வது என்று கருதி ஒரு முடிவு கொண்டார். இந்த தளத்தில் எழுந்தருள்வோம். எந்த தளத்தில் எழுந்தருள்வது என்று சொன்னால் திருவாவூர்துறையிலே எழுந்தருள்வோம் அப்படின்னு பெருமான் முடிவு கொண்டார். எப்படிப்பட்ட பெருமான்கத இதுக்கு முந்தின பகுதிகளை பார்த்துக்கணும் இல்லையா. உயிர்களுக்கு முத்தி நோக்கம் வரும் பொருட்டு அந்த உயிர்களை அதற்கேற்ற முறையில் பக்குவப்படுத்துவதற்காக ஐந்தொழில் செய்கின்ற பெருமான், இருவினைப்பு அந்த உயிர்களை பேரர்களோடு ஆட்கொள்கின்ற பெருமான், அந்த பெருமான் தான் திருமேனி திருநாமம் எல்லாம் தாங்கி எழுந்துடணும்னு முடிவு பண்றாரு. எந்த தளத்துல அப்படி எழுந்துட முடிவு பண்றாரு, திருவாவூர்துறையில் எழுந்துட முடிவு பண்றாரு. எப்படிப்பட்ட திருவாவூர்துறை அதை சொல்றார். எப்படிப்பட்ட திருவாவடுதுறை தெரியுமா? திருஞான சம்பந்தர் என்ன, அவர் இடையினம் தரணும் பதிகம் பாடி அதற்காக உளவாக்கிழியை பெற்ற சாற்று அந்த திருத்தலம் இல்லையா. இடையினம் தரணும் பதிகம் பாடிய திருஞான சம்பந்தருக்கு உளவாக்கிழி அருளிய அந்த திருத்தலம் அது திருவாவடுதுறை. அந்த திருவாவடுதுறையில இப்படி தான் ஒரு திருவுருவத்தோடும் திருநாமத்தோடும் எழுந்தருளும்னு அவர் முடிவு செய்கின்றார். ஏன் அப்படின்னா, ஞான சம்பந்தருக்கு வந்து எதற்காக உளவாக்கிழி வழங்கினார் பெருமான்? அவருடைய தந்தையார் யாகம் செய்யணும் என்பதற்காக தானே. யாகம் செய்வது கிரியாபாகம் இல்லையா, அது கிரியாபாதப்படி யாகம் செய்கின்றார். அப்போ அந்த யாகம் நடைபெற்று கிரியாபாதம் தடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய திருவாவடுதுறையிலேயே என்ன ஞானபாதம், ஞானபாத நெறியும் தடைக்க வேண்டும். ஏன்னா இங்க சுவாமி குருவா எழுந்தருள் என்ன செய்வார், ஞானோபதேசம் வழங்குவார் இல்லையா, கிரியையின் பயனாக இருக்கக்கூடிய ஞான உபதேசம் செய்வார். அந்த ஞானத்தினால்தான் உயிர்கள் வீடு பெறும். அப்ப எந்த தரம் கிரியாபாதம் தடைப்பதற்கு இல்லையா ஏற்றதாக இருந்ததோ அந்த தரத்திலேயே ஞானபாதமும் தடைக்கட்டும் என்று சொல்லி அந்த தரத்தையே தேர்ந்தெடுத்தார். அதான் சொல்றார், குளவு தமிழ் சம்பந்தர் உள்ளம் மகிழ உகந்து முனம் கொள் என்று உளவா கிளியருள ஓங்கும் தனது தடமாய் இலகு புகழ் தாங்கும் நலமிகவும் ஈட்டும் திருவாவடுதுறையில் எவ்வுலகும் நாட்டம் பெற அருளால் நல்லுருவம் காட்டியே. எவ்வுலகும் நாட்டம் பெற அருளால் நல்லுருவம் காட்டியே, எல்லாரும் தரிசிக்கும்படியாக ஒரு நல்ல உருவத்தை காட்டி ஒரு நல்ல திருமேனியை தாங்கி கிரியாபாதம் தடைக்க செய்த திருவாவடுதுறையிலேயே ஞானபாதமும் தடைக்கும் பொருட்டு இருந்தது. அடியே இந்த பழியா அடிகளை படித்ததனாலே உயிர்த்து உணர்ந்து உரையில் குறிப்பிட்ட செய்தி அது கிரியாவாதம் தடைக்கக்கூடிய தரத்திலேயே ஞானபாதமும் தடைக்கலாம் என்று சொல்லி உளவாக்கிழி பெற்று வேத வேள்வியினை தடைக்க செய்தார் தமிழ் ஞான சம்பந்தர். அவர் அருள் பெற்று கிரியாவாதம் தடைத்த காரணமாயிருந்த தலமே ஞானவாதமும் தடைத்திட ஏற்றது என திருவுள்ளம் கொண்டு அந்த திருவாவடுதுறை தலத்திலேயே ஞானாசிரியனாக அருளாட்சி செய்தார். சரி, அங்க ஞானாசிரியராக எழுந்துவிட்டார் திருவாவடுதுறையில. என்ன திருநாமம் தாங்கினார் இல்லையா, அடுத்தது சொல்லணும். உருவம் கொண்டார், பெயரும் கொண்டார் சொல்லியிருக்கார் இல்லையா, என்ன திருநாமம் கொண்டார் அப்படின்னா, சொல்லும் அளவில் சுகப்பேறு உதவ அருள் புல்லும் திருவெடுத்து பொற்புடனே. சொல்லும் அளவில், சொன்ன அளவிலேயே சுகப்பேற்றினை உதவக்கூடிய வகையிலே திருவருளை புல்லும் திருவெழுத்து, புல்லுதல்னா பொருந்துதல், திருவருளோடு பொருந்தியிருத்த அந்த அந்த திருவெழுத்தை சொன்ன மாத்திரத்திலேயே சொன்னவனுக்கு ஒரு சுகம் உண்டாகும். ஏன்னா அந்த திருவெழுத்து திருவருளோடு பொருந்தி உள்ளது. எனவே அந்த திருவெழுத்தை சொன்னால், அந்த திருப்பெயரை சொன்னால் சொல்பவனுக்கு ஒரு சுகம் உண்டாகிறது, அருட்சுகம், அருளால் கிடைக்கக்கூடிய சுகம் உண்டாகிறது. ஏன்னா அவன் சொன்ன அந்த திருநாமம் அந்த அருளோடு தொடர்புடையது, அருள் பொருந்தி இருக்கின்ற திருநாமம் அது. ஆகவே அந்த திருநாமத்தை சொல்வதனாலே அருளால் பெறக்கூடிய ஒரு சுகம் அங்க விளைகிறது. அப்படிப்பட்ட திருநாமத்தை மேற்கொண்டார். சொல்லும் அளவில் சுகப்பேர் உதவ அருள் புல்லும் திருவெழுத்து பொற்புடனே. திருவெழுத்துன்னு சொன்னது திரு அஞ்செழுத்து. திரு அஞ்செழுத்தை சொன்ன அளவிலேயே சுகம் கிடைக்கிறது, அருளால் பெறத்தக்க சுகம் கிடைக்கிறது. ஏனென்றால் அந்த திருவஞ்செழுத்து திருவருளோடு தொடர்புடையது. அப்படி திருவருளோடு தொடர்புடைய திருவஞ்செழுத்தை என்ன, அதையே திருநாமமாக கொண்டாராம். ஏன் அதை திருநாமமாக கொண்டாருனா, பல்லாரும் நண்போடு உரைத்திடவே, அதாவது ஜீக்கை பேரு பெறாதவர்களும் அஞ்செழுத்தின் மகிமை தெரியாதவர்களும் கூட அந்த அஞ்செழுத்தை ஒரு நட்போடு சொல்வதற்காக, ஒருவரோடு தொடர்பு கிடைத்தால் அவர் அவர் அவரை நம்ம அவரோட நட்பை வளர்த்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி அஞ்செழுத்தை சொல்லி சொல்லி பழகினாலே அந்த நட்பு ரொம்ப உறுதியாயிரும். சொல்ல சொல்ல என்ன, சொல்லி பழகாதவங்களும் கேட்டு பழகாதவங்களுக்கும் அந்த அஞ்செழுத்தோடு ஒரு நட்பு உருவாகட்டும் என்ற ஒரு நோக்கோடு அந்த அஞ்செழுத்தையே தனக்கு திருநாமமாக கொண்டார் இல்லையா. அதான் நமச்சிவாய மூர்த்தியின் திருநாமம் கொண்டார். நமச்சிவாய மூர்த்திகள் அவர் இருக்கிற ஊரு என்ன ஊரு, இல்லையா? திருவாவூர் திருவாவூர்லேயே ஒரு குரு யாரோ ஒரு அருளாளர் இருக்காங்க, அவர் யாரு அப்படின்னு கேட்டா அது நரசிம்மாய மூர்த்திம்பாங்க. இங்க ஒரு ஆதீனத்தையும் அவர் நிறுவியிருக்கின்றார். நமச்சிவாய மூர்த்தியின் ஆதீனம் எங்க இருக்கு இல்லையா? அந்த திருவாளர்ல நமச்சிவாய மூர்த்தி ஆதீனமா இங்கதான் இருக்குமான அப்படி சொல்பவர்களுக்கு அந்த நமச்சிவாய நாமத்தை சொல்லி சிந்திச்சே பழக்கமே இருக்காது இல்லையா? ஆனாலும் இங்க ஒரு அருளாளர் இருக்காரு, யாரு? ஆமா, நமச்சிவாய மூர்த்தின்னு இருக்காருமாங்க. இன்னொருத்தர் போய்கிட்டு இருக்கோம், அதை கேட்பான், நமச்சிவாய மூர்த்தின்னு இருக்காருன்னு அவன் கேட்பான். சொல்லி பழகாதவனும் சொல்லுவான், கேட்டு பழகாதவன் காதுக்கும் அது போய் கேட்கும். இப்படி எல்லோருக்கும் அவரவர் நிலையிலே அது புண்ணியமாக ஆகட்டுமே என்ற ஒரு பெருங்கருணையோடு இல்லையா, சொல்லாதவாயும் சொல்லுமெனலால் இல்லையா, செல்லாத செவியும் செலுமெனலால் என்று சொல்லி இத சித்தாந்த பகுருடையில இன்னும் விரித்து பாடியிருப்பார் மூணாவது குருமூர்த்திகள். செல்லாத காலுக்கும் அந்த அந்த அஞ்செழுத்து திருநாமம் சென்று சேரட்டும், சொல்லாதவாயும் சொல்லி உய்யட்டும் என்று இப்படி பல்லோரும் உய்வதற்காக அந்த அஞ்செழுத்தையே திருநாமமாக கொண்டார். ஆகவே அதையே அவர் வந்து என்ன பண்ணாராம், பல்லாரும் நண்போடு உழைத்திடவே நன் நமச்சிவாயன். அதை பிரிச்சு எழுதும் போது நல் நமச்சிவாயன் வரும். நன் நமச்சிவாயன் பிரிச்சா நல் நமச்சிவாயன், நண்போடு உழைத்திடவே நன் நமச்சிவாயன் என பண்போடு உயர்நாமம் பற்றியே, பண்போடு உயர்நாமம் பற்றி. எல்லாரும் அந்த நாமத்தை உச்சரிக்கட்டும் கேட்கட்டும், அதுக்காக நமச்சிவாயன் என்று அஞ்செழுத்து சார்ந்த நாமத்தையே அஞ்செழுத்தையே நாமமாக கொண்டு உண்பதனோடு ஆன குணம் நான்கும் அடைந்தகளா ஆறு உயிர் தானும் ஒன்று போல் நடிக்க தாங்கியே. ஆக உன்னல் முதலிய நான்கு குணங்கள் போற்றிப்பவருடையிலே சொல்லப்பட்டுள்ளது. போற்றிப்பவருடையிலே 71வது கண்ணியிலே சொல்வார், உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி. சிவபெருமான் அந்த மானுட சட்டை தாங்கி ஆச்சாரியாக எழுந்துள்ளார் இல்லையா? அப்போ அந்த மானுடர்களுக்குள்ள நான்கு தன்மைகளும் தமக்கும் இருப்பதாக காட்டிக்கொள்வது உண்டி உறக்கம் பயம் இன்பம். உண்டி என்பது அது உணவு, அதைத்தான் உண்டல் உண்பதனோடுன்னு சொல்லியிருக்காரு. இங்க உபதேசப்படுற உண்பதனோடு அதுதான் உண்டின்னு சொல்லியிருக்காரு போற்றி போருடையில. உண்பதனோடு ஆன குணம் நான்கும் தர், உண்பது முதலியே நான்கு குணம் தர். நான்கு குணம் என்னென்ன என போற்றி போருடைய நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாடியிருக்காங்க. நான்கு குணம் என்ன? ஒன்று உண்பது, அதான் உண்டி. அடுத்து உறங்குவது, அப்புறம் பயம், அதாவது பயப்படுவது அச்சப்படுவது. இன்பம் என்னன்னா உலக இன்பத்தை பெறுவது. இந்த நான்கு குணமும் சாதாரணமா மனிதர்களாக உள்ளவர்களுக்கு உள்ள குணங்கள். ஆகவே அந்த இந்த குணங்கள் தமக்கும் இருப்பதாக காட்டிக் கொள்கின்றார், ஆனா உண்மையில இல்லை. ஒத்து ஒழுகின்னு சொன்னது மற்றவர்கள் சாதாரண மனிதர்கள் மாதிரியே ஒத்திருந்து அது வந்து ஒரு தோற்றத்துக்கு தான் இல்லையா? அதான் ஆணகுணம் அது தோற்றம் கதை உபதேசப்பவர்கள் தெளிவுபடுத்துறாரு. உண்பதனோடு ஆணகுணம் நான்கும் அடைந்து அகலா ஆறு உயிருள் தானும் ஒன்று போல் நடிக்க தாங்கியே, தானும் ஒன்று போல் நடிக்க தாங்கிய ஓர் உயிர் போல நடிக்கின்றார், திருமேனி தாங்கி நடிக்கின்றார் என்று அருமையாக சொல்கின்றார். ஆக இப்படி திருவாவூர்துறையை தளமாக கொண்டு எல்லோரும் கேட்காதவர்களும் கேட்டு சொல்லாதவர்களும் சொல்லி உய்வதற்காக அஞ்செழுத்தையே நாமமாக கொண்டு நமச்சிவாயமூர்த்தி என்று நாமமாக கொண்டு இல்லையா, உலகோர் போலவே உண்டி உறக்கம் பயம் இன்பம் முதலிய குணங்கள் எல்லாம் தான் தன்னிடம் இருப்பது போல காட்டிக்கொண்டு எவ்வாறு எழுந்துள்ளி வருகின்றார்? ஞான குரு தேசிகனாக எழுந்துள்ளி வருகின்றார். ஞான குரு தேசிகனாம் என்று தெளிய இயற்றி தாம் ஞான குரு தேசிகனாக இருக்கின்றோம் என்று சிவபெருமான் தம்மை காட்டிக்கொண்டு வருகின்றார். நமச்சிவாயமூர்த்தி அப்படியே சிவமாகவே தான் சொல்லியிருக்கின்றார். சிவபெருமான் இப்படி நமச்சிவாயமூர்த்தியின் நாமம் கொண்டு ஞான குரு தேசிகனாக எழுந்துள்ளார். எப்படிப்பட்ட சிவபெருமான் ஆனால்தான் முதல்ல அவ்வளவு இயல்புகளும் சொன்னது. இப்படிப்பட்ட சிவபெருமான் ஞான குரு தேசிகனாம் என்று தெளிய இயற்றி இருள் பாசம் அறுக்கும் பரஞ்சோதி, இருள் மலமாகிய அந்த பாசத்தை அந்த பாச கட்டினை அறுக்கும் பரஞ்சோதி. ஏன் இதெல்லாம் அறுக்கும் அறுக்கும் சொல்லு பயன்படுத்துறாங்க நம்ம சிந்திக்கணும் இல்லையா? பாசம் அறுக்கும்ங்கிறாங்க, சிவபுராணத்தை பார்த்தீங்கன்னா சிறப்பறுக்கும் பிஞ்சகங்கிறாங்க. ஏன்னா இவையெல்லாம் நமக்கு கட்டாக இருப்பதனாலதான், நம்மை கட்டி பிணித்து வைத்து வருத்துவதனாலதான் அறுத்தல் சொல்ல வேண்டியது இல்லையா? கட்டி இருக்கின்ற ஒன்றை தான் அறுப்பாங்க. ஆகவே சேசிகண்ணாம் என்று தெரிய ஏற்று இருள் பாசம் அறுக்கும் பரஞ்சோதி. அப்புறம் எப்படி பருவம் கண்டு வந்தார் என்று சொன்னால், முட்டை அது முட்டையினுடைய பருவம் கண்டு ஆமையானது என்ன செய்யுமா, முட்டைக்கு எய்தும் சிறந்த பருவத்தை அறிந்து கடலில் தோன்றி முட்டையாகிய கூட்டை கிழித்து தன் வடிவாகி தன்னை வந்து அடையும் வண்ணம் ஆமையானது அழைக்குமா. அதுபோல வினை பெருக்கி உழலும் அடியேனையும் அரிய பருவம் பொருந்துதலை பார்த்து, அரிய பருவம்னா அதுதான் திருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாகம் பொருந்துதலை பார்த்து எல்லா நலமும் ஓங்கும் திருவாவூர்துறை பகுதியில் உயர்ந்த தவச்சீடர்கள் பணிந்து போற்ற பெரும் கருணையாம் மேருமலை என விட்டிருந்து, என்னை பருவம் இசைவது பார்த்து என் நலமும் ஓங்கும் பதியில், என் நலமும் ஓங்கும் பதியும் சொன்னது திருவாவூர்துறை, என் நலமும் ஓங்கும் பதியும் உயர்ந்த தவத்தோர் பணிய தம்மை சுற்றி மற்ற தவச்சீடர்கள் சீடர்கள் பல சீடர்கள் நமச்சாமூர்த்தி இருந்திருக்கின்றார்கள். தட்சிணாமூர்த்தி சீடர் கோயிலுக்கு சீடரா சேரும் போது அது தெரிகிறது. அதான் சொல்றார், ஓங்கும் பதியில் உயர்ந்த தவத்தோர் பணிய வீங்கு கிருபை மேறு வீச்சிருந்து பெரிய கருணை மேருவாக வீச்சிருக்கின்றார். மேருமலை எவ்வளவு பெரிய மலை இல்லையா, கருணையே ஒரு மேருமலை அளவு திரண்டிருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருப்பதுதான் நமச்சிவாய மூர்த்திகள். வீங்கு கிருபை மேறு வீச்சிருந்து பாங்கரியா நீசனென பாச நிகழமர தன்னாமம் பேச அருத்தூது உட்பெருக்கியேன். ஆகவே இவன் முறைமை அறியாத நீசனாக இருக்கின்றான், எனினும் இவனுடைய பாச விலங்கினை நாம் போக்குவோம். நிகழம்னா விலங்கு, ஆசா நிகழம் துகளாகியவின் பேச அனுபூதி பிறந்ததுவே கந்தர் அனுபூதி, ஆசையை விலங்கு என்று சொன்னார். தாய்மான சுவாமிகளும் அதை பின்பற்றி ஆசை நிகழத்தினை நீர்த்தோழி படவுதறி என்பார். ஆசையாகிய விலங்கினை அது சுக்குநூறாக போகும்படி உதறி என்று பாடுவார். தம்மை ஒரு யானையாக உருவகித்து பாடும்போது அப்படி பாடுவார். யானையை அந்த சங்கிலி பிணித்திருப்பது போல ஆசையாகிய சங்கிலி ஆன்மாவாகியனை பிணித்திருக்கிறது. அதை நீர்த்தோழி படும்படியாக உதறின்னு பாடுவார். ஆகவே இங்க சொல்றார், பாங்கரியா நீசனன பாச நிகழம் அற, நிகழம்னா விலங்கு, தன் நாமம் பேச அருட்சூது உட்பெருக்கியே. அருட்சூது என்பது அதாவது செவியிலே பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்தல். என்ன பஞ்சாட்சரம் தான் ஆன்மாவுக்கு தூதாக போகின்றதா, இந்த மாதிரி பெருமான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றார் என்று சொல்லி ஒரு தூதுவன் வந்து ஒரு செய்தியை போய் தெரிவிப்பது மாதிரி, பெருமான் நம்ம மேல எவ்வளவு கருணையோடு இருக்கின்றார் என்ற உண்மையை நமக்கு ஒரு தூது போல தெரிவிப்பது அஞ்செழுத்தான். சொன்ன பேச அருட்சூது பெருக்கியே, ஓசை வெறும் காந்த செயலாய் கடுகும் பிரசாசமது சேர்ந்தது போல் என்றன் செயலனைத்தும் ஓய்ந்து மிகும் தன்றன்பதமே சரணமென நாயேன் ஒன்றும்படி கண்டு உளமறிந்தேன். இரும்பு வேகமாக போவது காந்தத்தோட ஒட்டுதுன்னா அதுல இரும்பின் செயல் எதுவும் அல்ல, காந்தம் கவர்ந்து இழுத்ததுதான், கவர்ந்து இழுத்தலாகிய காந்தத்தின் செயலாலதான் இரும்பு அத்துணை விரைவாக சென்று காந்தத்தோடு பொருந்துகின்றது. இருத்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானையும்பார். அத மாதிரி அந்த காந்தத்தின் செயலாக அந்த பசாசம், பசாசம் என்பது இரும்பு, காந்தங்கண்ட பசாசம் என்று சொல்லி மெய்கண்டாரம் சொல்வார் இல்லையா, அஞ்சாம் சூத்திரத்துல விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்முக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தங்கண்ட பசாசத்தவையே சொல்வார். பசாசம்னா இரும்பு, பசாசம் ஈர்க்கப்படுதல் காந்தத்தின் செயல். அதுபோல அவனுடைய குருவருள் சேரினாலே அவன் ஈர்க்கப்பட்டு அவன் திருவடி அடைந்தேன். அவ்வாறு அடைவதைக் கண்டு திருவுள்ளம் மகிழ்ந்தார் நமச்சிவாயமூர்த்திகள். அந்த பாச பிணிப்புகளெல்லாம் போக்குகின்ற வகையிலே ஒவ்வொரு தீர்க்கையாக செய்கின்றார். அதுல வந்து நயன தீக்கை, குருநாதர் தம்முடைய திருவடிகளாலே சீடரை நோக்குதல், அதை வந்து திருநோக்கம் என்று சொல்வார்கள், நயன தீக்கை என்று சொல்வார்கள். நயனம் என்றால் அது கண் என்றுதான் பொருள். சக்ஷு தீட்சைன்னு சொல்வார்கள், சக்ஷுன்னாலும் கண்ணுன்னு அர்த்தம். இதனால என்ன ஆகுதுன்னா பிறவிகள், வரக்கூடிய பிறவிகள் தீர்கின்றன, இருள் மலமானது கெடுகின்றது, ஈட்டி வைத்துள்ள எவ்வளவோ வினைகளாகிய சஞ்சிதமும் வந்து நீங்குது. அதனால அந்த நயனதிக்கு சிறப்பானது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: ஒன்றாகாத எஞ்சும் பிறப்பும் இருள் மனமும் என்னறிய சஞ்சிதமும் நாட்டமிழ தான் விழித்து. பலவாக எஞ்சியுள்ள ஒன்றாகாதுன்னா பலவாக இருக்குன்னு அர்த்தம். பலவாக எஞ்சியுள்ள பிறப்புகளும் அப்பிறப்புகளுக்கு காரணமாய் புத்தியில் கிடக்கும் பலவினைகளாம் சஞ்சிதமும் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாம் இருள்மலமும். தன் அருட்பாவையா அருட்பார்வையினாலே அருட்பார்வையினாலே ஒடுங்கும் வண்ணம் விழிமலர்ந்து நோக்கி அருளி. இதுதான் நயன தீக்கை. அதுக்கப்புறம் பரிசதீசை ஹஸ்தமஸ்தக சம்யோகம் என்று சொல்வார். தம்முடைய திருக்கரத்தினாலே சீதனுடைய தலையினை தொடுதல். பஞ்சவினைக்கு ஈடான மாய எழிலான நால்வகையும் போடாமையக்கும் குடிலமது பாடாக தன்னொழியை ஓங்க தனது சிறு கை தளத்தை தன்னை நினை என் சிரத்தில் தானமைத்து. தன்னையே நினைக்கின்ற என்னுடைய சிரத்திலே எதை வைக்கின்றான? தனது சிறு கை தளத்தை. தளம் சொல்றதுனால உள்ளங்கை. என்ன திருக்கரத்தை வைக்கணும்னா விரலை வைக்கிறாரா உள்ளங்கை வைக்கிற சந்தேகம் வரும். தளங்கிறதுனால என்னது உள்ளங்கை. தன்னை நினை என் சிரத்தில் இதை வைக்கிறாரா? தனது திரு கைத்தளத்தை தன்னினரை என் சிரத்தில் தானமைத்து. தன்னையே நினைக்கின்ற என் சிரத்திலே அமைக்கின்றார். தனது திரு கைத்தளத்தை அமைக்கின்றார். ஹஸ்தம்னா கை, மஸ்தகம்னா தலை மத்தி, சம்யோகம்னா அதோட சேர்த்தல். அந்த கையை தலைமத்தியில சேர்த்தல் அது ஒரு தீக்கை. அதனால என்ன பயன் உண்டாகுது அப்படின்னா, வஞ்சவினைக்கு ஈடான மாய எழிலான நால்வகையும் போடாமையக்கும் குடிதமது. வஞ்ச வினைக்கு வினையே வந்து வஞ்ச வினைன்னு அது ஒரு வினையா அப்படின்னா, நல்வினை தீவினைன்னு படிச்சிருக்கிறோம். இது வஞ்ச வினைன்னு மூணாவதா அப்படின்னா, வஞ்ச வினையும் மூணாவது இல்லை. நல்வினை தீவினை ரெண்டுத்துக்குமே பொதுவான பெயர் வஞ்சவினை இல்லையா? நமக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். தீவினையை நீங்க வஞ்சவினைன்னு சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு இல்லாம மோசமா பெயர் கொடுங்க, அது ஒத்துக்கலாம். நல்வினையும் போய் வஞ்சவினைன்னு சொல்றீங்களா சார் அப்படிமோ? என்ன அப்படின்னா, நல்வினையும் என்ன திருவருளுக்கு நாம கருவியா இருந்து செய்யறோம்னு நினைக்காம அதையும் நான் தான் செய்யறேன்னு நினைச்சோம்னா இல்லையா? ஆகையினாலே அப்போ அது வஞ்சவினை ஆயிடுச்சு. தன்னையே அதுக்கு கர்த்தாவாக ஆக்கி திருவருளை மறந்து தன்முனைப்போடு செய்தால் அது நல்ல வினையா இருந்தாலும் கூட, வஞ்சவினைனா என்ன அப்படின்னா, பிறருக்குரிய ஒன்றை நமக்காக்கி கொள்வது அது வஞ்சனை இல்லைங்களா? தனக்கு இல்லாத ஒரு தகுதியை இருப்பதாக சொல்லி ஏமாற்றுவது. என்னன்னா நமக்குன்னு ஒரு செயல் கிடையாது, பெருமான் செலுத்தி தான் நம்ம செய்யறோம். அப்படி இல்லை நானே தான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சா அதை நான் வஞ்சனை பண்றேன்னு அர்த்தம். அதனால வினையே வஞ்சனை உள்ளதுதான், வினைனாலே அது வஞ்சனை உள்ளதுதான். அதனாலதான் வஞ்ச வினையினர். வஞ்ச வினைக்கு ஈடான மாயை, வினைக்கு ஈடாக வரக்கூடிய மாயை. மாயைன்னா நாம அந்த முதல் காரண மாயையே நினைப்போம். இங்க வினைக்கு ஈடாக வரக்கூடிய மாயைன்றார். அப்போ அது அந்த மாயிலிருந்து வரக்கூடிய தனு கரணம் புவன போகங்களை தான் குறிக்கும். மாயை என்பது ஆகு பெயராக மாயத்தை குறிப்பதாக கொள்ளலாம். ஏன்னா வினைக்கு ஈடானு சொல்லிட்டார். வினைக்கு ஈடாக வருவது மாயை என்றான தனுகரண போன போகம் தானே. அதனால வஞ்சவினைக்கு ஈடான மாயை எளிதான நால்வகையும், அத நாலு தனுகரணம் புவன போகம் எளிதான நால்வகையும் கோடாமயக்கும் குடிதமது. கோடுதல்னா என்ன அப்படின்னா பிறழுதல். பிறழுதல் கோடுனா பிறழ்ச்சி. இந்த நால்வகையும் பிறழ்ச்சி உரமாறு மயக்குகிறது. அதாவது முத்தி நெறியிலே முன்னேறி செல்லக்கூடிய ஆன்மாவை என்ன செய்து ஐம்புல நெறிக்கு சேரும்படி பிறழ்ச்சி ஏற்படுத்தி விடுகின்றது இல்லையா? அதான் விலங்கும் மனத்தால் விமலா உனக்கு என்று சொன்னார். விலங்குதல்னாலும் அந்த பிறழுதல் தான். விலங்கும் மனத்தால் அந்த அந்த எழுத்துக்களுடைய புணர்ச்சியில அந்த விலங்கும் அந்த இம்மன்னா அங்க மறைஞ்சிருக்குது. விலங்கு மனத்தால விரிச்சுதுன்னா விலங்கும் மனத்தால வரும். விலங்குன்னு அங்க மிருகம் அப்படின்னு நினைச்சது கூடாது அங்க இடத்துல. விலங்கும் மனத்தால் திரழு புலன்கள் வஞ்சனையை செய்கின்றன. அனித்தமான புலன்கள் நித்தம் போல காட்டி நம்மை மயக்குகின்றன. அதனால மனமும் என்ன செய்கிறது? பிறழ்கின்றது. முத்தி நெறியிலிருந்து ஐம்புல நெறிக்கு பிறழ்கின்றது. கோடுன்னா அந்த பிறழுதல், கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மை அப்பர் பெருமான் பாடியிருப்பார் ராமேஸ்வரம் பதிகத்துல. கோடி மாதவங்கள் செய்து குன்றினார், கோடி கோடிக்கணக்கில் மாதவங்கள் செய்து அப்படி ஒரு பொருள், மாதவங்கள் செய்து கோடி குன்றினார் என்று ஒரு பொருள் சொல்வார்கள். மாதவங்கள்லாம் செய்தவன ராவணன், அப்புறம் என்ன செய்த நிலை பிறழ்ந்துட்டான். அந்த சீதையிடம் அவன் மயக்கம் வைத்ததனாலே தன்னுடைய தவணரிலிருந்து என்ன செய்து விட்டான், பிறழ்ந்து விட்டான், அதனால குன்றி விட்டான் இல்லையா. அதான் மாதவங்கள் செய்து கோடி குன்றினார்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. ஆகவே கோடுதல் என்பது அந்த பிறழுதல் என்பது கோடா மயக்கும் கோடுங்க பிறழ்ச்சி, பிறழ்ச்சியாக மயக்குகின்ற குடிலம், குடிலம் என்பது வஞ்சனை. இந்த நான்கு வகை மாயா காரியங்களும் நமக்கு அப்படி வஞ்சனையை செய்கின்றன. அதான் புலமைந்தும் வஞ்சனையை செய்ய என்ற இன்னொரு பாடலையும் சொல்வார் அல்லவா, மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் புலன்கள் சொன்னது இந்த மாயா காரியங்கள் நாளையும் தான். இந்த குடிலம், இந்த மாயா காரியம் செய்கின்ற குடிலம் அந்த வஞ்சனை அது பாடாக அது வீழ்ந்து போகும்படியாக, மாயா காரியம் செய்கின்ற அந்த வஞ்சனையான மயக்கம் வீழும்படியாக என்ன செய்வாரா, தன்னுடைய கைத்தலத்தை தன்னையே நினைக்கின்ற என் சிரத்தின் மீது வைத்தார். அந்த அப்படி வச்சதனால அந்த உலக மயக்கம் முற்றிலும் நீங்கி விட்டதான். விஷாமுதிர ஜீசையனுடைய தன்மையை பாருங்க, அப்படி நோக்குகின்றார் மும்மலங்களும் ஆட்டங்கானது விஷாமுதிர திருநோக்கம் செய்தாலே. அப்புறம் திருக்கரத்தால சிவனுடைய சிரத்தை தொடுகின்றார், உலக மயக்கம் முற்றிலுமா போகிறது. ஏன்னா அது நமசாமுத்தினா யாரு, பெயர்பட்ட சிவபெருமான் அல்லவா அப்படி வந்திருக்கின்றார் இந்த திருநாமத்தை தாங்கி. பன்னறிய மிக்க உயிர் தொகையும் மேம்பட்ட எப்பொருளும் ஒக்க உடனாயும் அல்லாது ஓங்குநிலை எக்கண்ணும் நீங்காத தன்னை நிகழ்த்தியிடவே கிருபைவின் தாங்காது தள்ள தலைப்பட்டு சீங்ககலா பாவி செவி வழியாய் பாதகனன் உட்புகுத மேவி உபதேசம் விளம்பியே. அப்புறம் வந்து உபதேசம் செய்தல், மந்திரோபதேசம் செய்தல், மந்திரோபதேசம் செய்கின்ற தீட்சை. மந்திரோபதேசம் செய்யும் போது என்ன அதுன்னா, உலக உயிர்கள் அனைத்திலும் பெருமான் கலப்பினால் ஒன்றாகவும் பொருள்தன்மையால் வேறாகவும் செலுத்தின்தன்மையால் உடனாகவும் இருக்கின்ற அந்த உண்மையை அடியேன் உணரும்படி, அந்த உண்மை நிலை எனக்கு தரிசனமாகும்படி மந்திரோபதேசம் செய்தார். மந்திரோபதேசம் செய்ததுனால எம்பெருமான் அப்படி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இல்லையா போனாகி கூத்தாட்டு வானாகி நிற்கின்ற அந்த உண்மையெல்லாம் நான் உணரக்கூடிய அனுபவத்தில் உணரக்கூடிய பேரு கிடைத்தது. அந்த பேரு கிடைக்கும்படியாக மந்திரோபதேசம் செய்தாராம். தேவான தன்னை யான் என்று தருக்கினல்லால் தீயவிருள் என்னை அணுகாது இராதென்று முன்னியனை தானாக பாவித்து தானின்ற யானனவே மானமுறக் கண்டருளால் மன்னியிட இந்த ஆன்மா சிவமாகட்டும் என்று குருநாதர் பாவிக்கணுமா, அப்பந்தான் அந்த ஆன்மா சிவத்தன்மை பெறும். சீடன் வந்து சிவோகம் பாவனை செய்யணும்னு சொல்லுவாங்க, அதுவும் குரு சொல்லுவார், குருவும் சீடனுக்காக என்ன செய்யணுமா பாவிக்கணுமா, இந்த ஆன்மா சிவமாகட்டும் என்று பாவிக்கணும். அது குரு செய்ய வேண்டிய பாவனை. சீடன் செய்ய வேண்டியது தான் சிவம் என்று சொல்லி சிவோகம் பாவனை செய்யும். தான் சிவம், சிவத்துக்கு சமம்னு அர்த்தம் இல்லை, சிவத்தை சார்ந்து அடியேனும் அந்த சிவமான தன்மை பெற வேண்டும் என்ற நோக்கிலே செய்வது, அடிமை திறத்தோடு தான் செய்யப்படும் அது. அந்த சிவோகம் பாவனை, சீடனும் சிவமாகட்டும் என்று சொல்லி குரு பாவிக்கிறார் அல்லவா, அது சிவோயம் பாவனை. சிவோயம் என்று மாபாடித்திலே சொல்லப்பட்டுள்ளது. இந்த சீடன் சிவமான தன்மை பெறட்டும் என்று குரு பாவனை செய்வது இதுதான் சிவோயம். சீடன் பொருட்டு, சீடன் சிவமாகும் பொருட்டு, இந்த சீடன் சிவமாகட்டும்னு குரு நினைக்கணும். நம்ம சொல்றோம் இல்லையா, இவர் நல்ல ஒரு நிறைய புண்ணியம் செஞ்சவர், ஒரு புண்ணியாத்மா, இவர் வந்து நம்மளை நல்லா இருக்கும்னு நினைச்சாலே நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சான்றோர்களை சொல்லும்போது சொல்றோம். அதே மாதிரி ஞான குருவாக இருப்பவர் சீடனை வந்து இந்த சீடன் சிவமாகட்டும் நினைச்சா இல்லையா, இந்த சீடனாகிய ஆன்மா சிவமாகட்டும் நினைச்சா அந்த ஆன்மாவுக்கு சிவப்பேறு கிடைக்கும். அதான் சிவோயம் என்ற பாவனை மாபாடித்திலே சொல்லப்பட்டுள்ளது. சிவோயம் வடமொழியிலே அயம் என்றார் இது என்று அர்த்தம். அயமாத்மா பிரம்மம் வருது இல்லையா, இந்த ஆன்மா பிரம்மமாகட்டும் மகா வாக்கிய பொருள் தான், மகா வாக்கிய பொருள் தான் இது. அயம் என்றால் இது, வடமொழியில அயம்னா தமிழ்ல இதுன்னு அர்த்தம். சிவோயம்னா அயம் இது, இந்த ஆன்மா சிவம் சிவமாகட்டும். அதுதான் அப்பர் பெருமான் திருத்தாண்டகத்திலே, அதுவும் இந்த நமச்சிவாய மூர்த்திகள் அசிர்வோதாரம் செய்த திருவாவுடுதலை தலத்தின் மீது பாடிய திருத்தாண்டகம் ஒன்றிலே பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை என்று பாடியுள்ளார். பக்தர்களுடைய சித்தத்தை எழுந்துருளி பாவிக்கின்றான், அந்த பக்தர்கள் சிவமாகட்டும்னு பாவிக்கின்றான். அது பெருமான் என்ன ஞானாசிரியர் பாவிக்கின்றான், ஞானாசிரியர் யாரு, சிவம் தானே, சிவபெருமான் பாவிக்கின்றான் தானே பொருள். அதான் பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை என்று திருவாவுடுதலை சித்தாண்டகத்தில் அப்பர்வர்மான் பாடியிருக்கின்றார். அந்த பக்தர்களை சிவோகம் பாவனி பாவிக்குமாறு செய்கின்றான் அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க. ஆனா அதை விட பக்தர்களுக்காக பெருமானை பாவிக்கின்றார் அல்லவா, அந்த செய்தி இங்க பெறப்படுது அல்லவா. பாவனை என்பது ஒரு தீட்சை, பாவனை ஒரு தீட்சை, அந்த தீட்சை தான் இது. சீடனுக்காக குருநாதர் பாவிப்பது பாவனைங்கிற தீட்சை. என்னென்ன மகையான திசைகளா இருக்குன்னு சிவபிரகாசத்துல சொல்லும் போது சொல்லுவார் இல்லையா, மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார் அன்றே. தீவகமாம் என உருவாய் வந்து நாதன். தீவகம் என்பது என்ன அப்படின்னா பார்வை விலங்கு, மான் போல ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி மானை கவர்தல் இல்லையா, மான் காட்டி மான் பிடித்தல் போடம்பாங்க, அது ஒரு உடை ஓமை தான். அது வந்து வேட்டையாடுதல் பொருட்டு அப்படி செய்வது. இங்கு உயிரை ஐம்புலங்களாக வேடர்களிடமிருந்து மீட்கும் பொருட்டு செய்வது இல்லையா, நோக்கம் வேறு வேறு. ஒரு உடையாதான் ஓமை சொல்லுவாங்க என்ன. ஆகவே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால். அந்த முறைப்படி இங்க வருது பாருங்க, திருநோக்கம் நயனதிசை, முதல் நயனதிசை சொன்னார். பரிசத்தால் திருக்கரத்தால உள்ளங்கை இல்லையா, திருக்கைத்தளத்தினால தலையை தொடுவது அடுத்து சொன்னார். பரிசத்தால் திகழும் வாக்கால் மந்திரோபதேசம் அடுத்து சொன்னார். பாவனையால் பாவனை சொல்லியிருக்கார் பார், பாவனையால் இந்த ஆன்மா சிவமாகட்டும் என்று செய்யக்கூடிய பாவனை. ஆகவே பத்தர்கள் சித்தத்தை பாவித்தானேன்னா அந்த சிவோயம் என்று பாவித்தலை குறிப்பிடுகின்றார். சீடனை சிவோகம் பாவனை செய்ய வைக்கிறது என்பது அது அப்புறம் இதைத்தான் குறிப்பிடுகின்றார். மாபாடித்தன் கூட நம்ம அதை உணர்ந்து கொள்ளலாம். என்னை தானாக பாவித்து, அதுதான் என்னை சீடனாகிய என்னை சிவமாகிய தானாக பாவித்து, சீடன் சிவமாகட்டும் தானாக பாவித்து, தான் நின்ற யானனவே மானமுறக் கண்டருளால் மன்னியிட. அப்புறம் வந்து யோக தீட்சை, ஞான முதல் தீர அருள் யோகம் சின்னமுறை இயற்றி பாரம் அதுவாய் பறந்து வரும். ஞான முதல் தீர அருள் யோகம் சின்னமுறம் இயற்றி, ஞான முதல் தீர, ஞானம் தீரன்னு சொல்லியிருக்காங்களே, அது என்ன ஞானம் முதல் என்று சொன்னால், ஞானம் முதலிய மூன்று, ஞானம் ஞாதிரு நேயம், ஞாதிருவை முதலாக வைத்து சொல்வார்கள். ஞாதிரு என்றால் அறிபவன், ஞானம் என்றால் அவனுக்கு அவன் அறியும்படி காட்டக்கூடிய அந்த ஞானம், சிவஞானம். நேயம் என்றால் சிவம். இப்படி மூன்றாக பகுத்து அறிகின்ற அந்த நிலை திரிபுடி நிலைன்னு சொல்லப்படும். நான் அறிபவன், எனக்கு காட்டாக இருப்பது சிவஞானம், என்னால் அறியப்படும் பொருளாக இருப்பது சிவம் என்று இப்படி பகுத்து அறிதல் என்னன்னா இது திரிபுடி நிலை. இந்த திரிபுடி நிலையில இருந்து அறிந்தால் சிவ அனுபவம், அந்த முத்தி பேரின்ப அனுபவம் விளையாது. அறிதல்ங்கிற அந்த அளவுல தான் இருக்கும், இது தெளிவான அறிவு அல்ல. எனவே இந்த திரிபுடி நிலையை கடக்க வேண்டும், ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் உண்டு, அறிபவனாக ஆன்மா இருக்கிறது, இந்த ஆன்மாவுக்கு காட்டுவதாக சிவஞானம் இருக்கிறது, ஆன்மாவால் அறியப்படும் பொருளாக சிவம் இருக்கிறது இல்லையா, இருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த பகுத்துணர்வோடு ஆன்மா சிவத்தை காணக்கூடாது, சிவத்தோடு ஒன்றிவிட வேண்டும், அந்த காட்டுகின்ற ஞானத்தோடு ஒன்றிவிட வேண்டும், ஒன்று நேயத்திலும் ஒன்றிவிட வேண்டும். ஆகையினாலே நமக்கு ஐயங்கள் வரலாம். உலகப் பொருளை அறியும் போது இந்த திரிபுடி நிலையில் அறிந்தால்தான் அது சரியான அறிவு. இந்த கடிகாரத்தை நான் அறிகிறேன்னா அறிபவனாக நான் இருக்கிறேன், இந்த கடிகாரத்தை எனக்கு காட்டுவதாக கண் இருக்கிறது, கதிரொளி இருக்கிறது, என்னால் அறியப்படும் பொருளாக இந்த கடிகாரம் இருக்கிறது என்று பிரித்தறிஞ்சால்தான் இது சரியான அறிவு. இந்த கடிகாரத்தில் ஒன்றி நான் கடிகாரம் தெரியும்னா அங்க சரியா வராது. அதே மாதிரி தானே சிவத்துக்கும் சொல்லணும், சிவத்துக்கு மட்டும் நான் அறிபவன், அந்த சிவஞானத்தை கண்ணாக கூட தான் அவன் அறிய முடியும். இந்த ஊனக்கண்ணால் அறிய முடியாது. அப்ப அங்க சிவஞானம் எனக்கு கண்ணா இருந்து காட்டுகிறது ஞானம், சிவம் அறியப்படுது நியாயம், நான் அறிபவன் ஞாதிரு. இப்படி அறியாதானே அங்கேயும் அது தெளிவான அறிவாகும், அங்க மட்டும் இப்படி பிரித்தறியக்கூடாது சிவத்தோட ஒன்றணும் சொல்றீங்களே அப்படின்னா, இந்த கடிகாரத்தை அறியதுக்கு சரிதான், நான் அறிபவன் இது அறியப்படும் பொருள் பகுத்தறிவு தான் சரி. ஏன்னா இது எனக்கு அந்நியமான பொருள், கடிகாரம் எனக்கு அந்நியமான பொருள், ஆனால் சிவம் எனக்கு உள்ளும் புறமும் கலந்திருப்பது, தன் வியாபகத்திற்குள் என்னை அடக்கி இருப்பது, இல்லையா, எனக்கு அந்நியமாக பிரிந்திருப்பது அல்ல. எனவே அந்நியமான பொருளை பகுத்தறிவது போல அனன்யமாய் இருக்கக்கூடிய சிவத்தை அறிந்தால் அது பிழையான காட்சி. எனவே நம்முடைய பழக்கத்தினாலே இந்த திரிபுடிகளை நாம் அறிகிறோம், அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். அதுக்குத்தான் அங்க யோக தீட்சை பண்றார். அதான் யோக பண்பால் என்று உமாவசிவன் சொல்லுவார். அதான் தீர அருள் யோகம் சின்னமுறை ஏற்றி அந்த யோக தீட்சையினால திரிபுடி நிலையை கடக்க வைக்கின்றார். பாரம் அதுவாய் பறந்து வரும் சீரான ஆரத்துவா அகல ஆன தொழில் அருளால் மாறச்சிடவே மதித்து ஏற்றி. அதுக்கப்புறம் அத்துவ சுத்தி என்ற தீட்சை என்ற ஒரு அருள் செயலை செய்கின்றார். அந்த ஆறு அத்துவாக்களிலும் ஈட்டப்பட்டு கிடக்கக்கூடிய சஞ்சீத கண்மங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றன, அந்த சஞ்சீத கண்மங்கள் எல்லாம் பிறவியை தராத வண்ணம், கண்மம் இருந்தா அதுக்கேற்ற பிறவி வந்துடும் இல்லையா, ஆனா அந்த கண்மங்கள் எல்லாம் பிறவியை தராத வண்ணம் ஒடுக்கப்படுகின்றன. இது எதை போல என்று சொன்னால், விதையின் இருந்து அது உணர்ச்சி செடியை போய் ஏற்படுத்திடும், அந்த விதையை அந்த விதைகளின் நெருப்பிலே இட்டு விட்டால் அவை முளைக்காது. அதுபோல இவருடைய ஞான சக்தி ஆகிய அந்த அக்னியினாலே அந்த கண்மங்கள் சஞ்சிதமாகிய விதைகள் எல்லாம் பிறவியாக முளைக்காத வண்ணம் இந்த அத்துவ சுத்தியிலே போக்கிவிடுகின்றார். எனவே பெருஞ்சுமையாக பறந்து வரும் முறையான ஆறு அத்துவாக்களும் நீங்க உரிய தொழிலாம் அத்துவ சுத்தியினை சிவாகம் சிவாகமே நெறிக்கு மாறுபடாமல் இயற்றி என்று சொல்லி அதற்கு பொருள் சொல்லியிருக்கின்றோம். வேறற்ற தானே யானாகி தலைத்து என்னதும் தானாய் தானே தலைகின்ற தம்பிரார். இப்படி தீட்சைகள் எல்லாம் இயற்றி என்னை சிவமாக்கி இல்லையா, என்னில் தானே எழுந்தருளி என்னை தனதாக்கி என் உடைமைகளையும் தனதாக்கி கொண்டு எவ்வளவு தன்மையும் தன்மையிற்படுத்து தானே ஆகிய சயாபரன் என்பார். இப்படி எல்லாரையும் தன்மையில் படுத்துவதும் அவனுடைய கருணை தான். ஏன்னா சிவத்தோடு சிவமா ஆன்மா சேர்ந்திருந்தாதான் ஆன்மாவுக்கு இந்த மும்மல பிணிப்பு நீங்கும், எந்த துன்பமும் இருக்காது. அதனால தன்னை எல்லாரையும் தன்மயமாக்குவதன் மூலம் துன்பத்திலிருந்து காக்கின்றான் ஆன்மாவை, இன்பமும் கொடுக்கின்றான். அதனாலதான் சயாபரன் அந்த இடத்துல குறிப்பிட்டார் மணிவாசக பெருமா. எவ்வளவு தன்மையும் தன்மையிற்படுத்து தானே ஆகிய சயாபரன் எம் இறை, அது எம் இறையாகிய சிவத்துக்கு மட்டும்தான் அந்த இயல்பு உண்டு. இந்த இடத்துல எம் இறைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி சிவத்துக்குரிய தனிச்சிறப்ப சொல்லும் போது இறைவன் இறைவன் பலரும் சொல்றாங்க, ஆனா இறை இலக்கணத்தை உள்ளவாறு சொல்வது தெய்வ சித்தானம் தான். அதான் உரிய இடங்கள்ல அப்படி சொல்லுவாங்க. ஆமா, எங்கள் பிரான்பார் உமாவது சிவம் தன்னிலமை மண்ணுயிர்கள் தார தருஞ்சத்தி சின்னமிரான் எங்கள் பிரான் சொல்லுவார். அதே மாதிரி இங்கேயும் சொன்னார். இப்படியெல்லாம் ஞான தீட்சைகளை அருளி அடியனுடைய பாசப்பிணிப்பை முற்றிலுமாக போக்கி அடியனை சிவமாக விளங்க செய்து அந்த சிவமாந்தன்மை பெருவாழ்வை தந்த பெருமான் அடியனை நோக்கி சொல்கின்றார், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பெத்தம் முத்து என்று இரண்டாக அடங்கும் இல்லையா. முப்பொருளின் இயல்பும் வந்து பெத்தத்திலும் முத்தியும் மாறுபடாது. இப்படி மாறுபடாதபடி என உரிய இலக்கணங்களோடு உத்தமமான ஒரு கருத்தாகிய சர்க்காரியவாதத்தின் அடிப்படையிலே உனக்கு சைவ சித்தாந்தத்தை குறைவில்லாமல் உபதேசித்திருக்கின்றோம். இதிலே உனக்கு என்னென்ன ஐயங்கள் எல்லாம் ஏற்பட்டுள்ளனவோ அவற்றை நீ வினவி தெளிவு பெறுவாயாக என்று உத்தரவு அருள்கின்றார். சொன்னார், ஈனமர பெத்தத்தும் முத்தியினும் பேராது இலக்கணங்கள் நித்தத்துவமாய் நிகழ்த்த மிகவும் உத்தமமாய் நாட்டுகின்ற முப்பொருட்கும் நாசமுறாதே உணர்த்த வீட்டுகின்ற சர்க்காரியமென்று தீட்டுமதால் ஞானாகம நூல் அயந்துனற்கு நாம் அனைத்தும் ஈனாயமில்லாது எடுத்துரைத்தும் ஆனதனில் ஐயமுற்றதெல்லாம் அகல வினாவு என்றருளியினர். ஈனமர ஈனம் இழிவு, இழிவு நிலை நீங்கும் பொருட்டு மலச்சார்பாகிய இழிவு நிலை நீங்கும் பொருட்டு அதாவது பெற்றத்தும் முத்தியினும் பேராதி இலக்கணங்கள் என்று சொன்னால், பெற்றமும் முத்தியும் ஒன்றுக்கொண்டு நேர்மாறான நிலைகள். பெற்றம் என்பது உயிர்கள் பாசச்சார் ஊற்று இருக்கின்ற நிலை, முத்தி என்பது பாசத்தில் விடுபட்டு சிவச்சார் ஊற்று இருக்கின்ற நிலை. ரெண்டும் வேறு வேறான நிலைகள் இல்லையா? ஆகவே ஒன்றன் இயல்பு மற்றொன்றுக்கு பொருந்தாதபடி சொல்லணும். முத்தியை சொல்லும்போது இந்த முத்தி பெற்றத்தில் உள்ள ஒரு தன்மை இந்த முத்தியிலும் இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அது மாதிரி பெற்றத்தை பற்றி சொல்லும்போது முத்தியில் உள்ள இயல்பு பெற்றத்தில் காணப்படுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று மாறானவை, ஒன்றின் இயல்பு மற்றொன்றுக்கு பொருந்தாதபடி இதை சொல்லணும் இல்லையா? அவர் சீவன்முக்தி அடைஞ்சிட்டாரு, ஆனா அவருக்கும் பிராரத்த அனுபவம் உண்டுன்னு சொன்னா, பெத்த நிலையில இருக்கிறவனுக்கும் உண்டு, முத்தி நிலையில உண்டுன்னு சொன்னா, அதான் சமயாச்சாரியர்கள் நாயன்மார்கள் பத்தி பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் இல்லையா? அதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் சிவஞான சித்தியார்ல விரிவா இருக்கு. அவர்கள்லாம் வினைப்போகம் திப்பது போல ஒரு காட்சி ஏற்படலாம், எதிலும் அவர்கள் தோய மாட்டார்கள் இல்லையா? ஆகவே முத்தி நிலையில இருப்பவர்களை வந்து பெத்த நிலையில இயல்புகளை அங்க ஏற்றக்கூடாது. இந்த மாதிரி பெத்தம் அது அது வேறு நிலை, அங்க முத்திக்குரிய பண்புகளை இங்க கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி தெளிவா இருக்கு சைவ சித்தாந்தம் இல்லையா? அது மாதிரி முப்பொருட்கும் வந்து முப்பொருட்கும் பொது இலக்கணம் சொல்லியிருக்கு, உண்மை இலக்கணம் சொல்லியிருக்கு. என்ன அந்த இலக்கணங்களையும் தெளிவா சொல்லணும். எல்லாத்துக்கும் சர்க்காரியவாதம் அடிப்படையா இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையான சர்க்காரியவாதப்படி உனக்கு முப்பொருள் உண்மையை தெளிவா சொல்லியிருக்கிறேன், பெத்தம் முத்திய முரண்பாடு இல்லாம விளக்கி இருக்கிறேன். இவ்வளவு விளக்கி இருந்தாலும் இது மேல் உனக்கு ஏதேனும் ஐயங்கள் தோன்றியிருக்கலாம், அந்த ஐயங்கள் தீரும்படி நீ கேட்டு தெரிந்து தெளிவு பெறுவாயாக என்று சொல்கின்றார். இனி வரக்கூடிய பகுதியில் தான் ஐயங்களை கேட்கின்றார். யாரு தட்சிணாமூர்த்தி ஏற்றுகிறவர்கள் நமசாய மூர்த்திகள் விளக்கங்களை அருள்கின்றார். மிக அருமையான சித்தாந்த செய்திகள் எல்லாம் வர இருக்கின்றன. அதன் மூலம் நமக்கு மேலும் மேலும் தெளிவு கிடைக்க இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, அவற்றை எல்லாம் வரக்கூடிய வகுப்புகளிலே பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவேற்றிக் கொள்கின்றேன். திரு சிதம்பரம்.
3: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 26 படலம் முதல் 29 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மகாபாதகம் தீர்த்தது. குலத்துங்க மன்னன் தர்ம பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே அவந்தியிலே ஒரு அந்தணன், அவனுக்கு ஒரு மனைவி, அவள் பாவத்தையே பிள்ளையாக பெற்றாள் என்று சொல்லும் வண்ணம் ஒரு பிள்ளை பிறந்தான். தகப்பனை மறைத்து தாயோடு அவன் கள்ள ஒழுக்கம் பூண்டிருந்தான். அந்த நிலையிலே தகப்பனையும் கொன்றுவிட்டு அந்த பிரம்மஹத்தி தோஷத்தினாலே மிகவும் வருந்தி அவன் தாயையும் வேடரிடத்திலே பறிகொடுத்து விட்டு பிற தேசங்களை நோக்கி வருகின்றான். அப்படி வரும்பொழுது அவனுடைய சிறிய புண்ணியத்தின் பலனாக அவன் இந்த கதம்ப வனத்தை வந்து மிதிக்கின்றான். பெருமான் என்ன நினைக்கிறார், எப்படிப்பட்ட பாவம் பண்ணினவனையும் நம்ம மன்னிக்கணும், அவனுக்கு கருணை செய்ய வேண்டும். இந்த மதுரையிலே தீராத பாவமோ பிழையோ குற்றமோ என்று ஒன்று இருக்கக்கூடாது, அது மதுரைக்கு பெருமையாகாது என்று சொல்லி ஒரு வேடன் உருவம் தாங்கி அம்பாளை வேடு வச்சியாக ஆக்கி, நம்ம எத்தனை நாள் தான் மதுரைக்குள்ளேயே எல்லாரும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கா, நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமா, ஒரு லெஷர் வேண்டாமா, அதனால் நம்ம அப்படி காட்டு பக்கமாக அப்படி பிக்னிக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சுவாமி அழைச்சின்னு வந்தார். அம்பாளை என்ன பண்ணா, ஒரு கேரியரில் எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், அவியல், மோர்க்குழம்பு, அப்பளம் வடை எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாரும் வந்துட்டா இல்லை, சுவாமி அம்பாள் மட்டும் அந்த கதம்ப வனத்துக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு மண்டபத்தில் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு தாயம் உருட்டி சூதாடி கொண்டிருக்கிறார்கள். யார் ஜெயிக்கிறது, யார் தூக்குறதுன்னு. பெருமான் தான் தோக்குறார். என்ன காரணம், பெருமானுக்கு பெருமான் திட்டத்தோடு வந்திருக்கிறார், அதனால் ஆட்டத்தில் அவருக்கு எண்ணம் இல்லை. அம்பாள் ஜெயிச்சுட்டே இருக்கா, என்ன நீங்கள் ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க, எல்லா ஆட்டமே தோற்று போயின்னு இருக்கீங்கன்னு அம்பாள் கேட்குறா. இரு இரு, முக்கியமான ஒரு ஆட்டம் இருக்கு, அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சாமி சொல்லிட்டு இருக்கார். அப்போ அவன் வந்துட்டான். அவன் வந்தோடனே சாமி என்ன பண்ணுறார், அவனை பார்த்துட்டு அம்பாளை பார்த்து சொல்கிறார், அந்த ஓரத்தில் ஒருத்தன் வந்துட்டுருக்கான் பாரு, அவனை பாரு அப்படின்னு. யாரையோ சொல்கிறாருன்னு அம்பாள் பார்த்துட்டா. பார்த்துட்டு சாமி சொல்கிறார், நான் சொன்னேன் நீ பார்த்துட்டியா, ஐயோ பார்க்கக்கூடாத பாவியாகும். ஒருவரும் உள்ளத்தாலும் உன்னரும் கொடிய பாவி வருவது காண்டி, யாரும் மனசால் கூட நினைக்கக்கூடாது அவனை பற்றி, அப்படிப்பட்ட பாவி வரான், அவன் வரத பாரு. என்ன பெருமானே சொன்னோன்னு பார்த்துட்டாப்ப, என்ன பெருமானே இப்படி என்ன மாட்டி விட்டுட்டே, அவனை பற்றி நினைக்கவே கூடாதுங்கிறே, அவனை பார்க்க சொல்லிட்டேளே, நான் போய் இந்த பாவியை பார்த்துட்டேனே, என்னையே இப்படி மாட்டி விட்டுட்டேள். அவர் சொல்கிறார், நீ பார்த்தாதான் அவன் உருப்பிட முடியும், அதனால தான் உன்னை பார்க்க சொன்னேன். நீ பார்க்கலன்னா அவன் எப்படி திருந்துவது, அவனுக்கு எப்படி கழிவாக ஏற்படும், உன்னுடைய பார்வை அவன் மீது பட வேண்டும் என்று சொல்லி பெருமான் சொல்கிறார் அம்பாள்கிட்ட, இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய சூழ்ச்சி, மிகப்பெரிய ஆபத்து என்பது என்னென்னா பெண்மோகம்தான். நான் சொல்கிறார், உலகத்தில் நடக்கிற கொலைக்கெல்லாம் அதுதான் காரணம், உலகத்தில் நடக்கிற அகாரியங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம், ஒருவன் கல்லுண்ணாதவன் கல் உண்பதற்கு அதுதான் காரணம். நரகத்தையே உரிமையாக ஒருத்தன் ரொம்ப நாள் நரகத்தில் வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு ஈஸியான உபாயம் காம வசப்படுதல் தான். வேற எவ்வளவு பாவம் பண்ணியும் அவனை நரகத்தில் தள்ளாமல் ஏதோ ஒரு புண்ணியம் காப்பாற்றிடும், ஆனால் நிச்சயமாக நரகத்துக்கு போய்த்தான் ஆகணும்னா அவன் காம வசப்படணும். அதனால்தான் பரமேஸ்வரன் தன்னுடைய முதல் எதிரியாக மன்மதனை வச்சிருக்கிறார், தன்னுடைய அடியார்களை அவன்கிட்டருந்து காப்பாற்றுறார். காமியர் நெஞ்சில் கண்ணுதல் புகான் என்று சொல்லப்பட்டிருக்கு. காமமே கொலைகட்கெல்லாம் காரணம், கண்ணோடாத காமமே களவுக்கெல்லாம் காரணம். கண்ணோட்டம்ங்கிறது நம்மக்கிட்டே ஒருத்தர் பழகின்னு இருந்தா நமக்கு அவள் பண்ணுற தப்பை மன்னிச்சு அவள்கிட்ட பிரியமாக இருக்கணும்னு தோணும், பரிச்சயத்தினால் வர அன்புக்கு கண்ணோட்டம்னு பேர். டெய்லி ஒருத்தரை பார்க்கணும், அவள் ஏதாவது தப்புன்ட்டு நம்ம பொறுத்துப்போம், ஆனால் இந்த காமம் இருக்கே அன்றாடம் பழகுவினை அழிக்கும், அவன்கிட்ட இறக்கப்படாது. ஆகவே கண்ணோட்டம் இல்லாத அரக்கன் எது, காமன். கண்ணோடாத காமமே களவுக்கெல்லாம் காரணம், குற்றம் மஞ்சும் காமமே கள்ளுண்டற்றாங் காரணம், கள்ளு உண்டற்கும் காரணம். யமனே இந்த மன்மதனை பார்த்து பயப்படுவானா, யமன் உயிரை வாங்குறான், மன்மதன் உயிரோ வச்சுண்டு உயிரை வாங்குறான். இப்போ ரெண்டு பேருக்குள்ள யார் பெரியவன்னு கேட்டால் மன்மதன் தான் பெரியவன். அதனால யமனே என்ன பண்ணுவான், ஐயா உன் திறமை எனக்கு வராதுப்பா, நீ என்னை விட பெரியவன்னு இவனை பார்த்து அவன் சல்யூட் பண்ணிடுவான். யமனே பயப்படுற மாதிரி பராபா பேராற்றல் கொண்டவன் மன்மதன். குற்றம் மஞ்சும் காமமே கள் உண்டற்கும் காரணம், ஆதலாலே காமமே நரக பூமி காணியாக கொடுப்பதென்றான். நரகத்தை ஒட்டுமொத்த குத்தகை எடுக்கிறதுக்கு இந்த காமம்தான் காரணமாகின்றது என்று சொல்லி சுவாமி அம்பாளுக்கு அதை உபதேசமாக பண்ணுறார். பண்ணிவிட்டு ஏன் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுறாருன்னா, குழந்தைகளுக்கு பண்ண வேண்டிய உபதேசமெல்லாம் அப்பா அம்மாவுக்கு பண்ணிவிடுவார், அப்புறம் அம்மா நமக்கெல்லாம் பண்ணுவார் என்பதனால பண்ணிட்டார். பண்ணிவிட்டு அந்த வேடன் அந்த பிராமணனை கூப்பிட்றான், ஏன் இப்படி நீ வந்து பைத்தியம் பிடிச்சு அலையிற அப்படின்னு கேட்கும்போது, அந்த வேடனை பார்த்தோன்னே அவனுடைய திவ்ய சுரூபத்தை பார்த்தோன்னே அவன் வேடன் என்று இவன் நினைக்காமல் அவன் திருவடியில் படிந்து இப்படி பண்ணக்கூடாது, தப்பெல்லாம் நான் பண்ணிவிட்டேன், ரொம்ப வருந்தினேன் அப்படின்னு சொன்னான். உடனே சுவாமி சொன்னார், நீ உத்தமமான க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்க, இல்லைன்னா இந்த பச்சாத்தாப்ப உணர்வு உனக்கு வராது, பண்ணின பாவத்தை பற்றின உணர்ச்சியோ அதிலிருந்து மீள வேண்டும்ங்கிற எண்ணமோ இந்த கதம்பவனத்தை மிதித்த காரணத்தெல்லாம் உனக்கு உண்டாயிருக்கு, உனக்கு சுலபமான பரிகாரம் நான் சொல்கிறேன் என்று சொல்லி அந்த பரிகாரத்தை நீ வந்து கடைபிடித்தாய் என்று சொன்னால் இந்த பிரம்மஹத்தி தோஷம் உன்னை விட்டு போகும் என்று சொல்லி, நீ ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும், அது பிக்ஷை எடுத்து சாப்பிடணும், அப்புறம் இந்த காட்டில் பசுக்கள் மேயக்கூடிய புல்லெல்லாம் அறுத்து பகல் முழுக்க விவசாயம் பண்ணு, அறுத்து அதை எடுத்துன்னு வந்து கோசாலையில் இருக்கிற பசுக்களுக்கெல்லாம் அவன் கையினால் கொடு, அது வயிறார கொடு, அப்பொழுதும் திரிஷவனம், இந்த திரிஷவனம்னா மூன்று வேளை, காலை உச்சி சாயரிஷ, இந்த மூன்று வேளைகளில் இந்த பொற்றாமரை குளத்தில் நீராடி திருநீர் அணிந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை 108 பிரதட்சிணம் பண்ணு, உனக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் போயிடும் சொல்லி மூன்று மாதங்களில் அந்த பிரம்மஹத்தியானவனை விட்டு நீங்கி அதை அந்த நீங்கியது மட்டுமில்லாமல் அவன் திவ்ய ஞானத்தை பெற்று ஒளிமிகுந்த சரீரத்தை பெற்று அவன் இந்த சுந்தரேஸ்வரர் மேலே அவனுடைய சம்ஸ்கிருத ஞானத்தை கொண்டு பல ஸ்தோத்திரங்கள் பண்ணி கைலாச கதியை அடைந்தான் என்று மகாபாதகம் தீர்த்த அந்த திருவிளையாடலானது நிறைவுறுகின்றது. அடுத்தது அங்கம் வெட்டியது. வெளி பிரதேசத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து, வெளிநாடுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, சோழ தேசம் சேர தேசம் அதேமாதிரி நம்ம பாரத தேசத்திலேயே 54 தேசங்கள் உண்டு, வடக்க அந்த கன்னட தேசம் தெலுங்கு தேசம், அதுக்கும் அண்ணன் போனால் மாளவம் கூர்ஜரம் அங்கம் மாகதம் வங்கம் அப்படி நிஷாதம் அப்படிலாம் இருக்குது. அந்த தேசங்கள்லேருந்து பரதேசியாக ஒருவர் வந்தார். அவர் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வில் வித்தை வாழ் வித்தை இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறவர். அவர் கொஞ்சம் வயசானவர், அவருக்கு ஒரு இளைய மனைவி, அந்த மனைவியும் கணவனுமாக இந்த மதுரையில் குடியேறினார்கள். குடியேறி ஒரு புது பள்ளி ஆரம்பித்து இந்த அரச குலத்து சிறுவர்களுக்கெல்லாம் ஒரு பள்ளி ஆரம்பித்து அதில் குறைஞ்ச ஃபீஸ் வாங்கிட்டு அவர் அந்த வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். அவர் நல்ல விதத்தில் கற்றுக் கொடுக்குறார், நிறையா சிஷ்யெல்லாம் சேர்ந்து படிச்சுட்டுருக்கா. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய சிஷ்யர்களில் சித்தன் ஒரு சிஷ்யன், அவனுக்கு நல்ல சித்தம் கிடையாது, அதனால் அவனுக்கு பேர் இப்படி இருக்குது, பேர் எப்போதுமே இப்படி தான் அமையும். அந்த அவன் மட்டும் நல்லா படிச்சுட்டான், இருந்தாலும் அவனுக்கு குரு துரோக சிந்தனை இருந்தது. அவன் தனியாக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தான், வாத்தியாருக்கு போட்டியாக ஆரம்பித்து அவருடைய சம்பாத்தியத்தை குறைக்கிற மாதிரி அவன் நடந்துட்டான். அதனாலலாம் அவருக்கு அவர்கிட்ட வருத்தம் கிடையாது, அவன்கிட்ட வருத்தம் கிடையாது, பரவாயில்ல அவனும் தான் பிழைக்கணுமாச்சு அப்படின்னு விட்டுருந்தேன். இப்படி இருக்கும்பொழுது அந்த சித்தனுக்கு தன்னுடைய குருநாதனுடைய மனைவி இளம் வயது மனைவியாக இருக்கிறதுனால அவள்கிட்டையும் இன்னும் மனசானது போச்சு, அது குரு பத்தினிட்ட இவனுடைய மனமானது போச்சு. அந்த பாவத்தை அவன் மனத்தளவில் செய்து கொண்டிருந்தான். அவ்வப்பொழுது குருநாதர் இல்லாத பொழுது, குரு பத்தினி மட்டும் தனியாக இருக்கும்பொழுது, நேரம் உண்டா நேரம் உண்டா அப்படின்னு கேட்பான், அவங்கள்ட்ட சமயம் உண்டா நம்ம தனியாக இருக்கலாமா என்று கேட்கும்பொழுது அவள் அஞ்சுவாள், இவனுக்கே ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாள். அவள் தன்னைத்தான் காத்து கொண்டு வந்தாள். ஒரு பெண் தன்னை எவ்வாறு செவனே காத்துக்கொள்ள முடியும்னு சொன்னால், அவள் தன்னை காக்க வேண்டும் என்று நினைத்தால் செவனே காக்க முடியும், மற்றபடி அவளை ஜெயிலில் போட்டு வச்சா கூட அவளை அவளால் காப்பாற்றிக்க முடியாது. அவளுக்கு மனசில் என்ன வேணும், நம்ம நாம காப்பாற்றிக்கணும்னு. அதை வள்ளுவர் சொல்கிறார், சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. தன்னை காத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணுற அந்த நிலப்பு அதுதான் கற்புன்னு பேர், அதுதான் அவளை காப்பாற்றுமே தவிர ஜெயிலில் போட்டு வச்சு அவளை காப்பாற்ற முடியாது. அவள் தன்னை செவ்வனே காத்து கொண்டு வந்தாள். இந்த பரதேசி, பரதேசின்னா வந்து வெளியே ஊர்க்காரன் அர்த்தம், அவ்வளோதான், அந்த புராணத்தில் அந்த பேர் வருது. அதனால் அந்த குரவன் அந்த குருநாதனும் அந்த மனைவியும் சொக்கநாத பெருமாட்ட வந்த நாள்லேருந்து சிறந்த பக்தி பண்ணுறான். நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நம்பி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், வேற யாரையும் நம்பி வரல. இந்த ஊர் நமக்கு புதுசு, இனிமே தான் நமக்கு பழகணும் மக்கள்லாம், யாரும் தெரிஞ்சவா கிடையாது. இந்த ஊரில் இருக்கிற சுவாமி அம்பாளை தான் நம்ம வந்து நம்பி வந்திருக்கிறோம், நம்மளை அவள் தான் ரட்சிக்கணும்னு சொல்லி அந்த பெருமானை அன்றாடம் இருவரும் சென்று கோயிலில் தரிசனம் பண்ணி வழிபட்டு வந்தார்கள். அதனால் இவனுக்கு அந்த பயம் வரும்பொழுதெல்லாம் சொக்கநாதர் பெருமானே எனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீங்கள் காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொக்கநாத பெருமான்கிட்ட விண்ணப்பித்து வந்தாள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணா, இவன் அவன் கையை போய் பிடிச்சிட்டான். பிடிச்சோடனே அவனை அவள் தன் கையை உதறி கொண்டு அவனை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிட்டு வீட்டுக்கு அதை தாப்பா பண்ணிட்டு பெருமான்கிட்ட போய் ஓரம் அழறா. பெருமானே, என்ன பயமுடுத்துறே, இந்த பயத்திலேருந்து எனக்கு விமோச்சனம் கிடையாதா அப்படின்னு கேட்குறா. உடனே சுவாமி சொல்றார், நீ இனிமே பயப்பட வேண்டாம், உனக்கு அபயம் கொடுத்தாச்சு என்று சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன பண்ணார், இந்த குருநாதர் வேஷத்திலே போனார், வயசான ஆச்சாரியன் வேஷத்தில் போனார், நேராக எய்த்து ஸ்கூலுக்கு போனார். சித்தா வெளியில வா அப்படின்னார். வந்தார், இங்கே பாரு, உனக்கு ஒரு உபாயம் இருக்கு, நாம் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம், ஒண்டிக்கு ஒண்டி, யாராவது தான் ஜெயிப்பா, அந்த ஒத்தர் ஸ்கூல் நடத்தினா போகிறோம், அவளுக்கே எல்லா அந்த ஸ்கூல்லேயே எல்லா பசங்களும் படிக்கட்டுமே அப்படின்னு ஒரு சொன்னார். ரொம்ப நல்ல ஐடியாவாக கொடுக்குறாள். இவனுக்கு என்ன நினைப்பு, இந்த வயசான ஆச்சாரியனை நம்ம எளிதில் ஜெயிச்சுடலாம், அவருக்கு 60 வயசு ஆறுது, நமக்கு 18 வயசு தான் ஆறுது, அதனால அவர் கத்திய தூக்கத்துக்கு மட்டும் அவர் கழுத்தை நம்ம சீவிடலாம் அப்படின்னு ரொம்ப வசதியாக படுத்து அப்படியே பண்ணலாம், நாளைக்கு வெடிகாலம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். வந்திருக்கிறது யாருன்னா சொக்கநாதரே. அவர் என்ன பண்ணார், இவனுடைய குருவினுடைய வடிவத்திலே போய் ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு போர்க்களத்தில் அந்த இவ சண்டை போட்டுட்டே இருக்கா, 5 முகூர்த்த நேரம் சண்டை போடுற காரணத்தினால வெடிஞ்சுடுத்து, அப்போ சிஷ்யாலாம் வந்து பார்க்குறா, ஊர் ஜனங்கள் வந்து பார்க்குறான்னு புராணம் சொல்கிறதே தவிர அவள் சண்டை ஆரம்பிக்கும் போது தெரியாது. அப்படி 5 முகூர்த்த நேரம் சண்டை போடும்போது இந்த வயசான கிழவன் இவ்வளோ நேரம் சண்டை போடுறானேன்னு அவன் சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போனோடனே சுவாமி என்ன பண்ண, அத்தனை நேரமும் அவனை டயர்டாக்குறதுக்காக தான் சண்டை போட்டார். அப்புறம் தன்னுடைய கத்தியினால் அவன் கையில் இருக்கிற கேடயத்தை தூக்கி ஒரு கட் பண்ணி ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி பண்ணினார். அவன் கையில் கத்தி தான் இருக்கு, கேடயம் இல்லை. அவனை பார்த்து சொன்னார், இங்கே பாரு, நீ தாயை போல மதிக்க வேண்டிய உருடைய குரு பத்னி, அந்த பத்னியை நினைத்த நெஞ்சு இதுதானே அப்படின்னு சொல்லி அந்த நெஞ்சில் ஒரு குத்து குத்தினார் கத்தினால். அப்புறம் அவள்கிட்ட தகாத வார்த்தை பேசினியோ இல்லையோ, அந்த நாக்கு இதுதானே, அந்த நாக்கு இழுத்து ஒரு அதை கட் பண்ணினார். அப்புறம் அவளை தொட்ட கை இதுதானே அப்படின்னு சொல்லி அந்த கையை நீட்டுன்னு சொல்லி அந்த கையை வெட்டினார். அவளை பார்க்கக்கூடாத பார்வை பார்த்த கண் இதுதானே அப்படின்னு கத்தி அந்த கண்ணில் விட்டு நோண்டினார் என்று சொல்லி கடைசியில் அவனுடைய சிரசை அறுத்தார். சர்வ மதுரையில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி இப்படி தண்டிச்சாராம். இதுக்கு தான் அங்கம் வெட்டினதுன்னு பேர். இவ்வாறு அங்கம் வெட்டி யாரும் இப்படிப்பட்ட கொடிய பாதகங்களை

வணங்குற குருநாதர் இல்ல, குருநாதர் இன்னும் வரலையா அப்படின்னு கேக்குறா இவாள்லாம். நாங்க அங்க இந்த போர்க்களத்துல இருந்தானே வரோம், குருநாதர் இன்னும் வரலையா அப்படின்னு கேக்குறா. குருநாதர் அவர் காலத்தால 6 மணிக்கே இந்த திருப்பள்ளிச்சி திருவனந்தல் பாக்குறதுக்கு கோயிலுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு ஒண்ணு, இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் கிடையாது, இன்னைக்கு லீவு, இன்னைக்கு அஷ்டமி அனத்தியானம், அதனால அவர் உச்சிக்காலம் பார்த்துட்டு தான் வருவார். அப்படியா, இத்தனை நேரம் சண்டை போட்டு இருந்தாரு. அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே குருநாதன் வந்துட்டார். என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. இதே மாதிரி நீங்க தானே இப்ப சித்தனை வந்து கையை வெட்டினேள் காலை வெட்டினேள், என்ன ஆச்சுன்னு கேட்கிறீங்களே, உங்க கத்தியில ரத்தம் படிஞ்சிருக்கணுமே, கத்தியை எங்க அலம்பினேள் கேட்கிறார். அப்பதான் சொன்னாரா, சொக்கனே வந்து செய்திருக்கிறார், யார் செஞ்சான்னு கேட்கும்பொழுது அப்பதான் அந்த மனைவி சொல்ற, இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கேதம் வருமேங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட மறைச்சேன், இதே மாதிரி ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு, அவன் தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டு என்னை அச்சமுறுத்தி கொண்டே இருந்தா, பகவானே நீ தான் என்னை காப்பாற்றணும்னு நான் முறையிட்டேன், சுவாமி தான் வந்து செய்திருக்க வேண்டும் என்று அந்த மனைவி சொன்ன உடனே, வெளிதேசத்துலேருந்து வரவாள இந்த ஊருக்காரனை காப்பாற்றுறது போலவே காப்பாற்றுற காரணத்தினால, ஆகவே சுவாமி உங்களை மட்டும் தான் காப்பாற்றுவாருங்கிறது இல்லை, என்னையும் காப்பாற்றுவார், அவர் பரதேசி காவலர், மதுரையிலேயே நீங்கள்லாம் இருக்கீள், உங்களை தான் சுவாமி காப்பாற்றுறதுங்கிறது இல்லை, வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாலையும் சுவாமி காப்பாற்றுறதுனால அவருக்கு பரதேசி காவலர் அப்படின்னு ஒரு பேர் வந்தது, அங்கம் வெட்டின காரணத்தினால என்று பார்க்கின்றோம். அடுத்தது நாகம் எய்தது. குலோத்துங்கனுடைய மகன் அனந்த குணபாண்டியன் பரம சம்பவனா இருக்கான், எப்பொழுதுமே அவன் வந்து நெத்தியில விபூதி இல்லாமல் இருக்காது, அவன் படுத்து உறங்கும் போது கூட விபூதி கலையாது, அதுக்கு பஸ்ம நிஷ்டன்னு பேர். அந்த பஸ்ம நிஷ்டங்கிறது ஒரு பெரிய புண்ணியம், எப்பொழுதுமே நெத்தியில விபூதியோடு இருக்கணும், அது என்னது, அவர் பெரிய புண்ணியம். குபேரனை பார்த்து சுவாமி சொல்றார், நீ எனக்கு நண்பன்னு சொன்னார். குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, இத்தனை தேவர்கள் இருக்கும்பொழுது சுவாமி இந்திரன் சந்திரன்லாம் இருக்கும்போது நம்மளை மட்டும் கூப்பிட்டு நீ எனக்கு சகா அப்படின்னு தோழமை கொண்டாரு அப்படின்னு குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் சுவாமி அதுக்கான காரணத்தை சொல்றார். இதோ உத்தர ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் சொல்றார் இந்த விஷயம் எங்க இருக்கு, உத்தர ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் சொல்றார். குபேரனை ஏன் சுவாமி ஃப்ரெண்டாக எடுத்துனார்னா, குபேரன்ட்ட நிறையா காசு இருக்கு அதனால ஃப்ரெண்டாக எடுத்துனா நம்ம நினைப்போம், அப்படி கிடையாது, குபேரன் இருக்கிற அத்தனை காசும் சுவாமி கொடுத்தது தான், அதனால சுவாமி பணத்துக்காக அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கல, சுவாமி கொடுத்த பணத்தை தான் அவன் வச்சுட்டுருக்கா. அவர் சொல்றார், குபேரா உன் நெத்தியில எப்பொழுதும் விபூதி இருக்கு, நானும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எப்பயாவது உன் நெத்தியில விபூதி இல்லாமல் இருக்கான்னு பார்க்குறேன், கண்டுபிடிக்கவே முடியல, 24 மணி நேரமும் உன் நெத்தியில விபூதி இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப, நீ எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சுவாமி சொன்னார். அதுக்குதான் பஸ்ம நிஷ்டன்னு பேர். எவன் ஒருவன் பஸ்ம நிஷ்ட கொண்டவனா இருக்கிறானோ அவனை வந்து பாவங்கள் நெருங்கிறதுக்கே பயப்படுவான், எவன் நெத்தியில எப்பொழுதும் விபூதி இருக்கோ பாவங்கள் அவன்கிட்ட வர்றதுக்கு பயப்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அந்த பஸ்ம ருத்ராட்ச சாதனங்களை அணிந்தவனாக அனந்தகுணன் பரம சாம்பவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுடைய சிவபுண்ணியத்தினால சொர்க்கத்துக்கு சமமாக அந்த மதுரையில் அவன் வந்து மக்களை சந்தோஷமாக வச்சுட்டுருக்கான், யாருக்கும் துக்கமே கிடையாது, சுகந்தான், எல்லாருக்கும் காலத்தில் கல்யாணம் ஆறுது, காலத்தில் குழந்தைகள் பிறக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு காலத்தில் வித்தை வர்றது, அதுகளுக்கெல்லாம் காலத்தில் கல்யாணம் ஆறுது, எதுவும் கேட்டே பெற வேண்டாம், எல்லாமே இருக்கு, மாசம் மும்மாறி பெய்துன்னு இருக்கு, என்ன பஞ்சமே இல்லை, அப்படி நிர்பயமான ஒரு ஆட்சி நடத்தின்னு இருக்கான். அப்படி இருந்தனால இந்த சமணர்களுக்கு அவன் மீது ரொம்ப பொறாமை, அவைதிகாலா இருக்கிறவாளும் நம்முடைய வைதிக ஆச்சாரத்துக்கு வெளியில இருக்கிறவா இந்த பஸ்மருத்ராட்சியனை பார்த்தா அவளுக்கு பிடிக்காது, நம்ம சுவாமி புறப்பாட்டை பார்க்கும்போது பேய் பேய் அப்படின்னு சொல்லுவாளாம், தேவாரத்திலே வருது, பேய் பேய் என்ன வருவார், அவரும் பெருமான் அடிகளே, நம்மளை பார்த்தா அவளுக்கு பிடிக்காது, அவர்கள் என்ன பண்றா இவனை கொல்லணும்னு சொல்லி முன்னாடியெல்லாம் நம்ம இந்த பாண்டிய ராஜாக்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணோம், தோத்து போட்டோம், இப்ப வந்து இவனை விடக்கூடாது, இப்படியே போனா ஒரே சைவமாவே ஆயிடும்லாம், நம்முடைய மதம் அழிஞ்சிடும்னு சொல்லி ஒரு ஆபிசார யாகம் பண்றா, அதுலேருந்து ஒரு அசுரன் தோன்றுகின்றான், அந்த அசுரன் விருப்பப்படி வடிவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய தவம் கொண்டவன், அந்த அசுரன் என்ன சொல்றா, நீ போய் மதுரையையும் பாண்டியனையும் சேர்த்து விழுங்கிடுங்கிற, கபலீகரம் பண்ணிடும், சாப்பிட்டுடுங்கிற. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய பாம்பு வடிவத்தை எடுத்துக்கிறான், இப்போ மலைப்பாம்பு என்ன பண்ணுவோம், வாயை திறந்தால் ஒரு ஆடே உள்ளே போயிடும், அந்த அளவுக்கு திறந்துக்கும் அது, அதுபோல் இந்த மதுரையை ராஜாவோட விழுங்குற அளவுக்கு வாயை திறக்கக்கூடிய சக்தியோட ஒரு பெரிய பாம்பாக வராவும், மலையே பாம்பாக வரந்த மாதிரி பாம்பு வேகத்தில் அவன் வரா, மதுரையை நோக்கி வேகமாக வந்துட்டுருக்கிறான். அப்படி வரும்பொழுது அதை உற்றர்கள் மூலம் ராஜா அறிகிறான், மக்கள் அறிகிறார்கள், எல்லாரும் பயங்கொள்கிறார்கள், உடனே போய் ராஜாட்ட போய் சொல்கிறா, இதேமாரி பாம்பு வடிவத்தில் வரான், அவன் அவனால் நமக்கும் உங்களுக்கும் ஆபத்தை வருதுன்னு சொன்னோடனே
நமக்கெல்லாம் காவல் வந்து சொக்கநாத.

0: அப்படிதானே, நமக்கு என்ன தெரியும், வயத்துக்குள்ளுக்கிற குழந்தை போல நாம, அம்மா வயத்துக்குள்ளுக்கிற குழந்தை போல நாம, அம்மா வயத்துக்கு வெளியில வந்திருக்கிற குழந்தை இல்லை, அம்மா வயத்துக்கு வெளியில வந்திருக்கிற குழந்தை அம்மாவை எழுத்து பேசும். நீ என்ன ஏன் என்ன பெத்தேன்னு கேட்கும், எனக்கு இட்லி வேண்டாம் அடை தான் வேணுங்கும், எனக்கு உன் சாப்பாடு வேண்டாம் நான் ஹோட்டலுக்கு போறேங்கும். ஆனால் அம்மா வயத்துக்குள்ளுக்கிற குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா சாப்பிட்றதே சாப்பாடுதுக்கு, அம்மா வயத்துக்குள்ளே தான் அது கைகால் நின்றுட்டு அவன் வயத்துக்குள்ளே இடிச்சு விளையாடிட்டுருக்குமே தவிர வெளியில் போகாது. நான் டாட்டா போனோம் அது கேட்காது, வயத்துக்குள்ளே தான் டாட்டா. அதுபோல் சொக்கநாதருக்கு நம்ம அடங்கி இருக்கோம், நமக்குன்னு ஒரு இச்சை கிடையாது, நமக்கு ஒரு பயம் வந்தால் சொக்கநாதர் என்ன செய்கிறாரோ அதுதான், அவரை தான் நம்ம பயத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நேராக சுவாமிகிட்ட போய் அவரை வணங்கி பெருமான் வேண்டிக்கிறான். பெருமானே இந்த மதுரையை நீ பல முறையை காப்பாற்றிருக்கிற, அதுக்கு ஒரு அளவே கிடையாது, அதை போல் இந்த முறையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லணும். சுவாமி சொன்னார், பயப்படாமல் அந்த பாம்போட யுத்தம் பண்ணு, அசரீரியாக சொல்லிட்டார், நான் உன்னை காப்பாற்றுறேன் பயப்படாமல் போ அப்படின்னு சொன்னோடனே இவன் வீர வேஷமாக வில்லும் அம்பும் தரித்து கொண்டு பெருமானுடைய அருளை பெற்று சிவாச்சாரியிடம் விபூதி வாங்கி அணிந்து கொண்டு நேராக வரான். சுவாமி கொடுத்த தைரியத்தில் பாம்பு சீரிண்டு வர்றது, அந்த பாம்புக்கு எதிரே நின்று தன்னுடைய வில்லிலே அம்பினை பூட்டி நூற்றுக்கணக்காக அதன் மீது அம்பு மழை பொழிகிறான். அந்த அசுரன் என்ன பண்ணுறான், தன் பாம்பு வாயை திறந்து அத்தனை அம்பையும் முழுங்கிடுறான், ஒரு அம்பு அந்த பாம்பு ஒன்றும் பண்ணலை. உடனே என்ன பண்ணுறான், சொக்கநாதா என்று சொல்லியபடி ஒரு அர்த்த சந்திர வடிவத்தில் ஒரு அம்பு எடுத்தான், அந்த அம்பினுடைய வாய் வந்து அர்த்த சந்திரமாக இருக்கும், அதை எடுத்து சொக்கநாதா இது என்னுடைய துருப்பு சீட்டு, இது ஒன்றும் மற்ற அம்புக்கும் இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆனால் இந்த இது இதில் அவன் அழிய வேண்டும், அது நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சுவாமியை அந்தரங்கத்தில் பூர்ணமாக தியானம் பண்ணிட்டு பெருமானுடைய பெயரை சொல்லி அந்த அம்மா போட்டான். அது அந்த பாம்பினுடைய கழுத்தை அறுத்துருச்சு, அந்த பாம்பை கட் பண்ணோன்னே அது பெரிய இடி முழுக்கம் போல் சத்தம் போட்டுண்டு அது தன்னுடைய வாயிலேருந்து நிறையா விஷத்தை கக்கிட்டும் செத்து போச்சு. அந்த விஷம் என்ன ஆச்சு, கடைசி நேரத்தில் இந்த மதுரையில் இருக்கிற கூவல் குளம் அப்புறம் கிணறு ஏரி நதி எல்லாத்துலேயும் விழுந்து நச்சு புகை பரவி தீர்த்தத்துலேருந்து அட்மாஸ்பியர்லேருந்து எல்லாம் விஷமயமாக ஆகி அந்த விஷஜ்வால பரவின காரணத்தினால எல்லா உயிர்களும் மாடுகள் கோழிகள் அப்புறம் வந்து மயில்கள் மக்கள் ஆடவர்கள் பெண்கள் குழந்தைகள் வயசானவா எல்லாரும் கண் சோம்பி போய் வாய் நுரைச்சி கோழை தள்ளி மயங்கி மனசு நிலை குற்றி போய் கைகால் விளங்காமல் மயங்கி விழுந்துட்டான். இந்த யூனியன் கார்பைடு இந்த விஷவாசு விஷவாயு கசிஞ்ச போது எப்படி ஆச்சு, அதுபோல் இந்த விஷம் பட்டு எல்லாம் எடுத்து தீர்த்தம் குடித்து தீர்த்தத்தை தெளிக்கலாம், ஒருத்தர் மூஞ்சிலாம் தீர்த்தமெல்லாம் விஷமாக இருக்குது. அப்போ மதுரையில் சர்வ பிரபஞ்சமும் விஷமயமாக பண்ணிட்டாங்க. பண்ணினோடனே ராஜா வந்து ராஜாவை மட்டும் பிராணன் வந்து கொஞ்சம் நின்றுருக்கு, ராஜாவுக்கு அவனுக்கு மட்டும் கொஞ்சம் பிரஜா இருக்குது, பகவானே இந்த பாம்பை வதம் பண்ணியும் எல்லாருக்கும் ஒரு பெரிய மிருத்தி வராமல் இருக்கேன்னா சுவாமி சொன்னார், நீ பயப்படவே வேண்டாம், இந்த மதுரைக்கு என்றைக்குமே ஆபத்து வராது அப்படின்னு சுவாமி அபயம் கொடுத்து தன்னுடைய சிறசில் இருக்கிற சந்திரன் அந்த சந்திர கலையிலேருந்து ஒரு துளி அமிர்தத்தை இந்த மதுரை மேலே தெளிச்சாராம். முன்பு குலசேகர பாண்டியன் இந்த மதுரையை நிர்மாணம் பண்ண பொழுது சுவாமி தன்னுடைய சந்திர கலையிலேருந்து ஒரு அமிர்தத்தை எடுத்து இந்த மதுரையை சாந்தி பண்ணுற அந்த சம்பரோக்ஷண விழா இருக்கே அந்த கலசத்தில் ஒரு டிராப் தெளிச்சிருந்தார், அதனால் மதுராபுரம்னு இதுக்கு பேர் வந்தது. திரும்பவும் மதுரையை காப்பாற்றுறதுக்க புனக அதை போலவே பண்ணினார், அதனால் இதுக்கு மீண்டும் இது மதுரை ஆயிற்று, புதிய மதுரையாக ஆகி இனிமையான ஊராக எல்லாரும் திரும்பவும் பிரஜைக்கு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இதையெல்லாம் பார்த்தார்கள் அந்த அமணர்கள். என்ன நினச்சா, இவாள்லாம் வைதிகாள், இவாளை வந்து நம்ம சூழ்ச்சி பண்ணி தான் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இவாள்லாம் பசுவ தெய்வமாக வணங்குறவ, பசுமாட்டினுடைய கொம்புலேருந்து குழம்பு வரையும் 33 கோடி தெய்வங்கள் வாழ்கின்றன. நம்முடைய சுவாமியுடைய அபிஷேகத்துக்கு பாலை மட்டும் இல்லை, அது பஞ்சகவ்யத்தையும் தருகின்றது. நம்முடைய ஆச்சாரம் வைதிக செய்வ ஆச்சாரம் எல்லாமே பசு அப்படிங்கிற ஒரு விலங்கை நம்பியே இருக்குது, நம்முடைய பஸ்மாவை அது தருது. அந்த பசு வயத்தில் பிறந்த ஒரு ரிஷபம் தான் நம்ம சுவாமியை தூக்கிண்டு வீதிக்கு வருது, அதனால் பசு நமக்கு சுவாமி போல, பசுவை ரட்சிக்கிறதுங்கிறது நமக்கு சுவாமிக்கு பண்ணுற கைங்கரியமே. சண்டேசருங்கிற நாயனார் அவர் வேதம் படிக்கிற பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது ஸ்கூலை கட் பண்ணிட்டார், ஸ்கூலில் ஒழுங்காக படிக்காதவளை நாம் என்ன சொல்லுவோம், நீ மாடு மேய்க்க தான் லாயக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஏக சந்தாகிராகியாக இருந்து அவருக்கு வேதாதி சாஸ்திரங்கள்லாம் ஒரு தடவை சொன்னாலே வந்துடுத்து, படிப்பு நல்லா வந்தது. அவர் என்ன சொன்னார், எனக்கு படிப்பு ஈஸியாக வருது ஆகவே நான் மாடு மேய்க்க போகிறேன்னாரு, நான் ஸ்கூலுக்கு டெய்லி வரணுங்கிற தேவையில்லை, எனக்கு பாடம் நல்லா வருது, மாடு மேய்க்கிறது சுவாமிக்கு பண்ணுற தொண்டு, நான் மாடை ஜாக்கிரதையாக மேய்ப்பேன் என்று சொல்லி சண்டேச நாயனார் மாடு மேய்ச்சார்னு பார்க்குறோம். இப்போ நடராஜாவுக்கு பண்ணுற பூஜையாகவே நினச்சார், கோ சம்ரக்ஷணம்ங்கிறது நமக்கு விதி, ஆகவே ஒரு மாய பசுவை அனுப்பினா அந்த பசு வந்து ராஜாவை குத்தி கொண்டுடும். ஆனால் தன்னை கொல்ல வந்த பசுவாக இருந்தாலும் அதை கொல்லாமல் இருப்பதுதான் தர்மம். தன்னை கொல்ல வந்த பசுவை கொல்லுங்கிறது தர்மம் இல்லை. தன்னை பசு கொல்ல வந்தாலும் அதை ரட்சிக்கணும். தன்னை கொல்ல வருகின்றதேன்றதை கொன்றுவிடக்கூடாது. அதை ரட்சிக்கிறது நமக்கு என்ன காரணம்னா, உடம்பிலிருந்து உயிர் எப்பொழுதும் போகும். தர்மத்தை ரட்சிக்கிறது நமக்கு கடமை. இந்த உடம்பு போச்சுன்னா சுவாமி இன்னொரு உடம்பு தருவார். என்ன காரணம், சுவாமி நமக்கு பிதா. ஒரு சட்டை கிழிஞ்சதுன்னு ஒரு குழந்தை சந்தோஷப்படும். என்ன காரணம்னா, கிழிஞ்ச சட்டை அப்பாட்ட காமிச்சா புது சட்டை வாங்கிக்கிறது. இந்த உடம்பு அழியறதுன்னு நம்ம எதுக்காக அச்சப்படணும்? இந்த உடம்பு லாயக்கல்லாம பெடுத்துனா சொக்கநாதர் நமக்கு புது உடம்பு தந்துட்டு போறார். அது அவருடைய பொறுப்பு, அவர் தான் நமக்கு பிதா. அதனால யாருமே வந்து மரணத்துக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஜனனம் இருந்தால் மரணம் உண்டு. சட்டை இன்றைக்கும் புது சட்டையாகவே இருக்காது, அது பழைய சட்டையாகும், அழுக்கு சட்டையாகும், சின்ன சட்டையாகும், அளவு போறாத சட்டையாகும், கிழிஞ்ச சட்டையாகும், புது சட்டை கொடுப்பார். இதெல்லாம் சுவாவம், பிரகிருதி. இதை கண்டு பயப்படக்கூடாது. சுவாமி உண்டு, நாம உண்டு. ஜீவனுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. நமக்கு புனர்ஜென்மா உண்டு, பழைய ஜென்மா போல. பழைய சட்டைகளில் சட்டையிட்ட எப்படி ஒரு குழந்தைக்கு அபிமானம் இல்லாமல் புது சட்டையை போட்டுக்கிறதோ, அது போல தான் நம்ம விவேகமாக இருந்துட்டு எத்தனையோ ஜென்மா எடுத்து வந்துட்டோம். போன உடம்புலெல்லாம் அபிமானம் இருந்ததே, அப்போ அதை விட்டுட்டு தானே இப்போ வந்திருக்கிறோம். அதை போலவே நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணி இந்த உடம்புலே அபிமானம் இல்லாமல் வாழ்வோம் அப்படின்னு கற்றுக்கணும். எத்தனையோ சரீரத்தை விட்டுட்டு வந்திருக்கிறோம், அதை போல் இந்த சரீரத்தையும் விட போகிறோம். ஆகவே தேவையில்லாமல் இதில் அபிமானம் வச்சு நம்ம ஏமாற வேண்டாம். இது லாயக்கில்லைன்னா சுவாமி புது சரீரம் தருவார். அவர் தான் நம்ம வயிற்றுல பிறக்கிற குழந்தையெல்லாம் காப்பாற்ற போகிறார், நாம் காப்பாற்ற போகிறதில்லை என்பதனால நம்ம வந்து இதில் வந்து விவேகத்தோடு நடந்துக்கணும். ஆகவே தன்னை ஒரு பசு கொல்ல வந்தால் தன்னை காப்பாற்றிருக்கா பசுவை கொண்டு மாட்டா. யார்? சாதுக்கள். பசுவை காப்பாற்றிண்டு தன் உயிரை போக்குவார்கள். ஆகவே ஒரு பசுவை இவனை கொல்லும்படியா விடுவோம் என்று சொல்லி, ஆவை ஊறு செய்யார் பழி அஞ்சுவர் அதனை ஏவுவாம், இதுவே புணர்ப்பு, இதுதான் திட்டம், புணர்ப்புனா திட்டம் என்று சொல்லி அவ திரும்பவும் ஒரு யாகம் பண்ணி அந்த ஆபிசார ஹோமத்திலிருந்து ஒரு மாய பசுவை அனுப்பின. அது பசு வடிவம் கொண்டதே தவிர அது அசுரன் தான். அது வந்து தாய் பசுவாக வந்து ஆக்ரோஷமாக பெரிய ரூபத்தோடு கூட, பெரிய கொம்பு, பெரிய வால், திடமான சரீரம், நல்ல உறுதியான கால், அது அது உதோ அது ஒரு உத உதச்சதுன்னா சிங்கமே முறிச்சு ஆகிடும். அதே மாதிரி அது கொம்புனால வீட்டெல்லாம் குத்திண்டு வர்றது, வீடெல்லாம் கீழே இடிஞ்சு விடுறது. அப்படியே மதுரையை கலக்கிண்டு மந்திரகிரி போல் அது வருது. அதை வந்தோடனே அனந்தகுணன் போய் நேர திரும்பவும் போய் சுவாமிகிட்ட சரணாகதி பண்ணுறான். சுவாமி பண்ணுறார், இப்போ நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா இரு, வேடிக்கை பாருன்ட்டு. அந்த பாம்பு வந்தபோது நீ போய் சண்டை போட்டுன்னு சொன்னார், பசு வந்தபோது சண்டை போட்டுன்னு சொல்லலை. ஏன்னா பசுவை கொம்பை பிடிச்சி முறுக்கிறது, வாழை பிடிச்சி முறுக்கிறது, இதெல்லாம் அது ஹிம்சை பண்ணுறதே பார்ப்போம். அதனால் நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ வேணா வேடிக்கை பார், வீடியோ பார்க்க போகிறோம்ட்டு. சுவாமி என்ன பண்ணார், தனக்கு முன்னாடி இருக்கிற ரிஷபதேவரை கூப்பிட்டார், நீ இந்த பசுவை அடக்கிக்கோ அப்படின்ட்டார். ரிஷபதேவர் யார்? அவருக்கு நந்தின்னு ஒரு பேர் உண்டு, ஆனால் அதிகார நந்தி வேறு, அவர் வேறு. நந்திங்கிற ஒரு நாமா இருக்கே, அது சுவாமியுடைய நாம. அந்த நாமாவுக்கு சுகஸ்வரூபன்னு அர்த்தம், ஆனந்தம் அப்படிங்கிற சொல்ல அந்த நந்து அப்படிங்கிற ரூட்ல என்ன வருது, நந்தினா ஸ்வயம் இன்ப வடிவமாக இருக்கிறவன். இப்போ சக்கரை வந்து தான் திதிக்கிறது, தான் திதிக்கிறதுனால தான் சக்கரை வந்து திதிப்பு இல்லாத பொருளுக்கு திதிப்பு ஊட்டுறது. தான் சௌக்கியமாக இல்லாத ஒருவன் இன்னொருத்தருக்கு சௌக்கியத்தை கொடுக்க முடியாது. தான் சந்தோஷமாக இல்லாத ஒருவன் இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. தான் சிவனாக இல்லாத ஒருவன் இன்னொருத்தர் சிவனாக ஆக்க முடியாது. தான் சுகஸ்வரூபனாக ஆனந்தியாக இல்லாத ஒருவன் இன்னொருத்தருக்கு ஆனந்தம் தர முடியாது. சுவாமி ஆனந்த ஸ்வரூபன், ரசோவை சகா, அதனால் அவருக்கு நந்தின்னு பேர். ஆனால் அந்த சுவாமிக்கு மகாநந்தின்னு பேர். தேவாரத்தில் பேர் நந்தி அப்படின்னு அப்பர் பிரம்மன் பயன்படுத்துகிறார். அதுபோல் திருமந்திரத்திலையும் பேர் நந்தின்னு வருது. பிருகன் நந்தி அப்படின்னு சொன்னால் சுவாமி, அவர் தன்னுடைய பெயரை முக்தி நிலையில் இருக்கிற மற்றவர்களுக்கும் கொடுத்துருக்கிறார். அதிகார நந்தின்னு சிலாதர்ஷனுடைய பிள்ளைக்கு பெயர், அவர் அதிகார நந்தி. ஆனால் சுவாமி முன்னாடி இருக்கிற அந்த வாகனம் இருக்கே, அது ரிஷபதேவர்னு பேர். அது வேதத்திலேயே ரிஷபன் அப்படிங்கிற பேர்லேயே சொல்லப்படுறது. அது என்ன ஒஸ்தின்னா, அது சுவாமியுடைய ரூபத்திலேயே இருக்குது. அதை வந்து அதுக்கு எந்த புராணமும் ஜென்மா சொல்லலை. பூமியில் ஒருத்தர் ஜனிச்சு சுவாமிக்கு ரிஷபமாக ஆனார் அப்படின்னு ஒரு கதை கிடையாது. ஆனால் பூமியில் சிலாதர்ஷிக்கு மகனாக பிறந்து, ஆனால் அயோனிஜனாக பிறந்தார், தாய் வயிற்றில் பிறக்காமல் பூமியை உழும்போது கிடைத்தார். அந்த சைலாதி என்பவர் திருவையாறில் தபஸ் பண்ணி அதிகார நந்தியாக ஆனார் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பொதுவாக இவர் நந்தின்னு சொல்கிறது குற்றம் இல்லை. என்ன காரணம்னா, இவர் சுகஸ்வரூபன், நந்தி. இந்த ரிஷபர் இருக்காரே, இவர் தர்மமே வடிவானவர். அதர்மத்தை கண்டா என்ன பண்ணுவார், கோபிச்சுப்பார், ஆர்க்கின்ற தார்விடை, அதர்மத்தை பொறுத்துக்க மாட்டார், தர்மஸ்வரூபமாக இருக்கிறார். அப்போ வேதம் தர்மத்தை ஹிருதயத்தில் கொண்டிருக்கு, வேதத்தினால் தர்மம் வகிக்கப்படுறது, தர்மத்தினால் சுவாமி வகிக்கப்படுறான், தாங்கப்படுறான். அந்த தர்மமாக இந்த ரிஷபத்தை பார்த்து சொன்னார், இந்த பசுவை அடக்குன்னு சொன்னார். உன்ன ரிஷபதேவர் வந்தார், மாய பசுவுக்கு முன்னாடி தன்னுடைய அழகாக காட்டினார். அந்த பசு மயங்கியது, ரிஷபத்தை பார்த்து மயங்கியது. உடனே சொன்னார், நீ உன்னுடைய ஆசுரத்தன்மை போகிற அளவுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொம்பில் அந்த பசுவை தூக்கி கிழக்கேந்து மேற்க வீசினார், மேற்கேந்து வடக்க வீசினார், வடக்கேந்து தெற்க வீசினார். இப்படி அதை மாற்றி மாற்றி திசைகள் தூரம் வீசுகிறார். இப்போ தான் அந்த பசு அங்கே கிடந்துங்கிறா, இப்போ இல்லை இந்த பசு இப்போ இந்த இங்கே கிடக்குங்கிறா, மதுரை மக்கள்லாம் பார்க்குறா. அப்படி அதில் உடம்பில் இருக்கிற ஆற்றல் முழுக்க போகிற மாதிரி, அதை ஜீரணம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதை ரட்சித்து நாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா மாதிரி குன்றுகளாக இருப்போம் என்று சொல்லி குன்றின் வடிவத்தை அடைந்து விட்டார்கள். அதான் பசுமலை என்றும் ரிஷப குன்று என்றும் ரெண்டு குன்றினுடைய வடிவத்தை அடைந்து சூக்ஷ்மமாக, அது ஏகாம்சமாக தான் அந்த குன்றாக இருக்கார் ரிஷபதேவர். ஆனால் அவருடைய சதாம்சத்தினால திரும்பவும் சுவாமிக்கு போய் ஏவலாக ரிஷபதேவராக சுவாமியுடைய கோயிலில் போய் அமர்ந்து விட்டார் அப்படின்னு இந்த லீலையானது சொல்கிறது. அப்படியாத்தானே இந்த மதுரைக்கு வந்து ஒரு ஆபத்த சுவாமியானவர் காப்பாற்றுறார். அந்த ரிஷப குன்றில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால், பின்னாடி சீதையை தேடிட்டு வரார். ராவணனுடைய அசோகவனத்தில் சீதை இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு லங்கைக்கு போய் அவளை விட்டுட்டு வரணும் அப்படின்னு ராமனானவர் தன்னுடைய தம்பி சுக்ரீவன் கூட ஹனுமான் கூட அப்படி வந்துட்டுருக்கார். தம்பி லக்ஷ்மணன், சுக்ரீவன் ஹனுமாயோட ராமன் வந்துட்டுருக்கார். வந்துட்டுருந்த போது விராமத்துக்காக இது ரிஷப குன்றில் தங்கினாலாம், டென்ட்டு போட்டுண்டு. அங்கே தங்கின பொழுது புதியமலையிலேருந்து அகஸ்தியர் வந்தார். அகஸ்தியர் ராமர் வணங்கி ஆசீர்வாதம் பெற்றார். அகஸ்தியர் அவருக்கு ராமனுக்கு விபூதி கொடுத்தார். விபூதி கொடுத்து சொன்னார், நீ அவசியம் மீனாட்சி சுந்தரியோட தரிசனம் பண்ணிட்டு அவளுடைய கிருப்பையை பெற்றுக்கொண்டு ராவண வதத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணி ராமர் சுக்ரீவனோட லக்ஷ்மணனோட ஹனுமானோட கூட மீனாட்சி சுந்தரேஸ்வரில் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவளை வழிபட்டு சுவாமி சொல்கிறார், சொக்கேசர் நீ வந்து சேதுபந்தனம் பண்ணு, வானர சைன்யத்தோட போ, ராவணனை வதம் பண்ணு, அதுக்கப்புறம் சீதை அழைச்சிட்டு வந்து அயோத்தியில் நீ உன்னுடைய ராஜாங்கத்தை பெற்று நீ வந்து அரசாட்சி பண்ணு அப்படின்னு இங்கே சொக்கநாதர் சொல்கிறார். இதில் என்ன சூக்ஷ்மம் அப்படின்னு கேட்டால், சுவாமி சொன்னபடி அவர் நடக்கிறார். என்ன ரகசியம் அப்படின்னா, தன்னுடைய பிதாவை சத்தியசந்தனாக ஆக்கிறதுக்காக தான் ராமச்சந்திர பிரபு என்ன பண்ணுறார், காட்டுக்கு வந்தார். பிதா வந்து பிளாங்க் செக் கொடுத்துருக்கிறார். பிளாங்க் செக்குன்னா அதில் அமௌண்ட் எழுதாமல் கழுத்து போட்டு கொடுக்குறது, என்ன வேணால் அமௌண்ட் எழுதிக்கலாம். தசரதன் கைகிட்ட என்ன வரம் வேணால் வாங்கிக்கோ அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டார். ரெண்டு வரம் வாங்கி கொண்டார். அந்த ரெண்டு வரத்தை அவன் எந்த வரம் கேட்டாலும் அவர் கொடுக்கணும். ஒரு வரம் பரதனுக்கு ராஜாங்கம் கேட்டார், இன்னொரு வரம் ராமனுக்கு 14 வருஷம் வனவாசம் கேட்டார். இந்த ரெண்டாவது வரத்துக்கு முன்னாடி வரம் தான் முக்கியம். முதல் வரம் வந்து பரதனுக்கு அரசாட்சி, ரெண்டாவது வரம் தான் ராமனுக்கு வனவாசம். அப்போ ராமனுக்கு வனவாசம் முக்கியம் கிடையாது, பரதனுக்கு அரசாட்சி முக்கியம். இந்த ரெண்டாவது வரம் ஏன் கேட்டான்னா, ராமன் ஊர்லேயே இருந்தா ஜனங்கள் ராமனை வச்சுட்டு புரட்சி பண்ணும், ராமனை வச்சுட்டு புரட்சி பண்ணும். அது 14 வருஷம் ஆயிடுத்துனா மறந்து போயிடும். இப்ப இருக்கிற மாதிரி தான், அப்ப ஒன்றும் புதுசு கிடையாது. 14 வருஷம் ஆச்சு அந்த திரேதா யுகத்தில் மறக்கிறதுக்கு, நமக்கு 14 நாள் போறோம். டிவியில் வேற நியூஸ் வந்துருதுன்னா பழைய நியூஸ் மறந்து போயிடும். 14 நாள் நமக்கு அந்த காலத்தில், 14 வருஷம் இதுக்காக கேட்டால். அப்போ ராமன் 14 வருஷம் கழித்து அயோத்திக்கு வந்த பிறகு பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியாது சட்டப்படி. என்ன காரணம், முதல் வரம் இருக்கே பரதனுக்கு ராஜ்யங்கிற வரம், அதை மீறி இவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டாருன்னா, எந்த இத்தனை விவசாயம் பண்ணிருக்கார், இத்தனை கஷ்டப்பட்டுருக்கார் தசரதனை சத்தியசந்தனாக பண்ணுறதுக்கு, தசரதன் கொடுத்த வரம் பூர்ணமாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும், நிறைவேற்றினால்தான் தசரதன் நல்ல லோகத்துக்கு போவார். அதை குளறுபடி பண்ணி இவர் மீண்டும் ராஜாவாக ஆனால் பரதனுக்கு ராஜாங்கம் இல்லைன்னு ஆகிடும். அப்போ வந்து இவர் வந்து தசரதன் வந்த வாக்கியத்தை இவர் கடைப்பிடிச்சதாக ஆகாது. இப்படி யாராவது கழிநீர் பானையில் கைவிட்ட காரியத்தை பண்ணுவாளா, அதுக்குறையாக பண்ண மாட்டார். ஆகவே நிச்சயமாக ராவணனை வதம் பண்ணி சீதையை அழைச்சிட்டு 14 வருஷம் முடிஞ்சப்புறம் அயோத்தியில் வந்து ஒரு வீட்டில் வாசம் பண்ணலான்னு தான் ராவன் நினைச்சுப்பாரே தவிர, அயோத்தியில் ராஜாங்கத்தில் ராஜாவாக ஆகணும்னு இவர் நினைக்க மாட்டார். ஆனால் மக்கள் விரும்பினார்கள். அப்போ சொக்கேசருடைய ஆக்ஞினால தான் இவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் அப்படின்னு புராணம் சொல்லு. சொக்கேசருடைய ஆக்ஞினால பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா பண்ணிக்கலாம். என்னன்னா எல்லா சட்டத்தையும் போடுறது பகவான், ஆகவே பகவான் அந்த சட்டத்தை மாத்தி அமைச்சான்னா அதை பண்ணலாம். எல்லா கர்மாக்களுக்கும் பலன் தரப்போறது பகவான், பகவானே நம்ம இப்படி பண்ணுன்னு சொன்னா அதை பண்ணலாம். ஆகவே பகவத் வாக்கியம் தான் சட்டம்ங்கிறதுனால பகவான் சொன்னதை கேட்கறதுனால தசரதனை மீறினதா ஆயிடாது. ஏன்னா தச பகவான்ங்கிறது தசரதனுக்கும் பகவான், நமக்கும் பகவான், ராமனுக்கும் பகவான்ங்கிறதுனால தானாக செய்யக்கூடாது, சுவாமி சொன்னால் செய்யலாம் என்ற காரணத்தினால ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கே இது காரணம், சொக்கேசருடைய அந்த அனுகிரகம் தான் காரணம் அப்படின்னு இங்கே புராணம் சொல்லு. அப்படி
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள், கந்தா கதிர்வேலவனே உமையாள், மைந்தா குமரா மறை நாயகனே. நம்முடைய துன்பங்களையெல்லாம் நீக்கக்கூடியவன், வேதாதீதனாக கலாதீதனாக நாதாதீதனாக எல்லாவற்றிற்கும் அப்புறத்தே இருக்கின்ற மெய்ப்பொருளாம் முருகப்பெருமான். இதுவரை நாம் கண்ட கருத்துக்களை ஒரு கூட்டி பார்த்தால் சில கருத்துக்களை, என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு தோன்றுகிறது. இது என்னுடைய பட்டறிவு அனுபவம் அவ்வளவுதான். என்னோட அனுபவத்திலே ஞானத்திலே படிப்பிலே பெரியவர்களெல்லாம் நீங்கள். இது சரி தவறு என்பதை உங்களுடைய அனுபவங்களோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரை கந்தபுராணம் என்பது ஒரு உருவகமோ கதையோ கிடையாது. இது ஒரு அனுபவம், இது ஒரு சரித்திரம், நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு முடிவு கிடையாது, நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதற்கு ஊடே கதாபாத்திரங்கள் மாதிரி நாம போய் கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே நடக்கிறது, மற்றவர்களிடத்தில் நடக்கிறது, இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது இந்த விஷயம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இதில் இருந்து நம்மை சரிப்படுத்திக் கொண்டு இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கணும். அதுதான் புத்தாழ்த்தனம். இது பிராக்டிக்கலா இது பிரயோஜனப்படக்கூடிய ஒரு விஷயம் கந்தபுராணம். இல்லைங்கிறவங்களெல்லாம் அது அவர்களுடைய வினையே தவிர நாம் வேற கருத்து சொல்ல முடியாது. இதுவரை நம்ம முருகப்பெருமானுடைய திருவவதாரத்தை பற்றி பலவிதமான கருத்துக்களை சிந்தித்தோம். ஒரு முக்கியமான கருத்து, நம்முடைய வாழ்விலே முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் எப்படி நிகழும். என்ன சார், முருகப்பெருமான் என் முன்னாடி வந்து தோன்றுவாரா, அவர் இதுக்காக சரவண பெய்கு மாதிரி ஏதாவது குளத்திலேயோ குட்டையிலேயோ தோன்றுவாரா, இல்ல ஆற்றிலே தோன்றுவாரா, குளத்திலே தோன்றுவாரான்னு கேட்க வேண்டாம். இது என்ன சொல்லுகிறது? இதை ஒரு உருவகமாக எடுத்துக்கொண்டு அல்லது இந்த கதை நமக்கு இந்த கருத்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், ரொம்ப அற்புதமான விஷயம் இதுக்குள்ளே இருக்கிறது. உலகத்துல எல்லாரும் கஷ்டப்படுகிறோம், யாருமே ரொம்ப சந்தோஷமா, என்னை விட சந்தோஷமா யாரும் இருக்கிறது கிடையாது. நான் தான் பரம சந்தோஷமாக இருக்கிறேன் யாரும் சொல்றது கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம், பிச்சை எடுக்கக்கூடியவனுக்கும் ஒரு கஷ்டம், கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவனும் ஒரு கஷ்டம், பதவியில இருக்கக்கூடியவனுக்கு ஒரு கஷ்டம், அவனுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவனுக்கு ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு துன்பம் எல்லாருக்குமே இருந்து கொண்டே இருக்கிறது. இது ரெண்டு வகையா நம்ம சொல்லலாம். சிலது நம்மாலே வரக்கூடியது, சிலது நம்ம மீறி நம்ம சக்திக்கு மீறி வரக்கூடிய துன்பங்கள். இப்ப நம்ம சக்திக்கு மீறியதாக பசி பிணின்னு சொல்ற மாதிரி அதை பிணி நோய்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில சாப்பிட்டா மத்தியானம் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரி சாப்பிடணும், இன்னைக்கு முழுக்க சாப்பிடல நான் நாளைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா செத்தே போயிடுவோம். ஒரு நாள் உணவை ஒளியென்றால் ஒளியாய், இருநாளைக்கு ஏலென்றாய் ஏலாய், இடும்பை கூறுவையிலே என்னாலும் உன்னோடு துன்பம் தானே என்று அவை பாடி பாடுவாள். ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருந்தா கேட்காது, சரி ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கு சாப்பிட்டுக்கோன்னா அதுவும் கேட்காது. இடும்பை கூறி அன்னைக்கு துன்பம் தரக்கூடிய வயிறு, பசிப்பிணி, பசி நம்மோடு இருக்கக்கூடியது. அடுத்தது காமம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்மோடு இருக்கும். ஆசை, காமம் உடற்காமம் மட்டுமில்லை, ஆசை என்கின்ற பொருளிலே சொல்லுகிறேன். அடுத்து இதெல்லாம் நம்ம சக்திக்கு மீறிய விஷயங்களாக இருக்கின்றன. ஆனா நமக்குள்ளே இருந்த நாமே எடுத்துக்கொண்டு நம்ம தலையில கல்லு போட்டுக்கிற மாதிரி, யானை தன் தலையில மண்ணை மாறி தூற்றிக் கொள்வதை போலவே சில விஷயங்களை நாம பண்ணுவோம். இந்த கட்டங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரக்கூடியது. எங்கேயாவது போய் அடிபட்டுக்கிறோம், ஏதோ தேவையில்லாத ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம், அசத்துக்களோடு சேர்கிறோம், இது மாதிரி பல விஷயமான, அதாவது நம்முடைய சக்திக்கு நாமே தெரிந்து சில தவறுகளை நாம் செய்கிறோம், அந்த தவறுகளின் காரணத்தினால துன்பப்படுகிறோம். இது ஒரு விஷயம். இதுக்குதான் பலவிதமான உதாரணங்கள் சொல்லுவார்கள். ரொம்ப இசைக்கு மயங்கி போய் மானானது பிடிபடுமா, உணவுக்கு மயங்கி போய் யானையானது பிடிபடும், அதை துன்பத்திலே அது அகப்பட்டுக் கொள்ளுகிறது. ஒவ்வொரு இந்திரியங்களினாலே ஒவ்வொன்று போய் துன்பப்படுகிறது. அதே மாதிரி நாம் துன்பத்திலே சென்று மாட்டிக்கொள்ளுகிறோம் நம்முடைய அறிவின்மையின் காரணத்தினால. சிலது அப்படியே இருக்கும், பசி அப்படியே இருக்கும், காமம் அப்படியே இருக்கும், ஏதாவது ஒரு நோய், இந்த உடல் வயது மூப்பு ஆகும், வயது ஆகும், இதுல நமக்கு நம்மோடு அந்த வயது ஆகக்கூடிய காரணத்தினாலே தளர்வுகள் ஏற்படும், பிணிகள் வரலாம். வரும் பொழுது நாம் அதிலே தவிக்கிறோம். இந்த ரெண்டு விதமான தன்மைகள், நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியது அல்லது நம்முடைய இயல்பாக இருக்கக்கூடிய துன்பங்கள், இந்த ரெண்டு துன்பங்களும் எல்லாரும் கட்டப்பட்டு தான் ஆகிறோம். கட்டம் இல்லாத மனிதன் யாரும் சொல்ல முடியாது. ஆனா இந்த கட்டத்திலே இருந்து நிவர்த்தி அடைய வேண்டும், நான் இந்த துன்பத்திலே இருந்து விடுதலை அடைய வேண்டும். சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா என்று சொல்லுகிறாரே, இங்கேதான் அந்த கருத்துக்கு நாம் வருகிறோம். என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா என்று இந்த அவதாரத்தை சொல்லுகிறார். பின்னாடி இந்த கதிர்வேலவனே என்கிற கருத்து சூரபத்மனை அழிக்கக்கூடியது, அதனுடைய உருவக அதுல இருக்கக்கூடிய கருத்தை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்பொழுது அந்த அவதாரம் கந்தா உமையாள் மைந்தா, இந்த ரெண்டும் எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. இப்படி இருக்கிற சிந்தாகுலம், என்னுடைய சிந்தை ஆகுலம், துன்பம், மனத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்கள், நான் கஷ்டப்படுகிறேன். யாரு கஷ்டப்படல, உலகத்துல எல்லாரும் கஷ்டப்படுகிறோம். இந்த கட்டத்தினால இன்னும் பல விதமான துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், இன்னும் எதிரையோ போய் விழுகிறோம். ஐயோ இது கட்டமா இருக்குன்னு சொல்லி இன்னொரு கட்டத்துல போய் விழுகிறோம். பல தவறுகளை செய்கிறோம், தெரிந்து செய்யக்கூடியது, தெரியாம செய்யக்கூடியது, எப்படி உணவு விஷயங்களை செய்கிறோம், இதுல இருந்து மீளுவது எப்படி? இப்ப இந்த சமயத்துல நம்ம காக்கக்கூடியவர் யார், என்னை யார் காப்பாற்றுவா, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய கருத்து குமார சம்பவம் இதுவரைக்கும் வரும். என்ன பார்த்தோம் இதுவரைக்கும், ஒரு சின்ன அப்படி ரீகேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்கதை சுருக்கம் மாதிரி. தாட்சாயணியாக இருந்த தன்னுடைய உடல் வேண்டான், நான் வந்து அங்கே தவம் செய்ய, தனக்கு ஒரு மகவு வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருக்கிற பர்வதராஜ குருபாரனுக்கு மகளாக பிறக்கிறேன் என்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டு பார்வதியாக இறைவி அங்கே தோன்றி இறைவனை நோக்கி மனம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்கிறாள். இங்கே இறைவன் தனியாக இருக்கும் பொழுது சனகாதி முனிவர்கள் வர அவர்களுக்கு யோக பாதத்தை கற்பித்து தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார். சூரபத்மாதி அவுணர்களாலே ராட்சசர்களால் துன்பப்பட்ட தேவாதி தேவர்களெல்லாம் வந்து முறையிட வருகின்றார்கள். ஆனா இங்கே இவர் ஞானபாதத்திலே இருந்த காரணத்தினால முறையிட முடியவில்லை. மன்மதனை அனுப்புகின்றார்கள். மன்மதன் சாம்பலாகிறான், மீண்டும் தவத்திலே இருக்கிறார். அதற்கு பிறகு தேவாதி தேவர்களெல்லாம் வந்து வேண்ட பார்வதியை சென்று அடைந்து சோதித்து திருமணம் செய்து கொள்ளுகிறார். அங்கே அனங்கனாக மன்மதனை எழுப்புகிறார். மீண்டும் இங்கே இருக்கும் பொழுது வாயுவை தூதனுப்பி இறைவன் எப்படி இருக்கிறார், இவரிடத்திலே குமாரன் சம்பவிக்க வேண்டுமே, நமக்கு சூரபத்மனாலே ஏற்படக்கூடிய துன்பம் எல்லாம் போகணுமேன்னு வாயுவை அனுப்ப நந்தி தேவராலே பயமுறுத்தி விரட்டி அனுப்பப்படுகிறான். தேவாதி தேவர்கள் பிரம்மாவை விஷ்ணுவை முன்னிட்டு கொண்டு எல்லாரும் வந்து வணங்கி நிற்கும் பொழுது நாம் உமக்கு புதல்வரை தருகிறோம் என்று சொல்லி தேவியாரும் பயந்து ஓடும்படியாக தன்னுடைய ஆறு முகங்களை, பழமையான ஆறு முகங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஆறு முகத்திலே நெற்றிக்கண்ணிலே இருந்து ஆறு தீப்பொறிகளை தீப்புழம்பை கொடுக்க அதிலே இருந்து முருகப்பெருமான் வரப்போகிறார். அங்கே தீப்புழம்புகள் இருக்கின்றன. தேவாதி தேவர்கள் பயப்படுகிறார்கள். இறைவன் அக்னியையும் வாயுவையும் அழைத்து ஒப்படைக்க அக்னியும் வாயுவும் மாற்றி மாற்றி கொண்டு வந்து சென்று கங்கை நதியிலே இட, கங்கை நதியானது சரவண பொய்கையிலே இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்டிலே போட அந்த தீப்புழம்பாக இருக்கக்கூடிய ஜோதிப்புழம்பு தாமரை மலரிலே ஆறு முகம் கொண்டு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதிப்புழம்பு அதுவோர் மேனியாகி கருணை கோர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்தன் என்று அந்த இடத்துல முருகப்பெருமான் தோன்றுகின்றான். இதுதான் நம்ம பார்த்திருக்கக்கூடிய கதையினுடைய சுருக்கம். இப்ப நான் இங்கே இந்த இடத்துல வருகிறோம், யாரோ தேவர் எந்த காலத்திலேயோ எந்த கல்பத்திலேயோ வேண்டினார்கள், எவனோ ஒருத்தன் ராட்சசம் இருந்தானா அவனுக்காக கேட்டாங்க சூரபத்மன் என்கின்ற அசுரன் சொல்ல இவர்கள் வந்து கேட்க முருகன் அங்கே தோன்றினா எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், கேள்வி வருமல்ல. இப்ப என்னிடத்துல முருகன் இங்க வந்து தோன்றுவானா, யாராவது சூரபத்மன் மாதிரி அசுரர்கள் இருக்கிறார்களா, தேவர்கள் யாரும் இருக்கிறார்களா, நான் மனுஷன் நான் என்ன பண்ண போறேன்னா கிடையாது, நமக்குள்ளே எல்லாம் இருக்கிறது, இந்த புராணம் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது, உலகத்தை பத்தியே இல்லை, நாம் நம்மை கவனித்தால் இதுவரை நடந்த குமார சம்பவம் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. முருகப்பெருமான் தோன்றுகிறான்னா அதுதான் கிடையாது. எப்படி தோன்றுவான், எப்பொழுது தோன்றுவான், அவனை தோன்ற வைப்பது எப்படி, எப்படி அவனாக அந்த அருள் நமக்கு பொருந்தும்படியாக வருவான், எப்படி உதிப்பான், உலகம் உய்ய உதிக்கின்றான், நாம் உய்ய உதிக்க மாட்டானா, அண்டத்தில் உள்ளதுலாம் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படியே ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் தான் பிண்டம் என்று சொல்லக்கூடிய நாம் தான் அதற்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடியது எல்லாமே அங்கே இருக்கிறது, ஆகாயம் நமக்குள்ளே இருக்கிறது, நீர் நமக்குள்ளே இருக்கிறது, நெருப்பு நமக்குள்ளே இருக்கிறது, இந்த பூமியும் நமக்குள்ளே இருக்கிறது, எல்லாம் நமக்குள்ள பஞ்சபூதங்களும் வெளியில என்ன இருக்கிறதோ அது நமக்குள்ளே இருக்கிறது, எல்லா தத்துவங்களையும் நமக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு சிறிய உலகமாக நாம் இருக்கிறோம். இப்ப இந்த உலகத்துல முருகப்பெருமான் எப்படி தோன்றுவான், எப்பொழுது தோன்றுவான், அதுதான் இந்த என்னுடைய சிந்தனை, என்னுடைய தன்மை, இந்த இடத்துல நோக்கம். இப்பொழுது அப்படியே எடுத்துக்கொண்டு பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்லலாம். தேவர்கள் என்பவர்கள் யார், தேவர்கள்னா யாரு, ஒரு நல்ல குணங்கள், அதான் தேவ குணம். யார் தேவன், தேவன்னா ஒளி பொருந்தியவன், தேவன் தேஜஸ் உடையவன், தேவன். சரி, இந்த தேஜஸ் உடைமை அப்படின்னா என்ன, நல்லது செய்யும் பொழுது நல்ல குணங்கள் வரும் பொழுது ஒரு தேஜஸானது ஏற்படுகின்றது, தீயவை செய்யும் பொழுது அந்த தேஜஸானது போகிறது. நாம சொல்லுவோம், பார் பயத்துல மூஞ்சி அப்படியே கருத்து போயிருக்குது, இவன் ஏதோ என்னடா அது மூஞ்சி இப்படி கிராச் இருக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பாஷையில சொல்லுவாங்க இல்லையா, ஏன் இப்படி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டியா, என்னடா பெஸ்ட், என்ன 1008 வார்த்தை வார்த்தைகள் நம்ம எல்லாம் போடுகிறோம், எத்தனையோ வார்த்தைகள் இங்கே இருக்கின்றன. நம் நம்முடைய முகம் பிரகாசமாக இருந்தா என்ன அப்படியே ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கிறது, என்ன விஷயம், இந்த ஆனந்தத்தை தரக்கூடிய ஆனந்தத்தை ஆனந்தமாக இருந்தால் பிரகாசம் வரும். ஆனந்தம் எப்பொழுது வரும், நல்லது செய்யும் பொழுது. நம்ம திருடிட்டு வரும்போது கம்பீரமா நடக்க முடியுமா, திருடிட்டு வந்தா பதுங்கி பதுங்கி போகணும். கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் என்று நம்மாழ்வாரோட இடத்துல சொல்லுவார், ராஜாதி ராஜனார் உருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் என்று. ஆமா, அந்த இடத்துல ஓரமாக இருட்டுக்குள்ள வந்து கொண்டிருந்தான் கருப்பு நாய் மிதிச்சான்னா, அப்படித்தான் ஓரத்துல போகணும், திருட்டு பசங்க அப்படித்தான் போகணும். கம்பீரமா நான் நல்லது செய்து கொண்டிருக்கிறேன், நான் நல்லவன் என்று சொன்னால் கம்பீரமாக அவன் இடத்துல போகலாம். யாருக்கு ரொம்ப ரகசியமா பேசக்கூடியவனுக்கு தான், ஏதாவது தேவையில்லாத பேச்சு பேசுறவனுக்கு தான் ரொம்ப மென்மையான குரல், அதாவது உள்ள ரொம்ப உள்ளடக்கி பேசுவான், இல்லைன்னா கம்பீரமா அந்த துவனி ரொம்ப நல்லா இருக்கும், சரியா இல்லைங்களா. இப்போ நல்லது என்பதுதான் இங்க தேவகுணம், அப்பொழுது அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது, பிரகாசம் ஏற்படுகிறது, பிரகாசம் உடையவர்கள் தேவர்கள். பிரகாசம் நல்லது செய்யும் பொழுது வருகிறது, நல்ல குணங்களோடு இருக்கும் பொழுது பிரகாசம் வருகிறது, இறைவனுடைய சிந்தனை இருக்கும் பொழுது. நீங்க பார்த்திருக்கலாம், நான் சில பேரை பார்த்திருக்கிறேன், அப்படியே பிளீச் பண்ணாமலே மூஞ்சி பிளீச் பண்ண மாதிரி இருக்கும், பல பல பல பலான்னு இருக்கும், அவங்க குளிச்சாலும் சரி குளிக்கலாம் சரி அப்படி வரும் பொழுது அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேஜஸ் எப்படி வருகிறது, இறைவனை அனவரதமும் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேஜஸ் ரொம்ப பிரகாசமா இருக்கும் முகமெல்லாம். நீங்க பார்த்திருக்க நீங்க பார்த்திருப்பீங்க, பார்த்திருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், பெரியவர்களை பார்க்கும் பொழுது, பெரியவர்கள் நமக்கே தெரியாம அப்படி இருப்பாங்க, உள்ள மறைந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். இப்போ நல்லவின் காரணத்தினாலே அந்த தேஜஸ் வருகிறது, ஆனந்தம் வருகிறது. அப்ப தேவர்கள்னா யாரு, நல்ல குணங்கள். அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஒவ்வொரு அங்கங்களுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அபிமான தேவதைகள் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது, இதுக்குன்னு ஒவ்வொரு அபிமான தேவதைகள் உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு தேவதைகளை சொல்லுகின்றது நூல்கள் எல்லாம். ஆக நம்முடைய உடல் நம்முடைய மனம் எல்லாமே தேவதைகளாக தேவர்களாக இருக்கின்றன, இந்த ஒரு கருத்துக்கு வரலாமா, சரி இதுதான் தேவர்கள். இப்போ இவர்கள் தேவர்கள்னா சூரபத்மாதி அவுணர்கள் எல்லாம் இவர்களை பீடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் அப்படின்னா என்ன கதை, அது சூரபத்மன்னா யாரு, நம்முடைய அகங்காரம், சூரபத்மன்கிறது அகங்காரம். சிங்கமுகன் என்று சொல்லக்கூடியது நம்முடைய அப்படியே அநாதி காலமாக வரக்கூடிய பாவங்கள், அது கர்மம் என்று பின்னாடி நம்ம பார்ப்போம். கர்மத்தை நான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் எதுன்னா, நாம செய்யக்கூடிய தீவினைகள் நம்ம எரியாமல் பின்னால் அப்படியே மூட்டை மூட்டையை மேல சுமந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, பாவ மூட்டை எது அப்படியே இருந்து நல்லது கெட்டது இதெல்லாம் வரும் பொழுது நமக்கே தெரியாது. முற்பிறவியிலே செய்த முன்னம் செய்த வினையும் நமக்கு தெரியாது. அதான் சஞ்சிதம் பிராரப்தம் என்று சொல்லும்படியாக மூட்டை கட்டி கொண்டு வரக்கூடியதுதான் சிங்கமுகன். அறியாமைதான் தாரகன். இந்த மூன்றும் நல்ல குணங்களை பீடிக்கின்றன, நல்ல குணங்களை பீடிக்கின்றன. அசுரர்கள் தேவர்களை இங்கே தொந்தரவு செய்தார்கள்னா நல்லா கவனிக்க வேண்டும். இது ஒரு கதை கிடையாது, நமக்கு தினம் தினம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்ம நல்லது பண்ணணும்னு நினைப்போம் ஆனா முடியாது. ஏன் பண்ணணும்? வீட்டில் சண்டை வர்றதா இருந்தாலும் சரி, உதாரணத்துக்காக மட்டுமே நான் சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருகிறது, அது எதுக்காக ஆரம்பம் என்ன? ஈகோ கிளாஷ் அப்படிமோ, அகங்காரம் தான் ஆரம்பம். நான் எதுக்கு இப்படி சொல்லணும்? பல விவாகரத்துக்களுக்கு காரணமே என்னன்னா அகங்காரம் தான். நாம் பெரியவனா நீ பெரியவனா, குடும்பத்துல யார் பெரியவர் யார் சிறியவர். ஒரு வண்டிக்கு ரெண்டு சக்கரம் தேவை, ஒரு சக்கரத்தோட வண்டி ஓடுமா இன்னொரு குடவை சாஞ்சு நின்று கொண்டு இருக்கும். அதே போலத்தான் நான் அந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நான் அதுல டெவலப் பண்றேன், அவ்வளவுதான் அந்த கருத்தை, வேற ஒண்ணும் இல்லை. வீடு இருக்கிறது, ஆபீஸ் இருக்கிறது, நான் பெரியவனா நீ பெரியவனா என்ன ஆகும்? ஆபீஸ் கெட்டு போகும். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது இல்லை, நம்ம அரசியல் பாக்குறோம், ஆபீஸ்ல பாக்குறோம், வீட்டுல பாக்குறோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப இதுக்கு காரணம் என்ன? ஆணவம் காணும் காரணம். நம்முடைய ஆணவத்தின் காரணத்தினாலே நான் பெரியவன் நான் சொல்றதை கேட்கணும், நம்ம சரி தப்புங்கிறதே மறந்துடுறோம். நல்ல குணம் இருக்கும், இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன்னு மனசுல தோணும், ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசு வராது. அவன் என்ன அப்படி பண்றது, நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு தோணும். நாம் நம்மை பிரித்துக் கொள்வோம். இது வந்து எங்கேயோ போய் முடியும், ஒண்ணுமே இல்லாத விஷயம் எங்கேயோ கொண்டு போய் விடும். இதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்ன? ஆணவம். இப்ப நல்ல குணத்தை ஆணவம் கெடுக்கிறதா இல்லையா? அது மட்டும் கிடையாது, பல உதாரணங்கள் நீங்க பார்க்கலாம். வீட்டுல யாரோ ஒருத்தன் பிச்சைக்காரன் போறான், ஐயா சாமி தர்மம் போடு அப்படின்ட்டு இருந்தா போடலாம். ஏன், உனக்கெல்லாம் காலெல்லாம் காலு கையெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏன் உழைச்சு பிழைக்க முடியாதா? இதெல்லாம் 1008 கேள்வி கேட்போம். இது வந்து இது ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். இது யோகி ராம் சூரத்குமார்னு சொல்லி விசிறி சாமியார்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை இருந்தார். ஒரு அவரை பற்றி ஒரு நிகழ்வு சொல்லும் பொழுது ஒருத்தர் கேட்டாராம், திருவண்ணாமலையில இத்தனை பேர் பிச்சை, திருவண்ணாமலையில ஏராளமான பேர் இருப்பாங்க, அதுவும் காவி கட்டிட்டு ஏராளமான பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க. அந்த பிச்சைக்காரங்க இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இந்த பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒழிக்கப்படாதா, ரொம்ப நியூசன்ஸா இருக்கு அப்படின்னாராம். அப்போ இவர் சொன்னாரான், அப்பா நானும் ஒரு பிச்சைக்காரன் தான்ப்பா அப்படின்னாரான். நோ நோ, நீங்க யோகி மகான் அப்படின்னாரான். யாருக்கு தெரியும் அவெல்லாம் யோகி இல்லேன்னுட்டு? இப்ப நீ சொல்ற நான் யோகின்னு, நான் சொல்றேன் நான் பிச்சைக்காரன்ட்டு, நீ அங்க இருக்க எழுத்த இருக்கக்கூடியவனை எல்லாம் நீ பிச்சைக்காரன் சொல்ற, அங்கே யோகி இருக்கலாம் இல்லையா? அங்கே யோகி இருக்கலாம் இல்லையா? அதே போல தான் நமக்கு தெரியாது, இப்ப பிச்சைக்காரனுக்கு காசு போடணும், இருந்தா போடலாம் இல்லைன்னா விட்டுட்டு போகலாம். ஈயன இரத்தல் எழுந்தன்று அதனில் ஈயன் என்ற அதனும் எழுந்தன்று பழைய பாடல சங்க பாடல் சொன்னோம். கொடுன்னு கேட்கறது வந்து, அதாவது இந்த கொடு எனக்கு ஈ அப்படி கொடு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கேவலமானது, ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட கேவலமானதான். இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்றதே கேவலம், இவன் அதுக்கு சொல்லுவான், ஏன் உனக்கு காலு நல்லா இருக்கு, கை நல்லா தானே இருக்கு, உடம்பு நல்லா தானே இருக்கு, நொண்டியா நொடமா குருடா, உனக்கு எதுக்கு போய் உழைச்சி சாப்பிட வேண்டியதானே, இது தேவையில்லாத விஷயம். இது ஏன் இந்த பேச்சு வருகிறது? ஏன் நாம் வார்த்தையினாலே ஒரு பாவத்தை செய்கிறோம்? அகங்காரம் காரணம். இதுக்கு முக்கியமான விஷயம் அகங்காரம் தான். வேற எனக்கு உடம்பு நல்லாக இருக்கிறது, இதே உடம்பு எனக்கு சரியில்லைன்னு சொன்னா நான் எப்படி நடப்பேன்? ரொம்ப பேர் உடல் வலுதான் ரொம்ப சிறந்தது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். கிடையாது, நாலு நாள் டைரி ஆச்சு பிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னு சொன்னா படுத்துட்டு இருந்தானே, அவனுக்கு என்ன பண்றேன்னு அவனுக்கே தெரியாது, அலண்டு போயிடுவான். நோய்கள் எதுக்காக வருதுன்னா நம்முடைய நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக வருகின்றன பல சமயங்கள்ல. பலவிதமான வியாதிகள் வருது, பாடம் படிப்பினை நமக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உடல் என்கின்ற அகங்காரம் இருக்கிறதே, அந்த அகங்காரம் அழிவதற்கு உடலாலே அழியும். உடல்ல மட்டும் கிடையாது, படிப்பினாலே அகங்காரம் உண்டு, பணத்தினாலே அகங்காரம் உண்டு, ஜாதியினாலே அகங்காரம் உண்டு, இப்படி அகங்காரம் பலவிதம் உண்டு. இங்கே இந்த அகங்காரம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது சூரபத்மன் மூலமாக. அகங்காரத்தினாலே நம்முடைய தேவ குணங்கள் நற்குணங்கள் பீடிக்கப்படுகின்றன, நல்ல மனது கெடுகிறது. ஒன்ற அடுத்தது, நமக்கே தெரியாது நம்ம பண்ண வினை பாபம், முதல்ல பண்ணியிருக்கக்கூடிய பாபங்கள் அப்படியே மூட்டை மூட்டையா நம்ம மேல அப்படியே கிடக்கிறது. நம்ம ஏன் தப்பு பண்றோம்னு நமக்கு தெரியறது இல்லை. நம்ம தப்பு பண்ணுகிறோம், ஆணவம் இல்லாம இருக்கலாம், சாதாரணமானவன் ஏன் தப்பு பண்றான்னே தெரியாது. சில பேருக்கு இது வந்து இது ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பணக்காரனா இருப்பான், சின்ன சின்ன பொருள் எல்லாம் திருடுவான். நமக்கு தெரிஞ்சவர் பெரிய பணக்காரர், ரொம்ப படிச்சவர், ஆனா அவர் போய் சின்ன சின்ன சாமானா கடையில சாக்லேட் திருவார், இப்படி எல்லாம் திருடுவார். அது யார், அதை விடுங்க என்ன கதை என்று. பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார், ஏன் அது வியாதின்னு சொல்லுவாங்க. அது அடுத்த விஷயம், இது ஏன் தவறு செய்கிறோம்னு தெரியாது. இது நம்முடைய கர்மா, நம்முடைய கர்மா. இது இப்படி வந்து இருக்கிறது, நல்லா இருக்கக்கூடிய இப்படி பண்றான், ஏன் இவனுக்கு என்ன பணத்துக்கு குறைச்சா, படிப்புக்கு குறைவரா, ஏன் இப்படி இருக்கிறான், பிடிபட்டு இருக்கிறார் அவர்லாம். சரி, மன்னித்து அனுப்புகிறார்கள், ஏன்னா பெரிய மனுஷன். ஆனா பெரிய மனுஷனுக்கே இந்த சிறிய குணம் இருக்கிறது, ஒரு பாவம் ஒரு காரணம், அடுத்த ஒரு காரணம் அறியாமை. நமக்கு அறியாமை இருக்கிறதே எனக்கு தெரியாது, அறியாமை இருக்கின்றது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இந்த மூன்றும் தான் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள், அசுரர்கள். இந்த அசுரர்கள் நம்மை பீடிக்கிறார்கள், நம்மை பீடிக்கிறார்கள். நமக்கு கஷ்டம் எப்படி வரும் தெரியுமா? காம குரோத லோப மோக மத மாச்சரிய அகங்கார மமக்கார, இந்த எட்டு குணங்களாலே நமக்கு வருகின்றது. என் குணத்தான்னு பகவானை சொல்லுவார்கள். அந்த பகவான் எண் குணங்கள் நல்ல குணங்கள் உடையவன், நமக்கு எட்டு இந்த கெட்ட விஷயங்கள் வந்தாச்சுன்னு சொன்னா நாம் அழுகிறோம். இன்னொருத்தரை பார்த்து ஆச்சரியப்பட்டான் துரியோதனன், அழிந்தான். அகங்காரப்பட்ட சூரபத்மன் அழிந்தான். காமத்திலே வயற்பட்டான் ராவணன், அழிந்தான். அறியாமையினாலே அண்ணனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று இருந்தான் கும்பகர்ணன், அவனும் சேர்ந்து அழிந்தான். இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள். காம குரோத லோப மோக மத மாச்சரியம், அது மட்டும் கிடையாது, அடுத்த ரெண்டு என்ன, அகங்காரம் மமக்காரம். இது முக்கியமான விஷயம். அதுதான் அகங்காரம் சூரபத்மன். இந்த மமக்காரம் மாதிரி அறியாமையினாலையும் பாவத்தினையும் என்னது என்னது என்னதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை வருகிறது. நான் எனது இந்த ரெண்டு குணங்களும் வருகின்றன. இந்த எட்டும் சேர்ந்து நம்ம படாத பாடுபடுத்துகிறது. பல இடத்துல அவகுண விரகனை அப்படின்னு பாடுவார் அருணகிரிநாதர்லாம். தாய்மானவர் சொல்லும் பொழுது கதறுகிறார். குணமன்று குணமன்றும் ஒன்றிலேன்பால் கோரர் எத்தனை, பக்ஷபாதம் எத்தனை, வன் குணங்கள் எத்தனை, கொடிய பால் கல்லாமை எத்தனை, அகந்தை எத்தனை, மன கள்ளம் எத்தனை, உள்ள நற்காரியம் சொல்லிடினும் அறியாமை எத்தனை, கதிக்கென்று அமைத்த அருளில் செல்லாமை எத்தனை, விருதா கோட்டி எண்ணிலோ செல்வது எத்தனை, முயற்சி சிந்தை எத்தனை, சலனம் இந்திரஜாலம் போன்ற தேகத்தில் வாஞ்சை முதலாய் அல்லாமை எத்தனை அமைத்தனை. பகவான் இடத்துல வேண்டுகிறார், எவ்வளவு கொடுத்திருக்கிற பகவானே, எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எனக்கு வந்து வியாதி வர்றதுங்கிறது எனக்கு அப்பாற்பட்ட விஷயம், என்னால ஒன்னும் பண்ண முடியல. டாக்டர் வந்தாலும் சார் வேற வழி இல்லை சார், நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும், பிபியும் சரி சுகரும் சரி வந்தா போகாது, வந்தாச்சு என்ன பண்ணும், கண்ட்ரோல்ல வச்சுக்குங்க, வேற வழி இல்ல, வந்தாச்சு நான் அனுபவிக்கிறேன். ஆனா என்னை மீறி சில காரியங்கள் நடக்கும் பொழுது என்னாலே என்னையே கட்டுப்படுத்த முடியாத பொழுது நான் தவிக்கிறேன். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். பக்கத்து வீட்டுல ஒரு அழகான பெரிய நாய் வச்சிருந்தார், ஒச்சனா ஆள் ஒசரத்துல ஒரு நாலு அடி, கிட்டத்தட்ட 3.5 அடி 4 அடி இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய வால், சாட்டை மாதிரி வாலு. அந்த நாய் அப்படி போகும்போது பெரிய காலோட நமக்கு பயமா இருக்கும், வாய் அதுவுமா போகும்பொழுது அப்படி பயமா இருக்கும். அந்த நாய் என்ன பண்ணுச்சு, வாழை பெருசா அப்படி அவர் அப்படி பக்கத்துல போகும்போது அப்படி கம்பீரமா நடக்கும், டகா டகான்னு குதிரைக்குட்டி மாதிரி நடக்கும், வாழை ஆட்டும். நம்ம பாரு எவ்வளவு நன்றியோட இருக்கிறது பார், நாய் எதா அழகா வாழை ஆட்டுது பார், நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு விதமா யோசிச்சு பாருங்க, நாய் வாழை ஆட்டினா நல்லா இருக்கு, வாழு நாய ஆட்டினா எப்படி இருக்கும்? யோசிக்கிறதுக்கே சங்கடமா இல்ல, வேடிக்கையா இல்ல? ஆனா அந்த விபரீதம் தானே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மனம் என்பது ஒரு கரணம், அதாவது நமக்கு ஒரு உபகரணம், ஒரு கருவி. அது அந்த கருவியை வைத்துக் கொண்டு மனத்தினாலே நான் என்ன செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும். ஆனா மனம் என்ன சொல்லுகிறதோ அதுபடித்தானே நான் நடக்கிறேன். இப்ப மனம் எனக்கு கருவியா, நான் மனத்துக்கு கருவியா? வள்ளலார் ரொம்ப அழகா சொல்லுவார், குரங்காட்டி குரங்க வச்சு ஆட்டும், ஆராம ஆராம ஆடுன்னு குரங்க ஆட்ட வைப்பான். ஆனா குரங்காட்டி இந்த குரங்கு ஆட்டினா எப்படி இருக்கும்? அது மாதிரி குரங்காகின்ற இந்த மனம் இருக்கிறதே, மனம் குரங்காட்டியான என்னை ஆட்டி படைக்கிறது, எனக்கு அதுதான் தாங்க முடியல. என்னாலே ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற காரியம் இருக்கும் பொழுது எனக்கு நோய் வருகிறது, பசிப்பிணி இருக்கிறது, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு சாப்பாடே வேண்டாம்னு இருக்க முடியாது, பட்டுத்தான் ஆகணும், நான் சாப்பிட்டுத்தான் ஆகணும். ஏதோ ஒரு சாப்பாடு, ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது, நான் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். மருந்து சாப்பிட்டாலும் சரி, கண்ட்ரோல வைத்துக் கொண்டுதான் இருக்கணும். ஆனா என்னுடைய மனம், இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்னுடைய கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் அவை என்னை கட்டுப்படுத்துகின்றன. நான் இப்ப என்ன பண்றது யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமை எல்லாருக்கும் இந்த நிலைமை இருக்கிறது. இது மாணிக்கவாசகர் சொல்லும் பொழுது, நான் எதுக்காக திரு திருப்பி திருவாசகம் சொல்லுகிறேன்னா, திருவாசகம் ஒரு அனுபவ ஞான நூல். அருணகிரிநாதனும் தன்னுடைய திருப்புகள்ல அனுபவ நூல், அனுபவ நூல், இதெல்லாம் பட்டு பட்டு அனுபவித்து கதறி இருக்கிறார்கள். கதறல் சாதாரணமான கதறல் இல்லை. எப்படி கதறி இருக்கிறார்கள்? தன்னுடைய இதயமே விண்டு வெடித்து விடும்படியாக நம்ம அந்த பாட்டை பாடும் பொழுது நமக்கு கண்ணீர் வரணும். அப்படிப்பட்ட ஒரு பாடல். அவர் ஒன்னு சொல்லுவார், நாங்கூலினை முய்க்கும் எறும்பனவே, எறும்பு நாங்கூழ்னு சொன்னா மண்புழுன்னு. நீங்க பார்த்திருக்கலாம், இந்த மழை காலத்துல என்ன பண்ணும், மண்புழுவானது அந்த மழை கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஓடின பிறகு பூமியில இருந்து வெளியில வரும். கட்டெரும்பானது என்ன பண்ணும்னா, புடிச்சுக்கு வந்து அப்பதான் அந்த இடத்துல. எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அலைப்புண்ட என்னை எந்தாய் விட்டெழுதி கண்டாய், ஐயோ என்னை கைவிட்டுடாதேன்னு புலம்புறார் நீத்தல் விண்ணப்பத்துல. எப்படிப்பட்டவன் தெரியுமானா, எறும்பு கிடத்துல அப்படியே சேர்ந்து ஒரு 20 எறும்பு 50 எறும்பு 100 எறும்பு பிடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கும், அப்படியே துடிக்கும். இந்த மண்புழுவானது துடிக்கும். எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அலைப்புண்ட என்னை எந்தாய் விட்டெடுதி கண்டா, என்னுடைய புலன்கள் இருக்கின்றன, என்னை கவ்விக்கொண்டிருக்கின்றன, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இறைவா என்னை விட்டுடாதே என்றார். இன்னொரு உதாரணம் சொல்லுவார், நெய்க்குடம் தன்னை முய்க்கும் எறும்பெனவே, என்னுடைய மனசு அல்லது இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்னை எப்படி படுத்துதுன்னு கேட்டா, அதுக்கு நெய்க்குடத்துல எறும்பு மொச்ச மாதிரி என்று அவர் சொல்லுவார். நம்ம உதாரணத்துல பார்க்கலாம், சர்க்கரை வைத்திருக்கிறோம், சர்க்கரை டப்பா ஜீனி சுகர் வைத்திருக்கிறோம், அது போய் எறும்பு போய் சேரும், எறும்பு வேண்டப்பட்டது இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும், அது வாட்டுக்கு எடுக்கும், அதை மொச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி என்னை துன்பங்கள் பிடிக்கின்றன, இந்த துன்பங்கள் எல்லாம் என்னை பீடித்துக் கொண்டிருக்கின்றன, நான் என்ன பண்றது, தவிக்கிறேன். இங்கே ஆற்றங்கரை மரணால் அலைப்புறுவேனை. இவருடைய உதாரணங்கள் நீத்தல் விண்ணப்பத்துல யாராவது படிச்சோம்னு சொன்னா, தயவு செய்து நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள், படிக்கலன்னா படிங்க, அப்படியே மனத்துல ஆணி அடிச்ச மாதிரி இறங்கும். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை அது! ஆத்தங்கரையில என்ன ஆகும், நீங்க ஆத்தங்கரை பக்கம் யாராவது ஆத்தங்கரை பக்கம் போனா சிட்டியில விட்டுருங்க, ஆத்தங்கரை பக்கம் போனீங்கன்னா தெரியும், இந்த பல இடத்துல ஆறுகள்ல தண்ணியே வர்றது கிடையாது, வந்தா ஒரே வெள்ளமா வந்து அடிச்சிட்டு போகுது. சரி, இப்பவே வெள்ளம் வந்து இருக்கும்போது பாக்கலாமே என்ன ஆகும், அங்கிங்க வீடுகள்லாம் தொங்கிட்டு இருக்கு, மரங்கள் அரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அரிச்சு அரிச்சு அரிச்சு வேர் மட்டும் இருக்கும், மரம் அப்படியே தொங்கிட்டு இருக்கும். இது ஆயிட்டு முழுசா அடிச்சுட்டு போனாலாவது பரவாயில்ல, இது இங்கே தொங்கிட்டு இருக்கும், வேர் இந்த பூமியில இருக்கும், அந்த மரத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அங்கே ஆறு. அது மாதிரி நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ யோசித்து பாருங்கள், இவ்வளவு கட்டங்கள் நமக்கு இருக்கிறதே இந்த புலன்களான அகங்காரத்தினாலே, மமகாரத்தினாலே, என்னுடைய கர்மங்களினாலே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே, இதுதான் அசுரர்கள் தேவர்களை பிடிப்பது, வேறொன்னும் கிடையாது. எல்லாரும் இதை கண்டுதான் பயந்து அப்படியே நடு நடுங்கி இந்த துன்பத்தின் சிந்தனாகுலம் ஆனவை என்று சொல்லி எத்தனையோ துன்பங்கள்ல வேண்டாம் இதை விட்டுட்டு என்னவாவது ஆகணும், எத்தனையோ பேர் எந்த எத்தனையோ வழிகளுக்கு போகிறார்கள். சில பேர் குடிக்க போறோம், ஏ இதை மறக்கணும், துன்பத்தை மறக்கணும்ன்றான், இன்னொரு துன்பத்துல போய் விழுத்துறான். சில பேர் என்ன பண்றான், போதை மருந்துக்கு அடிமையாகிறார்கள். சில பேர் அது என்னென்னமோ பண்ணுகிறான். சில பேர் என்ன பண்றான், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். என்னுடைய அனுபவம், சாக கிடந்த ஒரு அனுபவம், கஷ்டம் இருக்கிறதே மனக்கஷ்டம் ரொம்ப பெரியது, உடல் கஷ்டத்தை விட மனக்கஷ்டம் ரொம்ப பெரியது. மனசுல அவ்வளவு கஷ்டப்படும் பொழுது சிந்தை ஆகுலம், உடம்ப பத்தி சொல்ல சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தமையால். ஏன் சிந்தாகுலம்னு சொன்னார், மனத்துக்கு அதிதேவதையாக தேவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொரு தேவதைகளும் இங்கே இருக்கிறார்கள். இந்த உடலினை, இந்த பொறிகளை, இந்த எல்லாவற்றையும் என்னை அசுர குணங்கள், தீக்குணங்கள், அகங்கார இந்த காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கள் எல்லாம் பீடிக்கும் பொழுது நான் தவிக்கிறேன், செத்தாலும் பரவாயில்ல, வேண்டாம் சாகு, என்னால முடியாது. ஏன், உடல் பிணி மட்டுமே காரணம் அல்ல, உடல் பிணியோடு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தற்கொலைக்கு வந்து உடல் பிணி மட்டுமே காரணம் அல்ல, பெரும்பாலும் மனத்திலே வரக்கூடிய சங்கடங்கள் தான் காரணம். யாராவது இது மாதிரி சர்வே எடுத்து, எத்தனையோ சர்வேக்கள் இருக்கணும்னா படிச்சு பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்க, என்ன பெரிய காரணம்னு சொன்னா அந்த சமயத்துல க்ஷணத்துல வேண்டாம், என்னால இருக்க முடியாது, செத்து போயிடுறேன். ஏன், மனத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்களை என்னால தாழ முடியவில்லை, இறக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது, எறும்பிடை நாங்குள் என புலனால் அலைப்புண்ட எந்த என்னை எந்த விட்டுடுதி கண்டா. இந்த உதாரணத்தை நினைச்சுக்குங்க, இதுதான் நாம் கட்டப்படுகிறோம். இன்னொரு பெரிய உதாரணம், வால் நாய ஆட்டுற மாதிரி, வால் நாய ஆட்டுற மாதிரி. இந்த கட்டம் யாருக்குமே வராம இல்லையா, எல்லாரும் பரம சுகமா இருக்கிறோமா? நமக்கு இந்த ரெண்டு கட்டங்களும் வரத்தானே, மனக்கட்டமோ உடற்கட்டமோ ரெண்டும் வரத்தானே வருகிறது. இதுதான் அசுரர்கள் தேவர்களை பீடிப்பது. சரி, இப்ப நான் என்ன பண்றது, என்ன சார் வாசாலகம் உட்காந்து மேடையில் உட்காந்து பேசிடுறீங்க, இப்ப நான் என்ன பண்ணும், கஷ்டம் இருக்கிறது என்ன பண்ணணும், ஆணவம் இருக்கிறது, ஆணவத்தை அடக்க வழி சொல்லலாம், என்னுடைய பாவத்தை அடக்க நான் என்ன பண்றது, என்னுடைய அறியாமையை நான் எப்படி போக்கிக் கொள்வது, தீக்குணங்களை எப்படி அடக்குவது, இந்த தீ அசுரர்களை எல்லாம் எப்படி ஒழிப்பது, சரிங்களா? இதுதானே இப்போ இந்த கதையில இருக்கக்கூடிய கருத்தே, அதுதானே இந்த கருத்தை நான் எப்படி சொல்லுவது, அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த கஷ்டம் என்னன்னு. அந்த கட்டத்திலிருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. அந்த கட்டத்திலிருந்து எப்படியாவது ஏதாவது ஒரு சின்ன அந்த ஒரு இருண்ட ஒரு வானத்துல ஒரு மின்னல் கீற்றுன்னு சொல்லுவாங்களே, மாதிரி எங்க பார்த்தாலும் அந்தகாரமாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வெளிச்சம் வராதா, நான் அப்படியே ஆத்திர அடிபட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஏதோ ஒண்ணு கிடைக்காதா?
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
5: ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏகாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 32. இதற்கு முந்திய பகுதி வரை சிவாவரண பூஜையிலே இருக்கக்கூடிய துதிகளை கண்டோம். இப்பொழுது இவ்வுலக பயன்களை வழங்கக்கூடிய செயல்கள் மற்றும் சிவபூஜையினுடைய விதிமுறைகள் முதலிய விஷயங்கள் எல்லாம் 32 அத்தியாயத்திலே இருந்து கூறப்படுகின்றன. உபமன்யு முனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, இதுவரை இகபர உலக பயன்களை அளிக்கும் செயல்களின் செயல்முறைகளை பற்றி கூறினேன். இதில் செயல், ஜபம், தபம், தியானம் ஆகிய அனைத்தின் கூட்டுச் செயல்முறைகள் முழுவதும் ஒன்று சேர்ந்துள்ளது. இனி சிவனடியார் கற்கென்று இவ்வுலகிலேயே பயனளிக்கக்கூடிய பூஜை, ஹோமம், ஜபம், தியானம், தவம், தானம் முதலிய உயர்ந்த செயலை பற்றி கூறுவேனாக. மந்திரங்களின் பொருள் உணர்ந்து அறிஞர்கள் முதலில் மந்திரங்களை சித்தி செய்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் விரும்பியதை விரும்பிய வண்ணம் அளிக்கும் செயல்கள் கூட பயனை அளிக்காது. மந்திரங்களை சித்தி செய்திருந்தாலும் எந்த ஒரு கர்மத்தின் பயன் ஏதாவதொரு பெருந்தடையின் காரணமாக தடைப்படுவென்றால் அதை அறிந்தவர்கள் முதலில் அக்காரியத்தை தொடங்க மாட்டார்கள். முதலில் அத்தடைகளை நீக்குவதற்கு சகுன முதலியவர்களைக் கண்டு நன்கு பரிசீலித்து பின் அதை நீக்குவதற்கான செயல்களை செய்வார்கள். இவ்வாறு அத்தடைகளை நீக்குவதற்கான செயலை செய்யாமல் விடுத்து ஏதோ ஒரு மயக்கத்தால், அதாவது அறியாமையால் இவ்வுலக இன்பத்தை தரக்கூடிய செயலை செய்வானேயானால் அவன் அதற்கான எண்ணிய பயனை பெறமாட்டான். மேலும் அவனது செயலை கண்டு உலகம் அவனை கேலி செய்யும். எவனுக்கு நம்பிக்கை முற்றும் இல்லையோ அவன் அவ்வாறான கர்மங்களை செய்யவே வேண்டாம். ஏனெனில் அவனுக்குத்தான் அக்கர்மம் செய்வதில் எந்த ஒரு ஸ்ரத்தையும் ஈடுபாடும் இல்லையே. ஸ்ரத்தையில்லையெனில் அக்கர்மம் அவனுக்கு பயனை தராது. செய்த கர்மம் வீணாகில், அதாவது பயன் தராமல் போனால் அதில் தேவதைகளை குறைகூறி எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனெனில் சாஸ்திரங்களில் கூறியுள்ள முறைப்படி உண்மை ஸ்ரத்தையோடு கர்மங்களை செய்தவனுக்கு அதற்கான பயன் கிட்டியுள்ளதை கண் எதிரிலேயேதான் காண்கிறோமே. எவன் மந்திரத்தை முறைப்படி ஜபித்து அதன் சித்தியை பெற்றிருக்கிறானோ, கர்மத்திற்கு நேரும் இடையூறுகளை முழுவதுமாக களைந்திருக்கிறானோ, மந்திரத்தில் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறானோ, மனதில் பூரண ஸ்ரத்தை கொண்டிருக்கிறானோ, அவன் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்வானேயாகி நிச்சயம் அதற்கான பயனை பெறுகிறான். செயல் நற்பயனை தர வேண்டுமேயானால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். இரவில் ஹவிஸ், அதாவது கஞ்சிவிடிக்காத உப்பில்லாத அன்னம் மட்டும் சாப்பிட வேண்டும். அல்லது பாயசமோ பழமோ சாப்பிடலாம். மனதாலும் பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை நினைக்க கூடாது. எப்பொழுதும் உடல் முழுவதும் திருநீர் பூசி இருக்க வேண்டும். உடல் தூய்மையோடு உள்ள தூய்மையும் இருக்க வேண்டும். இவ்வாறு தனது ஆச்சாரத்தை, ஒழுக்கத்தை முறைப்படுத்திக் கொண்டு தனக்கு நலனளிக்கும் நல்லதொரு நாளில் நல்லதொரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு பூமாலைகள் கொண்டு அழகு செய்து அதன் நடுவில் முழங்கை அளவுள்ளதாக ஒரு இடத்தில் பசுஞ்சாணம் கொண்டு மெழுகி தாமரை போன்ற அமைப்புள்ளதாக ஒரு பத்ராசனத்தை வரையவும், அங்கு ஒளிரும் பொன் போன்று விளங்குமாறு கோலத்தால் அலங்கரிக்கவும், அத்தாமரை எட்டு தளங்கள் கொண்டதாக நடுப்பகுதியான கோச்ச கேசரத்தில் கர்ணிகையில் ரத்தினம் கொண்டு அழகு செய்யவும், அத்தாமரையின் நாளம் தனது உருவத்திற்கு ஒப்பாக இருக்கட்டும். இவ்வாறு அமைக்கப்பட்ட பொற்றாமரையில் அனிமாமுதிரி எட்டு சித்திகளும் உள்ளதாக மனதில் பாவனை செய்து கொள்ளவும். இவ்வாறு அமைக்கப்பட்ட கமலம் போன்ற பத்ராசனத்தின் நடுவில் ரத்தினம், பொன் அல்லது படிகமணியினால் ஆக்கப்பட்ட உயர்ந்த இலக்கணங்களுடன் கூடிய சிவலிங்கத்தை அமைத்து தன் சிவகணங்களோடு கூடிய பரமசிவனை முறைப்படி ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். அப்பொழுது சிவபிரான் அச்சிவலிங்கத்தில் எழுந்தருளி உள்ளதாக தியானிக்கவும். அவ்வாறு தியானிக்கப்படுகிற இறைவன் நான்கு திருமுகங்கள், நான்கு திருக்கரங்கள் கொண்டவர். உடல் முழுவதும் திருவாபரணங்கள், அறையில் புலித்தோல், திருமுகத்தில் பொன்முறுவல், கீழிரண்டு திருக்கரங்களில் வரத அபய முத்திரைகள், மேலிரண்டு திருக்கரங்களில் மனுமழுவும், சிவபூஜை செய்யும் சாதகன் விரும்பினால் எட்டு திருக்கரங்கள் கொண்டவராகவும் இறைவனை தியானிக்கலாம். அவ்வாறு தியானிக்கையில் இறைவனது வலதுபுற திருக்கரங்களில் முத்தலைச்சூலம், பரசு அதாவது மழு, கத்தி, வஜ்ரப்படை ஆகியனவும், இடது திருக்கரங்களில் பாசம், அங்குஷம், கேடயம், நாகம் அதாவது பாம்பு ஆகியனவும் விளங்குவதாக பாவிக்கவும். திருமேனியோ இளஞ்சூரியனை போன்று இளஞ்சிவப்பு நிறம். ஒவ்வொரு திருமுகத்திலும் மூன்று திருக்கண்கள். கிழக்கு நோக்கிய திருமுகம் சௌமியமாக அதாவது அமைதியாக தன் ஆகிருதிக்கு ஒப்ப ஒளி நிறைந்து விளங்குகிறது. தெற்கு நோக்கிய முகமோ கொண்டல் வண்ணம் அதாவது முகில் வண்ணம் பயங்கரமானது. வடக்கு நோக்கிய திருமுகம் பவளம் போன்று சிவந்தது. முன்னெற்றிமையில் மயிர் நீல நிறமானது, அழகானது. மேற்கு நோக்கிய திருமுகம் முழு நிலவு போன்ற ஒளியுடன் சாந்தமாக உள்ளது. அங்கு தலையில் சந்திரன் விளங்குகிறான். சிவபிரானது இடது துறையில் இறைவு விளங்குகிறாள். அவளது திருமேனி 16 வயது இளமங்கையின் திருமேனி போல் மனம் கவர்வதாக உள்ளது. அவள் மகாலட்சுமி என்ற திருநாமம் கொண்டு விளங்குகிறாள். இவ்வாறு பாவனை ரூபமான சிவமூர்த்தியை மனதில் தியானித்து சகலீகரணம் என்கிற சடங்கை செய்து பரம கல்யாணமயனான சிவபெருமானை ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். இறைவரது திரு அபிஷேகத்திற்காக கபிலை பசுவின் பாலையும் அதாவது காராம்புசுவின் பாலையும் பஞ்சாமிரத்தையும் தயார் செய்து கொள்க. கஸ்தூரி மஞ்சள் பொடி முதலிய திருமஞ்சன பொடிகளையும் சேகரித்து வைத்துக் கொள்ளவும். இதன் பின் கிழக்கில் ஒரு மண்டலம் எழுதி ரத்தப்பிடிகளால் கமலம் எழுதி நன்கு அலங்கரித்து அதன் நடுவில் ஈசான கலசத்தை வைக்கவும். அதை சுற்றி நாற்புறமும் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்துரம் என்கிற நான்கு கலசங்களை வைக்கவும். பின்பு இவற்றை சுற்றி எட்டு திசைகளிலும் வித்யேஸ்வரன் முதலிய எட்டு தேவதைகளுக்காக நூல் சுற்றிய நீர் நிரம்பிய எட்டு கலசங்களை வைக்கவும். அக்கலசங்களில் மந்திரம் கூறி பவித்திரமான மூலிகை முதலிய பொருட்களை இட்டு நல்ல வஸ்திரங்களால் அக்கலசங்களை சுற்றும். இவ்வாறு வைத்த திருக்கலசங்களில் அவாகனம் முதலிய பூஜைகளை செய்து மந்திரங்களை ஜபித்து இறைவனது திரு அபிஷேக சமயத்தில் வாத்தியங்கள் ஒலிக்க இக்கலச நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யவும். பின் தர்ப்பை புல் நீர், பொன்னும் மணியும் உறவித்த நீர், பஞ்சகவ்யம் முதலியவற்றை சந்தனம் புஷ்பம் ஆகியவற்றால் நறுமணம் முறை செய்து மந்திரங்களை ஜபித்துக் கொண்டே அக்கலச நீரால் முறைப்படி இறைவனை நீராட்ட வேண்டும். பின் கந்தம் புஷ்பம் தூபதீபனை நிவேதனம் அளித்து பூஜையை முடிக்கவும். இறைவருக்கு பூசும் சந்தனம் முதலிய நறுமணம்

செய்யலாம். வெல்லம், நெய் கலந்த சர்க்கரை பொங்கலை நிவேதனம் செய்யவும், நறுமணமுள்ள பொருட்கள் உறவைத்த நல்ல நீரை இறைவன் அருந்துவதற்காக தரவும், பின் வாயு தூய்மையடைய ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் அடங்கிய தாம்பூலத்தை நிவேதனம் செய்யவும், ரத்னாபரணங்கள் நல்லாடைகள் ஆகியனவற்றை நம் இஷ்டதேவதையான இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம். கீதம் பாடலாம், வாத்தியங்கள் முழங்கலாம், நர்த்தனம் செய்யலாம். இவை அனைத்தும் இறைவருக்கு உகந்த உபச்சாரங்களாகும். இவ்வாறு பூஜையை முடித்தபின் மூலமந்திரத்தை 100,000 முறை ஜபிக்கலாம். குறைந்தபட்சமாக ஒரு முறையாவது பூஜை செய்ய வேண்டும். 2-3 முறையும் செய்யலாம். எவ்வளவு அதிகம் செய்கிறோமோ அத்துணை அளவு பயனதிகம். எத்தனை ஹோம திரவியங்கள் உள்ளனவோ அவற்றால் குறைந்தது 10 முறை அல்லது அதிகமாக 100 முறை ஹோமம் செய்யவும். மாரணம் உச்சாரணம் முதலிய பிரயோகங்களில் சிவபிரானது கோர ரூபத்தை தியானிக்கவும். சாந்தி கர்மா புத்தி தரும் கர்மா முதலியவற்றில் சிவபிரானது சௌமியமான அழகான அமைதியான ஸ்வரூபத்தை தியானிக்கவும். மாரணம் முதலிய ஹோமங்களில் இரும்பினால் செய்யப்பட்ட ஹோமக்கரண்டிகளை பயன்படுத்தவும். சாந்தி கர்மாக்களில் பொன்னாலாகிய ஹோமக்கரண்டிகளை உபயோகிக்கலாம். அகால மரணம் முதலியவற்றை விளக்க நெய் பால் ஆகியவற்றில் நினைத்த அருகம்புல் தேன் நெய் கலந்த சுத்தாண்ணம் அதாவது கவிஸ் அல்லது வெறும் பாலினால் ஹோமம் செய்யலாம். நோய்கள் தீர வெள்ளை எள்ளினால் ஹோமம் செய்ய வேண்டும். நல்ல செழுமை வேண்டுபவன் பெரும் வறுமை நீங்க நெய் பால் அல்லது தாமரை பூக்களால் ஹோமம் செய்யவும். பிறரை நம்பசம் ஆக்க வேண்டுமானால் ஜாதி மல்லிகை முல்லைப்பூ மருதாணிப்பூ ஆகியனவற்றை நெய்யில் தோய்த்து ஹோமம் செய்யலாம். அந்தணர்களாக இருப்பின் பிறரை தன் வசப்படுத்த செவ்வரளிப்பூவை நெய்யில் நினைத்து ஹோமம் செய்யவும். உச்சாரணத்திற்கு நல்லெண்ணெயினும் பகையான பிறரை தடுப்பதற்கு தேனினாலும் ஹோமம் செய்யலாம். வெண் கருகினாலும் இந்த ஹோமத்தை செய்யலாம். மாரணம் உச்சாரணம் ஆகிய அபிசார வேள்விகளை ஆலம்பினை எள் ஆகியனவற்றால் செய்யலாம். ஒருவரோடு ஒருவர் சேராமல் இருவரை பிரிப்பதான வித்வேஷண ஹோமத்தை தேங்காய் எண்ணெயினால் செய்யவும். ஆலம்பினையினால் பந்தன வேள்வியை செய்யலாம். அதாவது பிறரை கட்டக்கூடிய வேள்வியை செய்யலாம். சிவப்பு கடுகோடு பிற ஹோம திரவியங்களையும் சேர்த்து ஹோமம் செய்தால் பிற சேனைகளையும் நம் பக்கல் வராமல் தடுக்கலாம். அபிசார ஹோமங்களில் கைச்சக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயினால் ஹோமம் செய்ய பயன் விரைவில் கிட்டும். கடுக்காய்த்தோல் பருத்திக்கொட்டை பருத்திக்காய் அல்லது நல்லெண்ணெயில் தோய்த்த கடுகு ஆகியவற்றாலும் அபிசார ஹோமத்தை செய்யலாம். பாலினால் ஹோமம் செய்தால் ஜுரம் விலகும், அதாவது காய்ச்சல் விலகும். அனைத்து நலன்களையும் அளிக்கும் தேன் நெய் தயிர் ஆகிய மூன்றையும் கலந்து அல்லது பாலன்னம் அல்லது பாலினால் மட்டும் ஹோமம் செய்வது அனைத்து நலன்களையும் அளிக்கும். 7 வகை சமித்துக்கள் கொண்டு சாந்தி காமிய ஹோமங்களை செய்யலாம். பொதுவாக ஹோம திரவியங்களால் ஹோமம் செய்ய வசியம் மற்றும் பிறரை தன் பக்கம் இழுப்பது ஆகியவைகளில் பயன்பெறலாம். பில்வ இலையினால் ஹோமம் செய்ய வசீகரணமும் செல்வமும் பெறலாம். மேலும் அது எதிரிகளையும் வெல்லும். வெற்றி தரும் சாந்தி கர்ம ஹோமங்களில் பலாசம் அதாவது புரசு கருங்காலி முதலியவற்றின் சமித்துக்கள் கொண்டு ஹோமம் செய்தல் வேண்டும். கொடூரமான கர்மங்களில் அரளி எருக்கு சமித்துக்களையும் சண்டை சச்சரவைகளில் முட்கள் கொண்ட மரங்களின் சமித்துக்களையும் உபயோகித்து ஹோமம் செய்ய வேண்டும். சாந்தி புஷ்டிக்கான வேள்விகளை பொதுவாக சாந்தமான குணம் உடையவர்கள்தான் அதாவது அமைதியான குணம் உடையவர்கள்தான் செய்வர். தயவற்றவர்களும் கோபம் உடையவர்களும் அபிசார ஹோமங்கள் செய்வதில்தான் ஈடுபாடு கொள்வார்கள். எப்பொழுது தனக்கு பெரும் தீங்கு நேருமோ வேறு வழியில் அதற்கான கழுவாய் காண இயலவில்லையோ அப்பொழுதும் தன் பகைவரான ஆததாகியை அடைக்க வேண்டி வேறு வழியே இல்லை என்னும் பொழுதும் தான் இந்த அபிசார கர்மாவை செய்யலாம். இதிலே ஆசிரியர் ஒரு குறிப்பு தருகிறார். ஆததாயி என்பவன் யார் எனில், வீட்டுக்கு தீ வைப்பவன், விஷம் வைப்பவன், விஷம் தருபவன், ஆயுதம் கொண்டு கொள்பவன், பணத்தை திருடுபவன், பிறரது நலத்தையும் பிறரது மனைவியையும் அபகரிப்பவன் ஆகிய 6 பேரும் ஆததாயிகள் என்கிறது மனுநீதி. இது ஆசிரியருடைய உரையாசிரியருடைய குறிப்பு. தொடர்கிறோம். தனது மன்னருக்கு தீங்கு செய்ய நினைத்து ஒருபோதும் அபிசார கர்மாவை செய்யக்கூடாது. ஒருவர் அஸ்திகராகவும் தர்மாத்மாகவும் கொண்டாடத்தக்கவராகவும் இருப்பாரேயானால் அவரோடு ஆததாயிக்கான செயலை செய்ய வேண்டியிருந்தாலும் அவரை கெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அபிசாரமான கர்மத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. எவன் ஒருவன் மனம் சொல் உடல் மூலம் சிவபெருமானையே கொண்டாடி வருகிறானோ அவனுக்கோ மன்னருக்கோ தவறியும் அபிசார கர்மாவை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்பவன் கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஆகவே தனக்கு நன்மையே விரும்புபவன் எவ்வகையிலும் சிவனடியாருக்கோ மன்னனுக்கோ அபிசார கர்மாவின் மூலம் தீங்கிழைக்க கூடாது. தனக்கு நன்மையே விரும்புபவன் எவ்வகையிலும் சிவனடியார்க்கோ மன்னனுக்கோ அபிசார கர்மாவின் மூலம் தீங்கிழைக்க கூடாது. வேறு எவருக்காவது கூட அவ்வாறு மரணம் முதலிய தீங்குகளை தவறி செய்தாலும் அதற்காக பச்சாதாபம் கொண்டு பிராயச்சித்தங்களை செய்து கொள்ள வேண்டும். நர்மதை நதியில் தோன்றும் பானலிங்கம், ரிஷிகளால் பிரதிட்டை செய்யப்பட்ட லிங்கம் அல்லது வைதிக மந்திரங்கள் கூறி பிரதிட்டை செய்யப்பட்ட லிங்கம் ஆகியனவற்றில் ஏதாவது ஒன்றை ஏழையோ செல்வந்தனோ பூஜிக்கலாம். இவ்வாறான சிவலிங்கம் கிடைக்கவில்லை என்றால்
பொன்னால்.

0: ரத்தினத்தால் வசிக்கப்பட்ட சிவலிங்கத்தை பூஜிக்கலாம். பொன் ரத்தினம் ஆகியனவற்றை சம்பாதிக்க சக்தி அற்றவனாகில் மனதினாலேயே ஆக்கப்பட்ட மானசீக சிவலிங்கமூர்த்தி அமைத்து மானசீக பூஜையும் செய்யலாம். இவ்வளவும் செய்ய இயலவில்லையானால் இதற்கீடான திரவியங்களால் சிவலிங்கமூர்த்தியை கற்பனை செய்தும் பூஜிக்கலாம். சிலருக்கு சில அம்சங்களை சேகரிக்க முடியலாம், சிலருக்கு சில சமயம் முடியாமலும் போகலாம். எப்படியானாலும் தன் தகுதிக்கேற்ப ஒருவன் பூஜை பிரிவானாகில் அது அவனுக்கு நிச்சயம் பயன் அளிக்காமல் போகாது. பூஜை செய்தும் பயன் கிட்டாமற் போனால் திரும்ப திரும்ப இரண்டு மூன்று முறை அப்பூஜையை விடாமல் செய்ய வேண்டும். அப்பொழுது நிச்சயம் பயன் தென்படும். பூஜைக்காக பயன்படுத்தப்பட்ட பொன் ரத்தினம் போன்ற உயர்ந்த பொருட்களை குருவிற்கு தந்துவிட வேண்டும். கூடவே தட்சிணையையும் தந்தாக வேண்டும். குருவிற்கு அதை பெற்றுக்கொள்ள மனம் இல்லையானால் அவை அனைத்தையும் சிவார்ப்பணமாக செய்யவும் அல்லது சிவன் அடியார்களுக்கு தந்துவிடலாம். இதைத் தவிர மற்றவர்களுக்கு தருவதற்கான ஆதாரம் ஏதுமில்லை, அதாவது முறை ஏதுமில்லை. எவன் குருவை எதிர்நோக்காது தானே தன்னால் முடிந்தவரை பூஜையை செய்வானோ அவனும் இம்மாதிரித்தான் செய்ய வேண்டும். பூஜைக்கு வைக்கப்பட்ட பொருள்களை தானே எடுத்துக் கொள்ளக்கூடாது. பேராசை காரணமாக எந்த மூடன் பூஜைக்கு அங்கமான பொருட்களை தானே எடுத்துக் கொள்கிறானோ அவன் விரும்பிய பயனை பெறமாட்டான். இதில் ஆராய்வதற்கென்று எதுவுமே இல்லை. பிறர் பூஜித்த சிவலிங்கத்தை ஒருவன் எடுத்துக் கொள்ளட்டும் அல்லது எடுத்துக் கொள்ளாமல் போகட்டும், அது அவனது விருப்பம். அவ்வாறு எடுத்துக்கொண்டால் தினமும் தானாகவோ அல்லது வேறொருவரை கொண்டோ சிவபூஜையை செய்ய வேண்டும். எவன் ஒருவன் இப்பூஜையை சாஸ்திர முறைப்படி தவறாது செய்கிறானோ அவன் பயனை பெறுவதில் இன்றும் வஞ்சிக்கப்பட மாட்டான். இதன் பெருமையை கூற இன்னும் என்னதான் சொல்ல வேண்டும்? இனி இச்சிவபூஜையின் உயர்ந்த பயனை பற்றி சுருக்கமாக சொல்லுவேன் கேள். இதனால் பகை வெல்லலாம். சிவபூஜையினால் பகை வெல்லலாம். நோயினால் பீடிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தாலும் அந்த அபாயம் நீங்கி இன்பம் பெறலாம். சிவபூஜை செய்தால் நோயினால் பீடிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தாலும் அந்த அபாயம் நீங்கி இன்பம் பெறலாம். கருமியானவன் கொடையாளியாகவும் பரம தரித்திரன் குபேரனாகவும் ஆகலாம். அழகற்றவன் மன்மதனைப் போல அழகாகவும் கிழவன் இளைஞனாகவும் ஆகலாம். பகைவன் ஒரு நொடியில் நண்பனாவான், விரோதி பணியாளனாகி விடுவான். அமுதமும் விஷமாகலாம், விஷமும் அமுதமாகலாம். கடல் நிலம் போலவும் தரை கடல் போலவும் கூட ஆகிவிடும். பள்ளமும் மலை போல் உயரமாகும், மலையும் பள்ளமாகலாம். தீயும் குளிர்ந்த உடையாகும், நீரோடையும் தீ போல் வெம்மையாகும். நந்தனவனம் காடாகும், காடும் உய்யானவனமாகும். அற்ப பிராணியும் சிறிய சிங்கம் போல் வலிமை பெற்றதாகும். சிங்கமும் வீட்டு விலங்கு போல் நாம் சொல்வதை செய்வதாகும். பெண்களும் நம்மிடம் அதிக பிரியம் கொள்வார்கள். செல்வம் நம்மிடம் நிலைத்து நிற்கும். வாணியான சரஸ்வதி தேவி நம் விருப்பப்படி நாவில் உலா வருவாள். புகழ் தாசியைப் போல் எங்கும் பரவும். மனம் நம் விருப்பப்படி முறையான வழியில் செல்லும். புத்தி வைரத்தையும் துளைக்கும் ஊசி போல் கூர்மையாகும். வலிமையோ பியற்காற்றைப் போல் விரல் பெறும். பலம் மதன் கொண்ட யானை போல் பெருந்திரல் பெறும். பகைவர்களது முயற்சியும் செயலும் அப்படியே அசையாது நின்றுவிடும். பகைவர்களது நண்பர்கள் அவர்களுக்கே பகைவர்கள் ஆகிவிடுவார்கள். பகைவர்கள் தங்கள் சுற்றம் சூழ உயிருடன் இருந்தும் நடைப்பிடமாகி விடுவார்கள். சிவமந்திரம் ஜபித்த சித்த புருஷர்களுக்கு ஆபத்து நேர்ந்தாலும் அது அவர்களை விட்டு விலகும். ஆபத்தின் தாக்கம் அவர்களை ஒன்றும் செய்யாது. அவர்கள் அமரத்தும் இரவாமையை பெற்றுவிடுவார்கள். பத்தியமற்ற ஆதாரமும் அவர்களுக்கு மருந்தாகிவிடும். உலகியல் இன்பங்களிலேயே ஒன்றி திளைத்தாலும் அவர்களது இளமை குன்றாது. உள்ளங்கை நல்லிக்கறி போல் அவர்கள் வருங்காலத்தை அறிவார்கள். அனிமா முதலிய எண்வகை சித்திகளும் அவர்கள் விரும்பிய பயனை அளிக்கும். பல சொல்லி காமருவது ஏன்? இச்சிவபூஜையை செய்ததின் விருப்பங்கள் அனைத்தும் தவறாது நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை. மேலும் இதனால் பெற இயலாத பயன் ஒன்றும் இல்லை. உபமன் முனிவர் கூறுகிறார், யதுநந்தனா, ஸ்ரீ கிருஷ்ணா, இனி பரலோகத்திற்கான பயனை தரும் கர்மாவை பற்றி கூறுகிறேன் கேள். இதற்கு ஈடான கர்மா உலகங்களிலும் இல்லை. இது எல்லையற்ற புண்ணியமானது. தேவர்கள் அனைவராலும் அனுஷ்டிக்கப்பட்டது. பிரம்மதேவர், ஸ்ரீமன் நாராயணன், ருத்ரன், இந்திரன் முதலிய எண்டிசை தலைவர்கள், சூரியன் முதலிய 9 கிரகங்கள், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் முதலிய பிரம்மரிஷிகள், ஸ்வேதர், அகஸ்தியர், ததீசி முதலிய பிரம்மத்தை நன்கறிந்த முனிவர்கள், நம்மை போன்ற சிவபக்தர்கள், நந்திகேஸ்வரர், மகாகாலர், பிருங்கிரிஷி முதலிய சிவகணங்கள், பாதாளத்தில் வசிக்கும் தைத்தியர்கள், ஆதிசேஷன் முதலிய பெருநாகங்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், அரக்கர்கள், பூத பிரேத விசாரகர்கள் ஆகிய அனைவரும் தங்கள் தங்கள் பதவியை பெறுவதற்காக இவ்விதிமுறைகளையே தான் அனுஷ்டித்தார்கள். இவ்விதியை பின்பற்றித்தான் தேவர்கள் தேவர்கள் என்கிற நிலையை பெற்றார்கள். பிரம்மதேவர் பிரம்மதேவரானதும், ஸ்ரீ விஷ்ணு காக்கும் கடவுளானதும், ருத்ரர் ருத்ரரானதும், இந்திரன் தேவர்கோன் ஆனதும், கணபதி கணங்களின் தலைவர் ஆனதும் இந்த அனுஷ்டானத்தினால்தான். வெண்சந்தனம் கலந்த நறுமண நீரால் இறைவன் இறைவிக்கு நீராடல் செய்து, மலர்ந்த வெண்டாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து, அவர்களது திருவடிகளிலேயே நெடுஞ்சாண்டடையாக விழுந்து வணங்கி அங்கேயே பெருக்கி மெழுகி தூய்மை செய்யப்பட்ட இடத்தில் அழகிய பத்மாசனத்தை, அதாவது தாமரை ஆசனத்தை செய்து வைக்கவும். செல்வச் செழுமை இருப்பின் பொன்னாலோ ரத்தினத்தாலோ கூட பத்மாசனத்தை செய்யலாம். அந்த பத்மாசனத்தின் இதழ்களின் நடுவில் ஒரு கட்டை விரல் அளவுள்ள அழகிய சிறிய நறுமணமுள்ள சிவலிங்கத்தை வைக்கவும். வலதுபுறம் இவ்வாறு தாவித்த லிங்கத்திற்கு பில்வ இலைகள் கொண்டு பூஜை செய்யவும். இவ்விறைவரது வலதுபுறம் அகரு, பின்புறம் மனச்சிலை, வடக்குப்புறம் சந்தனம், கிழக்குப்புறம் ஹரிதாளம் என்கிற நறுமணப் பொருட்களை இறைக்கவும். பின் நல்ல அழகான நறுமணப் பூக்களால் பூஜிக்கவும். நாற்புறம் அகரு, குங்கிலியம் முதலிய நறுமண தூபங்கள் காட்டவும். அழகிய தூய மெல்லிய வஸ்திரங்களை இறைவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். நெய்கலந்த நெய்ப்பாயசமே நிவேதனம், நெய்தீபம் ஏற்றவும். அனைத்து உபச்சாரங்களையும் முறைப்படி மந்திரம் சொல்லி செய்யவும். பின் இறைவனை வலம் வந்து கீழே விழுந்து வணங்கி பின் தெரிந்த துதிமாலைகள் கூறி துதிக்கவும். பூஜை முடிந்தவின் பூஜையில் ஏற்பட்டிருக்கும் பிழைகளுக்கான க்ஷமா பிரார்த்தனை, அதாவது மன்னிப்பு கோருதல் செய்யவும். பின்பு சிவபிரானின் ஐந்தெழுத்து ஓதி அனைத்து உபச்சாரங்களையும் சிவார்ப்பணம் செய்ய வேண்டும். பின்னர் தென்முகம் நோக்கி விற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தி பிரானை வேண்டி அவரையே அடைக்கலமாக பற்ற வேண்டும். எவன் ஒருவன் தினமும் ஐந்து நறுமணப் பொருள்கள் மயமாக சிவலிங்கத்தை பூஜிக்கிறானோ அவன் அனைத்து பாவங்களினின்றும் விடுதலை பெறுகிறான், சிவலோகத்தை பெறுகிறான். இச்சிவலிங்க மகாவிரதம் மிகவும் உயர்ந்தது, ரகசியமானது. நீ சிவபக்தனாக இருப்பதால் ஸ்ரீகிருஷ்ணா உனக்கு இதை கூறினேன். இதை எவருக்கும் உபதேசிக்க கூடாது, சிவனடியாருக்கு மட்டுமே உபதேசிக்கலாம். முன்பர் காலத்தில் அச்சிவப்பரம்பொருளே இவ்விரதத்தை உபதேசித்தார்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறையில் அருளியது திரோதான சுத்தி மாணிக்கவாசகப் பெருமான் சிவபெருமானை துயில் எழுப்புவதற்காக பாடும் பொருட்டு அமையப்பெற்றதால் இதற்கு திருப்பள்ளி எழுச்சி என்று சுவாமிகள் அருளி செய்தார். இதிலே திரோதான சுத்தி எனப்படும் மறைப்பு நீக்கத்தை பற்றி சுவாமிகள் பாடியுள்ளார். இது 10 பாடல்களை கொண்டதாகும்.

0: சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: என்றுரைக்கும் என பகர்ந்த சூதரதமை நோக்கி எமதிரையே, ஞான குன்றனைய தவ முனியே, குருமதியே மறுமொழிவாய் குளர்ந்தீமை என்று திருவுளக்கடையில் என்னற்க என தளவுற்றிறந்து வேணி தென்றலுளவும் கதிர் போற்றி ராத முதல முடிசுப்பு என்றார். அதனாலே சூதமுனிவரை பணிந்து போற்றி அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து, இப்படி குறுக்கே நாங்க தேவரிடத்துல பேசுகிறோம் என்று வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டு அதுக்கு மேல பேசுறாங்க. இன்னமுதின் மேற்சுவை இந்து மேற்சீதளமும் இரவிகாலும், அதிகால அமுதத்தை விட உயர்ந்த சுவை உண்டா, சந்திரனை விட குளிர்ச்சி உள்ள பொருள் உண்டா, பதுமராகத்தை விட உயர்ந்த மணி இருக்குதா, திருமாலால நினைத்திற்கு அரியதாய் இருக்கிற சிவசாயத்தை விட மேலான பதம் இருக்கிறதா, அமுதத்தை விட சுவையான பொருள் இல்லை, சந்திரனை விட குளிர்ச்சி உள்ள பொருள் கிடையாது, அதே மாதிரி பதுமராக என்கின்ற மாணிக்கத்தை விட உயர்ந்த மணி கிடையாது, மாயனால கூட திருமாலால கூட நினைத்திற்கு அரிதா இருக்கிற சிவலோகம் சிவசாயிச்சு இருக்கே, அதை விட உயர்ந்த பதவி கிடையாது. அப்படி இருக்க காசியை விட உயர்ந்த தலமும் உண்டோ என்று கேட்டாரு. காசியை விட உயர்ந்ததுன்னு காசி கொடுங்கன்னு சொன்னார அவர்கள் இதெல்லாம் சொல்லி, அது போல காசி தானே உயர்ந்தது, காசியை விட உயர்ந்த தலம் உண்டோ என்று கேட்டாரலாம். இன்னமுதின் மேற்சுவையும் இந்து மேற்சீதளமும் இரவிகாலும், பன்னகமே தருபதும ராகத்தின் மேன்மணியும் பணிலமாயன், உன்னறிய சிவசாயி உன்னறிய பரசிவ சாயுச்சியத்தின் மேற்பதமும் உலகினாலும், தன்னிகரில் காசியின் மேற்றளமும் உளதோ வென்றார் தவத்தினுக்க, காசியை விட உயர்ந்ததளம் உண்டோ சாமி என்று சூதமுனிவரை கேட்டார். தூயகதை முனி நகைத்து, அது சூதமுனிவர் நகைத்து சிரிச்சு, முறைமுறை கோடியிரமுடி துளக்கஞ்செய்து, நேயமிகு முளமரங்கி நீவீர் விளம்பிய நினைவு நீர்மயாம், நீங்கள் கேட்டது நியாயந்தான், நீங்கள் கேட்டது நியாயந்தான், ராயவருடன் அணிவிரித்து புலன்வழிவோம் அறிவுறுப்பட்ட அவிடும் தன்மை தாயனைய பரிவனுடன் அவர் கேட்ப சாற்றுகின்றார். அது எப்படி சொல்றாருன்னா, தன்னுடைய பிள்ளையானது அழகாகவும் ஞானமாகவும் புத்தியாகவும் ஆற்றலுடையதாயும் ஆபரணங்களை அணிந்ததாயும் நல்ல சம்பாத்தியத்தையும் உடையதாய் இருந்தா யார் மகிழ்வார்கள், தாய் தகப்பன் தான் பிள்ளையானது எல்லா வகையிலும் சிறப்புடையதா இருந்தா மகிழ்ச்சி யாருக்கு உண்டாகும், தாய்க்குத்தான் உண்டாகும், தந்தைக்கு உண்டாகும். அது போல உற்ற உரை பெற்றவர்கள் ஓக எலது உளவோ, ஒன்றொழுக்க மெய்தி மற்றுள்ளது நிற்க வந்த வாரணவாசி குழிந்தின் வன்மை கேட்ப, முற்று பெரிதாசையுளே மென்றுரைத்த பன்முறை முன்னூல் வேந்தர் பற்று பற்றுருதி உடு கேட்க பாயிரனோடு வலிசூத பகவான் சொல்வான். அதனாலே வாரணத்தில் இருக்கிற காசியானது வந்து தாய் என்று சொன்னால், காசிலிங்கம் தாய் என்று சொன்னால் இந்த அவினாசிலிங்கம் புள்ளை மாதிரி, புள்ளை சிறப்புடையன்னு சொன்னா யார் மகிழ்வார், காசி விஸ்வநாதரே மகிழ்றாரா அவினாசி லிங்கத்தை, இப்படி காசி விஸ்வநாதரே சந்தோஷப்படுறாரா அவினாசி லிங்கத்தை பார், அது தாயாக இருக்குதா, இது வந்து புள்ளை மாதிரி. அதனாலே அப்படிப்பட்ட வரணவாசி குழுந்து சிவபெருமானுடைய கீர்த்திகளை நிறைய சொல்லுகிறது, அந்த கீர்த்தியை கேட்க நாங்க ஆசையுடையவர்கள் என்று அந்த முனிவர்கள் எல்லாம் சொல்ல, அதற்கு மேல சூத முனிவர் சொல்ல தொடங்குகிறார். அது தலை உற்பத்தி சருக்கம்னு தொடங்குது, அந்த தலை உற்பத்தி சருக்கம் முதல்ல 49வது பாடலில், சேனுலகம் தாபரித்த செம்பொன்மேறு சிகரி நிகர் ரசிதவன் கைலமேவும் தானு வரும் புரியாத பரமானந்த தவமுனிவன் நிறைந்திருந்து சபையின் ஆப்பன். அதனாலே உயர்ந்த ஆகாயத்தை அளாவி இருக்கின்ற செம்பொன்னால செய்யப்பட்ட சிகரிகளை உடைய ரஷிதமலை, ரஷிதமலை என்றால் வெள்ளிமலை கைலாயம், அந்த கைலாயத்திலே சிவபெருமானுடைய அருளை பிரியாத பரமஞானத்தை உடைய முனிவர்கள் நிறைந்த சபை இருக்கிறது, பரமஞானம் உடைய முனிவர்கள் சபை இருக்கிறது. அந்த சபையிலே நடுவிலே சுரிகை என்கின்ற வாழையும் பெரம்பையும் நெற்றிக்கண்ணுடையவராய் இருக்கிற திருநந்தி தேவர் எழுந்தருளி இருந்தார். அவர் நெற்றிக்கண்ணு நீலகண்டன் சதுர்புஷம் மான்மொழு இவைகள் எல்லாம் சிவ சாரூபம், இரண்டாவது சிவன் சொல்றது வேற, திருநந்தி தேவரை இரண்டாவது சிவன் சொல்றது, சிவபெருமானை போன்ற உருவம், சிவபெருமானை போன்ற வடிவன் உடையவராக இருப்பார். அப்படிப்பட்ட அந்த திருநந்தேவரை காமமெதிர் அருகிருந்த சரத்குமார் கண்ணருவி அனுபூதிகள் இந்த காலை, ஜனத்குமார் முனிவரானவர் திருநந்தேவரை பார்த்து தொழுது வணங்கி, நந்தியே முந்துகணன் அதற்கெல்லாம் நாயகமே, கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர். தூயகதி நல்கு தானன் தந்தியே துணை புரிந்த முருகர் கூற தவமையந்த பெருந்தகினி கேட்டதன்மை. தூய கதியை உடுக்கின்ற தலம் தானம் தானம் தந்தி துணை புரிந்த தந்தியாகிய விநாயகர் முருகனுக்கு துணை புரிஞ்சார் அல்லவா, பல தடவை புரிஞ்சிருக்கிறாரு. கல்யாணம் பண்றது கொல்லி கல்யாணத்துக்கு அவரு தானே முன்னு பண்ணி வச்சாரு. யாரு? விநாயகர். துணை புரிந்த முருகர் கூற தவமையந்த அந்த முருகர்கிட்ட நீங்க கேட்ட, முருகர்கிட்ட நீங்க கேட்ட தன்மை புந்தியே சிறியேற்கும் புகந்து பெண்ணும் புக்கொழியும் அவிநாசி புரிவிரதாரத்து அந்தியே நிகழு நிறத்து அம்மான் கொண்ட அர்ச்சனையே முதல விரித்த விஷயம்தான். அதனாலே அப்படி முருகப்பெருமானத்திலே தாங்கள் அந்த அவிநாசி தலத்தினுடைய பெருமையை கேட்டீர்கள், அந்த பெருமையை எங்களுக்கும் சொல்ல வேணும். அந்தி நிறமுடையவராகி சிவபெருமான அர்ச்சனை பண்ணுகின்ற அந்த முறை முதலாக எங்களுக்கு அருள் செய்ய வேணும் என்று சனத்குமார முனிவர் சூத முனிவருடைய திருநந்தியவரத்திலே கேட்டார். திருநந்தேவர் கேட்டு அண்ண உரை கேட்டருளி நந்தி தேவன் அமரர் தோழருக்குரிய சனத்குமார கேட்டி முன்னமுயர் கதியாய பொருளை யாருக்கு மொழிபகர அரிதவ அரிதனவ சுருதியாய் இந்த நின்னருளால் உயர்ந்தவர்க்கு நெறி உண்டு நீர்மபெரு போதனி நிகழ்த்துகளில் என்னளவோ மண்ணுயிரோடு உயர நீங்கி இகலோக வரலோகம் எதிர்க்கின்றார். அதனாலே அந்த மோட்சத்தை சொல்லுகின்ற அந்த செய்தியே எல்லாரும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் சொல்லப்படாது. அப்படி மோட்சத்தை சொல்லுகின்ற அந்த உயர்ந்த ஞான விஷயத்தை எல்லாராலையும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எல்லாராலையும் கேட்க முடியும். யாராவது சிவஞானம் எப்படி கிடைக்கும் யாராவது கேட்டுக்கானவங்கள, சிவஞானம்னு வாயில வந்துருக்குதா? கிடையவே. எதன் என்ன செய்தால் சிவஞானம் கிடைக்கும், என்ன செய்தால் சிவஞானம் கிடைக்கும் என்று யாராவது கேட்டிருக்கானா? வீச்சுக்கான? கிடையவே கிடையாது. அதனால அது உயர்ந்ததாகினாலே உயர்ந்தோர்கள் சொல்ல உயர்ந்தவர்கள் அதை பற்றி. அதனாலே இப்பொழுது உனக்கு அதை சொல்லுவதற்கு எனக்கு ஆசைதான். அதனாலே நீ கேட்பதனாலே மற்ற ஆன்மாக்கள் எல்லாம் பரவி துன்பத்தை நீக்கும். நீ கேட்பதனால உன் மூலமா பல பேருக்கு அந்த சமாசாரம் தெரிந்து அதன் மூலமாக அவர்களுக்கு பரவிக்கடலை நீந்தி முத்திக்கரையை சேருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். ரொம்ப நல்லது என்று சொல்லியே மாதவர்கள் பரவுகள் நந்தி தேவன் மண்ணுசனர் குமரமுனி வதன நோக்கி வேத வழியில் சகலாகம சீலத்தின் வைத்த புராணத் தொகையின் மிகு காந்தத்தில். அதனாலே காந்தம் என்கின்ற புராணம் 18 புராணங்களிலே வடமொழியிலே காந்தம் என்கின்ற ஒரு புராணம் 100,000 கிரந்தங்களுடையது. 100,000 கிரந்தங்களுடைய பெருசு அதான் பெருசு. 18 புராணங்கள்ல காந்தங்கிறதா கந்த புராணமும் அதுல வர்றதா. காந்தத்துல வருகின்ற சமாசாரம் ஏராளம். எல்லாம் வடமொழி பிரிவுரிவா பெருசா இருக்கு. அந்த காந்தத்திலே ஆதரவார் சிவ மகான்மிய காண்டத்தில் 60 மேலோது மத்தியாயந்தனர். அந்த காந்தத்திலே சிவ மான்மியம் என்கின்ற காண்டத்திலே 60 அத்தியாயங்களுக்கு மேலே சொல்லப்படுகிற அந்த அவிநாசி தல புராணத்தை அதுல சொல்லுதான் அவிநாசி. சீதகல மாநிலத்தில் உயர் உற்றோங்கும் திரு அவிநாசி பெருமை செப்புமாறு காந்தத்திலே சொல்லப்படுவது. சிவமான்மிய கண்டத்திலே சீதனிடும் கடலாடை உடையாய் மல்க தின்ஜகதி கொயலிடத்தின் சிறப்புற்றோங்க பேதமக ராருவன மழகமாக பேரியார் உத்தரியம் பரங்காருக்கும் பூதலமின் மாதவளை குடந்து பூத்த பூமகளை உட்பவித்து பொருந்து போலி வேதமொழி உபநடதம் முதித்தல் போன்று மிக்க திரு பொக்குளியின் விளக்கம் சொல்வான். அதனால சிவபெருமான் இது மகாவிஷ்ணுவான் பரம்பரை பெற்றது போல அதனால வேத உபநடங்கள்ல இருக்கின்ற மகாவிஷ்ணுவார் பரமதேவனை பெற்றது போல வேதாகம உபநடனங்கள் பெற்றதா இருக்கிற திருப்பக்குடி ஒரு பெருமையை சொல்லு. அப்படி அப்படி அப்படி மகாவிஷ்ணு பரமாவை பெற்றார் அல்லவா, பரமாவிடத்திலிருந்து மகாவிஷ்ணுலிருந்து பரமா தோன்றினாரா? அது போல வேதாகம உபநடனங்களை தோன்றிய இந்த புராணத்தை அவிநாசித்தல புராணத்துக்கு மகாவிஷ்ணு ஒரு உயர்ந்த பிள்ளையை பெற்றாரு. யாரு? பரமா. அது போல வேதாகம உபநடனங்கள் பெற்றதா இருக்கிற இந்த அவிநாசித்தல புராணத்தை சொல்றேங்கிறார். அந்தரமும் மாருதமும் அனலும் நீரும் அம்புவியும் உம்பர் முதல் உயிர்கள் யாவும் தந்திரமும் மந்திரமும் பதமும் பேரும் சகலமுமாய் ஒரு ஒரு முதல்வன் அளவில் காலம் ஐந்தொழிலும் அளந்தளிக்க இயக்கம் மாற. அதனாலே சிவபெருமான் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் எல்லாமாக இருக்கிறான். எல்லாமாய் அல்லது யாவையுமாம் அல்லையுமா அப்படின்னா பஞ்சபூதங்களாக இருக்கிறார். பஞ்சபூதங்களாக இருக்கிறார். பஞ்சபூதம்னா உலகமே அடங்கி வச்சதுக்குள்ள அதுக்கு மேலே சூரியன் சந்திரன் முதலானதுவெல்லாம் மந்திரங்கள் வேதங்கள் உபநிடதங்கள் சகலமாக இருக்கிறவன், சகலமுமாய் இருக்கிறவன். கரியானை, நான்முகனை, கனலை, காற்றை, கனகடலை, குலவரைய கலந்து நின்ற பெரியானை. கரியானை இது யாரு சொல்றா இந்த பாட்டு? கரியானை நான்முகனை, கரியானாது மகாவிஷ்ணு. கரியானை நான்முகனை, கனலை, காற்றை, கனகடலை, குலவரைய கலந்து நின்ற பெரியானை, பெரும்பற்ற புலியூரானை, பேசாதனால் எல்லாம் பரவாயில்ல, எல்லாமாக இருக்கிறது. இப்படி எல்லா பொருளுமாக இருந்து எல்லா பொருளையும் உண்டு பண்ணுதல், அந்த பொருளை பாதுகாத்தல், அப்புறம் அந்த பொருளை அழிக்கிறது, உண்டாக்குறது, காப்பது, அப்புறம் அழிப்பது. இதா வேலை அவருக்கு. யாருக்கு? சிவபெருமானு. ஒரு விவசாயி, சிவபெருமானு ஒரு விவசாயி. விவசாயினா பயிர் நடுறானு, அப்புறம் அந்த பயிரை நல்லா பாதுகாக்கிறானு, அப்புறம் என்ன பண்றான் அறுவடை. சிவபெருமானு ஒரு விவசாயி, ஒரு உழவர், உழவர் சிவபெருமானு ஒரு பெரிய உழவர், பெரிய உழவர். அவருக்கு அளவே இல்ல, அவரு வச்சு இருக்கிற காடி, அவரு காடி அளவில்லாத காடி. அதில் அந்த உயிர்களாகிய பயிர்களை நடுறது, உயிர்களாகிய பயிர்களை நடுறது, அப்புறம் அதுக்கு இல சோறு தண்ணி கொடுத்து காப்பாத்துறது, அப்புறம் அறுவடை பண்றது. அதான் வேலை. நல்ல பேர் உழவன். அப்படி அளவில் காலம் செய்கிறான். இந்த பாட்டை பாத்தியா, அந்தரமும், அந்தரம்னா ஆகாயம், மாறுதம் காற்று, அனல் நெருப்பு, நீர் தண்ணீர், அம்புவி மண். வரிசையா சொல்றாரு பாத்தியா, அது தோற்றம் எப்படின்னா ஆகாயத்திலிருந்து காற்று தோற்றம், காற்றிலிருந்து நெருப்பு உண்டாகும், நெருப்புல இருந்து நீர் உண்டாகும், நீர்ல இருந்து நிலம் உண்டாகும். இதெல்லாம் நம்மளாலாம் ஒண்ணு இது தெளிவு பண்ணிக்க முடியாது. ஆகாயத்திலிருந்து காற்று உண்டாகும், காற்றிலிருந்து நெருப்பு உண்டாகும், நெருப்பிலிருந்து நீர் உண்டாகும், நீர்ல இருந்து நிலம் உண்டாகும். உடுங்குதல், மண்ணுல தண்ணீர் உடுங்க, மண்ணு தண்ணீர்ல உடுங்க, தண்ணீர் நெருப்புல உடுங்க, நெருப்பு காற்றில் உடுங்க, காற்று ஆகாயத்தில் உடுங்க. தோற்றம் அப்படியே, உடுங்குதல் இப்படி. அந்தரமும், அந்தரம்னா ஆகாயம், அந்தரமும் மாறுதமா அனல நீர் அம்புவியும் ஒன்பர் முதல் உயிர்கள் யாவும் தந்திரமும் மந்திரமும் பதமும் பேரும் சகலவுமாய் ஊரு முதல்வன் அளவில் கால ஐந்தொழிலும் அளந்தளிக்கு எக்கம்மாறால. இப்படி அநேக காலம் செய்கின்றான் ஐந்தொழிகளை, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் ஆகிய பஞ்சகிருத்தியங்களையும் அநேக காலமாக செய்கிறான். மாற அணுக்கணுமோ பிறந்திறக்கும் அயர்வுதீர, இப்படி ஐந்தொழிலே அநேக காலம் செய்கிறான். இந்த அணுக்கள் ஆகிய உயிர்கள் பிறப்பது இறப்பது, பிறப்பது இறப்பது, பிறப்பது இறப்பது, இப்படியே பலகாரம் படாத பாடுபடுது, படாத பாடுபடுது. இந்த இழைப்பு தீர சுற்றித்தலைஞ்ச இழைப்பு தீரும். சுற்றித்தலைவர்கள் உலகம் எல்லாம் சுற்றித்தலைகிறோம். போன சமயத்தில் எந்த ஊர்ல இருந்தோம் தெரியுமா? தெரியாது இல்லவே. அதுக்கு முதல்ல எந்த ஊர்ல இருந்தோம் தெரியுமா? முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றை சுற்றி பல நாடும் என்பது திருப்பூர். முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றை சுற்றி பலராலு தட்டுப்பட்டு சுழல் வேணை சற்று பற்ற கருதாதோ என்பது காஞ்சிபுரத்திற்கு. ஆகையினாலே இப்படியாக சுற்றி கொண்டிருக்கிற அந்த உயிர்களுக்கு இழைப்பு தீர. ஓய் ஓய் ஓய் தீர என்ன பண்றான் தெரியுமா? பந்தம் ஒரு பரளைய சங்காரம் என்னும் பரத நடத்தொரு பொழுது கருணை வைத்தான். அதனாலே பந்தம் ஒரு பிரளய சங்காரம் ஆகியாலும் மறுபடியும் ஐந்தொழில் நடத்துவதற்காக என்ன பண்றான் தெரியுமா? பிரளய சங்காரம் என்கின்ற ஒரு நாட்டியத்தை செய்யணும். சங்கார தாண்டவம், பிரளய சங்கார தாண்டவம் அதை செய்யணும்னு எண்ணினார். என்னே மேற்றி செய்யல் ஆற்றல் உரி வருண வேந்த வேதாந்த சோதி கடைபிடியார் காட்ட. வருணனுக்கு உத்தரவு போட்டாராம். வருணனை போட்ட உடனே அளவே இல்லாம ஜலத்தை கொட்டி விட்டான். ஜலம் கொட்டி உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம், உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம். போற்று புயல் ஏழும் ஏழு மேகமும் ஊரு தன்மை சார்ந்து புணரி உண்டு சூழ் உழைந்து பொறுமல் போந்து கீற்றுளி தீர் மின்பறந்து பின்பொறாது பேசரங்கள் திரை இடித்து இருள் மேற்கொண்டு தூற்றுது தூற்றுதுளி வேளமென யானைக்கை துதிக்கைய போல வழங்கினார். யானை துதிக்கைய போல மழை. இது என்ன ஆகும்? இது தொலை ஒளிந்து சிலகாலம் துரிந்தவன்றி யானை துதிக்கை அளவுக்கு நீர் விழுந்துச்சாங்க துளி. அப்படி விழுந்தா ஏழு கடலும் ஏழு பூவியும் ஏழு தேவும் எங்கிரியும் எண்டிதையும் எண்ணில்யாவும் சூழ்முது நீர் பரவலூர் அந்த நாளில் உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம் எல்லாம் மூழ்கிடுச்சு, தண்ணீர்ல மூழ்கிடுச்சு. தோழிபுரம் புடைமிதப்ப விடையூர் மற்றும் மூழ்கி விடாது இந்நிலைகளையும் பாதுகாத்து. அந்த காலத்துல சீர்காழி அந்த வெள்ளத்துல மூழ்காதான், தோணி மாதிரி மதக்குமா, அதனால அதுக்கு தோணிபுரம். சீர்காழி அந்த ஊழி வெள்ளத்துல மூழ்காதான், மிதக்குமா தெப்பமாய். அதனால தோணிபுரம்னு பேரான். அது ஒட்டிய ஊர்களையும் ஆள விடாம அதையும் தாங்கி மிதக்க வைக்கதான். முத்தனைய மூரலுமை முயன்று காண பேழ்ககன மூடுருவ புனல் மேல் நின்று பிரளய தாண்டவன் என்றான் பெருமானம். அந்த ஜலப்பிரளயத்திலே ஜலத்தில் நின்று தாண்டவன் சிவருமான், ஜலத்தில் நின்று தாண்டவத்தை பண்ணினான். அது ஜலப்பிரளய தாண்டவன். தோடலந்த கொன்றையந்தார் அசைவுறாது தொன்மதரு கதிபேணி சுபயோகத்தில் ஆடல் புரியும் பொழுது முதுபேரண்டா அசைவுதர இவ்வுயிர்க்கு ஆதிநாதன் பாடலோடு தாள முதற் கருவி சேர்ந்த பரிசனமும் ஆகியிருந்த பரதம் செய்தான். ஏடலர்ந்த மலரோனும் அவன் விதாவும் என்னறிய பதங்களும் மற்றும்படான். அதனால இப்படி சிவருமான் கொன்றை மலரை அணிந்தவனாகிய சிவருமான் இப்படி ஆடல் செய்யும் போது அண்டங்கள் எல்லாம் அசைந்தது, அண்டங்கள் எல்லாம் அசைந்தது. அப்படி அண்டங்கள் எல்லாம் அசைந்த போது இந்த பரமவிஷ்ணுடைய பதங்கள் எல்லாம் என்ன ஆயிருக்குங்கிற அப்படிங்கிற பரமபதம் விஷ்ணு பதங்கள் எல்லாம் என்ன ஆயிருக்கும், எல்லாம் அசைவு கொண்டு போச்சான். பரமலோகம் விஷ்ணு லோகம் எல்லாம் சிவருமான ஆடி ஆடுது. என்ன உங்களுக்கு சாதாரணம் இல்லப்பா, ஆடி நான்னா உலகத்தை அழிக்கணும்னா அதுக்கு ஒரு கூத்து வச்சிருக்கான், அதுக்கு ஒரு நாடகம். உலகத்தை அழிக்கணும், உலகத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு கூத்து, உலகத்தை காக்குறதுக்கு ஒரு கூத்து. இப்படி ஒவ்வொன்றுக்கும் கூத்துட்டேன், ஒவ்வொன்றுக்கும் அததுக்கு ஒரு வகை கூத்து, அததுக்கு ஒரு வகை கூத்து. அந்த மாதிரி அப்படி உலகத்தில அழிக்கணும் ஆடும்போது பரமபதம் என்ன விஷ்ணுபதம் என்ன எல்லாம் காலி. அந்த நடம் ஒற்றியவன் அந்த ஜலப்பிரளய நடம் ஒருவாறு பூர்த்தி பண்ணினான். பண்ணி கருணை பூத்த ஆடக பாடக வடியால் வதனம் பாரான். ஏல ஆடகத்தையும் பாடகத்தையும் அடைந்தவளாகிய மாதேவியை பார்த்து நந்தமது பரதவித்தை அறிய நீயும் நாமும் அல்லது இலை என்று நவிந்து. ஏயால பரதவித்தேன்னு வேறு, யாமி ஆடுறதுக்கு பரதவித்தேன்னு வேறு, இதுக்கு பரதம்னு வேறு, கூத்துக்கு பரதம்னு வேறு, கூத்துக்கு பரதம்னு வேறு. இந்த கூத்து உலகத்துக்கு யாருக்கும் தெரியாம ஆடிக்கிட்டு இருந்தா. இப்படி ஊழி காலத்துல ஆடுறது யாருக்கு தெரியும், ஊழி காலத்துல ஆடுறது யாருக்கு தெரியாதா, உள்ளுக்கு ஆடுறது யாருக்கு தெரியும் தெரியாதா. தோடுடைய சிவியன், தோடுடைய சிவியன் நல்ல துணைவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சிதன். தோடுடைய சிவியன் நல்ல துணைவியோடு அவளும் கூட வச்சு அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல, தோன்றாமல் உயிர்களுக்கு கண்ணுக்கு தோன்றாமல் கருத்துக்கு தோன்றாமல் உள்ளுக்கவே ஆடிக்கிட்டு இருந்தா. தோடுடைய சிவிய நல்ல துணைவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சிதன். இப்ப இதான் சைவத்திலே மிக முக்கியமான உயர்ந்த ஒரு சாரமாக இருப்பது கூத்து. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. தாண்டவேஸ்வரர், இதனாலதான் உலகம் உயிர்கள் எல்லாம் அசைகிறது, ஆடுகிறது, ஓடுகிறது, நடக்கிறது, சகலம். அது வெளியில உயிர்களுக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தான். தோடுடைய சிவியன் நல்ல துணைவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சிதன்னை நாடுடைய அந்த ரகசியத்தை சூழ்ச்சினா தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சி நாடுடைய உலகத்தவர் நம்மெல்லாம் கண்டு மிக நாட்டங்கொள்ள அந்த கூத்த நம்மெல்லாம் பார்த்து தெரியாம ஆடிக்கிட்டு இருந்த அந்த கூத்த நாமெல்லாம் பார்த்து அந்த கூத்துல நம்ம ஆசை உள்ள நாடுடையார் கண்டு மிக நாட்டங்கொள்ள நாதாந்த நாடகத்தை நன்றாய் காணும், நாதாந்த நாடகத்தை நன்றாய் காணும். வீடுடைய மணிமந்தில் நடனம் செய்ய பெரிதும் அருள் பதஞ்சலிமா முனிவன்பான். மாடுடைய வியாக்கரன் பாதம் போற்றி மாறாத பெருவாழ்வும் அறிவு வாழ்வான் என்பது பதஞ்சலி வியாக்கர பாதம் அகற்றும். ஆகையினாரே இப்படிப்பட்ட கூத்தினால உலகத்தை சுவாமியானவன் ஆக்குகிறான், நிறுத்துகிறான், அடிக்கிறான். இப்பொழுது சிலப்பிரளய தாண்டவம் ஆடினார். சிலப்பிரளய தாண்டதுக்கு மேல இன்னொரு தாண்டவம், அது வந்து அக்னி பிரளய ஆண்டவம் தாண்டவம், அக்னி பிரளய தாண்டவம். இதுதான் சங்கார தாண்டவம். அது அந்த நடமுத்தியவன் கருணை ஊத்த ஆடக வாடக வடியால் வதனம் பார நந்தமது பரதவத்தை அறிய நீயும் நாமும் அறது இல்லை என்று அவிந்து மேலும். நம்முடைய இந்த பரதவத்தைய அறிவதற்கு வேற ஆன்மாக்களால முடியாது, எனக்கும் உனக்கும் தான் தெரியும். சாமி சொல்லும் இந்த நாட்டையும் இருக்குதே கூத்து, இந்த கூத்தை அறிவதற்கு உயிர்களுக்கு தகுதி கிடையாது, எனக்கு தெரியும் உனக்கு தெரியும். அதுக்கு மேலே செந்தள நாடகம் உள்ளதொன்று ஏற்றல் வேண்டும். அதனாலே அக்னி தாண்டவம், அக்னி தாண்டவம், அக்னி பிரளய தாண்டவம் ஆடவும் வேண்டும். நீ பொறுக்கறியை அந்த தாண்டவத்தை உன்னால கூட பார்க்க முடியாது. அந்த தாண்டவத்தை தாண்டம்னா என்ன மறுக்கும் தெரியுமா, உயிரளால் நினைக்கவே முடியாது. அதான் அவளாலே பார்க்க முடியாதான், பொறுக்க முடியாதான். பொறுக்கறியை குடிலை என்று முந்து பிரணவ நிலை போய் வருதி என்று மொய்குளர்க்கு விடை கொடுத்தான் முக்கன் மூர்த்தி. அதனாலே நீ பிரணவத்துக்குள்ளே அடங்கி இருப்பாயா, ஒளிந்து கொண்டு இருப்பாயா, பிரணவத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு அவளுக்கு விடையை கொடுத்து விட்டு ஆறு உமாதேவி கொடுத்து விட்டு மன்னுகிறான். அழலோனை அருளாற்றுண்ட அழலோனாகிய அக்கினியே தூண்டினாரு, தூண்டினா மறிகடலின் உட்கடந்த வடவை செந்தி பன்னறிய சுடர் ஒழுவும் எழுநாவு ஒங்கி வடவா முகாக்கினி வந்து கடலிலே இருக்கிறது. வடவா முகாக்கினிப்பா கடல்ல வடவா முகாக்கினி இருக்கிறான். அது இருந்துதான் கடலை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தான். இல்லைன்னா கடல் உலகத்தை வச்சிருந்தோம். அந்த வடவா முகாக்கினி கடலை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். வடவா முகாக்கினி கண்ணு தண்ணீர்ல நெருப்பு இருக்குதுங்கிறேன். சுடர் உழவும் எழுநாகி பாங்கு வெறும் திசைகளும் தேங்கி நின்று முன்ன முயற் பிரளயத்தை பறி. அந்த அக்னி பிரளயம் வந்த உடனே என்னாச்சு, ஜல பிரளயத்தை சாப்பிட்டு ஜலத்தை சாப்பிட்டு வேலை பற்றி வறண்டு சுரீர் சுரீர் என்பார் அருணகிரிநாதர். கடல்ல வேளாயுத்த விட்டாரா எல்லாம் குடிச்சு குடிச்சா தண்ணியை பூரா குடிச்சு குடிச்சா வேளாயு கடல் தண்ணியை குடிச்சு சூரபன்மன் கடல் ஒழிஞ்சால அப்ப வேளாயுத்த விட்டாரா கடல் தண்ணியே வேளாயுதம் சாப்பிட்டு பத்தல. வேளாயுத்துக்கு கடல் தண்ணீர் பத்தல. அது போல முதல்ல சலப்பிரளயத்தில் ஆடினார் அல்லவா, அந்த சலம் பூராவும் அக்னி பிரளயம் வந்த உடனே சலம் பூராவும் அது சாப்பிட்டு பருகிட்டு மூ உலகம் எவியொக்க முனிந்து தாவி. அந்த அக்னியானது மூ உலகம் தாவி உண்ணாத அமரர் ககன வெளியுள்ளவெல்லாம் உரம்புகின்ற தளர்ப்பிளம்பாய் நிரம்பிற்று. உலகம் முழுவதும் அக்னியா போச்சு. உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் அது எல்லாம் வந்து போச்சு எல்லாமே. அதுதான் வந்து கடைசி சங்கார தாண்டவம் மகா சங்கார தாண்டவம். அப்ப பரமவிஷ்ணுக்கள் எல்லாம் வந்து போவார். அவருடைய எலும்பு முதலியான முதலானவற்றை எடுத்து மாலையா போட்டுக்கணும். அத்தடலே எழிலொடு வடிவமாகி அவனி எங்கள் பலவுகுத்து பகுத்தாராய்ந்து சுத்தவித சங்கார நடனம் செய்தான். இதான் சுத்த சங்கார நடனம் செய்தான். தோற்றம் எல்லாம் தனதிடமா ஒடுங்கியாவும் ஒத்த பரிசே நிறைந்து கதிர்கடாமும் உடுபதமும் இணையருமோ வகையான்மாவும் எத்தகைய வினைகளும் அங்கு அசை உறாமை இலங்கு வர சிவமயமாய் இருந்தவன்றி. எல்லாம் சிவமயமாகிவிட்டது. எல்லாம் அக்னிமயமாகிவிட்டது. எல்லாம் அடங்கி இவ்வகைய செயல் பயின்ற யாமந்தனில் எல்லாமும் இறந்தொழிந்த வீமக்கானில். அதான் காடுடைய சுடலை புரியும். காடுடைய யாரு சொல்றா ஏன் சொல்ற அந்த காட்டுல ஆடுறது இந்த அதான் சுடுகாடு. கோயில் சுடுகாடு சொல்றது அதுதான். கோயில் சுடுகாடு சொல்றது அல்லவா அதுதான். இவ்வகைய செயல் பயின்ற யாமந்தனில் யாமம்னா இருட்டு நள்ளிருளில் நட்டம் பயின்றாள் அதான் எல்லாமும் இறந்தொழிந்த ஈமக்கானில் அதான் சுடுகாடு. அதான் சுடுகாடு அந்த சுடுகாட்டுல ஆடும். அவ்வாயன்மால் என்படுத்து தொடுத்து கோவை அணியொடு ஆவரணம் ஆகப்போம். பரமகிருஷ்ணனுடைய எலும்புகளை எல்லாம் மாலை ஆகப்போம். சித்தார்த்தம் எலும்பணிந்து சேவையேறி திரும்பியும் சுந்தரம் அதை சொல்றாரு. அந்த மகாசங்கார தாண்டவம் கையால மகாசங்காரம் செய்யறது சிவன் ஒருவனே. இறுதியாம் காலம் தண்ணியில் ஒருவனே. இறுதியாங்காலம் அறுதிக்காலம் இறுதியாங்காலம் ஒருவனே. இருவரும் தம் உறுதியை நின்றாராயில் இறுதிதான் உண்டாகும். இருவரும் ஆகையாலே உறுதியில இருந்தார்களேயானால் யாரு பரமாவும் விஷ்ணு இருந்தார்களேயானால் இறுதி மகா சங்கார காலம் என்பது ஒரு காலமே இல்லை. அந்த வாக்கியமே நூல்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மகாசங்காரம் என்று ஒரு உண்டு. அந்த மகாசங்காரம் எப்போது என்று கேட்டால் அதனால எல்லா உலகங்களையும் அக்கினால குடித்து பரமகிருஷ்ணர்களையும் சங்காரம் பண்ணாச்சா மகாசங்காரம். பரமகிருஷ்ணர்களை சங்காரம் பண்ணவில்லையானால் இது நல்ல இடம். பரமகிருஷ்ணர்களை சங்காரம் பண்ணவில்லையானால் அது மகாசங்காரம்னு பேர் இல்லை. அது சங்காரம் பண்ணவில்லையானால் பரமா படைச்சுக்கிட்டு இருப்பான் காத்துக்கிட்டு இருப்பான். சங்காரங்கிறது பேச்சே இல்லாம இந்த சிவபரத்துவம் இந்த இடம் ரொம்ப நல்ல இடம். சங்கார காலத்திலே மகாசங்கார காலத்திலே பரமாவையும் விஷ்ணுவையும் முதல்ல சங்காரம் பண்ணணும். பண்ணவில்லையானால் அவன் படைச்சுக்கிட்டு இருப்பான் அவன் காத்துக்கிட்டு இருப்பான். சங்காரத்துக்கு வழியே சங்காரம் பண்ணவில்லையானால் உயிர்கள் இழைப்பாராம். இழைப்பு மாறாது. உயிர்களுக்கு மாயையில் அந்த உயிர்களை ஒடுக்கி இழைப்ப ஆற்றி மறுபடியும் புவனத்தை உண்டு பண்ணணும். உலகத்தை உண்டு பண்ணணும். ஆனா மகாசங்காரம் என்று சொன்னால் மகாசங்காரம் பெரிய சங்காரம். மகாசங்காரம் என்று சொன்னால் அந்த சங்கார காலத்துல பரமா இருக்கப்படாது விஷ்ணு இருக்கப்படாது. இறுதியாங்காலந்தனில் ஒருவனே இறுதியாங்காலந்தனில் ஒருவனே இருவருந்தம் யாரு பரமா உறுதியை நின்றாராய் இறுதிதான் உண்டாகாதாம். மகாசங்காரம் இல்லை. அறுதியில் அரணே எல்லா அழித்தலால் அரணே என்ன பெரிது நாம் ஆக்க நோக்கம் பேரதிகரணத்தாலே என்பது சித்தியா. அது மாதிரி அழிக்கிறானா அவன் அழித்தவனே மறுபடியும் என்ன பண்ற அவனே உண்டு. விண்ணும் மன்னகம் முழுதையாவையும் வைச்சு வாங்குவான். வச்சு உலகம் முழுவதை என்ன பண்றான் வைக்கிறான் அப்புறம் வாங்கிக்கிறான். வாங்குதல்ல அழித்த. அதனால சங்காரம் என்று சொன்னால் பரமாவும் விஷ்ணுவும் ஜாகணும். பரமாவிஷ்ணு ஜாகலன்னா சங்காரமே இல்லை. இப்ப தெரியுதா யாரு முழுகுதர் கடவுள்? இதனாலே சௌருவான் முழுகுதர் கடவுள். இதனாலே சௌருவான் முழுகுதர் கடவுள். நங்காய் இது என்னதவன் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோன்மையில கங்காளம்னா முழு எலும்பு தோன்மையில காதலித்தான் தானே தங்காளன் ஆமா கேள் காலாந்தரத்து இருவர் தங்காளன் செய்ய தரித்தனன்தான் சாக. இரண்டு பேரும் சாக அவருடைய எலும்பு எடுத்து மறையாம திருவாசன் அதை சொல்றாரு. இவ்வகைய செயல் உயர்ந்த யாமந்தன்னில் எல்லாமே இறந்தொழிந்த ஈமக்காரில் அவ்வையன்மால் என்படுத்து தொடுத்து கோவை அணிகோடு இரு ஆபரணம் ஆக பூண்டு திவ்யமார் வெண்பூடி செம்பவளமேனி திகழவனிந்து அற்புதமான் திருக்கூத்தால் அருமையானது. திவ்யமார் வெண்பூடி வெண்பொடி அணிந்து பவளமேனி பனித்த சடையும் பவளம்பூர் மேனி பால் வெண்ணீர் அது சொல்றார். திவ்யமார் வெண்பொடி செம்பவளமேனி திகழவன் இந்த அற்புதமான் திருக்கூத்தாடி அவ்வளூராது எதிர்போற்ற ஒருவர் உண்டோ தன்னைத்தானே மகன் தான் தன்னை ஒப்பில்லாம் தன்னை ஒப்பில். அதனாலே இப்படி அவருடைய எலும்புகளை எல்லாம் அலையாக போட்டு அந்த சாம்பல் எடுத்து பூசிக்கொண்டு அதையால கூத்தாடினார். அப்போது பாக்குறதுக்கு ஆள் இல்ல, பாராட்டுறது இந்த கூத்து நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையா, அவனே சொல்லிக்கிட்டான் அருமையான கூத்து. கூத்து நல்லா இருக்கு சார், நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு கூத்து. ஆனாலும் நல்ல கூத்து நல்ல கூத்து. அப்புறம் பாராட்டம் என்ன பண்றது, நானே சில சமயம் அற்புதமான கருத்து, நல்ல இடம் இது, அருமையான கருத்து என்று நானே சொல்லிக் கொடுறது உண்டு. என்ன எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல, எல்லா கூட்டத்திலயும் போனா எல்லாம் அதிகபட்சம் மக்குகளாத்தான் இருக்குது. அதிகபட்சம் அது அந்த சொச்சுவே பொருட்சுவே நூல்களை ரிஷைய அனுபவிக்கிற அந்த ருஷிய அனுபவிச்சு சொல்ற மக்கள் பக்தியா கேக்குறாங்க. அதுவே அது அவ்வளவுதான். இந்த ருஷிய அனுபவிச்சு சொல்ற சொச்சுவை பொருட்சுவை அறிந்து மகிழ்கின்ற மக்கள் அதிகம் இல்லை. பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு அதோட அதுக்கு மேல சொல்லவே தெரியல. ஒரு புலவரா இருக்கவும் சொல்ல தெரியல. நன்றி. புலவரா இருக்கிறவன் சாதாரண மக்கள், புலவரா இருக்கிறவங்க கூட அதை பாராட்டத்தில். அது மாதிரி இப்ப இவன ஆளே இல்ல, இப்ப எனக்கு ஆள் இருந்து பாராட்டுறது இல்ல, இவனுக்கு ஆளே இல்ல. இப்ப இந்த கூத்து பார்த்து நல்லா இருந்துச்சு, கூத்து நல்லா இருந்து சொல்றதுக்கு வேற ஆள் இல்ல, அவனே சொல்லிக்கிட்டான் பிரம்மாத கூத்து. இவ்வகைய செயல் பயின்ற அமந்தனில் எல்லாமே இறந்தொழிந்த ஈமக்கானில், ஈமக்கான் சுடுகாடு ஈமக்கானில் அவ்வையன்மால் என்படுத்து தொடுத்து கோவை அணிகோடு இரு ஆபரணம் ஆக பூண்டு திவ்யமார் வெண்பொடிஜம் பவளமேனி திகழவனிந்த அற்புதமான் திருக்கூத்தாடித்து அவ்வளூராது எதிர்போற்ற ஒருவர் உண்ட தன்னைத்தானே மகிழ்ந்து தான் தன் தனை ஒப்பில்லான் என்று அந்த அக்கினி பிரளய தாண்டத்தை சொல்லி அதுக்கு மேல தொடர்ச்சியாக வருகிறது. இல்லை அங்கின் மேல் வருதெல்லாம் கொஞ்சம் விசேடமான நிகழ்ச்சிகள் நிறைய வருகிறது. ஆகையினால திருவருளால அனுபவிப்போம். தலை உற்பத்தி சுருக்கத்துல 13 அவிநாசிங்கிறதுக்கும் புக்குலிவருங்கிறதுக்கும் விவரம் எல்லாம் அதுல வருது.
2: போவாமல் பிறவாமல் என யாழர் குருவாயி பிறவாயி திறமான பெருவாழ்வை தருவாயே.

0: மன்னன் துரக்க மன்னன் போன் முறை அரசிய குறைவில் ஆகு இருள் வாழ்வு நான் மறை அரங்கல் ஓங்கனற்றம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி வதையே.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை சருக்கம், குதிரை வாங்க புறப்படுதல். தொடர்ச்சி வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: விவேகிகள்னா யாரு? இந்த உலகத்திலே எதற்காக வந்திருக்கிறோம்? நாம என்ன காரியம் செய்யணும், என்ன காரியம் செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது. அப்ப டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நன்னா தெரிஞ்சு, தெரிஞ்சதோடு அமையாமல் அதை கடைபிடிக்கின்ற அறிவு தான் அறிவு, விவேகம். டிஸ்கிரிமினேஷன், புக்கிஷ் நாலெட்ஜ் அறிவுன்னு சொல்லல, வாட் டு டூ வாட் நாட் டு டூ என்ற டிஸ்கிரிமினேஷன், அந்த அறிவு. அந்த அறிஞர் போன்று எழில் பொருந்தும் ஒரு குருந்தம், விவேகிகளை போன்று, ஞானிகளை போன்று, அறிஞர்களை போன்று அழகாக இருக்குது ஒரு குருந்த மரம். அறிஞர்களுக்கு என்ன அடையாளம்? அவர்களுக்கு சரியை கிரியை யோகம் என்ற தவம் அடையாளம், சத்தியம் அகிம்சை பிரம்மச்சரியம் போன்ற தர்மம் அடையாளம், அவர்களுக்கு கடவுள் உண்மை என்ற அந்த சத்தியம் அடையாளம். இந்த அடையாளங்கள் தான் அந்த குருந்த மரத்துக்கு கிளைகளாகவும் இலைகளாகவும் மலராகவும் இருப்பதனால அறிஞர்களை போல் காணப்படுகின்ற ஒரு குருந்த மரம் என்று சொன்னார். ஆர்வமுடன் வந்து இனம் அகப்பட வளைக்கும் பார்வையன மாந்தர் படிவங்கொடு நடந்தார். அந்த குருந்த மரத்தடியிலே உட்காரலாம் என்று கைலை மலையிலே கல்லால மரத்தின் கீழ் இருக்கின்ற பெருமான் வந்தார். இந்த சாமி எங்க வந்தாலும் ஒரு மரத்தடியில துண்டப்பட்டு உட்கார்ற சாமி, குருநாதன் ஆகின்ற சாமி, எப்படிப்பட்ட சாமி, மரத்தடியில உட்கார்ற சாமி. கைலையிலே ஆலமரத்தடியில உட்கார்ந்திருக்கிறார். திருப்பெருந்துறைக்கு வந்தோடனே எந்த மரத்தடியில உட்காரலாம்னு பார்த்தாரு, ஏத்த மாதிரி ஒரு குருந்த மரம் இருந்தது, இது நல்ல மரம் என்ற அந்த குருந்த மரத்தடியில போய் குந்தி கொண்டார். ஆர்வமுடன் வந்தாராம், ரொம்ப ஆசையா சாமி திருப்பெருந்துறைக்கு வந்தார். எப்படி வந்தார்னா, எண்ணில்லாத உயிர்களை காக்கத்தான் அந்த பெருமான் வந்தார். ஆனால் ஒரு கல்யாணத்துல ஆயிரக்கணக்கான பேர் அட்டன் பண்றாங்க, ஏகப்பட்ட பெண்களும் ஆண்களும் சிறப்பான முறையிலே தங்களை அலங்கரித்துக் கொண்டு பங்கு கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி திருமணம். அங்க வருகின்ற பெண்கள் எல்லாரும் சிறப்பாக தானே அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவ்வளவு அழகான பெண்கள் இருந்தாலும் மாப்பிள்ளைங்கிறவர் அந்த கல்யாணத்துக்கு வர்றது, அந்த பெண்கள்ல ஒரு பெண்ணை பாக்குறதுக்கு தானே, ஏகப்பட்ட பேர் அழகா இருந்தாலும் மாப்பிள்ளையோட மன அந்த கல்யாண நாள் அன்னைக்கு யார் மேல இருக்கும்? தான் கைப்பிடிக்க போகின்ற பெண் மீது தானே இருக்கும். பூமியில நம்மெல்லாம் ஆட்கொள்வதற்காகத்தான் ஆத்மநாதர் வந்தார் கைலாசத்திலேருந்து, அதுல சந்தேகம் இல்ல. இருந்தாலும் மணப்பெண் போன்ற திருவாதிரிகள் தான் அங்கு சிறப்பு. அந்த வந்த அன்னைக்கு அவர் தான் மனசுல இருந்தார் பெருமானுக்கு. பெருமான் பூமிக்கு எழுந்தருளிய நாள்ல நாமெல்லாம் அந்த பயனை பெறுவோம் என்றாலும் கூட அவருடைய மனதிலே இருந்த பெருமான் யார்? குருநாதர் தான் மனதிலே இருந்தார். குருநாதனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான், நம்முடைய குருநாதரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் ஆத்ம குருநாதர் வந்தார். அப்பொழுது ஆர்வமுடன் வந்தார், ஆசையா வந்தார் சாமி, சும்மா இல்ல, கல்யாண மாப்பிள்ள போல ஆசையா வந்தார். ஒரு ஞானத்தை தருகின்ற குருநாதன், ஞானத்தை பெறுகின்ற தகுதி கொண்ட ஒரு சீடனை தனக்கு உதவி செய்பவனாக பார்க்கிறான். உண்மை என்னன்னு கேட்டா, சீடனுக்கு தான் குருநாதனுடைய தேவை அதிகம். குரு கிருபை இல்லைன்னா இவனுக்கு பிறவி நீளும், பிறவினை ஒழிக்கின்ற குரு கிருபையே சீடனுக்கு தான் தேவை. ஆனால் குருநாதர் எப்படி காட்டிக்கிடுவார் தெரியுமா? தனக்கு தான் சீடன் தேவை என்பதை போல காட்டிக்கிடுவார். இது அன்றிலிருந்து இன்று வரை நடக்குது. குழந்தைக்கு தான் அம்மா வேணும், அம்மாவினுடைய தயவு கொஞ்ச நேரத்துக்கு இல்லைன்னா அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டியதுதான். ஆனா அம்மா எப்படி காட்டிக்கிடுவா? தனக்கு தான் குழந்தை வேணுங்கிறது போல அதை இழுத்து பிடிச்சு இழுத்து பிடிச்சு சோறு ஊட்டி, அதை இழுத்து பிடிச்சு இழுத்து பிடிச்சு அதை குளிப்பாட்டி, அதுக்கு அலங்காரம் பண்ணி, அதை தூங்க வச்சு. உண்மையில குழந்தைக்கு தான் அம்மா வேணும், ஆனா அம்மா எப்படி காட்டிப்பா? தனக்கு தான் குழந்தை வேணும் என்பதில காட்டிப்பா. அதே போல பகவானும் தனக்குத்தான் நாமெல்லாம் வேணுங்கிறது போல காட்டிக்கொள்வார், அதான் அவருடைய லீலை. அது போல குருநாதனும் தனக்கு தான் சீடன் வேண்டும் என்பதை போல ஆர்வமோடு வந்து சேர்ந்தான் என்று பார்க்கின்றோம். எந்த உருவத்திலே வந்தார் என்றால், ஒளிசை மாரடமாக வந்தார். எப்படி வந்தார் என்று சொன்னால், இந்த வேடன் காட்டிலே பழக்கப்படாத ஒரு விலங்கினை பிடிப்பதற்கு பழகிய ஒரு விலங்கினை பயன்படுத்துவான். அதற்கு பார்வைன்னு பேர், பார்வை மிருகம். ஒரு மானை ஒரு இடத்துல கட்டி போட்டிருப்பாரு, அந்த மானை பார்த்துட்டு இன்னொரு மானை கிட்ட வந்துடும். அது வர்ற வழியில குழியும் வலையும் இருக்கும், அதுல சிக்கிக்கும். இல்ல கண்ணில் படலைன்னா இது ஒரு குரல் எழுப்பும், இதனுடைய குரல் அந்த விழியினை கேட்டு அதை அழைக்கும், இங்க வானு. அதனை கேட்டு ஆசையாக அந்த மிருகம் வரும், வந்து மாட்டிக்கொள்ளும். அப்படி பழகாத உயிர்களை வசப்படுத்துவதற்கு வேடன் பழகிய ஒரு பார்வையினை பயன்படுத்துவதை போல பரமசிவம், தன்னை உணர்ந்த முக்தி நிலையிலே இருக்கின்ற அந்த குருநாதன் ஆகின்ற ஒரு மனிதனை இன்னும் தன்னுடைய அருளை பெறுவதற்கு பழகாத உயிர்களை காப்பதற்க அந்த கருணை கொண்டு வேடனாகின்ற அந்த பெருமான், இந்த வேடன் கருணை இல்லாதவன், அந்த வேடன் கருணையே வடிவானவன், அதுதான் வேறுபாடு. அவனும் வேடன் தான், இவனும் வேடன் தான். அதனாலதான் ரெண்டு பேருக்கும் காட்டு பையன் பேரு. மீன்மலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே. இவனும் மீனை பிடிக்கிறவன் தான், அவனும் மீனை பிடிக்கிறவன் தான். இவன் இந்த மீனை விற்கிறதுக்காகவும் சாம்பார் வச்சு சாப்பிடறதுக்காகவும் பிடிக்கிறான், அவன் அந்த மீனை காப்பதற்காக பிடிக்கிறான். இந்த சம்சாரம் என்ற குளத்திலேயோ கடல்லையோ ஏரியிலையோ இந்த மீன் இருந்தா சாம்பாருக்கு போயிடும், தங்கிட்டா வரணுங்கிறதுக்காக அவன் பண்றான். இன்னொரு வேடன் பிடிப்பதற்கு முன்பா அவன் வலை வீசி பிடிக்கின்றான், அருள் வலை வீசி பிடிக்கின்றான் ஒரு மீனவன். அவன் கடவுளாகின்ற மீனவன், அவன் தான் பாண்டியன். அப்ப மீன் வலை வீசுகின்ற காணவன் அவன் வந்து வெளிப்பட்டால் இன்னது நிகழும்னு நம்ம பார்க்கிறோம் திருவாசகத்துல. அது போல இறைவன் காணவன் வேடன் என்று சொல்லப்படுகின்றான். அந்த வேடன் பார்வை என்ற மிருகத்தை பயன்படுத்துவது போல பெருமான் இங்க என்ன பண்ணுகின்றான், தானே பார்வையாக வருகின்றான். பரமசிவமே என்ன பண்ணது, தானே ஒரு பார்வை போல வருகின்றது. அதான் பார்வை என என்றார். அவர் உண்மையில் பார்வை இல்லை, பார்வையை போல வருகின்றார். பார்வை ஒரு வேடனுக்கு பயன்படுவதைப் போல அவர் இன்னொருவருக்கு பயன்படல, அவர் சுதந்திர புருஷன். பார்வையாகின்ற விலங்கு அசுதந்திரம் கொண்டது, உரிமையற்றது. ஆனால் பெருமானோ சுதந்திர புருஷன் என்பதனால பார்வையை போலன்னு சொல்றார். பார்வையாகி வரவில்லை, பார்வையை போல வந்தார். அதனுடைய ஸ்தானத்துல பார்வையன மாந்தர் படிவம் கொண்டு நடந்தார், மனித வடிவம் கொண்டு வந்தார். பெருமான் எப்படி வந்தார், ஒளிசை மாரடமாக இரு கரங்களோடு வந்தார். மாந்தர் படிவம் கொண்டு நடந்தார். ஏறுவரு குருந்தமோடு இலங்கு முயற்காவில் அழகு விளங்குகின்ற அந்த குருந்த மரத்தோடு கூட ஏனைய மரங்கள் விளங்குகின்ற அந்த கா என்றால் அந்த சோலையிலே சேருகுவோம் என திரு உளத்தருள் சிறந்து, இந்த குருந்தஞ்சோலையிலே சென்று சேர்வோம் என்று மனதிலே சங்கல்பித்துக் கொண்டு பெருமான் திருக்கையிலிருந்து புறப்பட்டு திருப்பெருந்துறைக்கு வந்தான். வந்து திகழ் தொண்டர்புடை சூழமகிழ் வெய்தி கொந்தளர் மலர்பொலி குறுந்தடி பொருந்தி அந்த முதல் இல்லவர் அருள் தமிழ் உரைப்பார் வந்தவர் மெல்லையது பார்த்திருந்தார். சாமி வெயிட் பண்ணிட்டே இருந்தார், முகூர்த்தத்துக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க கூட எனக்கு 8 மணி ஆனா தயவு செய்து சொல்லுங்க. 8 மணி ஆனா, 8 மணி பெருமானுடைய அருளை எட்டுகின்ற மணி, எட்டுவதற்கு காரணமாகின்ற மணி. என்ன சொல்லுங்க, 8 மணி ஆச்சுன்னா சொல்லுங்க. பெருமான் வாட்ச பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அடிகள் வந்து சேருகின்ற நேரம். அதாவது அடிகளுக்கு சக்தி நிபாதம், 4ஆம் சக்தி நிபாதம் நிகழ்ந்திருக்கின்றது. நம்முடைய சித்தாந்த தத்துவம் என்ன சொல்றது, வித்யா தத்துவங்கள்ல காலம் நியதி தத்துவங்கள், நியதி அவரவர் நல்வினை தீவினைகள் அவரவரே உண்டு தீர்க்க வேண்டும் என்ற நியதிதான் நியதி. அதனை இன்ன காலத்திலே ஊட்டுகின்ற தத்துவம் காலம். நாம பண்ணின நல்லதுக்கான பலனை நம்ம உடனே அனுபவிக்கிறது இல்ல, அது ஒரு நேரம் பிடிக்குது, அதை அனுபவிக்கிறது நேரம் பிடிக்குது. தப்பு பண்ணினாலும் உடனே தண்டனை கிடைக்கிறது இல்ல, அதுக்கும் கொஞ்சம் காலம். அப்ப காலம் என்றதும் நியதி என்றதும் இரண்டு தத்துவங்கள். இன்னார் வினையை அவரே புசிக்க வேண்டும் என்பதும் இன்ன நேரத்தில் புசிக்க வேண்டும், அவசரப்பட்டு முன்பு புசிக்க முடியாது. அரச மரத்தை சுத்தி வந்துட்டு அடி வைத்து தொட்டுக்கொள்ள முடியாது, அதுக்கு ஒரு காலம். எல்லாத்துக்கும் சாமி காலம் வச்சிருக்கிறார், அந்த தத்துவத்தை படைத்திருக்கிறார். அது போல திருவாதூரிகளுக்கு பெருமானுடைய அருளை பெறுவதற்கான பிறவி, பெறுவதற்கான தகுதி உண்டு. ஆனால் அது பழுக்கின்ற காலத்தை, கனிந்து வருகின்ற காலம் கடவுளுக்கு தெரியும். அந்த காலத்தை டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சாமி, இந்த நேரத்தில் வந்து சேர்ப்பான் என்று சொல்லி. பெருமான் தொண்டர்கள் புடைசூழ வந்திருக்கிறார். 999 தொண்டர்கள் இந்த புராணத்தில் வருது, வேறு புராணங்கள்ல வேற மாதிரி வருது. நம்ம குருநாதரையும் சேர்த்தா 1000 பேர், 999 பேரோட பெருமான் குருந்த மரத்திலே விட்டிருக்கிறான். வந்து திகழ் தொண்டர் புடை சூழ மகிழ்வெய்தி. பெருமான் எப்படி இருக்கிறார், எப்பொழுதும் புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு அவன் வீற்றிருக்கிறான். அவனை பார்த்தால் நாம் இருமாந்திருப்போம். இருமாந்திருத்தல் என்பது கவலைப்படுகின்ற இயல்பு கொண்டவன் தன் கவலை நீங்கி இருத்தலுக்கு இருமாந்திருத்தல் பேர். கவலை என்பதே ஒருவனை சென்று அடையாது. இருட்டு போய் சூரியனை பார்க்குமா, அழுக்கு போய் ஆகாசத்துல ஒட்டுமா, அதுபோல கவலை என்பது கடவுளுக்கு கிடையாது. அப்பொழுது கடவுள் எப்படி இருக்கிறான்னா, தன்னை வந்து தரிசிப்பவனுடைய கவலையை போக்கி இருக்கிறான். தன்னை வந்து தரிசிக்கின்றவனுடைய கவலையை போக்கி இருத்தல் வீற்றிருத்தல், அவனை கண்டு நம் கவலை நீங்கி இருத்தல் இருமாந்திருத்தல். அப்புறம் சொல்றாரு, இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பன்களோங்கிற பெருமான் எப்படி இருக்கிறார், வீற்றிருந்தான் தன் தேவியும் தானும் அப்படிங்கிற ஐயா, வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானுமாய் என்று வருகின்றது திருப்பாண்டி பதிகத்துல. பெருமான் கவலையை போக்கி இருப்பான். அப்படி குருந்தமரம் தெரியல சிரித்த வண்ணம், அவரை பார்த்தாலே எல்லா கவலையும் போயிடும், வீட்டுக்கு போறப்பற அத்தையும் வந்து பிடிச்சுக்கும். இது எப்படி அப்படின்னு கேட்டா பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்றார், கங்கையில சாணம் பண்ணா எல்லா பாவமும் போகுது, ஆனா நம்ம எல்லாம் அடிக்கடி சாணம் பண்றோம், பண்ணிட்டு வந்தும் பாவத்தை பண்றோமே, ஏன் அப்படி? பாவம் போனா பாவம் பண்ணுங்கிற எண்ணமும் போகணும் இல்லையா? மீண்டு வந்து பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி கோயிலேருந்து வீட்டுக்கு போனா அத்தனை கவலையும் வந்து பிடிச்சுக்குது. ஏனென்று கேட்டால் அதுக்கு சொல்றாரு அவரு, கங்கையில சாணம் பண்ணா சத்தியமா எல்லா பாவமும் போகுது, அதுல சந்தேகமே கிடையாது. பாவத்துக்கு கங்கையை பார்த்தா பயம், அது என்ன பண்ணும், இவன் படியறங்கி கங்கையில குளிக்க போறான்னு தெரிஞ்ச உடனேயே அதெல்லாம் இவனை விட்டு வெளியில வந்து கரையில இருக்கிற மரத்து மேல போய் உட்காந்துக்குமா பேய் பிசாசு மாதிரி. அப்புறம் இவன் குளிச்சுட்டு கரை ஏறின உடனே கரெக்டா தெரியும் நம்ம ஆள் யாருன்னு, துபுக்கிடீர்னா அவன் தலையிலையும் தோல்லையும் விழுந்து பிடிச்சுக்குமா. அதனாலதான் பாவம் போறதில்ல, இவன் மட்டும் அந்த கங்கை தன் பாவத்தை போக்கும் என்பதை நம்பி குளித்தான் என்றால் அந்த பாவம் இவனை தீண்டது. இவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அதனாலதான் மீண்டும் பாவம் செய்கின்றான். அதான் நம்பின பேருக்கு நடராஜ, அந்த நம்பிட்டா அந்த நிலையிலேயே ஞானமானது தோன்றுகின்றது என்று பார்க்கின்றான். பெருமான் வீற்றிருக்கின்றான், மகிழ் வைதி வீற்றிருக்கின்றான். அந்த குருந்தம் கொத்து கொத்தா பூத்திருக்குது, வில்லுவமும் கொத்தா தான் பூக்கும். அந்த கொந்தனர் மரற்பொலி குருந்தடி பொருந்தி இருக்கின்றான், கொந்து என்றால் கொத்து. அந்த முதல் இல்லவர் யாரு? இறைவன். ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெரும் ஜோதி, தோற்றமும் மறைப்பும் இல்லாத பெருமான், ஒடுக்கமும் இல்லாத பெருமான். ஒரு பொருளிடத்திலே அவன் உண்டாவதில்லை, ஒரு பொருளிடத்திலே சென்று ஒடுங்குவதில்லை. ஆதியும் அந்தம் இல்லாத பெருமான், அந்த முதல் இல்லவர். அவரை பற்றிய அருள் தமிழ் உரைப்பார் நம்முடைய குருநாதராகின்ற திருவாதோடிகள். அருள் தமிழ் என்பது திருவாசகம், அதனை உரைப்பார் என்றால் பின் உரைக்கப் போகின்றவராகின்ற அவர் பெருமா. ஆதியம் அந்தமில்லா அரும்பெரும் ஜோதியினுடைய அருள் தமிழாகின்ற திருவாசகத்தை வரும் நாள்களிலே உரைக்க வல்லவராகின்ற நம்முடைய குருநாதர் திருவாதோடிகள், அவர் அருளை பெறுகின்ற காலத்தை பார்த்து கொண்டு கடவுள் இருக்கின்றான். கடவுளுக்கு தான் பொறுப்பு. வந்தவரும் எல்லை அது, அவருடைய இந்த பிறவி நோய் நீங்குகின்ற எல்லையினை பார்த்து கொண்டு பார்த்து இனிதிருந்தார். அப்படின்னா சாமி இதை பார்த்துட்டு இருந்தார்னா கவலைப்பட்டு இருந்தார்னா சொல்லக்கூடாது, அது உபச்சார வழக்கு. இனிது இருந்தார், அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது, நிச்சயமா நடக்க போகுது. எதுனா கவலை? நமக்கு தான் எல்லா கவலையும். கடவுள் நமக்கு ஒரு கவலையுமே இல்லாம கொஞ்ச நாள் வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், நமக்கு அப்போ ஒரு கவலை வரும், என்னடா என்றும் இல்லாம கவலையே இல்லாம வச்சிருக்கிறாரேங்கிற கவலை வரும். ஏன்னா நம்ம தலையில எழுதியிருக்க கவலைப்படணும்னு. சௌக்கியமா வச்சிருந்தா கூட பயம்தான் வருது. அதான் அந்த மனித குணம், உயிர் குணம் வந்து கடவுளை முற்றிலும் அறிந்தால் தான் நீங்கும். அது எப்படி நீங்கும்? மகேஸ்வர மகேஸ்வர பூஜைகளால் நீங்கும். அன்றாடம் செய்கின்ற சிவ பூஜையினாலேயும் அடியார் பூஜைகளினாலும் திருமுறை ஓதி வழிபடுவதனாலேயும் இந்த அறியாமை என்பது சிறு சிறிதாக நீங்கும். பொங்கு புனல் யாரு பல போய்விடு கடற்போல், எங்கும் உள்ள நல்லுயிர்கள் எய்தும் ஒளியாகும். சுவாமியை பத்தி இங்க சொல்றார். அந்த ஆத்மநாத சுவாமி எப்படிப்பட்டவர்னா, நிறைய நீர் பொங்கி வருகின்ற ஆறுகள், ஆறுகள் மலையிலே தோன்றி வருவதனாலையும் டிரிபியூட்டரிஸ் சொல்லப்படுற கிளை நதிகள், அந்த நதிகள் வந்து குடிக்கின்ற துணை நதிகள் குடிக்கின்ற ஜலத்தை கொண்டும் அவ்வப்பொழுது பெய்கின்ற மழையினுடைய ஜலத்தை கொண்டும் ஆறுகள் பொங்கி வரும். எவ்வளவு ஒரு ஆற்றிலே ஜலம் பொங்கி வந்தாலும் அத்தனை ஜலமும் அந்த ஆறானது சமுத்திரத்தில் போய் கலக்கும் போது அடங்கி போகும். சமுத்திரம் ஒரு ஆறு

அதுபோல எல்லா உயிர்களுக்கும் உறைவிடமாக இருக்கின்ற பெருமான் சர்வம் வசங்கரோதீதி சிவகா, எல்லா உயிர்களையும் தன் திருவடியின்பால் ஈர்க்கின்ற பொருள் என்பதனால அவனுக்கு சிவன் பேரு. வசம் கரோதீதி சிவகா, எல்லாரையும் இழுப்பான் தன் பால் என்றால் ஒரு நாள் அவர்கள் அந்த பெருமானை அறிந்து திருவடியிலே ஒடுங்குவார்கள். போக்கிடம் வேறு இல்லை, எல்லா உயிர்களுக்கும் கடவுள் தான் ஒரே புகலிடம் என்று பார்க்கின்றோம். அந்த பெருமான் எல்லா நதிகளும் பெரிய அதனுடைய நீர் திரளோடு கூட சமுத்திரத்திலே சென்று அடங்குவதை போல இந்த பூமியில எத்தனை ஆட்டம் பாட்டம் போட்டானோ கடைசியில கடவுள் திருவடியில அங்க போய் ஒடுங்கி அடங்கி கிடக்க வேண்டிய தன்மை கொண்டது உயிர். ஆனால் எந்த உயிர் சென்று அடங்கும்? அடங்குகின்ற நிலையிலே அது நல்லுயிர் என்று சொன்னார். எங்கும் உள்ள நல்லுயிர்கள் எய்தும் ஜனகர் என்று ஒரு மன்னர், மிதிலேயே ஆண்டவர், அவரை யாக்ஞவல்க்கியர் ரிஷிட்ட வந்து வேதாந்த பாடம் கேட்டு அப்ப தூதர்கள்லாம் வந்து சொன்னாங்க, மிதில பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உடனே யாக்கியவர் சொன்னாரு, ஏன்பா உன் ஊர் பத்தி எரியுதாமே, வேணா பாடத்தை வேணா அடுத்த நாள் வச்சுக்கலாம், நீ போயிட்டு வரியா, மிதில தானே எரியுது, பாடத்தை திறந்து நடத்துங்க, அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அதுபோல என்றைக்குமே நம்ம கடவுள் தான் உண்மையான பொருள். அது என்னைக்கா இருந்தாலும் பெருமான் ஒடுக்க போகின்ற உலகம் தான் இது, பற்று வைக்க கூடாது. இப்ப கடவுளுடைய திருவடியில எந்த உயிர் சேரும்? எல்லா உயிர்களும் சேரும். ஆனால் சேருகின்ற நிலையில அது நல்லுயிராக இருக்கும், சுத்தான்மாவாக இருக்கும். அது சுத்தான்மாவாக இருந்து கொண்டுதான் கடவுளுடைய திருவடியிலே சேரும். அசுத்த ஆன்மாவாக இருந்து கொண்டு சுவாமியினுடைய ஐக்கியமானது அதுக்கு ஏற்படாது. சுவாமி அதோட சேர்ந்திருக்கிறான், அது வேறு. சுவாமி எல்லாத்திலையும் சேர்ந்திருக்கிறார், அந்த கலப்பை யாராலையும் பிரிக்க முடியாது. ஆனால் இந்த உயிர் பெருமானத்தில் சேர வேண்டும் என்றால் அது சுத்தான்மாவாக இருக்கணும். அதான் நல்லுயிர் என்று சொன்னார். நன்மை என்பது சுத்தி. அது எப்படின்னா தத்துவ கூட்டிலிருந்து விடுபட்டு ஆன்ம சுத்தி பெற்ற உயிர். நமக்கு வந்து சொல்றாங்க இல்லையா, தச காரியம்னு படிச்சிருப்பீங்க சித்தாந்த சாஸ்திரத்துல. அந்த தச காரியம் என்ற படி, அந்த படிகளை கடந்து செல்கின்ற உயிர் தான் கடவுள் உண்மையை அறிந்து அவன் திருவடியிலே கலக்கும். அது வீடு பேறு பெறும். ஆனால் அந்த வீடு பேறு பெறாத நிலையிலும் அசுத்தமாக சம்சாரிகளாக துக்கிகளாக இருக்கின்ற எல்லா உயிர்களிட்டும் பெருமான் பிரிஞ்சு இருக்கிறானா? பிரிஞ்சு இல்ல. அந்த உயிர்களுக்குள்ள பெருமான் உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற மாதிரி உயிருக்குள்ள கடவுள் சேர்ந்தே தான் இருக்கிறார், பிரிஞ்சு இல்ல. இந்த தத்துவத்தை ரொம்ப தெளிவாக திருவாசகத்துல நம்ம குருநாதர் சொல்றார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே. எத்தனை உயர்ந்த தபஸ் கொண்டவனாலும் கடவுளை இவன் இறைவன் என்று அளவிட்டு அறிய முடியாது. கடவுளை அறிந்தவர்கள் தான் எல்லாரும், ஆனால் அளவிட்டு அறிந்தவர்கள் இல்லை. சமுதிரத்தில் ஸ்நானம் பண்றான், அதை அளந்தா ஸ்நானம் பண்றான், கடல் அளக்க வாராது குளிப்பவனுக்கு. அதுபோல பகவானுடைய திருவடியில ஒடுங்குகின்ற உயிர் அந்த பகவானை வந்து அவருடைய இன்பத்தை தன்னுடைய இன்பமாக உணர்ந்து முக்தி இன்பத்தை உணர்கின்றது. ஆனால் கடவுளை ஆதியந்தான் அறியாதது. அதனால யாராலையும் கடவுளை அறிய முடியாது. உணர்ந்தாருக்கு உணர்வறியவன், உணர்ந்த மாமுனிவர் கடவுளை அறிந்து வைத்திருக்கிற பெருமக்களும் அளந்து அறியவில்லை. உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு தேவர்களோடு ஒழிந்தார் ஏனையவர்கள். என்ன தானவர்கள் அசுரர்கள்லயும் பெரிய தபஸ்விகள்லாம் உண்டு, மகாபலி போன்றவர்கள்லாம், அவர்களாலும் பெருமானை அளந்து அறிய முடியாது. உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே. இதற்கு இணையான திருக்கோவையார் தான் உணர்ந்தார்க்கு உணர்வறையோன் தில்லை சிற்றம்பலத்து ஒருத்தன். 400 திருக்கோவையார், ஒவ்வொரு திருக்கோவையாருக்கும் திருவாசகம் உண்டு. இந்த திருக்கோவையார்ல எந்த திருவாசக கருத்து இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? 400 திருக்கோவையாருக்கும். இணங்கிலி, இணங்கிலி என்ன? அசங்கன் அர்த்தம். சாமி எதிலையும் பட்டுக்காதவர், அனைத்திலும் கலந்திருந்தே எதிலும் தோயாதவர், எப்பொருளையும் நீங்காதே நீங்குபவர், கலந்திருந்தே தோயாதவர். எதை போலன்னா சமுதிரத்தில் வாழ்கின்ற அந்த மீனை போல. பல வருஷம் சமுதிரத்தில் ஒரு மீன் வாழ்கின்றது, அதை ஒருத்தன் பிடிச்சுன்னு போறான், இதுதான் இத்தனை நாளா அந்த சமுதிரத்தில் இருந்திருக்குதே, உப்பு போடாம சாம்பார் வைக்கலாம்னு வைக்கிறான். அந்த சாம்பாருக்கு உப்பு போட்டாதான் சுவைக்கும். இது எப்படி ஐயருக்கு தெரியும்னு கேட்காதீங்க, இப்படி சொல்றாங்க. இது நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு, இதுல ஒண்ணு சந்தேகப்படுறதுக்கு இல்லையே. அது இத்தனை நாள் சமுத்திரத்துல இருந்தும் அது உடம்புல உப்பு ஏறாது. அதுபோல பகவான் பாசத்தையும் பசுவையும் வியாபிச்சாலும் அவருடைய சிவத்தன்மை மாறாது, அவருடைய சைவமாகின்ற மங்களத்தன்மை மாறாது. சூரியனானவன் கங்கையில வந்து ஒளிர்ந்தாலும் சாக்கடையில ஒளிர்ந்தாலும் கங்கையினால் அவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு தூய்மையோ சாக்கடையினால் அடிஷனலா ஒரு தூய்மை இன்மையோ சூரியனுக்கு உண்டாகாது. அதே போல கடவுள் பதியானவன் பசுவினிடத்து கலந்திருந்தாலும் அவனுடைய கலப்பு இல்லாமல் இது நிற்காது. கடவுளுடைய கலப்பினை யாரும் பிரிக்க முடியாது. கடவுள் தொன்று தொட்டு கலந்துதான் இருக்கிறான். ஆனாலும்
அவன் இதனால்

0: தாக்குண்ணாது இருக்கிறான். ஒண்ணு இல்ல, மூன்று உலகங்களிலும் சிறந்த அழகின்னு சொல்லப்பட்ட ஒரு பொண்ணு, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, யாரு? அபிராமி. அவளை செவிகால் போட்டு ஒட்டி வச்சா மாதிரி உடம்புல ஒட்டி வச்சுக்கிட்டே யோகம் செய்கின்றான். மங்கையோடு இருந்தே யோக செய்வாரி. தவசிகளுக்கு தலைவனா இருக்கிறான். இவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறானே, இவன் நமக்கு வேணாம் அப்படின்னு இந்த உலகத்துல எந்த யோகியாவது சிவனை தவிர இன்னொரு கடவுளை வழிபடுகின்றார்களா? அவன் அர்த்தநாரீஸ்வரனா இருந்தா கூட தவசிகள் எல்லாம் வழிபடுகின்ற ஒரே கடவுள் சிவபெருமான் தான். என்ன காரணம்? யோகீஸ்வரனா இருக்கிறார். திருநெல்வேலி கோயில்ல யோக போகீஸ்வரர்னு ஒரு படம் போட்டிருக்கும், ஒரு சிற்பம். அவர் யோகீஸ்வரராகவும் போகீஸ்வரரா இருக்கார். அவர் ஏன் போகீஸ்வரரா இருக்கிறார்னா, அவர் போகீஸ்வரரா இல்லைன்னா நாமெல்லாம் இல்லறத்தை நடத்த மாட்டோம். நமக்கு ஒரு இல்லறத்திலே ஒரு இன்பத்தை கடவுள் தருகின்றான். சைவ ஆகமம் சொல்லுது, இல்லறத்துல ஏன் கடவுள் வந்து இன்பத்தை தரணும்? அந்த இன்பம் என்பது இவன் கடவுளுடைய வேலையை செய்யறான். கடவுளுடைய வேலையா என்ற சிருஷ்டி இவனுக்கு டெலிகேட் ஆயிருக்கு. ஒரு ஆபீசர் தம் வேலையை ஒரு கிளார்க்கோ பியூரோ செஞ்சா அவனுக்கு சம்பளம் கொடுப்பது போல, கடவுளுடைய படைப்பு தொழிலை நீங்கள் எல்லாம் செய்வதற்காக உங்களுக்கு பெருமான் இன்பம் என்ற சம்பளத்தை கொடுக்கிறான். அதனால அவன் போகீஸ்வரனா இருக்கிறான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் தவசிகளுக்கு தவத்தை கொடுக்கிறான், இல்லறத்தாருக்கு இன்பத்தை கொடுக்கிறான். எதை எல்லாம் அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இல்லாதது என்ன? ஈசான சர்வ வித்யானாம், அவனிடம் இல்லாதது எங்கும் இல்லை என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட கடவுள், அவனை உள்ளவாறு அறிகின்ற உயிர்கள் சுத்தாத்மாக்கள். ஆனால் அவன் எதிலும் தோயமாட்டான். இணங்கிலி அசங்கன், அவன் அனைத்தையும் இயக்குகின்றான். கலந்திருந்து உள்ளிருந்து இருந்தாலும் எதனாலும் தாக்குண்ணாது இருக்கின்றான். ஹீ இஸ் நாட் அஃபெக்டட் பை தி மிக்சர், ஹீஸ் ஆல்வேஸ் மிக்சட், கலந்துதான் இருக்கிறான். பட் மிக்சர் டஸ் நாட் அஃபெக்ட் ஹிம், கலந்திருந்தே தனித்திருக்கிறான், தனித்தன்மையோடு இருக்கிறான். அவன் சிவத்தன்மை மாறாது, அவன் என்றைக்குமே சதா சிவன். எந்த கடவுளுக்காக இந்த சதாங்கிற சப்தம் இருக்குதா? சதா விஷ்ணுங்கிற பிரயோகம் இருக்கா? சதா பிரம்மாங்கிற பிரயோகம் இருக்கா? இல்லையே. சதா சிவன் ஏன் இருக்கு? அவனுடைய சிவத்தன்மை மாறாது, அதனால அவன் சதா சிவன், ஆல்வேஸ் சிவா. அது மாறாதுன்னு சொல்லுவதற்கு வேண்டிய முகாந்திரம் என்ன? மாறிடுமோங்கிற மாதிரி எல்லாருடையும் வந்து கட்டிக்கிறான், பிடிச்சுக்கிறான். அதனால சொல்ல வேண்டியிருக்கு, சாமி இப்படி எல்லா இடத்திலையும் கலந்து கிடப்பதுனால மாறிடுமோன்னு தோணுது. மாறாது. தன்னுருவம் யாவர்க்கும் தாக்காதானே, அவனுடைய உருவமும் பிறருக்கு எய்தாது, பிறர் உருவம் அவனுக்கு எய்தாது. வஸ்துதகா பேதம், பொருள் தன்மையினால் பிரிந்திருப்பவன், கலப்பினால் ஒன்றானவன் என்று பார்க்கின்றோம். அந்த கடவுள் இணங்கிலி, இணங்கி சம்பந்தம் இல்லாதுன்னு சொல்லிட்டா உயிர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, எல்லா உயிர்கட்கும் உயிரே, திருவாசகம். உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் உயிரா இருப்பவன். உடம்பிற்கு உயிர் எப்படி தேவையோ, உயிர் இல்லை என்றால் உடம்பு ஊர் முனி பண்டம். ஐயான வேணா வந்து பாக்குறவங்க மாலை போடுவாங்க, எத்தனை நேரம் வச்சிருக்க விடுவாங்க? வர்றவங்களாம் வந்தாச்சா? ரொம்ப ஆஸ்திரேலியா இருந்து அமெரிக்கால இருந்து வர்றவரையும் வெயிட் பண்ண முடியுமாப்பா? நாலு பேர் இருக்கிறவன்ல சீக்கிரடு. ஊர் முனி பண்டம், உடம்புல உயிர் இருக்கிறவரையும் தான் மதிப்பு. அதுக்கப்புறம் ஐயாவோட பாடியே என்ன பண்ண போறீங்க? ஒரு சிலர் நாசுக்கா ஐயாவை என்ன பண்ண, ஐயாவை எங்க என்ன பண்ண முடியும்? ஐயாவை போயிட்டாரு. ஐயாவோட பாடியை ஏதாவது பண்ணித்தானே ஆகணும், ஏன்னா மத்தவங்க எல்லாம் உயிர் வாழணும் இல்ல. அப்பொழுது உடம்பிற்கு உயிர் தேவை, அதே போல உயிருக்கு கடவுள் தேவை. உடம்பிற்கும் உயிருக்கும் என்ன உறவோ, அந்த உறவு உயிருக்கும் கடவுளுக்கும். உயிர் உடம்பினை செலுத்துவதை போல கடவுள் இந்த உயிரினை செலுத்துகின்றான். பிரேரிதான் பேர், பிரேரகன். அந்த அவனுடைய பிரேரகத்தன்மை தான் எல்லா வேதங்களும் ஒரு மந்திரத்தில் அடங்கி போச்சுன்னு வேதமே சொல்லுது. இந்த மந்திரத்தை அத்தியனம் பண்ணிட்டான்னா அவன் பல நாள் லௌகிக்கனா இருந்தாலும் மீண்டும் அவன் வேதங்களை அத்தியனம் பண்றதுக்கான தகுதி இந்த மந்திரத்தை ஜபிச்சுன்னு வந்தாலே போறோம். அதான் காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்துல பகவானுடைய லட்சணம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரேரிதாங்கிற லட்சணம் தான் முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவன் நம்முடைய அறிவை செலுத்துகின்றான், உயிரை இயக்குகின்றான். அவன் உயிரை இயக்கவில்லை என்றால் கண் ஒன்றை காணாது, கை ஒன்றை தீண்டாது, மனம் ஒன்றை நினைக்காது, கால் ஒரு இடத்துக்கு செல்லாது, உயிருக்கு ஒரு எண்ணம் இருக்காது, உயிருக்கு ஒரு விருப்பம் உண்டாகாது, விருப்பத்தை எய்துவிக்கின்ற வழிமுறைகள் தெரியாது. எந்த ஞானமும் இல்லாமல் இருட்டறையிலே கருப்பு புரைய குருட்டு மனிதன் தேடுவதை போல இருக்கும். கடவுள் துணை இல்லாமல் ஒரு காரியம் நிகழாது உயிருக்கு. இது விரும்புகின்ற இச்சைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுகின்ற காமேஸ்வரனா இருக்கிறான். சைவத்துல கடவுளை பத்தி முழுமையா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்படி போனாலும் அவனுக்கு ஒரு பேர் இருக்கு, நீ விரும்புறதெல்லாம் செய்வான் காமேஸ்வரன், உன்னை விரும்ப விடாம செய்வான் காமாரி. ரெண்டுமாவா இருக்கானே? நீ விரும்பின, நீ நினைக்கிறதெல்லாம் பண்றான், நீ விரும்பத்தான் விரும்பினா அடிச்சிடறான். அப்பா மாதிரி, அப்பா பிள்ளைக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி தர. அதுக்கப்புறம் ஒரு நிலைமைக்கு அப்புறம் கடுமையா இருக்கிறார். அது போல பெருமான் ஒரு ஜெகத் பிதாவாக இருப்பதனால எல்லாமா இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். இணங்கிலே எல்லா உயிருக்கும் உயிரே, சரி, எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருப்பதனால அந்த உயிர்கள் மல பரிபாகம் எய்துகின்றன. அது பொதுவான பெருமானுடைய அந்த உதவியை பெறுகின்றன. ஆனால் பெருமான் செய்கின்ற சிறப்பு உதவி என்பது என்ன? சிறப்பு உதவி என்பது பெருமான் தன் வடிவத்தை தருதல், பெருமான் சேர்ந்தார் தாமே தானாக செய்தல், தன்னோடு செல்கின்ற உயிரினை தானாக ஆக்குதல், அந்த அதான் முக்தி இன்பத்தை ஊட்டுதல். அது எல்லாருக்கும் உண்டானா? நல்லிருளுக்கு மட்டும்தான் உண்டு. எமை எனை பிறப்பருக்கும் எம் மருந்து, என்னை பிறவி பிறவி பிணிந்து நிக்குகின்ற எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்தாலும் அதனால உயிர்கள் எல்லாம் பிறவி அறுவதில்லை, அடியேன் மட்டுமே பிறவி அறுகின்றேன். குருநாதர் சொல்றார், இன்னி தேதியில திருப்பெருந்துறைக்கு வந்து குருநாதரை தரிசனம் பண்றதுனால, இன்னி தேதியில குருநாதருடைய தரிசனத்தினால அடியேன் மட்டிலுமே பிறவி அறிகின்றேன். என் பிறவி கெட்டெழிதாகி ஆக்கிய தில்லையம்பலவன், கண் முன்னால் என் பிறவி அழிவதை பார்க்கின்றேன். உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இனி நான் பிறக்க மாட்டேன், பெற்றதும் பிறந்தேன், பிறவா வகை வந்து எய்தினேன், பிறவாத தன்மை வந்து எய்தினேன். அதே போல என் பிறவி இன்று கெட்டு அழிகின்றதாக்கிய தில்லை அம்பலவன் திருக்குவேரில் சொல்றார், கண் முன்னால் தன்னுடைய பிறவி நாசம் வருவதை காண்கின்றார் குருநாதனுடைய தரிசனத்தினால. அப்ப எனை பிறப்பருக்கும் சொன்னார். எனை பிறப்பருக்கும்னா உனக்கு மட்டும்தான் இவரை பத்தி தெரியுமா? உனக்கு மட்டும்தான் இவர் கிடைச்சிருக்கிறாரா? இல்ல, என் போன்றோர் பிறவியை முன்பு அறுத்தவன் எம் மருந்து. ஒவ்வொரு சொல்லும் எப்படி பொருள் இருக்கும்? உணர்ந்தாருக்கும் உணர்வறியவன், அவன் யாரிடத்திலும் கலப்பினாலும் சம்பந்தப்படாதவன், தாக்குண்ணாதவன், எல்லாவர்களுக்கும் உயிரா இருப்பதனாலேயே உயிருடைய பிறவி நோய் நீங்குவதில்லை. இன்று என் பிறவி நோய் நீங்குவதை போல ஏனையோர் பிறவி நோய் முன்பு நீங்கி இருக்கின்றது. ஆகவே அவன் எனை பிறப்பருக்கும் எம் மருந்து, என் மருந்துன்னு சொல்லல, எம் மருந்து, எம்மனோர் மருந்து, அடியார் மருந்து, அடியார்களின் பிறவியை அறுக்கின்ற அடியார் மருந்தாகின்ற கடவுள் இன்று என் பிறவியை அறுக்கின்றான். அவன் எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்து விரைப்பயனை ஊட்டிக் கொண்டிருக்கின்றான். சைவம் அடங்கி போச்சு இந்த ரெண்டு அடியில என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த பெருமான் நல்லுயிருடைய பிறவியை அறுப்பது என்ன பிரமாணம்? நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு உயிரின் ஒரு உயிர் ஜீவன் முக்தனா இருக்குது, அதுக்கு இதுதான் கடைசி பிறவி, பெருமான் அருள் செய்து விட்டான், அதன் பிறவி கெட்டு அழிகின்றது என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, பெருமானுடைய ஒளி அந்த உயிரினத்திலே வந்து தங்கும் அப்படிங்கறத சொல்ற. எங்கும் உள்ள நல்லுயிர்கள் எய்தும் ஒளியாகும், அந்த உயிர்கள் சுத்தான்மாக்கள் பெறுகின்ற ஒளியாக இருக்கின்ற கடவுள். அப்படியே பாத்தீங்கன்னா திருக்கருக்குடிங்கிற தலத்துல அருடைய பிள்ளையார் பாடுறாரு, நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலல். நனவு கனவு அன்றாடம் எப்ப நினைச்சாலும் பெருமானுடைய ஞானம் என்னை விட்டு நீங்காது, என்னிடத்திலே வந்து தங்கி இருக்கின்றது. அவன் வனப்பே என் வனப்பு, அவன் அழகே என் அழகு. ஒரு கணவன் தன் மனைவி இடத்துல மிகுந்த அன்பு வச்சிருக்கிறான், பிரியவே மாட்டேங்கிறான். பரமேஸ்வரன் கங்கையை தூக்கி தலையில வச்சுக்கிட்ட மாதிரி இந்த பெண்ணை அவன் வச்சிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் என்ன சொல்வாள்? எனக்கென்று ஒரு வாசம் இல்ல, என் வாசம் எல்லாம் என் கணவனுடைய மேனி வாசம். எங்க வருது இது சொல்றாரு, கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாள நாய் வந்து வனப்பெய்து இருக்கும் வண்ணம். எனக்கென்று ஒரு வனப்பு கிடையாது, பெருமான் தன் வனப்பை நான் எய்தி இருக்கும்படியாக. என்ன காரணம்னா, இந்த பொண்ணு இவளா ஒரு கண்ணாடியை பார்த்து அலங்காரமே பண்ணிக்க முடியாது, வீட்டுக்காரர் அவ்வளவு ஆசையா இருக்கிறார், அவரே என்ன பண்ணுவாரு, அலங்காரம் பண்ணி விட்டுருவாரு. எனக்கு நான் அலங்கரித்துக் கொள்வதற்கு கூட நேரம் கிடையாது. என்ன காரணம்? அவர் நம்மளை விட்டாதானே என்று பெருமானுடைய ஒளி வந்து இந்த உயிரிடத்திலே பொருந்தும். உண்மை சொல்றேன், அப்படிப்பட்ட வீட்டுக்காரர் இங்க கிடையாது, அப்படி இருந்தா நமக்கும் தொல்லதான். ஆனா கடவுள் தான் விரும்புகின்ற உயிருக்கு எப்படி வந்து அருள் செய்கின்றால், பேராது பேராத வகையிலே, பேராது நிற்கும் பெருங்கருணை பேராராக என்று கடவுள் விட்டு பிரிவதில்லை என்று சொன்னார். கலந்தபின் பிரிவதில்லை என்று அப்பெருமான் சொல்றார். என்ன சொல்றார் வந்து, கண்டலால் பெறுவதில்லை, கலந்தபின் பிரிவதில்லை. பெருமானை பார்க்க வேண்டும், பெருமானுடைய தரிசனம் கிடைத்த பிறகு அவன் நம்மை விட்டு பிரிவதில்லை என்ற நிலையிலே அவனுடைய ஒளியை பெற்ற நல் உயிர்கள், அந்த உயிர்கள் நதியினுடைய ஜலங்கள் எல்லாம் சமுத்திரத்திலே சென்று அடங்குவதை போல எந்த பெருமானுடைய திருவடியிலே சென்று ஒடுங்குமோ அந்த பெருமான் திங்களணி வேணியர், அவர் சந்திரசேகர பெருமான். வேணியர் இருப்ப அடி சேரும் துங்க மறையாளர் பலர் துன்று நிதி சென்றார். அந்த பெருமானுடைய திருவடியை நாடி செல்கின்ற வேதியர்கள் பலர் திருப்பெருந்துறைக்கு தரிசனத்துக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்கின்ற நெறியிலேயே திருவாதோடிகளும் செல்கின்றார் என்று சொன்ன.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர்

0: வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலேயே எங்களுடைய இந்த நிகழ்ச்சி பல்வேறு வகையான மன உணர்ச்சிகளையும் ஒரு உத்வேகத்தையும் கிளப்பி இருப்பதை அறிகின்ற போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. காரணம், இதுவரை காலமும் போரிட வாழ்விலே எங்களுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய சமய ஆசார விதிகள் இவற்றையெல்லாம் நாங்கள் உதாசீனம் செய்தும் விஷயங்களை அறியாமலும் இந்த நாகரீக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருந்து ஓரளவுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவற்றையெல்லாம் தேடி ஆராய வேண்டிய ஒரு சூழல் இங்கே காணப்படுவதை பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை, உத்வேகத்தை உங்களிடையே பரப்பிய கீதவாணி வானொலிக்கும் டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கும் நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டவர்கள். முக்கியமாக எங்களுடைய இந்த சமயத்தின் ஆழமான கருத்துக்களையும் அங்கே பொதிந்திருக்கின்ற விஞ்ஞானபூர்வமான உண்மைகளையும் நாங்கள் ஒப்பு நோக்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான தாற்பரியம் புலப்படுகிறது. இந்த விடயத்திலே எங்களுடைய குருமார்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது இன்னும் ஆனந்தமாக இருக்கிறது. பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், இந்த மற்ற சமயங்களிலே குருமார்கள் இதற்கென்று சில பயிற்சிகளை பெறுகிறார்கள். அவர்களுக்கு இதற்கென்று பாடசாலைகள் வைத்து பயிற்சி நெறிகள் கொடுக்கப்படுகின்றன. எங்களுடைய பாரம்பரியத்திலே அது குரு சிஷ்யன் முறையாக அவர்களுக்கு கல்வி புகட்டப்பட்டு வந்தது. நாளடைவிலே அது படிப்படியாக மறைந்து இப்பொழுது நாளாந்த வாழ்விலே அவ்வாறான ஒரு நிலைமை அருகி வருவதை பார்க்கும் பொழுது பழையபடி அந்த நிலைமையை நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே தான் இருக்கிறோம். இங்கே என்ன ஒரு விஷயத்தை நான் கூறத்தான் வேண்டும். கோவில்பட்டி என்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஸ்தலத்திலே, பிள்ளையார்பட்டியிலே பிச்சை குருக்கள் என்ற ஒருவர் மிகவும் ஒரு சிறந்த பணியை செய்து வருவதை நாங்கள் இங்கு பாராட்டாமல் இருக்க முடியாது. அதாவது வந்து இலவசமாக குருமார்களுக்கு பாடசாலை நடத்தி அங்கே குருகுல வாசமும் செய்து அவர் உண்மையிலே ஒரு செயற்கரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட பொழுது நான் அவருடைய பெருமையை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். சைவர்களாகிய நாங்கள் இவ்வாறான கைங்கரியங்களுக்கு எங்கிருந்தாலும் உதவிகள் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டது. அது இந்த சந்தர்ப்பத்திலே அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் உண்மையிலேயே பெருமை அடைவது மட்டுமல்லாமல் அவருடைய மாணாக்கர்கள் பலர் இங்கே டொரண்டோ கோவில்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் மறந்திருந்த போது அவர் இதை மனதில் கை கொண்டு ஒரு செயற்கரிய செயலாக செய்து வருவது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அவர் 2-3 முறை இங்கே வந்திருக்கிறார். பல்வேறு கோவில் கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் அவரை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் பேசும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் உண்மையிலேயே மிகவும் அடக்கமான ஒரு பெரியார், நிறைய கற்றவர். அவர் வந்து இந்த புரோகித சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நன்றாக படித்தவர். அவர் இவ்வாறு ஒரு குருகுல வாச முறையிலே பாடசாலை நடத்துவது உண்மையிலேயே பாராட்டத்துக்குரியது. வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. உங்களையும் மீண்டும் ஒரு முறை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல, அதாவது எங்களுடைய வேத ஆகமங்களை கற்பிக்கின்ற முறை நன்றாக வளர்ந்து வருகின்றது. இந்தியாவிலே பார்த்தால் திருப்பரங்குன்றத்திலே ராஜா பட்டர் என்பவர் அவர் ஒரு குருகுலம் நடத்தி வருகின்றார். மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதே விதமாக வேறு மூன்று குருகுலங்களிலிருந்து வந்த சிவாச்சாரியார்களையும் அங்கு குருகுலத்திலே பயில்கின்ற அந்த இளைஞர்களையும் நான் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மதுரையிலே நடந்த சைவ சித்தாந்த மகாநாட்டுக்கு நான் சென்றிருந்த பொழுது எல்லோரையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நல்ல அருமையான பயிற்சிகள் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ராஜா பெற்றுடைய குருகுலத்தில் இருக்கிற பையன்களுடைய பொது அறிவு மற்றது ஆங்கில அறிவு கூட அங்கே கவனத்துக்கு எடுக்கப்பட்டு வருகின்றது. மிகவும் ஆச்சரியமான ஒன்று, மிகவும் சிறப்பான ஒன்று. இன்னொரு சிறப்பும் இருக்கின்றது என்று கேட்டால், பொதுவாக பலருக்கு இந்த சம்பிரதாயங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண மரபிலே உள்ள கிரியர்களுக்கும் தென்னிந்திய மரபிலே உள்ள கிரியர்களுக்கும் சிற்சில வேறுபாடுகள் உண்டு. நீங்கள் கவனித்தால் தெரியும், மூன்றை கவனித்தால் எங்களுடைய கோயில் திருவிழாக்கள், கொடிஸ்தம்ப பூஜை போன்றவற்றை பார்த்தால் எங்களுடைய இதுகளில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. தேசிய மரபிலே அனுஷ்டானத்தில் விட சிறிய வித்தியாசங்கள் இருக்கின்றது. எங்களுடைய யாழ்ப்பாண மரபிலே நாங்கள் பின்பற்றுகின்ற பத்ததி வந்து அகோர சிவாச்சாரியார் பத்ததி. தென்னிந்தியாவிலே பொதுவாக பயன்படுத்துவது சோமசம்பு பத்ததி. அப்ப எல்லாம் ஆகவ மரபிலே வந்தாலும் சிற்சில வேறுபாடுகள் உண்டு. இங்கே அகோர சிவாச்சாரியார் டிரஸ்ட் என்று சென்னையிலே இருக்கின்றது. அங்கே அந்த அகோர சிவாச்சாரியாருடைய மரபிலே வந்த சிவாச்சாரியார்கள் பல நூல்களை பதித்து வெளியிட்டு வருகின்றார்கள். அருமையான பல பணிகளை செய்து வருகின்றார்கள். அது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இந்த அகோர சிவாச்சாரியார் மரபிலே டி கணேசன் என்பவர் இருக்கின்றார். அவர் ஒரு பெரிய அறிஞர். பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் என்று பாண்டிச்சேரியில் இருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய சுவடி காப்பகங்களில் ஒன்று. அதாவது ஈட்டுச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள் போன்ற பல பிரதிகளை சைவ நூல்களில், உலகத்திலேயே சைவ சமய நூல்களின் மிகப்பெரிய சுவடி காப்பகம் என்ற பெயர் அதற்கு உண்டு. அதற்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துடைய ரெகக்னேஷனும் ஆதரவும் கூட உண்டு. நாங்கள் இதுக்கு முன்னர் நாங்கள் திருவாவூருடைய ஆதீனத்தில் இருக்கிற சரஸ்வதி மஹால் அவர்கள் பெரிய லைப்ரரி ஒன்று வைத்திருந்தார்கள். தருமபுர ஆதீனம், அப்படி ஆதீனங்கள்தான் இந்த சுவடிகள் நூல் கூடுதலாக இருந்தன. ஆனாலும் கூட சில பேரியர்ஸ் இருந்தது. ஆதீன மரபுகளை பார்த்தால் அவர்கள் சிவாச்சாரிய மரபு என்பது ஒன்று இருந்தது, ஆதீன மரபு ஒன்று இருந்தது. ரெண்டும் வித்தியாசமாக இருந்து வந்தது. ஆதீன மரபிலே இந்த ஞான நூல்களை ஞான வழியிலே பாரம்பரியமாக கொடுத்து வருகின்ற மரபு இருந்தது, சிவாச்சாரிய மரபு ஒன்று இருந்தது. அப்ப சிவாச்சாரிய மரபில் வந்த ஆகமங்கள் இந்த ஆதீனங்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படாமல் போன சந்தர்ப்பங்கள் இருந்தன. அப்ப இந்த ஆகம நூல்கள் கிட்டத்தட்ட அழிந்து ஒளிந்து விடுகின்ற நிலை வந்து விடுமோ என்ற அச்சம் பலருக்கு இருந்தது. கிடைப்பதற்கெல்லாம் அரிதாக இருந்த காலத்திலே இந்த பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட்டை நிறுவின ஒரு வைத்தியர், அவர் முதல் காஷ்மீர் சைவத்துக்குரிய சில ஆவணங்களை தேடி அதன் பின்னர் 1950s நினைக்கிறேன் அதில் இருந்து தென்னிந்தியாவிலே இந்த சைவ ஆகமங்கள் சைவ நூல்களுடைய இதை தேடி கிராமம் கிராமமாக அங்கே இருந்த ஒருவர் இருந்த என்ஆர் பட் என்று ஒருவர் இருந்தார், இன்னொரு அந்தன பெருமகன். மற்ற அந்தனர்கள் மூலமாக இவர்கள் பெய்ட் ஜாப், ஆனால் அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று ஒரு அந்தனிடம் இன்னொரு அந்தனர் போனால் அவர்களுடைய டிரஸ்ட் இருக்கும் இல்லையா, அப்ப அவர்களிடம் பாரம்பரியா இருந்த நூல்களை அவர்கள் வேண்டாமல் அங்கேயே தங்கி இருந்து அவர்களுக்கு முன்னால் இருந்து பிரதி பண்ணி அந்த ஏட்டு பிரதிகளை அச்சொட்டாக பிரதி பண்ணி, அதுவும் பிரதி பண்ணும் பொழுது கிரந்த எழுத்திலிருந்து, சமஸ்கிருதத்துக்கு ரெண்டு விதமான எழுத்துக்கள் உண்டு, ஒன்று கிரந்த எழுத்து, தமிழ் மாதிரி உருண்டையாக இருக்கிற கிரந்த எழுத்து, அதுதான் தென்னிந்திய மரபு. ஆனால் வட இந்தியாவிலே இந்த கிரந்த எழுத்து தெரியாது. அதே மாதிரியாக பல்கலைக்கழகங்களிலே சமஸ்கிருதம் படிப்பவர்கள், லண்டன் எக்ஸாம் மற்றது பல்கலைக்கழகங்களில் படிப்பவர்கள் எல்லாரும் படிக்கின்ற எழுத்து தேவநாகரி எழுத்து.
2: தேவநாகரிக்கும்
1: ஒரே பாஷை என்றாலும் எழுத்து வேறு. அப்ப தேவநாகரி பாஷையிலே போகின்ற பொழுது உலகம் முழுக்க அது வெளிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்றது. கோப்பி பண்ணும் பொழுது தேவநாகரி எழுத்திலேதான் இதை கோப்பி பண்ணினார்கள் இந்த ஆகமங்கள் எல்லாவற்றையும். அப்ப கிராமம் கிராமமாக அவர்கள் சென்று அங்கே இருக்கிறவர்களுக்கு அதுக்குரிய சன்மானமும் கொடுத்து அந்த எட்டு பிரதிகளை அவர்களுக்கு எட்டு பிரதிகள் கொடுக்க மாட்டார்கள். அப்ப அங்கேயே தங்கி இருந்து அவர்களுக்கு முன்னாலேயே பிரதி பண்ணி அந்தன பெருமங்களை கொண்டே செய்வித்தார்கள். செய்வித்து அது பண்ணி எல்லாத்தையும் கொண்டே அங்க ஆகமங்கள் மட்டுமல்ல சித்தாந்த நூல்கள், சைவ நூல்கள், நிறைய நூல்கள் அங்கே அந்த எட்டு பிரதிகளாக கொடுத்தவர்களோடும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். உலகின் மிகப்பெரிய சைவ நூல்களின் சுவடி காப்பகமாக பாண்டிச்சேரியில் இருக்கிறது பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட்.
2: இந்த விஷயத்துல டாக்டர் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்றால், இந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டில் இறங்க வேண்டும் என்று யாருக்கோ ஒரு எண்ணம் உதித்திருக்க வேண்டும்.
1: இது ஒரு பிரெஞ்சு டாக்டர், அவர் வைத்தியர்,
0: பிரெஞ்சு டாக்டர்.
3: ஓ, அவர் பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு காலனி.
0: ஓமோ,
3: அவருக்கு தான் இந்த இது வந்தது. அவர் முதல் தொடங்கினது காஷ்மீர், வேண்டா காஷ்மீர்ல இந்த பிரிவினை எல்லாம் வரங்கும்போது காஷ்மீர் சைவ நூல்களை தேடியாக பொறுத்த தொடங்கி அப்புறம் பார்த்த இதோடைய அருமையான பொக்கிஷம் இங்கே தென்னிந்தியாவில் தான் இருக்கு.
0: இதுல பார்க்க டாக்டர், அநேகமாக எங்களுடைய இந்த பாரம்பரிய செயல்களை பார்க்கும் பொழுது பிற நாட்டவர் தான் கூடுதலாக அக்கறை செலுத்துவது போல இருக்கிறது.
3: இறைவன் யாரிடம் அந்த ரிசோர்சஸ் இருக்கிறோ அவர்களை பாவிக்கிறார். அதுல ஆச்சரியமான விஷயம் என்று கேட்டால், இந்த 28 ஆகமங்களுமே அங்கே அவர்கள் பகுதி பகுதியாகவோ முழுமையாகவோ எடுத்து வச்சிருக்கிறார்கள்.
0: அது ஒரு பெரிய,
3: ஒவ்வொரு ஆகமத்துக்கும் ஒரு சில ஆகமங்கள்ல பிரதி பேதங்கள் இருக்கும், பாடபேதங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். பிறகு அதுல பல ஆகமங்களை அவர்கள் பதிப்பித்திருக்கின்றார்கள். அதுல பிரெஞ்சு மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி ரௌரவ வந்து மூன்று வால்யூம்ஸ் ஆக, 3 volumes ஆக அந்த ரவுர ஆகமத்தை முழுமையாக பிரெஞ்சு மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி பதிப்பித்திருக்கிறார்கள்.
0: அது உண்மையிலே ஒரு செயற்கரிய செயல்.
3: அது மட்டுமல்ல, வேறு பல ஆகமங்களை இவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள். பல அறிஞர்கள் அங்கே இருந்து, என்ஆர் பட் என்ற பெரிய அறிஞர் இருந்தார், அவர்கள் எல்லாம் இருந்து ஆகமங்களுடைய கிரிட்டிக்கல் கம்பேரிசன் என்று சொல்லுவார்கள். அப்ப சில ஆகம நூல்கள் வெளிநாட்டு நூலகங்களிலே மறைந்து கிடந்த நூல்களை கூட கண்டுபிடித்து அதை கொண்டு வந்த பெருமையை அதை ஒப்பிட்டு சொல்லுகின்ற செய்திருக்கின்றார்கள். ஆங்கில மொழியிலேயும் சில ஆகமங்கள் மொழிபெயர்க்க தமிழ் நூல்கள் நெற்றினையை நல்ல வழியாக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அருமையான பணி. பாண்டிச்சேரி போவர்கள் ஒருக்கா போய் பார்க்க வேண்டும் அந்த சுவடி காப்பகத்தை. நல்ல அருமையான சூழல் இருக்கிறது. அங்கே டி கணேசன் என்பவர் இருக்கிறார். அவரும் ஒரு சிவாச்சாரிய மரபில் வந்தவர். நான் அங்கே போய் பார்த்தபொழுது பார்த்தேன், அந்த சுவடி காப்பகத்திலே தொழில் அந்த சுவடிகளை எடுத்து கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி எல்லாம் செய்து பார்த்தால் பல சிவாச்சாரிய பெரியார்கள் அங்கே ஞான சம்பந்த குருக்கள் என்றவர் இருக்கிறார். அவர் சிவாச்சாரிய பணியிலிருந்து முழுநேரம் ஓய்வு பெற்று இதே முழுப்பணியாக செய்து கொண்டிருக்கிறார். போய் பார்த்தால் அந்த பானை எல்லாரும் அந்த திருநூறு வைத்து திருமண்டலமாக திருவுருவை தரித்து அந்த வேலையை செய்து கொண்டிருப்பதை பார்க்க, அதை வந்து தனியா இந்த ஸ்கொலாஸ்டிக் இந்த நிபுணத்துவம் இருந்தும் பத்தாது. இதுல வந்து ஒரு அன்றாட அந்த முழு வெளிப்பாடும் இந்த மரபை பின்பற்றுபவர்களுக்கு தான் வெளிப்படும். அன்றாடம் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், மந்திரஜபம் செய்ய வேண்டும், தன்னுடைய பூஜை செய்ய வேண்டும், ஆன்மாத பூஜை. அது இல்லாமல் வெளிவனை இது ஒரு புஸ்தகமாக எடுத்து படிப்பதனால இதுல ஒன்றும் புரிந்து விடாது. அப்படிப்பட்ட பெரியவர்கள் 2-3 பேர் அங்க இருக்கிறார்கள். இந்த சம்பந்த குருக்கள் மற்றும் முன்னர் இருந்த என்ஆர் பட், இப்ப இருக்கிற டி கணேசன், அவரும் அது கலாநிதி பட்டம் பெற்றவர். சன்ஸ்கிருத், தமிழ், பிரெஞ்சு மூன்று பாஷைகளும் அவருக்கு நன்றாக தெரியும். சில வரலாற்று நூல்களும் எழுதியிருக்கின்றார். சில புத்தகங்களை பதிப்பித்திருக்கின்றார். சித்தாந்த பிரகாசி என்ற நூல், வடமொழியில் இருந்த நூல், அதை பதிப்பித்திருக்கின்றார். வேறு சில வடமொழிகளை பதிப்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த அகோர சிவாச்சாரிய பக்ததி மரபிலே வந்தவர்கள். சிவாச்சி கணேசன், பிரகோசர டாஸ்ட், மற்றது இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்றவர்கள். அவர்கள் என்னுடைய அபரக்கிரியர்கள் கூட, எங்களுடைய மரணத்தின் பின்னர் செய்யப்படுகிற அபரக்கிரியை கூட எங்களுக்கு அகோர சிவாச்சாரியார் பத்ததி மரபிலே தான் செய்யப்படுகின்றது. எங்களுடைய சில தனித்துவம் இருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்து சைவ மரபிலே சில தனித்துவம் இருக்கின்றது.
0: அவ்வாறான ஒரு மரபு வித்தியாசத்துக்கு யாரோ காரணமாக இருந்திருக்க வேண்டும்.
3: ஆகமங்களிலே அந்த நாளில ஆகமங்கள் வந்து மிகவும் பெரிய நூல்கள் பார்த்தீங்களா. அந்த என்ன சொல்றது, முதலாவது ஆகமாக காரண ஆகமத்திலே அதுல வந்து சொல்லுவார்கள் 100 billion verses இருந்தன.
0: ஆரம்பத்தில்
3: அந்த இதுல 100 billion verses இருந்தன. அப்ப இதுகளை எல்லாம் எடுத்து சொல்லுவதென்றால் மிகவும் கடினமான விடயமாக இருக்கும் இல்லையா. சாரி, காமிக ஆமகத்திலே 1 billion verses, 1 billion verses இருந்தது. ஜோகஜ ஆமகத்தில் 100,000 verses, சிந்தி ஆகமத்தில் 100,000 verses. இவ்வளவு பரந்த இது. அப்ப எல்லா ஆகமங்களும் எல்லாரும் படிக்க வேண்டுமென்றில்லை. தனக்கு இருக்கிற சாகை கிளை, அந்த வேதத்தின் பகுதி, அந்த பகுதியிலே அவர்களுக்குரிய சம்ஹிதங்கள் அல்லது மந்திரங்கள் இருக்கும், கிரியைகள் இருக்கும். அத்தோடு அந்த வேதத்துக்குரிய உபநிடதங்கள் கொஞ்சம் இருக்கும். அவ்வளவும் படித்தால் அந்த வேத மரபுக்கு சரி, அவருக்கு பேசிக் மினிமம். அத்தோடு அந்த மரபு காரணாகம் வேண்டா காரணாகத்தை படித்துக் கொள்ளலாம், காமிகாகம் வேண்டா காமிகாவனத்தை படித்துக் கொள்ளலாம். சில வேலையில சில கம்பாரிசன் பார்த்துக் கொள்வார். இதுல எல்லாவற்றையும் ஒருவர் படித்து நிறுத்த முடியாது. அப்ப அந்த மரபு அப்படியே வரும். இந்த மரபுகளுக்குரிய சிறிய சிறிய வேறுபாடுகள் இருக்கும்.
0: இவ்வளவும் இறைவனால் படைக்கப்பட்ட,
3: இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட சில சில வேறுபாடுகள் இருக்கும். சில பூஜை முறைகள்ல, சில கோயில்கள்ல பிரதிஷ்டா விதி, உற்சவ விதி, அதுகள்ல சில சில வேறுபாடுகள் உண்டு. திருநெல்வேலியில போனால் நெல்லையப்பருடைய சந்நிதி வந்து காமிகாமகத்தின்படி நடக்கின்றது. அங்கே இருக்கிற அம்பாள் சன்னிதி காரணாமகத்தின்படி நடக்கின்றது. ஒரே சன்னிதானத்திலே 2 சன்னிதானங்களுக்கும் டிஃபரெண்ட் ஆகமத்திலே பூஜை நடக்கிறது. அப்படி சில இருக்கிறது. சிதம்பரத்துக்கும் திருவாரூருக்கும் மகுடாகமம் தான் விதி. அப்படி ஒவ்வொரு விதிகள் இருக்கின்றன. அப்ப அதுல வந்து ஒன்றைத்தான் பின்பற்ற வேண்டும். இதுல சாம்பார்
2: வைக்கப்படாது.
3: சில வேளைகளிலே என்ன நடக்கணும்னு கேட்டால், இதை அறியாதவர்கள் கோயில் சபை நடத்துகின்றவர்கள் சில நான் அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்திருக்கிறேன். சுவாச்சியர்களை அட்வர்டைஸ் பண்ணும்போது அட்வர்டைஸ் பண்ணுவார்கள் இப்படிதான் சொல்லுவார்கள், சைவ மரபு சமார்த்த மரபு. சமார்த்த மரபு என்டையர்லி டிஃபரெண்ட். தெரியாமல் சைவ மரபு சமார்த்த மரபு தெரிந்த இந்த காரணாகமம் காமிகாகமத்தில் தேர்ந்த இப்படி இப்படி எல்லாவற்றையும் கொண்டு சாம்பார் வச்சு ஒரு கோயில் செய்யலாது. ஒரு கோயிலுக்கு ஒரு அகம மரபு, அதை பற்றி கொண்டா அதன்படி செய்ய வேண்டும். அதுதான் அந்த முறை. இப்ப சமார்த்த மரபு வந்து வித்தியாசம், அது ஆகமங்கள் இல்லை சமார்த்தத்திலே. சமார்த்த நிலையிலே ஆகமங்களே இல்லை, அவர்களுக்கு ஆகமங்களை பிரமாணமாக கொள்வதில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது அது எல்லாவற்றையும் கலந்து செய்கின்ற மரபு வரும்பொழுது குழப்பம் வருகின்றது கோயில்களில். அதான் அந்த
2: இன்னொரு இது நான் யோசிக்கிறேன் டாக்டர், இது என்னுடைய ஊகம், உண்மையன்று நான் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப அநேகமாக இந்த கோவில் நடத்துபவர்களும் கோவில்ல அர்ச்சனைகள் அதுகளில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுடைய அந்தனர் பெருமக்களும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு இருக்கிற அறிவை வைத்துக் கொண்டு சில விஷயங்களை அந்த கோவில் நடத்துவ நிர்வாக சபைக்கு சொல்லுகிறார்கள். அது ஆய்ந்து ஓய்ந்து பார்த்து அவர் சொல்வது சரியா என்று பார்க்காமலே இவ்வாறான பிள்ளைகள் நடக்கும்.
3: இது வந்து மிகவும் கடினமான விஷயம். இந்தியாவிலே கூட இது ஒருவர் சொல்லி தீர்மானிக்கணும். அவர்கள் இப்படியான விடயங்கள் வரும் பொழுது வித்துவ சதஸ் என்று கூட்டுவார்கள். பல வித்துவர்கள் வந்து வித்வான்கள் வந்து அதை விவாதித்து ஒரு இதுக்கு கொண்டு வருவார். இந்த ஆகமத்தில் இப்படி இருக்கிறது, இந்த இரண்டா ஒருவர் வந்து எல்லாவற்றிலும் விற்பனராக இருக்க முடியாது. அப்ப இந்த ஆகம மரபில் எப்படி இருக்கின்றது, மற்ற ஆகம மரபில் எப்படி இருக்கின்றது என்பதை விவாதித்து சிவராத்திரிகளை அப்படி நடந்தது. இந்த முறை ஒருக்கா சிவராத்திரி பிரச்சனை வந்தது, முன்னர் ஒருக்கா 1962 63 ஒருக்கா பிரச்சனை வந்தது. அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் அந்த சதசை கூட்டுவார்கள். திருவாவூர் ஆதீனம் அவர்கள் அந்த சதசை கூட்டினா அங்கே இருக்கிற அந்தந்த ஆகம விற்பனர்கள் வந்து அந்தந்த பிரமாணங்களை எடுத்து கூறி இப்படி இப்படி இருக்குது என்று சொல்லுவார்கள். அதை வைத்துதான் அந்த மரபுகள் எடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இதுல வந்து எங்களுக்கு கோயில்களே பார்த்தால் இந்த ஆகமங்கள் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. நான் சொல்றது கோயில்களை இப்ப கோஆபரேஷன் ஆகிட்டாங்க. அது ஒரு டிரெக்டர் அல்லது பிரசிடென்ட், செகண்டரி வைஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர் எல்லாம் போட்டு இதுகள் எந்த ஆகமங்களிலேயும் இல்லை,
2: கிடையாது.
3: எந்த ஆகமங்களிலேயும் அது
2: கிடையாது.
3: ஆகமங்கள் இருக்கிறவங்களையும் பிறகு காங்கிரஸ் கதைக்கிறது நடைமுறைப்படுத்துறது எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இருக்கு. ஜனநாயகம் என்ற பெயர்ல நாங்கள் என்ன சொல்லணும்னா, மக்கள் இல்ல மாக்கள், மக்கள் என்றா மனிதர்கள், மாக்கள் என்றா விலங்குகள். இந்த மாக்களையும் கூட அதில் அங்கத்தவர்களாக்கி அதில் விவாதித்து நாங்கள் விவாதிக்க ஒரு ஆகமத்தை பற்றி விவாதித்தால் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் விவாதிப்பது என்ன, எங்க கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இருக்கு. உங்களோட கான்ஸ்டிடியூஷனை யார் தந்தது, யார் எழுதினது? இட்ஸ் மேன்மேட்,
2: மேன்மேடோ
3: இல்லையா? அப்ப இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஆகம விதிகளை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய கோயில் நிர்வாகங்களை விவாதிக்க வேண்டும். கோயில்ல நரமுறை பிரச்சனைகள் வருவது உண்மை. அப்ப சில பிரச்சனைகள் சில இதுகள் வந்தால் ஆகமத்தில என்ன சொல்லி இருக்குது அதைத்தான் கேட்க வேண்டும். அந்தன பெருமகனை கேட்டால் கூட சரி, நீங்க சொல்லுவது சரி, எந்த ஆகமத்தில எப்படி இருக்குது அதை கேட்டு அதன்படி செய்கின்ற பொழுது இந்த ஆலயங்களுடைய விதிமுறை போல பண்ணக்கூடியதா இருக்கிறது. ஆலயம் நடத்துகின்ற பொழுது ஒரு ஆகமத்தை வரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆகமம் காரணாகமத்தின்படி நடக்கின்றது, இந்த இந்த கோயில காரணாகமத்தின்படி நடக்கின்றது, அல்லது காமிகாமத்தின்படி நடக்கின்றது, இப்படி ஒன்றை வரித்துக் கொள்ள வேண்டும். அதன்படி அதை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது இந்த கன்ஃபிளிக்ஸ் வராது. கன்ஃபிளிக்ஸ் வராது. எங்கேயும் இறைவனை முதன்படுத்துற இடத்துல கன்ஃபிளிக்ஸ் வராது. மனுஷர்களை முன்னப்படுத்துற இடத்துல தான் இந்த கன்ஃபிளிக்ஸ் வராது. அடுத்ததாக சிவாச்சாரியர்களையும் கூட எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் எதிர்பார்ப்பேன். என்னன்னு கேட்டால், இப்ப நாங்கள் ஒரு புது யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பார்த்துக்கிற பொழுது கிறிஸ்தவ மதத்திலே பார்த்தால் முழு நேர பயிற்சியாக 4 வருடம் 5 வருடங்கள் அவர்களுக்கு மொழி பயிற்சி. எனக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்திலே வந்து மருதநாமடத்திலே சுண்ணாகத்திலே அவர்களுக்கு ஒரு செமினரி இருக்கு. அப்ப அங்கே நான் போயிருக்கிறேன். அங்கே சேம வெளிப்பட்ட பொழுது அவருக்கு அதை சொல்லுகிறார். அந்த ஒரு மலை போறதுக்கு அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது உன்னுடைய பாதனைகளை கலட்டி வைத்து விட்டுவான். அது இறைவனால வழிபடப்பட்டது. அப்படிப்பட்ட அவர்கள் அதை நான் மொழிபெயர்ப்பிக்கின்றார்கள், ஆங்கிலம் கற்பிக்கின்றார்கள். அங்கே என்னென்னா ஆங்கிலம் தேவை என்ன புதுவரை படிப்புகின்றார்கள். அப்படி படித்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு பீப்புள் ஸ்கில்ஸ், மக்களை எப்படி அணுக வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஒருவருக்கு ஒருவரை எப்படி துக்கத்திலே எப்படி ஆசுவாசப்படுத்த வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும், எல்லாம் தெரியும்.
4: கவுன்சிலிங்
3: எல்லாம் தெரிவி கொடுக்கிறார்கள். இஸ்லாம் சமயத்திலேயும் அது இருக்கின்றது. அதே மாதிரியாக ட்ரைனிங் கொடுத்து குர்ஆன் முழுமையும் பாடமாக்க வேண்டும். அது அப்படி இருக்கின்றது. எங்களுடைய மனப்பிலே அந்த அந்த விதமான கட்டுக்கோப்பான இது இல்லை. அப்படி இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படாது. அப்படி இல்லை, குருகுலவாதிகள் இருந்தாலும் கூட. அப்ப நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இவர் கிறிஸ்தவத்திலே இருக்கிற இந்த பாதிரியார் இப்படி இருக்கின்றார், இப்படி சொல்லுகின்றார். இஸ்லாத்தில் இருக்கிற இமாம் அல்லது போதகர் இப்படி சொல்லுகின்றார், இப்படி வந்து செல்கின்றார். ஏன் இந்து மதத்திலே அந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டை அந்த இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கின்ற பொழுது அங்கே நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அதே லெவலுக்கு நாங்கள் கொண்டு வரோம். அதாவது புரோகிதம் என்பது வேறு, குருத்துவம் என்பது வேறு. ஒரு முறை சங்கராச்சாரிய சுவாமிகள், காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் பல இடங்களுக்கு, பழைய பெரியவர், மகா பெரியவர், மகாஞானி, அவர் பல இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு கிராமத்துக்கு போனபோது அந்த கிராமத்தில் இருக்கிறார்கள், அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இங்க இருக்கிற புரோகிதர் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ரெண்டுமே தெரியாது, நீங்க வேறு யாராவது ஒரு ஆளை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா என்று கேட்கினாங்க. அப்ப மடத்துக்குரிய அவர் எங்க போனாலும் அந்த மடத்துக்குரிய மெயில் எல்லாம் இங்க வந்து சேரும் இல்லையா, வந்தது. அப்ப மெயில்மேன் வந்து அப்ப மெயில் கொடுக்குறான், அவருக்கு கொடுத்தா அருண் அதை வேண்டிட்டு அந்த மெயில் மண்ணியே கேட்கிறார். அந்த இதுல எல்லாம் போஸ்டல் கோட் என்று போடுவோம் இல்லையா, M1B 2T9 எல்லாம் போடுறோம் இல்லையா, அப்படி போஸ்டல் கோட் போட்டிருக்குது. அவர் கேட்டார் இது என்ன என்று மெயில் மண்ண கேட்டார். கொஞ்சம் போஸ்டல் கோட் உண்டு, அது திறங்குது, அது என்ன என்றால் அவனுக்கும் தெரியாது. அங்க வந்திருக்கிறவரையும் கேட்டார் இது என்ன விளக்கம் தெரியுமாண்டா, தெரியாது. அப்ப சொன்னார் தந்து கொடுக்கிறவனுக்கும் தெரியாது, வேண்டும் எனக்கும் தெரியாது, பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தெரியாது. ஆனா இந்த நம்பரையும் இந்த லெட்டர்ஸையும் இந்த போஸ்டல் கோட்ல போட்டு அந்த இடத்துக்கு சரியா போய் சேருது இல்லையா. அது மாதிரி இந்த வேதங்கள், மந்திரங்கள், கிரியர்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்க வேணுமென்று இல்லை. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். எல்லாருக்கும் எல்லா விளக்கமும், அது செய்கின்ற புரோகிதர் உட்பட எல்லாருக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்க வேணுமென்று இல்லை. அதை சிரத்தையோடு, சிரத்தை சிரத்தையோடு அதை செய்து கொண்டு வந்தால் அந்த இடத்துக்குரிய பலன் கட்டாயம் கிடைக்கும். இது காஞ்சபரி இவர் சொன்னார். இப்ப நாங்கள் எதிர்பார்க்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கின் விளக்கம் வந்து இது சில வேளைகளில் விதண்டாவாதமாகவும் இருக்கும், விதண்டாவாதமாகவும் இருக்கும். நான் சொல்லுவது என்னென்று கேட்டால், இப்ப ஹார்ட் எல்லாருக்கும் தொழிற்படுகின்றது. அதுக்காக எல்லாரும் ஹார்ட் என்னென்று தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் தொழிற்படுமா?
4: அது சரி,
3: அது எந்த நேரமும் தொழிற்பட்டுக் கொண்டுதானே இருக்கின்றது இல்லையா. இப்ப நான் இன்னொன்று விதமாக நகைச்சுதான் சொல்லுவேன், திருமணம் வந்து தம்பதிகள் இல்ல, நான் ஃபீமேல் ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம்
4: படிச்சிருந்தா,
3: ஆண் சனனி தொகுதி, பெண் சனனி தொகுதி எல்லாம் படிச்சு போட்டுதான் நான் திருமணம் செய்து குடும்பம் நடத்த போறேன் என்றா சொல்லுகிறார்கள். இல்லையே, ஒன்றும் தெரியாமலே எல்லாம் நடக்கின்றதுதானே, குழந்தை காட்டுகிறார்கள், குடும்பம் நடத்துகிறார்கள். அதே ஏன் சமயத்துக்கு வந்து ஒண்ணு மட்டும் அவருக்கேன் தெரியாது, இவருக்கேன் தெரியாது, இவர் சொல்றீங்களேன்னு சொல்றது. அதனால இதுல சொல்வது என்பது என்ன, அது ஒவ்வொருவருக்கு கேள்வி வரும் பொழுதும் அந்த விளக்கம் கேட்டால் அந்த நொழிகள் வரும். இதுக்குரிய விளக்கத்தை இறைவனே வெளிப்படுத்துவார். ஒருவருக்கு சின்சியரா ஒரு கேள்வி இருந்தால் அது அனுபவ உண்மை. எங்களுக்கு ஆன்மீகத்திலே சில சின்சியரான கேள்விகள் இருந்தால் இறைவனே அதை யார் மூலமாகவோ, புத்தகம் மூலமாகவோ, வானொலி மூலமாகவோ, இன்னொருவர் மூலமாக வெளிப்படுத்துவான். இதுல இருந்து கொண்டு இவருக்கு எல்லாம் தெரியாது, அவருக்கு அது தெரியாது என்று மற்றவையை கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கப்படாது. இது மிக வெளிப்படுத்தப்பட்ட, இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டது. இங்கே சேவை சிரத்தையும் எங்களால் நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப இதுல ஆறாங்கிறதால ஒரு பலனுமே இல்லை. இட்ஸ் லைக் எ டிசெக்ஷன், டிசெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி. அப்ப ஆறா சொல்லுவார்கள், அவ்வையார் சொன்னார், அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது. பேடு நீங்கி புறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இந்த கல்விகள் ஞானம் எல்லாத்தையும் தான் அறிகிறது அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் அவனும் தான் செய்வது அரிது. இப்ப மற்றவர்களை ஆராயாம அவருக்கு தெரியுமா, இவருக்கு தெரியுமா, இது ஏன் அப்படி, அது ஏன் இப்படி 68 கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு பூ எடுத்து அவனுக்கு போட மாட்டார். செலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று அப்பர் சுவாமியர் பாடுகின்றார். இறைவனுக்கு அந்த மினிமம் அந்த பஞ்ச உபசாரங்கள், ஒரு தண்ணி, ஒரு பூ, ஒரு சாம்பிராணி, ஒரு எண்ணெய் அல்லது நெய் தீபம், ஒரு கற்பூரத்தோட ஒரு கற்பூர நீராஞ்சனம், இந்த அஞ்சு பஞ்ச உபசாரங்கள் 5 நிமிஷம் போதும். 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் போதும். அதை செய்வதற்கே நேரம் இல்லை இவர்களுக்கு. ஆனால் கேள்விகள் மட்டும் நிறைய வந்து கொண்டிருக்கும் வானொலியிலும் வருவதுதான். அதனால கேட்பவர்கள் கேள்விக்கு இருக்கத்தான் வேணும். ஆனால் அதே சமயம் we have to practice. மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வந்து இறைவனுக்கு ஒரு தண்ணியோ பூவோ எடுத்து வைக்க வேணும். கட்டாயம் நிச்சயமா எல்லாரும் செய்யக்கூடியது. இதுல எல்லாரும் பயப்பட தேவையில்லை. ஆசார அனுஷ்டானங்கள் நான் மச்சம் சாப்பிட்றேன் நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் எல்லாம் தேவையில்லை. காலையில் எழும்பின உடனே குளிச்சால் எல்லாம் சுத்தமா இருக்குது. நீங்கள் அந்த நேரத்தில் இறைவனை நினைத்து விபூதியை பூசி இதை செய்து கொண்டு வர இறைவன் உங்களுடைய இல்லத்திலே எழுந்தருளுவான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று சொல்லுகின்றது. உங்களுடைய இல்லங்களில் எழுந்தருள் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலே எழுந்த உள் நின்று உணர்த்துவான். இது ஒன்றும் இன்னொரு வெளியில இருந்து சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. இது வந்து ஒரு பூ, ஒரு மொட்டு வந்து மலராகி பூவாகது போல இந்த ஆத்மீகம் என்பது வெளியில இருந்து புகுத்துவதில்லை. டாக்டர் லாம்போரன் ரேடியோல சொல்லி செய்து உங்களுக்கு வாரதோ அல்லது ஒரு புரோகிதரோ குருவோ வெளியில இருந்து கொடு. ஆத்மா எல்லாருக்கும் உள்ளுக்கு இருக்கிறது.
2: அதனுடைய
3: அந்த ஆத்மாவுக்குள்ளே உயிருக்கு உயிராக இறைவனும் உள்ளுக்கு இருக்கிறான்.
2: கட்ட
3: அந்த உயிருக்குயிராக இறைவனைத்தான் இயமானன் என்று சொல்லுகிறோம். இயமானன் ஆம்பிமலா என்று சொல்லுகிறோம். எஜமான் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த இறைவனும் உள்ளுக்கு இருக்கிறான், ஆத்மாவும் உள்ளுக்கு இருக்கிறான். அது வெளிப்பட வேண்டும், மலர வேண்டும், அது உள்ளுக்கு இருந்து வர வேண்டும். அவை அந்த வெளி தேடல்களோடு அந்த அகமுகப்படுத்தல் உள்ளுக்கு தேடுவதை கட்டாயம் வேண்டும். சில வேர்களே நிறைய கேள்விகளே ஆத்மீகத்துக்கு தடையாக இருந்தது. ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஒரு குளத்திலே குட்டையில தண்ணி குடிக்கிறேன், கலக்காம குடிக்க வேணும். கலக்கினா சேருதான்
2: சேருதான்
3: அறிவு இந்த புஸ்தக அறிவு கூட சில வேளை ஒரு கட்டாக இருக்கும். அதாவது இந்த கட்டுக்களிலிருந்தெல்லாம் விடுபடத்தான் இந்த ஆகமங்கள் இந்த புத்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அதற்றையே நாங்கள் உருக்கமாக பிடித்துக் கொள்ளும் பொழுது அதையே கட்டாகிவிடும். கண்டை அறுக்க வந்த நூல்களும் அறிவுமே எங்களுக்கு கட்டாகிவிடும். கவனமாக அதை பாவிக்க வேண்டும். இறைவனிடமிருந்து பக்தி அல்லது அன்பு வேண்டும். எல்லாத்திலையும் பக்தி தேவை. சரியையிலேயும் பக்தி உண்டு, கிரியையிலேயும் பக்தி உண்டு, யோகத்திலேயும் பக்தி உண்டு, ஞானத்திலையும் பக்தி உண்டு. பலவகப்பாக ஞான யோகமா பக்தி யோகமா கர்ம யோகமா எல்லாத்திலையும் பக்தி உண்டு. பக்தி இல்லாத ஒன்றுமே இல்லை. இந்த பக்தி இருக்கிற பொழுது சிரத்தையும் இருக்கிற பொழுது உங்களோட செயற்பாடு நீங்கள் ஒரு தண்ணி எடுத்து ஒரு பூ எடுத்து வையுங்கோ இறைவன் உங்களுக்கு வெளிப்படும்.
2: கட்டாயம் டாக்டர், இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நாள் எங்களுடைய இந்த சமயாசார நிகழ்விலே சித்திரை பௌர்ணமி. இன்றைக்கு பெரும்பாலான இல்லங்களிலே தாய் எங்களுடைய தாயானவள் செய்த ஒரு பெரிய இதுக்காக ஒரு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு தினமாக இங்கே வீடுகளிலே எல்லோரும் சைவ பெருமக்கள் தாய்க்கான வணக்கங்களை செலுத்தி அமர்ந்து
3: தாய் வழி முன்னோர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பித்ருக்கள் எங்களுடைய தாய் வழியிலே இறந்து போனவர்கள் அவர்களுக்குரிய பிதிர்கடன் செய்கின்றனர். இது சித்திரை பௌர்ணமி. ஒவ்வொரு மாச பௌர்ணமியுமே தாய்க்குரிய நாள். எனக்கெல்லாம் தெரியுமா, அங்க ஊர்ல இருந்தார், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில இருந்தவர், அவர் ஒரு பொறியியலாளரும் கூட. அவ்வளவாக கடவுள் நம்பிக்கை கிடையாது அவருக்கு, கோயிலுக்கு போறதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவர் விருந்து நிற்பார் தாய்க்காக. அமாவாசை தகப்பனுக்கும் பௌர்ணமி வந்து தாய்க்கும் உரியது. அப்ப அந்த வந்து அந்த செய்து கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. இது தாய்க்கு மட்டுமல்ல, சில பேர் கேட்பார்கள் அம்மாதான் காலமாயிட்டாவே, காலமானால் எவ்வளவு காலத்துக்கு செய்ய வேணும் என்று கேட்பார்கள். எவ்வளவு காலம், இது எவ்வளவு காலம் என்பதில்லை, இது உங்களுக்கு கடன். இது நீங்க ஒரு ஃபேவர் செய்யறதில்லை, யாருக்கும் அவருடைய அம்மாவுக்காக நீங்க ஃபேவர் செய்யறதோ நல்லது செய்யறதோ இல்லை. உங்களுக்கு கடன் இது. ஐந்து கடன், அந்த கடன்களை சொல்லுவார்கள் என்று கேட்டால் மூன்று கடன் இருக்கிறது. ஒன்று தேவ கடன், அந்த தேவ கடன் தெய்வத்துக்குரிய கடன்கள், தேவ கடன்கள் வந்து இறை வழிபாட்டினால தீரும். மற்றது ரிஷி கடன், அதாவது முனிவர்களுக்குரிய கடன் வந்து இருக்கிறது எங்களுக்கு. அது வந்து இப்படிப்பட்ட ஞான நூல்களை, முனிவர்களுடைய நூல்களை, உபநிடதங்கள், மற்றது அந்த ஞான நூல்களை கேட்பது, வாசிப்பது, அறிவது, பரப்புவதனால அந்த முனிவர்களுக்குரிய கடனை நீங்க தீர்த்துக் கொள்வீர்கள். பித்ரு கடன் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த பித்ருக்களுடைய கடன், அந்த பித்ருக்களுடைய கடனுக்கு ரெண்டு விதமாக தீர்க்கிறது. ஒன்று வந்து நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்க்க வேண்டும், வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணாம உங்களோட பாட்டில் விட்டால் அதுவும் ஒரு பித்ரு சாபம். இன்றைக்கெல்லாம் கன பேரண்ட்ஸ் இருக்கின்றன. எத்தனை இளைஞர்கள் வாகனத்துடன் ஓடி திரிகின்றார்கள். இவர்களுக்கு வாகனம் வேண்டுவதற்கு வசதி இருக்கின்றதா?
2: கிடையாது.
3: வாகனத்துக்கு பெட்ரோல் அல்லது கேஸ் போடுவதற்கு வசதி இருக்கின்றதா?
2: பெட்ரோல் தான் கொடுக்கணும்.
3: பெட்ரோல் தான் கொடுக்கிறார்கள். இத்தனை இளைஞர்கள் செல்போன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்போன் வேண்டுவதற்கு வசதி இருக்கின்றதா? அப்ப இவர்களை வந்து நின்று கேட்டால் சொல்வது, என்னொருவருக்கு என்னுடைய மகன், நீங்கள் அவருக்கு கார் வழக்கவில்லையாண்டு, அவர் கேஸுக்கு விளக்க தூங்கின பிறகு இவர் கார் வழங்கலாம். அது வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கவர். அதாவது வந்து எல்லாவற்றையும் சும்மா கொடுத்து கொண்டு வரப்படலாம். நான் எத்தனையோ விதமான கம்யூனிட்டிஸோட பழகி கொண்டு வருது. எங்கள் சமுதாயத்திலே எங்கள் பிள்ளைகளை நன்னறிவு செலுத்துவதில் பெற்றோர்கள் இப்பொழுது அக்கறையாக இல்லை. அது தவறி விடுகின்றார்கள். இந்த பிள்ளைகள கண்மூடித்தனமான இது இருக்கின்றது. இப்ப பேரசாலையில ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் ஊர்ல உடனே பிள்ளையத்தான் விசாரிக்கிறது. அங்கே வளமையா இங்கே அப்படி இல்ல. இங்க முதல்ல போய் டீச்சரை சொல்லி போட்டு வந்து சொல்லுவார்கள், அந்த டீச்சர் ரேசிஸ்ட் அல்லது இப்படி இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார். தன்னுடைய பிள்ளைகளுடைய குற்றங்களையும் உணர்ந்து திருத்த வேண்டும். சின்ன வயசுல இருந்தே வர
2: இது வந்து பிள்ளைகளை என்ன ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. ஆசிரியர்கள்
3: நல்ல பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த பிள்ளைகளுக்கு ஆத்மீய விஷயங்கள் கட்டாயம்
2: சொல்லி கொடுக்கணும்.
3: நான் பார்க்கிறேன், இந்த முறை சில நாட்களுக்கு முன்னர் வந்த செய்தி குளோபன்மையில், எத்தனையோ பல்கலைக்கழக மாணவர்கள் தற்கொலை செய்து
2: கொள்கிறார்கள்.
3: குயின் யூனிவர்சிட்டியில் ஹஸ் லாஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி லாஸ்ட் இயர் 6th ஆஃப் செப்டம்பர் ஃப்ரம் சூசைட். தற்கொலை செய்திருக்கிறார்கள் 6 பேர். அந்த அந்த இது வந்து வெளிப்படுகின்றது. இந்த தற்கொலை இது வெளிப்படுகிறது. வெளிப்பாடு உள்ளுக்குள்ளே டிப்ரெஷன் அல்லது மனச்சோர்வால பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர்? இத்தனை மாணவர்கள் நாங்கள் அப்ளை பண்ற கோர்ஸ் முடிக்க முடியாமல் அவதிப்பட்டு விடுபட்டு வெளியே போகின்றார்கள். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதுக்கு நாங்கள்லாம் காரணம். எங்கள் பிள்ளைகளை இந்த அதாவது தனியா படித்து படித்து உலகத்திலே பொருள் தேவை, அது உண்மை.
2: அதுக்காக
3: ஆனால் பொருள் மட்டும் போகாது. உரையை இதையை தேடுவதோடு உரையையும் தேடு. ஜோர் சுவாமி சொன்னார், இதையை தேடுவதோடு சாப்பாட்டு உரிய வழியை பார்க்கறது, உரையையும் தேடு. அதை கொடுக்க வேண்டும். இது ரெண்டு விதமான கொடுப்பது இருக்கின்றது. நான் சமீபத்தில் பார்த்தேன், சில பேரை பிள்ளைகள் வளர்ந்து வந்தோடனே சில பேர் கொண்டு வருவார்கள். 11 வயசு 15 வயசு வரைக்குள்ள ஹை ஸ்கூலுக்கு வரைக்குள்ள கொண்டு வருவார்கள். இதுக்கு கொஞ்சம் ஏற்கனவே சில வேலை ப்ராப்ளம் தொடங்கிடும், அதுக்காக தான் கொண்டு வர்றது. ஆனா அந்த நேரத்திலேயே சமயத்தை கொடுப்பதை விட சின்ன ஆரம்ப வயசுல 5 வயதிலேயே கொடுக்க துவங்கினால் வீட்டிலேயே கொடுக்க வேண்டும். பிறந்தவரை இருந்து நான் பார்த்தேன் என்று கேட்டால், எங்களுடைய வகுப்புகள் தொடங்கினோம் இல்லையா, இந்த சமய வகுப்புகள் தொடங்கின பொழுது என்னுடைய சமய வகுப்பிலே வந்த பலருக்கு அந்த வேறு இடங்களில் சமய வகுப்புகள் தொடங்கின அந்த பரிச்சயம் அதுகள் இல்லை. என பார்த்தால் வளர்ந்த மாணவர்கள், இந்த 12, 13, 15 வயசு உள்ள மாணவர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்பார்கள். இட் டசன்ட் மேக் சென்ஸ் என்றுவாங்க. சம்பந்தருக்கு பால் கொடுத்த கதையை கதைத்த பொழுது 2 கிழமைக்கு முதல் பையன் கேட்ட கேள்வி அதான், எத்தனை வந்து சோ மெனி கிட்ஸ் கிரைங், வை டிட் காட் கம் டு ஒன்லி சம்பந்தர், ஏன் சம்பந்தருக்கு மட்டும் வந்த ஒரு கேள்வி இல்லையா இருக்கு. அடுத்த இன்னொரு கேள்வி, அதே அப்ப வந்தா இப்ப ஏன் வாரையில் நிறைய கேள்வி. ஆனா நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் உண்டு. இதெல்லாம் தப்பான கேள்விகள் இல்லையா, அந்த பிஞ்சு உள்ளங்களிலே உண்மையாக இருக்கின்ற கேள்விகள். இந்த பெரியாக்கள் மாதிரி விதண்டாவாத கேள்விகள் கிடையாது, உண்மையாக இருக்கின்ற கேள்விகள் கேட்கிறார்கள். கேள்வி கேட்கின்ற போது அவர்களுக்கு பதிலை சொல்லுகின்றனர். கேட்டால் சில வகையில் நாங்கள் இந்த சின்ன பசங்க இவங்களுக்கு இந்த ஹாய மாதிரி ஹாய வெள்ளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படாதுன்னு போட்டு மேலால சொல்றது, சொல்லிவிட்டால் இவங்க கேள்வி கேட்பாங்க, இது ஏன் இப்படி நடந்தது. பிள்ளையாருடைய கதையை சொன்னால், அது ஏன் சிவன் பிள்ளையாருடைய தலையை வெட்டினார், நீங்க கடவுள் என்று சொல்றீங்களா, அது ஏன் சண்டை பிடிக்கணும், அவர் கடவுள் என்ன முட்டு மறைந்தவரா இருக்கணுமே, அவருக்கு ஏன் இது தெரியாது. இது எல்லாம் வருகின்ற கேள்வி, கட்டாயம் வரும், அதுல தப்பே கிடையாது. அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அந்த ஹய லெவல்ல போறோம். பெரியாக்கள் கூட போறது அந்த அளவுக்கு அவர்களுடைய விட முந்தி வந்த மாணவர் மர்மனு
2: சொல்றாரு.
3: அப்ப இந்த ஆழமான விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார். அந்த தன்மை இருக்கின்றது பிள்ளைகளுக்கு. ஆனால் இன்னொரு குரூப் இருக்கின்றது எங்கள்கிட்ட, இந்த சின்ன வகுப்புல இருந்து அவர்களை கதை தான் சொல்லி கொண்டு வர்றாரு. அப்ப எங்களுக்கு சில வாலண்டியர்ஸ் இருப்பார்கள். அப்ப அவர்கள் வந்து இந்த கதைகள், அந்த ராமாயண கதை, பிரகலாதன் கதை, அதெல்லாம் சொல்லிக் கொண்டு வர்றாங்க. அப்ப கதைகள் போய் அவர்கள் கதையை என்ன செலக்ட் பண்றாங்க, ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். அவர் பார்த்தேன் இந்த சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஹை ஸ்கூல் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள், சொல்லிக் கொடுக்கிறார்களுக்கு ஒரு பக்குவம் வருகின்றது.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: தவை பிரம்மாதீனாம் ஜய ஜயவஜோபிர் நியமினாம் கணானாம் கேலிபிஹி மதகல மகோட்சத்யககுதி ஸ்திதம் நீலக்ரீவம் த்ரிணயனம் உமாஸ்லிட்டவபுஷம் கதா த்வாம் பத்யேயம் கரதிருதமிருதம் கண்டபரசும் தவைஹி பிரம்மாதீனாம். இப்பொழுது நாம் பரமேஸ்வரனை பார்த்துண்டு அவர் கை கூப்பிண்டு சிறங்கூப்பிண்டு அவருக்கு விசேஷமாக மந்திரங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லிண்டு அவருடைய நாமாக்களை சொல்லிண்டு பொழுத போக்கிண்டே இருப்பேன்னு சொன்னேன். இது நன்னத்தான் இருக்கு. ஆனா பரமேஸ்வரனை கண்ணை திறந்து நாம் பார்த்துட்டு இருக்கிறதோட என் இதயத்திலேயே அவர் இருந்தா தேவலையே. அந்த கண்ணை திறக்கிறதுங்கிற விவகாரம் கூட இருக்கப்படாது. கண்ணை திறந்தா என்ன அது தெரியுமோ, நான் வேற பரமேஸ்வரன் வேற. நான் பரமேஸ்வரனை பார்க்கிறேன். அந்த கண்ணு ஒரு இடத்துல மூடுற சமயத்தில் பரமேஸ்வரனுடைய பிரத்யட்சம் எனக்கு ஏற்படல. அதோட மட்டும் இல்ல, முன்னால இருக்கிறவர் ரொம்ப ஹைட்டா இருக்காரு, ஏன்னா அவர் மறைச்சு விடுவார். இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சரியான இடம் கிடைக்காது, அவரை பார்த்துட்டே நான் இருக்கணும். ஒரு கணம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் மறையப்படாது. இப்படி என்ன கவலை இருக்கு, அவர் என் இதயத்திலேயே இருந்தாரேனால் ரொம்ப சௌக்கியமா இருக்குமே. அதோட மட்டும் இல்ல, எல்லோரும் பாக்கிறாங்கிறத விட நான் மட்டும் பாக்கிறேன்னா வசதியும் இல்லை. அங்கேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. எல்லோரும் பரமேஸ்வரனை பாக்கிறேன்னா பரமேஸ்வரன் இல்ல, நீரும் பாக்கிறேன் நானும் பாக்கிறேன். ஆனா எங்க இதயத்துல பாக்கிறதுன்னா நான் மட்டும்தான் பார்ப்பேன். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் என் இதயத்துல காணப்படணும். எப்படி ஸ்தவைர் பிரம்மாதீனாம், என் இதயத்துல பரமேஸ்வரன் காணப்படணும். எப்படி காணப்படணும்னு பிரார்த்திக்கிறேன். பிரம்மதேவர் முதலே பிரம்மா விஷ்ணு முதலே தேவதைகள்லாம் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காட்சி எனக்கு வேணும். தவை பிரம்மாதீனாம், அது மட்டும் இல்ல, ஜெய ஜெய வசோபிர் நியமினாம், நியமிகள் மகர்ஷிகள் முனிகள் இவாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, பரமேஸ்வரனுக்கு முன்னா ஜெய சப்தம் போட்டிருக்கா, ஜெய ஜெய வசோபிர் நியமினாம். இத்தனையும் இருக்கா, அங்க இருக்கக்கூடியதான கணங்கள், பிரேத கணங்கள், பூத கணங்கள், பரமேஸ்வர கணங்கள், அவைகள்லாம் என்ன பண்றதா கூத்தாடிண்டே இருக்கான். இது எங்கேயாவது கிடைக்குமா? வீட்டுல இருந்த பசங்கள் ஒத்தரத்துல சண்டை போட்டுக்கிறது, அந்த பசங்களை யாருக்கு சரி பண்ணணும்னு தெரியல அம்மா அப்பாவுக்கு. ஒத்தன் ரஜமான் நஜமான் ரைட்டு வழியில இருக்கான், ஆனா அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். நீதி பேர் இருந்த மொத்த மொத்தன்னு மொத்தரா, இவனை அடிச்சா அவனுக்கு கோபம், அவனை அடிச்சா தப்பு, என்ன பண்றது. இந்த குழந்தைகளுடைய சண்டை போட்டுக்கிறது பத்தில, இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டம்னு இது இங்கில நமக்கு இல்ல, பிரம்மதேவருக்கே இது ஏற்பட்டதான் ஒரு காலத்துல. ஒரு நாளைக்கு ஆவணி ஆகட்டும், எல்லோரும் பூனல் போட்டுண்டா, என்ன கிட்ட வரப்போறது சிராவண மாசம் வரப்போறது, பூனல் போட்டுண்டா, தேவதைகள் ராட்சசாள் மனுஷ எல்லாரையும் படைச்சவர் பிரம்மதேவர். பண்டிகை நாளா இருக்க அப்பாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணணும்னு போன, போயிட்டு நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ண பிறகு என்ன பண்ணார், இது மூணு பேரும் சேர்ந்து போகப்படாதோ, மூணு பேரும் போனா அங்க, ஆனா ஒவ்வொருத்தரா போய் நமஸ்காரம் பண்ணினேன். நமஸ்காரம் பண்ணும் பொழுது என்ன பண்ணினார், பண்ணிட்டு சும்மா இருக்க கூடாதா, இந்த முதல்ல போனவர் என்ன பண்ணார், ஏதோ நல்ல வார்த்தை சொல்லுங்க நாங்க அப்படின்னார். மாட்டின்டா, இன்னைக்கு நான் மாட்டின்டேன். அவர் என்ன வார்த்தை சொல்றது, நல்லது சொல்லுங்கன்னு சொன்ன, அவர் தான் முதலே வேதத்தை சொல்லியிருக்க, மறைகளை ஒதுக்கொண்டே இருக்க, மறைகளை படிங்கோன்னு சொன்னேன், அதுலயே எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிற விவகாரங்கள் முழுக்க சொன்னேன், இதிகாசங்கள் புராணங்கள் எழுத வச்சேன், எழுதின விதைய அதுல இருக்கக்கூடியதான எல்லா ஸ்வரூபமும் உங்களுக்கு தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொன்னேன், இனிமேல இன்னும் நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு என்ன அர்த்தம் பார்த்தாரோ, இது என்னடா சரியா சொல்ல முடியல, சரி டா அப்படின்ட்டார். என்ன வெறும் தான், ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க சொன்னா தான் சொல்லி முடிச்சு விட்டான் அர்த்தம். என்ன தான் முடிக்கிறதே என்ன, அது புரிஞ்சு அது சொல்லிட்டு புரிஞ்சதா அப்படின்னு அவன் பார்த்தான். ராட்சசன் முதல்ல வந்தவன் தான் சொல்லிட்டு அவன் புரிஞ்சதுன்னு தான், நான் நீங்க நல்ல நாளா இருக்க பெரியவரை கேட்டேன், அவர் ஏதோ உபதேசம் பண்ணினார், உபதேசம் பண்ணின பிறகு நாங்க வந்து புரியலன்னு சொன்னேன்னா நமக்கு நிஜமா புரியல, அது வேற புரியலன்னு சொன்னா அவர் வருத்தப்படுவார், விவகாரம் என்ன பண்றது. புரிஞ்சு ரொம்ப நல்லா புரிஞ்சிருது, என்னமா சொன்னேன் நீங்க பார்த்தா இது நமக்கு வம்பா இருக்கு, நான் ஏதோ சொன்னேன். அவன் என்ன புரிஞ்சிருக்குங்கிறான், பார்த்தாரா என்ன புரிஞ்சதுன்னு கேட்டார். அவர் என்ன புரிஞ்சதுன்னு கேக்குறது, அதான் நீங்க தான் சொன்ன, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், ராட்சசாலா இருந்துட்டு இருக்கோம், யார பார்த்தாலும் அடி குத்துவதா இப்படித்தான் பண்ணிட்டே இருக்கோம், இது ரொம்ப கெடுதலப்பா. ஆகையால் என்ன பண்ணார், நீங்க வந்து தயையோட இருந்தா, நாலு பேரோட தயையோட இருந்தா அப்பதான் நல்லது வாழ்க்கையில, இந்த சண்டை சச்சரும் வேண்டாம் அப்படின்னு. பரவாயில்ல, ஏதோ நான் சொன்னது சரியா அவன் புரிஞ்சுட்டப்போ இன்னைக்கு நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படின்னு. சரி போயிட்டு வாப்பான்னு இந்த பக்கத்திலேயே இருக்க தேவன் பார்த்தாரம், அவர் போனது இவரும் என்ன பண்ணினார், இவரும் நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவளுக்கு உபதேசம் பண்ணலாம் எனக்கு பண்ணுங்கன்னு. அவருக்கு தான் சொல்லிட்டு இருக்க நான் சொன்னா கோபம் வந்துடும், அவளுக்கு வேற உபதேசம் எனக்கு வேற உபதேசம், நான் என்ன குறைக்கலாம். அவளுக்கு அவளுக்கு பயந்துட்டு நீங்க சொன்னேன் என்ன விவகாரம் இருக்குன்னு இவர் பார்த்தார். அரே அதையே சொல்லுவோம் விவகாரம் முழுக்க, இவாளுக்கு தான் சொல்லிட்டு புரிஞ்சதோ அப்படின்னு கேட்டார். ரொம்ப நன்னா புரிஞ்சது, ஏன்னா அவன் புரிஞ்சதுன்னு சொன்னேன், நான் புரிஞ்சுக்கல என்ன, இப்ப நான் மண்டும் ஆயிடுவோம் இல்லையோ விவகாரம் என்ன புரிஞ்சது என்ன. பிரம்மதேவர் பார்த்தாரு, இவனுக்கு என்ன புரிஞ்சதோ இவன்டா விவகாரம், என்ன புரிஞ்சதுன்னு சொல்லப்பா அப்படின்னு. எங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னா நீங்க தான் சொன்னேன், எனக்குத்தான் சொன்னேள், வேற யாருக்கும் இல்ல, நாங்க சொர்க்க லோகத்துல இருக்கோம், எங்க பார்த்தாலும் எங்களுக்கு சுகம், வைராக்கியம்ங்கிறதே கிடையாது எங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் அது இருக்கு இது இருக்கு, போகங்கள் எது வேணும்னாலும் சாப்பிடலாம், பாதாங்கீர் வேணுமா கற்பூரத்துக்கு கீழே போனா கிடைக்கும், அழகான பதார்த்தம் வேணுமா கிடைக்கும், எது வேணும்னாலும் காமதேனு கற்பவருஷம் இப்படி எல்லாம் இருக்கு, நாங்க புலன்களை அடக்கிறதே இல்ல. ஆகையால் விவகாரம் என்னாச்சுன்னா பொழுதே போறதில்லை எங்களுக்கு, புலன்களை அடக்கினா தானே நல்ல வழியே தெரியும், அதனால்தான் நல்ல நாள்ல நீங்க சொல்லிட்டு புலன் அடக்கம் வேணும், ஆகையால் தமம் அப்படிங்கிறது நிஜம்தான். சரி போயிட்டோங்க அப்படிங்கிறது இந்த மனுஷியால் பின்னால் இருக்க பார்த்தா இவர் வேடிக்கை பார்த்து, இவருக்கு முதல்ல ஒரிஜினாலிட்டியே கிடையாது, யாராவது இதை பண்ணினா அதை பார்த்துன்னா அப்புறம் நம்ம பண்ணணும். நேரா போனார், நமஸ்காரம் பண்ணினார் பிரம்மதேவர்கிட்ட, இப்ப சுலபமா போயிட்டு பிரம்மதேவர் பார்த்தார், நல்லது சொல்லுன்னு கேட்டார். அவர் அதே சொல்லுவோம்ட்டார், இன்னைக்கு எதுவும் நல்ல நாளா இருக்கு, சரி இவருக்கும் தான்ட்டார். அப்புறம் புரிஞ்சதான், ரொம்ப நன்னா புரிஞ்சிருக்கு போங்க, அவளுக்கு புரிஞ்சதை விட எங்களுக்கு தான் நல்லா புரிஞ்சிருக்கு. ஓஹோ சரி, என்ன புரிஞ்சதுன்னு கேட்டார். இந்த மனுஷியெல்லாம் எப்படி இருக்குன்னு பக்கத்தாத்துல என்ன இருக்கோ அதை பார்த்து எதுக்கு என்ன வேணும்னு கேட்கிறோம், தனக்கு என்ன வேணும்னு இல்ல, உங்க ஆத்துல இருந்ததுன்னா அது எங்க ஆத்துல இருக்கணும். சோ விவகாரம் முழுக்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும், சேர்த்து வச்சுக்கணும், அவாடத்துல இருக்கிறத விட எங்க ஆத்துல இருக்கணும், இப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தான் இருந்துட்டு இருக்க. எந்தெந்த ஊர்ல என்னென்ன பொருள் நன்னா கிடைக்குமோ அந்த பொருள் எனக்கே வேணும், எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும், வீட்டுல எல்லாம் ஒரே குப்பை தான், மனுஷன் இருக்கிறதுக்கு இடம் இல்ல, அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டோம் விவகாரம் முழுக்க. அதனால என்ன, இந்த குடுக்கற புத்தியே இல்லை உனக்கு, அதனால தானம் பண்ணணும், அதான்ப்பா கரெக்ட் அப்படின்ட்டார். மூணு பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டாரா, அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கன்னுட்டார். அதுக்கப்புறம் மேகத்தை கூப்பிட்டு, என்னாச்சுன்னு, இத நான் என்னைக்கே சொன்னு இல்ல, அப்பப்ப மழை வரும் பொழுது நீ இத சொல்லுன்ட்டார். அதான் இடிக்கிறப்ப தான் இடிக்கிறதாம் விவகாரம் முழுக்க, வேதன் சொல்றது விவகாரம் முழுக்க, தாமியத்தை தத்த தயத்வம் இப்படின்னு சொன்னதுன்னு உபநிஷத்துல ஒரு கதை. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி அங்க இருக்கக்கூடியதான கணங்கள்லாம் சந்தோஷமா இப்படி பாட்டு பாடிட்டே இருக்கலாம், காரணம் என்ன, இவர் சந்தோஷமா இருக்கார், ஆகையால் அங்க இருக்கக்கூடியதான கணங்கள்லாம் சந்தோஷமா பாடிட்டு இருக்கு. கணானாம் கேளீபி தவையர் பிரம்மாதீனாம், பிரம்மதேவர்களுடைய தவங்கள் ஜெய ஜெய வசோ நியமினாம், அங்க இருக்கக்கூடியதான

அலகாலனா பார்க்கணும், அவருடைய நீலகண்டனா பார்க்கணும். பரமேஸ்வரன் இந்த நீலகண்டனா பார்த்தா நமக்கு ரொம்ப க்ஷேமம். ஏன், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் போயிடும். துன்பத்தை நீக்கினவர் அல்லவா அந்த நீலகண்ட லீலை. பரமேஸ்வருடைய லீலைகள் 66 லீலைகள் சிவபுராணம் சொல்றது. அதுல முக்கியமான லீலைகள் சிலது மார்கண்டைய லீல, அதே போல நீலகண்ட லீல, இப்படி சில லீலைகள். அந்த லீலைகள்ல என்ன பண்ணினார், அமிர்தத்தை தான் பானம் பண்ணி விஷத்தை பானம் பண்ணினார், ஆலாகல விஷத்தை பானம் பண்ணினார். ஆலாகல மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களுக்கு எப்படி வருமோ என்ன ஆகுமோ, நம்ம இத்தனை நாளா சேர்த்து வச்சதெல்லாம் ஒரே நாள்ல அழிஞ்சு போயிடுமோன்னு தான் கவலை வருது. 30 வருஷமா உத்தியோகத்திலும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா நாளைக்கு உத்தியோகத்துல இருந்து வர வேண்டாம் சொல்றோம். இத்தனை நாள் பண்ணி இதெல்லாம் கிருஷ்ணார்பணம்னா எப்படி கஷ்டம், எந்த துன்பம் எப்படி வரும் தெரியாது. ஒரு சின்ன தப்புனாலேயே எல்லாமே போறா போலன்னா இருக்க வாழ்க்கையில கஷ்டம். அப்படிப்பட்டதான கஷ்டம் வரும்பொழுது அதை தான் எடுத்துட்டு காப்பாத்தின. எல்லா தேவதைகளும் ஓடி போகும் பொழுதும் பரமேஸ்வரன் பண்ணினார், அதை எடுத்து தன் கழுத்துல வச்சுட்டு உள்ளே விழுங்கவும் இல்ல, விழுங்கவும் இல்ல, வெளியில கக்கவும் இல்ல. வெளியில கக்கினா இருக்க ஏழு உலகத்துக்கும் நாசமா போயிடும். உள்ள விழுங்கி விட்டார்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியதான லோகங்களுக்கெல்லாம் துன்பம் வரும். ஆகையால் கழுத்திலேயே வச்சுட்டாராம் அவர். அப்படிப்பட்டதான நீலகண்டன உலகத்துக்கெல்லாம் சகாயம் பண்ணினவர நீலக்ரீவம். அதுக்கு மேல திருநயனம் பரமேஸ்வரனுக்கு முக்கண்டர்னு சொல்லிட்டு இருக்க. என்னது முக்கண்ணம், சூரியன் சந்திரன் எனக்கூடியதான இரண்டு காலங்கள். காலத்தை பத்தி இந்நேரம் பார்த்தோம், அந்த காலங்கள் ரெண்டும் தன் கண்ணா வச்சுட்டு இருக்காராம். மூணாவது கண்ண இருக்கு பத்தில, அது அர்த்த நிமிலித்த நேத்திர, எப்பொழுதும் திறக்க மாட்டார். அது திறந்தா பிரளயம் வந்துடும். அந்த கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கார். எதற்காக, அக்னி. அந்த அக்னி எப்ப வரும், நிஜமாக நீங்க முயற்சி பண்ணினா அப்ப வரும். ஜானாக்னிஸ்தர்வ கர்மாணி பத்ம சத்குரு தர்ஜுனா. காலத்துக்குள்ளேயே அடங்கி நான் இந்த கர்மாவை பண்றேன், அந்த கர்மாவை பண்றேன். காலம் அகரஹ்யாம பாசீட்டா, காலம் இருந்து சந்தியாவந்தனம் பண்ணும், சாயங்காலம் இருந்தா சந்தியாவந்த. இந்த கால தோற்றம் இருக்கிற பரியந்தம் நீங்க கீழந்த நிலையிலே இருக்க. கால காலனாக காலனுக்கு அப்பாற்பட்டதாக கிரியாகாரக பேதம் இல்லாததான ஒரு ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு, ஞான ஸ்வரூபம். அது வறுமையானால் அது அவித்யோடு சேர்த்து பசுக்கப்படுமா. முன்னாலே காலம் சொல்றப்ப என்ன சொன்னேன், அவித்யா கால திருத்தம்பந்தம் தான் காலம், அதையும் நிறுத்தி விடுவார். அந்த ஞானம் நமக்கு வரணும். அந்த ஞானம் வறுமையானால் அந்த கண்ணை திறப்பார், எல்லாமும் போயிடுது. உங்களுக்கு மட்டுமல்ல, உலகமே போயாச்சு. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் ஆகையால் தான் அந்த கண்ணை மூடிட்டு இருக்கு. ஞானம் கர்மாணம் பத்ம சத்குரு தர்ஜுனா, எல்லாத்தையும் அழிச்சு விடும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் முக்கண்ணனா இருக்கார். ஆகையால் இந்த பரமேஸ்வரனை அந்த நிலையில நாம் பார்க்கணும். போக ஸ்வர்க அபவர்க்கதான், ஸ்வர்காதி லோகங்களையும் கொடுப்பார், கால சம்பந்தமான லோகங்களையும் கொடுப்பார், அதுக்கு அப்பாற்பட்டதான கால சம்பந்தமே இல்லாததான மோட்சத்தையும் கொடுப்பாராம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் திருநயனம் உமாஸ்லிப்தவபுஷம், அம்பால ஆலிங்கனம் பண்ணின்றதான ஒரு ஸ்வரூபம். இது எதுக்கு இதோட சொல்லிட்டு இருக்கல, மனுஷியனுக்கு ஒரு பக்கம் மட்டும் லௌகிகமான விவகாரம் மட்டும் இருந்தா போறாரு. நிறைய காசு இருக்கு, நிறைய புகழ் இருக்கு, பெரிய உத்தியோகம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் போறாது. மனநிம்மதி வேணும். மனநிம்மதி வேணும்னா இவைகள்லாம் இல்லைன்னா இருக்கிற நிம்மதி போயிடும். நான் சௌக்கியமா இருக்கேன்னு சொன்னேன்னா, சௌக்கியமா இருந்தாலும் நீங்க மட்டும் சௌக்கியமா இருந்தா போறாது, உங்களுக்கு சேர்ந்த வாழலாம் சௌக்கியமா போகணும். 187 பேர் மெட்ராஸ்ல இருந்து போனாலும் இங்க அந்த பதிரிகா சார்தாம் யாத்திரம் ஆத்தான ஃபேமிலிஸ் எவ்வளவு கட்டப்பட்டா தெரியுமோ. வருவாளா வருவாளா நம்ம பந்துக்கள் வருவாளா? ஒரு அம்மாவுக்கே பைத்தியமா பிடிச்சிருத்தான் இங்க வகர முழுக்க அம்மாவை விட்டு விட்டு அந்தமா போயிருக்கான். இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா ஆஸ்பத்திரி வச்சிருந்துட்டேன், என்னடா விவகாரம். அப்படி ஒரு கஷ்டம் நமக்கு சேர்ந்த வாழ்க்கு ஒரு கட்டம் வந்து அது இவ்வளவு தாக்கறதோ இல்லையா. நீங்க என்னத்தான் சொல்லுங்கோ, சேராம இருங்கோ, தனியா இருந்தோ, நன்னா இருக்கு. அந்த நிலை வர பரியந்தம் மனுஷாளுக்கு கட்டம் இருக்கா இல்லையா? அப்ப என்ன, மனுஷாளுக்கு காசு இருந்தா மட்டும் போறாரு. எவ்வளவு காசு இருந்தாலும் நம்ம பந்துக்கள் அங்கே போயிருக்கா, வரணுமே வரணுமேனு அந்த கவலைக்கு எவ்வளவு காசு கொடுத்தா போகுமா? போகாதது. அப்ப விவகாரம் என்ன, பகவத் அனுகிரகம் இருந்தா தான் போறோம். அப்படி இந்த ரெண்டும் இருக்கணும், காசும் சௌபாகியமும் இருக்கணும், மன சந்தோஷமும் இருக்கணும்.
அந்த ரெண்டும் இருக்கணும்னா பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கணும்.

0: ஆதிபதம் பிரத்தவ் வகர்த்த பிரதிபத்தைய ஒரு நாளும் பிரிஞ்சு இருக்க மாட்டான். சொல்லும் பொருளும் இப்படி சேர்ந்து இருக்க அதே விதமாக சேர்ந்து இருக்கக்கூடியதான் ஒரு ஸ்வரூபம் வேணும். ஆகையால் உமாஸ்லிப்தவபுஷம் அம்பாளோட சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அதோடு பிரிக்க முடியாம சேர்ந்து போயிடுதுன்னு அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். இந்த ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி ரெண்டு பேர் தனித்தனியான பிரிக்க முடியாதான் ஒரே சரீரத்தில் சேர்ந்து இருக்க பார்த்தா அந்த ஸ்வரூபத்தை பார்க்கணும். ஸ்திதம் நீல கிரீவம் திரிநயனம் உமாஸ்லிட்டவபுஷம் அதெல்லாம் சரியா இருக்கு. இந்த ஒரு ஸ்வரூபம் அது என்ன காலமாட்டுக்கு மேல உட்காரணும் சொல்றல. இது அழகான ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா போலையும் ஸ்வஸ்திகாசனத்தில் உட்கார்ந்தா போலையும் வாமே பூமிஸ்தா புரத்து ஹனுமான் சத்ரு பார்ஸ்வதலையோர் வாய்வாது கோணேடுதா சுக்ரீவத்து விபீஷ்ணத்து யுவராஜ் தாராசுதோ ஜாம்பவான் இப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தமான ஒரு ஆசனத்துல அக்ரே வாஜகத்தை பிரபஞ்சனஸ்தே தத்துவம் முனிபிய பரம். ராமன் ஒரு நாளைக்கு பார்த்தாராம் அனுமாருக்கு பாடம் சொல்லணும்னு அவருக்கு ஆசை வந்துடும். என்ன சார் ரொம்ப பெரியவர் ரொம்ப பக்தனா இருக்கார் அவளுக்கு நல்லதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு பாடம் சொல்லணும்னு ஆசை வந்துருது. அனுமர் கை கூப்பி நிக்கிறார் பாருங்க போட்டோல அப்படியே தலை வணங்கி கை கூப்பி நிக்கிறார். சிஷ்ய லட்சணங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கே பாடம் சொல்லணுமே என்ன அப்படின்னு யோஜனை பண்ணார். நாமே தெரியாம முதல்ல கான்ஸ்டிடியூஷன்ல எழுதிட்டோம் மனுஷியானாம் அதிகாரா. மனுஷியாளுக்குத்தான் சாஸ்திரம் சாரி சார் குரங்குக்கும் யானைக்கும் பூனைக்கும் கிடையாது. அது அவரே எழுதிவிட்டார் விவகாரம் முழுக்க. இப்பவோ இருக்கிறதுலயே குரங்கு பக்தாலெல்லாம் குரங்குன்னு சொல்லப்படாது. அந்த குரங்கு பக்தனா இருக்க ரிவர்ஸ் நாட்டுரும் விவகாரம் என்னடா ஆச்சுனர் அது அவ்வளவு பக்தனா இருக்காரு அவளுக்கு ஏதோ சொல்லணுமே எனக்குதான எண்ணம் வந்துட்டான். ராமன் பாக்கிறார் என்னடா இது இப்படி ஆயிடுத்து நம்மளோ அப்படி எழுதிவிட்டேன் இவாளுக்கு சொல்லித்தான் ஆகணும் இவ்வளவு பக்தனா இருந்த குருயா சிஷ்யாய பக்தாய ரகசியம் அப்படி தெய்விச்சிக்கா. பக்தனா ஒரு பக்தியோட ஒரு சிஷ்யன் இருந்தா ரகசியமா இருந்தாலும் அவனுக்கு சொல்லி கொடுக்க புரியறதா இல்லையா நீ சொல்லு ஒரு நாளைக்கு புரிஞ்சு விட்ட. சரி என்ன பண்றது என்ன பண்ணீங்க மகர்ஷிகள்லாம் கூப்பிட்டாரன் கூப்பிட்டார் எதுக்கு வந்து நிக்கிற வரிசையா நான் ஒண்ணு சொல்ல போறேன் கேட்டேன் கோர்னர் அவா பார்த்தார் நமக்கு தெரியாதா நீங்க உங்க அனுகிரகத்தால்தான் நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம் எல்லாம் வந்துட்டு சரி சொல்லுங்க முதல்ல இருந்து ஆரம்பிச்சதான் ஐயோனருக்கு ஏவோம் இங்க இருந்து ஆரம்பிச்சார் வியாகரம் என்ன சுவாமினர் இங்க இருந்து ஆரம்பிச்சு சப்த பிரம்மத்தை சொல்லி பரபிரம்மத்தை சொல்லி வேதாந்தம் வரைக்கும் முடிச்சாதான் என்ன சுவாமி எதுக்காக எல்லாம் முடிச்ச பிறகு பாடங்கள்லாம் நீங்க எல்லாம் போயிட்டு வரலாம் போன பிறகு அனுமர் என்ன தெரிஞ்சதோ இல்லையோ அற்புதமா புரிஞ்சு கொடுத்தார் உமக்கத்தாயா சொன்னேன் அது விவகாரம் என்ன வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவிரதம் யாருக்கு அவளுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க பிரபஞ்சன சுதம் வியாக்கியாந்தம் யாருக்கு வியாக்கியானம் பண்ணணும் அனுமாருக்கு சொல்லணும் அனுமாருக்கு சொல்லணும் எனக்கூடியதான ஆசையில அங்க இருக்கிறத மகர்ஷிகளுக்கு சொன்னார் அவளுக்கு சொல்ற வழியாக இவாளுக்கு சொன்னாலாம். இந்த சாதாரண தினந்தோறும் ஸ்லோகம் படிக்கிறோம் ஆனா அந்த ஸ்லோகத்தினுடைய ரகசிய தினம் ராமனுடைய கட்டாட்சம் பாருங்க ஒரு சாதாரணமான ஒரு குரங்கா இருந்தாலும் அதுக்கும் எல்லாம் வரணும் சகல சாஸ்திர ஜானமும் வரணும் அப்படி பகவானுக்கு உத்தரணம் பண்ணணும்னு உங்களுக்கு உங்க மேல அவருடைய கருணை விழுந்திருக்குன்னு வேற எதையும் நிக்க வைக்க முடியாது. நான் இந்த நிலையில காப்பாத்து வர சுவாமி என்ன அபிஷே சுதுராச்சார பஜதே மாம் அனன்ய பாத் உலகத்துல இல்லாத தவறுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்க பண்ணின போதிலும் அவர் சொல்றார் நான் எல்லாத்தையும் தொடச்சு எடுத்து விட்டேன் சாதுரே வசமந்தவிய சமயக் வியவதி ஓஹிதா ஆயன் பக்தி தான் வேணும் பரமாத்மாவை நம்பினே உங்களுக்கு இருக்கக்கூடியதான எல்லா தோஷங்களையும் நீக்கி என் நிலையில உங்களை இருந்தாலும் காப்பாத்துவேங்கிற அப்படிப்பட்டதான நிலை நமக்கு வரணுமா அதுக்காகத்தான் என்ன பண்ணினார் மகோட்சத்திய கபுதி மகோட்சம் கால பரமேஸ்வரனுக்கு கால வாகனமாகவும் மகாவிஷ்ணுவுக்கு கருட வாகனம் வாகனங்கள்ல விசேஷம் ஒவ்வொரு சுவாமிக்கு ஏன் சார் ஒரு வாகனம் சுப்பிரமணிய சுவாமிக்கு மயில் வாகனம்னர் மயில் தப்பா ஆயிடுறது அது மேல உட்கார்ந்தார் இப்படி எல்லாம் கேட்கப்படாது அதே மயில் வாகனம் சொன்னால மயில தொடாம உட்கார்ந்து இருக்கார் மயிலுக்கு வெயிட்டே விழப்படாதான் அது ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறது வீட்டுக்குள்ள ஏதோடையும் ஈட்டிக்காம இருக்கிறதுங்கிறதுக்காக தான் மயில் வாகனம்னு சொல்றது அதே மாதிரி இவரே இந்த வாகனம் ஏன் வச்சுட்டு இருக்கார், இந்த காளைங்கிறது தர்மஸ்வரூபம், தர்மத்தை புடி வாழ்க்கையில அதுக்கப்புறம் நான் உனக்கு வசமாக்கிடுவேன். தர்மார்த்த காம மோட்சங்கள் நாலப்பா, முதல்ல நீ தர்மத்தை ஆரம்பி, தர்மத்தை புடிச்சுக்கோ, நான் உனக்கு வசமாகறேன்னு சொல்றதுக்காக தான் மகோட்சி மதகல மகோட்சி. நிச்சயமாக நான் தினந்தோறும் ஜபம் பண்ணித்தான் ஆகணும், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பகவன் நாமாவை சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்துல யார் இருக்கானோ அவனுக்கு பகவான் தானே பக்கத்துல இருந்து சகாயம் பண்றான். அதனால எமேவ ஏஷ உருணத்தே தேன லப்யா, எந்த சாதகன் எந்த பரமாத்மா தான் எனக்கு வேணும் என்று நினைக்கிறானோ நிச்சயமாக அந்த பரமாத்மா அவனுக்கு வசமாகிறான். வீட்டுல கஷ்டம் சார், கிளாஸுக்கு வர முடியல, உடம்பு சரியா இல்ல, வர முடியல, இன்னைக்கு புத்தகத்தையே தொடல, என்ன வர்க் ஜாஸ்தி, இன்னைக்கு இல்ல, இப்படின்னு ஆரம்பிச்சா நடக்காது. என்ன ஆனாலும் சரி சிவானந்தாரு ஒரு ஸ்லோகமாக படிக்கணும், ஒரு 10 நிமிஷமாவது பகவான தியானம் பண்ணும், 24 மணி நேரம் 10 நிமிஷம் தோணாதா அப்படின்னு நம்ம புடிச்சுட்டோம்னா நிச்சயமா பகவான் உங்களுக்கு எல்லா சகாயம் பண்ணுவார். ஸ்திதம் நீல கிரீவம் திரணயனமுஷம் கதாத்வம் பத்யேயம், ஹே பரமேஸ்வரா கதாத்வம் துவாம் பத்யேயம், கரதிருத மிருகம் கண்ட பரசும். பரமேஸ்வரன் கையில ரெண்டு வச்சுட்டு இருக்கார், ஒரு கையில மான வச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையில உடஞ்சதான கட்டல் காலை வச்சுட்டு இருக்கார், கண்ட பரசும். இது எதுக்கு வச்சுட்டு இருக்கார், சாதாரணமாக தேவதைகள்லாம் கையில ஏதாவது வச்சுட்டு இருக்கார், இந்த கையில வச்சுருந்ததுக்கு என்ன காரணம், என்ன பயமுடுத்தணுமா, கத்தி சூலம் எல்லாம் வச்சுருந்தா நான் என்ன பயப்படணும்னா, நமஸ்காரம் பண்ணத்தான் நான் வந்திருக்கேன், என்ன எதுக்கு பயமுடுத்துறதா கத்தி எல்லாம் வச்சுட்டு இருக்கேன் இப்படின்னு கேட்கலாம். சசங்க சக்கரம் சக்கரீட்ட குண்டலம் அப்படின்னு வச்சுட்டு சங்கம் சக்கரம் இதெல்லாம் எதுக்கு சார், சக்கரங்கள்லாம் வச்சுட்டு என்ன பயமுடுத்தணுமா, எதுக்காக வச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஒரு ஆயுதத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. மனசு மான் மாதிரி, அது ஓடிண்டே இருக்கும் எல்லா பக்கத்திலையும், அந்த ஓடிண்டு இருக்கிற மான ஓடாமல் என்ன பண்ணிட்டு இருக்காரா, அத கையால இழுத்து பிடிச்சிருக்கா, பின் ரெண்டு கால பின்கால்களை பிடிச்சிருந்தா அது ஓட முடியுமா, ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு, எம்பிண்டே இருக்க எல்லா பக்கத்தையும் ஓடணும்னு நினைக்கிறது, ஆனா முடிச்சு பிடிச்சிட்டார். அதே போல பரமேஸ்வரா என் மனசை பிடிச்சுக்கோப்பா, இங்கே இங்கேயும் ஓடாம பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான மானுடைய பின்கால பிடிச்சிட்டு இருக்கார் பரமேஸ்வரன். முருகம் அது ஒண்ணு, கரதிருத மிருகம். அதனால பரமேஸ்வரனை தியானம் பண்ணினால உங்க மனசனுடைய சாஞ்சல்யம் குறையும். ரெண்டாவது கண்டபரசும், கண்டபரசு உடஞ்சதான கட்டில் கல் இல்ல கோடாரி வச்சுட்டோம், இது எதுக்குன்னு ஒரு நாளைக்கு பிரம்மதேவர் பொய் சொல்லிவிட்டார். பொய் சொன்னதுனால இவர் என்ன பண்ணிவிட்டார் தெரியுமோ, நான் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட்டார். பிரம்மத்தை பண்ணலாமா, நான் பிராமணோ ஹந்தவ்யா, பிராமணன் கொல்லப்படாது. இவர் பாட்டு சிம்பிளா ஒரு கிள்ளி எடுத்துட்டார், கத்திரிக்காயை கிள்ற போல காம்ப கிள்ற போல ஒரு கிள்ளி எடுத்து விட்டார் போயிடுத்து. அதுக்கப்புறம் ஞாபகம் ஆடாடாடா பிரம்மத்திய பண்ணிவிட்டேனே, பிரம்மத்திய பண்ணினாலும் இவர் பொண்ணு ஆகாது, ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இருந்த போதிலும் ஒருவருக்கு அபகாரம் பண்ணினோமையானா அதுல பாபம் வருது, அந்த பாபம் வறுமையானால் அந்த பாபத்துக்கு பிராயசித்தம் பண்ணிக்கணும். நம்ம தவறுதலா ஏதாவது பண்ணிவிட்டோம்னா அதுக்கு ஏதோ பிராயசித்தம் பண்ணணும், அதுக்காக பிராயசித்தமா அந்த கோடாலே கையிலேயே வச்சுட்டு காட்டிட்டு இருக்காரு, இன்னும் பிராயசித்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்ட பரசம் உடஞ்சதான அந்த பரசுவை கையில வச்சுட்டு இருக்காரு. காரணம் என்ன, அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், தவறு பண்ணிவிட்டேன், இப்படிப்பட்டதான சூழ்நிலை தவறு பண்ணியாச்சு, வேற யாரும் பண்ணப்படாது அப்படின்னு காட்டிட்டு இருக்காராம். தன் தப்ப தான் எடுத்து சொல்லணும். ஆனா லோகத்துல மனுஷன் தான் ஏதோ சின்னது பண்ணினான, நான் இன்னது கொடுத்தேன், அன்னது கொடுத்தேன், அவளுக்கு கொடுத்தேன், இவாளுக்கு கொடுத்தேன், தான் பண்ணின நல்லதுதான் சொல்லிட்டு இருப்பான, தவிர தான் பண்ணினதான கெடுதல சொல்லப்படாத மாட்டான். ஆகையால் அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காக சொல்றார். இப்படி சகல குணங்கள் பூரினதான் அந்த பரமேஸ்வரன் என் மனசுல இருக்கப்படாதா, நான் எப்ப பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய ஒரு பக்தி அதிசயத்தை காட்டுறார். ஜய ஜய வசோபிர்நியமினாம் கணானாம் கைலேபே மதகல மகோட்சி சிதம் நிரக்ரீவம் திரணயனம் உமாத்லிட்டகோஷம் கதா த்வாம் பத்யேயம் கரதிருத மிருகம் கண்ட பரசும். அப்படி அடுத்ததாக ரெண்டு அடுத்த ஸ்லோகங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
1: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹரதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. சப்த குணகம் ஆகாஷம் தச்ச ஏகம் விபு நித்யம் ச. சப்த எதுக்கு குணமா இருக்கோ அப்படிப்பட்ட குணமுடைய சப்தத்தை குணமா வச்சிருக்கிறது ஆகாஷம். அந்த ஆகாஷம் எத்தனை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒண்ணுதான், வியாபிச்சிருக்கிற விபு அப்படின்றதுனால வியாபிச்சிருக்கிற ஆகாஷம் ஒண்ணு. நித்தியம் ச, ஆகாசம் பரமாணு நிலைக்கு போய் பரமாணு நித்தியம் காரிய ரூபம் அநித்தியம் அப்படின்ட்டு இந்த ஒரே ஒரு பூதத்துக்கு தான், பஞ்ச மகாபூதத்துல ஆகாஷ அப்படிங்கிற மகாபூதத்துக்கு தான் வந்து இந்த நிலைய வச்சிருக்காங்க. பரமாணு நிலை இல்லாம நேரடியாவே அதுவே காரண ரூபம் தான் அப்படின்ட்டு. மத்த எல்லாமே பரமாணு ரூபம் தான் காரண ரூபம். என்ன அப்படின்னா இதுல விசாரம், வேதாந்திக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, வேதாந்திங்களுக்கு பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இல்ல, மத்த எல்லாமே காரியம்தான். பிரம்மத்திலிருந்து முதல் தோன்றியது ஆகாசம் அவ்வளவுதானே தவிர அதுவும் தோன்றியதுதான், அதனால அதுவும் காரிய ரூபம், அதனால அதுவும் அனித்யம். ஆனா தர்க்க பாஷையில தர்க்கத்துல தர்க்க சித்தாந்தத்துல பரமாணு ரூபமா இருக்கிற மத்த எல்லாமே நித்தியம், ஆகாசம் மாத்திரம் பரமாணு ரூபமாகாது, நித்தியமா இருக்கிறது வியாபிச்சிருக்கிறது. சப்தோ குணக விபுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விபுன்னு சொல்லி சொன்னா என்ன, எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுக்கு பேர் விபு. எல்லா திரவியத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுக்கு பேரு விபு. எல்லா மூர்த்த திரவியம், திரவியம்னு கூட சொல்லக்கூடாது, எந்த திரவியத்துக்கு உருவம் இருக்கோ அந்த திரவியத்தோட எல்லாம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது பேரு விபு. நித்தியம் அதீதாதி வியாபார ஹேது கால சத ஏகோ விபுர் நித்தியஸ்ட. காலம் காலம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதீதாதி விவகார ஹேது, நேத்தி நாளைக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோமே, இந்த அதீதம் கடந்த காலம், எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மாதிரியான விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ அதுக்கு பேரு காலம். அந்த காலம் எத்தனை அப்படின்னு சொல்லி சொன்னா, சச்ச ஏகோ விபுர் நித்யா. எப்படி ஏகம்னு சொல்லி சொன்னீங்க, இப்பதானே சொன்னீங்க நேத்து இன்று நாளை அப்படின்னு சொல்லிட்டு. காலம் மூன்று காலம் இருக்குல்ல, கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம், இதுதானே மூன்று காலம்னு சொல்லி சொல்றோம். மூன்று காலம் இல்லாம ஒரே ஒரு காலம் தான் சொல்றீங்க சச்ச ஏகா அப்படிங்கிறீங்களா, எப்படி அப்படின்னா அந்த ஒன்னே புத்தி பேதத்தினால வேறுபடுறது. இந்த செகண்ட வச்சுண்டு இதுக்கு முன்னாடி போன செகண்ட நான் பழையதுன்னு சொல்றேன், கடந்ததுங்கிறேன். இதுக்கு பின்னாடி வர்ற செகண்டுக்கு புதியது அப்படிங்கிறேன், வரப்போறது எதிர்காலம் அப்படிங்கிறேன். ஆனா இந்த செகண்ட்ல இருந்து நான் இதுக்கு முன்னாடி செகண்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நிகழ்காலமா இருக்கு, இந்த செகண்ட் எதிர்காலமா இருக்கு. இந்த செகண்ட்ல இருந்து நானு அடுத்த செகண்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நிகழ்காலமா இருக்கு, இந்த செகண்ட் எதிர்காலமாயிடுறது. அப்போ அந்தந்த நிலையில அந்தந்த இடத்துல எது நிகழ்காலமா இருக்கோ அந்த நிகழ்காலம் தான் எதிர்காலமாவும் கடந்த காலமாவும் ஆறுது. அதனால என்ன தெரியறது, ஒரே ஒரு காலம் தான், நிகழ்காலம் மாத்திரம் தான் சத்தியம். கடந்த காலமும் எதிர்காலமும் அந்த நிகழ்காலத்தோட வேறு நிலைகள், அதனால்தான் சச்ச ஏக அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. விபு நித்யா, விபுவும் கூட எப்படி விபு அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லா மூர்த்த திரவியம் விபுனா என்ன சொன்னோம், எல்லா மூர்த்த திரவியங்களோடய சம்பந்தம் உடையதுக்கு போய் விபுன்னு சொல்லி சொன்னோம். காலமும் விபு, எப்படி அப்படின்னு கேட்டா எல்லா மூர்த்த திரவியத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு. என்னது, ஆகாசம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு நியாயம் இருக்கு, காலம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா. அதனாலதான் சயின்ஸ்ல எப்பவுமே டைம் ஸ்பேஸ் அப்படின்ற கிராஃப் போடுவாங்க, எல்லா விஷயத்தையும் குறிக்கிறதுக்கு டைம் ஸ்பேஸ் அப்படிங்கிற கிராஃப்ல தான் அதை குறிப்பாங்க. நம்மளால வேதாந்தத்துல, ஆனா வேதாந்தத்துல என்ன, டைம் ஸ்பேஸ் ரெண்டுமே காரியமாயிடுது, அதனால அதுவும் அனித்யம். நம்ம புத்திக்கு டைம் ஸ்பேஸ கடந்து போய் ஒரு விஷயத்த சிந்திக்க முடியாது. அதனாலதான் 3D ல இருந்து 4D போன உடனே 4D நம்மளால கான்செப்டுவலைஸ் பண்ண முடியல, நம்மளால சிந்திக்க முடியல. ஃபோர்த் டைமென்ஷன் ஒண்ணு இருக்கு, பின்னாடி இருக்கிற டைமென்ஷன் ஃபோர்த் டைமென்ஷன், ஃபோர்த் டைமென்ஷன் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கொண்டு வருவோம். எக்ஸ் ஒய் இசட்னு 3D தான் நம்ம விஷயத்த பாத்துட்டு இருக்கோம், ஆனா ஃபோர்த் டைமென்ஷன் ஒண்ணு இருக்கு அப்படிமா. அந்த ஃபோர்த் டைமென்ஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, ஏன், நம்மளுடைய புத்தி இந்த 3D பார்த்து பார்த்தே ஒரு விஷயத்தை பழகிடுது. அதனால அப்போ காலம் எப்படி விபுவா இருக்க முடியும், பேச விபுவா இருந்தா நியாயம் இருக்கு. காலம் எப்படி விபுவா இருக்க முடியும்னா, எல்லா மூர்த்த திரவியத்தோடையும் காலிக சம்பந்தத்தோட காலமானது இருக்கு, எல்லா மூர்த்த திரவியத்தோடையும் காலமானது காலிக்கம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தோட இருக்கு. காலிக்க சம்பந்தம்னு சொல்லுவோம். உண்டார எல்லா பொருளோடையும் காலிக்க சம்பந்தம் இருக்கு. காலிக்க சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம். சமாய சம்பந்தத்துல நிச்சயமா இருக்காது. சமாய சம்பந்தம் மாதிரி பிரிக்க முடியாத சம்பந்தம் மாதிரி இது காலிக்க சம்பந்தமும் எல்லா சிருஷ்டியான பொருளோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கிற ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்ல, நித்தியமும் கூட காலம். காலம் நேற்று இன்று நாளைன்னு சொல்லி சொன்ன மாதிரி இந்த இன்றானது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இருத்தல் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கு. அதனால காலம் நித்தியம். அடுத்தது பிராச்சியாதி விவகார ஹேத்து திக்கு சாச்ச ஏகா விபுவி நித்யாச்ச. திக்குங்கிறது பெரும்பாலனால விபுவி ஏகா நித்யா அப்படின்னு சொல்லி சொல்றான். பிராச்சியாதி விவகார ஹேத்து திக்கு, திக்குன்னா திசை. திசை என்னது அப்படின்னு கேட்டா பிராச்சி பிரதீச்சி உதீச்சி அப்படின்னு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த மாதிரியான விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறது திசை. மேல கீழ எட்டு திக்கு அப்படிங்கிறோம். இந்த எட்டு திக்கு என்ன, இந்த நாலு திக்குல நம்ம நடுவுல ஒண்ணு கொண்டு வந்து சவுத் வெஸ்ட் இருந்ததுன்னா சவுத் வெஸ்ட் அப்படிமா, நார்த் ஈஸ்ட் இருந்தா நார்த் ஈஸ்ட் அப்படிமா. அந்த ரெண்டுக்கும் நடுவுல அந்த நாலு தான். அந்த நாலுக்கு நடுவுல இருக்கிறத ரெண்ட தனித்தனியா பிரிச்சுக்கிறோம். இப்ப நாலு நாள் எட்டாயிடுறது அப்படி. அந்த மாதிரி விவகாரத்துக்கு காரணமானது திக்கு. இது கிழக்கு இது மேற்கு அப்படிங்கிற விவகாரத்துக்கு இது காரணமா இருக்கும். அதுக்கு பேரு திக் அப்படின்னு அர்த்தம். இது திக் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. சமஸ்கிருதத்துல பொதுவா என்ன பாஷையா ஒரு பாஷா ஒரு வியாக்கியாவை எழுதும் போது இத்தி திக் இந்த திசையில சிந்திங்கோ அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இந்த திசையில நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த அப்படின்ட்டு. ஞானாதிகரணம் ஆத்மா, ஆத்மாக்கு வந்தாச்சு. ஏன்னா ஒவ்வொரு சித்தாந்தத்துடைய முடிவும் எங்க இருக்குன்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கு. அந்த ஆத்மா என்னங்கிறது தான் விசாரமே. இப்ப இங்க என்ன ஆத்மா, ஆத்மானா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஞான அதிகரணம் ஆத்மா. ஞானத்துக்கு எது அதிகரணமா இருக்கோ ஆதாரமா இருக்கோ அதுக்கு பேரு ஆத்மா. அந்த ஆத்மா எத்தனை வகை, ஆத்மால வகை இருக்கான்? இருக்கு, நிச்சயமா இருக்கு. ரெண்டு வகை என்னது, சாச்ச த்விதா பரமாத்மா ஜீவாத்மா சேதி. இது தர்க்க நியாய சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும், நியாய வைசேஷிக சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயம். வேதாந்த சித்தாந்தத்துல இல்ல, வேதாந்த சித்தாந்தத்துல ஆத்மா ஒண்ணுதான். ஏக்கமேவா தீயம், ஒன்று இரண்டற்றது அப்படின்னு சொல்லப்பட்டதாக இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான். இந்த சாஸ்திரத்துல ஆத்மா ரெண்டு, என்னது ஒண்ணு ஜீவாத்மா இன்னொன்று பரமாத்மா. தத்ர ஈஸ்வர சர்வஜ்ஞ பரமாத்மா ஏகேவா. பரமாத்மானா என்ன அப்படின்னா பரமாத்மா ஈஸ்வரன் சர்வஜன். அந்த ஈஸ்வரன் நினைவட்டன சர்வஜன், சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞ. எல்லா விஷயத்தோடையும் காரணத்து காரியத்தை எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சின்றவர் சர்வஜர், எல்லாத்தையும் தெரிஞ்சவரவர், எல்லாம் உணர்ந்தவர், எல்லாம் அறிந்தவர். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் ஏக்கம் ஏவ ஒண்ணுதான், ஒருத்தர் தான், வேற வேற இல்ல. ஆனா ஜீவாத்மா எப்படி, ஜீவாத்மா பிரதி சரீரம் பின்னக விபுர் நித்யஷ்ச. ஜீவாத்மா என்னது, ஒவ்வொரு சரீரத்திலையும் வேறுபட்டது. வேறுபட்டதுன்னு சொல்லி சொல்லிட்டா மாத்திரம் போதாது, விபு நித்தியமும் கூட. ஜீவாத்மா நித்தியம், ஜீவாத்மா விபு ரெண்டுத்தையும் ஒத்துக்கிறோம். என்னுடைய ஜீவாத்மா வேற, உங்களுடைய ஜீவாத்மா வேற. என்னுடைய ஜீவாத்மாவும் வியாபிச்சிருக்கு, உங்களுடைய ஜீவாத்மாவும் வியாபிச்சிருக்கு. இவங்களுடைய சித்தாந்தத்துல உள்ள கன்ஃபியூஷன் அது எல்லாம் ஓவர்லாப்பிங்கா இருக்கும் ஜீவாத்மா எல்லாமே. இது வந்து வேதாந்திகளும் மற்ற சித்தாந்திகளும் இதை நோண்டுவாங்க எப்படி. ஆனா இவங்களுடைய சித்தாந்த பொறுத்த வரைக்கும் ஏன் விபுன்னு ஒத்துக்கிறோம் அப்படிங்கறதுக்கு காரணம் இருக்கு. என்ன, ஜீவாத்மா எப்படிப்பட்டதா இருக்க முடியும், அணு பரிணாமமா இருக்க முடியும். சின்ன சைஸ், அணு சைஸ், பரமாணு சைஸ்க்கு இருக்கும் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி சொன்னா சரீரத்துல உள்ள ஒரு விஷயத்தோட அனுபவமே நம்மளால, ஒரு சரீரத்துல உள்ள விஷயத்தோட அனுபவமே முழுமையா பண்ண முடியாது. காலில் முள்ளு குத்திருக்கும் போது தலையில இடிச்சுட்டு இருப்பீங்க, முள்ளு குத்தின வலியும் அதே நேரத்தை தெரியறது, காலில் முள்ளு குத்தின வலியும் அதே நேரத்தில் தலையில இடிச்சிருந்த வலியும் தெரியறது. இந்த ரெண்டுமே தெரியறது முடியாது, அனுபவங்கள் முடியாது. ஞானம் தானே அது, ஞானமானது அடைய முடியாது. அது மாத்திரம் இல்ல, இடுப்பு அளவுக்கு கங்கா ஜலத்துல நின்று இருக்கீங்க, கீழெல்லாம் வரைச்சு போறது, மேல சூரியன் கொதிக்கிறது, ரெண்டு விதமான அனுபவங்கள், இதெல்லாம் அனுபவிக்க முடியாம போயிடும். அதனால அணுவும் சொல்ல மாட்டோம். சரி, அணுவும் சொல்லனா பரவாயில்ல, மத்திய பரிமாணம் சொல்லி சொல்லிக்கோங்களேன். நடு சைஸ், மீடியம் சைஸ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இல்ல, ஸ்மால் இல்ல, மீடியம் சைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இல்ல, அதுவும் ஒத்துக்க முடியாது. ஏன் மீடியம் சைஸ் அப்படின்னா, ஒரு யானையோட ஜீவாத்மா அடுத்த பிறப்பு எறும்பா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஜீவாத்மா வெளியில தொங்கிட்டு இருக்கும். எறும்புடைய ஜீவாத்மா அடுத்த பிறப்புல குதிரையா பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, யானையா பிறக்கணுங்கிற அவசியம் இல்ல, குதிரையா பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜீவாத்மா ஃபுல்லாவே இருக்காது. அதனால இது நித்திய, இது வந்து மீடியம் சைஸா ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு இன்னொரு வழி சொல்லுவான் ஜெயின சித்தாந்தக்காரன். நாங்க ஒத்துக்கிற மாதிரி நீ ஒத்துன்ற, என்ன ஒத்துக்கணும், எறும்புல போகும்போது எறும்பு சைஸ்க்கு ஷ்ரிங்க் ஆயிடும் ஆத்மா, யானையில போகும்போது யானை சைஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆயிடும், விரிஞ்சிடும் ஆத்மா. டிஃபரெண்ட் பாடியில, வேறு வேறு பாடியில போகும்போது வேறு வேறு வட்ட சைஸா அடைஞ்சிரும். சிம்பிளா இருக்குமே இது, இப்படி ஒத்துக்கோ நீயும் நாங்க ஒத்துக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னா நீ தப்பு பண்ற, நானும் தப்பு பண்ணணுமா அப்படின்னு கேட்பான். ஏன் அந்த மாதிரி மாறித்து அப்படின்னு சொல்லி சொன்னா மூணாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், பிரதி சரீரம் பின்ன ஒன்னு, விபு ரெண்டு, மூணாவது நித்தியம். அந்த ஆத்மா நித்தியமாக முடியாது. ஏன்? மாறிண்டே இருக்கே, எது மாற்றமுடையதா இருக்கோ அது நித்தியம் இல்லை, மாற்றமுடையது அனித்தியம்ங்கிறதுனால இந்த ஆத்மாவும் அனித்தியமாயிடும். அதனால அப்படி ஏத்துக்க முடியாது. அப்ப என்னதான் வழி அப்படின்னா, பாரிசேஷ நியாயம்னு சொல்லப்பட்ட மத்த எல்லாத்தையும் நீக்கிட்ட பின்னாடி பாக்கி எது நிக்கிறதோ அதை ஏத்துக்கிறதா நியாயத்துக்கு பேரு பாரிசேஷ நியாயம். பரிசேஷம்னா பாக்கி இருக்கிறது, எஞ்சி இருக்கிறது. அந்த பரிசேஷத்தை கைகாலுற நியாயத்துக்கு பேரு பாரிசேஷ நியாயம். அந்த பாரிசேஷ நியாயத்து பிரகாரம் இங்க ஆத்மா விபு அப்படின்னு ஒத்துக்கிறது தான் நியாயமா இருக்கும். அதனால ஜீவாத்மா எப்படிப்பட்டது? விபு சுக்ராதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹ. அப்போ ஆத்மா மனசு அடுத்தது திரவியத்துல அதான வந்தது காலதிக் ஆத்மா மனாம்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ மனசு, மனசு என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹ. சுகம் துக்கம் முதலியத உபலப்தி செய்யக்கூடியதான அறியக்கூடியதான சாதனமான இந்திரியத்துக்கு மனசுன்னு பேரு. சுகம் துக்கம் முதலியத அனுபவிக்க கூடிய இந்திரியமான சாதனத்துக்கு பேரு மனசு அப்படின்ட்டு இங்க இந்திரியம்னு ஒத்துக்கிறாங்க. வேதாந்திகள் இந்திரியம்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா இந்திரியார்த்த ஜன்னிகர்ஷ இந்தியா சன்னிகர்ஷ ஜன்னியம் ஞானம் பிரத்யம்னு சொல்லி சொல்றான் இங்க தர்க்கத்துல. இந்திரியமும் விஷயமும் சேரும் பொழுது உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யம். அப்போ இந்திரியமான மனசும் விஷயமும், விஷயம்னு சொல்லி சொன்னா இங்க அனுமானம், அது ரெண்டுமே சேரும் பொழுது உண்டார ஞானமானது அனுமிதி ஞானம். அந்த அனுமதி ஞானமும் பிரத்யமாயிடும், அனுமதியும் பிரத்யமாயிடும், அனுமான ஞானமானது பிரத்யமாயிடும். அதனால இந்திரியம் ஒத்துக்க மாட்டாங்க வேதாந்திகள். ஆனா இவங்க இந்திரியம் ஒத்துக்கிறாங்க. இந்திரியா என்னத்துக்கு? தச்ச பிரத்யகு தச்ச பிரத்யாத்ம நியதத்துவாது அனந்தம் பரமானு ரூபம் நித்தியம் ச. அந்த அந்த இந்திரிய மனமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு சரீரத்தையும் ஒவ்வொரு ஆத்மாவுடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. பிரத்யாத்ம நியதத்துவா அது ஒவ்வொரு ஆத்மாவுனாலையும் கட்டுப்படுத்தப்பட்டதா இருக்கு. அதனால அது அனந்தம் பல. ஜீவாத்மா எப்படி பலையோ அதே மாதிரி அதோட சம்பந்தப்பட்ட மனசும் பல. மாத்திரம் இல்ல பரமானு ரூபம் சிறிய அனுரூபம். இப்பதானையா சொன்னா அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா அவ்வளவு ஃபாஸ்டா அது டிராவல் பண்ணும். மனோஜவம் மாறுத துல்லிய வேகம்னு சொல்லியிருக்கிறதுனாலதான் மனோஜவம் மனதனுடைய வேகத்தை போல அப்படின்ட்டு. அதனால அந்த ஸ்பீடானது உங்களுக்கு கஷ்டம் இல்ல, பிரச்சனை இல்ல. அடுத்தது நித்தியம். நித்தியமானதும் கூடாது. மனசு எப்படிப்பட்டது? நித்தியம். ஆத்மா நித்தியம் மாதிரி மனசும் நித்தியம். சக்ஷுராதி சக்ஷு மாத்திர கிராஹியோ குணக ரூபம் குரூபம்னு சொல்லி சொல்றது. இது அடுத்தது திருப்பி குணத்துக்கு வந்துட்டோம். ரூபம் ரசம் கந்தம் அப்படின்னு குணம். இப்போ குண விசாரம். அப்போ ரூபம் என்னது அப்படின்னு கேட்டா சக்ஷுர் மாத்திர கிராஹ்யோ குண ரூபம். கண்ணுனால மாத்திரம் பார்க்கக்கூடியதான எந்த குணமோ அதுக்கு பேரு ரூபம். கண்ணுனால மாத்திரம் பார்க்கக்கூடிய குணத்துக்கு பேரு ரூபம். தச்ச சுக்ல நீல பீத்த ரத்த ஹரித்த கபிஷ சித்திர பேதாத சப்தவிதம் ரூபம்னு சொல்லி சொன்னா இங்க நிறம். உருவம்னு சொல்றதோட இங்க நிறம் தான். அந்த நிறமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா ஏழு வகை. வானவில்லின் ஏழு வர்ணம் மாதிரி இங்க ஏழு வகை. ஆனா அந்த விபிஜியார் இல்ல இங்க. இங்க சொல்றது என்னது? சுக்ல வெண்மை, நீலம் கருப்பு, பீத்தம் மஞ்சள், ரத்தம் சிவப்பு, ஹரித பச்சை, கபிஷ ஒரு பிரவுன் கலர், சித்திர விஜயதாத்து வர்ணமான கலர், பல வர்ணத்துல இருக்கிறது விசித்திரமான கலர். இதி சப்தவேகம் இந்த மாதிரி ஏழு வகை. இதோட மிக்சர் எல்லாம் ஏழாவது வகை. பிருத்திவி ஜல தேஜோ விருத்தி இதோட இருத்தல் எங்க இருக்கு? இந்த ரூபமானது எங்க இருக்குன்னு கேட்டா பிருத்திவி ஜல தேஜோ விருத்தி இது நிலத்துல இருக்கு, நீர்ல இருக்கு, நெருப்புல இருக்கு. நிலத்துல பல வகையான நிலம் மண்ணு பாக்குறோம். அதனாலதான் ராமேஸ்வரத்துக்கு போறாங்க. ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ஸ்ராத்தம் பண்ணுவாங்க. ஸ்ராத்தம் பண்ணிட்டு திருப்பி காசியில வந்து அங்க எடுத்த ஏழு அந்த கைப்பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து இங்க காப்பாங்க. அதுக்கு இல்லாட்டி பெரிய கோயில் கும்பாபிஷேகம் முதல் இதெல்லாம் நடத்தும் போது அங்க வர்ண கலக்க பல வர்ண நிறங்கள் உள்ள மணல் இருக்கு. அந்த மணல் எடுத்துட்டு வருவாங்க, பிடிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதனாலதான் ஒரு காலத்துல இப்பவும் இருக்கு தடை பண்ணிட்டாங்க அந்த இடத்துல மண்ணை கொண்டு வர்றது அப்படிங்கறத. இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து எல்லாம் இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தடையே பண்ணிருந்தாங்க அது. அப்போ ஒரு கைப்பிடி மண்ணு இந்த கலர் மண்ணில் எடுத்துட்டு கொண்டு வந்து கங்கையில கிடப்பாங்க. ஒரு இடத்த இன்னொரு இடத்தோட சங்கமம் பண்றது அப்படிங்கறது ஐதீகமா இருக்கும். அப்போ ஏழு வர்ணம் இந்த நீளத்துல பாத்துட்டோம். சில இடத்துல சிவப்பா இருக்கு மணல், சில இடத்துல கருப்பு மணலா இருக்கு, சில இடத்துல வெள்ளை மணலா இருக்கு. அப்படி நிறங்கள் பிருத்திவியில பாக்குறோம். சரி நீர்ல, நீர்ல எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீர் பச்சையா இருக்கு அந்த பச்சை சம்பந்தத்தோட, நீர் சிகப்பா இருக்கு சிகப்பு சம்பந்தத்தோட, அப்படியே நீர் மாறுறது வேற வேற நிறத்துல. அதே மாதிரி தேஜோ விருத்தி இப்பதான் கெரசின்ல எல்லாம் பல வகையான கலர் கலந்தாலும் போறான் எப்படி அப்படித்தான். தேஜோ விருத்தி நெருப்புல இருக்கு. நெருப்புல இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டா நெருப்புல ஏழு வகையான கலரும் இருக்கு. காளி கபாலி அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஏழு வகையான நிறமும் நெருப்புல இருக்கு. தத்ர பிருத்திவியாம் சப்தவிதம். இன்ஃபேக்ட் ஏழு வகையான நிறமும் நெருப்புல இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் எது என்னென்ன நெருப்பு எங்கெங்க இருக்கு அப்படின்றதுக்கு இங்க சொன்னாரு. பிருத்திவியாம் சப்தவிதம், ஏழு வகையும் நிலப்புல இருக்கு. அபாஸ்வர சுக்லம் ஜலே, அபாஸ்வர பிரகாசம் இல்லாத அந்த வெண்மைக்கு பேரு அபாஸ்வரம் சொல்லிட்டு, அது ஜலத்துல. பாஸ்வர சுக்லம் தேஜசி, பிரகாசமான வெள்ளை வெண்மைக்கு வெண்மை எங்க இருக்கு, நெருப்பு இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் கதை சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன கதை? நிறம் நீர் வந்து பலவையான கலர்ல இருக்கு, நெருப்பு காலி கராளி கப்பாளி அப்படின்னு பலவையான நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னது அப்படின்னு கேட்டா எல்லா நிறமும் ஒண்ணு சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னா பாஸ்வரமான வெண்மை தோன்றும், பிரகாசமான வெண்மை தோன்றும். ஒண்ணு. ரெண்டாவது நீர்ல அப்படின்னு சொல்லி சொன்னா பிருத்திவியோட சம்பந்தம் பாசம் இருந்ததுன்னா அந்த பாசையோட பிருத்திவியோட சம்பந்தத்தினால அது அந்த நீரானது அந்த நிறத்தை அடைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ பிருத்திவி சம்பந்தத்தினால ஏன்னா கலரை கலக்கிறாங்க. கெரசின் ஒரு உதாரணம் கொடுத்தேன், எல்லாமே ஹேத்து அபாசமா தோணும், ஹேத்துவோ புரிஞ்சா புரிஞ்சுக்கணும், இல்லாட்டி ஹேத்து அபாசம் ஆகிடும் எல்லாமே. இப்போ கெரசின் ஒரு நிறத்துல இருக்கு, அந்த நிறத்துல வேற ஒரு நிறத்தை மாற்றத்துக்கு அதுல நிறம் கலக்கிறாங்க. அப்போ அதனுடைய தன்மை இல்ல, அது இயல்பு இல்ல. அதனால நீர் எப்படிப்பட்டது? அபாஸ்வர சுக்லம், பிரகாசம் இல்லாத வெண்மை. நீர் நெருப்பு பிரகாசமான வெண்மை. நிலத்துல ஏழு வகையான நிறமும் இருக்கு அப்படிங்கறது தாத்பரியம். ரசன கிராக்கியோ குணக ரசக, ரூபத்துக்கு அப்புறம் ரசம். ரசம் என்னது அப்படின்னு கேட்டா ரசன கிராக்கியோ குணக ரசக, ரசனேந்திரியத்தினால கிரகிக்கப்படக்கூடிய எந்த குணமோ அதுக்கு பேரு ரசம். சச்ச மதுர ஆம்ல லவண கடு கஷாய திக்த பேதாத் சப்தவித ஷட்வித. அது எத்தனை வகை? அந்த ரசமானது சுவையானது எத்தனை வகைன்னா ஆறு வகை. அறு சுவை அப்படின்னு சொல்லுவோம். மதுர ஆம்ல லவண கட்டு கஷாய திக்த பேதாத், மதுர இனிப்பு, ஆம்ல புளிப்பு, லவண கரிப்பு, கட்டு துவர்ப்பு, கஷாய கஷாயம் துவர்ப்பு, திக்தம் இது காரம், அப்படி உவர்ப்பு காரம் அப்படின்ட்டு ஆறு வகை. பிருத்திவி ஜல விருத்தி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா பிருத்திவிலையும் ஜலத்திலையும் மாத்திரம் இருக்கு. பிருத்திவில எத்தனை வகை அப்படின்னா தத்திர பிருத்திவியாம் ஷட்வித, ஆறு வகையும் இருக்கு பிருத்திவில, ஆறு வகையான சுவையும் இருக்கு பிருத்திவில, ஆறு சுவையும் இருக்கு. ஜலே மதுர ஏவா, ஏற்கனவே பார்த்தோம், ஜலே மதுர ஏவா. ஆனா மதுர நீர்ல வந்து உப்பு கரிக்கிறது அதெல்லாம் இருக்கே, அது எப்படி அப்படின்னு கேட்டா அது அந்த நீர் நிலத்துடைய தன்மையானது கலந்ததுனால, நிலத்துக்கு நிலம் நீர் மாறுறது, ஒவ்வொரு நிலத்துக்கு ஏத்த மாதிரியும் நீர் மாறுறது. அதனாலதான் ரோடுக்கு இந்த பக்கம் ரொம்ப நல்ல நீர் கிடைக்கும், ரோடுக்கு அந்த பக்கம் போனா ஒரே கரிக்கிற நீர், உப்பு கரிக்கும். அது மாத்திரம் இல்லாம இந்த தண்ணி துணி துவச்சோம்னா எல்லாமே சிவப்பு சிவப்பா இருக்கும், மஞ்சள் மஞ்சள் நிலத்துல இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ரோடுக்கு இந்த பக்கமும் ஒரு ரோடுக்கு அந்த பக்கமே நீர் மாறும். காரணம் இந்த பிருத்திவியில எந்த நீரோட்டம் எந்த பகுதியை சார்ந்ததா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி மாறுறது. கிராண கிராஹியோ குணக கந்தக, கந்தம் என்னது அப்படின்னா கிராண கிராஹியோ குணக, கிராணம் மூக்குனால எது கிரகிக்கப்படுறதோ, நுகர்தல் சக்தியினால எது கிரகிக்கப்படுறதோ அந்த கிரகிக்கப்படக்கூடியதான அந்த விஷயத்துக்கு பேரு கந்தம். சச்ச திவிதஹ சுரபிர் அசுரபிஷ, அது ரெண்டு வகை, நாற்றம் துர்நாற்றம் அப்படின்ட்டு, நல்ல வாசனை கெட்ட வாசனை அப்படின்னு ரெண்டு வகையான வாசனை. பிருத்திவி மாத்திர விருத்தி, அது எங்க இருக்கு? பிருத்திவியில மாத்திரம் தான் இருக்கு வாசனையானது, ஏன்னா கந்தவத்தி பிருத்திவின்னு சொல்லியாச்சு. அதனால வாசனை எங்க இருக்கு? பிருத்திவியில மாத்திரம் தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. துகிந்திரிய மாத்திர கிராக்கியோ குண ஸ்பர்ஷ, துகிந்திரியத்தினால சரீரத்தினால மாத்திரம் உணரக்கூடியதான அந்த உணர்ச்சிக்கு பேரு ஸ்பர்ஷம். சசத்ரிவித, அது மூணு வகை, சீத உஷ்ண அனுஷ்ண அசீத பேதாத், சீத உஷ்ண அனுஷ்ண அசீத பேதாத், சீத குளிர்மை, உஷ்ண சூடு, அனுஷ்ண அசீத சூடு இல்லாமலும் குளிரும் இல்லை இல்லாமலும் ரெண்டுமே இல்லாம இருக்கிற மூணாவது வகை. மூணு வகைதான், ஒண்ணு சூடா இருக்கிறது, இன்னொன்னு குளிர்ச்சியா இருக்கிறது, இன்னொன்னு சூடாவும் குளிர்ச்சியா இல்லாம மீடியம் டெம்பரேச்சர்ல இருக்கிறது. இது மூணு வகை. பிருத்திவி ஜல தேஜோ வாயு விருத்தி, இது எங்க இருக்கு அப்படின்னா நாலு பூதத்திலையும், பஞ்சமா பூதத்துல ஆகாசத்தவர மத்த எல்லாத்திலயும் இருக்கு. தத்ர சீதோ ஜலை, குளிர்மை எங்க இருக்கு? ஜலம். ஏன்னா ஜலத்தினுடைய இயல்பு என்னது? சீத ஸ்பர்ஷவத்தி ஆபக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சீத ஸ்பர்ஷவத்தியாக ஆபக, நீரானது குளிர்மையான தன்மையுடையது. ரெண்டாவது தேஜஸ், நெருப்பு உஷ்ண தேஜ, சூடு எங்க இருக்கு? நெருப்புல இருக்கு, குளிர்மை நீர்ல, சூடு நெருப்புல. அப்ப மத்த அந்த மூணாவது வகை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அனுஷ்ணாசீத பிருத்திவி வாயுவோகோ, பிருத்திவியிலும் வாயுலையும் சூடும் உள்ள குளிர்மையும் உள்ள இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பிருத்திவி கால வச்சு பாருங்க தெரியும், இந்த வெயில்ல சுருளுன்னு சூடுறது அப்படின்னா சூரியனுடைய சூடு நெருப்போட சம்பந்தப்பட்டதுனால சூடாறது. அதே மாதிரி வாயுவும் காத்து, இந்த மாதிரி வெக்கையான காத்து அடிக்கிறதுனா நெருப்போட சம்பந்தப்பட்டதானுக்கா வாயு. இல்லாட்டி வாயுக்கு நீ இயல்பாக எப்படிப்பட்ட குணம்? சூடாவும் இருக்காது குளிர்மையாவும் இருக்காது, அதான் ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறான். அதனால அது இயல்பான நிலையில குளிர்மையாவும் இருக்காது சூடாவும் இருக்காது. ஆனா சூடாவும் குளிர்மையாவனதோட சம்பந்தம் வரும்போது அது குளிர்மையாகும். அதனால தான் மருத மாறுதம் அப்படின்மா, அதே மலைய மாறுதம் அப்படின்மா. அதே மாதிரி இந்த மாதிரி லூ சூடுக்கு லூ அடிக்கிறது. அப்போ இந்த பேதத்தினால அது பேதப்படுறதை தவிர அதுக்கு இயல்பாவே என்னது குணம் இல்லை. இயல்பாவே அது சூடாவும் இல்லாம குளிர்ச்சியாவும் இல்லாத குணமுடையது. அனுஷ்ணாசீத பிருத்திவி வாயுவோ ரூப ரூபாதி சதுஷ்டயம் பிருத்திவியாம் பாகஜம் அனித்யம் ச அன்யத்ர அபாகஜம் நித்யம் அனித்யம் ச நித்யகதம் நித்யம் அனித்யகதம் அனித்யம். ரூபாதி சதுஷ்டயம் பிருத்திவியாம் பாகஜம் அனித்யம் ச ரூபம் முதலிய நாளுமே பிருத்திவியில பாகஜம் பக்குவம் அடையக்கூடிய தன்மையுடையது அனித்யமாவும் இருக்கிறது. அன்யத்ர அபாகஜம் மற்ற இடத்துல எல்லா இடத்துலயும் அபாகஜம் பக்குவம் அடையக்கூடிய தன்மை இல்ல, நித்தியமாகும் அனித்தியமாகும் ரெண்டு வகைப்படதாகவும் இருக்கு. எப்படி நித்தியமாவும் அனித்தியமாவும் இருக்கு அப்படின்னு கேட்டா எதுல எது நித்தியமா இருக்கிறதோட நித்தியமா இருக்கு, அனித்தியமானதோட அனித்தியமா இருக்கு. எது நித்தியமோ அந்த நித்தியத்துல இந்த நாளுமே நித்தியமா இருக்கு, எது அனித்தியமோ அதுல அனித்தியமா இருக்கு. பாக்கம்னா பாக்கம்னா பக்குவம் அடையக்கூடிய தன்மை. பக்குவம் அடையக்கூடிய தன்மை எதுனால உண்டாகும், நெருப்போட உண்டார சம்பந்தத்தினால உண்டாகும். நெருப்போட சம்பந்தப்பட்டதுன்னா பக்குவம் அடையக்கூடிய தன்மை உண்டாகும், அதுதான் பாக்கஜம் அப்படின்னு சொல்லி. பாக்கா ஜாத்தம் பக்குவம் அடையறதுனால உண்டாருது அப்படின்றதுனால அது நெருப்போடைய சம்பந்தம் உடையது. பக்குவம்னு சொல்லிது சாதம் பக்குவம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால என்ன அர்த்தம், நெருப்போட சம்பந்தப்பட்டு அது கொதிச்சு சரியான நிலைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு விஷயம் பக்குவம் அடையணும்னா அது நெருப்போட சம்பந்தப்பட்டதா இருக்கணும். ஏகத்வாதி விவகார ஹேத்துகு சங்கியா சா நவதிரவிய விருத்தி ஏகத்வாதி பராத பர்யந்தா ஏகத்தம் நித்தியம் அனித்யம் ச நித்தியகத்தம் நித்தியம் அனித்யகத்தம் அனித்யம் த்வித்வாதிகம் தூ சர்வத்ர அனித்யம் ஏவ. அப்போ ஏகத்வாதி விவகார ஹேத்து சங்கியா, சங்கியானா என்னன்னு சொல்றாரு. சங்கியானா என்ன, ஒன்னு ரெண்டு மூணு இந்த விவகாரத்துக்கு காரணமா எது இருக்கோ அது சங்கியா எண்ணிக்கை. அது எப்படிப்பட்டது, நவ திரவிய விருத்தி ஒன்பது திரவியத்திலையும் இருக்குது, அதுக்கு இருத்தல் ஒன்பது திரவியத்தோடையும் இருக்கு. ஆனா எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா ஏகத்வாதி பராத பர்யந்தா ஒன்னிலிருந்து பராதம் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வரைக்கும் இருக்கு, ஒன்னிலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. ஜீரோங்கிறது எண்ணிக்கை இல்ல, அதனாலதான் ஜீரோ சைக்கிள் ஒன்னுல இருந்து ஒன்பது வரைன்னு சொல்லியிருக்காங்க. எண்ணிக்கைன்றதுனால ஜீரோ சைக்கிள், இப்போ ஒன்னுல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. அப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஏகத்துவம் நித்தியம் அனித்யம் சார். ஏக்கமா இருக்கிறது ஒன்னா இருக்கிறது நித்தியமாவும் இருக்கலாம் அனித்தியமாவும் இருக்கலாம், ஆனா ரெண்டுல இருந்து தொடங்கி எல்லாமே என்னது அனித்தியம் தான். நித்தியம் நித்தியம்ங்கிற நிலையே இல்ல, ரெண்டுல இருந்து எல்லாமே அனித்தியம் தான், ஏன்னா காரிய ரூபம் ஆயிடுறது அது, அதனால அனித்தியம். ஏகத்துவத்தில் நித்தியமும் அனித்தியம்னு ரெண்டு எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஏக்கம் எது நித்தியமா இருக்கோ அது அதுல நித்தியம், ஏக்கம் எது அனித்தியமா இருக்கோ அது அனித்யம். மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம். மானத்தை மானம்னு சொல்லி சொன்னா மீன் மானே தாத்து, அளவு அளக்கிறதுக்கு உண்டான அசாதாரணமான விசேஷமான காரணம், அளவை புரிஞ்சுக்கிறதுக்கான விசேஷமான காரணத்துக்கு பேரு அசாதாரண காரணம்னா சாதாரணம் இல்லாத காரணம். சாதாரணம் இல்லாதது அப்படின்னா விசேஷமானது. அளக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான விசேஷ காரணத்துக்கு பேரு பரிமாணம். அது எப்படி இருக்குன்னா நவ திரவிய விருத்தி ஒன்பது திரவியத்தையும் இருக்கு. தச்சதுர்விதம் அணு மகத தீர்க்கம் ரசம் சேதி. அது எப்படி அப்படின்னா நாலு வகைப்படுறது, அணு சிறியது மகது பெரியது தீர்க்கம். இப்ப என்னது திருப்பி சிறியது பெரியதுன்னு சொல்லிட்டு திருப்பி ரசம் தீர்க்கம் திருப்பி அது என்னது ரசம் தீர்க்கம்னா திருப்பி சிறியது பெரியது தானே அப்படின்னா இங்க வேற குட்டையானது தீர்க்கம் நீளமானது. அணு சிறியது மகத்து பெரியது ரஸ்வம் குட்டையானது தீர்க்கம் நீளமானது, இதுதான் இந்த பேதம். நாலு வகையா இந்த பரிமாணமானது அளவானது இருக்கு. சரி பிரத்யக் விவகார அசாதாரணம் காரணம் பிரதக்வம் சர்வத்ரவ்ய விருத்தி. பிரத்யக் விவகார அசாதாரணம் காரணம் பிரதக்கு ஒரு விஷயத்த பிரிச்சு பார்க்கக்கூடியது ஒன்னு இருந்து மற்றதுல பிரிச்சு பார்க்கக்கூடியதா இருக்கிறதுக்கு அந்த காரணம் அசாதாரணமான விசேஷமான காரணத்துக்கு பேரு பிரதத்துவம். அந்த பிரதத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா சர்வ திரவிய விருத்தி எல்லா திரவியத்திலும் இருக்கு, நவ திரவியத்திலும் இருக்குன்னு அர்த்தம். சயுக்த விவகார ஹேது சயோக சர்வ திரவிய விருத்தி சயுக்த விவகார ஹேது சயோக. சயுக்தம் அப்படின்ற அந்த விவகாரத்துக்கு காரணம் சயுக்தம்னா சேர்ந்து இருக்கிறது அப்படின்ற அந்த விவகாரத்துக்கு காரணம் என்னது சயோகம். அது எங்க இருக்கு அப்படின்னா சர்வ திரவிய விருத்தி எல்லா திரவியத்திலும் இருக்கு, ரெண்டு திரவியம் சேருது ரெண்டு பரமாணு சேர்றதுனால வெறுப்பு உண்டாருது. அப்போ முதல் நாளுத்தையும் இருக்கு, காலம் திக்கு ஆத்மா மனசு எல்லாமே ஏதோட சம்பந்தப்படுறது, காலமானது காலிக்க சம்பந்தத்தோட எல்லாத்தையும் இருக்கு, அதனால அது சயோகம் படுறது. அப்புறம் திக்கு திசையும் எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு சேர்றதுனால உண்டார அந்த நிலைக்கு பேரு சயோகம். எல்லா திரவியத்தையும் இருக்கிறதுனாலதான் சயோக நாசகோ குண விபாக சர்வ திரவிய விருத்தி. அப்படி இந்த சேர்க்கைய அழிக்கிறதா இருக்கிற குணத்துக்கு பேரு விபாகம், சேர்ந்து இருக்கிற ரெண்டு விஷயத்த பிரிக்கிறதுக்கு பேரு விபாகம், அதுவும் எல்லா திரவியத்தையும் இருக்கு. பரா அபர விவகார அசாதாரண காரணே பரத்வாபரத்தே பரம் அப்புறம் அப்படின்னுட்டு இந்த விசேஷமான விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ இது கொஞ்ச இடத்துல இருக்கிறது, இது ஜாஸ்தி இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ அது பரத்தம் அபரத்தம். அதிக இடத்துல இருக்கிறது பரத்தம், கம்மி இடத்துல இருக்கிறது அபரத்தம் அப்படின்னு இந்த விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கு பேர். பிருத்திவியாதி சதுஷ்டய மனோ விருத்தினி எங்க இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னா பிருத்வி அப்பு தேஜு வாயு அப்புறம் மனசு இந்த அஞ்சு இடத்துல இருக்கு. தே திவிதே திக்ருதே காலகிருதேச்ச இந்த பரத்துவமானது அபரத்துவமானது ரெண்டுமே ரெண்டு வகைப்படுத்திருக்கோம். என்னது திக்ருத பரத்தம் திக்ருத அபரத்தம், காலகிருத பரத்தம் காலகிருத அபரத்தம். எப்படி அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படின்னா அந்த மரத்துக்கு முன்னாடி இல்ல அந்த மரத்துக்கு பின்னாடி. முன்னாடிங்கிறது அபரம், பின்னாடிங்கிறது பரம். இது திக்ருதம் திசையினர் உண்டாருது, காலத்துல உண்டாருது. என்னது அப்படின்னா அது எப்ப உண்டாச்சு அப்படின்னா நேத்திக்கு முன்னாடி இல்ல நேத்திக்கு பின்னாடி, அந்த தேதிக்கு முன்னாடி இல்ல அந்த தேதிக்கு பின்னாடி அப்படின்னு வைக்கிறோம். அப்போ அந்த தேதிக்கு முன்னாடின்னு சொல்லி சொன்னா அது பரம், அந்த தேதிக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி சொன்னா அது அபரம். அப்படி எது அதிகமான நிலையில இருக்கோ அதுக்கு பேரு பரம், எது கம்மியான நிலையில இருக்கோ அதுக்கு பேரு அபரம். தூரஸ்தே திக்ருதம் பரத்தும், சமீபஸ்தே திக்ருதம் அபரத்தும், ஜேஷ்டே காலகிருதம் பரத்தும், கனிஷ்டே காலகிருதம் அபரத்தும். அதத்தான் சொல்ற தூரஸ்தத்தை திக்ருதம் பரத்தும், தூரமா எது இருக்கோ அது திசையினால உண்டான பரத்தும், கிட்ட எது இருக்கோ அது திசையில உண்டான அபரத்தும். ஜேஷ்டே காலகிருதம் பரத்தும், எது பெரியதா இருக்கோ அதிக நாள் இருந்திருக்கோ அது ஜேஷ்டம்னா பெரியதுன்னு அர்த்தம், எது பெரியதோ அது காலத்தினால உண்டான பரம், எது கம்மி கம்மியான காலத்துல இருந்திருக்கோ அது காலத்தினால உண்டான அபரத்தம், கனிஷ்டம் சின்னதுல காலத்தினால உண்டான அபரத்தம். இங்க பெரியது சின்னதுன்னு சொல்லி சொன்னா சைஸ் இல்ல, இங்க அதனுடைய ஆயுட்காலம். ஆத்திய பத்தன அசமவாயு காரணம் குருத்வம் பிருத்வி ஜல விருத்தி. குருத்வம்னா என்ன, வெயிட்னு சொன்னோம், அந்த வெயிட் என்னது கிராவிடேஷனல் புல்லுன்னு சொன்னோம். இது எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னா ஒரு பால மேல தூக்கி போடுறீங்க, போட்ட உடனே மேல 3000 நிக்கிறது, நின்னுட்டு இந்த இடத்தையும் திருப்பி கீழே வர்றது, மேல போற பால் ஒரு இடத்துல நிக்கிறது நின்னுட்டு அங்கேருந்து கீழே வர்றது. கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்சியல் எனர்ஜி மா, இப்ப இங்கேருந்து கீழேந்து மேல போறது இல்ல, இந்த நிக்கிறது பாருங்க, இந்த நின்ன பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு வர்றதுக்கு பேரு குருத்தம். அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, இதுதான் இங்கதான் டாப் பாயிண்ட், இது இந்த டாப் பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு வந்துடுது, இது இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்க்கு வர்றதுக்கு குருத்தம்னு சொல்லி பேரு. இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு வரதுக்கு குருத்துவம் இல்ல, இந்த குருத்துவ சக்தினாலேயே அது கீழே வந்துருது, அந்த மொமெண்டத்திலேயே அது கீழே வந்துருதுன்னு சொல்லி சொல்லுவோம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டாப் ஆயிட்டு அங்கேருந்து கீழே விளையாடுறதோ அடுத்த பாயிண்ட்டுக்கு அதுதான் குருத்துவம். அதனாலதான் புவியீர்ப்புக்கு சக்திக்கு என்ன சொல்லுவோம், குருத்துவ ஆக்கர்ஷ்ண சக்தி அப்படிமோ, அந்த குருத்துவத்தை அந்த வெயிட்டை ஆக்கர்ஷ்ணம் பண்ற ஈர்க்கிற சக்தி அப்படிமோ. பிருத்வி ஜலவருத்தி, அது எங்க இருக்கு அந்த குருத்துவம், எங்க இருக்கு பிருத்திவிலையும் ஜலத்திலையும் இருக்கு. பிருத்திவியில எப்படி இருக்கு வெயிட்டா இருக்கு, ஜலத்துல அதுவும் டென்சிட்டியோட வெயிட்டா இருக்கு, மாஸ் ரெண்டு இடத்துலயும். ஆத்திய சிந்தன அசமவாய் காரணம் திரவத்வம். திரவத்வம்னா என்ன, இப்போ குருத்வம்னா என்னன்னு பார்த்தோம், முதல் ஒரு பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு வர்றதுக்கு பேர் குருத்வம். அதே மாதிரி ஒரு ஒரு ஒரு நீர்நிலை இருக்கு, அந்த நீர்நிலை ஒழுகி ஊத்துறது, முதல் பாயிண்ட்ல இருந்து எப்ப கீழே அடுத்த பாயிண்ட்க்கு ஒழுகிறதோ அதுக்கு பேரு செந்தனம். மத்ததெல்லாம் அந்த போர்ஸ்ல வந்துருது, அதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம். முதல் பாயிண்ட்ல இருந்து இங்க நின்றுட்டு திருப்பி வர்றதோ இல்ல இங்கிருந்து ஆரம்பிச்சு ஒழுகிறதோ அதுக்கு பேரு செந்தனம். பிருத்திவி ஜல தேஜோ விருத்தி, அது எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவி ஜலம் நெருப்பு மூணுலயும் இருக்கு. தச்ச திவிதம், நெருப்புல எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்கலாம், தச்ச திவிதம் அதுவும் ரெண்டு வகை, சாம்சித்திகம் நைமித்திகம். இயல்பா இருக்கிறது சாம்சித்திகம் நிமித்தம், ஒரு காரணத்தினால உண்டாருது நைமித்திகம். சாம்சித்திகம் ஜல, இயல்பா இருக்கிறது நீர்ல, நீர்ல இயல்பாவே ஒழுகி ஓடக்கூடிய தன்மை இருக்கு. நைமித்திகம் பிருத்திவி தேஜசோகோ, நிலத்திலையும் நீர்லயும் நிலத்திலையும் நெருப்புலையும் நைமித்திகம் ஒரு காரணத்தினால உண்டாருது. நிலத்துல எப்படி அப்படின்னா பிருத்திவியாம் கிருதாதௌ அக்னி சயோகஜம் திரவத்தம், நெய் இருக்கு, நெய் வந்து வாசனை உடையது அதனால அது பிருத்திவி, நெய் கட்டியா இருக்கு, நெருப்போட சம்பந்தப்பட்ட ஒண்ணு உருகிறது அதனால அந்த பிருத்திவியோடைய சிந்தனத்தன்மை கிடைக்கிறது. தங்க தங்கம் வந்து சுவர்ணம் ஆக்கரஜம் சொல்லிட்டோம், ஆக்கரஜம் என்னது நெருப்புடைய தன்மையுடையது. அந்த நெருப்பு எப்படி அந்த நெருப்பு தன்மையுடைய அந்த சுவர்ணம் என்ன ஆறுது நம்ம உருக்கினோம்னா உழுகிறது. அப்போ பிருத்திவி நெய் தங்கம் நெருப்புக்கு ரெண்டுமே உருக்கிறது, ஒழுகி ஓடக்கூடிய தன்மை உடையது ரெண்டுமே. நிமித்தத்தினால நெருப்பு அப்படிங்கிற நிமித்தத்தினால அந்த தன்மை அடையறதை தவிர இயல்பு இல்ல, அதனாலதான் நைமித்திகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். சூர்ண சூர்ணாதி பிண்டி பாவ ஹேத்து குண ஸ்னேகா ஜல மாத்திர விருத்தி, ரெண்டு விஷயத்த பிண்டமாக்கக்கூடிய ஒட்டக்கூடிய சாமர்த்தியம் உடையது ஸ்னேகம்னு சொல்றது, அதனால ஸ்னேகிதன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டு பேர் ஒன்னா சேர்றதுக்கு பேரு ஸ்னேகிதம், ஸ்னேகிதம்னு சொல்லி சொன்னா ஏன் ஸ்னேகிதம் சொல்றோம், ரெண்டு சேர்றதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு அந்த ஸ்னேகம்னு பேரு. அதனால இந்த ரெண்டுத்தையும் பிண்டி பண்றதுக்கு ஸ்நேகம் அப்படின்னு சொல்லணும். சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நமசிவாய.
4: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: இப்ப அடுத்த சூத்திரம் என்னன்னு கேட்டா ஐந்தாவது சூத்திரம். இப்ப அந்த இன்னொன்னு என்னன்னு கேட்டா ஒரு முக்கியமான செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டா இப்ப நாம வந்து அன்னைக்கு ஒண்ணு சொன்ன ஞாபகப்படுத்திக்கொண்டீங்க, அதாவது மனித பிறப்பு ஏன் உயர்ந்தது, மற்ற பிறப்புகளை விட மனித பிறப்பு ஏன் உயர்ந்தது என்பதற்கு ஞானிகள் சொல்லுகின்ற காரணம் வேற, நாம சொல்ற காரணம் வேற. மனித பிறப்பு என்பது மற்ற எல்லா பறவைகள் மிருகங்கள் எத்தனையோ நீர் வாழ்வன பறப்பன நடப்பன ஊர்வன என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பறவைகள் இருக்கு, பறவையாய் பாம்பாய் எத்தனையோ சொல்ற. இப்ப மனித பிறவி ஏன் சிறந்ததுன்னு கேட்டா அதுக்கு ஞானிகள் என்ன சொல்றாங்க, மனித பிறவியில மட்டும்தான் கண்மத்தை ஈட்டுகிறோம், மற்ற பிறவியில கண்மத்தை ஈட்டல. அதான் மற்ற பிறவியில கண்மத்தை அனுபவிப்போம், அது ஒரு கர்ம அனுபவத்துக்காக தானே பிறக்க வைக்கிறாரு, பறவையா பாம்பா இதுக்காக பிறக்க வைக்கிறாரு, ஒரு கர்ம அனுபவத்துக்கு தானே. ஆனால் மனித பிறவி ஏன் சிறந்தது என்றால் மனித பிறவியில மட்டும்தான் என்ன பண்றோம், நாம பாவ புண்ணியங்களை ஏன் பண்றோம், மற்ற பிறவியில பாவ புண்ணியத்தை ஏன் பண்ணல, அந்த பாவ புண்ணியத்தினுடைய பயனை வந்து அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான். We are reaping the consequences, that is all. But we are not yearning. அதனாலதான் மனித பிறப்பு சிறந்ததுன்னு சொல்லிருக்காரு. மனித பிறவு மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அந்த மனித பிறப்பு ஏன் சிறந்ததுங்கிறதுக்கு அதான் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா இந்த புருடன் என்ற அந்த ஒரு அந்த சூக்கும சரீரம், அதாவது இந்த பஞ்ச கஞ்சுக சரீரம் இருக்கு இல்லையா, இந்த பஞ்ச கஞ்சுக சரீரத்தை பெற்ற உயிருக்கு தான் என்ன பேரு, புருடன் பேரு. அந்த புருடன் என்பதுதான் என்ன பண்ணுது, நாம இருக்கக்கூடிய ஐந்து நிலையில வேற வேற ஸ்தானத்துக்கு போகுது. அதாவது இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் எதுக்காக ஏற்படுதுன்னு கேட்டா ரெண்டு காரணத்தினால, ஒன்று கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வது ஒரு காரணம். அதாவது இந்த விழிப்பு நிலை கனவு நிலை சுளுத்தி நிலை என்று சொல்லக்கூடிய ஐந்து கான்சியஸ்னஸுக்கு நம்ம ஏன் போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து அந்த கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வது. இன்னொரு காரணம் அந்த புருடனானது இடத்த மாத்திக்கிட்டே இருப்பான், ஜாக்கிரத்துல இருக்கும்போது இங்க இருப்பான் இந்த புருடன், இங்க சொப்பனத்துக்கு வந்தா கண்டத்துக்கு வந்துடுவான், சுளுத்திக்கு வந்தா துரியத்துக்கு வந்துடுறான். அப்போ அதனுடைய பிளேஸ்மெண்ட் மாறும். இந்த பிளேஸ்மெண்ட் மாறுறதும் இந்த கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வதனால தான் நமக்கு என்ன உண்டாகுதான், ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. புருடன் வந்து எங்க நிக்கிறான், மூலாதாரத்தை புருடன் நிற்கும் பொழுது என்ன வருது, துரியாதீதம். அது ஏற்கனவே அந்த சொன்னேன், எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா சிவஞான சித்தியார் 223, அது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். சிவஞான சித்தியார் 223 அத தெளிவா சொல்ற, புருடன் எங்க நிக்கிறான், எத்தனை கருவி வேலை செய்யுது, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நேரம் உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்து இங்க போய் பாத்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும். சாக்கிரம் 35 முதலினில் சொல்ற, முதல்ல இருக்கும்போது 35 கருவிகள் வேலை செய்யும் பொழுது ஜாக்கிரம நிலைக்கு நம்ம வருகிறோம். சொப்பனம் எங்க வருதுன்னாரு, கண்டத்துல ஒரு 10 கருவி குறைஞ்சி வேலை செய்யும் பொழுது தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். இப்ப அது போல இப்ப ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புருடன் வந்து இங்கிருந்து மேல போகும்போது நாம என்ன பண்றோம்னா, அதை சொல்றாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான செய்தி, when we are earning the karmas and when we are enjoying the karmas, மனிட பிறவியில நமக்கு ரெண்டு நிகழ்வு, ஒன்று வினைகளை அனுபவிக்கிறோம், இன்னொன்னு அடுத்த பிறவிக்கு வினைகளை ஏன் பண்றோம், ரெண்டு நடக்குது. அப்ப என்ன சொன்னாங்க, இதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த புருடன் மேல் நோக்கி செல்லும் பொழுது, புருடன் வந்து மேல் நோக்கி செல்றான், அதாவது மூலாதாரத்திலிருந்து ஜாக்கிரத்துக்கு வரும்போது நாம என்ன பண்றோம், வி ஆர் என்ஜாயிங் த கர்மாஸ். அதுக்கு தமிழ் என்ன பேரு, கர்ம நுகர்ச்சி. நாம் செய்த அந்த பிராரத்த கர்ம வினையினுடைய அனுபவம், அந்த அனுபவம் வரும்பொழுது என்ன ஆகுது, அது அப்போர்ட்ல போகுது. டவுன்வேர்ட்ல போகும்போது என்ன பண்றோம், வினைகளை ஏன் பண்றோம். இது நம்மை அறியாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது கீழ் நோக்கி செல்லும் பொழுது கர்ம ஆட்சிப்பு, தமிழ் அதுக்கு பேரு கர்ம ஆட்சிப்பு, வி ஆர் அக்வயரிங் த கர்மாஸ். மேல் நோக்கி செல்லும் பொழுது வி ஆர் என்ஜாயிங் த கர்மாஸ், கர்ம நுகர்ச்சி. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. எத்தனையோ விஷயங்கள் வந்து இப்ப பாருங்க, நல்லா நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னா நம்ம ஹார்ட் பீட்டு 72 தடவை துடிக்குதுன்னு சொல்றாங்க விஞ்ஞானத்துல. இப்ப யாராவது எண்ணி பார்த்துட்டு செய்யறீங்களா, ஹார்ட் பீட்ஸ் எண்றீங்களா யாராவது? நீங்க என்னாவது என்னாட்டு அதுவா நடந்துட்டு இருக்கு, நான் எண்ணி பார்த்தாதான் நடக்கும்னு சொல்ல முடியுமா? அதே போலத்தான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு, அது பாட்டுக்கு நடக்கும். ஆகவே இந்த வினைகளை ஏன் பண்ண செய்யறோம், வினைகளை அனுபவிக்கிறோம். இது இப்படி வரும்போது வினைகளை ஜாக்கிரதை வரும்போது நமக்கு, அதனாலதான் நமக்கு தெரியுது மேல கீழே இருந்து மேல வரும்போது வினைகளை அனுபவிக்கிறோம். இப்ப தூக்கத்துல சிலதை மறக்கிறோம், உள்ள போனோம் என்ன இது அப்படின்னா, இப்ப இந்த தூங்குறீங்கன்னு வச்சுக்க, தூங்கும் போது அங்கேயும் ஒரு மனம் வந்து, அந்த அனுபவம் குறைஞ்சா கூட மனம் வந்து யாருக்காவது தீமை செய்யணும் மனசுக்குள்ள நினைச்சதுன்னா உடனே வினை ஏன் ஆயிடும். நீங்க கனவுல வந்து ஒருத்தனை கொள்ளணும் நினைச்சா கூட அந்த வினை ஏனாயுது. அதுதான் ஒரு பெரிய, அதனாலதான் வினை வந்து ஒண்ணு, அந்த வினைய வந்து தப்புக்கிறது வழியே கிடையாது, சரியா பண்ண கொடுத்தோம். அது அன்னைக்கு ஒண்ணு சொன்னேன் நான், அதாவது எதற்கு உலக பிரகாரமாக நமக்கு தண்டனை கிடைக்கவில்லையோ அதற்கு இறைவன் தண்டனை கொடுக்கிறார். குற்றத்திற்கு அரசன் தண்டனை கொடுத்து விட்டால், இந்த உலகத்துல பனிஷ்மெண்ட் வாங்கிட்டோம்னா அந்த குற்றத்துக்கு இறைவன் பனிஷ் பண்ண மாட்டான். எதெல்லாம் நம்ம தண்டனை கிடைக்கவில்லையோ அதுக்குதான் அவர் என்ன பண்றாரு, நிக்க வைக்கிறார். அவரு அவர்கிட்ட தப்பிக்க முடியாது, இங்க தப்பிச்சிடலாம், அங்க தப்பிக்க முடியாது. அதாவது ஜாக்கிரத்துல ஒரு நினைப்பு இருக்கு, கனவுல ஒரு நினைப்பு இருக்கு, துரியத்துல ஒரு நினைவு இருக்கு, ஒரு நினைவாட்டில இருந்துட்டே இருக்கல உள்ளுக்குள்ள. சிலவற்றை இறைவனிடத்தில் ஒப்படைக்க முடியும், நாம் அனுபவிக்கிற இறைவன் ஏற்றுக்கொண்டால் அது குறையும். இறைவன் ஏற்றுக்கொள்வதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த வினைகளை இறைவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது குறையும். அவன் எப்ப ஏற்றுக்கொள்வான், அதுக்குதான் சாதனைகள், அதுக்குதான் நீங்க பண்றீங்க சாதனை. எதுக்கு பண்றீங்கன்னா, இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியாத செய்ததுதான் நீங்க சாதனை பண்றீங்க இல்லையா. நான் வந்து இப்ப ஐயா சட்டத்தரணியே ஒரு கேஸுக்கு நான் வச்சுக்கிறேன்னா, அவருக்கு நான் வக்காலத்து கொடுத்தாதான் அவர் கோர்ட்டுக்கு போக முடியும் இல்லையா. நீங்க வக்காலத்து கொடுக்கணும்ல அவருக்கு, வக்காலத்து கொடுக்காம இது ஒண்ணு நீங்க என்ன சொல்றீங்க, ஆதரவு செய்யணும் சொல்றீங்களா? இவரை நான் நியமிக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க வக்காலத்துன்னு சொல்லுவோம், அதாவது என்னுடைய கேஸ வந்து இவர் தான் நடத்துவார் ஒரு வக்கீல் கொடுப்போம். அதுக்கு என்ன சொல்றீங்க, இங்கிலீஷ்ல என்ன
6: சொல்றாங்க,
5: நியமிக்கிறது, நியமனம், அதுதான் வக்காலத்து. அது வக்காலத்து நாமான ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணா, அது கொடுத்தாதான் அவர் பண்ணுவாரு. அது போல அந்த இறைவனிடத்துல ஒப்படைப்பதுங்கிற ஒரு கிரியை தான் நம்முடைய சித்தாந்த இதுல வந்து, நம்முடைய அனுஷ்டானத்துல மார்ஜனம் என்ற கிரியினாலதான் ஒப்படைக்கும். அது ஒரு கிரியை சொல்லியிருக்கேன், இறைவனிடத்துல எப்படி ஒப்படைக்கணும், அதுக்குதான் அகமர்ச்சனம் மார்ஜனம் என்ற கிரியை. அது கிரியாவிதி வரும்போது நான் சொல்ல முடியும், கிரியைகளை பற்றி வரும்போது சொல்றேன். இப்ப இன்னைக்கு வந்து வெறும் பிரின்சிபிள் தான் படிக்கணும். கீழ்நோக்கி செல்லும் பொழுது கர்ம ஆட்சிப்பு, வி ஆர் ஏர்னிங் த கர்மாஸ், மேல் நோக்கி செல்லும் பொழுது கர்மத்தை நுகர்வோம். ஏன்னா ஆட்சிக்கின்ற கர்மம் வந்து இப்ப வராது இல்ல, ஏன் பண்ற கர்மா வந்து இப்ப வரணும் கொடுக்காது இல்லையா, மறுபடியும்
6: நிலையில
5: இல்ல, அஞ்சு நிலையிலும் நடக்கும். டவுன்கிரேட் அண்ட் அப்கோர்ட். மூலாதாரத்திலிருந்து இங்க வரும்போது ஒரு நிலை, அப்புறம் இங்கிருந்து இங்க போகும்போது ஒரு நிலை. மொத்தம் அஞ்சு, ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது நீங்க இதை படிச்சீங்கன்னா தெரியும். சிவஞான சிதியான சொன்ன 223. இப்போ அடுத்த அஞ்சாம் சூத்திரத்தை என்ன சொல்ல வர்றார்? இப்ப நீங்க வந்து அஞ்சாம் சூத்திரம் சிவஞான பதத்துல நம்ம ஒவ்வொரு சூத்திரமும் எதை பற்றி முதல்ல பேசுது அந்த டாபிக்ங்கிறது தெரியாம அதை படிச்சோம்னா ஒண்ணும் புரியாது. இப்ப நான்கு சூத்திரங்களை நான் சொல்லிட்டு வந்தேன். ஐந்தாம் சூத்திரம் பேசுவது என்ன பொருள் பத்தி, வாட் இஸ் அ டாபிக் என்றால், ரெண்டு காரணம் ரெண்டு எழுதிக்கொள்ளுங்கள். ஒன்று, அதாவது அவர் சொல்லக்கூடிய நடை வந்து சிவபெருமானின் உபகாரம் உணர்த்துதல் இருக்கு. சிவபெருமானின் அத உயிர்களுக்கு இப்படி, அதாவது அந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு பாக்குற வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் செய்யும் உபகாரம் உணர்த்துதல். அவருடைய நடையில இவ் ஆன்மாக்களிடத்து தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் நுதரிற்று. அந்த தமிழ் அப்படி இருக்கும். அது நமக்கு வந்து அந்த பெரிய நடைகளை பிடிக்க முடியாத ஒரு பெரிய குறைபாடு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, சூக்கும ஐந்தொழில் பற்றி கூறியது. சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில், அது பேர் அதிசூக்கும் ஐந்தொழில். அதை நான் முதல்ல விளக்கிறேன். இன்னைக்கு அதை விளக்கிறது தான் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம், கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. அதிசூக்கும் ஐந்தொழில், இது ஒரு புது டெர்மினாலஜி. நீங்க அதாவது சிவபெருமான் செய்யக்கூடிய தொழில்கள் மொத்தம் ஐந்து, அது உங்களுக்கு தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளை, காஸ்மிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஐந்தொழில் மூன்று வகைப்படும். அது அடுத்த ஸ்டெப். இவன் செய்யக்கூடிய இந்த ஐந்தொழிலே மூன்று வகையான ஐந்தொழில் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சூக்கும் ஐந்தொழில், அதுக்கு பேர் என்ன பேரு, சூக்கும் ஐந்தொழில். அது எங்க நடக்குன்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி, அதாவது இறைவன் அறிவின்கண், இறைவன் அறிவின்கண். It takes place in the intelligence of Lord Shiva. அதுக்கு பேரு சூக்கும் ஐந்தொழில்னு பேரு. ரெண்டாவது ஸ்தூல ஐந்தொழில், ஸ்தூல ஐந்தொழில். அது எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா, மாயை கண்மங்கள், மாயையின் கண் நடக்கிறது, மாயையின் கண். It takes place in the Maya. இப்ப கார் ஓடுது அப்படின்னு சொன்னா, கார் இஸ் பிளையிங் ஆன் த ரோடு. காரைக்காக இங்க போனா போகுமா, ரோட்ல ஓடுனாதான் கார் போக முடியும். அது மாயையின் கண் நிகழ்கிறது, தூள் ஐந்தொழில். மூன்றாவது ஐந்தொழில் அதிசூக்கும் ஐந்தொழில். அந்த அதிசூக்கும் ஐந்தொழில் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா, ஆன்ம அறிவின் கண், ஆன்ம அறிவின் கண். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல்ஸ். மறுபடியும் சொல்றேன், சூக்கும் ஐந்தொழில் இறைவன் அறிவின் கண் நிகழ்கிறது, தூள் ஐந்தொழில் மாயையின் கண் நிகழ்கிறது, அதிசூக்கும் ஐந்தொழில் ஆன்ம அறிவின் கண் நிகழ்கிறது. இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இதை பற்றி எதுவுமே எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி சாஸ்திரம் படிக்கிறதுல கிளாஸா நடத்தும் போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது எங்க சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து நூல்களின் வாயிலாக படிக்கிறோம்னு அர்த்தம். நான் பேப்பர்ல பார்த்தேன், நான் டிவியில பார்த்தேன், நான் சினிமாவில பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. அதுல பார்த்தாலே தப்பு இருக்குதான் செய்யும். சிவஞான சித்தியார் 235 சொல்ற, 235 ஆஃப் சிவஞான சித்தியார். ஏன்னா நீங்க சூத்திரங்களை வந்து, சூத்திரங்களை பிரித்து அதுல இலக்கணத்தை புகுத்தி அதை சொல்லுவது என்பது ரொம்ப நுட்பம், கட்டாயம் அப்படிதான் படிக்கணும். ஆனா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. என்னன்னு கேட்டா, நாம வந்து மறுபடியும் அதை வந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்றது கஷ்டம். ஏன்னா அதே பயிற்சியிலே இருக்கணும். எங்களை மாதிரி வந்து அதே மாசத்துல வந்து 25 அதே கிளாஸ் எடுத்துட்டே இருப்போம். அப்ப எங்களுக்கு அது மெமரியில இருக்கும். ஆனா நீங்க வந்து அப்படி இல்லை இல்லையா, கான்ஸ்டன்ட் டச், பயிற்சின்னு ஒண்ணு பயிற்சின்னு திரும்ப திரும்ப அதை டச் வச்சுட்டே இருக்கணும். எந்த ஒரு கலையும் அப்படித்தானே, ஏன்னா வந்து அது கொஞ்சம் டச் விட்டு போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். இப்ப இத முதல்ல என்ன புரியணும், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா தெரியும். அவ உலக உதாரணம் சொல்லும் போது நமக்கு என்னன்னு புரியும். அதாவது இப்ப நாசால இருந்து ஒரு ராக்கெட் விடுறாங்கன்னு சொல்லுவோம், மார்ஸ் போகுது மூன்ஸ் போகுது எல்லாம் பாக்குறோம். நாங்க நேற்று சயின்ஸ் சென்டர் கூட்டு போனா

0: அந்த ராக்கெட்ல இருந்து கிளம்புற மாடியூல் எப்படி இருக்கணும், அந்த மாடியூல் இருந்து இறங்குற ரோவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு யாரு டிசைன் பண்ற? எப்படி இருக்கணும் ஒண்ணு சயின்டிஸ்ட் தான் டிசைன் பண்றாங்க. இந்த ராக்கெட்டோட டிசைன் எப்படி இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய மாடியூலோட டிசைன் எப்படி இருக்கணும், இந்த ரோவரோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாக்குற. அப்போ ஆல் தி டிசைனிங் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட். புரியுங்களா? முதல்ல மனசுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு டிசைன் போட்டு இப்படி இப்படி இருக்கா சரியா வரும் ஒரு ஐடியா பண்றாங்க இல்லையா. இப்ப இந்த மூளை கூட யாரோட மூளை? சயின்டிஸ்டோட மூளை தான். அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபைபர்ல இருந்து என்னென்ன மரத்திலேயோ அல்லது வந்து மெட்டல்லையோ அல்லது ஃபைபர்லையோ எதுல இருந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் செஞ்சிருக்கணும். அப்போ அந்த ராக்கெட்டுடைய காம்போசிஷன், அந்த மாடியுடைய காம்போசிஷன், இந்த ரோவருடைய காம்போசிஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்னென்ன பொருள்கள்னால ஆக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் என்ன பொருள்கள் மெட்டீரியல் தானே தயாரிக்கிறாங்க இல்லையா. அப்ப என்ன அது எங்க நடக்குது, இதுக்கு வந்து இப்படிதான் இந்த மாதிரிதான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்கணும், இங்க வெல்ட் வைக்கணும், இங்க வந்து அது லூஸா இருக்கணும், இது சுத்தணும் அப்படின்லாம் டிசைட் பண்றாங்க இல்லையா. அதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் டேக் பிளேஸ் இன் வாட் பிளே வாட் திங் அப்படின்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி எக்யூப்மெண்ட்ஸ். எக்யூப்மெண்ட்ஸ் நடக்கு. அப்போ இங்கேயும் என்ன கேளுங்க, எந்தெந்த எக்யூப்மெண்ட சூஸ் பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அது எங்க யாரு, அது சயின்ஸ், அவன் அவங்களுடைய மூலையெல்லாம் உற்பத்தி ஆகுது. ஆனா அது எங்க நடக்குது, வேர் இட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு கேட்டா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இதுதான் அங்க. அதே போல இறைவன் வந்து மாயையில உண்ட, இப்ப அது போது அதை முடிச்சுடும் அப்பதான் பேரலைஸ். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ராக்கெட் செஞ்சாச்சு, மாடல் செஞ்சு போயாச்சு. அதுல ஒரு காஸ்மோனாட்டை அனுப்புறாங்க, அந்த காஸ்மோனாட்டு போய் இறங்குறேன். இப்போ அந்த காஸ்மோனாட்டுக்கு கரெக்டா நீ எத்தனை மணிக்கு நீ வந்து அந்த மாடியில திறந்து வெளியில வரணும், எத்தனை செகண்டுக்கு, எந்த காலம் முதல்ல வைக்கணும், எந்த பக்கம் திருப்பணும், எந்த சுவிட்ச ஆன் பண்ணணும், எந்த சுவிட்ச ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கமாண்ட் யாரு கொடுக்கற? அதுவும் காஸ்மோனாட் இஷ்டத்துக்கு போய் சுவிட்ச போட முடியாது. இங்க இருந்தா கமாண்ட் இஸ் கோயிங் ஃப்ரம் நாசா. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இங்க வந்து கமாண்ட் போறது மட்டும் இல்ல, இந்த கமாண்ட் போய் எங்க போய் அது ஒர்க் பண்ணுதுன்னா அந்த காஸ்மோனாட்டோட மூளையில போய் அது பதியணும். கமாண்ட் வந்து எங்க நிகழுது, இவங்க பண்ணா கூட எல்லாரும் சயின்டிஸ்ட் தான் பேக்ரவுண்ட். ஆனா ஒண்ணு எங்க டேக்ஸ் பிளேஸ் வித்தியாசம் இருக்கு இல்லையா. முதல்ல வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இன் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி நாசா சயின்டிஸ்ட். செகண்ட், இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் மிஷினரி. தேர்ட், இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த காஸ்மோனாட். ஏன்னா இவங்க சொல்றதை காஸ்மோனாட் மூலையில படிய வைக்கணும், அப்பதான் நம்ம வந்து சுவிட்ச போடுவான். இதுதான் இதே விஷயம்தான், இதை அப்படியே வச்சுக்கிடுங்க. இப்ப இதே போல அந்த சூக்கும் ஐந்தொழில் என்பது அந்த இறைவனுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நடக்கிறது சூக்கும் ஐந்தொழில். அதுக்கப்புறம் மாயில் நடக்கு பாருங்க, அது என்னது, தூள் ஐந்தொழில். அதுக்கப்புறம் நம்ம அறிவுல நிகழ்து இல்லையா, நம்ம அறிவு, நம்ம தான் காஸ்மோநாட், நம்ம அறிவுல நடக்கிறது அதி சூக்கும் ஐந்தொழில். இப்ப ஓரளவுக்கு நல்லா புரிவீங்க,
1: அறிவில் நடக்கிற
0: நம்ம ஆன்மா அறிவு. அதாவது ஆன்மாங்கிறது ஒரு பொருள், ஆனா அந்த ஆன்மாவுடைய பொட்டன்சி தானே அது, சிற்சக்தின்னு சொல்லுவாங்க சித்தாந்தத்துக்கு பேர் என்னன்னு கேட்டீங்க, குறித்துக் கொள்ளுங்கள். எங்க நடக்குதுன்னா அது பிரெயின்ல நடக்கலாம், கையில நடக்கலாம், எதுல வேணும் நடக்கலாம். அதுக்கு காமன் நேம் என்ன, சிற்சக்தி. சிற்சக்தி அது இங்கிலீஷ்ல சொல்றதா எப்படி சொல்லணும், இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க, potency of the soul, the potency of the soul. எல்லாத்துக்கும் இந்த கரெக்ட் ஈக்குவல் புரிஞ்சுட்டோம்னா கரெக்டா புரிஞ்சிடும். அதாவது சித்தாந்தம் படிச்சீங்கன்னா சிற்சக்தி தான் இருக்கும், potency of the soul. இப்போ இது மாதிரி இந்த ஐந்தொழில பண்ற, அது இப்ப என்னது, அப்ப என்ன தெரியுது, இப்ப இந்த மூணு விதமான இது வருவாங்க, இந்த மூணு விதமான நிகழ்ச்சியுமே வேற வேற இடத்துல நடக்குது. ஆனா எல்லாம் நடக்கிறது யாரால?

0: சயின்டிஸ்ட் தான். முதல்ல நடக்குது அவனுடைய மூளையில் நடக்குது, அப்புறம் மெட்டீரியல் மெஷினரியில் நடக்குது, அப்புறம் காஸ்மோனாட் மூளையில் நடக்குது. அப்போ எல்லாமே சோர்ஸ் எங்க? சயின்டிஸ்ட் தான். ஆனா இடம் வித்தியாசப்படுது, வேர் இட் டேக்ஸ் பிளேஸ் அது மாறுது. ஃபர்ஸ்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி சயின்டிஸ்ட், செகண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி மெஷினரி, அண்ட் தேர்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி காஸ்மோனாட். இதான் எவ்வளவு எவ்வளவு விஞ்ஞானபூர்வமா சித்தாந்தம் சொல்லியிருக்காங்க, வரதான் ஆச்சரியம் வேண்டும். இது அந்த சிவஞான சித்தியாறு 235 அதை நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இலக்கணங்கள் அதுல, அதுக்குள்ள நான் இப்ப போல, ஏன்னா அது ஒரு பெரிய, அது ஒரு மணி நேரம் நடத்தலாம். நான் இலங்கையில நடத்தினேன் கொழும்புல நடத்தும் போது, இதை வந்து அந்த 235 மட்டும் 1 ஹவருக்கு மேலேயே நடத்தினேன். சிவஞான சித்தியார் சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான செய்திகளா இருக்கு. நுணுக்கம் தான், கொஞ்சம் சாஸ்திரமும் நுணுக்கம் தான். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இப்போ இந்த 5வது சூத்திரம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிசூக்கும ஐந்தொழில்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: சிவா எனும் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த தீந்தமிழின் திருப்பாட்டும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சாமி அவரை நல்ல முது வடிவின மறையவர், கண்ணிடை கரந்த கதிர் வெண்படம் எனச்சோல் புண்ணிய நுதல் புனித நீரு பொலிவே. இந்த கண்ணு ஆபரேஷன் பண்ணினவங்களாம் கண்ணுல ஒரு பச்சை துணி தொங்க விட்டு இருப்போம். சாமியை நெற்றியில ஒரு கண்ணு இருக்க, அவர் வெள்ள துணியை தொங்க விட்டார். என்ன வெள்ள துணினா திருநீர். அவர் துணியா வெள்ளையினால திருநீரை மறைச்சுன்னு வர்ற, கையில கொடை, ஊன்றுவதற்கு ஒரு கோல், இடையில நல்ல அப்படியே குசுவம் வச்ச பஞ்சகச்சம், நெகிழ்ந்த ஆடை, நல்ல முதிர்ந்த வடிவின மறையவர் திருக்கோலம். கல்யாணத்துல எல்லாரும் உட்காந்துருக்காங்க, பொண்ணு வீடு பிள்ளை வீடு சொந்தக்காரன் அத்தனை பேரும் உட்காந்துருக்கான். பார்த்தோன்னே எல்லாம் இவரோட திருவடிவம் இருக்குது. நன்றுமது நல்வரவு நங்கழ்ந்தவு. பழையகால முறையெல்லாம் பாருங்க, நீங்க அது மாதிரி யாராவது சொல்லுவோம், ஏங்க பத்திரிகை கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க, நீ எங்க இருந்து வந்து நீங்க கேட்போம். நீ வேற காலம், டிஃபன்லாம் முடிஞ்சிருத்த போயிட்டு அப்புறம் வா. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இக்காலத்தினுடைய சீர்கேடுகளும் அக்காலத்தினுடைய பண்பாடுகளும் தெரியாம போகாது. பழைய காலம் வேற, சோத்துக்கெல்லாம் காசே வாங்க மாட்டாங்க, தங்கறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க, இப்ப தண்ணீருக்கே காசு. ஏயா வேற காலம், அதெல்லாம் மாறணும்னா சொன்னேனே முன்னாடியே ஞானசம்பந்தத்தை தான் இருக்கு, உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க ஞானசம்பந்தர் கும்பணும்னு ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். நான் சொல்வது உபலக்கணத்தினால நாகரசன் நம்பிகள் மணிவாசகர் சேக்கியார் எல்லா ஆச்சாரியருக்கும் பொருந்தும். சொல்ல போய் உபலக்கணம் தலைமையான உத்தரவு வச்சு சொன்னேன். அணிவகுப்புல எல்லாரும் வருவாங்க. முதல்ல வந்து இன்ஜின் டிரைவர் திருஞான சம்பந்தர், கொடி காட்டுற காடு சேக்கியார். இவர் காடு காட்டுவார் கொடி, போலாம் வண்டியும் அவர் எடுத்துருவார். ஒரு விசில் அடிக்கும் கிளம்பிடும் வண்டி. அந்த வண்டியில சைவத்துல நாம எல்லாரும் போவோம், நிறைய தொண்டு பண்ணுவோம், செகண்ட் ஏசியில போவோம், நமக்கு அது வேண்டாம். அந்த சிவில போலாமா, நம்மோட தான் சேக்கியார் வருவார். அப்ப அவர் இருக்கிற இடம் தானே நமக்கு புனிதம், அந்த உணர்வோட போலாம். இப்ப வந்துட்டார் சாமி, அப்ப மெல்ல வர்ற என்ன விஷயமா வந்துருக்கேன். மகிழ்ச்சி எனக்கும் இந்த கல்யாண மாப்பிள்ள இருக்கானே, அவன் பேர் என்ன உண்மை தெரியாது ஆர்வம்னா, அவனுக்கு எனக்கு ஒரு வியாஜ்யம், வியாஜ்யம்னா வழக்கு, அதை தீர்த்த பிறகு கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க. சுந்தரர் சொல்றாரு, உன்னுடைய வழக்கை முடிக்காம நான் வதுவை செய்ய மாட்டேன். எவ்வளவு சத்தியமா இருப்பாங்க, இந்த காலத்துல நடக்குமா, யாராலும் இப்படி செய்வாங்களா? கல்யாணத்துல கலாட்டா பண்றீங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காரும், கல்யாணம் முடிஞ்ச பிறகு உமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறோம், இப்ப முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும், நம்ம நிலையை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாக்கணும், இந்த நிலையில பண்புகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாக்கணும். அவர் என்ன சொன்னார், உன் வழக்க முடிக்காம நான் காலி கட்ட மாட்டேன், இவ்வளவு சத்தியம். அப்ப சொல்றாரு சாமி, அப்படியா பிராமணர் எல்லாம் ரொம்ப திரண்டு இருக்காங்க. ஆவரது கண்மின் மறைவோர் என்ற அடியா என் நாவல் நகர் ஊரா, இது நான் முடிவது. நான் சொல்ல வந்தது இதுதான், கல்யாண மாப்பிள்ள இருக்கானே என்னுடைய அடிமை. சொல்றவர் யாரு, தேவரையும் மாலையன் முதல் திருவின் மிக்கோ யாவரையும் வேரடிமையாக உடைய அம்மா. ஈசன் சொல்ற, எல்லாரும் சிரிக்கிறார். ஏன்னா இவர் ஒரு ஆதிசைவ அந்தனர், சுந்தரமூர்த்தி நாயனார். வந்தவர் ஒரு மறைபாடு வேதியர், அவர் ஒரு வேதியர் சாஸ்திரிகள், இவர் ஒரு குருக்கள், ஆதிசைவ குருக்கள். இவரை போய் ஒரு அடிமைன்னு சொன்னா எப்படி எடுபடும், சிரிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க, சுந்தரரும் சிரிக்கிறார். நன்றான் மறையோர் மொழி என் எதிர் நோக்கி நக்கா. சுந்தரர் சிரிக்கிறார், கோபம் வருது, குதிரையத்தை மேல எடுத்து போட்டார். என்னப்பா சிரிக்கிறியா மாப்பிள, கிட்டப்பட்ட நக்கா முகம் நோக்கி நடுங்கி நுடங்கி யாருக்கும் மிக்கா, யாருக்கும் மிக்கா மிசை உதிரிய தொகில் தாங்கி மேற் சென்று, என்னடா சிரிக்க வேண்டியது, அக்காலமும் தந்தை தன் தந்தை ஆழ்வுகளை எய்தால் இக்காரியத்தை நீ இன்று சிரித்ததன் ஏட ஏண்டா வீரர் மாப்பிள்ளையவர். இவருக்கு கொஞ்சம் தடுமாற்றம், ஏன்னா கேள்வியில ஆணித்தரமா இல்ல கேக்குற, அந்த உறுதி இவரை கொஞ்சம் நிலைகொலை வைக்கிறது. சுந்தர பெருமான, அப்படியா அடிய மறைவர் அடிமையாரு வழக்கு இல்லையே, எப்படி நீங்க சொல்றீங்க? அப்பாவுக்கு அப்பா பாட்டை எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்றேன், திரும்பி திரும்பி கேட்டுருக்க, ஓல இருந்தா காட்டுங்கிற சுந்தரம். நீ அடிமை, நீ ஓலைகான பாலையோ அவையும் உன் காட்ட, நீ பணி செய்கிற பாலை, நீ வேலை செய்ய வந்தவன், நீ எப்படி ஓலையெல்லாம் பார்க்க முடியும், வேணா அவையோட்டு காட்டுறேன். ஆவணம் பறிக்க சென்ற அளவில் அந்த நாளன் காவனத்திடையே ஓட கடிதவின் தொடர்ந்த நம்பி பூவனத்தவரை உற்றார். அவரல்லால் புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார்? யாரால எட்ட முடியும்? மறைகளாயின முன்போற்றி மலர்ப்பதம் பற்றி நின்ற இறைவரை தொழுது பற்றி எழுதுமாள் ஓலை வாங்கி அரைகடல் அண்ணன் கீழ்ச்சி விட்டார். அந்த ஓலை அந்த நேரம் எப்படி அடிமையாக முடியும்? உன்னை சாமி என்ன பண்ற? மக்கள் பார்த்து மற்ற வேதியர்லாம் பார்த்து பாரியா, உங்க ஊருக்கு வந்து நான் நீதி கேட்க வந்தேன். உங்க மாப்பிள்ள அவனுடைய பலாத்காரத்தினால என் ஓலையை கழிச்சு விட்டான். நான் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மாப்பிள்ளைக்கு சார்பா பேசுறாங்க. வந்திருக்கிற வேதியருக்கு சார்பா பேசல. அவர் திருநீர் அணிஞ்சு வந்திருக்கிறாருல, அப்ப திருநீருக்கு பணிஞ்சு பேசியிருக்கணும் வந்தவருக்காக. ஆனா அப்படி செய்யல. அந்த சொந்தக்கார தன்மையினால இப்படித்தான் நம்ம எல்லாம் இருக்கோம். நம்ம சொந்தம்னு அவ தப்ப நம்ம மறந்துடுறோம். என் குழந்தை பரவாயில்ல, ஒரு குழந்தை திருமுறையை கழிச்சு என் குழந்தை தானே மன்னிச்சிருவோம். மன்னிக்க முடியாது. கோட்புலியார் பாலை குடிச்ச குழந்தைய வெட்டி சேர்ச்சு பின்னங்கு பிடித்ததொரு பிள்ளையை தன் பெயரோனவன் அன்னம் தீத்திலது என குடிக்கோர் புதல்வன் அருளும் என இந் நெல் உண்டான் முளைப்பால் உண்டது என எடுத்தறிந்து இந்நல்ல வடிவானார் இருக்கும் சிவபராத. அவ்வளவு கூடிய பாத்தீங்கன்னா புராணங்களை பார்க்கும்போது சண்டேசர் அப்பாவை வெட்டிக்கிறார், சிறு தொண்டர் பிள்ளையை வெட்டிக்கிறார், கண்ணப்பர் கண்ணை கொடுத்திருக்கிறார், மானகஞ்சார மகளுடைய தூண்டலை கல்யாணம் தண்ணி அறுத்திருக்கிறார். பார்க்கும்போது பயமா இருக்கும். என்ன எல்லாமே தொண்டுகள்லாம் செயற்கரை என்னவா இருக்கேன், செயற்கரைவா இருக்கேன்னு. காரணம் என்ன தெரியுமா? அவங்க அறுத்ததெல்லாம் பாசத்தொடர்பு, அவங்க பெற்று தந்ததெல்லாம் பதி சம்பந்தத்தை, திருவடி பேரு கிடைப்பதற்காக அழிந்து போகக்கூடிய இந்த பாச சம்பந்தத்தை அறுத்தாங்க. உண்மையிலே அவங்க செஞ்சது பேருடைய. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையேன்னு தான் நாமெல்லாம் வருத்தப்படணும். அரதத்த சிவாச்சாரியார் அப்படிதான் இருந்தார். கஞ்சனூர்ல கோவில வேலை செய்யற ஒரு பணி பெண் நாலு நாள் வேலையை வராம அவ வராம இருந்துட்டான். கட்டி வச்சு அடிக்கிறாங்க, சவுக்கால் அடிக்கிறாங்க. அப்ப அரதத்த சிவாச்சாரியார் அடற, அவர் அடறதை கேட்டு எல்லாரும் கேக்குறாங்க, அந்த பொண்ணு அடிச்ச நீங்க ஏன் அடறீங்க சொல்ற? நான் எத்தனையோ காலம் சிவப்பணி செய்யாம இருந்தேன், இன்னைக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சு அடிச்ச மாதிரி என்ன அன்னைக்கு கட்டி வச்சு அடிச்சிருந்தீங்கன்னா நான் திருந்திருப்பேனே, என்ன திருந்த விடாம பண்ணிட்டீங்களேன்னு வருந்த கௌரிங்கம். சிவப்பணி கோடியில ஒத்ததான் செய்ய முடியும். அது செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு. அந்த மாதிரி செஞ்சவர் மூக்கப்பிள்ளை ஐயா. கழச்சிங்கர் புராணத்துல முனையிடுவார். புராணத்தினோட கடைசி பாட்டு வரும். தேவர் பெருமான் சைவ நெறி விளங்க செங்கோல் முறை புரியும் காவல் பூண்ட கழச்சிங்கர். எனக்கு அந்த பாட்டு படிக்கும் போது ஐயா மூக்கப்பிள்ளை ஐயா நினைவுதான் வரும். அவங்கதான் மாதிரி செஞ்சாங்க. அந்த பேர் பெரியவங்க எங்க இருக்காங்க? சைவம் வளரணும்னு நினைச்சவங்க யார் தெரியல. இப்ப கதைக்கு வரும். பிச்ச உடனே சொந்த அந்த மத்த சொந்தக்காரங்களாம் என்ன பண்றாங்க? அந்த வந்திருக்கிற பிராமணத்தை போய் அவங்க கேள்வி கேட்கறாங்க. ஓய் பெருமறை உலகில் இல்ல நிறை கொண்டு பிணகை என்ற திருமறை முனிவரே, நீ எங்கே செப்பு, நீ எங்கெங்க வந்தீங்க? அவர் ஓலை கழிச்சதுக்கு சமாதானம் சொல்லணும். அதை சொல்லாம நீ எங்கெங்க வந்தேன்னு கேட்கறாங்க. பார்த்தாரு சாமி இல்ல வந்திருக்கிறது. என்னையா கேக்குற உன் கண்ணு முன்னாடி இங்குள்ள எங்க உள்ளேன்னு இருப்பும் செய்யதென்று இந்த வெண்ணில் அறத்தாரின்றி வந்திரல் செய்து என் கையில் ஆவண வலிய ஒன்று நின்று இவன் பிடித்துத்தானே நிரப்பினான். இவன் குருகுறுத்து குற்றம் உள்ள நெஞ்சு அதான் குருகுறுத்தது. இல்லாடி எதுக்கு வேலையை ஓலையை கிழிக்கணும்? ஓலையை கிழிச்சதுனாலே நிறுவனம் ஆயிடுச்சு. இவன் எனக்கு அடிமை. சாமி அப்படி லா பாயிண்ட் எடுத்து விடுற செக்ஷன் 344 அண்டர் செக்ஷன் சிஆர்பிசி 342 எல்லாம் நடுங்கிறான். இங்க நான் நீதி வராது எனக்கு ஒரு வெண்ணிலூர் குறைந்த அங்கே இவர் காந்தத்தால் இழுக்கப்பட்டு இரும்பு மாதிரி சுந்தரர் போற சென்ற வேதியன் தன்பால் திருமுக காந்தம் சேர்ந்த இரும்பு போல் நம்பி போறார். அங்க போனா பஞ்சாயத்து வெண்ணை நல்லூர். அந்த காலம்லாம் வழக்கு பாருங்க எவ்வளவு அற்புதமா நடக்கிறது. பெரிய புராணத்துல தடுத்தார் கொண்ட புராணத்துல ஒரு வழக்கு வருது. இன்னொரு வழக்கு திருநீலகண்டத்து குயவனாறுல வருது. ரெண்டு இடத்திலுமே உடனே தீர்ப்பு, ஆன் தி ஸ்பாட் ஜட்ஜ்மெண்ட் டெலிவர். நீ எது மாதிரி இருக்க நீ போட்டியா? அநேகமா புள்ளி பேரங்காலத்துல தீர்ப்பு வந்துடும். இப்பதானே போட்ட அது போ வாய் இருக்கோ இல்லையோ? வாய்த்தா வாய்த்தான்னு கேட்டுடலாம். இக்காலமே வேற மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம திருத்தொண்டர் புராணத்தை மறந்தோம், தேவாரத்தை துறந்தோம், கிட்டத்தட்ட நான் வாழ்வில இறந்தோம். பெரும்பட்ட புலியூரானி பேசாத நாள் அந்த நாள் தான் நமக்கு வந்துருக்கு. ஆச்சாரியார்கள் புகழ் அதை செஞ்சவர் எனக்கு தெரிஞ்ச ஐயா தான். திரும்ப அவர்கிட்டதான் எனக்கு போக தோணுது. தாய்ப்பசு இழந்த கன்று மாதிரி அவர் நினைவு வந்து வந்து வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் தான் செஞ்சாரு ஆச்சாரியார் புகழா முன்னால் அவர் தான் இப்ப அந்த கதர் அணிந்த சட்டை நெற்றி நிறைய பட்டை. யார் அந்த மாதிரி வரப்போறாங்க நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இருப்ப நான் தெரிஞ்சதை தொடர்றேன். இப்ப வெண்ணை நல்லூர்ல அந்த பஞ்சாயத்து கிட்ட போய் சொல்றாரு சாமி, பஞ்சாயத்துக்காரங்களே கேட்கிறாங்க நீதிபதிகள், என் சொன்ன ஐயர் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை, பிராமணர் பிராமணருக்கு அடிமையான மாதிரி வழக்கு கிடையாதே, நீ எங்க இருந்து சொல்றீர்? உடனே இவர் வந்தவர் சொல்றார், இசிவினால் எழுதும் ஓலை காட்டினால் ஏற்றுத்தான் ஆகணும், இவரு நிக்கிறானே இவங்க முன்னால இவருடைய பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை சாசனம் என்கிட்ட இருக்கு, அதை வச்சுதான் நான் வழக்கு தொடுத்தேன். ஓ சுந்தரர் பார்த்து கேட்கிறாங்க, விசியினால் எழுதும் ஓலை காட்டினான் ஆகில் இங்கு விசியினால் வெளியே வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ, ரசிகனா ஒடுங்க மூத்தான் வடக்கே நீ சார சொன்னான் அசிவில் ஆர்வரர் எண்ணம் என் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சுந்தர கூண்டுகிறார். இப்ப கூட இப்படிதான் கோட்லாம் யுவர் லார்ட்ஷிப் யுவர் லேர்னட் ஹானர் இப்படிதான் பேசி ஆகணும். அது அவரே அப்ப சொல்றார், அனைத்து நூல் உணர்ந்தி யுவர் லார்ட்ஷிப் அவனு தெரியாது இவர் என்ன பண்றாருன்னு தெரியல, மாய வல்லவரா இருக்காரு வந்திருக்காரு பார்த்த சௌதமா நின்றுக்கா நினைச்சு வாங்கோ வந்திருக்காரு டேஞ்சரஸ் அப்படிங்கிற இந்த நீதிபதிகள் பார்க்க நாங்க வந்திருக்கிறவர். ஐயா எவ்வளவு அழகத்தை கொண்டு போறான், ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலாரங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவார். அப்ப ஒரு வழக்கு நிர்வகிக்க மூணு இருக்குன்னு தெரியுது, ஆட்சி ஆட்சினா அந்த பொசிஷன் அனுபவத்துல இருக்கிறத பார்த்தா இவங்களுக்கு தான் இருக்குன்னு தெரியும். ஆவணம் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் சாட்சி ஓரல் விட்னஸ் டிபெண்டபிள் விட்னஸ் மூணுல ஏதாவது இருக்கா கேக்குறாங்க, விட்னஸ் இல்ல அனுபவமும் இல்ல, அப்ப ஆவணம் மட்டும்தான் சொல்றாரு. என்கிட்ட மூலவர் வரும்போது செய்தியாளருடைய தோற்றத்தை சொன்னாரே நாலு பாட்டுல சொன்னார், அப்ப ஓலையை பத்தி செய்கிறது சொல்லவே இல்லை. இப்ப கொண்டு வர படி ஓலை ஒன்ன கிழிச்சாரு, மூல ஓலை எங்கெங்க எடுத்தாரு நமக்கு தெரியல, மூல ஓலை வச்சிருக்கேன். ஆமா ஏற்கனவே கிழிச்சு விட்டா இப்ப காட்டணமாகும், நீ எல்லாம் உரிமை முடிஞ்சு கேக்குறாரு பாருங்க, எனக்கு எல்லாரும் ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் எழுதி கொடுங்க, அந்த ஓலையை அவன் கிழிக்க மாட்டான்னு சொன்னா நான் காமிக்கிறேன். சாமியுடைய லாப்பாயின் ரொம்ப அற்புதமா இருக்கும் சொல்றாங்க நீதிபதிகள். அந்தன வருந்தற்க நமது மன்றத்திலே எந்த தகாத செயலும் நடந்து விடாது, நீ ஓலையை காட்டுக அருள் பெரு காரணத்தான் கோர்ட்டு கிளார்க் பெஞ்சு கிளார்க் சொன்னாங்க, இதே முறைதான் வந்துட்டு அவர் தொழுது வாங்குற நான் வந்தவர் பெரியவர் அல்லவா, பெரிய சாமி தான் வந்திருக்காரு, அது என்ன சாமி தெரியாது, பிராமணரா இருந்தாலும் வேதம் படித்தவர் திருநீர் அணிஞ்சவர்னு வணங்குறான் வணங்கி பாக்குறாங்க படிச்சாரு இருக்கு. சாமி எவ்வளவு அழகா இதுல ஒரே பாட்டு அத்தனை செய்தியா இல்ல அத்தனை சுருக்கமா இருக்கு, இன்னைக்கு நாலு பக்கம் பேசுவாங்க என்ன செய்தினே தெரியாது, உமிதான் நிறைய இருக்கும் அரிசியா இருக்காம. அருமறை நாவல் ஆதி செய்வன் ஆரூரன் செய்கை சுந்தரருடைய பாட்டு நிறைய இருக்க, பெருமுனி வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு வார்த்தை கவனிக்க பித்தன் அதான் பின்னால பாட்டா வருது, யானும் என்பார் வறுமுறை மரபுளோரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி என்னை யாரும் பை கொயர்ஷன் பை போர்ஸ் அப்படிமாங்க, அது மாதிரி இல்ல உள்ளும் புறமும் ஒத்து நானா வாலண்டியரா எழுதி கொடுத்தது, எவ்வளவு டெக்னிக்கலா இருக்கு பாருங்க குரான் அற்புதமா கொண்டு போறாரு, நான் உள்ளும் புறமும் சம்மதிச்சு நானும் என் வழியில வர்ற என் புள்ள சடகன் அவன் புள்ள நம்பி ஆரூரன் இப்படி வம்சா வழியாக வெண்ணிநல்லூர் பித்தனுக்கு ஆட்சி அடுத்தபடி இன்னும் ஒரு சந்தேகம், எல்லாருமே ஏ ஓலை படிச்சாங்க திருப்தி அடைஞ்சாங்க, கையெழுத்து உண்மையில பாட்டினார்தான் போட்டாரான்னு தெரியும், ஃபோர்ஜரி சிக்னேச்சரா சந்தேகம் வருது. உடனே பாக்குறாங்க அந்த ஓலையை காட்டுறாங்க சொல்லுறாரு, அப்பா உங்க பாட்டினார் எழுத்தாரு சிரிக்கிறார், இவர் தாத்தாவே பார்க்கல தாத்தாவோட எழுத்தியா பார்த்துருக்காரு வந்த வேதியர் அவர் எடுத்து கொடுக்குறாரு நீதிபதிகள், ஏதாவது பழைய ஓலை எழுதி வச்சிருப்பாரு வீட்டுல போய் பாருங்க எத்தனை சொல்லுவாங்க, உடனே ஒரு ஆள் வரும் ஓடி எடுத்துன்னு வரான் ரெண்டும் ஒத்துரு கம்பாரிசன் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் ஓகே ரெண்டும் ஒன்னா இருக்கு வேற வழி இல்லை தீர்ப்பு சொல்ல உடனே தீர்ப்பு, நான்மறை முனிவனாக்கு நம்பியாரூரன் தோற்றி இதே வாக்கு நமக்கு வரணும், ஞானம் வாழும் மக்களே நம்பியாரூரருக்கு நீங்கள் தோற்றீர்னு சொன்னா நமக்கு வாழும், நம்பியாரூருக்கு நம்ம தோத்து போகணும் அவர் நம்மளை ஜெயிக்கணும், ஜெயிச்சா என்ன அர்த்தம் அவருக்கு நம்ம ஆளா அடிமைப்படலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நான் அவரை வேண்டும் சொல்லிடுறேன். அப்ப இவர் சொல்ல ஏத்து பேசல, நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு போய் ஒரு கை பார்த்துருவேன்னு சொல்லலை, யான் இதற்கு இசையே நின்று இசையுமோ நான் மறுக்க முடியுமா, நீங்க சொல்லிட்டீங்க தீர்ப்பு ஒரு ஓலையை காட்டுற எங்க பாட்டனார் கையெழுத்துன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க மறுக்கிறதுக்கு இனிமே என்ன வழி, அந்த நீதியை பார்க்கணும் நீங்க முடியுமா நீங்க எங்கேயாவது இருக்கணும். அப்ப அந்த நீதிபதிகளுக்கே கவலையா இருக்கப்பா நீ வந்ததெல்லாம் சரி உன் ஓலை எல்லாம் சரிதான், உன் வீட்டை காட்டு இந்த ஊர்ல நீ வெண்ணெய் நல்லூர் வெண்ணெய் நல்லூர்னு நொடிக்கிறதுக்காக சொல்ற, இந்த வீட்டுல நாங்கெல்லாம் எங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம் நீதிபதிகளா உன்னை பார்த்ததே இல்லை, எங்க இருக்கு உன் வீடு காட்டு, உன் மனையும் வீடு வாழ்க்கையும் காட்டு, உன் மனைவி யார் எல்லாத்தையும் காட்டு, அம்பா மனைவி யார் தெரியுமா? கிருபாநாயகி. இவர் அருட்டூரின் ஆதார். பட்டாளம் போட்டு வச்சிருந்திருக்காரு, ஆதார் கார்டு கூட உண்டு அவர்கிட்ட, எல்லாம் வச்சிருக்காரு. அவருக்கே சொல்லிவிட்டு ஆதார் வேணும், எல்லாம் வச்சிருக்காரு. ரேஷன் ஸ்மார்ட் கார்டு எல்லாம் இருக்கு. பேர் என்ன இருக்கும்? பெரிய குடும்பம் அவருக்கு. அவருக்கு கொடுத்த ரேஷன்ல கட்டுப்படியாது. அத்தனை அடியா இருக்கும், அவருக்கு தான் சாப்பிடணும். போற கோயில்கிட்ட போனோம்னு சாமி என்ன பண்றாரு? மறைஞ்சுடாரு கோயில். ஒருவரும் வணக்கால் வென்ற புண்ணிய முனியர் முனிவர் என்னை ஒருவரும் அறியிறாகில் போதும் என்று உரைத்து சூழ்ந்த திருவருத்துறையை புக்கார் கண்டிலர் திகைத்து நின்றார் அப்படிங்கிற கேட்கிறார். கோயில் உள்ள போட்டார். இப்ப கவனிங்க, இவர் ஆட்கொள்ள வந்த எஜமானனாக இருந்த சாமி மறைஞ்சிட்டார். வேற ஒருத்தர் இருந்தா என்ன பண்ணுவாங்க? அப்பா கிழ எங்க போயிருச்சே, எனக்கு என்ன தடை இல்லை, நான் கல்யாணம் பண்ணி போயிருந்தானே மற்றவன் இன்னி காலத்து இருக்கிறவன் செய்வான். அவர்தான் சத்திய வாழ்ந்த சொன்னேன். நீ என்ன யாரா இருக்காங்களான்னு பாக்கணும். எம்மினால் கோவில் நன்மை இளங்குனூர் மார்பரங்கள் நம்பர்கள் கோவில் புக்கது எங்கோலோ என்று நம்பி தம்பெரும் விருப்பினுடன் தனித்துடன் அழைப்ப மாதொடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவ தமக்கு உணர்த்தலு. விடையில வந்தார். விடையில வந்தோடனே எனக்கு பாட்டு சொல்ல தோன்றது. விடையான் விரும்பி திருநாவுக்கரசர் பண்ண என் உள்ளத்திருந்தான் இருந்தா என்ன இனி நமக்கு இங்கு அடையாவலும் முன்பு நீ நமக்கு தொண்டன் அவருடைய பழைய பூர்வீகத்தை சொல்றார். முன்னிய வெட்டி கூற பின்புணம் ஏவலானே பிறந்தனை மண்ணின் மீது. இப்ப கவனிங்கோ, உங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்ல வேண்டிய கடப்பை இருக்கு. பெரியவங்க கோச்சுக்க முடியாது. நாம எல்லாம் இல்லற வாழ்க்கைய ரொம்ப மகிழறோம். எங்க பிள்ளை கல்யாணம், பொண்ணு கல்யாணம், எல்லாரும் வரணும். இதுதான் எல்லாரும் சொல்லி கேட்கறோம். சிவனடியாரும் இதுதான் செய்யறாங்க. அவங்க வீட்டுலவே வாழ்த்து பாத்துறாங்க. உலகில தான் எல்லாருக்கும் பேண்ட் போட்டவன முதல் சீட்ல உட்கார வச்சுடுறாங்க. இந்த சிவனடியாரெல்லாம் திருவேடம் தெரிச்சு கீழே உட்கார வச்சிருக்கிறாங்க. முதல்ல அந்த பேண்ட் போட்டவன் தான் போய் சாப்பிடுறாங்க. இந்த சிவனடியாரெல்லாம் அப்பா உனக்கெல்லாம் முந்தா நாள் பண்ண உப்புமா இருக்கு, கோடியில போய் சாப்பிட்டு போகிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. சொல்லும் போது கஷ்டமா தானே நான் தான் நடமை. இது முதல்ல திருநாவுக்கரசர் பாட்டு ஒன்று சொல்லிடுறேன். இல்ல கோலமோ இந்த இளமையோ அல்லர் கோலம். கவனிங்கோ, இந்த குடும்ப வாழ்க்கை வந்து அல்லர் கோலங்கிற இளமை அல்லர் கோலங்கிற அறுத்துயவல்லிரே. என்ன செய்யணும்? ஒல்லை சென்று அடையும் கரம்பூர் நகர் செல்வன் கோவில் திருக்கரக்கோவிலே. யோசிச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு அடியார் இருக்கார், இங்கே இருக்கார். அவர் கல்யாணம் நடந்தது. எல்லாரும் கல்யாணம் என்ன பாட சொல்லுவாங்க? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அவருக்கு வாழ்வில் மையல் தெரிஞ்சது. அவர் பாட சொன்னார் அந்த அடியார். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். அப்படி ஒரு அடியாரை நான் அறிவேன். தான் கல்யாணத்துல தாலி கட்டும் போது இந்த வாழ்க்கை மையல்னு பாருங்க. அவங்க அல்லவோ செய்யப்பட்டு உள்ளவங்க. இதுதானே சாமி சொன்னாங்க திருநாவுக்கரசர். மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றமென்னும் வினையுடைய விழுந்து. வினை மனைவிதாய் தந்தை மக்கள். நீ யாரா புரிஞ்சிட்டு இருக்காங்களா தெரியும். இங்கேயாவது யாருக்கா தெரியுமானோ தெரியல. இது வேற உலகம். இப்ப சாமி சொன்னார், மையா மானுடமாய் மயங்கும் வழி. நான் அப்படின்னா ஒரு வீட்டுல போய் குழந்தைக்கு ஞானம் கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குழந்தைக்குமே உலகம் எல்லாம் போய் எல்லாருமே ஒருத்தர் உற்சாக பெற்றாரெல்லாம் உறவில்லைன்னு அந்த அம்மாவும் அப்பாவும் கோந்ததே பார்க்கணும். அப்பா சவுகடை எடுத்திருந்தார். அம்மா அப்படியே பத்திரகாளியே மாறினான். ஏற்கனவே அப்படிதான் இருந்தா, இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா மாறினான். அப்பதான் நான் பயந்தேன். ஜோ இதெல்லாம் எடுத்து சொல்லப்படாது. அவள்கிட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? உலகியல் படிங்கோ, அமெரிக்கா போங்கோ, யூகேல போய் சம்பாதிங்க, 60 வயசுக்கு அப்புறம் படுத்துன்னு ஆஸ்பத்திரிக்கு வருவோம். இதுதான் நீ சொல்லணும். சிவநெறியை வலியுறுத்தினா என்ன ஆகும்? இடர்பாடு. யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு பண்ணுறேன். உலகியல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்ல அறத்துறங்கு இருக்கு. துறக்கணும். துறங்கு கூட துறவு கிடையாது. உண்மையான துறவு யாரு தெரியுமா? திருநாவுக்கரசர் சொல்வார். என்னமா சொல்றார்? மரபதே தூமின் துறவியாகுமே. அவருதான் துறவி கிழக்கணும் சொன்னார். துறவி கிழக்கணை யார் தெரியுமா? ஆரூர் பெருமான மரவாதி ஏத்துவார் எவரோ அவரே. வேற ஏதாவது சொல்லுங்க, வேற காலம். மாறி கிடக்கு. காரணம் எனக்கு தெரிஞ்சது இதுதான், சைவத்தினுடைய நுண்மா நுழைவுலத்தை விளக்க வல்ல ஞான பணுவல்களை யாரும் பயிலுங்க, பயின்ற வழி ஒழுகவும் உட்படணும். அதனால வந்தவினை மாறணும்னா முதல்ல சொன்ன உபாயம் முத்தமிழ் விறக அங்க போகணும், தயவு பண்ணி. முத்தமிழ் விறகன்னு சொன்ன போது ஏனைய பரமாச்சாரியன் அடக்கித்தான் நான் சொன்னேன். சொல்றாரு சாமி, மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்தாண்ட செய்தார். அப்படி மயங்காம என்ன காப்பாத்தினேன். இன்னைக்கு யாராவது அது மாதிரி சொல்லுவாங்களா போறோம், எத்தனையோ போ உதாரணமா தாய்மான சுவாமிகளுக்கு வரணும் விழாங்க நினைக்கிறது. நான் இந்த ஊருக்கு புதுசு, திருப்பூர்ல இருந்து வரேன்னு வச்சுப்போம், நான் கேட்கிறேன் ஒருத்தர மலைக்கோட்டை எங்க இருக்கு தாய்மான சாமி போனோம் ஒரு விழா அப்படின்னு கேட்கிறேன். அவர் சொல்றாரு இந்த பாருங்க நேரம் மலை தேவி வரும் கற்குடி கற்குடின்னு போயிட்டே இருக்கும் அங்க உங்களுக்கு தாய்மான சாமி காட்சி போயிட்டு வரும். நான் இவரை நம்பி வயலூர் பஸ்ல கூட்டம் நாலு பேர் பூஸ் காலையில் முடிச்சுட்டு இருக்கான். நான் மெனக்கிட்டு அங்க போய் இறங்கினேன். அங்க போய் கேட்டா நான் தாய்மான சாமி கோயிலா, நான் திருப்பூர்ல இருந்து வர்றேன் ஒரு விழா தாவரேன். இது இல்லப்பா நீ நேரம் உங்களுக்கு ஒரு சத்திரம் போயிடு அங்கேருந்து பிஹெச்இஎல் பில்லுன்னு போட்டுருவான் ஏறு எருமையோ எம்யோ எம்யோன்னு வந்து ஓடு. அவர் ஒருத்தர் சொன்னார் அங்க போன அங்கேயும் ஒரு மலை எந்த வீடாப்பா உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுது. தாய்மான சாமி கோயில் தான் இன்னும் நீ எங்கேருந்து வரேன், நாங்கள் திருப்பூர்ல இருந்து வரேன், இதுக்கு முந்தைய எங்க போனேன் கற்கோடின்னு ஒரு இடத்த காமிச்சாங்க. அப்புறம் சத்திரத்துல ஏறி வந்தேன், சத்திரத்து பக்கத்துல தானே இருக்கு தாய்மான சாமி கோயில். ஐயோ உங்களை அப்படி வரைய அலக்கடிச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப கவனிங்க ஒரு ஊர்ல ஒரு இடத்த கண்டுபிடிக்கவே இவ்வளவு திருமாற்றம் இருக்கிற நாம புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வீர்கமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பெயரை கணங்களாய் வல்லசுரராய் தேவராய் முனிவரா செல்லானிலை தாவர சங்கமத்து இந்த பிறப்பு அறுத்து போவது எளிய நிலையா என்ன, அதை காக்க வந்த பெருமக்களே நாங்கள் பெருமக்கள். இப்ப நினைச்சு பாருங்க அவங்க காட்டுல என்ன செய்வதில்லை நமக்கு தெரியுமா, பக்கத்துல கண்டாக்களே நமக்கு கண்ணு சாலை சொல்லும். அந்த அழகுல நம்முடைய வாழ்க்கை இருக்கு, நம்முடைய முதுகு பகுதியே தெரியாது, நம்முடைய முகமே தெரியாது. என்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம், அந்த சிரசே தெரியாது. அத்தனை அறிவு குன்றிய மக்களாகிய நாமா சிவன் அடையவல்லோ அதை காட்டியவர்கள் அன்பர்கள் மக்கள் அன்பர்கள் உணர்வு மையல் மானுடவர்கள் கருத்தேன். அப்புறம் சொல்ல இப்பதான் நான் சொல்ல வந்த கருத்துக்கு வரேன். நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ஜனை பாட்டு இங்க கவனிக்கு இந்த இடத்த கவனிக்கும் போது ஒரு ஒப்பு நோக்கி போக வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. திருக்குறிப்பு தொண்ட புராணத்துல அம்பாள் பூஜை பண்றான், அங்க அம்பாள் என்ன சொல்ற கேக்குறா சாமி, எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தான் விரும்பும் உண்மையாவது பூசணை. கவனிங்க தான் விரும்பும் உண்மை பூசணைன்னு அவ்வளவுதான் சொன்ன, வெறும் பூசணை அங்க அடைமொழியே இல்ல. இங்க பாருங்க அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க ரெண்டு அடை அன்புல பெருகியது சிறப்பு மிக்கது அந்த பூஜை தமிழ் பாட்டு. இன்னொரு கேள்வி இருக்கு சொல்லலாம், சரிதான் அம்பாள் பண்ண பூஜனை எப்படி ஒதுக்க முடியும், நீங்க சொல்றீங்க ஆளுடைய நம்பிதான் பாட்டை பாடணும்னு. நமக்கு எல்லாம் சகல இருக்கலாம் குருவே சிறு, நம்ம எல்லாம் சகல மும்மலமுடைய ஆன்மா, மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு முனைப்பாடி நாடருடைய கீதமே வேதம் அன்பர்கள் உணர வேண்டும். அம்பாள் வழி அம்பாள் சாமி அவ வழியை நம்ம பின்பற்ற முடியாது. நம்ம மாதிரி ஒரு தாய் தந்த வயிற்றுல பிறந்து பரிகம்பாடி நமக்காக ஞான நன்னிதியா கொடுத்து போனாரே நற்றமிழ் பணுவல் மாலைகளை அதை ஓத வேண்டுவது செய்வர் ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. சாமி எல்லாம் விரும்புற அவர் விரும்பியது அதுன்னு சொன்ன பிறகு வேற ஒன்று எப்படி செய்ய முடியும். வீட்டு ஒருத்தர் வர்ற எனக்கு பூரி தான் பிடிக்கும்னு சொன்னா நீங்க வேணும்னு தோசை கொடுத்தீங்கன்னா அவருடைய மனம் நிரம்பாது, வயிறு நிரம்பாது, மனசும் சந்தோஷம் முடியாது. அவர் விரும்பினது என்னன்னு சொல்லிட்டார் சாமியும் சொல்லிட்டார். நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ஜனை பாட்டு. அப்ப இவர் பாட சொல்றார் சுந்தரபெருமா தடுமாறு. ஏழாம் திருமுறையில தான் 12 திருமுறையிலையும் ஈஸ்வர் அடி எடுத்து கொடுத்த இடம் 3, அதுல 2 இடம் 7 திருமுறைக்கே அவருக்கு சுந்தர தேவார், ஒரு இடம் பெரியபுராம் திருமுறை உலகலாம், 3 இடம் தான் மொத்தமே சாமி அடி எடுத்து கொடுத்தது 12 திருமுறைகள்லையும். அதுல 2 இடம் 7 திருமுறை, 1 ஈஸ்வர பாடு, இன்னொன்னு அடியாரப்பா. ஈஸ்வர பாடும் போது என்ன சொல்றார், பித்தா அது சொற்றமிழ்னு சொல்லப்பட்டது, சொற்றமிழ் பித்தா என தொடங்கி. அடியார பாடும் போது தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் அடி, ஒரு அடியில சரி பாதி ஒரு அரை அடி வருது, அதுக்கு பேரு நிறை தமிழின் சொன்னாள், தமிழின் நிறை சொன்னாள், தமிழினுடைய முழுமை அங்கதான் இருக்கு. அப்ப அரணாறுல தொடங்குற சிவ வழிபாடு அடியாட்ட தான் முற்று பெறுகிறது அன்பர்கள் உணர வேண்டும். இன்னும் ஒரு சின்ன கேள்வி கேட்டுட்டு மேல போறேன், தொண்டு செய்யணும் தூய நெறியில நிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கா, அதை எளிதில் அடையணும்னு விருப்பம் இருக்கா, அது ஒரு வழி விஞ்ஞான சம்பந்தர் சொன்ன. தொண்டர் தொண்டரை தொழுதடி பண்ணி மின்கள் துணறி எளிதாமே. தொண்டர் தொண்டர தொழுது அடி பணியுங்கள் துணறி எளிது. இனி திருப்பித்தான பாடுற பாட வச்சுட்டு இப்படி அதுக்கப்புறத்தில் நீங்கதான் மனுப்போம் ஒண்ணு கவனிக்கணும். சுந்தரர் வாழ்ந்த காலத்துக்கு சற்றேற குறைய 30 ஆண்டுகள் முன்னி வாழ்ந்து முதல்வன் திருவடி அடைஞ்சவங்க ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும். அவன் நன்னறிய சிவானந்த ஞான வடிவையாகி அண்ணலார் சேவடிக்கு போயிட்டார். அவர் கல்யாணம் பண்ண போறார். அவருக்கு என்ன கருணை பாருங்க, ஒரு பெரிய இடத்துக்கு போறப்ப ஒரு கலெக்டர் வீட்டுல எனக்கு ஒரு ரிசப்ஷன் சொன்னா நான் அதிகபட்சம் என் மனைவி தான் கூட்டு போவேன். இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்சவர்னா இப்ப எனக்கு இவர் ரொம்ப பணம் கொடுக்குறாங்க அவரை கூட்டு போவோம். அவ்வளவுதான் என்னால முடியும். அத்தனை பேரையும் கூட்டு போக முடியாது. போற இடம் சிவரோகம், அத்தனை பேரையும் கூட்டு போகணும். தெரியாம சொல்லுங்க, நினைச்சு போகணும். அவ்வளவு பெருமையை நினைச்சு போகணும். ஒண்ணுமே இல்லாம போயிடும் வாழ்க்கை, அர்த்தம் இல்லாம போயிடும். நம்ம எல்லாம் மனுஷனா வந்து அர்த்தம் இல்லாம போயிடும். அவர் கும்பிடல. இப்ப பாடின வர இந்த அதிக வீரட்டம் வர அதிக வீரட்டத்தை பத்தி சொல்ற அந்த அதிக வந்து கெடிலாம் இருக்கு அல்லவா, அந்த நகர ஒட்டி ஓடுகிற 6 கெடிலும் அது தென் திசையில் கங்கைன்னு சொல்லப்படும். அது திருநாவுக்கரசரே போடுற அங்க இல்ல ஏந்தி யாரோ மங்கையை கடையிடை மனப்பர்வாவரை நங்கையை வாகமோ நயப்பர் தெந்திசை கங்கையதனப்படும் கெடியில வானரே. அண்ணன் திருநாவுக்கரசர் சொல்றாரு. இப்ப கங்கை கங்கைங்கும் போது ஒரு விதத்துல கங்கை வந்து சிவபெருமானுடைய தேவி, அது சாமியை வழிபடும் அல்லவா, அது சுற்றி வந்து வழிபடுதான். அதையும் திருநாவுக்கரசரே சொல்றாரு. சூடும் அரவ துகிலும் துகிழி கோவன கீழும் யாழினால் மொழியவள் அஞ்ச அஞ்சாதருவரை போன்ற வேழம் உரித்த நிலையும் விரி பொழில் வீரட்டம் சூழ்ந்து தாழும் கெடில புனலும். சூழ்ந்து கெடிலாம் வட அதிக வீரட்டானத்தை சூழ்ந்து தாழ்ந்து பெருமான வணங்கு. ஒரு நதியே வணங்கும் என்று சொன்னா நம் தமராகி அடியார்கள் வணங்க வேண்டாமா? கவனியுங்க, பழைய கால முறைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் எவ்வளவு தொண்டில பின்தங்கி இருக்கும்னு தெரிய வரும். இது சேகரர் அடித்து அவர் போடுற பொன்திரளும் மணித்திரளும் பொறுகறிவன் கோடுகளும் மிஞ்சிரண்ட வெண்முத்தும் விரைமலரும் நறுங்குறடும் வன் திரைகளால் கொணந்து திருவதிகை வழிபடலாம் தென் திசையில் கங்கை என்னும் திரு கெடிலம் திளைத்தாடி. சுந்தரர் குளிக்கிறார். குளிச்சுட்டு அந்த ஊருக்குள்ள போனோம் பார்த்தா இப்பதான் முதல் முதல்ல பெரிய புராணத்துல அரசிகளை பத்தி வர்ற இடம். திருநாவுக்கரசருடைய பெருமைய முதன் முதலா பேச வேண்டிய இடம் எடுக்கிறார் சேர்க்கிறார். உலக அரசு உலகத்தும் உழவார படையாளி விடையவர் திகைத்துண்டு விரும்பு பெறும் பதியை விதித்து அடையும் அதற்கு அஞ்சுவான். இந்த இடம் 30 வருஷத்துக்கு முந்தி திருநாவுக்கரசு தமது திருக்கரம் பட்டு உழவாரம் தாங்கி தீண்டிய பூமி. இதுல என் காலை பதிக்க மாட்டேன். நீ அந்த மாதிரி யாரும் இருக்க முடியும். யாருமே ஒரு ஊருக்கு தல யாத்திரை போனா முதல்ல கோயிலுக்கு போனோம்னா என்ன குறைவருத்தல்னு அழகா சொல்றோம். அதுக்கு அர்த்தம் வேற. குறைவருத்துகிறதெல்லாம் குறைவ எல்லாத்தையுமே அர்த்தம் போயிடலாம். யோசிச்சு பார்த்தெல்லாம் சொல்லுடைய கருத்து புரியும். நம்முடைய நிலையெல்லாம் வரும். இது சாமியுடைய திருவிடம், திருநாவுக்கரசு கரம்பட்ட இடம். இங்க நான் கால் பதிக்க மாட்டேன். 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்ப நாவுக்கரசு இல்லையே, அவர் தான் நன்னறி சிவானந்த வடிவாகி புகழூர்ல இருக்கார். அவர் போன பிறகு 30 வருஷம் கழிச்சு அவரை நினைச்சு அவர் கைப்பட்ட இடத்துல கால் பிடிக்க மாட்டேன்னு சொன்னா இவ்வளவு வந்து ஒருத்தரால காட்ட முடியுமா? அவ என்ன பண்றாரு, சித்தவட மடம்னு ஒரு இடம், ஒரு சத்திரம், அத படுத்துன்றாரு சுந்தர். அவரோட கூட வந்து அடியாரு நிறைய பேர் அவங்களும் படுத்துக்கிறாங்க. இத்தனை பேரையும் தாண்டி அதிக வீரட்டேஸ்வரர் தனி ஸ்பெஷல் ரூம் அவர் வந்து படுத்துக்கிறார். அவர் எப்படிதான் ஒருவரோ தெரியல, வழியில எத்தனை பேர் மூச்சாரும் தெரியாது. வந்த என்ன பண்ணாரு, சில பேர் காலுக்கு தலானு வச்சுன்னு படுப்பா, பாத்துருக்கலாம். தலைக்கு 3 தலானு காலுக்கு 2 தலானு வச்சுன்னு ஓட மாதிரி இருக்கும் உடம்பு. தலைக்கு கால உசந்து நடுப்ப மட்டும் முடியும். மறுநாள் முடிவு வராம எப்படி போகும்? இங்க சுந்தரருடைய தலையில காலத்துக்கு வச்சுருக்க சுந்தரர் 10 தலையில ஏதோ நெருடுற மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். கால் விரல்ல தெரியும்னு பார்த்த பக்கத்துல வந்துக்கிறேன். என்ன சாமி, என்ன இப்படி காலை கொண்டு முடிக்கிறேன் காலைய சாமி சொல்ற திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்பு வா ஐசாயிட்டு கண்ணு தெரியல ஓ நீ எங்க படுத்திருந்தியா நான் பார்க்கவே இல்லையே அது நடிக்கிற சொல்லிட்டு வயதான அவர் சண்டைக்கு போற சுந்தரபுரம் ரொம்ப காரணி மூத்து சரி ஒத்துல வேற தேவைப்படுது அங்கும் அவன் திருமுடிவில் மீட்டும் அவர் தாழ்மை அங்கேயுமே இருக்கிறார் கோபம் இருக்கு இங்க என்னை பலகாலம் விதித்தனை நீ யா கேட்டுட்ட தெரியலையா கங்கை சடை கறந்த பிறான் ஐந்திலையோ என கறந்தான் இது இறை இலக்கணம் இருக்கும் போது தெரியாது மறைஞ்ச பிறகு தெரியும் அதான் இறை இலக்கணம் நமக்கு இருக்கும் போதும் தெரியாது மறைஞ்ச போதும் தெரியாது நம்ம பசு இலக்கணம் பண்ணி போடுறியாத சாதியமான அறியாத வேலைக்கார கூட உண்டா நான் அப்படி இருந்துட்டேனே அறிவில்லா நாயனாக எவ்வளவு உருக்கம் இங்க நாம கவனிக்க வேண்டுவது என்னன்னா திருநாவுக்கரசர் நினைவை போற்றி அவர் திருக்கரம் பட்ட இடத்தில் கால்பதிய மாட்டேன் என்று நினைந்தவருக்கு இறைவர் கால்பதிந்த திருவடி தாமரை பேறு கிடைத்தது நாம் என்ன பாடம் பெறுகிறோம் திருநாவுக்கரசர் நினைவு அவருடைய வந்தனை இறைவர் மலரடியை நமக்கு பெற்றுத்தரும்
2: ஓம் நம சிவாய் யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ the 24/7 spiritual channel from shaivam.org
0: om sivaya namah shaivam.org in anbandha neyargale adutha nigazhchi aanmeega chorpolivu idil neengal kekka viruppathu thaayumana swamigal paadal aananda kalippu 5th paadal mudal 6th paadal varai vazhangubavar swami guruparananda avargal வணக்கம் ஓம் சிவாய நமஹ

இதுவரை நாம் 5 பாடல்களுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம். இன்று நாம் அடுத்த பாடலுக்கு செல்ல வேண்டும். நாம் இறுதியாக பார்த்த பாடலில், அடக்கி புலனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன், மடக்கி கொண்டான் என்னை தன்னுள், சற்றும் வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி, நாம் பார்த்து முடித்த பாடல். இதில் 4 கருத்துக்களை விசாரம் செய்தோம். அடக்கி புலனை பிரித்தே என்ற இடத்தில் இந்திரிய ஒழுக்கம், அதை நான் பின்பற்றினேன். பிறகு முமுட்சுத்துவம், இறைவனை நாடுதல் என்கின்ற சாதனையை பின்பற்றினேன். அதன் விளைவாக ஈஸ்வர பிரசாதம், இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்தது. இறுதியில் நான் அடைந்தது மௌனம் என்று முடித்தார். இன்று நாம் இப்பொழுது 6வது பாடலுக்கு செல்லலாம். மரபை கெடுத்தனன் கெட்டேன், இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை, கரவு புருஷனும் அல்லன், என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே. மரபை கெடுத்தனன் கெட்டேன், முதலில் இதனுடைய பொழிப்புரையை பார்த்து, பிறகு இதில் என்ன தாயுமானவர் சொல்ல விரும்புகின்றார் என்ற உள்கருத்தை பார்ப்போம். மரபை கெடுத்தனன், மரபை இறைவன் கெடுத்து விட்டான், ஆகவே கெட்டேன், நான் கெட்டு விட்டேன். இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை, இதை நான் வெளியே சொன்னா எனக்கு வாழ்வில்லை. இறைவன் செய்ததை வாய்விட்டு சொல்லிடின், எல்லோரிடமும் சொல்லிவிட்டால் வாழ்வு எனக்கு இல்லை. கரவு புருஷனும் அல்லன், இது வந்து ஒரு தோழி பாடுவது போல் அமைந்ததனால் இது கரவு புருஷனும் அல்லன், என்னால் கள்ளத்தனமாக வைத்திருக்கின்ற புருஷனும் அல்லன். ஒரு உதாரணம், என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே, இவர் வந்து என்னை காக்கும் கடவுள் தான். இந்த பாடலை பார்த்த ஒண்ணுமே புரியாதது போல் இருக்கின்றது, ஆனால் ஒரு புதிர் போல் பாடியிருக்கின்றார். சில ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த பாடலுக்குள் இருக்கின்றது. இனி நாம் விளக்கத்துக்கு வந்து, விளக்கத்தை பார்த்ததற்கு பிறகு மீண்டும் இந்த பாடலுக்குள் வந்தால் இவர் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்ற கருத்து நமக்கு விளங்கும். இனி நாம் விளக்கத்துக்கு செல்லலாம். பிறகும் இவனுடைய பொழிப்புரைக்கு வரப்போகின்றோம். காரணம், இந்த ஒரு பாடல் இவர் வெளிப்படையாக சொல்லாமல், அவர் இரண்டு அர்த்தத்தில் சிலர் பேசுவார்கள், நம்ம பேசுறது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அப்படி இவர் பேசியிருக்கின்றார். இவர் வித்தியாசமான ஒரு பாணியை இந்த செயலில் கையாண்டிருக்கின்றார். என்ன சொல்கிறார் என்று இப்பொழுது நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். முதலில் மரபு என்ற சொல்லை எடுத்துக் கொள்ளலாம். ரொம்ப அழகான தமிழ் சொல் மரபு. அதற்கு சமஸ்கிருதத்தில் பரம்பரா என்று அழைப்பார்கள். பரம்பரை, மரபு என்றால் பரம்பரை. பரம்பரை என்றால் ஒன்றை தொடர்ந்து வெகு காலமாக வெகு தலைமுறையாக செய்து வந்தால் அது பரம்பரா வழக்கம் என்று சொல்வோம். எங்க தாத்தா அப்படி செய்தார், எங்க அப்பா அப்படி செய்தார், நான் செய்கின்றேன், என்னுடைய குழந்தை இவ்விதம் செய்கிறது என்று எந்த ஒரு ஒன்று பரம்பரையாக தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வந்துள்ளதோ அதை மரபு என்று நாம் கூறுவோம். மரபு என்றால் பரம்பரா. இந்த பரம்பரை இரண்டு விதமான பரம்பரை இருக்கின்றது. ஒன்று சத் பரம்பரா அல்லது தர்ம பரம்பரா என்று சொல்வார்கள். சத் பரம்பரை அல்லது தர்ம பரம்பரை என்றால் ஒரு வீட்டில ஒரு விதமான தர்மமானது பரம்பரை பரம்பரையாக செய்து வருவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு வருடமும் பழனி போன்ற கோயிலுக்கு சென்று 100 சாதுக்களுக்கு உணவு கொடுத்தல் என்பது அவங்களுடைய பரம்பரை பழக்கமாக இருந்தது. அவங்க பாட்டி செய்தார்கள், அடுத்த தலைமுறை இப்படி செய்து கொண்டே வருவார்கள். கேட்டால் இது எங்களுடைய மரபு, எங்களுடைய வழக்கம். இப்படி இது வந்து தர்ம பரம்பரை, சத் பரம்பரை. ஒரு தர்ம காரியத்தை பரம்பரை பரம்பரையாக செய்தல், அல்லது ஒரு கோயிலை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பரம்பரையாக அந்த கோயிலை கண்காணித்து வருவார். இப்படி பரம்பரையாக வழக்கமாக செய்து வருவதை மரபு என்று நாம் கூறுவோம். கலாச்சாரம், கல்ச்சர் என்றெல்லாம் நாம் இதை அழைக்கின்றோம். இப்படி நல்லதை, தர்மத்தை பின்பற்றினால் இதை நாம் சத் பரம்பரை என்று சொல்வோம். ஏதோ ஒரு சத்காரியம், அப்படி இதுதான் குல தர்மம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற. பிறகு இரண்டாவது பரம்பரை என்னவென்றால் ஞான பரம்பரை என்று சொல்லப்படும். ஞான பரம்பரை என்றால் குரு சிஷ்யன் இப்படி வாழ்ந்து வருதல். சங்கராச்சாரியார் என்ன ஞானத்தை அடைஞ்சாரோ
அதையும் இன்னைக்கு நம்ம அடையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி முடிந்தது என்றால், இந்த ஒரு செயின், இந்த இடையில இருக்கிற பரம்பரை இருந்த காரணத்தினாலதான். இப்ப சங்கரருக்கு பிறகு சங்கரர் சொன்ன கருத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒன்றும் அந்த கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? இன்னைக்கு புரிந்து கொள்ள முடிவதற்கு காரணம் என்னன்னா, அதான் ஞான பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரை. அப்படி பரம்பரை பரம்பரையாக அறிவும் வரும், பரம்பரை பரம்பரையாக தர்மமும் வரும். இப்படி வருவதற்கு பெயர்தான் மரபு என்று சொல்லப்படுகிறது. இப்ப நல்ல குணங்கள், நல்ல சில பண்புகள் தலைமுறை தலைமுறையாக வரலாம், அதே போல அறிவும் தலைமுறை தலைமுறையாக வரும். இதில் இந்த பரம்பரையில் சத் பரம்பரைன்னு ஒண்ணு சொன்னோம், அதற்கு ஆப்போசிட்டாம் கூட ஒன்னு இருக்கு, எதிர்மறையாம் கூட இருக்கு, அசத் பரம்பரையும் இருக்கு. சில தீய குணத்தை பரம்பரை பரம்பரையாக பின்பற்றி வருவார்கள். நம்ம சரித்திரத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தா, சில அரசர்கள் தன்னுடைய தந்தையை கொன்னுட்டு அரசனாவான் இளவரசன். பிறகு அதற்கு அடுத்தது என்ன ஆகும்னா, அவன் மக அவனை கொன்னுட்டு வருவான். இது ஒரு தலைமுறை தலைமுறையா சில தலைமுறைகள் வந்தது. இதை நம்ம சத் பரம்பரைன்னா சொல்றது, இது அசத் பரம்பரை. அதே போல சில தவறான குணங்கள், அதுவும் பரம்பரை பரம்பரையா வரும். அப்பாவும் அப்படி பண்ணா, தாத்தாவும் அப்படி பண்ணா, அவனும் இப்படியே வந்துறான் பாரு அப்படின்னு சொல்லுவார். அப்படி அசத் பரம்பரையும் இருக்கின்றது. அதே போல உபனிஷத்தே சொல்கின்றது, சரியான ஞானம் எப்படி பரம்பரையாக வருகின்றதோ, அதே போல தவறான சில கருத்துக்களும் பரம்பரையா வரும். அது அந்த பரம்பரா, அந்தே நைவ நீயமானா யதாந்தாகான்னு சொல்லி, ஒரு குருடன் குருடனுக்கு வழிகாட்டியது போல் அந்த பரம்பரையும் வருகிறது. அந்த கண் தெரியாதவன், அப்படிப்பட்ட பரம்பரையும் வருகின்றது. அப்படி ஞானமும் பரம்பரை பரம்பரையா வரும், அது வந்து நல்லது. பிறகு அறியாமையும் பரம்பரை பரம்பரையா வரும். யாரோ ஒருவர் திடீர்னு மனதில் ஏற்பட்ட கற்பனைய இதுதான் உண்மைன்னு சொல்லி கொடுத்துருவார். அந்த சிஷ்யன் அதை பிடிச்சிட்டு அவனுக்கு அவருடைய சிஷ்யனுக்கு சொல்லி கொடுப்பார். இப்படியே ஏழு எட்டு பரம்பரை போயிடும். இப்படி மரபு என்று சொன்ன மாத்திரத்தில் அது நல்லதுதான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில மூட நம்பிக்கைகள் வந்து பரம்பரை பரம்பரையா வரும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஒரு குரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது பூனை இடையில குறுக்க போச்சான், உடனே அதை எடுத்து கட்டி வச்சிருன்னு சொல்லி கட்டி வச்சுட்டு பாடம் சொல்லி கொடுத்தார். பிறகு என்னாச்சு, அந்த பூனை வந்து தொந்தரவு பண்றதுனால அந்த வேலை பண்ணார். பிறகு அந்த குரு போயிட்டார், அந்த பூனையும் போயிடுது. அடுத்த சிஷ்யம் என்ன பண்ணா, ஒரு பூனைய விலைக்கு வாங்கி பக்கத்துல கட்டி வச்சுட்டு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். காரணம் என்ன, என்னுடைய குரு பாடம் சொல்லும் போது அங்க பூனை தூண்ல கட்டப்பட்டிருக்கும், அதனால நானும் அப்படித்தான் பாடம் சொல்லுவேன். ஒரு செயலை எதுக்கு செய்யறோம்ங்கிற அந்த ஸ்பிரிட் இருக்கே, அதை புரிஞ்சுக்காம பண்ணம்னா சில மூட நம்பிக்கைகளும் கூட பரம்பரை பரம்பரையா வரும். மகாபாரதத்தை வீட்டுல படிக்க கூடாது, பரம்பரை பரம்பரையே இந்த முட்டாள்தனத்தை சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஏன் அது படிக்க கூடாது, இதுதான் மூட பரம்பரை. அப்படி சில தவறான கருத்துக்களும் கூட பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும். பெரியவர்கள் தெரிஞ்சோ தெரியாம சொல்லுவார்கள், காரணம் அவர்களுக்கு பெரியவர் சொல்லி இருப்பார்கள். இவ்விதம் நல்ல மரபு, சத் மரபு, சத் பரம்பரா, அசத் பரம்பரா, அது தர்ம விஷயத்திலாகட்டும் ஞான விஷயத்திலாகட்டும் ரெண்டிலையும் தொடர்ந்து வருகின்றது. இப்ப நம்முடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா, சத் பரம்பரைய நம்ம பின்பற்றணும், நல்ல தர்ம பரம்பரையை பின்பற்றணும். நம்ம மூதாதையர்கள் ஏதாவது சில தவறு செய்திருந்தாலும் அதை அந்த பரம்பரையோட விட்டுறணும், சரி அதை நான் பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ நம்ம தாத்தா மார்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னா அதை விட்டுறணும், அதை விடுன்னு உபனிஷத்தை சொல்லி கொடுக்கின்ற தைத்திரிய உபனிஷத்துல குரு சொல்றார், எங்களிடத்தில் இருக்கின்ற நட்பண்புகளை நீங்க பின்பற்றுங்கள், எங்களிடத்துல ஏதாவது ஒரு பலகீனம் இருந்தால் அதை பின்பற்ற வேண்டாம் என்று குரு வந்து சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப எது தொடரணும்னா, நல்லதுதான் தொடரணும், தவறுகள் இருந்தா தொடரக்கூடாது, அப்படி எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த மரபுங்கிறத பற்றிய கருத்து. இப்பொழுது இங்கு தாயுமானவர் என்ன சொல்றார், இறைவன் மரபை கெடுத்தனன், மரபை வந்து இறைவன் வந்து கெடுத்துட்டார். அப்படிங்கும் போது எப்படிப்பட்ட மரபை பகவான் கெடுத்திருப்பார், சத் பரம்பரையா கெடுத்திருப்பார், அல்லது ஞான பரம்பரைங்கிற மரபையா கெடுத்திருப்பார், வேறு விதமான மரபை கெடுத்து விட்டார். அது என்ன என்றால், இந்த இடத்தில் சம்சார மரபு. நான் சம்சாரியா இருந்துட்டு இருந்தேன், எங்க தாத்தா சம்சாரி, அப்படி எங்க பரம்பரை பரம்பரையா நான் வந்து சம்சாரியா இருந்துட்டு இருந்தேன்,
இப்ப அந்த சம்சாரிங்கிற மரபை கெடுத்து விட்டார். அப்ப எந்த மரபை கெடுத்தார்? நம்ம மரபுன்னு சொன்ன உடனே நல்லதுன்னு பொருள் எடுத்துக்கொள்ள கூடாது. நல்ல மரபும் இருக்கு, நல்ல பரம்பரையும் இருக்கு, குருட்டு பரம்பரையும் இருக்கின்றது. இங்கு நான் சம்சாரியாக வாழ்ந்து வந்தேன், நான் வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தேன், ஆசை வசப்பட்டவனாக வாழ்ந்து வந்தேன், பொறாமைப்படுபவனாக வாழ்ந்து வந்தேன், பிறகு மற்றவர்களை குறை சொல்பவனாகவே வாழ்ந்து வந்தேன், பயப்படுபவனாக வாழ்ந்து வந்தேன், என்னைக்குமே திருப்தி அடையாதவனாக வாழ்ந்து வந்தேன். இப்படி அதிருப்தி, பயம், பிறகு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருத்தல், பேசிக்கொண்டு பேச்சு, குறை கூறுதல், அசூயா, காமக, குரோதக, இப்படிப்பட்டவனாக வாழ்ந்து வந்தேன். இதெல்லாம் என்னன்னா இது வந்து எனக்கு ஒரு மரபாக இருந்தது. சொல்லுவார்கள் அல்லவா, அப்பாவுக்கு இருக்கிற கோபம் அப்படியே பையனுக்கு வந்திருக்குன்னு சொல்லி, அம்மாவுக்கு இருக்கிற புடிவாதம் அப்படியே பொண்ணுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவார்கள் அல்லவா. அப்படி இதுதான் என்னுடைய மரபா இருந்தது. பொறாமப்படுறது, ஆசைப்படுறது, பயப்படுறது. சுருக்கமா சொன்ன என்ன, சம்சாரியா விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறது. இப்படி ஒரு மரபு வெகு நாட்களா, வெகு நாட்கள் சொல்ல முடியாது, இந்த ஜீவன் வெகு வெகு ஜென்மமாக இந்த மரபில் நான் இருந்து கொண்டு இருந்தேன். அப்ப இந்த இடத்துல என்ன பொருள், சம்சார மரபில் நான் இருந்து கொண்டு இருந்தேன், நான் வெகு வெகு ஜென்மமா ஒரு சம்சாரியா இருந்துட்டு இருந்தேன். அதை என்ன சொல்றாரு பாருங்க, அதை கெடுத்தனன் பகவான் வந்து இறைவன் அந்த சம்சார மரபை கெடுத்து விட்டான். அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா கெட்டேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் எதிர்மறையா சொல்றது. காரணம் என்னன்னு சொன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எதிர்மறையா பேசணும்னு அர்த்தம். கெட்டேன் அப்படின்னா உலக வழக்கத்தில் இருப்பவர்களுக்கு நான் கெட்டவனாக இருக்கின்றேன். ஒரு ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கான்னா என்ன பண்றான்னா, இவன் ஒழுக்கமா இருக்கிறதுனால வீட்டுல யாரும் கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதை என்ன பண்றான்னா பையன் எல்லாத்தையும் கெடுக்கிறானா. அப்போ உலக வழக்குக்கு இருப்பதற்கு நம்ம மாறிட்டோம்னா என்ன சொல்கிறார்கள், இவன் ரொம்ப கெட்டுட்டான்னு சொல்வார்கள். அந்த விதத்துல இவர் பேசுறார், நான் கெட்டேன். கெட்டேன்னா என்ன, இனிமேல் நான் ஆசைப்பட முடியாது, இனிமேல் நான் பொறாமப்பட முடியாது, இனிமேல் நான் வம்புக்கு போக முடியாது, அனாவசியமா என்னால பேச முடியாது, நான் வந்து அதிருப்தியா இருக்க முடியாது, அப்படி கெட்டு விட்டேன். என்னுடைய அர்த்தம் என்னன்னா நான் வந்து முக்தன் ஆயிட்டேன்னு அர்த்தம். என்னுடைய சம்சார மரபை கெடுத்து விட்டார். நான் வந்து பரம்பரை பரம்பரையா எப்படி இருந்துட்டு இருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு சம்சாரியா தெரிஞ்சிட்டு இருந்தேன், அந்த துயரத்துக்கு ஆட்கொண்டிருந்த என்னை கெடுத்தான், இந்த மரபை கெடுத்து விட்டான், அதனால நான் கெட்டுட்டேன். நான் கெட்டுட்டேன்னா என்ன அர்த்தம், சம்சாரியா இருக்கிறத கெட்டுட்டேன்னு சொன்னா நான் முக்தன் ஆகி விட்டேன். இது எதிர்மறையா சொல்றது. இத நேரடியா படிச்சா நமக்கு ஒரு ஒண்ணுமே புரியாது. இந்த செயல்ல என்ன சொல்ல வர்றாருன்னு, மரபை கெடுத்தாரா, நான் கெட்டுட்டேன். இப்ப எப்படிப்பட்ட மரபை கெடுத்தார் என்றால், சம்சாரியாக இருக்கின்ற என்னை கெடுத்து விட்டார். மற்றவர்களோட ஒப்பிட்டு பாக்குறது இதெல்லாம் மரபு. மரபுன்னா என்ன, ஜென்மாந்தர ஜென்மமா வந்து கொண்டிருக்கின்றது, அதையெல்லாம் கெடுத்தார், நான் கெட்டேன். சரி, இப்ப கெட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் ஆகுது, நான் வந்து ஒரு முக்தனாக, ஜீவன் முக்தனாக மாறிவிட்டேன். நான் இப்படியெல்லாம் என்னுடைய பலகீனங்கள் இருந்ததோ அதெல்லாம் சென்று விட்டது. இப்ப எனக்குள்ள நான் எப்படி இருக்கேன், ஜீவன் முக்தனா இருக்கேன், திருப்தனாக இருக்கின்றேன், பயமற்றவனாக இருக்கின்றேன், மௌனியாக நான் இருக்கின்றேன், மற்றவர்களை குறை கூறாமல் இருக்கின்றேன், பிறகு பொறாமைப்படாமல் இருக்கின்றேன், ஆசைப்படாமல் இருக்கின்றேன், இப்படி நான் இருக்கின்றேன், இதைத்தான் கெட்டேன் அப்படின்னு சொல்ற. பிறகு அடுத்த வரிக்கு வந்தோம்னா, இப்ப முதல் வரி நமக்கு புரிஞ்சிருக்கும், மரபை கெடுத்தனன் கெட்டேன், சம்சார மரபை, சம்சாரம் தொடர்ந்து வந்தது, அதை கெடுத்தார், அதிலிருந்து கெட்டு விட்டேன் அப்படின்னு என்ன, அதற்குள்ள போய் வாழ்றதுக்கு என்னால முடியாது. அதாவது இந்த வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகு, இந்த வேதாந்த வாழ்க்கை சத்சங்கத்துக்கெல்லாம் வந்ததற்கு பிறகு, இந்த துஷ்சங்கம் இருக்கே அவர்களோட போய் பேசினோம்னா நம்மனால அங்க சகிக்க முடியாது, நம்மனால இருக்க முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார்,
அனாத்ம விஷயத்த யாராவது எங்கிட்ட பேசுனா எனக்கு உடம்பெல்லாம் எரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி நல்ல விஷயங்களே பேசிக்கொண்டிருந்த நம்ம வந்து தீய சங்கத்துக்குள்ள போய் அவர்கள் பேசுற விஷயம் அவர்களுக்குள்ள நம்மால் ஒரு அரை மணி நேரம் அல்லது 5 நிமிடம் இருக்க முடியாது. காரணம் என்னன்னா அவர்களுக்குள்ள நம்ம கெட்டவங்களா இருக்கும், அவர்களுக்குள்ள நம்ம கெட்டுட்டோம் அப்படின்னு என்ன, அவர்கள் நம்மை ஒதுக்கி விடுவார்கள், நீ எல்லாம் இங்க இருக்காது சென்று விடு, நம்மளும் ஒதுங்கி வந்து விடுவோம். அந்த அர்த்தத்துல சொல்றார், எதிர்மறை அர்த்தத்தில் இவர் பேசுகிறார். இதெல்லாம் செய்யுள் அமைப்புல ஒரு விதமான பாணி, ஒரு விதமான விதத்தை கையாளுவது. அதாவது அடைஞ்ச சந்தோஷத்தை இப்படி சொல்ற, நான் கெட்டுட்டேன் அப்படின்னு என்ன, சம்சாரியா இருக்கிறதுல இருந்து நான் கெட்டு விட்டேன், ஆகவே இப்பொழுது நான் ஜீவன் முக்தனா இருக்கேன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட மனநிலையுடன் நான் இருக்கின்றேன். இப்ப மரபை கெடுத்தனன் கெட்டேன். இனி அடுத்தது, இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை. இங்கேயும் ஒரு ரொம்ப சூக்ஷ்மமான கருத்தை சொல்ற. இங்க என்ன சொல்ற, எனக்கு என்ன நேரிட்டது, என் மனதில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது அல்லவா, சம்சாரியா இருக்கிறனா நான் அசம்சாரியா மாறிவிட்டேன் அல்லவா, இத வந்து நான் வெளியே சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இத்தை வாய்விட்டு சொல்லிடின், இந்த மாதிரி மாற்றம் எனக்குள்ள வந்தத நான் 4 பேர்த்திடத்துல போய் சொன்னால் வாழ்வெனக்கில்லை. வாழ்வெனக்கில்லைன்னு சொன்னா அதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கறத என்னுடைய அர்த்தம். எனக்குள்ள வந்த மாற்றத்தை நான் வெளியே போய் சொன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனால இதை நான் சொல்லவே முடியாது, இதை நான் மறைச்சு தான் வச்சாகணும்னு சொல்ற. எனக்குள்ள அடைஞ்ச மாற்றம், எனக்குள்ள அடைஞ்ச பக்குவத்தை நான் வாய் விட்டு சொன்னா எனக்கு வாழ்வில்லைன்னு சொன்னா என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பார்களே தவிர என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்ப நமக்குள்ள வந்த சில பக்குவங்கள், சில அறிவை போய் சிலர் இடத்துல சொன்னோம்னா அது அவர்களுக்கு ஒரு நகைச்சுவையா இருக்கும், ஏளனத்துக்கு ஒரு பொருளா இருக்குமே தவிர அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில பேர் வேதாந்த வகுப்புக்கு வர்றதை பார்த்தே சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள், இந்த வயசுல இதெல்லாம் போயிட்டு இருக்கியா, உனக்கு என்ன ஆச்சு, நல்லா தான் இருந்தேன், உனக்கு ஏன் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க, சொல்றவருக்கு வேற வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை இல்லையா, இப்படி எல்லாம் கேட்பார்கள், இப்படி எல்லாம் நினைப்பார்கள், நம்மை ஒரு கேலி செய்வார்கள். காரணம் என்ன, அதை சொல்ல போறோம், அதை நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் இவர் சொல்றார், இத போய் நான் வாய்விட்டு யாருட்டையாவது சொன்னேன்னா பண வாழ்க்கையில லட்சியம் அல்ல, குணம்தான் வாழ்க்கையில லட்சியம், நீ எவ்வளவு பணத்தை இழந்தாலும் சத்தியத்தை தான் நீ பின்பற்றணும், அதனுடைய பலனை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் நாம் கூறினால் என்னிடத்துல சில பொருள்கள் போயிருக்கலாம், உலக வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் ஏழ்மையா இருந்திருக்கலாம், ஆனா எனக்குள்ள அடைஞ்ச ஒரு மகிழ்ச்சி இருக்கே அதை என்னால விளக்க முடியாது, எனக்கு பொறாமை இல்லை, ஆசை இல்லை, எனக்கு பயம் இல்லை, இப்படி எல்லாம் நான் போய் எனக்குள் நிகழ்ந்ததை வாய்விட்டு சொன்னால் வாழ்வெனக்கில்லைனா அதை யாருமே எனக்கு புரிந்து கொள்ள மாட்டார்கள், அதனுடைய மகத்துவத்தை உலகம் புரிந்து கொள்ளாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதை நான் வாய்விட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப 2வது வரியில் என்ன சொல்றார், எனக்குள் அடைந்த மாற்றத்தை பக்குவத்தை நான் அடைந்த அறிவை மனநிலையை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் வாழ்வெனக்கில்லைன்னா யார் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள், இந்த மேன்மையான நிலை மிக கீழ்மையாக பொருள்படுத்தப்படும். பரபிரம்மங்கிறது என்ன அழகான வார்த்தை, அதை திட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, பரபிரம்ம மாதிரி சும்மா உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லுவார்கள். அப்படி நமக்கு வந்த பக்குவத்தை நம்ம வெளியே சொன்னோம்னா அதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஆகவே நான் இதை வெளியே சொல்ல மாட்டேன். அதான் 2வது வரியினுடைய சாரம். இப்ப 1வது வரி என்ன, மரபை கெடுத்தனன் கெட்டேன், என்னுடைய சம்சாரியாக துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஒரு பழக்கத்தை வழக்கத்தை கெடுத்தான், துயரப்படுறதிலிருந்து நான் கெட்டு விட்டேன். அத வேறொருத்தர் ரொம்ப அழகா சொல்றார், உன்னுடைய மனம் பக்குவமானதற்கு என்ன அறிகுறி என்றால், ஒரு நல்ல சிந்தனையாளர் இவ்விதம் சொல்றார், உனக்கு வந்து மற்றவர்களுடைய செயலை இன்டர்பிரட் பண்றதுன்னு சொல்றது, ஏன் இப்படி செஞ்சான் அப்படிங்கறதுல ஆசை குறைந்து விடும், மற்றவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கிற பேச்சுல விருப்பம் குறைந்து விடும், ஊர் நாயம் பேசுறதுல ஊர்வம்பு பேசுறதுல எல்லாம் விருப்பம் குறைந்து விடும், லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இன்டர்பிரேஷன் சொல்ற. அதாவது மற்றவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்,
அவங்க செய்யறனுடைய உள்நோக்கு என்ன, இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுல இன்ட்ரெஸ்ட் போயிடும், கோபப்படுறதுல விருப்பம் போயிரும், பொறாமப்படுறதுல விருப்பம் போயிரும். இதெல்லாம் என்னன்னா

0: தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தேவார பாடல் பெற்ற கொங்கு ஏழு திருத்தலங்களின் திருப்பதிகங்கள்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: இந்த காளியினுடைய சொரூபம் போல விகாரமா இருக்கும். அப்போ காளி வடிவம் எடுத்து அம்பையை காட்டுவதா என்ன செய்யுதா, அசுரனை வளைப்பதற்காக மட்டும் அல்ல, கோபமா எடுத்தா நீ கூட இப்படிதான் இருப்ப அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்காக சுவாமி அப்படி இருக்குவோம். சார் எனக்கு ரொம்ப பொருளமா இருக்கு சார், அம்பாவை பார்க்கவே பயமா இருக்கு. அம்பாட சிலையா வடிவத்துல போட்டோல பார்க்கவே பயமா இருக்கு. நீ தத்துவமா சில நாள் அப்படி நிக்கிறியே, நான் என்ன பண்றது? நம்ம கோபம் உள்ள வந்துருச்சுன்னா வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது. வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்றது தெரியாம கடற்கரை கூட்டிடுவோம். அதனாலதான் பேசுகின்ற வரையிலும் அந்த வார்த்தைக்கு நாம எஜமானவர்கள். பேசிட்டோம் வைங்க, நாம பேசின வார்த்தை நமக்கு எஜமானம் ஆயிடுது. அடிக்கடி சொல்வார், எச்சில் இருந்த எச்சில் நிறைந்த வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சொல்ல எச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எச்சல் கோழை சளி நிரம்பி இருக்கக்கூடிய இந்த வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சொற்கள் அவை இல்லாமல் பார்க்கணும். நீ உயர்ந்து அது மட்டும் கவனமா இல்லை, வார்த்தைகள்ல எச்சல் நிரம்பவே கூடாது. அப்படி பேசிடுவாங்க, அப்படி பேசினதுக்கு அப்புறம் ஏன்டா இதை போய் பேசினோம் அப்படின்னு அப்புறமா வருவாங்க. அப்படி வருத்தமே பண்ணக்கூடாது. பேசியாச்சா, என்ன தெரியாம பேசிட்டேன், சரியோ கவரம் நீ பார்த்து சரி பண்ணிடு அப்படின்னு அவர் சரி பண்ணு. பேசுவதற்கு முன்பாகவும் வணங்கி உட்காரணும், பேசுறதுக்கு அப்புறமும் வணங்கி அவர்கிட்ட கொடுத்துடணும். அதை பண்ணிட்டோம்னா ஜீவ உயர்வு வந்துடும். இந்த காணியை குணம் செய் கூட்டுடையோன் அள்ளக்கார் ஆமை அகடுவான் மதியம். ஆமை போன்ற வயிறு ஏக்க முள் தாழைகள் ஆனை, தாழை மகளெல்லாம் யானையின் தங்கம் போல இருக்கான். வெள்ளை கொம்பு எனும் விரிபொழில் வீழி விடலையான் என வினை கருமை. திருவிழி விடலையான்னு சொன்னாலே நம்முடைய பாபம்லாம் நீங்கிடுவோம். திருவிழி விடலைன்னு சொன்ன மாற்றத்துல பாபம் நீங்குவோம் அப்படின்னா இதை விட நம்ம என்ன சிறப்பு? திருவிழி விடலைன்னு சொல்லுவோமே, சொல்லுவோமே, சொல்றதுல என்ன இருக்கு? திருவிழி விடலை அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? வேற ஒரு வார்த்தை இல்லை, எதுவும் காசு போன செலவு இல்லை. திருவிழி விடலை அப்படின்னு சொன்னா செஞ்ச பாபம் தீரும். நிறைய கஷ்டம் வரும்போது திருவிழி விடலை அப்படின்னு நினைச்சுக்கிறதுல என்ன இருக்கு? அருள் நீங்க சுந்தர குற்றம் உடனாய அருள் நீங்க வீடு அழகாக சொல்றதே என்ன தவறு இருக்கு? நான் இதை படிச்ச உடனே நான் தான் நினைச்சேன், இனிமே திருமணத்துக்கு எங்கேயாவது போனோம்னா வாழ்க்கும் போது அருள் நீங்க சுந்தர குற்றாம்பிகை உடனாய அருள் நீங்க வீடு அழகாக மனசுக்குள்ள தியானிச்சுட்டு அந்த தம்பதிகளை வாழ்ந்துட்டு வருவோம், நல்லா இருக்குமே. இனிமேல் வரக்கூடிய தம்பதிகள் நல்லா செழிப்பா இருந்தாலே இந்த தேசம் நல்லா இருக்கும். இருக்கிறது ஒண்ணு ரெண்டு இருக்கும் இந்த மாதிரி ஆச்சுருச்சு. இனிமேல் வரக்கூடிய தம்பதிகள் அழகாக இருந்தாலே நம்ம இந்த தேசம் நல்லா இருக்கும். இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். அதை பேணி பாதுகாக்கணும். அதை பேணி பாதுகாக்கிறதுக்கான பொறுமை அடுத்த தலைமுறைகளுக்கு வேண்டும். அதை பேணி பாதுகாக்கிறதுக்கான பொறுமை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வேணும். அது வீட்டில் பெண்ணை வச்சிருந்தாலும் சரி, பிள்ளைய வச்சிருந்தாலும் சரி, இதை சொல்லி கொண்டு வளரும். அடுத்த தலைமுறையை பேணி காக்கக்கூடிய பொறுமை உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கு. இல்லை சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பையன் தான் அப்படின்னு இருக்காதீங்க. பையனுக்கு தான் ரொம்ப சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ ரொம்ப பொறுமையா இருந்தா, ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கு. பெண்ணுக்கு அதாவது பொறுமையா இரு, இல்லைன்னா அவர் பொறுமையா இருக்க பழகு. அது இந்த சுந்தர சாம்பிகை சொன்னாலும் அது கிடைக்கும். இசைந்த மாறு அடியால் இது தூவல் வானோ இழு சந்தனத்து இளம் கமல பசும்பன் வாசிகை மேற்பரப்பு வாய். அடியாரிடம் கூடிய மலர்களையும் ஏற்றுக்கொள்கிறார், தேவர்கள் கொடுக்கக்கூடிய மலர்களையும் ஏற்றுக்கொள்கிறார், வாசனாதி திரவியங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். சாக்கிய நாயனார் போல யாராவது ஒருத்தர் கல்லால அடிச்சா அதையும் ஏத்துக்கிறான். இல்ல சார், சாக்கிய நாயனார் இருக்கட்டும், கண்ணப்ப நாயனார் போல யாராவது சிறப்பு காலோட மிதிச்சா அதையும் பரவாயில்ல ஏத்துக்கிறான். சுவாமி வந்து ரொம்ப இழிவந்த தன்மை. உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா அவன் இது வேணும் அது வேணும்னு கேட்கறதே கிடையாது. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சிவராத்திரி, சிவராத்திரி அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, சார் பாசி பயிர் பாயசம் வைக்கணுமாமே, சக்கரவழி கழுங்க வேக வச்சு வெள்ளம் போட்டு சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணணுமாமே. நான் சொன்னேன், பகல் பூரா பட்டி கிடப்பாங்க, அந்த ரணத்தை ஆற்றுவதற்கு இந்த பாசிப்பயிறு பாயசமும் அந்த வயிற்றை நிரப்புவதற்காக இந்த சக்கரவள்ளி கிழங்கும் வேக வச்சு கொடுக்கிறது மரபு. இன்னைக்கு யார் குழு பட்டினியில இருந்தாங்க, யார் குழு பட்டினியில இருக்கிறாங்க, இருக்கேன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு பட்டியாங்கன்னா ரொம்ப சுத்தம் அப்படின்றாங்க. அப்படி சொன்ன உடனேயே அது முழு விரதம் இல்லை. இப்ப நான் சொல்றேன்னு வைங்க, காலத்துல 4 மணிக்கு எழுந்துட்டேனா சொல்லாதீங்க. நான் சந்தியாவை பண்ணல, நேரம் ஆயிடுச்சு, நான் அப்படியே வந்துட்டேன். இன்னைக்கு சுவாமியை சிந்திக்கவே இல்லை, கடகடன்னு வாயில போட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நான் சுவாமியை சிந்திக்கல, எல்லாத்தையும் சொல்லலாம். இன்னைக்கு சுவாமியை நான் ஒரு 2 மணி நேரம் வந்தா திருப்பியமா தரிசனம் பண்ணேன், ஜெபம் பண்ணேன், அப்படின்னு சொல்லப்படுது. யாருக்கும் சொல்லப்படுது, ஏன்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து கோயில் போறேன் அப்படிங்கிறது.
2: போயிட்டேன்
1: பேசிட்டேன் கெட்டது பண்ண முடியாம போனா மகிழ்ச்சி, நல்லது பண்ண முடியாம போகக்கூடாது, நல்லது பண்ணணும். இசைந்த வாழ்வு அடியான் இந்த தூவல் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறான், வில்வத்தை போட்டாலும் ஏத்துக்கிறான், வில்வத்தை முள்ளோட போட்டாலும் ஏத்துக்கிறான், முள் இல்லாம போட்டாலும் ஏத்துக்கிறான். நம்மால் கலங்க கப்பும் கலையுமா ஒழிச்சு கொண்டு வந்து சிவராத்திரி சார் வில்வத்தை போட்டா சுவாமி ஒரு வில்வத்தை சாத்தினா அவ்வளவு செல்வம் கொடுத்துருவாராமே. வில்வமும் திருநீரும் செல்வம், சைவத்துல வில்வமும் திருநீரும் செல்வம். நீ யாராவது செல்வம் பண்ணா வில்வத்தை கொண்டு வந்தால் செல்வம் வந்துடும் வீட்டுக்கு. வில்வத்தை கொண்டு வந்து கோயிலில் கொடுத்தீங்கன்னா செல்வம் வந்துடும் வீட்டுக்கு. சொல்லியாச்சு, ஒரு வில்வம் அங்க கூட விடல. எல்லாம் கட்ட கட்ட கட்டாலும் கப்பு கலையுமா கட்சி கொண்டு வந்து சிவபெருமான் மட்டும் நெஜமான உருவத்தோட தலையோட இருந்தான்னு வச்சுக்கிறோம். அப்பா சுவாமி எனக்கு உள்ள புத்தரா போதும், உனக்கு நீ கேட்கிற அளவுக்கு செல்வத்தை கொடுத்துருந்தேன், இந்த வில்வ இலைய மட்டும் போடு, வில்வ கிளைய முதல்ல எடு. அவசரத்துல எத்தனை சுவாமி மேல போட வேண்டாம், பாதத்தில் போட்டு
2: பிரச்சனை இல்லை, ஏன்னா நாம படிக்கல. ரெண்டாவது வில்வத்தை பறிக்கிறதுக்கு முன்னால 108 முறை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வில்வத்தை எடுத்து இன்னொரு வில்வத்தை கீழே வச்சு நீங்க அதை குழச்சு போடலாம். 108 முறை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வில்வத்தை எடுத்து இன்னொரு வில்வத்தை கீழே வச்சு நீங்க அதை குழச்சு போடலாம். நூத்தி எட்டு முறை போடணும்னு வச்சு வாங்க, சார் அதுக்குள்ள கட்டியே முடிச்சிருவேன் சார் அப்படின்னா அது பலன் அவ்வளவுதான். சிவராத்திரி அன்னைக்கு நடந்த நிகழ்வு சொல்றேன். ஏன்னா அடியான் இந்த தூவல் இருக்கக்கூடியவன் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு அம்மா இதே மாதிரி கட்டினாங்க. கட்டி 4 மணிக்கு கட்ட ஆரம்பிச்சவங்க 6 மணிக்கு கட்டி இவ்வளவு பெருசுதான் வில்வம் கட்டியிருக்காங்க. ஒரு முழம் கூட வந்தா 6 முழம் கட்டியிருக்காங்க.
1: சிவராத்திரி அன்னைக்கு சுவாமி நந்தி இருக்கிற இடத்துல சுவாமி வில்வத்தால் அமைஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம்.
2: சில்லாத பாத்தீங்கன்னா நந்தி இருக்கிற இடத்துல இருந்து சுவாமி போற வழியெல்லாம் விழுந்தோம் அப்படின்னு கிடக்கும், அவ்வளோ கொட்டி கிடக்கும்.
1: இவ்வளோ கொட்டி இருக்கிற இடத்துல இந்த அறமுள்ள விழுந்தோத்தை எடுத்துட்டு போய் சுவாமிக்கு நான் சாப்பிடணும்னு இந்த அம்மா ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த அம்மா நான் இருக்கிற வரிசையில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க,
2: சார் ஒவ்வொரு திருத்தவத்தையும் 108 முறை ஓன வச்சு வாயாக சொல்லி பதிச்சிருக்கேன்.
1: எங்கள் வீட்டில் கடந்த வருஷத்துலேருந்து நானே தண்ணியை விட்டு வளர்த்த வில்வ மரம் இது. நானே ஏற்கனவே கூடாது என்று வைத்திருந்தார்கள், தண்ணீர் விட்டு வளர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திருத்தலத்தை பறிக்கின்ற போதும் 108 முறை ஓன வச்சு வாயை சொல்லி சொல்லி பதிச்சிருக்கேன். கட்டும் போதும் 108 முறை ஓன வச்சு வாயை ஓன வச்சு வாயா சொல்லி கட்டியிருக்கேன். ஆனா அரை மடம் தான் முடிஞ்சிருக்கு, இதை சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொல்லி நீங்களே கொண்டு போய் கொடுங்க, இவ்வளவு சத்தையா பண்ணியிருந்தீங்க, நீங்களே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. இந்த மாமா வந்து சிவாச்சாரியர் வந்து நிரம்ப பேர் நிறைய கொடுக்குறாங்க, மாலை கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, கடை கடை கடைன்னு வாங்கிட்டு அதோட இந்த அம்மா கொடுத்த வில்வமும் பிரயாணிக்கும். இப்போ இதோட பிரயாணத்தை நான் எங்கேருந்து சொல்றேன்னா, நந்திய பெருமான் பேர் சொல்றேன். நந்திய பெருமான்கிட்ட உள்ள போறோம், இந்த வில்வம் அரமழம் வில்வம் எல்லாம் பெரிய பெரிய மாலை, வில்வ மாலை, மல்லிகைப்பூ மாலை எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. அதுல இந்த சின்னது, ரொம்ப சின்னது, அரமழம் எங்க இருக்கும், ஆனா இதுவும் அதோட சேர்ந்து பயணிக்கிறது. எனக்கு இந்த பெரிய மாலையிலெல்லாம் கவனம் செலுத்துகின்றவர்கள் இந்த சின்ன வில்வத்தை விட்டுடுவாங்க, அது எப்படி தான் கீழே விட்டுதும்.
2: நம்ம இதை சிவாச்சாரியாக சொல்லணும்,
1: மாமா கீழே வில்வம் விழுந்துட்டு பாருங்க, அதை கொஞ்சம் சுவாமிகிட்ட பயன் போட்டு சொல்லணும். நான் இப்படி அந்த வில்வத்தையே பார்த்துருக்கேன், சிவனை கூட விட்டாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி இந்த அம்மா வில்வத்தை கொடுத்துருக்காங்க. இந்த வில்வம் என்ன, இதோட டிராவல் என்ன, அதை பார்க்கணும் அப்படியே வில்வத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த சிவாச்சாரியர் அப்படி கையில் எல்லா மாலையும் எடுத்துட்டு போறாரு, எடுத்துட்டு போய் ஒவ்வொரு மாலையா அப்படி சுவாமி கிட்ட அப்படி எடுத்து போடவர் அந்த வில்வ மாலை என்னாச்சுன்னா கீழே விழுந்து நேரா லிங்கத்தினுடைய தலையில் விழுது, நேரா லிங்கத்தினுடைய தலையில் விழுந்து அப்படி பச்சா கூட அவ்வளோ அழகா விழாதுங்க, அது அவ்வளோ அழகா விழுது. அந்த விபூதி பட்டைக்கும் மேல அழகா அது வந்து விழுந்த உடனே அவர் அதை மட்டும் தொடவே இல்லை, மாலையெல்லாம் மேல மேல மேல மேல சாத்தினார், அது அப்படியே இருந்தது. நீங்க எந்த சிவ வடிவத்திலேயும் ஏதாவது பூ சிறப்பா சாத்தினீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது அடுத்த ஒரு தீபாவளி காட்டும் போது சிவா அடுத்த சிவாச்சாரியா எடுத்து விடுவாங்க. சரி அப்படி ஆகலான்னு பார்ப்போம். இந்த விபூ இப்போ விபூதி பட்டைக்கு மேல இருக்கு, பார்த்துட்டே இருக்கேன். எதனா ஆகுதுன்னா அது இரண்டாவது காலம் 12 நடக்கும் சத்தியம் அடிக்கிறது இல்லை, ரெண்டாவது காலம் எல்லா பூக்களையும் எடுத்து எடுத்து கொடுத்துறாங்க. அந்த விபூதி பட்டைக்கிட்ட இந்த விபத்தை யாருமே கண்டிப்பா நான் நினைச்சேன், சரி யாரு கண்ட படல போல இருக்கு, நம்ம கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு. மாமா அந்த விபூதி பட்டைக்கிட்ட கொஞ்சம் விரும்ப இருக்காது தரையா அப்படின்னு இல்ல, அது அழகா இருக்கு அதனால வச்சுட்டேன் அப்படின்னு. எத்தையோ விரும்ப இருக்கு, அது ஆனா அழகா இருக்கு அதனால வச்சுட்டேன். சரி வச்சாச்சு. ரெண்டாவது காலம்

கடைக்கிறதா நமக்கு அவர் எப்படி கிடைக்கும் யோசிப்பாரு. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லி ஒரு அம்மா அறமுள்ள விருப்பத்தை சுவாமி தன்னோட விபூதி பட்டையில் அணிஞ்சிட்டு அடுத்த காலத்துக்கும் எடுக்க முடியாம சிக்க வச்சிருக்காங்க. அப்ப இந்த பிறவியிலேயே நம்முடைய துன்பம் தீர்ந்தது. இசைந்தவாக அடியாரில் ரூபதுவான் ஒரு இடு சந்தனத்து இளம் கவல பசும் பொன் வாசிகை மேற்பரப்புவாய் கரப்பாய். அன்பில்லாதவர்களுக்கு இறைவன் மறைஞ்சிடுவானா? கரப்பாய் பக்தி செய்யாதவர் பக்கம் பக்கங்கிற ஓட கொண்டிருக்காங்க. அது ஈற்று போலி அன்பு பக்தி செய்யாதவர்கள் பக்கம் கறந்து விடுவான் மறைஞ்சிடுவான். சுவாமி எனக்கு மட்டும் சுவாமி தெரியவே இல்லையே, எனக்கு மட்டும் சுவாமி தெரியவே இல்லையா, பக்தி செய்யல அதனால தெரியாது. பக்தி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு, 12வது அத்தியாயம். அது ஒரே ஒரு வார்த்தை, நீ என்ன வேணாம் பண்ணு, ஸ்ரத்தையா பண்ணு, என்ன வேணாம் பண்ணு. சுவாமியை கல்லால வேணா அடிக்கலாம், சாத்திய நாயனார் மாதிரி, ஆனா ஸ்ரத்தையா அடிக்கணும். வில்வ தொடுக்கிறியா ஸ்ரத்தையா தொடுக்கணும், பூ தொடுக்கிறியா ஸ்ரத்தையா தொடுக்கணும், பெருக்கி மெழுகி கோலம் போடுறியா ஸ்ரத்தையா பண்ணணும். எரியா அதுதான் பேர் எழுதிலா மூதாத இருக்கு நம்ம குழுக்கூடிய இடிக்கு பேர் எழுதிமா வட முடியல சுவாகம்னு பேர். அது என்ன சுவாகம்னு தெரியுமா, ஸ்ரத்தையா செய்யணுங்கிறதுக்காக அதுக்கு பேர் சுவாகம்னு பேர். நம்மால அசிரத்தையா பண்ணிட்டு நீ சுவாகம் பண்ண உடம்பே முடியலம்மா அப்படி சொல்லவே கூடாது. சொன்னா நம்மளை வளர்த்த அப்பா அம்மாவுக்கு நம்ம துரோகம் பண்றோம்னு அர்த்தம். அப்படி பண்ணவே கூடாது, ஸ்ரத்தையா தான் பண்ணணும். மூதாதையர்கள் நம்முடைய இல்லத்துக்கு வருகிறார்கள்னு சொன்னா அவ்வளோ சிறப்பு. வந்து பார்த்து எதுமா சொல்லிட்டு போவாங்க, நீ இந்த கஷ்டம்லாம் பண்றியா, அடுத்த வாட்டி நான் வச்சு ஒரு அந்த கஷ்டம் தான் இருக்காது அப்படின்னு வாழ்த்துட்டு போவாங்க. போல நம்ம ஒரு இல்லத்துக்கு போறோம், இந்த வாட்டி நீ கஷ்டப்பட்டு அடுத்த வாட்டி இதை விட நல்லா கஷ்டப்படுது அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவோம். நமக்கு பிடிக்காத ஒருத்தருடைய இல்லத்துக்கே போனாலும் என்ன சொல்லிட்டு வருவோம், இந்த கஷ்டம் தான் இல்லாமல் நீ சௌக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே வருவோம். அப்ப நம்முடைய மூதாதையர்கள் நம்மை வாழ்க்காம வச்சிருந்தாங்க. அது பக்தி யோகத்துல ரொம்ப சிறப்பு, அது ஸ்ரத்தையதான் சுவாமி அது சிறப்பா பேசுவார். அந்த திருமாலையை கட்டிய முன்னேடி விமானமுடைய திருக்கோயில் மனதை பற்றி நினைக்கின்ற போது ஸ்ரத்தை தான் ரொம்ப முக்கியம். நீங்க சுவாமியை பார்க்கும்போது பக்கத்துல யார் வந்து என்ன கேட்டாலும் தெரியக்கூடாது, அப்படியே சுவாமி மட்டுமே கண்ணுக்கு தெரியும். தெரிஞ்சா நீங்க ஸ்ரத்தையா இருக்கீங்கன்னு பொருள். கோயில் மணிவாசை கேட்டுக்கிற போது பாத்தீங்கன்னா இந்த மணி நின்றுடுச்சு, இந்த மணி நின்றுடுச்சு. உங்களுக்கு வெக்கமா சொல்றேன், இந்த பெரிய மணி மோசி நின்னாச்சு. அந்த ஸ்ரத்தை குறைவா இருந்ததுன்னா என்ன ஆகும், உடனே நம்ம பேச ஆரம்பிச்சுருவோம். ஆனா உள்ள மணி மோசி தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பெரிய மணி திரும்ப ஓசை ஆரம்பிச்சது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதை கவனிச்சிருக்கீங்கன்னா தெரியும், அதுதான் ஸ்ரத்தை. ஸ்ரத்தை இதே வைக்கக்கூடாது, இந்த பெரிய மணி மோசையில இல்ல ஸ்ரத்தை, சுவாமி கிட்ட இருக்கு சிந்தை. அப்போ அந்த மணி மோசை முடிந்ததாங்கிறதான் எவ்வளவு சிந்தை. உலக பொருள்கள் இப்படி வெளியில மாயை காட்டும், சில நேரம் நிற்கும், சில நேரம் தொடரும், சில நேரம் பெருசா சப்தம் எழுப்போம். ஆனா இறைவனிடத்திலிருந்து அந்த மணி ஓசை தான், இறைவனிடத்திலிருந்து சிவாச்சாரியார் கையில் இருக்கக்கூடிய மணி ஓசை. அந்த மணி ஓசையினுடைய சப்தத்துல நீங்க லயிச்சிட்டீங்கன்னு சொன்னா சுவாமி கிட்ட நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு பேர் தான் சிறத்தை. அந்த பக்தி இல்லாதவர்கள் பக்கம் மறைஞ்சுவாங்க சுவாமி, அவங்களுக்கு தெரியவே மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு சுவாமியே தெரியல எம்பி எம்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னால் இருக்கிற ஆள வேற ஒரு அழுத்து அழுத்தி எழுப்பி பார்ப்பாங்க. அதுல எங்கேயாவது கசகச பிசைனாலும் பிசைக்கு அப்படிதான் பண்ணவே கூடாது. ஸ்ரத்தையா இருக்கணும். அப்படி ஸ்ரத்தையா பூஜை பண்ணவர் ஒரு வாயா இருக்கு நம்ம ஊருக்காரு. அவருக்கு முன்னால உட்கார்ந்தே நமக்கு ஸ்ரத்தை வரலைன்னா நமக்கு வேற எங்க போய் ஸ்ரத்தா வரும். மனக்கோயில மனத்துல பூஜை பண்ணவர், பூசலா மனத்துல கோயில் கட்டி வழிபாடு செய்தவர், இவர் மனத்தாலே பூசை செய்து வழிபாடு செய்தவர் அவர் நம்ம ஊருக்காரு. அவரு முன்னால உட்கார்ந்தே நமக்கு ஸ்ரத்தை வரலைன்னா நம்ம எங்க போய் ஸ்ரத்தையை கொண்டு. இந்த பக்தி செய்யாதவர் பக்கம் அசும்பாய் கழனி அலர் கயன் முதலோடு அடுத்து அறிந்து எடுத்தாவான் சுமை விசும்பு தூப்பன போல் இந்திய பொருளி மடலையான் என வினைகளுமே. நெல்ல அடிச்சு தூக்குறாங்களா, அது வானத்திலிருந்து மழை பொழிவது போல பொழிகிறதா, அப்படி நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடுமா. அது அந்த தூய் மடல் சொன்னா நம்முடைய வினைகள் நீங்கும் என சொல்லி ரெண்டு பாட்டுக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கேன். அந்த அன்பர் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டு பாடலுக்கான விளக்கம் தான் சொல்லியிருக்கோம். இது மொத்தம் 11 பாடல். 11வது பாட்டை சொல்லி நிறைவு செஞ்சிடுறேன். வாய்ந்த பாமாலை வாய் அபில் பாலை வானவர் வழிபடுவாரே. இந்த 10 பாடலையும் யார் சொல்றாங்களோ அவர்களை தேவர்கள் வழிபடுவார்கள். தேவர்கள் யார் வழிபடுறாங்க, சிவபெருமானை வழிபடுறாங்க. இந்த பதிகத்தை படிச்சா நம்மை தேவர்கள் வழிபடுவார்கள் என்ன அர்த்தம், நாம சிவ தன்மையோடு ஆகிவிடுவோம் என்று பொருள். நாமே

0: சிவமாயிட்டோம்னு வைங்க, நம்ம கிட்ட அன்பு நிறைஞ்சிருச்சுன்னு பொருள், அருள் நிறைஞ்சிருக்கு பொருள். இதை விட ஒரு சிறப்பு வேணுமா நமக்கு? இதுக்கப்புறம் பாவம் எப்படி நம்மை தொடரும்? பாவமே பற்றால் நிச்சயமா புண்ணியம் தான் என்பதை சொல்லி இது காரணம் செல்விடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வால் நிறைந்திருக்க அருள்மிகு சுந்தர பிதாம்பரி முதனாய அருள்மிகு வீடு கடக திருவுருள் செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி உங்கள் இல்லத்துல மங்களமான செயல்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு அருள்மிகு சுந்தர பிதாம்பரி முதனாய அருள்மிகு வீடு கடக திருவுருள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனையாக வைத்து இந்த சொற்பொழிவை செல்விடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வால் நிறைந்திருக்க இறைவன் திருவுருள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி மேலுண்டு மொழிகின்ற
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமஸ்சிவா.

0: இதுவே அந்த ததிசி முனிவர் விழுங்கின அந்த வெப்பன்ஸ் எல்லாம் என்னாச்சு தெரியுமா, அவருடைய முதுகெலும்போட ஒன்னாயிடுச்சு. குள்ள எல்லாம் போய் அடங்கி உட்கார்ந்துடுச்சாமா. மகாவிஷ்ணு தேவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ஞாபகப்படுத்துறாரு, நம்ம எல்லாம் அமிர்தம் கடைய போகும்போது உங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ததிசி முனிவர்கிட்ட தானே கொடுத்துட்டு போனீங்க, அவருடைய முதுகெலும்புல அது எல்லாம் ஒன்னாயிடுச்சு, அவர்கிட்ட அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கு, நீங்க எல்லாரும் போய் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த வெப்பன்ஸ் எல்லாம் ரொம்ப விசேஷமான வெப்பன்ஸ், அவருடைய முதுகெலும்புல அது போய் ஒன்னாயிடுச்சு. இப்ப அத எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும், அவர்கிட்ட போய் கேட்கணும், அவரு அவருடைய உயிரை தியாகம் பண்ணாதான் அவருடைய முதுகெலும்ப இவங்க பிரிச்சு எடுக்க முடியும், அப்போதான் அவங்களுக்கு இந்த வெப்பன்ஸ் கிடைக்கும். அதனால எல்லாரும் ரொம்ப தயங்கி தயங்கி ததிசி முனிவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் முனிவரே, இந்த மாதிரி எங்களுக்கு விருத்துராசுரனை வெல்றதுக்காக வெப்பன்ஸ் வேணும், எங்களுடைய ஆயுதங்களை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ததிசி முனிவருக்கு தெரியும் இவங்களுக்கு தன் முதுகெலும்புலதான் அந்த ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றது தெரியும், அப்படின்றது ததிசி முனிவருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்றாரு, நானே ரொம்ப அதை வச்சுட்டு எப்ப நீங்கெல்லாம் வந்து கேப்பீங்கன்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப நீங்க வந்து கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் என்னுடைய உயிரை துறக்கிறதுக்கு தயார், நீங்க என்னுடைய முதுகெலும்புல இருந்து உங்க ஆயுதங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரு அதே மாதிரி தன்னுடைய தவ வலிமையினால அவருடைய இறுதிய அவரே முடிவு பண்ணி சிவலோகத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. இப்ப இருக்கிறது ததிசி முனிவருடைய உடல் மட்டும்தான், அந்த உடல்ல இருந்து அந்த அவருடைய முதுகெலும்ப தனியா எடுக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்பைனை வந்து ஸ்பைன் முதுகெலும்ப வந்து சாதாரணமா முதுகெலும்பு ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா இவரு முனி சிரேஷ்டர், அதுவும் ஆயுதங்கள் எல்லாம் அந்த முதுகுல போய் இருக்கு, அந்த முதுகு எலும்புல போய் இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு விசேஷமான பெயர், தனியான ஒரு காரண பெயர் வருது, அது பேர் என்ன, வீணாதண்டம். அவருடைய முதுகெலும்புக்கு பெயர் வீணாதண்டம்னு ஆகிடுச்சு. இப்ப அந்த வீணாதண்டத்தை அவருடைய உடல்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. அந்த வீணாதண்டத்துக்குள்ளதானே இப்ப எல்லா ஆயுதங்களும் இருக்கு, அது எல்லாம் ஒன்னோட ஒன்னா ஆயிடுச்சு. இப்ப எப்படி நம்ம வந்து அம்மா கிட்ட வந்து நிறைய ஜுவல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்க அம்மா கிட்ட கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதையெல்லாம் வந்து இப்போதைக்கு அம்மா போட போறது இல்ல, அதனால கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட பத்திரமா குடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு, ஐயோ 12 ஜிமிக்கி, 32 மோதிரம், 4 வளையல், 4 காசு மாலை, இதையெல்லாம் நம்ம தனித்தனியா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சு, அவருக்கு அந்த கோல்டு சேஃபா இருக்கணும் அவ்வளவுதான். அவர் என்ன பண்றாரு, அதையெல்லாம் ஒன்னா உருக்கி மெல்ட் ஆக்கி ஒரு ரவுண்டு பால் ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அத ரவுண்டு பால் ஆக்கிட்டு அது என்ன ஆகும், உங்க அம்மா கொடுத்த அந்த ஜுவல்ஸோட வெயிட் அப்படியே இருக்கும், ஆனா அதனுடைய ஃபார்ம் இழந்துரும் இல்லையா, அந்த மோதிரமோ வளையலோ அந்த ஃபார்ம் வந்து இழந்துரும். அது மாதிரிதான் இவர் கொடுத்த ஆயுதங்களுடைய பவர் எல்லாம் அந்த வீணாதண்டத்துல இருக்கே தவிர்த்து தனித்தனி ஆயுதங்களா பழைய மாதிரி பிரிச்செடுக்க முடியல. அதனால இந்திரன் விஸ்வகர்மா அப்படிங்கிற தேவ சிற்பி அவரை வந்து கூப்பிடுறாங்க. விஸ்வகர்மா கிட்ட அந்த வீணாதண்டத்தை கொடுத்து அதை வச்சு ஒரே ஒரு வெப்பன், நிறைய வெப்பன்ஸோட பவர் அந்த வீணாதண்டத்துல இருக்கு, ஆனா ஒரே ஒரு வெப்பன் ஒரு கூர்மையான வெப்பன், அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஸ்வகர்மாவுக்கும் விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் புரியுது. விருத்ராசுரனை அழி நம்ம இதிலிருந்து ஒரு நல்ல ஆயுதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூர்மையான ஆயுதத்தை செஞ்சு கொடுக்குறாரு. அதுதான் வஜ்ராயுதம். அதை எடுத்துக்கிட்டு இந்திரன் தன்னுடைய யானை ஐராவதத்தின் மேலே ஏறி விருத்ராசுரனை எதிர்த்து போராட கிளம்பினாரு. அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு இந்திரன் அவருடைய வெள்ளை யானை ஐராவதத்தின் மேலே ஏறி விருத்ராசனை எடுத்து போரிட்டு ஜெயிச்சிருவாங்க. இந்த வாட்டி யாரு ஜெயிக்கிறா? இந்திரன் ஜெயிக்கிறாரு. விருத்ராசுரன் தோத்து போயிடுறான். தோத்து போன விருத்ராசுரன் கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டானாமா. தேவர்கள் பிரம்மா கிட்ட போய் சொல்றாங்க. அவர் அகத்தியரை பார்த்து சொல்றாரு, விருத்ராசுரன் வந்து தோத்து போயிட்டானே தவிர்த்து இறந்து போகல, அது அவருடைய சம்ஹாரம், விருத்ராசுரனுடைய சம்ஹாரம் நடக்கல, தோத்து ஒளிஞ்சு ஓடி போயிட்டாரு. ஸோ திருப்பி இன்னொரு நாள் என்ன ஆகும், திருப்பி தன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் கேதர் பண்ணி இன்னொரு நாள் எதிர்த்து வந்து இந்திரனை போரிட்டு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு இடம் கொடுக்காம விருத்ராசுரனை அழிச்சாகணும் இல்லையா. அதனால இந்த விருத்ராசுரனை கண்டுபிடிக்கணும். கடல் அவ்வளோ பெருசு, நம்ம பார்க்குற இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால்லாம் குட்டி. ஆக்சுவலி இந்திரர்கள் இந்திராதி தேவர்கள் பார்த்த அந்த கடல் வந்து ரொம்ப பெருசு, அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாத பெரும் கடல் அது. அந்த கடல்ல போய் விருத்ராசுரன் போய் ஒளிஞ்சுக்கணும், தேவர்கள்ட்ட இருந்து ஒளிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப பெரிய இடமா இருந்தா தானே ஒளிஞ்சுக்க முடியும், சேஃபா பத்திரமா இருக்கணும்னா. அந்த மாதிரி விருத்ராசுரன் போய் அங்க ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போ தேவர்கள் கண்டுபிடிக்க முடியல விருத்ராசுரனை. அவங்க நேரா போய் பிரம்மா கிட்ட முறையிடுறாங்க. அவரு அகத்தியரை போய் அகத்தியர்கிட்ட வேண்டிக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா, அகத்தியரால் வந்து அந்த சம் முழுவதையும் குடிக்கிற அளவுக்கு அகத்தியர்கிட்ட ஆற்றல் இருக்கு, அதனால அகத்திய முனிவர்கிட்ட போய் எல்லாரும் வேண்டி நிற்கிறாங்க. இந்த சமத்துல ரொம்ப பெருசா இருக்கு, எங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல விருத்ராசுரனை, என்ன பண்ணுங்க, இந்த இந்த நீரை ஃபுல்லா நீங்க குடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், கடல் தண்ணியா இருக்கிறதுனால எங்களால கண்டுபிடிக்க முடியல. முனிவரும் என்ன பண்றாரு, சரி ஒரு நல்ல காஸ், அதனால நம்ம இவங்களுக்கு குடிச்சு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கடலை முழுசாக குடிச்சிடுறாரு. அப்போது குடித்ததுக்கப்புறம் அந்த சமுத்திரம் வந்து எப்படி இருந்தது தெரியுமா, அதில் நிறைய மலை, புல், செடி, கரடு முரடா, பாறை, நீர்வாழ் பிராணிகள், இந்த ஓஷன் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நீர்வாழ் பிராணிகள் அப்பப்பா நிறைய இருந்ததாமா. அதில் ஒரு உயரமான மலை உச்சியில் விருத்ராசுரன் ஒளிஞ்சிட்டு தவம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கான். இந்திரன் வந்து அவனை போய் ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. அப்போ இந்திரன் போய் அவன் தலைய வெட்டிட்டான். இந்திரனோட போரிடுற அளவுக்கு விருத்ராசுரன் பவர்ஃபுல் இல்லையா. அவன் வெட்டினா என்ன ஆகுது, அவனோட உடம்பு வந்து பிசாசா மாறிடுது. கையில உலக்கையோட இந்திரன் அந்த பிசாசு விரட்டிக்கிட்டே வந்தது. பிசாசுகிட்ட இருந்து தப்பிக்க வேண்டியது இந்திரனோட பாடு. இந்திரன் என்ன பண்ணாரு, இந்த பிசாசுகிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னைத்தானே ரொம்ப சின்னதா சிறிய வடிவாக்கி இந்த தாமரை குளத்துல தாமரை பூ பார்த்துருப்பீங்கல்ல, தாமரை பூவுக்கு அடியில ஒரு தண்டு இருக்கும் இல்லையா, தாமரை தண்டு வந்து நீங்க நம்ம கடையில வைக்கிற தாமரை வந்து ஆக்சுவலி சின்ன தண்டோட கையில பிடிச்சுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி தாமரை தண்டு வந்து ஒரு ரொம்ப லாங் டியூபா இருக்கும். அந்த குளத்தினுடைய கிரவுண்ட் இருக்கு இல்லையா, கிரவுண்டில்தான் அந்த செடி தாமரை செடி வந்து வளரும். ரொம்ப லாங்கா இருக்கும் அந்த ஸ்டெம், தாமரை ரொம்ப லாங்கா இருந்து பூ எங்க பூக்கும், இலை பூவெல்லாம் எங்க இருக்கும்னா தண்ணிக்கு மேல வந்து தாமரை இலையும் தாமரை பூவும் அதனோட ரூட் எல்லாம் கீழே கிரவுண்டில் இருக்கும். அப்போ அந்த ஸ்டெம் வந்து அவ்வளோ நீட்டமாக இருக்கும், மீட்டர்ஸ் கணக்கில் நீட்டமாக இருக்கும். அந்த குளம் எவ்வளோ ஆழத்தில் இருக்கோ அவ்வளோ ஆழத்தில் அந்த அவ்வளோ நீளமாக அந்த ஸ்டெம் இருக்கும். இந்திரன் வந்து என்ன பண்ணுறாராமா, அந்த மாதிரி ஒரு தாமரை தண்டுக்கு உள்ளே போய் அந்த லாங்காக இருக்கிற டியூப் மாதிரி இருக்கிற அந்த ஒரு தண்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த பிசாசுகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒளிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு குரு பிரகஸ்பதிய இவ்வளவு பிரச்சனையும் எதனால வந்தது சொல்லுங்க? குரு பிரகஸ்பதிய அவமதிச்சதுனால அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இவ்வளவுத்துக்கும் காரணம். அன்னைக்கே வந்து இந்திர சபையில யாரு நடனம் ஆடினா என்ன, என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் போயிட்டு இருந்தா என்ன, உடனே எழுந்து குருவை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் எழுந்து வணங்கி இருந்தா பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? வந்திருக்காரு. குரு என்ன இருந்தாலும் தன் சீடர்களை மன்னிக்க கூடியவர் இல்லையா? பிரகஸ்பதிக்கு குரு பிரகஸ்பதிக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருது. இந்திரன் அந்த தாமரை தண்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ரியலைஸ் பண்றாரு நடந்தது ஒன்று ஒன்னா. யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு, யோசிச்சு பார்த்து சே இது அவ்வளவுக்கும் காரணம் அன்னைக்கு நம்ம தப்பு பண்ணதான், இனிமே நம்ம போயிட்டு நம்ம குருவை தேடி கண்டுபிடிக்க முடியாது. பட் நம்ம மனசுக்குள்ளேயே அவரை வந்து துதிச்சோம்னா அது வந்து குருவுக்கு தெரிய வரும், அவர் நம்மளை ஒரு வேளை மன்னிச்சா நமக்கு இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் மீண்டும் நம்மளால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, குரு கிட்ட குரு பிரகஸ்பதிய நினைச்சு தினமும் அவர் மனசுக்குள்ளேயே தியானித்து துதிக்க ஆரம்பிக்கிறாரு. குருவுக்கு நடந்ததெல்லாம் தெரியுது. அவரும் சே பாவம், அவன் வந்து பண்ண தப்ப வந்து நிஜமாவே ரியலைஸ் பண்ணிட்டான், போயிட்டு போறான், என்ன இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு நம்ம தான் மன்னிச்சாகணும், அதுதான் குருவனுடைய மேன்மை இல்லையா? எப்படி வந்து அம்மாவும் அப்பாவும் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துடுறாங்களோ மன்னிச்சிடுறாங்களோ, குருவும் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண தப்ப நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மன்னிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து மன்னிச்சிடுறாரு. மன்னிச்சு அவர் முன்னால வந்து காட்சி கொடுக்குறாரு. அவரை இந்திரனை வந்து கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்லி, சரி நடந்ததெல்லாம் நடக்கட்டும், நீ இப்போ உன்னோட இந்த நிலைமையிலிருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா சிவ வழிபாடு செய்யணும். நீ சிவ வழிபாடு செஞ்சானா இந்த பிசாசு உன்னை வந்து தொடர்றத, இந்த விருத்ராசுரன் பிசாசு அது வந்து உன்னை தொடர்றத வந்து நிறுத்திரும் அப்படின்னு சொல்றாரு. இந்திரனுக்கு அதை கேட்கவும் ஒரே சந்தோஷம். தாமரை தண்டுல இருந்து இந்திரன் வெளியில வராரு. தேவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு பூலோகத்துல காடு மலையெல்லாம் தேடி புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் நீராடி நிறைய சிவஸ்தலங்கள் எல்லாத்தையும் போய் தரிசிட்டு வராரு. அதான் தலங்கள்ல ரொம்ப விசேஷமான தலம் எதுவா இருக்கும்னா சுயம்புலிங்கமா இறைவன் எங்க எழுந்தருள் இருக்காரோ, எங்க வந்து அவர் சுயம்புலிங்கமா இருக்காரோ அந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி அவரு போயிட்டே இருக்காரு. ஆனாலும் அவரை வந்து அந்த விருத்ராசுரன் பிசாசு வந்து பின்னால வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி அவங்க வந்து பில்கிரிமேஜ் போயிட்டே இருக்காங்க, தலயாத்திரை போயிட்டே இருக்காங்க. போகையில ஒரு இடத்துல வந்து கடம்ப மரம், வில்வ மரம் நிறைய இருக்குது. நிறைய கடம்ப மரங்களும் வில்வ மரங்களும் நிறைய மண்டி கிடக்குற ஒரு காட்டுக்கு வராரு. அங்க வந்ததும் இந்த யூஸ்வலா இவர் வந்து காடு மலையெல்லாம் ஏறி வரும்போது சிங்கம் புலி கரடி இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா வேட்டையாடிக்கிட்டே வருவாராம். ஆனா இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வரவும் அவருக்கு வந்து சே சிங்கம் புலியெல்லாம் அதது பாட்டுக்கு இருக்கு, நம்ம ஏன் அதை போய் வேட்டையாடணும் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நல்ல எண்ணங்கள் அவருக்கு வர ஆரம்பிக்குது. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த இடத்துக்கு அவர் வந்ததும் அது வரைக்கும் அவரை விடாம துரத்திக்கிட்டு வந்த அந்த விருத்ராசுரனுடைய பிசாசு அந்த பிளேஸுக்குள்ள வந்ததும் இந்திரன் வந்ததும் தொடர முடியாம அப்படியே போயிடுச்சு. இந்திரனுடைய பிசாசு இப்ப கண்ணுக்கே தெரியல. அந்த விருத்ராசுரனுடைய பிசாசுக்கு ஒரே சந்தோஷம், என்ன இது, நம்மளை வந்து தூக்கத்துல கூட நிழல மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருந்த இந்த பேய காணமே, நம்மளுக்கும் மனசுக்குள்ள என்னமோ விசேஷமா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அப்போ அங்க தேவர்கள் வந்து அங்க ஒரு சிவலிங்கத்தையும் குளத்தையும் இருக்கிறத பாக்குறாங்க. இந்திரன் வந்து அவருடைய குருவை வணங்கி கேட்குறான், குருவே இனிமேல் நான் என்ன செய்யணும், இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கே, இனிமேல் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அதுக்கு குரு வந்து, முதல்ல இந்த புண்ணிய தீர்த்தத்தில் வந்து நீராடு, காற்றுலேயும் மழையிலையும் வெயிலையும் இருக்கிற இந்த சுந்தரலிங்கத்துக்கு முதல்ல ஒரு கோயில் கட்டி அழகான விமானம் ஒன்று வந்து அமைச்சு நீ வந்து உன்னோட வழிபாட்டை ஆரம்பி, அப்போதான் உன்னுடைய கொலைப்பழி வந்து நீங்கும். ஏன்னா இந்த மூர்த்தி கிட்டையும் இந்த தீர்த்தம் கிட்டையும் இந்த குளத்தில் இருக்கிற தீர்த்தத்துக்கிட்டையும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால, உன்னை விசேஷமாக இருக்கிறதுனால தான் உன்னை துரத்தி வந்த அந்த கொலைப்பையெல்லாம் காணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்களோட குளத்தில் நீராடி தேவேந்திரன் இந்திரலிங் அந்த லிங்கத்தை வந்து வழிபடுறாரு. பக்கத்தில் இருந்த அந்த மரத்தெல்லாம் வெட்டி நிலத்தை சமதளமாக்கி லிங்கத்தை வந்து தினமும் பூ போட்டு கிடைக்கிற பழங்களையும் உணவுப் பொருட்களையும் வச்சு லிங்கத்துக்கு வந்து நிவேதனம் செஞ்சு வழிபடுறாரு. அதுக்குள்ள பலவிதமான ஒரு சின்ன அவரால் முடிஞ்ச ஒரு அழகான கோயிலை வந்து கட்டிடுறாரு. சின்ன கோயிலில் நல்ல கோயிலை வந்து கட்டிடுறாரு. அதுக்கு மேலே வந்து ஒரு விமானம் வந்து அமைக்கிறாரு. இந்த கோயிலுக்கு மேலே ரூஃப் வேணும், அதை வந்து அமைக்கிறாரு. அது எப்படி இவங்களெல்லாம் இழைக்கப்பட்டு தேவர் அந்த விஸ்வகர்மா இருக்காரு இல்லையா, வஜ்ராயுதம் பண்ணி கொடுத்தாரு, ததிசி முனிவருடைய எலும்புல இருந்து வஜ்ராயுதம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா, அந்த விஸ்வகர்மா வந்து இந்த கோயிலுக்கான மேற்கூரை கட்டட வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அழகா விமானம் வச்சு நல்ல இதில் பிரதிஷ்ட பண்ணுறாங்க, நல்ல நேரம் பார்த்து பிரதிஷ்ட பண்ணுறாங்க. சுர் வந்து 5 பிரகாரம் வச்சு பல மண்டபங்கள்லாம் வச்சு அம்மன் கோயில் வச்சு கோபுரங்கள் அப்புறம் வந்து தேவதைகளோட விக்கிரகங்கள் சுற்றி வரும்போது விஷ்ணு இந்த மாதிரி துர்கை இந்த மாதிரி தேவதைகள்லாம் வைக்கணும் இல்லையா, அந்த தேவதைகளோட விக்கிரகங்கள்லாம் வச்சு கோயிலுக்கு வந்து கல் குளத்துக்கு படிக்கட்டு எல்லாம் வச்சு கட்டிடுறாங்க. இப்போ ஒரு வீடு கட்டவே எவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ இடத்தையும் கட்ட எவ்வளோ நாள் ஆகும், பூஜைக்கு பூ கொண்டு வர்றதுக்காக தேவர்களை வந்து இந்திரன் வந்து அனுப்புறாரு. தேவர்கள் வந்து பூ கிடைக்காம திண்டாடுறாங்க. அப்போ தேவேந்திரன் சொல்றான், சரி இந்த பூலோகத்துல இந்த வனத்துல தான் வந்து பூக்கள் கிடைக்கல, நீங்க வந்து நம்ம இந்திரலோகம் போங்க, மேல தேவலோகம் போங்க போயிட்டு. இந்திரன் படுற இந்த பாட பார்த்து இறைவன் வந்து என்ன பண்றாரு, அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு குளம் இருந்தது இல்லையா, அந்த குளத்துல வந்து விசேஷமா பொன் தாமரைகள் அப்படியே கோல்டன் கலர், லோட்டஸ்னால் யூஸ்வலாக என்ன கலரில் இருக்கும், ஒயிட் இருக்கும், அப்புறம் அந்த பர்பிள் ஒரு கலரில் இருக்கும் இல்லையா, ஆனால் இந்த லோட்டஸஸ் எல்லாம் அப்படியே கோல்டன் கலரில் இருந்ததாமா, பொற்றாமரைகள் அந்த மாதிரி பாடுபட்டு வணங்கணும்னு நினைக்கிறேன், அதனால் உனக்கு நான் ரொம்ப விசேஷமான ரொம்ப சந்தோஷமான ஒரு பூவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன் தாமரைகளை வந்து வர வைக்கிறாரு. அந்த பொற்றாமரைகளை பார்க்கவும் இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம், பூக்கள் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து வழிபடுறாரு. அந்த லோட்டஸஸ் அந்த குளத்துல வந்ததுனால தான் இன்னைக்கு கூட மதுரையில அந்த கோயில் குளம் வந்து என்ன சொல்லி கூப்பிடுறாங்க, பொற்றாமரை குளம். அப்போ ஒரு கோயில ஆகம விதிப்படி முறையா எல்லா சுத்த கட்டணும்னா இன்னுமே ரொம்ப நாள் ஆகும் இல்லையா, அது மாதிரி ரொம்ப காலமாயிட்டு இருக்கு. இந்திரன் பார்த்து பார்த்து ரொம்ப அழகா பொறுமையா கட்டிக்கிட்டு இருக்க இந்த சுலிங்கத்துக்கு வந்து, ஆனா விடாம அவரு பூஜைகள் வந்து விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போது பூக்கள் அந்த காலத்துல வந்து மதுரை இப்போ இருக்கிற மாதிரி நிறைய டிராஃபிக்கோட ஜே ஜேன்னு எங்க பார்த்தாலும் கடைகளும் வீடுகளும் மக்களுமா கூட்டமாலாம் இல்லை. மதுரை வந்து அந்த காலத்துல வந்து எப்படி இருந்ததுன்னா கடம்ப வனம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கடம்ப மரங்கள் நிறைய கடம்ப மரங்கள் இருந்தது, அப்புறம் வில்வ மரங்கள் நிறைய இருந்தது. இதெல்லாம் நிறைஞ்ச கடம்ப மரங்களும் வில்வ மரங்களும் நிறைந்த காடாதான் அந்த காலத்துல மதுரை என்பது இருந்திருக்குது. அதனால அந்த வனத்துல அது வந்து ஒரு காடு நல்ல வனமா இருந்திருக்கு. அந்த வனத்துல பூஜைக்கு ஏற்ற மலர்கள் வந்து கிடைக்கல. பூஜைக்குன்னு சில குறிப்பிட்ட மலர்கள் வைப்பாங்க, அந்த மலர்கள் வந்து கிடைக்காம அந்த வனம் முழுக்க தேடி தேடி பார்த்தோம். உங்களுக்கு தேவையான நல்ல மலர்கள் நிறைய கிடைக்கல. அப்போ இந்திரன் சொல்றாரு, நம்ம இந்த காட்டுக்குள்ள இருக்கோம், நமக்கு பூஜையை வந்து திருப்தியா செய்யறதுக்கு தேவையான சந்தனம், குங்குமம், மஞ்சள், இன்னும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே நமக்கு இங்க வந்து சரியா கிடைக்கல, எல்லாம் போய் தேவலோகத்துல போய் எடுத்துட்டு வாங்க, அங்கதான் நிறைய இருக்கு இல்லையா, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்க தேவர்களும் மலர்கள், சந்தனம், ஆபரணம், ஆடைகள் எல்லாம் கொண்டு வர்றதுக்காக தேவலோகத்துக்கு போறாங்க. ஆனா அது வரைக்கும் இங்க பூஜை பண்றதுக்கு மலராவது வேணும் இல்லையா, நிறைய பஞ்சாமிரதம், பஞ்சகவ்யம், நிறைய விசேஷமான வஸ்துக்களால பண்ண முடியல அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் மலராவது இட்டு பூஜை பண்ணணும் இல்லையா. அந்த மலர் கிடைக்காம தான் நம்ம கஷ்டப்படுறத பார்க்க பொறுக்க மாட்டாரே, நமக்கு என்ன வேணுமோ அவர் வந்து அதை நம்ம விருப்பப்பட்டு பூஜை செய்யணும், கோயிலுக்கு போகணும், அதுக்கான சந்தர்ப்பங்களை வந்து இறைவன் உடனே ஏற்படுத்தி கொடுத்துருவாராமா. கிடைக்காம இந்திரன் படுற அவதியை பார்த்து பெருமான் சிவபெருமான் வந்து மனம் நெருங்கி, குளம் இருந்தது இல்லையா, குளம் இருந்ததுன்னு நான் சொன்னேன்ல, அந்த குளத்துல வந்து விசேஷமான நறுமணமான ரொம்ப அழகான நிறத்துல தாமரை மலர்களை வந்து பூக்க செய்தாராம். அதுக்கு வந்து சடனா திரும்பி பார்க்கும்போது பொன் பொன் கலர்ல தாமரை மலர்கள், பொற்றாமரைகள், அப்படியே தங்கத்துல தாமரை பூத்த மாதிரி இருக்குது. அதை பார்க்கும் ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். போய் பறிச்சு பாக்குறாரு, அதையெல்லாம் தாமரை மலர்கள், நிஜமான தாமரை மலர்கள். மனம் வீசுது, ரொம்ப வாசனையா இருக்குது, மனம் வீசு மொய்க்கிற அளவுக்கு அதுல அவ்வளவு தேன் இருக்கு. இந்திரனுக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம், எங்கிருந்து இவ்வளவு தாமரை மலர்கள் நம்ம இவ்வளவு நாள் தேடி கிடைக்கல, திடீர்னு இந்த குளத்துல நம்ம தினம் பாக்குற இந்த குளத்துல திடீர்னு எப்படி இவ்வளவு தாமரை மலர்கள் வந்தது, ஆஹா இதெல்லாம் ஈசன் கருணைதான் அப்படின்னு நினைச்சு மனம் மகிழ்றாரு. அந்த குளத்துக்கு உடனே அது வரைக்கும் பேர் சூடாம பேர் சூட்டாமல் இருந்த அந்த குளத்துக்கு பொற்றாமரை குளம். ஏன்னா தாமரை வந்து என்ன கலர்ல இருக்கும், அந்த ஒரு பர்பிள் வயலட் கலர்ல இருக்கும். ஆனா இந்த குளத்துல பூத்த தாமரைகள் மட்டும், தாமரைகள் யூஸ்வலா ரெண்டு கலர்ல இருக்கும், ஒயிட் இருக்கும், இன்னொன்னு அந்த பர்பிள் வயலட் அந்த கலர்ல இருக்கும். கோல்டன் கலர் லோட்டஸஸ் நம்ம பார்த்துருக்கோமா, இங்க பிறந்ததுனால அந்த குளத்துக்கு பேர் பொற்றாமரை குளம். இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் கோயில்ல சொல்றாங்க. இதுக்கு நடுவுல தேவலோகத்திலிருந்து பூஜை சாமானோட தேவர்களும் வந்துட்டாங்க. ஆடல் பாடலோட மந்திரங்களோட கும்பாபிஷேகம் செஞ்சு பெரிய ஹோமம் எல்லாம் நடத்தி வாத்தியங்கள் முழங்க பெரிய பெரிய ஆண்டால நெய் ஒழுகிற சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை அந்த மாதிரி நைவேத்தியம் எல்லாம் படைச்சு பல முறை விழுந்து வணங்கி இந்திரன் செஞ்ச அந்த பெரிய பூஜையை கண்டு இறைவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு இந்திரனுக்கு வந்து இறைவன் காட்சி அளிக்கிறாரு. இந்திரன் வந்து அப்பா எவ்வளவெல்லாம் அல்லல் பட்டு போயிட்டாரு இல்லையா, ஒரு டீச்சரை வணங்காததனுடைய வந்து எவ்வளவு பெருசா நடந்திருக்குன்னு பாத்தீங்களா. நீங்களும் உங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸோ பிரின்சிபலோ யாரு வந்து உங்களை கடிஞ்சு பேசினாலும் இவங்களெல்லாம் இவங்க எல்லாம் வணங்கத்தக்கவர்கள், நமக்கு வந்து புத்தி புகட்டுற கல்வி புகட்டுற ஆசான், இவங்களெல்லாம் வந்து அவங்க கோபமா பேசினாலும் நம்ம நல்லதுக்கு தான் பேசுறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். அந்த ஒரு தப்பு இந்திரனுக்கு வந்து தோணுச்சாமா, ஒரு தப்பு அங்க நம்ம பண்ணினது எவ்வளோ பெரிய அல்லலை கொண்டு வந்து நம்மளை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் காட்சி அளித்த போது இந்திரன் வந்து இறைவன் காட்சி அளித்தும் கேட்குறாரு, உனக்கு வந்து என்ன வரம் வேணும்னு கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறாரு. அப்போது இந்திரன் வந்து சொல்கிறாரா, என்னை தொடர்ந்து வந்த பிரம்மஹத்தி நீங்கினதே பெரிய வரம், எனக்கு வந்து உங்களை எப்போதும் மறவாமல் இருந்து உங்களுக்கு தொண்டு செய்கிற வரம்தான் எனக்கு வேணும். எப்போவுமே நான் உங்களை மறக்கக்கூடாது, மறக்காமல் உங்களை தொண்டு செய்கிற அந்த பேர் எனக்கு கிடச்சிச்சினாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து கேட்குறாராம். நான் வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்பட்டவங்க கடைசியில் வந்து அப்பாடா நிம்மதியாக உட்கார்ந்தாலே போதும், அதுவே பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கும் வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நமக்கு அப்படி வீடு வேணும், நமக்கு இவ்வளவு நகை வேணும் அப்படின்னுலாம் இருக்கும். பட் லைஃப்ல ரொம்ப சஃபர் ஆயிட்டாங்கன்னு வைங்க, அப்போதான் அந்த அப்பாடா அப்படின்னு ஒரு உட்கார்ற நிம்மதி, அதனுடைய அருமை வந்து அப்போதான் அவங்களுக்கு தெரியும். வந்து அவ்வளோ பெரிய பதவியில இந்திரலோகத்துல அரசனா இருந்து அந்த பதவியை வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்காம குருவுக்கு பண்ணின அபச்சாரம் தான் இவ்வளவும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இப்போதான் அவருக்கு வந்து நிம்மதி கிடச்சிருக்கு. நிம்மதி கிடச்சதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேட்குறாரு, எனக்கு உங்களை எப்பயும் வணங்குற பேர் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு. அப்புறமான்னு சொல்கிறாரா, நீ கட்டின கோயில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இது என்றைக்கும் அழியாது, அதோட என் கோயிலுக்கு நீ வேந்த விமானம் இனி இந்திர விமானம் அப்படின்னு உன் பெயராலேயே அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கு கூட அந்த இந்திர விமானம், அந்த கோயிலுக்கு மேலே இந்திர விமானம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் மீனா மதுரைக்கு போனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தவறாமல் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. போ வச்சு, ஓ இந்திரன் வந்து இந்த சுயம்புலிங்கத்தை கண்டுபிடிச்சாரு, இங்கே அந்த பொற்றாமரை குளத்தில் வந்து இறைவன் அவருக்காக வந்து பொன் தாமரை மலர்களை கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சா அந்த கோயிலில் வந்து சுற்றி பார்த்து வழிபட்டுட்டு வரணும். இந்திரன் வந்து சிவபெருமானை வந்து அந்த கும்பாபிஷேகம் பண்ணி வழிபட்ட அந்த நாள் இருக்கு இல்லையா, அது என்னைக்குன்னா சித்திர மாசத்தில் வர்ற பௌர்ணமி, அந்த சித்ரா பௌர்ணமியை இன்றைக்கும் இந்திரன் பூஜிப்பதாக ஆகம விதிப்படி விழா வந்து நடக்குது. இந்திரனை வந்து அதுக்கப்புறம் பிசாசுகள் தரத்தவே இல்லை, நிம்மதியாக தேவலோகத்தில் போய் எல்லா சுகபோகங்களோட அரசாண்டு நிம்மதியாக இருக்காரு. ஆனால் சித்திர மாதம் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சுந்தரலிங்கத்தை வந்து அவர் பூஜை செஞ்சு வணங்கிட்டு போகிறாரு. அந்த சித்ரா பௌர்ணமி அப்போது மதுரையே விழா கோலம் பூண்டிருக்கும், ரெண்டு நாள் ஃபுல்லாக எல்லா பக்கமும் லீவ் விட்டுருவாங்க, ஸ்கூல்ஸ் கடை எல்லாம் லீவு, காலேஜஸ் எல்லாம் லீவு. மதுரையே வந்து பார்த்தா அந்த தெப்பக்குளத்துலேயும் அங்கே தான் இருக்கும், ரொம்ப பெரிய விழாவாக நடத்துவாங்க சித்ரா பௌர்ணமி, பெருசாக வந்து அப்போது நடக்கும். இந்திரனோட அந்த பழியும் தீர்ந்தது, அவனை துரத்தி வந்த பிசாசுகள் எல்லாம் விரட்டி அவனுக்கு காட்சி கொடுத்தது சிவபெருமானுடைய முதல் திருவிளையாடல். சரி, ஒரு ஒரு திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற இந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற ஒரு ஒரு கதையும் படித்தா கேட்டால் ஒரு பலன் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த முதல் திருவிளையாடலை படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் என்ன கிடைக்கும், எதிரிகளை ஜெயிக்கிற வல்லமை கிடைக்கும், புண்ணியத்தை தரும், பழியும் உடல் பிணியும் போகும். நம்ம மேலே ஏதாவது வீண் பழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீண் பழி போகும். நம்மளை வந்து ரொம்ப யாராக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எனிமீஸில் நம்ம பண்ண கர்ம வினைகள் தான் வந்து நமக்கு வந்து எதிரிகள் ரூபத்தில் வந்து நம்மளைய வந்து வாட்டி வந்து நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும், அவங்கள எப்படி நம்மளால் சமாளிக்கிறதுனே தெரியாமல் இருக்கும். இந்த இந்திரன் பழி தீர்த்தல் அப்படின்ற இந்த புராணம், முதல் திருவிளையாடல் புராணத்தை வந்து நம்மளால் நம்ம கர்மமை தான் அதெல்லாம், அதனால் விளைவிக்கிற துன்பமியாகும் இல்லை, நமக்கு வந்து ஒரு நமக்கு இந்த பாவம் நம்மளை விட்டு நீங்கும், நம்ம என்ன செய்யணும் இல்லை, முதல் திருவிளையாடல் புராணத்தை படிக்கிறதன் மூலமா நமக்கு கிடைக்கிற நன்மை எல்லாம். இந்த கதை, இந்த புராணம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் மதுரைக்கு போகும்போது மறக்காம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களை சொல்லி நீங்க கூட்டி போ, கோயிலுக்கு போகணும். அங்க போயிட்டு இங்கதான் இந்திரன் வழிபட்டாரு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டாரு, இதுக்கு ஏன் பொற்றாமரை குளம்னு வந்தது பேர் வந்தது. அப்புறம் அந்த 64 திருவிளையாடல் வந்து அவங்க படமா வரைஞ்சிருக்காங்க, அதையெல்லாம் போய் 64 திருவிளையாடல்களையும் ஒன்னொன்னா, அதுக்கு வந்து அவங்க கதையும் எழுதியிருப்பாங்க, அதையெல்லாம் படிக்கணும். பெரிய சுற்று பிரகாரத்தெல்லாம் வந்து இந்திரன் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு இல்லை. நம்ம மனிதர்கள் கட்டின கோயிலுக்கு போனாலே நமக்கு நன்மை நடக்குது. இது இந்திரனே கட்டின கோயில், அப்போ அங்கே எவ்வளோ தெய்வீகத்தன்மை இருக்கும். அதையெல்லாம் போய் சந்தோஷமா பார்த்து அனுபவிச்சு செஞ்சுட்டு வரணும். சரியா குழந்தைகளா? உங்களுக்கு திருப்பி நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு நல்ல புராணம், ரெண்டாவது திருவிளையாடல்ல உள்ள இரண்டாவது புராணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா?
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் வெல்லுமா மிகவல்லார் மெய்ப்பொருள் நாயனார் நாடகம். நன்மை மிகுந்த சேதி நாட்டின் மேன்மை பொருந்திய தலைநகரம் திருக்கோவல் ஊர். திருக்கோவல் ஊராம் வீரட்டானத்து உமையம்மையாரை உருவாகம் வைத்தருளும் சிவபெருமானிடத்து பக்திமை செய்தொழுகும் மலையமான் நாட்டின் அரசர் மெய்ப்பொருள் நாயனார். நன்மை மிகுந்த மறை வழியில் உலகம் விளங்குதற்கு ஏதுவான பெருமை மிக்க நற்குணங்களைத் தாங்கி பெருவிருப்போடு சிவபெருமானின் அடியவர்கட்கு அவர்தம் திருவுள்ளக் குறிப்பு உணர்ந்து பணிவிடை செய்து வருகின்றார். இதோ சேதி நாட்டு அரசவை.
1: சேதி நாட்டு மன்னர் திருநீற்றின் நன்குரை காக்கும் அரசர் மெய்ப்பொருள் வேந்தர் வாழ்க வாழ்க.
2: சிவசிவ அமைச்சரே, நம் சேதி நாட்டு மக்கள் சைவமாம் சமயம் சார்ந்து சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் திருநீற்றின் அன்பு நெறியில் வாழ்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இருப்பினும் நம் மக்களின் தேவைகளை முன்னமே அறிந்து அவர்களுக்கு ஆவண செய்ய வேண்டியது நமது தலையாய கடமையாகும்.
3: அலை வீசுகின்ற கங்கையை தாங்கி திருச்சடையுடைய சிவபெருமானின் அடியவர் திருவேடத்தையே சிந்தை செய்யும் வேந்தி, நல்லாட்சி செலுத்துவதற்குரிய அரசியல் நெறியில் நின்று வழி வழியாக போற்றி வரும் அறநெறியை தவறாமல் பாதுகாத்து மலையணைய நெடிய தங்கள் தோல்வழியால் பகைவரை வென்று தாங்கள் கூறிய சொற்களினின்றும் வேறுபடாது நன்னெறிகளை போற்றி வரும் குணங்களால் உயர்ந்திருக்கும் தங்கள் அருளாட்சியின் கீழ் வாழ நம் சேதி நாட்டு மக்கள் அனைவரும் பெருந்தவம் செய்துள்ளனர். பெருந்தவம் செய்துள்ளனர்.
2: சிவசிவா அமைச்சரே, திருக்கோவலூர் வீரட்ட முறையும் நம் இறைவருடைய திருவருளே நம்மையெல்லாம் இயக்குகின்றது. விடையேறும் இத்தகரின் கருணையின்றி ஓர் அணுவும் அசையாது. நம் ஈசனாரின் அருளாணையின் வண்ணமே எம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த திருநீற்றின் அன்பு நெறியில் என்றும் வலுவாது நம் சேதி நாடு திகழ்கிறது. அமைச்சரே, நம் நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் விதிமுறைப்படி பூசைகள் நடைபெறுகின்றதா?
4: ஆம் அண்ணா, நம் சிவபெருமான் வீற்றிருந்தருளும் திருக்கோவில்கள் அனைத்திலும் தங்கள் ஆணையின்படி நித்திய பூசைகளும் மற்றும் சிறப்பு வழிபாடுகளும் தவறாது நடந்து வருகின்றன. அரசே, தங்கள் அருளாட்சியில் நம் சேதி நாடுக்கு மேன்மைக்குள் திருநீற்றின் ஒளி நிறைந்து விளங்குகின்றது. நம் நகர வீதிகளில் எங்கு பார்க்கினும் சிவநடியார்கள் நிறைந்துள்ளனர். திருநீறு உருத்திராகும் அணிந்த திருவேடத்தினராய் அன்பர்களை காணும் போது இது சேதி நாடா இல்லை திருக்கைலாயமா என்று என்ன தோன்றுகிறது.
2: சிவாயனவர் அமைச்சரே, தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மையே. நம் இறைவர் அடியவர்கள் தாங்கும் திருவேடத்தில் நீக்கமர நிறைந்திருப்பார். அடியவர்கள் கொண்டுள்ள தவவேடம் சிவமாகவே எண்ணி வழிபட வேண்டியதாகும். இதுவே சைவ நீதியும் ஆகும். அமைச்சரே, தங்களுக்கு எவ்வாறு நம் நகரம் கைலாயமாக காட்சியளித்ததோ அதுபோலவே திருவீற்றின் வாரவேடத்தை காணும் போது மஞ்சள் நடம்புரியும் எம் வள்ளலின் அருட்கோலமே அடியேனுக்கு நினைவருகின்றது. நாம் தேடிய செல்வங்களும் நம் முன்னோரால் ஈட்டப்பெற்று வழி வழியாக காத்து வரும் மற்ற செல்வங்களும் தில்லை பொன்னம்பலத்தில் ஆடல் செய்தருளுகின்ற எம்பெருமானின் அடியவர்களுக்கே உரியனவாகும். எம்பெருமானின் அடியவர்களுக்கே உரியனவாகும். இறைவா சிவசிவா.
4: வேந்தே, சிவனடியார்களின் குறிப்பறிந்து அவர்கள் வேண்டுவனவற்றை விரும்பிய மனத்தினோடும் உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் குறைவர கொடுத்து உவக்கும் தங்களின் திருத்தொண்டின் பெருமை எங்கள் உரையில் அடங்குமா? சிவசிவ சிவசிவ.
1: சேரி நாட்டு மன்னர், திருநீற்றின் அன்பு நெறி காக்கும் அரசர், வாழ்க வாழ்க.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
6: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை 85 பாடல் முதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: கற்ற தேசிகள் அருளினால் சிந்திய ஆகமத்தை, அந்த ஆகம சித்தாந்தத்தை அப்படியே ஒவ்வொரு வாட்டையும் சொல்றாருப்பா. கற்ற தேசிகம், தேசிகம்னா குரு. இப்ப நம்ம எம்எஸ்சி படிச்சு பட்டம் வாங்கணும்னு வச்சுக்கோ, நம்மளா பட்டம் படிச்சு பட்டம் வாங்கிட முடியுமா? கற்ற ஆசிரியர் நினைக்கிறதான படிச்சு பட்டம் வாங்கணும், அப்படித்தானே? இந்த படிப்பு எப்படின்னா அந்த படிப்பு எப்படி? அதனாலே கற்ற தேசிகம் அந்த ஆகமத்தை கற்ற தேசிகம் அருளினார் சிந்திய ஆகமத்தை பற்றினால் உள முயற்சியில் பணிவோடும் பயில்லூர். பாப்பா, இதெல்லாம் ரொம்ப நின்று சொல்ல வேண்டியதா இருக்கு. தேசிகானத்திலே சீடன் எப்படி இருக்க வேணுமானால், சீடன் எப்படி இருக்க வேணுமானால் பயந்து பக்தியோடு இருக்கும், பயபக்தியோடு நடக்கும். தேசிகனுடைய மனம் கோணாது, குருகனுடைய மனம், தேசிகனாலும் குருவனாலும் ஒன்று. குருகனுடைய மனம் கோணாதபடி, குரு சந்தோஷப்படும்படியாக பயம் பக்தி நிறைய உண்டு பண்ணி கொண்டு அதிகிடத்திலே பாடம் கேட்கறது சாமானியம் அல்ல, சாமானியம் அல்ல. அதனால அங்கே ஆணவத்தெல்லாம் மூட்டை கட்டி போட்டோம். ஆச்சாரிய இடத்துல பாடம் கேட்கும் போது எப்படி இருக்கணும் தெரியுமா? ரொம்ப பயபக்தி தன்மையிலிருந்து மாறவே கூடாது. அப்படி கற்ற தேசிகன் அருளினார் சிந்திய ஆகமத்தை பற்றினால் உள முயற்சி பணிவுடும் பயின்றூர். பணிவுடும் என்றது ஏதேனும் இவர் திருமம் வைத்து பயந்து பணிந்தேத்த அரும் பற்று என்பது சைவ சமய நிதி. அண்டவன் கோயிலுக்கு போறோமா, அடியாளத்துல போறோமா, ஆசிரியத்துல போறோமா, அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேணுமோ மிகவும் பயமும் பக்தியும் அவசியம், அச்சமும் அன்பும் கொண்டு ஆசிரியத்திலே பாடம் கொடுத்தார். அப்படி செய்து பெற்றதோர் இந்த பிறப்பினில் பெருமலம் நீங்கி ஆகமத்தை கற்ற தேசிய நிலத்திலே நன்றாக பயபக்தியோடு நன்றாக படம் கேட்டது தெளிந்தானால் இந்த பிறப்பிலேயே பெருமலம் நீங்கி, பெருமலங்கிறது ஆணவமலை நீங்கி, நீங்கி சிற்றுயிர்க்குயிராகிய சிவத்தின் ஒன்றாவார். உயிர்க்குயிராகிய சிவத்தின் ஒரு சேர்ப்பார். ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் மக்களுக்கு சாமானியமா தெரியாது, உறவர்களுக்கே சாமானியமா தெரியாது. சிவத்தின் சேர்ந்த சிவத்தோடு சேருவன், சிவத்தோடு சேருதலுக்கு சிவனருடைய ஆகம நெறியிலே நின்றவர்கள் சிவத்தோடு சேருவார். ஆகம நெறியில் நின்றவர்கள் சிவத்தோடு நில்லாதவர்கள் சேரமாட்டார். மறுபடியும் பரப்பு எடுப்பார்கள். எந்த பரப்பு வருதுன்னு சொல்ல முடியாது. எந்த பரப்பு வருதுன்னு இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலே என்பது தாயுமானவர். அதனாலே இப்பொழுது மனுஷனா இருக்கிறமா, சரியா ஒழுங்கா நடக்கலைன்னு வச்சுக்க, மனுஷத்தன்மை இல்லேன்னு வச்சுக்க, அடுத்தாப்புல நாயோ நரியோ மாடோ ஆடோ அப்படி போட்டுருவான். நீ மனுஷ மாதிரி நடக்கல, மனுஷத்தன்மை நடக்கல, அதனால ஒண்ணு மனித பிறவியில் ஆயிக்கல அப்படின்னு அவன் போட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே ஒண்ணு பண்ண முடியாது. அதனாலே இந்த பிறவியிலேயே ஆகமத்தை கற்ற ஆசிரியர் நிலத்திலேயே நன்றாக படம் கேட்டு அந்த ஆகமத்தில சொன்னபடி வழிபாடு செய்து அதனால நெறியில் நின்றானால் பெருமலை நீங்கி சிவத்தோடு சேரும். சிவத்தோடு சேருதல்னா சிவத்தோடு சேருதல்தான் உயிருக்கு பெருமை, மலத்தோடு சேருதல் உயிருக்கு சிறுமை. இப்பொழுது மலத்தோடு சேர்ந்து இருக்கிறோம், மலத்தோடு சேர மலை நீங்கிருச்சுன்னா சிவத்தோடு சேருவோம். மலத்தோடு சேர்ந்துதானே இப்போ உலக வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, மலை நீங்கினால், மலை நீங்கினால் சிவத்தை சேர்ந்து விடுவார். ஆமா, நீங்கிறதுக்குதான் இந்த வழிபாடு. வழிபாடு மனம் வாக்கு காயங்களாலே ஆகமதிப்படி வழிபாடு பண்ணினவர்கள் மலத்தை நீங்கி சிவத்தை சேருவார்கள். அதுதான் சித்தமலம் அறுபத்து சிவமாக்கி இணையாண்ட என்பது திருவாசகம். ஆகமத்தியம் ரெண்டு பாட்டுல நல்லா கொடுத்துருக்காருப்பா. சிவாலயம் கிளமான சிவாலயம் அடாலயம் சிவலிங்கம் புக்கரணி முன்போலாக சீர் பொருள் அடையும் பலம். அதனாலே இப்ப நமக்கு கடவுளத்திலே பற்றி வருவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் ஆலயம் அவசியம், கோயில்கள் அவசியம். ஆலயம் தொழுவது சாலவும், ஆலயம் தொழுவது சாலவும். ஆலயத்தினுடைய சிறப்பு, ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் நம்முடைய நாட்டில் அதிகம், எல்லா நாட்டிலும் இருக்கு, நம்முடைய நாட்டிலே அதிகம். என்ன காரணம்னா, இங்க எல்லாம் ஆகம விதிப்படி அமைப்பு பூசை கும்பாபிஷேகம் சகலம். மற்ற நாடுகள்ல இப்படி கிடையாது. மற்ற நாடுகளுக்கு சிவனே கடவுள் என்பதும் தெரியாது ஒன்று. ஆனா இன்னும் வடநாடெல்லாம் ஆகம விதி கிடையாது, வடநாட்டில எல்லாம் ஆகம விதி கிடையாது. இங்க தமிழ்நாட்டில தான் ஆகம விதியே, அது தெரியுமா உங்களுக்கு? அங்க எல்லாம் வேத விதி மற்ற இந்த ஆசாரங்கள்லாம் அங்க வடக்க பார்க்க முடியாது, வடநாட்டுல பார்க்க முடியாது. இந்த ஆசாரங்கள், அனுட்டானங்கள், முறை நெறி இதுகள் எல்லாம் இந்த ஆகம விதிப்படி கட்டிய இந்த ஆலயத்துல இருக்கின்ற அர்ச்சகர்களும் மற்ற அன்பர்களும் செய்கின்ற முறைகள் பூராவும் சிறப்பாக இருப்பது இந்த நாட்டு தான், தமிழ்நாட்டு தான். அதனாலே ஆலயம் அவசியம், ஆலயம் அவசியம் அவசியம் அவசியம். ஆலயம் என்பது லயம் ஆலயம் என்று ரெண்டு சொல்லு. ஆ என்பது ஒரு வாக்கியம், லயம் என்பது ஒரு வாக்கியம். ஆன்மாக்கள் லயமாகின்ற இடம், லயம் என்றால் பொருந்துதல், பொருந்துதல். ஆலயத்தை தரிசிக்காம சிவபக்தன் சோறு உண்ணக்கூடாது. சிவபக்தனா இருக்கிறவன் சாமியை தரிசிக்காம சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இப்ப நம்மெல்லாம் தினந்தோறும் பூசையில சிவனை தரிசிக்கிறோம், சாப்பிடுறோம், அப்புறம் முடிஞ்சப்போ ஆலயத்துக்கு போறோம். ஆனா தினந்தோறும் ஆலயத்துக்கு போனா நல்லதுதான், தினந்தோறும் ஆலயத்துக்கு போனா நல்லதுதான். நிலை பெறுமாறு நிதியில் நெஞ்சே நீவா நித்தலும் இம்பிரானுடைய கோயில் புக்கு, நித்தலும் இம்பிரானுடைய கோயில் புக்கு. காலையும் ஆலயம் கைதுடுவார் மனம் ஆலயமாக அணறியார்க்கே என்பதெல்லாம் அப்பர் தேவாரம். அதனால இப்படி தினந்தோறும் ஆலயத்தை தரிசனம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஆலயம் நன்றாக இருக்கவும், ஆலயம் நன்றாக இருக்கவும். அதுக்கு மேல மடங்கள், மடங்கள்னா இப்ப திருவாவூர் முதலான மடங்கள் இருக்குது. அந்த மடங்கள், மடங்கள் எல்லாம் அருளாளர்கள் மகான்கள் தங்கி இருக்கிறார், அங்க சிவபெருமான் இருக்கிறார். அதுக்கு மேல ஆலயத்தை சார்ந்த தீர்த்தங்கள், ஆலயத்தை சார்ந்த தீர்த்தங்கள், குளங்கள், நந்தனவனங்கள் முதலான ஆலயத்தை சார்ந்தது நிறைய இருக்குவாரு. அதுகள் எல்லாம் நன்றாக இருக்கவும், நன்றாக இருக்கவும். நன்றாக இருந்தா தான் நாம் சென்று வழிபடவும், அதன் மூலமாக ஒரு மனதுக்கு திருப்தி உண்டாகவும் வாய்ப்பாகும். அது பார்க்கும் போதே நமக்கே பரிதாபமா இருக்கு. சில இடங்கள்ல பார்த்தா கோயிலும் அந்த குளமும் பார்த்தா நமக்கே பரிதாபமா இருக்கும், விளங்குது இல்லையா? அப்படி இல்லாம அப்படி அந்த ஆலயங்களோ குளங்கள் மடங்கள் நந்தனவனங்கள் இவைகளெல்லாம் சீர்கெட்டு இருந்துச்சுன்னா படுதா இருந்துச்சுன்னா, படுதாகிறது சகலம் தானே, நாளாச்சுன்னா படுதாகும் தானே, அது இடியோ கொண்ட மற்ற ஒரு குறைபாடு வர்றது சகசம் தானே. அப்படி ஆச்சுன்னா அந்த கோயில் நந்தனவனம் தடாகம் முதலானவற்றை நன்றாக சீர்படுத்தல், திருப்பணி செய்தல், மறுபடி திருப்பணி செய்தல், திருப்பணி செய்து பழையபடிய கும்பாபிஷேகம் முதலானதெல்லாம் செய்து நன்றாக வைத்திருப்பது. அப்படி செய்தா அந்த மாதிரி பழுதுபட்ட ஆலயத்தை திருப்பணி செய்து சிறப்பான முறையிலே அந்த ஆலயம் இருக்கும்படியாக செய்தான்னா முதல்ல ஆலயம் கட்டினா பாரு, முதல்ல அவனுக்கு கிடைச்ச பலனை போல ஆயிரம் மடங்கு ஒண்ணு கிடைக்குமா, ஆயிரம் மடங்கு இந்த பழுதுபட்டதை செய்தவன் கட்டி வச்சான் அவனுக்கு ஆயிரம் கிடைச்சதுன்னு வச்சுக்க, இவனுக்கு எத்தனையோ மடங்கு கூட கிடைக்குங்கிறார். அது மாதவர் மடங்களாதி, வரதன் மந்திரங்களாதி, நாதமால் இங்கமாதி, நளின புக்கரணியாதி, சேதமுற்றியின் முன்போல் செய்தவர் குருவரந்தா, ஓதுமன் செய்தோர் தம்மில் ஆயிரம் விதம் உண்டு. இப்படி ஆலயம் திருப்பணிகள் இப்ப நம்ம நாட்டில அதிகபட்சம் நடந்துகிட்டு இருக்கு, அங்கங்கே நடந்துகிட்டு பல ஆலயங்கள் கவனிக்காமல் கிடக்கிறது, பல ஆலயங்களை கவனிக்காமல் இருக்கிறது. அங்கங்க இருக்கிற அன்பர்கள் முயற்சி பண்ணணும், அதுக்கு ஆதீனங்கள் முயற்சி பண்ணணும், அதுக்கு மேல அறநிலையத்துவம் முயற்சி பண்ணணும். விளக்குதா? அப்படி ஏல ஆலயங்களை சீர்படுத்துதல், ஏல அந்த பழுதை நீக்கி திருப்பணி செய்தல், இவைகளெல்லாம் சிறந்த புண்ணியம் என்று சொல்கிறார். மாதவர் மடங்களாடி, வரதன்மன் திறங்களாடி, நாதமால் இங்கமாடி, நடின புட்கரணியாடி, சேதமுற்றின் முன்போர் செய்கின்றோர்க்கு ஒரு பலன்தான், ஓதுமுன் செய்தோர் தம்மில் ஆயிரம் புனிதம் ஓங்கும். செய்கின்றோர்க்கு ஒரு பலன்தான், ஓதும் முன் செய்தோர் தம்மில் ஆயிரம் புனிதம் ஓங்கும் என்பது இந்த பாடல். அதுக்கு மேலே பழுதான இடங்களை பழுதலை செய்வோம் அடையும் பலன். உரைத்திடும் அடங்களாகி உறுப்பினர் சிதை என் நூலில் திரித்திடும் உரை ஏனென்றால் தெளிவுரை செய்கின்றோர்க்கு உரைத்திடும் முன்னம் செய்தோர் மறுவிடும் பலத்தின் மேலாக விரித்திடும் பலம் நூறு மடங்கள எம்புமாறும். அதனால இப்படி பழுதான ஆலயங்கள் மடங்கள் முதலானவற்றை செய்யறது அளவில்லாத புண்ணியம் என்று சொல்லுகிறார். முன்ன முதல்ல கட்டியவனுக்கு கிடைக்கிற பலனை போல ஆயிரம் மடங்கு கூட கிடைக்கும். அதனாலே அவரவர்களும் இயன்ற போது இயன்ற இடங்களிலே நவாவா சக்திக்கு தகுந்தவாறு செய்யலாம், கூடுதலாக செய்யறதுக்கு அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து செய்யலாம். அதுக்கு மேலே அரசு ஆதீனங்கள் ஈடுபடணும், பெரிய கோயில்ல அப்படிங்கிறாங்க அரசு ஆதீனங்கள். அது புண்ணியவான்கள் அந்த கோயில்களை நிறைய சொத்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல நிறைய சொத்து எழுதி வச்சிருக்காங்க. அது சுத்துல வருகிற வருமானம் ஒழுங்கா வந்தாலே போதும், வேற ஒருத்தர் உதவி வேண்டியதில்லை, வர்றது இல்லை. அதுக்கு மேல சிவயோகியின் பெருமைங்கிறார். சிவயோகியின் பெருமை, சிவயோகி என்றால் மனிதன், சாதாரண மனிதன். இந்த மனிதனே சிவமாக ஆகிறார் இருக்கும் போதே. அது எப்படி என்றால் தினந்தோறும் சிவத்தை நோக்கி தவத்தை செய்யும், சிவத்தை நோக்கி தவத்தை செய்யும், அதனால என்ன ஆகிறார் சிவமாக. இப்ப இந்த துறைக்கு சைவத்துறைக்கு வந்து வழிபாட்டுக்கு வந்து ஆகம முறையில தீட்சா முதலானதை பெற்று இப்படி ஞானம் உள்ள பாடம் கேட்டு அதன் மூலமாக அவன் தியானம் செய்து தியானத்தை செய்து வாக்கினால தோத்திரத்தை பண்ணி கண்ணாலே சாமியை தரிசித்து மனத்தாலே நினைந்து செவியினாலே கேட்டு இப்படியாக பல வகையிலும் ஆகால சிவசம்பந்தமாகவே அவருடைய செயல் பூராக இருந்ததுன்னு வச்சுக்க அவன் சிவயோகியான், சிவயோகி ஆகிறான். மனிதன் சிவமாகிறான், ஆச்சரியம் அல்லவா? மனிதன் சிவனாகிறான், சாதாரண மனிதனாக இருக்கிறவன் செய்கின்ற செயலாலே செயற்கரிய செய்வார் பெரியர் என்றார் போல செய்கின்ற செயலாலே மனிதன் சிவமாகிறான், செய்கின்ற செயலாலே மனிதன் மிருகமாகிறான். நல்ல விளங்குதா? அப்படி இருக்கிறான், நிறைய இருக்கு, அது நிறைய இருக்கு. ஆகவே இப்படி மனிதன் சிவமாவதற்கு எல்லா செயலும் அவனுடைய கருவிகரணம் பூராவும் சிவமாகவே ஆகும். கருவிகரணங்கள் பூராவும் சிவமாகவே, சிவனுக்கு தரிசித்து கண்ணு தரிசித்து தரிசித்து கண் சிவனாகிறது. அதே போல சிவியினால கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு காது சிவமாயிருக்கும், வாக்கினாலே பாடி மந்திரம் ஜெபித்து வாக்கு சிவமாயிருக்கும். இப்படியோ ஒவ்வொரு கருவிகள், ஒவ்வொரு பசுக்கரணங்களா இருக்கிறது பதிகரணங்களாக ஆவது, சிவகரணமா இருப்பது சிவகரணமாவது. இப்படி நாள்தோறும் செய்ய செய்ய செய்ய என்ன ஆகிறா? அவன் சிவயோகியாக, அவனுடைய பெருமை அளவுபடாது, அவனுடைய பெருமை அளவுபடாது. அதை சொல்றாரு, அது கூடுதலா சொல்லுவோம். அதனால இப்படி மனிதன் சிவமாக ஆவதற்கு சிவபெருமான் அருள் செய்த மனிதன் சிவமாக ஆவதற்கு சிவபெருமானை வழிகாட்டி இருக்கிறான். இந்த மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா ஏ மாதிரி நீங்க ஆகலாம். அதுதான் சிவபெருமான் இருக்கிற ஒரு ஏமாந்த தனம். என்ன ஏமாந்தனமா? யாரு போய் சேர்ந்தாலும் அவர் மாதிரி ஆக்கி விடுவார் சிவபெருமான். இப்ப நம்ம ஒரு பணக்காரன்ட்ட நம்ம சேர்ந்தோம்னு வச்சுக்க, அந்த பணக்காரன் நம்ம ஏழை பணக்காரன்ட்ட சேர்ந்தா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இவன் ஏழையாவே இருக்கணும், அப்பதான் நம்ம சொல்ல முடியும் கேட்பான். அப்படி பணக்காரன் ஆகணும்னு நினைப்பானா? நம்மளை போல பணக்காரன் ஆகட்டும் அப்படின்னு நினைப்பானா? நினைக்கணும். சிவபெருமான் எப்படின்னா தன்னை யாரு சேர்ந்தாலோ அவர்களை தன்னை போல ஆக்கிடுவார். சென்ற வரை தாமாக்கு இல்லை சிற்றம்பரவர், குமரவு போறார் சென்ற வரை தாமாக்கு இல்லை சிற்றம்பரவர். சிவபெருமானை சேர்ந்தவங்களை என்னமா ஆவார்கள்? சிவமாகவே ஆவார்கள். இதெல்லாம் விளங்குறா? பெரிய ஆச்சரியம். இந்த உண்மைகள் நன்மையெல்லாம் வேற எந்த புறவும் சொல்ல மாட்டான். சிவத்தை சேர்ந்த ஆன்மா என்ன ஆகும்? சிவனாக. இப்ப நாவு சும்மா இருக்குது, கொஞ்சம் சர்க்கரையை போட்டா என்ன ஆகுது? நாவு இனிக்குது. சும்மா இருந்த நாவுக்கு ஒண்ணுமே தெரியலையா, கொஞ்சம் சர்க்கரையை போட்டோம்னா என்ன இருக்கும்? இனிப்பா. நாவு இனிப்பே ஆகிவிடுது. நாவு இனிக்கிறது, சர்க்கரை தனியா இருந்தா அது தெரியாது, நாவு தனியா இருந்தா தெரியாது.

அதுதான் அவங்களுக்கு நம்ம நாவு நம்ம கண்ணு மாதிரி இல்ல, அவங்களுக்கு எல்லாம் பத்திகரணங்கள் சிவகரணங்கள் ஆகறபடினால அவங்க சொன்ன மாதிரி ஆகும். இதெல்லாம் விளங்குதா? இப்ப முதல் மந்திரி உத்தரவு போட்டா நடக்கும், நம்ம போட்டா நடக்குமா? அரசன் உத்தரவு போட்டானா நடக்கும், நம்ம போட்டா நடக்குமா? என்னமா அவன் முன்னா நடக்குது, அவன்கிட்ட அந்த பவர் இருக்கு. அதே ஒரு ஞானி கிட்ட பதிகரணங்களை பசுகரணங்கள் எல்லாம் பசு பதிகரணங்களாகி சிவகரணங்களாகி சொன்னா நடக்குது. அதனாலதான் கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சி கற்றுணையாவது நமச்சிவாயன் பண்ணாரு. கல்லு மதங்குதுப்பா, கல்லு தெப்பமாயிருச்சு, கல்லு தெப்பமாயிருச்சு. அதை சொன்னா அது கழிச்சு முடியாது. பாலை நெய்தல் வாடியதும் பாலை நிலத்தை நெய்தல் நலமாக பாடினாராம் திரு நனிபள்ளி. பாலை நலமா இருந்துச்சான் அது ஞானசம்பந்தர் பாடிட்டு. அது நெய்தல் நல நெய்தல்னா வந்து நெல் விளையிற நிலம், நெல் விளையிற நிலம் வயலாம். பாலைனா ஒண்ணும் முளைக்காது, பாலை நிலத்துல ஒண்ணும் முளைக்காது. பாலை நெய்தல் வாடியதும் பாம்புடைய பாடியதும் விசந்திட்டு இறந்தவனே எடுத்து விட்டாரு. பாலை நெய்தல் வாடியதும் பாம்புடைய பாடியதும் காலனை அன்று அங்கு ஏவி கராங்கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததும். காலனை ஏவி கரைக்கான் முதலையை புள்ளை தரச்சொல்லு காலனை, கரைக்கான் முதலையை புள்ளை தரச்சொல்லு, முதலைய புள்ள தரச்சொல்லு, காலனை புள்ள தரச்சொல்லு. கரையில வந்து பாட்ட பாத்தியா விநாசிரி தந்தது இல்லையா? முதல விழுங்கணும் இல்லையே. ஆகையினாலே இப்படி அதெல்லாம் இந்த மாதிரி செயலெல்லாம் செய்தார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய நாவு மனம் கண்ணு கா முதலாத கருவிகள் நம்மளுத போல இல்லை, எல்லாம் சிவமான பாலநீரில் பாடியதும் பாம்புடைய பாடியதும் காலநயன் தேவி கராம் கொண்ட பாலன் மரணம் தவிர்த்தது. பட்டவர்க்கு நந்தம் கரணம் போல் அல்லாவை காணும் என்பது திரு கழித்துப்படியார் என்கின்ற ஞானம். அதனாலே இப்படி கருவிகளை எல்லாமே சிவமாக ஆக்கி விடுவது, கருவிகள் எல்லாமே சிவமாக. இப்ப நான் பேசுறேன்னா என்ன பேசுறேன்? சிவனை பத்தி பேசுறேன். சிவனை பத்தி பேசுறேன்னா நாகு சிவமாக ஆகி விடுவது, கண் சிவத்தை பார்த்து பார்த்து கண் எல்லாம் சிவ சம்பந்தமாகிறது. சிவ சம்பந்தம், சிவ சம்பந்தம் ஆக ஆக ஆக சிவமாகவே ஆகிவிடும். அதனாலே அப்படிப்பட்ட ஆனவனுக்கு தான் சிவயோகின்னு பேரு. அந்த சிவயோகிக்கு சமான உலகத்துல யாரும் கிடையாது. சிவயோகிக்கு சமானம் உலகத்துல யாரும் கிடையாது. வேதத்தை கற்றவனோ மற்ற நூல்களில் கற்றவனோ மற்ற ஆச்சிரமங்கள்ல இருக்கிறவனோ மற்ற ஜாமியாரோட யாரும் ஈடாக முடியாது. சிவயோகி என்றால் தனிப்பட்ட சிறப்புடையவன், தனிப்பட்ட சிறப்புடையவன். அதே முன்னூறு சடங்கு முடியாதோன் முடிப்போன் ஏதும் முடுக்குணர்ந்தோன் தண்ணீர் வண்ணி ஓத்திரி எச்சாவான் சத்திரையாகி இன்னொரு போல் வேதாந்தி இவர் இசைத்த முறையா இவர் இசைத்த முறையாயிரம் அதிகர் தொண்ணூறு வேத சிறப்பு புதிய மக வாக்கியம் அதனின். அதனாலே முன்னூறு சடங்குங்கிறது உபநயனம் பூமி கல்யாணம், அது முடிச்சவே முடிக்காதவே வேதம் முழுதை உணர்ந்தவே. இந்த அக்னி கோத்திரம்னு இருக்குதுவாரு, அக்னி கோத்திரின்னு சொல்லுவாரு. அந்த அக்னி கோத்திரம் அப்புறம் மத்த சத்திர யாகம் பண்றவன் அப்புறம் வேதாந்தி இப்படிப்பட்ட பல துறையிலே வல்லவர்கள் எல்லாம் கூட சிவகோகிக்கு சமானம். மதித்த தத்துவமசி என்னும் வய வாக்கியத்தின் வாய்மையினை விதித்த விஞ்சையர்வோடு மறையோர் மேலாம் பசுபதிமுன் கதித்த ஓசை சிவாகமத்தின் கருதும் பொருள் உணர்ந்து உயிரோள் பதித்த பரம சிவனருடன் பார்க்கும் சிவயோகிக்கு எனையோ என்பது இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு அடுத்த வாரம் நாளைக்கு தான் சொல்லணும். நாளைக்கு தான் தினம் 6 நாளைக்கு இருக்கு. நாளைக்கு தான் சொல்லுது, நிறைய விஷயம் நிறைய இருக்குது. அதனால நாளைக்கு சொல்லுவோம். அது நாளைப்படி சிவஞான நூல்கள் எல்லாம் நமக்கு சிவபெருமான அருதி செய்த ஒரு பெருங்கருணை. அப்பா படிக்க வச்சதுதானே பெருங்கருணை, போர் போட்டது பெருங்கருணை அல்ல. கருணை அதுவும், ஆனா அது உடலை வளர்க்கும், கல்வி அறிவை வளர்க்கும். சரியா இருக்கா? அறிவுடையவனாக கல்வி உடையவனாக ஆக்குவோம். நம்ம பார்வதி பதே சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசா அரகர அரகரம் பலவானாம் பார்வதி பிரியா பத்தர்கள் நேசா பத்தியும் புத்தியும் தந்த உள்வாரதா.

0: அருளிய வரதா,
1: பாடும் நண்பர்க்கு அருளிய வரதா. சிவ சிவ சங்கர, சிவ சிவ சங்கர, சிவ சிவ சங்கர, சிவ சிவ சங்கர, அருளும் பொருளும் அள்ளி தருவாய்,
0: அருளும் பொருளும் அள்ளி தருவாய்,
1: அம்மையின்மை வாழும் தருவாய், பாடும் பணியே பணியா தருவாய்,
0: பாடும் பணியே பணியா தருவாய்,
1: நாடும் அடியார் கூட தருவாய்,
0: நாடும் அடியார் கூட தருவாய்,
1: பிறவாயிருக்க வரத்தை தருவாய்,
0: பிறவாயிருக்க வரத்தை தருவாய்,
1: மறவாதிருக்க மனத்தை தருவாய்.

வான்முகில் வளாது வீகமலி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாக இருள் வாழ்வு நான் மறை அறங்களோங்கற்றி மல்ல மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வை.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மானக்கஞ்சார நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

ആദ്യം ഉയർത്തുണയേ

பதம்போத்தி ஒல்லையவர் புராணகது உலகறிய விரித்து

ଶିଶୁମ୍ଭୋ ପାର୍ବତୀ நாயன்மாரு திருவடி வாழ்க, செக்கிழாறு பெருமான் திருவடி வாழ்க, திருவுள்ள

ಅಧಿಗುಳಯ ಮೈ

0: மற்ற கூட்டங்களை திருச்சங்கம்னு சொல்றது. இது திருக்கூட்டம், அது திருக்கூட்டம். பெரியாருடைய திருக்கூட்டம் சச்சங்கம் என்று சொல்றோம். அது சச்சங்கிறது வடமொழி. சத்துன்னா நல்ல கூட்டம், நல்ல கூட்டம். ஆகையினாலே அப்படி அடியாறு கூட்டம் சிவகுணிய செயல்களிலே ஈடுபட செய்யும், மற்றைய கூட்டம் ஜெவுனியத்திலிருந்து விலகு செய்யும். ஒரு கடுமையோட சேர்ந்தமும் இருக்குதா, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு காபி சாப்பிடலாம்னா பரவாயில்ல அப்புறம் சாப்பிடலாம். அதே சமயத்தில் நன்றாக அனுபவிக்க தெரிஞ்சவன் வள்ளத்தன்மையுடையவனா இருந்த என்ன பண்ணுவான்னா உடனே சாப்பிடலாம்பா. காபி சாதாரணமான விஷயம், சாதாரணமான ஒரு பொருள், கஞ்சத்தனமா இருக்கிறவன் சாமான் இப்ப சாப்பிட மாட்டான். சாப்பிடும் வைத்தான் வாய்த்தான் விரும்புகள் அதுக்கு முன்னால் செத்தான் செய்யக்கடந்தது இல்லை. சுந்தரம் சுவாமி உலக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்கள் சொல்லுவார். உலக்குன்னா வீசம்படி, உலக்குன்னா வீசம்படி. ஒரு நாளைக்கு வீசம்படி தான் சாப்பிடுவாங்க. வீசம்படினா புரியுதா எவ்வளவு, பதினாறுல உருவம். அப்புறம் என்னடா பண்றானா எல்லாம் சேர்த்து வைப்பான். அப்புறம் என்ன ஆகும்னா சேர்த்ததெல்லாம் இழந்துட்டு போயிடுவான். ஒரு வரியில உலக்கே உண்டு, உலக்குன்னா வீசம். அவ்வளவு வச்சுங்களேன், சாப்பிட்டு விட்டு பட்டினியா கடந்து சேர்த்து வச்சு, அப்புறம் சேர்த்து வச்சது என்ன ஆகும், யாராவது அடிச்சுக்கிட்டு போயிருவான், இல்லைன்னா இவன் போயிருவான். இவன் போயிட்டாலும் பொருள் கிடக்கு உள்ள போதே கொடுக்க வேணும் பார், உள்ள போதே கொடுக்க வேணும். தேகம் உள்ள போதே சொல்லும் நீங்களே செய்ய வேணும், செல்வம் உள்ள போதே தர்மம் செய்ய வேணும். உயிருக்கு ஊதி தரும். அதனாலே அப்படி அந்த தர்மத்தையும் பத்தியையும் இரண்டையும் கண்களாக, இரண்டு கண்களாக போற்றினவர்கள் நாயன்மார். தர்மத்தையும் பக்தியையும், பக்தி மாத்திரம் இருந்தா போதாது தர்மம் இருக்கணும், தர்மம் மாத்திரம் இருந்தா போதாது பத்தியும் இருக்கணும். வானுலகத்துக்கு செல்லுவதற்கு இந்த இரண்டு அவசியம். தானமும் தவமும் தாம் செய்வாராயின் வானவர் நாடு வழிதிருந்ததுமே என்பது அமைவாக. அதனால தர்மமும் பக்தியும் ரெண்டு அவசியமா இருக்கும். அப்படி இருந்தவர்கள் தான் நாயன்மார். பக்தியாக இருந்தார்கள், தர்மத்தை செய்தார்கள். அந்த தர்மம் சிவ தர்மம்னு. அப்படிப்பட்ட சிவ தர்மத்தின் பயனாகத்தான் அவர்கள் சிவன் இருக்கின்ற ஆலயத்தில் சிவனோடு சமானமாக இருந்தார். நாயன்மார்கள் சிவனோடு சமானமாக சிவாலயத்தில் சிவனுக்கு செய்கின்ற உபசாரங்கள் அத்தனையும் அவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கிறார்கள். எல்லாம் நம்ம ஊர்ல வந்தவங்க தான், நம்ம மாதிரியா வேற ஒன்றும் இல்லை. வானத்தில் திடீர்னு ஆகுதுதாங்க அவங்க நாயன்மார்கள். எல்லாம் நம்ம மாதிரி தான். இந்த கரூர்ல ஒருத்திருந்தாரு, திருச்சியில் ஒருத்திருந்தாரு, மதுரையில் இருந்தாரு, இந்த திருத்தலைவில் இருந்தாரு, திருமங்கலத்தில் இருந்தாரு. புரியுதா, இப்படி எதிர்வார்கள் இருந்தாரு, இப்படி நம்ம நாட்டில்தான் எதிர்காலையில் இருந்தாரு, இப்படி நம்ம தமிழ்நாட்டில்தான் நிறைய நாயன்மார் இருந்திருக்கிறார், சோழ நாட்டில அதிகமா இருந்திருக்கிறார். அதனால அவர்களுடைய பெருமையை கேட்கும் போது அவர்களை போல நாமும் ஏதோ தர்மத்தை செய்யணும்னு மனசு இந்த ஜென்மத்தில் செய்யாம அப்படியே கட்டி இருந்துட்டானா கூட அடுத்தது கேட்டதுனால அடுத்த ஜென்மத்திலையாவது செய்வான். அந்த கேட்டதனுடைய வாசனை அந்த உயிரோடு பதிந்து, கேட்டதனுடைய வாசனை உயிரிலே பதிந்து. அப்படி மணக்கஞ்சார நாயனாரே சுந்தரம் சுவாமிகள் வள்ளல்னு பாராட்டுறார். மலைமலிந்த தோல் வள்ளல் மணக்கஞ்சாரன் எஞ்சார வாட்டாயன் அடியாருக்கும் அடியன்னு பாடுறார். மலை மலிந்த தோல் வள்ளல் மணக்கஞ்சார். இவர் கஞ்சாரூர் என்கின்ற ஊரில் அவதாரம் பண்ணார். கஞ்சனூர் தான் திருவாணுதுறைக்கு பக்கமா இருக்கிற ஊர், கஞ்சனூருங்கிற ஊர்ல அவதாரம் பண்ணினார். அவர் அந்த ஊரை பத்தி ஒரு அஞ்சு ஆறு பாடல்கள் பாடுறார் சேர்க்கலை. ஊரை ஊர் எல்லா ஊரையும் பாட முடியாது. எல்லா ஊரையும் எல்லா ஊருக்கும் சிறப்பு இருக்குமா பாட? ஊருன்னா எல்லா ஊராகுமா? மனுஷன் தான் எல்லா மனுஷனாவாங்க. அதனால அந்த ஊர் சிறப்புடையதுன்னாரு. அது சிவபெருமான் உரும்புகிறார். சிவபெருமானுக்கு பிரியமான ஊரா மேலாறு செஞ்சடமேல் வைத்தவர் தான் விரும்பி மேலே இருந்து வந்த ஆற்றை கங்கையை சிவந்த சடையிலே வைத்தவராக சிவபெருமானுக்கு பிரியமான ஊர். மேலே இருந்து வந்து செல்லுமா கங்கை, அதே சடமேல வைத்தவராகிய சிவபெருமான் மேலாறு செஞ்சடமேல் வைத்தவர் தான் விரும்பிய விரும்பிய நூலாறு நன்புணர்வார் தாம்பாடுன்னு. நூலாறு நன்புணர்வாராகிய புலவர் பெருமக்களாலே, நூல்களை அறிந்த புலவர் பெருமக்களாலே பாடுதற்கு தகுதியுடைய பாடுதற்கு தகுதியுடைய அத்தனை சிறப்பு இருந்தா தானே பாட முடியும். இப்ப சிதம்பரத்தை பத்தி எவ்வளவு பாடுறாங்க, மதுரையை பத்தி எவ்வளவு பாடி இருக்காங்க, திருவாரூரை பத்தி எத்தனை புலவர்கள் பாடி இருக்கிறாங்க, காஞ்சிபுரத்தை பத்தி எத்தனை புலவர் பாடி இருக்காங்க, பெந்தூரை பத்தி யாராவது பாடுவார்களா? என்ன காரணம்? அந்த சிறப்பு இல்லை. அதனாலே அப்படி நூலாறு நன்புணர்வார் தாம்பாடும் உண்மை புலவர் பெருமக்களாலே பாடுதற்கான பெருமையை உடையது. கோளாறு தேன்கூடிய ஒழுங்கணியின் சார் ஒழுகும் காலாறு வயற்கரும்பின் கமல் சாரும் கஞ்சாரும். கோளாறு தேன்கூடிய கோளாறுன்னா கும்பில் இருக்கிற தேன் வந்து புளிய தானே உடைஞ்சு மேலிருந்து ஊற்ற, அதோடு அதால மாமரத்தில் இருக்கிற மாம்பழங்கள் பழுத்து உடைஞ்சு சாறு உடுங்க, அதற்கு மேல வந்து கருப்பஞ்சாறு வடிய, இப்படி எல்லாம் சேர்ந்து வயலில் ஊய் பாய்ந்து மனம் வீசணும். அப்படிப்பட்டவங்க கோலாறு தேர்மொழிய கொழுங்கணியின் சார் ஒழுகும் காலாறு வயற்கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர் அப்படிங்கிறார். அதற்கு மேலே வந்து அந்த ஊர் வளங்களை பத்தி ஒரு நாலு பாட்டு பாடுறாரு. அதிலே பாங்குமணி பலவையிலும் சுலவையிலும் உள மாடம் ஞாங்கரணி துயிர்குடியும் தகிர்குடியும் உள அரங்கம் ஒங்கு தோரணமும் பூரண கும்பமும் உளவால் பூங்கனை வீதியில் அனைவோர் புலமருகும் சிலமருகும். அப்படி அந்த ஊர் பல வகையான சிறப்புகளை உடையது. வயல் வளம், மக்கள் வளம், செல்வ வளம், இதெல்லாம் பெருமையுடைய ஊர். அந்த ஊர் கஞ்சனூர்லதான் அரதத்தர் என்ற ஒருத்தர் சிவபத்தர் இருந்தார். அரதத்தர் அரதத்த சிவாச்சாரியார். அவரு வைஷ்ணவ குலத்துல பிறந்தவர். வைஷ்ணவ குலத்துல பிறந்து சின்ன வயசுலயே அவருக்கு வந்து சிவன் மேலே பக்தி வந்துச்சு. அந்த ஊர்ல பெருமாள் கோயில் இருந்தது. சின்ன வயசுலயே நவம் போடுற வீட்டுல பிறந்து சிவன் மேல பக்தி வந்துச்சு சின்ன பிள்ளையிலே. அதை அவருடைய தாய் இருந்த சுற்றாத்தார் எல்லாம் ரொம்ப கண்டிச்சாங்க. நம்ம வந்து பெருமாளை கும்பிடுறவன், நாமம் போடுறவன், நீ சாம்ப பூசலாமா, சிவனை வணங்கலாமா, நமக்கு அதுக்கு ரொம்ப விரோதமடா அப்படின்னு கண்டிச்சாங்க. அந்த போய கேட்கவே இல்லை. நான் அப்படித்தான் பூசுவேன், உத்தரத்துக்கு போட்டுக்கிட்டு பூதியை பூசிக்கிட்டு சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி சிவ சிவான்னு சொல்லப்படாதுடா, சிவ சிவான்னு சொல்லப்படாதுடா அப்படின்னு இருக்காரு. அவன் சொல்லு வேண்டிருக்காரு சிவ சிவா. அதற்கு மேலே அவர்களுக்கு அந்த வந்தனங்களுக்கு ரொம்ப ஒரு இந்த பய மேல ரொம்ப ஒரு எரிச்சல் வந்தது. அதன் பிறகு நீ சிவனே கடவுள் சொல்லிய அதை நிரூபிக்க முடியுமான்னு அந்த பிள்ளைய பண்ண. அப்படி சிவபெருமானே கடவுள் படம்பொருள்னு சொன்னா இந்த காட்சியை இருப்பு நாற்காலியில உட்கார்ந்து முக்காலியில உட்கார்ந்து நீ சொல்றா அப்படின்றான். நல்ல நெருப்புல படுக்க காய்ச்சி உட்காலியே அதுல உட்கார வச்சு சொல்றான். அதுல உட்கார்ந்து 22 ஸ்லோகம் பாடிக்கார பட முடியும். 22 காரணங்களை சொல்லி 22 காரணங்களாலே சிவபெருமானே பரம்பொருள் நாட்டியிருக்கார். 22 அது ஸ்லோக பஞ்சக விஷயம்னு வேறு பட முடியும். அது தமிழ்ல மொழிபெய்திருந்தார் சிவஞான சுவாமி. முதல் வரி தசரதம் மதலை தாவித்து ஏற்றல் இருந்தார். தசரதம் மதலினால் அவன் லிங்க சிவலிங்கம் தாவித்து பூஜை பண்ணினால சிவபெருமானே பரம்பொருள்றார். தசரதன் மதலை தாவித்து ஏற்றலி உங்க சாமிய கும்பிட்ட சாமி நம்ம சாமி தான். அது மாதிரி 22 காரணம் சொல்லி சிவபெருமானே பரம்பொருள்னு சுலோக பஞ்சக விஷயம்னு வேறு அந்த வடமொழியில பாடியிருக்காரு. அதை தமிழ்ல மொழி பெய்திருக்காரு சிவஞான சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ள ஊர் அந்த இருப்பு சுட்ட நெருப்புல காய்ச்சினதா இருந்தாலே அவளை ஒன்றும் பண்ணல. அது உட்கார்ந்துதான் அந்த 22 சுலோகம். அப்படிப்பட்ட ஊர் அந்த ஊர். அதிலே இந்த நாயனார் அவதாரம்
1: வேளாளர் வீட்டு பிள்ளையாகிய வெய்கண்டாருக்கு
0: குருக்கடையில் சீடர், குருக்கடையிலிருக்கு அந்த வேளாளர் குரு. இப்ப அப்பூதியடிகள் ஐயர், அவருக்கு குரு வேளாளர் திருநாவுக்கு. இங்கே சாதி இல்லை, ஞானம்தான். சாதி இல்லை, ஞானம். இப்ப பணம் எப்படி பெருசோ, இப்ப பணம் இருந்தா அவனுக்கு சின்ன சாதி சொல்றது இல்லை. பணம் இருக்கிறவன் பெரிய சாதி, இல்லாதவன் சின்ன சாதி. பணம் இல்லை சின்ன சாதி. இப்ப அவ சொன்னா தெரியாம இட்டாரு வெளியார் இடாதாரு இல்லத்தூர்னா அவன் சாதி இரண்டுடைய வேறு இல்லை. சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் நெறிமுறையின் மேலிட்டார் பெரியார் தர்மம் செய்தவன் பெரியவன் இடாதார் இடிவுல தர்மம் செய்யாதவன் கருமி இடிவுலத்தார் பட்டாளி உள்ளபடி எல்லாம் இப்ப ஒத்துக்காது. பணம் உள்ளவன் பெரிய சாதி, பணம் எல்லாருமே சின்ன சாதி. அது போல வந்து நாயன்மார்கள் ஞானத்தை பெரிதாக ஞானத்தான் பெருசு, ஞானம் தான். அப்படி வேளாளர்களுக்கிலே அவதாரம் பண்ணினார். அவருடைய பெயர் அந்த ஊர் பெயர் கஞ்சாருங்கிற ஊர்ல ஊருனால ஊரால பெயர் வரும் மானக்கஞ்சார். அவரை பத்தி ஊர் பாட்டி சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தரை சொன்னா அவர் எப்படிப்பட்டவர் சொல்லணும் இல்ல, எப்படிப்பட்டவர் சொல்லணும் இல்லப்பா. அவரு பணிவுடைய வடிவுடையார். பணிவுடைய வடிவுடையாருன்னா இந்த வடிவத்திலேயே தெரியும். சில பார்த்தாலே அப்படி அந்த பணி இல்லாம அப்படி நிமிர்ந்தே இருப்பான். அந்த பேச்சு நடை முகபாவனை எல்லாமே அந்த அடக்கம் தெரியாது, அடக்கம் இருக்காரு. ஆனவன் நன்றாகவே வெளிப்பட்டு தெரியும். நடை உடை பாவனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ கடவுளே அப்படி இருப்பான். சில பார்த்தாலே அந்த அடக்கம் அரிசி உள்ள நெல் எப்படி இருக்கும், பணியுமான் என்றும் சிறுமை அணியுமான் தன்மை சிறியவர்கள் ஏதாவது சின்ன காரியம் செஞ்சிருந்தா கூட பெருசா சொல்லிக்குவான். பெரியவங்க பெரிய காரியம் தான் சொல்ல மாட்டாங்க. அப்படி பண்ண இப்படி பண்ணேன்னு இவன் வந்து ஆளு கிடைச்சா போதும், தன்னுடைய உரிமையை அள்ளி குடிப்பான். உரிமை செய்யாம கூட பெரியவர்கள் செய்தது அவர் சொல்ல மாட்டார். இப்ப இந்த இதுல நம்ம கந்தபுராணத்துல மீனவாகலே ஒரு தூது போனார்ல இலங்கைக்கு, தூது போய் அங்க செய்த காரியம் அசாத்தியமான காரியம், யாரும் செய்ய முடியாத காரியம். சூரபிரமணனுடையா அவ்வளவு பெரிய குடும்போலர்களா இருக்கின்ற சூரபன்மன் நாட்டிலே போய் இலங்கையில போய் பெண்ணங்க சூரபன்மன் இருந்த போது இலங்கையில போறாங்க. யமன் போக அஞ்சுவாரு, யமனுக்கே உத்தரவு தெரியும் இல்ல யாரு யமனுக்கு இந்த நகரத்துல வேலையே இருக்கிறார். வந்தேன்னா உனக்கு தொடர்ச்சி யமன் சூரிய கிளைமேட் கணக்க டிகிரி உயர்ந்துக்கணும் கணக்க எந்த அளவுக்கு இங்கே எங்களுக்கு வெயிலுன்னா அந்த அளவுக்கு அடிக்கிற டிகிரி கூட அடிச்சுன்னா தொடர்ச்சி போய் சூரியன் அதான் பயலை பிடிச்சி கட்டில் கடல் அடி போட்டாரு. சின்ன பயல டிகிரி கொஞ்சம் கூட வந்துருச்சு, உடனே போன அவன் சூரியன் பிடிச்சி கட்டு கடல் கட்டி போட்டு அவன் பாட்டு போன. அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு வீரவாக தூது போய் தூதாக போய் செய்த காரியம் அபாரமாக எத்தனை அசுரர்கள் எதிர்த்தார்கள், அத்தனை பேரையும் சிங்காரம் பண்ணி சூரபன்மனுக்கு முன்னாலே சிம்மாதனத்துல உட்கார்ந்து தூது போனவன் சிம்மாதனத்துல உட்கார்ந்து பேசினாங்கிறது வரலாறு எதுவும் கிடையாது. தூது போனவன் நின்றுகிட்டு தானே பேசணும். அதுவும் அன்னாதி மன்னன் 1800 தலைவன், தூது போனவன் பயந்துகிட்டு தானே பேசணும் இல்லையே. அவன் இடத்துல போய் முன்னால நிக்கிறதா சூரபன்மனுக்கு அசுரனுக்கு முன்னால போய் நான் முருகப்பெருமானுடைய தம்பியும் தூதுவன்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறதான்னு நினைச்சாரோ நினைக்கலையோ அந்த நினைப்பு முடியறதுக்குள்ளே சிம்மாதனம் வந்து இறங்கிருச்சு. அவன் சிம்மாதனத்துக்கு மேல உசரம். அப்படி காரியங்களை பண்ணி எத்தனையாசு எல்லாம் இருந்து விட்டு அவன்கிட்ட சுவாமியுடைய பெருமை எல்லாம் எடுத்து சொல்லி அவன் கேட்காம போனபடினால வேலாயுதம் வருமிடா சாக்கிரத ஆண்டு வந்துட்டார். அப்படி வந்தவனு ஒண்ணுமே முருகட்ட சொல்லலையா, முருகட்ட ஒண்ணுமே சொல்லலையா, போனே அவன் சொன்னாலும் கேட்கல அப்படின்னு.
1: இவ்வளவு காரியங்களை படிந்தவர் ஆரம்பிக்கா கந்த புராணத்துல இந்த புராணம் போல எந்த புராணம் இருக்கா அது உங்களுக்கு சுருத்து வச்சிருந்த முடியினாலே கந்த புராணம் எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்தவும் அப்புறம் நீ அவங்க செய்த செயலெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையாப்பான்னு தேவரின் அருளாலே சில காரியங்களை செய்தேன்னாரா. அப்புறம் முருகன் அருளாலே முருக பெருமான தேவரின் அருளாலே ஆயன அது போல பெரியவர்கள் தான் செய்தது புதுசாக சொல்ல மாட்டார். சிறியவர்கள் செய்யாமலே சொல்லி செய்யாமலே நான் செய்வேன். அதனால மணி இவர் வடிவமே பணிவுடைய வடிவு சேனாதிபதி சும்மா சாதாரண நாளாக இல்லை அரசர்கிட்ட ஏனாதிபதியா இருந்தா எவ்வளவு பவர் இருக்கும் சேனைகளுக்கு தலைவர் தான் ஏனாதிபதி.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. Krishna Yajurvedam, Pancharutram, Namakam. 10th Anuvagam, Mandiram, 8 mudal 12 varai. Vilakka Urai, Vazhangubavar, Subramani Sharma. Om Namah Shivaya.
4: ஓம் நம சிவாய. பித்தத்தும் தன்பணி இல்லை பிறத்தலால் முத்தத்து தன்பணி இல்லை முறைமையால் அத்தற்கு இரண்டும் அருளால் அளித்தலால் பத்தி பட்டோர்க்கு பணி ஒன்றும் இல்லையே. திருச்சிற்றம்பலம். நாம் யஜுர்வேத ருத்ரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் 10th அணுவாக்கத்தில் 7th மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 10th அணுவாக்கத்தில் 8th மந்திரத்திலிருந்து பார்க்க போகிறோம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய இருக்க மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டாக பிரித்து அந்த 10th அணுவாக்கத்தில் முதல் பாதியாகவும் 2nd பாதியாகவும் சொல்கிறேன். இது மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒரு மந்திரம். என்ன பலன், இதனுடைய பலஸ்ருதி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்துஹி ஸ்ருதங்கர்த்த சதம் யுவானம் மிருகண்ண பீமம் உபஹத்னு முக்ரம் மிருடாஜரித்ரே ருத்ரஸ்தவானோ அன்யந்தே அஸ்மன்னிவ பந்து சேனாஹ பரிணோ ருத்ரஸ்ய ஹேத்ருணக்து பரித்வேஷஸ்ய துர்மதிரகாயோ அவஸ்திரா மகவத்யஸ்தனுஷ்வமீட்வஸ்தோகாயதனயாய மிருடய மீடுஷ்டமசிவதம சிவோன சுமனாபவ பரமே விருக்ஷாயுதன்மிதாய கிருத்திம் வசான ஆச்சர பினாகம் விப்ரதாகஹி. இதோட 10th வாக்கத்தில் 10th மந்திரம் முடியிறது. 10th அணுவாக்கத்தில் 8th மந்திரம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்துஹி ஸ்ருதம் கர்த்த சதம். கர்த்த சதம் அப்படிங்கிறது ஹிருதய கமல வாசியாக இறைவன் இருக்கிறார்னு அர்த்தம். கர்த்த சதிருஷே ஹிருதய புண்டரீகே சர்வதா திஷ்டந்தம் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம். ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி, அர்ஜுனா இந்த ஹிருதய கமலத்தில் பரபிரமம் தான் வசிக்கிறது அப்படிங்கிறதாக கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணுறார். இந்த கர்த்த சதம்ங்கிறது ஹிருதய கமல வாசியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறத வேதம் சொல்கிறது. இந்த ஹிருதய கமல வாசியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனும் யுவானம் இளமை பொருந்தியவரும் உபஹத்னும் உக்ரம் எதிரிகளை அழிப்பதில் உக்ரத்தை உடையவரும் மிருகம்ன பீமம் சிங்கத்திற்கு ஒப்பான பயத்தை உண்டு பண்ணக்கூடியவரும் ஸ்ருதம் மிகுந்த புகழை உடையவரும் ஸ்துஹி மனமே நீ துதிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக மனசுக்கு ஒரு உபதேசம். இந்த ஹிருதய கமலத்திலே இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் செய். ஒரு பூஜா பத்தியிலே மிகவும் பிரசித்தமாக கேரள பூஜா பத்தியிலே இந்த ஹிருதய கமல நாதனை வழிபடுவது மிக மிக முக்கியமான ஒரு கட்டமாகும். தான் நித்தியப்படி பூஜை செய்வதற்கு முன்பாக வெளியில் இருக்கக்கூடிய ஆராதன விக்கிரகத்திற்கு பூஜை செய்வதற்கு முன்பு அல்லது பூஜை செய்யும் பொழுது இந்த ஹிருதேசத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கும் பூஜை சேர்த்தே செய்ய வேண்டும். சுவாமி நமக்குள்ளே இருக்கிறதாகத்தான் ஐதீகம். அதை உணர்றதற்காகத்தான் நம்ம வெளியில் ஒரு விக்கிரகம் வச்சு ஒரு கோவில் அமைச்சு நாம் பூஜை செய்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புரோட்டோடைப் ஒரு மாடலாகத்தான் நாம் வெளியில் வந்து கோவில் கட்டி ஒரு விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறோம். இந்த உடலே ஊனுடம்பே ஆலயம் உள்ளம் பெருங்கோவில் அப்படிங்கிறது போல இந்த ஊனுடம்பு ஆலயம் இதற்குள்ள ஜீவனே சிவமாக இருக்கிறது. அந்த ஜீவனை அறிவதற்காகத்தான் இத்தனை பிரயத்தனமும். இதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். சிந்திக்க சிந்திக்க அதுவே வழி காட்டும். இதற்கு ஒருத்தர்கிட்ட போய் நிற்கணும்னோ ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னோ இல்லை. இது ஒரு சின்ன விதை தான். இந்த விதையை உள்ளே விதைச்சிட்டோன்னா விதை தன்னாலேயே வளரும். யாருமே அதை போய் என்ன பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த விதையை உள்ளே விதைக்கணும், அவ்வளோதான். திறந்து திறந்து பார்க்கக்கூடாது. ஒரு தரம் விதைச்சிட்டோன்னா அது விதைச்ச மேனிக்கே இருக்கணும், அவ்வளவு தான். இறைவன் கண்டிப்பாக எல்லோருக்கும் அனுகிரகம் புரிவார். மிருடா சரித்ரே ருத்ரஸ்தவானஹா, ஸ்தவானஹா துதிக்கப்படும் நீர் ருத்ரனே, ஜரித்ரே அழியக்கூடிய இந்த சரீரத்திலே அழியாத சுகத்தை தாங்கள் அருள வேண்டும். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மாற்றத்தை மட்டுமே காண்பவையாக இருக்கின்றன. மாற்றம் இல்லாத ஒரு வஸ்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஆற்றேன மையா அரணே ஓ என்றென்று அப்படின்னு மணிவாசகர் சொன்னது போல, இதுக்கப்புறமும் இந்த உடம்புல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது போல, ஜரித்ரே இந்த உடல் வந்து அழியக்கூடிய ஒரு உடல், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உடல். நரை திரை பருவம் எல்லாம் வரும். அப்போது இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே அழியாத பேரின்பத்தை தாங்கள் எனக்கு அளித்து அருள வேண்டும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறது. ஸ்தவானஹா துதிக்கப்படும் நீர் எமக்கு இந்த அழியும் சரீரத்திலேயே அழியாத சுகத்தை அருள வேண்டும். மிருட உன்னுடைய சேனாகா, உன்னுடைய கணங்கள், பிரமத கணங்கள் அஸ்மத் அந்நியம் எங்களை அண்டவே கூடாது. உன்னுடைய இந்த அழிக்கக்கூடியதான கணங்கள் இருக்கின்றனவே, எங்களுடைய எதிரிகளை அழிக்கக்கூடியதான கணங்கள் எங்கள் கிட்ட வரவே கூடாது அப்படிங்கிறதாக ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து வேதம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறது. பரிணோர் ருத்ரஸ்ய ருத்ரனுடைய ஹேதிஹி ஆயுதம் எங்களை நகா எங்களை பரிவிருணத்து அணுகாமல் விலகி செல்லட்டும். அது வந்து துர்மதிஹி, யார் துர்மதியாக இருக்காளோ, கடுமையான எண்ணம் பாப எண்ணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அந்த எண்ணங்களும் எங்களிடமிருந்து விலகி செல்லட்டும். அந்த கடுமையான துர்மதி இருக்கிறதே அதுவும் எங்களை அணுகாமல் விலகி செல்லட்டும். மீடுவகா வேண்டுபவர்களுக்கு வேண்டுவதை தரக்கூடிய பரமேஸ்வரன் விரோதிகளை அழிப்பதற்காக அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணட்டும். நமக்கிட்ட அது வரவே கூடாது, அதை உபயோகம் நம்மக்கிட்ட செய்யக்கூடாது. மற்றவர்களிடத்தில் அந்த ஆயுதங்கள் உபயோகப்படட்டும் அப்படிங்கிறதாக வேதம் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறது. தோகாய நம்மளுடைய மக்களுக்கும் எங்களுக்கு பிறக்கக்கூடிய மக்களுக்கும், தனையாய அவர்களுடைய மக்கள் பேர குழந்தைகளுக்கும், மிருடைய இன்பத்தை அழிப்பீர்களாக. மீடுவஸ் தோகாய தனையாய மிருடைய இன்பத்தை கொடுங்கள். மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனாபவ, மனோபீஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தாங்கள் அருள வேண்டும். நான் சொன்ன முக்கியமான மந்திரம் இதுதான். 10வது அனுவாகத்திலே 10வது மந்திரம், மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனாபவ பரமே விரக்ஷாயுதன் நிதாய கிருத்திம் வசான ஆச்சர பினாகம் பிப்ரதாகஹி. ஸ்ரீருத்ரத்திலே ஒரு ஒரு மந்திரமும் ஒரு ஒரு பிரயோகத்துக்காக பயன்படுத்த முடியும் பயன்பாட்டில் இருக்கிறது. ஒரு ஒரு மந்திரத்துக்கும் பிரத்யேகமாக தியானம், அங்கன்யாசம், கரன்யாசம், பலஸ்ருதி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரத்தினுடைய பலஸ்ருதி ஈஸ்வர சாட்சா்காரம். யாருக்கு பரமேஸ்வரனை அவருடைய ரூபமாகவே தரிசனம் பண்ணணுமோ அதற்காக இந்த மந்திரம் மிகவும் முக்கியமான மந்திரம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனாபவ பரமே விரக்ஷாயுதன் நிதாய கிருத்திம் வசான ஆச்சர பினாகம் பிப்ரதாகஹி. அபீஷ்டங்களை அருள்வதில் அவருக்கு நிகர் அவர்தான், வேறு யாருமே கிடையாது. மீடுஷ்டம சிவதம பரம மங்களமான ஸ்வரூபத்தை உடையவர், எங்களுக்கு உங்களுடைய நல்ல மனசை மட்டுமே எங்கள் பக்கம் வைங்கோ. நக சுமனாபவ சிரித்த முகத்தோடு எங்களை பாருங்கோ, கோபமான முகத்தினுடைய எங்களை பார்க்காதீர்கள். பரமே விரக்ஷ ஆயுதம் நிதாய, உம்முடைய ஆயுதத்தை மரத்துக்கு மேலே வச்சுட்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறது. பரமே விரக்ஷ ஆயுதம் நிதாய, அங்கே விட்டு விட்டு கிருத்திம் வசான, கிருத்திம் வசான அப்படிங்கிறதுக்கு புலித்தோலை உடுத்தி கொண்டு, ஏன்னா சுவாமிக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால வஸ்திரமும் கிடையாதுங்கிறதுனால வஸ்திரம் இல்லாமல் வந்து விடாதீங்கோ அப்படிங்கிறதுக்காக வேதம் சொல்கிறது. கிருத்திம் வசான ஆச்சார பினாக்கம், ஆயுதங்கள்லாம் வச்சுட சொல்லிட்டேனே, அப்புறம் திடீர்னு கீழே வந்து எனக்கு வேற ஏதாவது ஆபத்து வந்துடுத்துன்னா மரத்துக்கு மேல வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்களா, ஒரே ஒரு வில்ல மட்டும் ஏந்தி கொண்டு என் முன்னே வர வேண்டும். ஆசர பினாகம் பிப்ரதாகஹி ஆகஹி அப்படின்னா எழுந்து அருள்வீர்களாக, எழுந்தருள வேண்டும். பிப்ரது அப்படின்னா ஏந்தி கொண்டு, அந்த ஒரு அலங்காரமாக ஒரு வில்லை மட்டும் ஏந்தி கொண்டு, பினாகம் அப்படிங்கிறது அவருடைய வில்லு. பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கு சேர்த்து அப்படின்னு சொல்வது போல, இங்கே வந்து வெறும் புலி தோலை உடுத்தி கொண்டு தாங்களின் கண்முன்னே வர வேண்டும் ஒரு ஸ்வரூப தியானத்தை வேதம் சொல்லுகிறது. மங்கள வடிவமாக இருக்கக்கூடியவரே நல்ல மனசோடன் கூட எங்களை பார்ப்பதற்காக தங்களுடைய மற்ற ஆயுதங்களை எல்லாம் மரத்துக்கு மேலே வச்சுட்டு ஒரே ஒரு அலங்காரத்துக்காக வில்ல மட்டும் எடுத்துண்டு சிரிச்ச முகத்தோட சுமனா பவன் சொல்லி எடுத்து சிரிச்ச முகத்தோட எங்கள் முன்னாடி வந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். ஆகஹி கிராத மூர்த்தியினுடைய தியானம் வேடுவ மூர்த்தி போல ஒரே ஒரு வில்ல மட்டும் தரித்து கொண்டு சுவாமி நமக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதாக வேதம் இங்கே பிரார்த்தனை செய்கிறது. இந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு வருவதனால் ஈஸ்வர சாட்சா்காரம் அடைய பெறலாம். மேல்கொண்டு விகீரி தவிலோஹித நமஸ்தேஸ்து பகவஹ யாஸ்தே சஹஸ்ரபும் ஹேதயோன்யமஸ்மன் நிவபந்துதாஹ சஹஸ்ராணி சஹஸ்ரதா பாஹுவோஸ்தவ ஹேதயஹ தாசாமீஷானோ பகவஃப் பராச்சீனா முகாக்ருதி. இதோட 10வது அனுவாக்கம் முடிகிறது. செல்வத்தை வாரி இருக்கக்கூடியவர் விகிரித, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த வார்த்தையை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். விகிரித விலோகித சிவந்த மேனி, லோகிதம் அப்படின்னா லோகத்தினுடைய வடிவத்தை உடைய அதனுடைய நிறத்தை கொண்டவர். விலோகித பகவஹா பகவானே அப்படின்னு கூப்பிடுறது வேதமே, பகவானே தே உமக்கு நமஸ்காரம், உமக்கு நமஸ்காரம் உரித்தாக இருக்கட்டும் அஸ்து அப்படிங்கிறதாக சொல்கிறது. உம்முடைய தே சகசிரம் ஆயிரக்கணக்கான ஹேதயா ஆயுதங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ யாகா தாகா அவைகள் அஸ்மதன்யம் எங்களிடமிருந்து வெகு தூரமாக இருக்கட்டும், நமக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய சத்துருக்களை அழிப்பதற்காக அவை இருக்கட்டும், எங்களிடம் அவை வர வேண்டாம். பகவஹா மீண்டும் பகவானேன்னு கூப்பிடுறது. உம்முடைய பாகவோ கைகளில் ஹேதயா ஆயுதங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடிய சஹசிராணி ஆயுதங்கள் ஆயிரம் வகையாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வல்ல நீர் அதனுடைய முனைகளை முகா அப்படின்னா அதனுடைய முனைகளை பராச்சீனா முகாக்கிருதி எங்களை எதிர்க்காதவைகளாக எங்களுக்கு நேர வச்சுன்னு இருக்கக்கூடாது அப்படியாக நீங்கள் செஞ்சுடுங்கோ தா சாமீஷானோ பகவஃப் பராச்சீனா முகாக்கிருதி எங்களுக்கு முகமாக எங்களுக்கு அபிமுகமாக அது இருக்கக்கூடாது, எங்களுடைய எதிரிகளை அவை தாக்கட்டும், எங்களுடைய எதிரிகளுக்கு அது போய் இது பண்ணட்டும், எங்கள் பக்கம் உங்களுடைய ஆயுதங்களை திருப்பாதீர்கள் அப்படிங்கிறதாக வேண்டிக் கொள்கிறது. இதோட 10வது அனுவாக்கம் முடிகிறது. 11வது அனுவாக்கத்திலிருந்து மேற்கொண்டு பார்க்கலாம். ஓம் நம சிவாய.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
6: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். சைவம்டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: இந்த பூஜைக்கு போறோம். அப்போ இந்த பூஜையை செய்யும் பொழுது முதல்ல மேல துவார பூஜை, மேல துவார பூஜை. இந்த துவார துவாரம்னா என்னது? வாசல் இல்லையா? அப்போ மேலை துவாரம் அப்படின்னா மேற்கு வாசல். அப்போ வேற வாசல்களும் இருக்கு, வேற வாசல்களும் இருக்கு. வேற எந்த வாசல்கள்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த கிழக்கு வாசல், கிழக்கு வாசலில் செய்யலாம். அப்புறம் தெற்கு வாசலில் செய்யலாம், வடக்கு வாசலில் செய்ய கூடாது. இப்போ இந்த பூஜை செய்யும் பொழுது இந்த பூஜையை செய்யக்கூடிய சாதகன், பூஜை செய்கிற சாதகன், அவன் தன்னை அஸ்திரங்களால் செய்யப்பட்ட அஸ்திர மந்திரம் அதெல்லாம் முதல்ல புரோசிச்சுக்க, அதனால் அந்த கூட்டுக்கு மத்தியில் இருக்கிறவனாக பாவித்து கொண்டு, அந்த கவசத்துக்குள்ளே இருக்கிறவனாக பாவித்து கொண்டு, அந்த அவன் தன்னுடைய சரீரத்தில் இந்த 31 தத்துவங்களும், சரீரமெல்லாம் எத்தனை நாளானது? 31 தத்துவம் தானே. அது நீங்க பெற்று அந்த பூசாத்தானம் சிவந்த சுத்த வித்யா ரூபமாக பாவித்து கொள்ளணும். சுத்த வித்யா ரூபம் அப்படின்னா என்ன? சிவஞான ரூபமாக பாவிக்க, அந்த போக மோட்சகாமினி, போகத்திலையும் ஆசை இருக்கு, அவனுக்கு எதிரே ஆசை இருக்கு, மோட்சத்திலையும் ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க கிழக்கு வாசல் சிவயனமம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அதான் நாங்கள் சொல்றோம், சிவயனமன்னு சொன்னாலே பெருமானிடத்தில் பட்டிருப்பது போல உலகப்பட்டு முற்றிடும் நீங்களே, அது லிஸ்ட் பிராய்டில் இருக்கு, அப்படிதான் அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? கிழக்கு வாசல் அது செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், குறைஞ்சாச்சுன்னா அப்படியே மாத்துறது தான். அதனால கிழக்கு வாசலில் துவாரபாலகரை அர்ச்சிக்கணும். கீர்த்தி விஜயம் சௌபாக்கியம் இல்லை, இது போல காம, அதாவது உலக அனுபவத்தில் இச்சை காமி, அவனுக்கு என்ன பேர்? காமி. இவர்கள் தெற்கு வாசலில் பூஜிக்கலாம். மோட்சகாமி, மற்றதெல்லாம் விருப்பமில்லை சாமி, எனக்கு பெருமானுடைய திருவடி மட்டும்தான் விருப்பம் அப்படின்னு இருக்கிறவங்க மேற்கு வாசலில் அர்ச்சிக்கணும். புரியுதாமா? அதனால வடக்க கூடாது. ஏன்? அது வடக்க அது தெற்கு முகமாக இருக்கிறது, தெற்கு முகமாக இருக்கிறதுலாம் மரண யாத்திரை. நாம் பெருமானுடைய சரணத்தை அடைவதற்கு தானே செய்கிறோம் இல்லையா? இந்த பிரிவு நீங்கிறதுக்காக செய்கிறோம். அதனால் அது என்ன செய்யக்கூடாது? வடக்கு வாசலில் பூசிக்க கூடாது. அதனால் இந்த துவாரபாலகர், துவாரபாலகர்ன்ற இந்த வாயில் காக்கிறவங்க, இந்த வாயிலை காக்கிறவங்க, இந்த வாயிலை காக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த துவாரபாலகர் அந்த நமக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா கங்கை யமுனை போட்டிருக்கோம், கங்கை கிழ போட்டிருக்கோம் மேலே யமுனை, அந்த கங்கை யமுனை தவிர மற்ற எல்லாத்துக்கும், துவாரபாலகரில் மற்ற எல்லாத்துக்கும் மூன்று கண்கள், மூன்று கண்கள். அவர்கள் அஸ்திர மந்திரத்தினால கண் திறந்து ஓம் காம் சிவாய நம என நேத்திரத்தினால் நியாசம் செய்து அந்த திவ்ய சிருஷ்டி நமக்கு உண்டாக்கி கொண்டு, அப்புறம் தேவலோக மேலே தேவலோகம், அது கட்டை விரல் சுட்டு விரலால் தெரித்து புஷ்பத்தால் ஆகாயத்தில் இருக்கும் இடையூறு நீக்கிறது. தேவலோக விற்கணும், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய பூசை பிதாசு இதெல்லாம் அந்தவுடைய விற்கணும். அப்புறம் கீழ்ப்பட்ட பூமி இல்லையா, பாதாள லோகம் மற்ற இடத்துல இருக்கிறவங்க அந்த அது வலது கால் புற அடி, அது மூன்றினாலும் அந்த விக்கனங்கள் நீங்குவதாக நாம் அந்த பாசுபஸ்திர அஸ்திராயகம் பட் என்ற மந்திரத்தினால அவங்களையெல்லாம் அந்த இடையூறுகளை நாம் நீக்கிறோம். அதனால் இந்த மேலத்வாரம் என்பது யார் செய்யக்கூடியது? மோட்ச காமினி, அந்த மேட்ச அந்த காமினி அந்த மேலை துவாரத்தில் நாம் அந்த படத்தில் போட்டிருக்கிறது போல கணபதி, சரஸ்வதி, லட்சுமி, நந்தி, கங்கை, யமுனை, மகாகாலர், அப்புறம் இந்த மகாகாலரோடு வேறு யார் இருக்கா, அந்த ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த வாஸ்துபதி பிரம்மா அவர் அந்த பக்கம் வைக்கிறோம். இது இவங்களையும் சேர்த்து நாம் பூசிக்கிறோம். இதில் இவங்களை ஒவ்வொருத்தரையும் நாம் இப்போ கணபதி அப்படின்னா அவருக்கு நாம் முதல்ல செஞ்ச மாதிரியே அந்த அறிக்கையத்தை கொடுத்து முதல்ல ஆசனம் மூர்த்தி மூர்த்திமான் ஏன்னா அப்படி அர்ச்சித்து முதல்ல அர்ச்சிக்கணும், அப்புறம் அறிக்கையும் கொடுக்கணும் இல்லையா. அது முதல்ல கணபதி ஆவாகனம் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் சரஸ்வதி, அதுக்கப்புறம்

எங்க இருப்பாங்க, மற்றெல்லாம் எங்க இருப்பாங்க, அந்த வண்டு வாய், அந்த வாசுபதி பிரம்மா அஸ்திர துவார பாலகர்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் எங்க பாக்க இருப்பாங்க, மேக்க பாக்க ரெண்டு பேர் இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் சுவாமியை நோக்கி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வாயில நிப்பாடுறாங்களா ரெண்டு பேரு, அவங்க ரெண்டு பேரும் மாத்திரம் எங்க பா இருப்பாங்க, அந்த வாசலை நோக்கி இருப்பாங்க. இவங்களை நாம முதல்ல ஆவாகனம் செய்து கொண்டு ஒவ்வொன்றா சொல்லி அவங்கள ஆவாகனம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவங்களுக்கு அறிக்கையும் கொடுக்கணும், அவங்களுக்கு அறிக்கையும் கொடுக்கணும். அறிக்கையும் கொடுக்கும்போது சாமானிய மகாகாளைய நமக, கணபதியே நமக, லட்சுமியை நமக, சரஸ்வதியை நமக அப்படின்னு சொல்லி அதை அர்ச்சனை பண்ணுறது. அறிக்கையும் கொடுத்தா சுவாகான்னு கொடுக்கணும் இல்லையா, சுவாகா சுவாகான்னு கொடுக்கணும். அப்புறம் முதல்ல ஆவாகனம், அப்புறம் அர்க்கியம், அர்ச்சனை, அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை முடிச்சதுக்கப்புறம் இந்த அந்த கணபதிய சுவாகா முதல் மகாகாளய சுவாகா வரைக்கும் பழையபடி ஒரு தடவை அர்க்கியம் கொடுக்கணும். அர்ச்சனைக்கு அப்புறம் ஒரு அர்க்கியம் கொடுத்து பின் ஓம் கணபதிய நமக அப்படியிலிருந்து அதை மகாகாளய நம வரைக்கும் சொல்லி கந்த புஷ்பம் அருகு அர்ச்சனை இதையெல்லாம் சாத்தி அர்ச்சனை செய்து அப்புறம் இந்த பூஜையை நாம் நிறைவு செஞ்சுக்கிறோம். அப்போ இதில் என்னெல்லாம் செய்கிறோம், முதல்ல ஆவாகனம், ஆவாகனம், அதுக்கப்புறம் சுவாகான்னு சுவாகாந்தமாக அறிக்கையும் கொடுக்குறோம். அறிக்கை முடிஞ்சோம் நமக நமகன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை பண்ணிட்டு பழையபடி ஒரு தடவை அறிக்கையும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த கந்த புஷ்பம் அருகாட்சி அதெல்லாம் சாத்தி அர்ச்சனை செய்கிறோம். ஆக இதுதான் நம்ம அந்த மேலே துவார பூஜையில் செய்கிறது. அதனால் அப்புறம் ஓம் சர்வப்பியோ துவாரபாலப்பியோ நமகன்னு அர்ச்சித்து சிவபூஜைக்கு இடையூர் வராமல் காக்க வேண்டும் அப்படின்னு அவற்றை வேண்டிக்கிட்டது. அது அப்படி வேண்டிக் கொண்டு அந்த இடையூறு தீர்த்ததுக்காக என்ன செய்யணும், ஓம் சிவாய நமகன்னு நாராச முத்திரையில் அந்த புஷ்பத்தை மேலே பார்க்க தெரிக்கிறது. தெரித்து மேலேருந்து வர்றது, கீழேருந்து வர்றதுக்கு நாம் அந்த வலதுகால் ஒரு அடியால் அந்த பூமியை தட்டி கொண்டு கீழேருந்து வரக்கூடிய அந்த இடையூறு தீர்ந்ததுக்காக அதை சொல்லுகிறோம். பாசுபதாய ஓம் ஹாம் சிலீம் பம்சும் பாசுபஸ்ராய கும்பட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், இந்த காலை லேசை தூக்கி தட்டணும், தட்டால் கீழேருந்து வரக்கூடிய இடையூறுகள் நீங்கியதாக கருதி கொண்டு அப்புறம் ஓம் சர்வப்பியோ துவாரபாலியோப்பியோ நமகேன்னு ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு அவரை வேண்டிக் கொண்டு அந்த பூஜையை முடிக்கிறோம். அப்புறம் வாஸ்துபதி பூஜை, அந்த வாசுபதி ஆசராய நமக, ஓ வாசுபதி மூத்திரைய நமக, ஓ வாசுபதிய நமகன்னு சொல்லி முதல்ல ஆவாகனம், அந்த மூணு செய்கிறதுக்கு பேர் என்னது, ஆவாகனம். அப்புறம் வாசுபதியே சுவாகா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அர்க்கியம். அதுக்கப்புறம் வாசுபதியே நமகன்னா அபிஷேகம், அதை செய்து கொண்டு வாசுபதியே சுவாகான்னு பழையபடி ஒரு அர்க்கியம் கொடுத்து வாசுபதியே நமகன்னு சொல்லி கந்த புஷ்ப அருகு அட்சதை சாத்தி நாம் இந்த மேலத்துவார பூஜையை முடித்து கொள்கிறோம். முதல்ல ஆவாகனம், அர்க்கியம், அபிஷேகம், பாவன அபிஷேகம், அப்புறம் ஒரு அர்க்கியம், கடைசியில் ஒரு அர்ச்சனை, இதுதான் நாம் அங்கே செய்யக்கூடிய இது. அது அப்புறம் இப்போ பஞ்சசுத்தி பூஜைக்கு போகிறோம். அந்த பூஜை செய்யறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், பஞ்ச சுத்திகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்சசுத்தி என்பது முதல்ல பூத சுத்தி, அப்புறம் தான சுத்தி, திரவிய சுத்தி, அப்புறம் மந்திர சுத்தி, லிங்க சுத்தி அப்படின்னு நம்ம அஞ்சு சுத்தியை செய்கிறோம். இதில் ஆமாம் எது, அந்த வாசுபதி பிரம்மாவும் அவர் ரெண்டு பேரும் தான், அவங்க தான் அந்த துவாரபாலர், ரெண்டு பேருக்கும் அந்த இது ரெண்டு பேருக்கும், ஆமாம் ரெண்டு சைடு இருக்கு உங்களுக்கும், இந்த மற்ற எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோமா இல்லையா, அந்த ரெண்டு பேருக்கும் கடைசியில் செய்ய, அவங்க ரெண்டு பேரும் துவாரபாலகர். அப்புறம் அந்த பூத சுத்தி, பஞ்சசுத்தியில் பூத சுத்தி, இது இங்கே
அதாவது ஆத்ம சுத்தி அல்லது

0: சீவசுத்தி, பிறகு தேகசுத்தி அப்படின்னு ரெண்டு வகையா இருக்கு. பூதம் அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கும்? பூதங்கிறது பஞ்சபூதங்களாலான இந்த சரீரத்தை ரெண்டும் இதில் அடங்கிறது. ஜீவசுத்திங்கிறது உயிர்களுக்கு சுத்தம் பண்ணுறது, தேகசுத்திங்கிறது நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுறது. இதில் இந்த உடம்பை தலைகீழ் ஆலமரமாக பாவனை செய்து கொள்கிறோம். ஆலமரம் எப்படி இருக்கும்? கீழே வேர் விட்டு மேலே இலை தலைகள்லாம் இருக்கு. இதை ஏன் தலைகீழை வச்சுக்கிறோம்? ஏன் தலைகீழை வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஆமாம், மேலையிலிருந்து மேலே மாயையிலிருந்து ஒவ்வொரு தத்துவங்களாக வந்து தான் நமக்கு இந்த சரீரம் வர்றதுனால நாம் அதை தலைகீழாக வச்சுருக்கிறோம். இதில் இருதயம், கண்டம், தாலு மூலம், நாக்கினுடைய அடி, புருவ மத்தி, உச்சி, இந்த அஞ்சு இடங்களில் அஸ்திராய கும்பட் அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை தெரிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த அஞ்சு இடங்கள்லாம் என்னது? இருதயம், கண்டம், தாலு மூலம், புருவ மத்தி, உச்சிங்கிறதுலாம் என்னது? இந்த அஞ்சு தானம். அஞ்சு தானம் என்ன தானமா? அவத்தை ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கலாம். இது என்னத்த? இது என்ன பத்த? அவத்தை எத்தனை விபத்தை இருக்கு? அது அடிச்சாரு அடி. காரணம், காரியம் இல்லையா? காரணவத்தைகள் மூணுங்கிறோம். காரணவத்தை என்னென்ன? காரணவத்தை கேவலம் சகலம் சுத்தம் இருக்கலாமா? காரணவத்தைனா என்ன? காரணவத்தையாவது கேவலவத்தை அப்படின்னா, கேவலத்துக்கு காரணமான அவத்தைன்னு சொல்லிடக்கூடாது, கேவலத்தின் காரணமாக ஏற்படுகிற அவத்தை அப்படி சொல்லணும். விளங்குதாமா? சகல என்னது? சகலத்தின் காரணமாக ஏற்படுகிற அவத்தை, சுத்தத்தின் காரணமாக ஏற்படு, அதுதான் காரணவத்தைகள். புரியுதா? அப்புறம் காரியவத்தை என்பது அது 15 சகலத்தில் ஏற்படக்கூடிய அவத்தைகள். மூணு எதில் உள்ளது? சகலத்தில் ஏற்படக்கூடிய சகல கேவலம், சகலத்தில் சகலம், சகலத்தில் சுத்தம் இல்லையா? அப்போ சகலம்னா என்னது? கருவிகளோடு கூடிய நிலை இல்லையா? சகலம் உடம்போடு கூடியிருக்கும் போது இல்லையா? அப்போ ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று மலங்களோடு கூடியிருக்கிறது தான் என்னது? சகலம் இல்லையா? அதுல கேவலம்னா என்ன? சகலம் கருவியோடு, அதுல கேவலம்னா இது சகலத்துல கேவலம்ங்கிறது நமக்கு, சகலத்துல கேவலம்னா அது இருட்டில் விளக்கு நிலை. என்ன நிலை? இருட்டில் விளக்கு, இருட்டில் விளக்கு. அப்ப இருட்டில் விளக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இருள் தான் அங்க தாரகமா இருக்கு, இருள் தான் தாரகம். அந்த இருட்டில நாம விளக்க வச்சு என்ன செய்யறோம்? இருளினுடைய ஆற்றலை குறைச்சிருக்கோம். அப்போ அப்படி இருந்தா விளக்குகள் நீங்கினா என்ன ஆகும்? இருள் தான் கூடும், இருள் தான் கூடும். இப்ப நாம இருக்கிறதுலாம் அதுதான், நாம இருக்கிறதுலாம் அந்த நிலைதான். புரியுதாமா? அப்போ நமக்கு கருவிகள் வேலை செய்யலன்னா என்ன வருது? அறியாமை. கருவிகள் வேலை செய்யலன்னா வருது அறியாமை இல்லையா? அதான் சகல கேவலம். அப்போ கருவிகள் படிப்படியாக நனவு நிலையிலிருந்து வினைக்கேடாக குறைந்து கொண்டே வரும் பொழுது நமக்கு என்ன வருது? அறியாமை கூடிக்கொண்டே வருகிறது. இது பிரவிருத்தி மார்க்கம். இது என்ன மார்க்கம்? பிரவிருத்தி மார்க்கம். பிறவிதான் மேல மேல வரும். அதனால இது கருவிகள் எப்படி நீங்குது? நாம நீக்குவதில்லை, தானே நீங்கும். எப்படி நீங்கும்? பெருமான் நீக்குதாரு. யார் நீக்குதா? பெருமான் நீக்குதாரு. ஏன் கருவிகளை கொடுக்கிறாரு, பிறகு அணைக்கிறாரு? பெருமான் தான் கருவிகளை கொடுக்கிறாரு, பிறகு ஏன் கருவியா அணைக்கிறாரு? ஆமா, அது நாம் இழைப்பாறுதல் பொருட்டு இல்லையா. பெருகிய மலர்த்தால் பேணிபர், பெருகிய மலர்த்தால் பேணி. எனவே பெருமான் நம்மை வளர்ப்பதற்காக அப்படி செய்கிறார், புரியுதாமா? எனவே இது ஒரு அவத்தை. அப்புறம் இது சகலத்தில் கேவலம், கீழால் அவத்தை. இதுக்கு பேர் என்ன பேர்? கீழால் அவத்தை. அப்புறம் புருவ நடுவிலேயே ஐந்து அவத்தைகள் நடக்கும் நனவு நிலையில். அது மத்தியால் அவத்தை, அது மத்தியால் அவத்தை. அது பெருமான் அங்கே என்ன சொல்லில் செய்கிறார்? அதிசூக்கும் ஐந்தொழில் செய்வார். அங்கே என்ன செய்வார்? அதிசூக்கும ஐந்தொழில் செய்வார். அப்போ அது நாம் முடிப்பு நிலையிலேயே நம்ம அறிவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அது ரொம்ப வேகமாக நிகழும். எப்படி நிகழும்? வேகமாக நிகழும். அப்போ இந்த கருவிகளை செலுத்தக்கூடிய பிரேரக தத்துவங்கள் 5, 4, 3, 2, 1 அப்படி வந்து பழையபடி 2, 3 அப்படி கூட்டிட்டு போகும். அப்படி வேகமாக மாறிக்கொண்டிருப்பதனால நம்முடைய அறிவில் அறிகிற தன்மை குறைவதும் கூடுவதுமாக இருக்கும், புரியுதாமா? இது மத்தியாலபத்தை. அப்புறம் இதுதான் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், இதுதான் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த மத்தியாலபத்தில நனவில் நனவு என்பதுக்கு என்ன பேரு? மாசகலம். நனவில் நனவுக்கு என்ன பேரு? மாசகலம். அதுதான் நமக்கு 96 கருவிகளும் பூரணமாக வேலை செய்கிற நிலை. அதுக்கப்புறம் மற்றெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பழையபடி அங்கிருந்து துரியாதீதத்துக்கு போய் அங்கிருந்து எங்கனாயிரும்? மாசகலத்தில் துரியாதீதம் போச்சுன்னா அதுலேருந்து சகல கேவலத்துக்கு போயிடும். அங்கிருந்து எங்கே போயிடும்? சகல கேவலத்துக்கு போய் அங்கிருந்து அந்த நனவு கனவுன்னு அப்படியே கீழே இறங்கி அப்புறம் மேலே வந்து நனவுக்கு வந்து அதிலிருந்து இந்த நனவுக்கு மாசகலத்துக்கு வந்து இப்படி மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். 400 உற்பத்தி தானே கொடுத்துருக்கிறாரு. இதுதான் நமக்கு பொதுவாக ஆன்மாவினுடைய இலக்கணம். அறிவிலை பெருக்கம் சுருக்கம் அடைந்து கொண்டே இருக்கும். அப்புறம் நாம ஆன்ம ரூபமெல்லாம் தெரிஞ்சு இல்லையா, அப்போ நாம தீட்சையெல்லாம் பெற்று சிவநாட்டம் வந்து சிவ பூஜை செய்ய ஆரம்பிக்கமா இல்லையா, சிவ பூசனை செய்யறமா இல்லையா? இந்த மாதிரி சிவ புண்ணியங்களை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மகிட்ட நிகழ்வது எது? அதுதான் சகலத்துல சுத்தம். அது யோகாவத்தை. அதுக்கு என்ன பேரு? யோகாவத்தை. அது அதுக்கு தானந்தான் இருதயம், கண்டம், தாளு மூலம் இதெல்லாம். இதுல நாம பூசையில பெருமானோடு ஒன்ற ஒன்ற கருவிகள்ல இருந்து நீங்குறோம். எப்படி நீங்குறோம் அப்படின்னா அருள் தாரகமாக நீங்குவது. எப்படி நீங்குறோம்? அருள் தாரகமாக நீங்குவது. அப்போ கருவிகள் விட விட நமக்கு என்ன வருது? அறிவில் தெளிவு. இது அறிவில் தெளிவு. அது பூசையை முடிச்சா பழையபடி எங்க வந்துடுறோம்? நகாரத்துக்கு வந்துடுறோம். வகாரத்தில் இருந்தவன் நகாரத்தில், வகாரத்தோடு கூடி இருக்கிறது தான் என்னது? சமாதி. அதுக்கு பேர் தான் என்னது? சமாதி. துரியாதீதம், சுத்த துரியாதீதம். அதிலிருந்து நாம பழையபடி எங்க வந்துடுறோம்? இந்த நகாரத்தோடு கூடியத்தின்னா சகல கேவலம் அப்படி வந்திருக்க அந்த ரெண்டு அபத்தம் இருக்காது, அதுக்கு வந்துடுறோம். அதான் அங்குமிங்குமாகி அலமருவோர். இவனுக்கு தான் என்ன பேரு? அங்குமிங்குமாகி அலமருவோர். இல்லையா, நகாரத்தில் இருப்பான், வகாரத்தில். பூசையில் மட்டும் நமக்கு என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சம் அருளோடு கூடுகிறோம், மற்றபடி இங்கே வந்துடுறோம். அதான் இதிலிருந்து நீங்கி ஒரே அடியாக அருளோடு கூடுவது தான் என்ன பேரு? அதான் நிசமான சுத்தம், அதுதான் சுத்தாவத்தை. இதுக்கு பேர் யோகாவத்தை, அது பேரு சுத்தாவத்தை, நிர்மலவத்தை. அப்போ இங்க நமக்கு இந்த பூசணியில செய்யற போது என்ன சொல்லியிருக்கு, யோகாவத்தை சொல்லியிருக்கு. அப்போ இவன் யாரு, சாதகன் பாசத்திலிருந்து நீங்கி அருளோடு கூடுவதற்கான பயிற்சி. இது என்னது, சாதகன் என்ன செய்யறான், உலகிலிருந்து நீங்கி, உலக உடம்பு உணர்விலிருந்து நீங்கி அருளோடு கூடுவதற்கான பயிற்சி தான். புரியுதாமா? அதனாலதான் நமக்கு இந்த விசேட தீட்சையில கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்படுது, கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்படுகிறது. அதனால இந்த பூத சுத்தி நாம் எதுக்கு செய்யறோம், பூத சுத்தி எதுக்கு செய்யறோம் சொல்லுங்கம்மா. ஆமா, கருவிகள்லேருந்து நீங்குவதற்கான பயிற்சி. நீங்க அந்த உண்மை விளக்கத்திலலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் அந்த அஞ்சாவது பாட்டு என்ன பாட்டு, உண்மை விளக்கம், பொன்பார் புனல்வெம்மை பொங்கு மணல் சிவப்பு வண்கால் கருமை வளர்வான் தூமை என்பார், எழுத்து லாவாராக அப்பாராதிக்கு என்றும் அழுத்தமாதாய் நிற்கும் அது. படிச்ச மாதிரியா அந்த லாவாராகங்கிறதுலாம் இப்போ பூத சுத்தியில் அதெல்லாம் சொல்றோம். இது என்ன செய்யும், இது சொன்னா அது என்ன செய்யும். இப்போ அஞ்சு விரல் இருக்கு, இந்த அஞ்சு விரலும் அஞ்சு பூதம், எது எது எந்த பூதம், ஒவ்வொரு பூதத்தை நீக்கிறதுக்கு எந்தெந்த விரலை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால இந்த பூதத்துக்குள்ள மந்திரத்தை சொல்லி நாம் அந்த புஷ்பத்தை தெரித்து அந்த இதை என்ன செய்கிறோம், முதல்ல இப்போ அந்த மண்ங்கிற பூதம், அதை அதுக்குள்ள இது என்னது லம்ங்கிறது, லம் இல்லையா, அந்த லம்ங்கிற மந்திரத்தை சொன்னால் அந்த எல்லா இது கருவிகளுக்கும் சடம் சித்து ஆன எல்லாத்துக்கும் அதிதெய்வம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, மந்திரங்கள் உண்டு அதிதெய்வமும் உண்டு கருட பாவனையிலே இருக்கா இல்லையா. அப்போ அதை சொல்லும் போது அந்த மந்திரத்தை சொன்னா அது என்ன செய்யும், இந்த மந்திரேஸ்வரர்கள் இருக்காங்களா இல்லையா, அங்க எங்க இருக்காங்க, சுத்த வித்தையில, சுத்த வித்தையில ஏழு கோடி மந்திரேஸ்வரர் இருக்காங்க, அவங்கள பெருமான் பிரிப்பேர் பண்ணியிருக்கிறார் என்னென்ன மந்திரம் சொன்னால் இவங்க போய் வேலை செய்யணும்னு, விளங்குதா. அப்போ அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் நீங்கள் எவ்வளவு சொல்கிறீங்களோ எப்படி நின்றுக்கிட்டு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த பூதங்களெல்லாம், இப்போ பூதங்கள்லாம் எங்கள்கிட்ட எப்படி இருக்கே, நம்ம உடம்பு இருக்கலாமா, பஞ்சபூதத்திலான அனதானே தூள சரீரம், இந்த உடம்பு எப்படி இருக்கே, எப்படி இருக்குன்னா உங்களுக்கு உபகாரமா இருக்கா அபகாரமா இருக்கா, ரொம்ப உபகாரமா இருக்கு அப்படி சொல்றதுனாலே உங்க உடம்பை பத்தி தெரியலன்னு அர்த்தம். ஆமா, ஏன்னா என்னோடு உடன் பிறந்த ஐவரும் பகையே சொல்றாரா இல்லையா, ஏன் சுந்தரமூர்த்தி சாமி சொல்றாரு ஐவகை அரையர் அவராகிங்கிறாரு, நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்காமல் காக்கின்றார் ஐவர் கண்டுகொண்டார் சொல்றாரா இல்லையா, பூசை பண்ண விட மாட்டான், என்ன செய்ய மாட்டான் இல்லையாம்மா, பூசைக்கு உட்கார்ந்து கண்ணை மூடினங்கிட்ட ஊரில் எடுக்கு சூரியன் உண்மது, இப்படியெல்லாம் செய்தா இல்லையா, இதெல்லாம் உபகாரமா அபகாரமா, அபகாரம் தான். அப்போ இந்த மந்திரங்களை நீங்க சொல்லி செய்ய செய்ய அது என்ன செய்யறா, முதல்ல அதனுடைய ஆற்றலை ஒடுக்குதல், பூஜையில பெருமாண்ட சொல்லி நீங்க அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன நடக்கு, அந்த பூங்கனுடைய இடையூறு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இல்லையாமா. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, முதல்ல ஆற்றலை வாட்டுதல், அப்புறம் வீட்டுதல், முழுவதுமாக எரித்தல், அதை முதல்ல அப்படி செய்யறாரு, முதல்ல குறைக்கிறாரு அப்புறம் சாதகமாக்குறாரு, நமக்கு சாதகமாக்குறாரு. அதுக்கப்புறம் நீக்கிறார், மூணு ஸ்டேஜ். முதல்ல என்னது, அதை வாட்டுதல். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, நமக்கு அபகாரமானது என்ன ஆயிருது, உபகாரமா நிற்கிறது, சிவகரணங்கள் ஆக்கி கொள்ளுதல். அதான் நாம செய்யறோம் போத சுத்தியில, அதுக்குதான் முயற்சி பண்றோம். அது ஒரு இதுல ஆகாது. முதல்ல அப்படி பாவனை பண்ணி எப்போவும் ஒரு காலத்துல அதெல்லாம் என்ன ஆகுது, பசுகரணங்கள் சிவகரணங்களாக மாறுது. சிவகரணங்களா மாறினா என்ன பிரயோஜனம், சிவகரணங்கள் சிவத்தை காட்டுமா, சிவகரணங்களால் சிவத்தை பார்க்கலாமா, முடியாதா? என்னையா பார்க்க முடியாதுதான் சொன்னது, சரிதான், சிவகரணங்களால பார்க்க முடியாது. அப்ப ஏன் சிவகரணங்களா மாத்திரம் இல்லையா, அது நமக்கு அங்க மாலையில தானே சொல்றாரு சிவகரணங்களாக மாற்றுது. முதல்ல சிவகரணங்களாக மாற்றுதல் என்பது அந்த வைந்தவ சரீரர்களுக்கு போல, விஞ்ஞானகலருக்கு போல, அது என்ன செய்யாது, நமக்கு அஞ்ஞான கர்மத்தை செய்வதற்கு காரணம் இல்லாமல் எப்படி இருக்கும், சுத்த கர்மத்தை செய்வதற்கு கருவியா நிற்கும் இல்லையாமா. சிவபிரகாசம் 70 ஞாபகம் இருக்கா, அருளியனில் ஒளியாய் நிற்கும், அருளியனில் ஒளியாய் நிற்கும், இன்ப காரணமா நிற்கும், துன்ப காரணமா இருந்தா என்ன செய்யும் இல்லையா. இப்ப ஐவகை அரையர்னு அங்க சொன்னாரா இல்லையா, இல்லையா. நமக்கு 10வது நூற்பாவில் என்ன சொல்றாரு, 10வது நூற்பா முதல் அதிகாரணம் அங்க காமிக்கோ, உங்களைத்தான் காமிக்காங்க. அது நாமல்ல இந்திரியம் நம்மளையும் அல்ல, நாம இந்திரியம் இல்ல, கருவிகள் இல்ல, ஒரு பேரும் நம்ம சொன்ன மாதிரி கேட்கவே மாட்டான் சொல்றாரா இல்லையா, அங்கே 10 அப்படி சொல்றாரு. அப்போ இந்த கருவிகள் நம்மகிட்ட இருந்தாலும் யார் வசத்துல இருக்கு, பெருமான் வசத்துல இருக்கு, நம்ம வசத்துல இல்லை, புரியுதாமா. அதனால இந்த கருவிகளை பெருமானிடத்துல வேண்டிதான் என்ன செய்யணும், நமக்கு உபகாரமா மாத்தணும். அப்புறம் அதான் சிவகரணமா மாத்துறது, சிவகரணமா மாத்திர நமக்கு இத மாதிரி சிவபுண்ணியங்களை செய்வதற்கு உபகாரமா நிற்கும் இல்லையா. அப்புறம் எதுக்கு நீக்கிறோம், ஞான பூசையில, ஞான பூசையில் என்ன செய்யறோம், பூத சுத்தியில அங்க ஞான பூசை செய்யறவங்க இருக்காங்களா, அங்க இருக்கீங்களா, ஞான பூஜை செய்யும் போது திருவருளே சரீரம், இதை நீக்கிறது, இதை நீக்கிறது ஏன் அப்படின்னா கொஞ்சம் புத்தி தெளியுது இல்லையா. ஏன், நாம அறிவுடையவன், நாம அறிவுடையவன், அறிவுடையவன் நமக்கு அறிவு விளங்குவதற்காக ஒரு துணையை நாடுகிறோம், அறிவுடையவன் அறிவு விளங்குவதற்காக துணைய நாடுகிறோம். இப்போ நமக்கு இருட்டில் கண் தெரியலம்மா, அப்போ ஒரு இன்னொரு உங்க கண் ஒளி பத்தாது, உங்க கண் ஒளி பொருளை காண்பதற்கு போதுமான அளவு இல்லை. அப்போ நீங்க உங்க கண்ணொளியை இல்லையா சிறக்க செய்வதற்கு இன்னொரு வழி வேணும், வேணுமா இல்லையா, வேணும். அந்த ஒளி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், உங்க கண்ணொழியை விட சிறந்ததா இருக்கணும், உங்க கண்ணொழியை விட சிறந்ததா இருந்தாதான் அது உங்களுக்கு பயன்படும் இல்லையாமா. இப்ப உங்களுக்கு அறிவு சரியா விளங்கலன்னு அறிவே இல்லாத ஒரு பொருளை துணை கொள்ளலாமா, கொள்ளலாமாமா. ஏ கண்ணு தெரியல, வெளிச்சமா இல்ல, ஒரு கொள்ளிக்கட்டையை எடுத்துட்டு வா அப்படின்னா கட்டையை வச்சு என்ன செய்ய, பந்தம் இருந்தா காட்டும், வெறும் கட்டை எப்படி காட்டும், காட்டுமா, காட்டாது. அப்போ நாம நம்ம அறிவு விளங்குவதற்கு என்ன செய்யணும், நம்மிலும் உயர்ந்த அறிவுடைய பொருளை தான் துணையா கொள்ளலுமே தவிர அறிவே இல்லாத பொருளை துணையாய் கொள்வது என்னது, அதே அறிவீனம், அதான் ஊனம், அதுக்கு பேர் தான் ஊனம், ஊன நடனம்ங்கிறது இல்லையா. பகையை உறவென்று எண்ணுதல் தான் ஊனம், அதை நீங்குவதற்கு தான் என்ன செய்யறாரு, ஊன நடனம் நிகழ்த்துகிறார், புரியுதாமா.
1: ஓம் நமசிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஐந்து தத்துவங்களோடும் கூடிய நிலையிலே எந்த ஐந்து? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்து கருவிகளோடு கூடிய நிலையிலே ஆன்மா புருடன் என்ற பெயரை பெறுகிறது. புருடன் ஏன் அந்த பெயர் புருடன் என்ற பெயர் என்றால், ஆக உலக போகத்தை நுகர்வதற்கு உரிய தகுதியை இப்பொழுது ஆன்மா பெற்றிருக்கிறது, அதனாலே புருஷன். உலக போகத்தை அனுபவிப்பதற்கு உரிய தகுதியை ஆன்மா இப்பொழுது பெறுகிறது, அதனாலே புருடன் என்ற பெயர் புருஷன். எனவே இந்த ஐந்தும் கூடியிருக்கிற நிலைக்கு புருட தத்துவம் என்ற ஒரு பெயர். இந்த ஐந்து கருவிகளும் கூடிய நிலையில் புருட தத்துவம் என்ற பெயர் அமைகிறது. மற்ற தத்துவங்கள் எல்லாம் இன்னொரு தத்துவத்திலிருந்து தோன்றுகின்றன, அதுபோல புருட தத்துவம் என்பது எதிலிருந்தும் தோன்றவில்லை. மற்ற தத்துவங்களைப் போல இந்த புருட தத்துவம் என்பது ஒரு காரியமாக தோன்றவில்லை. இந்த ஐந்து கருவிகளும் ஆன்மாவோடு கூடியிருக்கிற நிலைக்கு பெயர்தான் புருட தத்துவம், ஆன்மாவினுடைய நிலைக்கு இந்த பெயர். எனவே புருடன் என்றாலே இந்த ஐந்து கருவிகளும் இருக்கின்றன என்று பொருள், சொல்லாமலே அது விளங்கும் புருடன். ஆக இப்பொழுது இந்த ஐந்தோடு முதலாவது தத்துவம் ஏது? மாயா தத்துவம். ஐந்தோடு ஆறு, இந்த புருட தத்துவம் ஏழாவது. ஆக இந்த ஏழு தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் என்ற பெயரை பெறுகின்றன. மாயா மாயை அல்லது மாயா தத்துவம், அதிலிருந்து வருகிற காலம், நியதி, கலை, பிறகு கலையிலிருந்து வருகிற வித்தை, அராகம், இவற்றோடு கூடிய புருடன் என்ற நிலை, இந்த ஏழு கருவிகளும் சேர்ந்து வித்யா தத்துவங்கள் எனப்படுகின்றன. ஏன் அந்த பெயர்? ஆன்மாவினுடைய அறிவை விளக்குகின்றவையாதலால் இந்த தத்துவங்களுக்கு வித்யா தத்துவங்கள் என்ற பெயர். எனவே இந்த ஏழு தத்துவங்கள் தான் அசுத்த மாயையிலே தோன்றுகின்றவை. ஏழு கருவிகள் கலையிலிருந்து என்ன தோன்றும் என்று பார்த்தோம், வித்தை. ஆமா, அது ஒரு பக்கம். கலையிலிருந்து இன்னொரு பக்கத்திலே இன்னொரு முக்கியமான தத்துவம் தோன்றுகிறது, அதுதான் பிரகிருதி. பிரகிருதி, இதை பிரகிருதி மாயை என்றும் கூறுவார்கள். பிரகிருதி மாயை இதுதான். இந்த பிரகிருதி மாயை தான் நம்மோடு நேராக தொடர்பு கொள்ளுகிறது. இந்த பிரகிருதி மாயைதான் சகலராகிய நமக்கு நேராக உடம்பாகவும் கருவிகளாகவும் வந்து உதவுகின்றன. ஆக நமக்கு பிரகிருதியோடு தான் நெருங்கிய தொடர்பு. எனவே நம்முடைய உடம்புக்கே என்ன பெயர் தெரியுமா? நம்முடைய உடம்புக்கே பிராகிருதம், பிராகிருதம் என்ற ஒரு பெயர். இந்த பிரகிருதியில எத்தனை தத்துவங்கள் தோன்றுகின்றன? அந்த ஏழு போக 24 கருவிகள் இந்த பிரகிருதியிலிருந்து தோன்றுகின்றன. இந்த பிரகிருதி என்பது, அந்த பிரகிருதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? த ரூட், மூலம் என்ற பெயர். பிரகிருதினா மூலம், மூலப்பகுதி என்று தமிழிலே சொல்லுவார். பிரகிருதினா மூலப்பகுதி. எனவே நாம் வாழுகிற உலகத்திற்கு மூலமாக இருப்பது பிரகிருதி தான், எனவே மூலப்பகுதின்னு பேர். நம்முடைய உலகத்திற்கு மூலமாக இருப்பது இந்த பிரகிருதி மிகுதியான ஆணவமல கலப்பு உடையது. ஆணவமலம் மிகுதியாக கலந்தது. அசுத்த மாயையிலே ஓரளவு ஆணவமலம் கலந்திருக்கிறது. பிரகிருதி மாயையிலே மிகுதியாக. எனவே பிரகிருதி மாயை நமக்கு பெருமயக்கத்தை தரும். மிகுதியான மயக்கத்தை உண்டாக்குவது பிரகிருதி மாயை. அசுத்த மாயையிலே உலகங்கள் இருக்கின்றன. அதாவது பிரகிருதிக்கு மேல அசுத்த மாயையிலேயும் உலகங்கள் உண்டு. அங்கே வாழ்பவர்கள் யார் என்றால் பிரளயாகலர். பிரளயாகலர் அங்கே வாழ்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஓரளவு மயக்கம் உண்டு பிரளயாகலருக்கு. அவர்களுக்கு பிரளயாகலருக்கும் மேற்பட்டவர்கள் யாரு? விஞ்ஞானகலர். அவர்கள் வாழ்கிற உலகங்கள் சுத்த மாயையிலே உள்ளவை. சுத்த மாயையிலே அவர்களுக்கு மயக்கம் உண்டா இல்லையா? விஞ்ஞானகலருக்கு அவர்களுக்கும் சிறிதளவு மயக்கம் உண்டு. மயக்கம் இல்லாவிட்டால் ஏன் வாழ்கிறார்கள்? அவர் முத்தி அடைந்தவர்களே. மயக்கம் இல்லை என்றால் முத்திதான். உலகத்தில் அவர்களுக்கு இடம் கிடையாது. எனவே விஞ்ஞானகலருக்கும் மயக்கம் உண்டு. அவர்களை காட்டிலும் ஓரளவு கூடுதலாக உண்டு பிரளயாகலருக்கு மயக்கம். ஆனால் சகலராகிய நமக்குத்தான் முழு மயக்கம், பெருமயக்கம் நமக்குத்தான். அப்படியே மூன்று கிரேடு, மூன்று அளவு, மூன்று மயக்கத்துல. எனவே மயக்கம் சிறிது சிறிதாகத்தான் நீங்க வேண்டும். எனவே சகலரிலிருந்து பிரளயாகலர் நிலைக்கு நாம் உயரலாம். பிறகு அங்கிருந்து விஞ்ஞானகலர், அல்லது நேரடியாகவே எல்லா மயக்கமும் இங்கேயே மயக்கம் தீர்ந்தால் முத்தி அடையலாம். படிப்படியாகத்தான் போக வேண்டும் என்பது இல்லை. சகலரில் இருந்தே முத்தி அடைகின்றவர்கள் உண்டு. இப்போது அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். எனவே பிரகிருதி மிகுந்த மயக்கத்தை தருவது. ஏனென்றால் பிரகிருதி தான் முக்குணங்களை உடையது. பிரகிருதி என்பது முக்குணங்களை உடையது. முக்குணங்களை பற்றி நேற்று நாம் விளக்கினோம். முக்குணங்கள் பிரகிருதிக்கு மேல இந்த முக்குணங்கள் கிடையாது. அசுத்த மாயையில பிரளயாகலருக்கு முக்குணங்கள் கிடையாது. சகலருக்குத்தான் முக்குணங்கள். எனவே பிரகிருதி முக்குணமயமாக இருக்கிறது. இந்த பிரகிருதியிலே முக்குணங்களும் எப்படி கலந்திருக்கின்றன என்றால் சிறிதும் விளங்காமல் மூன்றும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கின்றன. சிறிதும் விளங்காத நிலை. முக்குணங்களும் கலந்து சிறிதும் புலப்படாமல் இருக்கிற நிலைதான் பிரகிருதி. எனவே பிரகிருதிக்கு ஒரு பெயர், இன்னொரு பெயர் என்ன என்றால் அவ்வியத்தம். அவ்வியத்தம் என்ற பெயர். வியத்தம் என்றால், வியத்தம் என்றால் வெளிப்படுதல். அவ்வியத்தம் என்றால் வெளிப்படாத நிலை, வெளிப்படாது இருத்தல். எனவே முக்குணங்களும் வெளிப்படாமல் இருக்கிற நிலைதான் பிரகிருதி. இந்த பிரகிருதியிலிருந்து தோன்றுகிற தத்துவம், இப்ப முக்குணங்களும் வெளிப்படாமல் இருக்கின்றன அல்லவா, அடுத்த நிலையில அந்த முக்குணங்களும் வெளிப்பட்ட நிலை. அடுத்து முக்குணங்களும் வெளிப்பட்ட நிலை. அப்படி வெளிப்படுகிற போது சமமாக வெளிப்படும். சத்துவம், ராசதம், தாமசம் என்ற மூன்று குணங்களும் சம அளவிலே வெளிப்படுகிற நிலை, அதுதான் குணதத்துவம் என்ற பெயர். குணதத்துவம் என்று சொல்லுகிற போது குண சேரன் வந்து தருவான். உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். குணதத்துவம். எனவே மூன்று குணங்களும் இதிலே சமமாக சமமாக வெளிப்பட்டு நிற்கின்றன. இதற்கு இன்னொரு பெயர் தான் குணசத்துவத்துக்கு இன்னொரு பெயர் தான் சித்தம் என்பது. சித்தம், சித்தம் என்ற கருவி. இது ஆன்மாவுக்கு என்ன உதவி செய்கிறது? சித்தத்தினுடைய வேலை என்ன? சிந்தித்தல், சிந்தனை செய்வது சித்தம். எதை சிந்தி, எதை சிந்தனை செய்கிறது? நடந்து போனவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து கவலைப்படுகிறோம் அல்லது மகிழ்ச்சி அடைகிறோம், கற்பனை செய்து பார்க்கிறோம் இல்லையா? கடந்த கால வாழ்க்கை நடந்ததையே சிந்திக்கிறோம், இனிமேல் என்னென்ன நடக்கும் என்று எதிர்பார்த்தும் கற்பனை செய்து சிந்திக்கிறோம். இப்படி எல்லா வகையான சிந்தனைகளுக்கும் கருவி இந்த சித்தம். எனவே சிந்தனை செய்வது சித்தம், இது ஒரு முக்கியமான கருவி. நமக்கு இன்ப துன்பம் வருவதற்கு இந்த சித்தம் தான் காரணம். சிலவற்றை சிந்திக்க சிந்திக்க தான் நமக்கு என்ன உண்டாகுது? வேதனை உண்டாகுது. சிந்திக்காவிட்டால் தொல்லையே இல்லை. சிந்திக்கும் போதுதான் கவலை உண்டாகுது, சிந்திக்கிற போதுதான் மகிழ்ச்சி உண்டாகுது. எனவே அந்த இன்ப துன்பத்திலே அழுந்துவதற்கு இந்த சிந்தனை தான் கருவியாக இருக்கிறது. இன்ப துன்பத்திலே அனுபவத்திலே ஆன்மா அழுந்துவதற்கு இந்த சித்தம் காரணமாக இருக்கிறது. நம்முடைய சித்தம் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறது? ஆமா, சித்தத்தை சிவன்பால் வைத்தார் என்று அவர்களுக்கு கவலை இல்லை. சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் என்னாலும் இன்பமே துன்பம் இல்லை அவர்களுக்கு. சித்தத்தை உலகத்தின் மேல் வைத்தவர்களுக்கு என்னாலும் துன்பமே. எனவே சித்தம், எனவே இதுதான் குணதத்துவம் அல்லது சித்தம். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி என்று இப்படி எல்லாவற்றையும் இறைவனை நோக்கி செலுத்துகிற போது அது பேரின்பத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே நம் இந்த கருவிகள் எல்லாம், இந்த மாயா கருவிகள் நாம் கடைத்தேரவும் வழி செய்கின்றன, உலக வாழ்க்கையிலே அழுந்துவதற்கும் கருவியாக இருக்கின்றன. இவற்றை நல்ல முறையிலே பயன்படுத்தினால் நாம் மேன்நிலை அடையலாம். அதனால் தானே அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார், கண்கள் கான்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை எண்டோள் வீசி நின்று ஆடும் பிராந்தன்னை கண்கள் கான்மின்களோ என்று இந்த கருவிகளையெல்லாம் நாம் இறைவன்பால் செலுத்த வேண்டும். அது தெரியாமல் நாம் வேற வழியில செலுத்திக் கொண்டு இருக்கிறோம், வேற திசையில திருப்பிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கருவிகள், இந்த கருவிகளுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அத்துவா என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அத்துவா. அத்துவா என்றால் படிவழி, வழி என்ற பொருள், அத்துவான வழி. இந்த கருவிகள் நமக்கு வழியாக இருக்கின்றன. எதற்கு வழி என்றால், வினையை பெருக்கிக் கொள்வதற்கும் வழியாக இருக்கின்றன, அதே நேரத்தில் முத்தி அடைவதற்கும் வழியாக இருக்கின்றன. முத்தி அடைவதற்கும் இவைதான் நமக்கு வழிகளாக இருக்கின்றன. அதான் அத்துவா. அத்துவாக்கள் ஆறு என்று சொல்லுவார்கள், அதையெல்லாம் பின்னாலே பார்க்கலாம். குணதத்துவம், பிறகு அதிலிருந்து இப்போ முக்குணங்களும் விளங்காத நிலை, அடுத்த நிலை முக்குணங்களும் சமமாக விளங்குகிற நிலை. இனி அதற்கு அடுத்து எப்படி ஆகும்? அடுத்த நிலை எப்படி அமையும் என்றால், இந்த முக்குணங்களும் ஏற்றத்தாழ்வோடு அமைகிற நிலை இனிமேல் வருவது. எப்படி படிமுறையில எப்படி அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள், படிப்படியாக முக்குணங்களும் அறவே விளங்காத நிலை, பிறகு சமமாக விளங்குகிற நிலை, பிறகு அடுத்தபடியாக அந்த குணதத்துவத்திலிருந்து புத்தி. இந்த குணதத்துவம் என்பது அது ஒரு தனி சரீரமாக கூறப்படுகிறது. நாம் இது என்னென்ன சரீரம் பார்த்தோம்? காரண சரீரம், அடுத்து கஞ்சுக சரீரம், இந்த குண தத்துவத்தோடு சேர்கிற போது ஆன்மா, அது குணசரீரம், குணசரீரம் என்ற பெயரை பெறுகிறது. குணசரீரம் ஏனென்றால் இந்த முக்குணங்கள் இப்போது ஆன்மாவோடு வந்து பொருந்துகின்றன, எனவே குணசரீரம். இன்னொரு பெயர் மனோமய கோஷம், மனோமய கோஷம், மனோமய கோஷம், அதாவது சிந்தனை, சிந்தனை செய்வதனாலே அதற்கு அந்த பெயர். பிறகு குணதத்துவத்திலிருந்து புத்தி என்ற தத்துவம், புத்தி என்ற கருவி உண்டாகிறது. இதிலே சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும். புத்தி தத்துவத்தில் சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும். அறிவு, ஒளி, ஒளி அறிவு என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். எனவே புத்தி என்பது இன்டலெக்ட், ஆங்கிலத்தில் இன்டலெக்ட், இதுதான் ஆன்மாவுக்கு நிச்சயித்தல் என்ற தொழிலை செய்கிறது. ஒரு பொருளை பார்த்து இது இன்ன பொருள்தான் என்று நிச்சயிப்பது புத்தி. இன்னொன்று, இந்த நாம் செய்கிற அந்த வினைகள் இருக்கின்றனவே, பல பிறவிகளிலே ஈட்டிய பல வினைகள், அந்த வினைகள் எல்லாவற்றுக்கும் இருப்பிடம் இந்த புத்தி தான். நம்முடைய பல வினைகள்லாம் எங்கே இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். நம்முடைய பழைய வினைகள் எல்லாம் இருக்கிற இடம் நம் உடம்பில் இருக்கிற புத்தி தத்துவம் தான். எல்லா வினைகளுக்கும் இருப்பிடம் புத்தி தத்துவம். எனவே இந்த புத்தியானது நிச்சயிக்கிற போது அந்த வினைக்கு ஏற்றபடிதான் நிச்சயிக்கும், வினைக்கு ஏற்றபடிதான் நிச்சயம் செய்யும். இப்ப துன்பம் வரும் என்ற வினை இருந்தால், துன்பத்தை தருகிற வினை இருந்தால் பாம்பை கயிறு என்று நிச்சயிக்கும் இந்த புத்தி. நாம் மிதிப்போம், கயிறுதானே என்று பாம்பை தவறாக நிச்சயித்து துன்பத்தை வருவித்துக் கொள்வோம். எனவே வினைக்கு ஏற்றபடிதான் இந்த புத்தியானது நல்ல முறையிலோ அல்லது தீய முறையிலோ நிச்சயம் செய்யும். எனவே வினைக்கு ஏற்றபடி, எனவே இந்த பழமொழி சொல்லுவார்களா, விதி வழியேதான் மதி செல்லும் என்பார்கள், விதி வழிதான் மதி செல்லும். எனவே இதையெல்லாம் பார்க்கிற போது என்ன தெரிகிறது, நம்முடைய கையில ஒன்றும் இல்லையே, நமக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறது. எனவே இந்த நம்முடைய தத்துவங்கள் நம்மை பற்றிய ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் தானே, தன்னை நம்மை பற்றிய ஆராய்ச்சி, நம்மை பற்றிய உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். சித்தம் மெமரி அதான் பழையவற்றையெல்லாம் நினைக்கிறது அல்லவா புத்தி. பிறகு அடுத்து புத்தி தத்துவத்திலிருந்து அடுத்த தத்துவம், அடுத்த கருவி அகங்காரம். அகங்காரம் என்றால் அந்த தன்முனைப்பு என்றெல்லாம் நினைக்க கூடாது. அகங்காரம் என்றால் இது ஒரு கருவி, இது கருவி, பண்பு இல்லை, பண்பு குணம் அல்ல, இது ஒரு கருவி. இது எந்த வகையில் உதவுகிறது என்றால், ஒரு பொருளை அறிவதற்கு ஊக்கத்தை கொடுப்பது, ஊக்கத்தை கொடுப்பது இந்த அகங்காரம். அது சைவ சித்தாந்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன வந்து விட்டால் போதுமா, அதுல என்ன வேண்டும், ஊக்கம் இருந்தா தான் தொடர்ந்து வருவார்கள், இல்லாவிட்டால் இரண்டு நாள் வந்துவிட்டு. ஆமா, எனவே இதுவும் ஊக்கம், எந்த செயலிலும் ஈடுபடுவதற்கு ஊக்கம் வேண்டுமே, அது அகங்காரம் தான் தருகிறது. எழுச்சி, எழுச்சி, மன எழுச்சி, ஈகோ, ஆங்கிலத்தில் ஈகோ, இஜிஓ, அகங்காரம். எனவே இதுல என்ன குணம் மேலோங்கி இருக்கிறது, இனிமேல் நான் பார்க்கிற கருவிகள் எல்லாம் ஒவ்வொரு குணம் தான் மேலோங்கி இருக்கும். புத்தியில சத்துவ குணம் மேலோங்கி இருந்தது, இந்த அகங்காரத்துல ராஜச குணம் மேலோங்கி இருக்கிறது, ராஜச குணம் மேலோங்கி இருக்கிறது. பிறகு அடுத்த நிலையில இந்த அகங்காரத்திலிருந்து அந்த முக்குணங்களும் மூன்று கூறுகளாக பிரிந்து சாத்விக அகங்காரம், அதற்கு இன்னொரு பேரு உண்டு தைசத அகங்காரம். தைசத அகங்காரம் என்ன பொருள்? தைசதம் என்றால் தேஜஸ்ங்கிறாங்களே, தேஜஸ் என்ன பொருள்? ஒளி. ஒளி என்ற பொருள், எனவே அது சத்துவ குணத்துல சாத்விக குணம், அது ஒளி உடையது. எனவே சாத்விக அகங்காரத்துக்கு தைசத அகங்காரம் என்ற இன்னொரு பேரு. இரண்டாவது கூறு சாத்விகம். அடுத்து இதற்கு இன்னொரு பெயர் வைகாரிக அகங்காரம். அடுத்து மூன்றாவது குணம் தாமச அகங்காரம். தாமச அகங்காரம், இந்த முதலாவது சாத்விக அகங்காரத்திலிருந்து தோன்றுகிற முதலாவது கருவி மனம். மனம் உண்டாகிறது. மனம் இதற்கு என்ன இங்கிலீஷ் கேட்டுக்கிட்டே இருப்பார? மனம் அதுக்கு என்ன ஆங்கிலம்? மைண்ட். எனவே இப்போ மனம், அதற்கு மேலே இருப்பது எது? அகங்காரம். பிறகு புத்தி, அதற்கு மேல சித்தம். இந்த நாளுக்கும் அந்த கரணம் என்ற பெயர். மனம் புத்தி, மனம் அகங்காரம் புத்தி சித்தம், நாளுக்கும் அந்த கரணம் என்ற பெயர். அந்த கரணம்னா என்ன பொருள்? கரணம்னா கருவி, உள்கருவிகள், அகக்கருவிகள் என்ற பொருள். அந்த கரணம் என்றால் அகக்கருவிகள். அகக்கருவிகள் எவை? மனம் அகங்காரம் புத்தி சித்தம். இந்த மனத்தினுடைய தொழில் என்ன? மனம் என்ன செய்கிறது? நம்முடைய மனம் என்ன செய்கிறது? இதைத்தான் செய்யல. நம்முடைய மனம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காத. இந்த மனம் நம்முடைய மனம், அதனால்தான் மனத்தை குரங்காக சொல்லுவார்கள். மனம் என்ற மாய குரங்குபாங்க. மனத்தினுடைய தொழில் பொருள்களை பற்றுதல். பொருள்களை பற்றுதல், உலக பொருள் மேல் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மனம், பற்றுவது மனத்தினுடைய தொழில். அவ்வாறு பற்றி அந்த பொருள் என்னது? அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, அதுவா இதுவா என்று ஐயப்படுவது மனத்தினுடைய தொழில். ஐயுறுவது மனத்தினுடைய வேலை. ஒரு பொருளை பற்றி இது என்ன பொருள், அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா என்று ஐயப்படுவது மனத்தினுடைய நிலை. அடுத்த அகங்காரம், அதற்கு மேலே இருக்கிற அகங்காரங்கிற கருவி என்ன செய்யும்? இது என்ன பொருள் என்பதை அறிய வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுப்பது அகங்காரம். பிறகு அதற்கு மேலே இருக்கிற புத்தி தான் இது என்ன பொருள்தான் என்பதை உறுதிப்படுத்தும், நிச்சயிக்கும் அந்த வினைக்கு ஏற்றபடி. இப்படி இந்த நான்கு அந்த கரணங்களும் உலகப் பொருள்களை இடைவிடாது பற்றி நிச்சயித்து ஆன்மாவுக்கு உலக நினைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஆக உலக பொருளை பற்றிய நினைவுகள் முதலிலே மனத்தின் வழியாக உள்ளே புகுந்து அகங்காரத்தை தாண்டி புத்திக்கு வந்து பிறகு கடைசியில போய் சேர்கிற இடம் ஆன்மாவை போய் சேர்கின்றன. இது எது போல என்றால், கடல் நடுவிலே எழுகின்ற அலை, அந்த கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடைவிடாது தொடர்ந்து தொடர்ந்து வந்து கடைசியாக கரையிலே வந்து மோதுவது போல, இந்த எண்ண அலைகள் உலகத்தை பற்றிய உணர்வாகிய அலைகள் இடைவிடாமல் இந்த கருவிகள் மூலமாக ஆன்மாவை வந்து அடைந்து அலைக்கழிக்கின்றன உலக நினைவுகள். எனவே இந்த கருவிகள் இப்படி செயல்படுகிற வரை ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? ஆமா, நிம்மதி அமைதி என்பது வராது. அதனால்தான் என்ன சொல்லுகிறார்கள், இவற்றையெல்லாம் ஒருமுகப்படுத்த வேண்டும், மனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது இதற்காகத்தான். மனத்தை வழிபடுத்தாவிட்டால் தொல்லைதான். எனவே அந்த தைசத அகங்காரத்திலிருந்து மனம் என்ற அந்த கரணம் தோன்றியது.
4: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: இரண்டாம் சூத்திரத்தில் பெரிய இதில்தான் முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன. எத்தனை பாட்டு? இரண்டாம் போய்கொண்டே இருக்கிறது. 186 செய்யுட்கள் என்னமா? எதுக்கு? அவோ, அந்த முதல் பகுதியா? ஆனால் இரண்டாம் சூத்திரத்தில் பல முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன.

உலகெலாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி. இதுதான் அத்துவிதம் அத்வைதம் முதல் பகுதியில. உலகெலாமாகி இறைவன் கலப்பினால் உயிர்களேயாக இருக்கிறான், உயிர்களோடு கலந்து உயிர்களாகவே இருக்கிறான், உலகத்தோடு கலந்து உலகமாகவே இருக்கிறான். உலகெலாமாகி அவையேயாய் சிவஞான போதத்துல அவையேயாய்ங்கிறார்ல, அதுதான் உலகெலா. அதை கொஞ்சம் விளங்குபடி சொல்லுகிறார், உலகெலாமாகி அவையேயாய். அடுத்து அங்கே தானேயாய். தானேயாய் என்பதை எப்படி சொல்லுகிறார், உலகெலாமாகி வேறாய் வேறாய். அப்படி உயிர்களிலே கலந்த உயிர்களாக இருந்தாலும் அவன் வேறு உயிர்கள் வேறு, வேறாய். பிறகு உடனுமாய், உடனுமாய் உயிர்களோடு எப்போதும் உடனாகவே இயைந்து நிற்கிறான். இப்படி இந்த மூன்று நிலைகளிலே ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்ற நிலை அதுதான் அத்துவித நிலை, அத்துவித இயைபு. இந்த அத்வைதம் என்ற சொல் வேதத்திலே வருகிறது, உபநிடதங்களிலே அத்வைதம். இதற்கு பல அறிஞர்கள் பல்வேறு விதமாக பொருள் கொண்டிருக்கிறார்கள். அதிலே மெய்கண்டார் அவர்களிலிருந்து வேறுபட்டு தனியான ஒரு விளக்கத்தை, சைவ சித்தாந்த விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த அத்வைதம் என்பதெல்லாம் இரண்டு சொற்கள் இருக்கின்றன, இரண்டு சொற்களால் ஆனது அந்த தொடர் அத்வைதம். ந துவைதம் என்று பிரிக்க வேண்டும். ந துவைதம் என்றால் இரண்டு, இரண்டு என்ற பொருள் துவைதம். ந என்ற சொல்லுக்கு சொல்லா எழுத்தா சொல், சொல் ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி. ந என்ற அந்த நகாரம், அந்த நகாரத்துக்கு மூன்று பொருள் இருக்கிறது.

அதனாலதான் குழப்பம் எல்லாம். ஒருவரும் ஒரு பொருளை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். நகாரத்துக்கு மூன்று பொருள் இருக்கின்றன வடமொழியில. ஒன்று இன்மை, இரண்டாவது அண்மை. இன்மை அண்மை வேறா, மூன்றாவது மறுதலை. மறுதலை என்ன? எதிர்மறை, எதிர், எதிரானது. இந்த மூன்றுமே எதிர்மறை பொருள் தான். இன்மை என்பது மறுப்பதுதான், அண்மை என்பதும் மறுப்பதுதான், மறுதலை என்பதும் மறுப்பதுதான். அதிலேயே மூணு வகை, மறுப்பிலேயே மூன்று வகையான மறுப்புகள் இருக்கின்றன. இன்மை அண்மை என்ன வேறுபாடு என்றால், இன்மை என்றால் முற்றிலும் மறுப்பது, முழுதும் மறுப்பது, முழுதும் மறுப்பது. முயலுக்கு கொம்பு இல்லை, அது இல்லை என்பது இன்மை. முயலுக்கு கொம்பு இல்லை எந்த காலத்திலேயும், எனவே அது முற்றிலும் மறுத்தல். இல்லை என்பது முற்றிலும் மறுக்க வரும், மறுக்கிற இடத்துல வரும் இன்மை, அது விளங்குகிறது. அண்மை என்பதற்கு உதாரணம் சொல்லுங்க. அண்மை அப்புறம் அது அது அங்க அங்க இன்னொரு இடத்துல பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் விளங்கும்படியா, கொஞ்சம் உலக வழக்கில் எத்தனை எத்தனை வார்த்தை இருக்கு. யாரு? நான் மாணவன் அல்லன். நான் மாணவன் அல்லன் என்றால் என்ன பொருள்? அதாவது ஒரு பகுதியை சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது, சிறிது மறுத்து சிறிது உடன்படுவதுதான் நன்மை. இப்ப நான் மாணவன் அல்லன் என்றால் அதனை மறுக்கிறேன், ஆனால் எதனை உடன்படுகிறேன்? நான் ஆச்சரியன் என்பதை சொல்லாமல் அங்கே சொல்லுகிறேன். ஒன்றை மறுத்து இன்னொன்றை உடன்படுவது. இப்ப ராமாயணத்துல அனுமன் சீதையை பார்த்து விட்டு ராமனிடம் வந்து சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான்? நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன், நங்கையை கண்டேன் அல்லேன் என்று அல்லேன் அண்மை சொல்லை பயன்படுத்துகிறான். நங்கையை கண்டேன் அல்லேன் என்ற சொன்ன உடனே அது எதை காட்டுகிறது? ஒன்றை காணவில்லை, எதை ஆனால் இன்னொன்றை கண்டதாக சொல்லுகிறான். நங்கையை கண்டேன் அல்லேன், வேறு எதை கண்டேன்? கற்பெனும் திண்மை களிநடம் புரிய கண்டு இருப்பெருந்து இருப்பிறப்பு என்பதொன்றும் இரும் பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று மறுத்தலும் உடன்படுதலும் இருக்கிறது. அப்படி அண்மை வரும், உடன்பாடும் மறுப்புமாக வரும். அங்கே தெரிவது மனித உருவமா என்று கேட்டால், மனித உருவம் அன்று என்று விடை வந்தால் அது எதை காட்டுகிறது? மனித உருவம் அன்று, ஆனால் வேறொன்று அங்கே இருக்கிறது, வேறொன்று இருக்கிறது. அப்படி ஒன்றை மறுத்து இன்னொன்றை உடன்படுவது, இப்படி எத்தனையோ உதாரணம். எனவே இது அண்மை. இன்மை என்பது முற்றிலும் பொருள் இருப்பதை மறுப்பது, அண்மை என்பது சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இதை கருத்திலே வைத்துக் கொண்டு அடுத்து மறுதலை தெரியும். மறுதலை எதிர்மாறானது, மறுதலை எதிர்மாறானது. இப்போது இந்த மூன்று பொருளிலே இந்த சங்கரர் இருக்கிறாரே, ஆதிசங்கரர், அவர் முதல் பொருளை மட்டும் எடுத்துக் கொள்கிறார். இன்மை பொருள், இன்மை பொருளை எடுத்து பொருத்தி பார்த்தால் துவைதம் என்றால் இரண்டு, எனவே இரண்டு இல்லை, இரண்டு இல்லை மறுத்தல். அப்படினால் என்ன பொருள்? இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்று பொருள் செய்து இருக்கிற பொருள் ஒன்றே, இருக்கிற பொருள் உள் பொருள் ஒன்றுதான், இரண்டாவது இல்லை, இருப்பது ஒன்றே, இரண்டாவது பொருள் இல்லை. எனவே பிரம்மம் என்ற ஒரு பொருள் தான் இருக்கிறது, உயிர்கள் என்ற பொருள் இல்லை என்ற விளக்கத்தை சொல்லுகிறது.

அண்மை பொருள் எப்படி வரும்? சிறிது மறுத்து சிறிது உடன்படுவதாக வர வேண்டும். இப்போ நீரும் உப்பும், தண்ணீரிலே உப்பை கரைத்து அந்த கரைசல் உப்பு கலந்த அந்த நீர், இது பொருள் ஒன்றா இரண்டா? பொருள் ஒன்றா இரண்டா? ஆனால் இரண்டு என்ற தன்மை தெரிகிறதா? இரண்டு என்ற தன்மை ஒன்றாக இருக்கிறது. பொருள் இரண்டு இருக்கின்றன, நீரும் இருக்கிறது உப்பும் இருக்கிறது. ஆனால் இரண்டும் வேறு வேறாக நில்லாமல், இரண்டு என்று சொல்ல முடியாமல், ஒன்றாக கலந்து நிற்கின்றன. ஆக எதை உடன்படுகிறோம், எதனை மறுக்கிறோம்? எதை உடன்படுகிறோம், எதை மறுக்கிறோம்? அதாவது இரண்டு பொருள்கள், இரண்டு பொருள்கள் இருக்கின்றன என்பதை உடன்படுகிறோம். இரண்டு பொருள்கள் இருக்கின்றன என்பதை உடன்படுகிறோம். ஆனால் இரண்டு என்ற தன்மை இல்லை என்று மறுக்கிறோம். இரண்டு தன்மை இல்லை, ஆனால் இரண்டு பொருள் உண்டு. அதான் சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இரண்டு பொருள்கள் உள்ளன என்பதை உடன்பட்டு, ஆனால் அவை இரண்டு தன்மையோடு நிற்கவில்லை என்று மறுக்கிறோம். தன்மை இரண்டு என்ற தன்மை காணப்படவில்லை. இப்படி இரண்டு பொருள்கள் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி இயைந்திருப்பதுதான் அத்துவிதம் என்று மெய்கண்டார் சொல்லுகிறார், விளக்குகிறார். இரண்டு அல்ல, சிவமும் உயிர்களும் கலந்திருந்தாலும் அவை இரண்டாக நிற்கவில்லை, ஆனாலும் அவை இரண்டும் இருக்கின்றன. இப்போ சங்கரர் சொன்ன பொருளுக்கும் மெய்கண்டார் கூறிய பொருளுக்கும் என்ன வேறுபாடு? ஏதாவது வேறுபாடு இருக்கா? பொருள் கொள்வதிலே வேறுபாடு தெரிகிறதா? என்ன வேறுபாடு தெரிகிறது? அதாவது சங்கரர் இரண்டு இல்லை, ஒன்று என்று எண்ணிக்கையை பற்றி சொன்னார். ஒன்றா ரெண்டா என்ற எண்ணிக்கை, இரண்டு இல்லை ஒன்றுதான் இருக்கிறது என்று எண்ணிக்கையை பற்றி சொன்னார். அத்வைதம் என்பது எண்ணிக்கையை பற்றியது, பொருளினுடைய எண்ணிக்கை பற்றியது என்றார் அவர். மெய்கண்டார் அப்படி சொல்லவில்லை. மெய்கண்டார் அத்துவிதம், அவர் சொல்லுகிற விளக்கம் இரண்டு பொருள்களுக்கு இடையிலே உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு, அந்த உறவை காட்டுவதுதான் அத்துவிதம் என்ற சொல். சிவத்துக்கும் உயிருக்கும் உள்ள உறவு, அந்த நீங்காத தொடர்பு, அதை காட்டுகிற சொல் தான் அத்துவிதம். எண்ணிக்கை அல்ல, இது உறவு முறை. அந்த அத்துவிதம், அத்துவிதம் அண்மை, அந்த நா என்ற சொல்லுக்கு அண்மை பொருள் மெய்கண்டார் கொண்டார். அண்மை, அண்மை என்றால் அல்ல. அந்த அண்மை பொருள் என்ன என்றால், அண்மை என்பது சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது, சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இது குதிரை அல்ல, இது குதிரை அல்ல என்ற உதாரணத்தில் இந்த அல்ல என்ற சொல் என்ன பொருளை உணர்த்துகிறது? இந்த எதிரே உள்ளது குதிரை அல்ல என்று இதை மறுக்கிறது. இந்த ஒரு கோவேறு கழுதையை பார்த்து, கழுதையை பார்த்து இது குதிரை அல்ல, குதிரை அல்லதானே? அந்த காலத்தில் கோவேறு கழுதையில் அரசர்களே போவார்கள் பழங்காலத்தில். அதனால்தான் கோ ஏறு கழுதை, கோன அரசன். அவன் உண்மையிலேயே இது வேடிக்கை அல்ல, உண்மை. சிலப்பதிகாரத்திலேயே வருது. சிலப்பதிகாரத்திலேயே அந்த செல்வர்கள் கடலாட செல்லுகிற போது இதன் மீது ஏறி சென்றார்கள். அது ஒரு செல்வத்தினுடைய அடையாளமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. குதிரையெல்லாம் பிற்காலத்தில் தான் வந்து, அரேபியாவிலிருந்து பிற்காலத்தில் தான் பெருவாரம் இறக்குமதி செய்யப்பட்டது. அதற்கு முன்னாலே எல்லாம் இதுதான். எனவே இது குதிரை அல்ல, குதிரை அன்று என்றால் இங்கே மறுக்கிறோம். இது குதிரை அன்று என்று மறுக்கிறோம். ஆனால் இது போல இன்னொரு பொருள் இருக்கிறது என்பதை உடன்படுகிறோம்.

0: இது குதிரை அல்ல, ஆனால் இது குதிரை என்பது வேறு, இன்னொன்று இருக்கிறது. அதான் சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. இந்த கழுத உதாரணம் சொன்னா தான் விளங்குது. இது இது உலகில் உதாரணம். அதே போல இங்கே அத்துவிதம் என்றால் இரண்டு அல்ல, துவைதம்னா இரண்டு, இரண்டு அல்ல என்றால் இரண்டு பொருள்கள் இருக்கின்றன என்பதை உடன்படுகிறோம். இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, ஆனால் இரண்டு என்ற தன்மை காணப்படவில்லை, இரண்டு என்ற தன்மை இல்லை. நீரும் உப்பும் சேர்ந்திருக்கிற போது இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, அதை உடன்படுகிறோம். எதை மறுக்கிறோம்? ஆனால் இரண்டாக இல்லையே, இரண்டு என்ற தன்மை அங்கே புலப்படவில்லை, எனவே அதை மறுக்கிறோம். இரண்டு பொருள் உள்ளது என்பதை உடன்பட்டு, ஆனால் அவை இரண்டாக இல்லை, இரண்டு தன்மையாக இல்லை என்பதை மறுக்கிறோம். எனவே அத்வைதம் முதல இரண்டு என்பவை எவை என்றால், இரண்டு என்ற எண்ணிக்கையினால் குறிக்கப்படுவது எவை? இறைவனும் உயிர்களும். இறைவனும் உயிரும் அவைதான் இரண்டு. அந்த இறைவனும் உயிருமாகி அந்த இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, ஆனால் பார்ப்பதற்கு அவை இரண்டாக புலப்படவில்லை. ஆக நம்மிடத்திலே இறைவன் கலந்திருக்கிறான், நீங்காமல் கலந்திருக்கிறான், ஆனால் அவனுடைய இருப்பு தெரியவே இல்லையே. ஆக நம்மிடத்திலே உயிராகவே இருக்கிறான், ஒன்றாகவே இருக்கிறான், இரண்டு என்ற தன்மையே காணப்படல, இறைவனுடைய இருப்பே புலப்படவில்லை. அதுதான் அத்வைதம் என்பதனுடைய பொருள். இறைவன் உயிர் என்ற இரண்டு பொருள்கள் பிரிப்பின்றி சேர்ந்திருக்கின்றன, அவை இரண்டு பொருளாக இருந்தாலும் இரண்டு என்ற தன்மை புலப்படாமல் ஒற்றுமைப்பட்டு இருக்கின்றன. அந்த ஒற்றுமைதான் அத்வைதம், இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள ஒற்றுமை, அந்த சம்பந்தம், அதுதான் அத்வைதம். இறைவனுக்கும் உயிருக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம், இதுதான் சைவ சித்தாந்தத்தில முடிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. நம்முடைய நாயன்மார்களெல்லாம், தேவாரார் ஆசிரியர்களெல்லாம் இந்த அத்வைத நிலையை அனுபவமாக உணர்ந்து பார்க்கிற பொருளெல்லாம் அவன் கலந்திருப்பதை கண்ணார கண்டு பாடியிருக்கிறார்கள். இறைவனுடைய அந்த அத்துவித கலப்பை எல்லாரும் சொல்லாதவர்களே இல்லை. இன்றெனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ அலால் பிரிதுமற்று இன்மை. நீ அலால் பிரிதுமற்று இன்மை, ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, அதுதான் அத்வைதம். என்ன அர்த்தம்? எல்லா பொருள்களிலும் இறைவன் கலந்திருக்கிறான், ஆனால் அந்த பொருள் இறைவனா? இல்லை. எல்லா பொருளிலும் இறைவன் இருக்கிறான், ஆனால் அந்த பொருளை அந்த பொருளை இறைவனாக முடியாது. ஒன்றும் நீ அல்லை, அது வேறாக இருக்கிறான். பொருள் தன்மையினாலே அவன் வேறாக இருக்கிறான், ஆனால் கலப்பினாலே ஒன்றாக இருக்கிறான். கலப்பினாலே ஒன்றாக எல்லாவற்றோடும் ஒன்றாக இருக்கிறான், பொருளாலே அவன் வேறாக இருக்கிறான். ஒன்றும் நீ அல்லை அன்றி அன்றி ஒன்று இல்லை, உன்னை அன்றி உன்னை பிரிந்து ஒரு பொருளும் இல்லை, நீ எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறாய். திருமுறையில வேற என்ன பாட்டு அத்துவிதத்தை காட்டுகிற வேற எல்லாம் திருமுறை நிறைய படுத்திருக்கிறீர்கள். ஆமா, திருவாசகத்திற்குல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாமாக வந்தா இருக்கிறான். ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவன். ஆமா, ஞானசம்பந்த பெருமான். எட்டு திசை தானாய் வேறாய் உடனானான் இடம் வீழி மிளலையே எல்லாம். ஆக இந்த அத்துவித உறவுதான் நாம் உணர வேண்டிய வாழ்க்கையில உணர வேண்டிய வாழ்க்கையினுடைய குறிக்கோளே அதுதான். இறைவனுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? அவனுடைய அவன்தான் நம்மை உடனிருந்து ஒவ்வொரு நொடியிலும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் என்றால் நான் இல்லை, அவன் இல்லை என்றால் எனக்கு வாழ்வு ஏது, வளம் ஏது என்று அவனுடைய இருப்பை உள்ளவாறு அனுபவமாக உணர்ந்தவர்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் விடுவார்கள். அவன் செய்கிற ஒவ்வொரு நொடியிலும் உயிர்களுக்கு செய்து வருகிற அந்த உபகாரம் உடனாக இருந்து செய்கிறானே, அதை ஞானிகள் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் கண்டு மன உருகி பாடியிருக்கிறார்கள். நாம் தான் கல் நெஞ்சத்தோடு ஆக இதை படித்தால் மட்டும் போதாது, தெரிந்து கொண்டாலும் மட்டும் போதாது. இந்த அத்துவித நிலையை நாள்தோறும் எண்ணி பார்க்க வேண்டும், விடிந்தவுடனே எண்ணி பார்க்க வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே பாடுகிற போது, நின் தயங்கு ஆடலே நினைப்பதே நியமமே, இது குன்றையும் முடியினாய் கூடலால வாயிலாய் என்று வரும். ஆலவாய் பதிகத்துல தொடக்கம் அந்த அந்த பதிகத்துல வரும். எனவே நின் தயங்கி ஆடலே, அதாவது இந்த சமணர்களை எல்லாம் வெற்றி பெற்ற பிறகு இறுதியாக சோமசுந்தர பெருமானை வந்து வணங்குகிறார் ஞான சம்பந்த பெருமான். அவர் நடந்தவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கிறார், இவையெல்லாம் நானா செய்தது, பெருமானே நீதான் இவற்றையெல்லாம் செய்வித்தார், என்னாலே ஒன்றுமில்லை. எனவே நின் தயங்கி ஆடலை, உன்னுடைய திருவிளையாடலை நினைப்பதே நியமமே, ஒவ்வொரு நாளும் நினைந்து. அவனுடைய ஆடல் என்றால் என்ன? இறைவனுடைய திருநடனம் எதனை குறிக்கிறது? அவன் நமக்காக செய்கின்ற அந்த ஐந்தொழில் தானே. அந்த இறைவனுடைய அந்த அருள் செயல்களை நினைந்து இறைவனுக்கு இறைவனை வாழ்த்துவதுதான் உயிர்களாகிய நம்முடைய கடமை என்று நியமமே முறையாக. ஆக சைவர்கள் அந்த ஒழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். பெருமானை எழுந்தவுடனே ஒரு நொடி நேரமாவது நினைத்து பார்க்க வேண்டும், அவன் நம்மோடு உடனாக இருக்கிறான். எனவே அதுதான் அத்வைதம், இதுதான் அத்வைத ஞானம் என்று சொல்லப்படும். இறைவனையே நினைத்துக் கொண்டிருப்பதுதான் அத்வைத ஞானம், அதுதான் மறவாமை என்கிறார் சேக்கிழார். மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள், மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்று சாக்கிய நாயனார் உணர்ந்தார் சொல்லுகிறார். சாக்கிய நாயனார் புராணம் மறவாமையான அமைத்த மனக்கோயிலுள் இருத்தி யாரு, யார் அவ்வாறு வழிபட்டது? மானசீக பூசை செய்தவர். ஆனா இந்த பாட்டு வாயிலார் புராணத்தில் இருக்கு. வாயிலார் மறவாமை என்கின்ற மனக்கோயிலுள் இருத்தி பெருமானை, மனக்கோயிலே அது எதனால் செய்யப்பட்டது? அந்த மனக்கோயில் மறவாமை, மறவாமை என்கின்ற மனக்கோயிலுள் பெருமானை இருத்தி உறவாதி தன்னை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திரு மஞ்சனமாட்டி அறவாணர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அரிச்சனை புரிந்தார். எனவே அந்த திருமுறைகளை எல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு இந்த சாத்திரங்கள் நமக்கு துணை செய்கின்றன. அந்த அத்துவித நிலையை இங்கே அருளந்தி சிவனார் விளக்கியிருக்கிறார். மெய்கண்ட தேவர் சிவஞான போதத்தில் இதை மிக விரிவாக விளக்கியிருப்பதனாலே அவருடைய மாணவராகிய அருளந்தி சிவம் இங்கே மூன்றே பாடல்களிலே சுருக்கமாக அமைத்திருக்கார். மூன்று பாட்டு தான்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: என்ன பண்றது, குளிக்கிறோம். குளித்து முடிச்சிட்டோம்னா நல்ல காய்ந்த துண்டுல உடனே நல்ல உலர்த்திடணும். நல்ல உழைச்சணும். உழைச்சிட்டா ஒன்னும் நோய் வச்சது தும்மலும்பெல்லாம் வராது. நீங்க கொஞ்சம் ஈரங்கி இருந்தா கூட இந்த இடம் பாதுகாக்க வேண்டிய இடம் இல்லை. அதனாலதான் சொன்னாங்க, தப்பா வச்சுட்டாங்க சில பேரும் சொல்லிவிடுவோம். உச்சி குடிமை வச்சதே எங்கன்னு எதுக்காக வச்சாங்க தெரியுமில்ல, இங்கதான் மூளைப்பகுதி இருக்கு, அதனால இங்கெல்லாம் சகாரா பாலைவனம் ஆக்கணும், இங்க மட்டும் வச்சேன், மூளை பாதுகாக்கப்படணும்னா. சும்மா மாக்கு நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அது நல்லது அருமையானதுன்னு அதுக்காக வச்சிருந்தேன் சொல்லல சிவ சிவ. ஆனால் வைத்தது என்னமோ அறிவுடைமைங்கிறது மறந்துடக்கூடாது, வைத்தது அறிவுடைமை என்பதை மறந்துடக்கூடாது. ஆமாம் அறிவுடைமை அதை மறந்துடக்கூடாது. ஏமன் இங்க எல்லாம் சகாரா பாலைவனம், இங்க மட்டும் என்ன, அந்த இடம் அவ்வளவு பாதுகாக்க வேண்டிய இடம் அல்ல, அதனால வச்சாங்க. அதனால நல்ல உழைச்சிடணும், சுத்தமா தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது, அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துட்டா பரவாயில்ல. எடுத்துட்டு இப்ப என்ன போயிட்டு, நான் தான் சொல்றது, நீ இப்படியே வேணானாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா தோட்டிடுங்க. அது ஒரு நாள் குளிக்க வேண்டியது, மூணு நாளைக்கு அப்படி தும்மிட்டு மீட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் மூணு நாள் குளிக்காம இருந்துகிட்டு இதெல்லாம் நம்ம ஆண்களுக்கே சொல்றேன், நமக்கே கூட ஈர துணியில தோட்டக்கூடாது. சைவ சமய நெறின்னு ஒரு புத்தகம், அதுல ஒரு குரல் உண்டாவாக இருக்குது. அதுல ஒரே ஒரு குரல் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஈரத்தையில நம்ம தலை தோட்டினா அந்த ஈர துணி நாயின் நாக்குக்கு சமானம்னு இருக்கு சைவ சமய நெறிங்கிற ஒரு நூல்ல. மேலும் நீங்க இங்கதான் ஈரத்தை போக்குறோம், நீங்க ஈரத்துண்டே தோட்டின இங்கேயோ முடியாத போது நம்ம சில சமயங்கள்ல செஞ்சுட்டு வர வேணும், வேற வழி இல்ல, சில சமயங்கள்னு சொல்லிட்டேன்ல. ஆமா அங்க அதுக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுங்க, அது போயிட்டு வந்தோம் எங்க போய் எங்கப்பா குளியலுக்கு வேற இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அங்க குளியல் நாங்க குளிச்சிட வேண்டியதான், ஈரத்துண்டிதான், வேற வழி கிடையாது, சதை குறிப்பிட்டு நீக்கி விடுங்க. அந்த நேரத்துல வேற என்ன பண்றது, ஆனால் பொது நிலையில நல்ல காஞ்ச துணி தான் தோட்டணும். அப்படி தோட்டினா கூடுமான வரை அந்த இது இருக்காது. நான் திருச்சியில் அப்படி சொன்னேன், ஒரு பையன் அவருக்கு வந்து முப்பத்தி ஜெயிச்சிருக்க மாட்டிருக்க, ஏதோ ஒரு துறையில ஐயா நீங்க சொன்னதுல இருந்து நான் எனக்கு அடிக்கடி நீர் கொண்டுது, சைவிதாம் சபையில சொன்ன மாதிரி பேச்சுக்கு சொன்ன போது இப்ப எனக்கு நீர் கொள்ளவே இல்லைங்க, நல்லது வாழ்க அப்படின்னு. நீராடி முடிஞ்ச உடனே நல்ல காஞ்ச துண்டுல ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நல்ல தோட்டிடும் துணி கூட இருக்கு. ரெண்டாவது நம்ம உடனே வேற எண்ணெய் வேற வைக்கிறோம், இந்த எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்துன்னு சரி வருமா நம்ம ஜீவரத்துக்கு, அது வேற கெடுதல். அதனால நல்ல தோட்டம் அதை தோட்டினாங்களா இங்க சுந்தரம் இருக்காதுக்காக சொன்னேன். இவ்வளவு நேரம் எப்படி தானே என்னையா தலை தோற்றது நோக்கொண்டா எங்க பெரிய பிராணம் சேர்க்கல. ஆமா இதை கூட சொல்லு, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய், இது கூட வேண்டி இருக்குப்பா இது. ஆனா இந்த இடத்த மட்டும் இங்க சொல்லல, அப்புறம் இனி தலை தோற்றத சொல்ல மாட்டேன், அப்புறம் கூடிய கூறல் நீங்கள கொடி பிடிச்சிருக்கீங்களே. அதனால என்ன சொல்றார் பாருங்க, மூகில் நூலை மதியம் போல கைவாலான் முன்கை சூழ்ந்த துகில் கோடு குஞ்சி ஈரம் புலத்தி. அதுல ஒரு ஓமை என்னன்னாரு, நல்ல காஞ்ச துண்டு அத பக்கத்துல இருக்க மாப்பிள்ள மேல அரச குடும்பத்தை வளர்ந்தாங்களு கேட்டா, இவர் குளிச்சு முடிச்சாரோ அப்படி பார்த்தவொன்னு என்ன நினைக்கிறான், இது இருக்கு துண்டு, இது இருக்கு, இது இருக்கு, இதுன்னு சொல்லல, அவனே தோட்ட ஆரம்பிக்கிறான். இந்த துண்டு வெள்ளவழியேன்னு இருக்கு, தலையில இருக்கிற கூந்தல் கண்ணங்கரையேன்னு இருக்குது, அந்த கண்ணங்கரேன்னு இருக்கிற அந்த கூந்தல் மேகம் போல, இந்த வெள்ளமா துணி சந்திரன் போல, அந்த மேகத்தில் நுழைகிற சந்திரன் போல அந்த வெள்ளை துணி கொண்டு துவைத்தான். எனவே கலர் துண்டு கூட அல்ல, சுந்தர தோட்டிய துண்டு கலர் துண்டன்று இல்ல, நல்ல தனித்த வெள்ளை என்பது இதனால் பெற்றாம். பார்த்தீங்களா, எட்டாம் நூற்றாண்டு இருந்த நிகழ்ச்சியே இருபதாம் நூற்றாண்டு பெரிய அலசி உட்காரணும் அல்லவா, சுந்தரருக்கு தோட்டப்பட்ட துண்டு கலர் துண்டா அன்றி வெள்ளை துண்டா, வெள்ளை துண்டே எண்ணெய் மூகில் நூலை மதியம் போல, ஒரு மேகத்துக்குள்ள அந்த மதியமானது நுழைந்தால் எது போல, அது போல இங்க தலையாகிய மேகம். எனவே என்ன தெரியுது தலையாகிய மேகம், எனவே மயி ரொம்ப அடர்த்தின்னு அர்த்தம், பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, அது ஏன்னா அவளுக்கு அடர்த்தியா இருக்குது, எனக்கு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, சுந்தரம் எப்படி இருந்தது அடர்த்தியா இருந்தது, அப்பதான் மேகம்னு சொல்லலாம், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருந்ததுன்னு. எனவே அதனால் அவருடைய தலையும் அடர்த்தி என்பது பெற்றாம், அவர் தலை தோட்டி கொண்டதும் வெண்மையான துண்டு என்பது பெற்றாம். அடாராடா இப்படி எல்லாம் இதுக்கு மேல வேமா போகணும் ஜடம் சொல்லுங்கிறதுக்காக சொன்னேன். சரி உடனே உயிர் நிதி முறையில் போக்கி, இது ஒரு இது, இந்த மயிர் வந்து எல்லாம் சேர்ந்துருது இல்ல, அந்த நீராடும்போது எல்லாம் சேர்ந்துல, அது இந்த விரல் நுகத்தினால அப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எடுத்துறது, அப்பதான் என்ன முழுக்க அந்த ஈரம் போகும். இது முதற்கொண்டு பெரிய பிராணம். ஆமா நீங்க மயிர் வச்சுட்டா மட்டும் போதுமா, அது எவ்வளவு தூரம் வளர்க்க வேண்டியிருக்கு, நம்ம கெடுதலும் வராம இருக்கணும் இல்ல, கெடுதலும் வராம இருக்கணும் இல்ல. இதெல்லாம் சொன்ன சிவம் தூணரும் பசுங்கற்பூர சுண்ணத்தால் வண்ண போதில் ஆனதன் பணி நீர் கூட்டி அமைத்து சந்தனச்சேராட்டி மான் மத சாந்து தோய்ந்த மங்கள கலவி சாத்தி. ஏப்பா சந்தனத்தை உடம்புல பூசினாங்களாம், அதுக்கு என்னென்னமோ செய்யறாங்க அல்லவா, நறுமண பொருள் எல்லாம் இப்ப ஊர்ல கல்யாணம்னா மார்புல சந்தனம்னு அந்த காலத்துல பேர் உண்டு. ஊர்ல கல்யாணம்னா மார்புல சந்தனம்னு பேர். ஏன்னா சட்டை கட்ட போட்டுக்க மாட்டாங்க, மார்புல சந்தனம் பூச்சிக்குவாங்க. ரெண்டாவது கபடத்த காலம். அப்ப சந்தனம் கொடுக்கணும், நிறைய கொடுப்பான். இவர்களுக்கு சும்மா பூசணும் சும்மா பூசணும்பாங்க. அது மாப்பிள்ளை போல மச்சனான்னு வச்சுங்க, அட என்ன மாமா இங்க வாங்க மாமா நான் பூசி விடுற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பூசுவாங்க. பூசுடா. அதனால ஊர்ல நாலு கல்யாணம்னா இங்க சந்தனம் பாட்டுக்கே இருக்கும். இப்ப என்ன ஒரு கிண்ணத்துல வச்சு 5000 பேர் கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா சரி மன்னவர் தெருவும் தங்கள் வைதிக தெருவும் பொங்க நல்நகர் விடவு கொள்ள நம்பியார் ஊரநாதன் தன் அடி மனத்துள் கொண்டு தகும் திருநீர் சாத்தி. மிக முக்கியம். அதான் அரசியல் தெருவும் வைதிக தெருவும். இந்த மாதிரி மாப்பிள்ளையா இருந்ததுன்னா அதை மாப்பிள்ளையா இருக்கும் போது சென்னீர் அணிந்து கொள்ள கூடாதுன்னு நமக்கு ஒரு சட்டம் இருக்கு. ஏன் பெரும்பாலான பிள்ளைகள் சென்னீர் அணிஞ்சுக்கிறது இல்ல. அப்படி தப்பித்தவை அணிஞ்சாலும் நெத்தியில் தொட்டிட்ட வெண்ணீட்டினோட குங்கும சுத்தி சாத்தி என்பது போல அது கொஞ்சம் இருக்கு. இவன் நல்ல வைத்தியர்கள் அருமையா இதெல்லாம் செய்து கொண்டு அருமையா தென்னீரை எப்பவும் விடுவது போல நல்ல முழுநீர் பூசிய முனிவர் தென்னீர்த்தானாம். இப்படி தென்னீர்த்து கொண்டு யோக புறவி மேல் கொண்டு போந்தார். குதிரையில வர்றாராம். அந்த குதிரை எப்படிப்பட்டதுன்னு கேட்டாரு. யோக புறவி மேல் கொண்டு சென்றார். யோக புறவின்னு என்னன்னு கேட்டா இவர் இங்கதான் முத்திடுகிறார். நான்கு பெருமக்களும் நால் வகை நெறிகளை விளக்க வந்தனர் என்று நம்ம மரபா சொல்லிட்டு வரோம். அதுல வந்து சரியை விளக்க வந்தவர் நாவரசர், பிரியை விளக்க வந்தவர் ஞானசம்பந்தர், யோகத்தை விளக்க வந்தவர் சுந்தரர், ஞானத்தை விளக்க வந்தவர் மணிவாசகர், யோக நெறியை விளக்க வந்தவர் இவர். அதனால யோக புறவி மேல் ஏர்ன குதிரையே யோக குதிரை. யோகம் இல்ல அந்த யோகம் இல்ல, தவநிலை ஆகிய யோகம், யோகமாகிய குதிரை மீது ஏறி வந்தார் என்று இங்கதான் வித்திருக்கிறார். ஏன்னா இவரைய யோகி என்பதை யோக நெறி விளக்க வந்த என்பதற்கு வித்து முதல் வித்தி தான் இதான் இப்பொழுது முதல் முதல் சொன்ன இடம் கால்கோள் விழா செய்திருக்க. சரி அப்புறம் அந்தம்மா மங்கள கீதநாத மறையவர் குழாங்களோடு தொங்கலும் விரையும் சூழ்ந்த மைந்தரும் துவண்டி சூழும் பங்கைய முகையும் தாய்த்து பனித்தெடும் தனியில் மிக்க குங்கும முளையினாரும் பறந்தது கொள்கை தாகி. மாப்பிள்ள புறப்பட்ட அப்படியே ஆண்கள் பெண்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்களா, இவர்கள் எல்லாம் புறப்பட்டார்கள். சரி அது அடுத்த பாட்டெல்லாம் கூட விட்டுறேன். காட்சியில் பொழிந்ததன்றி அந்த பார்த்தா நீல நீர் தரங்கத்தாலும் கருங்கடல் கலந்ததென்ன காட்சியில் பொழிந்தது. ஒரு பெரிய கடல் ஒளி போல இருந்ததுதான். ஏன்னா நல்ல அருமையான நாசுரம் அப்புறம் ஏ கே சின்னராஜன் அப்படிங்கிற வந்து வளையப்பட்டி இதெல்லாம் சேர்ந்து வச்சுங்க. இப்ப இன்னும் சில பேர் வைகிமா இருப்ப நல்ல சார் நல்ல பன்னிசியோட பாடட்டுங்க அப்படின்னு அருமைய சாமிநாதன் இப்படி வச்சுங்க. வச்சா அந்த ஒளி பார்த்தா கடல் ஒளியை விட என்ன கீடு இருக்குதான். அப்படி மாப்பிள்ள புறப்படும் போது எவ்வளவு ஒளிகள். சரி நெருங்கு தூரியங்கள் எங்க நிறைத்த சாமரைகள் உங்க சாமரை விசுறாங்க. காரணம் என்னன்னா அரசியல் தெருவு இருந்ததுனால வைதிக தெருவாகிய சிவாச்சாரியார் பிள்ளையா இருந்ததுன்னு யாரு சாமரை விச போறா கிடையாது. இதெல்லாம் இருந்தது விடுங்க. அப்ப சொல்றாங்க இப்ப இதோ தெருவில் போகிறார். யாரு மணமகன் போகிறார். அங்க பக்கத்துல ரெண்டு பக்கமும் இருந்தவர்கள் பேசிக்கிறாங்களாம். அது எப்படியோ நம்ம சேக்கலார் போய் ஒலியும் ஒலியும் ஒலியும் ஒலியும் அப்படியே பேசிக்கிறாங்க. பேசிக்கும் போது நம்ம மனோகரன் இப்படி எப்படி கொண்டாந்து வச்சுரா மாதிரி இப்படி வச்சு பேசிட்டாங்க. அங்க ஒரு நாலஞ்சு பேர் பாரதி திருமணம் திருமணம்னு சொல்றோம் மாப்பிள்ளைன்னு பாக்குறோம். இந்த பையனை பார்த்தா தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த ரெண்டு கண்ணும் போதாதுடி போதாது. கண்கள் என் இல்லாத வேண்டும் காளையை காண என்பார். ஆண்டவன் ரெண்டு கண்ணு தான் நமக்கு படைச்சான். இந்திரன் போல உடம்பெல்லாம் கண்ணா படைச்சு இந்த மாப்பிள்ள கோலம் போற வரைக்கும் இருந்த தேவலாண்டி. கண்கள் என் இல்லாத வேண்டும் காளையை காண என்பார். பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேர என்பார். இன்னொரு சாரார் அந்த ஒளி எப்படி உட்கார்ந்தார். கொடுத்து வச்சவடி கொடுத்து வச்சவடி. இந்த சடங்கவியாருடைய மகள் என் உலகத்துல எத்தனையோ பெண்ணுதான் அங்க மாப்பிள்ளை பாக்குறாங்க செய்யா கல்யாணம் இருக்குது. இந்த மாதிரி இருக்காது என்ன தவம் செய்தாலோ என்று சொன்ன. இது இங்கே இந்த ஒலியும் ஒலியும் இது போல இன்னொரு ஒலியும் ஒலியும் கம்பர் ஒலியும் ஒலியும் சொல்லணும் இல்ல இங்க இல்லன்னா போச்சு. அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்ன பாட்டு தொடங்க போகும்போது இல்ல இந்த மாதிரி போகும்போது இந்த இந்த சொல் அப்படி இருக்கோ கண்கள் இனியலாத வேண்டும் அப்படி இல்ல வேற மாதிரி பார்த்தது. அவ்வளவு கண் வேணும்னாரு. அதுக்கு முன்னால காண நம்பியை காண அப்புறம் கண்கள் 1000 நயனம் வேண்டும் பத்தீங்களா அருமை அருமை நம்பியை காண. ஆயிரம் நயனம் வேண்டும். அவர் என்னன்னு கேட்டா, இவரு பெண் வீட்டுக்காக இந்த பெண்கள்ட்ட போய் ஒலி வீடு எடுத்தார் சேக்கிலர். அவர் அங்க போய் பிடிச்சார், எடுத்து நம்பியை காண நயனம் ஆயிரம் நயனம் வேண்டும் அப்படின்னு சொன்னார் அல்லவா. இன்னொரு காரணம், பெண் வீட்டுக்காரங்க அவன் உடனே பண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாரு. என்னன்னாரு, நங்கையை காணுந்தோறும் அவருக்கும் குறிச்சிற்கும் அன்னதேயாம். அது மாதிரி என்ன, எங்க பொண்ணு மட்டும் மிச்சப்பட்டு போச்சாடி, எங்க பொண்ணை பாக்குறதுன்னா ஆயிரம் கண்ணு வேணும் அப்படின்னாரு. அப்ப நம்பியை காணுந்தோறும் ஆயிரம் நயனம் வேண்டும், நங்கையை காணுந்தோறும் அவளுக்கும் அதே மாதிரிதான் ஆயிரம் வேணும்னர். அங்க ஆயிரம்னு சொல்லி கொடுத்தாங்க. இங்க கண்கள் எண்ணிலாத வேண்டும், ஆயிரம்னாலும் அளவு கடந்த அர்த்தம், இருந்தாலும் அங்க ஒரு தொகை உண்டு, இங்க தொகை உண்டு. கண்கள் எண்ணிலாத வேண்டும் காளையை காண என்பார். அங்க என்ன சொல்லுவீங்க, பெண்களுக்கு சொல்லிட்டீங்க என்னது, அவளை பார்க்கும்போது அப்படித்தான் அவ மட்டும் என்ன சொத்தையா அப்படின்னாங்க. இங்க அப்படி சொல்லல, பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார். ஏன் ஏன், எங்க ஆளு எங்கால பட்டிமன்ற ஆளு அவர் சொல்ல மாதிரி ஆள் சொல்லவில்லை அல்லவா. அது அது அது உயர்வு உயர்வுதான் அப்படின்னு. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்பிக்கையும் அந்த நங்கைக்கும் கல்யாணம் நடந்து கூடவே போன அந்த அம்மா யாரு, சீதை. ஆனா இங்க கல்யாணம் மரவனிலதான் உட்கார போறா, பிறகு குடும்பமும் வாழல. ஆதலால் நங்கையை காணுந்தோறும் அப்படின்னு சொல்லாமல், பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்றாள். அதனால என்னன்னாரு, ஏதோ அந்த மனமாளனாக கொள்வதற்கு இவளுக்கு எவ்வளவோ தவம் இருந்தது. ஏன்னா இவளுக்கும் அன்னதேயாம் இல்லையே, ஒத்து நோக்கலன்னு கேட்டா இந்த திருமணம் ஒத்து நடக்க போவதில்லை, ஒத்து நடக்க போவதில்லை. அங்க அப்படி இல்ல, ராமாயணத்துல ஒத்து நடக்குது. ஒத்துன்னு காட்டுக்கு போகும்போது கூட என்ன மாதிரி வேண்டாம், இந்த நான் போயிட்டு வரேன், வந்து ரொம்ப காடெல்லாம் சுடும்னாரு. நும் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றார். சொல்லிங்களே, உங்களை நான் பிரிந்திருப்பதை விட அந்த காடு சுடும். அதனால அங்க ஒத்தே இருப்பதனால ஒத்து சொன்னார். இங்க இவருக்கு மட்டும் அந்த எண்ணிலாத வேண்டும் என்று சொன்னவர் அவளுக்கு சொந்த அம்மாவும் சொல்லும் போது என்னமா கொடுத்து வச்சவடி, அவ கொடுத்து வச்சவடி என்று சொன்னார். ஏ ஒத்து நோக்கவில்லை, திருமணம் ஒத்து நடக்கவில்லை, மறந்துடப்படாது. எனவே அவர் எடுத்துக் கொண்ட வகையில சொன்னது கரெக்டு, இவர் எடுத்துக் கொண்ட வகையில சொன்னது இப்படிதான் சொன்னது. எனவே இப்படி போவோம். சரி, மங்காளி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். இது வந்து இன்னொரு முன்னதில படிச்சார். அல்ல, மங்காளி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். அவனா என் சடங்கவியாருடைய மகள் மட்டுமா கொடுத்து வச்சவங்க, இல்லடி நீயும் நானும் எல்லாரும் தாண்டி கொடுத்து வச்சவங்க. ஏன், இது மாதிரி ஒரு தம்பியும் இது மாதிரி ஒரு பொண்ணையும் பாக்குறதுக்கு நாம எல்லாம் கொடுத்து வச்ச மாதிரி. மண் களி கூற வந்த இந்த மண் உலகம் எல்லாம் மகிழ்ச்சி பட வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். கொஞ்சம் நீக்கணும், நேரில் சிலப்பதிகாரத்து கழிக்கிறோம். நாளைக்கு கண்ணகிக்கும் கோவலனும் கல்யாணம். அது எதுல சரி, எப்படி தெரிவிச்சாங்க, யானை மீது ஒரு முரசை ஏற்றி வைத்து முரசு வச்சு இதனால் சேலபானம் தெரிவிப்பேன் என்றால், மாநாயகன் குலக்கும்பாக இருக்கிற கன்னிக்கும் மாசாத்துவானுடைய மகனாக இருக்கிற கோவலனுக்கும் நாளை காலை 7 மணிக்கு திருமணம் என்று சொல்லி ரொம்ப அருமையா முரசரவை தெரிவிச்சாரலாம். அங்க என்ன சொன்ன, மாநகர்க்கு இந்தார் மனம், ஐயோ இந்த கோவலன் கன்னிக்கு திருமணம் இருக்கே, இது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சொல்லி தர போறதில்ல. மாநகர்க்கு இந்தார் மனம், இந்த நகர் கண்டு சுவைக்க போகுது திருமணத்தை, ஆனா அவங்க வாழ்வில் ரெண்டு பேரும் சுவைக்க போவதில்லை. நகருக்கு தானே இருந்தது திருமணம். அது போல இங்க மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். நாமெல்லாம் மகிழ்ச்சி பட போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வருத்தப்பட போகுது. எனவே நமக்கு மகிழ்ச்சி ஏற்றுகிற அந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சி இல்லை. மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். இந்த மண் மகிழ்ச்சி பட்டது, ஆனா அந்த பெண் மகிழ்ச்சி பட போவதில்லை. ஆனா பின்னால மனசு அமைதிப்படுத்திக்கிட்டது. என்ன அமைதிப்படுத்திக்கிட்டது, கல்லானாலும் புல்லானாலும் கணவன் எந்தையும் அம்மனையும் எனக் கொடுக்க சிந்தார்கள் அந்த முறையால் அவர்க்கே உரியது நான் என்று ஒரு பெண் பேசினாலே நிச்சயார்த்தம் பண்ண உடனே போட்டு இங்க மனவரன் இருந்து எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து விநாயகர் பூஜை பண்ணி இது பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுவரை முடிஞ்சதுனால இவர் தானே கணவன். அதனால கடைசி வரைக்கும் நாவலூராரர் நாவலூராரர் நாவலூராரர் என்று சொல்லியே அந்த முத்தி பேரடைஞ்சான்னு சொல்லிட்டார். அதே மங்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். இப்படி எல்லாம் இது ஒளி ஒளியில இடையில வைத்து சொல்லப்பட்டது. எல்லோரும் போறார்கள். இப்ப போகின்ற பொழுது இதோ இப்பொழுது ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்து பல்வேறு செயலாம் செய்யறாங்க. அங்க ஒரு ரெண்டு பெரியவங்க இருக்கணும், என்னைக்குமே இருப்பாங்க, இப்போ இங்கேயும் இருப்பாங்க. கொஞ்சம் ஐயா கொஞ்சம் வேகமா இருக்கட்டும், கொஞ்சம் வேகமா இருக்கட்டும் அப்படின்னாங்க. அதை சொல்லுங்க, கொஞ்சம் ஒட்டணும்னால முடியும் அல்லவா. இதோ இதோ வச்சு இதோ வச்சு இதோ வச்சியம் பார். சரிண்ணா, அந்த நேரம் வந்துட்டு இன்னும் ஒரு 10 மணித்துளிகள் தான் அந்த திருமணனா மங்கள நான் அந்த இவர் போய் போட்டணும். எல்லாரும் பாருமே ஆச்சு கல்யாணம் ஆனமுன்னு அங்க பாட ஜம்முன்னு அடிக்குது. எல்லாம் அல்வாவும் இதுவும் காரைக்கால் நான் சொல்றது, காரைக்கால்காரங்க காலையில அல்வா போடுறாங்க. நான் 5 திருமணத்தை பார்த்துட்டு என்னையா காலையில அல்வா போடுறீங்க? இப்ப நாமெல்லாம் சிறிது வைத்திருக்கீங்க அப்படின்னு ஏதாவது பூந்தி தானே வைக்கிறேன் வைக்கிறது, அல்லது கேசரி வைப்போம். அங்க அல்வா தான் போடுறோம். அல்வாவும் என்ன கிடைங்க, இடத்துல அந்த அல்வா சாப்பிட்டா இட்லி சாப்பிட முடியாது. எனவே காரைக்கால் மக்கள் போல அது பாருங்க, அல்வாவும் கேசரியும் ஸ்வீட்டு 5 மற்ற இட்லி பொங்கல் பூரி எல்லாம் எல்லாரும் அதுக்கு அவங்க மண்ணு அடிக்குது. இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னா ஒண்ணு அங்க சாப்பிடுவாங்க, அதுக்காக இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம ஆள் என்ன நிப்பார், எல்லாம் மறந்துட்டாங்க. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால், சிலப்பதிகாரம். நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால், என்ன மறந்துட்டார்டே அவரு, நான் எப்படி மறக்கிறது என்று சொல்கிறாள் ஒரு தலைவி. ஒரு தலைவிக்கு தலைவி மீது இருக்கிற அன்பை விடவா ஆண்டவனுக்கு ஆன்மா மீது அன்பு இருக்காது. பார்த்தார், ஆ சுந்தரன் போனவமா போன போது என்ன கேட்டேன், மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனையே தடுத்தாண்டு அருள் செய்க என்று கேட்டார். மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனையே தடுத்தாண்டு அருள் செய்கன்னு கேட்டேன். ஆமா, அடாரா கல்யாணத்துல உட்காந்துட்டானே மனுஷன், இப்படி இருந்தா என்ன ஆச்சு, ஆடி கிடைக்கிறதும் ஐப்பசிக்கு தீபாவளிக்கு மோதிரம் போடுறதும் அப்புறம் மதப்பள்ள பிறந்ததுன்னு சொன்ன அவனுக்கு செயின் போடுறதும் இதுல இல்ல போடும். பாவம் கேட்டு மறந்துட்டு வந்த ஆன்மா, நம்ம மறக்கலாமா? நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் என்று புடிச்சார். எங்க கையில இருந்து, பாவம் கையில இருந்து வந்துப்போ. ஆளும் அறை தூள் கையில இங்க நருள் செய்த காலும் மொழியால் வடி தடுத்தடிமை கொள்வான் மேலுற எழுந்து மிக கேடுற அகந்து மாலும் அயனுக்கு மரியார் ஒருவர் வந்தார். இந்த இசை சந்தை மாத்துறாரு சேர்க்கிறார், ரொம்ப அற்புதம். இதுவரைக்கும் கல்யாணம் போய் திரப்படம் இருந்தது, இப்ப வயசான ஒருத்தர் வர்றாருன்னா எப்படி இருக்கிறது, திரப்படம் இருக்குமா? இருக்காது. பின்ன எப்படி மனுஷன் அவர் இந்த பக்கம் வந்து பூணூல் நகலுது துண்டுங்க போட்டு அது பாட்டு கீழே விழுது சிராக்ஸ் மனு மணியில வேணும் இருக்குது, கையில ஒரிஜினல் வேற இருக்குது, இதெல்லாம் வேற வச்சுட்டு ரொம்ப எப்படி இருக்கும்? ரொம்ப வைத்தியம் வேற, தெருவில் எல்லாம் எதையும் ஏதாவது தண்ணின்னு கொஞ்சம் ஒதுக்கிட்டு அப்படி போகும், மெதுவா பார்த்து போகும். அதனால என்ன பண்றது, சந்தத்தை எப்படி வைக்கணும், ரொம்ப வேகமா வைக்கப்படாது. பாருங்க எப்படி இருக்கு, பாவம். ஆளும் அறை சூழ் கையில இன்கருள் செய்த கையில சொன்ன பெருமான் தாளும் மொழியால் வழி தடுத்தடிமை கொள்வான் பாவம் தடுத்தாண்டு அருள் செய்கன்னு கேட்டுக்கொண்டான். என்ன பண்றது, மறந்துட்டான். ஏன் ஆன்மா தானே பாவம், சின்ன ஆன்மா அதுக்கு அப்படித்தான் தெரியும். சரி தந்து நாம போவோம். மேலூர எழுந்து உடனே ஒருத்தன் கேட்டான், ஏ சார் கையில இவருக்கு திருமணம் இருக்கிறது எப்படி, போன்ல போச்சா பத்திரிக்கை போச்சான்னு? ரெண்டும் இல்லடா, இது உங்க 20 வச்சுங்க. அதனாலதான் அங்கனர் அடிமை காட்டி அங்கனர் ஓலை கொண்டுன்னு சொன்னனே கருணையே உருவமாயிருப்போம். எல்லாம் அறிந்தவன் அவருக்கு வேற வேலை கிடையாதான ஒருத்தன். ஆமா, இது கேக்குறவெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம்ல. மாடேனே ரெண்டாள் போய் தேடுறதுக்கு முயன்று அப்பாவும் பிள்ளையும் முயன்று முயன்று பார்த்தும் தேட முடி காண முடியாத அந்த பரம்பொருள் இந்த ஒரு ஆன்மாவை கரையேற்றுவதற்காக அங்கே இருந்து அளந்து வருகிறார். அவர் ஒண்ணு வேலையத்து வரலப்பா. மேலுற எழுந்து மிக கீழுற அகழ்ந்து புள்ள என்ன பண்ணுச்சு, அன்னமாக மேலுற எழுந்து அப்பா கீழுற அகழ்ந்து மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார். அப்படியெல்லாம் காண முடியாத பரம்பொருள் தான் சொன்ன சொல்லு இவர் வேண்டிக் கொண்ட அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றுவான் வேண்டி அங்கிருந்து வருகிறார். அவ்வளவுதான். அவர் வந்ததுக்காக ஒரு 4-5 பாட்டு போடுகிறார். அதுல ஒரு பாட்டு, ஒரு 4-5 பாட்டு தாண்டி, மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பனும் அதன் படிவமேயோ. இந்த அழகு அழகுன்னு சொல்றமே அது வந்து இதுவரைக்கும் பண்பு சொல்லா இருந்தது, பண்பு சொல். காதாக்கான கருத்துனால உணர முடியுமே தவிர கண்ணால நேரா வந்து இதான் அழகுன்னு எடுத்து கொடுக்க முடியாது. அழக சுவைக்கலாம், அழகுன்னு தனியா ஒரு பாக்கெட்ல வச்சு இந்த வச்சுக்கன்னு கொடுக்க முடியும். ஆனா இப்ப இந்த அழகுங்கிற ஒன்றே நீங்க பாக்கணும்னா வேற யாரையும் பார்க்க வேணாம். ஐயா இந்த பாருங்க, ஐயா வர்றாரு பாத்தீங்களா, எடுக்கா மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ, அழகே வடிவமா இருக்க. அப்புறம் சொன்னாரு, இந்த மூப்பு மூப்புன்னா அதுக்கு ஒரு தனி நிலை வந்துடும் வந்துடும். என்ன பண்றது, பராம இருக்க நல்லதுமோ, பராமல் தான் நல்லதுதான். யாண்டு பலவாக நிறையில வாகுதல் அப்படி வந்து நல்லதுதான் இல்லையே, என்ன பண்றது. ஆனா இவருக்கு அத்தகைய மூப்பேனும் அதன் படிவமேயோ, ஒரு மூப்புன்னா எப்படி இருக்கும் என்றா இவங்களை பார்த்தா சரி சரி இதான் மூப்புங்கிறது வடிவம் என்று சொல்லுங்க. இப்படி எல்லாம் வந்தாராம். வந்தால் இது எப்பொழுது மனப்பந்தல் உள்ள இப்ப என்னாச்சு முன்ன வந்து 10 நிமிஷம் சொன்னாரு இப்ப என்ன ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது ஆச்சா அப்படின்னாரு தோந்துட்டாரு அங்க இருந்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க எல்லாம் அந்த பெரியவங்க கிட்ட வாங்கப்பா இவங்க கிட்ட பெரியவங்க குருமூர்த்தி கிட்ட வாங்கப்பா எல்லாம் வாங்குனாரு சரி வாங்குறாங்க ஆனா ஒருத்தர் வந்து தாய் குளத்துல வாங்கிட்டு வராங்க இன்னொருத்தர் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து ஆட்சி நெருங்குறாங்க அந்த அந்த ஆசீர்வாதம் வந்துட்டு உடனே இப்ப காப்பு நான் ஆயிடும் அது வந்துட்டு இருக்காங்க நெருங்கி வரும்போது இது போச்சு என்ன செய்யினார் வந்து பெருமாமறை மனத்தோடில் தொடங்கும் பந்தரிடை நம்பி எதிர் பண்ணு சபை முன்னின்று இந்த மொழி கேன்மின் எதிர் யாவர்களும் என்றான் ஒரு சத்தம் பெரிய சத்தம் போட்டார் என்ன இங்க உள்ள அத்தனை பேரும் இங்க கவனம் கொள்க வயசான பெருசு வாரியார் கடைசியில ரொம்ப தளர்ந்து போனார் ஆனா சத்தம் குறையவே இல்லை கடைசி வரைக்கும் இருந்தது அது ஒரு அவர் இறைவன் கொடுத்த அருள்குறை ரொம்ப தள்ளாடியே சீர்த்தி கொண்டு நிறுத்தி உட்கார வைக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமப்படும் அவரும் உட்காந்து அந்த துண்டர் ஒரு செப்பு துண்டர் தூக்கி போட்டுவிட்டு அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னு சொன்ன ஏண்டா இந்த வயசானவர் மாவன் மேடல் ஏத்திருக்காங்களே எல்லாரும் கஷ்டப்படுவோம் கைத்தாளம் நீரைகாணி அப்ப மோடாவல் 25 ஆண்டுக்கு முன்னே இருந்தது அப்படியே இருந்தது என்னமா அவருக்கு இருந்தது அது மாதிரி இங்க நீங்க என்ன ஆழ அப்படியே மூப்புன்னா ஒரு வடிவே கொண்டது மாதிரி இருந்ததுங்கிறீங்க இங்க வந்து இத்தனை மனப்பந்தலையும் அலர வச்சிருந்தது இங்க இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் ஒரு கேள்வி சொல்ல போகிறேன் கேளுங்கள் அப்படின்னு கேட்டு நேர வர்றார் வந்தா என் துரைசை அந்தனன் என் இல் மறையோரும் மண்டல் வினை மங்கள மடங்கள் அணையானும் நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் என்றே நின்றதீவன் நீர்மொழியின் நீர்மொழிவதென்றார் மற்றவங்க என்ன பெரியவங்க நல்ல நேரத்தில் ஆசீர்வாதம் பண்ணி வந்திருக்கிறாங்க அடகால இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மிக மகிழ்ச்சின்னு சொன்னாங்க இது ஆசீர்வாதம் தான் ஆனா ஆசீர்வாதம் தான் உடலோடு கூடிய ஆன்மாவுக்கு அல்ல உயிருக்கு ஆசீர்வாதம் பண்ண வருது ஆசீர்வாதம் என்னையான்னு சொன்னாங்க உடனே சொல்லுகின்ற பொழுது நேர மாப்பிள்ளைகிட்ட போய் எப்பா உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இங்க வேற யாருக்கும் உண்டு உங்க சம்பந்தி மந்திகள் மாமாச்சின மாமா பேச்சே இடமில்ல புரோகிதர் வாழ் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்ட்டு சரின்னு போய் என்ன என்ன சொல்றது என்ன நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான் உற்றதோர் வழக்கு என் நிறைவுடையதந்தேன் மற்றது முடித்தளது யான்வது இவை செய்யேன் முற்ற இது சொல்லுக என எல்லை முடிவில்லான் தம்பி அருமையான தம்பி என்ன இப்படி சொன்ன உடனே என்ன செய்வாங்க இப்ப நாலு பேர் எல இவர் அப்படியே இந்த பக்கம் திரும்ப முடியாது தள்ளு நடக்கு கல்யாணம் பண்ணிவிடுவான் இப்படிதான் பண்ணுவாமா இப்ப இப்ப ஏதாவது ஒரு அவையில இந்த மாதிரி ஒரு ஆள் நடுப்புற வந்தாருன்னா 1000 பேருக்கிட்டயா உக்காரியா சாப்பிட்டு பேசிக்குவோம் பேச விட்டாதான நீங்க இது மற்றவங்களே செய்வாங்க ஆனா இங்க மணமகன் என்ன செய்கிறார் மணமகன் என்ன செய்கிறார் எனக்கும் அவருக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு வழக்குங்கிறாங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருங்க பரவாயில்ல அந்த வழக்கு முடிச்சுட்டு ஏன்னா பெரியவர் வந்திருக்கிறார் எனக்கும் அவருக்குங்கிறார் அதை முடிச்சுட்டு என்று சொன்னாராம் ஒரு இளைஞர் அந்த காலத்து இளைஞர் 10ஆம் வயசு இளைஞர் சொன்ன உடனே என்ன ஆவல் இது கேன்மின் மறையோர் என் அடியான் என் ஆவல் நகர் ஊரான் இது நான் மொழிவது என்றான் என்ன சொல்றார் இந்த மாப்பிள்ளையா இருக்கிறாங்களே நீங்க இப்ப எல்லாம் கல்யாணம் பண்றதுக்காக எல்லாம் செஞ்சுங்களே இந்த மாப்பிள்ளை என்னுடைய அடியவன் அப்படின்னு இத்தனை பேரும் கேட்க ஒலிபெருக்கெல்லாம் இல்ல வேண்டியது இல்லையா அவருக்கு அதனால இப்படி சொன்னாராம் அப்படி சொன்ன உடனே இப்பதான் கொஞ்சம் கோவம் யாரு தம்பி கோவம் வராதா என்றான் இறையோன் அது அப்படியே யாப்பு மாத்திரார் யாப்பு மாத்திரார் ஏன்னா இது வரைக்கும் யார் பேச்சு வயோதிகர் பேச்சு இனி பேசுறது வயது மாப்பிள்ள பேச்சு இசை எப்படி இருக்கணும் மாத்தணும் யாப்பமீதி சேக்கிலாறு தரும் யாப்பமீதிகள் என்று எழுதலானே ஒரு எம்பில் எங்கெங்கெல்லாம் அந்த யாப்பை மாற்றுகிறார் தக்கவர் நல்ல பற்றும் நல்ல அறிவு இருக்கிறவங்க ஒருத்தர் இருந்தாங்க நான் எவ்வளவு வேலை செய்யலாம் தெரியுங்களா சேக்கிலாறு காணும் யாப்பமீதிகள் என்று எழுதுறாங்க எங்கெங்க இந்த யாப்பு வைக்கிறார் எதை மாற்றுகிறார் ஏன் மாற்றுகிறார் அது எந்த இந்த இயல்பு என்று எல்லாமே இன்னை வரைக்கும் எந்த ஒரு சக்தியிலும் இல்லை இனியும் ஒரு சக்தியில வந்தா தான் சக்தியில இருந்தாலும் ஆப்பில வரப்போகுது என்றான் இறையோன் அது கேட்டவர் எம் அருங்கும் நின்றார் இருந்தார் இவன் என் இணைந்தான் கொல் என்று சென்றார் வெகுண்டார் சிரித்தார் திருநாவலூர நன்றால் மறையோன் மொழி என்று எது நோக்கினக்கார் இந்த இடத்துல சிவாஜியை விட்டு நடிக்க சொல்லிருக்கணும் பழைய சிவாஜி சுவாமி பாசந்து போச்சு நட்கான் முகம் நோக்கி நடுங்கி நுடங்கி யார்க்கும் மிக்கான் மிசை உத்தரிய துயில் தாங்கி மேற்சென்று அக்காலம் உன் தந்தை ஆள் ஓலையீதால் இக்காரியத்தை இன்று நீ சிரித்ததன் ஏட இவர் சிரிக்கிறார் ஒரு வயோதிகர் இவர் ஒரு பொண்ணு போட்டிருக்கா நானும் போட்டிருக்கா ரெண்டு பேரும் ஒரே வர்ணம்னு தெரியுது ஒரு வர்ணத்தவர் ஒருத்தர் ஒருத்தர் அடிமைய என்னமோ பாவம் கீழ்ப்பாக்கத்துல அட்மிட் ஆகணும் இங்க வந்துட்டது உள்ள அல்லவா அப்படின்னு ஆகவே அங்க அழிச்சிட்டு போறவரை இங்க வந்து ஒன்னாந்து போப்பா உங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தாவுக்கு தாத்தா அழிச்சிருக்க. நாங்க பேசுறதெல்லாம் நான்மல்ல, பூரா எல்லாம் ஆவணத்தோடு வந்திருக்கிறோம். சரி என்ன, மாசிலாமரவில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி நேசம் உடனே மாத்திட்டாருங்க. இந்த சந்தத்தை அரிசி விருத்தம் மாசிலாமரவில் வந்த ஏன்னு கேட்டீங்கன்னா வந்தது ஆவணத்தோடு என்று சொன்ன உடனே ஒரு அடி குறைஞ்சி போச்சு எங்க மாப்பிள்ளைக்கு. வந்த உடனே எனக்கு அடியவன்னு சொன்ன உடனே ஒரே அடியா வந்துட்டு இப்ப என்னன்னு கேட்ட, உங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தாலி கொடுத்த இது இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே இங்க எப்படி குறையணும். அதனால யாப்பம் மாறிச்சு, யாப்பம் மாறி இந்த வேதத்துல படிக்க முடியலையே. மாசிலாமரவில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி நேச முன் கிடந்த சிந்தை நிகழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி. முன்ன பேசின அந்த பாட்டுடைய ஒலிக்கும் இங்கே பேசுகிற பாட்டுடைய அப்படியே குறைஞ்சி போச்சு. என்ன அது மட்டுமல்ல, சேர்க்கலா இல்லவா, இவன் என்னுடைய அடியவன் உன் தந்தை தந்தை என்று சொன்னது 18 ஆண்டுகளுக்கு முன்னே கையில பேசிட்டு இருந்த பேச்சு, இப்ப 18 ஆண்டுகளுக்கு பின் பேசுற பேச்சு. 18 ஆண்டு இல்ல இப்பதானே அல்லவா, ஒரு ஒரு ஒரு இப்ப ஆமா ஒரு வயசு இப்ப என்ன வயசு இப்ப என்ன 16 ஆண்டு 16 ஆண்டுன்னா ஆமா 16 ஆண்டு கல்யாணம் வச்சிருக்காங்க. இவர் வந்து பிறந்து இருந்து எப்படி இருக்குமில்ல வச்சுக்க, ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னர் கையில பேசினவருடைய பேச்சு இப்ப காதல் உள்ளது. அது அந்த மாப்பிள்ளைக்கு தெரியும், அவருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியுமா தெரியாது. அதுலயே கொஞ்சம் அவருக்கு அந்த கொஞ்சம் சுரம் குறைஞ்சு போச்சான். உன்னுடைய பாட்டன் எழுதி கொடுத்தது ஆவணத்தோடு வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே நேசமுன் கிடந்த செய்கிறேன், ஏற்கனவே இருந்து பூத்தொண்டு செய்த இடமல்லவா பெருமான் அல்லவா, அப்படிப்பட்ட பெருமான் இல்லவா இன்னைக்கு பேசுகிறான். அதனால எப்படி வரும் அந்த ஒலி குறைஞ்சது, யாப்பும் மாறி. அதனால ஆசில் அந்தனர்கள் வேறோர் அந்தனுக்கு அடிமையாதல் பேச இன்றும் கேட்டோம் பித்தனோ மறையாய் மறையோ என்றார். ஏன்னா கையில ஆவணம் இருக்குன்னு சொன்னோடனே இப்ப பேசுவது ரொம்ப சட்டப்படி பேசியாவது. என்ன சட்டப்படின்னர், ஐயா நீங்கள் ஒரு அந்தனர், அடியினும் ஒரு அந்தனர், ஒரு அந்தனர் அந்தனருக்கு அடிமையாக எங்கேயாவது உண்டோ, உண்டோ பூமியில் எவர்க்கும் அடிமை செய்யோ என்றெல்லாம் முழங்கினர். எவர்க்கும் இனி அடிமை செய்யோம்னர், இங்க அப்படி இல்ல, ஓர் அந்த இன்னொரு அந்தனருக்கு அடிமை செய்தல் உண்டா, அதனால கொஞ்சம் என்ன அப்படி பேசுறீங்களே கொஞ்சம் ஏதாவது ஞாபகம் மருதி போலும் அவ்விடத்துல அப்படின்னு சொன்ன. அவர் பார்த்தார் பித்தனுமாக
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு, வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
5: நீ ஓம் சொன்னாவே அஞ்சலித்து சொன்ன அர்த்தம், நமச்சிவாயின்னு சொன்னாலும் ஓம் சொல்றதா அர்த்தம். நீ சொன்னா ஓம் சிங் ஓம் நமசிவாய போட்டின்னு சொன்னா சொல்லு, சொல்லாட்டி நமச்சிவாய போட்டின்னு சொல்லிட்டு போ. ஓம் அது அது வந்து மூல மந்திரம், இறைவனுடைய ஆட்டமே ஓம் என்ற மூல மந்திரம் தான் அது. அதற்குள் அடக்கம் ஆண்டவன் நம்ம மனசுல இருக்கான், புரியாம போயிடுமா. ஊன நடனம் நமசிவாய, ஊன நடனம் ஒருபால், ஒருபால் நான நடனம். இதுக்கு என்ன சார் விளக்கம் வரணும், ஊன நடனம்னா ஒண்ணும் இல்ல, நமக்கு மலத்தோடு இருக்கக்கூடிய ஏனென்றால் இறைவன் 5 எழுத்துக்கேற்ப ஆடுகிறான். உண்மை விளக்கம் என்ற நூல் படித்தீர்களேயானால் அதில் இறைவன் 5 எழுத்தாக நடனம் ஆடுகிறான் என்று நமச்சிவாயத்துக்கும் சிவாய நம்ம அது சொன்னா நம்ம பாட முடியாது. அதனால் உண்மை விளக்கத்தில் கண்டுகொள்க, ஊன நடனம் இறைவன் நடனம் ஆடுகிறான், 5 எழுத்தாக நடனம் ஆடுகிறான், அவருடைய ஆட்டமே 5 எழுத்து தான். அப்ப என்ன அர்த்தம்னா, இறைவனை வழிபடுவதை போல வீட்டில் வேறு சிலை அல்லது படம் வைக்கவில்லை என்றாலும் சிவாய நம என்ற எழுத்தை வைத்தே வழிபடலாம். ஊன நடனம் நம என்பது அதற்கு அது ஒரு பக்கம் இருக்கு. சிவாய நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம இருக்கு, ஒரு பக்கம் சிவர், நடுவில் யானா இருக்கும். இதான் சார் பாட்டு. ஞான நடனம் ஊன நடனம் ஊன நடனங்கிற மட்டும் தெரிஞ்சிடும். ஏன் ஊன நடனம்னா அது மலை சம்பந்தப்பட்டது, நானா திரோதான மலம் வானா ஆனவ மலம், அதனால அதுக்கு பேர் என்ன ஊன ஊன நடனம். நம்ம வாழ்க்கையை முழுமை பெறல, முழுமை பெற்றா இந்த பெருமையோட நாம அடுத்த பிறகு இப்ப மாட்டோம், அப்ப ஏதோ கொஞ்சம் பாக்கி இருக்குல்ல, அதனாலதான் கடைசியில போறது அரைச்சு ஊத்துறான். ஏன்னா இருக்கிற உயிரும் போயிடும், மண்ணை கரைச்சி ஊத்துறான். மண்ணாசை இருக்கான், அதான் உயிர் போக மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லி மண்ணை கரைச்சி ஊத்துறானா இல்லையா? அப்படின்னா உடனே போயிடணும், மண்ணை அரைச்சிக்கணும், இல்லாட்டி பொண்ணா பொண்ணை அரைச்சிட்டு ஊத்து. அப்ப ஏதோ குறை இருக்கிறனால பொண்ணையும் மண்ணையும் கரைச்சி ஊத்துறான். சில பேர் கங்கை தண்ணீரை ஊத்தும்மா, ஏன்னா அது கசந்து அவன் அதுக்கப்புறம் ஐயோ அப்ப அந்த மாதிரி ஊத்திடுறேன். அப்ப ஏதோ நம்மிடத்தில் குறை இருக்கிறது, அது நிறைவேற்றுவதற்கு அடுத்த பிறவிக்கு வருகிறோம். அதான் ஊன நடனம், மல சம்பந்தம். ஞான நடனம் எம்பெருமானையும் திருவருளையும் நடனம். அதனால சிவ என்பது ஞான நடனம். ரெண்டு எழுத்தையும் நடனம், ரெண்டு எழுத்து இயங்குதுன்னு அர்த்தம். நடனமாடானால் இயக்கம், எழுத்தின் இயக்கம் என்பது. அதனால முஸ்லிம்ஸ்கள் எப்படி அவங்களுடைய குரான் எழுத்துக்களை வணங்குகிறார்களோ அதுபோல நாமும் எழுத்தை வைத்து வீடுகளில் அங்கங்க சிவாயனம்னு சொன்னா நல்லா வணங்கலாம், தப்பு இல்ல. சரி, தான் நடுவே நாடு, தான் நடுவேன்னா தான் தான் உயிர். அதனால உயிர் எங்க இருக்கணும்? சிவாய நம. நமச்சிவாயில யானா நடுவில் இருக்காது. நமச்சிவாயில எது இருக்காது? யானா கடைசியில இருக்கும், நமச்சிவாயன்னா கடைசியில இருக்கும். ஆனா நீ சிவாய நமன்னு சொன்னீங்கன்னா சிவ முன்னாடி இருக்கும், நம பின்னாடி பின்னாடி இருக்கும், நடுவுல யானா இருக்கும். அதனால ஆரம்பமே என்ன சொல்லிட்டாருமா, ஏன்னா இது வந்து நம்ம இறைவனுடைய திருவருள் பெற்று ஆன்ம லாபத்தை பெற்ற பிறகு படிக்கக்கூடிய அதிகாரம். இந்த அதிகாரத்துல நமச்சிவாயை ஆரம்பிக்க முடியாது. நமச்சிவாயை ஆரம்பிக்கணும்னா முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது, அந்த மலங்களோடு வாழுகிற பொழுதுதான் நமச்சிவாயை தேவை. மலங்கள் அச்சுட்டோம், நம்ம வீட்டு பேருக்கு வந்துட்டோமே, வீட்டு பேர் நான் சைனம் போயிடுவோம் இல்லையா, அதனால வீட்டு பேருக்கு வந்துட்டோம். வந்துட்டோம்னா சிவாய நம தான், அதனால முடிக்கிற போது நம்ம வீட்டை நினைச்சு முடிக்கிறோம், வேற ஒண்ணு. ஊன நடனம் ஒருவாள் ஒருபாலா ஞான நடுவம், தான் நடுவே நாடு. எனவே சிவாய நமன் சொல்லி பார்ப்பா நாடு. அது அடுத்த பாட்டு, விரிய மன மேவி அவ்வை மீட விடா சீத்தம் பெரியவினை தீரில் பெறும். விரி விரிந்த, அழுதது அழுத்தமாய், விரிந்த நம விரி நம மேவி. இந்த அழுத்தமான பற்றை இந்த யாவுக்கு கொண்டு வருவது திரோதானமும் ஆணவும் தான். விரி யா விரி ய மன மேவி. மாவும் நானாவும் மாணாவாக இருக்கக்கூடிய ஆணவ மலமும், நானாவாக இருக்கக்கூடிய திரோதானமும் விரிவாக அழுத்தமாக. விரிவா சொல்லுன அழுத்தமா சொல்லுன அர்த்தம். நம்ம சொல்ற அழுத்தமா சொல்ல நிச்சயம் உண்டு அப்படிங்கிறோம்ல, அதான் அழுத்தம். சந்தேகமே இருக்க கூடாது, நான் அடிச்சு சொல்லிருவேன், சாமிய கும்பிட முத்தி கிடைக்க நீ பாஸ் பண்ணுவேன், சாமிய கும்பிடக்கூடாது, விடாம பற்றிக்கொள், நிச்சயம் உண்டு. விரி யாவை அது அழுத்தமாக மாவும் நாவும் பற்றி மேவி எவ்வை மீள விடா. யா என்பது உயிர். இனிமே யானா நானா மானா வந்து அந்தந்த பொருளை வச்சுக்கணும், நீங்க எவ்வைனா யகரத்தையும் சொல்லப்படாது, யானா உயிர் அர்த்தம். எவ்வை மீள விடா, இந்த உலகப்பற்றில் இருந்து மீள விடாது. நீ முதலில் நாமாவை மேவினால், நமசிவாயே என்று சொல்லினால், இந்த உலகத்தை பற்றிலிருந்து உன்னை மீள விடாது. அப்ப உலகப்பற்றுக்காக சொல்லக்கூடியதுதான் நம. எவ்வளவு அழகா சொல்லிடுறாரு. ஆக அதையும் சொல்லணும், நமசிவாயும் சொல்லப்படாதுன்னு சொல்லல, உலகப்பற்று உலகத்தை நம்ம சைவமே அதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நல்லா வாழ்ந்த பிறகு இறைவனுடைய திருவுருளை நிச்சயம் பெற்று அது முறை வீட்டு பெறும். பிறந்த உடனே துறவரத்துக்கு போயிடப்படாது, பிறந்த உடனே சாமியார போயிடப்படாது. நல்லா அனுபவிக்க வேண்டியது இறைவன் திருவுருளால நாம் செஞ்ச முன்வினைக்கேற்ப இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கணும் சார். மான அவற்றை அழுந்த பற்றி மேவி எவ்வை மீள விடா, உலகப்பற்றிருந்து நீக்காது. சி அது கம்மா போட்டுக்கணும், சி தம் பெரிய வினை தீரில் பெறும். நம்முடைய வினை தீருகிற காலத்தில் சிவாயனம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். சி என்று நீ சொன்னால் தம் பெரிய வினை தீரில் பெறும்னர். சிவாயனம் சொன்னா வினை தீரும் சொல்லல, நீ நல்லா நினைச்சு பார்க்கணும். சிவாயனம் சொன்னா வினை தீரும், நீ வினை தீருகிற காலத்துலதான் சிவாயனம் சொல்லுவ. நமக்கு இப்ப சிவாயனம் சொல்லுவதற்குரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? நமசிவாயம் சொல்லி. அதனாலதான் நீங்க பாருங்க, திருமுறைகள்ல நமசிவாயம் தான் அதிகம் இருக்கும். ஏன்னா அவர்கள் இறைவனை அடைவதற்காக பாடப்பெற்ற பாடல்களிலும் மோட்சத்தை அடைவதற்காக ஜீவன் முத்தராக இருக்கிற பொழுது பாடப்பெற்ற பாடல்களுமாக இருப்பதால் இந்த உலகத்தில் ஜீவன் முத்தராக வாழ்வதால் கற்றுணை போட்டு நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாடினார். ஏனென்றால் இறைவனுடைய திருவருளை இந்த உலகத்தில் இருந்து பெற்று முக்தி பெறுவதற்காக அவர்கள் நமச்சிவாயத்தை சொன்னார்கள். அப்ப நமசிவாயத்தை சொல்வது நம்முடைய கடமை, சிவாய நம என்று சொல்வது நமக்கு கிடைத்த பேர். இது மட்டுமே தெரிஞ்சுட்டா போதும். நமசிவாய சொல்வது நமது கடமை. ஆனால் அந்த கடமையை சொல்ல சொல்ல என்ன வரும் என்றால் சிவாய நம என்பதை இறைவன் நம்மை சொல்ல வைப்பான். நான் வந்திருக்கண்டா சொல்றா, உன் மனசுல இருக்கண்டா வந்திருக்கண்டா சொல்றான் பாரா. அப்ப சிவாய நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க, நமக்கு இறைவன் நம்முடைய திருவருள்ள நமக்கு நேரம் வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். கிட்டகம் அதான் சொல்ற சி தம் பெரிய வினை தீரில் பெறும். பெரிய வினைனான இன்ப துன்பங்கள் தம் பெரிய வினைனார். இன்னும் சொல்ல போனா அது பெரிய வினைக்கு உரையாசி எழுதுற பொழுது பழைய சஞ்சீத வினைனார். முன்னாடி இருக்க முன்னாடி நம் முன்பிறப்பிலே செய்திருக்கக்கூடிய சஞ்சீத வினை எல்லாம் எப்ப தீரும்? ஆச்சாரியனுடைய தீட்சை பெற்றால். சஞ்சீத வினை எப்ப தீரும் சார்? ஆச்சாரியனுடைய தீட்சை பெற்றால், ஆச்சாரிய உபதேசம் பெற்றால் ஆகாமி வினை தீரும். பிராரத்த வினையோடு ஆகாமி வினையும் தீரும். நல்லா நினைச்சுக்கணும். ஆச்சாரியரிடத்தில் நாம் தீட்சை பெற்றால் சஞ்சீத வினை தீரும். நான் சொல்ல சிவபிராசன்கள் சஞ்சீத வினை தீரும். அதே நேரத்தில் இந்த ஆச்சாரியருடைய உபதேசத்தை பெற்றால் நாம் அதன்படி வாழ்க்கை நடத்துவோம். வாழ்க்கை நடத்துவதனால ஆகாமி வினை வராது. இப்ப அதனால எப்படி சொல்ல பாருங்க, சி தம் பெரிய வினை தீரில் பெறும். பெரிய வினை தீர்த்தால் அது நமக்கு கிடைக்கும். சரி ரைட். அடுத்தது நாலாவது பாட்டா? ரைட். மாலா திரோதமல முதலாய் மாறுவோம் மேலா சீ மீளாவிடின். மாலார் மயக்கத்தை தருகிற, மால் அப்படின்னா மயக்கம், ஆர் தருகிற இயங்குகிற, மயக்கத்தை தருகின்ற திரோதா நானா வந்து இப்ப திரோத மலத்தை குடிக்கிறேன். நானா மல முதலாய் நம முதலாய் திரோத மல முதலாய் அர்த்தம் நம முதலாய் நமச்சிவாய் நம முதலாய் அப்படி வச்சுங்க. மாறுமோ வாசம் நீங்குமோ மேலாசி மீளாவிடி சீ மீளாவிடின். அதற்கு மறுதலையாக நீ சீயை முதலாக சொல்லவில்லை என்றால் நமச்சிவாய் என்று சொல்லுவதனாலே உன்னுடைய பாசம் போகுமா? போகாது. அப்ப அது போகிற பொழுதே நீ சொல்ல போற. ஏன்னா நமக்கு மல நீக்கம் சிவப்பேர் இல்லையா? மல நீக்கம் சிவப்பேர் ரெண்டு ஆட்டோமேட்டிக்கானது. மலம் இருக்கணும். மலம் இல்லைனா எப்படி நீங்கும்? மலத்தை நாம் அனுபவிக்கணும். இந்த உலகத்துல நமக்கு முன்வினைப்பேனால என்ன நன்மை தீமையை சொல்லியிருக்கோ அதை அனுபவிச்சாகணும். முத்தப்பன் எந்த இந்த பிறப்புல நான் என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கணுமா இல்லையா? ஆனா நல்ல விதமா அனுபவிக்கிறேன். ஒரு நல்ல மனைவி, நல்ல பையன், நல்ல பொண்ணு, அதுவே பெரிய விஷயமா இல்லையா? என் மனைவி நான் நல்லது சொல்றது எவ்வளவு பெருமை. அப்ப நல்ல மனைவி, நல்ல மகன், நல்ல மகள், இதான் சார் அனுபவம். இதான் வினை இறைவன் திருவருள். அப்ப போன பிறப்பில நிச்சயம் நல்லது செஞ்சிருப்பேன். அது இயல்பு. அது இறைவனுடைய திருவருளெல்லாம் முடியுமா? அதுக்குத்தான் என்னமோ சொன்னாங்க, மனைவி அமைவதெல்லாம் இப்ப கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன். அப்ப இறைவன் கொடுப்பதுதான், அதுதான் வாழ்க்கை. நாம் இன்னைக்கு நலமா இருக்கோம், நாலு நாளைக்கு நிம்மதியா இருக்கோம்னா அவங்களை விட்டுட்டு பிரிஞ்சனால நிம்மதியா இருக்கும் சொல்லப்படாது. அப்பா நாலு நாளா நிம்மதியா இருக்கையா அப்படின்னு நினைக்கப்படாது. அவர்கள் நம்மை நினைந்து கொண்டு இறைவனை வழுத்துவதால் நாம் இங்கு ஒழுங்காக இருக்கிறோம். இது எங்க தெரியும்னா பரதவர் குலத்துல தெரியும். மீன்பிடிக்க போனவர்கள் நன்றாக திரும்ப வேண்டும் என்று அந்த வீட்டு பெண்கள் இறைவனை வேண்டி தவம் இருந்த காரணத்தால் தான் கடலுக்குள் சென்றவன் மீண்டு வருகிறான். அதுபோல நாம் இந்த சித்தாந்த கடலுக்கு வந்து திரும்ப போகணும்னா எங்க வீட்டாட்சி திருவா தேவாரம் படிச்சாத்தான், திருவாதம் படிச்சாத்தான் முடியும். அவளை படிக்க சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். மாலா திரோதம் மல முதலாய் மாறுமோ மேலாசி மீளாவிடி மேலாக சி மீளாவிடி. சிவனை மேலாக கொண்டு நீ சொல்லவில்லை என்றால் பாசம் நீங்குமா? திரும்ப திரும்ப சிவாய நமங்கிறதுதான் முக்கியம். நமசிவாய என்பது இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக நாம் சொல்வது. பெற்ற பிறகு சிவாய நம என்பதை சொல்ல வேண்டும். ஆராதி ஆதாரம். ஆராதினா வழிபாடு, வழிபாடு செய். ஆராதிக்கிறேன்னு சொல்றோமா இல்லையா? ஆராதி ஆறாது. ஆதாரம் இறைவன் தான் நமக்கு ஆதாரம், வேற உத்தர நமக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இறைவன் தான். அந்த சிவனை நீ ஆராதி. அப்ப என்னத்தான் சி என்று சொல்லி நீ வழிபாடு செய், சிவாய நம என்று சொல்லி வழிபாடு செய். அந்தோ அந்தோனா ஐயோ அப்படின்னு அர்த்தம். அந்தோ பரிதாபம் சொல்றது இல்லையா, நம்ம யாரையா பார்த்து பாவம் நல்லா தான் இருந்தாரு, வாச்சது இப்படி வாச்சதுனால அந்தோ பரிதாபம். அந்தோ அப்படின்னா இரக்கச்சம், ஒரு இழிவுச்சம். அந்தோ அது மீண்டும் பாராது மேல் ஓதும் பற்று. மேல் ஓதும் பற்றுன்னா என்னத்தான், மறுபடியும் நம மறுபடியும் மேல்னா மறுபடியும். ஏன்னா முன்னாடி நமச்சிவாயின்னு சொல்லிட்டு வந்தோம், இப்ப சிவாயினமும் சொல்ல வேண்டிய நேரம். மறுபடியும் நமச்சிவாயின்னு சொன்னா மறுபடியும் கீழே போயிடப்படாது. ஒரு மேலுலகத்துக்கு வந்தாச்சுன்னு சொன்னா, அல்லது மேல் படிப்பு வந்தாச்சுன்னு சொன்னா, கீழே இருக்க சிற்றின்பத்த நாடப்படாது. ஏன்னா அதை கடந்துதான் நம்ம இறைவனுடைய திருவுருளுக்கு வந்திருக்கிறோம். அதனாலதான் ஆராதி அந்தோ, நீ இறைவனை சிவாயினமை என்று சொல். மறுபடியும் கீழாக நமசிவாயி என்று சொன்னால் அந்தோ பரிதாபம்டா, மறுபடியும் இந்த கடலு போய் ஆப்பிட போறீங்க. சிவாயினமும் சொன்னா கடல மீறலாம்லப்பா, நீ மறுபடியும் நமசிவாயும் சொல்லி கடலுக்குள்ள மாட்டிக்கிறீங்கிறியப்பா. மாசிவம் நமக்காக வேண்டுகிறார் பாரு. ஆராதி ஆரா ஆதா ஆதாரம் அந்தோ அது மீண்டும் பாராது கருதாது, மீண்டும் பாராது மேல் ஓதும் பற்று. மீண்டும் அதனை ஓதுகின்ற, மேல் ஓதும்னா நமசிவாய என்று மறுபடியும் ஓதுகின்ற பற்று பாசத்தை நீக்குமா, நீக்காது. நான் நமசிவாய வாழ்க என்று உன்னுடைய நாமத்தை சொன்னதால் சிவாய நமயன பெற்றேன். நமசிவாய என்று உன்னுடைய திருநாமத்தை சொன்னப்பா, சொல்லி சொல்லி சொல்லி உன்னுடைய பெருமைகளை நான் அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறேன். திருச்சதகம் முழுக்க முழுக்க பரிணாம வளர்ச்சி. ஒருவன் பக்தியை தொடங்கி கடைசியில் எப்படி முடிக்க வேண்டும் என்பதற்கு 100 பாட்டு பாடுகிறார் திருச்சதகம், 100 பாட்டு. அது வந்து ஒரு ஆன்மா எப்படி கடைத்தேற வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற நிலை. ஆகவே நமசிவாய வாழ்க, உன்னுடைய திருநாமம் வாழ்கதாக. ஆராதி ஆதரம் அந்தோ அது மீண்டும் பாராது மேல் ஓதும் பற்று, அதனை கருதாது. சிவாய நமத்தினுடைய பெருமையை கருதாது. மேல் ஓடும் பற்று, மறுபடியும் நமசிவாய. அப்ப நம்ம இப்ப எங்க இருக்கோம் அது மறந்துடப்படா. இந்த பாட்டு எங்க இருக்கு, நாம சிற்றின்பத்தை விட்டு விட்டு பேரின்பத்தை நாடி எம்பெருமானுடைய வீட்டு பெற்றை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். பேரின் இன்ப நிலை, இன்புறு நிலை, அது வந்துட்டு தான் இப்ப ஐந்தெழுத்த படிக்கிறோம். அப்ப இன்புறு நிலை என்பது இறைவனுடைய திருவுருளை முழுமையாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 6வது பாட்டு படிச்சாச்சா, 7வது பாட்டு. சிவமுதலே ஆமாறு சேருமேல், எல்லாம் திரும்ப திரும்ப தான். ஏன்னா அவ்வளவு வலியுறுத்துறாரு. நீ சீனாவை போட்ட சீனாவை பார்த்தீனாத்தான் உருப்படலாம், அது சினிமா பார்த்தேன்னு நினைக்கப்படாது. சிவாயத்தம் நீ உருப்படணும்னா சீனாவை பாரு, உடனே சினிமாவுக்கு போயிடப்படாது. சிவமுதலே ஆமாறு சேரு மேல் தீரும், சிவத்தை முதலாக கொண்டு சொல்லப்படுகிற சிவாய நம என்று சொல்லப்படுகிற எழுத்தை சொன்னால் தீரும் பாவம். புடிச்சிட்டார், தீரும் பாவம், பிறப்பு நீங்கும். இப்ப நீங்களே பொருள் சொல்றீங்க பத்தியில, படிச்ச பொருள் வந்துடும் சார். என்ன நமக்கு இல்லாத இறைவன் திருவள்ளு பாவம். இது நீ ஓதும் படி, படினா முறைன்னு அர்த்தம். அதனாலதான் முறையா மேல போறதுக்கு படி வச்சிடும். படினா என்னத்தம்னா, நம்ம பாரதிதாசனம் கேட்டா எல்லாம் படியும்பார், படிச்சு தெரிஞ்சுக்கம்பார், அதுக்கா அந்த படி இந்த படி அந்த படியும்பார். நம்ம ஆன்மீகத்துல படி என்னென்றால் முறைமை, படிப்படியாக நீ முன்னேற வேண்டும். முறைமையாக உடனே தாவப்படாது. சகலிலிருந்து விஞ்ஞானங்கள் ஓடிடப்படாது. சகலிலிருந்து பிரளயாகிறார், அப்புறம் விஞ்ஞான அவத்தை கனவு நனவு என்றுதான் வரணும். உடனே கனவு நனவுல இருந்து உடனே மேல போயிடப்படாது. துரியாதீதத்துக்கு போயிட்டேன்னு சொல்லப்படாது. துரியாதீதத்துல தூங்கிட்டு இருந்தா எங்க இருந்தா, துரியாதீதத்துல இருக்கேன். அது நம்ம அங்க போயிடப்படாது. சிவமுதலை ஆமாறு சேரு மேல் தீரும் பவம், நம்முடைய பிறப்பு நீங்கும். இது நீ ஓதும் படி, நீ ஓதுகின்ற முறைமையாகும். அப்புறம் இப்ப இதுதான் நமக்கு முக்கியம். வா சி அருளி யா வை வாழ்விக்கும், வாசி அருள் யா வை அருளி யாவை அப்படின்னா யானா என்ற உயிரை வாழ்விக்கும். எது வா சி அருள், வா என்பது

0: வாழ்விக்கும். மற்றதுவே ஆசில் உருவமாம் அங்கு. அதுதான் மேல் உலகத்தில் வீட்டு பெற்றிலும் கூட அந்த இறையருள் தான் நமச்சிவாயே என்ற திருவுருவத்தை நமக்கு நமக்கு உடம்பு கிடையாது. இப்ப இங்க நீ சொல்லி சொல்லி ஜீவன் முத்தரா வந்த சிவாயனம்ங்கிறது இப்ப இங்க இந்த உடம்பு இப்ப உடம்போடு ஜீவன் முத்தரா ஆயிட்டோம். ஜீவன் முத்தரா சிவாயனம் சொல்லிட்டே இருக்கோம். இப்ப உடம்பு விட்டுட்டு மேல போறோம். மேல போனா உயிர் மட்டும் போகுது, ஆண்டவனோட சேர்ந்துருச்சு. அப்ப அதுக்கு உயிர் வேணுமா இல்லையா? உயிர் வேணும். அதான் சிவாயனம். எவ்வளவு அழகா சொல்றாரு வாசி. அதான் மற்ற அதுவே ஆசில் அப்படின்னா குற்றமற்ற. இங்க இருந்தா குற்றம், குற்றமற்ற உருவமும் அதுதான் குற்றமற்ற வடிவமாக. அங்கு அந்த திருவருள் நம்மோடு வந்து நம்மை இறைவனுடைய வீட்டு பேரை அடைய வைத்த பிறகு அந்த திருவருள் கொஞ்சம் விலகி மேலே வருகிற பொழுது ஐந்தெழுத்தாக வடிவம் பெறுகிறது. அப்ப திருவருள் தான் நமக்கு ஐந்தெழுத்து. திருவருள் தான் நமக்கு ஐந்தெழுத்து. எனவே திருவருளாக இருப்பது ஐந்தெழுத்தை சொல்ல வைத்தது. பிறகு அதையே நம்ம உருவமாக கொள்ளணும். எது நம்மை படிக்க வைத்ததோ அதையே நம்முடைய தெய்வமாக கொள்ள வேணும். நாம் சித்தாந்தம் படிச்சோம்னா படிக்கிறதுக்கா சித்தாந்தம் படிச்சோம், கடைசியில சித்தாந்தம் தான் நமக்கு தெய்வமாகணும். அதையே தெய்வமாக்கி கொள்ள வேண்டும். அப்ப ஐந்தெழுத்தை சொல்லி சொல்லி ஜீவன்முத்தராக இருந்த நாம் பரமுத்தியை அடைகிறோம். அதுக்கு வேறு பரமுத்தி என்று சொல்லுவார். இது ஜீவன்முத்தி, அது பரமுத்தி என்று சொல்வார். அந்த பரமுத்தியிலும் நமக்கு இறைவன் திருவள்ளி எப்படி இருக்குன்னா இந்த ஐந்தெழுத்தா இருக்கு. ஏன்னா இறைவன் போயிட்டான், அப்புறம் இறைவன் மனக்கு அப்புறம் திருவள்ளி இருக்கு. அங்கே போயாச்சு, காடலுக்கே போயாச்சு. அதுக்கப்புறம் தோழி தேவையில்லை. அது மாதிரி அப்ப அந்த இறைவனுடைய வீட்டு பேருக்கு போயாச்சு. அப்ப அங்க நமக்கு எதிரா துணைனா இந்த திருவருள் தான் ஐந்தெழுத்தாக அங்கும் இருக்கு. அப்ப அங்க போய் நம்ம ஐந்தெழுத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கணும். அப்படி சொல்லலைன்னா திரும்ப இங்க வந்துருவோம். சித்தாந்தம் முடிந்த முடிவு சார். எதையுமே ஆசி நாற்பது அடையாத அருளினால் வாசியடி நிற்கை விளக்கு. ஓ இப்ப அந்த அந்த பாட்டு மட்டும் மத்தியானம் நடத்தின கொஞ்சம் சிவைய சிவ பேரில்லை. இந்த பாட்டு 89வது பாட்டு என்ன என்ன அது சிவைய சிவ கடைசி பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. எல்லா வகையும் எம்பும் ஐந்தெழுத்தாக ஐந்தெழுத்துக்களை எல்லா வகையும் பல வகையாக சொல்லுகிறது. எல்லா வகையும் எம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைத்து. இவன் தான் ஆன்மா, அவன்னா இறைவன். அவன் அருளால் அப்ப அவன்னா யாரு? இறைவன். இவன்னா யாரு? ஆன்மா. இதுக்கெல்லாம் பொருள் எல்லாம் ரொம்ப எல்லாம் யோசிக்கப்படாது. அவன் இவன். அப்ப எல்லாவையும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து இவன் பாசத்திலிருந்து நீங்காமல் இருக்கிறானே என்பதற்காக, பாசத்திலிருந்து நீக்குவதற்காக வேதாந்தம் பல வகையில் ஐந்தெழுத்தை சொல்லுகிறது. இதான் பாட்டினுடைய பொருள். இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து இவன் இன்னும் பாசத்திலிருந்து நீங்காமல் இருக்கிறானே என்று எண்ணி எல்லா வகையும் இயம்பும். எது இயம்பும்? வேதங்கள், ஆகமங்கள் என்று பல வகையாக இயம்புகிறது.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

శ్రీక్షేత్రం వల్ల నమ పార్వదీభదయే அருளொடிவாகிய பாலபுஜாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய குருங்கருடையினாலே இந்த உண்மை வணக்கம் என்கின்ற ஞான சாஸ்திரத்திலே 51வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். அறிவறியான் தரையறிய அச்சையாக்கி அங்கங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுத்து அருளார். சிறிதறியினால் திருவேடம் சிவனுள்ளேயாகும். ஒன்னும் சந்தேகப்பட வேண்டாம். சிறிதறியினால் திருவேடம் சிவனுள்ளேயாகும். அதுக்கு மேல ஒன்று சொல்றாரு, சிவோகம் பாவிக்கு வந்தால் சிவனும் ஆவார். சிவோகம் பாவித்தல், சிவோகம் பாவித்தல் சிவபூஜையிலே சிவோகம் பாவித்தல் என்று ஒரு கிரியை இருக்காது. சிவோகம் பாவனை எல்லாருக்கும் சாமானியமா வராது. சிவோகம் பாவனைன்னு சொல்றது அது ஒரு முக்கியமானது. அந்த சிவோகம் பாவனை எல்லாருக்கும் வராது. ஆனா

0: பாவனே நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அது கேட்டு தெரிந்து அதை அனுஷ்டானத்துல கொண்டு வர்றது, அது பயிற்சியில கொண்டு வர்றது. அப்ப சிவம் பாதிக்கு வந்தால் சிவம் ஆவார். அதற்கு மேலே குறியோடு சிவோகம் பாவிக்கு மாத்தார் சிவன் மாறு குறியதனால் இதயத்தை அரணைக்கூடு கொள்கையினால் அந்தரியாகத்துல சிவனை பூஜை பண்றமா, சிவலிங்க திருமேனியில பூஜை பண்றமா, அந்த சிவலிங்க திருமேனியில பூஜை பண்ணும் போது அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணும் போது பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தன்னை மறந்துடுறது. அது சிவலிங்கம் ஒன்றுதான் அந்த அறிவுக்கு புலப்படும், சிவம் ஒன்றுதான் சிவலிங்கம் ஒன்றுதான் அறிவுக்கு புலப்படும், சிவலிங்கம் ஒன்றுதான் அறிவுக்கு புலப்பட்டு தன்னை அறியாத நிலையில் இருக்கிறதா குறியதனால் இதயத்தை அரணைக்கூடு கொள்கையினால் அரணாவது. திருவேடம் சிவனுருவேயாகும், சிவோகம் பாவிக்கு மத்தால் சிவனும் ஆவார், குறியதனால் இதயத்தை அரணைக்கூடும் கொள்கையினால் அரணாவார். அப்படியே அதுக்கு மேல சொல்றாரு, குறியோடு தாம் அழியும் நெறியதனால், குறியோடு தாம் அழியும், குறிய கண்டாயா, அந்த குறிய ஒன்றுதான் தெரியும், தன்னை தெரியாது. கண்ணப்பருக்கு போல கண்ணப்பருக்கு தன்னை தெரியல, தன்னையும் தெரியல கண்ணையும் தெரியல, காலத்தியப்பர் ஒன்றுதான் தெரியுது, காலத்தியப்பர் ஒண்ணுதான் தெரிஞ்சது, தன்னை தெரியல. அதத்தான் எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா தொடர்பு முடியினார். என்னை இழந்த நலம், என்னை என்னை மறந்தே இருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே கந்தர் அலங்காரம். அதனாலே குறியோடு தாம் அழியும், தாம் அழியும் என்றால் அங்கே தன்னை பற்றிய நினைவே இருக்காது, குறி ஒன்றுதான் இருக்கும், அது குறியோடு அற்புதமாக கலந்து விடுது. அது கொஞ்ச நேரமாவது இருந்தா தேவலா அந்த மாதிரி குறியோடு தாம் அழியும் நெறியதானால் இந்த முறையினாலே சிவமேயாய் நின்றுடுவர், சிவமேயாய் நின்றுடுவர் என்றால் நேசத்தால் தொழுதுரினி பாதத்தால் உணவு என்பது சுத்தியா. சிவாகமத்தில இருக்கிற சிவபெருமான் சொல்றதை விட கூட ஒரு கூட சொல்லி வச்சுட்டார் அப்படித்தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு சிவஞான சுத்தியார்களே அருண் சிவா சுவாமிகள் அனுபவிக்க கொடுத்து வச்ச ஜென்மங்கள் கொஞ்சம். அதனாலே இப்படி திருவேடத்தினுடைய வழிபாட்டினாலே கண் மலம் போகும், லிங்க வழிபாட்டினாலே ஆணவ மலம் போகும், குரு வழிபாட்டினாலே மாயாமலம் போகும். கூரில் இவை கொண்டார், கூரில் இவை கொண்டார். அதனாலே இந்த வழிபாட்டை ஆகமத்திலே சொன்னபடி இந்த வழிபாட்டை வழக்கமாக கொண்டவர்களுக்கு, வழிபாட்டை வழக்கமாக கொண்டவர்களுக்கு வழிபாடு என்பது என்னைக்கு ஒரு நாளைக்கு செய்யறதுல நம்ம வழிபாடு அதுதான் புதிய சுத்தம். என்ன சுத்தம்னா வருஷத்துல ஒரு நாளைக்கு பூஜை, மாசத்துல ஒரு நாளைக்கு பூஜை, இப்படி இல்ல அம்மா ஜி போன பவனி மாதிரிலாம் இல்ல தினந்தூர்ந்தியம் நிலை பெறுமாறு நுகீர் நெஞ்சே நீவா நித்தரும் எம்பிரானுடைய கோயில் யோசனை போய் பூக்குணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமை பூஜனை செய்திருந்தால் குளிர்ந்து வருவேன். நரை கொண்ட மலந்தூவி விரையளிப்ப நாடோறும் முறை கொண்டு நின்றடியால் முட்டாமே பணி செய்ய திறந்தோறும் செய்தாகும். அதுக்கு தான் பல பேர் வயது தீட்டை வாங்குறதுக்கு தான் திறந்தோறும் பண்ணவன், திறந்தோறும் பண்ணவன் என்ன வேலை காலையில, காலையில சிவபூஷம், சிவபூஷை செய்யும் மற்றொன்றும் செய்ய, சிவபூஷை செய்தவன் சைவ சமய சட்டம், சைவ சமய சட்டம், சிவபூஷை செய்யும் மற்றொன்றும் செய்ய, ரெண்டு இட்லி சாப்பிட்டு செய்யலாம், சிவபூஷை செய்யும் மற்றொன்றும் செய்ய, சிவபூஷை செய்தவன் செய் என்பது சைவ சமய நெறி. ஆகையினாலே இதை கொண்டார் என்றால் இதுதான் உண்மையானது, இதுதான் நமக்கு உறுதியை தருவது, நாம் செல்லுகின்ற இடத்துக்கு துணையாக இருப்பது, சிவபெருமான் திருவுருளை பெற்றுத் தருவதற்கு ஆதாரமாக இருப்பது என்று இதை உறுதியாக கொண்டவர்கள் அதான் கொண்டார் என்கின்ற வாழ்க்கை. இதை உறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பவர்கள் கொண்டார். அவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, மறுபடியும் ஒரு தாய் வயிற்றுக்குள்ளே பூத மாட்டார், கரு ஒன்றி நின்றார்கள் பத்து பிறவி உரியணுமா இதான் வழி, பிறவி இருக்கணுமா இந்த வழியில வராது, பிறவி ஒழியணுமா இந்த வழியில் இருக்கு. மாணிக்கவாசகர் சொல்லுவாரு, சிவபெருமானுக்கு முன்னாலே நீங்க போயிடாதீங்க, பிறவியை தொலைச்சு விடுவாங்க. உங்களுக்கு பிறவி இருக்கணும்னு ஆசை, உங்கள் பிறவிக்கு நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா, பிறவிக்கு நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்டாரு. பிறவிக்கு நல்லவங்க அது அப்படின்னா சிவபெருமானுக்கு முன்னால போயிடாதீங்க, தொலைச்சு விடுவாங்க பிறவி. அவர் சொல்றதே ஒரு சமர்த்தா இருக்கும், நல்லவர் செல்லும் தென்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம். இக்காலம் எக்காலத்துள்ள அறிவும் கதிர்வால் உரைகளித்த ஆனந்தம் ஆக்கடை எரியும் பரப்பை எதிர்ந்தார் பொருள இருநலத்து. முன்னால போனவங்களுடைய பிறப்பை தன்னுடைய வாழினாலும் விட்டுக்குவார். அதனால பிறவியை நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிறவிக்கு நல்லவங்கன்னா அவனுக்கு முன்னால போய் அழிக்கிறார். அதனாலே கருவுந்தி நல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், கருவுள்ள கருவிலே புகுதாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நெறியில் அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே செப்பக்கேள் உப்பில் குருலிங்க வேடம் என கூறியில் இவை கொண்டார் கருவுந்தி நின்றார்கள். மறுபடி கருப்பத்திலே பொருந்த மாட்டார். கருப்பத்திலே உடல்யாது இதை விட்டா இன்னொரு உடம்புக்குள்ளே பூந்து விடும், இன்னொரு உடம்புக்குள்ள பூந்து விடும், இதை விட்டா இன்னொரு உடம்புக்குள்ள பூந்து விடும். அதனால அழியாமல் இருக்கிற உயிரை ஒரு நல்ல இடத்துல பார்த்து உட்கார வைக்கணும்ல, நல்ல இடத்துல பார்த்து இப்பதான் பட்டது போதும் பட்டது போதும். அதனால இனிமேலாவது ஒரு நல்ல இடத்துல உண்டு போய் இதை ஒப்படைக்கணும்ல. ஒப்பாக ஒப்பு வித்த உள்ளத்தார் உள்ளிருக்கு அப்பாறைக்கு அப்பாறை பாரு. அதனால அவன் திருவடியில வந்து ஒப்புவிக்கிறதுக்கு இதுதான் காரணம். இது காரணம் குரு லிங்க சங்கம வழிபாடுதான் காரணம். இதை கொண்டார் என்கின்ற வாக்கியத்துல இதை உண்மையாக வழிபாடாக கடமையாக முக்கியமாக கை கொண்டவர்கள் கை கொண்டவர்கள் கருவொந்தி நில்லார்கள். அதுக்கு மேல அடுத்த பாட்டு 52 அந்த பாட்டு அந்த இந்த வழிபாட்டில நின்றவர்கள் கருவொந்தி நல்லார்கள் காரணாரா அந்த அந்த வழிபாட்டில எப்படி இருக்க வேண்டும் என்று அடுத்த சொல்றாரு. வழிபாடுன்னா நான் குருவ கும்பிட்டு சிவனடியார கும்பிட்டு சிவலிங்கத்தை கும்பிட்டேன் சிவலிங்கத்தை கும்பிட்டேன் குருவ கும்பிட்டேன் சிவனடியார கும்பிட்டேன்னா போதாதான். இருக்கணும் கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உன்னுடைய சதுரு உன்னுடைய ஆணவம் உன்னுடைய திறமை எல்லாம் வந்து விட்டு விட்டு அது சதுரிழந்து அறிமால் கொண்டு சாரு கதியது வரவோ அதிசயம் நம்மாலே ஒன்றும் ஆகாது எல்லாம் அவனாலேதான் ஆகும். அவன்தான் எல்லாவற்றையும் தந்திருக்கிறான் அவன்தான் தருவான் அவனை அடைவதுதான் இந்த பிறவிக்கு லட்சணம். அதையாவது நம்முடைய சாமார்த்தியத்தினால எதுவும் செய்து கொள்ள முடியாது என்று சதுரிழந்து அறிமால் கொண்டு சார் அவனை அறிய வேண்டியதிலே மிகுதியாக ஆசைப்பட்டு சாரு கதியது பலமா அதிசயமாக கற்றாமனவன கதிரியும் பலதியும் மற்றொரு தெய்வம் கனவில் நினையாது அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையின் திகழாது திருவடியனையே பிரிவினையறியா நிழலது போல முன்பின்னாகி முடியாத திசை என்பது நீங்குரிய நெக்கு நிற்கேங்கிய அன்பன் ஆறு கரையது பொருள நன்புலன் ஒன்றி நாவை என்று அரைச்சி உரை தடுமாறி உரோமஞ்சலிப்ப கரமலன் முட்டித்து இருதய மலர கண்களி ஊர நுண்புலி அரும்ப சாயா அன்பினை நாடொரும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தரை ஊற்றி என்பது போற்றி திருவர். அந்த கருத்து தான் இந்த ஆசிரியருக்கு கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தேன் குற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் வேறு வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றார தமர்ந்துறையும் கூத்தா ஒரு குறைகளே கற்றாறு மனம் போல சிந்துருக வேண்டும். வேற ஒண்ணு கேட்க தெரியல பாடிக்குவாரு முதலமைச்சரா இருந்து பாருங்க ஒண்ணு கேட்க தெரியல உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால தமன் குறையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து கசிந்து உருகுவோம் கசிந்துருக வேண்டுவன். கற்றா எப்படி இருக்குன்னு தெரியுமா கற்றான்னா புரியுத கன்ற ஈன்ற ஆபசு கன்ற ஈன்ற அது புனித்ரான்னு சொல்றது புனித்ரான்னு சொல்றது புனித்தான்னா கன்று போட்டு ஏழை ரெண்டு மாசம் நாலு மாசம் எல்லாம் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு அதுக்கு இருக்காது அந்த கன்று மேல அவ்வளவு ஈடுபாடு இருக்காது ஓரளவு பெரும்போக்கா இருக்கு பெரும்போக்க கன்று ஈன்ற உடனேயே கன்று ஈன்ற உடனேயே அந்த கன்றை அது சுத்தப்படுத்துறது அது மேல வைத்திருக்கிற பாசமும் அது கொஞ்சம் எழுந்து அப்படி ரெண்டு எட்டு நாலு எட்டு அப்படி ஓடும் போது இந்த மாடு படுகிற பாடும் அந்த தாய்ப்பசுவுக்கு அந்த கன்றுக்குட்டி மேல ஈன்ற கன்றின் மேலே எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குதோ எந்த அளவுக்கு பாசம் இருக்குதோ எந்த அளவுக்கு பிரியம் இருக்குதோ அது போல இசைவடத்தில் இருக்கணும். கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே சாதாரணமாக முத்தி கிடைக்குமா முத்தின்னா என்ன சாதாரணமா விலைக்கு வாங்க முடியுமா இதுக்கு மேல உயர்ந்ததே கிடையாது உயர்ந்ததே கிடையாது அதுக்கு மேல ஒன்று வேண்டியிருந்தேன்
1: உயிரன் உடலினம் கொண்டால் இனி என்ன இன்னும் பெற வேண்டியதை பெற்று விட்டால் அப்புறம் பெற வேண்டியது இருக்காது, பெற வேண்டியதை பெற்று விட்டால் அப்புறம் பெற வேண்டியது இருக்காது. அதுதான் அதுதான் அதைத்தான் சொன்னாரு, கற்றா மனம் போல் கசிந்து கசிந்து உண்மை மெய்யன்பினாலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போடுவோம். வழிபாடுன்னா சாதாரணம் வழிபாடுன்னா ஏதோ பேருக்கு கும்பிட்டே பேருக்கு நான் பிரவேசம் அது கூட சொன்னேன், சாருகிட்ட சொன்னேன், அது ஞாபகத்துக்காக சொன்னேன். இப்படி தொட்டு கும்பிட்டாரு, இப்படி கும்பிட்டா ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரிங்க, பசிக்கு நல்ல பசின்னு வச்சுப்பா, அப்படி கும்பிட்டு ஊதி வாங்குறோம்னு வச்சுங்க, அது என்ன ஒரு டவுல பச்சத்தையும் விற்கிற மாதிரி. பின்ன என்ன பண்ணனா சஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும், நமஸ்காரத்தினாலதான் பலம் கிடைக்கிறது. நமஸ்காரத்தினாலதான் ஆச்சாரியன் திருவடியிலே மூத்தூர்கள் திருவடியிலே சிவாலயத்திலே எட்டங்கமும் முடியும் பாக அங்கம் எட்டினும் ஐந்தினும் வணங்கி சுந்தரர் ஞானசம்பந்தர் அங்கம் எட்டினும் ஐந்தினும் அது வந்து பல இடங்கள்ல நம்முடைய நூல்கள் சொல்லுது. அது போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்றும் போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பாக அழைக்கும். அதனால நமஸ்காரத்தை நன்றாக பண்ணுதல், கூச்சம் இல்லாமல் பண்ணுதல், வெக்கம் இல்லாமல் பண்ணுதல், தன்னுடைய சதுரையெல்லாம் விட்டு விடுதல், சதுரையெல்லாம் விட்டு சதுரனா புரியுதா, தன்னுடைய திறமையெல்லாம் விட்டு விடுதல், நம்முடைய பதவி பெருமை ஒரு பக்கம் மூட்டை கட்டி அது இருக்குன்னா இங்க இந்த இடத்துல பூச்சை வரும், பூச்சை வரும் வணங்குறது பூச்சை வரும், நம்ம எவ்வளவு உரியாது நம்ம அப்பதான் இது அனவமலை எப்படி இருக்கும்னு கேட்டாரு. அப்போ அது வரல இவருக்கு என்ன இருக்குது, நம்ம பாரு எவ்வளவு படிச்சிருக்கிறோம், இவன் சின்ன பய, நம்ம சொல்லி பிறந்த பய, நம்ம சொல்லி பிறந்த பய, உண்மையில் அப்படித்தானே இருக்க முடியும். நம்ம சொல்லி பிறந்த நம்ம சிஷியனுடைய புள்ள, நம்ம சொல்லி பிறந்த புள்ள, நம்ம சிவாச்சாரியர் இவன் வேளாளர் வீட்டுக்குள்ள, வேளாளர் வீட்டுக்குள்ள நம்ம சிவாச்சாரியர் நமக்கு வயசு 70 இவனுக்கு 2 இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தார், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இப்படி நடந்துகிட்டு இருந்தார். ஆணவமலை ஆணவமலை பாசத்தை பத்திய வந்து பேச்சு வைப்போம் பாடம், ஆணவமரத்தை பத்திய பாடம். அப்படி ஆணவமரத்தை பத்தி பாடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இவர் சென்று நின்று அதை அலட்சியமா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆணவமலை எப்படி இருக்கும்னு கேட்டாரு, இவரே கேட்டார். அது இப்படித்தான் நின்றுகிட்டு இருக்கும்னாரு, அப்படின்னு இருக்கிறேன். ஆணவமலை எப்படி இருக்கும்னு இவர் கேட்டாரு, ஆணவமலத்தை பத்தி பாபாலாம் பேசினாரு அந்த 2 புள்ள. ஆணவமலன் என்று சொன்னால் அது சிவத்தை மறைத்திருக்கும், உலகத்திலே ஈடுபடுத்தும், அது தன்னையே பெரிதாக என்ன செய்யும், யாருக்கும் நான் தாழ்ந்தவன் அல்ல என்று என்ன செய்யும், தீய காரியங்களிலே தீய வார்த்தையிலே தீயதிலேயே செயல்பட செய்யும், உயர வேண்டிய ஆன்மாவை தாழ்மையாக கீழாக்கிவிடும், நல்லதை எண்ணுவதை விட்டு கெட்டதை என்ன செய்யும் என்றெல்லாம் சொல்லி ஆணவமலத்தினுடைய பெருமை எல்லாம் சொன்னார். ஆணவமலத்தினுடைய பெருமை எல்லாம் சொன்னாரு. அதனாலே ஆணவமலத்தினுடைய வலிமை இருக்கிற வரையும் அது என்ன பண்ணும்னா தன்னை பெரிதாகவே என்ன செய்யும், தன்னை பெரிதாக சிவன் கூட சின்னதா செய்யும், எதுக்கு ஆணவம்பலத்துக்கு ஆணவம்பலம் அது வலிமை குன்றாமல் இருக்கும் போது சிவன் பெருசா தெரியாது. இப்ப அப்படி மனசால நீங்க நிறைய பாக்கலாம், செல்வம் பதவி தேக பலம் இதெல்லாம் இருக்கும் போது ஆணவம்பலம் எப்படி இருக்கு தெரியுமா, அப்பா கொடிவதி பழக்கம். அப்ப சிவன் பெருசா தெரியாது, சிவனடியால் பெருசா தெரியாது, இதெல்லாம் ஒண்ணும் பெருசாவே தெரியாது. மறுமை உள்ளது நம்ம வரை விடுபடலை, அதில் இருவார்கள் போவார் காணுமோ, ஏன்னா விடுதுறவு பெரியவரை மறையவரை விடுபடன மேலமே சொலாய் ஆளி வாயராய் ஒண்ணும் பெருசா தெரியாது. அது ஆணவமரத்தினுடைய செயற்பாடு. அதனால இவர் போய் நின்ற போது ஆணவமலம் இருந்துச்சு, 28 ஆகமங்களையும் படிச்சு ஆணவமலம் இருந்துச்சு, 28 ஆகமங்களையும் படிச்சு ஆணவமலம் இருந்துச்சுன்னா அப்ப ஆணவமலம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்கோ, இவர் சொல்லி பிறந்த புள்ள, இவர் சிஷியனுடைய புள்ள, வயசு 2.5 அப்படி இருக்கும் போது இவர் எப்படி அவரை பெருசா என்ன முடியும், சாமானிய முடியும். ஆனா திருவருள் ஞானம் வந்ததானால் தான் உண்மை தெரியும், அது திருவருள் ஞானம் வர்றதுக்கு தான் ஆணவமலத்தை அவர் பாடம் சொல்ல, இவர் ஆணவமலம் எப்படி இருக்கும்னு இவர் கேட்க, அது இப்படித்தான் நின்றுகிட்டு இருக்கும் அவரே சுட்டி காட்ட கீழே வந்துட்டார். ஆணவமரம் போயிடுச்சு, அது உருவாக்க ஆணவமரம் போயிருச்சு, உருவாரு தெரியாம போயிடுச்சு. ஒரே உருவாரு இப்படித்தான் நின்றுட்டு இருக்கும்னாரு. வேற அந்த ரெண்டு வயசு பையன் இப்படித்தான் நின்றுட்டு இருக்கும்னாரு. ஆனா மழை இருந்தாலும் தெரியாம போச்சு. அதனாலே இப்படி தன்னுடைய திறமை எல்லாம் சிவனிடத்திலே ஒன்றும் செல்லாது. அவனுடைய அருளாளராக வாழ்கின்றோம். அவனை அடைவதுதான் இந்த பிறவிக்கு காரணம். நமக்கு தகுதியே கிடையாது. செடுக்கமல திரள நான் ஜேபடி சேர்ந்தவன் பழுக்கமலத்து அடியருடன் யான் பாலியல் முழுக்கனுடைய புன்புறமை பொல்லாக்கல் ஞானமலா அழுக்கமலத்து அடியே உடையாய் நடக்கிறவே என்று அறையாரே நீ வழிபடுவாயாக. கட்டாமனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்றாதான் லிங்கம் உயர்வு இடம் பற்றார். அந்த இதை மறுபடியும் சொல்றாரு. உற்றாதான் அசாலை உற்று லிங்கத்தை உற்று வேடத்தை உற்று. உற்று என்றால் அந்த இடம் சிட்டு சென்று பற்றாக அதுவே பற்றாக வேடம் வேட நெறி நில்லாறு வேடம் கூண்டு என்பது என்பாரு திருமூலத்தை. அது ஆகையினாலே இப்படி குருலிங்க சங்கமத்தையே பற்றாக கொண்டு முத்தி தலைவர் முழுமலத்தை மோஷிக்கும் பத்தி நின்று வருவார். முத்தி தலைவர் முத்தி தலைவர் என்றால் முத்திக்கு தகுதியை உடையவர்களாய் முத்தியை அடைய வேண்டும் என்கின்ற விரும்புவர்களாய் உள்ள தலைவர்கள். அப்படி முத்தியை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உள்ள தலைவர்களாக இருப்பவர்கள் முழுமலத்தை மோஷிக்கும். அதனால முழுமலத்தை மலத்தை முழுவதும் மோஷிக்கும். அப்படி மலத்தை முழுவதும் மோஷிக்கும் முழுமலம் என்றால் மலத்தை இப்படி அன்பயப்படுத்திக் கொள்வது மலத்தை முழுவதும் அது முந்தை வரை முழுதும் ஓய உரைப்படியான் என்றார் போல முழுதும் ஓய் அது சுத்தமாக தொலைத்து விடுவோம். சுத்தமாக தொலைத்து முழுமலத்தை மோசிக்கும் மோசிக்குமா நீக்கி விடுவார். மோசிக்கும் பத்திரலில் நின்றுவர் பார். அந்த வெயடியார்கள் பிறவியை ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்ற வெயிடியார்கள் இந்த குருலிங்க சங்கம் என்கின்ற வழிபாட்டிலே கற்றாமணம் போல கசிந்து கசிந்து உருகி பத்தி நெறியிலே நின்று இப்படி மெய்யன்பு அதிகமாக உண்டாகும்படியாக வழிபாடு செய்வார்கள். அவர்கள் பிறவி இல்லாமல் அவர்களுக்கு தொலைந்து பத்திதனி நின்றுவர் பார். இந்த செய்தியை மெய்யடியாரிடத்திலே தெரிந்து கொள்ளலாம். மெய்யடியாருடைய வழிபாட்டின் போது தெரிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு பிறவி தொலையும் இவருக்கு தொலையாது. இவருடைய செயலை கண்டே இவன் வழிபாட்டை கண்டே இவன் வழிபாடு எப்படி செய்கிறான் என்று கண்டு இவன் வழிபாடு எப்படி செய்கிறான் என்று கண்டு அந்த வழிபாட்டினாலே இவனுக்கு பிறவி தொலையும் தொலையாதுன்னு வந்து வழிபாட்டு செய்தலும் தொலைஞ்சிடாது. பிறவி வழிபாட்டு செய்தலும் பிறவி எப்படி செய்கிறான் என்பதனாலேயே இவனுக்கு பரவி தொலையும் இவனுக்கு தொலையாது என்று தெரிந்து கொள்ளலாம். புகழுக்காக வழிபாடு செய்கிறவன் தன்னை பெரிதாக எண்ணிக்கொண்டு வழிபாடு செய்கிறவன் தம்பமாக செய்கின்றவன் என்றெல்லாம் பல வகை இருக்கு. உண்மையான மையம் பெய்யும் மெய்தான் அறிந்து இது முதிர்த்து உடையார் வளர்த்து என் கைதான் தொலைவித்து கண்ணீர் சதிந்து விதிந்து உள்ள பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என் கைதான் நிகழ்விடே முகையால் என்னை கண்டுபிடி என்கின்ற நிலையிலே நின்று வழிபாடு செய்தால் அவர்களுக்கு பரவி இல்லை என்று சொல்லி 52 முடிச்சாரா 53 இந்த கடைசி பாட்டு அந்த ஆச்சரியத்தில மாணவன் சொல்லிக் கொடுக்கிறான் பாரு. நன்றி நன்றி பாராட்டுகிறான். ஆச்சரியத்தில மாணவன் அளவில்லாத அருமையான விஷயங்களா சொன்னாய் சுவாமி. நான் வாழ்ந்து விட்டேன். உண்மையாகவே நான் தான் வாழ்ந்தேன். அந்த சிஷியன் சொல்றான் ஆச்சரியத்தில் வாழ்ந்தேன் அருக்கடலே வாழ்ந்தேன் அருக்கடலே. வாழ்வது என்று சொன்னால் உலகத்தில வாழ்வது வாழ்வே அல்ல. உலகத்தில வாழ்வது வாழ்வே அல்ல. வாழ்வுதான் நிறையாது நடிப்பு தானப்பா. இப்ப ராத்திரியில பிச்சைக்காரன் ராசா வேஷம் போட்ட ஐயா பிச்சைக்காரன் ராசா வேஷம் ராத்திரியில நாடகத்துல நடிச்சான் ராஜாவாக நடிச்சான் நிச்சயமா ராஜாவாவே. அது போல இப்ப வாழ்கிறாய் இது வாழ்வாது இது நெசமான வாழ்வா அல்லவே அல்ல. அதான் ஜென்ற உனக்கு வாழ்கின்றாய் வாழாதே வலிவனை கொண்டு ஆழ்கின்றாய் ஆளாமற் காப்பானை ஏற்றாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்லுது பல்வாறு ஒரு தடவை இல்ல பல்வாறு உழுகின்றாய் நீ அவளை கடகாய் ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாடுக்கரைந்தேன் புத்தாருக்கும் உறவினருக்கும் மற்றவர்களுக்கும் நீ உடைக்கிறதெல்லாம் கடமை அது வேற அது வேற வேண்டாம் சொல்லல. ஆனா அது உனக்கு பயன் தருமா கடமை அவன் செய்ய வேண்டிய கடமை நீ உருப்படியாகிறதுக்கு என்ன பண்ணிருக்க நீ உருப்படியாகிறதுக்காக என்ன பண்ணிருக்கிற? அதனால ஏழை தொடும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாடுக்கரைச்சன் பரம்பரனை படியார் ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறகு தாளை பரிசவா தோணோக்கமாடும். அதனாலே அதுக்கு மேல இவன்பா அவர் சொன்னாரு, உண்மையாக உலகத்துல வாழ்ந்தவன் யாருன்னு சொல்லட்டுமா? உண்மையாக உலகத்துல வாழ்கிறவன் யாருன்னு சொல்லட்டுமா? எல்லாரும் வாழவில்லை, உண்மையா வாழ்றவன் சில பேர் தான். அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வாழ்ந்தார்கள் ஆவாரும், வல்வினையை மாய்ப்பாரும், தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவாரும், சூழ்ந்தமர செந்திரஞ்சி ஏற்றும் திருவாறு பெருந்துறையை நந்திரஞ்சி ஏற்றும் அவர். திருப்பெருந்துறையை யாரு சென்று வணங்குகின்றாரோட அவன்தாக வாழ்ந்தவர். அதை வாழ்த்தாதவன் வாழவில்லை. அவன் அந்த திருப்பெருந்துறையை சென்று வாழ்த்தாதவன் உண்மையாக வாழவில்லை. வாழ்ந்தார்கள் ஆவாரும், வல்வினையை மாய்ப்பாரும், தாழ்ந்து உலகம் ஏற்ற தகுவாரும், சூழ்ந்தமர செந்திரஞ்சியத்தும் திருவாறு பெருந்துறையை நந்திரஞ்சி ஏற்றும் அமர் என்பது திருவன்பான். அதனால இந்த சீடம் சொல்லுகிறான் ஆசிரியரிடத்துல, அவனால தாங்கி கொள்ள முடியவில்லை, அவனாலே தாங்கி கொள்ள முடியவில்லை. ஆச்சாரியன் செய்த உபதேசத்தை, அந்த உபதேசத்தினால வந்த பயனை அவனால தாங்கி கொள்ள முடியல, தாங்கி கொள்ள முடியாத வாழ்ந்தேன் அருக்கடை. வற்றா பவக்கடை வீழ்ந்தே அலையாமல் வாழ்ந்தேன். அப்படி இப்படி தொலையாத பவக்கடல், தொலையாத பவக்கடல் புரியுதா? பரவிக்கடல். பவக்கடல் என்றால் பரவிக்கடல். கடல்னா புரியுதா? அளவு எல்லா பிறப்பும் பறந்து இழைத்தேன். அதனாலே அந்த பவக்கடல்ல வீழ்ந்தே அலையாமல் வாழ்ந்தேன் அருக்கடல். அப்படி இப்படி இப்படி பவக்கடல் இனிமேல் நான் வீழ்ந்து அலையாமல் வாழ்ந்துவிட்டேன். தேவனுடைய உபதேசத்தினாலே நான் வாழ்ந்துவிட்டேன். உபதேசம் தான் தன் வாழ வைக்கும். உபதேசம் பெறாதவன் வாழாதவன். அதனாலே வாழ்ந்திய நற்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மீதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை சுபேதவன, சூழ்ந்து விடா வெண்ணை சுபேதவன மெய்கண்டான் அதனே உண்மை தவப்பயனே. உண்மையாக பல பிறவியிலேன அடியஞ்சீத தவத்தின் பயனாக திருமீனி கொண்டு எழுந்தருளியிருந்து எனக்கு ஞானத்தை உபதேசித்து பதிவு சுவாச லட்சணங்களை உபதேசித்து அதன் மூலமாக பாதத்தோடு சேராமல் பதிவோடு சேரும்படியான வழியை காட்டி அப்படினாலே நான் வாழ்வேன். நீ உண்மை தவப்பயன், உண்மை சீடம் கொடுக்கிறான் குருவுக்கு பட்டம், சீடம் குருவுக்கு பட்டம். உண்மை தவப்பயன் தேவரீர் தவப்பயன், உண்மை தவப்பயன் உண்மையான பல பிரிவில் நான் செய்த தவத்தின் பயனாக தேவதி திருமணி தங்கி எழுந்தபடியிருந்து இந்த ஞானத்தை உபதேசித்தேன். வாழ்ந்திய நற்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினி சூழ்ந்து விடா வெண்ணை சுபேதவர மெய்கண்டன் அதனே உண்மை தவப்பயனே உற்று என்பது இந்த உண்ம விளக்கத்தினுடைய முடிவு. 53வது பாடல். அதனாலே இது நூலுக்கே உண்மை விளக்கம், நூலுக்கே உண்மை விளக்கம்னே பேரு. இத படிச்சாத்தான் உண்மையே விளங்கும், கேட்டாத்தான் உண்மையே விளங்கும். படிச்சா கூட விளங்காது, இத கேட்டாத்தான் உண்மையே விளங்கும். படிச்சா எவ்வளவு விளங்காது. அதனாலே இப்படி ஞானோபதேசம் என்பதனால்தான் இந்த நூலுக்கு அத்தனை பெருமை. ஞான சாஸ்திரங்கள்னே பேரு, மெய்கண்ட சாஸ்திரம்னு பேரு, ஞான சாஸ்திரங்கள்னு பேரு. அதிலே முதலிலே சீடர்களுக்கு பாடம் சொல்றது சைவ சித்தாந்தத்துல உண்மை விளக்கம் தான் முதல்ல சொல்ற வழக்கம். அப்படித்தான் சொன்னாங்க அந்த நூலினுடைய அருமை. இதை படிச்சுட்டா மற்ற சாஸ்திரங்கள்ல சொல்லுகிற விஷயங்கள் ஓரளவு நன்றாக விளங்கும். சாஸ்திரங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், சாஸ்திரங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், சோத்திரங்களை பாடிக்கிட்டே இருக்கணும், சாஸ்திரங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாஸ்திரமும் சோத்திரமும் ஆனார்தானே அப்பர் சுவாமி, சோத்திரமும் சாஸ்திரமும் ஆனார்தான் சொல்லும் பொருளா ஆனார்தாமே, சோத்திரமும் சாஸ்திரமும் ஆனார்தான். சிவபெருமான் என்னமா இருக்கிறார்னா சாஸ்திரமாக இருக்கிறானாம், சோத்திரமாக இருக்கிறான். திருமுறையா சிவபெருமான், சாஸ்திரங்களா சிவபெருமான். அது அது அம்மகனார் சொன்னார், நூலானந்த கோடி தேடி மால் மிகுந்து பால். உலகத்துல பசு நூல்கள் பாச நூல்களா இருக்கிற நூல்களை ஏராளமான நூல்களை தேடி அதை படித்து அதனாலே மயக்கமுற்று வீணே போகாம். நூலானந்த கோடி தேடி மால் மிகுந்து பால் உள்ளோரை நூறு செஞ்சொல் கூறி மாறி விளைதீமே நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துளாகும் ஞான நூல் அடங்க ஓர வாழ்வு தருவாய். நீ கலந்துளாகும் ஞான ஞான நூல்ல அவன் கலந்து அந்த நூலை நான் படிக்கிறாப்புல அவர் சொல்லுகிறார், அருள்கிறார். அதனால அப்படிப்பட்ட இப்படி ஒரு உயர்ந்த அற்புதமான சமயம், அற்புதமான சமய நூல்கள், அற்புதமான தெய்வம், அற்புத தெய்வம் இதனை மட்டுமே உண்டா? அற்புத தெய்வம் இதனை மட்டுமே அன்போடு தன்னை அஞ்சலித்து சொற்பத துண்மைக்கு உள்ள அன்னூரும் தொண்டருக்கு எட்டிசக் கழகம் பற்பதையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய அவர்மனை முறையும் கற்பகப்பொழிலும் முழுமாம் சோலை கங்கை கொண்ட சோலை பந்தமும் பிரிவும் தெரிவுருப்படுவர் சரியா பண்ணுவல்னா நூல். இது என்ன சொல்லுதுன்னா பந்தத்தையும் பந்தத்திலிருந்து பிரிகின்றதையும் சொல்லுதான். பந்தத்தையும் சொல்லுது, வீட்டையும் சொல்லுது. பந்தத்தையும் சொல்லுது, வீட்டையும் சொல்லுது. பந்தத்திலிருந்து பிரிகிறதுக்கு வழியும் சொல்லுதான். பந்தமும் பிரிவும் திரிபுரும் பணுவல் படிவழி சென்று சென்று ஏறி, படிவழி சென்று சென்று ஏறி சிந்தையும் தானும் கலந்ததோ கலவி தெரியும் திரிவுரா வண்ணம் எந்தையும் யானும் யாயும் என்று எண்ணில் பல்லூலிகள் உடனாய் வந்து அணுகாது முன்னி உன் கலந்தோர் மறுவிடம் திருவிடை மருந்தே என்று திருவசிப்பா. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வருடைய எல்லையில்லாத கருணையினாலே இப்படி ஞான சாஸ்திரங்களும் தோத்திரங்களும் புராணங்களும் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த நூல்களை மெய்யன்போடு சொல்லுவதும் மெய்யன்போடு கேட்பதும் நூலிலே சொல்லி இருக்கப்பட்டதை முடிந்தவரையில் அம்மால கடைபிடிப்பதும் முக்கியமான கடமை. அதனால கிடைத்தற்கரிய தேவர்களுக்கு கூட கிடைக்காத பேர் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம

0: ஜெகத்தின் ஜோதி பெருமாள். வாழ்முகில் வராது மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறையறங்கடுங்க நற்றவும் வேட்டி மைத மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது ஈரோடு சைவ சித்தாந்த சபை நடத்தும் சைவ சித்தாந்தம் சிறப்பு வகுப்பிற்கான ஓர் அறிமுகம். திருச்சிற்றம்பலம்
3: அருள் நமச்சிவாயமூர்த்திகள் மற்றும் குருமா சன்னியானிகள் குருவரலாலும் நமது இந்த சைவ சித்தாந்த பயிற்சி மையமானது 3ஆம் ஆண்டு நிகழ்வாக இன்று தொடங்கி இருக்கின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய நமக்கு இந்த வகுப்பினை ஏற்று நமக்கெல்லாம் பாடம் நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி அவர்களை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வேண்டு வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக நமது கூச முருகன் ஐயா அவர்கள் இருவரும் கோவைதான், கோவில் எழுந்து அளிக்கிறாங்க, அவங்களையும் வருக வந்து வரட்டுக்கிறோம். நம்ம அம்மா புலவர் மீனாட்சி அம்மா அவர்களையும் வருக வரண்டு வரட்டு. இந்த வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய மாணவ பொது சிறப்பு வகுப்பு மாணவர்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்று வகுப்பு ஆரம்பிச்சுக்கலாம்.
1: ஓம் நம சிவாய். Shaivam.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் நம சிவாய். Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வணக்கம். ஓம் நம சிவாய்.
5: பார்த்தோம் அப்புறம் 6வது கோர்ஸ் வரைக்கும் வந்தோம் இல்லையா. அதுல பூமண்ணு நான்முகத்தோன் புத்தேழிர் ஆங்கபர்கோன் மாமண்ணு சோதி மணிபார்வன் இல்லையா. நாமண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆமளமும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேர்வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி என்று அவனுடைய அந்த தில்லையிலே இருந்து அவன் செய்கின்ற அந்த பெருங்கரணையை அதற்கு போற்றினார் இல்லையா. அப்புறம் அந்த நடனத்தின் பொருள் என்ன என்பதை குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு அவை படைத்தும் காத்தும் எல்லை இழைப்பொழியை இட்டு வைத்தும் தொல்லையுறும் அந்தம் அடிநடு என்று அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி என்று 5 விழுக்கு ஒரு வணக்கம் செலுத்தினார். அதுக்கப்புறம் இந்த ஆணவம் நம்முடைய எப்படி இருக்கிறது என்பதை அங்க சொல்கிறார். அப்போ முந்துற்ற நெல்லுக்கு உமி நீடு செம்பெனில் காழிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்று உவரும் எல்லாம் ஒரு உடைப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் ஆணாகம் வன்னிதனை தான் அடக்கும் காட்டத்தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடியதுள் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் என்று சொல்லவே இந்த உயிர்களுக்கு இயல்பு எது? அறிவு, எண்ணுதல், சிந்திச்சல். அந்த இயல்பு இதனால தடை செய்ய பட்டது என்னும் செயல்மாண்டைய உயிருக்கும் உள்நாடி கற்புணனார் காணார்த்தம் கை கொடுத்த கோலே போல பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனுகரணமும் புவனும் தந்து அவற்றால் மனமுதலாய் வந்த விகாரத்தால் வினையிரண்டும் காட்டி பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினையே போற்றி என்று அந்த ஆணவ மலம் என்பது இந்த உயிரிலே குற்றமாய் எப்படி இருக்கிறது குற்றமாய். ஏன் குற்றமுகிறோம்? குற்றம் என்றதாவது எது குணத்தை கெடுக்கிறதோ அதெல்லாம் குற்றமா. குணத்தை கெடுப்பது பற்றி குற்றம் என்றோம். விளங்குதா? நம்முடைய குணம் அறிவு, அதை தடை செய்வதனால என்ன சொல்றோம்? குற்றம் என்றோம். எனவே இந்த ஆணவ மலம் சகசமாய் உயிரோடு நிற்பினும் இந்த சகசமெல்லாம் இருவகைத்து ஒன்று குற்றம் மற்றொன்று குணம். உயிர் இயல்பேல் போக்கும் பொருளுண்டேல் ஒன்றாக போம் சொன்னாரா. இந்த ஆணவ மரம் உயிரினுடைய இயல்பு என்று சொன்னால், குணம் என்று சொன்னால், அதை நீக்கும் பொழுது, ஆணவ மரத்தை நீக்கும் பொழுது உயிர் என்பது ஒன்றே இல்லை என்றாகிவிடும். குணம் நீங்கவே குணியும் இல்லை என்றாகும். எனவே இந்த ஆணவ மலம் நம்மோடு உடனாய் நிற்பினும் அது குணம் என்று குற்றம் என்று உணர்த்தினார் இல்லையா? அங்க தானே சொல்லியிருக்கிறாரு. எனவே இந்த ஆணவ மலம் கடிய தொழில் ஆணவம், அது என்ன செய்யுது? நம்முடைய அறிவை மயக்கின்ற ஒரு கொடிய தொழிலை செய்கிறது. என்னும் செயல் மாண்டைய உயிர்க்கும் இறைவன் முதல்ல நமக்கு என்ன செய்யறாரு? இந்த சூக்கும சரீரத்தை கொடுக்கிறார். அது எது போலன்னு சொன்னாரு? கண்ணு தெரியாதவனுக்கு கொடுத்த போல் போல எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்திருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றார். அது பற்றி தான் திருவள்ளுவர் சொன்னாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். ஆனா எல்லாம் ஒத்திருப்பன ஆயினும் பொது வகையால் பார்த்தால் ஒத்திருப்பனதான் இல்லையா? சிறப்பு வகையால் பார்த்தால் எப்படி இருக்கு? வேற வேற. அது எப்படி சிறப்பு வகையில பாக்குறது? செய்வினை வேற்றுமையால் செய்வினை சிறப்பு ஒக்கும்னு சொன்னவரு சிறப்பு ஒவ்வா. எப்படி, எதனால ஒவ்வாது? செய்தொழில் வேற்றுமையா. எனவே அதனுடைய தொழிலை பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மை வேறல்ல என்பது விளங்குகிறது இல்லையா? அது மாதிரி இந்த கருவியை முதல்ல கொடுத்து சூக்கும சரீரத்தை கொடுத்து அதனால இந்த ஆன்மா செய்கிற வினை கொண்டு, அந்த வினைக்கு என்ன பேரு? சூக்கும வினை. அந்த வினை கொண்டு இந்த உயிரடுக்கு வெவ்வேறு விதமான சரீரங்கள் கொடுக்கப்படுகின்றன என்றும், அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நாட்டுகின்ற எப்பிறப்பும் உச்சை இருவினையால் நிச்சயித்து பொறுப்புடைய தந்ததாய் போகத்தால் புல்லின் பணிபோல் நிற்புகும் திவலைக்கு உட்படுங்கால் எல்லைப்படாது உதரத்து ஈண்டிய பெருந்தி பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்குமென வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கை கால் முதலாய் எவ்வூருப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன்புக்கு ஐய வழியை குண்டணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி என்று இந்த நான்காவது போற்றியை அவன் நமக்கு எப்படி கருவிலே இருந்து காட்டுகின்றான் என்று சொல்லி நமக்கு உணர்த்தினார். அப்புறம் வெளியில வந்தாச்சு. வெளியில வந்தவன் எப்படி இருக்கான்? நம்மளே மாதிரி இல்லையா? அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்லறிவு ஒழிந்து நன்கு தீது ஒல்லையுறா காலந்தண்ணில் பசியை அறிவித்து அழிவித்து உட்கு ஆவிசோர தாய் உள்நடுங்கி இல்லையா மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலை உருக்கும் தீன் சுவைத்தால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப வந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசித்த வைத்த நெறி போற்றி என்றார். எனவே இப்படி நமக்கு அந்த தாய்க்கும் இந்த குழந்தைக்கும் ஒரு கெட்டு போட்டாரு இல்லையா? ஒரு கெட்டை போட்டாரு. அப்போ இந்த உடம்பிலே நாமல் கட்டுண்டிருக்கிறோம். உடம்புல நாம கட்டுண்டிருக்கிறோம். இந்த உடம்பும் உயிரும் இந்த வெறுப்போடு இந்த உடம்புல இருக்கா? இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு? இந்த வீட்டுல இந்த உடலிலே இந்த உயிர் இருக்கிறது. இது இது இந்த உயிரானது வெறுப்புற்று வாழுகின்ற இடமா இல்ல இடர்பற்று வாழுகின்ற இடமா? ஒரே பதில் தான் இல்லையா? என்ன அப்படின்னா, இந்த இருவினை பாத்திரம் என்றார். இந்த உடம்பு என்ன சொன்னாரு? இருவினை குற்ற கொள்கலன். குற்ற கொள்கலன் இருந்துகிட்டு இது அப்படியும் இப்படியும் எல்லாம் சொல்ல முடியாது. விளங்குதா? எனவே எடும்பைக்கு எடும்பை இயலுடம்புது என்று ஔவையார் சொல்கிறார். எனவே துன்பத்தை போட்டு வச்சிருக்க பையன்றாரு, பிறகு அங்கிருந்து இன்பமா? அதனால அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி கட்டி எங்க யார வைப்பாங்க? யாரையா கட்டி வைப்பாங்க? எனவே இந்த உடம்பையும் உயிரையும் கட்டி வைத்திருப்பது வினை. பந்தித்த பாசம் பெருங்கயிற்றால் இல்லையா? எனவே பாசம் என்ற தின்கயிற்றால் கட்டியிருக்கிறான். அது எப்படி இருக்கு? ஒரு மாதிரி கயிறு இல்ல, ரெண்டு விதமா இருக்கு. அறம் பாவம் ரெண்டையும் சேர்த்து முறுக்கி வச்சிருக்கான். எனவே இந்த உயிர் வளர்வதற்காக இந்த அம்மாட்ட ஒரு நேசத்தை வேற வச்சு கட்டிட்டான். இவரும் ரெண்டு பேரையும் கட்டி வச்சாச்சு. விளங்குதான்? எனவே அப்புறம் இந்த உயிர் என்ன செய்கிறது? பாழை பரும்பசத்தும் பாலனாம் அப்பசத்தும், பாழை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அது என்ன செய்யறாரு? அறிவை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறாரு. அறிவை கொஞ்சம் அப்போ அப்படி இந்த உயிரை வளர்க்கிறாரு இல்லையா? ஆழ ஆழ கருவி கொடுத்து, ஆழ ஆழ கருவி கொடுத்து, கருவி கொடுத்துன்னா கருவி முதலே கொடுத்துட்டாரு. அதை சிறப்பாக அதை சிறக்கச் செய்து, எனவே அப்படி செய்து அப்புறம் தண்டாத புன்புலால் சேர்ந்த புழுக்குரம்பை மாமணையில், தண்டாத புன்புலால் சேர்ந்த புழுக்குரம்பை மாமணை. இந்த வீட்டுக்கு பேரு, வீடு பெருசுதான், வீடு மாமனைதான். ஆனா இதுக்குள்ள என்னையா இருக்கான்? புழு இல்லையா? இது நமக்கு மாணிக்க வாசகர் எப்படி சொல்றாரு? உரை உரை கணிய. ஆமா அப்படி சொல்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை. அப்ப இதுக்கு மேல என்னத சொல்ல? அவ்வளவு மோசமா சொல்லிட்டாரு இல்லையா? அசும்பு ஒழிய பொய்கூரை இல்லையா? அது அப்பர் சாமி சொல்றாரு இல்லையா? அங்க என்ன பிணி வேந்திருக்கும் இருகால் குரம்பை இது என்கிறார். இந்த வீடு ரெண்டு கால் வீடு, பந்தல்லாம் நாலு கால் போடுவாங்க, இது ரெண்டு கால் தான் இருக்கு. ஆனா இதுக்கு கூரை என்னதான்? பிணி. பிணி வேந்திருக்கும் இருகால் குரம்பயுது என்கிறார். நான் உடையது. இதுல அந்த குற்றம் வேற இருக்கான். என்ன? நான் நான்ங்கிற குற்றம் வேற. அப்பேற்பட்ட வீடு இது. இதை மெய்யென்று எண்ணி. ஆமா, அதனால தண்டாத பொன்போலால் சேர்ந்த எழிந்தது அப்படிங்கறத நமக்கு உணர்த்துகிறார். புன்புலால் சேர்ந்த புழு குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்து ஆக்கி, அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்து ஆக்கி. இங்கே இங்கே அன்பு அன்புன்னு இங்க வர்றதெல்லாம் என்னது? அன்பல்ல, இங்க அறிவையே அன்பன்றார். என்ன சொன்னாரு? அறிவையே அன்பு என்றார். அப்போ அன்பு இல்லாதவன்லாம் யாரு? அறிவு விளங்காதவன். இல்லாதவன் சொல்லக்கூடாது, விளங்காதவன். யாருக்கு அறிவு விளங்கலையோ அவனுக்கு என்ன இருக்காது? அன்பு இருக்கிறாது. எனவே இந்த சாஸ்திரத்துல எல்லா இடத்திலையும் இந்த அன்பை எப்படி சொல்றாரு? அறிவை அறிவுங்கிற சொல்ற இடத்துல போற என்ன சொல்றாருங்க? அன்பு அன்புன்னு தான் சொல்றாரு. எனவே அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்தாக்கி. அப்போ இந்த அறிவை வளர்ப்பதற்காக அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. என்ன ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு? இந்த உடம்புல ஒரு ஏற்பாடு. என்ன ஏற்பாடுனா, ஒரு அஞ்சு கட்டு இருக்கு. அஞ்சு கட்டு. கட்டுனா என்ன கட்டு? என்ன கட்டு? கட்டாவது இப்போ இந்த பகுதியில சொல்லுவாங்களான்னு தெரியல. ஒரு வீடுன்னா அதுல எத்தனை கட்டு இருக்குன்னா, அஞ்சு கட்டு இருக்கு, ஆறு கட்டு இருக்குன்னு. அது அறைகளை குறிப்பது. கட்டு என்பது என்னது? அறைகள். இப்படி அஞ்சு கட்டு, ஒவ்வொரு அறையா இருக்கு. அறிவு வழங்குறதுக்காக அப்படி வச்சிருக்கான். அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்து ஆக்கி இந்த உடம்புக்குள்ள அப்படி வச்சுட்டான் இத்தனை கட்டு. புன்போலால் சேர்ந்த புழுக்குரம்பை மாமணியில் அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்து ஆக்கி. முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒரு கால அகலாது. முன்பு உள்ள நிலைமை எது? நமக்கு குணமாக இருக்கிற அறிவு நீங்காது. அறிவு இருக்கான், அறிவு எங்கேயும் போகல. ஏன் போகல? அது குணமா இருக்கிறதுனால போகாது. குணம்னா பொருளை விட்டு குணம் நீங்காது. இதெல்லாம் லாஜிக்கு விளங்குதா? பொருளை விட்டு குணம் நீங்காது. எனவே அந்த உண்பு உள்ள உண்மை நிலைமை ஒரு கால அகலாதுன்னா நம்முடைய இயல்பு நம்ம விட்டு நீங்காது இல்லையா? அதனால ஆனா அறிவு இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவு என்ன செஞ்சிட்டாங்க? திண்மை மலத்தால் சிறையாக்கி. இந்த மலம் எப்படி இருக்கு? திண்மை. திண்மை மலத்தால் அறிவை சிறையாக்கி. சிறையாக்கினா என்ன அர்த்தம்? அதுக்கு இச்சைக்கு மாறாயின்னு அர்த்தம். விரும்பி சிறைப்படல, அதனுடைய இச்சைக்கு மாறாய் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சிறை ரெண்டு விதமா இருக்கா இல்லையா? விரும்பி படுத்தது இருக்கு, விரும்ப. எனவே இங்க இந்த திண்மை மலத்தால் சிறையாக்கி கண் மறைத்து இந்த அறிவினுடைய ஆற்றல் எல்லாம் இது என்ன செஞ்சிட்டு? முழுவதுமாக மூடி, முழுவதுமாக மூடி அந்த அறிவே விளங்காதவாறு செய்து நல்ல ஒளிய பெரிய இத போட்டு மூடுற மாதிரி மூடியாச்சு. மூடி அது சிறையாக்கி என்றார். கண் மறைத்து. இந்த ஆன்மாவினுடைய அறிவுதான கண்ணு. அறிதற்கு வாசல் கண்ணு தானே. எனவே அந்த அறிவு கண்ணை மறைத்து அறிவு விளங்காதவாறு தடுத்து. விளங்குதா இல்லையா? எனவே திண்மை மலத்தால் சிறையாக்கி கண் மறைத்து அதுக்கப்புறம் எப்படி கிடக்குன்னா, இந்த கட்டு. இது என்ன கட்டு? மூலாதாரம். என்னது மூலாதாரம்? மூலாதாரம். இந்த மூலாதாரத்துல புருடன் மட்டும், புருடன் ஆன்மா, ஆன்மா மட்டும் இருக்கான். வேற கருவிகள் எல்லாம் என்னாச்சு? வேலை செய்யாம மறைச்சாச்சு. எது மறைத்தது? ஆணவம். திண்மை மலத்தால் சிறையாக்கி கண் மறைத்து இந்த ஆன்மாவுக்கு அறிவை விளங்க ஒட்டாமல் செய்து. அப்ப இந்த மூலாதாரம் என்ற கட்டு. கட்டு என்னது? அறை. கட்டுல படுத்து காமிட்டது விளங்குதா? அப்படி சொல்லிதாங்க. சிறையாக்கி கண் மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் எப்படி கிடக்கு? மூடமாய் உட்கடப்ப. மூடமாய், அதுக்கு அறிவே விளங்கல. எனவே அதனுடைய அறிகின்ற ஆற்றல் இல்லையா, அதனுடைய செயலாற்றல் இச்சை போன்றவை எல்லாம் முடக்கப்பட்டு, எனவே மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப, அப்ப இங்க கிடக்கு மூலாதாரத்துல இங்க ஆன்மா பொருடன்னா யாரு ஆன்மா. அப்ப பொருடனுக்கும் ஆன்மாவுக்கு என்ன வித்தியாசம்? யாம் ஒன்று அறியும் பராபரமே. இங்க ஆன்மானா அதனுடைய குணம் விளங்கி நிற்கிற நிலை. இப்போ கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டுட்டு இருக்கவன் யாரு? என்னைய சொல்லிதாங்க நீர்தான். இங்க பொருடன் விளங்குதா? எனவே அறிவு விளங்காததுனால இந்த அஞ்சு சட்டையை போட்டுட்டு இருக்கான், பஞ்ச கஞ்சுகம். அந்த நிலையில உனக்கு என்ன பேரு? பொருடன். விளங்குதா? அதனால இங்க இந்த ஆன்மா இதை என்ன சொல்றோம்? கேவலம். கேவல நிலை அல்லது துரியாதீதம். துரியாதீதம், அந்த துரியாதீதத்துல இந்த ஆன்மா எப்படி கிடக்கிறது? அறிவு இருந்தாலும் அந்த கருவி அறிவு விளங்கலன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான்? அறிவு விளங்கலன்னு அந்த கருவியை கொடுத்தாமல் பார்த்தோம்ல, பொறுப்புடைய மாயை புனர்பின்கண் கருவியை கொடுத்தாச்சு, கண்ணாடிய மாட்டியாச்சு. கண்ணாடிய மாட்டியாலும் என்ன செஞ்சிட்டான்? ஒரு போர்வை போட்டு மூடிட்டான். விளங்குதா? எனவே இந்த ஆணவம் தன்னுடைய ஆவாகர சக்தி, அது என்னது? ஆவாகர, ஆவாகரம் முழுமையா மூடுறது. ஆவாகர சக்தியான் மறைப்பவே, அவ்வாறு மறைக்கவே அறிவு சற்றும் விளங்காது. அப்போ கருவி இருந்தும் என்ன செய்யல? வேலை செய்யல. அப்போ கருவியே இல்லாத நிலை அது என்ன நிலை? என்ன கேவலம்? இது கேவலம் தான் எழுதியிருக்கு. அது என்ன கேவலம்? இது என்ன கேவலம்? அது காரண கேவலம். இது சகல கேவலம். எனவே இது என்ன நிலைன்னா, ஆன்மா பிளஸ் ஆணவம். ஆன்மா ஆணவம், ஆணவ மலத்தோடு மட்டும் இந்த ஆன்மா இருப்பது. ஆணவ மலத்தோடு மட்டும் ஆன்மா இருப்பது. அந்த ஆணவம் என்பது என்னது? அறிவை தடுக்கின்ற பொருள். கேவலம்னா என்ன? தனிமை. இப்ப ரெண்டு பேர் இருந்துகிட்டு கேவலம் எங்கயோ, அங்க துணை இல்லை என்பது பற்றி அங்க தனின்னு சொல்றோம் இல்லையா? அவங்களுக்கு சகாயமான துணை இல்லை இல்லையா? இங்க அபகாரம் செய்யற துணை இருக்கு, அது பகை. அது என்னது? பகை. துணை இல்லைனால என்ன சொல்றோம்? தனின்னு சொல்றோம். அப்படித்தானே சொல்றோம். இங்க இது வந்து இவன் என்ன, நமக்கு உறவு இல்லை, இவன் யாரு? அது பற்றி கேவலம் சொல்றோம். விளங்குதா? எனவே இந்த நிலையில இப்படி கிடக்க, இது வந்து கருவியே இல்லா, துணையே இல்லாத நிலை. இங்க துணை இருந்து வேலை செய்ய மாட்டான். மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப, அப்போ இங்க கிடக்கிறப்போ எல்லா ஆன்மாவும் இந்த நிலையில, ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த நிலையில இருக்குமா இல்லையா? எல்லா ஆன்மாவும் ஒன்று போல் இருக்குமானா? இருக்க முடியாது. சிறையில போட்டாலும் சிறையில ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். ஏன்னா ஆன்மாக்கள் தோறும் அறிவு வெவ்வேறு, வினைகள் வெவ்வேறு, அதனால அனுபவமும் வெவ்வேறு. எனவே அதற்கு தகுந்த முறையில அது கேவலப்பட்டு, ஏன்னா இருள் என்பது என்னன்னா துன்பம். இங்க இந்த இடத்துல துன்பம் மட்டும் அனுபவிக்கு. அப்போ அந்த துன்பத்தின் அளவு ஆன்மாவுக்கு ஆன்மா வேறுபடும், அதை நிச்சயிப்பதுதான் நியதி. விளங்குதா? அது எவ்வளவு காலம் இருக்கணுங்கிற நீ காலம். எனவே மூல அரங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கடப்ப கால நியதி காட்டி, கால நியதி அது காட்டினா எவ்வளவு நேரம் கவலைப்படணும், எந்த வகையில கவலைப்படணும், துன்பப்படணுங்கிறத அந்த ரெண்டு பேர் நிச்சயிச்சுட்டு கூட இருக்கான். யாரு? காலம் நியதிங்க ரெண்டு தத்துவம் இல்லையா? அப்புறம் அதுக்கப்புறம் இந்த இதை அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேலோங்கும் உந்திவையன் கட்டில். அந்த காலம் முடியும் பொழுது அந்த அதற்குரிய காலம், இங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கணும், ஒரு மணி நேரம் இருக்கணும்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலோங்கும், அங்கிருந்து மேல வரும். மூலாதாரம் இது என்னது? இது என்னது? வயிறு. ஆவி. அப்போ இங்க இருந்து இங்க வருது, மேல வருது இல்லையா, அந்த இடத்துக்கு வரும்பொழுது அது துரியம். அதுக்கு என்ன பேரு? அவத்தில துரிய நிலை. இங்க துரிய நிலைக்கு வரும் பொழுது அங்க ரெண்டு பேர் சேர்றான். எது வேலை செய்தான்? அப்போ காலமும் நியதி மட்டும் இங்க வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் கலை வித்தை அந்த அராகம் துணையாக. கலை வித்தை அராகம்னா கலை என்ன செய்யும்? அதெல்லாம் யாரு கண்டா சார் உண்மை விளக்கம்? ஒன்னும் விளங்கலையே அப்படின்னா. கலை, கலை செயலாற்றலை விளக்கும். செயலை விளக்குவது கலை. வித்தை, வித்தை அறிவை விளக்கும். அராகம் இச்சையை விளக்கும். விளங்குதா? இந்த மூணு விளங்கிச்சுன்னா எது நம்முடைய குணந்தம் மறைக்கப்பட்டது ஆணவத்தால், அதெல்லாம் இந்த கருவிகளால கொஞ்சம் விளங்கியிருக்கு. கொஞ்சம் விளங்கியிருக்கு. கொஞ்சம்னா எவ்வளவு? அதான் கொஞ்சம். அதான் எவ்வளவு? அந்த கொஞ்சம் தான். அந்த கொஞ்சம் என்பது என்ன குவாண்டிட்டி? அது அவரவர் வினைக்கு தகுந்தாற் போல அளவுபடுத்தணும். அவரவர் வினைதான் அதுக்கு அளவு. விளங்குதா? இவன் எவ்வளவு அறிவு விளங்கணும்னு இருக்கோ அந்த அளவுதான் அறிவு விளங்கும். எவ்வளவு இச்சை விளங்கணுமோ. எனவே எதை அறிவதற்கு எவ்வளவு அறிவு, விடையந்தோறும் மாறுபடும். இது விளங்குதா? இப்போ இந்த போற்றி பகருடைய கேக்குறீங்க, அப்புறம் உங்களுக்கு வேணாங்க போதும் அப்படின்னு அப்படி டியூன் பண்ணி வைப்பாரு. விளங்குதா? இத நல்லா கூட்டி வச்சாலும் ஒன்னும் விளங்கிக்கிட மாட்டான் அப்படின்னு நான் செய்வாரு. நல்லா குறைச்சி வச்சிருவாரு இல்லையா? இது புரிஞ்சு வேற பாடம் வந்து நல்ல கூட்டி வைப்பாரு.

0: இப்போ இந்த கருவி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு
1: அப்போ அது வேலை செஞ்ச உடனே இங்க என்ன சொல்றாருன்னா, மேலோங்கும் முந்தி பயன் கட்டு கலை அறிவு இந்த அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக அதோடு கூட மானின் முக்குணமும் எய்தி.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இவ்வாறு உயிர்களுக்கெல்லாம் மெய்யான இன்பம் திருவடி இன்பமே என்ற ஒரு தெளிவு தோன்றுவதற்காக உயிர்களை ஐந்தொழில்படுத்துகின்ற அந்த தனி முதல்வன் இருவினி ஒப்பு மலபரிவாகம் சத்தினிபாதம் அந்த ஆன்மாக்களை எல்லாம் பேரன்போடு வந்து ஆட்கொள்கின்ற அந்த முதல்வன் இன்பமயமான தன்னை ஒரு சிறிதும் நினையாமல் இருக்கின்ற அடியேனையும் பிறப்பறுக்க வேண்டும் என்று திருவுளத்தில் கொண்டு அடியேன் பொருட்டு குருநாதனாக எழுந்தருளி வந்தார் என்று வரக்கூடிய பகுதியிலே சொல்லியிருக்கின்றார். இன்பமெனும் தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பறுக்க எண்ணியே. இன்பமயமா இருக்கின்ற சிவத்தை ஒரு சமயம் கூட ஒரு தடுமாறி கூட நினைக்காத அடியேனையும் பிறப்பறுக்க எண்ணிங்கிறார். அந்த சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் நினையாமல் வாழ்ந்தாலும் இவ்வளவு அடக்கத்துடன் நம்முடைய தேசிக மூர்த்திகள் பாடியிருக்கின்றார்கள். ஏனென்றால் நினைத்ததை விட நினையாத காலங்களை எண்ணி வருந்தி பாடுவது ஞானிகளுடைய இயல்பு. ஏழை தொடும்பனேன் எத்தனையோ காலங்கள் பாடுக்கிறைத்தேன் என்பார், போற்றாதே ஆற்றனால் போக்கினேன் என்பார். அது மாதிரிதான் இங்க தேசிக மூர்த்திகளும் என்ன சொல்றாங்க, தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பறுக்க எண்ணியே. என்ன மேற்கொண்டாரா, என்னுடைய ஒரு நான்கு அம்சங்கள் என்னை விட்டு நீங்கும் பொருட்டு அந்த நான்கு அம்சங்களையும் தாம் மேற்கொண்டாராம். என்ன நாலு அம்சங்கள், துன்ப வினையை பொருந்தக்கூடியவை அந்த நான்கு அம்சங்கள். அந்த நான்கு அம்சங்களையும் நான் கொண்டிருக்கின்றேன், அது அந்த நாலு அம்சங்களிலிருந்து நான் விடுபடும் பொருட்டு அந்த நான்கு அம்சங்களை தான் மேற்கொண்டு வந்தான். என்னவென்றால் நாமம் சாதி குணம் கிரியை. நாமம் சாதி குணம் கிரி பாட்டினே வருது. இவை துன்ப வினையை பொருந்தக்கூடியவை. அதான் துன்ப வினை ஏல் நாம சாதி குணக்கிரியினார். ஏறுதல் என்றால் பொருந்துதல், துன்ப வினை ஏல் என்றால் துன்ப வினையை பொருந்தக்கூடிய. நாமம் என்றால் பெயர், சாதி அப்புறம் குணம், கிரியைனா தொழில். பிறவி எடுத்து வாழ்கின்ற நமக்கு ஒரு பெயர் உண்டு, ஒரு சாதி உண்டு இல்லையா. நமக்கு ஒரு பெயர் உண்டு, சாதி உண்டு, குணம் முக்குணங்கள், சாத்திகராஜன் தாமதம் முக்குணங்கள் உண்டு, கிரியை செயல்கள் உண்டு. நம்முடைய இந்த நாமம் சாதி குணம் கிரியை நீங்கும் பொருட்டு தான் என்ன பண்ணுகின்றார், இந்த நாமம் சாதி குணக்கிரிகளை பொருந்துகின்றார் இல்லையா. அவர் பொருந்தினாலும் இவற்றால் அவர் பாதிக்கப்படுவதில்லை. அவர் உருவம் எடுப்பதனால சுவாமிக்கு எந்த ஒரு பந்தமும் ஏற்படுவதில்லை. நம்மை ஆட்கொள்வதற்காக உருவம் எடுக்கிறார், நம்மை ஆட்கொள்வதற்காக இந்த உருவத்தோடு ஒரு திருப்பெயரும் தாங்குகின்றார் இல்லையா. முக்குணங்கள் சார்பில் அவர் கிடையாது, இது இருப்பது போல காட்டுகின்றார் அவ்வளவுதான். உடல் சார்ந்ததான் அவர் தொழில்படணும் அவருக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் நமக்காக அவர் திருமேனி தாங்கி தொழில்களை செய்கின்றார். ஏன்னா நம்முடைய நாமம் சாதி குணம் கிரியை நாளும் நீங்கும். நமக்கு பெயர்லாம் உடல் சார்ந்த வந்த பெயர் தான் இல்லையா. ஆன்மாவுக்கு

0: பெயர் கிடையாது, உடலுக்காக இட்ட பெயர் தான். உடல் பிறவி நீங்கணும்னா அந்த பெயரோட நீங்கணும். இந்த பெயரு முக்குண சார்பு இல்லையா, சாதி முக்குண சார்பு, சாதி குலம் பிறப்பெண்ணும் தடஞ்சொடியில் தடுமாறி வருது இல்லையா, அதெல்லாம் நீங்க வேண்டியவை. எனவே பெயர் சாதி முக்குண சார்பு வீண் வேலைக்கு வீண் செயல்கள் இதையெல்லாம் நீங்க வேண்டும். அதற்காக இந்த நான்கும் தனக்கு உள்ளதாக மேற்கொண்டு ஊனமர கொள்ள நினைந்து, சரி ஒரு பெயரோட ஒரு திருவுருவத்தோடு பெயரோடு சுவாமி எழுந்தருளும்னு முடிவு பண்றார். எந்த தளத்தில் இருந்தொள்வது என்று கருதி ஒரு முடிவு பண்றார், இந்த தளத்தில் இருந்தொள்வோம். எந்த தளத்தில் இருந்தொள்வது என்று சொன்னால் திருவாவூர்துறையிலே இருந்தொள்வோம் அப்படின்னு பெருமான் முடிவு பண்றார். எப்படிப்பட்ட பெருமான்கிறத இதுக்கு முந்தின பகுதிகளை தான் பார்த்துக்கணும் இல்லையா. உயிர்களுக்கு முத்தி நோக்கம் வரும் பொருட்டு அந்த உயிர்களை அதற்கேற்ற முறையில் பக்குவப்படுத்துவதற்காக ஐந்தொழில் செய்கின்ற பெருமான், இருவினைப்பு அந்த உயிர்களை பேரர்களோடு ஆட்கொள்கின்ற பெருமான், அந்த பெருமான் தான் திருமேனி திருநாமம்லாம் தாங்கி எழுந்திரணும்னு முடிவு பண்றாரு. எந்த தளத்துல அப்படி எழுந்திரம் முடிவு பண்றாரு, திருவாவூர்துறையில் எழுந்திரம் முடிவு பண்றாரு. எப்படிப்பட்ட திருவாவூர்துறை அதை சொல்றார். எப்படிப்பட்ட திருவாவூர்துறை தெரியுமா, திருஞான சம்பந்தர் என்ன அவர் இடையினும் தரணும் பதிகம் பாடி அதற்காக உளவாக்கிழியை பெற்ற சாத்தர் அந்த திருத்தலம் இல்லையா. இடரினும் தரணும் பதிகம் பாடிய திருஞான சம்பந்தருக்கு உளவாக்கிழி அருளிய அந்த திருத்தலம் அது திருவாவூர்துறை. அந்த திருவாவூர்துறையில இப்படி தான் ஒரு திருவுருவத்தோடும் திருநாமத்தோடும் எழுந்தருளும்னு அவர் முடிவு செய்கின்றார். ஏன் அப்படின்னா ஞான சம்பந்தருக்கு வந்து எதற்காக உளவாக்கிழி வழங்கினார் பெருமான், அவருடைய தந்தையார் யாகம் செய்யணும் என்பதற்காக தானே. யாகம் செய்வது கிரியாபாகம் இல்லையா, அது கிரியாபாதப்படி யாகம் செய்கின்றார். அப்போ அந்த யாகம் நடைபெற்று கிரியாபாதம் தடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய திருவாவூர்துறையிலேயே என்ன ஞானபாதம் ஞானபாத நெறியும் தடைக்க வேண்டும். ஏன்னா இங்க சுவாமி குருவா எழுந்திரோடு என்ன செய்வார், ஞானோபதேசம் வழங்குவார் இல்லையா, கிரியையின் பயனாக இருக்கக்கூடிய ஞான உபதேசம் செய்வார். அந்த ஞானத்தினால்தான் உயிர்கள் வீடு பெறும். அப்ப எந்த தரம் கிரியாபாதம் கிடைப்பதற்கு இல்லையா ஏற்றதாக இருந்ததோ அந்த தரத்திலேயே ஞானபாதமும் தடைக்கட்டும் என்று சொல்லி அந்த தரத்தையே தேர்ந்தெடுத்தார். அதான் சொல்றார், குளவு தமிழ் சம்பந்தர் உள்ளம் மகிழ உகந்து முனம் கொள் என்று உளவா கிளியருள ஓங்கும் தனது தடமாய் இலகு புகழ் தாங்கும் நலமிகவும் ஈட்டும் திருவாவடுதுறையில் எவ்வுலகும் நாட்டம் பெற அருளால் நல்லுருவம் காட்டியே. எவ்வுலகும் நாட்டம் பெற அருளால் நல்லுருவம் காட்டியே, எல்லாரும் தரிசிக்கும்படியாக ஒரு நல்ல உருவத்தை காட்டி ஒரு நல்ல திருமேனியை தாங்கி கிரியாபாதம் தடைக்க செய்த திருவாவடுதுறையிலேயே ஞானபாதமும் தடைக்கும் பொருட்டு இருந்தது. அடியே இந்த படியா அடிகளை படித்ததனாலே உயிர்த்து உணர்ந்து உரையில் குறிப்பிட்ட செய்தி அது கிரியாவாதம் தடைக்கக்கூடிய தரத்திலேயே ஞானவாதமும் தடைக்கலாம் என்று சொல்லி உளவாக்கிழி பெற்று வேத வேள்வியினை தடைக்க செய்தார் தமிழ் ஞான சம்பந்தர். அவர் அருள் பெற்று கிரியாவாதம் தடைத்த காரணமாயிருந்த தலமே ஞானவாதமும் தடைத்திட ஏற்றது என திருவுள்ளம் கொண்டு அந்த திருவாவூர்துறை தளத்திலேயே ஞானாசிரியனாக அருளாட்சி செய்தார். சரி, அங்க ஞானாசிரியராக எழுந்துவிட்டார் திருவாவூர்துறையில. என்ன திருநாமம் தாங்கினார் இல்லையா, அடுத்தது சொல்லணும். உருவம் கொண்டார், பெயரும் கொண்டார் சொல்லியிருக்கார் இல்லையா, என்ன திருநாமம் கொண்டார் அப்படின்னா, சொல்லும் அளவில் சுகப்பேறு உதவ அருள் புல்லும் திருவெடுத்து பொற்புடனே. சொல்லும் அளவில் சொன்ன அளவிலேயே சுகப்பேற்றினை உதவக்கூடிய வகையிலே திருவருளை புல்லும் திருவெழுத்து, புல்லுதல்னா பொருந்துதல், திருவருளோடு பொருந்தியிருத்தன். அந்த அந்த திருவெழுத்தை சொன்ன மாத்திரத்திலேயே சொன்னவனுக்கு ஒரு சுகம் உண்டாகும். ஏன்னா அந்த திருவெழுத்து திருவருளோடு பொருந்தி உள்ளது. எனவே அந்த திருவெழுத்தை சொன்னால், அந்த திருப்பெயரை சொன்னால் சொல்பவனுக்கு ஒரு சுகம் உண்டாகிறது, அருட்சுகம், அருளால் கிடைக்கக்கூடிய சுகம் உண்டாகிறது. ஏன்னா அவன் சொன்ன அந்த திருநாமம் அந்த அருளோடு தொடர்புடையது, அருள் பொருந்தி இருக்கின்ற திருநாமம் அது. ஆகவே இந்த திருநாமத்தை சொல்வதனாலே அருளால் பெறக்கூடிய ஒரு சுகம் அங்க விளைகிறது. அப்படிப்பட்ட திருநாமத்தை மேற்கொண்டார். சொல்லும் அளவில் சுகப்பெயர் உதவ அருள் புள்ளும் திருவெழுத்து பொற்புடனே. திருவெழுத்துன்னு சொன்னது திரு அஞ்செழுத்து. திரு அஞ்செழுத்தை சொன்ன அளவிலேயே சுகம் கிடைக்கிறது, அருளால் பெறத்தக்க சுகம் கிடைக்கிறது. ஏனென்றால் அந்த திருவஞ்செழுத்து திருவருளோடு தொடர்புடையது. அப்படி திருவருளோடு தொடர்புடைய திருவஞ்செழுத்தை என்ன, அதையே திருநாமமாக கொண்டாராம். ஏன் அதை திருநாமமாக கொண்டாருனா, பல்லாரும் நண்போடு உரைத்திடவே, அதாவது ஜீக்கை பேரு பெறாதவர்களும் அஞ்செழுத்தின் மகிமை தெரியாதவர்களும் கூட அந்த அஞ்செழுத்தை ஒரு நட்போடு சொல்வதற்காக, ஒருவரோடு தொடர்பு கிடைத்தால் அவர் அவர் அவரை நம்ம அவரோட நட்பை வளர்த்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி அஞ்செழுத்தை சொல்லி சொல்லி பழகினாலே அந்த நட்பு ரொம்ப உறுதியாயிரும். சொல்ல சொல்ல என்ன, சொல்லி பழகாதவங்களும் கேட்டு பழகாதவங்களுக்கும் அந்த அஞ்செழுத்தோடு ஒரு நட்பு உருவாகட்டும் என்ற ஒரு நோக்கோடு அந்த அஞ்செழுத்தையே தனக்கு திருநாமமாக கொண்டார் இல்லையா. அதான் நமச்சிவாய மூர்த்தியின் திருநாமம் கொண்டார். நமச்சிவாய மூர்த்திகள் அவர் இருக்கிற ஊரு என்ன ஊரு இல்லையா, திருவாவூர். திருவாவூர்த்திலேயே ஒரு குரு யாரோ ஒரு அருளாளர் இருக்காம அவர் யாரு அப்படின்னு கேட்டா அது நமச்சிவாய மூர்த்திம்பாங்க. இங்க ஒரு ஆதீனத்தையும் அவர் நிறுவியிருக்கின்றார். நமச்சிவாய மூர்த்தியின் ஆதீனம் எங்க இருக்கு இல்லையா, அந்த திருவாளர்ல நமச்சிவாய மூர்த்தி ஆதீனமா இங்கதான் இருக்குமான. அப்படி சொல்பவர்களுக்கு அந்த நமச்சிவாய நாமத்தை சொல்லி சிந்திச்சே பழக்கமே இருக்காது இல்லையா. ஆனாலும் இங்க ஒரு அருளாளர் இருக்காரு யாரு, ஆமா நமச்சிவாய மூர்த்தின்னு இருக்காருமாங்க. இன்னொருத்தர் போய்கிட்டு இருக்கோம் அதை கேட்பான், நமச்சிவாய மூர்த்தின்னு இருக்காருன்னு அவன் கேட்பான். சொல்லி பழகாதவனும் சொல்லுவான், கேட்டு பழகாதவன் காதுக்கும் அது போய் கேட்கும். இப்படி எல்லோருக்கும் அவரவர் நிலையிலே அது புண்ணியமாக ஆகட்டுமே என்ற ஒரு பெருங்கருணையோடு இல்லையா, சொல்லாதவாயும் சொல்லுமெனலால் இல்லையா, செல்லாத செவியும் செலுமெனலால் என்று சொல்லி இத சித்தாந்த பகுருடையில என்ன விரித்து பாடியிருப்பார் மூணாவது குருமூர்த்திகள். செல்லாத காலுக்கும் அந்த அந்த அஞ்செழுத்து திருநாமம் சென்று சேரட்டும், சொல்லாதவாயும் சொல்லி உய்யட்டும் என்று இப்படி பல்லோரும் உய்வதற்காக அந்த அஞ்செழுத்தையே திருநாமமாக கொண்டார். ஆகவே அதையே அவர் வந்து என்ன பண்ணாரா, பல்லாரும் நண்போடு உழைத்திடவே. நன் நமச்சிவாயன் அதை பிரிச்சு எழுதும் போது நல் நமச்சிவாயன் வரும். நன் நமச்சிவாயன் பிரிச்சா நல் நமச்சிவாயன், நண்போடு உழைத்திடவே நன் நமச்சிவாயன் என பண்போடு உயர்நாமம் பற்றியே. பண்போடு உயர்நாமம் பற்றி எல்லாரும் அந்த நாமத்தை உச்சரிக்கட்டும் கேட்கட்டும். அதுக்காக நமச்சிவாயன் என்று அஞ்செழுத்து சார்ந்த நாமத்தையே அஞ்செழுத்தையே நாமமாக கொண்டு உண்பதனோடு ஆன குணம் நான்கும் அடைந்தகளா ஆறு உயிர் தானும் ஒன்று போல் நடிக்க தாங்கியே. ஆக உன்னல் முதலிய நான்கு குணங்கள் போற்றிப்பவருடையிலே சொல்லப்பட்டுள்ளது. போற்றிப்பவருடையிலே 71வது கண்ணியிலே சொல்வார், உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி. சிவபெருமான் அந்த மானுட சட்டை தாங்கி ஆச்சாரியாக எழுந்துள்ளார் இல்லையா. அப்போ அந்த மானுடர்களுக்குள்ள நான்கு தன்மைகளும் தமக்கும் இருப்பதாக காட்டிக்கொள்வது, உண்டி உறக்கம் பயம் இன்பம். உண்டி என்பது அது உணவு, அதைத்தான் உண்டல் உண்பதனோடுன்னு சொல்லியிருக்காரு. இங்க உபதேசம் உண்பதனோடு அதுதான் உண்டின்னு சொல்லியிருக்காரு போற்றி போருடையில. உண்பதனோடு ஆன குணம் நான்கும் தர், உண்பது முதலியே நான்கு குணம் தர். நான்கு குணம் என்னென்ன, என போற்றி போருடைய நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாடியிருக்காங்க. நான்கு குணம் என்ன, ஒன்று உண்பது அதான் உண்டி, அடுத்து உறங்குவது, அப்புறம் பயம் அதாவது பயப்படுவது அச்சப்படுவது, இன்பம் என்னன்னா உலக இன்பத்தை பெறுவது. இந்த நான்கு குணமும் சாதாரணமா மனிதர்களாக உள்ளவர்களுக்கு உள்ள குணங்கள். ஆகவே அந்த இந்த குணங்கள் தமக்கும் இருப்பதாக காட்டிக் கொள்கின்றார். ஆனா உண்மையில இல்லை. ஒத்து ஒழுகின்னு சொன்னது மற்றவர்கள் சாதாரண மனிதர்கள் மாதிரியே ஒத்திருந்து அது வந்து ஒரு தோற்றத்துக்கு தான் இல்லையா. அதான் ஆணகுணம் அது தோற்றம் கதை உபதேசப்பவர்கள் தெளிவுபடுத்துறாரு. உண்பதனோடு ஆணகுணம் நான்கும் அடைந்து அகலா ஆறு உயிருள் தானும் ஒன்று போல் நடிக்க தாங்கியே. தானும் ஒன்று போல் நடிக்க தாங்கிய ஓர் உயிர் போல நடிக்கின்றார், திருமேனி தாங்கி நடிக்கின்றார் என்று அருமையாக சொல்கின்றார். ஆக இப்படி திருவாவடுதுறையை தளமாக கொண்டு எல்லோரும் கேட்காதவர்களும் கேட்டு சொல்லாதவர்களும் சொல்லி உய்வதற்காக அஞ்செடுத்தையே நாமமாக கொண்டு நமச்சிவாயமூர்த்தி என்று நாமமாக கொண்டு இல்லையா உலகோர் போலவே உண்டி உறக்கம் பயம் இன்பம் முதலிய குணங்கள் எல்லாம் தான் தன்னிடம் இருப்பது போல காட்டிக்கொண்டு எவ்வாறு எழுந்தொள்ளி வருகின்றார் ஞான குரு தேசிகனாக எழுந்தொள்ளி வருகின்றார் ஞான குரு தேசிகனாம் என்று தெளிய இயற்றி தாம் ஞான குரு தேசிகனாக இருக்கின்றோம் என்று சிவபெருமான் தம்மை காட்டிக்கொண்டு வருகின்றார் நமச்சிவாயமூர்த்தி அப்படியே சிவமாகவே தான் சொல்லியிருக்கின்றார் சிவபெருமான் இப்படி நமச்சிவாயமூர்த்தியின் நாமம் கொண்டு ஞான குரு தேசிகனாக எழுந்துருடினார் எப்படிப்பட்ட சிவபெருமான் ஆனால்தான் முதல்ல அவ்வளவு இயல்புகளும் சொன்னது இப்படிப்பட்ட சிவபெருமான் ஞான குரு தேசிகனாம் என்று தெளிய இயற்றி இருள் பாசம் அறுக்கும் பரஞ்சோதி இருள் மலமாகிய அந்த பாசத்தை அந்த பாச கட்டினை அறுக்கும் பரஞ்சோதி ஏன் இதெல்லாம் அறுக்கும் அறுக்கும் சொல்லு பயன்படுத்தினாங்க நம்ம சிந்திக்கணும் இல்லையா பாசம் அறுக்கும்ங்கிறாங்க சிவபுராணத்தை பாத்தீங்கன்னா சிறப்பறுக்கும் பிஞ்சகங்கிறாங்க ஏன்னா இவையெல்லாம் நமக்கு கட்டாக இருப்பதனாலதான் நம்மை கட்டி பிணித்து வைத்து அறுத்துவதனாலதான் அறுத்தல்னு சொல்ல வேண்டியது வருது இல்லையா கட்டி இருக்கின்ற ஒன்றை தான் அறுப்பாங்க ஆகவே தேசிகண்ணாம் என்று தெளிய ஏற்று இருள் பாசம் அறுக்கும் பரஞ்சோதி அப்புறம் எப்படி பருவம் கண்டு வந்தார் என்று சொன்னால் முட்டை அது முட்டையினுடைய பருவம் கண்டு ஆமையானது என்ன செய்யுமா முட்டைக்கு எய்தும் சிறந்த பருவத்தை அறிந்து கடலில் தோன்றி முட்டையாகிய கூட்டை கிழித்து தன் வடிவாகி தன்னை வந்து அடையும் வண்ணம் ஆமையானது அழைக்குமா அதுபோல வினை பெருக்கி உழலும் அடியேனையும் அரிய பருவம் பொருந்துதலை பார்த்து அரிய பருவம்னா அதுதான் இறுனை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாகம் பொருந்துதலை பார்த்து எல்லா நலமும் ஓங்கும் திருவாவடுதுறை பகுதியில் உயர்ந்த தவச்சீடர்கள் பணிந்து போற்ற பெரும் கருணையாம் மேருமலை என வீற்றிருந்து என்னை பருவம் இசைவது பார்த்து என் நலமும் ஓங்கும் பதியில் என் நலமும் ஓங்கும் பதியும் சொன்னது திருவாவடுதுறை என் நலமும் ஓங்கும் பதியில் உயர்ந்த தவத்தோர் பணிய தம்மை சுற்றி மற்ற தவச்சீடர்கள்லாம் சீடர்கள் பல சீடர்கள் நமச்சாமூர்த்தியுடன் இருந்திருக்கின்றார்கள் கிருஷ்ணாமூர்த்தி சீடர் கோயிலுக்கு சீடரா சேரும் போது அது தெரிகிறது அதான் சொல்றார் ஓங்கும் பதியில் உயர்ந்த தவத்தோர் பணிய வீங்கு கிருபை மேறு வீச்சிருந்து பெரிய கருணை மேருவாக வீச்சிருக்கின்றார் மேருமலை எவ்வளவு பெரிய மலை இல்லையா கருணையே ஒரு மேருமலை அளவு திரண்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருப்பதுதான் நமச்சிவாயமூர்த்திகள் வீங்கு கிருபை மேறு வீச்சிருந்து பாங்கரியா நீதனென பாச நிகழமர தன்னாமம் பேச அருத்தூது உட்பெருக்கியேன் ஆகவே இவன் முறைமை அறியாத நீதனாக இருக்கின்றான் எனினும் இவனுடைய பாச விலங்கினை நாம் போக்குவோம் நிகழம்னா விலங்கு ஆசா நிகழம் துகளாகியவின் பேச அனுபூதி பிறந்ததுவே கந்தர் அனுபூதி ஆசையை விலங்கு என்று சொன்னான் தாய்மான சுவாமிகளும் அதை பின்பற்றி ஆசை நிகழத்தினை நீர்த்தோழி படவுதறி என்பார் ஆசையாகிய விலங்கினை அது சுக்குநூறாக போகும்படி உதறி என்று பாடுவார் தம்மை ஒரு யானையாக உருவகித்து பாடும்போது அப்படி பாடுவார் யானையை அந்த சங்கிலி பிணித்திருப்பது போல ஆசையாகிய சங்கிலி ஆன்மாவாகியனை பிணித்திருக்கிறது அதை நீர்த்தோழி படும்படியாக உதறின்னு பாடுவார் ஆகவே இங்க சொல்றார் பாங்கரியா நீதனன பாச நிகழம் அற நிகழம்னா விலங்கு தன் நாமம் பேச அருட்சூது உட்பெருக்கியே அருட்சூது என்பது அதாவது செவியிலே பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்தல் என்ன பஞ்சாட்சரம் தான் ஆன்மாவுக்கு தூதாக போகின்றதா இந்த மாதிரி பெருமான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றார் என்று சொல்லி ஒரு தூதுவன் வந்து ஒரு செய்தியை போய் தெரிவிப்பது மாதிரி பெருமான் நம்ம மேல எவ்வளவு கருணையோடு இருக்கின்றார் என்ற உண்மையை நமக்கு ஒரு தூது போல தெரிவிப்பது அஞ்செழுத்தான் சொன்ன பேச அருட்டூது பெருக்கியே ஓசை வெறும் காந்த செயலாய் கடுகும் பிரசாசம் அது சேர்ந்தது போல் என்றன் செயலனைத்தும் ஓய்ந்து மிகும் தன்றென்பதமே சரணமென நாயேன் ஒன்றும்படி கண்டு உளமறிந்தேன் இரும்பு வேகமாக போவது காந்தத்தோட ஒட்டுதுன்னா அதுல இரும்பின் செயல் எதுவும் அல்ல காந்தம் கவர்ந்து இழுத்ததுதான் கவர்ந்து இழுத்தலாகிய காந்தத்தின் செயலாலதான் இரும்பு அத்துணை விரைவாக சென்று காந்தத்தோடு பொருந்துகின்றது இருத்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானையும்பார் அத மாதிரி அந்த காந்தத்தின் செயலாக அந்த பிரசாசம் பசாசம் என்பது இரும்பு காந்தங்கண்ட பசாசம் என்று சொல்லி மெய்கண்டாரம் சொல்வார் இல்லையா அஞ்சா அஞ்சாம் ஜோத்திரத்துல விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்முக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல சாந்தம் உணர்வின் தமியரு காந்தங்கண்ட பசாசத்தவையே சொல்வார். பசாசம்னா இரும்பு. பசாசம் ஈர்க்கப்படுதல் காந்தத்தின் செயல். அதுபோல அவனுடைய குருவருள் சேரினாலே அவன் ஈர்க்கப்பட்டு அவன் திருவடியை அடைந்தேன். அவ்வாறு அடைவதைக் கண்டு திருவுள்ளம் மகிழ்ந்தார் நமசிவாய மூர்த்திகள். அந்த பாச பிணிப்புகள்லாம் போக்குகின்ற வகையிலே ஒவ்வொரு தீக்கையாக செய்கின்றார். அதுல வந்து நயன தீக்கை, குருநாதர் தம்முடைய திருவடிகளாலே சீடரை நோக்குதல், அதை வந்து திருநோக்கம் என்று சொல்வார்கள், நயன தீக்கை என்று சொல்வார்கள். நயனம் என்றால் அது கண் என்றுதான் பொருள். சக்ஷு தீட்சைன்னு சொல்வார்கள், சக்ஷுனாலும் கண்ணுன்னு அர்த்தம். இதனால என்ன ஆகுதுன்னா, பிறவிகள் வரக்கூடிய பிறவிகள் தீர்கின்றன, இருள் மலமானது கெடுகின்றது, ஈட்டி வைத்துள்ள எவ்வளவோ வினைகளாகிய சஞ்சிதமும் வந்து நீங்குது. அதனால அந்த நயனதிக்கு சிறப்பானது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: ஒன்றாகாத எஞ்சும் பிறப்பும் இருள் மலவும் என்னறிய சஞ்சிதமும் நாட்டமிழ தான் விழித்து. பலவாக எஞ்சியுள்ள ஒன்றாகாதுன்னா பலவாக இருக்குன்னு அர்த்தம். பலமாக எஞ்சியுள்ள பிறப்புகளும் அப்பிறப்புகளுக்கு காரணமாய் புத்தியில் கிடக்கும் பலவினைகளாம் சஞ்சிதமும் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாம் இருள்மலமும். தன் அருட்பாவையா அருட்பார்வையினாலே அருட்பார்வையினாலே ஒடுங்கும் வண்ணம் விழிமலர்ந்து நோக்கி அருளி. இது நயன தீக்கை. அதுக்கப்புறம் பரிசதீசை, ஹஸ்தமஸ்தக சம்யோகம் என்று சொல்வார். தம்முடைய திருக்கரத்தினாலே சீதனுடைய தலையினை தொடுதல். பஞ்சவினைக்கு ஈடான மாய எழிலான நால்வகையும் போடாமையக்கும் குடிலமது பாடாக தன்னொழியை ஓங்க தனது சிறு கை தளத்தை தன்னை நினை என் சிரத்தில் தானமைத்து. தன்னையே நினைக்கின்ற என்னுடைய சிரத்திலே எதை வைக்கின்றான், தனது சிறு கை தளத்தை. தளம் சொல்றதுனால உள்ளங்கை. என்ன திருக்கரத்தை வைக்கணும்னா விரலை வைக்கிறாரா உள்ளங்கை வைக்கிற சந்தேகம் வரும். தளங்கிறதுனால என்னது உள்ளங்கை. தன்னை நினை என் சிரத்தில் இதை வைக்கிறாரா, தனது திரு கைத்தளத்தை தன்னினரை என் சிரத்தில் தானமைத்து. தன்னையே நினைக்கின்ற என் சிரத்திலே அமைக்கின்றார், தனது திரு கைத்தளத்தை அமைக்கின்றார். ஹஸ்தம்னா கை, மஸ்தகம்னா தலை மத்தி, சம்யோகம்னா அதோட சேர்த்தல், அந்த கையை தலைமத்தியில சேர்த்தல், அது ஒரு தீக்கை. அதனால என்ன பயன் உண்டாகுது அப்படின்னா, வஞ்சவினைக்கு ஈடான மாய எழிலான நால்வகையும் போடாமையக்கும் குடிதமது. வஞ்ச வினைக்கு, வினையே வந்து வஞ்ச வினைன்னு அது ஒரு வினையா அப்படின்னா, நல்வினை தீவினைன்னு படிச்சிருக்கிறோம். இது வஞ்ச வினைன்னு மூணாவதா அப்படின்னா, வஞ்ச வினையும் மூணாவது இல்லை. நல்வினை தீவினை ரெண்டுத்துக்குமே பொதுவான பெயர் வஞ்ச வினை இல்லையா. நமக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். தீவினையை நீங்க வஞ்ச வினைன்னு சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு இல்லாம மோசமா பெயர் கொடுங்க, அது ஒத்துக்கலாம். நல்வினையும் போய் வஞ்ச வினைன்னு சொல்றீங்களா சார் அப்படிமோ. என்ன அப்படின்னா, நல்வினையும் என்ன திருவருளுக்கு நாம கருவியா இருந்து செய்யறோம்னு நினைக்காம அதையும் நான் தான் செய்யறேன்னு நினைச்சோம்னா இல்லையா, ஆகையினாலே அப்போ அது வஞ்சவினையாயி தன்னையே அதுக்கு கர்த்தாவாக ஆக்கி திருவருளை மறந்து தன்முனைப்போடு செய்தா அது நல்ல வினையா இருந்தாலும் கூட, வஞ்சவினைனா என்ன அப்படின்னா, பிறருக்குரிய ஒன்றை நமக்காக்கி கொள்வது அது வஞ்சனை இல்லைங்களா. தனக்கு இல்லாத ஒரு தகுதியை இருப்பதாக சொல்லி ஏமாற்றுவது. என்னன்னா நமக்குன்னு ஒரு செயல் கிடையாது, பெருமான் செலுத்தி தான் நம்ம செய்யறோம். அப்படி இல்லை நானே தான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சா அதை நான் வஞ்சனை பண்றேன்னு அர்த்தம். அதனால வினையே வஞ்சனை உள்ளதுதான், வினையினாலே அது வஞ்சனை உள்ளதுதான். அதனாலதான் வஞ்ச வினையினர். வஞ்ச வினைக்கு ஈடான மாயை, வினைக்கு ஈடாக வரக்கூடிய மாயை. மாயைன்னா நாம அந்த முதல் காரண மாயையே நினைப்போம். இங்க வினைக்கு ஈடாக வரக்கூடிய மாயைன்ட்டார். அப்போ அது அந்த மாயிலிருந்து வரக்கூடிய தனு கரணம் போகங்களை தான் குறிக்கும். மாயை என்பது ஆகுபெயராக மாயத்தை குறிப்பதாக கொள்ளலாம். ஏன்னா வினைக்கு ஈடானு சொல்லிட்டார். வினைக்கு ஈடாக வருவது மாயை என்றான தனுகரண போன போகம் தானே. அதனால வஞ்சவினைக்கு ஈடான மாயை எளிதான நாள் வகையும், அத நாலு தனுகரணம் போன போகம் எளிதான நாள் வகையும். கோடாமயக்கும் குடிதம் அது. கோடுதல்னா என்ன அப்படின்னா பிறழுதல், பிறழுதல். கோடுனா பிறழ்ச்சி. இந்த நாள் வகையும் பிறழ்ச்சி உரமாறு மயக்குகிறது. அதாவது முத்தி நெறி இது முன்னேறி செல்லக்கூடிய ஆன்மாவை என்ன செய்து ஐம்புல நெறிக்கு சேரும்படி பிறழ்ச்சி ஏற்படுத்தி விடுகின்றது இல்லையா. அதான் விலங்கும் மனத்தால் விமலா உனக்கு என்று சொன்னார். விலங்குதல்னாலும் அந்த பிறழுதல் தான். விலங்கும் மனத்தால் அந்த புன அந்த அந்த எழுத்துக்களுடைய புணர்ச்சியில அந்த விலங்கும் அந்த இம்மன்னா அங்க மறைஞ்சிருக்குது. விலங்கு மனத்தால விரிச்சுதுன்னா விலங்கும் மனத்தால்னு வரும். விலங்குன்னு அங்க மிருகம் அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது அங்க இடத்துல. விலங்கும் மனத்தால் திரழு புலன்கள் வஞ்சனையை செய்கின்றன. அனித்தமான புலன்கள் நித்தம் போல காட்டி நம்மை மயக்குகின்றன. அதனால மனமும் என்ன செய்கிறது பிறழ்கின்றது. முத்தி நெறியிலிருந்து ஐம்புல நெறிக்கு பிறழ்கின்றது. கோடுன்னா அந்த பிறழுதல். கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மை அப்பர் பெருமான் பாடியிருப்பார் ராமேஸ்வரம் பதிகத்துல. கோடி மாதவங்கள் செய்து குன்றினார். கோடி கோடிக்கணக்கில் மாதவங்கள் செய்து அப்படி ஒரு பொருள். மாதவங்கள் செய்து கோடி குன்றினார் என்று ஒரு பொருள் சொல்வார்கள். மாதவங்கள்லாம் செய்தவன ராவணன். அப்புறம் என்ன செய்ய நிலை பிறழ்ந்துட்டான். அந்த சீதையிடம் அவன் மயக்கம் வைத்ததனாலே தன்னுடைய தவணையிலிருந்து என்ன செய்து விட்டான் பிறழ்ந்து விட்டான். அதனால குன்றி விட்டான் இல்லையா. அதான் மாதவங்கள் செய்து கோடி குன்றினார்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. ஆகவே கோடுதல் என்பது அந்த பிறழுதல் என்பது கோடா மயக்கும் கோடுங்க பிறழ்ச்சி. பிறழ்ச்சியாக மயக்குகின்ற குடிலம், குடிலம் என்பது வஞ்சனை. இந்த நாள் வகை மாயா காரியங்களும் நமக்கு அப்படி வஞ்சனையை செய்கின்றன. அதான் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய என்றான். இன்னொரு பாடலையும் சொல்வார் அல்லவா, மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின். புலன்கள் சொன்னது இந்த மாயா காரியங்கள் நாளையும் தான். இந்த குடிலம், இந்த மாயாகாரியம் செய்கின்ற குடிலம் அந்த வஞ்சனை அது பாடாக அது வீழ்ந்து போகும்படியாக. மாயாகாரியம் செய்கின்ற அந்த வஞ்சனையான மயக்கம் வீழும்படியாக என்ன செய்வாரா, தன்னுடைய கைத்தலத்தை தன்னையே நினைக்கின்ற என் சிரத்தின் மீது வைத்தான். அந்த அப்படி வச்சதனால அந்த உலக மயக்கம் முற்றிலும் நீங்கி விட்டதான். நிமிஷாமுதிர ஜீசையனுடைய தன்மையை பாருங்க. அப்படி நோக்குகின்றார் மும்மலங்களும் ஆட்டங்கானது நிமிஷாமுதிர திருநோக்கம் செய்தாலே. அப்புறம் திருக்கரத்தால சிதனுடைய சிரத்தை தொடுகின்றார். உலக மயக்கம் முற்றிலுமா போகிறது. ஏன்னா அது நிமிஷாமுத்தினா யாரு, அப்பேற்பட்ட சிவபெருமான் அல்லவா அப்படி வந்திருக்கின்றார். நான் இந்த திருநாமத்தை தாங்கி பன்னறிய மிக்க உயிர் தொகையும் மேம்பட்ட எப்பொருளும் ஒக்க உடனாயும் அல்லாது ஓங்குநிலை எக்கண்ணும் நீங்காத தன்னை நிகழ்த்தியிடவே கிருபைவின் தாங்காது தள்ள தலைப்பட்டு சீங்ககலா பாவி செவி வழியாய் பாதகனன் உட்புகுத மேவி உபதேசம் விளம்பியே. அப்புறம் வந்து உபதேசம் செய்தல், மந்திரோபதேசம் செய்தல். மந்திரோபதேசம் செய்கின்ற தீட்சை. மந்திரோபதேசம் செய்யும் போது என்ன அதுன்னா, உலக உயிர்கள் அனைத்திலும் பெருமான் கலப்பினால் ஒன்றாகவும் பொருள்தன்மையால் வேறாகவும் செலுத்தன்மையால் உடனாகவும் இருக்கின்ற அந்த உண்மையை அடியேன் உணரும்படி, அந்த உண்மை நிலை எனக்கு தரிசனமாகும்படி மந்திரோபதேசம் செய்தார். மந்திரோபதேசம் செய்ததுனால எம்பெருமான் அப்படி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இல்லையா போனாகி கூட்டாட்டு வானாகி நிற்கின்ற அந்த உண்மையெல்லாம் நான் உணரக்கூடிய அனுபவத்தில் உணரக்கூடிய பேரு கிடைத்தது. அந்த பேரு கிடைக்கும்படியாக மந்திரோபதேசம் செய்தாராம். தேவான தன்னை யான் என்று தருக்கினல்லால் தீயவிருள் என்னை அணுகாது இராதென்று முன்னியனை தானாக பாவித்து தானின்ற யானனவே மானமுறக் கண்டருளால் மன்னியிட இந்த ஆன்மா சிவமாகட்டும் என்று குருநாதர் பாவிக்கணுமா. அப்பந்தான் அந்த ஆன்மா சிவத்தன்மை பெறும். சீடன் வந்து சிவோகம் பாவனை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுவும் குரு சொல்லுவார். குருவும் சீடனுக்காக என்ன செய்யணுமா, பாவிக்கணுமா, இந்த ஆன்மா சிவமாகட்டும் என்று பாவிக்கணும். அது குரு செய்ய வேண்டிய பாவனை. சீடன் செய்ய வேண்டியது தான் சிவம் என்று சொல்லி சிவோகம் பாவனை செய்யும். தான் சிவம், சிவத்துக்கு சமம்னு அர்த்தம் இல்லை. சிவத்தை சார்ந்து அடியேனும் அந்த சிவமான தன்மை பெற வேண்டும் என்ற நோக்கிலே செய்வது, அடிமைத்தனத்தோடு தான் செய்யப்படும் அது. அது சிவோகம் பாவனை. சீடனும் சிவமாகட்டும் என்று சொல்லி குரு பாவிக்கிறார் அல்லவா, அது சிவோயம் பாவனை. சிவோயம் என்று மாபாடித்திலே சொல்லப்பட்டுள்ளது. இந்த சீடன் சிவமாந்தன்மை பெறட்டும் என்று குரு பாவனை செய்வது, இதுதான் சிவோயம். சீடன் பொருட்டு, சீடன் சிவமாகும் பொருட்டு, இந்த சீடன் சிவமாகட்டும்னு குரு நினைக்கணும். நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு நல்ல ஒரு நிறைய புண்ணியம் செஞ்சவர், ஒரு புண்ணியாத்மா, இவர் வந்து நம்மளை நல்லா இருக்கும்னு நினைச்சாலே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சான்றோர்களை சொல்லும்போது சொல்றோம். அதே மாதிரி ஞான குருவாக இருப்பவர் சீடனை வந்து இந்த சீடன் சிவமாகட்டும் நினைச்சா இல்லையா, இந்த சீடனாகிய ஆன்மா சிவமாகட்டும் நினைச்சா அந்த ஆன்மாவுக்கு சிவப்பேறு கிடைக்கும். அதான் சிவோயம் என்ற பாவனை. மாபாடித்திலே சொல்லப்பட்டுள்ளது சிவோயம். வடமொழியிலே அயம் என்றார் இது என்று அர்த்தம். அயமாத்மா பிரம்மம் வருது இல்லையா, இந்த ஆன்மா பிரம்மமாகட்டும். மகா வாக்கிய பொருள் தான், மகா வாக்கிய பொருள் தான் இது. அயம் என்றால் இது. வடமொழியில அயம்னா தமிழ்ல இதுன்னு அர்த்தம். சிவோயம்னா அயம் இது, இந்த ஆன்மா சிவம் சிவமாகட்டும். அதுதான் அப்பர் பெருமான் திருத்தாண்டகத்திலே, அதுவும் இந்த நமச்சிவாய மூர்த்திகள் அதிர்வதாரம் செய்த திருவாவுடுதலை தலத்தின் மீது பாடிய திருத்தாண்டகம் ஒன்றிலே பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை என்று பாடியுள்ளார். பக்தர்களுடைய சித்தத்தை எழுந்துருளி பாவிக்கின்றான், அந்த பக்தர்கள் சிவமாகட்டும்னு பாவிக்கின்றான். அது பெருமான் என்ன ஞானாஸ்திரி பாவிக்கின்றான், ஞானாஸ்திரி யாரு, சிவம் தானே, சிவபெருமான் பாவிக்கின்றான் தானே பொருள். அதான் பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை என்று திருவாவுதிரி சித்தாண்டகத்தில் அப்பர் பெருமான் பாடியிருக்கின்றார். அந்த பக்தர்களை சிவோகம் பாவனை பாவிக்குமாறு செய்கின்றான் அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க. ஆனா அதை விட பக்தர்களுக்காக பெருமானை பாவிக்கின்றார் அல்லவா, அந்த செய்தி இங்க பெறப்படுது அல்லவா. பாவனை என்பது ஒரு தீட்சை, பாவனை ஒரு தீட்சை, அந்த தீட்சை தான் இது. சீடனுக்காக குருநாதர் பாவிப்பது பாவனைங்கிற தீட்சை. என்னென்ன மகையான திசைகளா இருக்குன்னு சிவபிரகாசத்துல சொல்லும் போது சொல்லுவார் இல்லையா, மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார் அன்றே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன். தீவகம் என்பது என்ன அப்படின்னா பார்வை விலங்கு, மான் போல ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி மானை கவர்தல் இல்லையா, மான் காட்டி மான் பிடித்தல் போடம்பாங்க, அது ஒரு உடை ஓமை தான். அது வந்து வேட்டையாடுதல் பொருட்டு அப்படி செய்வது. இந்த உயிரை ஐம்புலங்களாக வேடர்களிடமிருந்து மீட்கும் பொருட்டு செய்வது இல்லையா, நோக்கம் வேறு வேறு. ஒரு உடையாதான் ஓமை சொல்லுவாங்க என்ன. ஆகவே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் அந்த முறைப்படி இங்க வருது பாருங்க. திருநோக்கம் நயனதிசை, முதல் நயனதிசை சொன்னார். பரிசத்தால் திருக்கரத்தால உள்ளங்கை இல்லையா, திருக்கைத்தளத்தினால தலையை தொடுவது அடுத்து சொன்னார். பரிசத்தால் திகழும் வாக்கால் மந்திரோபதேசம் அடுத்து சொன்னார். பாவனையால் பாவனை சொல்லியிருக்கார் பார், பாவனையால் இந்த ஆன்மா சிவமாகட்டும் என்று செய்யக்கூடிய பாவனை. ஆகவே பத்தர்கள் சித்தத்தை பாவித்தானேன்னா அந்த சிவோயம் என்று பாவித்தலை குறிப்பிடுகின்றார். சீடனை சிவோகம் பாவனை செய்ய வைக்கிறது என்பது அது அது அப்புறம் இதைத்தான் குறிப்பிடுகின்றார். மாபாடித்தன் கூட நம்ம அதை உணர்ந்து கொள்ளலாம். என்னை தானாக பாவித்து, அதுதான் என்னை சீடனாகிய என்னை சிவமாகிய தானாக பாவித்து, சீடன் சிவமாகட்டும் தானாக பாவித்து தான் நின்ற யானனவே மானமுறக் கண்டருளால் மன்னியிட. அப்புறம் வந்து யோக தீட்சை, ஞான முதல் தீர அருள் யோகம் சின்னமுறை இயற்றி பாரம் அதுவாய் பறந்து வரும். ஞான முதல் தீர அருள் யோகம் சின்னமுறம் இயற்றி, ஞான முதல் தீர, ஞானம் தீரன்னு சொல்லியிருக்காங்களே, அது என்ன ஞானம் முதல் என்று சொன்னால் ஞானம் முதலிய மூன்று, ஞானம் ஞாதிரு ஞேயம், ஞாதிருவை முதலாக வைத்து சொல்வார்கள். ஞாதிரு என்றால் அறிபவன், ஞானம் என்றால் அவனுக்கு அவன் அறியும்படி காட்டக்கூடிய அந்த ஞானம், சிவஞானம். ஞேயம் என்றால் சிவம். இப்படி மூன்றாக பகுத்து அறிகின்ற அந்த நிலை திரிபுடி நிலைன்னு சொல்லப்படும். நான் அறிபவன், எனக்கு காட்டாக இருப்பது சிவஞானம், என்னால் அறியப்படும் பொருளாக இருப்பது சிவம் என்று இப்படி பகுத்து அறிதல் என்னன்னா இது திரிபுடி நிலை. இந்த திரிபுடி நிலையில இருந்து அறிந்தால் சிவ அனுபவம், அந்த முத்தி பேரின்ப அனுபவம் விளையாது. அறிதல்ங்கிற அந்த அளவுல தான் இருக்கும், இது தெளிவான அறிவு அல்ல. எனவே இந்த திரிபுடி நிலையை கடக்க வேண்டும், ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் உண்டு, அறிபவனாக ஆன்மா இருக்கிறது, இந்த ஆன்மாவுக்கு காட்டுவதாக சிவஞானம் இருக்கிறது, ஆன்மாவால் அறியப்படும் பொருளாக சிவம் இருக்கிறது. இல்லையா, இருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த பகுத்துணர்வோடு ஆன்மா சிவத்தை காணக்கூடாது, சிவத்தோடு ஒன்றிவிட வேண்டும். அந்த காட்டுகின்ற ஞானத்தோடு ஒன்றிவிட வேண்டும், ஒன்று ஞேயத்திலும் ஒன்றிவிட வேண்டும். ஆகையினாலே நமக்கு ஐயங்கள் வரலாம். உலகப் பொருளை அறியும் போது இந்த திரிபுடி நிலையில் அறிந்தால்தான் அது சரியான அறிவு. இந்த கடிகாரத்தை நான் அறிகிறேன்னா அறிபவனாக நான் இருக்கிறேன், இந்த கடிகாரத்தை எனக்கு காட்டுவதாக கண் இருக்கிறது, கதிரொளி இருக்கிறது, என்னால் அறியப்படும் பொருளாக இந்த கடிகாரம் இருக்கிறது என்று பிரித்து அறிஞ்சால்தான் இது சரியான அறிவு. இந்த கடிகாரத்தில் ஒன்றி நான் கடிகாரம் தெரியும்னா அங்கே சரியா வராது. அது மாதிரி தானே சிவத்துக்கும் சொல்லணும், சிவத்துக்கு மட்டும் நான் அறிபவன், அந்த சிவஞானத்தை கண்ணாக கூட தான் அவன் அறிய முடியும், இந்த ஊனக்கண்ணால் அறிய முடியாது. அப்போ அங்கே சிவஞானம் எனக்கு கண்ணாக இருந்து காட்டுகிறது ஞானம், சிவம் அறியப்படுது நேயம், நான் அறிபவன் ஞாதிரு. இப்படி எங்கேயிருந்தாலும் அங்கேயும் அது தெளிவான அறிவாகும். அங்கே மட்டும் இப்படி பிரித்தறியக்கூடாது, சிவத்தோட ஒன்றணும் சொல்றீங்களே அப்படின்னா இந்த கடிகாரத்தை அறியதுக்கு சரிதான், நான் அறிபவன், இது அறியப்படும் பொருள், பகுத்தறிவு தான் சரி. ஏன்னா இது எனக்கு அந்நியமான பொருள், கடிகாரம் எனக்கு அந்நியமான பொருள், ஆனால் சிவம் எனக்கு உள்ளும் புறமும் கலந்திருப்பது, தன் வியாபகத்திற்குள் என்னை அடக்கி இருப்பது, இல்லையா, எனக்கு அந்நியமாக பிரிந்திருப்பது அல்ல. எனவே அந்நியமான பொருளை பகுத்தறிவது போல அனன்யமாய் இருக்கக்கூடிய சிவத்தை அறிந்தால் அது பிழையான காட்சி. எனவே நம்முடைய பழக்கத்தினாலே இந்த திரிபுடி நிலை நாம் அறிகிறோம், அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். அதுக்குத்தான் அங்க யோக தீட்சை பண்றார். அதான் யோக பண்பால் என்று உமாவசிவன் சொல்லுவார். அதான் தீர அருள் யோகம் சின்னமுறை ஏற்றி அந்த யோக தீட்சையினால திரிபுடி நிலையை கடக்க வைக்கின்றார். பாரம் அதுவாய் பறந்து வரும் சீரான ஆரத்துவா அகல ஆன தொழில் அருளால் மாறச்சிடவே மதித்து ஏற்றி. அதுக்கப்புறம் அத்துவ சுத்தி என்ற தீட்சை என்ற ஒரு அருள் செயலை செய்கின்றார். அந்த ஆறு அத்துவாக்களிலும் ஈட்டப்பட்டு கிடக்கக்கூடிய சஞ்சீத கண்மங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றன, அந்த சஞ்சீத கண்மங்கள் எல்லாம் பிறவியை தராத வண்ணம், கண்மம் இருந்தா அதுக்கேற்ற பிறவி வந்துடும் இல்லையா, ஆனா அந்த கண்மங்கள் எல்லாம் பிறவியை தராத வண்ணம் ஒடுக்கப்படுகின்றன. இது எதை போல என்று சொன்னால், விதையின் இருந்து அது உணர்ச்சி செடியை ஏற்படுத்திடும், அந்த விதையை அந்த விதைகளின் நெருப்பிலே இட்டு விட்டால் அவை முளைக்காது. அதுபோல இவருடைய ஞான சக்தி ஆகிய அந்த அக்னியினாலே அந்த கண்மங்கள் சஞ்சிதமாகிய விதைகள் எல்லாம் பிறவியாக முளைக்காத வண்ணம் இந்த அத்துவ சுத்தியிலே போக்கிவிடுகின்றார். எனவே பெருஞ்சுமையாக பறந்து வரும் முறையான ஆறு அத்துவாக்களும் நீங்க உரிய தொழிலாம் அத்துவ சுத்தியினை சிவாகம் சிவாகமே நெறிக்கு மாறுபடாமல் இயற்றி என்று சொல்லி அதற்கு பொருள் சொல்லியிருக்கின்றோம். வேறற்ற தானே யானாகி தலைத்து என்னதும் தானாய் தானே தலைகின்ற தம்பிரார். இப்படி தீட்சைகள் எல்லாம் இயற்றி என்னை சிவமாக்கி இல்லையா, என்னில் தானே எழுந்தருளி என்னை தனதாக்கி என் உடைமைகளையும் தனதாக்கி கொண்டு எவ்வளவு தன்மையும் தன்மையிற்படுத்து தானே ஆகிய சயாபரன் என்பார். இப்படி எல்லாரையும் தன்மையிற்படுத்துவதும் அவனுடைய கருணை தான். ஏன்னா அப்படி சிவத்தோடு சிவமா ஆன்மா சேர்ந்திருந்தாதான் ஆன்மாவுக்கு இந்த மும்மல பிணிப்பு நீங்கும், எந்த துன்பமும் இருக்காது. அதனால தன்னை எல்லாரையும் தன்மயமாக்குவதன் மூலம் துன்பத்திலிருந்து காக்கின்றான் ஆன்மாவை, இன்பமும் கொடுக்கின்றான். அதனாலதான் சயாபரன் அந்த இடத்துல குறிப்பிட்டார் மணிவாசக பெருமா. எவ்வளவு தன்மையும் தன்மையிற்படுத்து தானே ஆகிய சயாபரன் எம் இறை, அது எம் இறையாகிய சிவத்துக்கு மட்டும்தான் அந்த இயல்பு உண்டு. அந்த இடத்துல எம் இறைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி சிவத்துக்குரிய தனிச்சிறப்ப சொல்லும் போது இறைவன் இறைவன் பலரும் சொல்றாங்க, ஆனா இறை இலக்கணத்தை உள்ளவாறு சொல்வது தெய்வ சித்தானம் தான். அதான் உரிய இடங்கள்ல அப்படி சொல்லுவாங்க. ஆமா, எங்கள் பிரான்பார் உமாவது சிவம் தன்னிலமை மண்ணுயிர்கள் தார தருஞ்சத்தி சின்னமிரான் எங்கள் பிரான் என்று சொல்லுவார். அதே மாதிரி இங்கேயும் சொன்னார், இப்படியெல்லாம் ஞான வீக்கைகளை அருளி அடியனுடைய பாசப்பிணிப்பை முற்றிலுமாக போக்கி அடியனை சிவமாக விளங்க செய்து அந்த சிவமாந்தன்மை பெருவாழ்வை தந்த பெருமான் அடியனை நோக்கி சொல்கின்றார், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பெத்தம் முத்து என்று இரண்டாக அடங்கும் இல்லையா, முப்பொருளின் இயல்பும் வந்து பெத்தத்திலும் முத்தையும் மாறுபடாது, இப்படி மாறுபடாதபடி என உரிய இலக்கணங்களோடு உத்தமமான ஒரு கருத்தாகிய சர்க்காரியவாதத்தின் அடிப்படையிலே உனக்கு சைவ சித்தாந்தத்தை குறைவில்லாமல் உபதேசித்திருக்கின்றோம், இதிலே உனக்கு என்னென்ன ஐயங்கள் எல்லாம் ஏற்பட்டுள்ளனவோ அவற்றை நீ வினவி தெளிவு பெறுவாயாக என்று உத்தரவு அருள்கின்றார் சொன்னார். ஈனமர பெத்தத்தும் முத்தையினும் பேராது இலக்கணங்கள் நித்தத்துவமாய் நிகழ்த்த மிகவும் உத்தமமாய் நாட்டுகின்ற முப்பொருட்கும் நாசமுறாதே உணர்த்த வீட்டுகின்ற சர்க்காரியமென்று தீட்டுமதால் ஞானாகமநூல் அயந்துனக்கு நாமனைத்தும் ஈனாயமில்லாது எடுத்துரைத்தும் ஆனதனில் ஐயமுற்றதெல்லாம் அகல வினாவு என்றருளியினர். ஈனமர ஈனம் இழிவு இழிவு நிலை நீங்கும் பொருட்டு மலச்சார்பாகிய இழிவு நிலை நீங்கும் பொருட்டு அதாவது பெத்தத்தும் முத்தியினும் பேராது இலக்கணங்கள் என்று சொன்னார். பெத்தமும் முத்தியும் ஒன்றுக்கொன்று நேர்மாறான நிலைகள். பெத்தம் என்பது உயிர்கள் பாசச்சார் ஊற்றிருக்கின்ற நிலை, முத்தி என்பது பாசத்தில் விடுபட்டு சிவச்சார் ஊற்றிருக்கின்ற நிலை, ரெண்டும் வேறு வேறான நிலைகள் இல்லையா. ஆகவே ஒன்றன் இயல்பு மற்றொன்றுக்கு பொருந்தாதபடி சொல்லணும். முத்தியை சொல்லும்போது இந்த முத்தி பெத்தத்தில் உள்ள ஒரு தன்மை இந்த முத்தியிலும் இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அது மாதிரி பெத்தத்தை பற்றி சொல்லும்போது முத்தியில் உள்ள இயல்பு பெத்தத்தில் காணப்படுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று மாறானவை, ஒன்றின் இயல்பு மற்றொன்றுக்கு பொருந்தாதபடி இதை சொல்லணும் இல்லையா. அவர் சீமன் முத்தி அடைஞ்சிட்டாரு, ஆனா அவருக்கும் பிராரத்த அனுபவம் உண்டுன்னு சொன்னா பெத்த நிலையில இருக்கிறவனுக்கும் உண்டு முத்தி நிலையில உண்டுன்னு சொன்னா அதான் சமயாச்சாரியர்கள் நாயன்மார்கள் பற்றி பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் இல்லையா. அதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் சிவஞான சித்தியார்ல விரிவா இருக்கு. அவர்கள்லாம் வினைப்போகம் திப்பது போல ஒரு காட்சி ஏற்படலாம், எதிலும் அவர்கள் தோய மாட்டார்கள் இல்லையா. ஆகவே முத்தி நிலையில இருப்பவர்களை வந்து பெத்த நிலையில இயல்புகளை அங்க ஏற்றக்கூடாது. அது மாதிரி பெத்தம் அது அது வேறு நிலை, அங்க முத்திக்குரிய பண்புகளை இங்க கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி தெளிவா இருக்கு சைவ சித்தாந்தம் இல்லையா. அது மாதிரி முப்பொருட்கும் வந்து முப்பொருட்கும் பொது இலக்கணம் சொல்லியிருக்கு, உண்மை இலக்கணம் சொல்லியிருக்கு என்ன, அந்த இலக்கணங்களையும் தெளிவா சொல்லணும். எல்லாத்துக்கும் சர்க்காரியவாதம் அடிப்படையா இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையான சர்க்காரியவாதப்படி உனக்கு முப்பொருள் உண்மையை தெளிவா சொல்லியிருக்கிறேன், பெத்தம் முத்திய முரண்பாடு இல்லாம விளக்கி இருக்கிறேன். இவ்வளவு விளக்கி இருந்தாலும் இது மேல் உனக்கு ஏதேனும் ஐயங்கள் தோன்றியிருக்கலாம், அந்த ஐயங்கள் தீரும்படி நீ கேட்டு தெளிந்து தெளிவு பெறுவாயாக என்று சொல்கின்றார். இனி வரக்கூடிய பகுதியிலும் தான் ஐயங்களை கேட்கின்றார். யாரு தட்சிணாமூர்த்தி ஏசிகள் அவர்கள் நமசாய மூர்த்திகள் விளக்கங்களை அருள்கின்றார். மிக அருமையான சித்தாந்த செய்திகள் எல்லாம் வர இருக்கின்றன, அதன் மூலம் நமக்கு மேலும் மேலும் தெளிவு கிடைக்க இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு அவற்றை எல்லாம் வரக்கூடிய வகுப்புகளிலே பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவேற்றிக் கொள்கின்றேன். திரு சிதம்பரம்.
3: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: சிவாய நமக. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 26 படலம் முதல் 29 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மகாபாதகம் தீர்த்தது. குலோத்துங்க மன்னன் தர்ம பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே அவந்தியிலே ஒரு அந்தணன், அவனுக்கு ஒரு மனைவி, அவள் பாவத்தையே பிள்ளையாக பெற்றாள் என்று சொல்லும் வண்ணம் ஒரு பிள்ளை பிறந்தான். தகப்பனை மறைத்து தாயோடு அவன் கள்ள ஒழுக்கம் புண்ணிருந்தான். அந்த நிலையிலே தகப்பனையும் கொன்றுவிட்டு அந்த பிரம்மஹத்தி தோஷத்தினாலே மிகவும் வருந்தி அவன் தாயையும் வேடரிடத்திலே பறிகொடுத்து விட்டு பிற தேசங்களை நோக்கி வருகின்றான். அப்படி வரும்பொழுது அவருடைய சிறிய புண்ணியத்தின் பலனாக அவன் இந்த கதம்ப வனத்தை வந்து மிதிக்கின்றான். பெருமான் என்ன நினைக்கிறார், எப்படிப்பட்ட பாவம் பண்ணினவனையும் நம்ம மன்னிக்கணும், அவனுக்கு கருணை செய்ய வேண்டும். இந்த மதுரையிலே தீராத பாவமோ பிழையோ குற்றமோ என்று ஒன்று இருக்கக்கூடாது, அது மதுரைக்கு பெருமையாகாது என்று சொல்லி ஒரு வேடன் உருவம் தாங்கி அம்பாளை வேடுவச்சியை ஆக்கி, நம்ம எத்தனை நாள் தான் மதுரைக்குள்ளேயே எல்லாரும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கா, நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமா, ஒரு லெஷர் வேண்டாமா, அதனால் நம்ம அப்படி காட்டு பக்கமாக அப்படி பிக்னிக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சுவாமி அழைச்சின்னு வந்தார். அம்பாளை என்ன பண்ணா, ஒரு கேரியரில் எலுமிச்சம்பழம் சாதம், தேங்காய் சாதம், அவியல், மோர்க்குழம்பு, அப்பளம் வடை எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாரும் வந்துட்டா இல்லை, சுவாமி அம்பாள் மட்டும் அந்த கதம்ப வனத்துக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு மண்டபத்தில் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு தாயம் உருட்டி சூதாடி கொண்டிருக்கிறார்கள். யார் ஜெயிக்கிறது, யார் தோக்குறதுன்னு. பெருமான் தான் தோக்குறார். என்ன காரணம், பெருமானுக்கு பெருமான் திட்டத்தோடு வந்திருக்கிறார், அதனால் ஆட்டத்தில் அவருக்கு எண்ணம் இல்லை. அம்பாள் ஜெயிச்சுட்டே இருக்கா, என்ன நீங்கள் ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க, எல்லா ஆட்டமே தோத்து போயிட்டு இருக்கீங்கன்னு அம்பாள் கேட்குறா. இரு இரு, முக்கியமான ஒரு ஆட்டம் இருக்கு, அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு இருக்கார். அப்போ அவன் வந்துட்டான். அவன் வந்தோடனே சுவாமி என்ன பண்ணுறார், அவனை பார்த்துட்டு அம்பாளை பார்த்து சொல்கிறார், அந்த ஓரத்தில் ஒருத்தன் வந்துட்டுருக்கான் பாரு, அவனை பாரு அப்படின்னு. யாரையோ சொல்கிறாருன்னு அம்பாள் பார்த்துட்டா. பார்த்துட்டு சுவாமி சொல்கிறார், நான் சொன்னேன் நீ பார்த்துட்டியா, ஐயோ பார்க்கக்கூடாத பாவியம், ஒருவரும் உள்ளத்தாலும் உன்னரும் கொடிய பாவி வருவது காண்டி, யாரும் மனசால கூட நினைக்கக்கூடாது அவனை பற்றி, அப்படிப்பட்ட பாவி வரான், அவன் வரதை பாரு. என்ன பெருமானையை சொன்னோன்னு பார்த்துட்டா, அவன் என்ன பெருமானே இப்படி நான் மாட்டி விட்டுட்டேளே, அவனை பற்றி நினைக்கவே கூடாதுங்கிறே, அவனை பார்க்க சொல்லிட்டேளே, நான் போய் இந்த பாவியை பார்த்துட்டேனே, என்னையே இப்படி மாட்டி விட்டுட்டேள். அவர் சொல்கிறார், நீ பார்த்தா தான் அவன் உருப்பிட முடியும், அதனால தான் உன்னை பார்க்க சொன்னேன், நீ பார்க்கலன்னா அவன் எப்படி திருந்துவது, அவனுக்கு எப்படி கழிவாக ஏற்படும், உன்னுடைய பார்வை அவன் மீது பட வேண்டும் என்று சொல்லி பெருமான் சொல்கிறார் அம்பாள்கிட்ட, இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய சூழ்ச்சி, மிகப்பெரிய ஆபத்து என்பது என்னென்னா பெண்மோகம் தான். அது சொல்கிறார், உலகத்தில் நடக்கிற கொலைக்கெல்லாம் அதுதான் காரணம், உலகத்தில் நடக்கிற அகாரியங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம், ஒருவன் கல்லுண்ணாதவன் கல் உண்பதற்கு அதுதான் காரணம். நரகத்தையே உரிமையாக ஒருத்தன் ரொம்ப நாள் நரகத்தில் வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு ஈஸியான உபாயம் காம வசப்படுதல் தான். வேற எவ்வளவு பாவம் பண்ணியும் அவனை நரகத்தில் தள்ளாமல் ஏதோ ஒரு புண்ணியம் காப்பாற்றிடும், ஆனால் நிச்சயமாக நரகத்துக்கு போய்த்தான் ஆகணும்னா அவன் காம வசப்படணும். அதனால தான் பரமேஸ்வரன் தன்னுடைய முதல் எதிரியாக மன்மதனை வச்சிருக்கிறார், தன்னுடைய அடியார்களை அவன்கிட்டேருந்து காப்பாற்றுறார். காமியர் நெஞ்சில் கண்ணுதல் புகான் என்று சொல்லப்பட்டிருக்கு. காமமே கொலைகட்கெல்லாம் காரணம், கண்ணோடாத காமமே களவுக்கெல்லாம் காரணம். கண்ணோட்டம்ங்கிறது நம்மக்கிட்டே ஒருத்தர் பழகின்னு இருந்தா நமக்கு அவ பண்ற தப்ப மன்னிச்சு அவள்கிட்ட பிரியமா இருக்கணும்னு தோணும். பரிச்சயத்தினால வர அன்புக்கு கண்ணோட்டம்னு பேர். டெய்லி ஒருத்தரை பார்க்கணும், அவ ஏதாவது தப்புன்னுட்டா நம்ம பொறுத்துப்போம், ஆனால் இந்த காமம் இருக்கே அன்றாடம் பழகுவதை அழிக்கும், அவன்கிட்ட இறக்கப்படாது. ஆகவே கண்ணோட்டம் இல்லாத அரக்கன் எது, காமன். கண்ணோடாத காமமே களவுக்கெல்லாம் காரணம், குற்றம் மஞ்சும் காமமே கள்ளுண்டற்றாங் காரணம், கள்ளு உண்டற்கும் காரணம். யமனே இந்த மன்மதனை பார்த்து பயப்படுவானா, யமன் உயிரை வாங்குறான், மன்மதன் உயிரோ வச்சுண்டு உயிரை வாங்குறான். இப்போ ரெண்டு பேருக்குள்ள யார் பெரியவன் கேட்டா மன்மதன் தான் பெரியவன். அதனால யமனே என்ன பண்ணுவான், ஐயா உன் திறமை எனக்கு வராதுப்பா, நீ என்னை விட பெரியவன் இவனை பார்த்து அவன் சல்யூட் பண்ணிடுவான். யமனே பயப்படுற மாதிரி பேராற்றல் கொண்டவன் மன்மதன். குற்றம் மஞ்சும் காமமே கள் உண்டர்க்கும் காரணம், ஆதலாலே காமமே நரகபூமி காணியாக கொடுப்பதென்றான். நரகத்தை ஒட்டுமொத்த குத்தகை எடுக்கிறதுக்கு இந்த காமம்தான் காரணமாகின்றது என்று சொல்லி சுவாமி அம்பாளுக்கு அதை உபதேசமாக பண்ணுறார். பண்ணிவிட்டு ஏன் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுறாருன்னா, குழந்தைகளுக்கு பண்ண வேண்டிய உபதேசம் எல்லாம் அப்பா அம்மாவுக்கு பண்ணிவிடுவார், அப்புறம் அம்மா நமக்கெல்லாம் பண்ணுவார் என்பதனால பண்ணிட்டார். பண்ணிவிட்டு அந்த வேடன் அந்த பிராமணனை கூப்பிட்றான், ஏன் இப்படி நீ வந்து பைத்தியம் பிடிச்சி அலையிற அப்படின்னு கேட்கும்போது, அந்த வேடனை பார்த்தோன்னே அவனுடைய திவ்ய சுரூபத்தை பார்த்தோன்னே அவன் வேடன் என்று இவன் நினைக்காமல் அவன் திருவடியில் படிந்து இப்படி பண்ணக்கூடாது, தப்பலாம் நான் பண்ணிவிட்டேன், ரொம்ப வருந்தனேன் அப்படின்னு சொன்னான். உடனே சுவாமி சொன்னார், நீ உத்தமமான க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்க, இல்லைன்னா இந்த பச்சாத்தாப உணர்வு உனக்கு வராது, பண்ணின பாவத்தை பற்றின உணர்ச்சியும் அதிலிருந்து மீள வேண்டும்ங்கிற எண்ணமும் இந்த கதம்பவனத்தை மிதித்த காரணத்தெல்லாம் உனக்கு உண்டாயிருக்கு, உனக்கு சுலபமான பரிகாரம் நான் சொல்கிறேன் என்று சொல்லி அந்த பரிகாரத்தை நீ வந்து கடைபிடித்தா என்று சொன்னால் இந்த பிரம்மஹத்தி தோஷம் உன்னை விட்டு போகும் என்று சொல்லி, நீ ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும், அதை பிக்ஷை எடுத்து சாப்பிடணும், அப்புறம் இந்த காட்டில் பசுக்கள் மேயக்கூடிய புல்லெல்லாம் அறுத்து பகல் முழுக்க விவசாயம் பண்ணு, அறுத்து அதை எடுத்துன்னு வந்து கோசாலையில் இருக்கிற பசுக்களுக்கெல்லாம் அவன் கையினால் கொடு, அது வயிறார கொடு, அப்பொழுதும் திருஷவனம், இந்த திருஷவனம்னா மூன்று வேளை, காலை உச்சி சாயரட்சம், இந்த மூன்று வேளைகளில் இந்த பொற்றாமரை குளத்தில் நீராடி திருநீர் அணிந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை 108 பிரதட்சிணம் பண்ணு, உனக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் போயிடும்னு சொல்லி மூன்று மாதங்களில் அந்த பிரம்மஹத்தியானவனை விட்டு நீங்கி அதை அந்த நீங்கியது மட்டும் இல்லாமல் அவன் திவ்ய ஞானத்தை பெற்று ஒளி மிகுந்த சரீரத்தை பெற்று அவன் இந்த சுந்தரேஸ்வரர் மேலே அவனுடைய சம்ஸ்கிருத ஞானத்தை கொண்டு பல ஸ்தோத்திரங்கள் பண்ணி கைலாசகத்தியை அடைந்தான் என்று மாபாதகம் தீர்த்த அந்த திருவிளையாடலானது நிறைவுறுகின்றது. அடுத்தது அங்கம் வெட்டியது. வெளி பிரதேசத்திலிருந்து, வெளிநாட்டிலிருந்து, வெளிநாடுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, சோழ தேசம், சேர தேசம், அதுமாதிரி நம்ம பாரத தேசத்திலேயே 54 தேசங்கள் உண்டு, வடக்கே அந்த கன்னட தேசம், தெலுங்கு தேசம், அதுக்கும் அண்ட போனால் மாளவம், குர்ஜரம், அங்கம், மாகதம், வங்கம், அப்படி நிஷாதம் அப்படிலாம் இருக்கு. அந்த தேசங்கள்லேருந்து பரதேசியாக ஒருவர் வந்தார். அவர் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வில் வித்தை, வாழ் வித்தை இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறவர். அவர் கொஞ்சம் வயசானவர், அவருக்கு ஒரு இளைய மனைவி, அந்த மனைவியும் கணவனுமாக இந்த மதுரையில் குடியேறினார்கள். குடியேறி ஒரு புது பள்ளி ஆரம்பித்து இந்த அரச குலத்து சிறுவர்களுக்கெல்லாம் ஒரு பள்ளி ஆரம்பித்து அதில் குறைஞ்ச ஃபீஸ் வாங்கிட்டு அவர் அந்த வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். அவர் நல்ல விதத்தில் கற்றுக் கொடுக்குறார், நிறையா சிஷ்யெல்லாம் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய சிஷ்யர்களில் சித்தன்னு ஒரு சிஷ்யன், அவனுக்கு நல்ல சித்தம் கிடையாது, அதனால் அவனுக்கு பேர் இப்படி இருக்கு, பேர் எப்பொழுதுமே இப்படி தான் அமையும். என்ன அந்த அவன் மட்டும் நல்லா படிச்சுட்டான், இருந்தாலும் அவனுக்கு குரு துரோக சிந்தனை இருந்தது. அவன் தனியாக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தான், வாத்தியாருக்கு போட்டியாக ஆரம்பித்து அவருடைய சம்பாத்தியத்தை குறைக்கிற மாதிரி அவன் நடந்துட்டான். அதனாலலாம் அவருக்கு அவர்கிட்ட வருத்தம் கிடையாது, அவன்கிட்ட வருத்தம் கிடையாது, பரவாயில்ல அவனும் தான் படைக்கணுமாச்சு அப்படின்னு விட்டுருந்தேன். இப்படி இருக்கும்பொழுது அந்த சித்தனுக்கு தன்னுடைய குருநாதனுடைய மனைவி இளம் வயது மனைவியாக இருக்கிறதுனால அவள்கிட்டையும் இன்னும் மனசானது போச்சு, அது குரு பத்தினிட்ட இவனுடைய மனமானது போச்சு. அந்த பாவத்தை அவன் மனத்தளவில் செய்து கொண்டிருந்தான். அவ்வப்பொழுது குருநாதர் இல்லாத பொழுது, குரு பத்தினி மட்டும் தனியாக இருக்கும்பொழுது, நேரம் உண்டா நேரம் உண்டா அப்படின்னு கேட்பான், அவள்கிட்ட சமயம் உண்டா நம்ம தனியாக இருக்கலாமா என்று கேட்கும்பொழுது அவள் அஞ்சுவாள், இவனுக்கு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாள், அவள் தன்னைத்தான் காத்து கொண்டு வந்தாள். ஒரு பெண் தன்னை எவ்வாறு செவனே காத்துக்கொள்ள முடியும்னு சொன்னால், அவள் தன்னை காக்க வேண்டும் என்று நினைத்தால் செவனே காக்க முடியும், மற்றபடி அவளை ஜெயிலில் போட்டு வச்சா கூட அவளை அவளால் காப்பாற்றிக்க முடியாது. அவளுக்கு மனசில் என்ன வேணும், நம்ம நாம காப்பாற்றிக்கணும்னு. அதை வள்ளுவர் சொல்கிறார், சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. தன்னை காத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணுற அந்த நிலப்பு அதுதான் கற்புன்னு பேர், அதுதான் அவளை காப்பாற்றுமே தவிர ஜெயிலில் போட்டு வச்சு அவளை காப்பாற்ற முடியாது. அவள் தன்னை செவனே காத்து கொண்டு வந்தாள். இந்த பரதேசி, பரதேசின்னா வந்து வெளியே ஊர்க்காரன் அர்த்தம், அவ்வளவுதான், அந்த புராணத்தில் அந்த பேர் வருது. அதனால் அந்த குரவன், அந்த குருநாதனும் அந்த மனைவியும் சொக்கநாத பெருமாட்ட வந்த நாள்லேருந்து சிறந்த பக்தி பண்ணுறான். நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நம்பி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், வேற யாரையும் நம்பி வரல. இந்த ஊர் நமக்கு புதுசு, இனிமே தான் நமக்கு பழகணும் மக்கள்லாம், யாரும் தெரிஞ்சவா கிடையாது. இந்த ஊரில் இருக்கிற சுவாமி அம்பாளை தான் நம்ம வந்து நம்பி வந்திருக்கிறோம், நம்மளை அவள் தான் ரட்சிக்கணும்னு சொல்லி அந்த பெருமானை அன்றாடம் இருவரும் சென்று கோயிலில் தரிசனம் பண்ணி வழிபட்டு வந்தார்கள். அதனால் இவனுக்கு அந்த பயம் வரும்பொழுதெல்லாம் சொக்கநாதர் பெருமானே எனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீங்கள் காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொக்கநாத பெருமான்கிட்ட விண்ணப்பித்து வந்தாள். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் என்ன பண்ணா, இவன் அவன் கையை போய் பிடிச்சிட்டான். பிடிச்சோன்ன அவனை அவள் தன் கையை உதறி கொண்டு அவனை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிட்டு வீட்டுக்கு அதை தாப்பா பண்ணிட்டு பெருமான்கிட்ட போய் ஓன அழறா. பெருமானே என்ன பயமுடுத்துறே, இந்த பயத்திலேருந்து எனக்கு விமோச்சனம் கிடையாதா அப்படின்னு கேட்குறா. உடனே சுவாமி சொல்றார், நீ இனிமே பயப்பட வேண்டாம், உனக்கு அபயம் கொடுத்தாச்சு என்று சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன பண்ணார், இந்த குருநாதர் வேஷத்திலே போனார், வயசான ஆச்சாரியன் வேஷத்தில் போனார். நேராக எய்த் ஸ்கூலுக்கு போனார். சித்தா வெளியில வா அப்படின்னார். வந்தார். இங்கே பாரு, உனக்கு ஒரு உபாயம் இருக்கு, நாம் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம், உண்டிக்கு உண்டி, யாராவது தான் ஜெயிப்பா, அந்த ஒத்தர் ஸ்கூல் நடத்தினா போகிறோம், அவளுக்கே எல்லா அந்த ஸ்கூல்லேயே எல்லா பசங்களும் படிக்கட்டுமே அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்ல ஐடியாவாக கொடுக்குறாள். இவனுக்கு என்ன நினைப்பு, இந்த வயசான ஆச்சாரியனை நம்ம எளிதில் ஜெயிச்சுடலாம், அவருக்கு 60 வயசு ஆறுது, நமக்கு 18 வயசு தான் ஆறுது, அதனால அவர் கத்திய தூக்கத்துக்கு மட்டும் அவர் கழுத்தை நம்ம சீவிடலாம் அப்படின்னு ரொம்ப வசதியாக படுத்து அப்படியே பண்ணலாம், நாளைக்கு வெடிகாலம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். வந்திருக்கிறது யாருன்னா சொக்கநாதரே. அவர் என்ன பண்ணார், இவனுடைய குருவினுடைய வடிவத்திலே போய் ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு போர்க்களத்தில் அந்த இவ சண்டை போட்டுட்டே இருக்கா, 5 முகூர்த்த நேரம் சண்டை போடுற காரணத்தினால வெடிஞ்சுடுத்து, அப்போ சிஷ்யாலாம் வந்து பார்க்குறா, ஊர்ஜனங்கள் வந்து பார்க்குறான்னு புராணம் சொல்கிறதே தவிர அவ சண்டை ஆரம்பிக்கும் போது தெரியாது. அப்படி 5 முகூர்த்த நேரம் சண்டை போடும்போது இந்த வயசான கிழவன் இவ்வளோ நேரம் சண்டை போடுறானே அவன் சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போனோடனே சுவாமி என்ன பண்ணா, அத்தனை நேரமும் அவனை டயர்ட் ஆக்கிறதுக்காக தான் சண்டை போட்டார். அப்புறம் தன்னுடைய கத்தியினால அவன் கையில் இருக்கிற கேடயத்தை தூக்கி ஒரு கட் பண்ணி ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி பண்ணினார். அவன் கையில் கத்தி தான் இருக்கு, கேடயம் இல்லை. அவனை பார்த்து சொன்னார், இங்கே பாரு, நீ தாயை போல மதிக்க வேண்டிய உன்னுடைய குரு பத்னி, அந்த பத்னியை நினைத்த நெஞ்சு இதுதானே அப்படின்னு சொல்லி அந்த நெஞ்சில் ஒரு குத்து குத்தினார் கத்தினால். அப்புறம் அவள்கிட்ட தகாத வார்த்தை பேசினியோ இல்லையோ, அந்த நாக்கு இதுதானே, அந்த நாக்கு இழுத்து ஒரு அதை கட் பண்ணினார். அப்புறம் அவளை தொட்ட கை இதுதானே அப்படின்னு சொல்லி அந்த கையை நீட்டுன்னு சொல்லி அந்த கையை வெட்டினார். அவளை பார்க்கக்கூடாத பார்வை பார்த்த கண் இதுதானே அப்படின்னு கத்தி அந்த கண்ணில் விட்டு நோண்டினார் என்று சொல்லி கடைசியில் அவனுடைய சிரசை அறுத்தார். சர்வ மதுரையில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி இப்படி தண்டிச்சாராம். இதுக்கு தான் அங்கம் வெட்டினதுன்னு பேர். இவ்வாறு அங்கம் வெட்டி யாரும் இப்படிப்பட்ட கொடிய பாதகங்களை இந்த புண்ணிய பூமியில் நினைக்கவோ செய்யவோ கூடாது. என்ன காரணம்னா, ஒரு புண்ணிய க்ஷேத்திரம்னா மற்ற க்ஷேத்திரங்களில் பண்ணுறதை விட இங்கே புண்ணியம் எப்படி கோடி மடங்கு அதிகமாக பலிக்கிறதோ அதுபோல் பாபமும் பலிக்கும். அதனால் புண்ணியத்தை செய்கிற மாதிரி பாபத்தையும் ஒருத்தன் தவிர்க்கணும், இங்கே அந்த கெட்ட எண்ணங்கள் கூடாது என்று சொல்லி சுவாமி அந்த பெண்ணை ரட்சித்தார். அப்போ ரட்சித்தாச்சா ஆயிடுத்து. ஆனால் சுவாமி தான் வந்திருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இவெல்லாம் அந்த சிஷ்யாலாம் வந்து இப்போ அந்த சித்தன் மரணம் அடைஞ்சதுக்கு வந்து அவள் குதூகலம் அடைஞ்சு ஆற்றுக்கு போகிறா. ஆற்றுல அந்த குரு பத்தினி இருக்கா, அவளை வணங்குறா. குருநாதர் இல்லை, குருநாதர் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறா இவாள்லாம். நாங்கள் அங்கே அந்த போர்க்களத்திலேருந்தானே வரோம், குருநாதர் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறா. குருநாதர் அவர் காலத்தால் 6 மணிக்கே இந்த திருப்பள்ளிச்சி திருவனந்தல் பார்க்குறதுக்கு கோயிலுக்கு போயிட்டாரு. இன்றைக்கி ஒன்று இன்றைக்கி கிளாஸ்லாம் கிடையாது, இன்றைக்கி லீவு, இன்றைக்கி அஷ்டமி அனத்தியானம், அதனால் அவர் உச்சிக்காலம் பார்த்துட்டு தான் வருவார். அப்படியா, அப்படியே இத்தனை நேரம் சண்டை போட்டுன்னு இருந்தாரே அப்படியே இவா பேசிகிட்டு இருக்கும்போதே குருநாதன் வந்துட்டார். என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இதே மாதிரி நீங்கள் தானே இப்போ சித்தனை வந்து கையை வெட்டினேள் காலை வெட்டினேள், என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களே, உங்கள் கத்தியில் ரத்தம் படிஞ்சிருக்கணுமே, கத்தியை எங்கே அலம்பினேள் கேட்குறார். அப்போ தான் சொன்னாரா, சொக்கனே வந்து செய்திருக்கிறார், யார் செஞ்சான்னு கேட்கும்பொழுது அப்போ தான் அந்த மனைவி சொல்கிறா, இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கேதம் வருமேங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட மறைச்சேன், இதே மாதிரி ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு, அவன் தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டு என்னை அச்சமுறுத்தி கொண்டே இருந்தான், பகவானே நீ தான் என்னை காப்பாற்றணும்னு நான் முறையிட்டேன், சுவாமி தான் வந்து செய்திருக்க வேண்டும் என்று அந்த மனைவி சொன்ன உடனே வெளிதேசத்துலேருந்து வரவாள் இந்த ஊருக்காரனை காப்பாற்றுறது போலவே காப்பாற்றுற காரணத்தினால, ஆகவே சுவாமி உங்களை மட்டும் தான் காப்பாற்றுவாருங்கிறது இல்லை, என்னையும் காப்பாற்றுவார், அவர் பரதேசி காவலர், மதுரையிலேயே நீங்கள்லாம் இருக்கீள், உங்களை தான் சுவாமி காப்பாற்றுறதுங்கிறது இல்லை, வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாலையோ சுவாமி காப்பாற்றுறதுக்கு நல்லவருக்கு பரதேசி காவலர் அப்படின்னு ஒரு பேர் வந்தது அங்கம் வெட்டின காரணத்தினால என்று பார்க்கின்றோம். அடுத்தது நாகம் எய்தது. குலோத்துங்கனுடைய மகன் அனந்த குணபாண்டியன் பரம சாம்பவனாக இருக்கான். எப்பொழுதுமே அவன் வந்து நெத்தியில் விபூதி இல்லாமல் இருக்காது, அவன் படுத்து உறங்கும் போது கூட விபூதி கலையாது, அதுக்கு பஸ்ம நிஷ்டன்னு பேர். அந்த பஸ்ம நிஷ்டங்கிறது ஒரு பெரிய புண்ணியம், எப்பொழுதுமே நெத்தியில் விபூதியோடு இருக்கணும், அது என்னது அவர் பெரிய புண்ணியம். குபேரனை பார்த்து சுவாமி சொல்கிறார், நீ எனக்கு நண்பன்னு சொன்னார். குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இத்தனை தேவர்கள் இருக்கும்பொழுது சுவாமி இந்திரன் சந்திரன்லாம் இருக்கும்போது நம்மளை மட்டும் கூப்பிட்டு நீ எனக்கு சகா அப்படின்னு தோழமை கொண்டாரு அப்படின்னு குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் சுவாமி அதுக்கான காரணத்தை சொல்கிறார். இதோ உத்தர ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் சொல்கிறார். இந்த விஷயம் எங்கே இருக்கு? உத்தர ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் சொல்கிறார். குபேரனை ஏன் சுவாமி ஃப்ரெண்டாக எடுத்துனார்னா, குபேரன்ட்ட நிறையா காசு இருக்குது அதனால ஃப்ரெண்டாக எடுத்துனா நம்ம நினைப்போம், அப்படி கிடையாது. குபேரன் இருக்கிற அத்தனை காசும் சுவாமி கொடுத்தது தான், அதனால சுவாமி பணத்துக்காக அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கல, சுவாமி கொடுத்த பணத்தை தான் அவன் வச்சுட்டுருக்கா. அவர் சொல்கிறார், குபேரா உன் நெத்தியில் எப்பொழுதும் விபூதி இருக்கு, நானும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எப்பயாவது உன் நெத்தியில் விபூதி இல்லாமல் இருக்கான்னு பார்க்குறேன், கண்டுபிடிக்கவே முடியல. 24 மணி நேரமும் உன் நெத்தியில் விபூதி இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப, நீ எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சுவாமி சொன்னார். அதுக்கு தான் பஸ்ம நிஷ்டன்னு பேர். எவன் ஒருவன் பஸ்ம நிஷ்டை கொண்டவனாக இருக்கிறானோ அவனை வந்து பாவங்கள் நெருங்கிறதுக்கே பயப்படுமா. எவன் நெத்தியில் எப்பொழுதும் விபூதி இருக்கோ பாவங்கள் அவன்

பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்ததுனால இந்த சமணர்களுக்கு அவன் மீது ரொம்ப பொறாமை. அவைதிகாலாக இருக்கிறவாளும் நம்முடைய வைதிக ஆச்சாரத்துக்கு வெளியில் இருக்கிறவா இந்த பஸ்ம துராட்சணை பார்த்தா அவளுக்கு பிடிக்காது. நம்ம சுவாமி புறப்பாட்டை பார்க்கும்போது பேய் பேய் அப்படின்னு சொல்லுவாளாம். தேவாரத்திலே வருது, பேய் பேய் என்ன வருவார், அவரும் பெருமான் அடிகளே. நம்மளை பார்த்து அவளுக்கு பிடிக்காது. அவர்கள் என்ன பண்ணுறா, இவனை கொல்லணும்னு சொல்லி முன்னாடியெல்லாம் நம்ம இந்த பாண்டிய ராஜாக்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணோம், தோத்து போட்டோம். இப்போ வந்து இவனை விடக்கூடாது, இப்படியே போனால் ஒரே சைவமாகவே ஆகிடும்லாம், நம்முடைய மதம் அழிஞ்சிடும்னு சொல்லி ஒரு ஆபிசார யாகம் பண்ணுறா. அதுலேருந்து ஒரு அசுரன் தோன்றுகின்றான். அந்த அசுரன் விருப்பப்படி வடிவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய தவம் கொண்டவன். அந்த அசுரன் என்ன சொல்கிறா, நீ போய் மதுரையையும் பாண்டியனையும் சேர்த்து விழுங்கிடுங்கிற, கபலீகரம் பண்ணிவிடும், சாப்பிட்டுடுங்கிறா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய பாம்பு வடிவத்தை எடுத்துக்கிறான். இப்போ மலைப்பாம்பு என்ன பண்ணும், வாயை திறந்தால் ஒரு ஆடே உள்ளே போயிடும், அந்த அளவுக்கு திறந்துக்கும் அது. அதுபோல் இந்த மதுரையை ராஜாவோட விழுங்குற அளவுக்கு வாயை திறக்கக்கூடிய சக்தியோட ஒரு பெரிய பாம்பாக வரான், மலையே பாம்பாக வரந்த மாதிரி பாம்பு வேகத்தில் அவன் வரான். மதுரையை நோக்கி வேகமாக வந்துட்டுருக்கிறான். அப்படி வரும்பொழுது அந்த உற்றர்கள் மூலம் ராஜா அறிகிறான், மக்கள் அறிகிறார்கள், எல்லாரும் பயங்கொள்கிறார்கள். உடனே போய் ராஜாட்ட போய் சொல்கிறா, இதேமாரி பாம்பு வடிவத்தில் வரான், அவனால் நமக்கும் உங்களுக்கும் ஆபத்தை வருதுன்னு சொன்னோடனே நமக்கெல்லாம் காவல் வந்து சொக்கநாதர் தானே, நமக்கு என்ன தெரியும், வயத்துக்குள்ள இருக்கிற குழந்தை போல நாம, அம்மா வயத்துக்குள்ள இருக்கிற குழந்தை போல நாம, அம்மா வயத்துக்கு வெளியில் வந்திருக்கிற குழந்தை இல்லை, அம்மா வயத்துக்கு வெளியில் வந்திருக்கிற குழந்தை அம்மாவை எழுத்து பேசும், நீ என்ன ஏன் என்ன பெத்தன்னு கேட்கும், எனக்கு இட்லி வேண்டாம் அடை தான் வேணுங்கும், எனக்கு உன் சாப்பாடு வேண்டாம் நான் ஹோட்டலுக்கு போகிறேங்கும். ஆனால் அம்மா வயத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா சாப்பிட்றதே சாப்பாடுதுக்கு, அம்மா வயத்துக்குள்ளே தான் அது கைகால் நின்றுட்டு அவன் வயத்துக்குள்ளே இடிச்சுன்னு விளையாடிட்டுருக்குமே தவிர வெளியில் போகாது. நான் டாட்டா போனோம் அது கேட்காது, வயத்துக்குள்ளே தான் டாட்டா. அதுபோல் சொக்கநாதருக்கு நம்ம அடங்கி இருக்கோம், நமக்குன்னு ஒரு இச்சை கிடையாது, நமக்கு ஒரு பயம் வந்தால் சொக்கநாதர் என்ன செய்கிறாரோ அதுதான், அவரை தான் நம்ம பயத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நேராக சுவாமிகிட்ட போய் அவரை வணங்கி பெருமான் வேண்டிக்கிறான். பெருமானே இந்த மதுரையை நீ பல முறையை காப்பாற்றிருக்கிற, அதுக்கு ஒரு அளவே கிடையாது, அதை போல் இந்த முறையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா சுவாமி சொன்னார், பயப்படாமல் அந்த பாம்போட யுத்தம் பண்ணு. அசரீரியாக சொல்லிட்டார், நான் உன்னை காப்பாற்றுறேன், பயப்படாமல் போ அப்படின்னு சொன்னோடனே இவன் வீர வேஷமாக வில்லும் அம்பும் தரித்து கொண்டு பெருமானுடைய அருளை பெற்று சிவாச்சாரியிடம் விபூதி வாங்கி அணிந்து கொண்டு நேராக வரான். சுவாமி கொடுத்த தைரியத்தில் பாம்பு சீரிண்டு வர்றது, அந்த பாம்புக்கு எதிரே நின்று தன்னுடைய வில்லிலே அம்பினை பூட்டி நூற்றுக்கணக்காக அதன் மீது அம்பு மழை பொழிகிறான். அந்த அசுரன் என்ன பண்ணுறான், தன் பாம்பு வாயை திறந்து அத்தனை அம்பையும் முழுங்கிடுறான். ஒரு அம்பு அந்த பாம்பு ஒன்றும் பண்ணலை. உடனே என்ன பண்ணுறான், சொக்கநாதா என்று சொல்லியபடி ஒரு அர்த்த சந்திர வடிவத்தில் ஒரு அம்பு எடுத்தான். அந்த அம்பினுடைய வாய் வந்து அர்த்த சந்திரமாக இருக்கும், அதை எடுத்து சொக்கநாதா இது என்னுடைய துருப்பு சீட்டு, இது ஒன்றும் மற்ற அம்புக்கும் இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆனால் இந்த இது இதில் அவன் அழிய வேண்டும், அது நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சுவாமியை அந்தரங்கத்தில் பூர்ணமாக தியானம் பண்ணிட்டு பெருமானுடைய பெயரை சொல்லி அந்த அம்பை போட்டான். அது அந்த பாம்பினுடைய கழுத்தை அறுத்துருச்சு. அந்த பாம்பை கட் பண்ணோன்னே அது பெரிய இடிமுழுக்கம் போல் சத்தம் போட்டுண்டு அது தன்னுடைய வாயிலேருந்து நிறையா விஷத்தை கக்கிட்டும் செத்து போச்சு. அந்த விஷம் என்ன ஆச்சு, கடைசி நேரத்தில் இந்த மதுரையில் இருக்கிற கூவல் குளம் அப்புறம் கிணறு ஏரி நதி எல்லாத்துலேயும் விழுந்து நச்சு புகை பரவி தீர்த்தத்துலேருந்து அட்மாஸ்பியர்லேருந்து எல்லாம் விஷமயமாக ஆகி அந்த விஷஜ்வால பரவின காரணத்தினால எல்லா உயிர்களும் மாடுகள் கோழிகள் அப்புறம் வந்து மயில்கள் மக்கள் ஆடவர்கள் பெண்கள் குழந்தைகள் வயசானவா எல்லாரும் கண் சோம்பி போய் வாய் நுரைச்சி கோழ தள்ளி மயங்கி மனசு நிலை குற்றி போய் கைகால் விளங்காமல் மயங்கி விழுந்துட்டான். இந்த யூனியன் கார்பைடு இந்த விஷவாசு விஷவாயு கசிஞ்ச போது எப்படி ஆச்சு, அதுபோல் இந்த விஷம் பட்டு எல்லாம் எடுத்து தீர்த்தம் குடித்து தீர்த்தத்தை தெளிக்கலாம், ஒருத்தர் முஞ்சில்லைன்னா தீர்த்தமெல்லாம் விஷமாக இருக்குது. அப்போ மதுரையில் சர்வ பிரபஞ்சமும் விஷமயமாக பண்ணிட்டாங்க. பண்ணினோடனே ராஜா வந்து ராஜா மட்டும் பிராணன் வந்து கொஞ்சம் நின்றுருக்கு ராஜாவுக்கு, அவனுக்கு மட்டும் கொஞ்சம் பிரஜ்ஞா இருக்குது. பகவானே இந்த பாம்பை வதம் பண்ணியும் எல்லாருக்கும் ஒரு பெரிய மிருத்தி வராமல் இருக்கேன்னு சுவாமி சொன்னார், நீ பயப்படவே வேண்டாம், இந்த மதுரைக்கு என்றைக்குமே ஆபத்து வராது அப்படின்னு சுவாமி அபயம் கொடுத்து தன்னுடைய சிறசில் இருக்கிற சந்திரன் அந்த சந்திர கலையிலேருந்து ஒரு துளி அமிர்தத்தை இந்த மதுரை மேலே தெளிச்சாராம். முன்பு குலசேகர பாண்டியன் இந்த மதுரையை நிர்மாணம் பண்ண பொழுது சுவாமி தன்னுடைய சந்திர கலையிலேருந்து ஒரு அமிர்தத்தை எடுத்து இந்த மதுரையை சாந்தி பண்ணுற அந்த சம்பரோக்ஷண விழா இருக்கே அந்த கலசத்தில் ஒரு டிராப் தெளிச்சிருந்தார், அதனால் மதுராபுரம்னு இதுக்கு பேர் வந்தது. திரும்பவும் மதுரையை காப்பாற்றுறதுக்க புனக அதை போலவே பண்ணினார், அதனால் இதுக்கு மீண்டும் இது மதுரை.

0: ஆயிற்று. புதிய மதுரையாக ஆகி இனிமையான ஊராக எல்லாரும் திரும்பவும் பிரஜைக்கு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இதையெல்லாம் பார்த்தார்கள் அந்த அமணர்கள். என்ன நினைச்சா, இவாள்லாம் வைதிகாள், இவாளை வந்து நம்ம சூழ்ச்சி பண்ணி தான் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இவாள்லாம் பசுவ தெய்வமாக வணங்குறவ. பசுமாட்டினுடைய கொம்புலேருந்து குழம்பு வரையும் 33 கோடி தெய்வங்கள் வாழ்கின்றன. நம்முடைய சுவாமியுடைய அபிஷேகத்துக்கு பாலை மட்டும் இல்லை, அது பஞ்சகவ்யத்தையும் தருகின்றது. நம்முடைய ஆச்சாரம், வைதிக செய்வ ஆச்சாரம் எல்லாமே பசு அப்படிங்கிற ஒரு விலங்கை நம்பியே இருக்கு. நம்முடைய பஸ்மாவை அது தருது. அந்த பசு வயத்தில் பிறந்த ஒரு ரிஷபம் தான் நம்ம சுவாமியை தூக்கிண்டு வீதிக்கு வருது. அதனால் பசு நமக்கு சுவாமி போல. பசுவை ரட்சிக்கிறதுங்கிறது நமக்கு சுவாமிக்கு பண்ணுற கைங்கரியமே. சண்டேஸ்வரங்கிற நாயனார், அவர் வேதம் படிக்கிற பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது ஸ்கூலை கட் பண்ணிட்டார். ஸ்கூலில் ஒழுங்காக படிக்காதவளை நாம் என்ன சொல்லுவோம், நீ மாடு மேய்க்க தான் லாயக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஏக சந்தாகிராகியாக இருந்து அவருக்கு வேதாதி சாஸ்திரங்கள்லாம் ஒரு தடவை சொன்னாலே வந்துடுத்து, படிப்பு நல்லா வந்தது. அவர் என்ன சொன்னார், எனக்கு படிப்பு ஈஸியாக வருது, ஆகவே நான் மாடு மேய்க்க போகிறேன்னாரு. நான் ஸ்கூலுக்கு டெய்லி வரணுங்கிற தேவையில்லை, எனக்கு பாடம் நல்லா வருது, மாடு மேய்க்கிறது சுவாமிக்கு பண்ணுற தொண்டு, நான் மாடை ஜாக்கிரதையாக மேய்ப்பேன் என்று சொல்லி சண்டேச நாயனார் மாடு மேய்ச்சார்னு பார்க்குறோம். இப்போ நடராஜாவுக்கு பண்ணுற பூஜையாகவே நினச்சார். கோ சம்ரக்ஷணம்ங்கிறது நமக்கு விதி. ஆகவே ஒரு மாய பசுவை அனுப்பினா அந்த பசு வந்து ராஜாவை குத்தி கொண்டுடும். ஆனால் தன்னை கொல்ல வந்த பசுவாக இருந்தாலும் அதை கொல்லாமல் இருப்பது தான் தர்மம். தன்னை கொல்ல வந்த பசுவை கொல்லுங்கிறது தர்மம் இல்லை. தன்னை பசு கொல்ல வந்தாலும் அதை ரட்சிக்கணும். தன்னை கொல்ல வருகின்றதே என்றதை கொன்றுவிடக்கூடாது. அதை ரட்சிக்கிறது நமக்கு என்ன காரணம்னா, உடம்பிலிருந்து உயிர் எப்பொழுதும் போகும். தர்மத்தை ரட்சிக்கிறது நமக்கு கடமை. இந்த உடம்பு போச்சுன்னா சுவாமி இன்னொரு உடம்பு தருவார். என்ன காரணம், சுவாமி நமக்கு பிதா. ஒரு சட்டை கிழிஞ்சதுன்னு ஒரு குழந்தை சந்தோஷப்படும். என்ன காரணம்னா, கிழிஞ்ச சட்டை அப்பாட்ட காமிச்சா புது சட்டை வாங்கி தருவார். இந்த உடம்பு அழியறதே நம்ம எதுக்காக அச்சப்படணும். இந்த உடம்பு லாயக்கல்லாமல் படுத்தினா சொக்கநாதர் நமக்கு புது உடம்பு தந்துட்டு போறார். அது அவருடைய பொறுப்பு, அவர் தான் நமக்கு பிதா. அதனால யாருமே வந்து மரணத்துக்குண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஜனனம் இருந்தால் மரணம் உண்டு. சட்டை என்றைக்கும் புது சட்டையாகவே இருக்காது, அது பழைய சட்டையாகும், அழுக்கு சட்டையாகும், சின்ன சட்டையாகும், அளவு போறாத சட்டையாகும், கிழிஞ்ச சட்டையாகும், புது சட்டை கொடுப்பார். இதெல்லாம் ஸ்வபாவம், பிரகிருதி. இதை கண்டு பயப்படக்கூடாது. சுவாமி உண்டு, நாம உண்டு. ஜீவனுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. நமக்கு புனர்ஜென்மா உண்டு, பழைய ஜென்மா போல. பழைய சட்டைகளில் சட்டைகள்கிட்ட எப்படி ஒரு குழந்தைக்கு அபிமானம் இல்லாமல் புது சட்டையை போட்டுக்கிறதோ அது போல தான் நம்ம விவேகமாக இருந்துட்டு எத்தனையோ ஜென்மா எடுத்து வந்துட்டோம். போன உடம்புலெல்லாம் அபிமானம் இருந்ததே, அப்போ அதை விட்டுட்டு தானே இப்போ வந்திருக்கிறோம். அதை போலவே நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணி இந்த உடம்புலே அபிமானம் இல்லாமல் வாழ்வோம் அப்படின்னு கற்றுக்கணும். எத்தனையோ சரீரத்தை விட்டுட்டு வந்திருக்கிறோம், அதை போல் இந்த சரீரத்தையும் விட போகிறோம். ஆகவே தேவையில்லாமல் இதில் அபிமானம் வச்சு நம்ம ஏமாற வேண்டாம். இது லாயக்கில்லைன்னா சுவாமி புது சரீரம் தருவார். அவர் தான் நம்ம வயிற்றில் பிறக்கிற குழந்தையெல்லாம் காப்பாற்ற போகிறார், நாம் காப்பாற்ற போகிறதில்லை என்பதனால நம்ம வந்து இதில் வந்து விவேகத்தோடு நடந்துக்கணும். ஆகவே தன்னை ஒரு பசு கொல்ல வந்தால் தன்னை காப்பாற்றிருக்கா, பசுவை கொண்டு மாட்டா. யார், சாதுக்கள். பசுவை காப்பாற்றிண்டு தன் உயிரை போக்குவார்கள். ஆகவே ஒரு பசுவை இவனை கொல்ல முடியா விடுவோம் என்று சொல்லி, ஆவை ஊறு செய்யார் பழி அஞ்சுவர் அதனை ஏவுவாம், இதுவே புணர்ப்பு, இதுதான் திட்டம், புணர்ப்புனா திட்டம் என்று சொல்லி அவ திரும்பவும் ஒரு யாகம் பண்ணி அந்த ஆபிசார ஹோமத்திலிருந்து ஒரு மாய பசுவை அனுப்பினான். அது பசு வடிவம் கொண்டதே தவிர அது அசுரன் தான். அது வந்து தாய் பசுவாக வந்து ஆக்ரோஷமாக பெரிய ரூபத்தோடு கூட, பெரிய கொம்பு, பெரிய வால், திடமான சரீரம், நல்ல உறுதியான கால், அது அது உதோ அது ஒரு உத உதச்சதுன்னா சிங்கமே மூர்ச்சி ஆகிடும். அதே மாதிரி அது கொம்புனால வீட்டெல்லாம் குத்திண்டு வர்றது, வீடெல்லாம் கீழே இடிஞ்சு விடுறது. அப்படியே மதுரையை கலக்கிண்டு மந்திரகிரி போல் அது வர்றது. அதை வந்தோடனே அனந்தகுணன் போய் நேரம் திரும்பவும் போய் சுவாமிகிட்ட சரணாகதி பண்ணுறான். சுவாமி பண்ணுறார், இப்போ நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா இரு, வேடிக்கை பாருன்ட்டார். அந்த பாம்பு வந்தபோது நீ போய் சண்டை போட்டுன்னு சொன்னார், பசு வந்தபோது சண்டை போட்டுன்னு சொல்லலை. ஏன்னா பசுவை கொம்பை பிடிச்சி முறுக்கிறது, வாழை பிடிச்சி முறுக்கிறது, இதெல்லாம் அது ஹிம்சை பண்ணுறதே பார்ப்போம். அதனால் நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ வேற வேடிக்கை பார், வீடியோ பார்க்குறோம்ன்ட்டு. சாமி என்ன பண்ணார், தனக்கு முன்னாடி இருக்கிற ரிஷபதேவரை கூப்பிட்டார், நீ இந்த பசுவை அடக்கிக்கோ அப்படின்ட்டார். ரிஷபதேவர் யார், அவருக்கு நந்தின்னு ஒரு பேர் உண்டு, ஆனால் அதிகார நந்தி வேறு, அவர் வேறு. நந்திங்கிற ஒரு நாமா இருக்கே அது சுவாமியுடைய நாமா. அந்த நாமாவுக்கு சுகஸ்வரூபம்னு அர்த்தம், ஆனந்தம் அப்படிங்கிற சொல்ல அந்த நந்து அப்படிங்கிற ரூட்ல என்ன வருது. நந்தினா ஸ்வயம் இன்ப வடிவமாக இருக்கிறவன். இப்போ சக்கரை வந்து தான் திதிக்கிறது, தான் திதிக்கிறதுனால தான் சக்கரை வந்து திதிப்பு இல்லாத பொருளுக்கு திதிப்பு ஊட்டுறது. தான் சௌக்கியமாக இல்லாத ஒருவன் இன்னொருத்தருக்கு சௌக்கியத்தை கொடுக்க முடியாது. தான் சந்தோஷமாக இல்லாத ஒருவன் இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. தான் சிவனாக இல்லாத ஒருவன் இன்னொருத்தர் சிவனாக ஆக்க முடியாது. தான் சுகஸ்வரூபனாக ஆனந்தியாக இல்லாத ஒருவன் இன்னொருத்தருக்கு ஆனந்தம் தர முடியாது. சுவாமி ஆனந்த ஸ்வரூபன், ரசோவை சகா, அதனால் அவருக்கு நந்தின்னு பேர். ஆனால் அந்த சுவாமிக்கு மகாநந்தின்னு பேர். தேவாரத்தில் பேர் நந்தி அப்படின்னு அப்பர்பிரமணன் பயன்படுத்துகிறார். அதுபோல் திருமந்திரத்திலையும் பேர் நந்தின்னு வருது. பிருகன்நந்தி அப்படின்னு சொன்னால் சுவாமி, அவர் தன்னுடைய பெயரை முக்தி நிலையில் இருக்கிற மற்றவர்களுக்கும் கொடுத்துருக்கிறார். அதிகார நந்தின்னு சிலாதர்ஷனுடைய பிள்ளைக்கு பெயர், அவர் அதிகார நந்தி. ஆனால் சுவாமி முன்னாடி இருக்கிற அந்த வாகனம் இருக்கே அது ரிஷபதேவர்னு பேர். அது வேதத்திலேயே ரிஷபன் அப்படிங்கிற பேர்லேயே சொல்லப்படுறது. அது என்ன ஒஸ்தின்னா அது சுவாமியுடைய ரூபத்திலேயே இருக்கு. அதை வந்து அதுக்கு எந்த புராணமும் ஜென்மா சொல்லலை. பூமியில் ஒருத்தர் ஜனிச்சு சுவாமிக்கு ரிஷபமாக ஆனார் அப்படின்னு ஒரு கதை கிடையாது. ஆனால் பூமியில் சிலாதர்ஷிக்கு மகனாக பிறந்து, ஆனால் அயோனிஜனாக பிறந்தார். தாய் வயிற்றில் பிறக்காமல் பூமியை உழும்போது கிடைத்தார். அந்த சைலாதி என்பவர் திருவையாறில் தபஸ் பண்ணி அதிகார நந்தியாக ஆனார் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பொதுவாக இவர் நந்தின்னு சொல்கிறது குற்றம் இல்லை. என்ன காரணம்னா இவர் சுகஸ்வரூபன் நந்தி. இந்த ரிஷபர் இருக்காரே இவர் தர்மமே வடிவானவர். அதர்மத்தை கண்டா என்ன பண்ணுவார், கோபிச்சுப்பர், ஆர்க்கின்ற தார்விடை, அதர்மத்தை பொறுத்துக்க மாட்டார், தர்மஸ்வரூபமாக இருக்கிறார். அப்போ வேதம் தர்மத்தை ஹிருதயத்தில் கொண்டிருக்கு. வேதத்தினால் தர்மம் வகிக்கப்படுறது, தர்மத்தினால் சுவாமி வகிக்கப்படுறான், தாங்கப்படுறான். அந்த தர்மமாக இந்த ரிஷபத்தை பார்த்து சொன்னார், இந்த பசுவை அடக்குன்னு சொன்னார். உன ரிஷபதேவர் வந்தார், மாய பசுவுக்கு முன்னாடி தன்னுடைய அழகாக காட்டினார். அந்த பசு மயங்கியது, ரிஷபத்தை பார்த்து மயங்கியது. உடனே சொன்னார், நீ உன்னுடைய ஆசுரத்தன்மை போகிற அளவுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொம்பில் அந்த பசுவை தூக்கி கிழக்கேந்து மேற்க வீசினார், மேற்கேந்து வடக்க வீசினார், வடக்கேந்து தெற்க வீசினார். இப்படி அதை மாற்றி மாற்றி திசைகள் தூரம் வீசுகிறார். இப்போ தான் அந்த பசு அங்கே கிடந்துங்கிறா, இப்போ இல்லை இந்த பசு இப்போ இந்த இங்கே கிடக்குங்கிறா, மதுரை மக்கள்லாம் பார்க்குறா. அப்படி அதில் உடம்பில் இருக்கிற ஆற்றல் முழுக்க போகிற மாதிரி அதை ஜீரணம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரட்சித்து நாம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்த மாதிரி குன்றுகளாக இருப்போம் என்று சொல்லி குன்றின் வடிவத்தை அடைந்து விட்டார்கள். அதான் பசுமலை என்றும் ரிஷப குன்று என்றும் ரெண்டு குன்றுகளுடைய வடிவத்தை அடைந்து சூக்ஷ்மமாக அது ஏகாம்சமாக தான் அந்த குன்றாக இருக்கார் ரிஷபதேவர். ஆனால் அவருடைய சதாம்சத்தினால திரும்பவும் சுவாமிக்கு போய் ஏவலாக ரிஷபதேவராக சுவாமியுடைய கோயிலில் போய் அமர்ந்து விட்டார் அப்படின்னு இந்த லீலையானது சொல்கிறது. அப்படியாக தானே இந்த மதுரைக்கு வந்து ஒரு ஆபத்த சுவாமியானவர் காப்பாற்றுறார். அந்த ரிஷப குன்றில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால், பின்னாடி சீதையை தேடிண்டு வரார். ராவணனுடைய அசோகவனத்தில் சீதை இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு லங்கைக்கு போய் அவளை பிட்டுன்னு வரணும் அப்படின்னு ராவணானவர் தன்னுடைய தம்பி சுக்ரீவன் கூட ஹனுமான் கூட அப்படி வந்துட்டுருக்கார். தம்பி லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஹனுமாயோட ராமன் வந்துட்டுருக்கார். வந்துட்டு இருந்த போது விராமத்துக்காக இந்த ரிஷப குன்றில் தங்கினானாம், டென்ட் போட்டுண்டு. அங்கே தங்கின பொழுது புதியமலையிலேருந்து அகஸ்தியர் வந்தார். அகஸ்தியர் ராமர் வணங்கி ஆசீர்வாதம் பெற்றார். அகஸ்தியர் அவருக்கு ராமனுக்கு விபூதி கொடுத்தார். விபூதி கொடுத்து சொன்னார், நீ அவசியம் மீனாட்சிந்திரோட தரிசனம் பண்ணிட்டு அவளுடைய கிருப்பையை பெற்றுக்கொண்டு ராவண வதத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணி ராமர் சுக்ரீவனோட லக்ஷ்மணனோட ஹனுமானோட கூட மீனாட்சிந்திர சோழலை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவளை வழிபட்டு சுவாமி சொல்கிறார், சொக்கேசர் நீ வந்து சேதுபந்தனம் பண்ணு, வானர சைன்யத்தோட போ, ராவணனை வதம் பண்ணு, அதுக்கப்புறம் சீதை அழிச்சினு வந்து அயோத்தியில் நீ உன்னுடைய ராஜாங்கத்தை பெற்று நீ வந்து அரசாட்சி பண்ணு அப்படின்னு இங்கே சொக்கநாதர் சொல்கிறார். இதில் என்ன சூக்ஷ்மம் அப்படின்னு கேட்டால், சுவாமி சொன்னபடி அவர் நடக்கிறார். என்ன ரகசியம் அப்படின்னா, தன்னுடைய பிதாவை சத்தியசந்தனாக ஆக்கிறதுக்காக தான் ராமச்சந்திர பிரபு என்ன பண்ணுறார், காட்டுக்கு வந்தார். பிதா வந்து பிளாங்க் செக் கொடுத்துருக்கிறார். பிளாங்க் செக்னா அதில் அமௌண்ட் எழுதாமல் கழுத்து போட்டு கொடுக்குறது, என்ன வேணால் அமௌண்ட் எழுதிக்கலாம். தசரதன் கைகையிட்ட என்ன வரம் வேணால் வாங்கிக்கோ அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டார். ரெண்டு வரம் வாங்கிக்கொண்டார். அந்த ரெண்டு வரத்தை அவள் எந்த வரம் கேட்டாலும் அவர் கொடுக்கணும். ஒரு வரம் பரதனுக்கு ராஜாங்கம் கேட்டார், இன்னொரு வரம் ராமனுக்கு 14 வருஷம் வனவாசம் கேட்டார். இந்த ரெண்டாவது வரத்துக்கு முன்னாடி வரம் தான் முக்கியம். முதல் வரம் வந்து பரதனுக்கு அரசாட்சி, ரெண்டாவது வரம் தான் ராமனுக்கு வனவாசம். அப்போ ராமனுக்கு வனவாசம் முக்கியம் கிடையாது, பரதனுக்கு அரசாட்சி முக்கியம். இந்த ரெண்டாவது வரம் ஏன் கேட்டான்னா, ராமன் ஊர்லேயே இருந்தால் ஜனங்கள் ராமனை வச்சுட்டு புரட்சி பண்ணும், ராமனை வச்சுட்டு புரட்சி பண்ணும். அது 14 வருஷம் ஆயிடுத்துனா மறந்து போயிடும். இப்ப இருக்கிறவரி தான் அப்ப, ஒன்றும் புதுசு கிடையாது. 14 வருஷம் ஆச்சு அந்த திரேதா யுகத்தில் மறக்கிறதுக்கு, நமக்கு 14 நாள் போகிறோம். டிவியில் வேற நியூஸ் வந்துருச்சுன்னா பழைய நியூஸ் பறந்துப்போம். 14 நாள் நமக்கு அந்த காலத்தில், 14 வருஷம். இதுக்காக கேட்டால், அப்போ ராமன் 14 வருஷம் கழித்து அயோத்திக்கு வந்த பிறகு பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியாது சட்டப்படி. என்ன காரணம்? முதல் வரம் இருக்கே பரதனுக்கு ராஜ்யங்கிற வரம், அது அதை அதை மீறி இவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டாருன்னா, எந்த இத்தனை விவசாயம் பண்ணிருக்கார், இத்தனை கஷ்டப்பட்டிருக்கார் தசரதனை சத்தியசந்தனா பண்ணுறதுக்கு. தசரதன் கொடுத்த வரம் பூர்ணமாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும், நிறைவேற்றினால்தான் தசரதன் நல்ல லோகத்துக்கு போவார். அதை குளறுபடி பண்ணி இவர் மீண்டும் ராஜாவாக ஆனால் பரதனுக்கு ராஜாங்கம் இல்லைன்னு ஆகிடும். அப்போ வந்து இவர் வந்து தசரதன் வந்த வாக்கியத்தை இவர் கடைப்பிடிச்சதாக ஆகாது. இப்படி யாராவது கழிநீர் பானையில் கைவிட்ட காரியத்தை பண்ணுவாளா? அதுக்குறையாக பண்ண மாட்டான். ஆகவே நிச்சயமாக ராவணனை வதம் பண்ணி சீதையை அழைச்சிட்டு 14 வருஷம் முடிஞ்சப்பறம் அயோத்தியில் வந்து ஒரு வீட்டில் வாசம் பண்ணலான் தான் ராவன் நினச்சிப்பாரே தவிர, அயோத்தியில் ராஜாங்கத்தில் ராஜாவாக ஆகணும்னு இவர் நினைக்க மாட்டார். ஆனால் மக்கள் விரும்பினார்கள். அப்போ சொக்கேசருடைய ஆக்ஞினால தான் இவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் அப்படின்னு புராணம் சொல்லும். சொக்கேசருடைய ஆக்ஞினால் பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால், பண்ணிக்கலாம். என்னென்னா, எல்லா சட்டத்தையும் போடுறது பகவான். ஆகவே பகவான் அந்த சட்டத்தை மாற்றி அமைச்சான்னா அதை பண்ணலாம். எல்லா கர்மாக்களுக்கும் பலன் தரப்படுறது பகவான். பகவானே நம்ம இப்படி பண்ணுன்னு சொன்னால் அதை பண்ணலாம். ஆகவே பகவத் வாக்கியம் தான் சட்டம்ங்கிறதுனால, பகவான் சொன்னதை கேட்குறதுனால தசரதனை மீறினதாக ஆகிடாது. ஏன்னா பகவான்ங்கிறது தசரதனுக்கும் பகவான், நமக்கும் பகவான், ராமனுக்கும் பகவான்ங்கிறதுனால தானாக செய்யக்கூடாது, சுவாமி சொன்னால் செய்யலாம் என்ற காரணத்தினால ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கே இது காரணம். சொக்கேசருடைய அந்த அனுகிரகம் தான் காரணம் அப்படின்னு நீங்க புராணம் சொல்லுங்க.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள், கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. நம்முடைய துன்பங்களையெல்லாம் நீக்கக்கூடியவன், வேதாதீதனாக கலாதீதனாக நாதாதீதனாக எல்லாவற்றிற்கும் அப்புறத்தே இருக்கின்ற மெய்ப்பொருளாம் முருகப்பெருமான். இதுவரை நாம் கண்ட கருத்துக்களை ஒரு கூட்டி பார்த்தால், சில கருத்துக்களை என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு தோன்றுகிறது. இது என்னுடைய பட்டறிவு அனுபவம் அவ்வளவுதான். என்னோட அனுபவத்திலே ஞானத்திலே படிப்பிலே பெரியவர்களெல்லாம் நீங்கள். இது சரி தவறு என்பதை உங்களுடைய அனுபவங்களோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரை கந்தபுராணம் என்பது ஒரு உருவகமோ கதையோ கிடையாது. இது ஒரு அனுபவம், இது ஒரு சரித்திரம், நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு முடிவு கிடையாது, நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதற்கு ஊடே கதாபாத்திரங்கள் மாதிரி நாம போய் கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே நடக்கிறது, மற்றவர்களிடத்தில் நடக்கிறது, இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது இந்த விஷயம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இதில் இருந்து நம்மை சரிப்படுத்தி கொண்டு இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கணும். அதுதான் புத்தாழ்த்தனம். இது பிராக்டிக்கலாக இது பிரயோஜனப்படக்கூடிய ஒரு விஷயம் கந்தபுராணம். இல்லைங்கிறவங்களெல்லாம் அது அவர்களுடைய வினையே தவிர நாம் வேற கருத்து சொல்ல முடியாது. இதுவரை நம்ம முருகப்பெருமானுடைய திருவவதாரத்தை பற்றி பலவிதமான கருத்துக்களை சிந்தித்தோம். ஒரு முக்கியமான கருத்து, நம்முடைய வாழ்விலே முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் எப்படி நிகழும்? என்ன சார், முருகப்பெருமான் என் முன்னாடி வந்து தோன்றுவாரா? அவர் இதுக்காக சரவண பெய்து மாதிரி ஏதாவது குளத்திலேயோ குட்டையிலேயோ தோன்றுவாரா, இல்ல ஆற்றிலே தோன்றுவாரா, குளத்திலே தோன்றுவாரான்னு கேட்க வேண்டாம். இது என்ன சொல்லுகிறது? இதை ஒரு உருவகமாக எடுத்துக்கொண்டு, அல்லது இந்த கதை நமக்கு இந்த கருத்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், ரொம்ப அற்புதமான விஷயம் இதுக்குள்ளே இருக்கிறது. உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுகிறோம், யாருமே ரொம்ப
3: சந்தோஷமா, என்னை விட சந்தோஷமா யாரு இருக்கிறது கிடையாது. நான் தான் பரம சந்தோஷமாக இருக்கிறேன், யாரும் சொல்றது கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம். பிச்சை எடுக்கக்கூடியவனுக்கும் ஒரு கஷ்டம், கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவனும் ஒரு கஷ்டம், பதவியில இருக்கக்கூடியவனுக்கும் ஒரு கஷ்டம், அவனுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவனுக்கும் ஒரு கஷ்டம். ஏதோ ஒரு துன்பம் எல்லாருக்குமே இருந்து கொண்டே இருக்கிறது. இது ரெண்டு வகையா நம்ம சொல்லலாம். சிலது நம்மாலே வரக்கூடியது, சிலது நம்ம மீறி, நம்ம சக்திக்கு மீறி வரக்கூடிய துன்பங்கள். இப்ப நம்ம சக்திக்கு மீறியதாக பசி பிணின்னு சொல்ற மாதிரி அதை பிணி நோய்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில சாப்பிட்டா மத்தியானம் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரி சாப்பிடணும், இன்னைக்கு முழுக்க சாப்பிடல நான் நாளை சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா செத்தே போயிடுவோம். ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இருநாளைக்கு ஏலென்றாய் ஏலாய், இடும்பை கூறுவையிலே என்னாலும் உன்னோடு துன்பந்தானே என்று அவை பாடி பாடுவள். ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருந்தா கேட்காது, சரி ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கு சாப்பிட்டுக்கோனா அதுவும் கேட்காது. இடும்பை கூறி அன்னைக்கு துன்பம் தரக்கூடிய வயிறு, பசிப்பிணி, பசி நம்மோடு இருக்கக்கூடியது. அடுத்தது காமம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்மோடு இருக்கும். ஆசை, காமம் உடற்காமம் மட்டுமல்ல, நான் ஆசை என்கின்ற பொருளிலே சொல்லுகிறேன். அடுத்து இதெல்லாம் நம்ம சக்திக்கு மீறிய விஷயங்களாக இருக்கின்றன. நமக்குள்ளே இருந்து நாமே எடுத்துக்கொண்டு நம்ம தலையில கல் போட்டுக்கிற மாதிரி, யானை தன் தலையில மண்ணை வாரி தூற்றி கொள்வதை போலவே சில விஷயங்களை நாம பண்ணுவோம். இந்த கட்டங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரக்கூடியது. எங்கேயாவது போய் அடிபட்டுக்கிறோம், ஏதோ தேவையில்லாத ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம், அசத்துக்களோடு சேர்கிறோம், இது மாதிரி பல விஷயமான, அதாவது நம்முடைய சக்திக்கு நாமே தெரிந்து சில தவறுகளை நாம் செய்கிறோம், அந்த தவறுகளின் காரணத்தினால துன்பப்படுகிறோம். இது ஒரு விஷயம். இதுக்குதான் பலவிதமான உதாரணங்கள் சொல்லுவார்கள். ரொம்ப இசைக்கு மயங்கி போய் மானானது பிடிபடுமா, உணவுக்கு மயங்கி போய் யானையானது பிடிபடும், அதை துன்பத்திலே அது அகப்பட்டுக் கொள்ளுகிறது. ஒவ்வொரு இந்திரியங்களினாலே ஒவ்வொன்று போய் துன்பப்படுகிறது. அதே மாதிரி நாம் துன்பத்திலே சென்று மாட்டிக்கொள்ளுகிறோம் நம்முடைய அறிவின்மையின் காரணத்தினால. சிலது அப்படியே இருக்கும், பசி அப்படியே இருக்கும், காமம் அப்படியே இருக்கும், ஏதாவது ஒரு நோய், இந்த உடல் வயது மூப்பு ஆகும், வயது ஆகும், இதுல நமக்கு நம்மோடு அந்த வயது ஆகக்கூடிய காரணத்தினாலே தளர்வுகள் ஏற்படும், பிணிகள் வரலாம். வரும் பொழுது நாம் அதிலே தவிக்கிறோம். இந்த ரெண்டு விதமான தன்மைகள், நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியது அல்லது நம்முடைய இயல்பாக இருக்கக்கூடிய துன்பங்கள், இந்த ரெண்டு துன்பங்களும் எல்லாரும் கட்டப்பட்டு தான் ஆகிறோம். கட்டம் இல்லாத மனிதன் யாரும் சொல்ல முடியாது. ஆனா இந்த கட்டத்திலே இருந்து நிவர்த்தி அடைய வேண்டும், நான் இந்த துன்பத்திலே இருந்து விடுதலை அடைய வேண்டும். சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா என்று சொல்லுகிறாரே, இங்கேதான் அந்த கருத்துக்கு நாம் வருகிறோம். என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா என்று இந்த அவதாரத்தை சொல்லுகிறார். பின்னாடி இந்த கதிர்வேலவனேங்கிற கருத்து சூரபத்மனை அழிக்கக்கூடியது, அதனுடைய உருவக அதுல இருக்கக்கூடிய கருத்தை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்பொழுது அந்த அவதாரம் கந்தா உமையாள் மைந்தா, இந்த ரெண்டும் எந்தாயும் எனக்கு ஒரு தந்தையும் நீ. இப்படி இருக்கிற சிந்தாகுலம், என்னுடைய சிந்தை ஆகுலம், துன்பம், மனத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்கள், நான் கஷ்டப்படுகிறேன். யாரு கஷ்டப்படல, உலகத்துல எல்லாரும் கஷ்டப்படுகிறோம். இந்த கட்டத்தினால இன்னும் பலவிதமான துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்னும் எதிரையோ போய் விழுகிறோம், ஐயோ இது கட்டமா இருக்குன்னு சொல்லி இன்னொரு கட்டத்துல போய் விழுகிறோம். பல தவறுகளை செய்கிறோம், தெரிந்து செய்யக்கூடியது, தெரியாம செய்யக்கூடியது, எப்படி உணவு விஷயங்களை செய்கிறோம், இதுல இருந்து மீளுவது எப்படி? இப்ப இந்த சமயத்துல நம்ம காக்கக்கூடியவர் யார், என்னை யார் காப்பாற்றுவா, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய கருத்து குமார சம்பவம் இதுவரைக்கும் வரும். என்ன பார்த்தோம் இதுவரைக்கும், ஒரு சின்ன அப்படி ரீகேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்கதை சுருக்கம் மாதிரி. தாட்சாயணியாக இருந்த தன்னுடைய உடல் வேண்டாம், நான் வந்து அங்கே தவம் செய்ய, தனக்கு ஒரு மகவு வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருக்கிற பர்வதராஜ குருவாரனுக்கு மகளாக பிறக்கிறேன் என்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டு பார்வதியாக இறைவி அங்கே தோன்றி இறைவனை நோக்கி மனம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்கிறாள். இங்கே இறைவன் தனியாக இருக்கும் பொழுது சனகாதி முனிவர்கள் வர அவர்களுக்கு யோக பாதத்தை கற்பித்து தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார். சூரபத்மாதி அவுணர்களாலே ராட்சசர்களால் துன்பப்பட்ட தேவாதி தேவர்களெல்லாம் வந்து முறையிட வருகின்றார்கள். ஆனா இங்கே இவர் ஞானபாதத்தில் இருந்த காரணத்தினால முறையிட முடியவில்லை. மன்மதனை அனுப்புகின்றார்கள். மன்மதன் சாம்பலாகிறான். மீண்டும் தவத்திலே இருக்கிறார். அதற்கு பிறகு தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து வேண்ட பார்வதியினுடைய பார்வதியை சென்று அடைந்து சோதித்து திருமணம் செய்து கொள்ளுகிறார். அங்கே அனங்கனாக மன்மதனை எழுப்புகிறார். மீண்டும் இங்கே இருக்கும் பொழுது வாயுவை தூதனுப்பி இறைவன் எப்படி இருக்கிறார், இவரிடத்திலே குமாரன் சம்பவிக்க வேண்டுமே, நமக்கு சூரபத்மனாலே ஏற்படக்கூடிய துன்பம் எல்லாம் போகணுமேன்னு வாயுவை அனுப்ப நந்தி தேவராலே பயமுறுத்தி விரட்டி அனுப்பப்படுகிறான். தேவாதி தேவர்கள் பிரம்மாவை விஷ்ணுவை முன்னிட்டுக் கொண்டு எல்லாரும் வந்து வணங்கி நிற்கும் பொழுது நாம் உமக்கு புதல்வரை தருகிறோம் என்று சொல்லி தேவியாரும் பயந்து ஓடும்படியாக தன்னுடைய ஆறு முகங்களை, பழமையான ஆறு முகங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஆறு முகத்திலே நெற்றிக்கண்ணிலே இருந்து ஆறு தீப்பொறிகளை தீப்புழம்பை கொடுக்க அதிலே இருந்து முருகப்பெருமான் வரப்போகிறார். அங்கே தீப்புழம்புகள் இருக்கின்றன. தேவாதி தேவர்கள் பயப்படுகிறார்கள். இறைவன் அக்னியையும் வாயுவையும் அழைத்து ஒப்படைக்க அக்னியும் வாயுவும் மாற்றி மாற்றி கொண்டு வந்து சென்று கங்கை நதியிலே இட, கங்கை நதியானது சரவணப் பொய்கையிலே இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்டிலே இட போட அந்த தீப்பிழம்பாக இருக்கக்கூடிய ஜோதிப்பிழம்பு தாமரை மலரிலே ஆறு முகம் கொண்டு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதிப்பிழம்பு அதுவோர் மேனியாகி கருணை கோர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்தன் என்று அந்த இடத்துல முருகப்பெருமான் தோன்றுகின்றான். இதுதான் நம்ம பார்த்திருக்கக்கூடிய கதையினுடைய சுருக்கம். இப்ப நான் எங்கே இந்த இடத்துல வருகிறோம், யாரோ தேவர் எந்த காலத்திலேயோ எந்த கல்பத்திலேயோ வேண்டினார்கள், எவனோ ஒருத்தன் ராட்சசன் இருந்தானா அவனுக்காக கேட்டாங்க சூரபத்மன் என்கின்ற அசுரன் சொல்ல இவர்கள் வந்து கேட்க முருகன் அங்கே தோன்றினா எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், கேள்வி வருமல்ல. இப்ப என்னிடத்துல முருகன் இங்க வந்து தோன்றுவானா, யாராவது சூரபத்மன் மாதிரி அசுரர்கள் இருக்கிறார்களா, தேவர்கள் யாரும் இருக்கிறார்களா, நான் மனுஷன் நான் என்ன பண்ண போறேன்னா கிடையாது. நமக்குள்ளே எல்லாம் இருக்கிறது, இந்த புராணம் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது, உலகத்தை பத்தியே இல்லை. நாம் நம்மை கவனித்தால் இதுவரை நடந்த குமார சம்பவம் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. முருகப்பெருமான் தோன்றுகிறான்னா அதுதான் கிடையாது. எப்படி தோன்றுவான், எப்பொழுது தோன்றுவான், அவனை தோன்ற வைப்பது எப்படி, எப்படி அவனாக அந்த அருள் நமக்கு பொருந்தும்படியாக வருவான், எப்படி உதிப்பான், உலகம் உய்ய உதிக்கின்றான், நாம் உய்ய உதிக்க மாட்டானா, அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படியே ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் தான் பிண்டம் என்று சொல்லக்கூடிய நாம் தான் அதற்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடியது எல்லாமே அங்கே இருக்கிறது. ஆகாயம் நமக்குள்ளே இருக்கிறது, நீர் நமக்குள்ளே இருக்கிறது, நெருப்பு நமக்குள்ளே இருக்கிறது, இந்த பூமியும் நமக்குள்ளே இருக்கிறது, எல்லாம் நமக்குள்ள பஞ்சபூதங்களும் வெளியில என்ன இருக்கிறதோ அது நமக்குள்ளே இருக்கிறது. எல்லா தத்துவங்களையும் நமக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு சிறிய உலகமாக நாம் இருக்கிறோம். இப்ப இந்த உலகத்துல முருகப்பெருமான் எப்படி தோன்றுவான், எப்பொழுது தோன்றுவான், அதுதான் இந்த என்னுடைய சிந்தனை, என்னுடைய தன்மை, இந்த இடத்துல நோக்கம். இப்பொழுது அப்படியே எடுத்துக்கொண்டு பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்லலாம். தேவர்கள் என்பவர்கள் யார், தேவர்கள்னா யாரு, ஒரு நல்ல குணங்கள், அதான் தேவ குணம். யார் தேவன், தேவன்னா ஒளி பொருந்தியவன், தேவன் தேஜஸ் உடையவன் தேவன். சரி, இந்த தேஜஸ் உடைமை அப்படின்னா என்ன, நல்லது செய்யும் பொழுது நல்ல குணங்கள் வரும் பொழுது ஒரு தேஜஸானது ஏற்படுகின்றது, தீயவை செய்யும் பொழுது அந்த தேஜஸ் ஆனது போகிறது. நம்ம சொல்லுவோம் பார், பயத்துல மூஞ்சி அப்படியே கருத்து போயிருக்குது, இவன் ஏதோ என்னடா அது மூஞ்சி இப்படி கிராச் இருக்கு, ஏன்னா ஒருத்தரும் ஒரு விதமா பாஷையில சொல்லுவாங்க இல்லையா, ஏன் இப்படி மூஞ்சி வைக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டியா, என்னடா பேஸ்ட், என்ன ஆயிரத்தெட்டு வார்த்தை வார்த்தைகள் நம்ம எல்லாம் போடுகிறோம், எத்தனையோ வார்த்தைகள் இங்கே இருக்கின்றன. நம் நம்முடைய முகம் பிரகாசமாக இருந்தா என்ன அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருக்கிறது, என்ன விஷயம், இந்த ஆனந்தத்தை தரக்கூடிய ஆனந்தத்தை ஆனந்தமாக இருந்தால் பிரகாசம் வரும். ஆனந்தம் எப்பொழுது வரும், நல்லது செய்யும் பொழுது. நம்ம திருடிட்டு வரும்போது கம்பீரமா நடக்க முடியுமா, திருடிட்டு வந்தா பதுங்கி பதுங்கி போகணும். கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் என்று நம்மளோட சொல்லுவார், ராஜாதி ராஜனார் ஒருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் என்று. ஆமா, அந்த இடத்துல ஓரமாக இருட்டுக்குள்ள வந்து கொண்டிருந்தான் கருப்பு நாய் மிதிச்சான், அப்படித்தான் ஓரத்துல போகணும், திருட்டு பசங்க அப்படித்தான் போகணும். கம்பீரமா நான் நல்லது செய்து கொண்டிருக்கிறேன், நான் நல்லவன் என்று சொன்னால் கம்பீரமாக அவனிடத்துல போகலாம். யாருக்கு ரொம்ப ரகசியமா பேசக்கூடியவனுக்கு தான், ஏதாவது தேவையில்லாத பேச்சு பேசுறவனுக்கு தான் ரொம்ப மென்மையான குரல், அதாவது உள்ள ரொம்ப உள்ளடக்கி பேசுவான், இல்லைன்னா கம்பீரமா அந்த துவனி ரொம்ப நல்லா இருக்கும், சரியா இல்லைங்களா. இப்போ நல்லது என்பதுதான் இங்க தேவகுணம், அப்பொழுது அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது, பிரகாசம் ஏற்படுகிறது. பிரகாசம் உடையவர்கள் தேவர்கள், பிரகாசம் நல்லது செய்யும் பொழுது வருகிறது, நல்ல குணங்களோடு இருக்கும் பொழுது பிரகாசம் வருகிறது, இறைவனுடைய சிந்தனை இருக்கும் பொழுது நீங்க பார்த்திருக்கலாம். நான் சில பேரை பார்த்திருக்கேன், அப்படியே பிளீச் பண்ணாமலே மூஞ்சி பிளீச் பண்ண மாதிரி இருக்கும், பல பல பல பலான்னு இருக்கும். அவங்க குளிச்சாலும் சரி குளிக்கலாம் சரி, அப்படி வரும் பொழுது அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேஜஸ் எப்படி வருகிறது, இறைவனை அனவரதமும் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேஜஸ் ரொம்ப பிரகாசமா இருக்கும். முகமெல்லாம் நீங்க பார்த்திருக்க, நீங்க பார்த்திருப்பீங்க, பார்த்திருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும். பெரியவர்களை பார்க்கும் பொழுது, பெரியவர்கள் நமக்கே தெரியாம அப்படி இருப்பாங்க, உள்ள மறைந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். இப்போ நல்லவின் காரணத்தினாலே அந்த தேஜஸ் வருகிறது, ஆனந்தம் வருகிறது. அப்ப தேவர்கள்னா யாரு, நல்ல குணங்கள். அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஒவ்வொரு அங்கங்களுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அபிமான தேவதைகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுக்குன்னு ஒவ்வொரு அபிமான தேவதைகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு தேவதைகளை சொல்லுகின்றது நூல்கள் எல்லாம். ஆக நம்முடைய உடல் நம்முடைய மனம் எல்லாமே தேவதைகளாக தேவர்களாக இருக்கின்றன. இந்த ஒரு கருத்துக்கு வரலாமா, சரி இதுதான் தேவர்கள். இப்போ இவர்கள் தேவர்கள்னா சூரபத்மாதி அந்த அவுணர்கள் எல்லாம் இவர்களை பீடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். அப்படின்னா என்ன கதை அது? சூரபத்மன்னா யாரு? நம்முடைய அகங்காரம். சூரபத்மன்கிறது அகங்காரம். சிங்கமுகன் என்று சொல்லக்கூடியது நம்முடைய அப்படியே அநாதி காலமாக வரக்கூடிய பாவங்கள். அது கர்மம் என்று பின்னாடி நம்ம பார்ப்போம். கர்மத்தை நான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் எதுன்னா, நாம செய்யக்கூடிய தீவினைகள் நம்ம எரியாமல் பின்னால் அப்படியே மூட்டை மூட்டையை மேல சுமந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, பாவ மூட்டையது அப்படியே இருந்து நல்லது கெட்டது இதெல்லாம் வரும் பொழுது நமக்கே தெரியாது. முற்பிறவியிலே செய்த முன்னம் செய்த வினையும் நமக்கு தெரியாது. அதான் சஞ்சிதம் பிராரப்தம் என்று சொல்லும்படியாக மூட்டை கட்டி கொண்டு வரக்கூடியதுதான் சிங்கமுகன். அறியாமைதான் தாரகன். இந்த மூன்றும் நல்ல குணங்களை பீடிக்கின்றன, நல்ல குணங்களை பீடிக்கின்றன. அசுரர்கள் தேவர்களை இங்கே தொந்தரவு செய்தார்கள்னா நல்லா கவனிக்க வேண்டும். இது ஒரு கதை கிடையாது, நமக்கு தினம் தினம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்ம நல்லது பண்ணணும்னு நினைப்போம், ஆனா முடியாது. ஏன் பண்ணணும்? வீட்டில் சண்டை வர்றதா இருந்தாலும் சரி, உதாரணத்துக்காக மட்டுமே நான் சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருகிறது, அது எதுக்காக ஆரம்பம் என்ன? ஈகோ கிளாஷ் அப்படிமோ, அகங்காரம் தான் ஆரம்பம். நான் எதுக்கு இப்படி சொல்லணும்? பல விவாகரத்துக்களுக்கு காரணமே என்னன்னா அகங்காரம் தான். நான் பெரியவனா நீ பெரியவனா, குடும்பத்தில் யார் பெரியவர் யார் சிறியவர். ஒரு வண்டிக்கு ரெண்டு சக்கரம் தேவை, ஒரு சக்கரத்தோட வண்டி ஓடுமா, இன்னொரு குடலை சாஞ்சு நின்று கொண்டு இருக்கும். அதே போல தான் நான் அந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நான் அதில் டெவலப் பண்றேன், அவ்வளவுதான் அந்த கருத்தை, வேற ஒன்றும் இல்லை. வீடு இருக்கிறது, ஆபீஸ் இருக்கிறது, நான் பெரியவனா நீ பெரியவனா என்ன ஆகும்? ஆபீஸ் கெட்டு போகும். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது இல்லை, நம்ம அரசியல்ல பாக்குறோம், ஆபீஸ்ல பாக்குறோம், வீட்டுல பாக்குறோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப இதுக்கு காரணம் என்ன? ஆணவம் காரணம். நம்முடைய ஆணவத்தின் காரணத்தினாலே நான் பெரியவன் நான் சொல்றத கேட்கணும், நம்ம சரி தப்புங்கிறதே மறந்துடுறோம். நல்ல குணம் இருக்கும், இல்ல இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன்னு மனசுல தோணும், ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசு வராது. அவன் என்ன அப்படி பண்றது, நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு தோணும். நாம் நம்மை பிரித்துக் கொள்வோம். இது வந்து எங்கேயோ போய் முடியும், ஒண்ணுமே இல்லாத விஷயம் எங்கேயோ கொண்டு போய் விடும். இதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்ன? ஆணவம். இப்ப நல்ல குணத்தை ஆணவம் கெடுக்கிறதா இல்லையா? அது மட்டும் கிடையாது, பல உதாரணங்கள் நீங்க பார்க்கலாம். வீட்டில் யாராவது ஒருத்தன் பிச்சைக்காரன் போறான், ஐயா சாமி தர்மம் போடு அப்படின்ட்டு இருந்தா போடலாம். ஏன், உனக்கெல்லாம் காலெல்லாம் காலு கையெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏன் உழைச்சு பிழைக்க முடியாதா? இதெல்லாம் 1008 கேள்வி கேட்போம். இது வந்து இது ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். இது யோகி ராம் சூரத்குமார்னு சொல்லி விசிறி சாமியார்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை இருந்தார். ஒரு அவரை பற்றி ஒரு நிகழ்வு சொல்லும் பொழுது ஒருத்தர் கேட்டாராம், திருவண்ணாமலையில இத்தனை பேர் பிச்சை, திருவண்ணாமலையில ஏராளமான பேர் இருப்பாங்க, அதுவும் காவி கட்டிக்கிட்டு ஏராளமான பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க. அந்த பிச்சைக்காரங்க இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இந்த பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒழிக்கப்படாதா, ரொம்ப நியூசன்ஸா இருக்கு அப்படின்னாராம். அப்போ இவர் சொன்னாரான், அப்பா நானும் ஒரு பிச்சைக்காரன் தான்ப்பா அப்படின்னாராம். நோ நோ நோ, நீங்க யோகி மகான் அப்படின்னாராம். யாருக்கு தெரியும் அவெல்லாம் யோகி இல்லேன்னுட்டு? இப்ப நீ சொல்ற நான் யோகின்னு, நான் சொல்றேன் நான் பிச்சைக்காரன்ட்டு, நீ அங்க இருக்க எழுத்த இருக்கக்கூடியவனையெல்லாம் நீ பிச்சைக்காரன்னு சொல்ற, அங்க யோகி இருக்கலாம் இல்லையா? அங்க யோகி இருக்கலாம் இல்லையா? அதே போலத்தான் நமக்கு தெரியாது. இப்ப பிச்சைக்காரனுக்கு காசு போடணும், இருந்தா போடலாம், இல்லைன்னா விட்டுட்டு போகலாம். ஈயன இறத்தல் எழுந்தன்று அதனில் ஈயன் என்ற அதனும் எழுந்தன்று பழைய பாடல சங்க பாடல் சொன்னோம். கொடுன்னு கேட்கறது வந்து, அதாவது இந்த கொடு எனக்கு ஈ அப்படி கொடு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கேவலமானது. ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட கேவலமானதான். இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்றதே கேவலம். இவன் அதுக்கு சொல்லுவான், ஏன் உனக்கு காலு நல்லா இருக்கு, கை நல்லாத்தானே இருக்கு, உடம்பு நல்லாத்தானே இருக்கு, நொண்டியா நொடமா குருடா, உனக்கு எதுக்கு போய் உடச்சி சாப்பிட வேண்டியதானே, இது தேவையில்லாத விஷயம். இது ஏன் இந்த பேச்சு வருகிறது? ஏன் நாம் வார்த்தையினாலே ஒரு பாவத்தை செய்கிறோம்? அகங்காரம் காரணம். இதுக்கு முக்கியமான விஷயம் அகங்காரம் தான். வேற எனக்கு உடம்பு நல்லாக இருக்கிறது, இதே உடம்பு எனக்கு சரியில்லை என சொன்னா நான் எப்படி நடப்பேன்? ரொம்ப பேர் உடல் வலுதான் ரொம்ப சிறந்தது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். கிடையாது. நாலாம் டைரி ஆச்சு பிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னு சொன்னா படுத்துட்டு இருந்தானே, அவனுக்கு என்ன பண்றேன்னு அவனுக்கே தெரியாது, அலண்டு போயிடுவான். நோய்கள் எதுக்காக வருதுன்னா நம்முடைய நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக வருகின்றன. பல சமயங்கள்ல பலவிதமான வியாதிகள் வருது பாடம் படிப்பினை நமக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான். வேற ஒன்றும் கிடையாது. இந்த உடல் என்கின்ற அகங்காரம் இருக்கிறதே, அந்த அகங்காரம் அழிவதற்கு உடலாலே அழியும். உடல்ல மட்டும் கிடையாது, படிப்பினாலே அகங்காரம் உண்டு, பணத்தினாலே அகங்காரம் உண்டு, ஜாதியினாலே அகங்காரம் உண்டு, இப்படி அகங்காரம் பலவிதம் உண்டு. இங்கே இந்த அகங்காரம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது சூரபத்மன் மூலமாக. அகங்காரத்தினாலே நம்முடைய தேவ குணங்கள் நற்குணங்கள் பீடிக்கப்படுகின்றன, நல்ல மனது கெடுகிறது. ஒன்ற அடுத்தது நமக்கே தெரியாது நம்ம பண்ண வினை பாபம், முதல்ல பண்ணியிருக்கக்கூடிய பாபங்கள் அப்படியே மூட்டை மூட்டையா நம்ம மேல அப்படியே கிடக்கிறது. நம்ம ஏன் தப்பு பண்றோம்னு நமக்கு தெரியறது இல்லை. நம்ம தப்பு பண்ணுகிறோம், ஆணவம் இல்லாம இருக்கலாம், சாதாரணமானவன் ஏன் தப்பு பண்றான்னே தெரியாது. சில பேருக்கு இது ஒன்று, இது ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பணக்காரனா இருப்பான், சின்ன சின்ன பொருள் எல்லாம் திருடுவான். நமக்கு தெரிஞ்சவர் பெரிய பணக்காரர், ரொம்ப படிச்சவர், ஆனா அவர் போய் சின்ன சின்ன சாமானா கடையில சாக்லேட் திருவார், இப்படிலாம் திருடுவார். அது யார், அதை விடுங்க, என்ன கதை என்ன, பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார். ஏன் அது வியாதின்னு சொல்லுவாங்க, அது அடுத்த விஷயம். இனி ஏன் தவறு செய்கிறோம்னு தெரியாது. இது நம்முடைய கர்மா, நம்முடைய கர்மா. இது இப்படி வந்து இருக்கிறது, நல்லா இருக்கக்கூடியவன் இப்படி பண்றான், ஏன் இவனுக்கு என்ன பணத்துக்கு குறைச்சா, படிப்புக்கு குறைவரா, ஏன் இப்படி இருக்கிறான், பிடிபட்டு இருக்கிறார் அவர்லாம். சரி மன்னித்து அனுப்புகிறார்கள், ஏன் பெரிய மனுஷன். ஆனா பெரிய மனுஷனுக்கே இந்த சிறிய குணம் இருக்கிறது. ஒரு பாவம் ஒரு காரணம், அடுத்த ஒரு காரணம் அறியாமை. நமக்கு அறியாமை இருக்கிறதே எனக்கு தெரியாது, அறியாமை இருக்கின்றது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இந்த மூன்றும் தான் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள், அசுரர்கள். இந்த அசுரர்கள் நம்மை பீடிக்கிறார்கள், நம்மை பீடிக்கிறார்கள். நமக்கு கஷ்டம் எப்படி வரும் தெரியுமா? காம குரோத லோப மோக மத மாச்சரிய அகங்கார மமகார இந்த எட்டு குணங்களாலே நமக்கு வருகின்றது. என் குணத்தான்னு பகவானை சொல்லுவார்கள். அந்த பகவான் எண் குணங்கள் நல்ல குணங்கள் உடையவன். நமக்கு எட்டு இந்த கெட்ட விஷயங்கள் வந்தாச்சுன்னு சொன்னா நாம் அழுகிறோம். இன்னொருத்தரை பார்த்து ஆச்சரியப்பட்டான் துரியோதனன், அழிந்தான். அகங்காரப்பட்ட சூரபத்மன் அழிந்தான். காமத்திலே வயற்பட்டான் ராவணன், அழிந்தான். அறியாமையினாலே அண்ணனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று இருந்தான் கும்பகர்ணன், அவனும் சேர்ந்து அழிந்தான். இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள். காம குரோத லோப மோக மத மாச்சரியம், அது மட்டும் கிடையாது, அடுத்த ரெண்டு என்ன, அகங்காரம் மமகாரம். இது முக்கியமான விஷயம். அதுதான் அகங்காரம் சூரபத்மன். இந்த மமகாரம் மாதிரி அறியாமையினாலையும் பாவத்தினையும் என்னது என்னது என்னதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை வருகிறது. நான் எனது இந்த ரெண்டு குணங்களும் வருகின்றன. இந்த எட்டும் சேர்ந்து நம்ம படாத பாடுபடுத்துகிறது. பல இடத்துல அவகுண விரகனை அப்படின்னு பாடுவார் அருணகிரிநாதர்லாம். தாய்மானவர் சொல்லும் பொழுது கதறுகிறார். குணமன்று குணமன்றும் ஒன்றிலேன் பால் கோரவெத்தனை, பக்ஷபாதம் எத்தனை, வன் குணங்கள் எத்தனை, கொடிய பால் கல்லாமை எத்தனை, அகண்டை எத்தனை, மன கள்ளம் எத்தனை, உள்ள நற்காரியம் சொல்லிடினும் அறியாமை எத்தனை, கதிக்கென்று அமைத்த அருளில் செல்லாமை எத்தனை,
4: விருதா கோட்டி எண்ணிலோ செல்வது எத்தனை, முயற்சி சிந்தை எத்தனை, சலனம் இந்திரஜாலம் போன்ற தேகத்தில் வாஞ்சை முதலாய் அல்லாமை எத்தனை அமைத்தனை. பகவானிடத்தில் வேண்டுகிறார், எவ்வளவு கொடுத்திருக்கிற பகவானே, எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எனக்கு வந்து வியாதி வர்றதுங்கிறது எனக்கு அப்பாற்பட்ட விஷயம், என்னால ஒன்றும் பண்ண முடியல, டாக்டர் வந்தாலும் சார் வேற வழி இல்லை சார், நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும், பிபியும் சரி சுகரும் சரி வந்தா போகாது, வந்தாச்சு என்ன பண்ணும், கண்ட்ரோல்ல வச்சுக்குங்க, வேற வழி இல்லை, வந்தாச்சு நான் அனுபவிக்கிறேன். ஆனா என்னை மீறி சில காரியங்கள் நடக்கும் பொழுது என்னாலே என்னையே கட்டுப்படுத்த முடியாத பொழுது நான் தவிக்கிறேன். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். பக்கத்து வீட்டில் ஒரு அழகான பெரிய நாய் வச்சிருந்தார், ஒச்சனா ஆள் ஒசரத்தில் ஒரு 4 அடி கிட்டத்தட்ட 3.5 அடி 4 அடி இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய வால், சாட்டை மாதிரி வால். அந்த நாய் அப்படி போகும்போது பெரிய காலோட நமக்கு பயமா இருக்கும், வாய் அதுவுமா போகும்பொழுது அப்படி பயமா இருக்கும். அந்த நாய் என்ன பண்ணுச்சு, வாழை பெருசா அப்படி அவர் அப்படி பக்கத்தில் போகும்போது அப்படி கம்பீரமா நடக்கும், டகா டகான்னு குதிரைக்குட்டி மாதிரி நடக்கும், வாழை ஆட்டும். நம்ம பாரு எவ்வளவு நன்றியோட இருக்கிறது பார், நாய் எல்லாம் அழகா வாழை ஆட்டுது பார், நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு விதமா யோசிச்சு பாருங்க, நாய் வாழை ஆட்டினா நல்லா இருக்கு, வாழு நாய ஆட்டினா எப்படி இருக்கும், யோசிக்கிறதுக்கே சங்கடமா இல்ல, வேடிக்கையா இல்ல. ஆனா அந்த விபரீதம் தானே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மனம் என்பது ஒரு கரணம், அதாவது நமக்கு ஒரு உபகரணம், ஒரு கருவி. அது அந்த கருவியை வைத்துக் கொண்டு மனத்தினாலே நான் என்ன செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும். ஆனா மனம் என்ன சொல்லுகிறதோ அதுபடித்தானே நான் நடக்கிறேன். இப்ப மனம் எனக்கு கருவியா, நான் மனத்துக்கு கருவியா? வள்ளலார் ரொம்ப அழகா சொல்லுவார், குரங்காட்டி குரங்க வச்சு ஆட்டும், அராம அராம ஆடுன்னு குரங்க ஆட்ட வைப்பான். ஆனா குரங்காட்டி இந்த குரங்கு ஆட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி குரங்காகின்ற இந்த மனம் இருக்கிறதே, மனம் குரங்காட்டியான என்னை ஆட்டி படைக்கிறது, எனக்கு அதுதான் தாங்க முடியல. என்னாலே ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற காரியம் இருக்கும் பொழுது எனக்கு நோய் வருகிறது, பசிப்பணி இருக்கிறது, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு சாப்பாடே வேண்டாம்னு இருக்க முடியாது, பட்டுத்தான் ஆகணும், நான் சாப்பிட்டுத்தான் ஆகணும், ஏதோ ஒரு சாப்பாடு, ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது, நான் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், மருந்து சாப்பிட்டாலும் சரி கண்ட்ரோல வைத்துக் கொண்டுதான் இருக்கணும். ஆனா என்னுடைய மனம், இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்னுடைய கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், ஆனால் அவை என்னை கட்டுப்படுத்துகின்றன, நான் இப்ப என்ன பண்றது, யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட நிலைமை, எல்லாருக்கும் இந்த நிலைமை இருக்கிறது. இது மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது, நான் எதுக்காக திருப்பி திருப்பி திருவாசகம் சொல்லுகிறேன்னா, திருவாசகம் ஒரு அனுபவ ஞான நூல், அருணகிரிநாதன் தன்னுடைய திருப்புகள் அனுபவ நூல், அனுபவ நூல், இதெல்லாம் பட்டு பட்டு அனுபவித்து கதறி இருக்கிறார்கள். கதறல்னா சாதாரணமான கதறல் இல்லை, எப்படி கதறி இருக்கிறார்கள், தன்னுடைய இதயமே விண்டு வெடித்து விடும்படியாக நம்ம அந்த பாட்டை பாடும் பொழுது நமக்கு கண்ணீர் வரணும், அப்படிப்பட்ட ஒரு பாடல். அவர் ஒன்னு சொல்லுவார், நாங்கூலினை முய்க்கும் எறும்பெனவே, எறும்பே நாங்கூழ்னு சொன்னா மண்புழுன்னு, நீங்க பார்த்திருக்கலாம் இந்த மழை காலத்துல என்ன பண்ணும், மண்புழுவானது அந்த மழை கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஓடின பிறகு பூமியில இருந்து வெளியில வரும், கட்டெரும்பானது என்ன பண்ணும்னா புடிச்சுக்கு வந்து அப்பதான் அந்த இடத்துல. எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அலைப்புண்ட என்னை என்றாய் விட்டெழுதி கண்டாய், ஐயோ என்னை கைவிட்டுடாதேன்னு புலம்புறார் நீத்தல் விண்ணப்பத்துல. எப்படிப்பட்டவன் தெரியுமானா, எறும்பு கிடத்துல அப்படியே சேர்ந்து ஒரு 20 எறும்பு 50 எறும்பு 100 எறும்பு பிடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கும், அப்படியே துடிக்கும் இந்த மண்புழுவானது துடிக்கும். எறும்பிடை நாங்கூர் என புலனால் அலைப்புண்ட என்னை எந்தாய் விட்டெழுதி கண்டா, என்னுடைய புலன்கள் இருக்கின்றனவே என்னை கவ்விக்கொண்டிருக்கின்றன, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இறைவா என்னை விட்டுடாதே என்ற. இன்னொரு உதாரணம் சொல்லுவார், நெய்க்குடம் தன்னை முய்க்கும் எறும்பெனவே, என்னுடைய மனசு அல்லது இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்னை எப்படி படுத்துதுன்னு கேட்டா, அதுக்கு நெய்க்குடத்துல எறும்பு மச்ச மாதிரி என்று அவர் சொல்லுவார். நம்ம நம்ம உதாரணத்துல பார்க்கலாம், சர்க்கரை வைத்திருக்கிறோம், சர்க்கரை டப்பா ஜீனி சுகர் வைத்திருக்கிறோம், அது போய் எறும்பு போய் சேரும், எறும்பு வேண்டப்பட்டது இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும், அது வாட்டுக்கு எடுக்கும், அதை முச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும். அது மாதிரி என்னை துன்பங்கள் பிடிக்கின்றன, இந்த துன்பங்கள் எல்லாம் என்னை பீடித்துக் கொண்டிருக்கின்றன, நான் என்ன பண்றது, தவிக்கிறேன். இங்கே ஆற்றங்கரை மரணால் அலைப்புறுவேனை, இவருடைய உதாரணங்கள் நீத்தல் விண்ணப்பத்துல யாராவது படிச்சோம்னு சொன்னா தயவு செய்து நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள், படிக்கலைன்னா படிங்க. அப்படியே மனத்துல ஆணி அடிச்ச மாதிரி இறங்கும். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை அது! ஆத்தங்கரையில என்ன ஆகும், நீங்க ஆத்தங்கரை பக்கம் யாராவது ஆத்தங்கரை பக்கம் போனா சிட்டியில விட்டுருங்க, ஆத்தங்கரை பக்கம் போனீங்கன்னா தெரியும், இந்த பல இடத்துல ஆறுகள்ல தண்ணியா வர்றது கிடையாது, வந்தா ஒரே வெள்ளமா வந்து அடிச்சுட்டு போகுது. சரி, இப்பவே வெள்ளம் வந்து இருக்கும்போது பாக்கலாமே என்ன ஆகும். அங்கிங்க வீடுகள்லாம் தொங்கிட்டு இருக்கு, மரங்கள் அரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அரிச்சு அரிச்சு அரிச்சு வேறு மட்டும் இருக்கும், மரம் அப்படியே தொங்கிட்டு இருக்கும். இது அடி முழுசா அடிச்சுட்டு போனாலாவது பரவாயில்ல, இது இங்கே தொங்கிட்டு இருக்கும், வேறு இந்த பூமியில இருக்கும், அந்த மரத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அங்கே ஆறு. அது மாதிரி நான் தவித்து கொண்டிருக்கிறேன். இப்போ யோசித்து பாருங்கள், இவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு இருக்கிறதே இந்த புலன்களான அகங்காரத்தினாலே, மமகாரத்தினாலே, என்னுடைய கர்மங்களினாலே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே, இதுதான் அசுரர்கள் தேவர்களை பிடிப்பது, வேறொன்னும் கிடையாது. எல்லாரும் இதை கண்டுதான் பயந்து அப்படியே நடு நடுங்கி இந்த துன்பத்தின் சிந்தமா குலம் ஆனவை என்று சொல்லி எத்தனையோ துன்பங்கள்ல வேண்டாம் இதை விட்டுட்டு என்னவாவது ஆகணும், எத்தனையோ பேர் எந்த எத்தனையோ வழிகளுக்கு போகிறார்கள். சில பேர் குடிக்க போறான், ஏ இதை மறக்கணும், துன்பத்தை மறக்கணும்ன்றான், இன்னொரு துன்பத்துல போய் விழுகிறான். சில பேர் என்ன பண்றான், போதை மருந்துக்கு அடிமையாகிறார்கள். சில பேர் அது என்னென்னமோ பண்ணுகிறான். சில பேர் என்ன பண்றான், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். என்னுடைய அனுபவம், சாக கிடந்த ஒரு அனுபவம், கஷ்டம் இருக்கிறதே மனக்கஷ்டம் ரொம்ப பெரியது, உடல் கஷ்டத்தை விட மனக்கஷ்டம் ரொம்ப பெரியது. மனசுல அவ்வளவு கஷ்டப்படும் பொழுது சிந்தை ஆகுலம்னார், உடம்பை பத்தி சொல்லல, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தமையாள். ஏன் சிந்தாகுலம் சொன்னார், மனத்துக்கு அதிதேவதையாக தேவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள், இது மாதிரி ஒவ்வொரு தேவதைகளும் இங்கே இருக்கிறார்கள், இந்த உடலினை இந்த பொறிகளை இந்த எல்லாவற்றையும் என்னை அசுர குணங்கள் தீக்குணங்கள் அகங்கார இந்த காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கள் எல்லாம் பீடிக்கும் பொழுது நான் தவிக்கிறேன், செத்தாலும் பரவாயில்ல, வேண்டாம் சாகு, என்னால முடியாது. ஏன், உடல் பிணி மட்டுமே காரணம் அல்ல, உடல் பிணியோடு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தற்கொலைக்கு வந்து உடல் பிணி மட்டுமே காரணம் அல்ல, பெரும்பாலும் மனத்திலே வரக்கூடிய சங்கடங்கள் தான் காரணம். யாராவது இது மாதிரி சர்வே எடுத்து, எத்தனையோ சர்வேக்கள் இருக்குன்னா படிச்சு பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்க, என்ன பெரிய காரணம்னு சொன்னா அந்த சமயத்துல க்ஷணத்துல சே வேண்டாம், என்னால இருக்க முடியாது, செத்து போயிடுறேன், ஏன் மனத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்களை என்னால தாழ முடியவில்லை, இறக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது, எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அலைப்புண்டை என்னை எந்த விட்டுடுதி கண்டா, இந்த உதாரணத்தை நினைச்சுக்குங்க, இதுதான் நாம் கட்டப்படுகிறோம். இன்னொரு பெரிய உதாரணம், வால் நாய ஆட்டுற மாதிரி, வால் நாய ஆட்டுற மாதிரி, இந்த கட்டம் யாருக்குமே வராம இல்லையா, எல்லாரும் பரம சுகமா இருக்கிறோமா, நமக்கு இந்த ரெண்டு கட்டங்களும் வரத்தானே, மனக்கட்டமோ உடற்கட்டமோ ரெண்டும் வரத்தானே வருகிறது, இதுதான் அசுரர்கள் தேவர்களை பீடிப்பது. சரி, இப்ப நான் என்ன பண்றது, என்ன சார் வாசாலகமா உட்காந்து மேடையில் உட்காந்து பேசிடுறீங்க, இப்ப நான் என்ன பண்ணும், கஷ்டம் இருக்கிறது என்ன பண்ணணும், ஆணவம் இருக்கிறது, ஆணவத்தை அடக்க வழி சொல்லலாம், என்னுடைய பாவத்தை அடக்க நான் என்ன பண்றது, என்னுடைய அறியாமையை நான் எப்படி போக்கிக் கொள்வது, தீக்குணங்களை எப்படி அடக்குவது, இந்த தீ அசுரர்களை எல்லாம் எப்படி ஒழிப்பது, சரிங்களா, இதுதானே இப்போ இந்த கதையில இருக்கக்கூடிய கருத்தே அதுதானே, இந்த கருத்தை நான் எப்படி சொல்லுவது, அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த கஷ்டம் என்னன்னு, அந்த கட்டத்திலிருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு, அந்த கட்டத்திலிருந்து எப்படியாவது ஏதாவது ஒரு சின்ன அந்த ஒரு இருண்ட ஒரு வானத்துல ஒரு மின்னல் கீற்றுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எங்க பார்த்தாலும் அந்தகாரமாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வெளிச்சம் வராதா, நான் அப்படியே ஆத்திர அடிபட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஏதோ ஒன்று கிடைக்காதா.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
6: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
7: ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 32. இதற்கு முந்திய பகுதி வரை சிவாவரண பூஜையிலே இருக்கக்கூடிய துதிகளை கண்டோம். இப்பொழுது இவ்வுலகப் பயன்களை வழங்கக்கூடிய செயல்கள் மற்றும் சிவபூஜையினுடைய விதிமுறைகள் முதலிய விஷயங்கள் எல்லாம் 32 அத்தியாயத்திலே இருந்து கூறப்படுகின்றன. உபமன்யு முனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, இதுவரை இகப்பர உலக பயன்களை அளிக்கும் செயல்களின் செயல்முறைகளை பற்றி கூறினேன். இதில் செயல், ஜபம், தபம், தியானம் ஆகிய அனைத்தின் கூட்டுச் செயல்முறைகள் முழுவதும் ஒன்று சேர்ந்துள்ளது. இனி சிவனடியார்கற்கென்று இவ்வுலகிலேயே பயனளிக்கக்கூடிய பூஜை, ஹோமம், ஜபம், தியானம், தபம், தானம் முதலிய உயர்ந்த செயலை பற்றி கூறுவேனாக. மந்திரங்களின் பொருள் உணர்ந்து அறிஞர்கள் முதலில் மந்திரங்களை சித்தி செய்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் விரும்பியதை விரும்பிய வண்ணம் அளிக்கும் செயல்கள் கூட பயனை அளிக்காது. மந்திரங்களை சித்தி செய்திருந்தாலும் எந்த ஒரு கர்மத்தின் பயன் ஏதாவது ஒரு பெருந்தடையின் காரணமாக தடைப்படுவென்றால் அதை அறிந்தவர்கள் முதலில் அக்காரியத்தை தொடங்க மாட்டார்கள். முதலில் அத்தடைகளை நீக்குவதற்கு சகுன முதலியவர்களை கண்டு நன்கு பரிசீலித்து பின் அதை நீக்குவதற்கான செயல்களை செய்வார்கள். இவ்வாறு அத்தடைகளை நீக்குவதற்கான செயலை செய்யாமல் விடுத்து ஏதோ ஒரு மயக்கத்தால், அதாவது அறியாமையால் இவ்வுலக இன்பத்தை தரக்கூடிய செயலை செய்வானேயானால் அவன் அதற்கான எண்ணிய பயனை பெறமாட்டான். மேலும் அவனது செயலை கண்டு உலகம் அவனை கேலி செய்யும். எவனுக்கு நம்பிக்கை முற்றுமில்லையோ அவன் அவ்வாறான கர்மங்களை செய்யவே வேண்டாம். ஏனெனில் அவனுக்குத்தான் அக்கர்மம் செய்வதில் எந்த ஒரு ஸ்ரத்தையும் ஈடுபாடும் இல்லையே. ஸ்ரத்தை இல்லையெனில் அக்கர்மம் அவனுக்கு பயனை தராது. செய்த கர்மம் வீணாகில், அதாவது பயன் தராமல் போனால் அதில் தேவதைகளை குறைகூறி எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனெனில் சாஸ்திரங்களில் கூறியுள்ள முறைப்படி உண்மை ஸ்ரத்தையோடு கர்மங்களை செய்தவனுக்கு அதற்கான பயன் கிட்டியுள்ளதை கண் எதிரிலேயேதான் காண்கிறோமே. எவன் மந்திரத்தை முறைப்படி ஜபித்து அதன் சித்தியை பெற்றிருக்கிறானோ, கர்மத்திற்கு நேரும் இடையூறுகளை முழுவதுமாக களைந்திருக்கிறானோ, மந்திரத்தில் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறானோ, மனதில் பூரண ஸ்ரத்தை கொண்டிருக்கிறானோ, அவன் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்வானேயாகில் நிச்சயம் அதற்கான பயனை பெறுகிறான். செயல் நற்பயனை தர வேண்டுமேயானால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். இரவில் ஹவிஸ், அதாவது கஞ்சி வடிக்காத உப்பில்லாத அன்னம் மட்டும் சாப்பிட வேண்டும். அல்லது பாயசமோ பழமோ சாப்பிடலாம். மனதாலும் பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை நினைக்க கூடாது. எப்பொழுதும் உடல் முழுவதும் திருநீர் பூசி இருக்க வேண்டும். உடல் தூய்மையோடு உள்ள தூய்மையும் இருக்க வேண்டும். இவ்வாறு தனது ஆச்சாரத்தை ஒழுக்கத்தை முறைப்படுத்திக் கொண்டு தனக்கு நலனளிக்கும் நல்லதொரு நாளில் நல்லதொரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு பூமாலைகள் கொண்டு அழகு செய்து அதன் நடுவில் முழங்கை அளவுள்ளதாக ஒரு இடத்தில் பசுஞ்சாணம் கொண்டு மெழுகி தாமரை போன்ற அமைப்புள்ளதாக ஒரு பத்ராசனத்தை வரையவும், அங்கு ஒளிரும் பொன் போன்று விளங்குமாறு கோலத்தால் அலங்கரிக்கவும், அத்தாமரை 8 தளங்கள் கொண்டதாக நடுப்பகுதியான கோச்ச கேசரத்தில் கர்ணிகையில் ரத்தினம் கொண்டு அழகு செய்யவும், அத்தாமரையின் நாளம் தனது உருவத்திற்கு ஒப்பாக இருக்கட்டும். இவ்வாறு அமைக்கப்பட்ட பொற்றாமரையில் அணிமாமுதிரி 8 சித்திகளும் உள்ளதாக மனதில் பாவனை செய்து கொள்ளவும். இவ்வாறு அமைக்கப்பட்ட கமலம் போன்ற பத்ராசனத்தின் நடுவில் ரத்தினம், பொன் அல்லது படிகமணியினால் ஆக்கப்பட்ட உயர்ந்த இலக்கணங்களுடன் கூடிய சிவலிங்கத்தை அமைத்து தன் சிவகணங்களோடு கூடிய பரமசிவனை முறைப்படி ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். அப்பொழுது சிவபிரான் அச்சிவலிங்கத்தில் எழுந்தருளி உள்ளதாக தியானிக்கவும். அவ்வாறு தியானிக்கப்படுகிற இறைவன் 4 திருமுகங்கள், 4 திருக்கரங்கள் கொண்டவர். உடல் முழுவதும் திருவாபரணங்கள், அறையில் புலித்தோல், திருமுகத்தில் பொன்முறுவல், கீழிரண்டு திருக்கரங்களில் வரத அபய முத்திரைகள், மேலிரண்டு திருக்கரங்களில் மனும் மழுவும். சிவபூஜை செய்யும் சாதகன் விரும்பினால் 8 திருக்கரங்கள் கொண்டவராகவும் இறைவனை தியானிக்கலாம். அவ்வாறு தியானிக்கையில் இறைவனது வலதுபுற திருக்கரங்களில் முத்தலைச்சூலம், பரசு அதாவது மழு, கத்தி, வஜ்ரப்படை ஆகியனவும், இடது திருக்கரங்களில் பாசம், அங்குஷம், கேடயம், நாகம் அதாவது பாம்பு ஆகியனவும் விளங்குவதாக பாவிக்கவும். திருமேனியோ இளஞ்சூரியனை போன்று இளஞ்சிவப்பு நிறம். ஒவ்வொரு திருமுகத்திலும் 3 திருக்கண்கள். கிழக்கு நோக்கிய திருமுகம் சௌமியமாக, அதாவது அமைதியாக தன் ஆகிருதிக்கு ஒப்ப ஒளி நிறைந்து விளங்குகிறது. தெற்கு நோக்கிய முகமோ கொண்டல் வண்ணம், அதாவது முகில் வண்ணம் பயங்கரமானது. வடக்கு நோக்கிய திருமுகம் பவளம் போன்று சிவந்தது. முன்னெற்றிமையில் மயிர் நீல நிறமானது, அழகானது. மேற்கு நோக்கிய திருமுகம் முழு நிலவு போன்ற ஒளியுடன் சாந்தமாக உள்ளது. அங்கு தலையில் சந்திரன் விளங்குகிறான். சிவபிரானது இடது துறையில் இறைவு விளங்குகிறாள். அவளது திருமேனி 16 வயது இளமங்கையின் திருமேனி போல் மனம் கவர்வதாக உள்ளது. அவள் மகாலட்சுமி என்ற திருநாமம் கொண்டு விளங்குகிறாள். இவ்வாறு பாவனை ரூபமான சிவமூர்த்தியை மனதில் தியானித்து சகலீகரணம் என்கிற சடங்கை செய்து பரம கல்யாணமயனான சிவபெருமானை ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். இறைவரது திரு அபிஷேகத்திற்காக கபிலை பசுவின் பாலையும், அதாவது காராம்பு சிவின் பாலையும், பஞ்சாமிரத்தையும் தயார் செய்து கொள்க. கஸ்தூரி மஞ்சள் பொடி முதலிய திருமஞ்சன பொடிகளையும் சேகரித்து வைத்துக் கொள்ளவும். இதன் பின் கிழக்கில் ஒரு மண்டலம் எழுதி ரத்தப்பொடிகளால் கமலம் எழுதி நன்கு அலங்கரித்து அதன் நிலவில் ஈசான கலசத்தை வைக்கவும். அதை சுற்றி நாற்புறமும் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்துரம் என்கிற 4 கலசங்களை வைக்கவும். பின்பு இவற்றை சுற்றி 8 திசைகளிலும் வித்யேஸ்வரன் முதலிய 8 தேவதைகளுக்காக நூல் சுற்றிய நீர் நிரம்பிய 8 கலசங்களை வைக்கவும். அக்கலசங்களில் மந்திரம் கூறி பவித்திரமான மூலிகை முதலிய பொருட்களை இட்டு நல்ல வஸ்திரங்களால் அக்கலசங்களை சுற்றும். இவ்வாறு வைத்த திருக்கலசங்களில் ஆவாகனம் முதலிய பூஜைகளை செய்து மந்திரங்களை ஜபித்து இறைவனது திரு அபிஷேக சமயத்தில் வாத்தியங்கள் ஒலிக்க இக்கலச நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யவும். பின் தர்ப்பை புல் நீர், பொன்னும் மணியும் உறவித்த நீர், பஞ்சகவ்யம் முதலியவற்றை சந்தனம் புஷ்பம் ஆகியவற்றால் நறுமணம் முறை செய்து மந்திரங்களை ஜபித்துக் கொண்டே அக்கலச நீரால் முறைப்படி இறைவனை நீராட்ட வேண்டும். பின் கந்தம் புஷ்பம் தூபதீபனை நிவேதனம் அளித்து பூஜையை முடிக்கவும். இறைவருக்கு பூசும் சந்தன முதலிய நறுமணப் பொருட்கள் குறைந்தது 1 தோலா அளவாகவோ அதிகப்படியாக 11 தோலா அளவுள்ளதாகவோ இருக்கலாம். பொற்காசுகளாலோ ரத்தினங்களாலோ கூட அர்ச்சிக்கலாம். நறுமணம் உள்ள நீலோத்பலம், நீலகுமுதம், பில்வபத்திரம், செந்தாமரை, வெண்டாமரை முதலியன விசேஷமானவைகள். அகருதூபம், கற்பூரம், நெய்தீபம், குங்கிலியம் முதலியன அர்ப்பணிக்கவும். காராம்பசிவின் நெய்சேர்த்த தீபமும் பச்சைக்கற்பூரத்தினால் செய்யப்பட்ட ஊதுபத்தியும் ஏற்றலாம். இவ்வாறு பூஜிப்பதில் ஈசானம் முதலிய 5 பிரம்மங்கள், 6 அங்கதேவதைகள், 5 ஆவரண தேவதைகள் ஆகியவர்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும். நெய்யால் ஆகிய பதார்த்தங்களையே தான் இறைவருக்கு நிவேதனம் செய்யலாம். வெல்லம், நெய்கலந்த சர்க்கரை பொங்கலை நிவேதனம் செய்யவும். நறுமணமுள்ள பொருட்கள் உறவைத்த நல்ல நீரை இறைவன் அருந்துவதற்காக தரவும். பின் வாய் தூய்மையடைய 5 விதமான வாசனை திரவியங்கள் அடங்கிய தாம்பூலத்தை நிவேதனம் செய்யவும். ரத்னாபரணங்கள், நல்லாடைகள் ஆகியனவற்றை நம் இஷ்டதேவதையான இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம். கீதம் பாடலாம், வாத்தியங்கள் முழங்கலாம், நர்த்தனம் செய்யலாம். இவை அனைத்தும் இறைவருக்கு உகந்த உபசாரங்களாகும். இவ்வாறு பூஜையை முடித்தபின் மூலமந்திரத்தை 100,000 முறை ஜபிக்கலாம். குறைந்தபட்சமாக 1 முறையாவது பூஜை செய்ய வேண்டும். 2-3 முறையும் செய்யலாம். எவ்வளவு அதிகம் செய்கிறோமோ அத்துணை அளவு பயனதிகம். எத்தனை ஹோம திரவியங்கள் உள்ளனவோ அவற்றால் குறைந்தது 10 முறை அல்லது அதிகமாக 100 முறை ஹோமம் செய்யவும். மாரணம், உச்சாரணம் முதலிய பிரயோகங்களில் சிவபிரானது கோர ரூபத்தை தியானிக்கவும். சாந்தி கர்மா, புத்தி தரும் கர்மா முதலியவற்றில் சிவபிரானது சௌமியமான, அழகான, அமைதியான ஸ்வரூபத்தை தியானிக்கவும். மாரணம் முதலிய ஹோமங்களில் இரும்பினால் செய்யப்பட்ட ஹோமக்கரண்டிகளை பயன்படுத்தவும். சாந்தி கர்மாக்களில் பொன்னாலாகிய ஹோமக்கரண்டிகளை உபயோகிக்கலாம். அகால மரணம் முதலியவற்றை விளக்க நெய், பால் ஆகியவற்றில் நினைத்த அருகம்புல், தேன், நெய் கலந்த சுத்தாண்ணம், அதாவது கவிஸ் அல்லது வெறும் பாலினால் ஹோமம் செய்யலாம். நோய்கள் தீர வெள்ளை எள்ளினால் ஹோமம் செய்ய வேண்டும். நல்ல செழுமை வேண்டுபவன் பெரும் வறுமை நீங்க நெய், பால் அல்லது தாமரை பூக்களால் ஹோமம் செய்யவும். பிறரை நம்பசம் ஆக்க வேண்டுமானால் ஜாதி மல்லிகை, முல்லைப்பூ, மருதாணிப்பூ ஆகியனவற்றை நெய்யில் தோய்த்து ஹோமம் செய்யலாம். அந்தணர்களாக இருப்பின் பிறரை தன் வசப்படுத்த செவ்வரளிப்பூவை நெய்யில் நினைத்து ஹோமம் செய்யவும். உச்சாடானதற்கு நல்லெண்ணெயினும் பகையான பிறரை தடுப்பதற்கு தேனினாலும் ஹோமம் செய்யலாம். வெண் கருகினாலும் இந்த ஹோமத்தை செய்யலாம். மாரணம், உச்சாரணம் ஆகிய அபிசார வேள்விகளை ஆலம்பினை, எள் ஆகியனவற்றால் செய்யலாம். ஒருவரோடு ஒருவர் சேராமல் இருவரை பிரிப்பதான வித்வேஷண ஹோமத்தை தேங்காய் எண்ணெயினால் செய்யவும். ஆலம்பினையினால் பந்தன வேள்வியை செய்யலாம், அதாவது பிறரை கட்டக்கூடிய வேள்வியை செய்யலாம். சிவப்பு கடுகோடு பிற ஹோம திரவியங்களையும் சேர்த்து ஹோமம் செய்தால் பிற சேனைகளையும் நம் பக்கல் வராமல் தடுக்கலாம். அபிசார ஹோமங்களில் கைச்சக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயினால் ஹோமம் செய்ய பயன் விரைவில் கிட்டும். கடுக்காய்த்தோல், பருத்தி கொட்டை, பருத்திக்காய் அல்லது நல்லெண்ணெயில் தோய்த்த கடுகு ஆகியவற்றாலும் அபிசார ஹோமத்தை செய்யலாம். பாலினால் ஹோமம் செய்தால் ஜுரம் விலகும், அதாவது காய்ச்சல் விலகும். அனைத்து நலன்களையும் அளிக்கும் தேன், நெய், தயிர் ஆகிய மூன்றையும் கலந்து அல்லது பாலன்னம் அல்லது பாலினால் மட்டும் ஹோமம் செய்வது அனைத்து நலன்களையும் அளிக்கும். ஏழு வகை சமித்துக்கள் கொண்டு சாந்தி காமிய ஹோமங்களை செய்யலாம். பொதுவாக ஹோம திரவியங்களால் ஹோமம் செய்ய வசியம் மற்றும் பிறரை தன் பக்கம் இழுப்பது ஆகியவைகளில் பயன் பெறலாம். பில்வ இலையினால் ஹோமம் செய்ய வசீகரணமும் செல்வமும் பெறலாம். மேலும் அது எதிரிகளையும் வெல்லும். வெற்றி தரும் சாந்தி கர்ம ஹோமங்களில் பலாசம் அதாவது புரசு கருங்காலி முதலியவற்றின் சமித்துக்கள் கொண்டு ஹோமம் செய்தல் வேண்டும்.

என்பவன் யார் எனில், வீட்டுக்கு தீ வைப்பவன், விஷம் வைப்பவன், விஷம் தருபவன், ஆயுதம் கொண்டு கொள்பவன், பணத்தை திருடுபவன், பிறரது நலத்தையும் பிறரது மனைவியையும் அபகரிப்பவன் ஆகிய ஆறு பேரும் ஆததாயிகள் என்கிறது மனுநீதி. இது ஆசிரியருடைய உரையாசிரியருடைய குறிப்பு. தொடர்கிறோம். தனது மன்னருக்கு தீங்கு செய்ய நினைத்து ஒருபோதும் அபிசார கர்மாவை செய்யக்கூடாது. ஒருவர் ஆஸ்திகராகவும் தர்மாத்மாகவும் கொண்டாடத்தக்கவராகவும் இருப்பாரேயானால் அவரோடு ஆததாயிக்கான செயலை செய்ய வேண்டியிருந்தாலும் அவரை கெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அபிசாரமான கர்மத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. எவன் ஒருவன் மனம் சொல் உடல் மூலம் சிவபெருமானையே கொண்டாடி வருகிறானோ அவனுக்கோ மன்னருக்கோ தவறியும் அபிசார கர்மாவை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்பவன் கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஆகவே தனக்கு நன்மையே விரும்புபவன் எவ்வகையிலும் சிவனடியார்க்கோ மன்னனுக்கோ அபிசார கர்மாவின் மூலம் தீங்கிழைக்க கூடாது. தனக்கு நன்மையே விரும்புபவன் எவ்வகையிலும் சிவனடியார்க்கோ மன்னனுக்கோ அபிசார கர்மாவின் மூலம் தீங்கிழைக்க கூடாது. வேறு எவருக்காவது கூட அவ்வாறு மரணம் முதலிய தீங்குகளை தவறி செய்தாலும் அதற்காக பச்சாதாபம் கொண்டு பிராயச்சித்தங்களை செய்து கொள்ள வேண்டும். நர்மதை நதியில் தோன்றும் பானலிங்கம், ரிஷிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் அல்லது வைதிக மந்திரங்கள் கூறி பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் ஆகியனவற்றில் ஏதாவது ஒன்றை ஏழையோ செல்வந்தனோ பூஜிக்கலாம். இவ்வாறான சிவலிங்கம் கிடைக்கவில்லை என்றால் பொன்னாலோ ரத்தினத்தாலோ செய்யப்பட்ட சிவலிங்கத்தை பூஜிக்கலாம். பொன் ரத்தினம் ஆகியனவற்றை சம்பாதிக்க சக்தி அற்றவனாகில் மனதினாலேயே ஆக்கப்பட்ட மானசீக சிவலிங்கமூர்த்தி அமைத்து மானசீக பூஜையும் செய்யலாம். இவ்வளவும் செய்ய இயலவில்லையானால் இதற்கீடான திரவியங்களால் சிவலிங்கமூர்த்தியை கற்பனை செய்தும் பூஜிக்கலாம். சிலருக்கு சில அம்சங்களை சேகரிக்க முடியலாம், சிலருக்கு சில சமயம் முடியாமலும் போகலாம். எப்படியானாலும் தன் தகுதிக்கேற்ப ஒருவன் பூஜை பிரிவானாகில் அது அவனுக்கு நிச்சயம் பயன் அளிக்காமல் போகாது. பூஜை செய்தும் பயன் கிட்டாமற் போனால் திரும்ப திரும்ப இரண்டு மூன்று முறை அப்பூஜையை விடாமல் செய்ய வேண்டும். அப்பொழுது நிச்சயம் பயன் தென்படும். பூஜைக்காக பயன்படுத்தப்பட்ட பொன் ரத்தினம் போன்ற உயர்ந்த பொருட்களை குருவிக்கு தந்துவிட வேண்டும். கூடவே தட்சிணையையும் தந்தாக வேண்டும். குருவிற்கு அதை பெற்றுக்கொள்ள மனம் இல்லையானால் அவை அனைத்தையும் சிவார்ப்பணமாக செய்யவும் அல்லது சிவன் அடியார்களுக்கு தந்துவிடலாம். இதைத் தவிர மற்றவர்களுக்கு தருவதற்கான ஆதாரம் ஏதுமில்லை, அதாவது முறை ஏதுமில்லை. எவன் குருவை எதிர்நோக்காது தானே தன்னால் முடிந்தவரை பூஜையை செய்வானோ அவனும் இம்மாதிரித்தான் செய்ய வேண்டும். பூஜைக்கு வைக்கப்பட்ட பொருள்களை தானே எடுத்துக் கொள்ளக்கூடாது. பேராசை காரணமாக எந்த மூடன் பூஜைக்கு அங்கமான பொருட்களை தானே எடுத்துக் கொள்கிறானோ அவன் விரும்பிய பயனை பெறமாட்டான். இதில் ஆராய்வதற்கென்று எதுவுமே இல்லை. பிறர் பூஜித்த சிவலிங்கத்தை ஒருவன் எடுத்துக் கொள்ளட்டும் அல்லது எடுத்துக் கொள்ளாமல் போகட்டும், அது அவனது விருப்பம். அவ்வாறு எடுத்துக்கொண்டால் தினமும் தானாகவோ அல்லது வேறொருவரை கொண்டோ சிவபூஜையை செய்ய வேண்டும். எவன் ஒருவன் இப்பூஜையை சாஸ்திர முறைப்படி தவறாது செய்கிறானோ அவன் பயனை பெறுவதில் இன்றும் வஞ்சிக்கப்பட மாட்டான். இதன் பெருமையை கூற இன்னும் என்னதான் சொல்ல வேண்டும்? இனி இச்சிவபூஜையின் உயர்ந்த பயனை பற்றி சுருக்கமாக சொல்லுவேன் கேள். இதனால் பகை வெல்லலாம். சிவபூஜையினால் பகை வெல்லலாம். நோயினால் பீடிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தாலும் அந்த அபாயம் நீங்கி இன்பம் பெறலாம். சிவபூஜை செய்தால் நோயினால் பீடிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தாலும் அந்த அபாயம் நீங்கி இன்பம் பெறலாம். கருமியானவன் உடையாளியாகவும் பரம தரித்திரன் குபேரனாகவும் ஆகலாம். அழகற்றவன் மன்மதனைப் போல அழகாகவும் கிழவன் இளைஞனாகவும் ஆகலாம். பகைவன் ஒரு நொடியில் நண்பனாவான், விரோதி பணியாளனாகி விடுவான். அமுதமும் விஷமாகலாம், விஷமும் அமுதமாகலாம். கடல் நிலம் போலவும் தரை கடல் போலவும் கூட ஆகிவிடும். பள்ளமும் மலை போல் உயரமாகும், மலையும் பள்ளமாகலாம். தீயும் குளிர்ந்த உடையாகும், நீரோடையும் தீ போல் வெம்மையாகும். நந்தனவனம் காடாகும், காடும் உய்யானவனமாகும். அற்ப பிராணியும் சிறிய சிங்கம் போல் வலிமை பெற்றதாகும். சிங்கமும் வீட்டு விலங்கு போல் நாம் சொல்வதை செய்வதாகும். பெண்களும் நம்மிடம் அதிக பிரியம் கொள்வார்கள். செல்வம் நம்மிடம் நிலைத்து நிற்கும். வாணியான சரஸ்வதி தேவி நம் விருப்பப்படி நாவில் உலா வருவாள். புகழ் தாசியைப் போல் எங்கும் பரவும். மனம் நம் விருப்பப்படி முறையான வழியில் செல்லும். புத்தி வைரத்தையும் துளைக்கும் ஊசி போல் கூர்மையாகும். வலிமையோ பியற்காற்றைப் போல் திரள் பெறும். பலம் மதன் கொண்ட யானை போல் பெருந்திரள் பெறும். பகைவர்களது முயற்சியும் செயலும் அப்படியே அசையாது நின்றுவிடும். பகைவர்களது நண்பர்கள் அவர்களுக்கே பகைவர்கள் ஆகிவிடுவார்கள். பகைவர்கள் தங்கள் சுற்றம் சூழ உயிருடன் இருந்தும் நடைப்பிடமாகி விடுவார்கள். சிவமந்திரம் ஜபித்த சித்த புருஷர்களுக்கு ஆபத்து நேர்ந்தாலும் அது அவர்களை விட்டு விலகும். ஆபத்தின் தாக்கம் அவர்களை ஒன்றும் செய்யாது. அவர்கள் அமரத்தும் இரவாமையை பெற்று விடுவார்கள். பத்தியமற்ற ஆகாரமும் அவர்களுக்கு மருந்தாகிவிடும். உலகியல் இன்பங்களிலேயே ஒன்றி திளைத்தாலும் அவர்களது இளமை குன்றாது. உள்ளங்கை நல்லிக்கறி போல் அவர்கள் வருங்காலத்தை அறிவார்கள்.
அனிமா முதலிய இன்வகை சித்திகளும்

0: அவர்கள் விரும்பிய பயனை அளிக்கும். பல சொல்லி காமருவது ஏன்? இச்சிவபூஜையை செய்ததின் விருப்பங்கள் அனைத்தும் தவறாக நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை. மேலும் இதனால் பெற இயலாத பயன் ஒன்றும் இல்லை. உபமன் முனிவர் கூறுகிறார், யதுநந்தனா, ஸ்ரீ கிருஷ்ணா, இனி பரலோகத்திற்கான பயனை தரும் கர்மாவை பற்றி கூறுகிறேன் கேள். இதற்கு ஈடான கர்மா உலகங்களிலும் இல்லை. இது எல்லையற்ற புண்ணியமானது. தேவர்கள் அனைவராலும் அனுஷ்டிக்கப்பட்டது. பிரம்மதேவர், ஸ்ரீமன் நாராயணன், ருத்ரன், இந்திரன் முதலிய எண்டிசை தலைவர்கள், சூரியன் முதலிய 9 கிரகங்கள், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் முதலிய பிரம்ம ரிஷிகள், ஸ்வேதர், அகஸ்தியர், ததீசி முதலிய பிரம்மத்தை நன்கறிந்த முனிவர்கள், நம்மை போன்ற சிவபக்தர்கள், நந்திகேஸ்வரர், மகாகாலர், பிருங்கிரிஷி முதலிய சிவகணங்கள், பாதாளத்தில் வசிக்கும் தைத்தியர்கள், ஆதிசேஷன் முதலிய பெருநாகங்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், அரக்கர்கள், பூத பிரேத விசாரர்கள் ஆகிய அனைவரும் தங்கள் தங்கள் பதவியை பெறுவதற்காக இவ்விதிமுறைகளையே தான் அனுஷ்டித்தார்கள். இவ்விதியை பின்பற்றித்தான் தேவர்கள் தேவர்கள் என்கிற நிலையை பெற்றார்கள். பிரம்மதேவர் பிரம்மதேவரானதும், ஸ்ரீ விஷ்ணு காக்கும் கடவுளானதும், ருத்ரர் ருத்ரரானதும், இந்திரன் தேவர்கோன் ஆனதும், கணபதி கணங்களின் தலைவர் ஆனதும் இந்த அனுஷ்டானத்தினால்தான். வெண்சந்தனம் கலந்த நறுமண நீரால் இறைவன் இறைவிக்கு நீராடல் செய்து, மலர்ந்த வெண்டாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து, அவர்களது திருவடிகளிலேயே நெடுஞ்சாண்டடையாக விழுந்து வணங்கி, அங்கேயே பெருக்கி மெழுகி தூய்மை செய்யப்பட்ட இடத்தில் அழகிய பத்மாசனத்தை, அதாவது தாமரை ஆசனத்தை செய்து வைக்கவும். செல்வச் செழுமை இருப்பின் பொன்னாலோ ரத்தினத்தாலோ கூட பத்மாசனத்தை செய்யலாம். அந்த பத்மாசனத்தின் இழல்கள் இதழ்களின் நடுவில் ஒரு கட்டை விரல் அளவுள்ள அழகிய சிறிய நறுமணமுள்ள சிவலிங்கத்தை வைக்கவும். வலதுபுறம் இவ்வாறு தாவித்த லிங்கத்திற்கு பில்வ இலைகள் கொண்டு பூஜை செய்யவும். இவ்விறைவரது வலதுபுறம் அகரு, பின்புறம் மனச்சிலை, வடக்குப்புறம் சந்தனம், கிழக்குப்புறம் ஹரிதாளம் என்கிற நறுமணப் பொருட்களை இறைக்கவும். பின் நல்ல அழகான நறுமணப் பூக்களால் பூஜிக்கவும். நாற்புறம் அகரு, குங்கிலியம் முதலிய நறுமணத் தூவங்கள் காட்டவும். அழகிய தூய மெல்லிய வஸ்திரங்களை இறைவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். நெய்கலந்த நெல் நெய்ப்பாயசமே நிவேதனம், நெய்தீபம் ஏற்றவும். அனைத்து உபச்சாரங்களையும் முறைப்படி மந்திரம் சொல்லி செய்யவும். பின் இறைவனை வலம் வந்து கீழே விழுந்து வணங்கி, பின் தெரிந்த துதிமாலைகள் கூறி துதிக்கவும். பூஜை முடிந்தவின் பூஜையில் ஏற்பட்டிருக்கும் பிழைகளுக்கான க்ஷமா பிரார்த்தனை, அதாவது மன்னிப்பு கோருதல் செய்யவும். பின்பு சிவபிரானின் 5 எழுத்து ஓதி அனைத்து உபச்சாரங்களையும் சிவார்ப்பணம் செய்ய வேண்டும். பின்னர் தென்முகம் நோக்கி விற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தி பிரானை வேண்டி அவரையே அடைக்கலமாக பற்ற வேண்டும். எவன் ஒருவன் தினமும் 5 நறுமணப் பொருள்கள் மயமாக சிவலிங்கத்தை பூஜிக்கிறானோ அவன் அனைத்து பாவங்களினின்றும் விடுதலை பெறுகிறான், சிவலோகத்தை பெறுகிறான். இச்சிவலிங்க மகாவிரதம் மிகவும் உயர்ந்தது, ரகசியமானது. நீ சிவபக்தனாக இருப்பதால் ஸ்ரீகிருஷ்ணா உனக்கு இதை கூறினேன். இதை எவருக்கும் உபதேசிக்க கூடாது, சிவனடியாருக்கு மட்டுமே உபதேசிக்கலாம். முன்பர் காலத்தில் அச்சிவப்பரம்பொருளே இவ்விரதத்தை உபதேசித்தார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

பெருந்துறையில் அருளியது. திரோதான சுத்தி. மாணிக்கவாசகப் பெருமான் சிவபெருமானை துயில் எழுப்புவதற்காக பாடும் பொருட்டு அமையப்பெற்றதால் இதற்கு திருப்பள்ளி எழுச்சி என்று சுவாமிகள் அருளிச் செய்தார். இதிலே திரோதான சுத்தி எனப்படும் மறைப்பு நீக்கத்தை பற்றி சுவாமிகள் பாடியுள்ளார். இது 10 பாடல்களை கொண்டதாகும்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: என்றுரைக்கும் எனப்பகர்ந்த சூதரதமை நோக்கி எமதிரையே, ஞான குன்றனைய தவ முனியே, குருமதியே மறுமொழிவாய் குளர்ந்தீமை என்று திருவுளக்கடையில் என்னற்க என தடவுற்றிறந்து வேணி தெண்டலுளவும் கதிர் போற்றீராத முதல முடிசுப்பு என்றார். அதனாலே சூதமுனிவரை பணிந்து போற்றி அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து, இப்படி குறுக்கே நாங்கள் தேவரிடத்துல பேசுகிறோம் என்று வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டு அதுக்கு மேல பேசுறாங்க. இன்னமுதின் மேற்சுவை இந்து மேற்சீதளமும் இரவிகாலும், அதிகால அமுதத்தை விட உயர்ந்த சுவை உண்டா, சந்திரனை விட குளிர்ச்சி உள்ள பொருள் உண்டா, பதுமராகத்தை விட உயர்ந்த மணி இருக்குதா, திருமாலால நினைத்திருக்க அரியதாய் இருக்கிற சிவசாயத்தை விட மேலான பதம் இருக்கிறதா, அமுதத்தை விட சுவையான பொருள் இல்லை, சந்திரனை விட குளிர்ச்சி உள்ள பொருள் கிடையாது, அதே மாதிரி பதுமராக என்கின்ற மாணிக்கத்தை விட உயர்ந்த மணி கிடையாது, மாயனால கூட திருமாலால கூட நினைத்திற்கு அரிதா இருக்கிற சிவலோகம் சிவசாயிச்சு இருக்கே, அதை விட உயர்ந்த பதவி கிடையாது. அப்படி இருக்க காசியை விட உயர்ந்த தலமும் உண்டோ என்று கேட்டாரு. காசியை விட உயர்ந்ததுன்னு காசி கொழுந்துன்னு சொன்னார அவர்கள் இதெல்லாம் சொல்லி, அது போல காசி தானே உயர்ந்தது, காசியை விட உயர்ந்த தலம் உண்டோ என்று கேட்டாரலாம். இன்னமுதின் மேற்சுவையும் இந்து மேற்சீதளமும் இரவிகாலும், பன்னகமே தருபதும ராகத்தின் மேன்மணியும் பணிலமாயன், உன்னறிய சிவசாயி உன்னறிய பரசிவ சாயுச்சியத்தின் மேற்பதமும் உலகினாலும், தன்னிகளில் காசியின் மேற்றளமும் உளதோ வென்றார் தவத்தினுக்க, காசியை விட உயர்ந்ததளம் உண்டோ சாமி என்று சூதமுனிவரை கேட்டார். தூயகதை முனி நகைத்து, யாரு சூதமுனிவர் நகைத்து சிரிச்சு, முறைமுறை கோடியிரமுடி துளக்கஞ்செய்து, நேயமிகும் முளமரங்கி நீவீர் விளம்பிய நினைவு நீர்மயாம், நீங்கள் கேட்டது நியாயந்தான், நீங்கள் கேட்டது நியாயந்தான், ராயவருட அணிவிரித்து புலன்வழிவோம் அறிவுறுப்பட்ட அவிழுந்தன்மை தாயனைய பரிவனுடன் தனையானை அவர் கேட்ப சாற்றுகின்றார். அது எப்படி சொல்றாருன்னா, தன்னுடைய பிள்ளையானது அழகாகவும் ஞானமாகவும் புத்தியாகவும் ஆற்றலுடையதாயும் ஆபரணங்களை அணிந்ததாயும் நல்ல சம்பாத்தியத்தையும் உடையதாய் இருந்தா யார் மகிழ்வார்கள், தாய் தகப்பன் தான் பிள்ளையானது எல்லா வகையிலும் சிறப்புடையதா இருந்தா மகிழ்ச்சி யாருக்கு உண்டாகும், தாய்க்குத்தான் உண்டாகும், தந்தைக்கு உண்டாகும். அது போல உற்ற உரை பெற்றவர்கள் லோக எலது உளவோ, ஒன்றொழுக்க மெய்தி மற்றொழுது நிற்க வந்த வாரணவாசி கொழிந்தின் வன்மை கேட்ப, முற்று பெரிதாசையுளே மென்றுரைத்த பன்முறை முன்னூல் வேந்தர் பற்று பற்றுருதி ஒடு கேட்க பாயிரனோடு வலிசூத பகவான் சொல்வான். அதனாலே வாரணம் இருக்கிற காசியானது வந்து தாய் என்று சொன்னால், காசிலிங்கம் தாய் என்று சொன்னால் இந்த அவினாசிலிங்கம் புள்ளை மாதிரி, புள்ளை சிறப்புடையதுன்னு சொன்னா யார் மகிழ்வா, காசி விஸ்வநாதரே மகிழ்றாரா, அவினாசி லிங்கத்தை இப்படி வச்சுங்க, காசி விஸ்வநாதரே சந்தோஷப்படுறாரா அவினாசி லிங்கத்தை பாரு, அது தாயாக இருக்குதா, இது வந்து புள்ளை மாதிரி. அதனாலே அப்படிப்பட்ட வரணவாசி குழுந்து சிவபெருமானுடைய கீர்த்திகளே சொல்லுகிறது, அந்த கீர்த்தியை கேட்க நாங்க ஆசையுடையவர்கள் என்று அந்த முனிவர்கள் எல்லாம் சொல்ல, அதற்கு மேல சூத முனிவர் சொல்ல தொடங்குகிறார். அது தல உற்பத்தி சருக்கம்னு தொடங்குது, தல உற்பத்தி சருக்கம்னு தொடங்குது. அந்த தல உற்பத்தி சருக்கம் முதல்ல 49வது பாடலில், சேனுலகம் தாபரித்த செம்பொன்மேறு சிகரி நிகர் ரசிதவன் கைலமேவும் தானுவரும் புரியாத பரமானந்த தவமுனிவன் நிறைந்திருந்து சபையின் ஆப்பன். அதனாலே உயர்ந்த ஆகாயத்தை அளாவி இருக்கின்ற செம்பொன்னால செய்யப்பட்ட சிகரிகளை உடைய ரஷிதமலை, ரஷிதமலை என்றால் வெள்ளிமலை கைலாயம், அந்த கைலாயத்திலே சிவபெருமானுடைய அருளை பிரியாத பரமஞானத்தை உடைய முனிவர்கள் நிறைந்த சபை இருக்கிறது, பரமஞானம் உடைய முனிவர்கள் சபை இருக்கிறது. அந்த சபையிலே நடுவிலே சுரிகை என்கின்ற வாழையும் பெரம்பையும் நெற்றிக்கண்ணுடையவராய் இருக்கிற திருநந்தி தேவர் எழுந்தருளி இருந்தார். திருநந்தி தேவர் எழுந்தருளி இருந்தார். அவர் நெற்றிக்கண்ணு, நீலகண்டன், சதுர்புஷம், மான்மொழி இவைகள் எல்லாம் சிவ சாரூபம், இரண்டாவது சிவன் சொல்றது வேற, திருநந்தி தேவரை இரண்டாவது சிவன் சொல்றது, சிவபெருமானை போன்ற உருவம், சிவபெருமானை போன்ற வடிவன் உடையவராக இருப்பார். அப்படிப்பட்ட அந்த திருநந்தேவரை காமமெதிர் அருகிருந்த சரத்குமார் கண்ணருவி அனுபூதிகள் இந்த காலை, ஜனத்குமார் முனிவரானவர் திருநந்தேவரை பார்த்து தொழுது வணங்கி, நந்தியே முந்துகணன் அதற்கெல்லாம் நாயகமே, கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவன். தூயகதி நல்கு தானன் தந்தியே துணை புரிந்த முருகர் கூற தவமையந்த பெருந்தகினி கேட்டதன்மை. அதனால தூய கதியை உடுக்கின்ற தலம் தானம் தானம் தந்தி துணை புரிந்த தந்தியாகிய விநாயகர் முருகனுக்கு துணை புரிஞ்சார் அல்லவா, பல தடவை புரிஞ்சிருக்கிறாரு. கல்யாணம் பண்றது கொல்லி கல்யாணத்துக்கு அவர் தானே முன்னு பண்ணி வச்சாரு. யாரு? விநாயகர். துணை புரிந்த முருகர் கூற தவமையந்த அந்த முருகர்கிட்ட நீங்க கேட்ட, முருகர்கிட்ட நீங்க கேட்ட தன்மை புந்தியே சிறியேற்கும் புகந்து பெண்ணும் புக்கொழியும் அவிநாசி புரிவிரதாரத்து அந்தியே நிகழ்வு நிறத்து அம்மான் கொண்ட அர்ச்சனையே முதல விரித்த விஷயம்தான். அதனாலே அப்படி முருகப்பெருமானத்திலே தாங்கள் அந்த அவிநாசி தலத்தினுடைய பெருமையை கேட்டீர்கள், அந்த பெருமையை எங்களுக்கும் சொல்ல வேணும். அந்தி நிறமுடையவராகி சிவபெருமான அர்ச்சனை பண்ணுகின்ற அந்த முறை முதலாக எங்களுக்கு அருள் செய்ய வேணும் என்று சனத்குமார முனிவர் சூத முனிவருடைய திருநந்தியவரிடத்திலே கேட்டார். திருநந்தியவர் கேட்டு அன்ன உரை கேட்டருளின் நந்தி தேவன் அமரர் தோழருக்குரிய சனத்குமார கேட்டி முன்னமுயர் கதியாய பொருளை யாருக்கு மொழிபகர அரிதவ அரிதனவ சுருதியாய் இந்த நின்னருளால் உயர்ந்தவர்க்கு நெறி உண்டு நீர்மபெரு போதனி நிகழ்த்து எழு என்னளவோ மண்ணுயிரட் உயர நீங்கி இகலோக வரலோகம் எதிர்க்கின்றார். அதனாலே அந்த மோட்சத்தை சொல்லுகின்ற அந்த செய்தியே எல்லாரும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் சொல்லப்படாது. மோட்சத்தை சொல்லுகின்ற அந்த உயர்ந்த ஞான விஷயத்தை எல்லாராலையும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எல்லாராலையும் கேட்க முடியும். யாராவது சிவஞானம் எப்படி கிடைக்கும் யாராவது கேட்டுக்கானவங்கள சிவஞானம்னு வாயில வந்துருக்குதா? கிடையவே. எதன் என்ன செய்தால் சிவஞானம் கிடைக்கும், என்ன செய்தால் சிவஞானம் கிடைக்கும் என்று யாராவது கேட்டிருக்கானா? வீசிக்கானா? கிடையவே கிடையாது. அதனால அது உயர்ந்ததாகினாலே இந்த உயர்ந்தோர்கள் சொல்ல உயர்ந்தவர்கள் அதை பற்றி. அதனாலே இப்பொழுது உனக்கு அதை சொல்லுவதற்கு எனக்கு ஆசைதான். அதனாலே நீ கேட்பதினாலே மற்ற ஆன்மாக்கள் எல்லாம் பரவி துன்பத்தை நீக்கும். நீ கேட்பதினால உன்மூலமா பல பேருக்கு அந்த சமாசாரம் தெரிந்து அதன் மூலமாக அவர்களுக்கு பரவிக்கடலை நீந்தி முத்திக்கரையை சேருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். ரொம்ப நல்லது என்று சொல்லியே மாதவர்கள் பரபுகள் நந்தி தேவன் மண்ணுசனர் குமரமுனி வதன நோக்கி வேத வழியில் சகலாகம சீலத்தின் வைத்த புராணத் தொகையின் மிகு காந்தத்தில் அதனாலே காந்தம் என்கின்ற புராணம் 18 புராணங்களிலே வடமொழியிலே காந்தம் என்கின்ற ஒரு புராணம் 100,000 கிரந்தங்களுடையது. 100,000 கிரந்தங்களுடைய பெருசு அதான் பெருசு. 18 புராணங்கள்ல காந்தங்கிறதான் கந்த புராணமும் அதுல வர்றதா. காந்தத்துல வருகின்ற சமாசாரம் ஏராளம் எல்லாம் வடமொழி பிரிவுரிவா பெருசா இருக்கு. அந்த காந்தத்தில் ஆதரவார் சிவ மகான்மிய காண்டத்தில் 60 மேலோது மத்தியாயந்தனர். அந்த காந்தத்திலே சிவ மான்மியம் என்கின்ற காண்டத்திலே 60 அத்தியாயங்களுக்கு மேலே சொல்லப்படுகிற அந்த அவிநாசி தலபுராணத்தை அதுல சொல்லுதான் அவிநாசி. சீதகளும் மாநிலத்தில் உயர் உற்றோங்கும் திரு அவிநாசி பெருமை செப்புமார் காந்தத்திலே சொல்லப்படுவது. சிவமான்மிய கண்டத்திலே சீதனிடும் கடலாடை உடையாய் மல்க தின்ஜகதி கொயலிடத்தின் ஜெறப்புற்றோங்க பேதமக ராருவன மழகமாக பேரியார் உத்தரியம் பரங்காருக்கும் பூதலமின் மாதவளை குடந்து பூத்த பூமகளை உட்பவித்து பொருந்து போலி வேதமொழி உபநடதம் முதித்தல் போன்று மிக்க திரு பொக்கொழியின் விளக்கம் சொல்வான். அதனால சிவபெருமான் இது மகாவிஷ்ணுவான் பரம்பரை பெற்றது போல அதனால வேத உபநடங்கள்ல இருக்கின்ற மகாவிஷ்ணுவார் பரமதேவனை பெற்றது போல வேதாகம உபநடதங்கள் பெற்றதா இருக்கிற திருப்பக்குடியூர் பெருமையை சொல்லு. மகாவிஷ்ணு பரமாவை பெற்றார் அல்லவா, பரமாவிடத்திலிருந்து மகாவிஷ்ணுலிருந்து பரமா தோன்றினாரா? அது போல வேதாகம உபநடதங்களை தோன்றிய இந்த புராணத்தை அவிநாசி புராணத்துக்கு மகாவிஷ்ணு ஒரு உயர்ந்த பிள்ளையை பெற்றாரு. யாரு? பரமா. அது போல வேதாகம உபநடதங்கள் பெற்றதா இருக்கிற இந்த அவிநாசி தல புராணத்தை சொல்றேங்கிறார். அந்தரமும் மாருதமும் அனலும் நீரும் அம்புவியும் உம்பர் முதல் உயிர்கள் யாவும் தந்திரமும் மந்திரமும் பதமும் பேரும் சகலமுமாய் ஒரு ஒரு முதல்வன் அளவில் காலம் ஐந்தொழிலும் அளந்தளிக்க இயக்கம் மாற. அதனாலே சிவபெருமான் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் எல்லாமாக இருக்கிறான். எல்லாமாய் அல்லதுமாய் யாவையுமாம் அல்லையுமா அப்படின்னா பஞ்சபூதங்களாக இருக்கிறார். பஞ்சபூதங்களாக இருக்கிறார். பஞ்சபூதம்னா உலகமே அடங்கி போச்சதுக்குள்ள. அதுக்கு மேலே சூரியன் சந்திரன் முதலானதுவெல்லாம் மந்திரங்கள் வேதங்கள் உபநிடதங்கள் சகலமாக இருக்கிறவன், சகலமுமாய் இருக்கிறவன். கரியானை, நான்முகனை, கனலை, காற்றை, கனகடலை, குலவரைய கலந்து நின்ற பெரியானை. கரியானை இது யாரு சொல்றார் இந்த பாட்டு? கரியானை, நான்முகனை, கரியானாரு மகாவிஷ்ணு. கரியானை, நான்முகனை, கனலை, காற்றை, கனகடலை, குலவரைய கலந்து நின்ற பெரியானை, பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பரவாயில்ல, எல்லாமாக இருக்கிறது. இப்படி எல்லா பொருளுமாக இருந்து எல்லா பொருளையும் உண்டு பண்ணுதல், அந்த பொருளை பாதுகாத்தல், அப்புறம் அந்த பொருளை அழிக்கிறது, உண்டாக்குறது, காப்பது, அப்புறம் அழிப்பது. இதா வேலை அவருக்கு. யாருக்கு? சிவபெருமானு. ஒரு விவசாயி, சிவபெருமானு ஒரு விவசாயி. விவசாயினா பயிர் நடுறானு, அப்புறம் அந்த பயிரை நல்லா பாதுகாக்கிறானு, அப்புறம் என்ன பண்றான்? அறுவடை. சிவபெருமானு ஒரு விவசாயி, ஒரு உழவர், உழவர். சிவபெருமானு ஒரு பெரிய உழவர், பெரிய உழவர். அவருக்கு அளவே இல்ல, அவரு வச்சிருக்கிற காடி, அவரு காடி அளவில்லாத காடி. அதில் அந்த உயிர்களாகிய பயிர்களை நடுறது, உயிர்களாகிய பயிர்களை நடுறது, அப்புறம் அதுக்கு ஏழை சோறு தண்ணி கொடுத்து காப்பாத்துறது, அப்புறம் அறுவடை பண்றது. அதே வேலை நல்ல பேர் உழவன். அப்படி அளவில் காரம் செய்கிறான். இந்த பாட்டை பாத்தியா? அந்தரமும், அந்தரம்னா ஆகாயம், மாறுதம் காற்று, அனல் நெருப்பு, நீர் தண்ணீர், அம்புவி மண். வரிசையா சொல்றாரு பாத்தியா? அது தோற்றம் எப்படின்னா, ஆகாயத்திலிருந்து காற்று தோற்றம், காற்றிலிருந்து நெருப்பு உண்டாகும், நெருப்புல இருந்து நீர் உண்டாகும், நீர்ல இருந்து நிலம் உண்டாகலாம். இதெல்லாம் நம்மளாலாம் ஒண்ணு இது தெளிவு பண்ணிக்க முடியாது. ஆகாயத்திலிருந்து காற்று உண்டாகும், காற்றிலிருந்து நெருப்பு உண்டாகும், நெருப்பிலிருந்து நீர் உண்டாகும், நீர்ல இருந்து நிலம் உண்டாகும். உடுங்குதல், மண்ணுல தண்ணீர் உடுங்க, மண்ணு தண்ணீர்ல உடுங்க, தண்ணீர் நெருப்புல உடுங்க, நெருப்பு காற்றில் உடுங்க, காற்று ஆகாயத்தில் உடுங்க. தோற்றம் அப்படியே, உடுங்குதல் இப்படி. அந்தரமும், அந்தரம்னா ஆகாயம், அந்தரமும் மாறுதமா அனல நீர் அம்புவியும் ஒன்பர் முதல் உயிர்கள் யாவும் தந்திரமும் மந்திரமும் பதமும் பேரும் சகலவுமாய் உரு முதல்வன் அளவில் கால ஐந்தொழிலும் அளந்தளிக்க எக்கம்மாறு. இப்படி அநேக காலம் செய்கின்றான் ஐந்தொழிகளை, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் ஆகிய பஞ்சகிருத்தியங்களையும் அநேக காலமாக செய்கிறான். மாற அணுக்கணுமோ பிறந்திறக்கும் அயர்வுதீர. இப்படி ஐந்தொழிலே அநேக காலம் செய்கிறான். இந்த அணுக்கள் ஆகிய உயிர்கள் பிறப்பது இறப்பது, பிறப்பது இறப்பது, பிறப்பது இறப்பது, இப்படியே பலகாரம் பாவம் படாத பாடுபடுது, படாத பாடுபடுது. இந்த இழைப்பு தீரம் சுத்தி தலைஞ்சு இழைப்பு தீரம் சுத்தி தலையிறது, உலகம் எல்லாம் சுத்தி தலையிறோம். போன சமயத்துல எந்த ஊர்ல இருந்தோம் தெரியுமா? தெரியாது இல்லவே. அதுக்கு முதல்ல எந்த ஊர்ல இருந்தோம் தெரியுமா? முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றை சுற்றி பல நாடும் என்பது திருப்பூர். முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றை சுற்றி பலராலும் தட்டுப்பட்டு சுழல் வேண சற்று பற்ற கருதாதோ என்பது காஞ்சிபுரத்திற்கு. ஆகையினாலே இப்படியாக சுற்றி கொண்டிருக்கிற அந்த உயிர்களுக்கு இழைப்பு தீர் ஓய் ஓய் ஓய் தீர என்ன பண்றான் தெரியுமா? பந்தம் ஒரு பிரளயசங்காரம் என்னும் பரத நடத்தொரு பொழுது கருணை வைத்தான். அதனாலே பந்தம் ஒரு பிரளய சங்காரம் ஆயாலும் மறுபடியும் ஐந்தொழில் நடத்துவதற்காக என்ன பண்றான் தெரியுமா? பிரளய சங்காரம் என்கின்ற ஒரு நாட்டியத்தை செய்யறான். சங்காரம், சங்கார தாண்டவம், பிரளய சங்கார தாண்டவம், அதை செய்யணும்னு எண்ணினாரு. என்னே மேற்றி செய்யல் ஆற்றல் உரி வருண வேந்த வேதாந்த சோதி கடைபிடியார் காட்ட. வருணனுக்கு உத்தரவு போட்டாராம். வருணனை போட்ட உடனே அளவே இல்லாம ஜலத்தை கொட்டி விட்டான். ஜலம் கொட்டி உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம், உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம். போற்று புயலேழும் ஏழு மேகமும் ஊரு தன்மை சார்ந்து புணரி உண்டு சூழ் உழைந்து பொருமல் போந்து கீற்றுளி தீர் மின்பறந்து பின்புறாது பேசரங்கள் திரை இடித்து இருண் மேற்கொண்டு தூற்றுது தூற்றுதுளி வேளமென யானைக்கை துதிக்கைய போல மலங்கினார். யானை துதிக்கைய போல மலம். இது என்ன ஆகும்? இது தொலை ஒழிந்து சில காலம் துரிந்தவன்றி யானை துதிக்கை அளவுக்கு நீர் விழுந்துச்சாங்க துளி. அப்படி விழுந்தா ஏழு கடலும் ஏழு பூவியும் ஏழு தீவும் எங்கிரியும் எண்டிதையும் எண்ணில்யாவும் சூழ்முது நீர் பரவலூர் அந்த நாளில் உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம் எல்லாம் மூழ்கிடுச்சு, தண்ணீர்ல மூழ்கிடுச்சு. தோழிபுரம் புடைமிதப்ப விடையூர் மற்றும் மூழ்கி விடாது இந்நிலைகளையும் பாதுகாத்து. அந்த காலத்துல சீர்காழி அந்த வெள்ளத்துல மூழ்காதான், தோணி மாதிரி மதக்குமா, அதனால அதுக்கு தோணிபுரம். சீர்காழி அந்த ஊழி வெள்ளத்துல மூழ்காதான், மிதக்குமா தெப்பமாறி, அதனால அது தோணிபுரம் வேறான். அதை ஒட்டிய ஊர்களையும் ஆள விடாம அதையும் தாங்கி மிதக்க வைக்கதான். புத்தனைய மூரலுமை முயன்று காண பேழ்ககன மூடுருவ புனல் மேல் நின்று பிரளய தாண்டவனவென்றான் பெருமானம். அந்த ஜலப்பிரளயத்திலே ஜலத்தில் நின்று தாண்டவன் சிவருவான், ஜலத்தில் நின்று தாண்டவத்தை பண்ணினான். அது ஜலப்பிரளய தாண்டவன். தோடலந்த கொன்றையந்தார் அசைவுறாது தொன்மதரு கதிபேணி சுபயோகத்தில் ஆடல் புரியும் பொழுது முதுவேரண்டா அசைவுதர இவ்வுயிர்க்கு ஆதிநாதன் பாடலோடு தாள முதற் கருவி சேர்ந்த பரிசனமும் ஆகின்ற பரதம் செய்தான். ஏடலர்ந்த மலரோனும் அவன் விதாவும் என்னறிய பதங்களும் ஒற்றன்படான். அதனால இப்படி சிவருமான் கொன்றை மலரை அணிந்தவனாகிய சிவருமான் இப்படி ஆடல் செய்யும் போது அண்டங்கள் எல்லாம் அசைந்தது, அண்டங்கள் எல்லாம் அசைந்தது. அப்படி அண்டங்கள் எல்லாம் அசைந்த போது இந்த பரமவிஷ்ணுடைய பதங்கள் எல்லாம் என்ன ஆயிருக்குங்கிற அப்படிங்கிற பரமபதம் விஷ்ணு பதங்கள் எல்லாம் என்ன ஆயிருக்கும் எல்லாம் அசைவு கொண்டு போச்சான். பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் எல்லாம் சிவருமான ஆடி ஆடுதுன்னா உங்களுக்கு சாதாரணம் இல்லப்பா. ஆடினான்னா உலகத்தை அழிக்கணும்னா அதுக்கு ஒரு கூத்து வச்சிருக்கான், அதுக்கு ஒரு நாடகம். உலகத்தை அழிக்கணும், உலகத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு கூத்து, உலகத்தை காக்குறதுக்கு ஒரு கூத்து. இப்படி ஒவ்வொன்றுக்கும் கூத்து தான், ஒவ்வொன்றுக்கும் அததுக்கு ஒரு வகை கூத்து, அததுக்கு ஒரு வகை கூத்து. அந்த மாதிரி அப்படி உலகத்தில அழிக்கணும் ஆடும்போது பரமபதம் என்ன விஷ்ணுபதம் என்ன எல்லாம் காலி. அந்த நடம் உற்றியவன் அந்த ஜலப்பிரளய நடம் ஒருவாறு பூர்த்தி பண்ணினான். பண்ணி கருணை பூத்த ஆடக பாடக வடியால் வதனம் பாரான். ஏல ஆடகத்தையும் பாடகத்தையும் அடைந்தவளாகிய உமாதேவியை பார்த்து நந்தமது பரதவித்தை அறிய நீயும் நாமும் அல்லது இலை என்று நவிந்து. ஏல பரதவித்தைன்னு வேறு, யாமி ஆடுறதுக்கு பரதவித்தைன்னு வேறு, இதுக்கு பரதம்னு இருந்த கூத்துக்கு பரதம்னு வேறு, இந்த கூத்துக்கு பரதம்னு வேறு. இந்த கூத்து உலகத்துக்கு யாருக்கும் தெரியாம ஆடிக்கிட்டு இருந்தான். இப்படி ஊழி காலத்துல ஆடுறது யாருக்கு தெரியும், ஊழி காலத்துல ஆடுறது யாருக்கு தெரியாதா, உள்ளுக்கு ஆடுறது யாருக்கு தெரியும் தெரியாதா. தோடுடைய சிவியன், தோடுடைய சிவியன் நல்ல துணைவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சிதன். தோடுடைய சிவியன் நல்ல துணைவியோடு அவளும் கூட வச்சு அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல தோன்றாமல், உயிர்களுக்கு கண்ணுக்கு தோன்றாமல் கருத்துக்கு தோன்றாமல் உள்ளுக்கவே ஆடிக்கிட்டு இருந்தான். தோடுடைய சிவிய நல்ல துணைவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சிதன். இப்ப இதான் சைவத்திலே மிக முக்கியமான உயர்ந்த ஒரு சாதனமாக இருப்பது கூத்து. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. தாண்டவேஸ்வரர், இதனாலதான் உலகம் உயிர்கள் எல்லாம் அசைகிறது, ஆடுகிறது, ஓடுகிறது, நடக்கிறது, சகலம். அது வெளியில உயிர்களுக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தார். தோடுடைய சிவியன் நல்ல துணைவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சிதன்னை நாடுடைய அந்த ரகசியத்தை சூழ்ச்சினா தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சி நாடுடைய உலகத்தவர் நம்மெல்லாம் கண்டு மிக நாட்டங்கள்ல அந்த கூத்தை நம்மெல்லாம் பார்த்து தெரியாம ஆடிக்கிட்டு இருந்த அந்த கூத்தை நாமெல்லாம் பார்த்து அந்த கூத்துல நம்ம ஆசை உள்ள நாடுடையார் கண்டு மிக நாட்டங்கள்ல நாதாந்த நாடகத்தை நன்றாய் காணும், நாதாந்த நாடகத்தை நன்றாய் காணும். பீடுடைய மணிமந்தில் நடனம் செய்ய பெரிதும் அருள் பதஞ்சலிமா முனிவன்பான். மாடுடைய வியாக்கரன் பாதம் போற்றி மாறாத பெருவாழ்வும் அறிவு வாழ்வான் என்பது பதஞ்சலி வியாக்கர பாதம் அகற்றும். ஆகையினாரே இப்படிப்பட்ட கூத்தினால உலகத்தை சுவாமியானவன் ஆக்குகிறான், நிறுத்துகிறான், அடிக்கிறான். இப்பொழுது சிலப்பிரளய தாண்டவம் ஆடினார். சிலப்பிரளய தாண்டதுக்கு மேல இன்னொரு தாண்டவம், அது வந்து அக்னி பிரளய ஆண்டவம் தாண்டவம், அக்னி பிரளய தாண்டவம். இதுதான் சங்கார தாண்டவம். அது அந்த நடமுத்தியவன் கருணை ஊத்த ஆடக வாடக வடியால் வதனம் பார நந்தமது பரதவத்தை அறிய நீயும் நாமும் அறது இல்லை என்று அவிந்து மேலும். நம்முடைய இந்த பரதவத்தைய அறிவதற்கு வேற ஆன்மாக்களால முடியாது, எனக்கும் உனக்கும் தான் தெரியும். சாமி சொல்லும் இந்த நாட்டையும் இருக்குதே கூத்து, இந்த கூத்தை அறிவதற்கு உயிர்களுக்கு தகுதி கிடையாது, எனக்கு தெரியும் உனக்கு தெரியும். அதுக்கு மேலே செந்தள நாடகம் உள்ளதொன்று ஏற்றல் வேண்டும். அதனாலே அக்னி தாண்டவம், அக்னி தாண்டவம், அக்னி பிரளய தாண்டவம் ஆடவும் வேண்டும். நீ பொறுக்கறிய அந்த தாண்டவத்தை உன்னால கூட பார்க்க முடியாது. அந்த தாண்டவத்தை தாண்டம்னா என்ன மறுக்கும் தெரியுமா, உயிரளால் நினைக்கவே முடியாது. அதான் அவளாலே பார்க்க முடியாதான், பொறுக்க முடியாதான். பொறுக்கறியை குடிலை என்று முந்து பிரணவ நிலை போய் வருதி என்று மொய்குளருக்கு விடை கொடுத்தான் முக்கன்மூர்த்தி. அதனாலே நீ பிரணவத்துக்குள்ளே அடங்கி இருப்பாயா, ஒளிந்து கொண்டு இருப்பாயா, பிரணவத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு அவளுக்கு விடையை கொடுத்து விட்டு ஆறு உமாதேவி கொடுத்து விட்டு மன்னுகிறான். அழலோனை அருளாற்றுண்ட அழலோனாகி அக்னியே தூண்டினாரு. தூண்டினா மறிகடலில் உட்கடந்த வடவை செந்தி பன்னறிய சுடர் ஒழுவும் மெழுநாவு ஒங்கி வடவாமுகாக்கினி என்று கடலிலே இருக்கிறது. வடவா முகாக்கினிப்பா, கடல்ல வடவா முகாக்கினு இருக்கிறான். அது இருந்துதான் கடலை வந்து கட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தான், இல்லைன்னா கடல் உலகத்தை வச்சிருந்தோம். அந்த வடவா முகாக்கினு கடலை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். வடவா முகாக்கினி கண்ணு தண்ணீர்ல நெருப்பு இருக்குதுங்கிறேன். சுடர் உழுவும் எழுநாகி பாங்கு வெறும் திசைகளும் தேங்கி நின்று முன்ன முயற் பிரளயத்தை பறி. அந்த அக்னி பிரளயம் வந்த உடனே என்னாச்சு, ஜல பிரளயத்தை சாப்பிட்டு, ஜலத்தை சாப்பிட்டு வேலை பற்றி வறண்டு சுரீர் சுரீர் என்பார் அருணகிரிநாதர். கடல்ல வேலாயத்தை விட்டாரா, எல்லாம் குடிச்சு குடிச்சா தண்ணியை பூரா குடிச்சு குடிச்சா வேலாயுது, கடல் தண்ணியை குடிச்சு சூரபன்மன் கடல் ஒழிஞ்சான்ல அப்ப வேலாயத்தை விட்டாரா, கடல் தண்ணியே வேலாயுதம் சாப்பிட்டு பத்தல, வேலாயுதத்துக்கு கடல் தண்ணீர் பத்தல. அது போல முதல்ல சலப்பிரளயத்தில் ஆடினார் அல்லவ, அந்த சலம் பூராவும் அக்னி பிரளயம் வந்த உடனே சலம் பூராவும் அது சாப்பிட்டு வருகிட்டு. மூ உலகம் எவியொக்க முனிந்து தாவி, அந்த அக்னியானது மூ உலகம் தாவி, உன்னாத அமரர் ககன வெளியுள்ளவெல்லாம் உரம்பு என்ற தளர்ப்பிளம்பாய் நிரம்பிட்டன்றி. உலகம் முழுவதும் அக்னியா போச்சு, உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் அது எல்லாம் வந்து போச்சு எல்லாமே. அதுதான் வந்து கடைசி சங்கார தாண்டவம், மகா சங்கார தாண்டவம். அப்ப பரமவிஷ்ணுக்கள் எல்லாம் விட்டு போவாங்க, அவருடைய எலும்பு முதலியான முதலானவற்றை எடுத்து மாலையா போட்டுக்கணும். அத்தடலே எழிலொடு வடிவமாகி அவனி எங்கள் பலவுகிட்டு பகுத்தாராய்ந்து சுத்தவித சங்கார நடனம் செய்தான். இதான் சுத்த சங்கார நடனம் செய்தான். தோற்றம் எல்லாம் தனதிடமா ஒடுங்கியாவு ஒத்த பரிசே நிறைந்து கதிர்கடாமும் உடுபதமும் இணையருமோ வகையான்மாவும் எத்தகைய வினைகளும் அங்கு அசை உறாமை இலங்கு வர சிவமயமாய் இருந்தவன்றி. எல்லாம் சிவமயமாகிவிட்டது, எல்லாம் அக்னிமயமாகிவிட்டது, எல்லாம் அடங்கி. இவ்வகைய செயல் பயின்ற யாமந்தனில் எல்லாமும் இறந்தொழிந்த வீமக்கானில், அதான் காடுடைய சுடலை புரியும். காடுடைய யாரு சொல்றா, ஏன் சொல்ற, அந்த காட்டுல ஆடுறது சுடுகாடு, கோயில் சுடுகாடு சொல்றது அதுதான், கோயில் சுடுகாடு சொல்றது அல்லவா அதுதான். இவ்வகைய செயல் பயின்ற யாமந்தன்மில், யாமம்னா இருட்டு, நள்ளிருளில் நட்டம் பயின்றான், அத எல்லாம் இறந்தொழிந்த ஈமக்கானில், அதான் சுடுகாடு, அதான் சுடுகாடு, அந்த சுடுகாட்டுல ஆடுறது. அவ்வாயன்மால் என்படுத்து தொடுத்து கோவை அணியொடு ஆவரணம் ஆகப்போம், பரமகிருஷ்ணனுடைய எலும்புகளை எல்லாம் மாலை ஆகப்போம், சித்தார்த்தம் எலும்பணிந்து சேவையேறி திரும்பியும் சுந்தரம் சொல்றாருவாரு. அந்த மகாசங்கார தாண்டவம் கையால மகாசங்காரம் செய்யறது சிவன் ஒருவனே, இறுதியாம் காலம் தண்ணில் ஒருவனே, இறுதியாங்காலம் அறுதிக்காலம், இறுதியாங்காலம் ஒருவனே, இருவரும் தம் உறுதியை நின்றாராயில் இறுதிதான் உண்டாகிறார், இருவரும் ஆகையாலே உறுதியில இருந்தார்களே ஆனால், யாரு பரமாவும் விஷ்ணு இருந்தார்களே ஆனால், இறுதி மகா சங்கார காலம் என்பது ஒரு காலமே இல்லை, அந்த வாக்கியமே நூல்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மகாசங்காரம் என்று ஒரு உண்டு, அந்த மகாசங்காரம் எப்போது என்று கேட்டால், அதனால எல்லா உலகங்களையும் அக்கினினால குடித்து பரமவிஷ்ணுக்களையும் சங்காரம் பண்ணாதான் மகாசங்காரம் உண்டு. பரமவிஷ்ணுக்களை சங்காரம் பண்ணவில்லையானால் இது நல்ல இடம், பரமவிஷ்ணுக்களை சங்காரம் பண்ணவில்லையானால் அது மகாசங்காரம்னு பேர் இல்லை. அது சங்காரம் பண்ணவில்லையானால் பரமா படைச்சுக்கிட்டு இருப்பான், இவன் காத்துக்கிட்டு இருப்பான், சங்காரங்கிறது பேச்சே இல்லாம. இந்த சிவபரத்துவம் இந்த இடம் ரொம்ப நல்ல இடம். சங்கார காலத்திலே மகாசங்கார காலத்திலே பரமாவையும் விஷ்ணுவையும் முதல்ல சங்காரம் பண்ணணும், பண்ணவில்லையானால் அவன் படைச்சுக்கிட்டு இருப்பான், அவன் காத்துக்கிட்டு இருப்பான், சங்காரத்துக்கு வழியே. சங்காரம் பண்ணவில்லையானால் உயிர்கள் இழைப்பாரா, இழைப்பு மாறா, உயிர்களுக்கு மாயையில் அந்த உயிர்களை ஒடுக்கி இழைப்ப ஆற்றி மறுபடியும் புவனத்தை உண்டு பண்றோம், உலகத்தை உண்டு பண்றோம். ஆனா மகாசங்காரம் என்று சொன்னால் மகாசங்காரம் பெரிய சங்காரம், மகாசங்காரம் என்று சொன்னால் அந்த சங்கார காலத்துல பரமா இருக்கப்படாது, விஷ்ணு இருக்கப்படாது. இறுதியாங்காலந்தில் ஒருவனே, இறுதியாங்காலந்தில் ஒருவனே, இருவருந்தம் யாரு பரமா, உறுதியை நின்றாராயில் இறுதிதான் உண்டாகாதா, மகாசங்காரம் இல்லை. அறுதியில் அரணே எல்லா அழித்தலால் அரணே என்ன பெருது நாம் ஆக்க நோக்கம் பேரதிகரணத்தாலே என்பது சித்தியா. அதனாலேயே அழிக்கிறானா, அவன் அழித்தவனே மறுபடியும் என்ன பண்ற, அவனே உண்டு விண்ணு மன்னகம் முழுதையாவையும் வைச்சு வாங்குவான், வச்சு உலகம் முழுவதை என்ன பண்றான், வைக்கிறான், அவரை வாங்கிக்கிறான், வாங்குதெல்லாம் அழித்த. அதனால சங்காரம் என்று சொன்னால் பரமாவும் விஷ்ணுவும் ஜாகணும், பரமாவிஷ்ணு ஜாகலன்னா சங்காரமே இல்லை. இப்ப தெரியுதா யாரு முழுமுதர் கடவுள், இதனாலே சௌருவான் முழுமுதர் கடவுள், இதனாலே சௌருவான் முழுமுதர் கடவுள். நங்காய் இது என்னதவன் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோன்மையில, கங்காளம்னா முழு எலும்பு, தோன்மையில காதலித்தான் தானே கங்காளம், ஆமா காலாந்தரத்து இருவர் தங்காளம் செய்ய தரித்த நன்கான், இரண்டு பேரும் சாக அவருடைய எலும்பு எடுத்து மறையா திருவாசன். அது சொல்றாரு. இவ்வகைய செயல் உயர்ந்த யாமந்தன் எல்லாமே இறந்தொழிந்த ஈமக்காலில் அவ்வையன்மால் என்படுத்து தொடுத்துக்கோவை அணிகோடு ஆபரணம் ஆக பூண்டு திவ்யமார் வெண்பூடி பவளமேனி திகழவனிந்து அற்புதமான் திருக்கூத்தாள் அருமையான திவ்யமார் வெண்பூடி வெண்பொடி அணிந்து பவளமேனி பனித்த சடையும் பவளம்பூர் மீனி பால் வண்ணீர் அது சொல்றார். திவ்யமார் வெண்பொடி செம் பவளமேனி திகழவனிந்து அற்புதமான் திருக்கூத்தாடி அவ்வளூராது எதிர் போற்ற ஒருவர் உண்டோ தன்னைத்தானே மகன் தான் தன்னை ஒப்பில்லாம் தன்னை ஒப்பில். அதனாலே இப்படி அவருடைய எலும்புகளை எல்லாம் அலையாக போட்டு அந்த சாம்பல் எடுத்து பூசிக்கொண்டு அதையால கூத்தாடினார். அப்போது பாக்குறதுக்கு ஆள் இல்ல, பாராட்டுறதுக்கு இந்த கூத்து நல்லா இருக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லையா, அவனே சொல்லிக்கிட்டான் அருமையான கூத்து. கூத்து நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. கூத்து ஆடினாலா? நல்ல கூத்து. இந்த கூத்தை பாக்குறதுக்கு ஆள் இல்ல, இழந்து தாலி விட்டுட்டாரு. யாரு பாப்பா, யாரு பாராட்டு? நானே சந்தோஷப்பட்டாக அப்புறம் அது நல்ல கூத்து. செய்வது ரொம்ப ஒரு அருமையான இடம் எடுக்கலாம். கூத்து பாக்குறதுக்கு ஆள் இல்ல, ஆனா பாக்குறதுக்கு ஆள் இல்லன்னா நல்ல கூத்து. அப்புறம் பாராட்டம் என்ன பண்றது? நானே சில சமயம் அற்புதமான கருத்து, நல்ல இடம் இது, அருமையான கருத்து என்று நானே சொல்லிக் கொடுறது உண்டு. ஏன்னா எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல. எல்லா கூட்டத்திலயும் போனா எல்லாம் அதிகபட்சம் மக்குகளாத்தான் இருக்குது. அதிகபட்சம் அது அந்த சொச்சுவை பொருட்சுவை நூல்களை ரிஷைய அனுபவிக்கிற அந்த ருஷிய அனுபவிச்சு சொல்ற மக்கள் இல்லை. பக்தியா கேக்குறாங்க, அதுவே அது அவ்வளவுதான். இந்த ருஷி அனுபவி சொல்ற சொற்சுவை பொருட்சுவை அறிந்து மகிழ்கின்ற மக்கள் அதிகம் இல்லை. பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு அதோட அதுக்கு மேல சொல்லவே தெரியல. ஒரு புலவரா இருக்கவும் சொல்ல தெரியல. நன்றி. புலவரா இருக்கிறவன் சாதாரண மக்கள், புலவரா இருக்கிறவன் கூட அதை பாராட்ட தெரியல. அது மாதிரி இப்ப ஆளே இல்ல, இப்ப எனக்கு ஆள் இருந்து பாராட்டுறது இல்ல, இவனுக்கு ஆளே இல்ல. இப்ப இந்த கூத்து பார்த்து நல்லா இருந்துச்சு, கூத்து நல்லா இருந்து சொல்றதுக்கு வேற ஆள் இல்ல, அவனே சொல்லிக்கிட்டான் பிரம்மாதம் கூத்து. இவ்வகைய செயல் பயின்ற அமந்தனில் எல்லாமே இறந்தொழிந்த ஈமக்கானில், ஈமக்கான் சுடுகாடு, ஈமக்கானில் அவ்வையன்மால் என்படுத்து தொடுத்துக்கோவை அணிகோடு ஆபரணம் ஆக பூண்டு திவ்யமார் வெண்பொடிஜம் பவளமேனி திகழவனிந்த அற்புதமான் திருக்கூத்தாடித்து அவ்வளூராது எதிர் போற்ற ஒருவர் உண்ட தன்னைத்தானே மகிழ்ந்தான் தன்னை ஒப்பில்லான் என்று அந்த அக்கினி பிரளய தாண்டத்தை சொல்லி அதுக்கு மேல தொடர்ச்சியாக வருகிறது. இனிமேல் வருதெல்லாம் கொஞ்சம் விசேடமான நிகழ்ச்சிகள் நிறைய வருகிறது. ஆகையினால திருவருளால அனுபவிப்போம். தலை உற்பத்தி சுருக்கத்துல 13 அவிநாசிங்கிறதுக்கும் புக்குலிவருங்கிறதுக்கும் விவரம் எல்லாம் அதுல வருது.
2: போவாமல் பிறவாமல் என யாழர் குருவாயி பெறவாயி திறமான பெருவாழ்வை தருவாயே.

0: துரக்கமன்னன் போன் முறை அரசிய குறைவிலாது இருள்வாழ்வு நான் மறை அறங்கடோங்க நற்றவன் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி வதையே.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை சருக்கம், குதிரை வாங்க புறப்படுதல். தொடர்ச்சி வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: விவேகிகள்னா யாரு? இந்த உலகத்திலே எதற்காக வந்திருக்கிறோம்? நம்ம என்ன காரியம் செய்யணும், என்ன காரியம் செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது. அப்ப டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நன்னா தெரிஞ்சு, தெரிஞ்சதோடு அமையாமல் அதை கடைபிடிக்கின்ற அறிவு தான் அறிவு, விவேகம். டிஸ்கிரிமினேஷன், புக்கிஷ் நாலெட்ஜ் அறிவுன்னு சொல்லல, வாட் டு டூ வாட் நாட் டு டூ என்ற டிஸ்கிரிமினேஷன், அந்த அறிவு. அந்த அறிஞர் போன்று எழில் பொருந்தும் ஒரு குருந்தம், விவேகிகளை போன்று, ஞானிகளை போன்று, அறிஞர்களை போன்று அழகாக இருக்குது ஒரு குருந்த மரம். அறிஞர்களுக்கு என்ன அடையாளம்? அவர்களுக்கு சரியை கிரியை யோகம் என்ற தவம் அடையாளம், சத்தியம் அகிம்சை பிரம்மச்சரியம் போன்ற தர்மம் அடையாளம், அவர்களுக்கு கடவுள் உண்மை என்ற அந்த சத்தியம் அடையாளம். இந்த அடையாளங்கள் தான் அந்த குருந்த மரத்துக்கு கிளைகளாகவும் இலைகளாகவும் மலராகவும் இருப்பதனால அறிஞர்களை போல் காணப்படுகின்ற ஒரு குருந்த மரம் என்று சொன்னார். ஆர்வமுடன் வந்து இனம் அகப்பட வளைக்கும் பார்வையன மாந்தர் படிவங்கொடு நடந்தார். அந்த குருந்த மரத்தடியிலே உட்காரலாம் என்று கைலை மலையிலே கல்லால மரத்தின் கீழ் இருக்கின்ற பெருமான் வந்தார். இந்த சாமி எங்க வந்தாலும் ஒரு மரத்தடியில துண்டப்பட்டு உட்கார்ற சாமி, குருநாதன் ஆகின்ற சாமி, எப்படிப்பட்ட சாமி, மரத்தடியில உட்கார்ற சாமி. கைலையிலே ஆலமரத்தடியில உட்கார்ந்திருக்கிறார். திருப்பெருந்துறைக்கு வந்தோடனே எந்த மரத்தடியில உட்காரலாம்னு பார்த்தாரு. ஏத்த மாதிரி ஒரு குருந்த மரம் இருந்தது, இது நல்ல மரம் என்ற அந்த குருந்த மரத்தடியில போய் குந்தி கொண்டார். ஆர்வமுடன் வந்தாரா, ரொம்ப ஆசையா சாமி திருப்பெருந்துறைக்கு வந்தார். எப்படி வந்தார்னா, எண்ணில்லாத உயிர்களை காக்கத்தான் அந்த பெருமான் வந்தார். ஆனால் ஒரு கல்யாணத்துல ஆயிரக்கணக்கான பேர் அட்டன் பண்றாங்க. ஏகப்பட்ட பெண்களும் ஆண்களும் சிறப்பான முறையிலே தங்களை அலங்கரித்துக் கொண்டு பங்கு கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி திருமணம். அங்க வருகின்ற பெண்கள் எல்லாரும் சிறப்பாக தானே அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவ்வளவு அழகான பெண்கள் இருந்தாலும் மாப்பிள்ளைங்கிறவர் அந்த கல்யாணத்துக்கு வர்றது அந்த பெண்கள்ல ஒரு பெண்ணை பாக்குறதுக்கு தானே. ஏகப்பட்ட பேர் அழகா இருந்தாலும் மாப்பிள்ளையோட மன அந்த கல்யாண நாள் அன்னைக்கு யார் மேல இருக்கும்? தான் கைப்பிடிக்க போகின்ற பெண் மீது தானே இருக்கும். பூமியில நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காகத்தான் ஆத்மநாதர் வந்தார் கைலாசத்திலேருந்து, அதுல சந்தேகம் இல்ல. இருந்தாலும் மணப்பெண் போன்ற திருவாதிரிகள் தான் அங்கு சிறப்பு. வந்த அன்னைக்கு அவர் தான் மனசுல இருந்தார் பெருமானுக்கு. பெருமான் பூமிக்கு எழுந்தருளிய நாள்ல நாமெல்லாம் அந்த பயனை பெறுவோம் என்றாலும் கூட அவருடைய மனதிலே இருந்த பெருமான் யார்? குருநாதர் தான் மனதிலே இருந்தார். குருநாதனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான், நம்முடைய குருநாதரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் ஆத்ம குருநாதர் வந்தார். அப்பொழுது ஆர்வமுடன் வந்தார், ஆசையா வந்தார் சாமி, சும்மா இல்ல, கல்யாண மாப்பிள்ள போல ஆசையா வந்தார். ஒரு ஞானத்தை தருகின்ற குருநாதன், ஞானத்தை பெறுகின்ற தகுதி கொண்ட ஒரு சீடனை தனக்கு உதவி செய்பவனாக பார்க்கிறான். உண்மை என்னன்னு கேட்டா, சீடனுக்கு தான் குருநாதனுடைய தேவை அதிகம். குரு கிருபை இல்லைன்னா இவனுக்கு பிறவி நீளும், பிறவினை ஒழிக்கின்ற குரு கிருபையே சீடனுக்கு தான் தேவை. ஆனால் குருநாதர் எப்படி காட்டிக்கிடுவார் தெரியுமா? தனக்கு தான் சீடன் தேவை என்பதை போல காட்டிக்கிடுவார். இது அன்றிலிருந்து இன்று வரை நடக்குது. குழந்தைக்கு தான் அம்மா வேணும், அம்மாவினுடைய தயவு கொஞ்ச நேரத்துக்கு இல்லைன்னா அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டியதுதான். ஆனா அம்மா எப்படி காட்டிக்கிடுவா? தனக்கு தான் குழந்தை வேணுங்கிறது போல அதை இழுத்து பிடிச்சு இழுத்து பிடிச்சு சோறு ஊட்டி, அதை இழுத்து பிடிச்சு இழுத்து பிடிச்சு அதை குளிப்பாட்டி, அதுக்கு அலங்காரம் பண்ணி, அதை தூங்க வச்சு. உண்மையில குழந்தைக்கு தான் அம்மா வேணும், ஆனா அம்மா எப்படி காட்டிப்பா? தனக்கு தான் குழந்தை வேணும் என்பதில காட்டிப்பா. அதே போல பகவானும் தனக்குத்தான் நாமெல்லாம் வேணுங்கிறது போல காட்டிக்கொள்வார், அதான் அவருடைய லீலை. அதுபோல குருநாதனும் தனக்கு தான் சீடன் வேண்டும் என்பதை போல ஆர்வமோடு வந்து சேர்ந்தான் என்று பார்க்கின்றோம். எந்த உருவத்திலே வந்தார் என்றால், ஒளிசை மாரடமாக வந்தார். எப்படி வந்தார் என்று சொன்னால், இந்த வேடன் காட்டிலே பழக்கப்படாத ஒரு விலங்கினை பிடிப்பதற்கு பழகிய ஒரு விலங்கினை பயன்படுத்துவான். அதற்கு பார்வைன்னு பேர், பார்வை மிருகம். ஒரு மானை ஒரு இடத்துல கட்டிப்பட்டிருப்பாரு. அந்த மானை பார்த்துட்டு இன்னொரு மானை கிட்ட வந்துடும். அது வர்ற வழியில குழியும் வலையும் இருக்கும், அதுல சிக்கிக்கும். இல்ல கண்ணில் படலைன்னா இது ஒரு குரல் எழுப்பும், இதனுடைய குரல் அந்த விழியினை கேட்டு அதை அழைக்கும், இங்க வானு. அதனை கேட்டு ஆசையாக அந்த மிருகம் வரும், வந்து மாட்டிக்கொள்ளும். அப்படி பழகாத உயிர்களை வசப்படுத்துவதற்கு வேடன் பழகிய ஒரு பார்வையினை பயன்படுத்துவதை போல பரமசிவம், தன்னை உணர்ந்த முக்தி நிலையிலே இருக்கின்ற அந்த குருநாதனாகின்ற ஒரு மனிதனை இன்னும் தன்னுடைய அருளை பெறுவதற்கு பழகாத உயிர்களை காப்பதற்கு அந்த கருணை கொண்டு வேடனாகின்ற அந்த பெருமான், இந்த வேடன் கருணை இல்லாதவன், அந்த வேடன் கருணையே வடிவானவன், அதுதான் வேறுபாடு. அவனும் வேடன் தான், இவனும் வேடன் தான். அதனாலதான் ரெண்டு பேருக்கும் காட்டுப்பையன்னு பேரு. மீன்மலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே. இவனும் மீனை பிடிக்கிறவன் தான், அவனும் மீனை பிடிக்கிறவன் தான். இவன் இந்த மீனை விக்கிறதுக்காகவும் சாம்பார் வச்சு சாப்பிடறதுக்காகவும் பிடிக்கிறான், அவன் அந்த மீனை காப்பதற்காக பிடிக்கிறான். அவ்வளவுதான். இந்த சம்சாரம் என்ற குளத்திலேயோ கடல்லையோ ஏரியிலையோ இந்த மீன் இருந்தா சாம்பாருக்கு போயிடும், தங்கிட்டா வரணுங்கிறதுக்காக அவன் பண்றான். இன்னொரு வேடன் பிடிப்பதற்கு முன்பா அவன் வலை வீசி பிடிக்கின்றான், அருள் வலை வீசி பிடிக்கின்றான். ஒரு மீனவன், அவன் கடவுளாகின்ற மீனவன், அவன் தான் பாண்டியன். அப்ப மீன் வலை வீசுகின்ற காணவன் அவன் வந்து வெளிப்பட்டால் இன்னது நிகழும்னு நம்ம பார்க்கிறோம் திருவாசகத்துல. அது போல இறைவன் காணவன் வேடன் என்று சொல்லப்படுகின்றான். அந்த வேடன் பார்வை என்ற மிருகத்தை பயன்படுத்துவதை போல பெருமான் இங்க என்ன பண்ணுகின்றான், தானே பார்வையாக வருகின்றான். பரமசிவமே என்ன பண்ணது, தானே ஒரு பார்வை போல வருகின்றது. அதான் பார்வை என என்றார். அவர் உண்மையில் பார்வை இல்லை, பார்வையை போல வருகின்றார். பார்வை ஒரு வேடனுக்கு பயன்படுவதைப் போல அவர் இன்னொருவருக்கு பயன்படல, அவர் சுதந்திர புருஷன். பார்வையாகின்ற விலங்கு அசுதந்திரம் கொண்டது, உரிமையற்றது. ஆனால் பெருமானோ சுதந்திர புருஷன் என்பதனால பார்வையை போலன்னு சொல்றார். பார்வையாகி வரவில்லை, பார்வையை போல வந்தார். அதனுடைய ஸ்தானத்துல பார்வையென மாந்தர் படிவம் கொண்டு நடந்தார், மனித வடிவம் கொண்டு வந்தார். பெருமான் எப்படி வந்தார், ஒளிசையும் ஆரோடமாக இரு கரங்களோடு வந்தார். மாந்தர் படிவங்கொடு நடந்தார். ஏறுவரு குருந்தமுடி இலங்கும் உயர்காவில் அழகு விளங்குகின்ற அந்த குருந்த மரத்தோடு கூட ஏனைய மரங்கள் விளங்குகின்ற அந்த கா என்றால் அந்த சோலையிலே சேருகுவோம் என திரு உளத்தருள் சிறந்து, இந்த குருந்தன் சோலையிலே சென்று சேருவோம் என்று மனதிலே சங்கல்பித்துக் கொண்டு பெருமான் திருக்கையிலிருந்து புறப்பட்டு திருப்பெருந்துறைக்கு வந்தான். வந்து திகழ் தொண்டர்புடை சூழமகிழ் வெய்தி கொந்தளர் மலர்பொலி குறுந்தடி பொருந்தி அந்த முதல் இல்லவர் அருள் தமிழ் உரைப்பார் வந்தவர் மெல்லையது பார்த்திருந்தார். சாமி வெயிட் பண்ணிட்டே இருந்தார், முகூர்த்தத்துக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க கூட எனக்கு 8 மணி ஆனா தயவு செய்து சொல்லுங்க. 8 மணி ஆனா, 8 மணி பெருமானுடைய அருளை எட்டுகின்ற மணி, எட்டுவதற்கு காரணமாகின்ற மணி, அதான் சொல்லுங்க. 8 மணி ஆச்சுன்னா சொல்லுங்க. பெருமான் வாட்ச பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அடிகள் வந்து சேருகின்ற நேரம். அதாவது அடிகளுக்கு சக்தி நிபாதம், 4ஆம் சக்தி நிபாதம் நிகழ்ந்திருக்கின்றது. நம்முடைய சித்தாந்த தத்துவம் என்ன சொல்றது, வித்யா தத்துவங்கள்ல காலம் நியதி தத்துவங்கள், நியதி அவரவர் நல்வினை தீவினைகள் அவரவரே உண்டு தீர்க்க வேண்டும் என்ற நியதிதான் நியதி. அதனை இன்ன காலத்திலே ஊட்டுகின்ற தத்துவம் காலம். நாம பண்ணின நல்லதுக்கான பலனை நம்ம உடனே அனுபவிக்கிறது இல்ல, அது ஒரு நேரம் பிடிக்குது, அதை அனுபவிக்கிறது நேரம் பிடிக்குது. தப்பு பண்ணினாலும் உடனே தண்டனை கிடைக்கிறது இல்ல, அதுக்கும் கொஞ்சம் காலம். அப்ப காலம் என்றதும் நியதி என்றதும் இரண்டு தத்துவங்கள். இன்னார் வினையை அவரே புசிக்க வேண்டும் என்பதும் இன்ன நேரத்தில் புசிக்க வேண்டும், அவசரப்பட்டு முன்பு புசிக்க முடியாது. அரச மரத்தை சுத்தி வந்துட்டு அடி வயிற்ற தொட்டுக்கொள்ள முடியாது, அதுக்கு ஒரு காலம். எல்லாத்துக்கும் சாமி காலம் வச்சிருக்கிறார், அந்த தத்துவத்தை படைத்திருக்கிறார். அது போல திருவாதூரிகளுக்கு பெருமானுடைய அருளை பெறுவதற்கான பிறவி, பெறுவதற்கான தகுதி உண்டு. ஆனால் அது பழுக்கின்ற காலத்தை, கனிந்து வருகின்ற காலம் கடவுளுக்கு தெரியும். அந்த காலத்தை டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சாமி, இந்த நேரத்தில் வந்து சேர்ப்பான் என்று சொல்லி. பெருமான் தொண்டர்கள் புடைசூழ வந்திருக்கிறார். 999 தொண்டர்கள் இந்த புராணத்தில் வருது, வேறு புராணங்களில் வேறு மாதிரி வருது. நம்ம குருநாதரையும் சேர்த்தா 1000 பேர், 999 பேரோட பெருமான் குருந்தமரத்திலே விட்டிருக்கிறான். வந்து திகழ் தொண்டர் புடை சூழ மகிழ் வெய்தி. பெருமான் எப்படி இருக்கிறார், எப்பொழுதும் புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு அவன் வீற்றிருக்கிறான். அவனை பார்த்தால் நாம் இருமாந்திருப்போம். இருமாந்திருத்தல் என்பது கவலைப்படுகின்ற இயல்பு கொண்டவன் தன் கவலை நீங்கி இருத்தலுக்கு இருமாந்திருத்தல் பேர். கவலை என்பதே ஒருவனை சென்று அடையாது. இருட்டு போய் சூரியனை பார்க்குமா, அழுக்கு போய் ஆகாசத்துல ஒட்டுமா, அதுபோல கவலை என்பது கடவுளுக்கு கிடையாது. அப்பொழுது கடவுள் எப்படி இருக்கிறான்னா, தன்னை வந்து தரிசிப்பவனுடைய கவலையை போக்கி இருக்கிறான். தன்னை வந்து தரிசிக்கின்றவனுடைய கவலையை போக்கி இருத்தல் வீற்றிருத்தல், அவனை கண்டு நம் கவலை நீங்கி இருத்தல் இருமாந்திருத்தல். அப்புறம் சொல்றாரு, இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பன்களோங்கிற பெருமான் எப்படி இருக்கிறார், விற்றிருந்தான் தன் தேவியும் தானும் அப்படிங்கிறதையா, விற்றிருந்தான் பெரும் தேவியும் தானுமாய் என்று வருகின்றது திருப்பாண்டி பதிகத்துல. பெருமான் கவலையை போக்கி இருப்பான், அப்படி குருந்தமரம் தெரியல சிரித்த வண்ணம், அவரை பார்த்தாலே எல்லா கவலையும் போயிடும், வீட்டுக்கு போறப்ப அத்தையும் வந்து பிடிச்சுக்கும். இது எப்படி அப்படின்னு கேட்டா பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்றார், கங்கையில சாணம் பண்ணா எல்லா பாவமும் போகுது, ஆனா நம்ம எல்லாம் அடிக்கடி சாணம் பண்றோம், பண்ணிட்டு வந்தும் பாவத்தை பண்றோமே, ஏன் அப்படி? பாவம் போனா பாவம் பண்ணுங்கிற எண்ணமும் போகணும் இல்லையா? மீண்டு வந்து பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி கோயிலேருந்து வீட்டுக்கு போனா அத்தனை கவலையும் வந்து பிடிச்சுக்குது. ஏனென்று கேட்டால் அதுக்கு சொல்றார் அவரு, கங்கையில சாணம் பண்ணா சத்தியமா எல்லா பாவமும் போகுது, அதுல சந்தேகமே கிடையாது. பாவத்துக்கு கங்கையை பார்த்தா பயம், அது என்ன பண்ணும், இவன் படியறங்கி கங்கையில குளிக்க போறான்னு தெரிஞ்ச உடனேயே அதெல்லாம் இவனை விட்டு வெளியில வந்து கரையில இருக்கிற மரத்த மேல போய் உட்காந்துக்குமா பேய் பிசாசு மாதிரி. அப்புறம் இவன் குளிச்சுட்டு கரை ஏறின உடனே கரெக்டா தெரியும் நம்ம ஆள் யாருன்னு, துபுக்கிடீர்னா அவன் தலையிலையும் தோல்லையும் விழுந்து பிடிச்சுக்குமா. அதனாலதான் பாவம் போறது இல்ல, இவன் மட்டும் அந்த கங்கை தன் பாவத்தை போக்கும் என்பதை நம்பி குளித்தான் என்றால் அந்த பாவம் இவனை தீண்டது, இவனுக்கு அந்த நம்பிக்கை இல்ல, அதனாலதான் மீண்டும் பாவம் செய்கின்றான். அதான் நம்பின பேருக்கு நடராஜ, அந்த நம்பிட்டா அந்த நிலையிலேயே ஞானமானது தோன்றுகின்றது என்று பார்க்கின்றான். பெருமான் வீற்றிருக்கின்றான், மகிழ்வெய்தி வீற்றிருக்கின்றான். அந்த குருந்தம் கொத்து கொத்தா பூத்திருக்குது, வில்லமும் கொத்தாதான் பூக்கும். அந்த கொந்தளர் மலர்பொலி குருந்தடி பொருந்தி இருக்கின்றான், கொந்து என்றால் கொத்து. அந்த முதல் இல்லவர் யாரு? இறைவன். ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெரும் ஜோதி, தோற்றமும் மறைப்பும் இல்லாத பெருமான், ஒடுக்கமும் இல்லாத பெருமான். ஒரு பொருளிடத்திலே அவன் உண்டாவதில்லை, ஒரு பொருளிடத்திலே சென்று ஒடுங்குவதில்லை, ஆதியும் அந்தம் இல்லாத பெருமான். அந்த முதல் இல்லவர், அவரை பற்றிய அருள் தமிழ் உரைப்பார் நம்முடைய குருநாதராகின்ற திருவாதோடிகள். அருள் தமிழ் என்பது திருவாசகம், அதனை உரைப்பார் என்றால் பின் உரைக்கப் போகின்றவராகின்ற அவர் பெருமா. ஆதியம் அந்தமில்லா அரும்பெரும் ஜோதியினுடைய அருள் தமிழாகின்ற திருவாசகத்தை வரும் நாள்களிலே உரைக்க வல்லவராகின்ற நம்முடைய குருநாதர் திருவாதோடிகள், அவர் அருளை பெறுகின்ற காலத்தை பார்த்து கொண்டு கடவுள் இருக்கின்றான், கடவுளுக்கு தான் பொறுப்பு. வந்தவரும் எல்லை அது, அவருடைய இந்த பிறவி நோய் நீங்குகின்ற எல்லையினை பார்த்து கொண்டு பார்த்து இனிதிருந்தார். அப்படின்னா சாமி இதை பார்த்துட்டு இருந்தார்னா கவலைப்பட்டு இருந்தார்னா சொல்லக்கூடாது, அது உபச்சார வழக்கு. இனிது இருந்தார், அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது, நிச்சயமா நடக்க போகுது. எது என்ன கவலை? நமக்கு தான் எல்லா கவலையும். கடவுள் நமக்கு ஒரு கவலையுமே இல்லாம கொஞ்ச நாள் வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், நமக்கு அப்போ ஒரு கவலை வரும், என்னடா என்றும் இல்லாம கவலையே இல்லாம வச்சிருக்கிறாரேங்கிற கவலை. ஏன்னா நம்ம தலையில எழுதியிருக்க கவலைப்படணும்னு, சௌக்கியமா வச்சிருந்தா கூட பயம்தான் வருது. அதான் அந்த மனித குணம், உயிர் குணம் வந்து கடவுளை முற்றிலும் அறிந்தால்தான் நீங்கும். அது எப்படி நீங்கும்? மகேஸ்வர மகேஸ்வர பூஜைகளால் நீங்கும். அன்றாடம் செய்கின்ற சிவ பூஜையினாலையும் அடியார் பூஜைகளினாலும் திருமுறை ஓதி வழிபடுவதனாலையும் இந்த அறியாமை என்பது சிறு சிறிதாக நீங்கும். பொங்கு புனல் யாரு பல போய்விடு கடற்போல், எங்கும் உள்ள நல்லுயிர்கள் எய்தும் ஒளியாகும். சுவாமியை பத்தி இங்க சொல்றார், அந்த ஆத்மநாத சுவாமி எப்படிப்பட்டவர்னா, நிறைய நீர் பொங்கி வருகின்ற ஆறுகள், ஆறுகள் மலையிலே தோன்றி வருவதனாலையும் ட்ரிபியூட்டரிஸ் சொல்லப்படுற கிளை நதிகள், அந்த நதிகள் வந்து குடிக்கின்ற துணை நதிகள் குடிக்கின்ற ஜலத்தை கொண்டும், அவ்வப்பொழுது பெய்கின்ற மழையினுடைய ஜலத்தை கொண்டும் ஆறுகள் பொங்கி வரும். எவ்வளவு ஒரு ஆற்றிலே ஜலம் பொங்கி வந்தாலும் அத்தனை ஜலமும் அந்த ஆறானது சமுத்திரத்துல போய் கலக்கும் போது அடங்கி போகும். சமுத்திரம் ஒரு ஆறு கலப்பதுனால பொங்க போறது இல்ல, சமுத்திரமும் பொங்கும். அது சமுத்திரத்துக்கு கீழே பூகம்பம் ஏற்பட்டு சுனாமி வரணும். ஒரு ஆறுகள் எல்லாம் இந்த அன்றாடம் ஓடி ஓடி எண்ணில்லாத ஆறுகள், ஆயிரக்கணக்கான ஆறுகள் அன்றாடம் நிறைய பில்லியன் பில்லியனான வந்து லிட்டர் தண்ணீரை கொண்டு போய் கடல்ல சேர்க்குது. இதனாலெல்லாம் கடல் வந்து கரை இகந்து வருவதில்லை, கரைக்கு வெளியில வரல கடல். அதே போல எல்லா உயிர்களுக்கும் உறைவிடமாக இருக்கின்ற பெருமான், சர்வம் வசங்கரோதீதி சிவகா, எல்லா உயிர்களையும் தன் திருவடியின் பால் ஈர்க்கின்ற பொருள் என்பதனால அவனுக்கு சிவன் பேரு. வசம் கரோதீதி சிவகா, எல்லாரையும் இழுப்பான் தன் பால் என்றால் ஒரு நாள் அவர்கள் அந்த பெருமானை அறிந்து திருவடியிலே ஒடுங்குவார்கள். போக்கிடம் வேறு இல்லை, எல்லா உயிர்களுக்கும் கடவுள் தான் ஒரே புகலிடம் என்று பார்க்கின்றோம். அந்த பெருமான் எல்லா நதிகளும் பெரிய அதனுடைய நீர் திரளோடு கூட சமுத்திரத்திலே சென்று அடங்குவதை போல இந்த பூமியில எத்தனை ஆட்டம் பாட்டம் போட்டாலும் கடைசியில கடவுள் திருவடியில அங்க போய் ஒடுங்கி அடங்கி கிடக்க வேண்டிய தன்மை கொண்டது உயிர். ஆனால் எந்த உயிர் சென்று அடங்கும்? அடங்குகின்ற நிலையிலே அது நல்லுயிர் என்று சொன்னார். எங்கும் உள்ள நல்லுயிர்கள் எய்தும். ஜனகர் என்று ஒரு மன்னர், மிதிலையே ஆண்டவர், அவரை யாக்கியவல்கியர் ரிஷிட்ட வந்து வேதாந்த பாடம் கேட்டு இருந்தார். அப்ப தூதர்கள் சொன்னாங்க மிதில பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உடனே யாக்கியவர்கள் சொன்னாரு, ஏன்பா உன் ஊர் பத்தி எரியுதாமே, வேணா பாடத்தை வேணா அடுத்த நாள் வச்சுக்கலாம், நீ போயிட்டு வரியா, மிதில தானே எரியுது, பாடத்தை தொடர்ந்து நடத்துங்க, அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம். அதுபோல என்றைக்குமே நம்ம கடவுள் தான் உண்மையான பொருள், அது என்னைக்கா இருந்தாலும் பெருமான் ஒடுக்க போகின்ற உலகம் தான் இது, பற்று வைக்க கூடாது. இப்ப கடவுளுடைய திருவடியில எந்த உயிர் சேரும், எல்லா உயிர்களும் சேரும், ஆனால் சேருகின்ற நிலையில அது நல்லுயிராக இருக்கும், சுத்தான்மாவாக இருக்கும். அது சுத்தான்மாவாக இருந்து கொண்டுதான் கடவுளுடைய திருவடியிலே சேரும். அசுத்த ஆன்மாவாக இருந்து கொண்டு சுவாமியினுடைய ஐக்கியமானது அதுக்கு ஏற்படாது. சுவாமி அதோட சேர்ந்திருக்கிறான், அது வேறு. சுவாமி எல்லாத்திலையும் சேர்ந்திருக்கிறார், அந்த கலப்பை யாராலையும் பிரிக்க முடியாது. ஆனால் இந்த உயிர் பெருமானத்தில் சேர வேண்டும் என்றால் அது சுத்தான்மாவாக இருக்கணும். அதான் நல்லுயிர் என்று சொன்னார். நன்மை என்பது சுத்தி. அது எப்படின்னா தத்துவ கூட்டிலிருந்து விடுபட்டு ஆன்ம சுத்தி பெற்ற உயிர். நமக்கு வந்து சொல்றாங்க இல்லையா, தச காரியம்னு படிச்சிருப்பீங்க சித்தாந்த சாஸ்திரத்துல, அந்த தச காரியம் என்ற படி, அந்த படிகளை கடந்து செல்கின்ற உயிர் தான் கடவுள் உண்மையை அறிந்து அவன் திருவடியிலே கலக்கும், அது வீடு பேறு பெறும். ஆனால் அந்த வீடு பேறு பெறாத நிலையிலும் அசுத்தமாக சம்சாரிகளாக துக்கிகளாக இருக்கின்ற எல்லா உயிர்களையும் பெருமான் பிரிஞ்சு இருக்கிறான், பிரிஞ்சு இல்ல, அந்த உயிர்களுக்குள்ள பெருமான் உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற மாதிரி உயிருக்குள்ள கடவுள் சேர்ந்தே தான் இருக்கிறார், பிரிஞ்சு இல்ல. இந்த தத்துவத்தை ரொம்ப தெளிவாக திருவாசகத்துல நம்ம குருநாதர் சொல்றார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே. எத்தனை உயர்ந்த தபஸ் கொண்டவனாலும் கடவுளை இவன் இறைவன் என்று அளவிட்டு அறிய முடியாது. கடவுளை அறிந்தவர்கள் தான் எல்லாரும், ஆனால் அளவிட்டு அறிந்தவர்கள் இல்லை. சமுதிரத்தில் ஸ்நானம் பண்றான், அதை அளந்தா ஸ்நானம் பண்றான், கடல் அளக்க வாராது குளிப்பவனுக்கு. அதே போல பகவானுடைய

0: திருக்கோவையார்தான் உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் தில்லை சிற்றம்பலத்து ஒருத்தன். 400 திருக்கோவையார், ஒவ்வொரு திருக்கோவையாருக்கும் திருவாசகம் உண்டு. இந்த திருக்கோவையார்ல எந்த திருவாசக கருத்து இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? 400 திருக்கோவையா இருக்கும். இணங்கிலி, இணங்கிலி என்ன? அசங்கன் அர்த்தம். சாமி எதிலையும் பட்டுக்காதவர், அனைத்திலும் கலந்திருந்தே எதிலும் தோயாதவர், எப்பொருளையும் நீங்காதே நீங்குபவர், கலந்திருந்தே தோயாதவர். எதை போலன்னா, சமுதிரத்தில் வாழ்கின்ற அந்த மீனை போல. பல வருஷம் சமுதிரத்தில் ஒரு மீன் வாழ்கின்றது, அதை ஒருத்தன் பிடிச்சுன்னு போறான், இதுதான் இத்தனை நாளா அந்த சமுதிரத்தில் இருந்திருக்குது. உப்பு போடாம சாம்பார் வைக்கலாம்னு வைக்கிறான், அந்த சாம்பாருக்கு உப்பு போட்டாதான் சுவைக்கும். இது எப்படி ஐயருக்கு தெரியும்னு கேட்காதீங்க, இப்படி சொல்றாங்க. இது நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு, இதுல ஒன்னும் சந்தேகப்படுறதுக்கு இல்லையே. அது இத்தனை நாள் சமுதிரத்தில் இருந்தும் அது உடம்புல உப்பு ஏறாது. அதுபோல பகவான் பாசத்தையும் பசுவையும் வியாபிச்சாலும் அவருடைய சிவத்தன்மை மாறாது, அவருடைய சைவமாகின்ற மங்களத்தன்மை மாறாது. சூரியனானவன் கங்கையில வந்து ஒளிர்ந்தாலும், சாக்கடையில ஒளிர்ந்தாலும், கங்கையினால் அவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு தூய்மையோ, சாக்கடையினால் அடிஷனலா ஒரு தூய்மை இன்மையோ சூரியனுக்கு உண்டாகாது. அதே போல கடவுள் பதியானவன் பசுவினிடத்து கலந்திருந்தாலும் அவனுடைய கலப்பு இல்லாமல் இது நிற்காது. கடவுளுடைய கலப்பினை யாரும் பிரிக்க முடியாது. கடவுள் தொன்று தொட்டு கலந்துதான் இருக்கிறான். ஆனாலும் அவன் இதனால் தாக்குண்ணாது இருக்கிறான். ஒண்ணு இல்ல, மூன்று உலகங்களிலும் சிறந்த அழகின்னு சொல்லப்பட்ட ஒரு பொண்ணு, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, யாரு? அபிராமி. அவளை செவிகால் போட்டு ஒட்டி வச்சா மாதிரி உடம்புல ஒட்டி வச்சுக்கிட்டே யோகம் செய்கின்றான். மங்கையோடு இருந்தே யோக செய்வாரி. தவசிகளுக்கு தலைவனா இருக்கிறான். இவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறானே, இவன் நமக்கு வேணாம் அப்படின்னு இந்த உலகத்துல எந்த யோகியாவது சிவனை தவிர இன்னொரு கடவுளை வழிபடுகின்றார்களா? அவன் அர்த்தநாரீஸ்வரனா இருந்தா கூட தவசிகள் எல்லாம் வழிபடுகின்ற ஒரே கடவுள் சிவபெருமான் தான். என்ன காரணம்? யோகீஸ்வரனா இருக்கிறார். திருநெல்வேலி கோயில்ல யோக போகீஸ்வரர் ஒரு படம் போட்டிருக்கும், ஒரு சிற்பம். அவர் யோகீஸ்வரராகவும் போகீஸ்வரரா இருக்கார். அவர் ஏன் போகீஸ்வரரா இருக்கிறார்னா, அவர் போகீஸ்வரரா இல்லைன்னா நாமெல்லாம் இல்லறத்தை நடத்த மாட்டோம். நமக்கு ஒரு இல்லறத்திலே ஒரு இன்பத்தை கடவுள் தருகின்றான். சைவ ஆகமம் சொல்லுது, இல்லறத்துல ஏன் கடவுள் வந்து இன்பத்தை தரணும்? அந்த இன்பம் என்பது இவன் கடவுளுடைய வேலையை செய்யறான். கடவுளுடைய வேலையா என்ற சிருஷ்டி இவனுக்கு டெலிகேட் ஆயிருக்கு. ஒரு ஆபீசர் தம் வேலையை ஒரு கிளார்க்கோ பியூரோ செஞ்சா அவனுக்கு சம்பளம் கொடுப்பது போல, கடவுளுடைய படைப்பு தொழிலை நீங்கள் எல்லாம் செய்வதற்காக உங்களுக்கு பெருமான் இன்பம் என்ற சம்பளத்தை கொடுக்கிறான். அதனால அவன் போகீஸ்வரனா இருக்கிறான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் தவசிகளுக்கு தவத்தை கொடுக்கிறான், இல்லறத்தாருக்கு இன்பத்தை கொடுக்கிறான். எதை எல்லாம் அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இல்லாதது என்ன? ஈசான சர்வ வித்யானாம், அவனிடம் இல்லாதது எங்கும் இல்லை என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட கடவுள், அவனை உள்ளவாறு அறிகின்ற உயிர்கள் சுத்தான்மாக்கள். ஆனால் அவன் எதிலும் தோயமாட்டான். இணங்கிலி அசங்கன், அவன் அனைத்தையும் இயக்குகின்றான். கலந்திருந்து உள்ளிருந்து இருந்தாலும் எதனாலும் தாக்குண்ணாது இருக்கின்றான். ஹி இஸ் நாட் அஃபெக்டட் பை தி மிக்சர், ஹீஸ் ஆல்வேஸ் மிக்சட். கலந்துதான் இருக்கிறான், பட் மிக்சர் டஸ் நாட் அஃபெக்ட் ஹிம். கலந்திருந்தே தனித்திருக்கிறான், தனித்தன்மையோடு இருக்கிறான். அவன் சிவத்தன்மை மாறாது. அவன் என்றைக்குமே சதா சிவன். எந்த கடவுளுக்காக இந்த சதாங்கிற சப்தம் இருக்குதா? சதா விஷ்ணுங்கிற பிரயோகம் இருக்கா? சதா பிரம்மாங்கிற பிரயோகம் இருக்கா? இல்லையே. சதா சிவன் ஏன் இருக்கு? அவனுடைய சிவத்தன்மை மாறாது, அதனால அவன் சதா சிவன், ஆல்வேஸ் சிவா. அது மாறாதுன்னு சொல்லுவதற்கு வேண்டிய முகாந்திரம் என்ன? மாறிடுமோங்கிற மாதிரி எல்லாருடையும் வந்து கட்டிக்கிறான், பிடிச்சுக்கிறான். அதனால சொல்ல வேண்டியிருக்கு, சாமி இப்படி எல்லா இடத்திலையும் கலந்து கிடப்பதுனால மாறிடுமோன்னு தோணுது, மாறாது. தன்னுருவம் யாவர்க்கும் தாக்காதானே, அவனுடைய உருவமும் பிறருக்கு எய்தாது, பிறருவம் அவனுக்கு எய்தாது. வஸ்துதகா பேதம், பொருள் தன்மையினால் பிரிந்திருப்பவன், கலப்பினால் ஒன்றானவன் என்று பார்க்கின்றோம். அந்த கடவுள் இணங்கிலி, இணங்கி சம்பந்தம் இல்லாதுன்னு சொல்லிட்டா உயிர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, எல்லா உயிர்கட்கும் உயிரே திருவாசகம். உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் உயிரா இருப்பவன். உடம்பிற்கு உயிர் எப்படி தேவையோ, உயிர் இல்லை என்றால் உடம்பு ஊர் முனி பண்டம். ஐயான வேணா வந்து பாக்குறவங்க மாலை போடுவாங்க, எத்தனை நேரம் வச்சிருக்க விடுவாங்க? வர்றவங்களாம் வந்தாச்சா? ரொம்ப ஆஸ்திரேலியா அமெரிக்கால இருந்து வர்ற வரையும் வெயிட் பண்ண முடியுமாப்பா? 4 பேர் இருக்கிறோம்ல, சீக்கிரம். ஊர் முனி பண்டம், உடம்புல உயிர் இருக்கிறவரையும் தான் மதிப்பு. அதுக்கப்புறம் ஐயாவோட பாடியை என்ன பண்ண போறீங்க? ஒரு சிலர் நாசுக்கா ஐயாவை என்ன பண்ண, ஐயாவை எங்க என்ன பண்ண முடியும்? ஐயா தான் போயிட்டாரு.
1: ஐயாவோட பாடியா.

0: பண்ணித்தானே ஆகணும், ஏன்னா மத்தவங்க எல்லாம் உயிர் வாழணும் இல்ல. அப்பொழுது உடம்பிற்கு உயிர் தேவை, அதை போல உயிருக்கு கடவுள் தேவை. உடம்பிற்கும் உயிருக்கும் என்ன உறவோ அந்த உறவு உயிருக்கும் கடவுளுக்கும். உயிர் உடம்பினை செலுத்துவதை போல கடவுள் இந்த உயிரினை செலுத்துகின்றான். பிரேரிதான் பேர் பிரேரகன். அந்த அவனுடைய பிரேரகத்தன்மை தான் எல்லா வேதங்களும் ஒரு மந்திரத்தில் அடங்கி போச்சுன்னு வேதமே சொல்லுது. இந்த மந்திரத்தை அத்தியனம் பண்ணிட்டான்னா அவன் பல நாள் லௌகிக்கனா இருந்தாலும் மீண்டும் அவன் வேதங்களை அத்தியனம் பண்றதுக்கான தகுதி இந்த மந்திரத்தை ஜபிச்சுன்னு வந்தாலே போறோம். அதான் காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்துல பகவானுடைய லட்சணம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிரேரிதாங்கிற லட்சணம் தான் முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அவன் நம்முடைய அறிவை செலுத்துகின்றான், உயிரை இயக்குகின்றான். அவன் உயிரை இயக்கவில்லை என்றால் கண் ஒன்றை காணாது, கை ஒன்றை தீண்டாது, மனம் ஒன்றை நினைக்காது, கால் ஒரு இடத்துக்கு செல்லாது, உயிருக்கு ஒரு எண்ணம் இருக்காது, உயிருக்கு ஒரு விருப்பம் உண்டாகாது, விருப்பத்தை எய்துவிக்கின்ற வழிமுறைகள் தெரியாது. எந்த ஞானமும் இல்லாமல் இருட்டறையிலே கருப்பு பூரைய குருட்டு மனிதன் தேடுவதை போல இருக்கும். கடவுள் துணை இல்லாமல் ஒரு காரியம் நிகழாது உயிருக்கு. இது விரும்புகின்ற இச்சைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுகின்ற காமேஸ்வரனா இருக்கிற சைவத்துல கடவுளை பத்தி முழுமையா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்படி போனாலும் அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. நீ விரும்புறதெல்லாம் செய்வான் காமேஸ்வரன், உன்னை விரும்ப விடாம செய்வான் காமாரி. ரெண்டுமாவா இருக்கானே, நீ விரும்ப நீ நினைக்கிறதெல்லாம் பண்றான். நீ விரும்பத்தான் விரும்பினா அடிச்சிடறான். அப்பா மாதிரி அப்பா பிள்ளைக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி தர்றாரு, அதுக்கப்புறம் ஒரு நிலைமைக்கு அப்புறம் கடுமையா இருக்கிறார். அது போல பெருமான் ஒரு ஜெகத் பிதாவாக இருப்பதனால எல்லாமா இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். இணங்கிலே எல்லா உயிருக்கும் உயிரே, சரி எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருப்பதனால அந்த உயிர்கள் மல பரிபாக்கம் எய்துகின்றன. அது பொதுவான பெருமானுடைய அந்த உதவியை பெறுகின்றன. ஆனால் பெருமான் செய்கின்ற சிறப்பு உதவி என்பது என்ன? சிறப்பு உதவி என்பது பெருமான் தன் வடிவத்தை தருதல். பெருமான் சேர்ந்தார் தாமே தானாக செய்தல், தன்னோடு செய்கின்ற உயிரினை தானாக ஆக்குதல், அந்த அதான் முக்தி இன்பத்தை ஊட்டுதல். அது எல்லாருக்கும் உண்டானா நல்லிருளுக்கு மட்டும்தான் உண்டு. எமை எனை பிறப்பருக்கும் எம் மருந்து, என்னை பிறவி பிறவி பிணிந்து நிக்குகின்ற எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்தாலும் அதனால உயிர்கள் எல்லாம் பிறவி அறுவதில்லை, அடியேன் மட்டுமே பிறவி அறுகின்றேன். குருநாதர் சொல்றார், இன்னி தேதியில திருப்பெருந்துறைக்கு வந்து குருநாதரை தரிசனம் பண்றதுனால, இன்னி தேதியில குருநாதருடைய தரிசனத்தினால அடியேன் மட்டிலுமே பிறவி அறிகின்றேன். என் பிறவி கெட்டெழிதாகி ஆக்கிய தில்லையம்பலவன், கண் முன்னால் என் பிறவி அழிவதை பார்க்கின்றேன். உள்ளங்கை நெல்லிக்கணி போல, இனி நான் பிறக்க மாட்டேன், பெற்றதும் பிறந்தேன், பிறவாவகை வந்து எய்தினேன், பிறவாத தன்மை வந்து எய்தினேன். அதே போல என் பிறவி இன்று கெட்டு அழிகின்றதாக்கிய தில்லை அம்பலவன் திருக்குவேரில் சொல்றார், கண் முன்னால் தன்னுடைய பிறவி நாசம் வருவதை காண்கின்றார் குருநாதனுடைய தரிசனத்தினால. அப்ப எனை பிறப்பருக்கும் சொன்னார். எனை பிறப்பருக்கும்னா உனக்கு மட்டும்தான் இவரை பத்தி தெரியுமா, உனக்கு மட்டும்தான் இவர் கிடைச்சிருக்கிறாரா? இல்ல, என் போன்றோர் பிறவியை முன்பு அறுத்தவன் எம் மருந்து. ஒவ்வொரு சொல்லும் எப்படி பொருள் இருக்கும், உணர்ந்தாருக்கும் உணர்வறியவன், அவன் யாரிடத்திலும் கலப்பினாலும் சம்பந்தப்படாதவன் தாக்குன்னாதவன், எல்லாவர்களுக்கும் உயிரா இருப்பதனாலேயே உயிருடைய பிறவி நோய் நீங்குவதில்லை. இன்று என் பிறவி நோய் நீங்குவதை போல ஏனையோர் பிறவி நோய் முன்பு நீங்கி இருக்கின்றது. ஆகவே அவன் எனை பிறப்பருக்கும் எம் மருந்து, என் மருந்துன்னு சொல்லல, எம் மருந்து, எம்மனோர் மருந்து, அடியார் மருந்து, அடியார்களின் பிறவியை அறுக்கின்ற அடியார் மருந்தாகின்ற கடவுள் இன்று என் பிறவியை அறுக்கின்றான். அவன் எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்து வினைப்பயனை ஊட்டிக் கொண்டிருக்கின்றான். சைவம் அடங்கி போச்சு இந்த ரெண்டு அடியில என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த பெருமான் நல்லுயிருடைய பிறவியை அறுப்பது என்ன பிரமாணம், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு உயிரின் ஒரு உயிர் ஜீவன் முக்தனா இருக்குது, அதுக்கு இதுதான் கடைசி பிறவி, பெருமான் அருள் செய்து விட்டான், அதன் பிறவி கெட்டு அழிகின்றது என்பது எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, பெருமானுடைய ஒளி அந்த உயிரினத்திலே வந்து தங்கும் அப்படிங்கறத சொல்ற. எங்கும் உள்ள நல்லுயிர்கள் எய்தும் ஒளி ஆகும், அந்த உயிர்கள் சுத்தான்மாக்கள் பெறுகின்ற ஒளியாக இருக்கின்ற கடவுள். அப்படியே பாத்தீங்கன்னா திருக்கருக்குடிங்கிற தலத்துல அருடைய பிள்ளையார் பாடுறாரு, நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலல். நனவு கனவு அன்றாடம் எப்ப நினைச்சாலும் பெருமானுடைய ஞானம் என்னை விட்டு நீங்காது, என்னிடத்திலே வந்து தங்கி இருக்கின்றது. அவன் மனப்பே என் மனப்பு, அவன் அழகே என் அழகு. ஒரு கணவன் தன் மனைவி இடத்துல மிகுந்த அன்பு வச்சிருக்கிறான், பிரியவே மாட்டேங்கிறான். பரமேஸ்வரன் கங்கையை தூக்கி தலையில வச்சுக்கிட்ட மாதிரி இந்த பெண்ணை அவன் வச்சிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கங்க. அந்த பெண் என்ன சொல்வாள், எனக்கென்று ஒரு வாசம் இல்ல, என் வாசம் எல்லாம் என் கணவனுடைய மேனி வாசம். எங்க வருது இது சொல்றாரு, கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாள நாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம். எனக்கென்று ஒரு வனப்பு கிடையாது, பெருமான் தன் வனப்பை நான் ஈடு இருக்கும்படியாக. என்ன காரணம்னா, இந்த பொண்ணு இவளா ஒரு கண்ணாடியை பார்த்து அலங்காரமே பண்ணிக்க முடியாது. வீட்டுக்காரர் அவ்வளவு ஆசையா இருக்கிறார், அவரே என்ன பண்ணுவாரு, அலங்காரம் பண்ணி விட்டுருவார். எனக்கு நான் அலங்கரித்துக் கொள்வதற்கு கூட நேரம் கிடையாது. என்ன காரணம், அவர் நம்மளை விட்டாதான என்று பெருமானுடைய ஒளி வந்து இந்த உயிரிடத்திலே பொருந்தும். உவமை சொல்றேன், அப்படிப்பட்ட வீட்டுக்காரர் இங்க கிடையாது, அப்படி இருந்தா நமக்கும் தொல்லதான். ஆனா கடவுள் தான் விரும்புகின்ற உயிருக்கு எப்படி வந்து அருள் செய்கின்றால், பேராது பேராத வகையிலே, பேராது நிற்கும் பெருங்கருணை பேராராக என்று கடவுள் விட்டு பிரிவதில்லை என்று சொன்னார். கலந்தபின் பிரிவதில்லை என்று அப்பெருமான் சொல்றார். என்ன சொல்றார் வந்து, கண்டலால் பெறுவதில்லை கலந்தபின் பிரிவதில்லை. பெருமானை பார்க்க வேண்டும், பெருமானுடைய தரிசனம் கிடைத்த பிறகு அவன் நம்மை விட்டு பிரிவதில்லை என்ற நிலையிலே அவனுடைய ஒளியை பெற்ற நல் உயிர்கள், அந்த உயிர்கள் நதியினுடைய ஜலங்கள் எல்லாம் சமுத்திரத்திலே சென்று அடங்குவதைப் போல எந்த பெருமானுடைய திருவடியிலே சென்று ஒடுங்குமோ அந்த பெருமான் திங்களணி வேணியர், அவர் சந்திரசேகர பெருமான். வேணியர் இருப்ப அடிசேரும் துங்க மறையாளர் பலர் துன்று நெறி சென்றார். அந்த பெருமானுடைய திருவடியை நாடி செல்கின்ற வேதியர்கள் பலர் திருப்பெருந்துறைக்கு தரிசனத்துக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்கின்ற நெறியிலேயே திருவாதோடிகளும் செல்கின்றார் என்று சொன்னார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.

0: வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலேயே எங்களுடைய இந்த நிகழ்ச்சி பல்வேறு வகையான மன உணர்ச்சிகளையும் ஒரு உத்வேகத்தையும் கிளப்பி இருப்பதை அறிகின்ற போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. காரணம், இதுவரை காலமும் போரிட வாழ்விலே எங்களுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய சமய ஆசார விதிகள் இவற்றையெல்லாம் நாங்கள் உதாசீனம் செய்தும் விஷயங்களை அறியாமலும் இந்த நாகரீக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருந்து ஓரளவுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவற்றையெல்லாம் தேடி ஆராய வேண்டிய ஒரு சூழல் இங்கே காணப்படுவதை பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை, உத்வேகத்தை உங்களிடையே பரப்பிய கீதவாணி வானொலிக்கும் டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கும் நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டவர்கள். முக்கியமாக எங்களுடைய இந்த சமயத்தின் ஆழமான கருத்துக்களையும் அங்கே பொதிந்திருக்கின்ற விஞ்ஞானபூர்வமான உண்மைகளையும் நாங்கள் ஒப்பு நோக்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான தாற்பரியம் புலப்படுகிறது. இந்த விடயத்திலே எங்களுடைய குருமார்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது இன்னும் ஆனந்தமாக இருக்கிறது. பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், இந்த மற்ற சமயங்களிலே குருமார்கள் இதற்கென்று சில பயிற்சிகளை பெறுகிறார்கள். அவர்களுக்கு இதற்கென்று பாடசாலைகள் வைத்து பயிற்சி நெறிகள் கொடுக்கப்படுகின்றன. எங்களுடைய பாரம்பரியத்திலே அது குரு சிஷ்யன் முறையாக அவர்களுக்கு கல்வி புகட்டப்பட்டு வந்தது. நாளடைவிலே அது படிப்படியாக மறைந்து இப்பொழுது நாளாந்த வாழ்விலே அவ்வாறான ஒரு நிலைமை அருகி வருவதை பார்க்கும் பொழுது பழையபடி அந்த நிலைமையை நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே தான் இருக்கிறோம். இங்கே என்ன ஒரு விஷயத்தை நான் கூறத்தான் வேண்டும். கோவில்பட்டி என்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஸ்தலத்திலே, பிள்ளையார்பட்டியிலே பிச்சை குருக்கள் என்ற ஒருவர் மிகவும் ஒரு சிறந்த பணியை செய்து வருவதை நாங்கள் இங்கு பாராட்டாமல் இருக்க முடியாது. அதாவது வந்து இலவசமாக குருமார்களுக்கு பாடசாலை நடத்தி அங்கே குருகுல வாசமும் செய்து அவர் உண்மையிலே ஒரு செயற்கரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட பொழுது நான் அவருடைய பெருமையை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். சைவர்களாகிய நாங்கள் இவ்வாறான கைங்கரியங்களுக்கு எங்கிருந்தாலும் உதவிகள் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டது. அது இந்த சந்தர்ப்பத்திலே அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் உண்மையிலேயே பெருமை அடைவது மட்டுமல்லாமல் அவருடைய மாணாக்கர்கள் பலர் இங்கே டொரண்டோ கோவில்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் மறந்திருந்த போது அவர் இதை மனதில் கை கொண்டு ஒரு செயற்கரிய செயலாக செய்து வருவது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அவர் 2-3 முறை இங்கே வந்திருக்கிறார். பல்வேறு கோவில் கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் அவரை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் பேசும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் உண்மையிலேயே மிகவும் அடக்கமான ஒரு பெரியார், நிறைய கற்றவர். அவர் வந்து இந்த புரோகித சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நன்றாக படித்தவர். அவர் இவ்வாறு ஒரு குருகுல வாச முறையிலே பாடசாலை நடத்துவது உண்மையிலேயே பாராட்டத்துக்குரியது. வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. உங்களையும் மீண்டும் ஒரு முறை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல, அதாவது எங்களுடைய வேத ஆகமங்களை கற்பிக்கின்ற முறை நன்றாக வளர்ந்து வருகின்றது. இந்தியாவிலே பார்த்தால் திருப்பரங்குன்றத்திலே ராஜா பட்டர் என்பவர் அவர் ஒரு குருகுலம் நடத்தி வருகின்றார். மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதே விதமாக வேறு மூன்று குருகுலங்களிலிருந்து வந்த சிவாச்சாரியார்களையும் அங்கு குருகுலத்திலே பயில்கின்ற அந்த இளைஞர்களையும் நான் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மதுரையிலே நடந்த சைவ சித்தாந்த மகாநாட்டுக்கு நான் சென்றிருந்த பொழுது எல்லோரையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நல்ல அருமையான பயிற்சிகள் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ராஜா பெற்றுடைய குருகுலத்தில் இருக்கிற பையன்களுடைய பொது அறிவு மற்றது ஆங்கில அறிவு கூட அங்கே கவனத்துக்கு எடுக்கப்பட்டு வருகின்றது. மிகவும் ஆச்சரியமான ஒன்று, மிகவும் சிறப்பான ஒன்று. அது இன்னொரு சிறப்பும் இருக்கின்றது என்று கேட்டால், பொதுவாக பலருக்கு இந்த சம்பிரதாயங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண மரபிலே உள்ள கிரியர்களுக்கும் தென்னிந்திய மரபிலே உள்ள கிரியர்களுக்கும் சிற்சில வேறுபாடுகள் உண்டு. நீங்கள் கவனித்தால் தெரியும், மூன்றை கவனித்தால் எங்களுடைய கோயில் திருவிழாக்கள், கொடிஸ்தம்ப பூஜை போன்றவற்றை பார்த்தால் எங்களுடைய இதுகளில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. தேசிய மரபிலே அனுஷ்டானத்தில் விட சிறிய வித்தியாசங்கள் இருக்கின்றது. எங்களுடைய யாழ்ப்பாண மரபிலே நாங்கள் பின்பற்றுகின்ற பத்ததி வந்து அகோர சிவாச்சாரியார் பத்ததி. தென்னிந்தியாவிலே பொதுவாக பயன்படுத்துவது சோமசம்பு பத்ததி. அப்ப எல்லாம் ஆகவ மரபிலே வந்தாலும் சிற்சில வேறுபாடுகள் உண்டு. இங்கே அகோர சிவாச்சாரியார் டிரஸ்ட் என்று சென்னையிலே இருக்கின்றது. அங்கே அந்த அகோர சிவாச்சாரியாருடைய மரபிலே வந்த சிவாச்சாரியார்கள் பல நூல்களை பதித்து வெளியிட்டு வருகின்றார்கள். அருமையான பல பணிகளை செய்து வருகின்றார்கள். அது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இந்த அகோர சிவாச்சாரியார் மரபிலே டி கணேசன் என்பவர் இருக்கின்றார். அவர் ஒரு பெரிய அறிஞர். பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் என்று பாண்டிச்சேரியில் இருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய சுவடி காப்பகங்களில் ஒன்று. அதாவது ஈட்டுச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள் போன்ற பல பிரதிகளை சைவ நூல்களில், உலகத்திலேயே சைவ சமய நூல்களின் மிகப்பெரிய சுவடி காப்பகம் என்ற பெயர் அதற்கு உண்டு. அதற்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துடைய ரெகக்னேஷனும் ஆதரவும் கூட உண்டு. நாங்கள் இதுக்கு முன்னர் நாங்கள் திருவாவூருடைய ஆதீனத்தில் இருக்கிற சரஸ்வதி மஹால் அவர்கள் பெரிய லைப்ரரி ஒன்று வைத்திருந்தார்கள். தருமபுர ஆதீனம், அப்படி ஆதீனங்கள்தான் இந்த சுவடிகள் நூல் கூடுதலாக இருந்தன. ஆனாலும் கூட சில பேரியர்ஸ் இருந்தது. ஆதீன மரபுகளை பார்த்தால் அவர்கள் சிவாச்சாரிய மரபு என்பது ஒன்று இருந்தது, ஆதீன மரபு ஒன்று இருந்தது. ரெண்டும் வித்தியாசமாக இருந்து வந்தது. ஆதீன மரபிலே இந்த ஞான நூல்களை ஞான வழியிலே பாரம்பரியமாக கொடுத்து வருகின்ற மரபு இருந்தது, சிவாச்சாரிய மரபு ஒன்று இருந்தது. அப்ப சிவாச்சாரிய மரபில் வந்த ஆகமங்கள் இந்த ஆதீனங்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படாமல் போன சந்தர்ப்பங்கள் இருந்தன. அப்ப இந்த ஆகம நூல்கள் கிட்டத்தட்ட அழிந்து ஒளிந்து விடுகின்ற நிலை வந்து விடுமோ என்ற அச்சம் பலருக்கு இருந்தது. கிடைப்பதற்கெல்லாம் அரிதாக இருந்த காலத்திலே இந்த பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட்டை நிறுவின ஒரு வைத்தியர், அவர் முதல் காஷ்மீர் சைவத்துக்குரிய சில ஆவணங்களை தேடி அதன் பின்னர் 1950s நினைக்கிறேன் அதில் இருந்து தென்னிந்தியாவிலே இந்த சைவ ஆகமங்கள் சைவ நூல்களுடைய இதை தேடி கிராமம் கிராமமாக அங்கே இருந்த ஒருவர் இருந்த என்ஆர் பட் என்று ஒருவர் இருந்தார், இன்னொரு அந்தன பெருமகன். மற்ற அந்தனர்கள் மூலமாக இவர்கள் பெய்ட் ஜாப், ஆனால் அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று ஒரு அந்தனிடம் இன்னொரு அந்தனர் போனால் அவர்களுடைய டிரஸ்ட் இருக்கும் இல்லையா, அப்ப அவர்களிடம் பாரம்பரியா இருந்த நூல்களை அவர்கள் வேண்டாமல் அங்கேயே தங்கி இருந்து அவர்களுக்கு முன்னால் இருந்து பிரதி பண்ணி அந்த வீட்டு பிரதிகளை அச்சொட்டாக பிரதி பண்ணி, அதுவும் பிரதி பண்ணும் பொழுது கிரந்த எழுத்திலிருந்து, சமஸ்கிருதத்துக்கு ரெண்டு விதமான எழுத்துக்கள் உண்டு, ஒன்று கிரந்த எழுத்து, தமிழ் மாதிரி உருண்டையாக இருக்கிற கிரந்த எழுத்து, அதுதான் தென்னிந்திய மரபு. ஆனால் வட இந்தியாவிலே இந்த கிரந்த எழுத்து தெரியாது. அதே மாதிரியாக பல்கலைக்கழகங்களிலே சமஸ்கிருதம் படிப்பவர்கள், லண்டன் எக்ஸாம் மற்றது பல்கலைக்கழகங்களில் படிப்பவர்கள் எல்லாரும் படிக்கின்ற எழுத்து தேவநாகரி எழுத்து.
2: தேவநாகரிக்கும்
1: ஒரே பாஷை என்றாலும் எழுத்து வேறு. அப்ப தேவநாகரி பாஷையிலே போகின்ற பொழுது உலகம் முழுக்க அது வெளிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்றது. அதை கோப்பி பண்ணும் பொழுது தேவநாகரி எழுத்திலேதான் இதை கோப்பி பண்ணினார்கள் இந்த ஆகமங்கள் எல்லாவற்றையும். அப்ப கிராமம் கிராமமாக அவர்கள் சென்று அங்கே இருக்கிறவர்களுக்கு அதுக்குரிய சன்மானமும் கொடுத்து அந்த எட்டு பிரதிகளை அவர்களுக்கு எட்டு பிரதிகள் கொடுக்க மாட்டார்கள். அப்ப அங்கேயே தங்கி இருந்து அவர்களுக்கு முன்னாலேயே பிரதி பண்ணி அந்தன பெருமங்களை கொண்டே செய்வித்தார்கள். செய்வித்து அது பண்ணி எல்லாத்தையும் கொண்டே அங்க ஆகமங்கள் மட்டுமல்ல சித்தாந்த நூல்கள், சைவ நூல்கள், நிறைய நூல்கள் அங்கே அந்த எட்டு பிரதிகளாக கொடுத்தவர்களும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். உலகின் மிகப்பெரிய சைவ நூல்களின் சுவடி காப்பகமாக பாண்டிச்சேரியில் இருக்கிறது பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட்.
2: இந்த விஷயத்தில் டாக்டர் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்றால், இந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டில் இறங்க வேண்டும் என்று யாருக்கோ ஒரு எண்ணம் உதித்திருக்க வேண்டும்.
1: இது ஒரு பிரெஞ்சு டாக்டர், அவர் வைத்தியர்,
2: பிரெஞ்சு டாக்டர்.
1: ஓ, அவர் பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு காலனி.
2: ஓமோ,
1: அவருக்கு தான் இந்த இது வந்தது. அவர் முதல் தொடங்கினது காஷ்மீர், வேண்டாம் காஷ்மீர்ல இந்த பிரிவினை எல்லாம் வருகின்ற போது காஷ்மீர் சைவ நூல்களை தேடியாக பொறுத்த தொடங்கி அப்புறம் பார்த்த இதோடைய அருமையான பொக்கிஷம் இங்கே தென்னிந்தியாவில் தான் இருக்கின்ற.
2: இதுல பார்க்க டாக்டர், அநேகமாக எங்களுடைய இந்த பாரம்பரிய செயல்களை பார்க்கும் பொழுது பிற நாட்டவர் தான் கூடுதலாக அக்கறை செலுத்துவது போல இருக்கிறது.
1: இறைவன் யாரிடம் அந்த ரிசோர்சஸ் இருக்கிறாரோ அவர்களை பாவிக்கிறார். அதுல ஆச்சரியமான விஷயம் என்று கேட்டால், இந்த 28 ஆகமங்களுமே அங்கே அவர்கள் பகுதி பகுதியாகவோ முழுமையாகவோ எடுத்து வச்சிருக்கிறார்கள்.
2: அது ஒரு பெரிய,
1: ஒவ்வொரு ஆகமத்துக்கும் ஒரு சில ஆகமங்கள்ல பிரதி பேதங்கள் இருக்கும், பாடபேதங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். பிறகு அதுல பல ஆகமங்களை அவர்கள் பதிப்பித்திருக்கின்றார்கள். அதுல பிரெஞ்சு மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி ரௌரவ ஆகம் வந்து மூன்று வாலியூம்ஸ் ஆக, 3 volumes ஆக அந்த ரவுர ஆகமத்தை முழுமையாக பிரெஞ்சு மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி பதிப்பித்திருக்கிறார்கள்.
2: அது உண்மையிலே ஒரு செயற்கரிய செயல்.
1: அது மட்டுமல்ல, வேறு பல ஆகமங்களை இவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள். பல அறிஞர்கள் அங்கே இருந்து, என்ஆர் பட் என்ற பெரிய அறிஞர் இருந்தார், அவர்கள் எல்லாம் இருந்து ஆகமங்களுடைய கிரிட்டிக்கல் கம்பேரிசன் என்று சொல்லுவார்கள். அப்ப சில ஆகம நூல்கள் வெளிநாட்டு நூலகங்களிலே மறைந்து கிடந்த நூல்களை கூட கண்டுபிடித்து அதை கொண்டு வந்த பெருமை, அதை ஒப்பிட்டு சொல்லுகின்ற செய்திருக்கின்றார்கள். ஆங்கில மொழியிலேயும் சில ஆகமங்கள் மொழிபெயர் தமிழ் நூல்கள் நெற்றினையை நல்ல வழியாக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அருமையான பணி. பாண்டிச்சேரி போவர்கள் ஒரு போய் பார்க்க வேண்டும் அந்த சுவடி காப்பகத்தை. நல்ல அருமையான சூழல் இருக்கிறது. அங்கே டி கணேசன் என்பவர் இருக்கிறார். அவரும் ஒரு சிவாச்சாரிய மரபில் வந்தவர். நான் அங்கே போய் பார்த்தபொழுது பார்த்தேன், அந்த சுவடி காப்பகத்திலே தொழில் அந்த சுவடிகளை எடுத்து கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி எல்லாம் செய்து பார்த்தால் பல சிவாச்சாரிய பெரியார்கள் அங்கே ஞான சம்பந்த குருக்கள் என்றவர் இருக்கிறார். அவர் சிவாச்சாரிய பணியிலிருந்து முழுநேரம் ஓய்வு பெற்று இதே முழுப்பணியாக செய்து கொண்டிருக்கிறார். போய் பார்த்தால் அந்த பானை எல்லாரும் அந்த திருநூறு வைத்து திருமண்டலமாக திருவுருவை தரித்து அந்த வேலையை செய்து கொண்டிருப்பதை பார்க்க, அதை வந்து தனியா இந்த ஸ்கொலாஸ்டிக் இந்த நிபுணத்துவம் இருந்தும் பத்தாது. இதுல வந்து ஒரு அன்றாட அந்த முழு வெளிப்பாடும் இந்த மரபை பின்பற்றுபவர்களை தான் வெளிப்படும். அன்றாடம் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், மந்திரஜபம் செய்ய வேண்டும், தன்னுடைய பூஜை செய்ய வேண்டும், ஆன்மாத பூஜை. அது இல்லாமல் வெளிவனை இது ஒரு புஸ்தகமாக எடுத்து படிப்பதனால இதுல ஒன்றும் புரிந்து விடாது. அப்படிப்பட்ட பெரியவர்கள் 2-3 பேர் அங்க இருக்கிறார்கள். இந்த சம்பந்த குருக்கள் மற்றும் முன்னர் இருந்த என்ஆர் பட், இப்ப இருக்கிற டி கணேசன், அவரும் அது கலாநிதி பட்டம் பெற்றவர். சன்ஸ்கிருத், தமிழ், பிரெஞ்சு மூன்று பாஷைகளும் அவருக்கு நன்றாக தெரியும். சில வரலாற்று நூல்களும் எழுதியிருக்கின்றார். சில புத்தகங்களை பதிப்பித்திருக்கின்றார். சித்தாந்த பிரகாசி என்ற நூல், வடமொழியில் இருந்த நூல், அதை பதிப்பித்திருக்கின்றார். வேறு சில வடமொழிகளை பதிப்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த அகோர சிவாச்சாரிய பக்கதி மரபிலே வந்தவர்கள். சிவாச்சி கணேசன், பிரகோசர டாஸ்ட், மற்றது இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்றவர்கள். அவர்கள் என்னுடைய அபரக்கிரியர்கள் கூட, எங்களுடைய மரணத்தின் பின்னர் செய்யப்படுகிற அபரக்கிரியை கூட எங்களுக்கு அகோர சிவாச்சாரியர் பத்ததி மரபிலே தான் செய்யப்படுகின்றது. எங்களுடைய சில தனித்துவம் இருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்து சைவ மரபிலே சில தனித்துவம் இருக்கின்றது.
2: அவ்வாறான ஒரு மரபு வித்தியாசத்துக்கு யாரோ காரணமாக இருந்திருக்க வேண்டும்.
1: ஆகமங்களிலே அந்த நாளில ஆகமங்கள் வந்து மிகவும் பெரிய நூல்கள் பார்த்தீங்களா. அந்த என்ன சொல்றது, முதலாவது ஆகமாக காரண ஆகமத்திலே அதுல வந்து சொல்லுவார்கள் 100 billion verses இருந்தன.
2: ஆரம்பத்தில்
1: அந்த இதுல 100 billion verses இருந்தன. அப்ப இதுகளை எல்லாம் எடுத்து சொல்லுவதென்றால் மிகவும் கடினமான விடயமாக இருக்கும் இல்லையா. சாரி, காமிக ஆமகத்திலே 1 billion verses, 1 billion verses இருந்தது. ஜோகஜ ஆமகத்தில் 100,000 verses, சிந்தி ஆகமத்தில் 100,000 verses. இவ்வளவு பரந்த இது. அப்ப எல்லா ஆகமங்களும் எல்லாரும் படிக்க வேண்டுமென்றில்லை. தனக்கு இருக்கிற சாகை கிளை, அந்த வேதத்தின் பகுதி, அந்த பகுதியிலே அவர்களுக்குரிய சம்ஹிதங்கள் அல்லது மந்திரங்கள் இருக்கும், கிரியைகள் இருக்கும், அத்தோடு அந்த வேதத்துக்குரிய உபநிடதங்கள் கொஞ்சம் இருக்கும். அவ்வளவும் படித்தால் அந்த வேத மரபுக்கு சரி, அவருக்கு பேசிக் மினிமம். அத்தோடு அந்த மரபு காரணாகம் வேண்டா காரணாகத்தை படித்துக் கொள்ளலாம், காமிகாகம் வேண்டா காமிகாவனத்தை படித்துக் கொள்ளலாம். சில வேலையில சில கம்பாரிசன் பார்த்துக் கொள்வார். இதுல எல்லாவற்றையும் ஒருவர் படித்து நிறுத்த முடியாது. அப்ப அந்த மரபு அப்படியே வரும். இந்த மரபுகளுக்குரிய சிறிய சிறிய வேறுபாடுகள் இருக்கும்.
2: இவ்வளவு இறைவனால் படைக்கப்பட்ட,
1: இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட சில சில வேறுபாடுகள் இருக்கும். சில பூஜை முறைகள்ல, சில கோயில்கள்ல பிரதிஷ்டா விதி, உற்சவ விதி, அதுகள்ல சில சில வேறுபாடுகள் உண்டு. திருநெல்வேலியில போனால் நெல்லையப்பருடைய சன்னிதி வந்து காமிகாமகத்தின்படி நடக்கின்றது. அங்கே இருக்கிற அம்பாள் சன்னிதி காரணாமகத்தின்படி நடக்கின்றது. ஒரே சன்னிதானத்திலே ரெண்டு சன்னிதானங்களுக்கும் டிஃபரெண்ட் ஆகமத்திலே பூஜை நடக்கிறது. அப்படி சில இருக்கிறது. சிதம்பரத்துக்கும் திருவாரூருக்கும் மகுடாகமம் தான் விதி.
3: அப்படி ஒவ்வொரு விதிகள் இருக்கின்றன. அப்ப அதுல வந்து ஒன்றைத்தான் பின்பற்ற வேண்டும். இதுல சாம்பார்
2: வைக்கப்படாது.
3: சில வேளைகளிலே என்ன நடக்கணும்னு கேட்டால், இதை அறியாதவர்கள், கோயில் சபை நடத்துகின்றவர்கள், சில நான் அட்வர்டைஸ் கூட பார்த்திருக்கிறேன். சுவாச்சியர்களை அட்வர்டைஸ் பண்ணும்போது அட்வர்டைஸ் பண்ணுவார்கள், இப்படிதான் சொல்லுவார்கள், சைவ மரபு சமார்த்த மரபு. சமார்த்த மரபு என்டையர்லி டிஃபரெண்ட். புரியாமல் சைவ மரபு சமார்த்த மரபு தெரிந்த இந்த காரணாகமம் காமிகாகமத்தில் தேர்ந்த இப்படி இப்படி எல்லாவற்றையும் கொண்டு சாம்பார் வச்சு ஒரு கோயில் செய்யலாது. ஒரு கோயிலுக்கு ஒரு அகம மரபு, அதை பற்றி கொண்டா அதன்படி செய்ய வேண்டும். அதுதான் அந்த முறை. இப்ப சமார்த்த மரபு வந்து வித்தியாசம், அது ஆகமங்கள் இல்லை சமார்த்தத்திலே. சமார்த்த நிலையிலே ஆகமங்களே இல்லை, அவர்களுக்கு ஆகமங்களை பிரமாணமாக கொள்வதில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது அது எல்லாவற்றையும் கலந்து செய்கின்ற மரபு வரும்பொழுது குழப்பம் வருகின்றது கோயில்களில். அதான் அந்த
2: இன்னொரு இது நான் யோசிக்கிறேன் டாக்டர், இது என்னுடைய ஊகம், உண்மையன்று நான் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப அநேகமாக இந்த கோவில் நடத்துபவர்களும் கோவில்ல அர்ச்சனைகள் அதுகளில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுடைய அந்தனர் பெருமக்களும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு இருக்கிற அறிவை வைத்துக் கொண்டு சில விஷயங்களை அந்த கோவில் நடத்துவ நிர்வாக சபைக்கு சொல்லுகிறார்கள். அது ஆய்ந்து ஓய்ந்து பார்த்து அவர் சொல்வது சரியா என்று பார்க்காமலே இவ்வாறான பிள்ளைகள் நடக்கும்.
3: இது வந்து மிகவும் கடினமான விஷயம். இந்தியாவிலே கூட இது ஒருவர் சொல்லி தீர்மானிக்கணும். அவர்கள் இப்படியான விடயங்கள் வரும் பொழுது வித்துவ சதஸ் என்று கூட்டுவார்கள். பல வித்துவர்கள் வந்து வித்வான்கள் வந்து அதை விவாதித்து ஒரு இதுக்கு கொண்டு வருவார். இந்த ஆகமத்தில் இப்படி இருக்கிறது, இந்த இரண்டா ஒருவர் வந்து எல்லாவற்றிலும் விற்பனராக இருக்க முடியாது. அப்ப இந்த ஆகம மரபில் எப்படி இருக்கின்றது, மற்ற ஆகம மரபில் எப்படி இருக்கின்றது என்பதை விவாதித்து சிவராத்திரிக்கெல்லாம் அப்படி நடந்தது. இந்த முறை ஒருக்கா சிவராத்திரி பிரச்சனை வந்தது, முன்னர் ஒருக்கா 1962 or 1963 ஒருக்கா பிரச்சனை வந்தது. அவர்கள் வருகின்ற பொழுதுல அவர்கள் அந்த சதசை கூட்டுவார்கள். திருவாவூர் ஆதீனம் அவர்கள் அந்த சதசை கூட்டினா அங்கே இருக்கிற அந்தந்த ஆகம விற்பனர்கள் வந்து அந்தந்த பிரமாணங்களை எடுத்து கூறி இப்படி இப்படி இருக்குது என்று சொல்லுவார்கள். அதை வைத்துதான் அந்த மரபுகள் எடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக என்னன்னு கேட்டால், இதுல வந்து எங்களுக்கு கோயில்களே பார்த்தால் இந்த ஆகமங்கள் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. நான் சொல்றது கோயில்களை இப்ப கோஆபரேஷன் ஆகிட்டாங்க. அது ஒரு டிரெக்டர் அல்லது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர் எல்லாம் போட்டு இதுகள் எந்த ஆகமங்களிலேயும் இல்லை,
2: கிடையாது
3: எந்த ஆகமங்களிலேயும். அது
2: கிடையாது
3: ஆகமங்கள் இருக்கிறோம். பிறகு காங்கிரஸ் கதைக்கிறது நடைமுறைப்படுத்துறது எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இருக்கு. ஜனநாயகம் என்ற பெயர்ல நாங்கள் என்ன சொல்லணும்னா, மக்கள் இல்ல மாக்கள், மக்கள் என்றா மனிதர்கள், மாக்கள் என்றா விலங்குகள். இந்த மாக்களையும் கூட அதில் அங்கத்தவர்களாக்கி அதில் விவாதித்து நாங்கள் விவாதிக்க ஒரு ஆகமத்தை பற்றி விவாதித்தால் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் விவாதிப்பது என்ன, எங்க கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இருக்கு. உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை யார் தந்தது, யார் எழுதினது? இட்ஸ் மேன்மேட்,
2: மேன்மேடோ
3: இல்லையா? அப்ப இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஆகம விதிகளை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய கோயில் நிர்வாகங்களை விவாதிக்க வேண்டும். கோயில்ல நரமுறை பிரச்சனைகள் வருவது உண்மை. அப்ப சில பிரச்சனைகள் சில இதுகள் வந்தால் ஆகமத்தில என்ன சொல்லி இருக்குது அதைத்தான் கேட்க வேண்டும். அந்தன பெருமகனை கேட்டால் கூட சரி நீங்க சொல்லுவது சரி, எந்த ஆகமத்தில எப்படி இருக்குது அதை கேட்டு அதன்படி செய்கின்ற பொழுது இந்த ஆலயங்களுடைய விதிமுறை போல பண்ணக்கூடியதா இருக்கு. ஆலயம் நடத்துகின்ற பொழுது ஒரு ஆகமத்தை வரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆகமம் காரணாகமத்தின்படி நடக்கின்றது, இந்த கோயில காரணாகமத்தின்படி நடக்கின்றது, அல்லது காமிகாமத்தின்படி நடக்கின்றது, இப்படி ஒன்றை வரித்துக் கொள்ள வேண்டும். அதன்படி அதை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது இந்த கன்ஃபிளிக்ஸ் வராது. கன்ஃபிளிக்ஸ் வராது. எங்கேயும் இறைவனை முதன்படுத்துற இடத்துல கன்ஃபிளிக்ஸ் வராது. மனுஷர்களை முன்னப்படுத்துற இடத்துல தான் இந்த கன்ஃபிளிக்ஸ் வராது. அடுத்ததாக சிவாச்சாரியர்களையும் கூட எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் எதிர்பார்ப்பேன். என்னன்னு கேட்டால், இப்ப நாங்கள் ஒரு புது யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பார்த்துக்கிற பொழுது கிறிஸ்தவ மதத்திலே பார்த்தால் முழு நேர பயிற்சியாக 4 வருடம் 5 வருடங்கள் அவர்களுக்கு மொழி பயிற்சி எனக்கு தெரியும். ஜாழ்ப்பாணத்திலே வந்து பரதநாமத்திலே சுண்ணாகத்திலே அவர்களுக்கு ஒரு செமினரி இருக்கு. அப்ப அங்கே நான் போயிருக்கிறேன். அங்கே சேம வெளிப்பட்ட பொழுது அவருக்கு அதை சொல்லுகிறார். அந்த ஒரு மலை போறதுக்கு அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது உன்னுடைய பாதனைகளை கலட்டி வைத்து விட்டுவான். அது இறைவனால வழிபடப்பட்டது. அப்படிப்பட்ட அவர்கள் அதை நான் மொழிபெயர்ப்பிக்கின்றார்கள், ஆங்கிலம் கற்பிக்கின்றார்கள். அங்கே என்னென்னா ஆங்கிலம் தேவை என்ன புதுவரை படிப்புகின்றார்கள். அப்படி படித்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு பீப்புள் ஸ்கில்ஸ், மக்களை எப்படி அணுக வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஒருவருக்கு ஒருவரை எப்படி துக்கத்திலே எப்படி ஆசுவாசப்படுத்த வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும், எல்லாம் தெரியும்.
4: கவுன்சிலிங்
3: எல்லாம் தெரிவி கொடுக்கிறார்கள். இஸ்லாம் சமயத்திலேயும் அது இருக்கின்றது. அதே மாதிரியாக ட்ரைனிங் கொடுத்து குர்ஆன் முழுமையும் பாடமாக்க வேண்டும். அது அப்படி இருக்கின்றது. எங்களுடைய மனப்பிலே அந்த அந்த விதமான கட்டுக்கோப்பான இது இல்லை. அப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படாது. அப்படி இல்லை, குருகுலவாதிகள் இருந்தாலும் கூட. அப்ப நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இவர் கிறிஸ்தவத்திலே இருக்கிற இந்த பாதிரியார் இப்படி இருக்கின்றார், இப்படி சொல்லுகின்றார். இஸ்லாத்தில் இருக்கிற இமாம் அல்லது போதகர் இப்படி சொல்லுகின்றார், இப்படி வந்து செல்கின்றார். ஏன் இந்து மதத்திலே அந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டை அந்த இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கின்ற பொழுது அங்கே நாங்கள் என்ன செய்யணும், அதே லெவலுக்கு நாங்கள் கொண்டு வரோம். அதாவது புரோகிதம் என்பது வேறு, குருத்துவம் என்பது வேறு. ஒரு முறை சங்கராச்சாரிய சுவாமிகள், காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் பல இடங்களுக்கு, பழைய பெரியவர், மகா பெரியவர், மகாஞானி, அவர் பல இடத்துக்கு போயிருந்தார். ஒரு கிராமத்துக்கு போனபோது அந்த கிராமத்தில் இருக்கிறார்கள், அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இங்க இருக்கிற புரோகிதர் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ரெண்டுமே தெரியாது, நீங்க வேறு யாராவது ஒரு ஆளை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா என்று கேட்கினாங்க. அப்ப மடத்துக்குரிய அவர் எங்க போனாலும் அந்த மடத்துக்குரிய மெயில் எல்லாம் இங்க வந்து சேரும் இல்லையா, வந்தது. அப்ப மெயில்மேன் வந்து அப்ப மெயில் கொடுக்குறான், அவருக்கு கொடுத்தா அருண் அதை வேண்டிட்டு அந்த மெயில் மண்ணியே கேட்கிறார். அந்த இதுல எல்லாம் போஸ்டல் கோட் என்று போடுவோம் இல்லையா, M1B 229 எல்லாம் போடுறோம் இல்லையா, அப்படி போஸ்டல் கோட் போட்டிருக்குது. அவர் கேட்டார் இது என்ன என்று மெயில் மண்ண கேட்டார். கொஞ்ச நேரம் போஸ்டல் கோட் உண்டு, அது திறங்குது, அது என்ன என்றால் அவனுக்கும் தெரியாது. அங்க வந்திருக்கிறவரையும் கேட்டார் இது என்ன விளக்கம் தெரியுமாண்டா, தெரியாது. அப்ப சொன்னார் தந்து கொடுக்கிறவனுக்கும் தெரியாது, வேண்டும் எனக்கும் தெரியாது, பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தெரியாது. ஆனா இந்த நம்பரையும் இந்த லெட்டர்ஸையும் இந்த போஸ்டல் கோட்ல போட்டு அந்த இடத்துக்கு சரியா போய் சேருது இல்லையா. அது மாதிரி இந்த வேதங்கள், மந்திரங்கள், கிரியைகள் எல்லாவற்றுக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்க வேணுமென்று இல்லை. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். எல்லாருக்கும் எல்லா விளக்கமும், அதை செய்கின்ற புரோகிதர் உட்பட எல்லாருக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்க வேணுமென்று இல்லை. அதை சிரத்தையோடு, சிரத்தை சிரத்தையோடு அதை செய்து கொண்டு வந்தால் அந்த இடத்துக்குரிய பலன் கட்டாயம் கிடைக்கும். இது காஞ்சபரி சொன்னார். இப்ப நாங்கள் எதிர்பார்க்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கின் விளக்கம் வந்து இது சில வேளைகளில் விதண்டாவாதமாகவும் இருக்கும், விதண்டாவாதமாகவும் இருக்கும். நான் சொல்லுவது என்னென்று கேட்டால், இப்ப ஹார்ட் எல்லாருக்கும் தொழிற்படுகின்றது. அதுக்காக எல்லாரும் ஹார்ட் என்னென்று தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் தொழிற்படுமா?
4: அது சரி,
3: அது எந்த நேரமும் தொழிற்பட்டுக் கொண்டுதானே இருக்கின்றது இல்லையா. இப்ப நான் இன்னொன்று விதமாக நகைச்சுதான் சொல்லுவேன், திருமணம் வந்து தம்பதிகள் இல்ல, நான் ஃபீமேல் ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம்
4: படிச்சிருந்தா,
3: ஆண் சனனி தொகுதி, பெண் சனனி தொகுதி எல்லாம் படிச்சு போட்டுதான் நான் திருமணம் செய்து குடும்பம் நடத்த போறேன் என்றா சொல்லுகிறார்கள். இல்லையே, ஒன்றும் தெரியாமலே எல்லாம் நடக்கின்றதுதானே, குழந்தை காட்டுகிறார்கள், குடும்பம் நடத்துகிறார்கள். அதே ஏன் சமயத்துக்கு வந்து ஒண்ணு மட்டும் அவருக்கேன் தெரியாது, இவருக்கேன் தெரியாது, இவர் சொல்றீங்களேன்னு சொல்றது ஆன்மடினால. இதுல சொல்வது என்பது என்ன, அது ஒவ்வொருவருக்கு கேள்வி வரும் பொழுதும் அந்த விளக்கம் கேட்டால் அந்த நொழிகள் வரும். இதுக்குரிய விளக்கத்தை இறைவனே வெளிப்படுத்துவார். ஒருவருக்கு சின்சியரா ஒரு கேள்வி இருந்தால் அது அனுபவ உண்மை. எங்களுக்கு ஆன்மீகத்திலே சில சின்சியரான கேள்விகள் இருந்தால் இறைவனே அதை யார் மூலமாகவோ, புத்தகம் மூலமாகவோ, வானொலி மூலமாகவோ, இன்னொருவர் மூலமாக வெளிப்படுத்துவான். இப்ப நாங்கள் இதில் இருந்து கொண்டு இவருக்கு எல்லாம் தெரியாது, அவருக்கு அது தெரியாது என்று மற்றவையை கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கப்படாது. இது மிக வெளிப்படுத்தப்பட்ட, இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டது. இங்கே சேவை சிரத்தையும் எங்களால் நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப இதுல ஆறாங்கிறதால ஒரு பலனுமே இல்லை. இட்ஸ் லைக் எ டிசெக்ஷன், டிசெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி. அப்ப ஆறா சொல்லுவார்கள், அவ்வையார் சொன்னார், அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது, பேடு நீங்கி புறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இந்த கல்விகள் ஞானம் எல்லாத்தையும் தான் அறிகிறது அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் அவனும் தாம் செய்வது அரிது. இப்ப மற்றவர்களை ஆராயாமல் அவருக்கு தெரியுமா, இவருக்கு தெரியுமா, இது ஏன் அப்படி, அது ஏன் இப்படி 68 கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு பூ எடுத்து அவனுக்கு போட மாட்டார். செலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று அப்பர் சுவாமியர் பாடுகின்றார். இறைவனுக்கு அந்த மினிமம் அந்த பஞ்ச உபசாரங்கள், ஒரு தண்ணி, ஒரு பூ, ஒரு சாம்பிராணி, ஒரு எண்ணெய் அல்லது நெய் தீபம், ஒரு கற்பூரத்தோட ஒரு கற்பூர நீராஞ்சனம், இந்த அஞ்சு பஞ்ச உபசாரங்கள் 5 நிமிஷம் போதும். 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் போதும். அதை செய்வதற்கே நேரம் இல்லை இவர்களுக்கு. ஆனால் கேள்விகள் மட்டும் நிறைய வந்து கொண்டிருக்கும் வானொலியிலும் வருவதுதான். அதனால கேட்பவர்கள் கேள்விக்கு இருக்கத்தான் வேணும். ஆனால் அதே சமயம் we have to practice. மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வந்து இறைவனுக்கு ஒரு தண்ணியோ பூவோ எடுத்து வைக்க வேணும். கட்டாயம் நிச்சயமா எல்லாரும் செய்யக்கூடியது. இதுல எல்லாரும் பயப்பட தேவையில்லை. ஆசார அனுஷ்டானங்கள் நான் மச்சம் சாப்பிட்றேன் நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் எல்லாம் தேவையில்லை. காலையில் எழும்பின உடனே குளிச்சால் எல்லாம் சுத்தமா இருக்குது. நீங்கள் அந்த நேரத்தில் இறைவனை நினைத்து விபூதியை பூசி இதை செய்து கொண்டு வர இறைவன் உங்களுடைய இல்லத்திலே எழுந்தருளுவான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று சொல்லுகின்றது. உங்களுடைய இல்லங்களில் எழுந்தருள் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலே எழுந்த உள் நின்று உணர்த்துவான். இது ஒன்றும் இன்னொரு வெளியில இருந்து சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. இது வந்து ஒரு பூ, ஒரு மொட்டு வந்து மலராகி பூவாகது போல இந்த ஆத்மீகம் என்பது வெளியில இருந்து புகுத்துவதில்லை. டாக்டர் லாம்போரன் ரேடியோல சொல்லி செய்து உங்களுக்கு வாரதோ அல்லது ஒரு புரோகிதரோ குருவோ வெளியில இருந்து கொடு. ஆத்மா எல்லாருக்கும் உள்ளுக்கு இருக்கிறது.
2: அதனுடைய
3: அந்த ஆத்மாவுக்குள்ளே உயிருக்கு உயிராக இறைவனும் உள்ளுக்கே இருக்கிறான்.
2: கட்ட
3: அந்த உயிருக்குயிராக இறைவனைத்தான் இயமானன் என்று சொல்லுகிறோம். இயமானன் ஆம்பிமலா என்று சொல்லுகிறோம். எஜமான் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த இறைவனும் உள்ளுக்கு இருக்கிறான், ஆத்மாவும் உள்ளுக்கு இருக்கிறான். அது வெளிப்பட வேண்டும், மலர வேண்டும், அது உள்ளுக்கு இருந்து வர வேண்டும். அவை அந்த வெளி தேடல்களோடு அந்த அகமுகப்படுத்தல் உள்ளுக்கு தேடுவதை கட்டாயம் வேண்டும். சில வேர்களே நிறைய கேள்விகளே ஆத்மீகத்துக்கு தடையாக இருந்தது. ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஒரு குளத்திலே குட்டையில தண்ணி குடிக்கிறேன் கலக்காம குடிக்க வேணும். கலக்கினா சேருதான்
2: சேருதான்
3: அறிவு இந்த புஸ்தக அறிவு கூட சில வேளை ஒரு கட்டாக இருக்கும். அதாவது இந்த கட்டுக்களிலிருந்தெல்லாம் விடுபடத்தான் இந்த ஆகமங்கள் இந்த புத்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அதற்றையே நாங்கள் உருக்கமாக பிடித்துக் கொள்ளும் பொழுது அதையே கட்டாகிவிடும். கண்டை அறுக்க வந்த நூல்களும் அறிவுமே எங்களுக்கு கட்டாகிவிடும். கவனமாக அதை பாவிக்க வேண்டும். இறைவனிடமிருந்து பக்தி அல்லது அன்பு வேண்டும். எல்லாத்திலையும் பக்தி தேவை. சரியையிலேயும் பக்தி உண்டு, கிரியையிலேயும் பக்தி உண்டு, யோகத்திலேயும் பக்தி உண்டு, ஞானத்திலையும் பக்தி உண்டு. பலவகப்பாக ஞான யோகமா பக்தி யோகமா கர்ம யோகமா எல்லாத்திலையும் பக்தி உண்டு. பக்தி இல்லாத ஒன்றுமே இல்லை. இந்த பக்தி இருக்கிற பொழுது சிரத்தையும் இருக்கிற பொழுது உங்களோட செயற்பாடு நீங்கள் ஒரு தண்ணியும் எடுத்து ஒரு பூ எடுத்து வையுங்கோ இறைவன் உங்களுக்கு வெளிப்படும்.
2: கட்டாயம் டாக்டர். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நாள் எங்களுடைய இந்த சமயாசார நிகழ்விலே சித்திரை பௌர்ணமி. இன்றைக்கு பெரும்பாலான இல்லங்களிலே தாய் எங்களுடைய தாயானவள் செய்த ஒரு பெரிய இதுக்காக ஒரு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு தினமாக இங்கே வீடுகளிலே எல்லோரும் சைவ பெருமக்கள் தாய்க்கான வணக்கங்களை செலுத்தி அமர்ந்து
3: தாய் வழி முன்னோர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பித்ருக்கள் எங்களுடைய தாய் வழியிலே இறந்து போனவர்கள் அவர்களுக்குரிய பிதிர்க்கடன் செய்கின்றனர். இது சித்திரை பௌர்ணமி. ஒவ்வொரு மாச பௌர்ணமியுமே தாய்க்குரிய நாள். எனக்கெல்லாம் தெரியுமா, அங்க ஊர்ல இருந்தார் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில இருந்தவர், அவர் ஒரு பொறியியலாளரும் கூட. அவ்வளவாக கடவுள் நம்பிக்கை கிடையாது அவருக்கு, கோயிலுக்கு போறதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு விருந்து இருப்பார் தாய்க்காக. அமாவாசை தகப்பனுக்கும் பௌர்ணமி வந்து தாய்க்கும் உரியது. அப்ப அந்த வந்து அந்த செய்து கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய பிளஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. இது தாய்க்கு மட்டுமல்ல, சில பேர் கேட்பார்கள் அம்மாதான் காலமாயிட்டாவே, காலமானால் எவ்வளவு காலத்துக்கு செய்ய வேணும் என்று கேட்பார்கள். எவ்வளவு காலம், இது எவ்வளவு காலம் என்பதில்லை, இது உங்களுக்கு கடன். இது நீங்க ஒரு ஃபேவர் செய்யறதில்லை, யாருக்கும் அவருடைய அம்மாவுக்காக நீங்க ஃபேவர் செய்யறதோ நல்லது செய்யறதோ இல்லை. உங்களுக்கு கடன் இது. 5 கடன், அந்த கடன்களை சொல்லுவார்கள் என்று கேட்டால் 3 கடன் இருக்கிறது. ஒன்று தேவ கடன், அந்த தேவ கடன் தெய்வத்துக்குரிய கடன்கள், தேவ கடன்கள் வந்து இறை வழிபாட்டினால தீரும். மற்றது ரிஷி கடன், அதாவது முனிவர்களுக்குரிய கடன் ஒன்று இருக்கிறது எங்களுக்கு. அது வந்து இப்படிப்பட்ட ஞான நூல்களை, முனிவர்களுடைய நூல்களை, உபநிடதங்கள், மற்றது அந்த ஞான நூல்களை கேட்பது, வாசிப்பது, அறிவது, பரப்புவதனால அந்த முனிவர்களுக்குரிய கடனை நீங்க தீர்த்துக் கொள்வீர்கள். பித்ரு கடன் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த பித்ருக்களுடைய கடன், அந்த பித்ருக்களுடைய கடனுக்கு 2 விதமாக தீர்க்கிறது. ஒன்று வந்து நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்க்க வேண்டும், வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணாம உங்களோட பாட்டில் விட்டால் அதுவும் ஒரு பித்ரு சாபம். இன்றைக்கெல்லாம் கன பேரண்ட்ஸ் இருக்கணும். எத்தனை இளைஞர்கள் வாகனத்துடன் ஓடி திரிகின்றார்கள். இவர்களுக்கு வாகனம் வேண்டுவதற்கு வசதி இருக்கின்றதா?
2: கிடையாது.
3: வாகனத்துக்கு பெட்ரோல் அல்லது கேஸ் போடுவதற்கு வசதி இருக்கின்றதா?
2: பெட்ரோல் தான் கொடுக்கணும்.
3: பெட்ரோல் தான் கொடுக்கிறார்கள். இத்தனை இளைஞர்கள் செல்போன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்போன் வேண்டுவதற்கு வசதி இருக்கின்றதா? அப்ப இவர்களை வந்து நின்று கேட்டால் சொல்வது, என்னொருவருக்கு ரெண்டு மகன், நீங்கள் அவருக்கு கார் வழக்கவில்லையாண்டு, அவர் கேஸுக்கு விளக்க தூங்கின பிறகு இவர் கார் வழங்கலாம். அது வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கவர். அதாவது வந்து எல்லாவற்றையும் சும்மா கொடுத்து கொண்டு வரப்படலாம். நான் எத்தனையோ விதமான கம்யூனிட்டிஸோட பழகி கொண்டு வருது. எங்கள் சமுதாயத்திலே எங்கள் பிள்ளைகளை நன்னறியை செலுத்துவதில் பெற்றோர்கள் இப்பொழுது அக்கறையாக இல்லை. அது தவறி விடுகின்றார்கள். இந்த பிள்ளைகள கண்மூடித்தனமான இது இருக்கின்றது. இப்ப பேரசாலையில ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் ஊர்ல உடனே பிள்ளையத்தான் விசாரிக்கிறது அங்கே வளமையா? இங்கே அப்படி இல்ல. இங்க முதல்ல போய் டீச்சரை சொல்லி போட்டு வந்து சொல்லுவார்கள், அந்த டீச்சர் ரேசிஸ்ட் அல்லது இப்படி இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார். தன்னுடைய பிள்ளைகளுடைய குற்றங்களையும் உணர்ந்து திருத்த வேண்டும். சின்ன வயசுல இருந்தே வர
2: இது வந்து பிள்ளைகள என்ன ஊக்குவிக்கிற மாதிரி இல்ல இருக்கு. ஆசிரியர்கள்
3: நல்ல பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த பிள்ளைகளுக்கு ஆத்மீய விஷயங்கள் கட்டாயம்
2: சொல்லி கொடுக்கணும்.
3: நான் பார்க்கிறேன், இந்த முறை சில நாட்களுக்கு முன்னர் வந்த செய்தி குளோபன் மெயில்ல, எத்தனையோ பல்கலைக்கழக மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார். குயின் யூனிவர்சிட்டி ஹஸ் லாஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி லாஸ்ட் இயர் 6th செப்டம்பர் ஃப்ரம் சூசைட். தற்கொலை செய்திருக்கிறார்கள் 6 பேர். அந்த அந்த இது வந்து வெளிப்படுகின்றது. இந்த தற்கொலை இது வெளிப்படுகிறது. வெளிப்பாடு உள்ளுக்குள்ளே டிப்ரெஷன் அல்லது மனச்சோர்வால பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர்? இத்தனை மாணவர்கள் நாங்கள் அப்ளை பண்ற கோர்ஸ் முடிக்க முடியாமல் அவதிப்பட்டு விடுபட்டு வெளியே போகின்றார்கள். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதுக்கு நாங்கள்லாம் காரணம். எங்கள் பிள்ளைகளை இந்த அதாவது தனியா படித்து படித்து உலகத்திலே பொருள் தேவை, அது உண்மை.
2: அதுக்காக
3: ஆனால் பொருள் மட்டும் போகாது. உரையை இதையை தேடுவதோடு உரையையும் தேடு. ஜோர் சுவாமி சொன்னார் இதையை தேடுவதோடு சாப்பாட்டு உரிய வழியை பார்க்கறது உரையையும் தேடு. அதை கொடுக்க வேண்டும். இது ரெண்டு விதமான கொடுப்பது இருக்கின்றது. நான் சமீபத்தில் பார்த்தேன் சில பேரை பிள்ளைகள் வளர்ந்து வந்தோடனே சில பேர் கொண்டு வருவார்கள். 11 வயசு 15 வயசு வரைக்குள்ள ஹை ஸ்கூலுக்கு வரைக்குள்ள கொண்டு வருவார்கள். இதுக்கு கொஞ்சம் ஏற்கனவே சில வேலை ப்ராப்ளம் தொடங்கிடும், அதுக்காக தான் கொண்டு வர்றது. ஆனா அந்த நேரத்திலேயே சமயத்தை கொடுப்பதை விட சின்ன ஆரம்ப வயசுல 5 வயதிலேயே கொடுக்க துவங்கினால் வீட்டிலேயே கொடுக்க வேண்டும். பிறந்தாலே இருந்து நான் பார்த்தேன் என்று கேட்டால், எங்களுடைய வகுப்புகள் தொடங்கினோம் இல்லையா, இந்த சமய வகுப்புகள் தொடங்கின பொழுது என்னுடைய சமய வகுப்பிலே வந்த பலருக்கு அந்த வேறு இடங்களில் சமய வகுப்புகள் தொடங்கின அந்த பரிச்சயம் அதுகள் என்று இல்லை. ஆனால் பார்த்தால் வளர்ந்த மாணவர்கள் இந்த 12, 13, 15 வயசு உள்ள மாணவர்கள் எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்பார்கள். இட் டசன்ட் மேக் சென்ஸ் என்றுவாங்க. சம்பந்தருக்கு பால் கொடுத்த கதையை கதைத்த பொழுது 2 கிழமைக்கு முதல் பையன் கேட்ட கேள்வி அதான், எத்தனை வந்தா சோ மெனி கிட்ஸ் கிரைங், வை டிட் காட் கம் டு ஒன்லி சம்பந்தர், ஏன் சம்பந்தருக்கு மட்டும் வந்த ஒரு கேள்வி இல்லையா இருக்கு. அடுத்த இன்னொரு கேள்வி, அது அப்ப வந்தா இப்ப ஏன் வாரையில நிறைய கேள்வி. ஆனா நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் உண்டு. இதெல்லாம் தப்பான கேள்விகள் இல்லையா, அந்த பிஞ்சு உள்ளங்களிலே உண்மையாக இருக்கின்ற கேள்விகள். இந்த பெரியாக்கள் மாதிரி விதண்டாவாத கேள்விகள் கிடையாது, உண்மையாக இருக்கின்ற கேள்விகள் கேட்கிறார்கள். கேள்வி கேட்கின்ற போது அவர்களுக்கு பதிலை சொல்லுகின்றனர். கேட்டால் சில வகையில் நாங்கள் இந்த சின்ன பசங்க இவங்களுக்கு இந்த ஹாய மாதிரி ஹாய வெள்ளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படாதுன்னு போட்டு மேலால சொல்றது சொல்லிவிட்டால் இவங்க கேள்வி கேட்பாங்க, இது ஏன் இப்படி நடந்தது. பிள்ளையாருடைய கதையை சொன்னால் அது ஏன் சிவன் பிள்ளையாருடைய தலையை வெட்டினார், நீங்க கடவுள் என்று சொல்றீங்களா, அது ஏன் சண்டை பிடிக்கணும், அவர் கடவுள் என்ன முட்டு மறைந்தவரா இருக்கணுமே, அவருக்கு ஏன் இது தெரியாது. இது எல்லாம் வருகின்ற கேள்வி, கட்டாயம் வரும், அதுல தப்பே கிடையாது. அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அந்த ஹய லெவல்ல போறோம். பெரியாக்கள் கூட போறது அந்த அளவுக்கு அவர்களுடைய விட முந்தி வந்த மாணவர் மரபணு
2: சொல்றாரு.
3: அப்ப இந்த ஆழமான விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார். அந்த தன்மை இருக்கின்றது பிள்ளைகளுக்கு. ஆனால் இன்னொரு குரூப் இருக்கின்றது எங்கள்கிட்ட, இந்த சின்ன வகுப்புல இருந்து அவர்களை கதை தான் சொல்லி கொண்டு வர்றாரு. அப்ப எங்களுக்கு சில வாலண்டியர்ஸ் இருப்பார்கள். அப்ப அவர்கள் வந்து இந்த கதைகள் அந்த ராமாயண கதை, பிரகலாதன் கதை அதெல்லாம் சொல்லிக் கொண்டு வர்றாங்க. அப்ப கதைகள் போய் அவர்கள் கதையை என்ன செலக்ட் பண்றாங்க, ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். அவர் பார்த்தேன் இந்த சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஹை ஸ்கூல் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள், சொல்லிக் கொடுக்கிறார்களுக்கு ஒரு பக்குவம் வருகின்றது.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: தவை பிரம்மாதீனாம் ஜய ஜயவஜோபிர் நியமினாம் கணானாம் கேலிபிஹி மதகல மகோட்சத்யககுதி ஸ்திதம் நீலக்ரீவம் த்ரிணயனம் உமாஸ்லிட்டவபுஷம் கதா த்வாம் பத்யேயம் கரதிருதமிருதம் கண்டபரசும் தவைஹி பிரம்மாதீனாம். இப்பொழுது நாம் பரமேஸ்வரனை பார்த்துண்டு அவர் கை கூப்பிண்டு சிறங்கூப்பிண்டு அவருக்கு விசேஷமாக மந்திரங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லிண்டு அவருடைய நாமாக்களை சொல்லிண்டு பொழுத போக்கிண்டே இருப்பேன்னு சொன்னேன். இது நன்னத்தான் இருக்கு. ஆனா பரமேஸ்வரனை கண்ணை திறந்து நாம் பார்த்துட்டு இருக்கிறதோட என் இதயத்திலேயே அவர் இருந்தா தேவலையே. அந்த கண்ணை திறக்கிறதுங்கிற விவகாரம் கூட இருக்கப்படாது. கண்ணை திறந்தா என்ன அது தெரியுமோ, நான் வேற பரமேஸ்வரன் வேற. நான் பரமேஸ்வரனை பார்க்கிறேன். அந்த கண்ணு ஒரு இடத்துல மூடுற சமயத்தில் பரமேஸ்வரனுடைய பிரத்யட்சம் எனக்கு ஏற்படல. அதோட மட்டும் இல்ல, முன்னால இருக்கிறவர் ரொம்ப ஹைட்டா இருக்காரு, ஏன்னா அவர் மறைச்சு விடுவார். இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சரியான இடம் கிடைக்காது. அவரை பார்த்துட்டே நான் இருக்கணும், ஒரு கணம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் மறையப்படாது. இப்படி என்ன கவலை இருக்கு, அவர் என் இதயத்திலேயே இருந்தாரேனால் ரொம்ப சௌக்கியமா இருக்குமே. அதோட மட்டும் இல்ல, எல்லோரும் பாக்கிறாங்கிறத விட நான் மட்டும் பாக்கிறேன்னா வசதியும் இல்லை. அங்கேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு, எல்லோரும் பரமேஸ்வரனை பாக்கிறேன்னா பரமேஸ்வரன் இல்ல இருந்தா நீரும் பாக்கிறேன் நானும் பாக்கிறேன். ஆனா எங்க இதயத்துல பாக்கிறதுன்னா நான் மட்டும்தான் பார்ப்பேன். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் என் இதயத்துல காணப்படணும். எப்படி ஸ்தவைர் பிரம்மாதீனாம், என் இதயத்துல பரமேஸ்வரன் காணப்படணும். எப்படி காணப்படணும்னு பிரார்த்திக்கிறேன். பிரம்மதேவர் முதலே பிரம்மா விஷ்ணு முதலே தேவதைகள்லாம் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காட்சி எனக்கு வேணும். தவை பிரம்மாதீனாம், அது மட்டும் இல்ல ஜெய ஜெய வசோபிர் நியமினாம், நியமிகள் மகர்ஷிகள் முனிகள் இவாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, பரமேஸ்வரனுக்கு முன்னா ஜெய சப்தம் போட்டிருக்கா, ஜெய ஜெய வசோபிர் நியமினாம். இத்தனையும் இருக்கா, அங்க இருக்கக்கூடியதான கணங்கள் பிரேத கணங்கள் பூத கணங்கள் பரமேஸ்வர கணங்கள் அவைகள்லாம் என்ன பண்றதா கூத்தாடிண்டே இருக்கான். இது எங்கேயாவது கிடைக்குமா, வீட்டுல இருந்த பசங்கள் ஒத்தரத்துல சண்டை போட்டுக்கிறது, அந்த பசங்களை யாருக்கு சரி பண்ணணும்னு தெரியல அம்மா அப்பாவுக்கு. ஒத்தன் ரஜமான் நஜமான் ரைட்டு வழியில இருக்கான், ஆனா அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். நீதி பேர் இருந்த மொத்த மொத்தன்னு மொத்தரா, இவனை அடிச்சா அவனுக்கு கோபம், அவனை அடிச்சா தப்பு, என்ன பண்றது. இந்த குழந்தைகளுடைய சண்டை போட்டுக்கிறது பத்தில, இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டம்னு இது இங்கில நமக்கு இல்ல, பிரம்மதேவருக்கே இது ஏற்பட்டதான் ஒரு காலத்துல. ஒரு நாளைக்கு ஆவணி ஆகட்டும், எல்லோரும் பூனல் போட்டுண்டா, என்ன கிட்ட வரப்போறது சிராவண மாசம் வரப்போறது, பூனல் போட்டுண்டா, தேவதைகள் ராட்சசாள் மனுஷ எல்லாரையும் படைச்சவர் பிரம்மதேவர். பண்டிகை நாளா இருக்கே அப்பாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணணும்னு போன, போயிட்டு நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ண பிறகு என்ன பண்ணார், இது மூணு பேரும் சேர்ந்து போகப்படாதோ, மூணு பேரும் போனா அங்க, ஆனா ஒவ்வொருத்தரா போய் நமஸ்காரம் பண்ணினேன். நமஸ்காரம் பண்ணும் பொழுது என்ன பண்ணினார், பண்ணிட்டு சும்மா இருக்க கூடாதா, இந்த முதல்ல போனவர் என்ன பண்ணார், ஏதோ நல்ல வார்த்தை சொல்லுங்க நாங்க அப்படின்னார். மாட்டின்டா இன்னைக்கு நான் மாட்டின்டேன். அவர் என்ன வார்த்தை சொல்றது, நல்லது சொல்லுங்கன்னு சொன்ன, அவர் தான் முதலே வேதத்தை சொல்லியிருக்க, மறைகளை ஒதுக்கொண்டே இருக்க, மறைகளை படிங்கோன்னு சொன்னேன், அதுலயே எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிற விவகாரங்கள் முழுக்க சொன்னேன், இதிகாசங்கள் புராணங்கள் எழுத வச்சேன், எழுதின விதைய அதுல இருக்கக்கூடியதான எல்லா ஸ்வரூபமும் உங்களுக்கு தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொன்னேன், இனிமேல இன்னும் நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு என்ன அர்த்தம் பார்த்தாரோ. இது என்னடா சரியா சொல்ல முடியல, சரி டா அப்படின்ட்டார். என்னடா வெறும் தான், ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க சொன்னா தான் சொல்லி முடிச்சு விட்டான் அர்த்தம், என்ன தான் முடிக்கிறதே என்ன அது, புரிஞ்சு அது சொல்லிட்டு புரிஞ்சதா அப்படின்னு அவன் பார்த்தான். ராட்சசன் முதல்ல வந்தவன் தான் சொல்லிட்டு அவன் புரிஞ்சதுன்னு தான், நான் நீங்க நல்ல நாளா இருக்க பெரியவரை கேட்டேன், அவர் ஏதோ உபதேசம் பண்ணினார், உபதேசம் பண்ணின பிறகு நாங்க வந்து புரியலன்னு சொன்னேன்னா நமக்கு நிஜமா புரியல, அது வேற புரியலன்னு சொன்னா அவர் வருத்தப்படுவார், விவகாரம் என்ன பண்றது. புரிஞ்சு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு, என்னமா சொன்னேன் நீங்க பார்த்தா இது நமக்கு வம்பா இருக்கு, நான் ஏதோ சொன்னேன். அவன் என்ன புரிஞ்சிருக்குறான் பார்த்தாரா, என்ன புரிஞ்சதுன்னு கேட்டார் அவர். என்ன புரிஞ்சதுன்னு கேக்குறது, அதான் நீங்க தான் சொன்ன, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், ராட்சசாலா இருந்துட்டு இருக்கோம், யார பார்த்தாலும் அடி குத்துவதா இப்படித்தான் பண்ணிட்டே இருக்கோம், இது ரொம்ப கெடுதலப்பா. ஆகையால் என்ன பண்ணார், நீங்க வந்து தயையோட இருந்தா, நாலு பேரோட தயையோட இருந்தா அப்பதான் நல்லது வாழ்க்கையில, இந்த சண்டை சச்சரும் வேண்டாம் அப்படின்னு. பரவாயில்ல, ஏதோ நான் சொன்னது சரியா அவன் புரிஞ்சுட்டப்போ, இன்னைக்கு நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படின்னு. சரி போயிட்டு வாப்பான்னு இந்த பக்கத்திலேயே இருக்க தேவன் பார்த்தாரம், அவர் போனது இவரும் என்ன பண்ணினார், இவரும் நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவளுக்கு உபதேசம் பண்ணலாம் எனக்கு பண்ணுங்கன்னு. அவருக்கு தான் சொல்லிட்டு இருக்க நான் சொன்னா கோபம் வந்துடும், அவளுக்கு வேற உபதேசம் எனக்கு வேற உபதேசம், நான் என்ன குறைக்கலாம். அவளுக்கு அவளுக்கு பயந்துன்னு நீங்க சொன்னீங்க, என்ன விவகாரம் இருக்குன்னு இவர் பார்த்தார். அரே அதையே சொல்லுவோம் விவகாரம் முழுக்க, இவாளுக்கு தான் சொல்லிட்டு புரிஞ்சதோ அப்படின்னு கேட்டார். ரொம்ப நன்னா புரிஞ்சது, ஏன்னா அவன் புரிஞ்சதுன்னு சொன்னேன், நான் புரிஞ்சுக்கல என்ன, இப்ப நான் மண்டும் ஆயிடுவோம் இல்லையோ விவகாரம் என்ன புரிஞ்சது என்ன. பிரம்மதேவர் பார்த்தாரு, இவனுக்கு என்ன புரிஞ்சதோ, இவன்டா விவகாரம், என்ன புரிஞ்சதுன்னு சொல்லப்பா அப்படின்னு. எங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னா, நீங்க தான் சொன்னீள், எனக்குத்தான் சொன்னீள், வேற யாருக்கும் இல்ல. நாங்க சொர்க்க லோகத்துல இருக்கோம், எங்க பார்த்தாலும் எங்களுக்கு சுகம், வைராக்கியம்ங்கிறதே கிடையாது எங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் அது இருக்கு, இது இருக்கு, போகங்கள் எது வேணும்னாலும் சாப்பிடலாம். பாதாங்கீர் வேணுமா, கற்பூரத்துக்கு கீழே போனா கிடைக்கும். அழகான பதார்த்தம் வேணுமா, கிடைக்கும். எது வேணும்னாலும் காமதேனு கற்பவருஷம் இப்படி எல்லாம் இருக்கு. நாங்க புலன்களை அடக்கிறதே இல்ல. ஆகையால் விவகாரம் என்னாச்சுன்னா, பொழுதே போறதில்லை எங்களுக்கு. புலன்களை அடக்கினா தானே நல்ல வழியே தெரியும். அதனால்தான் நல்ல நாள்ல நீங்க சொல்லிட்டு புலன் அடக்கம் வேணும், ஆகையால் தமம் அப்படிங்கிறது அது நஜம்தான். சரி போயிட்டோங்க அப்படிங்கிறது. இந்த மனுஷியால் பின்னால் இருக்க பார்த்தா இவர் வேடிக்கை பார்த்து, இவருக்கு முதல்ல ஒரிஜினாலிட்டியே கிடையாது. யாராவது இதை பண்ணினா அதை பார்த்துன்னா அப்புறம் நம்ம பண்ணணும். நேரா போனார், நமஸ்காரம் பண்ணினார் பிரம்மதேவர்கிட்ட. இப்ப சுலபமா போயிட்டு பிரம்மதேவர் பார்த்தார், நல்லது சொல்லுவோம்னு கேட்டார். அவர் அதே சொல்லுவோம்ட்டார், இன்னைக்கு ஏதோ நல்ல நாளா இருக்கு, சரி இவருக்கும் தான்ட்டார். அப்புறம் புரிஞ்சதான், ரொம்ப நன்னா புரிஞ்சிருக்கு போங்க, அவளுக்கு புரிஞ்சதை விட எங்களுக்கு தான் நல்லா புரிஞ்சிருக்கு. ஓஹோ சரி, என்ன புரிஞ்சதுன்னு கேட்டார். இந்த மனுஷியெல்லாம் எப்படி இருக்குன்னு, பக்கத்தாத்துல என்ன இருக்கோ அதை பார்த்து எதுக்கு என்ன வேணும்னு கேட்கிறவன். தனக்கு என்ன வேணும்னு இல்ல, உங்க ஆத்துல இருந்ததுன்னா அது எங்க ஆத்துல இருக்கணும். சோ விவகாரம் முழுக்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும், சேர்த்து வச்சுக்கணும். அவாடத்துல இருக்கிறத விட எங்க ஆத்துல இருக்கணும் இப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தான் இருந்துட்டு இருக்க. எந்தெந்த ஊர்ல என்னென்ன பொருள் நன்னா கிடைக்குமோ அந்த பொருள் எனக்கே வேணும், எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். வீட்டுல எல்லாம் ஒரே குப்பை தான், மனுஷன் இருக்கிறதுக்கு இடம் இல்ல. அப்படி சேர்த்து வச்சுட்டோம் விவகாரம் முழுக்க. அதனால என்ன, இந்த குடுக்கற புத்தியே இல்லை உனக்கு, அதனால தானம் பண்ணணும். அதான்ப்பா கரெக்ட் அப்படின்ட்டார். மூணு பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டாரா, அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கன்னுட்டார். அதுக்கப்புறம் மேகத்தை கூப்பிட்டு, என்னாச்சுன்னு, இத நான் என்னைக்கே சொன்ன இல்ல, அப்பப்ப மழை வரும் பொழுது நீ இத சொல்லுன்ட்டார். அதான் இடிக்கிறப்ப தான் இடிக்கிறதாம் விவகாரம் முழுக்க. வேதம் சொல்றது விவகாரம் முழுக்க, தாமியத்தை தத்த தயத்வம் இப்படின்னு சொன்னதுன்னு உபநிஷத்துல ஒரு கதை. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி அங்க இருக்கக்கூடியதான கணங்கள்லாம் சந்தோஷமா இப்படி பாட்டு பாடிட்டே இருக்கலாம். காரணம் என்ன, இவர் சந்தோஷமா இருக்கார், ஆகையால் அங்க இருக்கக்கூடியதான கணங்கள்லாம் சந்தோஷமா பாடிட்டு இருக்கு. கணானாம் கேளீபி தவையர் பிரம்மாதீனாம், பிரம்மதேவர்களுடைய தவங்கள் ஜெய ஜெய வச்சோ நியமினாம். அங்க இருக்கக்கூடியதான மகர்ஷிகள் முனீஸ்வரர் இவெல்லாம் யோகிகள் எல்லாம் ஜெயஜ கோஷம் பண்ணிட்டு இருக்க. கணானாம் கேளீபி, இந்த கைலாச லோகத்துல கணங்கள்லாம் சேர்ந்து விளையாடிட்டு கூத்தாடிட்டு இருக்கேன். மத கல மகோட்சி, இந்த சந்தர்ப்பத்துல அந்த காலை இருக்க பத்தில அதனுடைய முதுகுல பார்வதி பரமேஸ்வரால் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அது மாதிரி என் மனசுல தோணணும் அப்படிங்கிற. மத கல மகோட்சி இத மதம் பிடிச்சதான் அந்த கள மாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாடனுடைய முதுகல ஸ்திதம் நீல கிரீவம். அந்த பரமேஸ்வரனை எப்படி நான் பார்க்கணும், காலகாலனா பார்க்கணும், அவருடைய நீலகண்டனா பார்க்கணும். பரமேஸ்வரன் இந்த நீலகண்டனா பார்த்தா நமக்கு ரொம்ப க்ஷேமம். ஏன், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் போயிடும். துன்பத்தை நீக்கினவர் அல்லவா அந்த நீலகண்ட லீலை. பரமேஸ்வருடைய லீலைகள் 66 லீலைகள் சிவபுராணம் சொல்றது. அதுல முக்கியமான லீலைகள் சிலது மார்கண்டைய லீலை, அதே போல நீலகண்ட லீலை, இப்படி சில லீலைகள். அந்த லீலைகள்ல என்ன பண்ணினார், அமிர்தத்தை தான் பானம் பண்ணிது, விஷத்தை பானம் பண்ணினார், ஆலாகல விஷத்தை பானம் பண்ணினார். ஆலாகல மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களுக்கு எப்படி வருமோ என்ன ஆகுமோ, நம்ம இத்தனை நாள சேர்த்து வச்சதெல்லாம் ஒரே நாள்ல அழிஞ்சு போயிடுமோன்னு தான் கவலை வருது. 30 வருஷமா உத்தியோகத்தில் ஒரு சின்ன தப்பு பண்ணா நாளைக்கு உத்தியோகத்தில் வந்து வர வேண்டாம் சொல்றோம். இத்தனை நாள் பண்ணி இதெல்லாம் கிருஷ்ணார்பணம்னா எப்படி கஷ்டம், எந்த துன்பம் எப்படி வரும் தெரியாது. ஒரு சின்ன தப்புனாலேயே எல்லாமே போறா போலன்னா இருக்க வாழ்க்கையில கஷ்டம். அப்படிப்பட்டதான கஷ்டம் வரும்பொழுது அதை தான் எடுத்துட்டு காப்பாத்தின. எல்லா தேவதைகளும் ஓடி போகும் பொழுதும் பரமேஸ்வரன் பண்ணினார், அதை எடுத்து தன் கழுத்தை வச்சுட்டு உள்ளே விழுங்கவும் இல்ல, விழுங்கவும் இல்ல, வெளியில கக்கவும் இல்ல. வெளியில கக்கினா இருக்க ஏழு உலகத்துக்கும் நாசமா போயிடும். உள்ள விழுங்கி விட்டார்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியதான லோகங்களுக்கெல்லாம் துன்பம் வரும். ஆகையால் கழுத்திலேயே வச்சுட்டாராம் அவர். அப்படிப்பட்டதான நீலகண்டன உலகத்துக்கெல்லாம் சகாயம் பண்ணினவர நீல கிரீவம். அதுக்கு மேல திருநயனம். பரமேஸ்வரனுக்கு முக்கண்டர்னு சொல்லிட்டு இருக்க, என்னது முக்கண்ணம், சூரியன் சந்திரன் எனக்கூடியதான இரண்டு காலங்கள். காலத்தை பத்தி இந்நேரம் பார்த்தோம், அந்த காலங்கள் ரெண்டும் தன் கண்ணா வச்சுட்டு இருக்கார். மூணாவது கண்ண இருக்கு பத்தில, அது அர்த்த நிமிலித்த நேத்திர, எப்பொழுதும் திறக்க மாட்டார். அது திறந்தா பிரளயம் வந்துடும். அந்த கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கார். எதற்காக, அக்னி. அந்த அக்னி எப்ப வரும், நிஜமாக நீங்க முயற்சி பண்ணினா அப்ப வரும். ஞானி பத்ம சத்குரு தர்ஜுனா, காலத்துக்குள்ளேயே அடங்கி நான் இந்த கர்மாவை பண்றேன், அந்த கர்மாவை பண்றேன், காலம் அகரஹஸ்தம் தியாம பாசீட்டா, காலம் இருந்து சந்தியாவந்தனம் பண்ணும், சாயங்காலம் பண்ணா சந்தியா, இந்த காலத்தோற்றம் இருக்கிற பரியந்தம் நீங்க கீழந்த நிலையிலே இருக்க, கால காலமாக காலனுக்கு அப்பாற்பட்டதாக கிரியாகாரக பேதம் இல்லாததான ஒரு ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு, ஞான ஸ்வரூபம். அது வறுமையானால் அது அவித்யோடு சேர்த்து பசுக்கப்படுமா. முன்னாலே காலம் சொல்றப்ப என்ன சொன்னீனே, அவித்யா கால திருத்தம் மந்தம் தான் காலம், அதையும் நிறுத்திவிடுவார். அந்த ஞானம் நமக்கு வரணும்.

வரம் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் திருநயனம். உமாஸ்லிப்தவபுஷம் அம்பால ஆலிங்கனம் பண்ணின்றதான ஒரு ஸ்வரூபம். இது எதுக்கு இதோட சொல்லிட்டு இருக்கல, மனுஷியனுக்கு ஒரு பக்கம் மட்டும் லௌகிகமான விவகாரம் மட்டும் இருந்தா போறாது, நிறைய காசு இருக்கு, நிறைய புகழ் இருக்கு, பெரிய உத்தியோகம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் போறாது, மனநிம்மதி வேணும். மனநிம்மதி வேணும்னா இவைகள்லாம் இல்லைன்னா இருக்கிற நிம்மதி போயிடும். சௌக்கியமா இருக்கேன்னு சொன்னேடையானால் சௌக்கியமா இருந்தாலும் நீங்க மட்டும் சௌக்கியமா இருந்தா போறாது, உங்களுக்கு சேர்ந்த வாழ்லாம் சௌக்கியமா போகணும். 157 பேர் மெட்ராஸ்ல இருந்து போனாலாம் இங்க அந்த பதிரிகா சார்தாம் யாத்திரா ஆத்தான ஃபேமிலிஸ் எவ்வளவு கட்டப்பட்டா தெரியுமோ, வருவாளா வருவாளா நம்ம பந்துக்கள் வருவாளா, ஒரு அம்மாவுக்கே பைத்தியமா பிடிச்சிருத்தோம் விவகாரம் முழுக்க அம்மா விட்டு விட்டு அந்தமா போயிருக்கா, இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா ஆஸ்பத்திரி வச்சிருந்துட்ட என்னடா விவகாரம் அப்படி ஒரு கட்டம். நமக்கு சேர்ந்த வாழ்க்கை ஒரு கட்டம் வந்து அது இவாள தாக்கறதோ இல்லையோ, நீங்க என்னத்தான் சொல்லுங்கோ, சேராம இருங்கோ, தனியா இருங்கோ, நன்னா இருக்கு, அந்த நிலை வர பரியந்தம் மனுஷாளுக்கு கட்டம் இருக்கா இல்லையா? அப்ப என்ன, மனுஷாளுக்கு காசு இருந்தா மட்டும் போறாரு, எவ்வளவு காசு இருந்தாலும் நம்ம பந்துக்கள் அங்கே போயிருக்கா வரணுமே வரணுமேனு அந்த கவலைக்கு எவ்வளவு காசு கொடுத்தா போகுமா, போகாதது. அப்ப விவகாரம் என்ன, பகவத் அனுகிரகம் இருந்தா தான் போறோம். அப்படி இந்த ரெண்டும் இருக்கணும், காசும் சௌபாகியமும் இருக்கணும், மன சந்தோஷமும் இருக்கணும், அந்த ரெண்டும் இருக்கணும்னா பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கணும். வாகர்த்தாவிபதம் வாகர்த்தப்பிரதிபத்தையே ஒரு நாளும் பிரிஞ்சு இருக்க மாட்டான், சொல்லும் பொருளும் இப்படி சேர்ந்து இருக்க அதே விதமாக சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் வேணும். ஆகையால் உமாஸ்லிப்தவபுஷம் அம்பாளோட சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், அதோடு பிரிக்க முடியாம சேர்ந்து போயிட்டு என்ன அந்த பார்வதி பரமேஸ்வருடைய ஸ்வரூபம். இந்த ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி ரெண்டு பேர் தனித்தனியான பிரிக்க முடியாதான், ஒரே சரீரத்தில் சேர்ந்து இருக்க பார்த்தா அந்த ஸ்வரூபத்தை பார்க்கணும். ஸ்திதம் நீல கிரீவம் திரிநயனம் உமாஸ்லிட்டவபுஷம் அதெல்லாம் சரியா இருக்கு. இந்த ஒரு ஸ்வரூபம் அது என்ன, காலமாட்டுக்கு மேல உட்காரணும் சொல்றல, இது அழகான ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்தா போலையும் ஸ்வத்திகாசனத்துல உட்கார்ந்தா போலையும் வாமே பூமிஸ்தா புரத்த ஹனுமான் சத்ரு பார்ஸ்வதலையோர் வாய்வாது கோணேடுச்சா சுக்ரீவத்து விபீஷ்ணத்து யுவராஜ் தாராசுதோ ஜாம்பவான் இப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தமான ஒரு ஆசனத்துல அக்ரே வாஜகத்தை பிரபஞ்சனஸ்தே தத்துவம் முனிபிய பரம். ராமன் ஒரு நாளைக்கு பார்த்தாராம், அனுமாருக்கு பாடம் சொல்லணும்னு அவர் காசு வந்து என்ன சார், ரொம்ப பெரியவர் ரொம்ப பக்தனா இருக்கார், அவளுக்கு நல்லதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு பாடம் சொல்லணும்னு ஆசை வந்துருது. அனுமார் கை கூப்பி நிக்கிறார், பாருங்க போட்டோல அப்படியே தலைவணங்கி கை கூப்பி நிக்கிறார், சிஷ்ய லட்சணங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கே பாடம் சொல்லணுமே என்ன அப்படின்னு யோஜனை பண்ண, நாமே தெரியாம முதல்ல கான்ஸ்டிடியூஷன்ல எழுதிவிட்டோம், மனுஷியானாம் அதிகாரா, மனுஷியாளுக்கு தான் சாஸ்திரம் சாரி சார், குரங்குக்கும் யானைக்கும் பூனைக்கும் கிடையாதுன்றார், அது அவரே எழுதிவிட்டார் விவகாரம் முழுக்க. இப்பவோ இருக்கிறதுலயே குரங்கு பக்தாலாம் குரங்குன்னு சொல்லப்படாது, அந்த குரங்கு பக்தனா இருக்க ரிவர்ஸ் நாட்டுரும் விவகாரம் என்னடா ஆச்சுனர், அது அவ்வளவு பக்தமா இருக்காரு, அவளுக்கு ஏதோ சொல்லணுமே எனக்குடியதான எண்ணம் வந்துட்டான். ராமன் பாக்கிறார், என்னடா இது இப்படி ஆயிடுத்து, நம்மளோ அப்படி எழுதிவிட்டேன், இவாளுக்கு சொல்லித்தான் ஆகணும், இவ்வளவு பக்தனா இருந்த குருயா சிஷ்யாய பக்தாய ரகசியம் அப்படி ஜெயிச்சுக்கா, பக்தனா ஒரு பக்தியோட ஒரு சிஷ்யன் இருந்தா ரகசியமா இருந்தாலும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க புரியறதா இல்லையான்னு நீ சொல்லு, ஒரு நாளைக்கு புரிஞ்சு விட்டார். சரி என்ன பண்றது, என்ன பண்ணீங்க, மகர்ஷிகள்லாம் கூப்பிட்டார, எதுக்கு வந்து நிக்கிற வரிசைய, நான் ஒன்னு சொல்ல போறேன் கேட்டேங்கோன்னர். அவ பார்த்தார், நமக்கு தெரியாதா, நீங்க உங்க அனுகிரகத்தால்தான் நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம், எல்லாம் வந்துட்டு சரி சொல்லுங்கோன்னர். முதல்ல இருந்து ஆரம்பிச்சதான் ஐய உணர்லுக்கு ஏவோம் இங்க இருந்து ஆரம்பிச்சார் வியாக்கரம், என்ன சுவாமினர் இங்க இருந்து ஆரம்பிச்சு சப்த பிரம்மத்தை சொல்லி பரபிரம்மத்தை சொல்லி வேதாந்தம் வரைக்கும் முடிச்சாதான், என்ன சுவாமி எதுக்காக எல்லாம் முடிச்ச பிறகு பாடங்கள்லாம் நீங்க எல்லாம் போயிட்டு வரலாம், போன பிறகு அனுமாரன் தெரிஞ்சதோ இல்லையோ அற்புதமா புரிஞ்சு கொடுத்தார், உமக்கத்தான் சொன்னேன் அது விவகாரம் என்ன, வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவிரதம் யாருக்கு, அவளுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க, பிரபஞ்சன சுதம் வியாக்கியாந்தம் யாருக்கு வியாக்கியானம் பண்ணணும், அனுமாருக்கு சொல்லணும், அனுமாருக்கு சொல்லணும் எனக்கூடியதான ஆசையில
அங்க இருக்கிற மகர்ஷிகளுக்கு சொன்ன

0: இவாளுக்கு சொன்ன வழியாக இவாளுக்கு சொன்னாளாம். இந்த சாதாரண தினந்தோறும் ஸ்லோகம் படிக்கிறோம், ஆனா அந்த ஸ்லோகத்தினுடைய ரகசியம் தெரியணும். இந்த ராமனுடைய கட்டாட்சம் பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு குரங்கா இருந்தாலும் அதுக்கும் எல்லாம் வரணும், சகல சாஸ்திர ஞானமும் வரணும், அப்படி பகவானுக்கு உத்தரணம் பண்ணணும்னு உங்களுக்கு உங்க மேல அவருடைய கருணை விழுந்திருதுன்னு வேற எதையும் நிக்க வைக்க முடியாது. நான் இந்த நிலையில காப்பாத்துவார சுவாமி என்ன அபிச்சே சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபாத். உலகத்துல இல்லாத தவறுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்க பண்ணின போதிலும் அவர் சொல்றார், நான் எல்லாத்தையும் தொடச்சு எடுத்து விட்டேன். சாதுரே வசமந்தவிய சமயக் வியவசி ஓஹிதா ஆயன் பக்தி தான் வேணும். பரமாத்மாவை நம்பினேள், உங்களுக்கு இருக்கக்கூடியதான எல்லா தோஷங்களையும் நீக்கி என் நிலையில உங்களை இருந்தாலும் காப்பாத்துறேங்கிற அப்படிப்பட்டதான நிலை நமக்கு வரணுமா? அதுக்காகத்தான் என்ன பண்ணினார், உமா கிளேஷ்ட உபடம் மகோட்சத்திய ககுதி. மகோட்சம் கால, பரமேஸ்வரனுக்கு கால வாகனமாகவும் மகாவிஷ்ணுவுக்கு கருட வாகனமும் வாகனங்கள்ல விசேஷம். ஒவ்வொரு சுவாமிக்கு ஏன் சார் ஒரு வாகனம், சுப்பிரமணிய சுவாமிக்கு மயில் வாகனம், மயில் தப்பா ஆயிடாது அதனால உட்கார்ந்தான், இப்படி எல்லாம் கேட்கப்படாது. அதே மயில் வாகனம் சொன்னால மயில தொடாம உட்கார்ந்து இருக்கா, மயிலுக்கு வெயிட்டே விழப்படாதான், அது ஒட்டியும் ஒட்டாம இருக்கிறது, வீட்டுக்குள்ள ஏதோடையும் ஈட்டிக்காம இருக்கிறதுங்கிறதுக்காக தான் மயில் வாகனம்னு சொல்றது. அதே மாதிரி இவரே இந்த வாகனம் ஏன் வச்சுட்டு இருக்கார், இந்த காளைங்கிறது தர்மஸ்வரூபம், தர்மத்தை புடி வாழ்க்கையில அதுக்கப்புறம் நான் உனக்கு வசமாக்கிடுவேன். தர்மார்த்த காம மோட்சங்கள் நாலப்பா, முதல்ல நீ தர்மத்தை ஆரம்பி தர்மத்தை புடிச்சுக்கோ, நான் உனக்கு வசமாகறேன்னு சொல்றதுக்காக தான் மகோட்சத்யகபொதி மதகல மகோட்சத்யகபொதி. நிச்சயமாக நான் தினந்தோறும் ஜபம் பண்ணித்தான் ஆகணும், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பகவான் நாமாவை சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்துல யார் இருக்கானோ அவனுக்கு பகவான் தானே பக்கத்துல இருந்து சகாயம் பண்றாரு. அதனால எமேவ ஏஷ உருணத்தே தேன லப்யா, எந்த சாதகன் எந்த பரமாத்மா தான் எனக்கு வேணும் என்று நினைக்கிறானோ நிச்சயமாக அந்த பரமாத்மா அவனுக்கு வசமாகிறான். வீட்டுல கஷ்டம் சார், கிளாஸுக்கு வர முடியல, உடம்பு சரியா இல்ல, வர முடியல, இன்னைக்கு புத்தகத்தையே தொடல, என்ன வர்க்கு ஜாஸ்தி, இன்னைக்கு இல்ல, இப்படின்னு ஆரம்பிச்சா நடக்காது. என்ன ஆனாலும் சரி சிவானந்தார் ஒரு ஸ்லோகமாவது படிக்கணும், ஒரு பத்து நிமிஷமாவது பகவானை தியானம் பண்ணும், 24 மணி நேரம் பத்து நிமிஷம் தோணாத அப்படின்னு நம்ம புடிச்சுட்டோம்னா நிச்சயமா பகவான் உங்களுக்கு எல்லா சகாயம் பண்ணுவார். ஸ்திதம் நீல கிரீவம் திரையனமுட்டம் கதாத்வம் பத்யேயம், ஹே பரமேஸ்வரா கதாத்வம் துவாம் பத்யேயம், கரதிருத மிருகம் கண்ட பரசும். பரமேஸ்வரன் கையில ரெண்டு வச்சுட்டு இருக்கார், ஒரு கையில மான வச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையில உடஞ்சதான கட்டல் காலை வச்சுட்டு இருக்கார், கண்ட பரசும். இது எதுக்கு வச்சுட்டு இருக்கார், சாதாரணமாக தேவதைகள்லாம் கையில ஏதாவது வச்சிருந்திருக்கா, இந்த கையில வச்சிருந்ததுக்கு என்ன காரணம், என்ன பயமுடுத்தணுமா, கத்தி சூலம்லாம் வச்சிருந்தேன் என்ன பயப்படணும்னா, நமஸ்காரம் பண்ணத்தான் நான் வந்திருக்கேன், என்ன எதுக்கு பயமுடுத்துறதா கத்தியெல்லாம் வச்சுருக்கேன் இப்படின்னு கேட்கலாம். சசங்க சக்கரம் சக்கரீட்ட குண்டலம் அப்படின்னு வச்சுட்டு சங்கம் சக்கரம் இதெல்லாம் எதுக்கு சார், சக்கரங்கள்லாம் வச்சு என்ன பயமுடுத்தணுமா, எதுக்காக வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஒரு ஆயுதத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. மனசு மான் மாதிரி, அது ஓடிண்டே இருக்கும் எல்லா பக்கத்திலையும், அந்த ஓடிண்டு இருக்கிற மானை ஓடாமல் என்ன பண்ணிட்டு இருக்காரா, அத கையால இழுத்து பிடிச்சிருக்க, பின் ரெண்டு காலை பின் கால்களை பிடிச்சுட்டா அது ஓட முடியுமா, ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு, எம்பிண்டே இருக்கு, எல்லா பக்கத்தையும் ஓடணும்னு நினைக்கிறது, ஆனா முடிச்சு பிடிச்சுட்டாரு. அதே போல பரமேஸ்வரா என் மனசை பிடிச்சுக்கப்பா, இங்கேயும் இங்கேயும் ஓடாம புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான மானுடைய பின்கால புடிச்சுட்டு இருக்கார் பரமேஸ்வரன். முருகம் அது ஒண்ணு, கரதிருத முருகம். அதனால பரமேஸ்வரனை இப்ப தியானம் பண்ணினால உங்க மனசனுடைய சாஞ்சல்யம் குறையும். ரெண்டாவது கண்டபரசும், கண்டபரசு உடஞ்சதான கட்டில் கார் இல்ல போடாதி பிச்சுங்க. இது எதுக்குன்னு, ஒரு நாளைக்கு பிரம்மதேவர் பொய் சொல்லிவிட்டார், பொய் சொன்னதுனால இவர் என்ன பண்ணிவிட்டார் தெரியுமோ, ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட்டார். பிரம்மத்தை பண்ணலாமா, நான் பிராமணோ ஹந்தவ்யா, பிராமணன் கொல்லப்படாது. இவர் பாட்டு சிம்பிளா ஒரு கிள்ளி எடுத்துட்டார், கத்திரிக்காய் கிள்ற போல காம்ப கிள்ற போல ஒரு கிள்ளி எடுத்து விட்டார் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துருந்தான், ஆடாடாடா பிரம்மத்தியம் பண்ணிவிட்டேனே. பிரம்மத்தியம் பண்ணினாலும் இவர் பொண்ணும் ஆகாது, ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இருந்த போதிலும் ஒருவருக்கு அபகாரம் பண்ணினோமையானால் அதுல பாபம் வருது, அந்த பாபம் வருமையானால் அந்த பாபத்துக்கு பிராயசித்தம் பண்ணிக்கணும். நம்ம தவறுதலா ஏதாவது பண்ணிவிட்டோம்னா அதுக்கு ஏதோ பிராயசித்தம் பண்ணணும். அதுக்காக பிராயசித்தமா அந்த கோடாலே கையிலேயே வச்சுட்டு காட்டிட்டு இருக்காரு, இன்னும் பிராயசித்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. கண்ட பரசம் உடஞ்சதான அந்த பரசுவ கையில வச்சுட்டு இருக்காரு. காரணம் என்ன? அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், தவறு பண்ணிவிட்டேன், இப்படிப்பட்டதான சூழ்நிலை தவறு பண்ணியாச்சு, வேற யாரும் பண்ணப்படாது அப்படின்னு காட்டிட்டு இருக்காராம். தன் தப்ப தான் எடுத்து சொல்லணும். ஆனா லோகத்துல மனுஷன் தான் ஏதோ சின்னது பண்ணினாரு, நான் இன்னது கொடுத்தேன், அன்னது கொடுத்தேன், அவளுக்கு கொடுத்தேன், இவாளுக்கு கொடுத்தேன், தான் பண்ணின நல்லதுதான் சொல்லிட்டு இருப்பானே தவிர தான் பண்ணினதான கெடுதல சொல்லப்படாது மாட்டான். ஆகையால் அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காக சொல்றார். இப்படி சகல குணங்கள் பூரினதான் அந்த பரமேஸ்வரன் என் மனசுல இருக்கப்படாதா, நான் எப்ப பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய ஒரு பக்தி அதிசயத்தை காட்டுறார். ஸ்தவை பிரம்மாதீனாம் ஜய ஜய வசோபிர்நியமினாம் கணானாம் கைலேபே மதகல மோட்சத்யகுதி சிதம் நிரக்ரீவம் திரணயனம் உமாத்லிஷ்டகோஷம் கதா த்வாம் பத்யேயம் கரதிருத மிருகம் கண்ட பரசும். அப்படி அடுத்ததாக ரெண்டு அடுத்த கிளாஸ் ஸ்லோகங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. சப்த வணக்கம் ஆகாஷம் தச்ச ஏகம் விபு நித்யம் ச. சப்தம் எதுக்கு குணமா இருக்கோ அப்படிப்பட்ட குணமுடைய சப்தத்தை குணமா வச்சிருக்கிறது ஆகாஷம். அந்த ஆகாஷம் எத்தனை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒண்ணுதான், வியாபிச்சிருக்கிற விபு அப்படின்றதுனால வியாபிச்சிருக்கிற ஆகாஷம் ஒண்ணு. நித்தியம் ச, ஆகாஷம் பரமாணு நிலைக்கு போய் பரமாணு நித்தியம் காரிய ரூபம் அநித்தியம் அப்படின்ட்டு இந்த ஒரே ஒரு பூதத்துக்கு தான், பஞ்ச மகாபூதத்துல ஆகாஷ அப்படிங்கிற மகாபூதத்துக்கு தான் வந்து இந்த நிலைய வச்சிருக்காங்க. பரமாணு நிலை இல்லாம நேரடியாவே அதுவே காரண ரூபம் தான் அப்படின்னுட்டு. மத்த எல்லாமே பரமாணு ரூபம் தான் காரண ரூபம். என்ன அப்படின்னா இதுல விசாரம், வேதாந்திக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, வேதாந்திகளுக்கு பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இல்ல, மத்த எல்லாமே காரியம்தான். பிரம்மத்திலிருந்து முதல் தோன்றியது ஆகாசம் அவ்வளவுதானே தவிர அதுவும் தோன்றியதுதான், அதனால அதுவும் காரிய ரூபம், அதனால அதுவும் அனித்யம். ஆனா தர்க்க பாஷையில தர்க்கத்துல தர்க்க சித்தாந்தத்துல பரமாணு ரூபமா இருக்கிற மத்த எல்லாமே நித்தியம், ஆகாசம் மாத்திரம் பரமாணு ரூபமாகாது, நித்தியமா இருக்கிறது வியாபிச்சிருக்கிறது. சப்தோ குணக விபுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விபுன்னு சொல்லி சொன்னா என்ன, எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுக்கு பேர் விபு, எல்லா திரவியத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுக்கு பேரு விபு. எல்லா மூர்த்த திரவியம் திரவியம்னு கூட சொல்லக்கூடாது, எந்த திரவியத்துக்கு உருவம் இருக்கோ அந்த திரவியத்தோட எல்லாம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது பேரு விபு. நித்தியம் அதீதாதி வியாபார ஹேது கால சத ஏகோ விபுரு நித்தியஸ்ட. காலம் காலம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதீதாதி விவகார ஹேது, நேத்தி நாளைக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோமே, இந்த அதீதம் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மாதிரியான விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ அதுக்கு பேரு காலம். அந்த காலம் எத்தனை அப்படின்னு சொல்லி சொன்னா, சச்ச ஏகோ விபுர் நித்யா. எப்படி ஏக்கம்னு சொல்லி சொன்னீங்க, இப்பதானே சொன்னீங்க நேத்து இன்று நாளை அப்படின்னு சொல்லிட்டு. காலம் மூன்று காலம் இருக்குல்ல, கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம், இதுதானே மூன்று காலம்னு சொல்லி சொல்றோம். மூன்று காலம் இல்லாம ஒரே ஒரு காலம் தான் சொல்றீங்க சச்ச ஏக்கா அப்படிங்கிறீங்களா. எப்படி அப்படின்னா, அந்த ஒன்னே புத்தி பேதத்தினால வேறுபடுறது. இந்த செகண்ட வச்சுண்டு இதுக்கு முன்னாடி போன செகண்ட நான் பழையதுன்னு சொல்றேன் கடந்ததுங்கிறேன், இதுக்கு பின்னாடி வர்ற செகண்டுக்கு புதியது அப்படிங்கிறேன், வரப்போறது எதிர்காலம் அப்படிங்கிறேன். ஆனா இந்த செகண்ட்ல இருந்து நான் இதுக்கு முன்னாடி செகண்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நிகழ்காலமா இருக்கு, இந்த செகண்ட் எதிர்காலமா இருக்கு. இந்த செகண்ட்ல இருந்து நான் அடுத்த செகண்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நிகழ்காலமா இருக்கு, இந்த செகண்ட் எதிர்காலமா ஆயிடுறது. அப்போ அந்தந்த நிலையில அந்தந்த இடத்துல எது நிகழ்காலமா இருக்கோ அந்த நிகழ்காலம் தான் எதிர்காலமாவும் கடந்த காலமாவும் ஆறுது. அதனால என்ன தெரியறது, ஒரே ஒரு காலம் தான், நிகழ்காலம் மாத்திரம் தான் சத்தியம். கடந்த காலம் எதிர்காலம் அந்த நிகழ்காலத்தோட வேறு நிலைகள். அதனால்தான் சச்ச ஏக அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. விபு நித்யா, விபுவும் கூட. எப்படி விபு அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லா மூர்த்த திரவியம், விபுனா என்ன சொன்னோம், எல்லா மூர்த்த திரவியங்களோடையும் சம்பந்தம் உடையதுக்குவே விபுன்னு சொல்லி சொன்னோம். காலமும் விபு. எப்படி அப்படின்னு கேட்டா, எல்லா மூர்த்த திரவியத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு. என்னது, ஆகாசம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. காலம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, அதனாலதான் சயின்ஸ்ல எப்பவுமே டைம் ஸ்பேஸ் அப்படின்ற கிராஃப் போடுவாங்க. எல்லா விஷயத்தையும் குறிக்கிறதுக்கு டைம் ஸ்பேஸ் அப்படிங்கிற கிராஃப்ல தான் அதை குறிப்பாங்க. நம்மளால வேதாந்தத்துல, ஆனா வேதாந்தத்துல என்ன, டைம் ஸ்பேஸ் ரெண்டுமே காரியமாயிடுது, அதனால அதுவும் அநித்தியம். நம்ம புத்திக்கு டைம் ஸ்பேஸ கடந்து போய் ஒரு விஷயத்த சிந்திக்க முடியாது. அதனாலதான் 3D-ல இருந்து 4D-க்கு போனோம்னா 4D-யே நம்மளால கான்செப்சுவலைஸ் பண்ண முடியல, நம்மளால சிந்திக்க முடியல. ஃபோர்த் டைமென்ஷன் ஒண்ணு இருக்கு, பின்னாடி இருக்கிற டைமென்ஷன் ஃபோர்த் டைமென்ஷன், ஃபோர்த் டைமென்ஷன் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கொண்டு வருவோம். எக்ஸ் ஒய் இசட்னு 3D-ல தான் நம்ம விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஃபோர்த் டைமென்ஷன் ஒண்ணு இருக்கு அப்படிமா, அந்த ஃபோர்த் டைமென்ஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன், நம்மளுடைய புத்தி இந்த 3D-ல பார்த்து பார்த்தே ஒரு விஷயத்த பழகிடுது. அதனால அப்போ காலம் எப்படி விபுவா இருக்க முடியும், பேச விபுவா இருந்தா நியாயம் இருக்கு. காலம் எப்படி விபுவா இருக்க முடியும்னா, எல்லா மூர்த்த திரவியத்தோடையும் காலிக சம்பந்தத்தோட காலமானது இருக்கு. எல்லா மூர்த்த திரவியத்தோடையும் காலமானது காலிக்கம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தோட இருக்கு. காலிக்க சம்பந்தம்னு சொல்லுவோம், உண்டார எல்லா பொருளோடையும் காலிக்க சம்பந்தம் இருக்கு. காலிக்க சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம், சமாய சம்பந்தத்துல நிச்சயமா இருக்காது. சமாய சம்பந்தம் மாதிரி பிரிக்க முடியாத சம்பந்தம் மாதிரி இது காலிக்க சம்பந்தமும் எல்லா சிருஷ்டியான பொருளோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கிற ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்ல, நித்தியமும் கூட காலம். காலம் நேற்று இன்று நாளைன்னு சொல்லி சொன்ன மாதிரி இந்த இன்றானது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இருத்தல் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கு, அதனால காலம் நித்தியம். அடுத்தது பிராச்சியாதி விவகார ஹேத்து திக்கு, சாச்ச ஏகா விபுவி நித்யாச்ச, திக்குங்கிறது பெரும்பாலனால விபுவி ஏகா நித்யா அப்படின்னு சொல்லி சொல்றான். பிராச்சியாதி விவகார ஹேத்து திக்கு, திக்குன்னு திசை. திசை என்னது அப்படின்னு கேட்டா, பிராச்சி பிரதீச்சி உதீச்சி அப்படின்னு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த மாதிரியான விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறது திசை. மேல கீழ எட்டு திக்கு அப்படிங்கிறோம். இந்த எட்டு திக்கு என்ன, இந்த நாலு திக்குல நம்ம நடுவுல ஒண்ணு கொண்டு வந்து சவுத் வெஸ்ட் இருந்ததுன்னா சவுத் வெஸ்ட் அப்படிமா, நார்த் ஈஸ்ட் இருந்தா நார்த் ஈஸ்ட் அப்படிமா, அந்த ரெண்டுக்கும் நடுவுல. அந்த நாலு தான், அந்த நாலுக்கு நடுவுல இருக்கிறத ரெண்ட தனித்தனியா பிரிச்சுக்கிறோம். இப்ப நாலு நாள் எட்டாயிடுறது அப்படி. அந்த மாதிரி விவகாரத்துக்கு காரணமானது திக்கு, இது கிழக்கு இது மேற்கு அப்படிங்கிற விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ அதுக்கு பேரு திக் அப்படின்னு அர்த்தம். திக் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. சமஸ்கிருதத்துல எல்லாம் பொதுவா என்ன பாஷைய, ஒரு பாஷா ஒரு ஒரு வியாக்கியாவை எழுதும் போது இட் இஸ் திக், இந்த திசையில சிந்திங்கோ அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இந்த திசையில நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த அப்படின்ட்டு. ஞானாதிகரணம் ஆத்மா, ஆத்மாக்கு வந்தாச்சு. ஏன்னா ஒவ்வொரு சித்தாந்தத்தோடைய முடிவும் எங்க இருக்குன்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கு. அந்த ஆத்மா என்னங்கிறது தான் விசாரமே. இப்ப இங்க என்ன ஆத்மா, ஆத்மானா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஞான அதிகரணம் ஆத்மா. ஞானத்துக்கு எது அதிகரணமா இருக்கோ ஆதாரமா இருக்கோ அதுக்கு பேரு ஆத்மா. அந்த ஆத்மா எத்தனை வகை, ஆத்மால வகை இருக்கான், இருக்கு நிச்சயமா இருக்கு. ரெண்டு வகை, என்னது, சாச்ச த்விதா, பரமாத்மா ஜீவாத்மா சேதி. இது தர்க்க நியாய சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும், நியாய வைசேஷிக சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயம். வேதாந்த சித்தாந்தத்துல இல்ல, வேதாந்த சித்தாந்தத்துல ஆத்மா ஒண்ணுதான், ஏக்கமேவா த்விதீயம், ஒன்று இரண்டற்றது அப்படின்னு சொல்லப்பட்டதாக இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான். இந்த சாஸ்திரத்துல ஆத்மா ரெண்டு, என்னது, ஒன்னு ஜீவாத்மா இன்னொன்னு பரமாத்மா. தத்ர ஈஸ்வர சர்வஜ்ஞ பரமாத்மா ஏகேவா. பரமாத்மான என்ன அப்படின்னா, பரமாத்மா ஈஸ்வரன் சர்வஜன். அந்த ஈஸ்வரன் நினைவட்டவன் சர்வஜன், சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞ. எல்லா விஷயத்தோடையும் காரணத்து காரியத்தை எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சின்றவர் சர்வஜர், எல்லாத்தையும் தெரிஞ்சவரவர், எல்லாம் உணர்ந்தவர், எல்லாம் அறிந்தவர். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் ஏக்கம் ஏவ, ஒண்ணுதான், ஒருத்தர் தான், வேற வேற இல்ல. ஆனா ஜீவாத்மா எப்படி, ஜீவாத்மா பிரதி சரீரம் பின்ன விபுர் நித்யஷ்ச. ஜீவாத்மா என்னது, ஒவ்வொரு சரீரத்திலையும் வேறுபட்டது. வேறுபட்டதுன்னு சொல்லி சொல்லிட்டா மாத்திரம் போதாது, விபு நித்தியமும் கூட. ஜீவாத்மா நித்தியம், ஜீவாத்மா விபு ரெண்டுத்தையும் ஒத்துக்கிறோம். என்னுடைய ஜீவாத்மா வேற, உங்களுடைய ஜீவாத்மா வேற. என்னுடைய ஜீவாத்மாவும் வியாபிச்சிருக்கு, உங்களுடைய ஜீவாத்மாவும் வியாபிச்சிருக்கு. இவங்களுடைய சித்தாந்தத்துல உள்ள கன்ஃபியூஷன் அது, எல்லாம் ஓவர்லாப்பிங்கா இருக்கும் ஜீவாத்மா எல்லாமே. இது வந்து வேதாந்திகளும் மற்ற சித்தாந்திகளும் இதை நோண்டுவாங்க எப்படி. ஆனா இவங்களுடைய சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் விபுவும் ஒத்துக்கிறோம் அப்படிங்கறதுக்கு காரணம் இருக்கு. என்ன, ஜீவாத்மா எப்படிப்பட்டதா இருக்க முடியும், அணு பரிணாமமா இருக்க முடியும், சின்ன சைஸ், அணு சைஸ், பரமாணு சைஸ்க்கு இருக்கும் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி சொன்னா, சரீரத்துல உள்ள ஒரு விஷயத்தோட அனுபவமே நம்மளால, ஒரு சரீரத்துல உள்ள விஷயத்தோட அனுபவமே முழுமையா பண்ண முடியாது. காலில் முள்ளு குத்திருக்கும் போது தலையில இடிச்சுட்டு இருப்பீங்க, முள்ளு குத்தின வலியும் அதே நேரத்தை தெரியறது, காலில் முள்ளு குத்தின வலியும் அதே நேரத்தில் தலையில இடிச்சுட்ட வலியும் தெரியறது, இந்த ரெண்டுமே தெரியறது முடியாது, அனுபவங்கள் முடியாது. ஞானம் தான் அது, ஞானமானது அடைய முடியாது. அது மாத்திரம் இல்ல, இடுப்பளவுக்கு கங்கா ஜலத்துல நின்று இருக்கீங்க, கீழெல்லாம் வரைச்சு போறது, மேல சூரியன் கொதிக்கிறது, ரெண்டு விதமான அனுபவங்கள், இதெல்லாம் அனுபவிக்க முடியாம போயிடும். அதனால அணுவும் சொல்ல மாட்டோம். சரி, அணுவும் சொல்லனா பரவாயில்ல, மத்திய பரிமாணம்னு சொல்லி சொல்லிக்கோங்களேன், நடு சைஸ், மீடியம் சைஸ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இல்ல, ஸ்மால் இல்ல, மீடியம் சைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இல்ல, அதுவும் ஒத்துக்க முடியாது. ஏன் மீடியம் சைஸ் அப்படின்னா, ஒரு யானையோட ஜீவாத்மா அடுத்த பிறப்பு எறும்பா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஜீவாத்மா வெளியில தொங்கிட்டு இருக்கும். எறும்புடைய ஜீவாத்மா அடுத்த பிறப்புல குதிரையா பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, யானையா பிறக்கணுங்கிற அவசியம் இல்ல, குதிரையா பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜீவாத்மா ஃபுல்லாவே இருக்காது. அதனால இது நித்திய, இது வந்து மீடியம் சைஸா ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு இன்னொரு வழி சொல்லுவான் ஜெயின சித்தாந்தக்காரன். இப்ப நாங்க ஒத்துக்கிற மாதிரி நீ ஒத்துன்ற, என்ன ஒத்துக்கணும், எறும்புல போகும்போது எறும்பு சைஸ்க்கு ஷ்ரிங்க் ஆயிடும் ஆத்மா, யானையில போகும்போது யானை சைஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆயிடும், விரிஞ்சிடும் ஆத்மா. டிஃபரெண்ட் பாடியில, வேறு வேறு பாடியில போகும்போது வேறு வேறு வட்ட சைஸா அடைஞ்சிடும். சிம்பிளா இருக்குமே இது, இப்படி ஒத்துக்கோ நீயும் நாங்க ஒத்துக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ தப்பு பண்ற, நானும் தப்பு பண்ணணுமா அப்படின்னு கேட்பான். ஏன் அந்த மாதிரி மாறித்து அப்படின்னு சொல்லி சொன்னா, மூணாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், பிரதி சரீரம் பின்ன ஒன்னு, விபு ரெண்டு, மூணாவது நித்தியம். அந்த ஆத்மா நித்தியமாக முடியாது. ஏன், மாறிண்டே இருக்கே, எது மாற்றமுடையதா இருக்கோ அது நித்தியம் இல்லை, மாற்றமுடையது அனித்யம்ங்கிறதுனால இந்த ஆத்மாவும் அனித்யம் ஆயிடும். அதனால அப்படி ஏத்துக்க முடியாது. அப்ப என்னதான் வழி அப்படின்னா, பாரிசேஷ நியாயம்னு சொல்லப்பட்ட மத்த எல்லாத்தையும் நீக்கிட்ட பின்னாடி பாக்கி எது நிக்கிறதோ அதை ஏத்துக்கிறதா நியாயத்துக்கு பேரு பாரிசேஷ நியாயம். பரிசேஷம்னா பாக்கி இருக்கிறது, எஞ்சி இருக்கிறது, அந்த பரிசேஷத்தை கைகாலுற நியாயத்துக்கு பேரு பாரிசேஷ நியாயம். அந்த பாரிசேஷ நியாயத்து பிரகாரம் இங்க ஆத்மா விபு அப்படின்னு ஒத்துக்கிறது தான் நியாயமா இருக்கும். அதனால ஜீவாத்மா எப்படிப்பட்டது, விபு சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹ. அப்போ ஆத்மா மனஸ் அடுத்தது, திரவியத்துல அதான வந்தது, காலதிக் ஆத்மா மனாம்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ மனசு, மனசு என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மன, சுகம் துக்கம் முதலியத உபலப்தி செய்யக்கூடியதான அறியக்கூடியதான சாதனமான இந்திரியத்துக்கு மனசுன்னு பேரு. சுகம் துக்கம் முதலியத அனுபவிக்க கூடிய இந்திரியமான சாதனத்துக்கு பேரு மனசு அப்படின்ட்டு இங்க இந்திரியம்னு ஒத்துக்கிறாங்க வேதாந்திகள், இந்திரியம்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, இந்திரியார்த்த ஜன்னிகர்ஷ இந்தியா சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம்னு சொல்லி சொல்றான் இங்க தர்க்கத்துல. இந்திரியமும் விஷயமும் சேரும் பொழுது உண்டாற ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம். அப்போ இந்திரியமான மனசும் விஷயமும், விஷயம்னு சொல்லி சொன்னா இங்க அனுமானம், அது ரெண்டுமே சேரும் பொழுது உண்டார ஞானமானது அனுமதி ஞானம். அந்த அனுமதி ஞானமும் பிரத்யமாயிடும், அனுமதியும் பிரத்யமாயிடும், அனுமான ஞானமானது பிரத்யமாயிடும். அதனால இந்திரியம் ஒத்துக்க மாட்டாங்க வேதாந்திகள், ஆனா இவங்க இந்திரியம் ஒத்துக்கிறாங்க. இந்திரியா என்னத்துக்கு, தச்ச பிரத்யகு தச்ச பிரத்யாத்ம நியதத்துவாது அனந்தம் பரமானு ரூபம் நித்தியம்ச. அந்த அந்த இந்திரிய மனமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு சரீரத்தையும் ஒவ்வொரு ஆத்மாவுடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. பிரத்யாத்ம நியதத்துவா, அது ஒவ்வொரு ஆத்மாவுனாலையும் கட்டுப்படுத்தப்பட்டதா இருக்கு. அதனால அது அனந்தம் பல. ஜீவாத்மா எப்படி பலையோ அதே மாதிரி அதோட சம்பந்தப்பட்ட மனசும் பல. மாத்திரம் இல்ல, பரம அனுரூபம், சிறிய அனுரூபம், இப்பதானையா சொன்னா அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா, அவ்வளவு ஃபாஸ்டா அது டிராவல் பண்ணும், மனோஜவம் மாறுத துல்லிய வேகம்னு சொல்லியிருக்கிறதுனாலதான், மனோஜவம் மனதனுடைய வேகத்தை போல அப்படின்ட்டு. அதனால அந்த ஸ்பீடானது உங்களுக்கு கஷ்டம் இல்ல, பிரச்சனை இல்ல. அடுத்தது நித்தியம், நித்தியமானதும் கூடாது. மனசு எப்படிப்பட்டது, நித்தியம், ஆத்மா நித்தியம் மாதிரி மனசும் நித்தியம். சக்ஷுராதி சக்ஷு மாத்திர கிராஹியோ குணஹ ரூபம் ரூபம்னு சொல்லி சொல்றது. இது அடுத்தது திரும்பி குணத்துக்கு வந்துட்டோம், ரூபம் ரசம் கந்தம் அப்படின்னு குணம். இப்போ குண விசாரம், அப்போ ரூபம் என்னது அப்படின்னு கேட்டா, சக்ஷுர் மாத்திர கிராஹ்யோ குண ரூபம், கண்ணுனால மாத்திரம் பார்க்கக்கூடியதான எந்த குணமோ அதுக்கு பேரு ரூபம், கண்ணுனால மாத்திரம் பார்க்கக்கூடிய குணத்துக்கு பேரு ரூபம். தச்ச சுக்ல நீல பீத்த ரத்த ஹரித்த கபிஷ சித்திர பேதாத சப்தவிதம் ரூபம்னு சொல்லி சொன்னா, இங்க நிறம், உருவம்னு சொல்றதோட இங்க நிறம் தான். அந்த நிறமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஏழு வகை வானவில்லின் ஏழு வர்ணம் மாதிரி இங்க ஏழு வகை. ஆனா அந்த விபிஜியார் இல்ல இங்க. இங்க சொல்றது என்னது? சுக்ல வெண்மை, நீலம் கருப்பு, பீத்தம் மஞ்சள், ரத்தம் சிவப்பு, ஹரித பச்சை, கபிஷ ஒரு பிரவுன் கலரு, சித்திரபிதாத் வர்ணமான கலர், பல வர்ணத்துல இருக்கிறது விசித்திரமான கலர். இதி சப்தவேகம், இந்த மாதிரி ஏழு வகை. இதோட மிக்சர்லாம் ஏழாவது வகை. பிருத்வி ஜல தேஜோ விருத்தி, இதோட இருத்தல் எங்க இருக்கு? இந்த ரூபமானது எங்க இருக்குன்னு கேட்டா, பிருத்வி ஜல தேஜோ விருத்தி, இது நிலத்துல இருக்கு, நீர்ல இருக்கு, நெருப்புல இருக்கு. நிலத்துல பல வகையான நிலம் மண்ணு பாக்குறோம். அதனாலதான் ராமேஸ்வரத்துக்கு போறாங்க. ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ஸ்ராத்தம் பண்ணுவாங்க. ஸ்ராத்தம் பண்ணிட்டு திருப்பி காசியில வந்து அங்க எடுத்த ஏழு அந்த கைப்பிடி மண்ணு எடுத்துக்கொண்டு வந்து இங்க காப்பாங்க. அதுக்கு இல்லாட்டி பெரிய கோயில் கும்பாபிஷேகம் முதல் இதெல்லாம் நடத்தும் போது அங்க வர்ண கலக்க பல வர்ண நிறங்கள் உள்ள மணல் இருக்கு. அந்த மணல் எடுத்துட்டு வருவாங்க, பிடிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதனாலதான் ஒரு காலத்துல இப்பவும் இருக்கு, தடை பண்ணிட்டாங்க அந்த இடத்துல மண்ணை கொண்டு வர்றது அப்படிங்கறத. இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து எல்லாம் இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தடையே பண்ணிருந்தாங்க அது. அப்போ ஒரு கைப்பிடி மண் இந்த கலர் மண்ணில் எடுத்துட்டு கொண்டு வந்து கங்கையில கரைப்பாங்க. ஒரு இடத்த இன்னொரு இடத்தோட சங்கமம் பண்றது அப்படிங்கறது ஐதீகமா இருக்கும். அப்போ ஏழு வர்ணம் இந்த நீளத்துல பாத்துட்டோம். சில இடத்துல சிவப்பா இருக்கு மணல், சில இடத்துல கருப்பு மணலா இருக்கு, சில இடத்துல வெள்ளை மணலா இருக்கு, அப்படி நிறங்கள் பிருத்வியில பாக்குறோம். சரி, நீர்ல நீர்ல எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீர் பச்சையா இருக்கு அந்த பச்சை சம்பந்தத்தோட, நீர் சிகப்பா இருக்கு சிகப்பு சம்பந்தத்தோட, அப்படி நீர் மாறுறது வேற வேற நிறத்துல. அதே மாதிரி தேஜோ விருத்தி, இப்பதான் கெரசின்ல எல்லாம் பல வகையான கலர் கலந்தாலும் போறான் எப்படி அப்படித்தான். தேஜோ விருத்தி நெருப்புல இருக்கு. நெருப்புல இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டா, நெருப்புல ஏழு வகையான கலரும் இருக்கு. காளி கபாலி அப்படின்னு ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஏழு வகையான நிறமும் நெருப்புல இருக்கு. தத்ர பிருத்திவியாம் சப்தவிதம், இன்ஃபேக்ட் ஏழு வகையான நிறமும் நெருப்புல இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் எது என்னென்ன நிறத்துல எங்கெங்க இருக்கு அப்படின்றதுக்கு இங்க சொன்னாருப்பாங்க. பிருத்திவியாம் சப்தவிதம், ஏழு வகையும் நிலத்துல இருக்கு. அபாஸ்வர சுக்லம் ஜலே, அபாஸ்வர பிரகாசம் இல்லாத அந்த வெண்மைக்கு பேரு அபாஸ்வரம் சொல்லிட்டு, அது ஜலத்துல. பாஸ்வர சுக்லம் தேஜசி, பிரகாசமான வெள்ளை வெண்மைக்கு வெண்மை எங்க இருக்கு? நெருப்புல இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் கதை சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன கதை? நிறம் நீர் வந்து பல வகையான கலர்ல இருக்கு, நெருப்பு காலி கராளி கப்பாளி அப்படின்னு பல வகையான நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னது அப்படின்னு கேட்டா, எல்லா நிறமும் ஒண்ணு சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னா பாஸ்வரமான வெண்மை தோன்றும், பிரகாசமான வெண்மை தோன்றும். ஒண்ணு. ரெண்டாவது நீர்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, பிருத்திவியோட சம்பந்தம் பாசம் இருந்ததுன்னா அந்த பாசையோட பிருத்திவியோட சம்பந்தத்தினால அது அந்த நீரானது அந்த நிறத்தை அடைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ பிருத்திவி சம்பந்தத்தினால, ஏன்னா கலரை கலக்குறாங்க. கெரசின்னு ஒரு உதாரணம் கொடுத்தேன், எல்லாமே ஹேத்துவாபாசமா தோணும். ஹேத்துவோ புரிந்தா புரிஞ்சுக்கணும், இல்லாட்டி ஹேத்துவாபாசம் ஆகிடும் எல்லாமே. இப்போ கெரசின் ஒரு நிறத்துல இருக்கு, அந்த நிறத்துல இருந்து வேற ஒரு நிறத்தை மாற்றத்துக்கு அதுல நிறம் கலக்குறாங்க. அப்போ அதனுடைய தன்மை இல்ல, அது இயல்பு இல்ல. அதனால நீர் எப்படிப்பட்டது? அபாஸ்வர சுக்லம், பிரகாசம் இல்லாத வெண்மை. நீர் நெருப்பு பிரகாசமான வெண்மை. நிலத்துல ஏழு வகையான நிறமும் இருக்கு அப்படிங்கறது தாத்பரியம். ரசன கிராக்கியோ குணக ரசக, ரூபத்துக்கு அப்புறம் ரசம். ரசம் என்னது அப்படின்னு கேட்டா, ரசன கிராக்கியோ குணக ரசக, ரசனேந்திரியத்தினால கிரகிக்கப்படக்கூடிய எந்த குணமோ அதுக்கு பேரு ரசம். சச்ச மதுர ஆம்ல லவண கட்டு கஷாய திக்த பேதாத் சப்தவிதா ஷட்விதா. அது எத்தனை வகை அந்த ரசமானது, சுவையானது எத்தனை வகைனா ஆறு வகை. அறு சுவை அப்படின்னு சொல்றோம். மதுர ஆம்ல லவண கட்டு கஷாய திக்த பேதாத், மதுர இனிப்பு, ஆம்ல புளிப்பு, லவண கரிப்பு, கட்டு துவர்ப்பு, கஷாய கஷாயம் துவர்ப்பு, திக்தம் இது காரம், அப்படி உவர்ப்பு காரம் அப்படின்ட்டு ஆறு வகை. பிருத்வி ஜல விருத்தி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, பிருத்வியிலையும் ஜலத்திலையும் மாத்திரம் இருக்கு. பிருத்திவில எத்தனை வகை அப்படின்னா, தத்திர பிருத்திவியாம் ஷட்வித, ஆறு வகையும் இருக்கு பிருத்திவில, ஆறு வகையான சுவையும் இருக்கு பிருத்திவில, ஆறு சுவையும் இருக்கு. ஜலே மதுர ஏவா, ஏற்கனவே பார்த்தோம், ஜலே மதுர ஏவா. ஆனா மதுர நீர்ல வந்து உப்பு கரிக்கிறது அதெல்லாம் இருக்கே, அது எப்படி அப்படின்னு கேட்டா, அது அந்த நீர் நிலத்துடைய தன்மையானது கலந்ததுனால, நிலத்துக்கு நிலம் நீர் மாறுறது, ஒவ்வொரு நிலத்துக்கு ஏத்த மாதிரியும் நீர் மாறுறது. அதனாலதான் ரோடுக்கு இந்த பக்கம் ரொம்ப நல்ல நீர் கிடைக்கும், ரோடுக்கு அந்த பக்கம் போனா ஒரே கரிக்கிற நீர், உப்பு கரிக்கும். அது மாத்திரம் இல்லாம இந்த தண்ணி துணி துவச்சோம்னா எல்லாமே சிவப்பு சிவப்பா இருக்கும், மஞ்ச மஞ்ச நிலத்துல இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ரோடுக்கு இந்த பக்கமும் ஒரு ரோடுக்கு அந்த பக்கமே நீர் மாறும். காரணம், இந்த பிருத்வியில எந்த நீரோட்டம் எந்த பகுதியை சார்ந்ததா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி மாறுறது. கிராண கிராஹியோ குணக கந்தக, கந்தம் என்னது அப்படின்னா, கிராண கிராஹியோ குணக, கிராணம் மூக்குனால எது கிரகிக்கப்படுறதோ, நுகர்ந்த சக்தியினால எது கிரகிக்கப்படுறதோ, அந்த கிரகிக்கப்படக்கூடியதான அந்த விஷயத்துக்கு பேரு கந்தம். சச்சத்விவித சுரபிர் அசுரபிஷ, அது ரெண்டு வகை, நாற்றம் துர்நாற்றம் அப்படின்னுட்டு, நல்ல வாசனை கெட்ட வாசனை அப்படின்னு ரெண்டு வகையான வாசனை. பிருத்திவி மாத்திர விருத்தி, அது எங்க இருக்கு? பிருத்திவியில மாத்திரம் தான் இருக்கு வாசனையானது. ஏன்னா கந்தவத்தி பிருத்திவின்னு சொல்லியாச்சு, அதனால வாசனை எங்க இருக்கு? பிருத்திவியில மாத்திரம்தான் இருக்கும், வேற எங்கும் இருக்காது. துவகிந்திரிய மாத்திர கிராஹியோ குணா ஸ்பர்ஷா, துவகிந்திரியத்தினால சரீரத்தினால மாத்திரம் உணரக்கூடியதான அந்த உணர்ச்சிக்கு பேரு ஸ்பர்ஷம். சசத்ரிவித, அது மூணு வகை, சீத உஷ்ண அனுஷ்ண அசீத பேதாத். சீத உஷ்ண அனுஷ்ண அசீத பேதாத், சீத குளிர்மை, உஷ்ண சூடு, அனுஷ்ண அசீத சூடு இல்லாமலும் குளிரும் இல்லை இல்லாமலும் ரெண்டுமே இல்லாம இருக்கிற மூணாவது வகை. மூணு வகை தான், ஒன்னு சூடா இருக்கிறது, இன்னொன்னு குளிர்ச்சியா இருக்கிறது, இன்னொன்னு சூடாவும் குளிர்ச்சியா இல்லாம மீடியம் டெம்பரேச்சர்ல இருக்கிறது. இது மூணு வகை. பிருத்திவி ஜல தேஜோ வாயு விருத்தி, இது எங்க இருக்கு அப்படின்னா நாலு பூதத்தில், பஞ்சமகாபூதத்துல ஆகாசத்தை தவிர மத்த எல்லாத்திலயும் இருக்கு. தத்ர சீதோ ஜலை, குளிர்மை எங்க இருக்கு? ஜலம். ஏன்னா ஜலத்தினுடைய இயல்பு என்னது? சீத ஸ்பர்ஷவத்யாபகா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சீத ஸ்பர்ஷவத்யா ஆபக, நீரானது குளிர்மையான தன்மையுடையது. ரெண்டாவது தேஜஸ், நெருப்பு உஷ்ணஸ் தேஜ, சூடு எங்க இருக்கு? நெருப்புல இருக்கு. குளிர்மை நீர்ல, சூடு நெருப்புல. அப்ப மத்த அந்த மூணாவது வகை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அனுஷ்ணா அசீத பிருத்திவி வாயுவோகோ, பிருத்திவியிலும் வாயுலயும் சூடும் இல்ல குளிருமையும் உள்ள இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பிருத்திவி கால வச்சு பாருங்க தெரியும், இந்த வெயில்ல சுருளுன்னு சூடுறது அப்படின்னா சூரியனுடைய சூடு நெருப்போட சம்பந்தப்பட்டதுனால சூடாறது. அதே மாதிரி வாயுவும் காத்து, இந்த மாதிரி வெக்கையான காத்து அடிக்கிறதுனா நெருப்போட சம்பந்தப்பட்டதான வாயு. இல்லாட்டி வாயுக்கு நீ இயல்பாக எப்படிப்பட்ட குணம்? சூடாவும் இருக்காது குளிர்மையாவும் இருக்காது, அதனால ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கலாம். அதனால அது இயல்பான நிலையில குளிர்மையாவும் இருக்காது சூடாவும் இருக்காது. ஆனா சூடாவும் குளிர்மையாவனோட சம்பந்தம் வரும்போது அது குளிர்மையாகும், அதனால்தான் மருத மாறுதம் அப்படிமா, அதே மலைய மாறுதம் அப்படிமா. அதே மாதிரி இந்த மாதிரி லூ சூடுக்கு லூ அடிக்கிறது. அப்போ இந்த பேதத்தினால அது பேதப்படுறதை தவிர அதுக்கு இயல்பாவே என்னது? குணம் இல்லை. இயல்பாவே அது சூடாவும் இல்லாம குளிர்ச்சியாவும் இல்லாத குணமுடையது. அனுஷ்ணாசீத பிருத்திவி வாயுவோ ரூப ரூபாதி சதுஷ்டயம் பிருத்திவியாம் பாகஜம் அனித்யம் ச, அந்யத்ர அபாகஜம் நித்யம் அனித்யம் ச, நித்யகதம் நித்யம் அனித்யகதம் அனித்யம். ரூபாதி சதுஷ்டயம் பிருத்திவியாம் பாக்கஜம் அனித்யம் ச, ரூபம் முதலிய நாளுமே பிருத்திவியில பாக்கஜம் பக்குவம் அடையக்கூடிய தன்மையுடையது, அனித்யமாகவும் இருக்கிறது. அந்யத்திர அபாக்கஜம் மற்ற இடத்துல எல்லா இடத்துலயும் அபாகஜம் பக்குவம் அடையக்கூடிய தன்மை இல்ல, நித்தியமாகவும் அனித்தியமாகவும் ரெண்டு வகைப்படதாகவும் இருக்கு. எப்படி நித்தியமாகவும் அனித்தியமாக இருக்கு அப்படின்னு கேட்டா, எதுல நித்தியமா இருக்கிறதோட நித்தியமா இருக்கு, அனித்தியமானதோட அனித்தியமா இருக்கு. எது நித்தியமோ அந்த நித்தியத்துல இந்த நாளுமே நித்தியமா இருக்கு, எது அனித்தியமோ அதுல அனித்தியமா இருக்கு. பாக்கம்னா பாக்கம்னா பக்குவம் அடையக்கூடிய தன்மை. பக்குவம் அடையக்கூடிய தன்மை எதுனால உண்டாகும்? நெருப்போட உண்டார சம்பந்தத்தினால உண்டாகும். நெருப்போட சம்பந்தப்பட்டதுன்னா பக்குவம் அடையக்கூடிய தன்மை உண்டாகும், அதுதான் பாக்கஜம் அப்படின்னு சொல்லு. பாக்கா ஜாத்தம், பக்குவம் அடையிறதுனால உண்டாருது அப்படின்றதுனால அது நெருப்புடைய சம்பந்தம் உடையது. பக்குவம்னு சொல்லி சாதம் பக்குவம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால என்ன அர்த்தம்? நெருப்போட சம்பந்தப்பட்டு அது கொதிச்சு சரியான நிலைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு விஷயம் பக்குவம் அடையணும்னா அது நெருப்போட சம்பந்தப்பட்டதா இருக்கணும். ஏகத்வாதி விவகார ஹேதுகு சங்கியா சா நவதிரவிய விருத்தி, ஏகத்வாதி பராத பர்யந்தா, ஏகத்வம் நித்தியம் அனித்யம் ச, நித்தியகதம் நித்தியம் அனித்யகதம் அனித்யம், த்வித்வாதிகம் தூ சர்வத்ர அனித்யம் ஏவ. அப்போ ஏகத்வாதி விவகார ஹேத்து சங்கியா, சங்கியானா என்னன்னு சொல்றாரு. சங்கியானா என்ன? ஒன்னு ரெண்டு மூணு, இந்த விவகாரத்துக்கு காரணமா எது இருக்கோ அது சங்கியா, எண்ணிக்கை. அது எப்படிப்பட்டது? நவ திரவிய விருத்தி, ஒன்பது திரவியத்திலையும் இருக்குது, அதுக்கு இருத்தல் ஒன்பது திரவியத்தோடையும் இருக்கு. ஆனா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, ஏகத்வாதி பராத பர்யந்தா, ஒன்னிலிருந்து பராதம் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வரைக்கும் இருக்கு, ஒன்னிலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. ஜீரோங்கிறது எண்ணிக்கை இல்ல, அதனாலதான் ஜீரோ சைக்கிள், ஒன்னுல இருந்து ஒன்பது வரை சொல்லியிருக்காங்க, எண்ணிக்கைன்றதுனால ஜீரோ சைக்கிள். இப்போ ஒன்னுல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. அப்போ இப்படி இருக்கு அப்படின்னா, ஏகத்துவம் நித்தியம் அனித்யம் ச, ஏக்கமா இருக்கிறது ஒன்னா இருக்கிறது நித்தியமாவும் இருக்கலாம் அனித்தியமாவும் இருக்கலாம், ஆனா ரெண்டுல இருந்து தொடங்கி எல்லாமே என்னது? அனித்தியம் தான். நித்தியம் நித்தியம்ங்கிற நிலையே இல்ல, ரெண்டுல இருந்து எல்லாமே அனித்தியம் தான், ஏன்னா காரிய ரூபம் ஆயிடுறது அது, அதனால அனித்தியம். ஏகத்துவத்தில் நித்தியமும் அனித்தியம்னு ரெண்டு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஏக்கம் எது நித்தியமா இருக்கோ அது அதுல நித்தியம், ஏக்கம் எது அனித்தியமா இருக்கோ அது அனித்யம். மான விவகார மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம், மானத்தை மானம்னு சொல்லி சொன்னா மீன் மானே தாத்து, அளவு அளக்கிறதுக்கு உண்டான அசாதாரணமான விசேஷமான காரணம், அளவை புரிஞ்சுக்கிறதுக்கான விசேஷமான காரணத்துக்கு பேரு அசாதாரண காரணம்னா சாதாரணம் இல்லாத காரணம், சாதாரணம் இல்லாதது அப்படின்னா விசேஷமானது, அளக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான விசேஷ காரணத்துக்கு பேரு பரிமாணம். அது எப்படி இருக்குன்னா, நவ திரவிய விருத்தி ஒன்பது திரவியத்தையும் இருக்கு. தச்சதுர்விதம் அணு மகத தீர்க்கம் ரசம் சேத்தி, அது எப்படி அப்படின்னா நாலு வகைப்படுறது. அணு சிறியது மகத்து பெரியது தீர்க்கம். இப்ப என்னது திருப்பியும் சிறியது பெரியதுன்னு சொல்லிட்டு திருப்பி ரசம் தீர்க்கம் திருப்பி அது என்னது ரசம் தீர்க்கம்னா திருப்பியும் சிறியது பெரியது தானே அப்படின்னா இங்க வேற குட்டையானது தீர்க்கம் நீளமானது. அணு சிறியது மகத்து பெரியது ரசம் குட்டையானது தீர்க்கம் நீளமானது. இதுதான் இந்த பேதம். நாலு வகையா இந்த பரிமாணமானது அளவானது இருக்கு. சரி, பிரத்யக் வியவஹார அசாதாரணம் காரணம் பிரதக்வம் சர்வத்ரவ்ய விருத்தி. பிரத்யக் வியவஹார அசாதாரணம் காரணம் பிரத்யக் ஒரு விஷயத்த பிரிச்சு பார்க்கக்கூடியது ஒன்னு இருந்து மற்றதுல பிரிச்சு பார்க்கக்கூடியதா இருக்கிறதுக்கு அந்த காரணம் அசாதாரணமான விசேஷமான காரணத்துக்கு பேரு பிரதத்துவம். அந்த பிரதத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா சர்வ திரவிய விருத்தி எல்லா திரவியத்திலும் இருக்கு நவ திரவியத்திலும் இருக்குன்னு அர்த்தம். சயுக்த விவகார ஹேது சயோக சர்வ திரவிய விருத்தி சயுக்த விவகார ஹேது சயோக சயுக்தம் அப்படின்ற அந்த விவகாரத்துக்கு காரணம் சயுக்தம்னா சேர்ந்து இருக்கிறது அப்படின்ற அந்த விவகாரத்துக்கு காரணம் என்னது சயோகம். அது எங்க இருக்கு அப்படின்னா சர்வ திரவிய விருத்தி எல்லா திரவியத்திலும் இருக்கு. ரெண்டு திரவியம் சேருது ரெண்டு பரமாணு சேர்றதுனால வெறுப்பு உண்டாருது. அப்போ முதல் நாளுத்தையும் இருக்கு. காலம் திக்கு ஆத்மா மனசு எல்லாமே ஏதோட சம்பந்தப்படுறது. காலமானது காலிக்க சம்பந்தத்தோட எல்லாத்தையும் இருக்கு அதனால அது சயோகம் படுறது. அப்புறம் திக்கு திசையும் எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு சேர்றதுனால உண்டார அந்த நிலைக்கு பேரு சயோகம். எல்லா திரவியத்தையும் இருக்கிறதுனாலதான் சயோக நாசகோ குணக விபாக சர்வ திரவிய விருத்தி. அப்படி இந்த செயற்கைய அழிக்கிறதா இருக்கிற குணத்துக்கு பேரு விபாகம். சேர்ந்து இருக்கிற ரெண்டு விஷயத்த பிரிக்கிறதுக்கு பேரு விபாகம். அதுவும் எல்லா திரவியத்தையும் இருக்கு. பரா அபர விவகார அசாதாரண காரணே பரத்வாபரத்வே பரம் அப்புறம் அப்படின்னுட்டு இந்த விசேஷமான விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ இது கொஞ்ச இடத்துல இருக்கிறது இது ஜாஸ்தி இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ அது பரத்தும் அபரத்தும். அதிக இடத்துல இருக்கிறது பரத்தும் கம்மி இடத்துல இருக்கிறது அபரத்தும் அப்படின்னு இந்த விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கு பேரு பிருத்திவியாதி சதுஷ்டய மனோ விருத்தினி. எங்க இருக்கு அப்படின்னா பிருத்வி அப்பு தேஜு வாயு அப்புறம் மனசு இந்த அஞ்சு இடத்துல இருக்கு. தே திவிதே திக்ருதே காலகிருதே ச இந்த பரத்துவமானது அபரத்துவமானது ரெண்டுமே ரெண்டு வகைப்படுறதுக்கும் என்னது திக்ருத பரத்துவம் திக்ருத அபரத்துவம் காலகிருத பரத்துவம் காலகிருத அபரத்துவம். எப்படி அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படின்னா அந்த மரத்துக்கு முன்னாடி இல்ல அந்த மரத்துக்கு பின்னாடி. முன்னாடிங்கிறது அபரம் பின்னாடிங்கிறது பரம். இது திக்ருதம் திசையினர் உண்டாருது காலத்துல உண்டாருது என்னது அப்படின்னா அது எப்ப உண்டாச்சு அப்படின்னா நேத்திக்கு முன்னாடி இல்ல நேத்திக்கு பின்னாடி அந்த தேதிக்கு முன்னாடி இல்ல அந்த தேதிக்கு பின்னாடி அப்படின்னு வைக்கிறோம். அப்போ அந்த தேதிக்கு முன்னாடின்னு சொல்லி சொன்னா அது பரம் அந்த தேதிக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி சொன்னா அது அபரம். அப்படி எது அதிகமான நிலையில இருக்கோ அதுக்கு பேரு பரம் எது கம்மியான நிலையில இருக்கோ அதுக்கு பேரு அபரம். தூரஸ்தே திக்ருதம் பரத்தும் சமீபஸ்தே திக்ருதம் அபரத்தும் ஜேஷ்டே காலகிருதம் பரத்தும் கனிஷ்டே காலகிருதம் அபரத்தும் அதைத்தான் சொல்ற தூரஸ்தத்தை திக்ருதம் பரத்தும். தூரமா எது இருக்கோ அது திசையினால உண்டான பரத்தும் கிட்ட எது இருக்கோ அது திசையில உண்டான அபரத்தும். ஜேஷ்டே காலகிருதம் பரத்தும் எது பெரியதா இருக்கோ அதிக நாள் இருந்திருக்கோ அது ஜேஷ்டம்னா பெரியதுன்னு அர்த்தம். எது பெரியதோ அது காலத்தினால உண்டான பரம் எது கம்மி கம்மியான காலத்துல இருந்திருக்கோ அது காலத்தினால உண்டான அபரத்தம். கனிஷ்டம் சின்னதுல காலத்தினால உண்டான அபரத்தம் இங்க பெரியது சின்னதுன்னு சொல்லி சொன்னா சைஸ் இல்ல இங்க அதனுடைய ஆயுட்காலம். ஆத்திய பத்தன அசமவாய காரணம் குருத்தம் பிருத்வி ஜல விருத்தி. குருத்தம்னா என்ன வெயிட்னு சொன்னோம் அந்த வெயிட் என்னது கிராவிடேஷனல் புல்லுன்னு சொன்னோம். இது எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னா ஒரு பால மேல தூக்கி போடுறீங்க போட்ட உடனே மேல மூவாயிண்ட் இருக்கு முன்னாடி நிக்கிறது நின்னுட்டு இந்த இடத்தையும் திருப்பி கீழே வர்றது மேல போற பால் ஒரு இடத்துல நிக்கிறது நின்னுட்டு அங்க இருந்து கீழே வர்றது கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்சியல் எனர்ஜிமா. இப்ப இங்க இருந்து கீழே இருந்து மேல போறது இல்ல இந்த நிக்கிறது பாருங்க இந்த நின்ன பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு பேரு குருத்தம். அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல இருந்து அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது இதுதான் இங்கதான் டாப் பாயிண்ட் இது இந்த டாப் பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு வந்துடுது இது இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்க்கு வர்றதுக்கு குருத்தம்னு சொல்லி பேரு. இந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு வரதுக்கு குருத்துவம் இல்ல இந்த குருத்துவ சக்தினாலேயே அது கீழே வந்துருது அந்த மொமெண்டத்திலேயே அது கீழே வந்துருதுன்னு சொல்லி சொல்லுவோம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டாப் ஆயிட்டு அங்கேருந்து கீழே விளையாடுதோ அடுத்த பாயிண்ட்டுக்கு அதுதான் குருத்துவம். அதனாலதான் புவியீர்ப்புக்கு சக்திக்கு என்ன சொல்லுவோம் குருத்துவ ஆக்கர்ஷ்ண சக்தி அப்படிமோ அந்த குருத்துவத்தை அந்த வெயிட்டை ஆக்கர்ஷ்ணம் பண்ற ஈர்க்கிற சக்தி அப்படிமோ. பிருத்வி ஜலவிருத்தி அது எங்க இருக்கு அந்த குருத்துவம் எங்க இருக்கு பிருத்திவிலையும் ஜலத்திலையும் இருக்கு. பிருத்திவியில எப்படி இருக்கு வெயிட்டா இருக்கு ஜலத்துல அதுவும் டென்சிட்டியோட வெயிட்டா இருக்கு மாஸ் ரெண்டு இடத்துலயும். ஆத்திய சிந்தன அசமவாய காரணம் திரவத்வம். திரவத்வம்னா என்ன இப்போ குருத்தம்னா என்னன்னு பார்த்தோம். முதல் ஒரு பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு வர்றதுக்கு பேர் குருத்தம். அதே மாதிரி ஒரு ஒரு ஒரு நீர்நிலை இருக்கு, அந்த நீர்நிலை ஒழுகி ஊத்துறது முதல் பாயிண்ட்ல இருந்து எப்ப கீழே அடுத்த பாயிண்ட்க்கு ஒழுகிறதோ அதுக்கு பேரு செந்தனம். மத்ததெல்லாம் அந்த போர்ஸ்ல வந்துருது, அதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம். முதல் பாயிண்ட்ல இருந்து இங்க நின்றுட்டு திருப்பி வர்றதோ இல்ல இங்கிருந்து ஆரம்பிச்சு ஒழுகிறதோ அதுக்கு பேரு செந்தனம். பிருத்திவி ஜல தேஜோ விருத்தி, அது எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவி ஜலம் நெருப்பு மூணுத்திலயும் இருக்கு. தச்ச திவிதம், நெருப்புல எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்கலாம். தச்ச திவிதம் அதுவும் ரெண்டு வகை, சாம்சித்திகம் நைமித்திகம். இயல்பா இருக்கிறது சாம்சித்திகம், நிமித்தம் ஒரு காரணத்தினால உண்டாருது நைமித்திகம். சாம்சித்திகம் ஜல, இயல்பா இருக்கிறது நீர்ல, நீர்ல இயல்பாவே ஒழுகி ஓடக்கூடிய தன்மை இருக்கு. நைமித்திகம் பிருத்திவி தேஜசோகோ, நிலத்திலையும் நீர்லயும் நிலத்திலையும் நெருப்புலையும் நைமித்திகம் ஒரு காரணத்தினால உண்டாருது. நிலத்துல எப்படி அப்படின்னா பிருத்திவியாம் கிருதாதவு அக்னி சயோகஜம் திரவத்தம், நெய் இருக்கு, நெய் வந்து வாசனை உடையது அதனால அது பிருத்திவி. நெய் கட்டியா இருக்கு, நெருப்போட சம்பந்தப்பட்டவொன்னு உருகிறது அதனால அந்த பிருத்திவியோடைய செந்தனத்தன்மை கிடைக்கிறது. தங்க தங்கம் வந்து சுவர்ணம் ஆக்கிரஜம் சொல்லிட்டோம், ஆக்கிரஜம் என்னது நெருப்புடைய தன்மையுடையது. அந்த நெருப்பு எப்படி அந்த நெருப்பு தன்மையுடைய அந்த சுவர்ணம் என்ன ஆறுது நம்ம உருக்கினோம்னா உழுகிறது. அப்போ பிருத்திவி நெய் தங்கம் நெருப்புக்கு ரெண்டுமே உருக்குறது ஒழுகி ஓடக்கூடிய தன்மை உடையது. ரெண்டுமே நிமித்தத்தினால நெருப்பு அப்படிங்கிற நிமித்தத்தினால அந்த தன்மை அடையறதே தவிர இயல்பு இல்லை, அதனாலதான் நைமித்திகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். சூர்ண சூர்ணாதி பிண்டி பாவ ஹேத்துர் குணஹ ஸ்னேகா ஜல மாத்திர விட்டி, ரெண்டு விஷயத்த பிண்டமாக்கக்கூடிய ஒட்டக்கூடிய சாமர்த்தியம் உடையது ஸ்னேகம்னு சொல்றது, அதனாலதான் ஸ்நேகிதன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டு பேர் ஒன்னா சேர்றதுக்கு பேரு ஸ்நேகிதம். ஸ்நேகிதம்னு சொல்லி சொன்னா ஏன் ஸ்நேகிதம் சொல்றோம், ரெண்டு சேர்றதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு அந்த ஸ்னேகம்னு பேரு, அதனால இந்த ரெண்டுத்தையும் பிண்டி பண்றதுக்கு ஸ்நேகம் அப்படின்னு சொல்லி சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு, வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: இப்ப அடுத்த சூத்திரம் என்னன்னு கேட்டா ஐந்தாம் சூத்திரம். இப்ப அந்த இன்னொன்னு என்னன்னு கேட்டா ஒரு முக்கியமான செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டா இப்ப நாம வந்து அன்னைக்கு ஒண்ணு சொன்ன ஞாபகப்படுத்திக்கோங்க, அதாவது மனித பிறப்பு ஏன் உயர்ந்தது, மற்ற பிறப்புகளை விட மனித பிறப்பு ஏன் உயர்ந்தது என்பதற்கு ஞானிகள் சொல்லுகின்ற காரணம் வேற, நாம சொல்ற காரணம் வேற. மனித பிறப்பு என்பது மற்ற எல்லா பறவைகள் மிருகங்கள் எத்தனையோ நீர் வாழ்வன பரப்பன நடப்பன ஊர்வன என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பறவைகள் இருக்கு, பறவையாய் பாம்பாய் எத்தனையோ சொல்ற. இப்ப மனித பிறவி ஏன் சிறந்ததுன்னு கேட்டா அதுக்கு ஞானிகள் என்ன சொல்றாங்க, மனித பிறவியில மட்டும்தான் கண்மத்தை ஈட்டுகிறோம், மற்ற பிறவியில கண்மத்தை ஈட்டல, அதான் மற்ற பிறவியில கண்மத்தை அனுபவிப்போம். அது ஒரு கர்ம அனுபவத்துக்காக தானே பிறக்க வைக்கிறாரு, பறவையா பாம்பா இதுக்காக பிறக்க வைக்கிறாரு, ஒரு கர்ம அனுபவத்துக்கு தானே. ஆனால் மனித பிறவி ஏன் சிறந்தது என்றால் மனித பிறவியில மட்டும்தான் என்ன பண்றோம், நாம பாவ புண்ணியங்களை ஏன் பண்றோம், மற்ற பிறவியில பாவ புண்ணியத்தை ஏன் பண்ணல, அந்த பாவ புண்ணியத்தினுடைய பயனை வந்து அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான். We are reaping the consequences, that is all. பட் வி ஆர் நாட் ஏனி. அதனாலதான் மனித பிறப்பு சிறந்ததுன்னு சொல்லிருக்காரு. மனித பிறவு மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அந்த மனித பிறப்பு ஏன் சிறந்ததுங்கிறதுக்கு அதான் சொல்றாங்க. இப்போ இது என்னன்னு கேட்டா இந்த புருடன் என்ற அந்த ஒரு அந்த சூக்கும சரீரம், அதாவது இந்த பஞ்ச கஞ்சுக சரீரம் இருக்கு இல்லையா, இந்த பஞ்ச கஞ்சுக சரீரத்தை பெற்ற உயிருக்கு தான் என்ன பேரு, புருடன் பேரு. அந்த புருடன் என்பதுதான் என்ன பண்ணுது, நாம இருக்கக்கூடிய ஐந்து நிலையில வேற வேற ஸ்தானத்துக்கு போகுது. அதாவது இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் எதுக்காக ஏற்படுதுன்னு கேட்டா ரெண்டு காரணத்தினால, ஒன்று கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வது ஒரு காரணம், அதாவது இந்த விழிப்பு நிலை கனவு நிலை சுளுத்தி நிலை என்று சொல்லக்கூடிய ஐந்து கான்சியஸ்னஸுக்கு நம்ம ஏன் போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று வந்து அந்த கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வது. இன்னொரு காரணம், அந்த புருடனானது இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பான். ஜாக்கிரத்துல இருக்கும்போது இங்க இருப்பான் இந்த புருடன், இங்க சொப்பனத்துக்கு வந்தா கண்டத்துக்கு வந்துடுவான், சுளுத்திக்கு வந்தா துரியத்துக்கு வந்துடுறான். அப்போ அதனுடைய பிளேஸ்மெண்ட் மாறும். இந்த பிளேஸ்மெண்ட் மாறுறதும் இந்த கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வதனாலதான் நமக்கு என்ன உண்டாகுதான், ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஏற்பட்டு கொண்டு வருகிறது.
6: பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்,
5: அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் புருடன்,
6: புருடன்
5: புருடன் புருடன் வந்து எங்க நிக்கிறான், மூலாதாரத்துல புருடன் நிக்கும் பொழுது என்ன வருது, துரியாதீதம். அது ஏற்கனவே அந்த சொன்னேன், எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா சிவஞான சித்தியார் 223. அது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். சிவஞான சித்தியார் 223 அதுல தெளிவா சொல்ற, புருடன் எங்க நிக்கிறான், எத்தனை கருவி வேலை செய்யுது, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நேரம் அவங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்க போய் பாத்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும். சாக்கிரம் 35 முதலினில் சொல்லுவேன், முதல்ல இருக்கும்போது 35 கருவிகள் வேலை செய்யும் பொழுது ஜாக்கிரம நிலைக்கு நம்ம வருகிறோம். சொப்பனம் எங்க வருதுன்னாரு, கண்டத்துல ஒரு 10 கருவி குறைஞ்சி வேலை செய்யும் பொழுது தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டே வருவேன். இப்ப அது போல இப்ப ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புருடன் வந்து இங்கிருந்து மேல போகும்போது நாம என்ன பண்றோம்னா, அதை சொல்றாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான செய்தி, when we are earning the karmas and when we are enjoying the karmas. மனித பிறவியில நமக்கு ரெண்டு நிகழ்வு, ஒன்று வினைகளை அனுபவிக்கிறோம், இன்னொன்னு அடுத்த பிறவிக்கு வினைகளை ஏர்ன் பண்றோம், ரெண்டு நடக்குது. அப்ப என்ன சொன்னாங்க, இதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள், இந்த புருடன் மேல் நோக்கி செல்லும் பொழுது, புருடன் வந்து மேல் நோக்கி செல்றான், அதாவது மூலாதாரத்திலிருந்து ஜாக்கிரத்துக்கு வரும்போது நாம என்ன பண்றோம், வி ஆர் என்ஜாயிங் த கர்மாஸ். அதுக்கு தமிழ் என்ன பேரு, கர்ம நுகர்ச்சி. நாம் செய்த அந்த பிராரத்த கர்ம வினையினுடைய அனுபவம், அந்த அனுபவம் வரும்பொழுது என்ன ஆகுது, அது அப்போர்ட்ல போகுது. டவுன்வேர்ட்ல போகும்போது என்ன பண்றோம், வினைகளை ஏர்ன் பண்றோம். இது நம்மை அறியாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது கீழ் நோக்கி செல்லும் பொழுது கர்ம ஆட்சிப்பு, தமிழ் அதுக்கு பேரு கர்ம ஆட்சிப்பு, வி ஆர் அக்வயரிங் த கர்மாஸ். மேல் நோக்கி செல்லும் பொழுது வி ஆர் என்ஜாயிங் த கர்மாஸ், கர்ம நுகர்ச்சி. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. எத்தனையோ விஷயங்கள் வந்து இப்ப பாருங்க, நல்லா நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னா நம்ம ஹார்ட் பீட்டு 72 தடவை துடிக்குதுன்னு சொல்றாங்க விஞ்ஞானத்துல. இப்ப யாராவது எண்ணி பார்த்துட்டு செய்யறீங்களா, ஹார்ட் பீட்ஸ் எண்றீங்களா யாராவது, நீங்க என்னாவது சரி என்னாச்சு அதுவா நடந்துட்டு இருக்கு, நான் எண்ணி பார்த்தாதான் நடக்கும் சொல்ல முடியுமா. அதே போலத்தான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு, அது பாட்டுக்கு நடக்கும். ஆகவே இந்த வினைகளை ஏன் பண்ண செய்யறோம், வினைகளை அனுபவிக்கிறோம். இது இப்படி வரும்போது வினைகளை பயன்பட ஜாக்கிரத்துல வரும்போது நமக்கு, அதனாலதான் நமக்கு தெரியுது மேல கீழ இருந்து மேல வரும்போது வினைகளை அனுபவிக்கிறோம். இப்ப தூக்கத்துல சிலதை மறக்கிறோம், உள்ள போனோம் என்ன இது அப்படின்னா, இப்ப இந்த தூங்குறீங்கன்னு வச்சுக்க, தூங்கும் போது அங்கேயும் ஒரு மனம் வந்து, அந்த அனுபவம் குறைஞ்சா கூட மனம் வந்து யாருக்காவது தீமை செய்யணும் மனசுக்குள்ள நினைச்சதுன்னா உடனே வினை ஏனாயிரும். நீங்க கனவுல வந்து ஒருத்தனை கொள்ளணும்னு நினைச்சா கூட அந்த வினை ஏனாயிருது. அதுதான் ஒரு பெரிய, அதனாலதான் வினை வந்து ஒண்ணு, அந்த வினைய வந்து தப்புக்கிறது வழியே கிடையாது, சரியா பண்ண கொடுத்தோம். அது அன்னைக்கு ஒண்ணு சொன்னேன் நான், அதாவது எதற்கு உலக பிரகாரமாக நமக்கு தண்டனை கிடைக்கவில்லையோ அதற்கு இறைவன் தண்டனை கொடுக்கிறார். குற்றத்திற்கு அரசன் தண்டனை கொடுத்து விட்டால், இந்த உலகத்துல பனிஷ்மெண்ட் வாங்கிட்டோம்னா அந்த குற்றத்துக்கு இறைவன் பனிஷ் பண்ண மாட்டான். எதெல்லாம் நம்ம தண்டனை கிடைக்கவில்லையோ அதுக்குதான் அவர் என்ன பண்றாரு, விலக்கு வைக்கிறார். அவரு அவர்கிட்ட தப்பிக்க முடியாது, இங்க தப்பிச்சிடலாம், அங்க தப்பிக்க முடியாது. அதாவது ஜாக்கிரத்துல ஒரு நினைப்பு இருக்கு, கடவுள ஒரு நினைப்பு இருக்கு, துரியத்துல ஒரு நினைவு இருக்கு, ஒரு நினைவாட்டில இருந்துட்டே இருக்கல உள்ளுக்குள்ள.
6: சாதனைகளால இதை குறைக்கலாம் இல்லையா, ஏர்னிங் ஆஃப் திஸ் கர்மா.
5: இல்ல அது வந்து நமக்கு ஏர்னிங் வந்து நீங்க அது அது இது பக்குவப்படுறாங்க, அந்த கர்ணங்களை தூய்மை செய்யணும், அதை அன்னைக்கே சொன்னேன் இல்லையா. அந்த கிரணங்களை தூய்மை செய்யணும். ரெண்டாவது, சிலவற்றை இறைவனிடத்தில் ஒப்படைக்க முடியும். நாம் அனுபவிக்கணும், இறைவன் ஏற்றுக்கொண்டால் அது குறையும். இறைவன் ஏற்றுக்கொள்வதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த வினைகளை இறைவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது குறையும். அவன் எப்ப ஏற்றுக்கொள்வான், அதுக்குதான் சாதனைகள். அதுக்குதான் நீங்க பண்றீங்க சாதனை. எதுக்கு பண்றீங்கன்னா, இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியாத செய்ததுதான் நீங்க சாதனை பண்றீங்க இல்லையா. நான் வந்து இப்ப ஐயா சட்டத்தரணியை ஒரு கேஸுக்கு நான் வச்சுக்கிறேன்னா, அவருக்கு நான் வக்காலத்து கொடுத்தாதான் அவர் கோர்ட்டுக்கு போக முடியும் இல்லையா. நீங்க வக்காலத்து கொடுக்கணும்ல அவருக்கு, வக்காலத்து கொடுக்காம இது ஒண்ணு அங்க என்ன சொல்றீங்க, ஆதரவு செய்ய சொல்றீங்களா, இவரை நான் நியமிக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றீங்க, நாங்க வக்காலத்துன்னு சொல்லுவோம். அதாவது என்னுடைய கேஸ் வந்து இவர் தான் நடத்துவார் அப்படின்னு ஒரு வக்கீல் கொடுப்போம். அதுக்கு என்ன சொல்றீங்க, இங்க இங்கிலீஷ்ல என்ன
7: சொல்றாங்க,
5: நியமிக்கிறது நியமனம், அதுதான் வக்காலத்து. அது வக்காலத்து நாமான ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணா, அது கொடுத்தாதான் அவர் பண்ணுவாரு. அது போல அந்த இறைவனிடத்துல ஒப்படைப்பதுங்கிற ஒரு கிரியை தான் நம்முடைய சித்தாந்த இதுல வந்து நம்முடைய அனுஷ்டானத்துல மார்ஜனம் என்ற கிரியினாலதான் ஒப்படைக்கணும். அது ஒரு கிரியை சொல்லியிருக்க, இறைவனிடத்துல எப்படி ஒப்படைக்கணும், அதுக்குதான் அகமர்ச்சனம் மார்ஜனம் என்ற கிரியை. அது கிரியாவிதி வரும்போது நான் சொல்லுங்க, கிரியைகளை பற்றி வரும்போது சொல்றேன். இப்ப இன்னைக்கு வந்து வெறும் பிரின்சிபிள் தானே படிக்கணும். செல்லும் பொழுது கர்ம ஆர்ச்சிப்பு, வி ஆர் ஏர்னிங் த கர்மாஸ், மேல் நோக்கி செல்லும் பொழுது கர்மத்தை நுகர்றோம். ஏன்னா ஆர்ச்சிக்கின்ற கர்மா வந்து இப்ப வராது இல்ல, ஏன் பண்ற கர்மா வந்து இப்ப வரணும் கொடுக்காது இல்லையா, மறுபடியும்
7: துரியாதீத நிலையில
5: இல்ல, அஞ்சு நிலையிலும் நடக்கும். டவுன்கிரேட் அண்ட் அப்போ மூலாதாரத்திலிருந்து இங்க வரும்போது ஒரு நிலை, அப்புறம் இங்க இருந்து இங்க போகும்போது ஒரு நிலை. மொத்தம் அஞ்சு, ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது நீங்க இதை படிச்சீங்கன்னா தெரியும், சிவஞான சித்தியான சொன்ன 223. இப்போ அடுத்த அஞ்சாம் சூத்திரத்தை என்ன சொல்ல வர்றார், இப்ப நீங்க வந்து அஞ்சாம் சூத்திரம் சிவஞான பதத்துல நம்ம ஒவ்வொரு சூத்திரமும் எதை பற்றி முதல்ல பேசுது அந்த டாபிக்ங்கிறது தெரியாம அதை படிச்சோம்னா ஒன்றும் புரியாது. இப்ப நான்கு சூத்திரங்களை நான் சொல்லிட்டு வந்தேன். ஐந்தாம் சூத்திரம் பேசுவது என்ன பொருள் பற்றி, வாட் இஸ் அ டாபிக் என்றால், ரெண்டு காரணம் ரெண்டு எழுதி கொள்ளுங்கள். ஒன்று, அதாவது அவர் சொல்லக்கூடிய நடை வந்து சிவபெருமானின் உபகாரம் உணர்த்துதல் இருக்கு. சிவபெருமானின் அதாவது உயிர்களுக்கு இப்படி அதாவது அந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாக்குற வேற ஒண்ணும் இல்ல, அதாவது ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் செய்யும் உபகாரம் உணர்த்துதல். வாட் இஸ் நேச்சர் ஆஃப் ஹெல்ப் கிவன் பை லார்ட் சிவா டு தி சோல்ஸ், அது அவருடைய நடையில இவ் ஆன்மாக்களிடத்து தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிற்று. அந்த தமிழ் அப்படி இருக்கும், அது நமக்கு வந்து அந்த பெரிய நடைகளை பிடிக்க முடியாத ஒரு பெரிய குறைபாடு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, சூக்கும ஐந்தொழில் பற்றி கூறியது. சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில், அது பேர் அதிசூக்கும் ஐந்தொழில். அதை நான் முதல்ல விளக்கிறேன், இன்னைக்கு அதை விளக்குறது நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம், கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அதிசூக்கும் ஐந்தொழில், இது ஒரு புது டெர்மினாலஜி. நீங்க அதாவது சிவபெருமான் செய்யக்கூடிய தொழில்கள் மொத்தம் ஐந்து, அது உங்களுக்கு தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள், ஃபைவ் காஸ்மிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஐந்தொழில் மூன்று வகைப்படும், அது அடுத்த ஸ்டெப். இவன் செய்யக்கூடிய இந்த ஐந்தொழிலே மூன்று வகையான ஐந்தொழில் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சூக்கும் ஐந்தொழில், அதுக்கு பேர் என்ன பேரு, சூக்கும் ஐந்தொழில். அது எங்க நடக்குன்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி, அதாவது இறைவன் அறிவின்கண், இறைவன் அறிவின்கண், இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் லார்ட் சிவா, அதுக்கு பேரு சூக்கும் ஐந்தொழில்னு பேர். ரெண்டாவது ஸ்தூல ஐந்தொழில், ஸ்தூல ஐந்தொழில். அது எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா, மாயை கண்மங்கள், மாயையின் கண் நடக்கிறது, மாயையின் கண், இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த மாயா. இப்ப கார் ஓடுது அப்படின்னா, கார் இஸ் பிளேயிங் ஆன் த ரோடு, அப்படிதானே. காருக்காக இங்க போனா போமா, ரோட்ல ரோடுனா தான் கார் போக முடியும். அது மாயையின் கண் நிகழ்கிறது, தூள் ஐந்தொழி. மூன்றாவது ஐந்தொழில் அதிசூக்கும் ஐந்தொழி. அந்த அதிசூக்கும் ஐந்தொழில் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா ஆன்ம அறிவின் கண், ஆன்ம அறிவின் கண். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி சோல்ஸ். மறுபடி சொல்றேன், சூக்கும் ஐந்தொழில் இறைவன் அறிவின் கண் நிகழ்கிறது, தூள் ஐந்தொழில் மாயையின் கண் நிகழ்கிறது, அதிசூக்கும் ஐந்தொழில் ஆன்ம அறிவின் கண் நிகழ்கிறது. இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இதை பத்தி எதுவும் எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி சாஸ்திரம் படிக்கிறதுல கிளாஸ் நடத்தும் போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது எங்க சொல்லி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து நூல்களின் வாயிலாக படிக்கிறோம்னு அர்த்தம். நான் பேப்பர்ல பார்த்தேன், நான் டிவியில பார்த்தேன், நான் சினிமாவில பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. அதுல பார்த்தாலே தப்பு இருக்கதான் செய்யும். சிவஞான சித்தியார் 235 சொல்றார், 235 ஆஃப் சிவஞான சித்தியார். ஏன்னா நீங்க சூத்திரங்களை வந்து, சூத்திரங்களை பிரித்து அதுல இலக்கணத்தை புகுத்தி அதை சொல்லுவது என்பது ரொம்ப நுட்பம், கட்டாயம் அப்படிதான் படிக்கணும். ஆனா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. என்னன்னு கேட்டா, நாம வந்து மறுபடியும் அதை வந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்றது கஷ்டம். ஏன்னா அதே பயிற்சியிலே இருக்கணும். எங்களை மாதிரி வந்து அதே மாசத்துல வந்து 25 அதே கிளாஸ் எடுத்துட்டே இருப்போம், அப்ப எங்களுக்கு அது மெமரியில இருக்கும். ஆனா நீங்க வந்து அப்படி இல்லை இல்லையா, கான்ஸ்டன்ட் டச், பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, பயிற்சின்னு திரும்ப திரும்ப அதை டச் வச்சுட்டே இருக்கணும். எந்த ஒரு கலையும் அப்படித்தானே, ஏன்னா வந்து அது கொஞ்சம் டச் விட்டு போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். இப்ப இத முதல்ல என்ன புரியணும், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா தெரியும். அப்ப உலக உதாரணம் சொல்லும் போது நமக்கு என்னன்னு புரியும். அதாவது இப்ப நாசால இருந்து ஒரு ராக்கெட் விடுறாங்கன்னு சொல்லுவோம், ஒரு மார்ஸுக்கு போகுது, மூன்ஸுக்கு போகுது, எல்லாம் பாக்குறோம். நாங்க நேற்று சயின்ஸ் சென்டர் கூட்டு போனார் சிவநேசன். அப்ப ஃபேஸ் த மார்ஸ் அப்படிங்கறது, மார்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் அங்க காமிச்சாங்க சயின்ஸ் சென்டர்ல பார்த்தோம். இப்ப அதை பார்த்தோம்னா எனக்கு ஒரு அது மூலமா வளர்க்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு ஒரு மார்ஸுக்கு ஒரு மனிதனையோ அல்லது ஒரு அதனுடைய ஸ்டடி பண்றதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் அனுப்புறாங்கன்னு சொல்லி, இப்ப என்ன ஆச்சுன்னா, முதல்ல இந்த பூமியில இருந்து போது அதுல ஒரு ராக்கெட், அந்த ராக்கெட்ல ஒரு மாடியூல், அந்த மாடியூல் போய் அங்க இறங்கும் போது அது ஒரு ரோவர் அப்படிங்கிற, அதுக்கு பேர் ரோவருங்களா. இப்போ இந்த ராக்கெட் எப்படி இருக்கணும், அந்த அந்த அந்த ராக்கெட்ல இருந்து கிளம்புற மாடியூல் எப்படி இருக்கணும், அந்த மாடியூல் இருந்து இறங்குற ரோவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு யாரு டிசைன் பண்ற, எப்படி இருக்கணும் ஒண்ணும் சயின்டிஸ்ட் இல்லையா, சயின்டிஸ்ட் தான் டிசைன் பண்றாங்க இந்த ராக்கெட்டோட டிசைன் எப்படி இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய மாடியூலோட டிசைன் எப்படி இருக்கணும், இந்த ரோவரோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாக்குற. அப்போ ஆல் தி டிசைனிங் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட். புரிஞ்சுக்கிறீங்களா, முதல்ல மனசுக்குள்ளே அவங்க வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு டிசைன் போட்டு இப்படி இப்படி இருக்கா சரியா வரும் ஒரு ஐடியா பண்றாங்க இல்லையா. இப்ப இந்த மூளை கூட யாரோட மூளை, சயின்டிஸ்டோட மூளை தான். அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபைபர்ல இருந்து என்னென்ன மரத்திலேயோ அல்லது மெட்டல்லையோ அல்லது ஃபைபர்லையோ எதுல இருந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் செஞ்சிருக்கணும், அப்போ அந்த ராக்கெட்டுடைய காம்போசிஷன், அந்த மாடியுடைய காம்போசிஷன், இந்த ரோவருடைய காம்போசிஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்னென்ன பொருள்கள்னால ஆக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் என்ன பொருள்கள் மெட்டீரியல் தானே தயாரிக்கிறாங்க இல்லையா. அப்ப என்ன அது எங்க நடக்குது, இதுக்கு வந்து இப்படிதான் இந்த மாதிரிதான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்கணும், இங்க வெல்ட் வைக்கணும், இங்க வந்து அது லூஸா இருக்கணும், இது சுத்தணும் அப்படின்லாம் டிசைட் பண்றாங்க இல்லையா. அதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் டேக் பிளேஸ் இன் வாட் பிளே வாட் திங் அப்படின்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் நடக்கும். அப்போ இங்கேயும் என்ன இருக்கு கேளுங்க, எந்தெந்த எக்யூப்மெண்ட்டை சூஸ் பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எங்க யாரு, அதுவும் சயின்ஸ், அவன் அவங்களுடைய மூலையெல்லாம் உற்பத்தி ஆகுது. ஆனா அது எங்க நடக்குது, வேர் இட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு கேட்டா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இதுதான் அங்க. அதே போல இறைவன் வந்து மாயையில அவங்க, இப்ப அது முதல்ல முடிச்சு விடும், அப்பதான் பேரலைஸ். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ராக்கெட் செஞ்சாச்சு, மாடி செஞ்சு போயாச்சு, அதுல ஒரு காஸ்மோனாட்டை அனுப்புறாங்க, அந்த காஸ்மோனாட்டு போய் இறங்குறேன், இப்போ அந்த காஸ்மோனாட்டுக்கு கரெக்டா நீ எத்தனை மணிக்கு நீ வந்து அந்த மாடியூலை திறந்து வெளியில வரணும், எத்தனை செகண்டுக்கு, எந்த காலம் முதல்ல வைக்கணும், எந்த பக்கம் திருப்பணும், எந்த சுவிட்ச ஆன் பண்ணணும், எந்த சுவிட்ச ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கமாண்ட் யாரு கொடுக்கற? அதுவும் காஸ்மோனாட் இஷ்டத்துக்கு போய் சுவிட்ச போட முடியாது. இங்க இருந்தா கமாண்ட் இஸ் கோயிங் ஃப்ரம் நாசா. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இங்க வந்து கமாண்ட் போறது மட்டும் இல்ல,

0: அப்பதான் வந்து சுவிட்ச போடுவான். இதுதான் இதே விஷயம்தான், இதை அப்படியே வச்சுக்கிடுங்க. இப்ப இதே போல அந்த சூக்கும் ஐந்தொழில் என்பது அந்த இறைவனுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நடக்கிறது சூக்கும் ஐந்தொழில். அதுக்கப்புறம் மாயில் நடக்கு பாருங்க, அது என்னது தூள் ஐந்தொழில். அதுக்கப்புறம் நம்ம அறிவுல நிகழ்து இல்லையா, நம்ம அறிவு, நம்ம தான் காஸ்மோநாட்டு, நம்ம அறிவு நினைக்கிறது அதிசூக்குமா இந்தொழி. இப்ப ஓரளவுக்கு நல்லா புரிவீங்க,
1: அறிவில் நடக்கிறது
0: ஆன்மா அறிவு. அதாவது ஆன்மாங்கிறது ஒரு பொருள், ஆனா அந்த ஆன்மாவுடைய பொட்டன்சி தான் அது, அதாவது சிற்சக்தின்னு சொல்லுவாங்க சித்தாந்தத்துக்கு பேர் என்னன்னு அதனால குறித்துக் கொள்ளுங்கள். எங்க நடக்குதுன்னா அது பிரெயின்ல நடக்கலாம், கையில நடக்கலாம், எதுல வேணும் நடக்கலாம். அது காமன் நேம் என்ன, சிற்சக்தி. சிற்சக்தி அதை இங்கிலீஷ்ல சொல்றதா எப்படி சொல்லணும், இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க, பொட்டன்சி ஆஃப் த சோல். த பொட்டன்சி ஆஃப் த சோல் எல்லாத்துக்கும் இந்த கரெக்ட் ஈக்குவல் புரிஞ்சுட்டோம்னா கரெக்டா புரிஞ்சிடும். அதாவது சித்தாந்தம் படிச்சீங்கன்னா சிற்சக்தி தான் இருக்கும், பொட்டன்சி ஆஃப் த சோல். இப்போ இது மாதிரி இந்த ஐந்தொழில பண்ற, அது இப்ப என்னது, அப்ப என்ன தெரியுது, இப்ப இந்த மூணு விதமான இது வருவாங்க, இந்த மூணு விதமான நிகழ்ச்சியுமே வேற வேற இடத்துல நடக்குது. ஆனா எல்லாம் நடக்கிறது யாரால, சயின்டிஸ்ட் தான். முதல்ல நடக்கிறது அவனுடைய மூலையில் நடக்குது, அப்புறம் மெட்டீரியல் மெஷினரியில் நடக்குது, அப்புறம் காஸ்மோனாட் மூலையில் நடக்குது. அப்போ எல்லாமே சோர்ஸ் எங்க, சயின்டிஸ்ட் தான். ஆனா இடம் வித்தியாசப்படுது, வேர் இட் டேக்ஸ் பிளேஸ் அது மாறுது. First it takes place in the intelligence of the scientist, second it takes place in the machinery, and third it takes place in the intelligence of the cosmonaut. இதுதான் பாரு, எவ்வளவு எவ்வளவு விஞ்ஞானபூர்வமா சித்தாந்தம் சொல்லியிருக்காங்க பாரு, அதான் ஆச்சரியம் வேண்டும். இது அந்த சிவஞான சித்தியார் 235 அதை நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இலக்கணங்கள் அதுல, அதுக்குள்ள நான் இப்ப போகல, ஏன்னா அது ஒரு பெரிய, அது ஒரு மணி நேரம் நடத்தலாம். நான் இலங்கையில் நடத்தினேன் கொழும்புல நடத்தும் போது, இதை வந்து அந்த 235 மட்டும் 1 hour மேலேயே நடத்தினேன். சிவஞான சித்தியார் சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான செய்திகளா இருக்குன்னு. நுணுக்கம் தான், கொஞ்சம் சாஸ்திரமும் நுணுக்கம் தான். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இப்போ இந்த 5th சூத்திரம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிசூக்கும ஐந்தொழில்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: சிவாயனம் சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது
1: ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த தீந்தமிழின் திருப்பாட்டும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நல்ல முது வடிவின மறையவர், கண்ணிடை கரந்தகதிர் வெண்படம் எனச்சோல் புண்ணிய நுதல் புனித நீர் பொலிவே. இந்த கண்ணு ஆபரேஷன் பண்ணினவங்க கண்ணுல ஒரு பச்சை துணி தொங்க விட்டு வருவா. சாமி நெற்றியில ஒரு கண்ணு இருக்க, அவர் வெள்ள துணியை தொங்க விட்டார். என்ன வெள்ள துணியில? திருநீர். அவர் துணியா வெள்ளையினால திருநீரை மறைச்சுன்னு வர்ற, கையில கொடை, ஊன்றுவதற்கு ஒரு கோல், இடையில நல்ல அப்படியே குசுமம் வச்ச பஞ்சகச்சம், நெகிழ்ந்த ஆடை, நல்ல முதிர்ந்த வடிவின மறைவர் திருக்கோல். கல்யாணத்துல எல்லாரும் உட்காந்துருக்காங்க, பொண்ணு வீடு, பிள்ளை வீடு, சொந்தக்காரன், அத்தனை பேரும் உட்காந்துருக்கோம். பார்த்தோன்னே எல்லாம் இவருடைய திருவடிவம் இருக்குது. நன்றுமது நல்வரவு நங்கழ்ந்தவர். பழையகால முறையெல்லாம் பாருங்க, நீங்க அது மாதிரி யாராவது சொல்லுவோம், ஏங்க பத்திரிகை திரை கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க, நீ எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்போம். நீ வேற காலம், டிஃபன்லாம் முடிஞ்சிருத்த போயிட்டு அப்புறம் வா. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இக்காலத்தினுடைய சீர்கேடுகளும் அக்காலத்தினுடைய பண்பாடுகளும் தெரியாம போகாது. பழைய காலம் வேற, சோத்துக்கெல்லாம் காசே வாங்க மாட்டாங்க, தங்கறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க, இப்ப தண்ணீருக்கே காசு. ஏன்? இது வேற காலம்.

0: அதெல்லாம் மாறணும்னா சொன்னேன் முன்னாடியே ஞான சம்பந்தத்தை தான் இருக்கு, உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க ஞான சம்பந்தம் கும்பணும்னு ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். ஞான சம்பந்தம் நான் சொல்வது உபலக்கணத்தினால நாவரசர் நம்பிகள் மணிவாசகர் சேக்கியார் எல்லா ஆச்சாரியருக்கும் பொருந்தும். சொல்ல போய் உபலக்கணம் தலைமையால ஒருத்தரை வச்சு சொன்னேன். அணிவகுப்புல எல்லாரும் வருவாங்க. முதல்ல வந்து இன்ஜின் டிரைவர் திருஞான சம்பந்தர், கொடி காட்டுற காடு சேக்கியார். இவர் காடு காட்டுவார் கொடி, போலாம் வண்டியும் அவர் எடுத்துருவார். ஒரு விசில் அடிக்கும் கிளம்பிடும் வண்டி. அந்த வண்டியில சைவத்துல நாம எல்லாரும் போவோம், நிறைய தொண்டு பண்ணுவோம், செகண்ட் ஏசியில போவோம். நமக்கு அது வேண்டாம், அன்று சிவில போலவா, நம்மோட தான் சேக்கியார் வருவார். அப்ப அவர் இருக்கிற இடம் தானே நமக்கு புரியும், அந்த உணர்வோட போலாம். இப்ப வந்துட்டார் சாமி, அப்ப மெல்ல வர்ற என்ன விஷயமா வந்திருக்க நீங்க மகிழ்ச்சி. எனக்கும் இந்த கல்யாண மாப்பிள்ள இருக்கானே அவன் பேர் என்ன உண்மை தெரியாது, ஆர்வம்னா அவனுக்கு எனக்கு ஒரு வியாஜ்யம், வியாஜ்யம்னா வழக்கு, அதை தீர்த்த பிறகு கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க. சுந்தர சொல்றார், உன்னுடைய வழக்கை முடிக்காம நான் வதுவை செய்ய மாட்டேன். எவ்வளவு சத்தியமா இருப்பாங்க இந்த காலத்துல நடக்குமா, யாராலும் இப்படி செய்வாங்களா? நான் இப்ப வந்து கல்யாண நேரத்துல கலாட்டா பண்றேன், ஒரு அரை மணி நேரம் உட்காரம், கல்யாணம் முடிஞ்ச பிறகு உமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறோம், இப்ப முடியாது அப்படித்தான் நீங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும், நம்ம நிலையை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாக்கணும், இந்த நிலையில பண்புகள் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாக்கணும். அவர் என்ன சொல்றாரு, உன் வழக்க முடிக்காம நான் காரியம் கேட்ட மாட்டேன், இவ்வளவு சத்தியம். அப்ப சொல்றாரு சாமி, அப்படியா பிராமணர்லாம் ரொம்ப திரண்டு இருக்காங்க. ஆவரது கண்மின் மறைவோர் என்ற அடியா என் நாவல் நகர் ஊரா, இது நான் முடிவது. நான் சொல்ல வந்தது இதுதான், கல்யாண மாப்பிள்ள இருக்கானே என்னுடைய அடிமை. சொல்றவர் யாரு, தேவரையும் மாலையன் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் வேரடிமையாக உடைய ஈசன் சொல்ற. எல்லாரும் சிரிக்கிறார், ஏன்னா இவர் ஒரு ஆதிசைவ அந்தனர், சுந்தரமூர்த்தி நாயனார். வந்தவர் ஒரு மறைபாடு வேதியர், அவர் ஒரு வேதியர் சாஸ்திரிகள், இவர் ஒரு குருக்கள், ஆதிசைவ குருக்கள். இவரை போய் ஒரு அடிமைன்னு சொன்னா எப்படி எடுபடும், சிரிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க, சுந்தரரும் சிரிக்கிறார். நன்றான் மறைவோர் மொழி என் எதிர் நோக்கி நக்கா, சுந்தரர் சிரிக்கிறார். கோபம் வருது, உதிரியத்தை மேல எடுத்து போட்டார். என்னப்பா சிரிக்கிறியா மாப்பிள்ள, கிட்ட போட்டார். நக்கா முகம் நோக்கி நடுங்கி நுடங்கி யாருக்கும் மிக்கா, யாருக்கும் மிக்கா மிசை உதிரிய தொகில் தாங்கி மேற் சென்று, என்னடா சிரிக்க வேண்டியது, அக்காலமும் தந்தைதன் தந்தை ஆழ்வுகளை எய்தால் இக்காரியத்தை நீ இன்று சிரித்ததன் ஏட ஏண்டா வீரர் மாப்பிள்ளையவர். உடனே இவருக்கு கொஞ்சம் தடுமாற்றம், ஏன்னா அவர் கேள்வியில ஆணித்தரமா இல்ல கேட்கிறார், அந்த உறுதி இவரை கொஞ்சம் நிலைகொலை வைக்கிறது சுந்தர பெருமான. அப்படியா அடிய மறைவர் அடிமையாறு வழக்கு இல்லையே, எப்படி நீங்க சொல்றீங்க? அப்பாவுக்கு அப்பா பாட்டை எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்ற, திரும்பி திரும்பி கேட்டுருக்க. அப்ப ஓலை இருந்தா காட்டுங்கிற சுந்தர், நீ அடிமை, நீ ஓலை காண பாலையோ அவையும் உன் காட்டு, நீ பணி செய்ய பாலை, நீ வேலை செய்ய வந்தவன், நீ எப்படி ஓலையெல்லாம் பார்க்க முடியும், வேணா அவையோட்டு காட்டுறேன். உடனே இவர் என்ன பண்ற, அந்த ஓலையை பார்க்க துரத்துறார் சுந்தர், அந்த கல்யாண ஆவணத்தை ஓடுற. வேதம் தொடர்ந்து பிடிக்க முடியாத சாமிய சுந்தரர் தவிர வேற யாரால பிடிக்க முடியுங்கிறார் சேர்க்கிறார். எப்படி சொல்றார், ஆவணம் பறித்து சென்ற அளவில் அந்த நாளும் காவணத்திலேயே ஓட கடிதவின் தொடர்ந்த நம்பி பூவனத்தவரை உற்றார் அவரல்லால் புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார். அவரை தவிர யாரால எட்ட முடியும், மறைகளாயின முன்போற்றி மலர்ப்பதம் பற்றி நின்ற இறைவரை தொழுது பற்றி எழுதுமாள் ஓலை வாங்கி அரைகடல் அண்ணன் கீச்சு விட்டார். அந்த ஓலையை அந்த நேரம் எப்படி அடிமையாக முடியும்? உன்னை சாமி என்ன பண்றார், மக்களை பார்த்து மற்ற வேதியர்லாம் பார்த்து, பாரியா உங்க ஊருக்கு வந்து நான் நீதி கேட்க வந்தேன், உங்க மாப்பிள்ள அவனுடைய பலாத்காரத்தினால என் ஓலையை கழிச்சு விட்டான். நான் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மாப்பிள்ளைக்கு சார்பா பேசுறாங்க, வந்திருக்கிற வேதியருக்கு சார்பா பேசல, அவர் திருநீர் அணிஞ்சு வந்திருக்கிறார்ல, அப்ப திருநீருக்காக பறிஞ்சு பேசியிருக்கணும் வந்தவருக்காக, ஆனா அப்படி செய்யல. அந்த சொந்தகாரத்தன்மையினால இப்படித்தான் நம்ம எல்லாம் இருக்கோம். நம்ம சொந்தம்னு அவன் தப்ப நம்ம மறந்துடுறோம், என் குழந்தை பரவாயில்ல, ஒரு குழந்தை திருமுறையை பிரிச்சு என் குழந்தை தான் மன்னிச்சிருவோம், மன்னிக்க முடியாது. கோட்புலியார் பாலை குடிச்ச குழந்தைய வெட்டி சேர்த்து பின்னங்கு பிடித்ததொரு பிள்ளையை தன் பெயரோனவன் அன்னம் துய்த்திலது என குடிக்கோர் புதல்வன் அருளும் என இந் நெல் உண்டால் முளைப்பால் உண்டது என எடுத்தறிந்து இன்னல்ல வடிவானார் இருக்கு சிவபராத. அவ்வளவு கூடிய பாத்தீங்கன்னா புராணங்களை பார்க்கும்போது சண்டேசர் அப்பாவை வெட்டிக்கிறார், சிறுத்தொண்டர் பிள்ளைய வெட்டிக்கிறார், கண்ணப்பர் கண்ணை கொடுத்துருக்கிறார், மானகஞ்சார மகளுடைய சுந்தர கல்யாணம் தண்ணி அறுத்துருக்கிறார். பார்க்கும்போது பயமா இருக்கும், ஏன்னா எல்லாமே தொண்டுகள்லாம் செயற்கரியனவா இருக்கேன் செயற்கரியவா இருக்கேன்னு. காரணம் என்ன தெரியுமா, அவங்க அறுத்ததெல்லாம் பாசத்தொடர்பா, அவங்க பெற்று தந்ததெல்லாம் பதி சம்பந்தத்தை, திருவடி பேரு கிடைப்பதற்காக
1: அழிந்து போகக்கூடிய இந்த பாச சம்பந்தத்தை அறுத்தாங்க. உண்மையிலே அவங்க செஞ்சது பேருடுமை. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையேன்னு தான் நம்மெல்லாம் வருத்தப்படணும். அரதத்த சிவாச்சாரியர் அப்படிதான் இருந்தார். கஞ்சனூர்ல கோவில்ல வேலை செய்யற ஒரு பணி பெண் நாலு நாள் வேலையை வராம அவ வராம இருந்துட்டான். கட்டி வச்சு அடிக்கிறாங்க, சவுக்கால் அடிக்கிறாங்க. அப்ப அரதத்த சிவாச்சாரியர் அடற, அவர் அடறத கேட்டு எல்லாரும் கேக்குறாங்க, அந்த பொண்ணை அடிச்ச நீங்க ஏன் அடறீங்க சொல்ற? நான் எத்தனையோ காலம் சிவப்பணி செய்யாம இருந்தேன், இன்னைக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சு அடிச்ச மாதிரி என்ன அன்னைக்கு கட்டி வச்சு அடிச்சிருந்தீங்கன்னா நான் திருந்திருப்பேனே, எனக்கு திருந்த விடாம பண்ணிட்டீங்களேன்னு வருந்த கௌரிங்கம். சிவப்பணி கோடியில ஒத்ததான் செய்ய முடியும், அது செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு. அந்த மாதிரி செஞ்சவர் மூக்கப்பிள்ளை ஐயா. கழச்சிங்கர் புராணத்துல முனையிடுவார், புராணத்தினோட கடைசி பாட்டு வரும், தேவர் பெருமான் சைவ நெறி விளங்க செங்கோல் முறை புரியும் காவல் பூண்ட கழச்சிங்கர். எனக்கு அந்த பாட்டு படிக்கும் போது ஐயா மூக்கப்பிள்ளை ஐயா நினைவுதான் வரும். அவங்கதான் மாதிரி செஞ்சாங்க. அந்த பேர் பெரியவங்க எங்க இருக்காங்க? சைவம் வளரணும்னு நினைச்சவங்க யார் தெரியல. இப்ப கதைக்கு வருவோம். பிச்ச உடனே சொந்த அந்த மொத்த சொந்தக்காரங்களாம் என்ன பண்றாங்க? அந்த வந்திருக்கிற பிராமணத்தை போய் அவங்க கேள்வி கேட்கறாங்க. ஓய் பெருமறை உலகில் இல்ல நிலை கொண்டு பிணகுகின்ற திருமறை முனிவரே, நீ எங்கே செப்பு, நீ எங்கெங்க வந்தீர்? அவர் ஓலை கழிச்சதுக்கு சமாதானம் சொல்லணும், அதை சொல்லாம நீ எங்கெங்க வந்தேன்னு கேட்கறாங்க. பார்த்தாரு சாமி இல்ல வந்திருக்கிறது என்னைய கேட்கற, உன் கண்ணு முன்னாடி இங்குள்ள இருப்பும் அறத்தாரின்றி வந்திரல் செய்து என் கையில் ஆவணம் வலியவும் நீந்திவன் பிடித்து தானே நிரப்பினான். இவன் குருவுறுத்து குற்றம் உள்ள நெஞ்சாதான் குருவுறுத்தது, இல்லாடி எதுக்கு வேலையை ஓலையை கிழிக்கணும்? ஓலையை கிழிச்சதுனாலே நிறுவனம் ஆயிடுத்து. இவன் எனக்கு அடிமை. சாமி அப்படி லா பாயிண்ட் எடுத்து விடுற செக்ஷன் 344 அண்டர் செக்ஷன் சிஆர்பிசி 342 எல்லாம் நடுங்கிறான். இங்க நான் நீதி வராது எனக்கு, என் ஒரு வெண்ணில் ஒரு குரண்டாங்க உடனே இவர் காந்தத்தால் இழுக்கப்பட்டு இரும்பு மாதிரி சுந்தரர் போறார். சென்ற வேதியன் தன்பால் திருமுக காந்தம் சேர்ந்த இரும்பு போல் நம்பி போறார். அங்க போனா பஞ்சாயத்து வெண்ணை நல்லூர் அந்த காலம்லாம் வழக்க பாருங்க எவ்வளவு அற்புதமா நடக்கிறது. பெரிய புராணத்துல தடுத்தார் கொண்ட புராணத்துல ஒரு வழக்கு வருது, இன்னொரு வழக்கு திருநீலகண்டத்து குயவனாறுல வருது. ரெண்டு இடத்துலயுமே உடனே தீர்ப்பு, ஆன் த ஸ்பாட் ஜட்ஜ்மெண்ட் டெலிவர். நீ எது மாதிரி இருக்க, நீ போட்டியா? அநேகமா கொள்ளு பேர காலத்துல தீர்ப்பு வந்துடும் போட்ட அது போ வாய் இருக்கோ இல்லையோ, வாய்தா வாய்தான்னு கேட்டுடலாம். இக்காலமே வேற மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம திருத்தொண்டர் புராணத்தை மறந்தோம், தேவாரத்தை துறந்தோம், கிட்டத்தட்ட நான் வாழ்வில இறந்தோம். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் அந்த நாள் தான் நமக்கு வந்துருது. ஆச்சாரியார்கள் புகழ் அதை செஞ்சவர் எனக்கு தெரிஞ்ச ஐயா தான். திரும்ப அவர்கிட்டதான் எனக்கு போக தோணுது. தாய்ப்பசு இழந்த கன்று மாதிரி அவர் நினைவு வந்து வந்து வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் தான் செஞ்சாரு ஆச்சாரியார் புகழா, முன்னால் அவர் தான் இப்பார். அந்த கதரணி இந்த சட்டை நெற்றி நிறைய பட்டை யார் அந்த மாதிரி வரப்போறாங்க நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இருப்பேன் நான் தெரிஞ்சதை தொடர்றேன். இப்ப வெண்ணநல்லூர்ல அந்த பஞ்சாயத்து கிட்ட போய் சொல்றாரு சாமி. அந்த அந்த பஞ்சாயத்துக்காரங்களே கேட்கறாங்க நீதிபதிகள், என் சொன்னாய் ஐயர் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை, பிராமணர் பிராமணருக்கு அடிமையான மாதிரி வழக்கு கிடையாதே, நீ எங்கேருந்து சொல்றீர்? உடனே இவர் வந்து அவர் சொல்றாரு, இசிவினால் எழுதும் ஓலை காட்டினால் ஏற்றுத்தான் ஆகணும், இவரு நிக்கிறான் இவங்க முன்னால இவருடைய பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை சாசனம் என்கிட்ட இருக்கு, அதை வச்சுதான் நான் வழக்கு தொடுத்தேன். ஓ சுந்தர பார்த்து கேட்கிறாங்க, விசிகினால் எழுதும் ஓலை காட்டினான் ஆகி நீங்கு விசிகினால் வெளிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ, தசிகளா ஒடுங்க மூத்தார் வழக்கே நீ சார சொன்னான் அசுவில் ஆர்வலர் எண்ணம் என்ன சொல்ல விரும்புறீங்க சுந்தர கூட்டுகிறார். இப்ப கூட இப்படிதான் கோர்ட்ல எல்லாம் யுவர் லார்ட்ஷிப் யுவர் லேர்னட் ஹானர் இதுதான் பேசி ஆகணும். அது அவரே அப்ப சொல்றார், அனைத்து நூல் உணர்ந்தி யுவர் லார்ட்ஷிப் அவனு தெரியாது இவர் என்ன பண்றாருன்னு தெரியல, மாய வல்லவரா இருக்காரு வந்திருக்கிறவர் பார்த்த சாதுமா நினைச்சு ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலாரங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவார். அப்ப ஒரு வழக்கு நிர்வகிக்க மூணு இருக்குன்னு தெரியுது. ஆட்சி ஆட்சின்னா அந்த பொசிஷன் அனுபவத்துல இருக்கிறத பார்த்தா இவங்களுக்கு தான் இருக்குன்னு தெரியும். ஆவணம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் சாட்சி ஓரல் விட்னஸ் டிபெண்டபிள் விட்னஸ் மூணுல ஏதாவது இருக்கா கேக்குறாங்க. விட்னஸ் இல்ல அனுபவமும் இல்ல, அப்ப ஆவணம் மட்டும்தான் சொல்றாரு. என்கிட்ட மூலவர் வரும்போது சேக்கியார் அவருடைய தோற்றத்தை சொன்னாரே, நாலு பாட்டுல சொன்னார். அப்ப ஓலையை பத்தி சேக்கியார் சொல்லவே இல்லை. இப்ப கொண்டு வர படி ஓலை ஒன்னு கிழிச்சாரு, மூல ஓலை எங்கெந்த எடுத்தாரே நமக்கு தெரியல. மூலவரை வச்சிருக்கேன். ஆமா, ஏற்கனவே கிழிச்சுட்டா இப்ப காட்டணமாகும். நீ எல்லாம் உரிமை முடிஞ்சவர் கேட்கிறார் பாருங்க. எனக்கு எல்லாரும் ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் எழுதி கொடுங்க. அந்த ஓலையை அவன் கிழிக்க மாட்டான்னு சொன்னா நான் காமிக்கிறேன். சாமியுடைய லா பாயிண்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும். சொல்றாங்க நீதிபதிகள், அந்தன வருந்தற்க நமது மன்றத்திலே எந்த தகாத செயலும் நடந்து விடாது. நீ ஓலையை காட்டுக, அருள் பெரு காரணத்தான் கோர்ட்டு கிளார்க் பெஞ்சு கிளார்க் சொல்றாங்க. இதே மாதிரி வந்துட்டு அவர் தொழுது வாங்குற வந்த பெரியவர் அல்லவா, பெரிய சாமி தான் வந்திருக்க. அது என்ன சாமி தெரியாது, பிராமணரா இருந்தாலும் வேதம் படித்தவர், திருநீர் அணிஞ்சவர் வணங்குறாங்க, வணங்கி பாக்குறாங்க. படிக்காத இருக்கு சாமி எவ்வளவு அழகா இருக்கிற ஒரே பாட்டு, அத்தனை செய்தியா இல்ல, அத்தனை சுருக்கமா இருக்கு. இன்னைக்கு நாலு பக்கம் பேசுவாங்க, என்ன செய்தினே தெரியாது. உமிதான் நிறைய இருக்கும், அரிசியா இருக்காது. அருமறை நாவல் ஆதிசைவன் ஆரூரன் செய்கை, சுந்தரருடைய பாட்டு நிறைய இருக்கு. பெருமுனி வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு வார்த்தை கவனிக்கும் பித்தன், அதான் பின்னால பாட்டா வருது. யானும் என்பார் வறுமுறை மரபுலோரும் வகித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி என்னை யாரும் பை கொயர்ஷன் பை போர்ஸ் அப்படிமா, அது மாதிரி இல்ல, உள்ளும் புறமும் ஒத்து நானா வாலண்டியரா எழுதி கொடுத்தது. எவ்வளவு டெக்னிக்கலா இருக்கு பாருங்க, குரான் அற்புதமா கொண்டு போறாங்க. நான் உள்ளும் புறமும் சம்மதிச்சு நானும் என் வழியில வர்ற என் புள்ள சடையன் அவன் புள்ள நம்பி ஆரூரன் இப்படி வம்சாவளியாக வெண்ணிலூர் பித்தனுக்கு ஆட்சி. அடுத்தபடி இன்னும் ஒரு சந்தேகம், எல்லாருமே ஏ ஓலை படிச்சாங்க திருப்தி அடைஞ்சாங்க, கையெழுத்து உண்மையிலே பாட்டனார்தான் போட்டாரான்னு தெரியும், ஃபோர்ஜரி சிக்னேச்சரா சந்தேகம் வருது. உடனே பாக்குறாங்க அந்த ஓலையை காட்டுறாங்க, சொல்லுறாரு அப்பா உங்க பாட்டனார் எழுதிட்டாரு. சிரிக்கிறார், இவர் தாத்தாவே பார்க்கல, தாத்தாவோட எழுத்தியா பாத்துருக்காரு வந்த வேதியர், அவர் எடுத்து கொடுக்குறாரு நீதிபதிகள். ஏதாவது பழைய ஓலை எழுதி வச்சிருப்பாரு வீட்டுல போய் பாருங்க எத்தனை சொல்லுவாங்க. உடனே ஒரு ஆள் வரும், ஓடி எடுத்துன்னு வரான், ரெண்டும் ஒத்துரு கம்பாரிசன் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங், ஓகே ரெண்டும் ஒன்னா இருக்கு வேற வழி இல்லை, தீர்ப்பு சொல்லலாம். உடனே தீர்ப்பு, நான்மறை முனிவனாக்கு நம்பியாரூரன் தோற்றி, இதே வாக்கு நமக்கு வரணும். ஞானம் வாழும் மக்களே, நம்பியாரூரருக்கு நீங்கள் தோற்றீர்னு சொன்னா நமக்கு வாழ், நம்பியாரூருக்கு நம்ம தோத்து போடும், அவர் நம்மளை ஜெயிக்கணும். ஜெயிச்சா என்ன அர்த்தம், அவருக்கு நம்ம ஆளா அடிமைப்படணும், உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நான் அவரை வேண்டும் சொல்லிடுறேன். அப்ப இவர் சொல்ற ஏத்து பேசல, நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு போய் ஒரு கை பார்த்துருவேன்னு சொல்லலை. யான் இதற்கு இசையே நின்று இசையுமோ நம்ம இருக்க முடியுமா, நீங்க சொல்லிட்டீங்க தீர்ப்பு, ஒரு ஓலையை காட்டுற எங்க பாட்டனார் கையெழுத்துன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க, மறுக்கிறதுக்கு இனிமே என்ன வழி, அந்த நீதியை பார்க்கணும், நீங்க முடியுமா, நீங்க எங்கேயாவது இருக்கணும். அப்ப இந்த நீதிபதிகளுக்கே கவலையா இருக்கப்பா, நீ வந்ததெல்லாம் சரி, உன் ஓலை எல்லாம் சரிதான், உன் வீட்டை காட்டு, இந்த ஊர்ல நீ வெண்ணெய் நல்லூர் வெண்ணெய் நல்லூர்னு நொடிக்கு ஒரு தடவை சொல்ற, இந்த வீட்டுல நாங்கெல்லாம் எங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம், நீதிபதிகளா உன்னை பார்த்ததே இல்லை, எங்க இருக்கு உன் வீடு காட்டு, உன் மனையும் வீடு வாழ்க்கையும் காட்டு, மனைவியார் எல்லாத்தையும் காட்டு. அம்பா மனைவி யாரு தெரியுமா, கிருபாநாயகி, இவர் அருட்டூரின் ஆதார், பட்டாளம் போட்டு வச்சிருந்துருக்காரு, ஆதார் கார்டு கூட உண்டு அவர்கிட்ட, எல்லாம் வச்சிருக்காரு, அவருக்கே சொல்லிட்டு ஆதார் வேணும் எல்லாம் வச்சிருக்காரு, ரேஷன் ஸ்மார்ட் கார்டு எல்லாம் இருக்கு, பேர் என்ன இருக்கும், பெரிய குடும்பம் அவருக்கு, அவருக்கு கொடுத்த ரேஷன்ல கட்டுப்படியாது, அத்தனை அடியா இருக்கும், அவருக்கு தான் சாப்பிடணும். போற கோயில்கிட்ட போனோம்னு சாமி என்ன பண்றாரு, மறைஞ்சுடாரு. ஒருவரும் வணக்கால் வென்ற புண்ணிய முனியர் முனிவர் என்னை, ஒருவரும் அரியராகில் போதும் என்று உரைத்து சூழ்ந்த திருவருத்துறையை புக்கார் கண்டிலர் திகைத்து நின்றார் அப்படிங்கிற கேட்கிறார். கோயில் உள்ள போட்டார். இப்ப கவனிக்கும், இவர் ஆட்கொள்ள வந்த எஜமானனாக இருந்த சாமி மறைஞ்சிட்டார். வேற ஒருத்தர் இருந்தா என்ன பண்ணுவாங்க, அப்பா கிழ இங்க போயிடுச்சு, எனக்கு என்ன தடை இல்லை, நான் கல்யாணம் பண்ணி போயிருந்தாலும் மத்தவன் இன்னி காலத்து இருக்கிறவன் செய்வான், அவர்தான் சத்தியவான்னு சொன்னேன். நீ என்ன யாரும் இருக்காங்கன்னு பாக்கணும், எம்பிரான் கோவில் நன்மை இளங்குனூர் மார்பறைகள் நம்பர்தம் கோவில் புக்கது எங்கோலோ என்று நம்பி தம் பெரும் விருப்பினோடும் தனித்துடன் அழைப்ப நாதொடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவ தமக்கு உணர்த்தலு. விடையில வந்தார், விடையில வந்தோடனே ஒரு பாட்டு சொல்ல தோன்றது, விடையான் விரும்பி திருநாவுக்கரசர் பண்ண என் உள்ளத்திருந்தான் இருந்தா என்ன, இனி நமக்கு இங்கு அடையாகவனும் அருவினை தானா, நமக்கு என்ன பயன், அவர் வந்து சாமி பிறக்கைய பேர் சாமி தானே, பார்த்து கேக்குறாரு அழகு சாமி சொல்ற. முன்பு நீ நமக்கு தொண்டன், அவருடைய பழைய பூர்வீகத்தை சொல்ற. முன்னிய வெட்டி கூற பின்புணம் ஏவலான பிறந்தனை மண்ணின் மீது. இப்ப கவனிங்கோ, உங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்ல வேண்டிய கடப்பா இதுக்கு இருக்கு. பெரியவங்க கோச்சுக்க கூடாது. நாம எல்லாம் இல்லற வாழ்க்கையை ரொம்ப மகிழறோம். எங்க பிள்ளை கல்யாணம், பொண்ணு கல்யாணம், எல்லாரும் வரணும், இதுதான் எல்லாரும் சொல்லி கேட்கறோம். சிவனுடைய யாரெல்லாம் இதுதான் செய்யறாங்க, அவங்க வீட்டுல வாழ்த்து பாக்குறாங்க. உலகையில தான் எல்லாருக்கும் பேண்ட் போட்டவன முதல் சீட்ல உட்கார வச்சுடுறாங்க. இந்த சிவனடியாரெல்லாம் திருவேடம் தெரிச்சு கீழே உட்கார வச்சிருக்கிறாங்க. முதல்ல அந்த பேண்ட் போட்டவன் தான் போய் சாப்பிடுறாங்க. இந்த சிவனடியாரெல்லாம், அப்பா உனக்கெல்லாம் முந்தா நாள் பண்ண உப்புமா இருக்கு, கோடியில போய் சாப்பிட்டு போங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. சொல்லும் போது கஷ்டமா தானே, நான் தான் நடமை. இது முதல்ல திருநாவுக்கரசர் பாட்டு ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல கோலமோ இந்த இளமையோ அல்லர் கோலம். கவனிங்கோ, இந்த குடும்ப வாழ்க்கை வந்து அல்லர் கோலங்கிற இளமை, அல்லர் கோலங்கிற அறுத்துயவல்லிரே. என்ன செய்யணும்? ஒல்லை சென்று அடையும் கரம்பூர் நகர் செல்வன் கோவில் திருக்கரக்கோவிலே. யோசிச்சுக்கோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு அடியார் இருக்க, இங்கே இருக்கார். அவர் கல்யாணம் நடந்தது. எல்லாரும் கல்யாணம் என்ன பாட சொல்லுவாங்க? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அவருக்கு வாழ்வில் மையல் தெரிஞ்சது. அவர் பாட சொன்னார் அந்த அடியார், வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். அப்படி ஒரு அடியார நான் அறிவேன். தான் கல்யாணத்துல தாலி கட்டும் போது இந்த வாழ்க்கை மையல்னு பாருங்க, அவங்க அல்லவோ செய்வப்பட்டு உள்ளவங்க. இதுதானே சாமி சொன்னாங்க திருநாவுக்கரசர், மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுள்ள விழுந்து. வினை, மனைவிதாய் தந்தை மக்கள். நீங்க யாரா புரிஞ்சிட்டு இருக்காங்களா? தெரியும். இங்கேயாவது யாருக்கா தெரியுமானோ? தெரியல. இது வேற உலகம். இப்ப சாமி சொல்றாரு, மையா மானுடமாய் மயங்கும் வழி. நான் அப்படின்னா ஒரு வீட்டுல போய் குழந்தைக்கு ஞானம் கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மேல உலகம் எல்லாம் போய் எல்லாருமே ஒருத்தர் உற்சாக பெற்றாரெல்லாம் உறவில்லைன்னு. அந்த அம்மாவும் அப்பாவும் கோந்ததே பார்க்கணும். அப்பா சவுகடைய எடுத்துட்டார், அம்மா அப்படியே பத்திரகாளியா மாறினான். ஏற்கனவே அப்படிதான் இருந்தா, இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா மாறினான். அப்பதான் நான் பயந்தேன், ஜோ இதெல்லாம் எடுத்து சொல்லப்படாது. அவள்கிட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? உலகியல் படிங்கோ, அமெரிக்கா போங்கோ, யூகேல போய் சம்பாதி 60 வயசுக்கு அப்புறம் படுத்துன்னு ஆஸ்பத்திரிக்கு வருவோம். இதுதான் நீ சொல்லணும். சிவநெறிய வலியுறுத்தினா என்ன ஆகும்? விடற்பாடு. யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு பண்ணி உலகியல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்ல இருந்து அறத்துறங்கு இருக்கு. துறக்கணும். துறங்கு கூட துறவு கிடையாது. உண்மையான துறவு யாரு தெரியுமா? திருநாவுக்கரசர் சொல்வார். என்னமா சொல்றார்? மரபதே தூமின் துறவியாகுமே. அவருதான் துறவி கிழக்கணும் சொன்னார். துறவி கிழக்கணை யார் தெரியுமா? ஆரூர் பெருமான மரவாதி ஏத்துவார் எவரோ அவரே. அந்த மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க, வேற காரணம் மாறி கிடக்கு. காரணம் எனக்கு தெரிஞ்சது இதுதான், சைவத்தினுடைய நுண்மான் நுழைவுலத்தை விளக்க வல்ல ஞான பணுவல்களை யாரும் பயிலுங்க. பயின்ற வழி ஒழுகவும் உட்படணும். அதனால வந்தவில்லை. மாறணும்னா முதல்ல சொன்ன உபாயம் முத்தமிழ் விறக. அங்க போங்க, தயவு பண்ணி. முத்தமிழ் விறகன்னு சொன்ன போது என்னைய பரமாச்சாரம் அடக்கித்தான் நான் சொன்னேன். சொல்றாரு சாமி, மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்தாண்டர் செய்தார். அப்படி மயங்காம என்ன காப்பாத்தினேன். இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி சொல்லுவாங்களா போறோம்? எத்தனையோ போ உதாரணம் தாய்மான சுவாமிகளுக்கு வரணும். விழாங்க நினைக்கிறது, நான் இந்த ஊருக்கு புதுசு, திருப்பூர்ல இருந்து வரேன்னு வச்சுப்போம். நான் கேட்கறேன் ஒருத்தர, மலைக்கோட்டை எங்க இருக்கு? தாய்மான சுவாமி போனோம் ஒரு விழா அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, இந்த பாருங்க நேரம் மலை தேவி வரும், கற்குடி கற்குடின்னு போயிட்டே இருக்கும். அங்க உங்களுக்கு தாய்மான சாமி காட்சி அடிப்பாரு. நான் இவரை நம்பி வயலூர் பஸ்ல கூட்டம், 4 பேர் பூஸ் காலையில மூச்சுன்னு இருக்கான். நான் மெனக்கிட்டு அங்க போய் இறங்கினேன். அங்க போய் கேட்டா, நான் தாய்மான சாமி கோயிலா, நான் திருப்பூர்ல இருந்து வர்றேன், ஒரு விழா காவனன். இல்லப்பா, நீ நேரம் உனக்கு ஒரு சத்திரம் போய் அங்கேருந்து பிஹெச்இஎல் பில்லுன்னு போட்டிருக்கான். ஏறு எருமையோ எம்மியோ எம்மியோன்னு வெட்டியில ஓடு. அவர் ஒருத்தர் சொன்னார், அங்க போனா அங்கேயும் ஒரு மலை இருந்த வீடா, உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுது. தாய்மான சாமி கோயில் தானே, நாங்க திருப்பூர்ல இருந்து வரேன், இதுக்கு முந்தைய எங்க போனேன்? கற்குடின்னு ஒரு இடத்துல காமிச்சாங்க. அப்புறம் சத்திரத்துல ஏறி வந்தேன். சத்திரத்து பக்கத்துல தானே இருக்கு தாய்மான சாமி கோயில். ஐயோ, உங்களை அப்படி வலை அலக்கடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்ப கவனிங்க, ஒரு ஊர்ல ஒரு இடத்த கண்டுபிடிக்கவே இவ்வளவு திருமாற்றம் இருக்கிற நாம, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வீரமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பெயர் கணங்களாய் வல்லசுரர தேவராய் முனிவராய் செல்லாங்களை தாவர சங்கமத்து இந்த பிறப்பு அறுத்து போவது எளிய நெறியா என்ன? அதை காக்க வந்த பெருமக்களே நாங்கள் பெருமக்கள். இப்ப நினைச்சு பாருங்க, அவங்க காக்கல என்ன செய்வதில்லை எனக்கு தெரியுமா? பகதுகளை கண்டாக்களே நமக்கு கண்ணு சாலை சொல்லும். அந்த அழகுல நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நம்முடைய முதுகு பகுதியே தெரியாது, நம்முடைய முகமே தெரியாது. என்சார் உடம்புக்கும் சிரசே பிரதானம், அந்த சிரசே தெரியாது. அத்தனை அறிவு குன்றிய மாக்களாகிய நாமா சிவன் அடையவல்லோம், அதை காட்டியவர்கள் ஆண்டு பெருமக்கள். அன்பர்கள் உணர்வு மையல் மானுடவர்கள் கருத்தேன் அப்புறம் சொல்ல, இப்பதான் நான் சொல்ல வந்த கருத்துக்கு வரேன். நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ஜனை பாட்டு இங்க கவனிக்க, இந்த இடத்த கவனிக்கும் போது ஒரு உப்பு நோக்கி போக வேண்டிய வேலை உள்ள இருக்கு. திருக்குறிப்பு தொண்ட புராணத்துல அம்பாள் பூஜை பண்றான், அங்க அம்பாள் என்ன சொல்ற கேக்குறா சாமிட்ட, எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தான் விரும்பும் உண்மையாவது பூசணை. கவனிங்க, தான் விரும்பும் உண்மை பூசணைன்னு அவ்வளவுதான் சொன்ன, வெறும் பூசணை, அங்க அடைமொழியே இல்ல. இங்க பாருங்க, அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க, ரெண்டு அடை அன்பில் பெருகியது சிறப்பு மிக்கது அந்த பூஜை தமிழ் பாட்டு. இன்னொரு கேள்வி சொல்லலாம், சரிதான், நான் அம்பாள் பண்ண பூஜனை எப்படி ஒதுக்க முடியும்? நீங்க சொல்றீங்க ஆளுடைய நம்பிதான் பாட்டை பாடணும்னு. நமக்கு என்ன சகல இருக்கலாம் குருவே சிறு, நம்மளா சகல மும்மலமுடைய ஆன்மா, மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு முனைப்பாடி நாடருடைய கீதமே வேதம். அன்பர்கள் உணர வேண்டும், அம்பாள் வழி அம்பாள் சாமி அவ வழியை நம்ம பின்பற்ற முடியாது. நம்ம மாதிரி ஒரு தாய் தந்த வயிற்றுல பிறந்து பரிகம்பாடி நமக்காக ஞான நன்னிதியா கொடுத்து போனாரே, நற்றமிழ் பணுவல் மாலைகளை அதை ஓத வேண்டுவது செய்வர் ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. சாமியெல்லாம் விரும்புற அவர் விரும்பியது அதுன்னு சொன்ன பிறகு வேற ஒண்ணு எப்படி செய்ய முடியும்? வீட்டு ஒருத்தர் வர்ற எனக்கு பூரி தான் பிடிக்கும்னு சொன்னா நீங்க வேணும்னு தோசை கொடுத்தீங்கன்னா அவருடைய மனம் நிரம்பாது, வயிறு நிரம்பாது, மனசும் சந்தோஷம் முடியாது. அவர் விரும்பினது என்னன்னு சொல்லிட்டு சாமியும் சொல்லிட்டார், நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ஜனை பாட்டு. அப்ப இவர் பாட சொல்றார், சுந்தரபெருமா தடுமாறு. ஏழாம் திருமுறையில தான் 12 திருமுறையிலையும் ஈஸ்வர் அடி எடுத்து கொடுத்த இடம் 3, அதுல 2 இடம் 7 திருமுறைக்கே அவருக்கு சுந்தர தேவா, ஒரு இடம் பெரியபுராணம் திருமுறை உலகலாம், 3 இடம் தான் மொத்தமே சாமி அடி எடுத்து கொடுத்தது 12 திருமுறைகள்லையும். அதுல 2 இடம் 7 திருமுறை, 1 ஈஸ்வர பாடு, இன்னொன்னு அடியாரப்பா. ஈஸ்வர பாடும் போது என்ன சொல்றார்? பித்தா, அது சொற்றமிழ்னு சொல்லப்பட்டது, சொற்றமிழ் பித்தா என தொடங்கி. அடியார பாடும் போது தில்லைவாழ் அந்தனதும் அடியாருக்கும் அடி, ஒரு அடியில சரி பாதி, ஒரு அரை அடி வருது, அதுக்கு பேரு நிறை தமிழின் சொன்னாலு, தமிழின் நிறை சொன்னாலு, தமிழினுடைய முழுமை அங்கதான் இருக்கு. அப்ப அரணாறுல தொடங்குற சிவ வழிபாடு அடியாட்ட தான் முற்று பெறுகிறது. அன்பர்கள் உணர வேண்டும். இன்னும் ஒரு சின்ன கேள்வி கேட்டுட்டு மேல போறேன், தொண்டு செய்யணும் தூய நெறியில நிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? அது எளிதில் அடையணும்னு விருப்பம் இருக்கா? அதுக்கு ஒரு வழி விஞ்ஞான சம்பந்தம் சொல்றேன். தொண்டர் தொழில் தொழுதடி பண்ணி மின்கள் துணறி எளிதாமே, தொண்டர் தொண்டர தொழுது அடி பணியுங்கள் துணறி எளிது. இனி திப்பித்தான பாடுற பாட வச்சுட்டு இப்படி அதுக்கப்புறம் தில்லை போயிட்டு நீங்கதான் மனுப்பும் ஒண்ணு கவனிக்கணும். சுந்தரர் வாழ்ந்த காலத்துக்கு சற்றேறக்குறைய 30 ஆண்டுகள் முன்னி வாழ்ந்து முதல்வன் திருவடி அடைஞ்சவங்க ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும். அவன் நன்னறிய சிவானந்த ஞான வடிவையாகி அண்ணலார் சேவடிக்கு போயிட்டார். ஞானசம்பந்தர் அவர் கல்யாணம் பண்ண போறார். அவருக்கு என்ன கருணை பாருங்க, ஒரு பெரிய இடத்துக்கு போறப்ப ஒரு கலெக்டர் வீட்டுல எனக்கு ஒரு ரிசப்ஷன் சொன்னா நான் அதிகபட்சம் என் மனைவி தான் கூட்டு போவேன், எனக்கு இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்சவர்னா இப்ப எனக்கு ரொம்ப பணம் கொடுக்குறான்னு அவரை கூட்டு போவோம், அவ்வளவுதான் என்னால முடியும், அத்தனை பேரையும் கூட்டு போக முடியாது. போற இடம் சிவலோகம், அத்தனை பேரையும் கூட்டு போகணும் தெரியாம சொல்லுங்க. நினைச்சு போகணும், அவ்வளவு பெருமையை நினைச்சு போகணும். ஆனா ஒண்ணுமே இல்லாம போயிடும் வாழ்க்கை, அர்த்தம் இல்லாம போயிடும். நம்ம எல்லாம் மஞ்சனா மஞ்சனா வந்து அர்த்தம் இல்லாம போயிடும். அவர் கும்பிடல. இப்ப பாடியில் வர இந்த அதிக வீரட்டம் வர அடிகை வீரட்டத்தை பத்தி சொல்ற, அந்த அதிகை வந்து கெடிலம் இருக்கு அல்லவா, அந்த நகர ஒட்டி ஓடுகிற 6 கெடிலம், அது தென் திசையில் கங்கைன்னு சொல்லப்படும். அது திருநாவுக்கரசரே போடுற,
2: அங்கே இல்ல நெறி ஏந்தி யாரனோ மங்கையை கடையிடை மனப்பர்வாவரை நங்கையை வாகமோ நயப்பர் தெம்பிசை கங்கையதனப்படும் கெடியில வானரே.
1: அண்ணன் திருநாவுக்கரசர் சொல்றாரு அப்புறம் கங்கைன்னு கங்கைங்கும் போது ஒரு விதத்துல கங்கை வந்து சிவபெருமானுடைய தேவி சாமியை வழிபடும் அல்லவா அது சுற்றி வந்து வழிபடுதான் அதையும் திருநாவுக்கரசரே சொல்றாரு.
2: சூடும் அரவ துகிலும் துகிழி கோவன கீழும் யாழினால் மொழியவள் அஞ்ச அஞ்சாதருவரை போன்ற வேழம் உரித்த நிலையும் விரிபொழில் வீரட்டம் சூழ்ந்து தாழும் கெடில புனலும்
1: சூழ்ந்து கெடிலாம் வட அதிக வீரட்டானத்தை சூழ்ந்து தாழ்ந்து பெருமான வணங்கு ஒரு நதியே வணங்கும் என்று சொன்னார். நம் தமராகி அடியார்கள் வணங்க வேண்டாமா? கவனியுங்கள், பழைய கால முறைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் எவ்வளவு தொண்டில பின்தங்கி இருக்கோம்னு தெரிய வரும். இது சேகரன் எடுத்து அவர் போடுற பொன்திரளும் மணித்திரளும் பொறுகறிவன் கோடுகளும் மிஞ்சிரண்ட வெண்முத்தும் விரைமலரும் நறுங்குருடம் வன் திரைகளால் கொணந்து திருவதிகை வழிபடலாம் தென் திசையில் கங்கை என்னும் திரு கெடிலம் திளைத்தாடி.
3: சுந்தரர் குளிக்கிறார் குளிச்சுட்டு அந்த ஊர்வலம் போறோம்னு பார்த்தா இப்பதான் முதல் முதல்ல பெரிய புராணத்துல அரசிகளை பத்தி வர்ற இடம் திருநாவுக்கரசருடைய பெருமைய முதன் முதலா பேச வேண்டிய இடம் எடுக்கிறார் சேர்க்கிறார். உடைய அரசு உலகத்தும் உழவார படையாளே விடையவர் திகைத்துண்டு விரும்பு பெறும் பதியை விதித்து அடையும் அதற்கு அஞ்சுவான். இந்த இடம் 30 வருஷத்துக்கு முந்தி திருநாவுக்கரசு தமது திருக்கரம் பட்டு உழவாரம் தாங்கி தீண்டிய பூமி. இதுல என் காலை பதிக்க மாட்டேன் கவனி. நீ அந்த மாதிரி யாராவது இருக்க யாருமே ஒரு ஊருக்கு தலையாத்திரை போனா முதல்ல கோயிலுக்கு போனோம்னா என்ன குறைவருத்தல்னு அழகா சொல்றோம். அதுக்கு அர்த்தம் வேற குறைவருத்துக்கிறதா குறைவ எல்லாத்தையுமே அர்த்தம் கொண்டு போயிடுறான். யோசிச்சு பார்த்தெல்லாம் சொல்லுடைய கருத்து புரியும் நம்முடைய நிலையெல்லாம் வரும். இது சாமியுடைய திருவிடம் திருநாவுக்கரசு கரம்பட்ட இடம். இங்க நான் கால் பதிக்க மாட்டேன். அது 30 வயதுக்கு அப்புறம் அப்ப நாவுக்கரசு இல்லையே அவர் தான் நன்னதி சிவானந்த வடிவாகி புகழூர்ல இருக்கார். அவருக்கு போன பிறகு 30 வருஷம் கழிச்சு அவரை நினைச்சு அவர் கைப்பட்ட இடத்துல கால் பிடிக்க மாட்டேன்னு சொன்னா இவ்வளவு அனுபவத்தரால காட்ட முடியுமா? அப்ப என்ன பண்றாரு சித்தவட மடம்னு ஒரு இடம் ஒரு சத்திரம் அத படுத்துன்றாரு சுந்தர். அவரோட கூட வந்து அடியார நிறைய பேர் அவங்களும் படுத்துக்கிறாங்க. இத்தனை பேரையும் தாண்டி அதிக வீரட்டேஸ்வரர் தனி ஸ்பெஷல் ரூம் அவர் வந்து படுத்துக்கிறார். அவர் எப்படிதான் ஒரு வரோ தெரியல வழியில எத்தனை பேரை மூச்சாரும் தெரியாது. வந்த என்ன பண்ணாரு சில பேர் காலுக்கு தலானு வச்சு படுப்பா பாத்துருக்கலாம். தலைக்கு ஒரு 3 தலானு காலுக்கு 2 தலானு வச்சு ஓட மாதிரி இருக்கும் உடம்பு. தலையும் காலம் வசந்து நடுப்பா மட்டும் இப்படி இருக்கும் மறுநாள் முடிவு வராம எப்படி போகும்? இங்க சுந்தரருடைய தலையில காலத்துக்கு வச்சிருக்க சுந்தரர் தலையில ஏதோ நெருடுற மாதிரி இருக்குன்னு பார்த்த கால் விரல்ல தெரியும் பார்த்த பக்கத்துல வந்துக்கிற என்ன சாமி என்ன இப்படி காலை கொண்டு முடிக்கிறே தலைய சாமி சொல்ற திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்பு. வா ஐசாயிட்டு கண்ணு தெரியல ஓ நீ அங்க படுத்திருந்தியா? நான் பார்க்கவே இல்லையே அது நடிக்கிற சொல்லிட்டு வயதானவர் சண்டைக்கு போற சுந்தரபுரம் ரொம்ப கருணை மூத்து தெரியுது ஒத்துல வேற தெரியப்படுது. அங்கும் அவன் திருமுடிவில் மீட்டும் அவர் தாழ்மை அங்கே இருக்கிறார் கோவந்து இங்க என்னை பலகாலம் விதித்தனை நீ யா கேட்டுட்ட தெரியலையா? கங்கை சடை கறந்த பிறான் அறிந்திலையோ என கறந்தான். இது இறை இலக்கணம். இருக்கும் போது தெரியாது மறைஞ்ச பிறகு தெரியும் அதான் இறை இலக்கணம். நமக்கு இருக்கும் போது தெரியாது மறைஞ்ச போது தெரியாது நமக்கு பசு இலக்கணம். உடனே போடுற
2: தோமியாத சாதியே யஜமான அறியாத வேலைக்கார கூட உண்டா? நான் அப்படி இருந்துட்டேனே அறிவில்லா நாயேனாக எவ்வளவு உருக்கம். இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா திருநாவுக்கரசர் நினைவை போற்றி அவர் திருக்கரம் பட்ட இடத்தில் கால்பதிய மாட்டேன் என்று நினைந்தவருக்கு இறைவர் கால்பதிந்த திருவடி தாமரை பேறு கிடைத்தது. நாம் என்ன பாடம் பெறுகிறோம்? திருநாவுக்கரசர் நினைவு அவருடைய வந்தனை
3: இறைவர் மலரடியை நமக்கு பெற்று தரும்.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. ஐந்தாம் பாடல் முதல் ஆறாம் பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

இதுவரை நாம் 5 பாடல்களுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம். இன்று நாம் அடுத்த பாடலுக்கு செல்ல வேண்டும். நாம் இறுதியாக பார்த்த பாடலில் அடக்கி புலனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன், மடக்கிக் கொண்டான் என்னை தன்னுள், சற்றும் வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. நாம் பார்த்து முடித்த பாடல் இதில் 4 கருத்துக்களை விசாரம் செய்தோம். அடக்கி புலனை பிரித்தே என்ற இடத்தில் இந்திரிய ஒழுக்கம், அதை நான் பின்பற்றினேன். பிறகு முமுட்சுத்துவம், இறைவனை நாடுதல் என்கின்ற சாதனையை பின்பற்றினேன். அதன் விளைவாக ஈஸ்வர பிரசாதம், இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்தது. இறுதியில் நான் அடைந்தது மௌனம் என்று முடித்தார். இன்று நாம் இப்பொழுது 6வது பாடலுக்கு செல்லலாம். மரபை கெடுத்தனன் கெட்டேன், இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை, கரவு புருஷனும் அல்லன் என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே. மரபை கெடுத்தனன் கெட்டேன், முதலில் இதனுடைய பொழிப்புரையை பார்த்து பிறகு இதில் என்ன தாயுமானவர் சொல்ல விரும்புகின்றார் என்ற உள்கருத்தை பார்ப்போம். மரபை கெடுத்தனன், மரபை இறைவன் கெடுத்து விட்டான், ஆகவே கெட்டேன், நான் கெட்டு விட்டேன். இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை, இதை நான் வெளியே சொன்னா எனக்கு வாழ்வில்லை. இறைவன் செய்ததை வாய்விட்டு சொல்லிடின், எல்லோரிடமும் சொல்லிவிட்டால் வாழ்வு எனக்கு இல்லை. கரவு புருஷனும் அல்லன், இது வந்து ஒரு தோழி பாடுவது போல் அமைந்ததனால் இது கரவு புருஷனும் அல்லன், என்னால் கள்ளத்தனமாக வைத்திருக்கின்ற புருஷனும் அல்லன். ஒரு உதாரணம், என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே, இவர் வந்து என்னை காக்கும் கடவுள் தான். இந்த பாடலை பார்த்த ஒண்ணுமே புரியாதது போல் இருக்கின்றது, ஆனால் ஒரு புதிர் போல் பாடியிருக்கின்றார். சில ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த பாடலுக்குள் இருக்கின்றது. இனி நாம் விளக்கத்துக்கு வந்து, விளக்கத்தை பார்த்ததற்கு பிறகு மீண்டும் இந்த பாடலுக்குள் வந்தால் இவர் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்ற கருத்து நமக்கு விளங்கும். இனி நாம் விளக்கத்துக்கு செல்லலாம், பிறகும் இவனுடைய பொழிப்புரைக்கு வரப்போகின்றோம். காரணம், இந்த ஒரு பாடல் இவர் வெளிப்படையாக சொல்லாமல் அவர் இரண்டு அர்த்தத்தில் சிலர் பேசுவார்கள், நம்ம பேசுறது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இவர் பேசியிருக்கின்றார். இவர் வித்தியாசமான ஒரு பாணியை இந்த செயலில் கையாண்டிருக்கின்றார். என்ன சொல்கிறார் என்று இப்பொழுது நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். முதலில் மரபு என்ற சொல்லை எடுத்துக் கொள்ளலாம். ரொம்ப அழகான தமிழ் சொல் மரபு. அதற்கு சமஸ்கிருதத்தில் பரம்பரா என்று அழைப்பார்கள். பரம்பரை, மரபு என்றால் பரம்பரை. பரம்பரை என்றால் ஒன்றை தொடர்ந்து வெகு காலமாக வெகு தலைமுறையாக செய்து வந்தால் அது பரம்பரா வழக்கம் என்று சொல்வோம். எங்க தாத்தா அப்படி செய்தார், எங்க அப்பா அப்படி செய்தார், நான் செய்கின்றேன், என்னுடைய குழந்தை இவ்விதம் செய்கிறது என்று எந்த ஒரு ஒன்று பரம்பரையாக தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வந்துள்ளதோ அதை மரபு என்று நாம் கூறுவோம். மரபு என்றால் பரம்பரா. இந்த பரம்பரை இரண்டு விதமான பரம்பரை இருக்கின்றது. ஒன்று சத் பரம்பரா அல்லது தர்ம பரம்பரா என்று சொல்வார்கள். சத் பரம்பரை அல்லது தர்ம பரம்பரை என்றால் ஒரு வீட்டில ஒரு விதமான தர்மமானது பரம்பரை பரம்பரையாக செய்து வருவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு வருடமும் பழனி போன்ற கோயிலுக்கு சென்று 100 சாதுக்களுக்கு உணவு கொடுத்தல் என்பது அவங்களுடைய பரம்பரை பழக்கமாக இருந்தது. அவங்க பாட்டி செய்தார்கள், அடுத்த தலைமுறை இப்படி செய்து கொண்டே வருவார்கள். கேட்டால் இது எங்களுடைய மரபு, எங்களுடைய வழக்கம். இப்படி இது வந்து தர்ம பரம்பரை, சத் பரம்பரை. ஒரு தர்ம காரியத்தை பரம்பரை பரம்பரையாக செய்து, அல்லது ஒரு கோயிலை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பரம்பரையாக அந்த கோயிலை கண்காணித்து வருவார். இப்படி பரம்பரையாக வழக்கமாக செய்து வருவதை மரபு என்று நாம் கூறுவோம். கலாச்சாரம், கல்ச்சர் என்றெல்லாம் நாம் இதை அழைக்கின்றோம். இப்படி நல்லதை, தர்மத்தை பின்பற்றினால் இதை நாம் சத் பரம்பரை என்று சொல்வோம். ஏதோ ஒரு சத்காரியம், அப்படி இதுதான் குல தர்மம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற. பிறகு இரண்டாவது பரம்பரை என்னவென்றால் ஞான பரம்பரை என்று சொல்லப்படும். ஞான பரம்பரை என்றால் குரு சிஷ்யன் இப்படி வாழ்ந்து வருதல். சங்கராச்சாரியார் என்ன ஞானத்தை அடைஞ்சாரோ
அதையும் இன்னைக்கு நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி முடிந்தது என்றால், இந்த ஒரு செயின், இந்த இடையில இருக்கிற பரம்பரை இருந்த காரணத்தினாலதான். இப்ப சங்கரருக்கு பிறகு சங்கரர் சொன்ன கருத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒன்றும் அந்த கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? இன்னைக்கு புரிந்து கொள்ள முடிவதற்கு காரணம் என்னன்னா, அதன் ஞான பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரை. அப்படி பரம்பரை பரம்பரையாக அறிவும் வரும், பரம்பரை பரம்பரையாக தர்மமும் வரும். இப்படி வருவதற்கு பெயர்தான் மரபு என்று சொல்லப்படுகிறது. இப்ப நல்ல குணங்கள், நல்ல சில பண்புகள் தலைமுறை தலைமுறையாக வரலாம், அதே போல அறிவும் தலைமுறை தலைமுறையாக வரும். இதில் இந்த பரம்பரையில் சத் பரம்பரைன்னு ஒன்னு சொன்னோம், அதற்கு ஆப்போசிட்டாம் கூட ஒன்னு இருக்கு, எதிர்மறையாம் கூட இருக்கு, அசத் பரம்பரையும் இருக்கு. சில தீய குணத்தை பரம்பரை பரம்பரையாக பின்பற்றி வருவார்கள். நம்ம சரித்திரத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தா, சில அரசர்கள் தன்னுடைய தந்தையை கொன்னுட்டு அரசனாவான் இளவரசன். பிறகு அதற்கு அடுத்தது என்ன ஆகும்னா, அவன் மக அவனை கொன்னுட்டு வருவான். இது ஒரு தலைமுறை தலைமுறையா சில தலைமுறைகள் வந்தது. இதை நம்ம சத் பரம்பரைன்னா சொல்றது, இது அசத் பரம்பரை. அதே போல சில தவறான குணங்கள், அதுவும் பரம்பரை பரம்பரையா வரும். அப்பாவும் அப்படி பண்ணான், தாத்தாவும் அப்படி பண்ணா, அவனும் இப்படியே வந்துறான் பாரு அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி அசத் பரம்பரையும் இருக்கின்றது. அதே போல உபனிஷத்தே சொல்கின்றது, சரியான ஞானம் எப்படி பரம்பரையாக வருகின்றதோ, அதே போல தவறான சில கருத்துக்களும் பரம்பரையா வரும். அது அந்த பரம்பரா, அந்தே நைவ நீயமானா யதாந்தாகான்னு சொல்லி, ஒரு குருடன் குருடனுக்கு வழிகாட்டியது போல் அந்த பரம்பரையும் வருகிறது. அந்த கண் தெரியாதவன், அப்படிப்பட்ட பரம்பரையும் வருகின்றது. அப்படி ஞானமும் பரம்பரை பரம்பரையா வரும், அது வந்து நல்லது. பிறகு அறியாமையும் பரம்பரை பரம்பரையா வரும். யாரோ ஒருவர் திடீர்னு மனதில் ஏற்பட்ட கற்பனைய இதுதான் உண்மைன்னு சொல்லி கொடுத்துருவார். அந்த சிஷ்யம் அதை பிடிச்சிட்டு அவனுக்கு அவருடைய சிஷ்யனுக்கு சொல்லி கொடுப்பார். இப்படியே ஏழு எட்டு பரம்பரை போயிடும். இப்படி மரபு என்று சொன்ன மாத்திரத்தில் அது நல்லதுதான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில மூட நம்பிக்கைகள் வந்து பரம்பரை பரம்பரையா வரும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஒரு குரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது பூனை இடையில குறுக்க போச்சான், உடனே அதை எடுத்து கட்டி வச்சிருன்னு சொல்லி கட்டி வச்சுட்டு பாடம் சொல்லி கொடுத்தார். பிறகு என்ன ஆச்சு, அந்த பூனை வந்து தொந்தரவு பண்றதுனால அந்த வேலை பண்ணார். பிறகு அந்த குரு போயிட்டார், அந்த பூனையும் போயிடுது. அடுத்த சிஷ்யம் என்ன பண்ணா, ஒரு பூனைய விலைக்கு வாங்கி பக்கத்துல கட்டி வச்சுட்டு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். காரணம் என்ன, என்னுடைய குரு பாடம் சொல்லும் போது அங்க பூனை தூண்ல கட்டப்பட்டு இருக்கும், அதனால நானும் அப்படித்தான் பாடம் சொல்லுவேன். ஒரு செயலை எதுக்கு செய்யறோம்ங்கிற அந்த ஸ்பிரிட் இருக்கே, அதை புரிஞ்சுக்காம பண்ணம்னா சில மூட நம்பிக்கைகளும் கூட பரம்பரை பரம்பரையா வரும். மகாபாரதத்தை வீட்டுல படிக்க கூடாது, பரம்பரை பரம்பரையே இந்த முட்டாள்தனத்தை சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஏன் அது படிக்க கூடாது, இதுதான் மூட பரம்பரை. அப்படி சில தவறான கருத்துக்களும் கூட பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும். பெரியவர்கள் தெரிஞ்சோ தெரியாம சொல்லுவார்கள், காரணம் அவர்களுக்கு பெரியவர் சொல்லி இருப்பார்கள். இவ்விதம் நல்ல மரபு, சத் மரபு, சத் பரம்பரா, அசத் பரம்பரா, அது தர்ம விஷயத்திலாகட்டும் ஞான விஷயத்திலாகட்டும் ரெண்டிலையும் தொடர்ந்து வருகின்றது. இப்ப நம்முடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா, சத் பரம்பரைய நம்ம பின்பற்றணும், நல்ல தர்ம பரம்பரையை பின்பற்றணும். நம்ம மூதாதையர்கள் ஏதாவது சில தவறு செய்திருந்தாலும் அதை அந்த பரம்பரையோட விட்டுறணும். சரி, அதை நான் பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ நம்ம தாத்தா மார்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னா அதை விட்டுறணும், அதை விடுன்னு உபனிஷத்தை சொல்லிக் கொடுக்கின்ற தைத்திரிய உபனிஷத்துல குரு சொல்றார், எங்களிடத்தில் இருக்கின்ற நட்பண்புகளை நீங்க பின்பற்றுங்கள், எங்களிடத்துல ஏதாவது ஒரு பலகீனம் இருந்தால் அதை பின்பற்ற வேண்டாம் என்று குரு வந்து சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப எது தொடரணும்னா, நல்லதுதான் தொடரணும், தவறுகள் இருந்தா தொடரக்கூடாது, அப்படி எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த மரபுங்கிறத பற்றிய கருத்து. இப்பொழுது இங்கு தாய் மாணவர் என்ன சொல்றார், இறைவன் மரபை கெடுத்தனன், மரபை வந்து இறைவன் வந்து கெடுத்துட்டார். அப்படிங்கும் போது எப்படிப்பட்ட மரபை பகவான் கெடுத்திருப்பார், சத் பரம்பரையா கெடுத்திருப்பார், அல்லது ஞான பரம்பரைங்கிற மரபையா கெடுத்திருப்பார், வேறு விதமான மரபை கெடுத்து விட்டார். அது என்ன என்றால், இந்த இடத்தில் சம்சார மரபு. நான் சம்சாரியா இருந்துட்டு இருந்தேன், எங்க தாத்தா சம்சாரி, அப்படி எங்க பரம்பரை பரம்பரையா நான் வந்து சம்சாரியா இருந்துட்டு இருந்தேன்,
இப்ப அந்த சம்சாரிங்கிற மரபை கெடுத்து விட்டார். அப்ப எந்த மரபை கெடுத்தார்? நம்ம மரபுன்னு சொன்ன உடனே நல்லதுன்னு பொருள் எடுத்துக்கொள்ள கூடாது. நல்ல மரபும் இருக்கு, நல்ல பரம்பரையும் இருக்கு, குருட்டு பரம்பரையும் இருக்கின்றது. இங்கு நான் சம்சாரியாக வாழ்ந்து வந்தேன், நான் வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தேன், ஆசை வசப்பட்டவனாக வாழ்ந்து வந்தேன், பொறாமைப்படுபவனாக வாழ்ந்து வந்தேன், பிறகு மற்றவர்களை குறை சொல்பவனாகவே வாழ்ந்து வந்தேன், பயப்படுபவனாக வாழ்ந்து வந்தேன், என்னைக்குமே திருப்தி அடையாதவனாக வாழ்ந்து வந்தேன். இப்படி அதிருப்தி, பயம், பிறகு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருத்தல், பேசிக்கொண்டு பேச்சு, குறை கூறுதல், அசூயா, காமக, குரோதக, இப்படிப்பட்டவனாக வாழ்ந்து வந்தேன். இதெல்லாம் என்னன்னா இது வந்து எனக்கு ஒரு மரபாக இருந்தது. சொல்லுவார்கள் அல்லவா, அப்பாவுக்கு இருக்கிற கோபம் அப்படியே பையனுக்கு வந்திருக்குன்னு சொல்லி, அம்மாவுக்கு இருக்கிற புடிவாதம் அப்படியே பொண்ணுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவார்கள் அல்லவா. அப்படி இதுதான் என்னுடைய மரபா இருந்தது. பொறாமப்படுறது, ஆசைப்படுறது, பயப்படுறது. சுருக்கமா சொன்ன என்ன, சம்சாரியா விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறது. இப்படி ஒரு மரபு வெகு நாட்களா, வெகு நாட்கள் சொல்ல முடியாது, இந்த ஜீவன் வெகு வெகு ஜென்மமாக இந்த மரபில் நான் இருந்து கொண்டு இருந்தேன். அப்ப இந்த இடத்துல என்ன பொருள், சம்சார மரபில் நான் இருந்து கொண்டு இருந்தேன், நான் வெகு வெகு ஜென்மமா ஒரு சம்சாரியா இருந்துட்டு இருந்தேன். அதை என்ன சொல்றாரு பாருங்க, அதை கெடுத்தனன் பகவான் வந்து இறைவன் அந்த சம்சார மரபை கெடுத்து விட்டான். அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா கெட்டேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் எதிர்மறையா சொல்றது. காரணம் என்னன்னு சொன்னா, முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எதிர்மறையா பேசணும்னு அர்த்தம். கெட்டேன் அப்படின்னா உலக வழக்கத்தில் இருப்பவர்களுக்கு நான் கெட்டவனாக இருக்கின்றேன். ஒரு ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கான்னா என்ன பண்றான்னா, இவன் ஒழுக்கமா இருக்கிறதுனால வீட்டுல யாரும் கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அது என்ன பண்றான்னா பையன் எல்லாத்தையும் கெடுக்கிறானா. அப்போ உலக வழக்குக்கு இருப்பதற்கு நம்ம மாறிட்டோம்னா என்ன சொல்கிறார்கள், இவன் ரொம்ப கெட்டுட்டான்னு சொல்வார்கள். அந்த விதத்துல இவர் பேசுறார், நான் கெட்டேன். கெட்டேன்னா என்ன, இனிமேல் நான் ஆசைப்பட முடியாது, இனிமேல் நான் பொறாமப்பட முடியாது, இனிமேல் நான் வம்புக்கு போக முடியாது, அனாவசியமா என்னால பேச முடியாது, நான் வந்து அதிருப்தியா இருக்க முடியாது, அப்படி கெட்டு விட்டேன். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, நான் வந்து முக்தன் ஆயிட்டேன்னு அர்த்தம். என்னுடைய சம்சார மரபை கெடுத்து விட்டார். நான் வந்து பரம்பரை பரம்பரையா எப்படி இருந்துட்டு இருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு சம்சாரியா தெரிஞ்சிட்டு இருந்தேன், அந்த துயரத்துக்கு ஆட்கொண்டிருந்த என்னை கெடுத்தான், இந்த மரபை கெடுத்து விட்டான், அதனால நான் கெட்டுட்டேன். நான் கெட்டுட்டேன்னு என்ன அர்த்தம், சம்சாரியா இருக்கிறத கெட்டுட்டேன்னு சொன்னா நான் முத்தன் ஆகி விட்டேன். இது எதிர்மறையா சொல்றது. இத நேரடியா படிச்சா நமக்கு ஒரு ஒண்ணுமே புரியாது. இந்த செயல்ல